0: கூடிய அண்ணாயன் நாயனார் இன்று ஒரு கொன்றை மரத்தினுடைய அழகை கண்டு சொல்லிட்டார். உடனே கை அவரை பாடலமே, அவரை பாடுறதுக்கு அழகான பாத்தியம் புல்லாங்கல். அந்த புல்லாங்கல் மாசிக்கு சாதாரண மாசிக்கு மிருதங்கத்தில் தட்டினான். இங்கிட்ட ஒரு தட்ட கூட தட்டான் மிருதங்கத்தை, ஈஸி கைதான், வேகமா தட்டலாம் மிருதங்கத்தை. கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா புல்லாங்குழல்ல லேசில திறமை காட்டுங்க. அங்க இருக்கிற அந்த ஓட்ட இருக்கு, அதுல அந்த சரிகமம் பதனீச அந்த ஏழு சுரங்களையும் வச்சு இனிமையான கீதத்தை உருவாக்குறது கஷ்டமானது. புல்லாங்குழல் இந்த கட்டியார் மகாலிங்கனும் புழுக்கல புல்லாங்குழல் பெரிய வித்வான் சொல்லுவாங்க. அதற்கு முதல் நம்ம அனாயணர் சொல்ல மாட்டாங்க. அனாயணர் புல்லாங்குழல்ல ஒரு வல்லவர். அவர் ஆட ஆரம்பிச்சார்னா சிவபிரத்மா மென்மையான கீதத்தை எதிரே பரமேஸ்வரன் நிற்பது போல கொண்ட மரத்தை பார்க்கிறார். உடனே புல்லாங்குழல் எடுத்தார், அப்படியே வாசிக்க ஆரம்பிச்சார். மணி அதரன் வைத்து ஊத, அதரம் உதட்டு இருக்குதா அது மாணிக்கம் போல இருக்குதான், அதுல புல்லாங்குழல் வச்சு அதை ஊத ஆரம்பிச்சார். ஊத ஆரம்பிச்ச உடனே அது என்னென்ன கீதம்லாம் வருது, ஒரு ஏழு எட்டு பாடல்ல அற்புதமா சங்கீத வித்வான்களுக்கே தெரியக்கூடிய விஷயமா வருது. எப்படியெல்லாம் அந்த கீதம் அமையும் என்பதற்கு மிக அருமையாக ஒரு ஏழு எட்டு பண்ணு பண் வரிசை ராக வரிசை தாள வரிசை எல்லாத்தையும் திரைப்படத்தின் நேரத்தில் பார்க்கணும். அருமையாக அந்த புல்லாங்குழல்ல பஞ்சாட்சர மந்திர கீதம் பராமரிச்சார். பஞ்சாட்சர மந்திர கீதத்தை பாடின உடனே அப்படியே இருக்கிற சராசரங்கள் மரங்கள் உயிர் வர்க்கங்கள் எல்லாத்தையும் கேட்டாவே ஸ்தம்பிச்சு போச்சு. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு கீதத்தை இந்த வனத்துல இந்த காட்டுக்குள்ள கேட்டதில்லை என்ற அளவில் நாயனாருடைய புல்லாங்குழல் ஓசை அற்புதமான பஞ்சாட்சர மந்திரம் கலந்த இனிய ஓசை அந்த மனம் முழுதும் பரம்பிச்சு இந்த காடு முழுக்க. அது ஒரு ஏழு எட்டு பாடல் அருமையான அந்த அந்த இனிசை கீதத்துடைய வகையெல்லாம் சொல்ற. எனக்கு சங்கீதத்துக்கு ரொம்ப தூரம், அதனால அதை ஒவ்வொரு பாட்டா சொல்லி விளக்கம் கொடுக்க முடியாது. சி கே சுப்பிரமணியர் அவர்கள் ஒரே அழகாட்சி நமக்கு எடுத்து வைக்கிறார். இந்த கடினமான இடத்துல அருமையா வர்ணிப்பார். இவ்வாறு நாயனார் முழுக்க ஏழு சுரத்தோடு சரி கம பத நிச அந்த ஏழு சுரம் இருக்கு, ஏழு சுரத்தையும் தமிழ்ல பொன் தண்ணி அருமையா பஞ்சாட்சரம் வந்த கீதம் ஆரம்பிச்சு. அந்த காட்டுக்குள்ள அவ்வளவு மரம் செடி கொடி எல்லாம் ஒரு பசு பசுமாட்டு பக்கத்துல இருந்து இனிமையான தேவாரம் படிச்சா அந்த பசுமாடு நிறைய பால் கொடுக்கணும் சொல்றாங்க. இருப்போம் பால் கலர்வாங்க தேவாரம் படிக்கணும் இழுக்க வேண்டாம். பக்கத்துலும் தேவாரம் படிச்சு அது பாட்டுக்கு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் பயிர்கள் இனிசை கட்டு வளர்றதாக இப்ப விஞ்ஞானிகள் சொல்றாங்க. பயிர்கள் நல்லா வளரணும்னா தப்பா பாட்டு படிக்கூடாது, சினிமா பாட்டு படிக்கூடாது, ஒரு தலையை போட்டு சினிமா பாட்டு படிச்சுன்னா தலையை கீழே ஓட்டுறது ஐக்கிய வெக்கமா இருக்கும். இந்த பாட்டை கொண்டாந்து ஏமனால படிக்கணும். அது வைங்க அருமையான திருமுறைகள் மரங்கள் பக்கத்துல செடி உடைய பக்கத்துல பயிர் பக்கத்துல போய் பாடணும். விஞ்ஞானிகள் சொன்னாங்க பயிரே இப்பொழுது அருமையான கீதம் கேட்டா வளருது அப்படிங்கிறாங்க. அதே விஞ்ஞானிகள் சொல்லுகிறோம் அதே மாதிரி இங்கே நாயனார் இன்னிசையோடு பாடிய பஞ்சாட்சர மந்திர கீதம் முழுக்க பரவுகிறது, விண்ணுலகத்தை சென்று எட்டுகிறது. எங்க பார்த்தாலும் அந்த கீதத்தின் மகிமை பஞ்சாட்சர மந்திரம் தன்னையே மறந்து அவர் கீதம் வாசிக்கிறார். அப்பொழுது அது எங்கெல்லாம் போதும் பாருங்க. ஆடி மயில் இனங்களும் அங்கு அசைவயர்ந்து மருங்கு அணுக ஊடு செவியின் நிறை நிறைந்த இசை நிறைந்த உள்ளமுடைய புள்ளினமும் மாடு படிந்து உணர்வொழிய மருங்கு தொழில் புரிந்து ஒழுகும் கூடிய வன்கோ பலரும் குறைமையில் துறை நின்றார். மயில்களெல்லாம் அப்படியே ஆடி ஆடி நிற்கிறது, குயில்களெல்லாம் பாடிக்கொண்டே வந்து குவிகள் அங்கிருக்கின்ற பிற மாடு மேய்க்கிற அன்பர்கள் எல்லாம் கேட்டு மெய்பறந்து நிற்கிறார். பனி புவனங்களில் உள்ளார் பிரபஞ்சத்துல பல இடங்கள் இருக்கிற உயிர் வாழ்க்கை மக்கள் எல்லாம் அந்த பாட்டை கேட்கிறாங்க.
1: பயில் பிலங்கள் வழி அடைந்தார்
0: பாதாள உலகத்தில் இருக்கவங்களுக்கு அந்த திருப்பாடலை கெட்டுகிறது.
1: மணிமறைவாள் அரமகளில் மயங்கி மயங்கினர்
0: தேவலோகத்து பெண்கள் எல்லாம் அந்த பாடலை மயங்கிறார்கள்.
1: கிளர் மறைந்தார் தடிவில் ஒளிவின் கேயர்கள் சாரணர் பின்னரர் அமரர் அணிவிசிம்பின் அயர்வெய்தி விமானங்கள் விசை அணிந்தார்.
0: அப்படியே புஷ்பமானத்துல ஏறி தேவர்களா புல்லாங்குழல் அனாயனான புல்லாங்குழல் வாசையை கேட்டு அந்த இன்னிசையை கேட்டு எல்லாரும் அந்த காட்டுக்குள்ள வர்றாங்க.
1: சுரமகளிர் கற்பக பூஞ்சோலகளின் மருங்கணை
0: கற்பக பூஞ்சோலையே கொண்டு வந்தார்.
1: மருங்கணைந்து கரமலரின் அமுதூட்டும் கனிவாமென் கிண்டையுடன் விரவு நரும் குழலமய விமானங்கள் விரைந்தே பரவிய ஏழிசை அமுதம் செவிமடுத்து பருகினார்.
0: ஏழிசை அமுதம் பஞ்சாட்சர மந்திரம் இருக்குது புல்லாங்குழல் வாசனை அந்த அருமையான வாத்திய கீதத்தை கேட்டு எல்லாரும் உலகத்தை உள்ளாச்சு. அப்பொழுது இந்த காட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் மிருகங்கள் பகை மிருகங்கள் பகையான பறவைகள் இவையெல்லாம் பகையை மறந்துட்டு பக்கத்துல பக்கத்துல நின்றுட்டு இந்த இன்னிசை கீதத்தை கேட்டு மகிழ்வார்கள். யாரெல்லாம் பாருங்க
1: நலிவாரும் நலிவாரும் உணர்வு ஒன்றா நயத்தினார்.
0: நல்ல வறுமை மிக்க மிருகங்கள் வறுமை கொஞ்சம் குறைந்த மிருகங்கள் எல்லாரும் உணர்ந்திருக்கிறாங்க. எல்லாம் அந்த அருமையான கீதத்தை கேட்டு அப்படி பக்கத்துல திரும்பி பார்த்து அதிக புலிதா நிக்குது அப்படின்னு சொல்லி மான் ஓடல. மானும் புலியும் பக்கத்துல பக்கத்துல இருந்து கொண்டு இந்த பாடல் அழகா இருக்காது.
1: நலிவாரும் மெரிவாரும் உணர் ஒன்றான் அயத்தலினார் மலிவாய் வெள்ளய வெயில் வெள்ளயிற்று எயிற்று அரபம் மயில் மீது மண்டு விடும்.
0: பாம்பு பக்கத்தில் இருக்கிற மயில் பக்கத்துல இந்த பாட்டை கட்டு அடி மெய்வரை நிற்குமா. மயில் பாடு கேட்கறது அதற்கு எதிரியாகிய பாம்பும் பாடலை கேட்கறது ரெண்டு பேரும் பக்கத்துல போய் நிற்கிறாங்க.
1: மருண்டு விடும் சனியாத நிலை அறியும் தடங்கரியும் உடன் சார்
0: சிங்கத்துக்கு பகவிரான யானை. ஆகவே யானையும் சிங்கமும் அரு அருகே நின்று கொண்டு அநாயனார் அந்த பஞ்சாட்சர மாந்திர கீதத்தை கேட்டு அதே மெய்வரிக்குதான்
1: தடங்கரியும்
0: நிலை அறியும் கம்பீரமான சிங்கமும்
1: உடன் சாரும்
0: ரெண்டு பேரும் பக்கத்துல போயிட்டு இருப்பாங்க. அந்த காட்சியை பார்க்க
1: புலிவாயின் மருங்கு அணையும் புலிவாயின் மருங்கணையும் புல்வாய புல்வாயும்
0: புலி அந்த பாட்டை கட்டி அப்படியே ரசிச்சுட்டு பக்கத்துல திரும்பி பார்க்குது. ஒரு புல்லை கடிச்சுக்கிட்டு மான் பக்கத்துல
1: புல்வாய புல்வாய்
0: புல்வாய் அருமையான படகு படகு புல்வாயினா மான் அது வாயில புல் இருக்குதான். அந்த பாட்டை கட்டி நம்ம காரச்சோறு வேலை கொண்டு பண்ணிட்டோம் சினிமா பக்கம் கொஞ்சம் காரச்சோறு அப்படின்னா முருக்க வாங்கி திருப்பாங்க. அது மாதிரி அந்த புல்ல வாயில போட்டு மான் கேட்குது. திரும்பி பார்த்தா யார் இருக்கா
2: யாரோட
0: என்ன சரியில்லையே புல்ல வாயில வச்சுட்டு யாரு அது பக்கத்துல யார் நிக்கா
2: சிங்கம்
0: அப்படியா
2: புலி புலி
0: நீதான இப்பதான் வந்திருக்கு. புல்வாய் புல்வா புலிவாயின் மருங்கணையும் புல்வாய புல்வாய் முதல்ல சொல்லு புலி புலியின் பக்கத்துல நெருங்கி இருக்கிறதாம் இது புல்ல வாயில வச்சிருக்கிற அந்த மான். அப்போ சுவர் மான் சன்னதியில வகையே கிடையாது வேண்டுதல் வேண்டாமையெல்லாம் என்று திருவள்ளுவர் அழகா சொல்வார். அப்படி அவர் சன்னதியில் அந்த பகையை வராது. எல்லாரும் அந்த சாமாயெல்லாம் புலியும் மானும் யானையும் சிங்கமும் பாம்பும் மயிலும் அரு அருகே நின்று கொண்டு இந்த அற்புதமான கீதத்தை தன்னை மறந்து நிற்கிறார்களாம்.
1: இவ்வாறு நிற்பனவும் சரிப்பனவும் இசைமயமாய்
0: மரங்களும் செடிகொடிகளும் அங்கங்கு நடந்தக்கூடிய உயிர் வர்க்கங்களும் எல்லாம் கீதமானாயிடுச்சு.
1: இவ்வாறு நிற்பனவும் சரிப்பனவும் இசைமயமாய் மெய்வாழும் புலம் கரணமேவி கொன்றாயினவாம். மொய்வாசன் அரும் கொன்றை முடிச்சடைய அடித்தொள்ளல் செவ்வாயின் மிசை வைத்த திருக்குழல் வாசனை உருக்க.
0: அந்த திருத்தொண்டருடைய திருக்குழல் வாசனை இருக்கிறது, அதை மீ எல்லாரும் உருக வைக்க.
2: அது உலகத்தை பாதாள உலகத்தை வானுலகத்தை எல்லாத்தையும் பற்றி
0: எங்க ஒவ்வொரு பாருங்க அந்த அற்புதமான கீதம்.
1: மெய்யன்பர் தன் மனத்து அன்பின் விளைத்த இசை குழல் ஓசை மெய்யன்பர் மனத்து அன்பின் விளைத்த இசை குழலோசை பயம் தன்னையும் நிறைத்து வானம் தன்மய பயமாக்கி பயம் தன்னையும் நிறைத்து வானம் தன்மயமாக்கி பொய்யன்புக்கு எட்டாத பொற்பொதிவின் நடம் புரியும் ஐயந்தன் திருச்செவியில் அருகு அணைய பெருகியதான் அரரம பார்வதி பதையே.
0: இவ்வாறு மெய்யன்பராகிய ஆனாயனார் மனதிலே விழுந்த அன்பினுடைய அற்புதமான பெருக்கெடுத்து ஓடுகின்ற குழல் ஓசை இருக்கிறது. அது மையத்தையெல்லாம் பூமியெல்லாம் நிறைச்சது, வானத்தை தன் வயப்படுத்தியது, வானலோகத்தை பூலோகத்தை மெய்மறுக்க செய்தது. இது மட்டுமா, பொய்யன்புக்கு எட்டாத பொற்பொழிவின் நடம்புரியும் ஐயன் நடராஜபெருமான் பொய்யன்பு கேட்க மாட்டார். பொய்யான அன்பு செலுத்துவங்க நடராஜபெருமா பக்கத்தில் போட்டியன் மெய்யன்பு பொய்யன்பு எதிர்ப்பு. பொய்யன்புக்கு எட்டாத
2: சிவபெருமான் சனையில போய் பொய்யான பூஜை எல்லாம் பண்ண வச்சிருக்க போறாரு. நெக்கு நிற்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னா சடைக்கு கொள்ளிய
0: பொக்கமிக்கவர் பூ நீருங்கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியே
2: நெருப்பிலே ஊற்றப்பட
0: நக்கு நிற்பர் அவர் தான் மஞ்சளியோட பூஜை பண்ணுங்க பார்த்தேன்
2: சுவாமி வருத்தப்படுவாங்க.
0: நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியவர் பொய்யம்புக்கு எட்டாத பொற்பதில் நடம்புரியும் அயன் திருச்செவி மருங்கு அணைய பெற்றதான்.
2: கைலாயத்துல சுவாமி திருச்செவி பக்கத்துல போய் அதே சாரி சுவாமி பக்கத்துல போயிச்சு
0: போன உடனே சுவாமி என்ன பண்ணாரு பாருங்க.
1: ஆனாயர் குழலோசை கேட்டருளி ஆனாயர் குழலோசை கேட்டருளி அருள் கருணை தானாய திருவுள்ளமுடைய தவல்லியுடன் காணாதி காரணராம் கண்ணுதலார் விடை உகைத்து வானாறு வந்தடைந்தார் மதினாரும் சடைதாடம பார்வதி பதையே.
0: ஆனாயோட குழலோசை கேட்டு அருளினார் சுவாமி. அந்த குழலோசை கேட்டு சுவாமி அருள்வர். அதனால கோயிலுக்கு போனா சுவாமி வழிபாடு செய்யறதுக்கு எது வழி என்று சொன்னால் திருமுறைகளை பாடு. திருமொழிகளா சுவாமிக்கு ரொம்ப விருப்பமானது. பன்னொண்ட இசைபாடும் அடியார்கள் குடியாக என்பது யாரு பன்னோட பாடி சுவாமி வழிபாடு செய்றாங்களோ அவங்களுக்காக முதல் சீட்டு சுவாபாவம். எனவே திருக்கோயில் சுவாமியுடைய அன்பை நம்ம பெற வேண்டுமானால் அருளை பெற வேண்டுமானால் அதற்கு நம்ம என்ன செய்யணும், மெய்முருகி பாடணும். பன்னொண்ட இசைபாடும் அடியார்கள் குடியாக மண்ணின்றி விண்கொடுக்கும் அணிகண்டன் மருவமிடம் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் பூலகம் வாழ்க்கை எல்லாம் தருவார். இந்த அற்புதமான கீதத்தை பாடுறார் ஆனாயனார். அவருக்கு எதுவும் விரும்பி நான் பாடுறது அவரோ மெய்மருந்து பஞ்சாட்சர மந்திரத்தில் அந்த இன்னிசை கீதத்துல ஏழு சுரங்களோடு அற்புதமான பண்ண அமைதியோடு ராக தாளங்களோடு பொன்னாங்குள்ள பாசிச்ச உடனே ஆனாயர் குலவரசி கேட்டார். சுவாமி வர விடவே விஷவார்த்தர் வர வரும்போது
1: குலலோசை கேட்டருளி அருள் கருணை தானாய திருவுள்ளமுடைய தவவல்லியுடன்
0: சுவாமி வரும்போது தவவல்லியை அழைச்சிட்டு வர இந்த இன்னிசை கீதம் கேட்கறதுக்கு சுவாமி அன்னையும் அப்பனுமாக வரறா. தானாய திருவுள்ளமுடைய தவவல்லி உயிர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்க வேண்டும் என்ற பெருங்கருணை தன்னுடைய தாயோட சுவாமி வர
1: ஆனாய குழலோசை கெட்டருளி அருள் கருணை தானாய திருவுள்ளமுடைய தவவல்லியுடன் காணாதி காரணராம் கண்ணுதலார்
2: எல்லா கானங்களுக்கெல்லாம் அதிபனாக இருக்கிறார் பரமேஸ்வரன்.
1: சாமகீதன் அவர்கள்
2: அந்த ஊர்ல சாமி பேரு சாமகீதீஸ்வரன் பேர். திருமணம் நீக்கப்பட்டான் அந்த சாமி பேர் சாமகீதீஸ்வரன்.
1: அப்படிப்பட்ட அந்த கீதத்தின் மீது தன்னை இழந்த அந்த பரமேஸ்வரன் அம்மையோடு வருகிறார். காணாதி காரணராம் கண்ணுகளார் விடை உரைத்து வானாறு வந்தனைந்தார்.
2: அங்கிருந்து அந்த வான் வழியாக இந்த காட்டு உள்ள
1: மதினாரும் சடை
2: அப்படி என் பெருமான் அங்கே வந்தாடி அணைந்து நாயனாரை தன் திருவடிகளை சேர்க்கப்பட
1: எப்படி இந்த புல்லாங்கள் வாசித்த வண்ணமே அழைச்சிட்டு ஒவ்வொரு நாயனாருக்கும் அவர்கள் விரும்புறாங்க. ஆக புல்லாங்கள் வாசித்த வண்ணம் அதெல்லாம்
2: இந்த படத்துல பார்த்தீங்கன்னா அந்த புல்லாங்களோட இருப்பார் நம்முடைய ஆனாயனான.
1: அதோட
2: தன் சிவபசிவருமானுடைய உலகத்திற்கு அம்மையப்ப அவரை அழைத்து சென்றார்.
1: அந்த காட்சியை அடுத்த படம்
2: நாயனாரு சுவாமி காட்சி கொடுக்கிறார்.
1: திசை முழுதும் கணநாதர் தேவர்களுக்கு முன்னெருங்கி மிசைமடைந்து வரும் பொழுது வேற்றி ஒளிகள் விரவாமே அசைய எழும் குலநாதத்து அஞ்செழுத்தார் தமை பரவும் இசை விரும்பும் கூத்தனார் எழுந்து அருளி எதிர் நின்றார்.
2: சுவாமி காட்சி கொடுக்கும் போது மற்ற காட்சிக்கு இந்த காட்சி வித்தியாசம்.
1: மற்ற நாயனமார்கள் காட்சி கொடுக்கும் போது பஞ்சவாத்தியங்கள் வானுலகத்தில் வத்தியோட பஞ்சவாத்திய முழக்கம் எல்லாம் வரும் சுவாமி காட்சி கொடுக்கும். அப்படின்னு பஞ்சவாத்தியம் முழங்கிச்சு சொன்னா ஆனாயனாரோட குளரோசை கேட்க முடியாது. அதனால வேற்றொழிகள் விரவாமே
2: சாமி திருவிழா மற்ற பஞ்சவாத்தியம் எதுவுமே இல்லாம சாமி காட்சி கொடுக்கிறார். இவருடைய அந்த பூங்குழல் ஓசை மத்திரம்தான் அந்த செவிக்கு எதுவுமே கூடாது.
1: ஆக வேற்றொடிகள் விரவாமே அசையே எழும் குளம் நாதத்து அஞ்செழுத்தார் தமிழ்பரவும்
2: இசை விரும்பும் நாதனார் கூத்தனார் எழுந்தருடைய எதிர்கிறார்.
1: முன்னின்ற மலைவிடமே முதல்வனார் எப்பொழுதும் சென்னின்ற மனப்பெரியோர் திருக்குழல் வாசனை கேட்க இன்னின்ற நிலையே நம்பால் அணைவாய் இன்னின்ற நிலையே நம்பால் அணைவாய் என அவரும் அந்நின்ற நிலை பெயர்ப்பார் ஐயரு திருமருங்கு அணைந்தார். நம பார்வதி பதையே
2: இந்த
1: திருக்குறள் வாசனை கேட்குமாறு நீ இப்படியே நம்ம உலகத்துக்கு வருகிற
2: சுவாமி அழைக்கிறார். இந்த காட்சி
1: விண்ணவர்கள் மலர் மாறி மெடைந்து உலகம் இசை விளங்க எண்ணிலரும் முனிவர் குழாம் இருக்கு மொழி எடுத்து தன்னரார் குளற்கருவி
2: அறிவிசை தங்குடன் செல்ல
1: புண்ணியனார் எழுந்தருளி பொதிவின் எடையே புக்கார். அரரம பார்வதி பதையே
2: இவ்வாறு நாயனாரை அழைத்துக் கொண்டு எம்பெருமான் எழுந்தபடினார். இந்த அளவோடு இந்த சரித்திரம் பூர்த்தியாகிறது. இந்த சர்க்கம் இறைமறிந்த சர்க்கம் பூர்த்தியாகிற நிறைய அந்த பகுதியான வழக்கம் போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமலர் திருப்படி மலர்களை சேர்க்கிறார். பெருமான் ஒவ்வொரு திரைப்பாடலையும் அந்த சர்க்கம் பூர்த்தியாகும் போது வணங்குவார். அந்த பாடல் அதோட இது நிறைவுறுகிறது.
1: தீதுகுள் வினைக்கு வாரோம் செஞ்சடை கூத்தர் தம்மை காதுகுள் குழைகள் வீசும் கதி நிலவு இருக்கால் சீப்பே மாதுகுள் புலவி நீக்கம் நீக்க மனையிட இருகால் செல்ல தூது கொள்பவராம் நம்மை தொழும்பு கொண்டு உரிமை கொள்வார். நம பார்வதி பதையே
2: பரமேஸ்வரன் ஒரு முறைக்கு இருமுறை திருவாரூரில் தூது கொண்டு அனுப்பினார. அவருடைய தொண்டில் இருக்கிற எங்களுக்கு
1: தீதுகொள் வினையே
2: வராது.
1: தீதுகொள் வினைக்கு வாழும் காரணம் செஞ்சழை கூத்தர் தம்மை சுவர்மான காதுகள் கொலைகள் வீசும் கதிர்நிலவு இருகால் சீப்ப மாதுகள் புலவி நீக்க பழமையாச்சியாருடைய ஊழலை தீர்ப்பதற்காக மனையிட இருகால் செல்ல ஒரு முறைக்கு ரெண்டு நபர் தூது அனுப்பினார். அப்படி தூது கொள்பவரால் நம்மை தொழும்பு கொண்டு உரிமை கொள்வார் சுந்தர பெருமான். அவர் திருவடியை வணங்குகிறேன் என்று சேக்கலார் பெருமான் பூர்த்தி செய்கிறார்.
2: இவ்வாறு இந்த சர்க்கம் நமக்கு பூர்த்தியாகிறது. அடுத்த சர்க்கம் நான்காவது சர்க்கம் உண்மையால் உலகாண்ட சர்க்கம் என்பது. அதிலே வரக்கூடிய நாயனார், முதல்ல வரக்கூடிய நாயனார் மூர்த்தி நாயனார் புராண. இப்பொழுது நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் இந்த நாயனாருடைய வரலாற்றை ஒரு திருப்பாடல்கள் பேசுகிறார். அதை கண்டு அதுக்கப்புறம் திருத்தொண்டர் புராணசாரம் படம்.
1: தாயவன் யாவுக்கும் தாழ் சடைமே தனி திங்கள் வைத்த தூயவன் பாதம் தொடர்ந்து துல்சி துளையால் பரம் சிவையவன் மேல்மல நாட்டு விரிபுணல் மங்களக்கோ நாயவன் ஆனாயன் என்னையும் வந்து ஆண்டு அருளினே. நம பார்வதீபதையே அரகரமாதேவார்.
2: அதே போல சேக்கலார் பெருமான் மாதிரி நம்பியாண்டார் நம்பிகளும் சுந்தரம் சுவாமியில இங்கே திரு செய்த பாருங்க.
1: அருள்துறை அத்தற்கு அடிமைப்பட்டே இனி அண்ணன் என்னும் பொருள்துறை ஆவுதன்னே என்ன வந்தவன் பூங்குகளே. இருள்துறை நீர்வயல் நாபர் பதிக்கும் பிரான் அடைந்தோர் மருத்துறை நீக்கி நல்வான் வழிகாட்டிட வல்லவனே. நம பார்வதீபதையே
2: உமாபதீஸ்வாச்சர சுவாமிகள் திருத்தொண்டர் புராண சரத்திலே நாயனாருடைய திரு அருமையான சரித்திரத்தை ஒரு பாடல்ல
1: மங்களமா மடநாட்டு மங்களமானகருள் மறுபு புகழ் ஆனாயத் வள ஆமை பார் கொங்கலர் பூந்திருக்கொன்றை மருந்து சார்ந்து குழலீசையின் ஐந்தெழுத்தும் குழைய வைத்து தங்கு சராசரங்களெல்லாம் முருகா நிற்ப. சராசரங்களெல்லாம் முருகா நிற்ப தம்பிரான் அணைந்து செவி தாழ்த்தி வாழ்ந்து பொங்கியவான் கருணை புரிந்து என்று மூத போதுக என்று அருள உடன் போகினாரே.
2: திருச்சிற்றம்பலம் அரரம பார்வதீபதையே. இந்த அளவிலே நான் அனாயனார் சரித்திர பகுதியை ஒருவாறு சிந்தித்து வந்தேன். எனவே அறிவாட்ட நாயனாருடைய திறம் ஒன்று, இது இன்னொரு கோணத்தில் சிவபெருமான் அருளை பெற்ற அனாயனான அந்த திறம் மற்றவர்கள் உள்ளாங்குழலிலே என் பெருமானுடைய பெருமையெல்லாம் அந்த பெருந்தகையா சரித்திரத்தை நாம் இதுவரை செய்யமெடுத்தோம். மீண்டும் அஸ்லாமீஸ்வர பெருமானையும் என்னை குடியடைநாயகர் தாயினையும் நாம் வழிபட்டு இந்த அருமையான சிந்தனைகளை பங்கேற்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஆசீர்வதித்து என் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நம பார்வதி துயதோர் மறைகளாலும் புதிக்கிடற்கு அறிய செல்வே செய்ய பேர் அடிகள் வாழ்க சேபனும் மயிலும் வாழ்க வெய்ய சோர் மார்பு வேண்ட பேர்படை வாழ்க அண்ணா பொய்யில் சீர் அடியார் வாழ்க வாழ்க இப்புவனம் எல்லாம்.
2: சிற்றம்பலம் அரரம பார்வதீபதையே அரகர மகாதேவ
1: சிக்ஷபேசா
2: ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் அரரம பார்வதீபதையே
3: சம்பளம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
4: நமஸ்காரம்னா வணக்கம் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். இது அவங்களும் நீங்கள் பயன்படுத்துகிறாங்க இந்த வார்த்தையை. சிலவா இந்த கிறிஸ்தவர்கள் நம்ம இந்த வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய பதம் பார்க்குறான். அவனும் இந்த சொல்கிறான், சர்வலோகாதிபா நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். அவனும் பாட்டு எழுதினான். மணிப்பிரவாளம் என்பது ஒரு காலத்தில் மணிப்பிரவாளத்தில் எழுதினாதான் அறிஞர் என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்று அது இந்த மணிப்பிரவாளம்ங்கிற நடையை புகுத்தினவங்க வந்து வைணவர்கள் தான், வைணவ ஆச்சாரியர்கள் தான் முதல்ல அதை புகுத்தினாங்க. எப்பொழுதுமே என்ன வந்ததுன்னு கேட்டா, இப்ப நீங்க வந்து ஒரு முறையை நீங்க கையாள ஆரம்பிச்சோம்னா நான் என்ன பண்றேன்னா உங்களை மறுக்கணும். அப்போ உங்க மெத்தட்லயே நானும் வந்துடுறது. இப்ப நீ இங்கிலீஷ்ல பேச, நானும் இங்கிலீஷ்ல பேசுறேன் அப்படின்னா என்ன இது? அது போலதான் அந்த மணிப்பிரவாளம்ங்கிற நடை வந்து வைணவ ஆச்சாரியர்கள் தான் கொண்டு வந்தாங்க முதல்ல.
5: தமிழும் சமஸ்கிருதமும்
4: கலந்து எழுதுறது,
5: கலந்து எழுதுறது நாகரிகமாக இருந்தது.
4: அதான் பெரிய விஷயம். பெரிய ஐயா சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு உள்ள கவிதைகள் எப்படி காலமான அகிலன் நினைக்கப்படுதுனாரு, நாப்பரசாரை எப்படி இருந்தாரு, இன்னைக்கு உள்ள எப்படின்னு வருத்தப்படுறாரு இல்லையா, அது போல அது கால ஓட்டத்துல நாம தடுக்க முடியாத ஒன்று. ஆகவே அங்க என்ன சொன்னார்கள், சிவன் கோயிலிலே நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த பலிபீடத்திற்கு இப்போதான் அந்த பக்கம் தான் நமஸ்காரம், வேற எந்த இடத்துலயுமே நாம வந்து விழுந்து கும்பிடக்கூடாது சிவாலயத்துல. நமஸ்கார முத்திரை, இதை நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். பெரிய புராணத்தை எங்க நான் சொல்லுகின்றதுக்கெல்லாம் எங்கெங்க திருமுறைகள் ஆதாரம் வருங்கிறது நீங்க குறிச்சுக்கிட்டே வரணும், அதான் ரொம்ப முக்கியம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூருக்கு சென்ற பொழுது அவர் எப்படி நமஸ்காரம் பண்ணினார்னு சேக்கலார் சொல்ற. தடுத்தாட்கொண்ட புராணம் 126, நீங்க குறிச்சுக்கிட்டே நீங்க வந்திருக்கவங்க எல்லாருமே ஓரளவு நூல் பயிற்சி உள்ளவர்கள், ஆர்வம் உடையவர்கள். வீட்டுல போய் நம்ம பார்க்கணும் நூல்ல அந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பார்க்கணும். திருவாரூர்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி நமஸ்காரம் பண்ணினார் என்று சேக்கலார் தடுத்தாட்கொண்ட புராணம் 126 சொல்ற. அதே போல மதுரைக்கு வந்திருக்கும் பொழுது ஞானசம்பந்தர் எப்படி நமஸ்காரம் பண்ணினார் என்று ஞானசம்பந்தர் புராணம் 666 பாட்டுல சேக்கலார் சொல்லுற. 666 சம்பந்தர் மதுரையில எப்படி நமஸ்காரம் பண்ணார்னு சொல்ற. அதே போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்ல எப்படி நமஸ்காரம் பண்ணார்னு தடுத்தாட்கொண்ட புராணம் 126 சொல்ற. அந்த நமஸ்காரம் பண்ணும் பொழுது எப்பொழுதுமே பலிபீடத்திற்கு இந்த பக்கம் தான் நமஸ்காரம் பண்ணணும். பலிபீடத்தை தாண்டியாச்சுன்னா எந்த இடத்துல நமஸ்காரம் பண்ணக்கூடாது. இன்னொன்னு என்ன ஒரு கட்டுப்பாடு வைத்தார் என்றால், அபிஷேகம் கால பூஜை அல்லாத சமயத்துலதான் நமஸ்காரம் பண்ணணும். பூஜை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமஸ்காரம்
6: பண்ணக்கூடாது.
4: அதே போல கால பூஜைகள், அது போல அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அபிஷேகம் கால பூஜை அல்லாத சமயத்துல நமஸ்காரம் பண்ணணும், அது டைம். ரெண்டாவது லொகேஷன், லொகேஷன் வந்து பலிபீடத்துக்கு இந்த பக்கம் தான் பண்ணணும். பெண்களை பொறுத்தவரை அந்த காதுகளும் மார்பகங்களும் படக்கூடாது. பெண்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம், பெண்களுடைய மார்பகங்களும் காதுகளும் படக்கூடாது. அப்படிதான் ஆலயத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஆலய வழிபாடு என்பது அதுபோல கொடிமரத்தை எடுத்துக்கொண்டால் மிக அருமையாக, கொடிமரம் என்பது துவஜஸ்தம்பம். பொதுவாக இலங்கை குருமார்கள் பூஜை பண்ணுகின்ற கோயில்கள்ல நான் உன்னை பார்த்தேன் லண்டன்ல, எல்லாத்திலையும் பார்க்கும்போது இந்த துவஜஸ்தம்ப பூஜைங்கிறது ரொம்ப விரிவா செய்யறாங்க. இங்க தமிழ்நாட்டில் கூட அப்படி இல்லை. கொடிமரத்துக்குன்னு பூஜை அதுக்கே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுத்தாங்க லண்டன்ல முத்துமாரியம்மன் கோயில நான் பார்த்தேன்.
7: கொடி
4: துவஜஸ்தம்பம், இந்த கொடிமரம. இந்த கொடிமரம் என்பது பொதுவாக அந்த கொடி ஆலயத்தினுடைய அமைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த கொடிமரம் வந்து எங்க உச்சியில பறக்குதோ அந்த ஹைட்டை விட விமானம் வந்து அதிகமா இருக்கும். கொடிமரத்தோட ஹைட் வந்துருக்கு பாருங்க, அது வந்து விமானம் இருக்கு இல்லையா, அந்த ஆலயத்தினுடைய விமானத்துக்கு மேல போகக்கூடாது. இதெல்லாம் ஆகம விதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அது குண்டலினி சக்தியை அது எழுப்புவதற்காக தான். பொதுவாக கொடியேற்றம் என்பது அரசியல்வாதிகள் நாட்டு கொடியும் ஏத்துறாங்க. இன்னைக்கு கத்தோலிக்க அதாவது ப்ரொடெஸ்டன்ட்ல கிடையாது, ஆனா கத்தோலிக்க ஆலயங்களை பொறுத்தவரை இந்தியாவிலே அவங்களும் கொடியேற்றம் வச்சுட்டாங்க. அதாவது ப்ரொடெஸ்டன்ட் வந்து தேரோட்டம் செய்ய மாட்டாங்க, கொடியேற்றம் செய்ய மாட்டாங்க ப்ரொடெஸ்டன்ட் சர்ச்சில். ஆனா கேத்தலிக் சர்ச்சில் இன்னைக்கு இந்தியா பூரா வந்துருச்சு. கேத்தலிக் சர்ச்சில் அவங்க என்ன பண்றாங்க, நம்மள மாதிரி தேரோட்டம் நடத்துறாங்க. ஆமா, நம்மள மாதிரி கொடியேற்றம் பண்றாங்க. குழந்தையாக எழுதி கொடுக்கக்கூடிய மாதா ஒருவர்களே, அது மடவண்ணான்னு பேர். மடவண்ணாதான் வருவா பேர்ல. அங்கே அந்த கொடிமரமே என்னன்னு கேட்டா, அங்கேயும் ஒரு சைவ சித்தாந்தம் இருக்கிறது என்று அச்சிவேலி குமாரசாமி குருக்கள் எழுதுற. அதை குறித்துக் கொள்ளுங்கள். கொடி மரம் என்பது பதி, கொடி சீலை என்பது திரோதான சக்தி. அந்த கொடியிலே ஒரு ரிஷமம் இருக்கும், அந்த ரிஷமம் ஆன்மா. அதாவது சிவாலயத்திலே பறக்கக்கூடிய கொடி இருக்கே, அந்த கொடியில இருக்கக்கூடிய அந்த நந்தி வந்து நந்தி கிடையாது, ஆன்மாதான். கொடி கயிறு தர்ப்பை கயிறு ரெண்டு கயிறு உண்டு. அதாவது இந்த நூற்கையில ஏத்தும் போது தப்பை கயிறுக்கு இறங்கும், அப்படிதான் அதை அமைப்பாங்க. அவையெல்லாம் மரம் என்பது பதி, அந்த கொடி சீலை என்பது திரோதான சக்தி. கொடிச்சீரைன்னா அந்த துணி, அது தமிழ்ல படம். திருமந்திரத்துக்கே சில பேர் தப்பா அர்த்தம் பண்ணிருக்கிறாங்க. படமாட கோயில் அப்படின்னு வருது பாருங்க, அதுக்கு என்ன உரை எழுதியிருக்கிறாங்கன்னா, சித்திரங்கள் தீட்டப்பட படம்னா பிக்சர் நினைச்சுட்டாங்க, படம்னா பிக்சர் தானே பெரும்பாலும் இருக்கு. ஆகவே சித்திரங்கள் தீட்டப்பட்ட ஆலயம்னு எழுதியிருக்கிறான் திருமந்திரத்துக்கு உரை எழுதுறவங்க. அப்படி இல்லை, அங்கே படம் என்பது துணின்னு அர்த்தம், தமிழ்ல படம் என்பது துணின்னு அர்த்தம் இருக்கு. படமாட கோயில் என்று சொன்னால் ரிஷப கொடி பறக்கிற கோயில் தான் அர்த்தம்.
7: பரவாத கோயிலும் இருக்கு,
4: எது
7: கேள்வி
4: இருக்கணும், சிறப்பு தானே. அதாவது அது வந்து எப்ப வரும், ஒரு விஷயடனம் என்பது பிரிதிநியமி தன்னிதான் வரும். நீங்க சொன்ன தமிழ்ல ஒரு அருமையான கேள்வி, அது பிரிதின் இயவு நீக்கிய விஷடனமா வந்தாதான் அப்படி வரும். இப்ப செஞ்ஞாயிறு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கருப்பு சூரியன் ஒண்ணு இருக்கான்னு கேள்வி வருது இல்லையா, அப்படி வரக்கூடாது, அது இயற்கை அடை. செஞ்ஞாயிறு தோண்டினான் அப்படின்னா அப்ப கருஞாயிறு, சிவப்பு ஞாயிறு, பச்சை ஞாயிறு, மஞ்சள் ஞாயிறுன்னு இருக்கான்னு ஒரு கேள்வி வரக்கூடாது இல்லையா, இயல்பு அடை.
7: செஞ்ஞாயிறு அடை, செஞ்ஞாயிறு என்பது காலை சூரியன்,
4: அது காலை சூரியன். அதனால அது பிரிதின் இயக்கிய விஷடனமாக வரலாம், இயற்கை விஷடனமாக வரலாம். படமாட கோயில்ங்கிறது இயற்கை விஷேடனம் அவ்வளவுதான். அங்க அங்க சித்திரங்கள் தீட்டப்பட்ட கோயில்னு அர்த்தம் பண்ணா என்ன வருதுன்னா, சித்திரம் வந்து ஆடுமா, படம் ஆட கோயில்ங்கிறாரே, கொடிதானே ஆடும், சித்திரம் ஆடுமா?
7: இவங்க ஆட ஆட என்ன, மாட மன்னர், மாட மாளிகை நிறைந்த கோயில்ன்றாங்க.
4: படம் படம் படம் மாட கோயில்ங்கிறாங்களா, மாட கோயில்னா செங்கோயில் ஒரு கோச்சங்கன் சோழன் கட்டிய கோயில் தான் மாட கோயில். மற்ற கோயிலுக்கெல்லாம் மாட கோயில் சொல்றது இல்லையா. அது அந்த கொடியேற்றம் என்பது அதுக்குள்ளேயே என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, அது எழுதி கொள்ளுங்கள், கொடி கயிறு வந்து அருள் சக்தி, தர்ப்பை கயிறு வந்து மலம், அதாவது ஆணவம்,
7: ஆணவம் ஆணவம்.
4: அந்த கொடியேற்றம் என்பது திரோதான சக்தி கீழே வர அருள் சக்தி மேலே செல்கிறது என்பதுதான் அங்க பொருள். அச்சுவேலி
7: குமாரசாமி
4: என்பது மலம், அந்த அருள் சக்திங்கிறது கொடிக்கயிறு. அந்த கொடிக்கயிறு மேலே செல்லும் பொழுது தர்ப்ப கயிறு கீழே வரும், அதாவது திரோதான சக்தியை கீழ்படுத்தி தான் அருள் சக்தி வந்து மேலோகும் அப்படிங்கிறது. அதாவது சிவபெருமானுக்கும் நமக்கும் இப்பொழுது என்ன தொடர்புன்னு கேட்டா, திரோதான சக்தியின் மூலமாக தொடர்பு இருக்கு இப்போ, அது அருள் சக்தியின் மூலமாக தொடர்பு வருவதற்கதான் இவ்வளவு முயற்சி பண்றோம். அதாவது சிவனுக்கு நமக்கு இப்பயும் தொடர்பு இருக்கு,
7: இது ரெண்டுக்கும் கொஞ்சம் அருள் சக்தியும் திரோதான சக்தியும் கொஞ்சம் விளக்கம்.
4: அது சொல்றேன், சொல்லுதான் சொல்லிடுறேன். அப்ப ஆலை வழிபாடு மகளிர் நாளைக்கும் தொடர்ந்து சொல்லலாம். இது நல்ல முக்கியமான நடைமுறையில் உள்ளதானே, சிவஞான போதம் சித்தியா எல்லாம் நூல்கள் நடைமுறை. அதாவது திரோதான சக்திங்கிறது என்னன்னு கேட்டா, அதுக்கு ஆதிசக்தின்னு நூறு பேர் உண்டு. ஆதிசக்தி சாமி எழுதுவார், திரோதான சக்தி எனினும் ஆதிசக்தி எனினும் ஒக்கும். அதாவது ஆன்மாவிடத்திலே சிவனுக்குள்ள சம்பந்தம் முதல்ல திரோதான சக்தி தான் சம்பந்தம் வருது முதல்ல, ஏன்னா அது மலத்தோடு கூடி இருக்கிறது அல்லவா. திரோதான சக்தி என்ன பண்ணும்னா, நாம் செய்த வினைகளை நம்மை அனுபவிக்க வைக்கும். இதுல திரோதான சக்திங்கிறது
7: முக்கியமான,
4: ரொம்ப முக்கியம்தான். திரோதான சக்தி என்ன செய்யும் என்றால், எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் எந்த சமயத்தை சேர்ந்தவனாலும் இருக்கலாம், அதுதான் நம்ம யூனிவர்சல் சொல்ற காரணம். இக்கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அல்ல வேறு கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் சரிதான், ஆனால் இறைவன் செய்யக்கூடிய அந்த வினையினுடைய வினை கொள்கையை பற்றி விளக்கும் போது நிறைய சொல்லலாம்னு இருக்கிறான் இருந்தேன் நான். அந்த வினை கொள்கையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இறைவன் நம்முடைய செயலை வைத்து வினையை முடிவு செய்வதில்லை. இறைவனுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு கேட்டா, செயல் இல்லை. ஒரு செயலை என்ன நோக்கத்திற்கு செய்கிறாயோ அதை வைத்து தான் அவர்கள் கிடைக்கிறார்.
7: இவருக்கு நிறைய பலன் கிடைக்க
4: போகுது, ஏன்னா நோக்கம் என்பது கடவுள் தான் முடிவு பண்ண முடியும். செயலை நீங்க சொல்லலாம், செயலை ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம கனடாவுக்கு ஏன் வந்திருக்கேன், என்னுடைய நோக்கம் என்னங்கறத உங்களால அறிய முடியாது. நான் பேசுறது ஒண்ணு பேசலாம், நோக்கம் என்ன நோக்கத்துக்கு வந்து எனக்கு தான் தெரியும். அது போல நோக்கம், அதனாலதான் அது சித்தியால அருமையா சொன்னார், அறநடிக்கு அப்படி வரும்பொழுது அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்ற, நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்து உன்னுடைய செயல் பாவமாக இருந்தாலும் அதை நல்லது என்றுதான் எடுத்துக்கொள்கிறேன்.
7: இப்ப நீங்க சொன்னீங்க நோக்கத்தை, உங்களுடைய நோக்கத்தை என்னால அறிய முடியாது,
4: முடியவே முடியாது. ஒரு மனிதன் நீ செய்ய முடியாது, இன்னும் சொல்ல போனா வேடிக்கையா சொல்ல போனா ஒரு 40 வருடம் 50 வருடம் கணவன் மனைவியாக வாழ்ந்து கூட மனைவியின் நோக்கம் என்னன்னு கணவனுக்கு புரிய மாட்டேங்குது. எத்தனையோ விஜயங்கள, உலக விஜயங்கள்ல
7: இது நான் ஏற்றுக்கொள்ள
4: மாட்டேன். அது உங்க வீட்டமாவும் இருக்கும் போது அப்படி சொல்லி
8: எல்லாமே சொல்ல போறீங்களா? உங்களை பற்றிய சகல இருந்ததும் வயதுக்கு தெரியுமா? தெரியாது,
4: தெரிய முடியாது,
8: தெரியாது. நீங்க ஏதாவது ஒண்ணு மறைச்சிதான் நீங்க
4: அந்த நோக்கம் தான் இறைவன். அதாவது இறைவன் வந்து செயலை வைத்துக் கொண்டு மார்க் போடுறது இல்ல, நோக்கத்தை. அதனாலதான் என்னன்னு கேட்டா அந்த இப்ப அவங்களுக்கு எல்லாம் இல்லையா, பிற சமயத்தை சார்ந்தவர்களுக்கு தேவலோகம் இல்லையா நீங்க கேட்கலாம்ல, ஒரு கேள்வி. நோக்கத்தை வைத்துக் கொண்டுதானே தேவலோகத்தை கொடுக்குறாரு. தேவலோகத்துக்கு பிற சமயத்துக்காரன்னு எரிஞ்சுபிள் தானே சொல்றோம் நம்ம சமயத்துல. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. எந்த சமயமும் இப்படி ஏற்றுக்கொள்ளாது அப்படி சமயம். அது என்ன பிராக்டிக்கல் நடக்குதா இல்லையா?
7: இப்ப இந்த கிறிஸ்தவங்க சொல்றாங்க ஐயா, இந்த நாய் பூனைகளுக்கு மோட்சம் இல்லைன்றாங்க.
4: அதாவது அதுக்குதான் அது அன்னைக்கு நீங்க இல்ல, அந்த கேள்விக்கு மிக அற்புதமாக விட சொல்லியிருக்கிறார் நீர்வேரி சிவசங்கர பண்டிதர். கரெக்டா நான் அன்னைக்கு சொன்ன அந்த கிளாஸ் நீங்க வரல நினைக்கிறேன். பைபிள் அந்த நூலை கட்டாயமா நீங்க படிக்கணும். சிவசங்கர பண்டிதர் பிரபந்த திரட்டுன்னு பேர் இருக்கு. எ பெஸ்ட் அனாலிசிஸ் அண்ட் இன்சைட் இன்டு கிறிஸ்டியானிட்டி. ரொம்ப அருமையா இருக்கும். அதாவது மிலேச்ச மதம்னு சொல்லுவார் கிறிஸ்தவ மதத்தை. மிலேச்ச ஆர்வலாம் அப்படித்தானே சொன்னார், மிலேச்ச மதம். அந்த மிலேச்ச மத விகற்பம் கிறிஸ்டியானிட்டிங்கிற ஒண்ணு எப்படி டெவலப் ஆகி வந்து கொண்டே இருந்தது, அது ஹிஸ்டரி, த ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அது மிலேச்ச மத விகற்பம். அடுத்த என்ன சொல்லுவாரு, அந்த கிறிஸ்தவ மதம் என்ன சொல்லுகிறதுங்கிறதே அவர் சொல்லுவார். அது கிறிஸ்தவ மத சாரம் அப்படியே. ஐ பிரசன்ட் வாட் பைபிள் சேஸ். எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. ஐ பிரசன்ட் வாட் பைபிள் சேஸ், எல்லாம் பைபிள்ல வசனத்தோட மேற்கோ. அதுக்கப்புறம் அது ஏன் பொருந்தாது, மிலேச்ச மத கண்டனம். மிலேச்ச மத சாரம், மிலேச்ச மத விகற்பம், மிலேச்ச மத சாரம், மிலேச்ச மத கண்டனம். சிவசங்கர பண்டிதர் பிரபந்த திரட்டுன்னு ஒரு நூல் இருக்குது. வேணும்னா நான் அந்த நூலை வேணா தர்றேன், நீங்களே கூட ரீபிரிண்ட் போடலாம். அந்த நூல் கிடைக்காது எங்க தமிழ்நாட்டிலயே, எங்கிட்ட அபூர்வமா அந்த நூல் கிடைச்சது. அதை பத்திரமா வச்சிருக்கேன் கேஷ்ல இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 120 பக்கம், 140 எல்லாம் அவுட் அண்ட் அவுட் பைபிள் தான்.
7: நாங்க போறோம், போட்டு
8: விடுவோம்.
4: பைபிள் மட்டும்தான்
8: சொல்லுது, அப்படியான புத்தகத்தை போட்டா எல்லா புத்தகங்களும் முன்மாதிரியா இருக்கும்.
4: ஏன்னா அதுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, இப்ப கிறிஸ்டியானிட்டி பத்தி இஸ்லாம் பத்தியும் நம்முடைய இந்து நூல்கள்ல வரல இல்லையா, நம்முடைய நூல்கள்ல வரல, சிவஞான சித்தியார் சிவபிரகாசத்துல வரல இல்லையா. ஆகினால நம்முடைய அதாவது சைவ நோக்கத்துல அதை அனலைஸ் பண்ற. ரொம்ப நம்ம 1000 தடவை பைபிளை படிச்சா கூட அந்த பாயிண்ட் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. நீங்க 1000 தடவை பைபிளை படிச்சாலும் சரிதான், அந்த பாயிண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரைக்
7: ஆகாது. ஒருவருடைய நம்பிக்கை அப்படி படிக்க
4: கூடாது. அதாவது
8: எதிராக
4: அப்படிப்பட்ட சூழ்நிலைதான் சாத்தானிக் வர்சஸ் வந்தது. சாலமோன் ரஷ்டி எவ்வளவு சிக்கல் வந்தது. எவ்வளவு கிறிஸ்டியன் சாத்தானிக் வர்சஸ் எழுதுனா சாலமோன் ரஷ்டி எவ்வளவு சிக்கல் வந்தது. அதே போல இவர் இன்னைக்கு இது வந்தது, அது என்னது இவளை பற்றி வந்து இல்ல, அது இல்ல இன்னொருத்தர் பைபிளை பற்றி ஒரு சினிமா வந்தது இப்போ. அது என்னது, வாட் இஸ் கால்ட், நல்ல பேர் சினிமா, ரொம்ப ஓவோன்னு ஓடிச்சு இந்தியால. அது அருமையான ஒரு டாவின்சி கோடு. டாவின்சி கோடு, டாவின்சி கோடு. அதை இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அதை சட்டம் போல தடுக்க முடியலையே. இன்னைக்கு எவ்வளவு பெரிய கிரிட்டிசிசம். அது வந்து அந்த டாவின்சிங்கிற லியோனார்டோ டா வின்சி என்பவள் எழுதின அந்த மோனாலிசா ஸ்மைல் இல்லையா, அந்த பெண் வந்து இயேசு கிறிஸ்துடைய காதலி அப்படிங்கறதான் அதோட கான்செப்ட். சோ டாவின்சி லியோனார்டோ டிரா பண்ணவன் டாவின்சி தானே, சட்டம் இந்தியாவில என்ன, இந்தியாவில என்னாச்சுன்னா சில ஸ்டேட்ஸ் வந்து அதை பேன் பண்ணான். இந்தியாவில குழப்பம் வந்துச்சு, நார்த் இந்தியாவில எல்லாம் ஒன்றும் பிரச்சனை வரல. இங்க கர்நாடகா இவங்க ஜூயிஸ் கிறிஸ்டின் கொஞ்சம் இதுல இருக்கிறாங்க, சில பகுதியில வந்தது. அவங்க அந்த அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை எங்க நாட்டில் நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னா, நிறைய கிறிஸ்டின்ஸ் தான் எதிர்ப்பு வந்து. கடையில என்ன பண்ணான்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டான். கேஸ் போட்டு என்ன சொல்லிட்டான், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரமே இல்லைன்னு சொல்லிட்டான். ஒரு படம் வந்து சென்சார் போர்டுங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல், யூ கான்ட் என்க்ரோச் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேன் பேன் இட், பட் ஸ்டேட் கவர்மெண்ட் கேனாட் பேன் அப்படின்ட்டான் சுப்ரீம் கோர்ட்ல.
9: அது சென்சார் போர்ட் வந்து மத்திய
4: கவர்மெண்ட். ரயில் எப்படி ஓடணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ல முடியும், எங்க நாட்டில் ரயில் இத்தனை மணிக்கு ஓடணும் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ல முடியுமா? ஏன்னா அது சென்ட்ரல் சப்ஜெக்ட், நாட் யுவர் சப்ஜெக்ட். அப்படி வரத்தான செய்யுது. உணர்வுகளை புண்படுத்தக்கூடாதவளுடைய கண்டம் என்றது கொள்கை அளவுல மறுக்கிறதுங்கிறது சட்டத்துல அனுமதிக்கப்பட்ட ஒன்று
8: தானே.
4: அந்த ஆலை வழிபாடுடைய அடுத்து வந்து இந்த நந்தியை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் இல்லையா. அப்புறம் இந்த பிரதட்சணம், அதாவது ஆலயத்திலே வலம் வருதல். அந்த வலம் வருதல் என்பது ஒற்றைப்படையில எத்தனை முறை வேணாலும் வலம் வரலாம் என்று, 3, 5, 7, 9, 15, 20 இரட்டைப்படையில வலம் வரக்கூடாது. உங்களால வந்து அதோட அந்த பிரதட்சணம் வரும்பொழுது கைகள் தொங்கி இருக்கக்கூடாது, கைகள் வீசக்கூடாது, கை வீசி சிவாலயத்துக்குள்ள கை வீசி நடக்கக்கூடாது, கையை தொங்க போட்டு கொண்டு நடக்கக்கூடாது. அதுக்கப்புறம் துவாரபாலர்களை பற்றி பல செய்திகள், அது முக்கியமான விஷயம். அதாவது சிவன் கோயில துவாரபாலகர், அந்த துவாரபாலகர்கள் என்பதை பற்றி அருமையான வரலாறு எங்கே வருகிறது என்று கேட்டால், காஞ்சி புராணத்திலே அந்த முழு வரலாறு, அதாவது அது ஒரு பதம். அதுக்கு என்ன பதம்னு பேரு என்ன, டிண்டி உண்டின்னு பேரு. எல்லா பதங்கள்லயுமே என்ன இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது இந்த சைவத்துல என்ன சொல்லப்படுகிறனா, இப்பொழுது சண்டிங்கிற பதத்தை அலங்கரிக்கின்றவர் நம்முடைய நாயன்மாரில் ஒருவராக இருந்தவர். அந்த அதிகார நந்திங்கிற பதம் இருக்கு இல்லையா, அதை அலங்கரிக்கிறவர் யாரு, அவர் தான் செப்பேஸ்வரன் என்ற பெயரோடு நம்முடைய திருவையாற்றில் அவதாரம் பண்ணவர் தான் இப்போ அந்த பதத்துல இருக்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு, அதே போல மாரி காளி, மாரி என்ற பதத்தில் இருக்கிறவர் தான் பரசுராமனுடைய அம்மா, அவள் தான் ரேணுகா தேவி. ரேணுகா தேவி தான் இப்பொழுது மாரியம்மனாக இருக்கிறார். அந்தந்த பதங்கள்ல ஒவ்வொரு பதங்களும் இப்பொழுது அதெல்லாம் புராணங்கள்ல தான் வருது, இந்த செய்திகள் எல்லாம் புராணங்கள்ல தான் விரிவாக எந்தெந்த பதங்கள்ல எந்தெந்த ஆன்மா இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது, அது எப்போ, அது போர்ஸ் எப்போ முடியுங்கிறதுக்கு நமக்கு ஆயுள் இல்லை, அதுக்குள்ள நம்ம ஆயுள் முடிஞ்சிடும் இல்லையா, அது ஒரு பரந்த ஆயுள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அது இன்னொரு நாளைக்கு நான் விளக்குறேன், இந்த காளி மாரியனுடைய கான்செப்ட் என்னங்கிறத. ஆகவே துவாரபாலகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த பதத்துல இப்ப யார் இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா திரிபுரத்து அசுரர்கள். திரிபுரத்து அசுரர்கள் திரிபுரம் சமகாரம் பண்ணுகின்ற காலத்துல அந்த வரலாறு கொஞ்சம் அதிக நேரம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இலக்கியங்களே அந்த வரலாறு வருகிறது, அது நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த முப்புறம் எரித்த பொழுது அங்கே மூன்று பேரை மட்டும் அவர் வந்து என்ன பண்ணுகின்றார், எரியாமல் காப்பாற்றினார். அந்த திரிபுர அசுரருடைய வரலாறு வந்து மிக அருமையாக எங்க கந்த புராணத்தை கூட விரிவா வரலாறு

0: இல்லாம போன செய்திகள்லாம் இதுன்னு ஒரு பணியில் ஊர்ல பேசும்போது அவர் எல்லாத்தையும் குறிச்சு வச்சுட்டு கடைசியா முடிஞ்சு போச்சு. நீங்க அப்புறம் சொல்றேன் அப்புறம் சொல்றேன் சொல்லாம போன செய்திகள் இதெல்லாம் அப்படின்னு காமிச்சாரு. ரொம்ப பாராட்டினேன், ரொம்ப கவனமா கவனிச்சிருக்கீங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே, அதாவது நூல்கள் வந்து அவ்வளவு பறந்து விரிந்து கிடக்கு. 81,800 ஸ்லோகங்கள். அந்த 81,800 ஸ்லோகத்துல சங்கர சம்ஹிதை என்ற ஒன்றை மட்டும்தான் 10,345 பாடல்ல கத்தியப்ப சிவாச்சாரியா நமக்கு தமிழ்ல சொன்னாங்க. நமக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய கந்த புராணம் இருக்கு, இந்த கந்த புராணத்தினுடைய டோட்டல் வெர்சஸ் செய்யுள்ள 10,345 பாடல்கள். அந்த 10,345 பாடல்களும் சங்கர சம்ஹிதை என்று சொல்லக்கூடிய மகாஸ்காந்தம், அதாவது அங்கே என்ன சொல்லப்படுகிறது, புராணங்களை தொகுத்தவர் தான் வியாசர். அதே போல வேதத்தை தொகுத்தவர் தான் வியாசர். புராணங்களை சொன்னவர் அவர் இல்லை. சைவத்துடைய தாக்க கதை புராணத்துல சொல்றேன் செய்தியெல்லாம். அந்த சங்கர சம்ஹிதையில பெரும்பகுதியை தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொன்னார். இன்னொரு சம்ஹிதை இருக்கு, சனற்குமார சங்கீதை. அந்த சனற்குமார சங்கீதைய தமிழிலே கொடுத்தவர் தான் சிவஞான முனிவர். அவர் தான் காஞ்சி புராணம் என்ற பெயரிலே கொடுத்தார். அதுலதான் நிறைய பல புராணங்களுடைய தாற்பரியங்கள், சைவம் எப்படி கொள்ள வேண்டும், அந்த புராணங்களுக்கு உபதேச மூலமாக கொடுத்தவர் தான் சூத மகாமுனிவர். ஆகவே அந்த இப்ப நாம வந்து இன்னைக்கு ஒரு ஆலய வழிபாடு என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு சிந்திக்கிறோம். அப்படி சிந்திக்கும் பொழுதே பல செய்திகளை நாம் பார்ப்போம். அவை அடுத்து சந்திக்கும் பொழுது இதை தொடர்ந்து வந்தால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த திரிபுரத்து அசுரர்களுடைய செய்தி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா நாம ஏன் அவர்களை வந்து பெரிய உருவத்துல போடுறோம், அவங்கள ஏன் மீச இப்படி பல்லோட அசுர பல்லோட போடுறோம். சிவாலயத்துல அவர்களை ஒருக ஒருத்தர் இடதுகால ஊனியிருப்பார், இன்னொருத்தர் வடதுகால ஊனியிருப்பார். இதுக்கெல்லாம் பதில் இருக்கிறது. ஆலயங்களிலே சிவாலயங்களிலே எப்படி அமைக்க வேண்டும், ஒவ்வொருத்தருக்கும் சிவாலயங்கள்ல ஒவ்வொரு திருமேனிகளை எப்படி அமைக்க வேண்டும் என்பது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிற்ப செந்நூல் ரெண்டு சிவாலய திருமேனிகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற திருவாரூர் ஆதீனத்திலிருந்து ஒரு நூல் வந்திருக்கு, சிவாலய திருமேனிகள். இப்போ சிவாலயத்துல வரும்பொழுது ஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றுல எத்தனையோ நிகழ்ச்சி இருக்குது. அந்த நிகழ்ச்சி எல்லாம் வைக்கக்கூடாது சிவாலயத்துல. சிவாலயத்துல ஞான சம்பந்தம் இருக்காருனா எப்படி இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஞான சம்பந்தர் ஒரு காலம் நல்லா ஊனி இன்னொரு காலம் லூசா வச்சிருப்பார், கையில தாளம் இருக்கணும். இதெல்லாம் எப்படி அமைக்கிறாங்க, இதை மாத்துறதுக்கு யாருக்குமே அதிகாரமே கிடையாது. நால்வர்கள் நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும், சமய குறவர்கள் நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும், சந்தான குறவர்கள் உட்கார்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதை மாற்றி அமைக்கக்கூடாது. சந்தான குறவர் நாலு பேரும் பாருங்க அமர்ந்து கொண்டிருப்பார்கள், சமய குறவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அது மட்டும் இல்ல, சந்தான குறவர்கள் வீராசனத்துல இருப்பாங்க, சிவன் கோயில காலை தொங்க போட்டு உட்காரக்கூடாது. ஆனா அவங்க காலை தொங்க போட்டு தான் உட்கார்ந்துருப்பாங்க. வீராசனம் ஒரு கால மடைக்கு ஒரு கால தொங்க போடுறது, இதெல்லாம் எங்க இருக்கு எல்லாம். அதாவது நம்ம மாதிரி ஒரு கட்டுப்பாடு வந்து ஒரு வரையறை. அது போல சாமி புறப்படும் பொழுது நாதஸ்வர வித்வான் மல்லாரி ராகம் தான் வாசிக்கணும், வேற ராகம் வாசிக்க கூடாது. அப்படின்லாம் நியதிகள் ஆகமங்கள்ல
1: சொல்லப்பட்டிருக்கு.
0: சில விஷயங்களை வந்து எஜுகேட் பண்றதுக்காக சொல்றமே ஒழி அது ஒரு பிரச்சனையா வந்துடக்கூடாது. அதுக்காக பாத்துக்கணும், பரவாயில்ல. இன்னைக்கு அது இன்னொரு நாளைக்கு நான் விளக்கி சொல்றேன். எல்லா ஊர்லயும் இருக்கு இந்த பிரச்சனை, எல்லா ஊர்லயும் தமிழ்நாட்டிலயும் இந்த பிரச்சனைகள் வருகின்றன. அது நம்ம மடாலயங்களுக்கு சிலது ரெஃபரன்ஸுக்கு வருது, அவங்களும் பதில் சொல்றாங்க. இருந்தாலும் வந்து அதான் சொல்றேன் இல்லையா, இன்னைக்கு சைவ சமயம் என்பது எப்படியோ யாராலும் புது விளக்கங்களை கொடுக்கிறார்கள். அந்த இந்து சமயம் சைவ சமயம் எப்படி வருது, இதெல்லாம் வந்து நமக்கு என்ன பாக்குறோம், நம்ம என்ன சிந்திக்கிறோம்னா, நாம சிந்திப்பது சைவ சமயத்திலே அங்கீகரிக்கப்பட்ட நூல்கள், அந்த வழியில நம்ம சிந்திக்கிறோம். எப்பொழுதுமே என்ன மரபு போயிடுச்சுன்னா, இப்பொழுது ஒரு கருத்தை சொன்ன

0: நீங்க நான் சொல்வதற்கு மாறாக ஒரு கருத்தை சொன்னால், அந்த பிரமாணமாக கொள்ளக்கூடிய நூல்கள்ல இருந்து எடுத்து காட்டி சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் இல்லை. அதனால என்ன வருது, கண்டதே காட்டி கொண்டதே கோலம். அதுதான் விஷயம். சட்டத்தை ரெண்டு வக்கீல் சொல்றாங்கன்னா, ஒரு சட்டத்துல மறுக்கிறாருன்னா அவன் மறுக்கிறதுக்கு இன்னொரு சட்டத்தை கோட் பண்ணி தானே மறுக்கிற, அந்த சட்டத்துக்குள்ள விளக்கத்தை சொல்லி தானே மறுக்கிற. அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்கு அங்க. ஆனா சமயத்துல கட்டுப்பாடே இல்லை. எல்லாருமே அந்த கட்டுப்பாடு இல்லாதனாலதான் என்ன ஆச்சுன்னா, அதோட இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு இன்னொரு சூழ்நிலையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு ஆலயம் வருவதற்கோ ஆலயம் கட்டுவதற்கோ ஆலய கும்பாபிஷேகத்துக்கோ இன்னைக்கு நாம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, அந்த பொருள் உதவிக்காக சில செல்வந்தர்களை நாட வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அந்த காலத்துல அப்படி இல்லை, அரசர்களே செஞ்சார்கள். அவங்க போய் யாருக்கு டொனேஷனுக்கு போய் நிக்கல. அந்த காலத்துல கோயில்கள்ல அரசர்கள் தான் செஞ்சாங்க. கோயில் கட்டுறதுன்னு யாரும் நன்கொடை கொடுக்கல. அப்போ அரசர்கள் என்ன செய்யறாங்க, தகுந்த கல்விமான்களை வைத்துக் கொண்டு அவர் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் என்று, அவன் தவறாக சென்றால் அதை திருத்தக்கூடிய ஆற்றல் உடைய மந்திரிகள் இருந்தார்கள். அதை கேட்டு அவன் நடந்ததுனால அது ஒழுங்காக செய்ய முடிந்தது. அது இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு பெரிய ஒரு நிறைய பணம் கொடுக்கிறார் ஆலயத்துக்கு, அவருடைய விஷயம் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. நம்ம சொல்றேன், யாரையும் நான் கூட சொல்ல. இப்ப பாருங்க, மலேசியாவில் உள்ள ராமலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போனேன், கோயில் நல்லா இருக்கு. மலேசியாவில் அந்த பகுதியில் நம்ம சித்தாந்த மண்டலத்தை பக்கத்தில் ராமலிங்கேஸ்வரர் கோயில் இருக்கு. அங்கே போனா முதல்ல இருக்கிறவர் ஆதிசங்கரர் இருக்கிறார். என்ன சார், என்ன சொல்ல முடியும்? அவருக்கு ஆகம உடன்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம எங்கேயுமே அங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. ஆதிசங்கரர் கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. என்ன செய்ய முடியும், ஒரு அது என்னன்னு எனக்கு காரணம் புரியல. ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாடல் பெற்ற தலங்கள்ல அது வந்து இன்னும் வரல, அந்த அளவுக்கு போகலை. தமிழ்நாட்டுல ஒன்னே ஒன்னு என்னன்னு கேட்டா, புதுசா கட்டுற கோயில் அங்கேயும் குழப்படி வந்துட்டு தான் இருக்கு இந்தியாவிலே. ஆனால் நம்முடைய மூவர்கள் பாடல் பெற்ற தலங்கள் இன்று இருக்கக்கூடிய தலங்கள்ல கூடிய வரைக்கும் இந்த மரபை பாதுகாத்துட்டு வரலாம். தமிழ்நாட்டுல அது மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு இருக்கு. ஆனா அது ஒண்ணு கால வெள்ளத்துல எப்படி போகும் சொல்ல முடியாது.
1: தஞ்சாவூர்ல, தஞ்சாவூர்ல ஒரு இடத்துல
0: அதாவது எங்களுடைய தொல்பொருள் ஆராய்ச்சிகளாக்கான உனக்கு இந்தியால அவங்க எடுத்துருவாங்க. அதாவது அங்க ஒரு சட்ட பிரச்சனைன்னு கேட்டா அது மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து இந்து அரசமய ஆணைக்கிட வராது. அதாவது ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க எடுத்துருவாங்க. இப்ப தஞ்சாவூர் கோயிலே பாத்தீங்கன்னா சிலவற்ற மாற்ற முடியாது. தஞ்சாவூர் கோயில் ரெண்டு டியூவல் கோயில், HRN சீட்டை ஒன்று இருக்கும், ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்ல அது நடைமுறையில அதுவும் வேண்டியது இருக்கு. சில சமயங்கள்ல அந்த தொல்பொருள்களை பாதுகாப்பது என்று அது ஒன்று வச்சுக்கிறாங்க, ஆர்காலஜி சர்வே. அது வந்து தஞ்சாவூர்ல ரெண்டு டியூவல் கண்ட்ரோல் வந்துடும். இந்த கோயில் தஞ்சாவூர் கோயில் வந்து இந்த அளவுக்கு மேல HRN தொடவே கூடாது, வெள்ளை அடிக்கவே கூடாது. கேட்காங்க ஈவன் ஒயிட் வாஷ் கூட தே கேனாட் டூ தஞ்சாவூர் கோயில. ஏன்னா அது ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அதுபோல சில நடைமுறை சிக்கல்களும் இருக்கு, அதையும் பார்க்கணும். சூழ்நிலைகளும் காரணம். அதாவது நல்ல ஆலயங்கள் வரணும், ஆனா இது மாதிரி வரும்போது எப்பொழுதுமே செல்வந்தர்கள் இல்லாம ஒரு காரியத்தை செய்ய முடியாது. பிராக்டிக்கலா அது ஒரு கஷ்டம் இல்லையா. அது தல்லா விளையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடுன்னு திருவள்ளுவர்
2: கண்டுபிடிச்சிட்டாரு. அம்மா வந்த கூட அம்மாவுக்கு ஒரு பாட்டு போன காட்டணும், கையில் காசு இல்லாதும் நிறைவு
0: செய்கிறோம். வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குட்டுடமும் வாழ்க செல்வே, ஏரிய மஞ்சை வாழ்க, யானை நடந்து வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்,
3: பேசமோ எந்த பேசமோ எந்த பேசம் இருந்தாலும் சாமகாலத்தினால சர்வ பிராயசித்தம் ஏற்பட்டுடும் அப்படின்னு சர்வ பிராயசித்தம் பேர சாமவேதமான சொல்லப்பட்டிருக்கு. சாமவேதத்துல இல்லாத ஒரு விஷயமே இல்லை. ஒரு நாலு சாமகாலம் உங்களுக்கு கிடைச்சிட போறோம், நீங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். எல்லாமே பிரயோகமா சொல்லியிருந்தேன். சாமவிதான பிராமணம் சாயந்தரம் அதை பத்தி சொல்ல போறேன், அப்போ அதை விசாரமா சொல்றேன். அல்ல, சொல்லாத பிரயோகமே கிடையாது. லோகத்துல நம்ம ஜீவிச்சு இருக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சொல்ற முசிறி தீபஸ்வரால் தெரிய தீபஸ்வரால் சொல்ல சாமகா இருந்தா போறோம், ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் அடைஞ்சுள்ளாம் அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்காரு உபன்யாசத்துல. அதனால எதுக்காக சொல்ற அப்படின்னா, சாமவேதத்துல வந்து அந்த காமிய விஷயங்களும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு, பாகங்களும் நிறைய இருக்கு. அது மாதிரி இப்போ நம்ம சொரத்தை பத்தி பேசணும்னா சொரத்துல பேசுவோம். இப்போ சொரங்கிறது வந்து சொன்னார் சொரமண்டலம் அப்படின்னு ஒன்று சொன்னார். அத என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சொரமண்டலங்கிறது ஒரு பெரிய ஒரு பூகோளம் மாதிரி. சப்தஸ்வரா ஸ்திரயோ கிராமாஹ ஸ்வரமண்டலம் சப்தஸ்வரங்கள், மூணு கிராமங்கள். மூர்ச்சனை அப்படிங்கிறது வந்து 21 மூர்ச்சனைகள் இருக்கு. தானே தானம் பரஸ்பரம் ஸ்வரானாம் தரணாது தானாக இந்த கமனம் கொடுத்து சொல்லிட்டு போறாரு. அதுக்கு தானம்னு பேர். அது வந்து ஏகோண பஞ்சாசத்து 49 தானங்கள் இருக்கு அப்படின்னு சங்கீத சாஸ்திரக்காரெல்லாம் சொன்னதாக இவர் நாரதர் சொல்றார். தான் ஏகோண பஞ்சாசத்து அது 49 இருக்கு. இது எல்லாத்தையும் கூட்டினாதான் சுரமண்டலம், இத்தேத சுரமண்டலம் அப்படின்னு சொல்றார். இப்ப சப்தஸ்வரம் அப்படின்னு சொன்னது என்னன்னா, பிரதமம் திதீயம் திருதியம் திருத்தம் மந்திரம் அதிஸ்வாரியம் புஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த இது பிரதான ஸ்வரம். இதுல அவாந்தர ஸ்வரங்கள் இருக்கு, விசேஷ ஸ்வரங்கள் இருக்கு. இது ஒரு 7 அது ஒரு 7, 21 ஸ்வரங்கள் வரும். அதெல்லாம் என்ன சொல்றேன், பிரேகம் நமனம் அபிகீதம் வினதம் சம்பிரசாரணம் இப்படியாக விசேஷ ஸ்வரங்கள் ஒரு 7 இருக்கு. இந்த இந்த 21 ஸ்வரங்களையும் வச்சதுன்னா 3 ஸ்தானங்கள் சொல்றாரு. சப்தஸ்வரூபத்துல வந்து 3 ஸ்தானங்கள் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு. 1 உரஸ்தானம், 2 கண்டஸ்தானம், 3 சிரஸ்தானம். இந்த 3 ஸ்தானம் எதுக்காக சொன்னார் அப்படின்னு சொன்னா, அதுக்கு யஜ்யத்துக்கு தான் போகணும், வேற வழி கிடையாது. யாகத்துல வந்து 3 சவனங்கள் இருக்கு. 1 பிராதஸ்தவனம், 1 மாத்தியந்திரம் சவனம், 1 திருதீய சவனம் அப்படின்னு 3 சவனங்கள், 3 பிரிச்சிருக்கா யாகத்தை. பிராதஸ்தவனம் அப்படிங்கிறது வந்து காலங்காத்தால் முதல்ல அப்படி காத்தால் ஆரம்பிப்பான் 4 மணிக்கு உஷக்காலத்துல, அது பிராதஸ்தவனம் பேர். பிராதஸ்தவனம் வந்து தானங்களையோ மந்திரங்களையோ வந்து ரொம்ப உச்சஸ்தாயில் சொல்லப்படாது, மள்ளமா சொல்லணும். உபாம்சு அப்படின்னு பேர் இருக்கு. உபாம்சுன்னா வெளியில கேட்காம சொல்லணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. பக்கத்துல இருக்கோம் கேட்கலாம், ஆனா ரொம்ப இறங்கி கத்தப்படாது. சயின்டிபிக்கா பார்த்தீங்கன்னா காலங்காத்தால வெறும் வயத்துல ரொம்ப ஓகோ பெருசா கசனம் சொன்னா வயத்தை புடிச்சிடணும் மேல. அப்புறம் அடுத்த 2 வாத்தியத்தை நம்மளும் பார்க்க முடியாது, நின்று போயிடும். அது லௌகீகமா பார்த்தாலும் அது விஷமா இருக்கு. இவா சாஸ்திராயுத சுகாயுத ரெண்டையும் அனுசரிச்சுதான் இப்ப வச்சிருக்கான்னு தெரியுது நமக்கு. காத்தால அதனால என்ன பண்ணணும், பிராதஸ்தமனம் அதுக்கு உரஸ்தானம் கொடுத்திருக்கான். பிராதஸ்தமனத்துக்கு உரஸ்தானம். அதுக்கப்புறம் மாத்தியந்திரம் சமனம் அப்படின்னா மத்தியானம், மாத்தியான காலத்துல வந்து ஆரம்பிக்கும் மாத்தியந்திரம் சமனம். இந்த மாத்தியந்திர சமனத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா மத்தியம ஸ்ருதி, அதனாலதான் மாத்தியந்திரம், மத்தியமே பவம் மாத்தியந்திரம் அப்படின்னு அது சப்தத்திலே இருக்கு. மாத்தியந்திரம் சமணம் பேர் இருக்கு. மத்தியம ஸ்ருதியில சொல்லணும், கீழே சொல்லப்படாது, ரொம்ப மேலேயும் சொல்லப்படாது, நடுப்புற நடு ஸ்ருதியில சொல்லணும். அதுக்கு கண்டஸ்தானம் கொடுத்துருக்காரு. நம்ம சரீரத்துல உரஹா கண்டஹா சிரஹா 3 ஸ்தானம் பண்ணார். இது நடுப்புற இருக்கு, மத்தியமஸ்தானம் கண்டஸ்தானம். கண்டஸ்தான பிராதான்யன அங்க உச்சாரணம் நல்லா வரணும். அது மாத்தியந்திரம் சமணம். தாரம் திருதீய சமணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. திருதீய சமணம் வரும்பொழுது ரொம்ப உச்சமா சொல்லணும், சாமகானங்கள்லாம் உச்சமா பண்ணணும். ஏன்னா அதோட முடிஞ்சு போகிறது யாகம், எஜமானுக்கு சொர்க்க பிராப்தி கிடைக்க போறது. இவளுக்கு தட்சிணையெல்லாம் கொடுத்தாச்சு, மாத்தியந்திரம் தட்சிணையா கொடுத்துருவா இவளுக்கு, முன்னாடி அட்வான்ஸா கொடுத்துருவா யாகத்துல. அம்மாவுக்கு வேண்டிய காரியம் தான், எல்லாம் முடிஞ்சு பிறந்து வாத்தியார் ஆற்று ஊருக்கு போகிறது தர்ஷனம் கொடுப்பான். யாகத்தில் அப்படி கிடையாது, முன்னாடியே கொடுக்கணும். வாங்கிட்டு தர்ஷனம் வாங்கிட்டு தான் யாகம், முன்னாடியே யாகத்துக்கு வரும்போதே இருக்கப்ப எனக்கு என்ன தர்ஷனம் கொடுப்பேன் கேட்டுன்னு தான் வருவார். யாகத்தில் கேட்கலாம் சொல்லியிருக்கு. யாகத்தில் ஒண்டி தான் இங்கே எனக்கு என்ன சம்பாவனை பண்ணுவேன் முன்னாடி சொல்லுங்க, எனக்கு இஷ்டமாக பண்றேன் இல்லைன்னா விட்டுட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லுவான். சங்கல்பம் பண்ணும்போதே என்ன கல்யாணியோ தட்சிணா அப்படின்னு கேள்வி கேட்பாய்வா, யாரு ஆத்திஜம் யார் வாங்க போறாலும் அதை கேட்பா, என்ன தர்ஷனம் கொடுக்க போயிருக்கு, யாகம் நீங்க பண்றேன் சரி எனக்கு என்ன கொடுக்க போறேன் அதை போக சொல்லுங்க அப்படின்னு கேட்டு முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாய்வா, அக்ரிமெண்ட். கஷ்டித் கல்யாணியோ தட்சிணா அவசு சந்தி கல்யாணியோ தட்சிணா, இந்த யாகத்துக்கு என்ன தட்சணை சொல்லப்பட்டிருக்கோ சுதி ஸ்மிருதிகள் என்ன சொல்லியிருக்கோ அந்த தட்சணையை நான் கொடுத்து வர்றேன், கட்டாயம் கொடுக்குறேன் அப்படி அவர் பிரதிஜை பண்றாரு யஜமானன். அதுக்கப்புறம் தான் இவர் பிள்ளை வாங்கிக்கிறார் கையில, நான் யாகத்தில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு. அதனால வந்து யாகத்துல தட்சணையும் கொடுத்துருவா, மாத்தியந்திர சமரத்துல தட்சணையை கொடுத்துருவா. தட்சிணா காலம்னு பேர் இருக்கு மாத்தியந்திர சமரத்துல, ஏன்னா அது நடுப்புல இருக்கு, அந்த காலத்துல தட்சிணையை கொடுத்துட்டா மேற்கொண்டு அவ ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் மந்திரங்கள்லாம் உச்சாரணம் பண்ணுவா அப்படிங்கிறது ஒரு காரணம். அதையும் கொடுத்ததுனால தட்சிணையும் கொடுத்ததுனால இப்ப ரொம்ப சந்துஷ்டாலாயி ரொம்ப உச்சீகி கானம் பண்ணுவா. அது தாரம் திருதீய சபனம், திருதீய சபனத்தை வந்து ரொம்ப உச்சமாக தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த மூணு ஸ்தானங்கள் சொன்னோம், உரஹா கண்டா சிரஹா அப்படின்னு மூணு ஸ்தானம் சொன்னோம். இந்த உரகண்ட உரஸ்தானத்திலையும் சப்தஸ்வரங்கள் சொல்லணும். அது எப்படிலாம் சொல்ல முடியும் அப்படின்னா, பிரதம சுரங்கிறது கீழே இருக்கிறான், அது மேல வந்து மேல இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே கொஞ்சம் கீழே கொஞ்சம் கீழே கொஞ்சம் கீழே வந்து கடைசியில வரணும். கிருஷ்ணஸ்வரம் மேல இருக்கு. இப்படி இந்த ஆறு சுரத்துக்கும் காட்டு வரணும். அது சொன்னா புரியும், ஒரு சின்ன உதாரணம் சொல்லி காமிக்கிறேன். ஆறு சுரமும் வர மாதிரி ஓ அப்படின்னா, இப்ப இதுல வந்து ஆறு சுரங்களும் வரிசையா வந்தாச்சு. பிரதம சுரம், திவ்ய சுரம், திருத்திய சுரம், சதுர்த்த சுரம், மந்திர சுரம் வரைக்கும் வந்துருச்சு. அதிசுவாரிய சுரம் வரல, அதிசுவாரி சில பதங்கள்ல வரும். அதுவே புஷ்ட சுரமும் வந்து அதிசயமாக சில இடங்கள்ல தான் வரும். இந்த அஞ்சு சுரங்கள் தான் நிறைய பிரசாரம் ஆயிட்டு இருக்கும், மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி வந்துருக்கு. இந்த அஞ்சு சுரங்களுக்கு தான் நிறைய விநியோகம். இந்த புஷ்ட சுரத்துக்கு சில இடங்கள்ல விநியோகம், அதிசுவாரிய சுரமும் சில இடங்கள்ல தான் வரும். இது கொஞ்சம் பரச்சலா சங்கீதத்திலேயே அப்படிதான் இருக்கு. நிஷாத ஸ்வரம் வந்து ரொம்ப பரச்சலாக தான் இருக்கும். அதுமாரி பஞ்சம ஸ்வரமும் வந்து சில முக்கியமான ஒரு இடங்கள்ல தான் உச்சாரணம் பண்ணப்படுறது. இப்போ இந்த மூணு ஸ்தானத்திலையும் சப்தஸ்வரங்கள் சொல்லணும். அப்போ உரஸ்தானத்தை சொல்லும்போது சப்தஸ்வரம் சொல்லும்பொழுது ரொம்ப உபாம்சமா இருக்கும், ரொம்ப கீழே இருக்கும். மத்தியம ஸ்வரத்தை சொன்னா கொஞ்சம் புரியும் எல்லாருக்கும், உச்சை சொல்லும்போது நல்லா தெரியும். இப்படி உரசப்த விசாரம் ததா கண்ட ததா சிரஹா நச்ச சப்தோரசி வியக்தாக அவ்வாறு சொல்லிட்டா. உரஸ்தான பிராதான்யத்தில் நம்ம சப்தஸ்வரங்களை சொல்லும் பொழுது நான் வியக்தாக நம்ம எதிரிக்கு புரிய முடியாக இருக்காது, இருந்தாலும் சொல்லுவான். ததா பிராவச்சனோ விதி, விதி வந்து அப்படி இருக்கிறதுனால அப்படிதான் சொல்லியாகணும், வேற வழி கிடையாது. அதை வந்து கொஞ்சம் நிதானமா சொல்லணும். உரஸ்தானத்தை சொல்லும் பொழுது பாக்கி கண்டஸ்தானமோ சிரஸ்தானமோ சொல்லும்போது நல்லா சொல்லலாம். அது நல்லா சொல்லிட்டு ரெண்டு உபன்யாசம் முடிஞ்சிடும். அதோட சப்தாகார விபக்தி ரம்ய தனுமான் சப்தஸ்வர தீபவான் நானா ரூப மகாக்கிய ரத்ன நிலையா தேவ ரிஷ்யனேகாஸ்ரயா கல்பேந்தூர ஜவர்தமான விபவ சந்தோ நதீ பூரிதா தோபோ துங்க தரங்கவான் அவதுவஹ சாமாகமாம்போ நிதிஹி. வந்து சாமவேதத்தையே ஒரு பெரிய சமுத்திரம், சமுத்திரம் அப்படின்னா மகோததி அப்படின்னு வர்ணிக்கிறார். மகோததினா சமுத்திரங்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கப்பட்டது மகோததி பேர், மகோததி அப்படின்னு வர்ணிச்சிருக்கார். என்ன அப்படின்னு கேட்டா, இதுல ஏன் அப்படி சொன்னார் அப்படிங்கிறதுக்கு இதுல என்ன சொல்ல விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன். சமுத்திரத்தை நிரூபணம் பண்ற, சமுத்திரத்துல என்ன இருக்கு, ஏழு சமுத்திரங்கள் இருக்கு. லவண லவணே துராதப்பி ததி கீர அப்படின்னு ஏழு சமுத்திரங்கள் இருக்கு. அதுல சப்த ஸ்வரங்கள் இருக்கு. அதை போல சப்ததா பின்னஹா சமுத்திரஹா. அதே மாதிரி சாமவேதத்துல பிரதம திதியேத்யாதினா சப்த விபக் சப்தஸ்வர யுக்தா சாமவேதா, சப்தஸ்வரம் இருக்கு. இல்ல அது எப்படி சப்த சமுத்திரங்கள் ஒன்று சேர்ந்திருக்கோ உதவீங்கிற மகோதீல, அதுபோல சப்த ஸ்வரங்கள் சேர்ந்திருக்கு. அப்புறம் ஏ சப்த இதெல்லாம் இருக்கு, தீபங்கள்லாம் இருக்கு சமுத்திரத்துல. ஜம்மு டாக்டர் சாவுகளி பிஷப் பிரவுந்தி சாகபஸ்தராக்கி சப்த தீப தீபிகே ஆமையாடுதல் சொல்லுவோம். நம்மளா சப்த தீபமாம் சமுத்திரஹா, சமுத்திரத்துல சப்த தீபங்கள் இருக்கு. அதுல இதுவே இதுல வந்து சப்த தானங்கள் இருக்கு. ஆக்னேயம் பதமங்காரம், காயத்ர பதமங்காரம், ஆக்னேயம் திரியகம், திரிய மைந்திர காரம், அதுல சப்த காரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதே மாதிரி ரத்னாகரத்துக்கு வந்து உததிக்கு வந்து ரத்னாகரத்தம், ரத்னாக ரத்னங்கள்லாம் பலவித ரத்னங்கள்லாம் உள்ள கிடைக்கும். சாமவேதத்துல நித்திய நைமித்திக காமிய அநேக யஜ்ய விதாயகத்வாது, நமக்கு லோகத்துல என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் சொல்ற யஜ்யத்தினுடைய சாதனமாக இந்த சாமகாரம் இருக்கிறதுனால அத்தனை விதமான ரத்னங்கள் இதுக்குள்ள இருக்கு. சமுத்திரத்துல எத்தனை விதமான ரத்னங்கள் கிடைக்கிறதோ அத்தனை ரத்னங்களும் இந்த சாமகாரத்துக்குள்ள இருக்கு, அதனால இது உதவி அப்படிங்கிற. அதுக்கப்புறம் வந்து சமுத்திர தீரேஷு தீபேஷு தபஸ்யந்தா தேவாஹா ஹிரயஸ்து சந்தீதி தேசாம் ஆசிரயா உததி. சமுத்திரக்கரையில பல விதமான மகர்ஷிகள்லாம் தேவாலெல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தபஸ்யந்தா தேவாஹா, அது சாமவேதத்திலையும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு ரிஷி, ஒரு சந்தஸ்து, ஒரு தேவதை. அப்படி சந்தோபத்தம், ரிஷி புரோக்தம், தேவதா ஸ்வரூபத்வம், இந்த மூணுமே இதுல ஒவ்வொரு காலத்திலையும் அமைஞ்சிருக்கிறதுனால இது உதவி அப்படின்னு சொன்னார். பிரதிமந்திரம் ரிஷி சந்தோ தேவதானாம் சத்வாது தேஷாம் ஆசிரயா சாமவேதா, சாமகாரமானது அப்படி இருக்கு. உததிஹி சந்திரோதயேன வர்த்ததே, சந்திரனை பார்த்தவொடனே சமுத்திரமானது பொங்கி வழியும். பௌர்ணமி அன்னைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி இங்க வந்து கல்பசூத்ர கல்பசூத்ராக்கிய இந்து இந்து கல்பசூத்திரமே ஒரு சந்திரன் அப்படின்னு சொல்ற கல்பசூத்திரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த கல்பசூத்திரம் சொன்னதுதான் நம்ம யஜ்ய விதானங்கள்லாம். ஆதிஷேய கல்பம்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அந்த கல்ப புஸ்தகம் தான் எத்தனை 286 யஜ்யங்கள் இருக்கு. இந்த 286 யஜ்யங்கள்ல உள்ள விஷயங்கள்லாம் எப்படி எப்படி பண்ணணும், என்னென்ன ஸ்தோத்திரம் பண்ணணும், என்னென்ன சத்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த கல்பசூத்திரம் இருக்கு. இந்த கல்பசூத்திரத்துல தான் சொல்லியிருக்கேன். அந்த கல்பசூத்திரங்கிற ஒரு சந்திரன் இதுல வந்து சாமவேதத்துல பிரகாசிக்கிறது, அதனாலேயும் உதவி அப்படின்னு சொன்னார். பத்மீபிஹி நதிபிஹி பூரியதே உதவிஹி, பலவிதமான நதிகள் வந்து ஒன்னா சேர்ந்து தான் சமுத்திரமானது உண்டாகிறது. சமுத்திரங்கிறது தனியா கிடையாது, எத்தனையோ நதிகள் வந்து ஒன்னா கலக்கிறது, கலந்த உடனே அதுக்கு சமுத்திரம்னு பேர் வந்திருக்கு. அதே மாதிரி இங்க காயத்ரியாதி சந்தோபிஹி விதுத்தியாதிபிஹி சிந்தாதிபிஷ்ட சதுரதிபிஹி ராத் விராத் சம்ராட் பிரபுதிபிஹி வியக்ஷராதிபேஷ்ட பூரியதே சாமவேதா. இங்க சந்தஸ்துன்னு ஒரு பெரிய ஒரு சாஸ்திரம், அதனாலதான் சந்தோகாள்னு பேர். சாமவேதக்காரர்களுக்கு சந்தோகாஹா அப்படின்னு ஏன் வந்து அப்படின்னு சொன்னா, சந்தஸ் சந்தஸ்ன்னு அப்படின்னா மீட்டர், நம்ம லௌகீகத்தை சொன்னா மீட்டர் சொன்னோம், அளவுகோல், அதுதான் சந்தஸ்ங்கிறது. இப்போ காயத்ரி சந்தஸ் அப்படின்னா அதுக்கு எத்தனை எழுத்து அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. எத்தனை பாதம், எத்தனை எழுத்து, மூணு பாதம், ஒவ்வொரு பாதத்துக்கும் 8-8 எழுத்து, 24 எழுத்து கொண்டது காயத்ரி சந்தஸ். அதுவே திருஷ்ட சந்தஸ் அப்படின்னா 4 பாதம் இருக்கணும், ஒவ்வொரு பாதத்திலையும் 11 எழுத்து இருக்கணும், 44 எழுத்து மொத்தம் வரணும். சதுஷ்டத்வாரிஷ்டாச்சத்வாரிஷ்டாச்சத்வாரிஷ்டி ஜெகதி சந்தஸ் அப்படிங்கிறது 4 பாதம், 12 எழுத்து, 4 12 48 எழுத்துடைய. இப்படி சந்தஸ் இருக்கு. அந்த சந்தஸ்னுடைய ஒரு கணக்குல தான் சாமகாரம் பணியாகும். எதிரேத மந்திரங்கள்லாம் சந்த எதிரேத மந்திரம் சந்தோபத்தம் கிடையாது. ஒரு பஞ்சாயத்தில் நிறைய எழுத்து இருக்கும், ஒரு பஞ்சாயத்தில் கம்மியா எழுத்து இருக்கும், இப்படி அப்படி கிடையாது. இதுல சாமயம் அப்படி கிடையாது. இந்த இருக்கிற இன்னும் இத்தனை அக்ஷரம் அப்படின்னா அத்தனை அக்ஷரம் தான் இருக்கணும். நீ என்ன சந்தஸ் அந்த என்ன சந்தஸ் சொல்லணுமோ அந்த சந்தஸ் தான் புரியணும். மீட்டர் இந்த மீட்டர் பிரகாரம் தான் போகணும். அதனாலதான் சந்தசி காயந்தின் சந்தோகாஹா, இந்த சந்தஸ் பிரகாரம் இவா கானம் பண்ணுவாங்க, அதனால சந்தோகாஹான்னு இவளுக்கு பேர். அது மாதிரி பகுவித சந்தஸ்னால பிரகாசிக்கிறது சாமவேதம் அப்படின்னு. உத்துங்கைகி தரங்கைகி பாராவாரஹா பிரகாசதே, சமுத்திரம் என்ன பண்றது பலவித அலைகள் வந்துட்டே இருக்கு. சின்னல பெரியல பெரியல சின்னல வந்து வந்து வந்து மோதி மோதி திரும்பி திரும்பி போயிட்டே இருக்கு, அதனால அதுக்கு சமுத்திரம்னு பேரு. அந்த இதுல வந்து சாமவேதம் அப்படி இருக்குன்னா உன்னத ஸ்வர விசுப்தைஹி ஸ்தோபைஹி விலசதி சாமவேதா. இதுல சாமகாரத்துல என்னன்னா திருமந்திரம்னு ஒண்ணு இருக்கு, ஸ்தோபம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்தோபத்தினால்தான் சாமமே பிரகாசிக்கிறது. சாதாரண மனுஷனுக்கு ஒரு அலங்காரம் எப்படி அதி விபூஷணமாக பிரகாசிக்கிறதோ அது போல இந்த மந்திரத்துக்கு ஏற்பட்ட கானத்தை பிரகாசிக்க பிரகாசம் பண்றது எது அப்படின்னா ஸ்தோபங்கள். அப்படின்னு காரணம் என்ன சுக்ரிய குரு ஆரம்பிக்கும் போது அது ஸ்தோபம், முன்னாடி சொன்ன ஸ்தோபம். அப்புறம் அப்படின்னு இருக்கு. இப்போ அந்த லிப்டானது நடுப்புல இருக்கு, முன்னாடியும் பின்னாடியும் ஸ்தோபம் ரெண்டு பக்கமும். எப்படி சங்கீதம் பாட்டு ஆரம்பிக்கும் போது முன்னாடி ஆலாபனம் பண்ற, பின்னாடி முடிக்கும் போதும் அதே மாதிரி கொண்டு முடிப்பா. அந்த மாதிரி சாமகாலத்துல இங்கேதான் சாப்பிட்டு சங்கீதம் சொல்லிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு அதை சொன்ன முன்னாடி புரியுங்கிறதுக்காக சொல்ற மாதிரி வந்து இதுல அப்படிதான் அந்த ஸ்தோபங்கள் வந்து முன்னாடி பின்னாடி ஸ்தோபங்கள், பூர்வோத்தரங்கள் ஸ்தோபங்கள் நடுப்புல இருக்கு. இப்படி கானம் வந்து மூணு விதமாக இருக்கு. வெறும் ரெண்டு காலமும் இருக்கு சிறது, வந்து வெறும் ஸ்தோப காலமும் இருக்கு, ரெண்டு ஸ்தோபம் ரெண்டோடு சேர்ந்தமான ஒரு காலம் இருக்கு. அப்படி காலம் திருவிதம் அது மத்தியானம் சொல்றேன். இப்போ வந்து இப்போ அதே மாதிரி உன்னத ஸ்தோப விஷயத்தை ஸ்தோபை ஈ விலாசுக்கு சாமவேதம், அதனால சாமவேதம் சக்தி அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சாமவேதஸ்திய அசாதாரண ஸ்தோப பாகேனீவ ஸ்ரக்ருதா சாத்தியதாச்ச, கேட்கறதுக்கு பாதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கிறது ஸ்தோபத்தினுடைய ஒரு சஞ்சோகத்தினாலதான் அப்படின்னு சொல்றேன். அத்தையே கஸ்தியகவா ஏதத்து சாம்னா ரிகேவா அஸ்தீனி, ரிக்குகள் ரிக்குகள் அப்படி சொன்னா அது என்ன அஸ்தீனி, சரீரத்துல எப்படி எலும்புகள் இருக்கோ அத மாதிரி சொரோ மாம்சானி, சொரங்கள்லாம் மாம்சம் மேல சதைகள், தோபா லோமானி அதுக்கு மேல பிரகாசிக்கிறது ரோமங்கள். இப்போ சரீரத்துல எப்படி எலும்பு மேல சதை அதுக்கு மேல ரோமங்கள் இப்படி இருக்கோ அதை போல இருக்கு சாமத்துல வந்து ரிக்கு. இது சோபம் மனசுதானம் ஸ்தோபம் அப்படி மூணு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால சாமவிதான பிராமணே சோபானாம் கேச சாதிஷ்டம் முக்தம், சாமவிதான பிராமணத்தை சொல்றதை பத்தி பின்னாடி நான் சாயந்தரம் பேசுவாங்க. நகி அதிரூபவதோபி கல்வாடத்தே தர்ஜனீயதா சம்பவதி, இந்த கேசத்துவத்துக்கு எதுக்காக சொன்னார் அப்படிங்கிறதுக்காக எழுதுறது ஒரு நிமிஷம் இல்லை. இதை வந்து ஒரு மனுஷனுக்கு புருஷாலக்காக்கும் ஸ்திரீகளுக்கு கேசம் தான் ரொம்ப பிராதானியம், அதனால சொல்றாரு. அப்ப அவருடைய சௌந்தர்யம் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கணும்னா கேசம் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. ஏன் சமுத்திரத்திலே ரூபனாது நிறுத்தி செய்ய மகிமா போர்க்கதே சாமவேதஸ்யா, சாமவேதத்துக்கு சொல்ல முடியாத ஒரு பெரிய உத்கர்ஷமானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சொல்லியிருக்க. இதுல லோகோ லோகோபகாரமான பலவித விஷயங்கள்லாம் இங்கே போதிக்கப்பட்டிருக்கிறதுனால சாமகாமம் வந்து ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்க. இதுல வந்து ஏழுங்கிறத பத்தி பேசணும், அதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கணும். லௌகீகத்துல ஏழுங்கிறது எப்படி இருக்கு, சாமகாமத்துல ஏழுங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு குறிப்பு கொண்டிருக்கேன், அதை மட்டும் உங்கள்கிட்ட தெரிஞ்சுட்டு சப்த அப்படிங்கிற ஏழு அப்படிங்கிற ஒரு கூட்டணி என்ன கூட்டணி இருக்க, அது லோகத்துல ரொம்ப பிரகாசமாக எப்படி அப்படின்னு கேட்டா சாதாரணமா சொல்றோம் பிராமியாதி மாதிரிகாக சப்த, பிராமி மாகேஸ்வரி சப்த மாதிரிகால் இருக்கா அப்படின்னு சொல்றோம். அதுல ஏழு இருக்கு. அக்னியினுடைய ஹஸ்தங்கள் கை, அக்னிக்கு கைகள் வந்து ஏழு கை, அக்னியுடைய நாக்குகள் ஏழு, அக்னிக்கு ஜுவாலை ஏழு, அக்னியுடைய கிரணங்கள் ஏழு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி சூரியனுடைய ரதத்துல கட்டப்பட்ட குதிரைகள்லாம் ஏழு தான். அதே மாதிரி பூராதி லோகங்கள், பூர்லோகம் உபர்லோகம் சுவர்லோகம் மகோலோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம் அப்படின்னு ஏழு லோகங்கள், மேல் லோகங்கள் ஏழு, கீழ் லோகங்கள் ஏழு, அதல விதல சுதல தலாதல மகாதல பாதாளம் ஒரு ஏழு லோகம் கீழே இருக்கு, மேல் லோகம் ஏழு, கீழ் லோகம் ஏழு, அந்த ஏழுங்கிறது அதுல இருக்கு. அப்புறம் லவணாதி சாகராக சப்த, சமுதிரம் ஏழு சமுதிரம் சொன்னப்போ லவணே சுத்தராதிருத்த சுத்தார்ணவைஹி சொத்தை சாகரைஹி பயிருத்தி அப்படின்னு சொல்றோம். ஜம்பு அதுல வந்து ஏழு தீபங்கள் இருக்குன்னு சொன்னோம். ஜம்பு லட்ச சாகர விஷத் சாகர புஷ்கராக்கு சப்த தீப தீருக்கே சொன்னோம். அது நவகிரகங்கள் இருக்க, நவகிரகங்கள்ல வந்து ரெண்டு கிரகங்கள் சாயா கிரகம் தெரியும் எல்லாருக்கும், அவள் விட்டுருந்தோம், அவள் விட்டுட்டேன்னா அதுவும் ஏழு தான், ஏழு ஏழு கிரகங்கள்லாம் முக்கியமா இருக்கும். பெரிய ஜோசியால் வந்து இந்த சாயா கிரகத்தை பத்தி ஒண்ணுமே பேசிக்க மாட்டான், பாக்கி இந்த ஏழு கிரகத்தை வச்சுருந்தான் அவளுடைய அவளுடைய ஜாதக ரீதியை வந்து நினைப்பாவா. அதனால அது பிராதான்யம் வந்து சப்த கிரகங்கள் தான். அவகிரகானாம் மத்திய சாயா கிரகோவினா கிரகா
4: shivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ தர்மம். வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
5: அசிஞ்ச விஸ்வ சாதாட்சியம் என்ற நூலில் ஏதேஷாம் தேசிகானாம் ச லக்ஷணம் ஸ்ருணு சுப்ரதா. இந்த தேசிகர், தேசிகர் என்றால் குரு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் அஹிம்சா, ஹிம்ச பண்ணக்கூடாது யாரையும் எந்த விதத்திலையும் இல்லையா. குரவோ பகவசந்தி சிஷ்ய வித்தாபகாரகாக துர்லபஸ்த குருர்லோகே சிஷ்ய சித்தாபகாரகாக என்று சொல்வார்கள். குரு என்றால் எல்லாத்தையும் பணத்தை புடுங்க கூடாது, அதனால எந்த விதத்திலையும் ஹிம்சிக்க கூடாது. அஹிம்சா சத்தியவாதி, உண்மை பேச வேண்டும். விஸ்வ ஜீவ தயாபரக, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களிடத்திலேயும் தயை உடையவராக இருக்க வேண்டும். க்ஷமாவான், மிக மிக பொறுமை உடையவராகவும், சாந்த சித்தஸ்ச அமைதியான மனம் பொருந்தியவராகவும், நிக்ரஹ அனுக்ரஹ நிக்ரஹானுக்ரஹே க்ஷமஹ. இது முக்கியமான ஒரு விஷயம், அதெல்லாம் வருமான்னு தெரியல. நிக்ரஹ அனுக்ரஹ மந்திரங்கள் என்ற ஆகமங்களில் வருகின்றன. அதாவது அந்த சில சிலர் சில குருமார்களுக்கு அந்த தகுதி, தான் நினைத்தால் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அனுக்கிரகம் செய்யக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மந்திரமாக மாறிவிடும். அவருக்கு இருக்கக்கூடிய உபாசனா பலத்தின் காரணத்தினால் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சப்தங்கள் எல்லாம் சாப மந்திரங்களாக மாறிவிடும். இவ்வாறு இருக்கக்கூடிய குருமார்களுக்கு இதெல்லாம் நமது சமயாச்சாரியால் வாழ்க்கையில பாக்குறோம். அவர் என்ன பண்றார், அவர் வாயிலிருந்து அந்த எலும்பை வந்து எழணும்னு சொன்னார், உடனே அந்த எலும்பு பெண்ணா மாறிடும். அவர் வாயிலிருந்து வரக்கூடிய எந்த பாஷையில் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் எல்லாம் மந்திர சக்தி படைத்தவளாக படைத்தவைகளாக மாறிவிடுகின்றன. இப்படி இருக்கக்கூடியவருக்கு நிக்ரஹ அனுக்ரஹ சட்டஹ என்ற பெயர். இவ்வாறு குரு இருக்க வேண்டும், இருப்பதற்கு எத்தனிக்க வேண்டும். சதாச்சார யுதஹா, நல்ல ஆச்சாரங்கள் நல்ல ஒழுக்கங்கள் உடையவராகவும், தக்ஷஹா மிகவும் கெட்டிக்காரராகவும் இருக்கணும். அந்த குரு வந்து சில இந்த லௌகிக்கத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு லௌகிக்க சாமர்த்தியம் நிச்சயமா வேணும். மனசு சுத்தமா இருக்குன்றதுனால எல்லாத்தையும் பேசிட கூடாது இல்லையா, அதனால தக்ஷஹா கெட்டிக்காரரா இருக்கணும். ஜப தியான பராயணா, அவர் ஜபம் செய்ய வேண்டும், அவர் தியானம் செய்ய வேண்டும். குரு பக்தி விசாரதா, அந்த அவரும் குரு பக்தி உடையவராக இருக்க வேண்டும். தம்ப ஆச்சார வினுர்முக்தா, தம்பத்திற்காக ஒரு ஒரு கௌரவத்திற்காக சில ஆச்சாரங்களை செய்பவரால் இருக்கக்கூடாது, அவர் இருக்கக்கூடாது. கிருபையாச்ச சமன்விதா, கிருபை இருக்க வேண்டும். சமயானாந்த சர்வேஷாம் ஞானசார சமன்விதா, ஞானசார பரிகிரகி. இவர் சைவ சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட சாக்த சமயம், வைஷ்ணவ சமயம் போன்ற பிற சமயங்களின் சாரங்களை அறிந்தவராக இவர் இருக்க வேண்டும். இதெல்லாம் சைவர்களுடைய தர்மங்கள், அதுக்காக சொல்ல வர. சிவ அனுபூதி சம்யுக்தா, எப்பொழுதும் சிவபெருமானை அனுபூதியை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சம்சயச்சிது, பிறருடைய சந்தேகங்களை போக்குபவராக இருக்க வேண்டும். அசம்சயா, இவர் சந்தேகமற்றவராக இருக்கணும். ஏன்னா சில பேருக்கு அவங்களுக்கு சந்தேகம் இருக்காது, ஆனா அடுத்தவாளுக்கு வரக்கூடிய சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்காது. ரெண்டு இருக்கணும் குருவா இருந்தா. கய குஷ்டாதி ரோகைஸ்த வீதா, அந்த குரு இந்த சிஷ்யனுக்கு தீட்சை செய்து வைக்க வேண்டும். எனவே அவருக்கு எந்த வியாதியும் இருக்கக்கூடாது. இந்த வியாதி இருந்தாருன்னா, இருந்தது என்றால் அவர் ஆச்சாரியராக இருக்கக்கூடாது. அவர் நிர்வாண தீட்சை செய்து கொண்டு அவர் தனியா இருக்கலாம், அந்த ஆச்சாரிய பதத்தில் அவர் உட்காரக்கூடாது. க்ஷய குஷ்டாதி ரோகைஷ்ட ரோகங்கள் அற்றவராகவும், வீதா பரம சுந்தரக மிகவும் அழகாக இருக்க வேண்டும். நிர்மமஹ, அந்த மமதா என்ற புத்தியை உடையவராக இருக்கக்கூடாது. நிர் அகங்காரஹ அனுஹம்சா நிர்விகல்பதா தமோ விஹீன சாஸ்திரஜ்ஞ, சாஸ்திரங்களை அறிந்தவராக இருக்க வேண்டும். பரமார்த்த விசிந்தகா ஏவம் லக்ஷண சம்யுக்தோபி ஆச்சாரியவர உச்சியதே. இது சைவத்தில் ஒரு ஆச்சாரியனது லட்சணம். மற்றும் பௌத்திகோபி, நேற்று பார்த்தது போல் பௌத்திகனாக இருக்க வேண்டும். விசேஷேன தர்மபத்னி சமன்விதா, மனைவியோடு கூடியவனாக அந்த ஆச்சாரியர் இருக்க வேண்டும். இது ஆச்சாரியனது லட்சணம். சர்வசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞ, ஞான சிவஜான விசாரதா, சிவசித்தாந்த தத்வஜ்ஞ, சிவ அக்னி குரு பூஜகா என்று அவரும் நித்தியமும் சிவபெருமானை பூஜிப்பவராகவும், அக்னியை உபாசனை செய்பவராக, ஹோமம் செய்பவராகவும், அதுபோல் குருவை ஆச்சாரியம் ஆச்சாரியனை பூஜை செய்பவராக அந்த ஆச்சாரியர் இருக்க வேண்டும். அடுத்து அந்த தீட்சை செய்து கொள்ளக்கூடிய அந்த சிஷ்யன், அந்த சிஷ்யனுக்கு என்னென்ன தோஷங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று சித்தாந்த போதம் என்ற நூல் கூறுகிறது. சாஸ்திர ஜான விஹீன, எந்த விதமான சாஸ்திர ஜானம் அற்றவராக இருப்பவன், வர்ண ஆசிரம விஹீனகா, எந்த வர்ணத்தையும் எந்த ஜாத்தியையும் சாராதவன், எந்த ஆசிரமத்தையும் சாராதவன், அவ்வாறு இருக்கக்கூடாது. காமாதி அஷ்ட விகாரேன, காமம் முதலிய ஏழு எட்டு விதமான துர்க்குணங்கள் படைத்தனாக இருக்கக்கூடாது. ஏஷனாத்திரய சம்பவ, மூன்று ஏஷனா, தாரேஷனா வித்தேஷனா புத்திரேஷனா என்ற இந்த மூன்று விஷயத்தில் அதிகமான நாட்டமுடையவனாக இருக்கக்கூடாது. துஷீலக, நல்ல நல்ல ஒழுக்கம் கெட்ட ஒழுக்கம் உடையவனாக இருக்கக்கூடாது. துர்மனோவிருத்தி, துர்குணஹா, துஷ்பரிக்ரஹா, இவ்வாறெல்லாம் அந்த சிஷ்யன் இருக்கக்கூடாது. மந்திர தந்திர அதிகாரேன யோகஜான விஹீனகா, இதெல்லாம் தெரியாது. மந்திரம் வேண்டாம், தந்திரம் வேணாம், யோகம் வேண்டாம், ஞானம் வேணாம்னு சொல்லக்கூடாது. சமயாதீஹி பஞ்சதீக்ஷாக அஜானன் உக்த லக்ஷணஹா பூஜாலங்கார தம்பேன நடனைஹி க்ஷுத்ர லக்ஷணைஹி, பண்ணும்போது ரொம்ப அலங்காரம் பண்ணிட்டு வந்து உட்கார்றது, நிறைய டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் வந்து ஒரு சிஷ்யனுடைய லட்சணம் கிடையாது. பூஜாலங்கார தம்பேன நடனைஹி க்ஷுத்ர லக்ஷணைஹி க்ஷுத்பாதா சமார்த்தேன குரும் குருவன் விசேஷதா. இப்படியெல்லாம் ஒரு சிஷ்யன் இருந்து அவன் குருஸ்தானத்தை அடைந்தால் அவன் ஏதோ வயிற்று பொழப்புக்காக இந்த ஸ்தானத்தை அடைந்திருக்கிறான் அப்படின்னு நாம தீர்மானம் பண்ணிடலாம். ஏதாதச குரவ் தீக்ஷா சிஷ்யானாம் நரகாயகி, இப்படி இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யனுக்கு தீட்சை செய்து வைத்தால் அந்த குருவும் நரகத்திற்கு அடைவார். எனவே சிஷ்யன் எவ்வாறு இருக்க வேண்டும், சுவாசித்தான் சிஷ்யான் வருஷமேகம் பரீட்சையேத், ஒரு வருஷம் அவங்களெல்லாம் பரீட்சை செய்ய வேண்டும். உத்தமாம் ஸ்தாதமே கிருத்தியே நீச்சான் உத்தம கர்மசுது, நடந்தது. அவர் அந்த நேற்று பார்த்து இருக்கக்கூடிய நேற்று நாம் பார்த்த அந்த சந்தான கூறவர்களில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய மறைஞான சம்பந்தர், நான்காவதாகிய ஆச்சாரியராகிய அந்த உமாபதி சிவாச்சாரியாரை பரீட்சை செய்கிறார். உமாபதி சிவாச்சாரியார் அந்த தீட்சிதர் வம்சத்தில் வந்தவர். அவர் என்ன பண்றார், அந்த ஒரு பல்லக்கில் ஏறிக்கொண்டு இந்த ஆலயத்திற்கு சென்று திரும்பி வருகிறார். அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய மறைஞான சம்பந்தர் பட்ட மரத்தில் பகல் குருடு போகிறது அப்படின்றார். அவன் வந்து அந்த அந்த பதத்துக்கு அந்த ஆச்சாரிய அந்த தீட்சித பதத்திற்கு அந்த ஸ்தானத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கௌரவத்தினால அவர் அந்த பல்லக்கில் செல்லும் பொழுது பகல் வேலையாக இருந்தாலும் கூட அந்த சம்பிரதாயப்படி அந்த ஒருத்தர தீவட்டி பிடிச்சிட்டு போறார். இவர் இந்த பட்டமரத்தில் பகல் குருடு போகுதுன்னு ஒன்னு அப்பதான் அவருக்கு தெரிகிறது. அவர் இந்த மறைஞான சம்பந்தருக்கு நமஸ்காரம் பண்றார். அவரை தன்னது குருவாக அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனா மறைஞான சம்பந்தர் அவர் பரீட்சை பண்றார். அவர் என்ன பண்றார், அவரு இந்த கூழை குடிக்கும் பொழுது அந்த கூழ், இவர் வந்து வேற ஜாதி, அவர் வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணக்கூடிய அந்த தீட்சித வம்சத்தை சார்ந்தவர். அந்த கூழானது அவர் கையின் வாயிலாக இந்த அந்த கீழே வழியும் பொழுது அதை குடிக்கிறார். எனவே அந்த சிஷ்யனை பரீட்சை செய்ய வேண்டும் என்றால் உத்தமான அதமே கிருத்தியே, உத்தமர்களை நீச்சமான ஒரு காரியத்தில் அவர்களை ஈடுபடும்படி செய்ய வேண்டும். நீச்சான உத்தம கர்மசு, அந்த கீழ்நிலையில் இருக்கவர்களை உத்தமமான காரியங்களில் ஈடுபடுத்த வேண்டும். அக்ருஷ்டாக தாடித்தாக வாபி ந விஷாதம் பிரயாந்திய, அடித்தாலும் கூட அழக்கூடாது. ஏ யோகியாக சங்கதாக சூராக சிவ சமஸ்கார கர்மணி, இப்படி இருப்பவர்களை தீட்சைக்காக அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். பக்தி ஞான விராகேன புத்திமான் நீதிமான் சதா, பக்தி ஞானம் வைராக்கியம் இவைகளெல்லாம் படைத்ததாக இருக்க வேண்டும் சிஷ்யர். சுசுரூஷாயாம்ச குசலக, பணிவிடை செய்வதில் கெட்டிக்காரராக இருக்க வேண்டும். குரு காரிய பிரயத்னவான், எப்பொழுதும் குருவினுடைய காரியத்தில் ஈடுபட்டவராக இருக்க வேண்டும். சந்ததம் குரு சுசூஷா வசோ லங்கன வீருகா, குரு ஏதாவது சொல்லிட போறாரோ அப்படின்றதுனால எப்பொழுதும் ஒரு பயம் கொண்டவராக இருக்க வேண்டும். அமத்திய பாஸ்து ஏ சூத்ராக சௌச்சாச்சார கிரியா தராக கிரியா ஆதராக சிவபக்தாஸ்த, இவ்வாறு இருக்கக்கூடிய எந்த வர்ணத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் தீட்சை செய்து வைக்கலாம் அப்படின்னு கிருதஜதா துவாதசகம் எஸ்ய சிஷ்யஸ்ய வித்யதே, இந்த 12 விதமான குணங்கள்னு ஒரு குணங்களுடைய லிஸ்ட் போடுறார். சுதீக்ஷாக சாதகா தந்திரே ஏ சிவார்ப்பித சேதசகா, அவர்களுக்கு மனமானது சிவபெருமானிடத்தில் ஒன்றியராக இருக்க வேண்டும். சத்சங்க நிரதாக, நல்ல சங்கத்தில் ஈடுபட்டவர்களாக, சுத்தாக தூய்மையானவர்களாக, அசத்சங்க பராங்முகாக அசத்சங்கத்தில் ஈடுபடாதவர்களாக, சுசூஷாபிரதாக என்று இவ்வளவு குணங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்றால் அவர் அவருக்கு எப்படி வரும்னா, சிவசக்தி கரைஹி ஸ்பிருஷ்வா வினீதா, அம்பாளுடைய அனுகிரகம், இந்த சிவசக்தியினுடைய அனுகிரகம் நமக்கு வந்துருதுன்னு சொன்னா வாஸ்தவமாவே இந்த இருக்கக்கூடிய குணங்கள்லாம் நமக்கு வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். வெளியே தெரிய ஆரம்பிச்சுன்னா சிஷ்ய குருவானவர் நம்ம நிச்சயமாக செலக்ட் பண்ணி நமக்கு தீட்சை கொடுப்பார் அப்படின்றத ஸ்ரீமன் மதங்காகமம் சிவசக்தி கரைஹி ஸ்பிருஷ்வா வினீதாக பிரியவாதினாக, அன்பாக பேச வேண்டும். அக்ரோதனாக நச்சபலாக ஸ்ரத்ததானாக ஜிதேந்திரியாக, ஸ்ரத்ததானாக எப்போதும் ஒரு ஸ்ரத்த இருக்கணும். அப்போதுக்கு அப்போதே ஆர்வமிகும் அன்பினராய் என்று இந்த முப்போதும் திருமேனி திண்டுவாரில் சேக்கிரார் சொல்வது போல எப்போதும் ஸ்ரத்தையை உடையவராக இருக்க வேண்டும். தேனுகிராசியாக சதா அக்ரூராக, அப்படிப்பட்ட சிஷ்யர்களை இந்த குருவானவர் அனுகிரகம் செய்ய வேண்டும். என்று இந்த சிஷ்யனுக்கு இருக்கக்கூடிய லட்சணம். அதற்கு அந்த பக்தி அவருக்கு முதலில் ஏற்பட வேண்டும். சக்தி பாத யோகியதையா சிவை பக்திஹி நாமகா, பக்தினா என்ன அப்படின்னா சக்தி பாத யோகியதையா சிவைக நிஷ்டாத்மம், அந்த அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு மற்றொரு பெயர் சக்தி பாதகா என்று, சக்தி நிபாதம், சக்தி பாதம் என்று. அந்த சக்தி நிபாதம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு நமது மனதானது பக்குவம் பட்டு இருந்தால் அதற்கு பக்தி. சக்தி பாத யோகியதையா சிவைக நிஷ்டாத்மம் அவிச்சின்ன கிரியா நிஷ்டகா என்று எப்பொழுதும், அதாவது ஒரு நாள் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு விடக்கூடாது, எப்பொழுதும் அவிச்சின்னம் தொடர்ச்சியாக இந்த காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இவருக்கு இருக்கக்கூடிய சமயங்கள், சமயம்னா இந்த சமய தீட்சை செய்து வைத்த பின்பு இந்த ஒழுக்கங்கள் இந்த ஆச்சாரங்களை எல்லாம் நீ கடைபிடிக்க வேண்டும் என்று குருவானவர் இந்த சிஷ்யனுக்கு கட்டளை இடுகிறார். அப்பொழுது இருக்கக்கூடிய வாக்கியத்தை படிக்கிறேன். நசிவம் சிவசாஸ்திரம் ச சிவாக்ஞம் ச ததா குரும் நிந்தியாது நலங்கையே தேஷாம் சிவம் ந நிந்தியாது. சிவபெருமானை எப்பொழுதும் நிந்திக்க கூடாது, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வரும் நாம திட்டக்கூடாது. சிவசாஸ்திரம், சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சைவ சாஸ்திரங்களை நிந்திக்க கூடாது. சிவாக்னி, சிவாக்னி என்று சைவாகமத்தில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அக்னியை நிந்திக்க கூடாது. ததா குரும், அதுபோல் குருவை நிந்திக்க கூடாது. ந லங்கையேது தேஷாம் சாயாமப்பி கதஞ்சன, இது முக்கியமானது. அதனாலதான் சில கிராமங்கள்ல பழக்கத்துல அந்த கோபுரத்தினுடைய நிழல் விழக்கூடிய இடத்துல வீடு கட்ட மாட்டான். ஆனா கோபுரமானது மகா சதாசிவர், அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு பேர். அந்த நிழல் விழுந்ததுன்னு சொன்னா அந்த நிழலை நாம வந்து மிதிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே ந லங்கையேது தேஷாம் சாயாமப்பி கதஞ்சன, குருவினுடைய நிழலை மிதிக்க கூடாது, தாண்டக்கூடாது. சிவபெருமானின் நிழல் எதாவது ஆலயங்களை கர்ப்பகிரகங்கள்ல சுத்தி பின்பக்கம் பார்க்கும்பொழுது ஒரு பிரபாகாரமாக ஒரு விளக்கு ஏற்றிருப்பான். அது எதற்குன்னா நிறைய விளக்கு பின்பக்கம் இருக்கு, முன்னாடி விளக்கு இருக்கும்போது அந்த சாயையானது நிழலானது பின்னாடி விழும். அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவார், அந்த சுவாமியுடைய பின்புறத்துல பெரிய பிரப நிறைய விளக்கு ஏற்றுட்டோம்னு சொன்னா அந்த நிழலானது விழாது. எனவே நிழலை மிதிக்க கூடாது, அந்த ஆச்சாரியர் அந்த சிவாச்சாரியர் மிதிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும், ஏன்னா அவர் சுத்தி சுத்தி வரார் இல்லையா. எனவேதான் அந்த பிரபையை வைப்பது, சிவபெருமானின் நிழலை மிதிக்க கூடாது, சிவ சாஸ்திரங்களை மிதிக்க கூடாது, அதை அந்த நிழலை மிதிக்க கூடாது. சிவாக்னி குரு பூஜாக கர்த்தவ்யா ஜீவிதாவதி, சிவபெருமானை பூஜிக்க வேண்டும், உயிர் உள்ளவரை சிவபெருமானை பூஜிக்க வேண்டும், அக்னியை சிவாக்னியை உபாசனை செய்ய வேண்டும், குருவை பூஜிக்க வேண்டும். அத்த சமய தீட்சிதா சிவ பூஜா சுசூஷாயாம் யோகியஸ்தஞ்சாதா, இந்த சமய தீட்சை விசேஷ தீட்சா ஆயிடுச்சுன்னா சமய தீட்சை சாமானிய சமய தீட்சை ஆனவனுக்குள்ள ஒரு அதிகாரம் என்னன்னா சிவ பூஜைக்கு பணிவிடை செய்யக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் சமய தீட்சையை பெற்றவனுக்கு. சாமானிய சமயி சேவம் குறியாது சுசூஷனார்ச்சனே ததாசு சர்வ யாகேஷு பிரவேசாதி அதிகாரபாம். எனவேதான் ஆலயங்கள்ல ஒரு மண்டபம் ஒரு யாகசாலை நடக்கும் பொழுது அதுல யாரும் உள்ளுக்குள்ள பிரவேசம் பண்ணக்கூடாதுன்பா. ஏன் அப்படின்னா சமய தீட்சை செய்து கொண்டால்தான் உள்ளே பிரவேசம் செய்யலாம். சமய தீட்சை செய்து கொண்டால் சைவ சமயத்தில் பிரவேசம் ஆகிவிட்டது. ததா அசௌ சர்வ யாகேஷு பிரவேசாதி அதிகாரமாம். எனவே சமய தீட்சை செய்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் உள்ளே நுழைவதற்கான அதிகாரம். விசேஷ தீட்சை செய்தவர்களுக்கு என்ன அதிகாரம், சிவாக்னி குரு சபர்யாசு சிவசாஸ்திர சிரவணே ச நிர்வாண தீட்சாயாம் யோகியஸ்தம் ஜாதா. இந்த விசேஷ தீட்சை செய்து கொண்டவன் சிவனை பூஜிக்கலாம், குருவை பூஜிக்கலாம், அக்னியை பூஜிக்கலாம், அது போல் சிவசாஸ்திரங்களை சைவாகமங்களை கேட்பதற்குரிய சாமர்த்தியம் இந்த நிர்வாண தீட்சை ஆனவர். அடுத்து மேலும் இந்த நிர்வாண தீட்சை செய்யும் பொழுது என்ன பண்ணுவார்னா, சண்டிகேஸ்வரர் தான் அந்த சைவ சமயத்தினுடைய ஒரு அதிகாரி. சைவ சமயத்தில் யார் தப்பு பண்ணாலும் அந்த தப்பை கண்டிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அந்த சண்டிகேஸ்வரருக்கு. இந்த சண்டிகேஸ்வரரை சாட்சியாக சண்டிகேஸ்வரர் யார் அப்படின்னா, சண்டாம்சா குரோத சிவபெருமானுடைய குரோதாம்சா சண்டையித் அபிஜீயதே, சிவபெருமானின் கோபம் இருக்கு இல்லையா, அந்த கோபத்துக்கு தான் சண்டேஸ்வரர்னு பேர். எனவே அந்த சண்டிகேஸ்வர ஸ்வரூபமாக யார் தப்பு பண்ணாலும் அந்த தப்பை கண்டிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அவருக்கு இருக்கு. அவரை சாட்சியாக வைத்துக் கொண்டு அந்த நிர்வாண தீட்சையில் இந்த சமயங்களை எல்லாம், சமயம் என்றால் இந்த ஆச்சாரங்கள் இதெல்லாம் உபதேசம் செய்வார். நனிந்தே காரணம் தேவம் ந சாஸ்திரம் தேன பாஷிதம், காரணமாக நம் அனைவருக்கும் இந்த உலகத்திற்கு நிமித்த காரணமாக விளங்கக்கூடிய சிவபெருமானை நிந்திக்க கூடாது. ந சாஸ்திரம் தேன பாஷிதம், அந்த சிவபெருமானால் அருளப்பட்டிருக்கக்கூடிய சாஸ்திரங்களை எல்லாம் நிந்திக்க கூடாது. ந குரும், குருவை நிந்திக்க கூடாது. சாதகம் செய்வ, சாதகாபிஷேகம் செய்திருக்கு, நேற்றையிடம் சாதகாபிஷேகம் என்று பார்த்தோம், அந்த சாதகாபிஷேகம் செய்து கொண்டவர்களை நிந்திக்க கூடாது. லிங்கச்சாயாம் நலங்கையேது நாத்யாது லங்கன நிர்மால்யம், இது முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்மால் ஆலயங்களை பரிபாலனம் பண்ண முடியல. இந்த நிர்மால்யத்தை ஆறு விதமான நிர்மால்யம் என்று சொல்கிறது. அதாவது நைவேத்தியம், நிவேதிதம், நிர்மால்யம், சண்டபுக்தம் என்று நிர்மால்யத்தை தேவஸ்வம் தேவதா திரவியம், தேவஸ்வம் தேவதா திரவியம், இந்த ஆறு விதமான நிர்மால்யம், அதாவது அந்த அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சார்ந்து இருக்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் தேவதா திரவியம் என்ற பெயர். அங்க இருக்கக்கூடிய அண்டான், வஸ்திரம், அங்க தூபக்கால், தீபக்கால், இதெல்லாம் சிவபெருமானை சார்ந்து இருக்கக்கூடிய திரவியங்கள். தேவஸ்வம், தேவஸ்வம் போடுன்னு பக்கத்துல நம்ம ஆந்திராவெல்லாம் தேவஸ்வம் போடுன்னு கேள்விப்படுறோம். தேவஸ்வம்னா அந்த தேவதையை சார்ந்து இருக்கக்கூடிய, சிவபெருமானை சார்ந்து இருக்கக்கூடிய சொத்துக்கள். இது ஒரு நிர்மால்யம், தேவதா திரவியம் ஒரு நிர்மால்யம், தேவஸ்வம் ஒரு நிர்மால்யம், நைவேத்தியம் ஒரு நிர்மால்யம், நிவேதித்தம் ஒன்று நிர்மால்யம். நைவேத்தியம்னா என்னன்னா, சாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக ஒரு 10 கிலோ நம்ம ஏதோ பொங்கல் போட்டு வச்சிருக்கோம். இந்த 10 கிலோவும் கொண்டு போய் நைவேத்தியம் பண்ண போறதில்ல, அதுல ஒரு பகுதி, ஒரு பகுதியை கொண்டு நைவேத்தியம் பண்றோம். அப்ப அங்க நைவேத்தியம் பண்ணப்பட்டிருக்கக்கூடியது நைவேத்தியம்னு பேரு. இங்க மடப்பள்ளியில இருக்கக்கூடிய வஸ்துக்கு, மடப்பள்ளியில இருக்கக்கூடிய வஸ்துக்கு நைவேத்தியம் என்று பெயர். அங்க சுவாமியிட்ட போயிருக்கக்கூடிய வஸ்துக்கு நிவேதித்தம் என்று பெயர். இது நைவேத்தியம், நிவேதித்தம். இந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து கொஞ்சம் பகுதியை கொண்டு போய் சண்டிகேஸ்வரருக்கு நைவேத்தியம் பண்ணுவான். அதுக்கு சண்ட நைவேத்தியம் என்று பெயர், சண்ட நிர்மால்யம் என்று பெயர். மற்றும் ஒரு நிர்மால்யம் ஒண்ணு பேரு, சுவாமியில மேல இருக்கக்கூடிய புஷ்பங்களை தூக்கி போடுவான், இது ஒரு நிர்மால்யம். இந்த ஆறுக்கும் பொது பேரு நிர்மால்யம், அதாவது வெளியே வீசி எறியப்பட்டு இருக்கக்கூடிய புஷ்பங்கள் போன்றவைகள் ஒரு நிர்மால்யம். சுவாமிக்கு என்று அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அசையும் பொருட்கள் எல்லாம் ஒரு தேவதா திரவியம் என்ற ஒரு நிர்மால்யம். அந்த தேவதையை சார்ந்திருக்கக்கூடிய அசையாத பொருட்களாகிய சொத்துக்களுக்கு தேவஸ்வம் என்ற ஒரு நிர்மால்யம். சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்வதற்காக அந்த மடப்பள்ளியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வஸ்துவிற்கு நைவேத்திய நிர்மால்யம், அந்த கர்ப்பகிரகத்தில் நிவேதனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருளுக்கு நிவேதித நிர்மால்யம், அதிலிருந்து சண்டிகேஸ்வரருக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்ட வஸ்துவிற்கு சண்ட நிர்மால்யம் என்று ஆறு விதமான நிர்மால்யம். அந்த நிர்மால்யத்தை எந்த நிர்மால்யத்தையும் தாண்டக்கூடாது, நாத்யாது, எந்த நிர்மால்யத்தையும் நீ அனுபவிக்க கூடாது. அப்படி பார்த்தா சிவபிரம சுவாமியுடைய கோவில் வீடுகளில் நாம வசிக்கிறதே எப்படியான நாம அதற்கான ஒரு பாட்டகம், அதற்கான வாடகையை கொடுத்து விடுகிறோம். நாத்யாது லங்கன நிர்மால்யம் நதத்யாது சிவ தீக்ஷிதே. இந்த சுவாமிக்கு நைவேத்தியம் இருக்கும் நைவேத்தியத்தை, அந்த நிர்மால்யத்தை நாம சாப்பிடலாமா வேண்டாமான்னு ஒரு பெரிய விசாரம். அது இந்த சிவார்த்தனா சந்திரிக்கால பின்னாடி அபய தீட்சத்தை பண்ணியிருக்காரு. அது சாப்பிடக்கூடாதுன்றார், பல ஆகமங்கள் சாப்பிடாத சாப்பிடாதான்னு வருது. இப்ப எப்படி நாம சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா, தீட்சா ஆனவால் சாப்பிடலாம், தீட்சா ஆனவால் கூட சண்டிகேஸ்வரர் நிர்மால்யத்தை சாப்பிடக்கூடாது. தீட்சா ஆனவால் கூட அதை சாப்பிடும் பொழுது தன்னை சிவ பாவனையோடு சாப்பிடலாம், தன்னை வந்து தான் வேறு சிவன் வேறுன்ற ஒரு எண்ணம் இருந்தா சாப்பிடக்கூடாது, சிவபாவனை இருந்தா சாப்பிடலாம்னு நிறைய வசனங்கள், புராண வசனங்கள்லாம் எடுத்து அதை விசாரம் பண்றார். எனவே நதத்யாது சிவ தீட்சிதே சிவாக்னி குரு பூஜாச்ச கர்த்தவ்யா ஜீவிதாவதி. இது அந்த நிர்வாண தீட்சை ஆனவர்களுக்கான ஒரு சமயங்கள். நசிவம் சிவசாஸ்திரம் சிவாக்னிம் சாதகம் குரும் நிந்தியாத்து நலங்கயேத்தேஷாம் சாயாமபி கசஞ்சன சௌத்திகம் பிரைத்திகம் சாண்ணம். அதுபோல் பிறருடைய வீடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தீட்டு காலங்களில் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த அன்னங்களை எல்லாம் சாப்பிடக்கூடாது. பிரைத்திகம் சாண்ணம், அந்த சவம் இருக்கக்கூடிய வீடில் இவர்கள் சாப்பிடக்கூடாது. புஷ்பபத்தியாஸ்த தூஷிதம், இந்த தூரமானவர்கள் சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த அன்னத்தினுடைய சேஷத்தை இவர்கள் சாப்பிடக்கூடாது. அஹிம்சா, இதெல்லாம் சாமானிய தர்மங்கள். அஹிம்சா, சத்தியம், திருடக்கூடாது, அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அகல்கதா, அக்ரோதா, கோபம் கூடாது, குரு சுசுரூஷா, சௌச்சம், சந்தோஷம், எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஆர்ஜவம், நேர்மையாக இருக்க வேண்டும். இது ஆச்சார குணைஹி சர்வைஹி சைவைஹி சாதாரணோபி தன்னு, அனைவருக்கும் இருக்கக்கூடிய பொது நல்லொழுக்கங்கள், சைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஒழுக்கங்கள் ரெண்டும் இருக்கணும். பாலனீயா யதாசக்தி புக்தி முக்தி பலார்த்திபிஹி, இதெல்லாம் சைவர்களுக்கு இருக்கக்கூடிய சமயங்கள். இந்த சமயங்களை, இந்த ஆச்சாரங்களை, தர்மங்களை அனுஷ்டானம் செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆஜ்ஞா விலங்கனாத் புரோக்தம் கவ்யாதத்தம் சதம் சமா. தாம் அந்த சமய விசேஷ நிர்வாண தீட்சைகளுக்கு உரிய அந்த கடமைகளை செய்யாவிட்டால் 100 வருடங்கள் பிசாசர்களாக திரிவார்கள். ஆஜ்ஞா விலங்கனாத் புரோக்தம் கவ்யாதத்தம் சதம் சமாஹ. எனவே முடியாதவர்களுக்கு நேற்று பார்த்தது போல அந்த சமய சுத்தி என்று பால பாலிஷ விருத்த ஆசுர காமுகான் ஸ்திரியஸ்த சமயாத் சோதையே, அவர்களுக்கெல்லாம் நாம் நேற்று பார்த்தது போலவே அந்த அவர்களுக்கு இந்த இந்த விஷயங்களிலிருந்து விலக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட வேண்டும். அதற்கு சமய சோதனம் என்று பெயர். அதுபோல் சைவத்தில் பிரம்மச்சரிய விரதம் என்று ஒன்று விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று பார்த்தோம். அந்த நைஷ்டிக பிரம்மச்சாரிக்கு தாரணம் பத்மலேபனம் பிராமணஸ்யூ திரிபுண்டகம் ஜட்டாசைகா கத்ரியாதி பிரயசத்து இத்தி வச்சனாது. அவர்கள்லாம் ஜட தரிச்சுக்கணும். இந்த ஜட்டையை தரிக்கும் பொழுது ரெண்டு ரெண்டு மூணு மூணு முடியா எடுத்து அந்த முடியில ருத்ராட்சத்தை கோர்த்து அதை எப்படி ஜட கட்டிக்கணும்ன்ற ஜட்டையை தாரணம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கூட இந்த இந்த இந்த நியமங்கள்ல பிரம்மச்சரிய விரதத்துல சொல்லப்பட்டு இருக்கு. விரதம் ஜட்டோபவீதம் ச பத்ம கௌபீன யஷ்டய கமண்டலியும் விரதாங்கத்வாது விரதமேத தபஸ்வினஹ விரதாங்கம் சட்கம் சர்வம் ச யோக்கியமேவ ஜட்டாதிக்கம். அவர் என்ன ஜட தரிச்சுருக்கணும் பிரம்மச்சரிய விரதத்துல அந்த அந்த சில காலங்கள் அவர் ஜபத்தை அந்த விரதத்தை எடுத்துக்கொள்வார் என்று நேற்றைய தினம் பார்த்தோம். அந்த சமயத்தில் அவருடைய வேஷங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? விரதம் ஜதோபவீதம் ஜட்டையை தரித்தவராகவும் உபவீதம் தரித்தவராகவும் எப்பொழுதும் விபூதியை உடையவராகவும் கௌபீனத்தை உடையவராகவும் எஷ்டி ஒரு தண்டத்தை உடையவராகவும் கமண்டலோயை உடையவராகவும் இருக்க வேண்டும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா இந்த பஞ்சபூதங்களை ஜெயிப்பதற்காக இந்த ஐந்து விதமான இந்த உபகரணங்கள் எல்லாம் அளிக்கப்படுகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இது பிரம்மச்சரிய விரதம் என்று பெயர். அதுபோல் விரக்தஸ்ய விரதாங்காணி ஜடா வியோம உபவீதகம். அந்த பிரம்மச்சரிய விரதத்தில் இருப்பவன் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஜட்டையானது வியோம ஆகாசத்தை குறிக்கிறது. உபவீதகம் பாவனம் அவன் அணிந்திருக்கக்கூடிய அந்த பூணூலானது வாயு என்ற பூத்தத்தை அந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய வாயுவை குறிக்கிறது. தைதசம் பஸ்ம அவன் அணிந்திருக்கக்கூடிய விபூதியானது அக்னியை குறிக்கிறது. கௌபீனம் ச ஜலாத்மகம் அவன் உடுத்தி இருக்கக்கூடிய கௌபீனம் ஜல தத்துவத்தை குறிக்கிறது. தண்டம் பார்ச்சிமம் தண்டமானது பிருத்வி தத்துவத்தை. இந்த விரதினேஜ விரதாங்காணி பஞ்சபூத ஜிகீஷயா இந்த ஐந்து பூதங்களை அவன் ஜெயிப்பதற்காக இந்த ஐந்து விதமான விரதாங்கங்களை முடித்து கொண்டு அந்த பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அதாவது நேற்று பார்த்திருக்கக்கூடிய விஷயங்கள் சொச்ச விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து நைஷ்டிக பிரம்மச்சரிய விரதம் நேற்றைய தினம் பார்த்தோம். அது போல் சன்னியாசியினுடைய விரதமும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீட்சையானது ரெண்டு விதம், லோக தர்மிணி சிவதர்மிணி. அதுவும் நேற்றைய தினம் பார்த்தோம். லௌகிகமாக இருக்கக்கூடிய தீட்சிதன், சிவ ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய தீட்சிதன். இந்த லௌகிகமாக இருக்கக்கூடிய தீட்சிதன் அவன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வர்ண தர்மங்கள் ஆசிரம தர்மங்களையும் அனுஷ்டானம் செய்து இந்த சிவ பூஜை போன்றவற்றையும் அனுஷ்டானம் செய்ய வேண்டும். இந்த சிவ தர்மிணி சிவ தர்மத்தை சார்ந்தவர்கள் இந்த குறிப்பிட்ட காலமோ அல்லது கடைசி வரையோ இந்த எல்லா விதமான வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் விட்டுவிட்டு சிவபெருமானின் ஆசிரமத்தை மட்டும் கோவிலை அலம்புவது, கோவிலுக்கு எல்லா விதமான பணிவிடை எல்லாம் செய்வது இவற்றை எல்லாம் செய்ய வேண்டும். இவர்களுக்கு சிவாசிரமி என்று பெயர். அடுத்து இருக்கக்கூடிய இந்த நிர்வாண தீட்சை, இந்த நிர்வாண தீட்சையை செய்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சக்தி நிபாதம் ஏற்பட வேண்டும். இந்த சக்தி நிபாதத்தை பற்றி சில விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்குன்னா அதை பார்த்துட்டு இந்த அமர்வை நாம் முடித்துக் கொள்வோம். யாவத் சோன் மீலி நீ சக்தி சிவ ராகேனசம் யூதா. சிவபெருமானுக்கு ஒரு ஆசை வருமா, இந்த உயிரை கடை தேற்ற வேண்டும் நம்ம ஆசைப்படும் பொழுது யாவத்து சா உண்மீலி நீ சக்தி சிவ ராகேன சம்யுதா. சுவாமிக்கு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்ற மாதிரி இவனுக்கு நாம முக்தியை அளிக்க வேண்டும் என்று அவர் விரும்பும் பொழுது அவருடைய இச்சையானது உண்மையிலேயே அதை விழித்து நம்மேல் அனுகிரகம் வரும்படி ஒரு நிலை ஏற்படுகிறது. நிபதத்யதி தேஜிஷ்டா நித்ய அனுகிரகசாலினி. எப்பொழுதுமே அனுகிரகம் செய்யக்கூடிய சக்தி அந்த ஒரு ஸ்வபாவம் சுவாமியுடைய சக்திக்கு இருந்தாலும் கூட சிவபெருமான் விரும்பும் பொழுது அது மிகவும் தேஜிஷ்டா மிகவும் ஒரு சிறந்த நிலையை அடைந்ததாக ஆகிறது. தன் நிபாத்தாச்சதேர்த்தம் அஜ்ஞஸ்ய அஸ்ய அபிலாஷினஹ. இந்த சக்தி நிபாதம் ஏற்பட்டா என்ன ஏற்படும்? புத்திஹி உற்பத்தியதே அகஸ்மாத். திடீர்னு இருந்தா போல இருந்தான். நேற்று அவர் சுவாமிகள் அந்த கதை சொல்லும் பொழுது அவன் திருடனா இருந்தான், துரத்தினாங்க, வந்து உட்கார்ந்தோம்னா அந்த ஒரு கணத்துல என்ன எடுத்து நாம ஏன் இந்த வேஷத்தை நாம் தரிக்க கூடாதுன்னு ஒரு நிலை ஏற்பட்டது இல்லையா? அதுக்கு சொல்றார் புத்திஹி உற்பத்தியதே அகஸ்மாத். திடீர்னு ஒரு திடீர்னு ஏன் நமக்கு சுவாமியை நினைக்கல நாம இத்தனை நாளா சிவபெருமானை நினைக்க வேண்டும் என்று ஒரு புத்தி ஏற்படுமா? புத்தி உற்பத்தியதே அகஸ்மாத். இதுக்கு யார் காரணம்? அந்த சிவசக்தி தான் காரணம். விவேகேன ஆத்மவர்த்தினா. அப்பொழுது விவேகம் ஏற்படும். விவேகினா விரக்தஸ்ய ஜ்ஞாசாச உபஜாயதே. விவேக புத்தி ஏற்பட்டால் இந்த லௌகிகமான விஷயத்தில் விரக்தி ஏற்படும். அப்ப ஜிஜ்ஞாசா அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசை ஏற்படும். அறிந்து கொள்ளுதல் என்றாலே அதெல்லாம் சபிஷயம்னு சொல்லுவான். ஞானம், இச்சா, இதெல்லாம் சபிஷயம்னு சொல்லுவான். நான் தெரிஞ்சுக்கிறேன்னா எதை தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னேன், எனக்கு நன்னா தெரியும், நன்னா தெரியும்னு சொன்னா போறாது, என்ன நன்னா தெரியும்னு சொல்லுவோம். அப்ப ஞானத்தை சபிஷயம்னு சொல்லுவான். அப்ப இவனுக்கு ஜிஜ்ஞாசா, அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசை. என்ன அறிந்துக்கணும் அப்படின்னா, ஜிஜ்ஞாசோ பேத சைத்தன்யம் பசும் சம்சாரசாகராத் ஜிகிருக்ஷயா யுனத்யேனம் யுக்தம் பிரேரயிதா பிரபு. யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிவனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜிஜ்ஞாசா ஏற்படும் பொழுது இந்த சுவாமியானவர் அந்த பசுவை வந்து விரட்டுற மாதிரி, பசு பாலகன் கோபாலகன் என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு நல்ல புல்லு இருக்கு, அந்த புல்லை சாப்பிடணும்னு இந்த பசு சாப்பிடணும்னு ஆசைப்படும் பொழுது இந்த பசுவை ஒரு கோல்னால தட்டார். அது அங்க போற மாதிரி தட்டணும், வேற எங்கேயா போற மாதிரி தட்டக்கூடாது. இந்த தட்டணும்னா இந்த பசுவானது இந்த புல்லை சாப்பிட போகும். அது போலவே ஜிகிருக்ஷயா யுனக்தி ஏனம் யுக்தம் பிரேரயிதா பிரபு. இந்த பசுவை, இந்த உயிரை தூண்டார் சுவாமி. தூண்டும் பொழுது பிரேரணே பிரேரக ஸ்ரீமான் துவயோரபி ச மந்திரராட், அவர் ரெண்டு பேரையும் தூண்டார். இந்த லௌகிகமான உதாரணத்துல அந்த அந்த புல்லானது அங்கேதான் இருக்கும், இந்த பசுவை தான் நாம வந்து இங்க பிரேரணை பண்ணோம். ஆனா இந்த திருஷ்டாந்தத்துல குருவையும் தூண்டார், சிஷ்யனையும் தூண்டார். அந்த ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சேரும்படி சுவாமி பண்றார், சிவபெருமான் பண்றார். பிரேரணே பிரேரக ஸ்ரீமான் துவயோரபி ச மந்திரராட் அனுகிராசிய வினயே ததா அனுகிராகசிய ச அனுகிராசியன். அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடியவர் இந்த சிஷ்யன், அந்த அனுகிரகத்தை பெறும்படி செய்பவர் அந்த குரு. இந்த ரெண்டு பேரையும் அவர் தான் தூண்டார். அனுகிராசிய வினய ததா அனுகிராகசிய ச காருண்யே சசிவ கர்த்தா தயோர் யோகஸ்து துர்லபா. நான் இதெல்லாம் கிடைக்கவான்னா அது ரொம்ப துர்லபம்னு அவரே சொல்லிட்டார். இது மத்தங்காகமத்துடைய வாக்கியம். சக்தி, இந்த சக்தி நிபாதம் ஏற்பட்டா இது சக்தி நிபாதத்துக்கான மூல காரணம். அப்ப என்ன, இது சுவாமியினுடைய அனுகிரகம், சிவசக்தியினுடைய அனுகிரகம் இருந்தாதான் இந்த சக்தி நிபாதம்லாம் ஏற்படும்னு தெரியறது. சக்தி நிபாதம் வந்தவர்களுடைய அடையாளம், சரீர அடையாளம் எப்படி இருக்கும்னா, ஏஷாம் சரீரனாம் சக்தி பததி அவிநிவர்த்தயே தேஷாம் தல்லிங்க மௌத்சுக்கியம் முக்தௌ. சக்தி நிபாதம் வந்ததுன்னு அடையாளம் என்ன, அவனுக்கு திடீர்னு முக்தியில ஒரு ஆசை ஏற்படும். துவேஷோ பவச்சிதௌ, இந்த பவஸ்திதோ இந்த சம்சார விஷயத்துல அவனுக்கு துவேஷம் ஏற்படும். பக்திஷ்ட சிவபக்தேஷு, தன்னால் எல்லாருக்கும் திட்டிந்தவன் சிவபக்தால பார்த்தோம்னா அவள் இடத்துல ஒரு பக்தி ஏற்பட்டுடும். பக்திஷ்ட சிவபக்தேஷு ஸ்ரத்தா தச்சாசகே விதௌ. 40-50 வருஷம் வரும்போது வேதங்கள்லாம் பொய், ஆகமங்கள்லாம் பொய்னு சொன்னவன் அந்த உபநிஷத்துல சொல்ற மாதிரி, கிமஹம் சாதுனா கரவம் கிமஹம் பாபம கரவம் இதின்ற மாதிரி இவனுக்கு திடீர்னு என்ன ஏற்பட்டுனா, தச்சாசகே விதௌ ஸ்ரத்தா, அந்த சிவபெருமானனுடைய ஆணையாக இருக்கக்கூடிய நிகமாகமங்கள்லாம் அவனுடைய ஆணை இல்லையா, அந்த ஆணையாக இருக்கக்கூடிய அந்த வேதாகமங்கள்ல இவனுக்கு ஸ்ரத்தை ஏற்படும். தச்சாசகே விதௌ அனேன அனுமிதிஹி சிஷ்டஹேதோஹோ ஸ்தூல தியாமபி. இதெல்லாம் பார்த்தோம்னா ஓஹோ இவனுக்கு சக்தி பாதம் வந்துடுச்சு அப்படின்னு இது ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளம், தேக பாத்தா, இல்லையாவது சுவாமியை பார்த்தோம்னா இவன் உடம்பானது ஆட ஆரம்பிச்சிடும், தேக கீழே விழுந்துருவான். சிவன் அந்த பேரை கேட்ட உடனேவே அவன் வந்து அவன் சரீரம் கீழே விழுந்துருது. தேக பாத்தகா, காதலாகி கசிந்து எல்லாம் சொல்றாரு இல்லையா, கண்ணீர் மல்கி, அதெல்லாம் சக்தி பாத்தத்தினுடைய ஒரு அடையாளங்கள். தேக பாத்தகா ததா கம்பகா, சுவாமி வீதியில வரான்னு பார்த்தவொன்னா உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. பயத்தினால இல்லை, பயம் கிடையாது, பயம் இல்லாம வேற ஒரு காரணத்தினால நடுக்கம் வரும்பொழுது அதுக்கு சக்தி பாத்தத்துக்கான அடையாளம். பரம ஆனந்த ஹரிஷனே, இதை பார்த்தோன்னே இவன் கண்கள்ல இருந்து கண்ணீர் வர்ற வந்துட்டே இருக்கு. சுவாமியை பார்க்க பார்க்க, அலங்காரத்தை பார்க்க பார்க்க, அபிஷேகத்தை பார்க்க பார்க்க, சுவாமியை நினைக்க நினைக்க ஆனந்த ஹர்ஷனம் வந்துட்டே இருக்கு. தேகே ரோமாஞ்சகா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடுச்சு. இத்தேதத்து சக்தி பாத்திய லட்சணம், பௌஷ்கராகம் சக்தி பாத்தத்தினுடைய அடையாளம் சொல்றது. கதா திரக்ஷாமி தேவேஷம், எப்போது நான் சிவபெருமானை பரமேஸ்வரனை பார்க்க போகிறேன் ஒரு ஆவல் வந்துட்டே இருக்குமா. மோக்ஷேகம் பந்தத கதா, இந்த பந்தங்களிலிருந்து எப்பொழுது நான் விடுபட போகிறேன் ஒரு எண்ணம் ஏற்படுமா. கோவா தர்சயிதா சம்போகோ, அப்படிப்பட்ட சிவபெருமானை காண்பிப்பவர் யார் அப்படின்ற ஒரு ஆசை ஏற்படும். இது சஞ்சாயத்தே மதிஹி. எனவே இதற்கு இந்த பிரபா என்ற ஒரு வியாக்கியானத்தில், இந்த இப்பொழுது சமய தீட்சை பார்த்தோம், நிர்வாண தீட்சை விசேஷ தீட்சையை பார்த்தோம். இந்த நிர்வாண தீட்சைக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யனுடைய அந்த மனோநிலை, அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் என்று கோடிட்டு காண்பிக்கிறார் ஒரு நூலில். பிரதமம் மலபரிபாகா, முதலில் அந்த ஆணவ மலம் என்ற மலமானது பக்குவமாக ஆக வேண்டும், அதற்கு பல பிறப்புகள் காரணம். பிரதமம் மலபரிபாகா ததா சக்தி நிபாதா, அடுத்து சிவபெருமானுடைய அனுகிரக சக்தியானது நம்ம மேல் விழ வேண்டும். ததா சிவே ஜானம், சிவே என்ற இடத்தில் விஷய சப்தமி, சிவ விஷேக ஜானம், அடுத்து சிவபெருமானை பற்றிய ஒரு அறிவு, சிவே ஜானம். ததஹா பக்தி, அதாவது சிவபெருமான் ஒருத்தர் இருக்காராமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது சிவே ஜானம். ததஹா பக்தி, பிறகு அந்த சிவபெருமானிடத்தில் ஆசை, ஈடுபாடு, அன்பு. ததஹா பக்தி, ததஹா சம்சாரே வைராக்கியம், பிறகு இந்த உலகத்தில் ஒரு ஆசையற்ற ஒரு நிலை வைராக்கியம். ததஹா தேசிக அன்வேஷணம், அதன் பிறகு குருவை தேடி தேடி அலைதல். ததஹா அனுப்பிராபணம், பிறகு குருவை சரணாகதி அடைதல். தஸ்ய வ்யக்தயேச ததஹா தீஷா, அந்த சிவத்வம், இவனுள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவத்தன்மை. சைவத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, சைத்தன்யம் திருக்ரியா ரூபம், அதாவது இந்த

0: ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னா, அவருடைய அந்த சர்வஜத்வம் சர்வகர்த்திருத்தம் எப்பொழுதுமே பிரகாசிச்சுட்டே இருக்கு, இவருடைய சர்வஜத்வம் சர்வகர்த்திருத்தம் மறைந்த நிலையில் இருக்கிறது. எனவே அந்த மறைந்து இருக்கக்கூடிய அந்த தன்மையானது வெளிப்பட வேண்டும் என்பதற்காக சத்ய வியக்தேச தீக்ஷா, அந்த சர்வஜத்வம் சர்வகர்த்திருத்தம் வெளிப்படும் பொழுது அவன் சிவனாக சிவன் துல்லியமாக ஆகிறான். ததஹா ததஹா பாஷ விச்சித்தி, தீட்சை செய்து கொண்ட பின்பு அந்த மூன்று பாஷங்களும் அகலுகின்றன. ததஹா சிவத்வ அபிவ்யக்தி நிஸ்ரேயசம், பிறகு சிவத்வம் வெளிப்படுவது என்ற நிஸ்ரேயசம். இவ்வாறு இந்த சக்தி இந்த சக்தி நிபாதம் போன்றதையெல்லாம் ஏற்பட்ட பிறகு அவன் இந்த நிர்வாண தீட்சையை செய்து கொள்ள வேண்டும். நிர்வாண தீட்சை செய்து கொண்ட பின்பு பிறருக்கு செய்து வைப்பதற்காக ஆச்சாரிய அபிஷேகங்களை செய்து கொண்டு சைவ தர்மங்களை எல்லாம் பரிபாலனம் செய்ய வேண்டும். பின்பு சிவ பூஜை, சிவ ஆலய பூஜை போன்றவற்றை எல்லாம் செய்ய வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் மாலை பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவ.
1: இவர்கள் சந்தித்தால் உரையாடல்,
2: என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. முருகன் புகழ்பாடும் பெரும் சபை உழவாரத்துண்டில் ஊறியிருக்கின்ற அன்பர்கள், பெங்களூரில் ஆன்மீகத்தை ஆழமாக விரும்பி சைவத்தை சாரமாக கருதுகின்ற இந்த அருமையான அரங்கத்திலே அடியேனையும் பங்கு பெறச் செய்மைக்காக அமைப்பாளர் பெருமக்களுக்கும், முக்கியமாக என்னுடைய கீழ்தை அன்பர் செந்தமிழரசு சிவகுமார் ஐயா அவர்களுக்கும், அவர்கள் மகனார் மதன் முரளி அவர்களுக்கும் என்னுடைய மனங்கனிந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்கள் சந்தித்தார் என்ற தலைப்புக்கு போவதற்கு முன்னாலே, அந்த வேஷம் கட்டுவதற்கு முன்னாலே சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் திருமூலராக பரகாய பிரவேசம் செய்யலாம் என்று எண்ணுகின்றேன். பெருமக்களே, என்னுடைய பெயர் தூய தமிழ் பெயர், சைவத்திலே சிறப்பான பெயர் பாலராவாயன் என்பது திருஞான சம்பந்தருக்கு சிறப்பு பெயராக அந்த காலத்திலே வழங்கப்பட்டதை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே சொல்லுகிறார். சேக்கிழாருடைய தம்பிக்கு பாலராவாய என்ற பெயர் இருந்திருக்கிறது. அமைச்சராக இருந்து சேக்கிழார் பெரிய புராணம் பாடிய பின்னாலே அந்த அமைச்சுத்துடலை எப்படி மாணிக்க வாசக பெருமானால் ஆட்கொண்ட பின்னால் அமைச்சுத்துடலை துறந்தாரோ அதுபோல சேக்கிழாரும் அமைச்சுத்துடலை துறக்கின்றார், தூய முனிவராக மாறுகிறார். அப்பொழுது அமைச்சராக மீண்டும் வருவதற்கு அவருடைய தம்பி குன்றத்தூரிலிருந்து போகிறார். அவர் பெயர் பாலராவாயர். வரலாற்றிலே ஞானசம்பந்தருக்கு பாலராவாயர் என்ற பெயர், அதற்கு பின்னால் சேக்கிழாருடைய தம்பிக்கு அந்த பெயர் இருந்திருக்கிறது. 12ஆம் நூற்றாண்டிற்கு பின்னால் 20ஆம் நூற்றாண்டு வரை அந்த பெயரை யாரும் வைத்ததாக வரலாற்றிலே இல்லை. அடியனுக்குத்தான் அந்த பெயர் முன் செய்த தவம் காரணமாக வந்திருக்கிறது. அப்படி ஒரு சிறப்பு எனக்கு இருந்ததாலே இந்த பெயரை யார் வைத்தது என்று கேட்பார்கள். என்னுடைய தந்தையார் என்று நான் சொல்வேன், அவர் பாராட்டுக்குரியவர் என்று சொல்லிவிட்டு நீங்களும் பாராட்டுக்குரியவர்கள் என்று என்னையும் பாராட்டுவார்கள். என்னை ஏன் பாராட்டுகிறீர்கள் என்று கேட்டால், அந்த பெயரை மாற்றாமல் இருக்கிறீர்களே, மாற்றிக்கொள்ளாமல் இருக்கின்றதற்காக உங்களுக்கு பாராட்டு என்று அவர்கள் சொல்லுவார்கள். தூய தமிழ் பெயரும் சைவப்பெயரும் இப்பொழுது அறிகின்ற காலத்திலே இதுபோன்ற பெயர்கள் பரவ வேண்டும் என்றுதான் நாம் முயல்கின்றோம். அந்த வகையில் அருமையான தொண்டு செய்கின்ற தம்பி மதன் முரளி அவர்களையும் சிவகுமார் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் மனமாற பாராட்டுகின்றேன். நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே நான் நேரடியாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறேன். இப்பொழுது நான் திருமூலன், பாலராவாயனை மறந்து விடுங்கள், நான் திருமூலன். திருமூலன் என்று சொன்னவுடனே அவர் யோகத்திலே வல்லவர் அல்லவா, அவருடைய முடியெல்லாம் கருப்பாகத்தானே இருக்கும் என்று நீங்கள் கருதலாம். இப்பொழுதெல்லாம் நான் பார்க்கிறேன், இளையவர்களுக்கே நரை வந்து அவர்கள் அந்த இளமை, இளமை என்றால் அந்த மையினாலே இளமையை உண்டாக்கிக் கொள்கிறார்கள். எனக்கும் இப்பொழுது கருப்பான முடிதான் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் நம்புவீர்களோ நம்ப மாட்டீர்களோ என்றுதான் நான் இப்பொழுது வெண்மை தடவி கொண்டு வந்திருக்கிறேன். எனவே என்னுடைய முடி கருப்புத்தான். இத்தனை ஆண்டு காலத்திற்கு பின்னாலும் கூட யாண்டு பலவாக நிறைய ஆகுதல் யாங்காகியர் என்று புறநானூற்றிலே கேட்டது போல நீங்கள் கேட்கக்கூடாது என்பதற்குத்தான் நான் கருப்பான முடியை வெளுப்பாக மாற்றிக்கொண்டு வந்திருக்கிறேன். தவிர என்னுடைய முடி உண்மையிலேயே கருப்பு நிறம்தான் யோகத்தினாலே. பெருமக்களே, 12 திருமுறைகளை நீங்கள் ஆழமாக படித்திருக்கிறீர்கள். இங்கே பேசிய அம்மையாரும் கூட ஒன்று சொன்னார்கள், திருமந்திரம் என்பது சாத்திர நூல் என்று சொன்னாலே என்ன அர்த்தம், அந்த சாத்திரத்தை மாத்திரம் நாம விட்டுடுவோம்.

0: திருமுறையை படிக்கின்ற அளவிற்கு சாத்திரங்களை விரும்புவது கிடையாது என்பது இந்த காலத்தில் இருக்கின்ற அறிஞருடைய கருத்து. ஆனால் தோத்திரமும் சாத்திரமும் ஆனார் என்று அப்பர் பெருமான் பாடியது போல, திருமுறைகளை தொகுத்தவர்கள் தோத்திரங்களும் இருக்க வேண்டும் சாத்திரங்களும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திருமந்திரத்தை சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு உண்மையை நான் சொல்ல வேண்டும். நான் அந்த திருமந்திரத்தை எழுதுகிற பொழுதே முதல்லேயே நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன். போற்றி இசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை ஏற்றுகின்றேன். போற்றி இசைத்து என்று சொன்னதாலே அது போற்றியாக அமைந்திருக்கிறது, இசையாக அமைந்திருக்கிறது. எனவே அது தோத்திரமாகவும் அந்த நூல் அமைந்திருக்கிறது. அமைப்பிலே தோத்திரம், ஆனால் ஆழமான பொருளிலே அது சாத்திரம் என்ற அடிப்படையில் தான் அந்த திருமந்திரத்தை திருமுறையிலே சேர்த்திருக்கிறார்கள் என்று நான் எண்ணுகின்றேன். என்னுடைய வரலாறு நான் சொல்லலாம் என்று எண்ணினேன். என்னுடைய வரலாறு தெரியாதவர்கள் யாரும் இல்லை. இங்கே கூட நாடகமாக அதை நடித்ததை நான் பார்த்தேன். திருமந்திரத்தை பேசியவர்களும் திருமூலருடைய வரலாற்றை சொன்னார்கள். உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் சுருக்கமாக நான் சொல்ல வேண்டியதனுடைய கடமை. சிவயோகியாக நான் இமயத்தாழ்வரையிலே இருந்து பெருமானை தரிசித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கேண்மையாக உடன் இருக்கின்ற நண்பராக இருக்கின்றவர் அகத்திய முனிவர். அவர் பொதியையிலே தங்கிவிட்டார். எனவேதான் நீண்ட நாட்களுக்கு முன்னாலேயே பொதியிலே தங்கிவிட்ட காரணத்தினால்தான் பொதிகையும் இமயமும் ஒரே சமயமாக பாராட்டப்படும். கிபி 2ஆம் நூற்றாண்டிலே இளங்கோவடிகள் எழுதுகின்ற அந்த இலக்கியத்தில், பொதியலாயினும் இமயமாயினும் நடுக்கின்ற நிலையர் ஒடுக்கம் கூறார் உயர்ந்தோர் உண்மையின் என்பதாலே இரண்டிலுமே உயர்ந்தோர்கள் இருக்கிறார்கள். இமயத்தாழ்வரையிலும் முனிவர்கள் தவம் செய்கிறார்கள், கைலாயப் பெருமான் இருக்கின்றான். பொதிகையிலும் அகத்தியர் போன்ற முனிவர்கள் அங்கே தவம் செய்கிறார்கள், அங்கேயும் பெருமான் இருக்கிறான். எனவே உயர்ந்தவர்கள் இருப்பதாலே இரண்டிற்கும் ஒடுக்கம் கிடையாது, அழிவு கிடையாது என்று சொன்னதாலே அகத்தியரை பார்த்து நாளாயிற்று என்று நான் இமயத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற பொழுது பல தலங்களை நான் தரிசிக்க வேண்டும். சித்தராக இருந்தாலும் நான் ககன மார்க்கத்திலே நேராக புதியமலைக்கு சென்றிருக்கலாம். ஆனால் அது முறையில்லை என்பதனாலே தலையாத்திரை போல நான் இமயத்திலிருந்து புறப்படுகிற பொழுது முக்கியமாக பசுபதி நேபாளம், திருப்பருப்பதம், திருக்காலத்தி, காஞ்சிபுரம், தில்லை இங்கெல்லாம் நாம் தரிசனம் செய்து கொண்டு வந்து புதியமலைக்கு செல்வதற்கு முன்னாலே திரு ஆவடுதுறையைச் சேர்கிறேன். அப்பொழுது அங்கே ஒரு ஆயன் மூலன், அவன் பெயர், இறந்து போகிறான். இருக்கின்ற பசுக்கள் எல்லாம் அழுகின்றன. எனவே என்னுடைய சித்தியினாலே என்னுடைய உடம்பை சார்த்திவிட்டு மூலன் உடம்பிலே புகுந்து அந்த பசுக்களுடைய துன்பத்தை நான் நீக்கினேன். பின்னாலே வந்து பார்த்தால் அந்த உடம்பு இல்லை. என்ன காரணம் என்று நான் எண்ணுகிற பொழுதுதான் இது பெருமானுடைய திருவருள். எனவே பெருமானுடைய திருவருளாலே ஏதோ இங்கே ஒரு தடை இருக்கிறது என்றுதான் சேர்ந்திருந்தேன். ஆவடு தந்துரை, நான் ஆவடு தந்துரையிலே சேர்ந்து அங்கே தமிழை ஆகமங்களையெல்லாம் மொழிபெயர்க்கவில்லை, ஆகமங்களையெல்லாம் சுருக்கமாக எடுத்து 28 ஆகமம் என்றாலும் கூட 9 ஆகமங்களை நான் தேர்ந்தெடுத்து அதை சாரமாக 9 தந்திரமாக செய்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய சுருக்கமான வரலாறு. 3000 ஆண்டுகளுக்கு மேல் நான் இருந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். அது முடியுமா முடியாதா என்பதையெல்லாம் நான் பின்னாலே விளக்குகிறேன் என்று எதிர்பாராத விதமாக என்னை பெங்களூருக்கு கூப்பிட்டிருக்கிறார்கள். நான் திங்களூருக்கு போகலாம் என்று எண்ணினேன். இங்கே பெங்களூருக்கு வாருங்கள் முதலே என்று சொன்னதாலே முதலே பெங்களூருக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன். என்னோடு என்னை சந்திப்பதற்காக மாணிக்க வாசக பெருமான், சேக்கிழாரிகளெல்லாம் வருகிற பொழுது இவளையெல்லாம் நான் சந்திக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு உண்டு என்றால், இவளெல்லாம் எனக்கு பின்னாலே வாழ்ந்தவர்கள். என்னுடைய வரலாற்றை சேக்கிழார் அழகாக எழுதியிருக்கின்றார். மாணிக்கவாசனுடைய தோத்திரத்தில் நான் மகிழ்ந்திருக்கிறேன். அவரையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நான் வந்திருக்கின்றேன். மாணிக்கவாசகரை சந்திப்பதற்கு முன்னாலே என்னுடைய பெயர் பொதுவாக சொல்லுகிறார்கள், சுந்தரநாதன் என்று எனக்கு ஒரு இயற்பெயர் இருந்ததாக சொல்லுகிறார்கள். சேக்கிழார் ரொம்ப ஆராய்ந்து சொல்லக்கூடியவர், எல்லாவற்றையும் வரலாற்றோடு சொல்லக்கூடியவர். பெரிய புராணத்தில் நீங்கள் பார்த்தால் ஞானசம்பந்த பெருமானுக்கே இயற்பெயர் என்ன என்று சொல்லவில்லை, ஞானசம்பந்தருடைய மனைவிக்கு என்ன பெயர் என்று சொல்லவில்லை, மங்கையரக்கரசியாருடைய கணவனுக்கு என்ன பெயர் என்று சொல்லவில்லை, சுந்தரர் முதலிலே மணந்து கொள்ள தடுத்தாட்கொள்ளுகின்ற பொழுது வந்த சடங்கவி சிவாச்சாரியாருடைய பெண், அந்த பெண்ணுடைய பெயர் என்ன என்று சொல்லவில்லை. பல்லவருடைய பெயர் மகேந்திர பல்லவன் என்று சொல்லுகிறார்கள், அப்பரை தண்டித்தவன், அவனுடைய பெயரை சொல்லவில்லை என்றால் சரியான வரலாறு தெரியாமல் பெயரை சொல்வது சேக்கிழாருக்கு வழக்கமில்லை என்பதாலே சுந்தரநாதன் என்று பொதுவாக அந்த பெயர் இருந்தாலும் கூட அந்த பெயரை சேக்கிழார் சொல்லாத காரணத்தினாலே இவ்வளவு ஆழமாக ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறாரே, அவர்களை நான் காண வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு உண்டு. அது ஒரு காரணம். இன்னொன்று, நான் என்னுடைய பாட்டிலேயே நான் எழுதியிருக்கிறேன், நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றேன் என்று சொல்லியிருக்கிறேன். நாதனாம் பேர் பெற்றேன் என்று சொல்லுகிற பொழுதே எனக்கு மாணிக்க வாசகர் நினைவுதான் வந்தது. சிவபுராணத்திலே முதல்லே சொல்லுகிற பொழுதே அவர் நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ் வாழ்க என்று வாழ்த்தினாரே, அவரை நான் காண வேண்டும் என்று எண்ணுகின்றேன். இதோ வருகிறார், அவரை நான் உங்களோடு சேர்ந்து நான் வரவேற்கிறேன். மணிவாசக பெருமானே, நீண்ட நாட்களுக்கு பின்னாலே நாம் சந்திக்கிறோம். என்னுடைய சந்திப்பை நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடியாது.
1: திருமூலருக்கு வணக்கம். நான் எங்கே இருந்து வருகிறேன் தெரியுமா? இப்பொழுது சென்னையிலே இருந்து வருகிறேன். மதுரைக்காரன் சென்னைக்கு போனேன். சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசை. நல்ல பாடலை கேட்கலாம் என்று சொன்னார்கள். நல்ல பாடல் எங்கே இருந்து வருகிறது என்று போய் பார்த்தேன். ஒரு பாட்டு என் காதில் பட்டது, நான் ஓய்ந்து போய்விட்டேன். ஒய்திஸ் கொலைவரி கொலைவரி என்று ஒரு பாட்டு என் காதில் பட்டது, எனக்கு மனம் உடைந்து போய்விட்டது. தர்மமிகு சென்னை இப்படி ஆகிவிட்டதே என்று வருத்தப்பட்டேன். அப்பொழுது ஒரு கை என் தோளின் மேல் பட்டது. அந்த பெரியவர் சொன்னார், நீங்கள் மாணிக்க வாசகர் தானே என்றார். ஆமாம் என்றேன். உலகத்தின் வருத்தத்தை தீர்த்த நீங்கள் வருத்தப்படக்கூடாது, வாருங்கள், உங்களை ஒரு ஊருக்கு அழைத்துக் கொண்டு போகிறேன் என்றார் அந்த கை வைத்தவர். அவர் யார் தெரியுமா? பின்னால் சொல்லுகிறேன். என்னை அழைத்துக் கொண்டு வந்தார், இந்த இடத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்தார், உள்ளே சென்று பாருங்கள் என்றார். ஒய்திஸ் கொலைவரி மனதிலே கிடந்து மிக குழப்பிக் கொண்டிருந்த பொழுது இங்கே வந்தேன். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்றென்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யானிதர் கிளன் ஓர் கைமாறே என்று பெண்கள் பாடியதையும் ஆடியதையும் பார்த்தேன், கும்பிட்டேன். 2012 திருவாசகத்துக்கு பெண்கள் நடனமாடக்கூடிய இந்த இடம் இதற்கு பெயர் என்ன என்று கேட்டேன். என்னை தொட்டவர் சொன்னார், இதற்கு பெயர் பெங்களூர், இந்த ஊருக்கு பெயர் பெங்களூர். ஆமாம், மதுரையும் பெண்கள் ஊர்தான். மங்கையர் மல்கு மதுரை சேர்ந்த வகையறிவார் எம்பிரானாவாரே. மதுரை கோயில்ல பெண்கள் தான் அதிகமாக சென்று வழிபட்டார்களாம். ஓ, நான் மதுரைக்கும் சென்று வந்திருக்கிறேன். அது பெண்களூர், இதுவும் பெண்களூர், பெங்களூர். இன்னொன்று, என் தோளில் கை வைத்தார் அல்லவா, அவரை திரும்பி பார்த்தேன். உங்கள் பெயர் என்ன? எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து விட்டீர்கள். நான் இப்பொழுதும் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். நீங்கள் யார் என்றேன். தோளில் கை வைத்தவர் சொன்னார், ஒடுகத்தூர் சுவாமிகள் மறைந்து விட்டார். அந்த இடத்திலே நான் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். இன்னொன்று தெரியுமா, இந்த பிள்ளைகள் பாடினார்களே, அப்பொழுது சபை நிறைய கூட்டம் இருந்தது. நடனமாடிய பொழுது பெருங்கூட்டம் இருந்தது. நாங்கள் வரும் பொழுது இந்த பாட்டை கேட்டதே போதுமென்று பல பெருமக்கள் நிம்மதியாக வீட்டுக்கு போய்விட்டார்கள். அந்த பாடலை யார் பாடியது தெரியுமா? என் காதிலே பட்டது. என்னை ஆட்கொண்டவன் திருப்பெருந்துறையிலே உள்ள பெருமான். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலையும் நீயும் நின் அடியார் படங்குடில் தொருமெடும் தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியுங்காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலுங்காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று நான் பாடினேனே, அந்த பெரியவர் என் சர்க்குருநாதனுடைய குரல் கேட்டது அந்த பாட்டிலே. நான் சொல்வது திருப்பெருந்துறை சர்க்குருநாதனை. என் காதில் பட்டது, நான் மிகவும் மகிழ்ந்தேன். ஓ, திருவாசகன் கேட்டால் கைதட்டக்கூடிய மக்கள் 2012 இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த மக்களுக்கெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்வறுத்து ஜோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து. திருமூலரே, நான் வந்தபொழுது ஏதோ கேட்டீர்கள், நான் இவர்களை பார்த்த மகிழ்ச்சிகள் உங்களை மறந்துவிட்டு
0: என்னை எங்க கேட்க விடுறீங்க நீங்க? நான் எவ்வளவோ கேள்வி உங்களை கேட்கணும்னு பார்க்கிறேன். மணிவாசகர் என்ற பெயரை கேட்டார் போல, மடை திறந்தார் போல வாசகம் வந்து கொண்டிருக்கிறதே தவிர மௌனமாக இருக்க முடியவில்லை. என்னை போல உங்களை,
1: இது சொக்கதிங்க பெருமான் கொடுத்த வாசகம், மணிவாசகர் கொடுத்த வாசகம் அல்ல. மணிவாசகருக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் சொக்கதிங்க பெருமான் போட்ட பிச்சை. ஏதோ கேட்டீர்கள் நாதன் என்று விழுந்தது, அது என்ன கேட்டீர்கள் கேளுங்கள்.
0: ஒன்றுமில்லையா, நான் பாடிய பொழுது நந்தி அருளாலே
1: நாதனாம் பேர் பெற்றேன். ஆமா, கேட்டிருக்கிறேன்.
0: இந்த நாதன் என்பதற்கு நான் வந்து ஒரு உரையோடு தான், ஒரு நினைவோடு தான் எழுதியிருக்கிறேன். அந்த நாதன் என்பதை நீங்களும் பயன்படுத்தியிருக்கிறீர்கள் முதல்லையே. நமச்சிவாய வாழ்க,
1: நாதன் தாழ் வாழ்க.
0: அப்ப இந்த நாதன் என்பதை இப்ப காலத்துல சில பேர் என்ன பண்றாங்க, நாதா என்று நாடகங்கள்ல கணவனை கூப்பிடுறாங்க. அது அதுவா? ஒருவேளை
1: ஒன்று சொல்கிறேன்,
0: நாதம்
1: நாதா என்று கடவுளையே கூப்பிடலாம். ஏன் தெரியுமா? நாதான்னா என்ன அர்த்தம்? உன்னை பாடுவதற்கு நாதான் அர்த்தம். பெருமானே உன்னை பாடுவதற்கு எனக்கு நாக்க கொடுன்னு அர்த்தம். என்ன தப்பு? ஏன் நாதன் தெரியுமா? நாதன்னா கணவன் ஒரு அர்த்தம். நாதன்னா நாம் பாடியது நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்ற பொழுது என்னை ஆட்கொண்ட திருப்பெருந்துறை ஆத்மநாதனை பாடினேன். அவன்தான் நாதன். அனைவருக்கும் தலைவன் யார் தெரியுமா? சிவபெருமான் மட்டுமே. அவனுக்கு மேல தலைவன் கிடையாது. நம்மை யார் ஆட்கொள்ளுகிறாரோ, நமக்கு யார் தலைமை ஏற்கிறாரோ, நமக்கு யார் சிவபுரத்தை காட்டுவாரோ, அவருக்குத்தான் நாதன் என்று பெயர். அந்த பெயர் உங்களுக்கு வந்தது. ஏன் தெரியுமா? நீங்கள் ஒன்று பாடினீர்கள், யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம். அதனாலதான் உங்களை நாதன் என்று பாராட்டக்கூடிய பெருமை இந்த உலகத்திற்கு வாய்த்தது. சுந்தரநாதன் என்று மதுரையிலே உங்களுக்கு பெயர் இருந்ததாக வரலாற்று பெருமக்கள் பேசுகிறார்கள். நீங்கள் பெயரை மறந்திருப்பீர்கள். ஞானிகள் எப்பவுமே தன்னை மறந்தால், தன் நாமங்கெட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவன்தாளே, அது மாதிரி மறந்திருப்பீர்கள். நான் மறக்க மாட்டேன், நாதனை மறக்க மாட்டேன். நற்றவா உன்னை நான் மறக்கிலும், சொல்லும் நான் அமைச்சிவாயவே என்பதை நானும் படித்திருக்கிறேன். சொல்லுங்கள்
0: மணிவாசகரே, நான் இப்பொழுது இருப்பது மூலனுடைய உடம்பு.
1: ஆமா,
0: அந்த உடம்புக்கு முன்னே இருந்ததுதான் சுந்தரநாதன் என்றது.
1: ஆமா,
0: எனவே அந்த பெயரை நான் இப்பொழுது நினைவு வைத்துக் கொள்வதே அர்த்தமில்லை என்பதால் தான்.
1: ஆன்மாவுக்கு உரிய ரொம்ப நல்லது. உடம்புக்கு உடம்புக்கு தானே பெயர், ஆன்மாவுக்கு பெயர் கிடையாதே. ரொம்ப பேருக்கு ஆன்மான் தெரியாது, அரிசிமான்னா தெரியும், உளுந்தமான்னா தெரியும், ஆஸ்துமான்னா ரொம்ப பேருக்கு தெரியும், ஆன்மான் தெரியாது. ஆன்மா உள்ள இருக்கு, உயிர் பதி பசு பாசம்ங்கிறாங்கல்ல, அந்த பசு, அந்த ஆன்மாவுக்கு பேர் கிடையாது. உடம்புக்கு கூட பிறக்கிற போது குழந்தைன்னு பேரு, போற அன்னைக்கு பேணம்னு பேரு, நடுவில் வச்சது நம்ம வச்ச பேரு, அவ்வளவுதான். அதனால உங்களுக்கு நாதன்ங்கிற பேர் ரொம்ப மகிழ்ச்சி.
0: நான் சொல்லிருக்கேன், நான் பேரினை நீக்கி
1: பிணவென்று பேரிட்டு
0: சொல்லிருக்கிறேன்.
1: ஊரலான் கூடி ஒலிக்கு அழுதுட்டு பேரினை நீக்கி பிணவென்று பேரிட்டு சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டுட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. ஆமா, நம்ம ரெண்டு பேர் தானே உட்கார்ந்து இருக்கிறோம், அங்க ஒரு இருக்க சும்மா இருக்க.
0: சேக்கலார் வரணும்.
1: ஓ, சேக்கலார் வரணுமா?
0: சே என்றால் எருது, கொஞ்சம் மெல்லோதான் வரும்.
1: எருதா? அது சிவபெருமான் வரக்கூடிய எருது, ரொம்ப சீக்கிரம் வந்துடும். நம்ம பாக்குற எருது இல்ல. எனக்கு ஒரு ரொம்ப நாளா ஒரு வருத்தம்
0: என்ன
1: தெரியுமா, இந்த மாணிக்க வாசகரை மட்டும் சேக்கிழார் பாடலையேன்னு
0: வருத்தம்.
1: எல்லாரையும் பாடிவிட்டார். ஏங்க, 63 பேரை பட்டியல் போட்டு பாடிய புண்டியவான், பற்றாததுக்கு 9 பேர் தொகையடியார்களை சேர்த்து 72 வரலாறு பாடிய புண்டியவான், இந்த மாணிக்க வாசகர் என்ன பாவம் செய்தார்னு என்ன பாடல வருத்தம். யார கேட்பது? சேக்கிழாரைத்தான் கேட்க வேண்டும். தூக்கு சீத்திரு தொண்ட தொகை விரிவாட்டினார் சொல்ல வல்லவிரான், எங்கள் பாத்திய பயனாய் பதிகுன்றை வாழ் சேக்கிழான் அடி சென்னி இருத்துவாம். அந்த சேக்கிழாரை வரவேற்கிறோம். சேக்கிழாரே வருக, சிவகுமாராய் வருக.
0: மணிவாசகரே,
1: நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அவர் பதில்
0: சொல்லுவார். அதுக்கு முன்னே
1: என்ன கேட்டிருக்கிறேன், ஏன் பாடல?
0: ஏன் பாடல? கைலாயத்தில் இருந்த என்னை நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன்னு சொந்தார் சொந்தரார்.
1: ஆமா,
0: தமிழ்நாட்டில் இருந்திருக்கீங்க, பாண்டி நாடு நல்ல தமிழ் உடைத்துன்னு சொல்லிருக்காங்க. அப்படிப்பட்ட பாண்டி நாட்டில் இருந்த உங்களை அவர் ஏன் சொல்லலை? அதனால சேர்க்கிறார் பாடலையா?
1: ஒருவேளை அடியார்கள் பட்டியலில் சேர்க்கக்கூடிய தகுதி இந்த மாணிக்க வாசகருக்கு இல்லை என்று எண்ணி விட்டாரோ என்னவோ.
0: சேர்க்கிறாரே கேட்டுருவோம், சேர்க்கிறாரே கேட்டுருவோம்.
2: உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலைகள் சோதியன், அம்பலத்தாடுவான், மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். மடை திறந்த வெள்ளம் போல மணிவாசகர் பேச்சு. இங்கே திருமூலர் யோகத்துக்கே போய்விடுவார் போல இருக்கு அவருடைய மௌனம். மிக அற்புதமாக நம்முடைய மணிவாசக ஐயா குரலையும் திருமூலர் ஐயா குரலையும் கேட்ட பிறகு, நானும் பெங்களூருக்கு வேறு வேலையாக வந்திருந்தவன், இந்த குரல்களை கேட்ட மாத்திரத்திலேயே ஈர்க்கப்பட்டு இங்கே வந்தேன்.
1: நீங்கள் சோழ நாட்டு அமைச்சர், இந்தியாவிலே எங்க வேண்டுமானாலும் போய்விட்டு வரலாம்.
2: ஆனால் எனக்கு குதிரை வாங்குகிற வேலை தரமாட்டார்கள், அதை உங்களுக்கு தான் தருவார்கள். ஏனால் அதற்குரிய நம்பிக்கை உங்கள் மீதுதான் இருந்தது. குதிரை வாங்குவதற்கு கூட உங்களுக்கு அந்த தகுதி இருந்திருக்கிறது என்பதனாலே தானே கொடுத்தார்கள். சரி, திருமூலர் ஐயா ஒரு கேள்வியை எழுப்பினார்கள், நீங்கள் கூட அதை பற்றி விரிவாக சொன்னீர்கள், ஏன் என்னை பாடவில்லை என்று. நான் ஒன்று சொல்ல வேண்டும், பெரியபுராணம் முழுவதும் சிவனை பாடியிருக்கிறேன். சிவன் வேறு, மணிவாசகர் வேறா? அறிவார் சிவமாக இருக்கக்கூடிய மணிவாசகரை தனியாக பாட வேண்டாம், ஆனால் அடியாரை பாடிய நான் மணிவாசகரை சிவமாக கருதிய காரணத்தினாலே அவரை பற்றி யாம் பாடவில்லை என்பதுதான் உண்மை.
1: இது பதிலா சமாதானமா?
2: ஐயா, ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் தர வேண்டும். உங்களுடைய திருவாசகத்தை எப்படி ஓதி உணர்ந்திருக்கிறேன் என்பதற்கு நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும். எனக்கு தின்னனாருடைய அன்பை பற்றி சொல்ல வருகிற பொழுது, நான் தின்னனுடைய அன்பை விவரிப்பதற்காக தக்க ஓமையை தேடி அலைந்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் நினைத்தேன், தின்னனார் குடுமித்தேவரை கண்டபொழுது அவரை பார்ப்பதும் பிறகு மீண்டு செல்வதும், அவருக்கு உணவு எடுத்து வர வேண்டும் என்பதற்காக அவரை பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தை உணர்வதும் பிறகு மீண்டும் செல்வதும் கட்டிப்பிடிப்பதுமாக இருக்கிற அன்பை பற்றி நான் சொல்ல வருகிற பொழுது, இந்த அன்பிற்கு என்ன உதாரணம் சொல்லலாம், என்ன உதாரணம் சொல்லலாம் என்று எண்ணுகிற பொழுது எனக்கு சட்டென்று நினைவுக்கு வந்தது, அன்பிற்கு ஓமை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது தாங்கள் எழுதிய திருவாசகத்தில் இருந்துதான் கிடைக்கும் என்ற காரணத்தினாலே உங்களுடைய வாசகத்தையே எடுத்து பயன்படுத்தி இருக்கிறேனே. ஐயா, நீங்கள் சொன்னீர்கள், குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுமனே என்று தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நான் கூட நினைத்து பார்த்தேன், இந்த ஓமை மிகச் சிறப்பாக இருக்கிறதே என்று நினைத்து நானும் சொன்னேன், மீண்டு செல்வார், உற்று நோக்குவார், ஓடிச் செல்வார், கன்றகல் புனிற்று ஆப்போல்வார் என்று நான் அப்படியே உங்களுடைய
1: என்று
2: பயன்படுத்தி இருக்கிறேன். தாங்கள் ஏன் அந்த ஓமையை பயன்படுத்தி இருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொண்டேன் ஐயா. காரணம் என்ன என்றால், ஒரு தாயை நீங்கள் சொல்லி இருக்கலாம், ஆனால் ஐந்தறிவு விலங்கை எங்கே சொல்லி இருக்கிறீர்கள்? ஆறறிவு படைத்த தாய் தன் குழந்தையை பிரிகின்ற பொழுது பிரிந்த மாதிரி என்று சொல்லி இருக்கலாம், ஆனால் நீங்கள் அங்கே ஒரு கன்றுக்குட்டியை பிரிகின்ற தாய்ப்பசு போல என்று எனக்கு மனம் வேண்டும் என்று நீங்கள் சொல்லி இருந்தீர்கள். ஆகா, இதுதான் அன்பிற்கு அடையாளம்.
1: ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா
2: ஐயா? அதைத்தான் நான்
1: ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா
2: ஐயா? தாங்கள் சொன்னது,
1: கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்காத பசு கிடையாது, குழந்தைக்கு பால் கொடுக்காத தாய்மார்கள் உண்டு. அன்றைக்கும் அப்படித்தான், இன்றைக்கும் அப்படித்தான்
2: ஐயா. அது மட்டுமல்ல, முக்கியமான காரணம், தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுகிற பொழுது தன்னையும் அறியாமல் அந்த குழந்தையானது பெரிதாக வளர வேண்டும், இது நன்றாக படிக்க வேண்டும், திடகாத்திரமாக இருக்க வேண்டும், நல்ல உத்தியோகத்திற்கு போக வேண்டும், இது நிரம்ப சம்பாதிக்க வேண்டும், அந்த சம்பாத்தியத்திலே எனக்கும் ஏதாவது செய்ய வேண்டும், நான் கட்டி கொண்டு வந்ததுதான் சரியா இல்ல, இந்த பிள்ளையாவது எப்படி ஆகிருக்கட்டும் என்று தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுகிற பொழுது ஒன்று எதிர்பார்ப்பாள். ஆனால் எந்த தாய் பசுவும் தன்னுடைய கன்றுக்குட்டிக்கு பால் தருகிற பொழுது இது வளர்ந்து தனக்கு பிற்காலத்திலே உதவும் என்று எந்த பசுவும் கன்றுக்குட்டியிடம் எதிர்பார்க்காத காரணத்தினாலே, அதனாலே இந்த தாய் பசுவினுடைய மனம் போல உன்னிடம் நான் அனுப்புகிற பொழுது உன்னிடமிருந்து எதையும் எதிர்பாராத மனம் தர வேண்டும் என்று மணிவாசகராகிய தாங்கள் கேட்டீர்களே, அந்த நிலையில் தானே தின்னனார் இருந்தார்.
1: மணிவாசகருக்கு தோன்றாத கருத்தெல்லாம் சேக்கிழாருக்கு தோன்றுகிறது. பாடியவனுக்கு தெரியாததெல்லாம் பின்னால் உரையாசிரியனுக்கு தெரிகிறது. உரையாசிரியருக்கு நன்றி.
2: கடலுக்கு தன்னிடம் என்ன இருக்கிறது என்று தெரியாது, தான் வெறும் உப்பு தண்ணீரைத்தான் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கும். ஆனால் அதற்குள்ளிருந்துதான் பவளத்தையும் முத்தையும் எடுத்து வருகிறார்கள் முத்து குளிக்கிறவர்கள் என்று தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: இது உங்கள் பணிவையும் பெருந்தன்மையையும் புகழையும் காட்டுகிறது. சேர்க்கலாறு வாழ்க.
2: மணிவாசகர் வாயிலிருந்து வார்த்தை வந்தால் அது மணி போன்ற வார்த்தை ஆயிற்று. இந்த காலத்தில் மணி தந்தால் தான் வார்த்தை வருகிறது.
1: ஐயா ஐயா, இந்த மணிவாசகர் என்ற பெயர் இங்கு அப்பா அம்மா வைத்த பெயர் அல்ல, சிவபெருமான் கொடுத்த பெயர். அவனை உங்கள் மணியோடு சேர்த்து கட்டிவிடாதீர்கள்.
0: ஐயா, ஒரு கருத்தையா
1: சொல்லுங்க.
0: எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. திருமூலராக மாணிக்க கூத்தன் என்று பெருமானை பாடியிருக்கிறேன்.
1: ஆமா,
0: மாணிக்க கூத்தன் என்று பாடியதைத்தான் பின்னால் நீங்கள் அந்த நினைவோடு எப்படி பாடுகிறீர்கள்? வாக்குவன் மணிவார்த்தைக்கு ஆக்கி மாசிலா மணியை என்றெல்லாம் மணி மணி என்று சொன்னதாலே உங்களுக்கு மணிவாசகர் என்ற பெயர் வந்ததாக சொல்லுகிறார்கள். அதுல எனக்கு நான் தானே முதல்ல மாணிக்க கூத்தன் என்று சொன்னேன். என்னை சொல்லாமல் உங்களை சொல்லியிருக்கிறார்களே, அதை ஏன் என்று சொல்ல முடியுமா?
3: மார்கழி திங்களிலே துதி நிறைந்த பாடல்கள் திருவம்பாவை பாடல்கள். அந்த பாடல்களிலே நல்கதி கொடுக்கக்கூடிய பாடல் இன்றைக்கு நாம் காணக்கூடியது 13வது திருவம்பாவை பாடல். பைங்குவளை காருமலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலங்கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் பொன்றிசைந்த பொங்கு மடுவிற் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பொம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவா என்கின்ற அற்புதமான பாசுரம். இந்த பாடலிலே பலவிதமான அர்த்தங்கள் பார்க்க முடியும். நம்ம முதலிலேயே பார்த்திருக்கிறோம், போன வருடம் அதற்கு முன்பாக எல்லாம் பார்த்த விஷயங்கள். இந்த பிரபஞ்சமே பூம்புணலாக மடுவாக இருக்கிறது. இது எம்பெருமானுடைய ஸ்வரூபம். எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடு என்று இந்த வாழ்வே இறைமயமான வாழ்வாக இருக்கிறது என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் இதுல பார்க்க முடியும். இந்த வருடத்திய தலைப்புக்கு பொருத்தமாக இந்த பாடலிலேயும் பலவிதமான அடியார்களை பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, இது பொதுவாக வரக்கூடிய சில வரிகள். பைங்குவளை காரமலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலங்கழுவார் வந்து சார்தலினால் என்று இங்கே பலவிதமான நிகழ்வுகளை சொல்லி இருக்கிறதுனாலே பல பேரை பல அடியார்களை இங்கே சொல்ல முடியும். உதாரணமா, பெரும்புனல் நீத்தம் மலர் தடம் பனை வயல் புகு பொன்னி நன்னாடு என்று ருத்ரபசுபதி நாயனாருடைய சரித்திரத்திலே சேக்கடா பெருமான் பாடுவார். அப்படி ஏராளமாக பூம்புணல்கள் இருக்கக்கூடிய நாடு பொன்னி நாடு, அதிலே பிறந்தவர் ருத்ரபசுபதி நாயனார் என்பதாக ஆரம்பிப்பார். கரையில் கம்பளை புல் ஒலி கரங்கிட மருங்கு பிரச மென் சுரும்பு அரைந்திட கருவரால் பிறழும் நிறை நெடுங்கயல் நீரிடை நெருப்பெழுந்தனைய விரை நெகிழ்ந்த செங்கமல மென் பொய்கையுள் மேவி என்று சொல்லும்படியாக இதிலே இங்கே நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ அதற்கு பொருத்தமாக பாடுகின்றார். ஆனால் சில விஷயங்களை நாளைக்கு பார்க்க இருக்கிற காரணத்தினாலே இன்னும் மற்றொரு, நான் முதலிலேயே சொன்னதை போலத்தான் ஒரே பாடலுக்கு பல அடியார்களையும் சொல்ல முடியும். ஒரு அடியாரை பல பாடலிலேயும் நம்ம பார்க்க முடியும், பொருத்தி பார்க்க முடியும். இங்கே இன்னொரு அடியாரை நம்ம பார்க்க இருக்கிறோம். பைங்குவளை காரமலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் என்று சொல்லக்கூடிய காரணத்தினாலே குவளை மலர் செங்கமல மலர்கள் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பொருந்தி இருக்கக்கூடிய வயல்வெளி என்பதாக இன்றைக்கு நாம் அதிலே எடுத்துக்கொள்ளலாம். நீர்நிலைகள் இருக்கக்கூடியது, நீர்நிலைகளுக்கு அருகிலே இருக்கப்பட்ட வயல் முதலாக இருக்கப்பட்டது. புல்லுறங்கும் வயல் புக என்று சொல்லும்படியாக இதுல சேக்கிழார் பெருமான் பாடுவார். மிகப்பெரிய வயல்களை தன்னிடத்திலே செல்வமாக படைத்திருக்கக்கூடிய ஒருவர் அந்த நாயன்மாருடைய சரித்திரத்தை பார்க்கிறோம். இளையான்குடி மாறநாயனார் என்பதாக அவருடைய சரித்திரம் இங்கே வரும். மாறன் என்கின்ற பெயரோடு இளையான்குடி என்கின்ற ஊரிலே பிறந்து இறை தொண்டு ஆற்றியிருக்கக்கூடிய அடியவர். எந்த சிவனடியார் வந்தாலும் அந்த சிவனடியாருக்கு உணவு இட்டு அவருக்கு என்ன என்ன பணிவிடைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அதை அவரும் அவருடைய மனைவியும் செய்து வந்திருக்கிறார்கள். இதுதான் முக்கியமானதாக இங்கே சொல்லப்படும். நம்ம பல இடங்களில் பார்க்கிறோம், இறைவனுக்கு செய்கின்ற தொண்டை விட இறை அடியாருக்கு செய்யக்கூடிய தொண்டானது மிக உயர்வு பெறுகிறது. இறை அடியவர்களுக்கு அழைத்து வந்து மிகச்சிறந்த அமுது படைத்து பலவிதமான கரியமுதும் பலவிதமான சுவை உடையதாக இருக்கக்கூடிய அமுது படைக்கிறார். பல பேர் அன்னதானம் செய்கின்றேன் என்று சொல்லுவார்கள். அன்னதானம் பண்ணுகிறேன், ஏதோ ஒரு ஏனோ தானா, சரி இது இது போடு, நானே தானம் கொடுக்கிறேன், உனக்கு இதுல என்ன குறை சொல்லுகிறாயா என்று கோபப்படும்படியாக அவர்கள் போட்டதுதான் சாப்பாடுன்னு இருக்கும். அப்படி அல்ல, அவர்களுக்கு எப்படியெல்லாம் இந்த உணவு படைத்தால் உணவு பரிமாறினால் அவர்களுடைய உள்ளத்துக்கு உகப்பாகுமோ எது நன்மை தருமோ வேண்டி வேண்டி அவர்களுக்கு நாம் தர வேண்டும். அன்னதானம் செய்யவது அவன் என்னமோ நின்றுட்டு இருக்கா, நம்ம போடுறதில்ல. நமக்கு ஒருவனை இறைவன் அனுப்பி இருக்கிறார், அவனுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இது இந்த அன்னதானம் மட்டுமல்ல, எல்லா தானத்திலேயும் முக்கியமானதாக உண்டு. அன்னதானத்துக்கு என்ன சிறப்புன்னா, வேதம் இந்த அன்னதானத்தை மிகச்சிறப்பாக சொல்லும். அன்னம் மேன் இன் தயேத், அன்னம் பகுகுர்வியாத், இதெல்லாம் வேதங்களிலே வரக்கூடிய அன்னத்தை பத்தி மிகச்சிறப்பாக சொல்லப்படுகிறது. நாமே இறைவனுக்கு அன்னமாக ஆகிறோம். அகமன் நமகமன் நமகமன்னம் அகமன் நாதோ அகமன் நாதக, நானே அன்னமாக அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம் என்று அந்த பரமாத்மாவுக்கு அனுபவிக்கத்தக்கதான அன்னமாகவே நாம் இருக்கிறோம் என்று வேதங்கள் சொல்லும். அன்னத்தை நிந்திக்காதே, அன்னத்தை நன்றாக பெருக்கு, அதாவது நன்றபடியா எல்லாம் வயல்வெளியை பெருக்க வேண்டும், நல்லபடியா சாகுபடி செய்ய வேண்டும். அன்னம் எல்லாருக்கும் இன்னார் இனியார் என்று இல்லாமல் எல்லாருக்கும் அன்னத்தை இடு, இதெல்லாம் வேதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள். இப்போ இல்ல, ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே வேதங்கள் இதையெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கின்றன. நம்ம இப்ப என்ன பண்ணுகிறோம், அதற்கு மாறுதலாகத்தான் நம்ம செய்கிறோம். அன்னம் இருக்கக்கூடிய அன்னம் விளைவிக்கக்கூடிய வயல்களை எல்லாம் வீடாக மாற்றுகின்றோம். காடழித்து நாடாக்கலாம், ஆனா வயலழித்து நாடாக்குறோம். எங்க கொண்டு போய், எங்க வயல்வெளி எங்க இருக்கும், மாடி மேலேயா, மொட்டை மாடி மேடையிலேயே போட முடியும், 20 மாடி மேல போய் கொண்டு போய் அங்கே வயல்வெளி வைக்க முடியுமா என்ன? ஆனால் நாம் செய்கிறோம். இந்த அன்னத்தை எல்லோருக்கும் இவர்தான் என்று பார்க்காதே, எல்லாருக்கும் சோரிடு, இது வேதம் சொல்லக்கூடியது. எல்லாருக்கும் இடு அன்னத்தை இடு என்று சொல்லுகிறது. இவருக்குத்தான் போடணும், இப்படித்தான் போடணும் என்று பார்க்க கூடாது, வேறுபடுத்தி பாகுபாடு படுத்தி பார்க்காமல் இடு என்று சொல்லும். இப்போ இது சாதாரணமான பசு தர்மம் என்று சொல்லப்படும் பசு புண்ணியம். அதாவது பசு புண்ணியம்னா, நம்ம இந்த இடத்துல இப்படி அன்னம் கிடைத்தால் அதுக்கு தகுந்தபடியாக நமக்கு இந்த புண்ணியம் கிடைக்கும்னு. ஆனா இதையே சிவனடியாருக்கு இடும் பொழுது அது சிவபுண்ணிய செயலாக பதிபுண்ணிய செயலாக இருந்து இறைவனிடத்திலே நம்மை கொண்டு சென்று சேர்க்கிறது. இப்போ போடக்கூடியது அன்னதானம் தான். இதுல அன்னதானத்துல என்ன சிறப்புனா, எந்த தானம் கொடுத்தாலும் கூட அதுல ஒரு குறைபாடு பார்க்க முடியும். எந்த தானத்திலையும் பெரிய என்ன வஸ்திரதானம் பண்றான், வஸ்திரதானம் பண்ணான், ஆமா வஸ்திரதானம் கொடுக்கும் போதே கரையை பார்ப்பான். அதான் வேட்டி கொடுத்துருக்கிறோம்னா, வேட்டி கரை இவன் உடுத்திட்டு கொடுக்கக்கூடியவன் கரை எப்படி இருக்கீங்க, அவன் மாதிரியே கொடுக்கூடாதா, இவ்வளவு ரூபா தான் வேட்டி கொடுக்கணுமா, ஒரு வேட்டி தான் கொடுக்கணுமா, அது துண்டு வைக்க மாட்டியா, துண்டு வச்சு அதுக்கு டவல் வைக்க மாட்டியா, இப்படி எது வேண்டாலும் கேட்கலாம். புடவை ஏன், நல்ல புடவையா கொடுக்கூடாதா, புது மாடல்ல புது டிசைன்ல வந்திருக்கிற அது கொடுக்கூடாதா. இப்போ எந்த தானம், இது மாதிரி இது மட்டுமல்ல, சொர்ண தானம் கொடுத்தா ஏன் 10 ரூபா கொடுக்குற, 100 ரூபா கொடுக்கூடாதா, சரி 100 ரூபா கொடுத்தா ஏன் 1000 ரூபா கொடுக்கூடாதா, அட 1000 ரூபாய் கொடுக்குறிய, அட போ, எது வேண்டாலும் சொல்ல முடியும். ஆனால் அன்னதானத்துல என்ன சொல்ல முடியும்னா, டேஸ்ட், அந்த ருசியை பத்தி தான் சொல்ல முடியுமே தவிர, அன்னம் இட்டவனுடைய வயிறு நிறைந்து விடுகிறது, இன்னும் கொடுன்னு அவனால கேட்க முடியாது. 10 புடவை கொடுத்தாலும் இன்னும் 20 புடவை இருந்தா நல்லா இருக்கும், 100 புடவை இருந்தாலும் இன்னும் 100 புடவை இருந்தா நல்லா இருக்கும், அதை வச்சுட்டு இருக்கிறா நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒன்று போட்டுக்கிறேன், 365 நாளைக்கு 365 சொல்ல முடியும். எவ்வளவுதான் செல்வம் கொடுத்தாலும் கூட இந்த செல்வம் போதாதுன்னு சொல்ல முடியும். ஆனால் வயிறார சோறு போட்ட பிறகு இன்னும் கொண்டு வந்து போட்டா வேண்டாம் வேண்டான்னு தான் சொல்லுவான். அன்னதானத்தினுடைய சிறப்பு அதை, அந்த தானம் பண்ணும் பொழுது மட்டும்தான், அன்னதானம் பண்ணும் பொழுது மட்டும்தான் அவன் எடுத்துக்கொள்ளக்கூடியவன் வாங்கிக் கொள்ளக்கூடியவன் போதும்னு சொல்லுவான். மற்ற எந்த இடத்துலையும் போதும்னே சொல்ல மாட்டான், சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் போதும்னு சொல்ல முடியும். இப்போ அந்த தானத்தை போடும் பொழுது சிவனடியாருக்கு இடும் பொழுது அது சிவனுக்கு இட்டதாகிறது, அது சிவனுக்கு இட்டதாகிறது. இது வெறும் வேதம் சொல்லக்கூடிய தர்மம் என்று மாத்திரம் கிடையாது, இது பசுபுண்ணிய செயல் என்று சொல்லக்கூடியது அல்ல, பதிபுண்ணிய செயலாக மாறுகிறது. அடியவருக்கு அன்னம் இடுவது மிகச்சிறந்த சிறப்பு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பங்குனி உத்தரத்தன்றைக்கு அடியாருக்கு இட வேண்டும், தினமுமே அடியாருக்கு பங்குனி உத்தரத்தினால் மிகச்சிறப்பாக. என்ன, அம்மையும் அப்பனும் திருமணம் செய்து கொண்ட திருநாள். அது மட்டும் கிடையாது, எல்லா திருநாளிலேயும் அடியவருக்கு அமுது படைக்க வேண்டும் என்று பரவை நாச்சியாரோடு சேர்ந்து அவர் தினமுமே திருவடியாருக்கு அமுது படைத்திருக்கிறார். அதுக்கு காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இறைவனிடத்துல கேட்கிறார், இதுக்கு வேணுமேன்னு சொல்லி. இப்போ பெரிய அடியவர்களே அதை செய்கிறார்கள். அடியவருக்கு இட்ட செயல் அப்பேற்பட்ட மிகச்சிறந்த பேருபகாரம், இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு. இங்கே இளையான்குடி மாறனாயனார் அதை செய்து கொண்டிருக்கிறார். செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் இறைவனுடைய கருணையாலே, அதான் முக்கியமான விஷயம். இதை சொல்லும் பொழுது இறைவனுடைய கருணையாலே இப்படி வந்தது என்ன, எது வறுமை வந்தது என்ன. நம்ம வறுமை வரும் பொழுது ஏதாவது ஒரு குறைபாடு வந்தா என்ன பாவம் செய்தோமோ இப்படி வந்ததுன்னு சொல்லுவோம். ஆனால் இவரை சோதிப்பதற்காக இறைவன் அருளினாலே இவருக்கு இந்த வறுமையானது வந்து சேர்ந்ததுதான். வறுமையானது வந்து சேர்ந்தது. ஆனா வறுமையானது வந்தாலும் கூட, வறுமை அடைந்தாலும் கூட, தன்னுடைய திருப்பணியை திருத்தொண்டை அவர் நிறுத்தவில்லை. கூலி வேலைக்கு போனாலும் அந்த கூலி வேலையிலே செய்து கிடைக்கக்கூடியவற்றை இறைவன் அடியாருக்காக அமுது படைக்கிறார். அப்படியே ஒரு நாள் நல்ல மழை நாள், அந்த மழையில சொல்லுவாங்களே அந்த கார் இருட்டு, அதாவது முன் உச்சியில முடி வந்து விழுந்தா கூட தெரியாது, அப்பேற்பட்ட இருட்டான், நல்ல மழை. வீட்டிலே கணவனும் மனைவியுமாக இளையான்குடி மாறனாயனாரும் அவருடைய மனைவியாரும் இருக்கிறார்கள். வீட்டு கதவை யாரோ தட்டுகிறார்கள். தட்டின உடனே யாரது பார்த்த வாரி சுருட்டி அந்த இரவு நேரத்தில் யாரது வந்தார் என்று செல்லும் பொழுது, ஏன் அன்றைக்கு யாருமே வரவில்லை, அந்த மழை காரணத்தினாலே ஒரு அடியவரும் வரவில்லை, அடியவர் வரலையேன்னு வருந்து இருக்கிறார். பல பேருக்கு எவனா தானம் கொடுத்தா கூட வந்துட்டானே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இவர் யாரும் வரலையேன்னு நினைத்து வருந்து இருக்கிறாராம். யாரோ ஒரு தட்டின உடனே ஆகா யாரோ வந்தனர் என்று பார்த்தா ஒரு வயோதிக வடிவத்திலே இறைவன் வந்து நிற்கிறார், நனைந்திருக்கிறார். உடனே ஓடி சென்று இறைவருமே அவருக்கு உள்ளே வரவேற்று வேறு துணி கொடுத்து, தலை துடைக்க தோட்டிக்கொள்ள, உடம்பை துடைத்துக் கொள்ள துணி கொடுத்து, நல்ல உலர்ந்த துணி கொடுத்து, மாற்றி உடுத்துக் கொள்வதற்காக துணி கொடுத்து, இவருடைய துணியை எல்லாம் அங்கே சென்று பிழிந்து காய வைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ரொம்ப பசியாக இருக்கிறது, நீங்கள் எல்லாம் எல்லோருக்கும் உணவு படைப்பதாக எல்லாரும் புகழ்ந்து சொல்லுகிறார்கள், எனக்கு உணவு படைக்க முடியுமா? நான் ஆஹா கண்டிப்பா பண்ணணுமே, கேட்டிருக்கிறார், இருங்கள் பண்ணுகிறேன்னு மனைவியை பார்க்கிறார். உள்ள போனா அதான் குறிப்பறிந்த மனைவி சொல்லுகிறார். அங்கே மனைவி சொல்லுகிறார் அந்த இடத்துல, நான் கடன் கூட வாங்கியாச்சு, நம்ம கடன் கொடுப்பாரும் இல்லை. ரொம்ப அழகான வார்த்தை, கடன் கொடுப்பாரும் நமக்கு இல்லை, கொடுப்பாரும் இல்லை. என்ன செய்வதுன்னா மனைவி வந்து இல்லையேன்னு சொல்லிடுறது பெரிய விஷயம். எனக்கு இல்லையே, நான் என்ன பண்றது, இந்த மாதிரி நீ பாட்டு என்னவா பண்ணிட்டு போயிடுவே, என்ன வந்து கழுத்திருக்கிறியன்னு சொல்லல. ஆனா ஒரு அவர் சொல்லுகிறார், அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார், இன்றைக்குத்தான் நம்முடைய வயலிலே நாம் முளைகட்டிய பெயராக நாம் நாற்று நட்டிருக்கிறோம், அந்த நெல்லை கொண்டு வந்தால் ஏதாவது என்னாலே செய்து கொடுக்க முடியும். பெரிய பாவத்துல என்ன பாவம்னா, நட்டிருக்கக்கூடிய செடியை பிடுங்கக்கூடியது. ஏன்னா அது ஒரு உயிர் என்று சொல்லுவார்கள், முளை விட்டிருக்கக்கூடிய செடியை வேளாளர்கள் கண்டிப்பாக பிடுங்க மாட்டார்கள். ஏன்னா அது வந்து ஒரு குழந்தை மாதிரி அவர்களுக்கு. இவர் சொன்ன உடனே ஆஹா இப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை சொன்னியேன்னு மனைவியை பாராட்டி விட்டு ஓடுகின்றாராம் நாயனார். செல்லல் நீங்க பகல் வித்தியே சென்னல் மல்லல் நீர்முளை வாரிக்கொடு வந்தால் வல்லவாறு அமுதாக்கலும் ஆகும், மற்ற அல்லதொன்று அறியேன். ஒரு வழி சொல்லுகிறார் அந்த அம்மையார், இப்படி வந்து இப்படி செய்தால் நான் செய்து கொடுக்கிறேன். அவ்வளவுதான் ஓடுகின்றாராம். அவர் ஓடும் பொழுது அவர் சொன்னார், புல்லுறங்கும் வயல் புக போயினார் வள்ளலார் இளையான்குடி மாறனார். செக்கலார் பெருமான் வள்ளலார் இன்னும் போடவே இல்லை, ஆனா அந்த மனம் இருக்கிறதே அதை பாடுகின்றார். இங்க நமக்கு பொருத்தமா, பைங்குவளை கார்மலரார் செங்கமலர் பைம்போதால் அங்கங்குறியினத்தால் தின்னும் அறவத்தால் என்று அந்த நீர்நிலை இருக்கக்கூடிய அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய வயலை தடுவிக்கொண்டு காலினால் தடவி சென்று கைகளால் சாலி வெண்முளை நீர்வழி சார்ந்தன கோழி வாரி இடா நிறைய கொண்டு மேலெடுத்து சுமந்து வல்லை வேண்டார். ஓடி ஓடி வருகின்றார், அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கொண்டு வருகின்றாராம். அப்பொழுதுதான் நாற்று நட்டு அந்த நாற்று வருவதற்காக முளைக்காக போட்டு இருக்கின்றார்கள் சென்னலை, அதை வாரிக்கொண்டு வருகிறார். அம்மையார் உடனே அதை திருத்தி நான் செய்கின்றேன் என்று சொல்லி அவர் அதற்காக எடுக்கிறார். ஆனா விறகு வேணுமே, விறகும் கிடையாது, அவ்வளவுதானே. மேலே வீட்டில் இருக்கக்கூடிய உத்தரத்தை அறிந்து வெந்தழல் அடிப்பின்னூட்ட விறகில்லை என்ன, மேலோர் அண்டமில் மனையில் நீடும் அலக்கினை அறுத்து விழுத்தார் என்று மேலே இருக்கக்கூடிய உத்தரத்தை நான் அறுத்து கொண்டு வந்தா இது வச்சுக்கோன்னாராம். சரி, நான் இதை பண்ண ஆரம்பிக்கிறேன், பண்ணும் பொழுது கறிக்கு என்ன செய்வது, யாரோ வந்துட்டார் இவங்க இவ்வளவு பண்ணும் பொழுது அந்த நம்முடைய மனோநிலையும் அதை ஒப்பிட்டு பாருங்கள். நம்ம எவ்வளவு அஜகஜாந்திரம் என்று சொல்லுவார் இல்லையா, அதாவது மலைக்கும் மடுவுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்று வந்துட்டானேன்னு சொல்றது எப்படி, அட நான் போடுறதே பெரிய விஷயம், இதுல கறி ஒண்ணு கேடா, இதுவும் கிடையாது. கறிக்கு என்ன செய்வது, அதாவது கரிய முதுக்கு தொட்டுக்கொள்ள என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாராம். அதுல சொல்லும் பொழுது சிக்கலார் பெருமான் பாடுவார், தங்கள் மலங்கழுவார் வந்து சரதனினால் இந்த திருவம்பாபா பாடல் பாடுகிறோமே, மலத்தை கழுவுவதை போலவே தங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்குவதை போலவே விருப்பில் அடிசில் ஆக்கி அதை களைகின்றார். எதை, அந்த அரிசியை, அரிசியை முளைவித்து பதமன் கொள்ள வருத்தவின் அரிசியாக்கி வாக்கிய உலகிற்பட்டு என்று அதை எல்லாவற்றையும் களைந்து அதில் இருக்கக்கூடிய மணல், மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாவற்றையும் நீக்கி தங்கள் மலங்கழுவார் வந்து சாரதலினார் என்ன செய்கிறார், நீக்குகிறார். எப்படி அடிசிலாக்குறாராம், வெறுப்பில் இன் அடிசில் ஆக்கி மேம்படு கற்பின் மிக்கார். அந்த மேம்படு கற்பின் மிக்கார் வெறுப்பில்லாத ஒரு தன்மையிலே, அதாவது வந்துட்டானே இல்லை, ஆஹா பாக்கியம் கிடைத்ததே என்று சொல்லும் பொழுது அடுத்தது பண்ணாராம். இதுக்கு இன்னும் பொருத்தமா இன்னொரு வார்த்தையும் சொல்லுவார் சேக்கலார் பெருமான், தங்கள் மலங்கழுவார் வந்து சாரதலினார் என்று சொல்லும் பொழுது கறிக்கில்லையே என்று சொல்லும் பொழுது குப்பமே நிக்கிறே, இதெல்லாம் அந்த குப்பையில வளரும், அதை பறித்துக் கொண்டு வரலாம் என்று ஒரு யோசனை செய்கின்றார் அம்மையார். உடனே போனாராம். எப்படி அவர் படிச்சார், குழி நிரம்பாத புன்சை குறும்பயிர் தடவி பாச பழி முதல் பறிப்பார் போல பறித்தவை கருக்கறிக்கு நல்கார். நம்ம தங்கள் மலங்கழுவார் வந்து சாரதலையார் என்று சொல்லு, எங்கள் பிராட்டியும் எங்கோனும் பொன்றி செய்த பொங்கு மடு என்று பாடுகின்றோமே, அதை போல இந்த உலகம் என்கின்ற மடுவிலே நம்முடைய குற்றங்களை எல்லாம் பாவங்களை எல்லாம் நீக்கிக் கொள்வதற்காக நாம் இங்கே இறைவனை நாடுகிறோம். அங்கே நம்முடைய பாச பழி முதல் பறிப்பார் போல, தம்முடைய பாசம் என்கின்ற பற்று என்கின்ற அந்த உலக பசு பாச தொண்டம் அதுவான உறவு கிளை தாய தந்தை என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் நீக்குவதைப் போலவே அங்கே எல்லாவற்றையும் நீக்கி அவர்களை எடுத்துக்கொண்டு வந்து கரிய முதுக்கு கொடுத்தாராம். அந்த ஒரு கரியில பலவிதமா, அந்த ஒரே ஒரு விஷயத்துல பலது ஆக்கி கொடுக்கிறாராம். மனைவியார் கொழுநர் தந்த மனவர்கள் கரிகள் ஆய்ந்து புனிடலை கழுவி தக்க புனித பாத்திரத்து கைமை வினையினால் வேறு வேறு கரிய முதாக்கி பண்டை நினைவினால் குறையை நேர்ந்து திரு அமுது அமைத்து நின்று ஒண்ணு கொடுத்தார, ஒன்னு இல்ல, அதை பலவிதமா மாற்றி கொடுக்கிறாரா. ஏன் அடியார் நல்லபடியா சாப்பிடவே இது கிடைச்சது என்று அந்த அந்த கழுவி கழுவி கொடுக்கின்றாராம். கொடுத்த உடனேயே அமுது செய்ய வேண்டும், உறங்கிக் கொண்டு கிடக்கின்றார் அந்த கிழவர், அமுது செய்ய வேண்டும் என்று சொல்லும்படியாக அவரை அழைக்கின்றார்கள். அழைத்தார்கள், அழைத்த பொழுது அந்த இடத்துல ஜோதியாக இறைவன் தோன்றுகின்றாராம். இங்கே பலவிது பார்க்கலாம், இதுல என்ன அழகுன்னா பல அடியார்களுக்கு இறைவன் தனியாக சொல்லுகின்றார், பெற்ற ஊர்வதும் இன்றி நீடிய பேதையாளுடன் இன்றி ஓர் நற்றவத்தர் வேடமே கொடு ஞாலம் உயிந்திட நன்னினார் என்று இத ஒரு குறிப்பாக சொல்லுவார் சேக்கலார் பெருமான். அம்பிகையும் இல்லாதபடியாக இங்க போனார். ஏன், அம்பிகை இருந்தா அந்த குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய அந்த முளையை எடுக்க விட மாட்டார். இறைவன் என்ன செய்கின்றார், போகின்றார், தனியா போனார் இங்க சேக்கலார் பெருமான். ஆனா அருளுவது எப்பொழுது, அம்பிகையோடு சேர்ந்துதான் அருள் செய்கின்றார். ஜோதியா எழுந்து தோன்றும் பொழுது ஏலவார் குழலால் தன்னோடு இடவ வாகனனாய் தோன்றி அங்கே வரும் பொழுது அருள் செய்யும் பொழுது அம்பிகையோடு சேர வேண்டும், எங்கள் விராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த என்று சொல்லும்படியாக சங்கரன் தான் மகிழ்ந்தே ஏலவாள் குழலால் தன்னோடு இடவ வாகனனாய் தோன்றி என்று சொல்லும்படியாக அங்கே அம்பிகையோடு சேர்ந்து இவருக்கு அருள் செய்கின்றான் எம்பெருமான். இந்த பொருத்தமாக நம்ம பார்க்கக்கூடியது பைங்குடை கார்வலர் என்று வயல் வழியாக இருக்கக்கூடியது இளையான்குடி மாரநாயனார் அங்கே சென்று பறித்து வந்தார். தங்கள் மலங்கழுவார் வந்து சாரதலினார் என்று நாம் எப்படி நம்முடைய குறைகளை எல்லாம் களைந்து கொள்கிறோமோ கழுவிக் கொள்கிறோமோ அதே போல தம்முடைய குறைகளை பாசத்தை அறுப்பார் போலே கழுவுவார் போலே அந்த நெல்லை எல்லாம் சென்னெல்லை எல்லாம் கழுவினார். வந்து கொடுத்திருக்கக்கூடிய கீரை எல்லாம் அமுதாக்குவதற்காக கழுவினார் என்றும் பார்த்தோம். சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடு என்று குளிக்கும் பொழுது யாராவது இத்தனையும் போட்டுக்கொண்டு செல்வார்களா? ஆனா சிலம்பு சங்கம், அதாவது ஒரு சங்கு வளை, ஏதாவது ஒரு வளை எப்பொழுதுமே அவரிடத்தில் இருக்கும். அணிகலன் என்று இங்கே சொல்லப்படும். அணிகலன்கள் என்ன என்று சொன்னால், அணிகலன்கள் ஏராளமான அணிகலன்களை இவர் அணிந்து கொள்ளும்படியாக இறைவன் அருள் செய்தார். எப்படி? இருநிதி கிழவன் தானே முன்பெரு நிதியம் ஏந்தி முடிவழி ஏவல் கேட்ப இன்பமார்ந்திருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான் என்று குபேரனை விட பெரியவனாக அவனும் அங்கே சங்கநிதி பதிமநிதியோடு வந்து இவர்களுக்கு ஏவல் செய்யும்படியாக இவர் இன்பம் அறிந்திருந்தார் என்று சிவபெருமான் அருள் செய்ததை இந்த இடத்துல சொல்லி காட்டப்படும். ஆக இளையான்குடி மாரநாயனாயரை இங்கே நினைக்கும்படியாக பைங்குவளை காரமல்லரார் என்கின்ற இந்த பதிகமானது நமக்கு சொல்லி காட்டுகின்றது என்பதாக சொல்லி அந்த இறைவனுடைய அருள் நமக்கு கிட்டட்டும். மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், எல்லோருக்கும் திருவமுதாக பசித்தவருக்கு சோறிட வேண்டும் என்பது இருக்க வேண்டும். சிவன் அடியாருக்கு செல்வது சிவனுக்கு செய்வது சிவனுக்கே செய்வதாக, அது மிகச்சிறந்த தொண்டாக மாகேஸ்வர பூஜை என்று சொல்லப்படுவதாக இருக்கின்றது. நாமும் செய்வோம், நலம் பெறுவோம் என்று இறைவனை வாழ்த்துகிறோம்.
4: ஓம் நம சிவாய்.
5: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
4: ஓம் நம சிவாய்.

சித்தமலம் அறிவித்து சிவத்தை கொடுக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய பரம கருணையினாலே 14வது பாடலாக ஒரு மிகச்சிறந்த சரித்திரத்தை நம்ம காணப்போகிறோம். காதார் குழையாட பைம்போன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப்புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருளாம ஆபாடி சோதித்திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதித்திறம்பாடி அந்தமாம் ஆபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவா என்று நாம் இன்றைக்கு இந்த சிறப்பான ஒரு பதிகத்தை பார்க்கிறோம். நேற்றைக்கே ஒரு கோடி காட்டினேன். இந்த பாடலிலேயும் ருத்ர பசுபதி நாயனாருடைய சரித்திரத்தை பார்க்க முடியும். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப்புனல் ஆடி என்று சொல்லும்படியாக பெரும்புனல் நீத்தம் மலர் தடம்பனை வயல் புகு பொன்னினன் நாட்டிலே கரையில் கம்பலை புள்ளொலி கரங்கிட மருங்கு பிரசமன் சுரும்பு அரைந்திட கருவரால் பிறளும் நிறை நெடுங்கயல் நீரிடை நெடுங்கயல் நீரிடை நெருப்பெழுந்தனைய விரை நெகிழ்ந்த செங்கமலமென் பொய்கையுள் மேவி என்று சொல்லும்படியாக சீதப்புனல் ஆடி என்று பொய்கைக்கு உள்ளே கழுத்தளவு நீரிலே நின்று ருத்ரத்தை தினமும் செய்ததாக சொல்லியதாக ருத்ர பசுபதி நாயனாருடைய சரித்திரம் சொல்லப்படும். அவர் சொன்னார் அந்த பொய்கைக்குள்ளே கழுத்தளவிலே இருந்தார் என்பது ஒன்று சீதப்புனல் ஆடி. யார சொன்னார்? சிற்றம்பலம் பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதித்திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதித்திறம்பாடி அந்தமாமா பாடி பேதித்த நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி என்று இவர் பாடுவது யாரை? பொய்கைக்குள்ளே நின்று யாரை பாடுகிறார்? சிற்றம்பலம் பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருளாமா பாடி. நாம் எல்லோருக்கும் கண்ணிலே காட்சி கொடுக்கும்படியாக உருவமாக காட்சி கொடுக்கக்கூடிய இறைவன் அங்கே சிற்றம்பலத்திலே நடமாடி கொண்டிருக்கின்றான். அந்த சிற்றம்பலம் அது சொல்லக்கூடியது என்ன? வேத பொருள். வேதத்தினுடைய பொருளாக சிற்றம்பலம் இருக்கிறது. சிற்றம்பலம் ஒரு உருவம். அது எதை சொல்லுகிறது? வேத பொருளை சொல்லுகிறது. அந்த பொருள் என்னமாக ஆகியிருக்கிறது? பஞ்சாட்சர மந்திரம் ருத்ரம் என்று சொல்லக்கூடியது மூன்று வேதங்கள். அந்த திரிவேதத்திலே நடுவிலே இருக்கக்கூடிய யஜுர்வேதம், அதிலே இருக்கக்கூடிய நடுவிலே இருக்கக்கூடிய ருத்ரம், ருத்ரத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய நம சிவாய சே சிவதராய சே என்று சொல்லும்படியாக நம்ம ஒரு மிக உயர்ந்த விலை உயர்ந்த வைரத்தை எப்படி ஒரு நல்ல துணியிலே சுற்றி அது ஒரு பேழையிலே வைத்து அது ஒரு பெரிய அலமாரியிலே வைத்து அந்த அலமாரி ஒரு நல்ல நம்முடைய இல்லத்திலேயே பாதுகாப்பான இடத்திலே இருக்கும்படியாக நாம் ஒரு அறையிலே வைப்போமோ அதே போலத்தான் நமசிவாய என்கின்ற இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை மிகச்சிறந்த வைரம் போலே இருக்கக்கூடிய ரத்னமாக இருக்கக்கூடிய மந்திரத்தை இப்படி நடுவிலே மூன்று வேதங்களுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய நடுவேதமாக இருக்கக்கூடிய யஜுர்வேதம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ருத்ரம், ருத்ரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சாட்சர மந்திரமாக வைத்தார்கள். வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாவாடி. வேதத்தினுடைய பொருள் என்ன? இருக்கு மந்திரம் ஈசனையே தொழும் கருத்தினை உன்னார் கண் மனவரே என்று பாடுவார். அப்படி இந்த ருக்கு முதலான வேத மந்திரங்களை எல்லாம் யாரை சொல்லுகின்றது? சிவகேவ கேவலகா சிவங்கரகா, சிவன் ஒருவனே பரமாத்மா, அவன் ஒருவனே பரம்பொருள் என்று எவை சொல்லுகின்றனவோ அந்த வேத பொருளை இவர் சொன்னார். எப்படி சொன்னார்? காதல் அருமறை பயனாகிய ருத்திரம் அதனை, இது வேத பொருள், அருமறை பயனாகிய ருத்திரம் அதனை வறுமுறை பெரும் பகலும் எல்லியும் வழுவாமே, காலையும் மாலையும் சொல்லி வருகின்றாராம். உரையில் விரைவி வருவான் ருத்ரநாதன் என்று பாடுவாரே, அதே போல எல்லியும் மாலையும் காலையும் பகலுமாக நம்முடைய உரையிலே அதுதான் வர வேண்டும். அந்த ருத்ரம் என்று சொல்லக்கூடியது அருமறை பயன், அத வேத பொருள். அதுல இருக்கக்கூடியது பஞ்சாட்சரந்திரம் காதல் அன்பர்தம் அருந்தவ பெருமையும் கலந்த வேதிய மந்திர நியதியின் மிகுதியும் விரும்பி ஆதி நாயகர் அமர்ந்து அருள் செய்ய என்று சொல்லும்படியாக இவர் தினமும் பொய்கையிலே கழுத்து அளவி நீரிலே நின்று இறைவனை ருத்ரத்தாலே துதித்தார். இதுதான் இவருடைய சரித்திரம். இந்த சரித்திரத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். இது சுருக்கமான சரித்திரம். அடுத்த மிகச்சிறந்த சரித்திரத்தை ஒன்றை பார்க்கிறோம். ஒரு சரித்திரம் இல்லை, ரெண்டு. ஸ்வீட்டு கொடுக்குறாங்க, ஒரு ஸ்வீட்டு கொடுத்தா போதும்னு சொல்லிடுவோமா என்ன? ரெண்டாவது ஸ்வீட்டு கொடுத்தா என்ன? இன்னொரு இனி போடு மாட்டமா? இன்னொரு தடவை போடு. அதே போலத்தான் இன்னொரு அருமையான ஒரு சரித்திரத்தையும் பார்க்கிறோம். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாக்கும் அடியேன்
திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்று சொல்லும்படியாக தில்லையிலே ஆரம்பித்தார். தில்லையிலே இருக்கக்கூடிய அடுத்த சரித்திரத்தை பார்க்கிறோம். இதுக்கு ரொம்ப பொருத்தமாக வரக்கூடிய சரித்திரம் சிற்றம்பலம்பாடி வேதப்பொருள் பாடி என்று சொல்லும்படியாக சிற்றம்பலம், தில்லை சிற்றம்பலம், அந்த தில்லை சிற்றம்பலத்திலே நடந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோம். சிற்றம்பலம்பாடி வேத பொருள் பாடி என்று சொல்லும்படியாக அப்பொருள் ஆமாபாடி என்று இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு பொருளாக இருக்கப்பட்டதை நம்ம இங்கே பார்க்கிறோம். திருநீலகண்ட குயவனார் என்று சொல்லக்கூடிய அவருடைய சரித்திரத்தை. சிற்றம்பலம்பாடி என்ன, இங்கே பாடும் பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்வார் இவருடைய சரித்திரத்துல, சைவ மெய்த்திருவின் சார்வே பொருளென சாறு நீரார், வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி, வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க. சேக்கிழார் பெருமான் சம்பந்தரை பற்றி சொல்லும் பொழுது ஆரம்பிப்பார். வேதம் இருக்கிறது, வேதங்கள் என்ன சொல்லுகின்றன, எவ்வளவோ விஷயம் சொல்லும். இதுதான் பரமாத்மா என்று பிரஜாபதியை சொல்லும், இந்திரனை சொல்லும், ருத்ரனை சொல்லும், விஷ்ணுவை சொல்லும், அக்னியை சொல்லும், எல்லாவற்றையும் சொல்லும். இதுல யாரு பரம்பொருள், எல்லாரையும் பரம்பொருள் என்று சொல்லும் பொழுது யாரு பரம்பொருள் என்று திகைத்து நிற்பவருக்கு ஒரு தெளிவு கொடுக்க வேண்டாமா? அந்த தெளிவு சைவம் கொடுக்கின்றது. சிவனே பரம்பொருள், சிவையேவ கேவலகா சிவங்கரகா என்று சொல்வதைப் போலவே இவனே பரம்பொருள் என்று சொல்லி காட்டுகிறது. சைவ மெய் திருவின் சார்வே பொருளென சாறு நீரார். வேதம் படித்திருந்தால் மட்டும் பிரயோஜனம் இல்லை, வேதத்தினுடைய பயன், வேதத்தினுடைய பொருள் சைவம், சைவத்தினுடைய பயன் அந்த சிவபெருமான் என்று சொல்லும்படியாக இருக்க வேண்டும். வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி. வேதம் தெரிந்தால் மட்டுமல்ல அந்த வேதத்தினுடைய பொருளாக இருக்கப்பட்டது எது, இந்த சைவம் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை இங்கு சொல்லுவ. சைவமை திருவின் சார்வே பொருளன சாறு நீரார். யார், திருநீலகண்ட குயவனார். இவர் அதுதான் முக்கியமானது, சைவமே மிகச் சிறந்தது என்று தெரிந்து கொண்டு அதை சார்ந்திருக்கின்றாராம். அப்படி இருக்கக்கூடியவர் இங்கு வந்தார். வேதியர் தில்லைமூதூர் வெட்கோவர் குலத்து வந்தார். மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தை ஆதியும் முடிவும் இல்ல அற்புத தனி கூத்தாடும் நாதனார் கழல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார். இங்க அப்படியே இந்த பொருத்தமா வரும். என்ன, சீத புனலாடி, அங்கே புனல் இருக்கிறது சிற்றம்பலத்துல, சிற்றம்பலம்பாடி வேதப்பொருள் வாடி அப்பொருள் ஆமாபாடி, சிற்றம்பலம்பாடி தில்லை சிற்றம்பலத்திலே உதித்திருக்கிறார். வேதியர் தில்லை மூதூர் வெக்கோவர் குலத்து வந்தார், தில்லை மூதூரிலே வந்து அவதரித்திருக்கிறார். வேதப்பொருள் வாடி அப்பொருள் ஆமாபாடி, சைவ மெய்த்திருவின் சார்வே பொருள் என சாறு நீர்வார். அது மட்டுமல்ல ஆதியும் முடிவும் இல்லை அற்புத தனி கூத்தாடும் நாதனார் கழல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார் என்று வேதப்பொருள் வாடி அப்பொருள் ஆமாபாடி சோதித்திரம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதித்திரம்பாடி அதே இங்கே பார்க்கலாம். ஆதியும் முடிவும் இல்ல அற்புத தனி கூத்தாடும் நாடகனார கலல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார். ஆதித்திரம்பாடி அந்தமா மாபாடி பேதித்திறமை வளர்த்தெடுத்த பெய்வளதன் பாதத்திரம்பாடி என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடியவர். இல்ல இன்னொரு பொருத்தம், காதார் குலையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல் ஆடி. இது அதிகமாக விளக்க வேண்டாம். இந்த இடத்துல சொல்லக்கூடியது என்னன்னா, செக்கிழார் வார்த்தையிலே சொல்லிவிடுகிறேன், இளமை மீதூர இன்பத்துறையினில் எளியர் ஆனார். இது சரித்திரம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அவர் தாசி வீட்டுக்கு சென்று வந்தார், தவறு செய்தார் என்பதை மிக அழகாக ஒரு வார்த்தையில சொல்லிட்டார். இளமை மீதூர இன்பத்துறையினில் எளியர் ஆனார். இதை சொல்லக்கூடியதுதான் காதார் குளையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல் ஆடி. இதை வந்து நீங்களே பொருத்தி பார்த்துக் கொள்ளவும். அடுத்தது, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளதன் பாதத்திரம்பாடி. இதுல என்ன சிறப்புன்னா, இறைவன் சில இடத்துலதான் ஒரு முறைக்கு இருமுறை போறார். அடியவர் வீட்டுக்கு ஒரு தடவை போனார், அப்பவே அந்த கதை முடிஞ்சு போச்சுன்னு இல்ல, ஒரு தடவை போனார், ரெண்டாவது தடவையும் போறார், அடுத்த தடவையும் போகிறார். இப்ப ரெண்டு முறை போகக்கூடியதெல்லாம் இறைவன் பல திருவிளையாடல இப்படி பண்ணுவார், விளையாட்டு காண்பிப்பார். இங்க ஒரு முறை இறைவன் சென்றார், மறுமுறை அருளோடு சென்றார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், சக்தியோடு சென்றார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்க எப்படி வரும், பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பைவளதன் பாதத்திறம்பாடு என்று எம்பெருமானையும் எம்பெருமானுடைய அருள் திறமாக அருள் சக்தியாக இருக்கப்பட்ட அம்பிகையும் சொல்ல போவது சொல்வதை போலவே இருக்கும். இடும்பலி பாத்திரம் ஏந்து கையராய் நடந்து வெட்கோவர் தம் மனையில் நண்ணினார் என்று சொல்லும்படியாக, அது பலியேற்றுக் கொள்வதை போலவே அப்படி பிச்சை பாக்கிறதோட போறாராம். நடந்து அங்கே போனார், யாருக்கு, அவரை பார்ப்பதற்காக செல்லுகின்ற
பார்த்தவர் இவர் என்ன செய்கிறார், இவருடைய தொண்டு என்ன, எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக தொண்டு செய்கிறார்கள். இவர் திருநீலகண்ட நாயனார் இங்கே எல்லோருக்கும் பிச்சை பாத்திரத்தை கொடுக்கக்கூடியது செய்கிறார். ஏன், இவர் வந்திருக்கக்கூடியது குயவர் குலத்திலே அவதரித்தார் இறைவனுக்கு. இப்படித்தான் நான் அதுதான் ரெண்டு சரித்திரம் இங்கே எடுத்துக்கொள்கிறேன், ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். ருத்ரத்தாலேதான், அதாவது வேதத்தினாலேதான் இறைவனை வழிபட்டால் இறைவன் அருள் செய்வான் என்பது கிடையாது. தயவு செய்து அப்படி நினைத்துக் கொள்ள வேண்டாம். அப்படி பூஜை செய்ய வேண்டும், ருத்ரன் சொல்ல வேண்டும், வேதம் சொல்ல வேண்டும், தோத்திரம் செல்ல வேண்டும், எனக்கு சொல்ல தெரியலையே, அதனால நான் இறைவனை அடைய மாட்டோனேயோ என்று யாருமே கவலையை நினைக்க வேண்டாம். ருத்ர பசுபதி நாயனாரும் இறைவனை அடைந்தார், வேற ஒண்ணுமே பண்ணல, தினமும் ருத்ரத்தை பொய்கையிலே நின்று கொண்டு சொன்னார், முடிஞ்சு போச்சு. ஆனா அது ஒன்றுமே தெரியாதவர் அதை பற்றியே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய குல தொழிலை செய்து வந்தார், அதிலே இறைவனுடைய அடியவருக்கு தொண்டு செய்தார். என்ன, இவர் குயவனார், மட்பாத்திரங்கள் செய்கிறார். செய்யும் பொழுது மண்ணிலே பலி பாத்திரமாக பிச்சை பாத்திரமாக திருவோடு செய்து அடியவர்களுக்கு கொடுக்கிறார். அவரவர்கள் இதுக்கு முதலே நம்ம இளையான்குடி மாறனாயனார் பார்த்தோம், அவர் என்ன வேதம் சொன்னாரா என்ன, கிடையாது. தன்னுடைய குலத்திலே வேளாண் குலத்திலே வந்தவர், அவர் அன்னமிட்டார், அன்னதானம் செய்தார் அடியவருக்கு, மகேஸ்வர பூஜை தினமும் செய்து வந்தார். அதுதான் இங்க அவரவருக்கு என்ன தெரியுமோ என்ன முடியுமோ அதை இறை அடியவருக்கு செய்ய வேண்டும். நான் இது பண்ணாதான் இறைவனை அடைவேன்னு கிடையாது, நீங்கள் எது வேணுமானாலும் செய்யலாம். இன்னொரு நாயனாரை பார்க்கிறோம், மீன், எரிபத்த நாயனார், மீன், அவர் வலைஞர் குடத்திலே பிறந்தவர், தினமும் மீனை ஒரு மீனை எடுத்து இறைவனுக்கு இட்டார், அவ்வளவுதான், அந்த கடலிலேயே மீண்டும் விடுகிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இன்னொருத்தர் சூதியிலே கவர்ந்த பொருளை கொண்டு இறைவனுக்கு அடியவருக்கு செய்கின்றார். இதுதான் செய்ய வேணும் என்பது கிடையாது, இறைவனுடைய அடியவருக்கு இறைவனுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும். நமக்கு என்ன தெரியுமோ என்ன அதை விடாது செய்ய வேண்டும், அதுதான் முக்கியம். அது சிறப்பு இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு என்று இறைவனுடைய அடியவருக்கு செல்ல வேண்டும், அதான் முக்கியமான விஷயம். இவர் திருத்தொண்டாக திருவோடு கொடுக்கக்கூடியவராக எல்லாருக்கும் கொடுத்து வந்தார். திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று அந்த இறைவனுடைய திருநீலகண்ட சிறப்பை சொன்ன காரணத்தினாலே திருநீலகண்டத்து குயவனாராக ஆனார். அந்த அடியவர் வருகிறார், வந்த பொழுது திருவோடு சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். இல்லை, என்னிடத்திலேயே இருக்கிறது, உன்னிடத்திலே இதை வைத்துக்கொள், நான் வந்து மீண்டும் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று அவர் செல்லுகின்றார். அந்த ஓட்டை மறைத்த கழுவனார், ஓடு வாங்கும் கழுவனார். இவர் எதை எதைத்தான் திருடுறார்னு கிடையாது, இவர் இங்க இந்த சொல்லும் பொழுது ஓட்டையும் திருடினார், எது திருவோடு அதையும் திருடக்கூடியதாக இறைவன் திருடினார் கழுவர் என்று இந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் பாடுவார். அந்த எம்பெருமான் அதே வார்த்தையில் என்னன்னு சொல்வார், கொடுமை இல்லான்னு சேக்கிழார் சொல்லுவார். மீண்டும் வருகிறார், வரவேற்று உபசரிக்கிறார்கள். இங்க ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல வேண்டும், இன்பத்துறையில் எளிது மீதூர இன்பத்துறையில் எளியர் ஆனார் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்ப இதை தெரிந்த மனைவியார் கோபிக்க அவர் ஊடலை கோபத்தை தணிப்பதற்காக போகிறார். அவர் எம்மை தீண்டவீராகில் திருநீலகண்டம் என்று சொல்லுகிறார் அம்மையார். சொன்ன உடனே எம்மை என்று சொன்னதனால் உம்மை மட்டுமல்ல, நான் எந்த மாதரையும் மனத்தினாலேயும் தொடமாட்டேன். அங்கேதான் இங்க பெரியார் என்று பாடுவர் சேக்கிழார் பெருமான். அவரை சொல்லும் பொழுது எம்மை என்றதனால் மற்ற மாதரார் தம்மையும் என்ற மனத்தினும் தீண்டேன், பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி என்று அப்படியே பெரியவர் இடத்துல தப்பு பண்ணிட்டார். ஆனா உணர்ந்த பொழுது

மீண்டும் வந்தார். வந்த பொழுது வணங்கி அவர்களெல்லாம் வழிபட்டு என்ன வேண்டும்னா, நான் கொடுத்த திருவோடை மீண்டும் கொடுன்னார். சரி அவ்வளவுதானே, கொடுக்கலாம் என்று கண்டால் அங்கே திருவோடு இருந்தா தானே. மறைத்து விட்டார், வைத்ததை வாங்கினார், எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான் என்று சொல்லும்படியாக அந்த இடத்துல வைத்து வாங்கிவிட்டார். உடனே வந்து வணங்குகிறார், எம்பெருமானே தயவு செய்து ஒரு தவறுதலாக ஆகிவிட்டது, அந்த ஓடு வைத்திருந்தேன், காணவில்லை, எங்கு மறைந்ததோ தெரியவில்லை, என்னை மன்னிக்க வேண்டும்னார். அவ்வளவுதான் கோபிக்கிறாரா அந்த வேதியர், எம்பெருமான் கோபிக்கிறார், நான் அவ்வளவு சொல்லி கொடுத்திருக்கிறேன், மிகச்சிறந்த திருவோடு என்னுடையதை, நீ அதை மறைத்து விட்டாய், நீ திருடி விட்டாய். நல்ல சத்தியமா நான் திருடவில்லை ஐயா, எனக்கு அது கிடையாது, இந்த திருவோடல்ல, பொன்னினாலேயும் கூட உமக்கு திருவோடு செய்து வருகிறேன், கிடையாது, எனக்கு என் திருவோடுதான் வேணும். எம்பெருமான் அங்கே நிற்கிறார், என்னிடத்திலே இல்லை ஐயா, மறைந்து விட்டது, எனக்கு தெரியவில்லை, நான் திருடவில்லை, அப்படின்னா சத்தியம் பண்ணி கொடு. சரி சத்தியம் செய்கிறேன், கிடையாது, உன்னுடைய புதல்வன் மீது போன, புதல்வனை அழைத்து வா, புதல்வனை அழைத்து வா, அவனை வைத்து நீ சத்தியம் செய். ஐயா பொய் சீர் புதல்வன் இல்லை, என் செய்கேன் புகழும், எனக்கு புத்திர பெயர் கிடையாது, அது ஓம் விதி. இவர் சொல்ற அது ஓம் விதி, அது மட்டும் எனக்கு கிடையாது, அது பத்தி எனக்கு கவலை கிடையாது. அப்படி என்றால் நீ என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய மனைவியினுடைய கையை பற்றி குளத்திலே மூழ்கி சத்தியம் செய். சரி, ஆனா மனைவியினுடைய கையை பற்றி நான் சத்தியம் செய்ய முடியாது ஐயா, நான் வந்து குளத்திலே மூழ்கி நான் சத்தியம் செய்கிறேன், எங்களில் ஓர் சபதத்தால் உடன் மூழ்க இசைவில்லை, பொங்கு புனல் யான் மூழ்கி தருகின்றேன் போதும், கிடையாது, நீ பொய் சொல்லுகிறாய், நீ வந்து ஏமாற்றுகிறாய், சத்தியம் செய்வதற்கு அஞ்சுகிறாய், அப்படின்னா நீ தான் திருடன், நான் போய் தில்லை 3000 வருடத்தில் அவர்கள் தானே இங்கே சபையாராக இருக்கிறார்கள், அவரிடத்திலே சென்று முறையிடுகின்றேன் என்று முறையிடுகிறார். அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் இவர் திருவோடு கொடுத்தாரா, கொடுத்தார், நீ வாங்கி வைத்தீர் தானே, வாங்கி வைத்தேன், இப்பொழுது எங்கே, இல்லை, திருப்பி கொடுமை ஐயா, என்னிடத்துல இல்லை ஐயா, நான் திருடவில்லை, நீ திருடினீரா, நான் திருடவில்லை, எங்கே, இல்லை, இப்ப என்ன சொல்ற, சத்தியம் செய்து கொடு என்று சொன்னார், சத்தியம் செய்து கொடுமை ஐயா, என்னிடத்திலே புத்திர பேர் இல்லை, ஆன காரணத்தினாலே புத்திரனை வைத்துக் கொண்டு சத்தியம் செய்ய முடியவில்லை. சரி அடுத்தது என்ன, இவர் இன்னொரு வழியும் சொன்னார், மனைவியினுடைய கையை பிடித்து சத்தியம் செய்து கொடு என்று சொன்னார், பண்ண சரிதானே, சத்தியம் செய்து கொடுமை ஐயா, முடியாது ஐயா, எங்களிடத்திலே என்ன சொல்லுவது, சொல்ல தெரியவில்லை, சொல்ல முடியவில்லை, இவர் செய்த தவறு அவரை சொல்ல வைக்கவில்லை. ஐயா பெரியவர் சொல்வது, இந்த வேதியர் சொல்வது சரியாக இருக்கிறது, அவர் உன்னுடைய மனைவியினுடைய கையை பிடித்து குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்து கொடு என்று சொல்லுகிறார், நீ எடுக்கவில்லை என்று சொன்னால், திருடவில்லை என்று சொன்னால் சத்தியம் செய்து கொடும், அவ்வளவுதானே. அப்பொழுது சொல்லுகிறார், இறைவன் இங்கே விளையாட்டு திருளையாட்டு என்ன என்று கேட்டால், ஒருவருடைய குற்றத்தை எடுக்க வேண்டும், எனக்கு இப்போ வயிற்று வலியாக இருக்கிறது, நல்ல சாப்பாடும் இருக்கிறது, சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்றால் அஜீரணமாக இருந்தாலும் கூட அந்த அஜீரண குறை அல்லது வயிற்று வலியை நான் நீக்கிக் கொள்ள வேண்டும், நான் நீக்கின பொழுதுதான் இந்த பஞ்சபட்ச பரமாண்ணமா இருந்தாலும் என்னால சாப்பிட முடியும், எனக்கு ஒரு குறை இருக்கிறது, அந்த குறையை நான் நீக்க வேண்டும், எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் குறையில்லாத பொருள், மாசு அறிவில்லாத பொருளாக இருக்க வேண்டும், நம்மை தரும் பொழுது குற்றமில்லாத நம்மை தர வேண்டும், எம்பெருமான் நம்முடைய குற்றங்கள் நீக்கி எடுத்துக் கொள்ளுகிறான், இங்கேதான் முக்கியமான அந்த வார்த்தை, பேதித்து நம்மை வளர்த்து எடுத்து பெய்வளைதன் பாதத்திரம்பாடி, பெய்வளை என்றால் இந்த இடத்துல அம்பிகை மட்டும் இல்ல, அருட்சக்தி, அருளது சக்தியாகும் அறன் தனக்கு, சிவஞான சித்தியார் சொல்லுவார், என்ன செய்கின்றார், பேதித்து நம்மை வளர்த்து எடுத்து இந்த குற்றங்களை தங்கள் மலங்கழுவார் வந்து சாரதலினார் என்று பார்த்தோமே நேற்றைக்கு, அதே போலத்தான் நம்முடைய குற்றத்தை எல்லாம் நீக்கி நம்மை ஆட்கொள்ளுகின்றான் கோதில் பெருமான், எம்பெருமான் நம்முடைய குற்றத்தை நீக்குகிறான், இவர் செய்த குற்றத்தை அந்த பச்சாதாபப்பட வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் தெரிவதற்காக இந்த நாடகம் ஆடினான். அப்பொழுது சொல்லுகிறார், என்ன நடந்தது என்று ஆச்சரியப்படுகிறார்கள், சின்ன வயதிலிருந்து இவ்வளவு வரையும் அப்படி இருந்தீர்களா என்று சொல்ல, அந்த கோல் இருக்கிறதே சுற்றக்கூடிய கோல், அதனை பிடித்து கொண்டு, அதாவது பானை வனைய பயன்படக்கூடிய அந்த கோலை பிடித்து கொண்டு இருவரும் அந்த குளத்திலே, தில்லையிலே இருக்கக்கூடிய குளத்திலே மூழ்கி எழுகின்றார்கள். வேதியர் காணவில்லை அந்த இடத்திலே, கூடாமை பாரோர் கேட்க பண்டுதம் செய்கை சொல்கி மூழ்கினார் பழுதிலாதார். எம்பெருமான் இங்கே அவரை பேதித்து நம்மை வளர்த்து எடுத்தான், எங்கிருந்து, திருக்குளத்திற்குள்ளே இருந்து எடுக்கின்றான், எழும் பொழுது மீண்டும் அந்த இளமை, எந்த வயதிலே அவர் அந்த தவறு செய்து சபதம் செய்தாரோ அந்த இளமை வயதிற்கு மீண்டும் கொண்டு வந்தானா, பாதத்திரம்பாடி என்று அந்த அம்பிகையோடு இறைவனை, சினைவிடை பாகர் மேவும் திருப்புலிச்சுரத்து முன்னர் நனைமலர் சோலைவாவி நன்னித்தாம் உண்மை காப்பார் என்று அந்த உள்ளே இருக்கக்கூடிய

0: பொய்கையிலே மூழ்கி இருவரும் எழும் பொழுது மீண்டும் அவருக்கு அவர்களுக்கு இளமை வந்தது. இறைவன் காட்சி கொடுத்தான். துண்ணிய விசிம்பினோடு துணையுடன் விடைமேற் கண்டார் என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமான் சக்தியோடு தோன்றி இவருக்கு அருள் செய்தான் என்கிற மிகப்பெரிய சரித்திரத்தை பார்க்கிறோம். இங்கே சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான கருத்து மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். வேதமோ அல்லது பூஜையோ இது மட்டும் பண்ணினால்தான் இந்த வழியிலேதான் இறைவனை அடைய முடியும் என்பது கிடையாது. இறைவனை அடைவதற்கு எத்தனையோ வழிகள், நாம் செய்யக்கூடிய எந்த வழியும் இறை வழி, இது இதற்காக என்று நினைத்தால் எல்லா செயலுமே புண்ணிய செயலாக மாறுகின்றன. புண்ணிய செயலாக திருநாளை போவார் அவருடைய குலத்திற்கு உதித்த தன்மையிலே செய்தார், ருத்ரபசுபதி நாயனார் அவருடைய குலத்திற்கு உதித்த தன்மையிலே செய்தார், கண்ணப்ப நாயனார் அவருடைய குலத்திலே உதித்த தன்மையிலே செய்தார். நம்முடைய குலத்திலே அல்லது நம்முடைய தன்மைக்கு, நம்முடைய மனத்தன்மைக்கு எது ஒக்குமோ அந்த தன்மைக்கு இறைவனுடைய திருத்தொண்டு ஆற்ற வேண்டும். அது முக்கியம், திருத்தொண்டு ஆற்ற வேண்டும். இது ஒரு கருத்து. மற்றொன்று, நம்மை நம்முடைய குற்றங்களை நீக்கி இறைவன் நீக்கி நம்மை ஆட்கொள்ளுகிறான். நம்முடைய குற்றத்தை நாம் உணர்ந்த பொழுது இறைவனே நம்முடைய குற்றத்தை நீக்குவதற்கு சந்தர்ப்பமும் கொடுக்கிறான். நம்முடைய குற்றங்களை எல்லாம் களைந்து மீண்டும் நம்மை ஆட்கொள்ளுகின்றான். கோதிலா நிறைவிலே நிறைவே என்று சொல்லும்படியாக குணக்குன்றாக இருக்கக்கூடிய குறைவில்லாத எம்பெருமான் நம்முடைய குறைகளையும் நீக்கி ஆட்கொள்ளுகின்றான் என்பதாக ருத்ரபசுபதி நாயனார் மற்றும் திருநீலகண்டத்து குயவ நாயனார் என்று சொல்லக்கூடிய இருவரையும் இந்த பாடலானது சொல்லுகின்றது. நாமும் இறைவனுடைய பாதம் பணிவோம், நம்முடைய குற்றங்களை எல்லாம் அவன் களையட்டும், பேதித்து நம்மை வளர்த்து எடுக்கட்டும் என்று அவனுடைய பாதத்திரம்பாடி.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் அம்மையார், வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பேசும் பொருளுக்கு இலக்கிலமாம் பெச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பருத்தே நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. திருச்சிற்றம்பலம் பெயர்களை கேட்கிறார். நம்முடைய குருநாதருடைய திவ்ய சரித்திரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றும் இன்றுமாக நமக்கு அம்மையார் குரு பூஜை. தொண்டாய் பணிவார்க்கு

0: திருஆலங்காடு உரையும் செல்வர்தாமே. திருஆலங்காட்டிற்கு பெருமான் அம்மையாரை அனுப்புவதற்கு முன்பாக அம்மையார் பெருமான் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அம்மையாருடைய குரு பூஜையை ஒட்டி உங்களுக்கு இது போனஸ் பங்குனி சுவாதி அம்மையாருடைய குரு பூஜை. பங்குனி சுவாதி அன்னைக்கு அம்மையாருக்கு என்ன நிகழ்ந்தது யார் கரெக்டா சொல்றீங்களோ? பங்குனி சுவாதி அன்னைக்கு அம்மா என்ன பண்ணாங்க? சித்திரை சதயத்தன்னைக்கு அப்பர் பெருமாள் உடம்பை விட்டு விட்டு இறைவன் திருவடியில் சேர்ந்தார். தைகாசி மூலத்தன்றைக்கு அவருடைய பிள்ளையார் திருநெல்லூர் திருமணத்தில் பெருமாள் ஞான பேர்வழியாக திகழ எல்லாரையும் அழைச்சிட்டு கடைசியா காதலியை கைப்பற்றி கொண்டு அந்த பேர்வழியை வளம் செய்து உள்கொண்டார் என்று நம்பியாகவுடன் பெருமாள் அனுப்பிய வெள்ளையாணி மீது ஏறி திருக்கயிலைக்கு சென்றார். ஆணி மகத்தன்று நம்முடைய குருநாதர் தில்லை பெருவழியிலே இரண்டரை கலந்தார். பங்குனி சுவாதிக்கு அம்மா என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? அம்மையாரை பற்றி சொல்லும்போது மடுத்த பொன்னல் வேணியினார் அம்மையன மதுரமொழி கொடுத்தருள பெற்றாரை குலவிய தாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் சேவடிக்கு என்றும் இருக்கின்றாரை அடுத்த பெரும் சீர்பரவு ஆரளவாயினது அம்மா சொல்ற. அம்மையார் வந்து தூக்கிய திருவடியின் கீழ் எப்பொழுதும் இருக்கின்றார். தூக்கிய திருவடியின் கீழ் இருக்கின்றார் நீங்க சொன்னது கரெக்ட். பங்குனி சுவாமி அன்னைக்கு போய் உட்கார்ந்தாங்கன்னு சொன்னது அதாவது நம்பியாரூர் வெள்ளையாடையின் மீது ஆரோகணிக்கும் போது ஆரோகணித்தான் ஏறுது. ஊருயிர் வேறு செய்தால் நுடித்தான் உத்தமரின் வருகிறார். உன் வேறு உயிர் வேறு என்ற ஞானத்தை பெருமான் அளித்து அந்த வெள்ளையாடை மீது ஏற்றினர். கலையா உடலோடு சென்றிருக்கலாம் ஆனால் ஊனுயிர் வேறு செய்தான் ஞான நிலையில. அவ்வாறு ஊனுயிர் வேறு செய்யப்பட்ட பிறகுதான் வெள்ளையானை மீது ஏறி செல்ற. நம்ம எல்லாம் இந்த உடம்பு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த நிலையில வெள்ளையான மேல ஏறி செல்ல. பெருமான் ஊனுயிர் வேறு செய்த பிறகு வெள்ளையான மீது செல்ல. அம்மையாரோ எந்த பெய் வடிவத்தை திருக்கயிலைக்கு செல்வதற்கு முன் பெற்றாரோ எந்த பெய் வடிவத்தை நிச்சயமாக திருவாலங்காட்டிற்கு செல்வதற்கு முன்னே பெற்றாரோ அந்த வடிவத்திலிருந்து மாறுபட்ட வடிவத்தோடு அமர்ந்தாரா திருவாலங்காட்டில்? இல்ல. எந்த பெய் வடிவத்தை பெற்றாரோ அந்த பெய் வடிவத்தோடுதான் கயிலைக்கு சென்றார். அந்த பெய் வடிவத்தோடுதான் திருவாலங்காட்டிற்கு வந்தார். அந்த பெய் வடிவத்தோடு என்றும் இருக்கின்றார். புலவிய தாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் சேவடிக்கு என்றும் இருக்கின்றார். ஆகவே அம்மையார் பேய் வடிவம் பெற்ற நாள் தான் பங்குனி சுவாதி. அம்மையார் பேய் வடிவம் பெற்ற நாள் பங்குனி சுவாதி. அந்த பேய் என்பது சிவானந்தத்தை நுகர்கின்ற பேய். அந்த பேய் வடிவம் பெற்ற உடனே பாடியது அற்புதத்தில் வந்தது. கைலாய யாத்திரை பண்றதுக்கு முன்னாடி பாடினாங்க. பேய் வடிவம் பெற்ற உடனே பாடியது அற்புதத்தில் இருந்தார். அந்த பேய் வடிவத்தை பெற்றது இந்த பாண்டி நாட்டிலே ஒரு கடற்கரை பட்டினம். என்ன பட்டினமோ எனக்கு தெரியாது. அந்த பட்டினத்தில் அவங்க வீட்டுக்காரர் மறுமணம் செய்து கொண்டு வாழ்கின்றார். நம்மா கொண்டு போய் விடுறதுக்காக வராங்க. நற்பெரும் தெய்வமாதல் நான் கண்டுகொண்டேன் பொற்பதம் பணிந்தேன் நீரும் போற்றுதல் செய்யின்னு காலில் விழுந்தார். அதுவரையிலும் பெருமானை உள்ளத்தலையிலே வழிபட்டு வந்த அம்மையார் பாசம் தன்னை கண்டு விலகுவதை உணர்ந்தார். நாமெல்லாம் செவத்துல கையை வச்சுக்கிட்டு செவரு பிடிச்சுக்கிட்டு இருக்கு செவரு பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்றோம். செவரு என்னைக்குமே நம்மளை பிடிச்சிட்டு இருக்கல. நாம தான் செவத்தை பிடிச்சிட்டு இருக்கோம். நாம அந்த தூணை பிடிச்சிட்டு இருக்கிறோம். நீ பிடிச்சது போகுது தூண் நடந்துச்சுன்னா அப்ப யாரும் ஞானம் வரணுமா வேண்டாமா? அந்த நிலையை கடவுள் கொடுத்தார். அப்ப இங்கிவன் குறித்த கொள்கை இது. அங்கதான் விமர்சனம் பண்ற தத்துவ ஆராய்ச்சி பண்ற. இங்கிவன் குறித்த கொள்கை இது. இனி என்றால் இப்பொழுது அர்த்தம். இனிங்கிற தமிழ் சொல்லுக்கு நவ். இனிமேல் சொன்னாதான் ஹியர் ஆஃப்டர். இனி இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசைப்பொறி. எதுக்காக இந்த உடம்பை வச்சுட்டு இருக்கிறோம்? அவனுக்காக வச்சுட்டு இருக்கிறோம். அவன் வேண்டாம் என்று முன்பே கருதி இருக்கிறான், நம்மிடம் மறைத்திருக்கிறான். முன்பு அறியாது போனாலும் இப்பொழுதால் தெரிஞ்சுவேன். பெட்டர் லேட் தன் நெவர். உண்மையை உணராதே இருப்பதை விட சற்று கால தாமதமாக உணர்வது நன்று. இப்பயாவது தெரிஞ்சதே. இனியவன் குறித்த கொள்கை இது. இனி இவனுக்காக தாங்கிய மனப்பு நின்ற தசைப்பொதி கழித்து பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். பெருமானே, எனக்கு நீ ஊனுயிர் வேறு செய்ய வேண்டும். ஊன் வேறு உயிர் வேறு என்ற ஞானத்தை அளிக்க வேண்டும். நானெல்லாம் உயிர் என்ற ஞானத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குதான் சத்குருநாதனுடைய கிருபை வேண்டும். உடம்பு நான் தான் நம்ம வாழறோம். நம் மீது குற்றம் இல்லை, வேறு வழி இல்லாமல் வாழ்கிறோம். ஆணாக பிறந்த ஒவ்வொருவரும் உடம்பிலிருந்து உயிர் போற வரையிலும் தன்னை ஆண் என்றே கருதுகின்றான். பெண்ணாக பிறந்த ஒருத்தியும் உடம்பிலிருந்து உயிர் பிரிகின்ற வரையிலும் தன்னை பெண் என்றே கருதுகின்றாள். இது ஞான நிலையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது ஞான நிலை இல்ல, அஞ்ஞான நிலை அப்படின்னு திருவாசகம் சொல்லுது. பெண் அலி ஆண் என நாம் என வந்த பிணக்கரும் ஆகாது. தன்னை பெண் என்றோ ஆண் என்றோ அலி என்றும் கருதுகின்ற பிணக்கு. எதோடு பிணக்கு? ஞானத்தோடு பிணக்கு, உண்மையோடு பிணக்கு. என்றைக்குமே உண்மை வந்து ட்ரூத் சேவ்ஸ். பொய் அழிக்கும், உண்மை காக்கும். இனித்தாலும் பொய் அழிக்கும், கசந்தாலும் உண்மை காக்கும். உண்மை என்பது மருந்து. எதற்கு? பிறவி நோய்க்கு. நம்ம குருநாதர் எவ்வளவு கருணை கொண்டவர் பாருங்க. எல்லாரும் ஆண் பெண் என்ற ரெண்டிலேயே தான் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம குருநாதர் தான் பல இடங்கள்ல அலிய செத்துக்கிறார். ஏன் அலிய செத்துக்கிறார்னு யோசிக்கணும். அலிக்கு உலகியல் இன்பம் கிடையாது, அதனால நம்ம அலிய செத்துக்கிறது இல்ல. உலகியல் இன்பம் என்பது ஆணுக்கு இருக்கு, பெண்ணுக்கு இருக்கு, அலிக்கு இல்ல. அதனால நம்ம அலிய கணக்கில் எடுத்துக்கிறது இல்ல. குருநாதர் உலக கடந்த நிலையிலே திருவாசம் அடைகிறார். ஒரு உயிர் ஆணாக பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் அலியாக பிறந்தாலும் படைக்கப்பட்ட ஒரு உயிருக்கும் முக்தி பேரும் உண்டு. உலக இன்பம் இல்லையே தவிர அலிக்கு சிவானந்தம் உண்டு. அலியாக பிறந்த உயிர் பெரிய புராணம் படிக்கலாம், திருத்தருதகை பாடலாம், தீட்சை பெறலாம், சிவபூஜை பண்ணலாம், முக்தி அடையலாம். அதனாலதான் திருவாசகம் மட்டும் அலிய கைவிட்டுடாம பேசும். ஆணாகி பெண்ணாய் அலியாய், பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குழி சேர் பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி. பெண் அலி ஆண் என நான் என வந்த பிணக்கு அருள். ஆகவே ஆண் உடலில் பிறந்தாலும் சரி, பெண் உடலில் பிறந்தாலும் சரி, அலி உடலில் பிறந்தாலும் சரி, பிறந்த பிறப்பிலேயே கடவுளை உணர முடியும். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், பிறந்த பிறப்பின் முன்னேயே மறுபிறப்புகளை அறிக்கின்ற எங்கள் கடவுள். இன்னொரு பிறவி நீ ஒன்று தருவேன், அப்பதான் நீ பிறப்பிருக்கலாம்னு சாமி சொல்ல மாட்டேன். தாய் கூட அடுத்த வேளை தான் சோறு போடுவேன்னு சொல்லலாம். கடவுள் இன்னொரு பிறவில தான் திருவடி தருவேன்னு சொல்ல மாட்டாராம். பின்னை என்னால் பெருமானடிகளே அப்பெருமான் பண்ணிருக்கிறார். ஒருவன் முக்தி பேறு வேண்டும் என்று கேட்டால் நீ இன்னொரு பிறகுன்னு சாமி சொல்ல மாட்டாராம். இந்த பிறவிலே முக்கியதற்கான வழியை காமிச்சிருக்கிறார். 12 திருக்குறள் எழுத கொடுத்திருக்கிறார். இந்த பிறவிலே நம்ம அத்தனை பேருக்கும் முக்தி உண்டு, பயன்படுத்தி கொண்டால். அதுக்கான கொடுத்திருக்கிறார். பின்னை என்னால் பெருமான் அடிகளே முக்தி பெற்றுக்கா. ஒருத்தன் வந்து ஆணாக பிறகணுங்கிற தேவையில்லை, அந்தரனாக பிறகணுங்கிற தேவையில்லை, கல்விமானாக இருக்கணுங்கிற தேவையில்லை, புத்திமானாக இருக்கணுங்கிற தேவையில்லை, பணக்காரனாக இருக்கணுங்கிற தேவையில்லை, பதவி இருக்கணுங்கிற தேவையில்லை. அவனுக்கு எதெல்லாம் தேவைன்னா இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் தேவை. அடிமையாக இருக்கணும், தொண்டு மனப்பான்மை வேண்டும். இதில் எது இருந்தாலும் தொண்டு மனப்பான்மைக்கு விரோதம். கொஞ்சம் தன்மனை பேட்டுடும். நாம ஒஸ்தி நினைச்சாலே முத்தி எட்டிப்படும். யாவரிலும் கீழாம் அடியேன்னு நினைக்கணும். யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையார், யாவர்க்கும் கீழாம் அடியேனை. முக்தி என்பது எல்லா பொருளிலும் மேலான பொருளால் தான் தர முடியும். ஒரு சீட்டு கீழே இருக்கிற ஆளால் முக்தி தர முடியாது. முக்திக்கு ஏது? பக்தி. பக்தியை அம்மையார் பெற்றதை போல யாரும் பெறலன்னு நம்ம குருநாதர் சொல்றார். இன்னைக்கு அம்மையாரை பத்தி 10 நிமிஷம் பார்க்கணும். அவங்க விரும்புது இல்ல. பேரறிவுக்கு இங்கனே பித்துருவர் ஆமாறும் ஆறுவர் குருநாதர் கேட்கிறார், அம்மையார் நினைச்சுட்டு கேட்கிறார். பேரறிவுக்கு மகாதேவனுக்கு பித்துருவர் ஆமாறும் ஆறுவர், இந்த அளவு பத்தின்னு சொல்ல முடியாது, கிட்டுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த பெருமாண்ட அன்பை பெற்றவர் யாராக இருக்க முடியும்? இப்படிப்பட்ட பேரன்பை கொடுக்கக்கூடியது பெருங்கடவுளாகத்தான் இருக்க முடியும். இதெல்லாம் யோசிச்சா தெரியும். ஒரு பொருள் நம்மை மயக்கி அந்த பொருளிடத்திலே நம்மை ஈடுபட செய்வது தான் பக்தி. பக்தின்னு சொல்லுங்க, மோகம்னு சொல்லுங்க, அன்புன்னு சொல்லுங்க, ஈடுபாடுன்னு சொல்லுங்க, இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்க, இன்வால்மெண்ட் சொல்லுங்க, கியூரியாசிட்டின்னு சொல்லுங்க, அட்டாச்மெண்ட் சொல்லுங்க, என்ன சொன்னாலும் அந்த பொருள் நம்மை மயக்கி ஈடுபடுத்தி உள்ளது. அது எத்தனை நாளைக்கு ஈடுபடுத்த முடியும்? அந்த பொருளுக்கு பேராற்றல் இருந்தால் ஒழிய தொடர்ந்து நாம் அந்த பொருளிடத்தில் ஈடுபட மாட்டோம், சலித்து விடும். உலகத்தில் எந்த பொருளிடத்தில் அன்பு செய்தாலும் சலிப்பு உண்டு. ஆனால் எதுல வேணா நீ சலிச்சுக்க, வயிற்று வலி கொடுத்த வீரட்டானேஸ்வரர் அப்பரவுமார் சொல்ற, நீதான் எனக்கு வயிற்று வலியை கொடுத்த அக்கா சொல்லியிருக்காங்க. உன்னை பத்தி அக்கா இருக்குது, வயிற்று வலியால செத்துருவோம் நினைச்சு வர்றார். அதுக்கு முன்னாடி அக்காவை பார்த்தா பொருள் வர்றார். அந்த அம்மா சொல்றா, பயப்படாத, சாமி தான் வயிற்று வலியை கொடுத்துருக்கிறாரு, அதனால அவரை அவருக்கு தொண்டு செய்து வயிற்று வலியை போக்கிக்கலாம். வயிற்று வலி கொடுத்த சாமிகிட்ட இவர் சொல்றாரு, நீதான் வயிற்று வலி கொடுத்தா கூட உன்னை நான் விடாச்சிக்க முடியாது, உங்ககிட்ட நான் கோவிச்சுக்க முடியாது, உங்ககிட்ட நான் சலிச்சுக்க முடியாது. என்ன காரணம்னா, சலித்துக் கொள்ளக்கூடிய பொருள் நீ அன்று, நீ உயிருக்கு உயிரான பொருள். என்னிடம் நான் சலித்துக் கொள்ளலாம், உன்னிடம் சலித்துக் கொள்ள முடியாது. என்ன காரணம்னா, நமக்கு நாம கெடுதல் பண்ணிப்போம், கடவுள் நம்மை கெடுக்க மாட்டான். கடவுள் தான் நமக்கு உண்மையான உதவி செய்கின்ற நண்பன். என்னுடைய அறிவை கொண்டு நான் என்னை கெடுத்துக் கொள்வேன், ஆனால் கெட்டு போகின்ற என்னை காப்பதற்காக தோன்றா துணையாக கருணை கடவுள் பக்கத்தில் இருக்கிற. அதனால நான் என்ன கண்டு சலிச்சுக்கலாம், உன்னை கண்டு சலித்துக் கொள்ள முடியாது அப்படின்னு அப்ப சொல்றார். சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை. உங்ககிட்ட சலிச்சா யார போய் நம்புறது? சலித்தால் சலித்துக் கொள்பவருடைய குற்றமாகும், பெருமாட்ட குற்றம் கிடையாது. இப்ப நான் உங்கள்கிட்ட சலிச்சுக்கிட்டேன்னா, இவன் தான் நம்மகிட்ட சலிச்சுக்கிறானே அப்படின்னு உங்களுக்கு சலிப்பு வரும், அதனால எனக்கு நட்டம் வரும். கடவுள்கிட்ட சலித்துக் கொண்டால் இவன் நம்மை சலித்துக் கொள்கின்றான், ஆகவே நான் இவனிடம் சலித்துக் கொள்வோம் அவன் நினைக்கிறது இல்லையா? இதை யார் சொல்றாருன்னா, நம்பி அவர்கள் சொல்றார். கடவுளுடைய கருணை என்பது பொறுமை வாய்ந்த கருணை. கமையார் கருணையினாய், கமை என்றால் கமை, பொறுமை. உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ என்னை கண்டுக்காமரு, உன்னை நான் இழுத்து என்கிட்ட வச்சுக்கேன் என்று கடவுள் கருணை காட்டுகின்றார். மிகவும் பொறுமையான கருணை. பெற்ற தாய்க்கு நம்மளை பிடிக்காம போடும், கடவுளுக்கு அப்படி வராது. பெற்ற தாய்க்கு பிடிக்காம போகுமா? போகும். ஏகத்துக்கு அநியாயம் பண்ணா பிடிக்காம போயிடும். ஆனால் கடவுள் அவ்வாறு செய்ய மாட்டான். ஆகவே ஒரு பொருள் நம்மை பெரிய அளவிலே தன்பால் ஈர்க்க வேண்டும் என்றால் அது பெரிய பொருளாக இருக்க வேண்டும். அம்மையார் பெற்ற அன்பை விட உலகத்திலே இன்னொருவர் பேரன்பை பெறவில்லை அப்படின்னு நம்ம குருநாதர் சொல்றார். சர்டிபிகேட் பேரறையர்க்கு இங்கனே இப்படி புனிதவதியார போல சுவாமிகிட்ட பக்தி பண்ணவங்க கிடையாது. பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆறொருவர் அம்மையாரை தூக்கி வைக்கிறார். நம்ம நினைப்போம் சாமியை தான் தூக்கி வைக்கிறார். என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட பேரன்பை தரக்கூடிய கடவுள் வேறொருவன் இல்லை. இன்னொரு பொருளிடத்திலே அம்மையார் ஈடுபட மாட்டார்னு அர்த்தம். அம்மையார் பேரன்பை பெற்றார்னு சொன்ன ஒரு சிறிய பொருளிடத்திலே பேரன்பு செய்வாரா? அந்த பொருளுக்கு வல்லமை உண்டா? ஒரு சிறிய பொருளுக்கு ஒரு பெரிய தபசியை தன்பால் ஈர்த்து வைப்பதற்கு வல்லமை உண்டா? இந்த சாக்லேட் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுங்கன்னு ஒரு தலசீட்டை கொடுக்குறீங்க, சப்பிட்டு துப்பிடுறாரு, அந்த சாக்லேட்டுக்கு அவர் அடிமையாவாரா? ஒரு குழந்தை அடிமையாகும், வாய்ச்சி வைக்க குழந்தை அடிமையாகும். இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னா படத்தை பார்க்கறவங்கள ஏமாத்தலாம், அப்புறவருமான ஏமாத்த முடியுமா? திலகவதியார் போய் கேட்கறாங்க, என் தம்பி அங்க இருக்கிறாரு, அவரை இங்க கொண்டு வரணும். வீரட்டரசர் வீரட்டரசர் சொன்னாரு, அவன் தவசி, அவனுக்கு தவக்குறை கிடையாது. அவன் சென்று சேர்ந்து இருக்கிற இடத்துல மற்றவங்களுக்கு தவம் பத்தாது, இவன் உண்மையான தவசி. ஏனைய சமணர்கள் கொல்லாமை மறைந்து உறையும் பொய்ச் சமணர்கள். அங்கு சென்று சேர்ந்த நம்ம ஆள் உண்மை சமணனாக இருந்தார். சின்சியர் பர்சன், அப்படி சின்சியர் நீல குற்றம் கிடையாது. பெருமான் சொன்னார், வேற யாராவது இருந்தா இன்றைக்கு இந்த மாவட்டங்களில் மதம் மாத்திரா மாதிரி ரெண்டு ஐட்டத்தை காமிச்சு மாத்திருந்தான். காமினி காஞ்சனம், உண்மையான கடவுள்கிட்டேந்து நம்மளை இழுத்துட்டு அனுப்ப போறது ரெண்டு தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், ஒன்று பெண் ஆசை, இன்னொன்று பொன் ஆசை, ரெண்டு தான். இதை ரெண்டை கொடுத்து மதம் மாத்திரலாம். ஆனால் தர்மசேனனை இந்த ரெண்டு நாள மதம் மாத்த முடியாது, வைத்து வழி தான் கொடுக்கணும்னு சொன்னார். வேற வழி இல்லை. அப்பொழுது தவம் செய்தவர்கள் மனம் எளிதில் மயங்காது. அம்மையார் பேரன்பை பெற்றார் ஒரு கடவுளிடத்தில் என்று சொன்னால் அது அந்த கடவுளுக்கு சிறப்பு. இப்படிப்பட்ட அன்பினை கொடுக்கக்கூடிய கடவுள் தான் கடவுள். திருவாசன் பேரறையற்கு இங்கனே பித்துருவர் ஆமாறும் ஆறொருவர், ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். ஆறொருவர் என்பது மத்திம தீபம்னு சொல்லுவாங்க இலக்கணத்துல, முன்னும் இன்னும் செல்லக்கூடிய ஒரு சொல். இந்த பக்கமும் போக அந்த பக்கமும் போனா மத்திம தீபம்னு பேர். ஒரு சொல் பாடல்ல பல இடத்திலும் சென்று பொருந்தும்னா சிங்க நோக்கில் பேர். சிங்கம் உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து இப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும், இப்படி பார்க்கும் சிங்க நோக்கு. முன்னும் பின்னும் மட்டும் பார்த்தால் மத்திய தீபம். பேரறையற்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆறொருவர், ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். அம்மையாரை போல பேரன்பு செஞ்சவங்க கிடையாது. அம்மையாருக்கு அளித்த அன்பினை அளிக்கக்கூடிய கடவுளை போன்ற பெரும் கடவுள் கிடையாது. கடவுள் என்றால் சிவபெருமான், பக்தர் என்றால் அம்மையார். அம்மையாரை பத்தி தான் சொல்றாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? திருவண்ணாமலை அம்மையாரை பத்தி தான் சொல்றாங்கன்னு நீங்க சொன்னா நாங்க ஏத்துக்குவோமா? அம்மையார பத்தி தான் சொல்றாரு. எல்லோரும் நம்பெருமான்னு சொன்னா அம்மையார் எம்பெருமான்னு சொந்தம் கொண்டாடுவாங்க. எந்த அளவுக்கு சொந்தம் கொண்டாடுவாங்கன்னா சிவகாமியை விட நட்ராஜாட்ட சொந்தம் கொண்டாடுவாங்க அம்மையார். டேய், பிள்ளை வந்து தீபாவளிக்கு ஊருக்கு வந்திருக்கு, கல்யாணம் ஆன பிள்ளை, ஏய் நீ அவனுக்கா வந்தியா எனக்கா வந்தியான்னு கேட்பா பெற்ற தாயார். பதில் சொல்லணும், நீ உன் புண்டாட்டிக்கா வந்தியா எனக்கா வந்தியா கேட்பாளா மாட்டானா? அதே மாதிரி அம்மையார் கேட்கிறாங்க, செப்பேந்து இளமுலையா காணவோ, தீப்படு காட்ட அப்பே கணமகை தான் காணவோ, செப்பு எனக்கு ஒன்றாகத்தான் அங்காந்த அனல்மிழும் அய்வாய நாகத்தாய் ஆடும் நடம். நடராஜனை பார்த்து கேட்கிறான், நீ டான்ஸ் ஆடுறது சிவகாமி பார்க்கறதுக்காகவா, பேய்களோடு சென்றிருக்கின்ற பேய்கணங்களாகின்ற நாங்கள் பார்ப்பதற்காகவா? சொல்லு. ரெண்டு காதும் சொல்லக்கூடாது. அவ காதல ஒரு மாதிரி விழுற மாதிரி எங்க காதல வேற மாதிரி விழுறது சொல்லக்கூடாது. கரெக்டா இங்க சொல்லி ஆனோ, எனக்கு உண்மை தெரிஞ்சானோ, செப்பு எனக்கு ஒன்றாகத்தான் ரெண்டும் கட்டானா சொல்லக்கூடாது, கிளியர் பெண் சொல்லணும். அப்படின்னு சிவகாமிக்கே மாமியாரா இருக்கிறவங்க யாரு? அம்மையார். நீ அவளுக்காக ஆடுறியா எனக்காக ஆடுறியா கேக்குறாங்க. பெய்களுக்காக ஆடுகின்றாயா? சிவகாம சுந்தரிக்காக ஆடுகின்றாயா? சிவகாம சுந்தரிக்காக ஆடுறது சிதம்பரத்துல, பெய்களுக்காக ஆடுறது திரு ஆலங்காட்டுல. இதுல எது உண்மைன்னு கண்டுபிடிக்கணும். அது அப்புறம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அது இருக்கு இருக்கு சொல்ற. அப்ப அம்மையார் வந்து எல்லோரும் நம்பெருமான்னு சொல்ற கடவுளை எம்பெருமான்னு சொல்லுவான். ஆகவே கடவுளிடத்திலே தனக்கு இருக்கின்ற உரிமையை விட்டு கொடுக்காத பேரன்பு கொண்டவள். அன்பு என்பது விட்டு கொடுக்காது, விட்டு கொடுத்தா அன்பு கம்மி. எல்லாருக்கும் கடவுளா இருக்கலாம், ஆனால் எம்பெருமான் தான் அதை சொல்றார். ஓரொருகால் எம்பெருமான் என்றென்று நம்பெருமான் சீரொருகால் வாழ்வாள். ஓரொருகால்னா அடிக்கடி நடத்தும், எதை சொன்னாலும் எம்பெருமான்னு சொல்லுவார். அது இப்ப இல்ல, பிறந்து மொழி பெயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து சொல்லுவார். சின்ன பிள்ளையா மணல் வீடு கட்டின போதும் எம்பெருமானுடைய பூஜா கிரகம் இது, எம்பெருமானுடைய அடியார்கள் வந்தால் இழைப்பார்கின்ற திண்ணை இது வீட்டில் காட்டுமா? சின்ன குழந்தையா வீடு கட்டுறா மண்ணுனால. மண்டல் பயில் வரையெல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அன்றபிழான் திருவார்த்தை. கல்யாணம் அனுப்புறமோ பெரிய பெண்ணாகும் போது அடியார்கள் வந்தால் தொழுவாள். எம்பெருமானுடைய அடியார்கள் வந்தால திருமணம் ஆன பிறகோ அவர்களுக்கு நல்ல அமுதளித்து செம்பொன்னும் நவமணியும் செழுந்துகளும் முதலான கொடுத்து தம் பதிவினால் அவருக்கு வேண்டுமென தானே முடிவு செய்வார். மாயத்திலிருந்து கேட்க மாட்டாங்க, அடியார்களுக்கெல்லாம் கூச்சம் உண்டு. எம்பெருமான் அருளால் கிடைத்தால் கிடைக்கட்டும், இல்லைன்னா அது இல்லாமலேயே என் பெருமாள் அருள் நம்மை வாழ்விக்கும் என்று சொல்லி இது எனக்கு வேணும்னு அவங்க கேட்க மாட்டேன். அம்மையார் முடிவு செய்வார் இவருக்கு இது வேணும்னு, தம் பரிவினால் அவருக்கு வேண்டுவர தாமே முடிவு செய்திருக்கும். ஆகவே தன் கடவுள் என்று சொந்தம் கொண்டாடக்கூடியவள், எப்பொழுதும் பெருமானை அழுகின்றவள், நீரொருகால் ஓவால் எழுந்தாரே கண்பணிப்ப இருப்பவள், அவள் பாரொருகால் வந்தனையாள். இந்த பார் பூமியிலே ஒப்பற்ற காரைக்கால் என்று சொல்லப்படுகின்ற தலத்திலே வந்தனையாள் பூசிக்கப்படுபவள். வந்தனை என்றால் பூசனை. அம்மையாருக்கு சிறப்பு என்னென்ன, அம்மையார் வாழ்ந்த காலத்திலேயே தெய்வமாக காட்டப்பெற்று ஏற்கப்பெற்று பூசிக்கப்பெற்றார், காட்டிட்டார். சாதாரண பெண் இல்லை இவள், கடவுள் பெண், ஏற்று அவளை போற்றினார்கள். ஆகவே பாரொருகால் வந்தனையாள் இன்னோரைத்தான் பணியாள் அப்படின்னு சொன்னார். கால் கால் என்பதெல்லாம் அந்த அம்மையார் காரைக்காலிலே தோன்றினார் என்பது குறிப்பிட்டு சொல்வதை போல, கால் என்பது அந்த ஊருக்கு ஊரு, காரை என்பது அந்த தளத்தில் இருக்கின்ற செடி. காரைக்கால் ஏன் இருந்தது, காரை பண்டி கிடந்த கால் காரைக்கால். கால் என்றாலே அந்த அம்மாவோட ஊர் தான், பாரொரு கால் வந்தனையாள் அந்த அம்மா அப்படின்னு சொன்னாங்க. இதுக்காக சொல்லவரே, அப்பொழுது கணவன் தன்னை கண்டு அஞ்சித்தான் விலகினான் என்பதை அறிந்தவுடனே பெருமான்ட இனி இந்த உலக வாழ்வு வேண்டாம், உயிர் தன்னை உயிராக கருதுகின்ற ஞானம் வேண்டும். அதற்கு என்ன தடை, உடம்பாக கருதுவது தடை, தன்னுடைய உடலை தான் என்று கருதுகின்ற அஞ்ஞானம் நீங்க வேண்டும். அதற்கு காரணமா இருப்பது எழில் மிகுந்த இந்த தோற்றம். கண்டவர் வந்து வியப்புற்று அஞ்சி கையகன்று ஓடுகின்ற தோற்றம் வந்தால் கண்ணாடி பார்த்துக்கிறாமலே நம்ம எவ்வளவு சிறப்பாக இருக்கும் தெரிஞ்சிடும். பார்க்கறவெல்லாம் பயந்து ஓடுறோம்னா நம்ம இதுக்கு கண்ணாடி பார்த்துக்கணும். கண்டவர் வியப்புற்று அஞ்சி கையகன்று ஓடுவார்கள். அப்படி எல்லோரும் அஞ்சி எடுங்கும்படியாகவும், ஆனால் இறைவனுடைய அடியார்களோ அந்த கணங்களோ விரும்பி வரவேற்கத்தக்கதான அந்த பெய் வடிவத்தை பெற்றார். அதுதான் பங்குனி சுவாதி. அந்த பெய் வடிவத்தை பெற்ற உடனேயே அவருக்கு ஞானம் உண்டாயிற்று. என்ன ஞானம் உண்டாயிற்றுன்னா, கடவுளுடைய தலைமையையும் உயிர் தன்னுடைய அடிமையையும் உணர்கின்ற ஞானம் உண்டாயிற்று. அந்த ஞானத்தை சொல்லும்போது உற்பவித்து எழுந்த ஞானத்து உரிமையின் உரிமை என்றால் உறவு, கடவுளுக்கும் உயிருக்கும் என்ன உறவு என்பது எப்பொழுது உயிருக்கு தெரியும், பிற உறவுகளை பாராட்டுகின்ற வரையிலும் தெரியாது. பெற்று வளர்த்த அம்மா அப்பாவை விட்டுட்டு ஒரு நாள் இந்த பெண் என்ன பண்றா, கொஞ்ச நாள் பழகிறவனோட வீட்டுக்கு சொல்லிக்காம ஓடி போயிடுறா. எந்த எண்ணத்தினால, அது சிறப்புடைய உறவுங்கிற எண்ணத்தினால. உலகத்திலேயே ஒரு சிறப்புடைய உறவுன்னு நினைச்சுக்கிட்டு இதுவரையே இருந்த உறவுல விட்டுட்டு போக முடியும்னா, உண்மையாகவே உயிர்களுக்கு பிறவிதோறும் உண்மையான சிறப்புடைய உறவினை உணரும் போது உலகம் பற்றி நீங்காதா, எளிதில் நீங்கும். அப்பொழுது ஞானம் உண்டானால் உயிர் இறைவனோடு ஒன்றுபடும், அந்த உறவினை அறியும். உற்பவித்து எழுந்த ஞானத்து உரிமையின் உமைகோம் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்வார். அப்ப பாடினாங்க அற்புத திருவந்தாதி. அற்புத திருவந்தாதியில சொல்றாங்க, அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், இன்றும் திருவுருவம் கண்டேன். கடவுள்கிட்ட பக்தி பண்றாங்க, புண்ணிய வசத்தினால, எல்லையில்லாத சிவபுண்ணியத்தினால, சிவ யோகம் தலை நின்று ஒரு அபரஞானத்தினாலே கடவுளை அறிந்து வைத்திருக்கிறார். அபரஞானம், அதனால கடவுளை அறிந்து வைத்திருக்கிறார். அப்பொழுதும் கடவுளுடைய உண்மை வடிவத்தை அறிந்து ஈடுபடவில்லை. இப்பொழுது பாசம் என்ற திரை கிழிக்கப்பட்டு உயிர் கடவுளை காண்பதற்கு தடையாக இருக்கின்ற திரை, கருவறை திரை, பாசம் என்ற திரை நீங்கிவிட்டது. கடவுளை நேருக்கு நேர் பார்க்கிறார், உண்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையினால் பார்க்கிறார். அந்த நிலையிலோ கடவுளுக்கு உருவம் இல்லை. அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், இன்றும் திருவுருவம் காண்கிறேன். பெருமானே நீதான் சாமியை பார்த்துட்டியே, சாமி தான் நீ கேட்டதெல்லாம் கொடுக்கிறாரு, உங்க சாமி எப்படி இருப்பார் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா தெரியாதுன்னு தான் பதில் சொல்ல வேண்டுமே தவிர தெரியும்னு என்னால் சொல்ல முடியாது. எவ்வருவோ நம்பிதான் என்பாகற்கு என்னுரைக்கேன், எவ்வருவோ நின்றுருவம் ஏது. அந்த நிலைதான் திருவாசகம் சொல்லப்பட்டது, ஒருநாமம் ஓருருவம் ஒன்றுமிலாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் கல்லே எழுந்து கொட்டான். அது அதீதங்கிற நிலையிலேருந்து திரும்ப வராங்க, கீழே வராங்க. கற்பித்தவன் பெருமானை ஏத்துகின்றார். அது என்னன்னு கேட்டா, அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானுடைய அருளினாலே உரை உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட சிவானந்த முக்தி நிலையில இருக்கிறார். அந்த முக்தி அந்த சமாதி நிலையில கலைஞ்ச உடனே என்ன பண்றாரு, கையில வேல் கொண்டு தனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணின முருகப்பெருமானுடைய உருவத்தை தியானம் பண்ணுவாராம். எதுக்காக அப்படின்னு கேட்டா, தெரியுது இந்த சுவிட்சை போட்டா ஏசி ஆன் ஆகும், திடீர்னு ஏசி ஆஃப் ஆயிடும், ஆட்டோ ஆஃப் போல. நம்ம என்ன பண்ணுவோம், வேர்க்கும் போது ஜில்லுன்னு இருக்கணும்னா சுவிட்ச் எதுன்னு நமக்கு தெரியும். அப்பொழுது அந்த சிவானந்த இன்பம் என்பது வேறு, அதற்கான சுவிட்ச் என்பது வேறு. சுவிட்ச் என்பது வழிபாடு, எதனை வழிபட்டால் அந்த இன்பம் மீண்டும் கிடைக்குமோ அதுதான் அவருடைய உருவம். நாம் பழகி அறிந்த வழிபாட்டு உருவம். அப்ப அந்த உயிர் என்ன பண்ணுவோம், மீண்டும் அந்த இன்பத்தை துய்ப்பதற்காக இந்த வழிபாட்டினை செய்யும். அதுபோல அம்மையார் வழிபட்டு கொண்டு வருகின்றார். எந்த பெருமானை வந்து இமைப்பொழுதும் தன் நெஞ்சிலே நீங்காதிருக்கின்ற பெருமானாக பெற்றே பிறந்தது முதல் பெற்று வாழ்ந்தாரோ அந்த பெருமானை உள்ளங்கை நெல்லிக்கிறை போல் பெற்றோ வழிபட்டு வருகின்றார். தலையெல்லாம் நடந்து கைலைக்கு சென்றார். அங்க பரமேஸ்வரனே அம்பாள்கிட்ட சொல்றார், இங்க பாரு அம்மா அப்பா இல்லாத ஒரு மாப்பிள்ளைக்கு எங்க அப்பா என்னை தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு அப்பப்பா அம்பாள் வந்து சுவாமிய கிண்டல் பண்ணுவாங்க. தாயும் தந்தையும் இல்லாத ஒரு மாப்பிளைக்கு நம்ம பீட்டு பண்ண கொடுக்கறதுன்னா நம்ம கருணையினால கொடுத்தாதா உண்டு. ஐயோ பாவன் மாப்பிள்ளை பார்த்து இறக்கப்பட்டு கொடுத்தாதா. இமவான் வந்து பரமேஸ்வரனை பார்த்து இறக்க எங்க சொல்றான் அம்பாள், எங்க அப்பா பிச்சைக்காரனா இருக்கீங்க, ஒரு அம்மா கிடையாது அப்பா கிடையாது, தாயும் தந்தையும் இல்லைன்னா நீங்க எந்த கோத்திரம் என்ன குலம் யாருக்குமே தெரியாது, அட்ரஸ் கிடையாது, ஐடென்டிட்டி கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பரமேஸ்வரன் வீட்டுல ஒரு பொருளை வச்சு ரெண்டு இட்லி வாங்குறதுக்கு சாமான் கிடையாது. இது நான் சொல்லல, அப்பர் பெருமான் சொல்ற. விற்றூன் ஒன்று இல்லாத நல் கூர்ந்தான் கண். எந்த அளவுக்கு பரமேஸ்வரன் ஏழை அப்படின்னா, டக்குன்னு பசிக்கிறது ரெண்டு இட்லி வாங்கலாம்னா சாமான கொண்டு வச்சோ வித்தோ ஒரு பத்து ரூபாய் வாங்கி ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிடறதுக்கு கையில காசு கிடையாது, பொருள் கிடையாது. விற்று ஊன் இல்லாத நல் கூர்ந்தான். சரி, அப்படிப்பட்ட இவ்வளவு ஏழையா இருக்கிற சாமி எப்படி அவருக்கும் பசிச்சா என்ன பண்ணுவார்? ஏழையை தவிர அவர் பயங்கர புத்திசாலி. பிச்சை எல்லால் மற்றும் ஒன்றில்லாத மாச்ச துரங்க. பின்னாடி அம்பாலே கல்யாணம் நின்று வீட்டுல சமைச்சு போட்டா கூட வீட்டுல சாப்பிடாம பிச்சை எடுத்துதான் சாப்பிடுவார். ஏன் அப்படின்னா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச தொழில் பிச்சை எடுக்கும் போது யாரு வீட்டுல எது நல்லா இருக்குன்னு தெரியும். அன்னைக்கு தூத்துக்குடியில ஸ்பெஷல் ஐட்டமா சாப்பிட்டே போறதை விட்டுட்டு. அப்ப அவ்வளவு புத்திசாலி பரமேஸ்வரன். இதெல்லாம் அப்பர் சொல்றாரு, நான் சொல்லல. என்ன அடியாரனுக்கு தான் பெருமான கிண்டல் பண்றதுக்கு உரிமை இருக்கு, நமக்கு என்ன இருக்கு? பிச்சையெல்லாம் மற்ற ஊன் ஒன்றில்லாத மா சத்துரன், வெரி கிளவர். மா சத்துரன் ரொம்ப புத்திசாலி, ஹைலி கியூட். மா சத்துரன் கான். ஆனால் அவன் எப்ப பார்த்தாலும் குடியிருக்கிறது சுடுகாட்டு பிள்ளாமன், சுடலை பிள்ளை, மயானத்து மைந்தன் கான். அதனால அவன எளிமையா நினைக்காதீங்க. பொழிலேயும் தாங்கி நிற்கின்றான். படைப்பனைத்தையும் ஒரு பெரிய மாடி கட்டடத்தை பூமியில இருக்கிற பவுண்டேஷனும் பில்லரும் தாங்குற மாதிரி அனைத்து படைப்பையும் தாங்குகின்ற ஆதாரமான சிவம், ஆதார சிவம்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி கதோபரிஷதம் வள்ளி 2. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஏதத் ஹை மற்றும் பல மந்திரங்கள் 16-18 வரை. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அந்நேத்திர தர்மா முன்னால கேட்டதான ஏஎம் பிரேதேன்னு எந்த ஒரு கேள்வியினால இது வரத்த கேட்டுண்டாரோ அதையே அதே வரத்தையே வேற விதமாக கேட்க ஆரம்பித்தார் அந்நேத்திர தர்மாதன். அதற்கு பதில் சொல்லக்கூடியதான யமதர்மராஜா, இதனாலேயே இவனுக்கு அதிகாரிதா வச்சிருக்க குணங்கள் பரிபூர்ணமாக இருக்கு, விவேகம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, சமதமாதிகள்லாம் இருக்குன்னு காணப்பட்டது. ஆகையால் இவன் உத்தமாதிகாரி அப்படின்னு தீர்மானம் பண்ணி அவன் உத்தமாதிகாரி என்கிறதையும் அவனுக்கு சொல்லி அத்தியந்த சந்துஷ்டமாக இருக்கக்கூடியதான யமதர்மராஜா இந்த அந்நேத்திர தர்மாதன் வரத்தை கேட்டதுமே அதுக்கு பதில் சொல்ல தொடங்குறார். சர்வே வேதா எத் பதமாமனந்தின்னு, எல்லா வேதங்களும் எந்த ஒரு பதத்தை தான் தாத்பரியத்துடன் ஐகக்கண்டியமாக சொல்லுகிறதோ அதே விதமா எல்லா விரதங்களுடைய பலமும் அதுவாகத்தான் இருக்கும். பீஷ்ம ஹனுமதாதிகள் எல்லாம் செய்யக்கூடியதான எந்த ஒரு பிரம்மச்சரியாதிகள்லாம் உண்டோ அவைகளுக்கு பலமும் அதுவாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்டதான பதார்த்தத்தை நான் சங்கிரகமாக சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஓம் என்ன அந்த ஓங்காரமானது விகாரபூர்வகமாக அதையும் அறிந்து கொள்ளலாம். அல்லது அப்படிப்பட்டதான ஒரு அதிகாரம் இல்லாதவர்களுக்கு அந்த ஓங்கார உபாசனையும் பண்ணலாம். ஆகையால் அந்த பிரம்மமானது ஓங்கார வாச்சியமாகவும் ஓங்கார பிரதீகமாகவும் இருக்கு. பிரதீகம்னு சொன்னால் ஆசிரயாந்தர பிரத்யத்தை ஆசிரயாந்தரத்துல வைக்கிறது. மகாவிஷ்ணுவை ஒரு சால கிராமத்துல நினைக்கிறது. மகாவிஷ்ணு எனக்கூடியதான ஒரு எண்ணத்தை சால கிராமத்துல வைக்கிறது. அதே போல அம்பாள் எனக்கூடியதான ஒரு எண்ணத்தை ஒரு ஸ்ரீசக்கரத்துல தியானம் பண்றது. இப்படி பண்ணக்கூடியதான பதார்த்தத்துக்கு பிரதீகம்னு பேரு. அப்படி ஓங்காரத்தை பரம்பொருளாக பார்த்து அப்படி உபாசிக்கலாம் அப்படின்னு மத்தியமாதிகாரிக்கு இப்படி ஒரு பலன் சொன்னார். உத்தமாதிகாரியா இருந்தானேயானால் வேதாந்த வாக்கியங்களை விசாரம் பண்ணி அந்த பரபிரம்மத்தை தானாக அகம் என்று அறிவார். இதுல ஓங்கார வாக்கியம் ஓங்கார பிரதீகம்னு ரெண்டு விதமாக சொல்லியிருக்கு. ஓங்கார வாக்கியம்னு சொன்னதுமே நமக்கு எல்லாம் சந்தேகம் வரலாம். கீழக்கேனோ உபனிஷத்துலயோ மற்ற உபனிஷத்துல அந்நேவதோ அவிதிதாததி அப்படின்னு சொல்லி அனபியுதிதம் என வித்யதே ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே அப்படிங்கிற ஒரு மந்திரங்கள்னால வாக்குனால அடைய முடியாததுன்னு நீங்க சொல்லிருக்கல. இங்க வந்து இதான் பிரம்மத்துக்கு வாக்கியம் ஓங்காரம்னு சொல்றல, அப்ப அது பரஸ்பர விருத்தமா இருக்குன்னு சந்தேகப்படலாம். இங்க ஓங்கார வாக்கியம்னா என்ன அர்த்தம்? அந்த ஓங்காரத்தை ஓம் ஓம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டு அந்த சமக்கரமாக இருக்கக்கூடியதான மனசானது ஓங்காரத்துல சமாதானம் அடையும் பொழுது எந்த ஒரு சாட்சியானது காணப்படுகிறாரோ அவரை பார்ப்பது, அவரை தியானம் பண்றது, அதான் வாக்கியம்ங்கிற பதத்துக்கு இங்க அர்த்தம். கட்டோபனிடத்துல வாக்கியம்னா எதை சொன்னால் எந்த அர்த்தமானது நமக்கு புரியுமோ அது வாக்கியம்னு சாதாரணமாக நம்ம சொல்றது. இப்ப புஸ்தகம்னு சொன்னா இதற்கு இந்த பொருளா இருந்து நம்ம மனசுக்கு வருது. யானேன்னு சொன்னேன்னா நாலு காலோட துதிக்கையோட ரெண்டு கொம்போட இருக்கக்கூடியதான ஒரு பதார்த்தம், தந்தத்தோட இருக்கிற ஒரு பொருளா இருந்து நம்ம மனசுக்கு வருது. அப்படி ஓங்காரம்னு சொன்னா பிரம்மங்கிற பொருள் மனசுக்கு வரது எனக்கூடியதான எண்ணத்துல இங்க வாக்கியம்னு சொல்லல. இந்த உபநிஷத்துல இங்க வாக்கியம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த ஓங்காரத்தை தியானம் பண்ணும் பொழுது, ஓங்காரத்தை உபாசனம் பண்ணும் பொழுது அந்த சைத்தன்யமானது, மாயாவை சொன்ன சைத்தன்யமானது எது இருக்கோ அதை சாட்சி ரூபமாக நம்ம உள்ள பாக்கிறது. இத வாச்சியம் சொல்லு. ஆகையால் ஓங்கார வாச்சியமாகவும் பரம்பொருள் இருக்கார், ஓங்கார பிரதீகமாகவும் இருக்கார். எல்லாருக்கும் அப்படிப்பட்டதான ஒரு உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை அறிவது, இப்படிப்பட்டதான தியானம் பண்றதுங்கிறது முடியாததான காரியம். உலகத்துல எல்லோரும் உத்தம அதிகாரிகளாக இல்ல, சில பேர் உத்தம அதிகாரிகளா இருக்கா, சில பேர் மத்தியம அதிகாரிகளாகவும் இருக்கா. அவளுக்கும் ஆத்ம தத்துவத்தை அறியறதுக்கு வேண்டியதான ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். அதற்காக அவளுக்கு எப்படி நம்ம ஒரு போட்டோ வச்சுட்டு அதை பூஜை பண்றோமோ, விக்கிரகங்களை வச்சுட்டு எப்படி பூஜை பண்றோமோ, அதே விதமாக அந்த ஓங்காரத்தில் பரம்பொருளானவர் இருக்கிறார் என்ற பிரதீக திருஷ்டி சால கிராமத்துல மகாவிஷ்ணுவை பார்க்கும் பொழுது அதே விதமாக ஒரு பிரதீகமாக ஓங்காரத்தின் ஓங்காரமானது பரமாத்மா இருக்கும் இடம் அப்படின்னு உபாசனப்படும். அப்படி ரெண்டு விதமாக ஏதத்தேவ அக்ஷரம் பிரம்மா, இது ஓங்காரம்னு சொன்னே இந்த அக்ஷரம் தான் பிரம்ம. ஓ ஏதத்தேவ அக்ஷரம் பரம், பரம்னா மிக சிறந்தது சுத்த பிரம்மம். ஏதத்தேவ அக்ஷரம் ஞாத்வா யோ யதிச்சதி தத்யதத், இதை அறிந்து கொண்டு யோ யதிச்சதி யார் எப்படி விரும்புகிறானோ அவனுக்கு அப்படிப்பட்டதான பதார்த்தமானது கிடைக்கிறது அப்படின்னு மந்திரத்துக்கு அர்த்தம். இப்ப பாபா ஏதத்தேவ அக்ஷரம் பிரம்மா அபரம், ஏன் சுவாமி பிரம்மான்னு அபரம்னு அர்த்தம் சொல்றல, பிரம்மான்னு சுத்த பிரம்மம்னு அர்த்தம் சொல்ல வேண்டாமான்னு அடுத்த பாதம் பாரம் புரியும். ஏதத்தேவ அக்ஷரம் பரம்னு இருக்கு, அங்க பரம்னு சொன்னதுனால இங்க இருக்கிற பிரம்மமானது எப்படி இருக்கணும்? அபரம். ஏதத்தேவ அக்ஷரம் பிரம்மா அபரம், ஏதத்தேவ அக்ஷரம் பரஞ்ச, அங்க பரம்னு சொன்னதுனால கீழே இருக்கிற பிரம்மமானது அபரம். தயோரி பிரதீகம் ஏதத் அக்ஷரம், அந்த பிரம்மத்துக்கு இது பிரதீகம். பிரதீகம்னு அர்த்தம் சொல்லிவிட்டேன். பிரதீகம்னு என்ன அர்த்தம்? அல்பாலம்பனத்துல உத்தமமான ஒரு பதார்த்தத்தை தியானம் செய்வது, ஆத்ரயாந்தர பிரத்யத்தை ஆத்ரயாந்தரே நிக்ஷேப, மகாவிஷ்ணு எனக்கூடியதான எண்ணத்தை சாலக்கிராமத்தில் வைத்தல், அம்பாள் எனக்கூடியதான எண்ணத்தை ஒரு மேருவலியோ அல்லது ஸ்ரீசக்கரத்திலேயோ தியானம் பண்றது, இதற்கு பிரதீகம்னு பேர். ஏதத் தேவாட்சரம் ஞாத்வா, இந்த பிரம்மத்தை அறிந்து, உபாத்திய பிரம்மா இது, இப்படி யார் உபாசிக்கிறானோ, யோ யதிச்சதி பரம் அபரம்பா, பரம் பிரம்ம வேணும்னாலும் அதை அடையலாம், இல்ல எனக்கு உபாசியமா இருக்கக்கூடியதான பிரம்மம் வேணும் எனக்கூடியதான விருப்பம் உண்டோ அதையும் அறியலாம் நீங்க. அதனால தத் பவதி பரஞ்சேத் ஞாதவியம் அபரஞ்சேத் பிராப்தவியம், பரம் பிரம்மான்னு அது அறிஞ்சுத்தான் முடியும், அறியத்தான் வேண்டும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அபரம் பிரம்மான்னு சொன்னா அந்த லோகத்துக்கு தாங்கள் போகலாம், அந்த அபரம் பிரம்ம லோகம் எது இருக்கோ அந்த லோகத்துக்கு தாங்கள் போகலாம். பரம் சேத் ஞாதவியம், இந்த பரபிரம்மத்தை அறிந்து இல்லையனால் அத்ர பிரம்ம சமஸ்னு தேவர், ஒருவருக்கும் போக வேண்டியதான் நிர்பந்தம் இல்லை, இங்கே அறியலாம். அபரம் சேத் பிராப்தவியம் அப்படின்னு அந்த மந்திரத்துக்கு, எதகா ஏவம், இது இப்படி இருக்கிற காரணத்தினால், அதா ஏததாலம்பனம் சிரேஷ்டம், ஏததாலம்பனம் பரம், ஏததாலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மகியதே, இது ஏதது ஆலம்பனம் சிரேஷ்டம், ஆலம்பனம்னு பிடிப்புன்னு அர்த்தம். நாம ஏதாவது ஒரு வழியில இருந்தோமேனால் அதுல இருந்து நாம நழுவாமல் பிடித்துக் கொள்வதற்காக வேண்டியதான ஒரு பதார்த்தம், இதுக்கு ஆலம்பனம்னு பேரு. பஸ்ல நின்றுட்டு இருந்தேன்னா கீழே விடாம பிரேக் போட்டா என்ன பண்ணணும், மேல இருக்கக்கூடியதான் ஒரு கம்பியோ ஏதோ பிடிச்சுக்கிறேன், ட்ரெயின்ல போகும்பொழுது கீழே விழாம ஏதோ கம்பியோ ஏதோ ஒண்ணு பிடிச்சுக்கிறேன், கராவலம்பம் பாத்தீங்களா, கையை பிடிச்சுக்கிறதுக்காக ஒரு கையை பிடிச்சுக்கிறேன், கீழே விழாம இருக்கிறதுக்கு உடம்பு சரியா இல்லைன்னு நான் பிடிச்சிட்டு போறோம், அதுக்கு ஆலம்பரம். அதே விதமாக இப்படிப்பட்டதான ஒரு மிக சிறந்ததான ஒரு மார்க்கம் இது, அந்த பரம்பொருளை அடையறதுக்கு வேண்டியதான சிறந்ததான ஒரு சாதனம், இந்த சாதனத்தை விட்டு நம்ம நழுவிடுவோமோ எனக்கூடியதான பயம் இல்லாமல் இருப்பதற்காக நமக்கு ஒரு ஆலம்பரம் தேவை இருக்கு. அப்படிப்பட்டதான ஆலம்பரங்கள் பல உள்ள இருக்கு, அந்த பல ஆலம்பனங்களுக்குள்ள இது ரொம்ப சிரேஷ்டம். இப்ப காயத்ரி மந்திரம் இருக்கு, ந காயத்ரியா பரோ மந்திர நமாதர் தெய்வதம் பரம் அப்படின்னு காயத்ரி மந்திரம்னு ஒரு சிறந்ததான ஒரு ஆலம்பனம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடியதான ஆலம்பங்கள் எல்லாத்த விட இந்த ஓங்காரம் எனக்கூடியதான ஆலம்பனமானது மிக சிரேஷ்டம்னு சொல்றது. ஏததா ஆலம்பனம் சிரேஷ்டம், ஏததா ஆலம்பனம் பரம், சிரேஷ்டம் உயர்ந்ததுன்னு மட்டும் இல்ல, இந்த ஆலம்பனமே மிக சிறந்தது, இது பரமானது. ஏததா ஆலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மகியதே, இந்த ஆலம்பனத்தை அறிந்து கொண்டு தாங்கள் பிரம்மலோகே மகியதே, பிரம்மலோகத்துல சிறந்ததாக இருப்பேள். பிரம்மலோகம்ங்கிறதுக்கு ரெண்டு விதமாக விற்பத்தி பண்ணணும், சுத்த பிரம்மமா இருக்குமே ஆனால் சுத்த பிரம்மத்தை தாங்கள் அறிவிலையானால், சுத்த பிரம்மத்தை உபாசனம் பண்றதோ அவையில ஒண்ணுமில்லை, சுத்த பிரம்மத்தை அறியத்தான், கேவலமான அறிவு நானே அந்த பிரம்மம் என்று அறிந்தோமே ஆனால் அப்புறம் என்ன ஆச்சு, பிரம்மலோகத்துக்கு போக வேண்டியதில்லை. அங்கே பிரம்மலோகே மகியதேன்னு என்ன அர்த்தம், பிரம்மைவ லோகா பிரம்மலோகா, பிரம்மமா ஆகிறான். தயோஹவை தத் பரமம் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி அப்படின்னு இந்த பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே அவன் தனித்து நிற்கிறான். ஆயால் இந்த இடத்துல பிரம்மலோகம்னு சொன்னா பிரம்மைவ லோகா பிரம்மலோகா அப்படிங்கறது அர்த்தம். சுத்த பிரம்ம விஷயத்துல அபர பிரம்ம விஷயத்துல ஒரு உருவத்தோட கூடியதோ குணங்களோட கூடியதோ மாயாவச்சனமாக ஒரு சைத்தன்யமோ இருக்குமே ஆனால் அந்த பிரம்மத்தை நாம் அறிவது எனக்கூடியதான ஒரு நிலை எப்பொழுது இருக்கோ உபாசனம் பண்றதுன்னு சொன்னா அப்பொழுது பிரம்மலோகே மகியதே, பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே அறியலாம் அப்படின்னு ரெண்டு விதமானது. இப்ப அது பார்ப்போம், எதகா ஏவம், எக்காரணத்துல இப்படி இருக்கோ, அதா ஏததாலம்பனம் ஏதத் பிரம்மா பிரம்ம பிரத்யாலம்பனானாம் சிரேஷ்டம், பிராப்தி ஆலம்பனானாம் சிரேஷ்டம். இது வந்து அந்த பிரம்மத்தை அடைவதற்கு எத்தனை ஆலம்பனங்கள் உண்டோ, பிரம்ம பிராப்திக்காக எத்தனை ஆலம்பனங்கள் அங்கு அங்கு சொல்லியிருக்கோ அப்படிப்பட்டதான ஆலம்பனங்களை விட மிக சிரேஷ்டமானது, மிக சிறந்தது. ஏததா சிரேஷ்டம் பிரகத்தியதமம், ஏதது ஆலம்பனம் பரம் அபரஞ்ச, மூலத்துல பரம் தான் இருக்கு, ஏதது ஆலம்பனம் பரம்னு இருக்கு, பரம்னா பரமாகவும் இதா இருக்கு, அபர பிரம்மத்துக்கும் இது ஆலம்பரமாக இருக்கு. ஏன் பராபர பிரம்ம விஷயத்வா, பரபிரம்மத்துக்கும் விஷயமா இருக்கு, அபர பிரம்மத்துக்கும் விஷயமா இருக்கு. ஓங்காரத்தினால விசாரம் பண்ணி அறிந்து பரபிரம்மமாக ஆகலாம், ஓங்காரத்தை உபாசனம் பண்ணி அபர பிரம்மத்தையும் அடையலாம். ஆகையால் பராபர பிரம்ம விஷயமாக ஓங்காரம் இருக்கிறதுனால் பரமாகவும் அபரமாகவும் இருக்கலாம். ஏதது ஆலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மகியதே, இந்த ஆலம்பனத்தை அறிந்து பிரம்மலோகத்தில் பிரம்மைவ லோகா பிரம்மலோகா பிரம்மஸ்வரூபமாக ஆகலாம். பரஸ்மின் பிரம்மணி அபரிஷ்ட பிரம்மபூதா பிரம்மபதுபாத்தியோ பவதி, இப்படி அபர பிரம்மத்தை தியானம் பண்ணினால் அபரபிரம்மமானது எப்படி எல்லோராலையும் உபாசிக்கப்படுகிறதோ அப்படி தாங்களும் எல்லோராலையும் உபாசிக்கப்படுகிறீர்கள். சுவாமாஸ்ரிதா கியாத்ரயதான் பிரயாந்தி அப்படின்னு அம்பாளை யாரு தியானம் பண்ணுகிறார்களோ அப்பொழுது அம்பாளானது உலகத்துல எல்லோராலையும் எப்படி போற்றப்படுகிறாளோ அப்படி அந்த உபாசகனும் போற்றப்படுவான்னு சொன்ன பிரகாரமாக இவனுக்கும் அப்படிப்பட்டதான ஒரு சிறந்ததான ஒரு கௌரவம் கிடைக்கிறது அப்படின்னு. பரஸ்மின் பிரம்மணி அபரம் பிரம்ம பூதா பிரம்மபத் உபாசியோ பவதி, பிரம்மத்தை உலகங்கள் உலகத்துல ஜனங்கள் எப்படி உபாசிக்கப்படுகிறார்களோ அப்படி இவரும் உபாசிக்கப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் அந்யத்ர தர்மாதித்யாதினா புருஷ்டத்ய ஆத்மனஹா, அந்நத்திர தர்மாத் அந்நத்திர தர்மாத் என கூடியதான மந்திரத்தினால் அல்லது மூணாவது வரமாக எந்த ஆத்மாவானது கேட்கப்பட்டதோ நச்சிகேதத்தினால் அசேஷ விசேஷ ரஹிதத்ய, அவன் எப்படி கேட்கும் பொழுதே எப்படி கேட்டிருக்கான், தர்மாதர்மங்களுக்கு அதீதமானதும் காலத்திரயங்களுக்கு அதீதமானதும் காரிய காரண வர்ஜிதமாக இருக்கக்கூடியதான எந்த ஸ்வரூபமா இருக்கோ அதை சொல்லுங்கன்னு, எதை தாங்கள் அனுபவிக்கிறீர்களோ அனுபவிக்க வேத்தியமா இருக்கோ அதை சொல்லுங்கன்னு சொன்னாரோ இல்லையோ அந்த ஸ்வரூபமானது அசேஷ விசேஷ ரஹிதத்ய, மாயா சம்பந்தம் எனக்கூடியதான விசேஷங்கள் எதுவும் இல்லாதான அந்த ஆத்மாவை ஆலம்பனத்வேன பிரதீகத்வேன ஓங்காரா நிர்திஷ்ட, அது ஒரு பிடிப்பாகவும் அது ஒரு பிரதீகமாகவும் உபாசியமான ஒரு பதார்த்தமாகவும் அது சொல்லப்பட்டது ஓங்காத்மாவானது. அபரஸ்யஜ பிரம்மணா மந்த மத்தியம பிரதிபத்ருன் பிரதி, அபரபிரம்மமானது மந்தாதிகாரிகளுக்கும் மத்தியமாதிகாரிகளுக்கும், மந்தாதிகாரி மத்தியமாதிகாரின்னு அவனுக்கு எதுல மந்தம், அந்த நித்யானித்ய வஸ்து விவேகம் ஏமுத்திரார்த்த பரபோக விதாகம் அதுல குறவு அவ்வளவுதான். மோட்சத்தை அடையணுங்கிற ஒரு ஆசையோ அவைகள்லாம் ஒரே மாதிரி தான் சமதமாதிகள்லாம் இருக்கு, ஆனா அந்த தீவிரமான ஒரு வைராக்கியம் இன்னும் வரல அப்படிப்பட்டவனுக்கு மந்த மத்திய அதிகாரிகளுக்கு உபாசியமாக சொல்லியிருக்கு மந்த மத்தியம பிரதிபத்ருன் பிரதி. அத இதானியும் இப்பொழுது சத்ய ஓங்கார ஆலம்பனத்திய ஆத்மனஹா, அந்த ஓங்கார ஆலம்பனமா இருக்கக்கூடியதான யாதொரு ஆத்மா இருக்கோ அந்த ஆத்மாவை சாட்சாத் ஸ்வரூப நிர்திதார ஈஷய, அந்த பிரம்மத்தினுடைய சாட்சாத் ஸ்வரூபம் எப்படி சொல்லணுமோ எப்படி நாம் அறியணுமோ அதனுடைய ஸ்வரூபத்தை எடுத்து நமக்கு சொல்லணும். ஆகையால் கீழே சொன்னது உபாசியமாகவும் அப்படி சொல்லியிருக்கு, அப்படி உபாசியமாகவும் மந்த மத்தியம அதிகாரியா இருக்கக்கூடியதான ஓங்காரம் வேண்டாம் எனக்கு அறிந்து கொள்வதற்காக, உத்தமாதிகாரியாக இருக்கிறவன் எப்படி வேதாந்த விசாரம் பண்ணுவானோ வேதாந்த விசாரத்தினால வந்த பொருளை அறிவானோ அந்த ஸ்வரூபத்தை எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்ட பொழுது அதுக்கு பதில் சொல்றாரா, ஸ்வரூப நிர்திதார இஷயா நிர்தாரணம் பண்ணணும் எனக்கூடியதான ஆசையினால் அடுத்த மந்திரமானது சொல்லப்படுகிறது. ந ஜாயதே ம்ரியதே வா விபத்யது நாயம் குதத்யது ந பபூவ கத்யது அஜோ நித்யஹ சாஸ்வதோயம் புராணஹ நஹன்யதே அன்யமானே சரீரே ந ஜாயதே. கீதை இது தற்கொழுகிதான மந்திரத்தை அப்படியே பகவான் பகவத்கீதையில எடுத்திருந்தார். ஆகையால் முக்கியமான அது வேதத்தில் இருக்கிற மந்திரம் இதுதான் கீதையில அனுவாதம் பண்ணியிருக்காரு. ந ஜாயதே ம்ரியதே வா, அந்த ஆத்மாவானவர் பிறக்கிறதில்லை, ஏதோ ஒரு ஒரு இடத்துல பிறந்தார் என்கிறதில்லை, பிரம்மம் சாஸ்வதமான பொருள், பிறப்புத்தான் இல்ல அதுக்கு முடிவுண்டோ, இப்ப பிராகபாவத்துக்கு பிறகு இல்ல ஒரு பொருள் வந்ததுமே அது முடிவு இருக்கு. அதே போல மாயேன்னு சொல்லிக் கொண்டிருக்கோம், மாய எத்தனை நாளா இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனா ஞானம் வந்தா அந்த மாயானது போறதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆகையால் பிறப்பில்லேன்னு அதுக்கு இறப்பில்லேன்னு சொல்லப்படாது, ஒரு காலத்துல இருப்பும் இருக்கலாம், மாயைக்கு பிறப்பில்ல ஆனா ஞானம் வந்தா நிக்குமா இருக்காது. ஹிமாலயத்தினுடைய குகைக்குள்ள இருட்டு இருக்கு, எத்தனை நாளா இருக்கு சார் குகை இன்னைக்கு வந்ததோ அங்கிருந்து இருட்டு இருக்காரு, யார் லைட் போட்டா உள்ளேங்கிறார், ஆனா நீங்க போய் ஒரு டார்ச் லைட் போட்டீங்கன்னா அந்த இருட்டு போகுமா போகாதா, தான் போகும், ரொம்ப நாளா நான் இருக்கேன்னு போகக்கூடாது, நான் அனாதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுமா, சொல்லாது. அதே விதமாக இறப்பு பிறப்பில்லைங்கிறதுக்காகவே மரணம் இல்லையு சொல்லப்படாது, சில சமயத்தில் மரணமும் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் வந்தால் அதற்கும் பதில் சொல்றது ந ஜாயதே ம்ரியதே வா, அது மரணமும் அடையறதில்லை, அதுக்கு முடிவும் இல்ல, இந்த பிரம்மத்துக்கு ஆரம்பமும் இல்ல அந்தமும் இல்ல, ஆத்யந்த ரஹிதம் விபத்யது, அதோட இல்ல எப்பொழுதும் அழியாதான சைதன்ய ஸ்வரூபமாகவே இருக்க, விபரிலுப்த சைதன்ய ஸ்வபாவம், ஒரு நாளும் மாறாததான அழியாததான சித் ஸ்வரூபம் அந்த பிரம்மா. ஆகையால் அவருக்கு விபத்தித்துன்னு மேதாவி. இத மேதாவின்னு ஞாபகம் கிரந்தங்கள்லாம் அப்படியே நோட்டர் பண்ணிட்டு மனசுல எப்ப கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்றாரு. அது மாதிரின்னு இல்ல பிரம்மா, எல்லா பொருள்களையும் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்காரு. அவருக்கு தெரியாத விஷயம் என்கிறது உலகத்துல இல்ல. ஆகையால் அவர் விபத்தித்து அவர் நாயம் குதத்தித்து நபூவ தத்தித்து நாயம் குதத்தித்து பபூவ. இவர் வேற எங்க இருந்தோ இன்னொரு பொருள்ல இருந்து பிறந்தார்னு சொல்ல முடியாது. ஒரு குடம் இருக்கு, அது மண்ணில இருந்து பிறந்தது. வேட்டி இருக்கு, அது நூல்ல இருந்து பிறந்தது. அதே போல இந்த பிரம்மா வேற இதுல இருந்து பிறந்தாரோ கிடையாது. நாயம் குதஸ்தித்து பபூவ, இந்த பிரம்மமானவர் இந்த ஆத்மாவானது குதஸ்தித்து வேற எங்க இருந்து ந பபூவ உண்டாகவில்லை. அதே சமயத்துல நபூவ கச்சிது வேற ஏதோ ஒரு பதார்த்தம் இவரிடத்துல இருந்து பிறந்திருக்குன்னு சொல்லப்படாது. ஆகையால் என்னன்னா நீங்க காரியகாரண வர்ஜிதம் சொன்னீங்க, அதுக்கு அப்படித்தான் பதில் சொல்ல வேண்டியதா. இவரிடத்துல இருந்து வேற ஒன்னும் பிறக்கல, இவரானவர் வேற எங்க இருந்தும் பிறக்கல. ஆகையால் இவர் காரணமும் இல்ல, இவர் காரியமும் இல்ல. நாயம் குதத்து நபூவ கச்சிது. ஆகையால் என்ன அடிதார், அஜஹா பறவையற்றவர். அது மட்டும் இல்ல, மரணமற்றவர் சொன்னே நித்யா பறவையற்றவர், நித்தியமானவர். சாஸ்வதா, சாஸ்வதம்னா எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார், கொஞ்சம் கொஞ்சமாக குறையல. அபட்சயம் என்கிறது கல்ல, ஒரு பதார்த்தமா அப்படியே இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறது. இவர் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கார். அவருக்கு ஒரு விதமான ஒரு அழிவும் ஏற்படவில்லை, குறைவும் ஏற்படல, அபட்சயம் இல்ல. அயம் அதோட இல்ல. புராணா, புராணம் ரொம்ப பழசு சார் அப்படின்னு ரொம்ப பேர் இருக்க மாட்டார். புராணம் புராணம் சிறந்தது, ரொம்ப பழசாதுன்னு நமக்கு எல்லாம் ஒரு அர்த்தம். ஆனா புராணஹான்னு சொன்ன அவர் என்ன சொல்லிட்டு இருக்கார், புராணம் சொல்லிட்டு இருக்கார். என்ன புராணம், பாகவத புராணம் சொல்றார். இந்த பாகவத புராணம்னா பாகவதம் ரொம்ப நாளா இருக்கு, ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருக்கு, அதைத்தான் சொல்லிட்டே இருக்கார். அது என்ன ஒரு விசேஷம், ரொம்ப சொல்லிருக்கார். அவருக்கு வேலை எல்லாம் சொல்லிருக்காரு அப்படிங்கிறீங்களா, நீங்களும் போறீங்களா இல்லையோ? கதை தெரியுமோ தெரியாதா, நன்னாவே தெரியும். சொல்றவரோட கேட்கறவாளுக்கு சில பேருக்கு நன்னாவும் தெரியும். அதுல பாடுபட்டு இருக்க, ரசிச்சுட்டு இருக்க, இருந்த போதுல அங்க போய் ஏன் சார் கேட்கிறாள். இல்ல அது பழைய கதையா இருந்தாலும் அதை கேட்கும் பொழுது புதுசாக இருக்கு. அந்த புராணம்ங்கிற பதத்துக்கு என்ன, பழகாக இருந்தாலும் நிஜமாக அது பழகாக இருந்தாலும் கேட்கும் பொழுது அதை அனுபவிக்கும் பொழுது நமக்கு புதிதான ஒரு எண்ணம் தோணுகிறது. அதனாலதான் அதுக்கு புராணம்னு பேர். அகையால் புராணம்னு சொன்னவன் என புராபி நவஹா புராண, பழசாக இருந்த போதிலும் புதுசு புதுசாக காணப்படுகிறது. அன்னைக்கும் அது புதுசாக இருந்தது, இன்னைக்கும் புதுசாக இருக்கு. இன்னொரு 1000 வருஷங்கள் ஆன பிறகு மறுபடியும் யாராவது புராணம் சொன்னா அப்பொழுது கேட்டாலும் புதுசாகத்தான் இருக்கும், புத்தம் புதுசாக இருக்கும். அப்படி இருக்கு இந்த புராணம். அதே மாதிரிதான் இந்த ஆத்ம தத்துவம் என்னைக்கு 20 வருஷமாக கட்டமை பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்க, மறுபடியும் பார்த்தா ரசமாகத்தான் இருக்கு. நேற்றுக்கு ஹிந்து பேப்பர் இன்னைக்கு படிக்க முடியல உங்களால, படிச்சா பழைய நியூஸ் சூழ்ச்சி போடுறோம். பொட்டலம் கட்டுறதுக்கு தான் உபயோகப்படுத்துற. ஆனா இதே பாகவதமா இதே போல கடவுள் எடுத்த 20 வருஷங்களுக்கு முன்னால என்ன இன்ட்ரெஸ்டோட படிச்சாலும் அப்படித்தான் இன்னைக்கும் படிக்கிறேன். இன்னொரு 20 வருஷம் ஆன பிறகு நம்ம படிக்கும்போது எத்தனை விஷயங்கள் ஆஹா அப்படின்னு ரசிக்கக்கூடியதா இருக்கையே அந்த ஆத்மாவா இருக்கேன். ஆகையால் புராணே அந்யமானே சரீரே, சரீரமானது கொல்லப்பட்டாலும் சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான எந்த ஆத்மா இருக்கோ அந்த ஆத்மாவானது கொல்லப்படுவதில்லை. ஆகையால் அந்த ஆத்மாவுக்கு 6 பாவ விகாரங்கள் இல்லை. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பொருள் இருக்கு, ஒரு ஒரு பொருள் பிறந்தது, பிறகு பொருள் இருக்கு, பொருளானது வளர்கிறது, பொருளானது மாறுகிறது, பொருளானது குன்னி போறது, ஒரு நாளைக்கு அந்த பொருளானது அழிஞ்சு போச்சு அப்படின்னு லோகத்துல எல்லா பதார்த்தத்துக்கும் உண்டு. ஆனா இந்த 6 பாவ விகாரங்கள் எதுவும் பரம்பொருளுக்கு இல்லை அப்படிங்கிறது. ந ஜாயதே நோத்பத்யதே உண்டாகிறதில்லை, மிரயதேவா ந மிரயதே ச அதுவும் அழியறதும் இல்ல. என்ன உற்பத்தி மதா வஸ்துனி அனித்திய, எந்த பொருளானது உண்டாகிறதோ உண்டாகிற பொருளானது வஸ்துவானது அனித்திய அனித்தியமானது. அநேக விக்ரியாக தாதாம் ஆத்தியந்தே, அநேக விக்ரிகைகள் இருக்கு, அநேக விதமான மாறுதல்கள் உண்டு. பிறந்ததுன்னு அடுத்த கட்சணம் இருக்குன்னு சொல்றோம், அது கொஞ்ச நாளானா வளர்ந்ததுன்னு சொல்றோம், அதுக்கு பிறகு மாறிக்கொண்டே இருக்கு, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுங்கிறோம், அதுக்கப்புறம் இருக்கிறதே இல்ல இருக்கிற இடமே தெரியல போயாச்சு அப்படின்னு 6 பாவ விகாரங்கள் சொல்றோம். அனித்தியமான பதார்த்தங்களுக்கு அநேக விக்ரிகைகள் உண்டு. தாத்தாம் அந்த மாறுதல்களில் ஆத்தியந்தே முதல்ல இருக்கக்கூடியது ஒரு மாறுதலும் கடைசி மாறுதலும். முதல்ல ஒரு பொருளுக்கு எது பிறக்கிறது அப்படிங்கறத முதல் பாவிதார். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன் பிறந்திருக்கு. கடைசியில லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன போயிடுதுன்னு அர்த்தம். ஆத்தியந்தே ஜென்ம விலாச லட்சணே அந்த இரண்டு விக்கிரைகளும் இஹ ஆத்மனி பிரதிவித்தியதே. இவ ரெண்டு விகாரங்களும் பாவ விகாரங்களும் ஆத்மாவினிடத்தில் இல்லை என்று சொல்லப்படுகிறது. பிரதிஷித்தியதே பிரதமம் சர்வ விக்ரியா பிரதிஷேதார்த்தம். முதல்ல ஆறு ஸ்டேஜ்ல முதல் ஸ்டேஜே இல்ல, அதுக்கப்புறம் மீதி விடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக முதல் பாவ விகாரமான பறவைங்கிறதே இல்ல. பிறந்த பிறகு தானே மரணம்ங்கிறதும் மாறுதலுங்கிறதும், பறவையே இல்ல அவருக்கு. பிரதமம் சர்வ விக்ரியா பிரதிஷேதார்த்தம் எல்லா விக்ரிகளும் இல்லை என்று சொல்வதற்காக முதல்ல என்ன சொல்லிருக்கு, ந ஜாயதே பறக்கிறது இல்லை. அதே விதமா மிரியதேவா பறவைதான் இல்ல மரணமும் இல்லை. அதுக்கப்புறம் விபத்தித்து, இங்க விபத்தி தான வித்வான் சொல்லப்படாது, இங்க விபத்தி தான ஆத்மான்னு அர்த்தம். இந்த ஆத்மாவானவர் மேதாவியே அவிபரிலுப்த சைதன்ய ஸ்வபாவத் ஒரு தரமும் எப்பொழுதும் மாறாததான விபரிலோபம்னா அழியறது அழிவற்றதான சைதன்ய ஸ்வபாவமாக இருக்க. எப்பொழுதும் சைதன்ய ஸ்வபாவம்னா வெளிச்சம் இருந்தால் வெளிச்சத்தில் எப்படி எல்லா பொருள்களும் அறியப்படுமோ அதே விதமா இந்த ஆத்மஸ்வரூபத்தினால் எல்லா பொருள்களும் அறியப்படுகிறது. ஆகையால் அந்த ஸ்வரூபம் எப்பொழுதும் எப்படி இருக்கார், அறிவு ரூபமாகவே இருந்து கொண்டிருக்கார். கிஞ்ச நாயம் ஆத்மா, இந்த ஆத்மாவானது. ஆகையால் ஆத்மாங்கிறது நாத்மா நஜாயதே, ஆத்மா நியமரியதே, ஆத்மா விபத்தியது, ஆத்மா குதத்தியது நபூவ, ஆத்மனா கத்தியது நபூவ. அப்படி இந்த ஆத்மாவானது நாயம் ஆத்மா குதத்தியது காரணாந்தர ஆத்மபூவ, வேற எங்கிருந்தோ இது பிறக்கலை.

0: அபச்சிதா, அபட்சயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய, அந்த அழிவு என்கிறது இல்லாதவர். அபட்சய வர்ஜிதா யோகி அசாஸ்வதா சக அபட்சியதே, யாரானவர் அசாஸ்வதமாக இருக்காரோ, பர்மனண்டாக யார் இல்லையோ, அவர் தான் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சதுக்கு பரம்புவர். இவருக்கும் அப்படி இல்லையே, எப்பொழுதும் இருக்கிறவரோ இல்லையோ, ஆகையால் இவருக்கு அழிவாங்கிறது கிடையாது. அயம் து சாஸ்வதா, இவர் எப்பவும் இருப்பார். அதையேவ புராணா, எப்பொழுதும் இருக்கிறதுனாலே இவருக்கு புராணம் என்னது, புராணகான்னு என்ன சொன்னர், புராபி நவ ஏவ, பார்க்கறதுக்கு பழச்சவரா இருக்காரே தவிர புதுசாகத்தான் இருக்கிறார். யோகி அவயவ உபஜய துவாரேன அபிநிர்வர்த்தியதே, யாரானவர் அவசய அவயவ உபஜய துவாரேன, உடம்புல இருக்கக்கூடியதான அவயவங்கள் அது கொஞ்சம் கொஞ்சம் வளரமையானால், உபஜயம்னா வளர்றது, அபஜயம்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வரும், அவயவங்கள் வளர்றதுனால அபிநிர்வர்த்தியதே அவர் புதுசாக காணப்படுகிறாரோ, சஹா இதானீம் நவஹ, இப்பொழுது அவர் புதுசா இருக்கிறவர்னு சொல்லும். யதா கும்பாதி சத்விபரீதஸ்து ஆத்மா, இவரெல்லாம் அப்படி இல்ல, முன்னாலே எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அப்படித்தான் இருக்காரு, ஓ நாளும் மாறமாட்டார். ஆயால் புராண விருத்தி விவர்ஜிதா இத்தியர்த்த, விருத்தி வளருதல் என்கிறது இல்லை, அன்னைக்கு எப்படி இருக்காரோ இன்னைக்கு அப்படி இருக்கார். கும்பம் படம் இருக்கும் இல்லையா, அந்த படமானது என்ன பண்றது, புதுசாக அதுக்கு பெயிண்ட் பண்ணி, அது பண்ணி இது பண்ணி ஏதோ ஒரு விசேஷமா ஆக்கி அப்படி பண்றேன். அதே விதமா இந்த ஆத்மாவை ஒன்னும் பண்ண முடியாது, ஆத்மா அசங்கம், அவர் வேற ஒன்னும் பண்ண முடியாது, அவயவ உபதயங்கள்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அவரால். தத் விபரீதத்து ஆத்மா புராண விருத்தி விவர்ஜிதா, ஒரு மாறுதலும் ஒரு அடிஷனலா வரக்கூடியது, ஒரு ஆதிக்கம் எதுவும் இல்லாதவர். யதா ஏவம், இவர் எப்படி இருக்காரோ அதா, இப்படி இருக்கா அதா, ந ஹன்யதே, இவரை சொல்ல முடியாது, ந ஹிம்யதே ஹன்யமானே சத்ராதிபிஹி சரீரே, இந்த சரீரத்தை சத்ராதிகள்னால கத்தி முதலிய பதார்த்தங்கள்னாலே ஒன்னாலும், இந்த இவைகளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா இருக்க பட்சத்தில், சரீரத்துக்குள்ள யாரோ இதயத்துக்குள்ள இருக்கார், சித் ஸ்வரூபம் சைதன்யம்னு சொல்லிட்டு இருக்கல, ஒன்னாகி ஆகாசவதேவ, அப்ப இங்க இல்லையோ, இது அடிச்சால் அவருக்கு அடிவிடலன்னு அவர் அங்க இல்லேன்னு அர்த்தம் அப்படிங்கிறவள, இல்ல இல்ல அங்க இருந்த போதிலும் அவருக்கு ஒன்னும் வீடு பத்தின் எரியது, வீடுக்குள்ள இருக்கக்கூடியதான தேப் எரியறதான், ஆகாசத்துக்கு நாசம் ஒண்ணும் கிடையாது. கத்தியினால அப்படி கீழ்னா ஆகாசமானது ரெண்டா துண்டா இருந்தா, வஸ்திரமா இருந்தால் கிழியலாம், ஆகாசமா நடுவில் ஆகாசத்தை ரெண்டா கீழ்னா ஆகாசத்துக்கு ஏதாவது இருந்தோ, அப்படி கத்தியினால வெட்டினாலும் ஆகாசத்தை விட சுசூட்சமான ஒரு பதார்த்தம் அதுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு தத்தோபி ஆகாசவதேவா இப்படின்னு ஒரு மந்திரத்தை சொன்னார். அது மட்டும் இல்ல, நஹன்யதே ஹன்யமானே சரி தன்னிடத்திலிருந்து தானே பிறக்கிறார்னு சொல்றதுக்கு பிறவின்னு அர்த்தம் இல்ல, எது பிறக்கிறதோ அது இதை விட வேறானதாக இருக்கணும்னு தான், இது வேற அது வேற. இப்ப மண்ணுல இருந்து குடம் வந்ததுன்னா மண்ணுக்கு மண்ணுன்னு பேரு, மண்ணுல இருந்து வந்ததான பொருளுக்கு குடம்னு பேரு, அந்த குடமானது அர்த்தாந்தரம், இதை விட வேறானது, அது அர்த்தாந்தரமாக ஒரு பொருள், மண் என்று வேறு குடம் என்று வேறு என்று வேறு பெயர்களுடன் வெவ்வேறு அர்த்தக்கிரிய, மண்ணால ஜலத்தை ரொப்பி வச்சுக்க முடியாது, குடத்தினால ஜலத்தை ரொப்பி வச்சுக்கலாம், இப்படி அதை விட வேறானதான ஒரு பெயர், வேறானதான ஒரு உருவம், வேறானதான ஒரு செயல், என்ன உலகத்துக்கு நாம ரூபக்கிரியான்னு வச்சுட்டு இருக்க, அதே வேற பேரு வேற உருவம் வேற செயல், அப்படி இருக்கக்கூடியதான பொருள் ஏதாவது உண்டா இருக்கா அப்படின்னா இல்ல. என்ன நீங்க பாக்குற டேபிளோ சேரோ எல்லாம் தரும் இதம் சர்வம் இதயம் ஆத்மா அப்படின்னு வியாபாரிக்கமே தவிர, வஸ்துதா அவரிடத்திலிருந்து ரெண்டாவது பதார்த்தம் உண்டாகல, அவரோ இன்னொரு பொருள்ல இருந்து உண்டாகல, இன்னொரு பொருள்ல இருந்து உண்டா இருக்கணும்னா அவர் எப்படி இருக்கணும், அர்த்தாந்தர பூதமான பதார்த்தத்திலிருந்து அர்த்தாந்தரமாக அவர் வந்திருக்கணும், ஆகையால் உலகத்துல அர்த்தாந்தரமே கிடையாது, அர்த்தம் தான் இருக்குங்க, அந்த ஒரு அர்த்தம் புரகார்த்தம் மோட்சம் கட்டோப்பன் இடத்துல இன்னைக்கே
1: சொன்னேன்.
0: அதனால வேற இடத்துல சொன்னதான திருஷ்டி பிரக்கிரைக்கு சமாதானம் நித்யாபூதம்னு தெரியும், நித்யாபூதமான பொருள் கெளிஞ்சல்ல வெள்ளி தோணின மாத்திரத்தினாலேயோ பாலைவலத்தினால ஜலம் தோணின மாத்திரத்தினாலேயோ அங்கே ஜலமே இல்ல, அர்த்தாந்தர பூதமான பொருள் அல்ல இருக்கிறது பிரம்மன் தான் அப்படின்னு சுத்தமான அந்த பிரம்மத்தை தெளிவாக சொல்றவு படுத்து ஹன்யமானே சரி சத்ராதிபி சரீரே தோபி.

0: பாகவதேவா இப்படி சொன்னது சுவாமி லோகத்தில் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாளே, இன்னார் பிறந்தாங்கிறார் இன்னார் போனாங்கிறார், அவர் கொல்லப்பட்டார்னார் அவரை கொன்னுட்டார். இப்ப கொல்லப்பட்டார் என்றோ கொன்னார்னு சொன்ன பொழுதோ அவர் வந்து போயிட்டாருன்னு தானே லோகத்துல ஒரு விவகாரம் இருக்கு. நீங்கள் வந்து ஆத்மா கொல்லப்படல ஆத்மா பிறக்கலங்கிற லோகத்துல பாருங்க, இந்த தேதியில பிறந்தார் இந்த தேதியில காலம் ஆயிட்டார் அப்படின்னு லோகத்துல விவகாரம் இருக்கு. நீங்க இல்லேன்னு சொல்றல அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால், அப்ப பிறவியோ இறப்போ சரீரத்துக்கே தவிர சரீரத்துக்குள்ள ஆத்மாவுக்கு இல்லப்பா. ஆத்மா சாஸ்வதமான பதார்த்தம். ஹந்தா தேன் மன்ய தேஹந்தும் அப்படின்னு இந்த சரீரமானது யார் நான் கொல்லப்பட்டான்னு நினைக்கிறானோ, இன்னார் வந்து என்ன கொண்டுட்டே இருக்கானே அவ்வளவுதான் நான் போயிட்டேன் நம்ம வாழ்க்கை இல்ல அப்படின்னு நினைக்கிறான் பத்தில, அவனும் சரீரத்துக்கே தவிர ஆத்மாவுக்கு இல்ல. நான் இன்னாரை கொண்டுவிட்டேன் அப்படின்னு கத்தியால கொண்டுவிட்டேன்னு நினைக்கிறான் பத்தில, நீர் அதுவும் பண்ணல ஆத்மாவுக்கு ஒண்ணும் பண்ணல. அந்த சரீரத்தை தான் பிரயோஜனம் இல்லாமல் அவனை மறுபடியும் வாழ விடாமல் அந்த சரீரத்தை நாசம் பண்ணிடு. சரீரத்துக்கு தான் பிறவி சரீரத்துக்கு தான் இறப்பே தவிர வசுதா ஆத்மாவுக்கு ஒண்ணும் இல்ல. ஆத்மா அங்கேயும் இருக்கு எங்கேயும் இருக்கு எப்பொழுதும் இருக்கு, உங்களால ஆத்மாவை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகையால் உபௌத உணவி ஜானிதா, நான் கொல்லப்பட்டேன் என்று நினைக்கிறவனோ நான் பொன்னேன் என்று நினைக்கிறவனோ அவ ரெண்டு பேரும் அஜ்ஞானிகள். ஆத்மா அவருடைய உண்மையான ஒரு சுரூபத்தை அறியாமல் பேசிக் கொண்டிருக்கார்கள். ஏன் அயமாத்மா இந்த ஆத்மாவை அந்த கொல்லப்படவும் இல்ல கொல்லவும் இல்ல, ஆத்மா கொல்லவும் கொள்ளாது ஆத்மா கொல்லப்படவும் படாது. எல்லாம் சரீரத்தில் இருக்கக்கூடியதான தர்மங்களை சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பதார்த்தத்தை வச்சுட்டு அந்த பதார்த்தத்துக்கு ஆரோபணம் பண்ணி சொல்லிட்டு இருக்க. ஆகையால் நம்ம விவகாரங்கள் முழுக்க ஆரோபத்தினால் ஏற்படுகிறதே தவிர வர்த்தகம் இல்லை அப்படின்னு அந்த சுரூபத்தை எடுத்து சொல்ல
1: போறார். சைவம் டாட்டார்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
2: இப்ப அதிசூக்கம் ஐந்தொழில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த அதிசூக்கம் ஐந்தொழில் எப்படி நடக்குதுன்னு சொல்ற. அதிசூக்கம் ஐந்தொழில் எங்க நடக்குது? இறைவன் தான் பேக்ரவுண்ட். நடக்கிறது இந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தி சோல், சில விஷயங்கள் ஆச்சரியமா இருக்கு. சயின்ஸ் சென்டர்ல விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். கேட்டா அதாவது கடல் மட்டம் இருக்கு, கடல் இருக்கு கடல்ல அலை வர்றதுக்கு காரணம் என்னன்னா மூணு கிராம். கடல் மட்டம் ஒண்ணு போல இருக்கிற காரணம் மூணு தான் கிராம். நமக்கு பார்த்து மொட்டை தலைக்கு முழங்கால முடிச்சு போடுறாங்க. ஆனா இட் இஸ் அ சயின்டிபிக் தியரி. கடல்ல அலை ஏன் வருது? அலை வர்றதுக்கு காரணம் மூணு. அதே போல கடல் மட்டம் பாருங்க, இப்ப எல்லாமே கடல் மட்டத்தை வச்சு சொல்றோம். ஒரு மலைக்கு உயரம் என்னன்னா அப்புறம் சீ லெவல் எவ்வளவு ஹைட் தான் சொல்றோம். அப்போ இந்த இத்தனை கடல்கள் இருந்தா கூட அட்லாண்டிக் பசிபிக் எல்லாம் எத்தனையோ இருந்தா கூட த சீ லெவல் த சர்ஃபஸ் ஆஃப் த சீ அண்ட் ஓஷன் ஆர் த சேம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அந்த அதை மெயின்டைன் பண்றதுக்கு பாருங்க மூணு தான் மெயின்டைன் பண்ணுதுங்கிறான். பைண்டிங் என்ன சொல்றாங்க, டைடு வர்றதுக்கும் வேவ்ஸ் அண்ட் டைட்ஸ் வர்றதுக்கும் இந்த சர்ஃபஸ் லெவல் அந்த வாட்டர் மெயின்டைன் ஆகிறதுக்கும் மூணு தான் காரணங்கிறான். ஆச்சரியமா தான் இருக்கு. அதுபோல சில விஞ்ஞான உண்மைகள் வந்து ரொம்ப அற்புதமா தான் இருக்கு. அப்ப இதையே நமக்கு டைஜஸ்ட் பண்றது கஷ்டமா இருக்கு. என்னையா சந்தனை எங்கேயோ இருக்கிறோம், இங்க கலைய கடல்ல அளவுறதுக்கு இதை காரணம் தெரியும். நம்மளால காம்ப்ரகெண்ட் பண்ண முடியல. அது ஒரு அருமையான இவருடைய ஒரு இது போட்டிருக்கான். நம்ம பேர் என்ன, நம்ம ஐன்ஸ்டீனுடைய ஒரு சேயிங் போட்டிருக்கான், the incomprehensible mystery of the universe is that it is comprehensible. And the சந்திரன் கூட சந்திரனுக்கு நம்ம அதே போல சாஸ்திரம். அந்த சந்திரன் தான் நம்முடைய புத்தியில ஒரு எஃபெக்ட காட்டுது. அதனாலதான் அவன் இங்கிலீஷான லூனாட்டிங் பேர் வச்சான். மூளை கோளாறு வந்து லூனாட்டிங். அப்ப அந்த லூனாரை வச்சுதான் லூனாட்டிங் வருது. மதி என்பது புத்தி. நம்ம நம்ம நம்ம சயின்ஸ் தெரியாது பாருங்க. அதுபோல சில விஷயங்கள் நம்மளால காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியல. ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த நாம் வந்து இந்த ஐந்தாம் சூத்திரம் என்ன சொல்கிறது என்றால், இறைவன் இந்த ஆன்மாக்களிடத்திலேயே செய்கின்ற உபகாரம் என்ன, அந்த உபகாரம் என்னதுன்னாரு, அதிசூக்கும் ஐங்கொழில் பற்றி கூறுகிறார். அப்ப என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய அறிவு இப்படித்தான் வேலை செய்ய வேண்டும் என்பதற்கு. ஏன்னா என்ன சிக்கல் வருதுன்னா, இப்ப நாம என்ன செய்யணுங்கிறது இறைவன் தான் கமாண்ட் கொடுக்கிறாரு, ஏன் சொல்ல வேண்டி இருக்குன்னா, அது நீங்க என்ன செய்யணும், வினைக்கீடாக தானே செஞ்சாகணும் நீங்க. அப்ப அப்படி செஞ்சாதானே வினை உட்பண்ணும், இல்லைன்னா உட்பண்ணாதே. நம்ம கேட்கலாம், எல்லாமே கடவுள் தானே சார் செய்யறா, சில பேர் கேட்கறாங்க, அப்ப நம்ம தப்பு பண்ணாலும் கடவுள் தானே சார் செய்யற, அவனுடைய உயிர் ஒன்னால போகணும்னு இருந்ததுன்னா அது நடந்தா ஆகணும், அதுக்கு அதுக்கு அவங்க வேலை செஞ்சிருக்கா, இதுக்கு இது வேலை செஞ்சிருக்க, எல்லாம் அந்த ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு அவரு பண்ணிட்டு இருக்க. இப்போ இந்த இதுல இந்த இதை மட்டும் பாத்துருவோம், நம்ம இலக்கண நுட்பமே ரொம்ப நுணுக்கமானது. நீங்க ஒவ்வொரு சூத்திரமும் என்ன சப்ஜெக்ட டீட் பண்ணுது அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம். அதை நீங்க மனசுல வாங்கிக்கிட்டு அந்த சூத்திரத்தை படிக்கணும், அப்பதான் என்னன்னு புரியும், இந்த சூத்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கறதுக்கு அதை மனசுல வாங்கி கொண்டு பார்த்தா தெரியும். இப்போ இந்த இடத்த கொஞ்சம் இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுது, கண்ணடிவு அல்லது அன்னுவயம். இப்போ இந்த சூத்திரத்துல உங்களுக்கு படிக்க முடியுது, விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா ஆங்கவை போல தாந்தம் உணர்வின் தமி அருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே, பசாசத்தவையே. இதை மட்டும் இந்த லேசா சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு மறுபடியும் தொடரும். அந்த சூத்திரத்தை எழுதிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும், அதுக்காக தான் பாக்கிறேன். அதாவது நீங்க நோட்லயே புத்தகத்திலேயே எழுதி வச்சீங்கன்னா எப்படி இப்படி அந்த சொல்ல வரவழைக்கிறோம். இந்த சூத்திரத்தை எழுவா எங்க இருக்கு, மெய் வாய் கண் மூக்கு, எத்தனை வந்திருக்கு, நாலு தான் வந்திருக்கு, மெய் வாய் கண் மூக்கு நாலு, எது விட்டுருக்கு, செவி, அதுக்கு என்ன பேரு, அதுக்கு பேரு சொல்லட்சம்னு பேர் தமிழ் இலக்கணத்துல. அதாவது ஒரு சப்ஜெக்ட பத்தி பேசும்போது ஒரு சொல் மட்டும் எஞ்சி இருக்கா அதை சேர்த்துக்கொள்ள வேண்டும் தமிழ் இலக்கணத்துல. இது பேரு என்ன, செவியை சேர்த்தாச்சுன்னா அது ஓசை தட்டும், மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லலாம், சொன்னா சூத்திரத்துக்கு உள்ள ஓசை வராது, அதுக்காண்டி தான் விடுற. அப்ப தமிழ் இலக்கணம் இது பேரு சொல்லட்சம், சொல்லட்சம். இந்த சொல்லட்சம் இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா, எலிப்சிஸ் பேர், எலிப்சிஸ் பேர், இங்கிலீஷ்லயும் உண்டு, ஒரு சொல்ல மட்டும் வரவழைத்த எலிப்சி, ELLIPSIS எலிப்சிஸ் எல்லாம் இங்கிலீஷ் கிராமர்லயும் வச்சிருக்கான். இப்ப மெய் வாய் கண்மூக்கு செரிங்கிறது பண்மை இல்லையா, அந்த பண்மை எழுவாய்க்கு பயனில எங்க இருக்கு, அரியா, அரியாங்கிறது என்னது, பண்மை பயனிலை, அறியாதுன்னா சிங்குலர், அறியானா பன்மை. ஆகவே மெய்வாய் கண்மூக்கு செவி அறியா, எதை அறியா, விளம்பிய உள்ளத்தால். இந்த இடத்துல உள்ளத்து என்பத இந்த இடத்துல ஆள் உருவு, ஆள் விளம்பியன்னு என்ன அர்த்தம், ஏற்கனவே மூணாம் சூத்திரம் நாலாம் சுரம்பத்தில் சொன்னது, as already told, as aforesaid, புரிஞ்சுக்கிட்டீங்களா, as aforesaid, அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் மூணு நாள்ல வந்து அந்த புருடன்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஆகினால விளம்பிய உள்ளம் என்பது எதை குறிக்கும், புருடன், புருடன் என்ற தமிழ் அந்த வடமொழி சொல்றிருக்கு இல்லையா, அதுக்கு தமிழ்ல வந்து சித்தாந்த சாஸ்திரங்கள உள்ளம்னு சொல்லுவாங்க. உள்ளம் என்பது மூணு விதமான பொருளை வரும், சைவ சித்தாந்தம் படிக்கும் போது உள்ளம் என்ற ஒரு வார்த்தை மூணு பொருளை வரும், ஒன்று மைண்டுங்கிற பொருளை வரும் உள்ளம், அதான் பெரும்பாலும் பயன்படுத்துறோம், இன்னொன்னு சூக்ம சரீரங்கிற பொருளை வரும், இன்னொன்னு புருடன்கிற பொருளை வரும், நம்ம இந்த என்ன பொருளை வருதுன்னு சிந்திக்கணும். அவை விளம்பிய உள்ள மெய்வாய் கண்மூக்கு செவி அளந்தும் அறிந்தும், ரெண்டு உண்மை, அளந்து அறிந்தும் அப்படின்னு சொன்னாலே போதும். ஆக்சுவலா என்ன பண்ணுதுன்னா, இந்த புருடன் தான் வந்து நுகருது. புருடன்கிற ஒண்ணு இல்லைன்னு சொன்னா இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க முடியாது. அது எப்படி அனுபவிக்குது? மெய்வாய் கண்முக்கு சரியாதான் அனுபவிக்குது. ஆனா இந்த மெய்வாய் கண்முக்கு சரியாக அனுபவித்தாலும் இந்த மெய்வாய் கண்முக்கு சரி என்ற இந்திரியங்களுக்கு கமாண்ட் கொடுக்கிற எது? புருடன் தான் கமாண்ட் கொடுக்குது. இந்த இடத்துல வரக்கூடிய ஆள் இருக்கு பாருங்க, ஆள். இந்த ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை உருவு தமிழ்ல. அது உடல் நிகழ்ச்சி பொருளையும் வரும், கருவி பொருளையும் வரும் இலக்கணத்துல. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஒயில் சொல்றீங்களா, உடல் நிகழ்ச்சின்னா என்ன அர்த்தம்? ஒயில் போடுறீங்களா, ஒயில் ஐ வாஸ் கோயிங், ஐ மெட் யூ, அப்படி பொருளையும் வரும் இந்த மூணாம் வேற்றுமை உருவு. அதுக்கு தமிழ்ல என்ன பேருனா உடல் நிகழ்ச்சி பொருள் பேரு, உடல் நிகழ்ச்சி பொருள். இன்னொன்று கருவி பொருள், நான் கத்தியால் வெட்டினேன். கத்தியால் வெட்டினேன் சொல்லும் பொழுது அங்க என்னது? கருவி பொருள் வருது. கத்தி வந்து நான் வெட்டுவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தல, அப்படியும் வரும் மூணாம் வேற்றுமை உருவு. ஆனா இங்க வந்து அந்த பொருள் வரல, உடல் நிகழ்ச்சி பொருள் வருது. மெய்வாய் கண்மூக்கு செவி அளங்கும் அறியா. அதாவது என்னன்னு கேட்டா, இந்த மெய்வாய் கண்மூக்கு செவிதான் போய் எல்லாத்தையும் நுகருது. ஆனா அந்த மெய்வாய் கண்மூக்கு செவிக்கு கமாண்ட் கொடுக்கறது வந்து எதுன்னு தெரியல, அதுக்கு புருடன் தாங்கிறது அறியாது. இன்னொன்னு, இந்த சூத்திரத்துல ரெண்டு அவை இருக்கு. இங்க ஒரு அவை இருக்குது, இங்க ஒரு அவை. அவை ஒன்னு அப்படி போடுங்க, அவை ரெண்டு. இந்த இடத்துல வர்ற அவைங்கிற எதை குறிக்கும்? முதல்ல வர்ற அவை இருக்கு இல்லையா, அது இந்திரியங்களை குறிக்குது, இந்திரியங்கள். ரெண்டாவது வர்ற அவை வந்து ஆன்மாக்களை குறிக்குது, புராணம். இந்த ஆங்கவைங்கிறது என்ன கேட்டா, ஆங்கவைங்கிறதே ஒரு சொல். அது ஆங்கு அவைன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. ஆங்கவை என்பது ஒரு சொல் நீர்மைத்தின்னு பேர். இப்ப திருவம்பாவை வர்றோம், தானே தானே வந்து எமை தலையழித்து ஆட்கொண்டருளி. தலையழித்து என்பது ஒரே சொல், அது தலையழிச்சுன்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. அது போல அவை என்பது ஆங்க மறந்துடுங்க, ஆங்கு என்பது அதை மறந்துடணும். அவை அவை போல என்ன சொல்ல வர்றாரு? இப்ப உங்களுக்கு விளக்கம் அப்பதான் புரியும். நாம வந்து உலகத்துல எந்த ஒரு பொருளை நம்ம பார்த்து பார்த்தாலும் கூட அந்த பொருளோடு அந்த புருடன் வந்து அதோட சேர்ந்து இணைந்தாதான் அந்த பொருளை வந்து பார்க்கணும். சின்ன உதாரணம் என்ன உங்களுக்கு தெரியும்? இப்போ இந்த உலகத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம ரெட்டினால எல்லாம் படுதுங்கிறான். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டிலும் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த கண்ணோட ஏரியா எவ்வளவு கவர் பண்ணுதோ அவ்வளவு ஏரியாவும் ரெட்டினால பட்டுருது. இப்ப கண்ணை மூடிட்டு எதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொல்ல முடியல, எத்தனையோ சொல்வீங்க? நீ ஓன்லி 10% தான் சொல்ல முடியும் தெரியுமா, 90% உங்களால சொல்ல முடியாது. வச்சு பாருங்க. ஆனா ரெட்டினால வேறதான் பதிஞ்சிருக்கே, ஏன் சொல்ல முடியல? இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்னு கேட்டா, அங்க என்னன்னு கேட்டா, அந்த ரெட்டினால பட்டா கூட அந்த அந்த பார்க்கின்ற பொருளோடு இந்த நம்முடைய ஆன்ம இன்டெலிஜென்ஸ் வந்து அதோட சேர்ந்து நின்று ஐடென்டிஃபை பண்ணாதான் அது என்னன்னு புரியும். இப்படிதான்
3: உங்களுக்கு
2: அவற்றோடு ஒட்டித்து நின்று, அது மெய்கண்டார் சொன்ன சொல்லுவாருன்னா, அவற்றோடு ஒட்டித்து நின்று விடயத்தை நுகரும். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, அந்த ஆன்மாவானது அந்த பொருளோடு அதை ஒன்று அதை உள்ள நுழைஞ்சி அதனோட இன்டெலிஜென்ஸ் அப்ளை பண்ணி பார்த்தாதான் வருமே ஒழிய இந்திரியங்கள் நுகர்வது எல்லாவற்றையும் அதை அறிஞ்சிட முடியாது. இப்ப ஒரு டெஸ்ட் வச்சா வைக்கிறாங்க டிவியில, ஒரு ரூம்ல போய் அனுப்புறாங்க, ரூம்ல வந்து இப்போ 2 நிமிஷம் அலோவ் பண்றாங்க. வந்தவன அந்த ரூம்ல என்னென்ன பொருள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒருத்தர் 5% சொல்றாரு, ஒருத்தர் 50% சொல்றாரு, இல்ல அதுக்கு பரிசெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அதுதான் விஷயம். அப்ப என்னன்னு கேட்டா, நம்ம இந்திரியங்கள் எல்லாமே பட்டா கூட நம்ம ஆன்ம அறிவானது அதோட சேர்ந்தாதான் யூ கேன் ஐடென்டிஃபை அண்ட் ரீகலெக்ட். ஆனா நமக்கு என்ன தெரியறதில்ல, நம்ம ஆன்ம அறிவு கலந்துதான் அதை நம்ம பார்த்தோங்கிறது நமக்கு தெரியல பாத்தீங்களா. அதே போலத்தான் இந்த ஆன்மாவை இறைவன் செலுத்துகின்றான், ஆனால் இறைவன் தான் செலுத்துகிறான் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். இந்த உலகத்தை வடியும் பொழுது இந்த உலகத்தை புருடன் தான் நம்மை செலுத்துகிறான் என்பது எப்படி நாம் அறிவதில்லையோ அதே போலத்தான் இங்கேயும் அளந்தும் அறிந்தும் ரெண்டுமையும் சொல்லலாம். அளக்கிறதும் அதுதான், அறிகிறது அதுதான். இப்ப ஒரு பொருள் ரொம்ப இது நீளமா இருக்கு அப்படின்னு அளக்கிறோம், அது அளத்தல், இன்னொன்னு அறிதல். ஆகவே அளந்தும் அறிந்தும் அறியா ஆங்கவை போல இந்த தாம் தாம் இருக்கு பாருங்க. இங்கே ஒரு விஷயம் ஒரு முக்கியமான இருக்கு, தாமும் இந்த இடத்துல தாமும் இந்த இடத்துல அது தமது, தாமும் தமது உணர்வின் தமி அருள். தமிங்கிறது என்ன? இறைவன். தமிங்கிற சொல்லுக்கு தமிழ் என்ன பொருள் என்றால் ஒப்பில்லாதது, தட் விச் இஸ் அன்பேரலல் தான் தமி. அதை வச்சுதான் நம்ம மொழிக்கு தமிழ்னு பேர் வந்தது. தமிழ் தமிழ் என்றால் தமி என்பது பகுதி, இழ் என்பது எழுத்து பேர். தமிழ் இலக்கணம் அப்படிதான் சொல்லுது. நம்ம மொழிக்கு தமிழ்னு ஏன் பேர் வந்தது? தமி என்றால் ஒப்பில்லாதது, தமி பிளஸ் இல் தான் தமிழ். அந்த இல்லுக்கு என்ன இலக்கணம்? எழுத்து பேருன்னு பேர். எழுத்து பேர், எழுத்து பேருங்கிறது அந்த அது வந்து அது இல்லாமையும் அதில் பொருளை கொடுக்கும், இருந்தாலும் பொருளை கொடுக்கும். அப்படி இருந்தால் அது எழுத்து பேருன்னு பேர். இப்ப குமிழ் சிமிழ் அது பெயர் சொல்ல வரும்போது அது இது வரும். இப்ப தமி அருள்ங்கிறது இந்த இடத்துல என்னன்னு கேட்டா, இந்த அருள்ங்கிறது எதை குறிக்கும்னா திரோதான சக்தின்னு நினைக்கணும். திரோதான, அதாவது அருள் என்று சொல்லச்சாலும் கூட ஏற்புடிக்கோடல், அதுக்கு பேர். இந்த இடத்துல என்ன அப்ளை ஆகும் என்றால் இறைவனுடைய அருள் சக்தி இல்லை, திரோதான சக்தி தான். ஏன்னு கேட்டா திரோதான சக்தி தான் வினையை அனுபவிக்க வைக்கும். அருள் சக்தி வினையிலிருந்து ரிலீஸ் பண்ணும். அதான் சைவ சித்தாந்த கான்செப்ட். இறைவனுடைய ரெண்டும் இறைவன்கிட்ட தான் வருது. இறைவனுடைய திரோதான சக்தி வேலை செய்யும் பொழுது நம்முடைய வினை நம்மே நுகரும்படியாக செய்கிற, இறைவனுடைய அருள் சக்தி வேலை செய்யும் பொழுது நம்முடைய வினைகளை அவர் எடுத்துக் கொள்கிறார். அவர் இங்க தமி அருள் காந்தம் கண்ட பசாசத்து அவை. பசாசம்னா இரும்பு. இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த காந்தம் இரும்பு இந்த கூட ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன, மூணு விதமான விஷயம் இருக்கு. ஒன்று வந்து ஒரு காந்தம் இருக்கு, காந்தத்து பக்கத்துல இரும்பை வச்சீங்கன்னா அந்த இரும்பை இதுவரைக்கும் அது வலிக்கும் என்றால் இந்த காந்தத்தினுடைய மேக்னட்டிக் ஏரியாவுக்குள்ள வந்தாதான் அது வலிக்கும், இல்லைன்னா அது வலிக்காது. ஆக இந்த மேக்னட்டிக் ஃபீல்டுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, எத்தனை தடவை வலிச்சாலும் இந்த இரும்பு என்ன பண்ணும், இந்த காந்தம் என்ன பண்ணும், விகாரம் ஊராது. ஒரு 1000 தடவை அந்த திரும்ப திரும்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் வைக்கிட்டு இழுக்குது, மறுபடியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வைக்கிட்டு இழுக்குது, மறுபடியும் வைக்கிறீங்க இழுக்குது. அப்ப எத்தனை தடவை பண்ணாலும் என்ன ஆகும்னா அது என்ன ஆகும், தன்னுடைய அந்த அதனால வரக்கூடிய விகாரத்தை அடையாது. வேரண்டர் வேரண்டர் இல்லையா, அது வந்து வராது காந்தத்துக்கு. அதே போல காந்தம் கண்ட பசாசம், இங்க வந்து காந்தம் இறைவனுக்கு உபமானம், பசாசம் ஆன்மாக்களுக்கு உதாரணம். காந்தம் கண்ட பசாசத்துனா இறைவனுடைய சந்நிதி. ஆனா காந்தத்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஒண்ணு இருக்குது. ஆனா இறைவனுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு. இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட இங்க வரைக்கும் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குன்னு சொல்ல முடியாது. ஆகவே இறைவனுடைய சந்நிதியில அது வந்து என்ன ஆகும், நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இப்ப தமி அருளால் திரோதான சக்தின்னு போடுறது மட்டும் இல்ல, ஒரு ஆள் உருவையும் சேர்த்துக்கணும். என்ன தமி அருளால் காந்தம் கண்ட பசாசத்து அவையே. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டா, இப்ப காந்தத்துக்கு இல்லாத ஒரு தன்மை இறைவனுக்கு இருக்கு. அது என்ன கேட்டீங்கன்னா, காந்தம் வந்து சங்கற்பம் செய்யாது. காந்தத்துக்கு வந்து சங்கற்பம் என்ன அர்த்தம், இந்த இரும்ப நான் வலிக்க போறேன்னு அது நினைக்குமா? ஆக அந்த காந்தத்துக்கு என்ன கிடையாது, அந்த சந்தர்ப்பம் சொல்லுது, அது பேர் சந்தர்ப்பம். காந்தம் ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணுமா, அந்த விரும்பை வலிக்க போறேன் இந்த இரும்பை விட போறேன்னு ப்ரப்போஸ் பண்ணுமா, அது பண்ணாதே அது சந்தர்ப்பம் கிடையாது. அப்ப என்ன தெரியுதுன்னா, ரெண்டு எப்பயுமே ஒரு பொருளுக்கு ஓமானம் சொன்னா எல்லா வகையிலும் ஓமை ஆகாது, ஒருபுடைய ஓமைதான். அப்படி வரும்போது ஒன்று இறைவனுடைய சந்நிதியில் அது நிகழ்ந்து கொண்டிருக்கும் என்பது ஒன்று. எவ்வளவு முறை அந்த இரும்பை வதித்தாலும் காந்தம் எப்படி விகாரம் அடையாதோ அதுபோல இறைவன் என்ன செய்கிறான், எத்தனை முறை இதை செய்தாலும் அவனுக்கு என்ன உள்ள இறைவனுக்கு விகாரம் கிடையாது. அதனால என்னது, இறைவனுக்கு ஏதாவது விகாரத்தன்மை வருமா, அதாவது ஒரு டயர்ட்னஸ் வருமா, ஒரு வேரண்டா இருக்கோ குறையுமா என்றால் விகாரம் அடையாது. ஆகவேதான் அந்த காந்தத்தை எங்க எதுக்காக சொன்னாருன்னா, ரெண்டு ஓமைக்காக சொன்னார். ஒன்று அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற மாதிரி இறைவனுடைய அந்த திரோதான சக்தி என்பது எல்லா லோகங்களிலையும் அது வியாபித்திருக்கிறது. அது ஒரு ரெண்டாவது என்னு கேட்டால் அது வந்து விகாரம் அடையாது என்ற ரெண்டுக்காக சொல்கிறேன். தமி அருள் என்பது திரோதான சக்தி. பொதுவாக தமி அருள் என்று சொன்னால் அதாவது சிவஞான போதத்தில் இறைவனுக்கு 9 சொற்களை பயன்படுத்துறார். அதுல இது ஒரு சொல், தமி என்பது ஒரு சொல். சிவபெருமானுக்கு பயன்படுத்துகின்ற சொல் வந்து 9 சொற்கள். திருவள்ளுவர் வந்து இறைவனுக்கு சொல் பயன்படுத்துறாள் மலர் மிசை ஏகினான் அறவாளி அந்தணன் அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு. அதே போல இவர் ஒரு 9 வார்த்தை
3: சொன்னார்.
2: அதே போல இவருக்கு வந்து தமி என்பது இறைவனுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. அந்த தமிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா ஒப்பில்லாததுன்னு பொருள். ஆகவே ஒப்பில்லாதது இறைவன் ஒருவன் தான். ஆகவே தமி அருளாம் திரோதான சக்தியினாலே அது வந்து என்ன, அந்த திரோதான சக்தியினாலே என்ன பண்றாருன்னா இந்த உயிர் ஆன்மாக்களுடைய அந்த இன்டெலிஜென்ஸ்ல போய் அந்த வினைக்கீடாக அந்தந்த செயல்களை அவர் புரிய வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இது அதை மட்டும் நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். இறைவனின் சந்நிதியிலேயும் இறைவன் சந்நிதியிலேயும் இறைவனுக்கு விகாரமின்றியும் நடைபெறுகிறது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு தான் அந்த சந்நிதியின் பேர். சந்நிதி என்று சொல்லுவாங்க, மண்ணு சிவன் சந்நிதியில் மற்றுலகம் சேர்த்தித்தது என்னும் இயல் மறந்தாய். ஜெனரல் என்ன சொல்றாரு, இறைவனுடைய சந்நிதியில தான் எதுவும் நிகழும் என்பது ஸ்வேதாஸ்வரம் என்ற உபநிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வேதாஸ்வரம் அதாவது இந்த கருத்து எங்கிறது நம்ம சித்தியாலேயும் சிவஞான போதத்திலையும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, அந்த உபனிஷத்திலேயும் அந்த ஆகமங்கள்லையும் சொல்லக்கூடிய செய்திகளை தான் இவங்க சொல்லுவாங்க. ஆகவே எந்த ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு எழுதுறாரு, காலோத்திர ஆகமம். காலோத்திர ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்று நம்முடைய காசிவாசி சிந்துநாத ஐயர் சிவஞான போத வசனாலங்கார தீபத்தில் சொல்ற காலோத்திர ஆகமத்தில் கூறியவாறு கூறியிருக்கிறார் என்று. உபநிடதங்களை எடுத்துக்கொண்டால் அது வந்து ஸ்வேதாஸ்வரங்கிற உபநிடத்தில் இறைவனுக்கு என்னெல்லாம் விகாரம் இல்லை என்ற ஒரு கருத்தையும், அந்த இறைவனுடைய சந்நிதியிலே அந்த திரோதான சக்தியினுடைய செயல்பாட்டினாலதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதான் திருவம்பாவில் என்ன சொன்னாருன்னா, வேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடையதோ
4: ரொம்ப தாக்காது நின்றதோ தற்பரம் என்றது.
2: எது
4: தாக்கியே
2: தாக்கியே தாக்காது என்ற தற்பரம் என்ன சொல்ல வராது, இறைவனுக்கு விகாரமும் வராது சலிப்பும் வராது. அதாவது இறைவனுக்கு என்ன வராது, சலிப்பு வராது. அது இவர் சொல்வார், ஒரு அருளாளர் வந்து குகை நமச்சிவாயன்னு சொல்வார். மாதா சலித்து விட்டால் பிரம்மா சலித்தான் அக்னி சலித்தான், ஆனால் அவன் இறைவன் சலிக்கவில்லை. பிரம்மா வந்து சலிச்சாராம், எத்தனை தடவை அவனை பிறக்க வைக்கிறது, மறுபடியும் வந்து பிறக்கிறான். மாதா சலிக்கிறாளாம், எத்தனை தடவை தான் கர்ப்பத்தில் இருக்கிறது. மாதா உடல் சலித்தார், அது இவரு சொல்வார். அன்னைக்கு சொல்லும் பொழுது, கழுகோடு நரியும் எரிபூவி மரல் கமலனும் மிகவும் அயர்வானார்கள். அத்தனை தூரம் பிறந்திருக்கோமா. அது வந்து கழுகோடு நரியும் எரிபூவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார். அதாவது மனிதர்களா இருந்தா என்னென்ன பண்றோம், மிருகங்களா இருந்து மிருகங்களா பறவைகளா இருக்கும் பொழுது என்ன பண்றது, எனக்கு உடம்ப காக்கா கொத்துது நரி கொத்துது, அதெல்லாம் அப்படித்தானே என்ன போகுது. மனிதனா பிறந்தாதான் இவருக்கு ஈமக்கிரியை செய்யறதா வேண்டாமான் டிஸ்கஸ் பண்ண போறீங்க. இல்ல பறவைகளா மிருகங்களா போல பிறகு என்ன செய்ய போகுது, ஈமக்கிரியை அலை செய்ய போறாங்களா இல்ல. ஆனா வருது ராமாயணத்துல ஜடாயுக்கு ஈமக்கிரியை ராமர் செஞ்சான்னு வருது. ஜடாயு ஜடாயுக்கு ஈமக்கிரியை ராமர் செஞ்சான் அப்படி வருது ராமாயணத்துல ஒரு காட்சி. ஆக அது பெரும்பாலும் என்னன்னா கழுகோடு நரியும் எரி எரினா அக்னி தேவன், புவி இந்த உமாதேவி, மரளி யமன். யமன் வந்து சரிச்சுக்கிறானா எத்தனை தடவை இவனை கொண்டு போறது, மறுபடியும் வந்து பறக்கிறான், மறுபடியும் கொண்டு போக வேண்டியிருக்கு. நம்மளே வந்து ஒரு மாசல் வந்து கூட ரெண்டு தடவை கமெண்ட் பண்ணா என்னையாவது சும்மா சும்மா அதே நம்ம கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மாஸ்டர்ட்டே நம்ம கோபத்தை காட்டிடுறோம் இல்லையா. அது போல அது அன்னைக்கு வாக்கிய ரொம்ப அருமையா, கழுகோடு நரியும் எரி புவி மரளி கமலனும் மிக கமலன்னா பிரம்மா கமலனும் மிகவும் அயர்வானார். அவ்வளவு இந்த பிறவியை கண்டுதான் அவங்க அப்படி பயப்படுறாங்க. ஞானிகள் சொன்ன விஷயமே என்னன்னு கேட்டா, நீ மரணத்தை கண்டு பயப்படாதே பிறவியை கண்டு பயப்படு. ஞானிகள் சொன்ன அறிவுரை என்ன, மரணத்தை கண்டு பயப்படாத. இட் இஸ் நாட் எ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. ஆனா பிறவிய வாரியா ரொம்ப யாருமே சொல்றேன், சாகாம இருக்கணுமா, ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்கு, பிறவாம இருங்க
5: அவ்வளவுதான். இந்தியாவில பேர் கண்ட்ரோல்
2: மனிதனுடைய நம்பர் வந்து பிறவியினாலும் நம்பர்கள் வந்து மாறுறதில்ல, உயிர்களுடைய நம்பர் மாறுறதில்ல, அது ஸ்டாட்டிக்கா தான் இருக்கு. இன்னைக்கு இன்ஃபினிட் சோல்ஸ் தான் எப்பயும். ஆக இந்த ஐந்தாம் சூத்திரத்தை என்னெல்லாம் சொல்ல வர்றார் என்று கேட்டால், அந்த மெய்வாய் கண்மூக்கு என்ற அந்த இந்திரியங்களை புருடனானது செலுத்தினாலும் அந்த புருடன்தான் செலுத்துகிறான் என்பதை அறியாமல் இருப்பதை போல இந்த ஆன்மாக்கள் இறைவனுடைய திரோதான சக்தி தான் தம்மை செலுத்துகிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அதை வைத்துதான் அவர்கள் வந்து அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்று ஒரு ஆப்த வாக்கியம், அது உபனிஷத் வாக்கியம் தான். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்னும் பெரிய ஆப்தர் மொழி ஒன்று கண்டார் தாயுமான சுவாமி. அந்த உபனிஷத் வார்த்தைங்களுக்கு அவர் என்ன சொல்வாரு, ஆப்தர் மொழி.
5: ஆன்மாவை இயக்குவது திரோதான சக்தி தான்.
2: அதாவது அந்த திரோதான சக்தி எது வரைக்கும் இயக்குதுன்னு கேட்டா, ஞானம் வர்ற வரைக்கும் திரோதான சக்தி இயக்குது, ஞானம் வந்தவுடன் என்னது அருள் சக்தி, அருள் சக்தி இயக்குது. அதனாலதான் ரெண்டையும் சேர்த்து சொன்ன திருவம்பாவில் என்ன சொன்னாருன்னா, பேரித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன். பேதித்துனா என்ன அர்த்தம், பேதித்தல் என்றால் அறிவில் மாற்றத்தை ஏற்படுத்தி அர்த்தம். பேதித்தல் வேதித்தல் ரெண்டு வார்த்தை தமிழ்ல, அதாவது பொருள்கள் மாற்றத்தை ஏற்படுத்தினா அது வேதித்தல், கெமிக்கல் சேஞ்ச். சம் ஆக்சன் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் அ மெட்டீரியல், அது கெமிக்கல் சேஞ்ச் சொல்றோம் இல்லையா,
5: வேதித்தல்.
2: அது கெமிஸ்ட்ரிக்கு வேதியியல் தமிழ்ல போட்டாங்க. வேதியியல் என்றால் கெமிஸ்ட்ரிக்கு தமிழ் அதான வேதியியல், வேதியியல். வேதித்தல் என்னன்னு கேட்டா, நம்முடைய அறிவின்கண் மாற்றத்தை ஏற்படுத்ததான் வேதித்தல். அது எப்படின்னு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். அதாவது இப்ப 5 வயசுல இந்த உலகத்தை பாக்குறோம், ஒரு 20 வயசுல இந்த உலகத்தை பார்த்தோம், 50 வயசுல உலகத்தை பார்க்கணும், 80 வயசுல உலகத்தை பார்க்கணும், இவ்வளவு வயசுலயும் நம்ம பார்த்த உலகம் இதானே, வேற உலகத்தை பார்க்கல. 5 வயசுல வேற உலகத்தை பாத்தீங்களா நீங்க, இந்திய இதே உலகத்தை தான் பார்த்தோம். ஆனால் என்ன ஆகுது, உங்களுடைய இந்த கான்செப்ட் அபவுட் த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங். அப்போ அப்பயும் இதே நமக்கு இதே அறிவு தான், இதே மூளைதான் இருந்து, மூளை ஒண்ணு ரீப்ளேஸ் பண்ணலையா டாக்டர், போய் இங்க ரீப்ளேஸ் பண்ணுமா, வெதர் யூ சேஞ்ச் அவர் பிரெயின். அப்போ அந்த மாற்றம் என்ன ஆகுது, 5 வயதுல நம்ம எதெல்லாம் நம்ம இன்பம் நினைச்சோமோ இப்ப அது துன்பம் நினைக்கிறோம், மாறுது இல்லையா. அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கும் போது ஐஸ்கிரீம் சாப்பிடுறது இன்பமா இருந்தது. பொம்மைய பார்த்தா ஒரு ஆசை, இல்ல பொம்மைய பார்த்தா ஆசை, பலூனை பார்த்தா ஆசை, ஐஸ்கிரீம பார்த்தா ஆசை, நம்மளும் ஆசைப்பட்டோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், அதை பார்க்கும்போது அதனால அவரோட துன்பத்தை பாக்குறோம். பலூனா அது அடுத்த நிமிஷம் வெடிச்சிருமே, அது வேண்டாம். ஐஸ்கிரீமா அது போய் நாக்குக்கு ஏதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துருமே, வேண்டாம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த உலகத்துல நீங்க பண்ண அந்த கான்செப்ட் மாறுது இல்லையா? நீங்க பார்த்த உலகம் தான், ஆனா உங்க கான்செப்ட் மாறிட்டே வருது. அதுதான் என்ன பேரு, பேதித்தல். பேதித்தல் அவர் பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த. தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, வளர்த்தல் என்பது திரோதான சக்தி, எடுத்தல் என்பது அணுசக்தி. வளர்த்தல் நம்ம எது யார் வளர்க்கிறான், இலக்கியத்துல வந்து சொன்னாங்க திரோதான சக்தியை வளர்த்தல் சொன்னாங்க, அருள் சக்தியை எடுத்தல். நாங்க அருள் சக்தி வந்தவங்க என்ன பண்ணுது, நம்ம இந்த பிறவி ஆகிய கடல்ல இருந்து எடுக்குது. அதான் அடிச்சு விட்டார் பெரிய புராண ஆரம்பிக்கும் போது. எப்படி ஆரம்பிச்சார் சேக்கலார், எடுக்கும் மாக்கதை இன்றமொழி செய்யுளார், நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட, தடக்கை ஐந்துடை தாழ் செய்தி நீமொழி, கடற்கடிட்டினை கருத்தொழி இருத்துவான் சேக்கலார். அங்க எடுக்கும் மாக்கதை என்ன சொன்னார், ஏன் சொன்னார், எடுக்கும் மாக்கதை எடுத்து விடுற கதைன்னு அர்த்தம் இல்லை. எடுக்கும் மாக்கதைனா என்ன பொருள் என்றால், பிறவி குடியில் இருந்து உங்களை எடுக்கிற கதை. நான் சொல்ற கதை இருக்கே, இந்த கதையை கேட்டா என்ன நடக்கும் தெரியுமா, பிறவியாகிய குடியில் இருந்து உங்களை எடுக்கும். அதாவது எடுத்து அப்படின்னு ஒரு வார்த்தை, இந்த எடுத்துன்னு வரக்கூடிய வார்த்தை நம்முடைய திருமுறைகள்லையும் சித்தாந்த சாஸ்திரங்களையும் எங்க வந்தாலும் அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணுனாங்க தெரியுமா, எடுத்து என்ற சொல்லு பிறவி குடியிலிருந்து எடுப்பது. ஆகவே என்ன பண்ணாரு சுவாமி, சிவஞான சுவாமி என்ன பண்ணாருன்னா, அந்த எடுத்துங்கிற சொல்ல வச்சே ஒரு நூலே பண்ணார். அந்த நூலுக்கு பேரே எடுத்து என்னும் சொல்லுக்கிட்ட வைரக்குப்பாயம், அப்படி ஒரு நூல். எடுத்து என்னும் சொல்லுக்கு இட்ட வைரக்குப்பாயம், அதாவது என்ன குப்பாயம்னா ஒரு ஷேட்னு அர்த்தம் அவ்வளவுதான். அது அந்த எடுத்துங்கிற சொல்லி எங்கெல்லாம் வரும், அதனாலதான் இவரும் சிவஞான சித்தியாலே என்ன சொன்னாரு என்றால், என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுக்கு. எடுத்து என்பதற்கு நம்முடைய திருமுறைகளை எடுத்துன்னு எங்கெல்லாம் வருதோ அங்க என்ன அர்த்தம் பண்ணணும் என்றால், அது அருள் சக்தி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். எடுத்து அந்த திருவம்பாவர்கள் எவ்வளவு நுட்பம் பாருங்க. ஆகவே பெய்வளை, பெய்வளைங்கிறது என்ன அர்த்தம், பெய்வளை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், வளையல்களை பெய்த வினைத்தொகை. தமிழ் இலக்கணத்துக்கு பேர் வினைத்தொகைன்னு பேர். அந்த வினைத்தொகை வந்து அன்மொழி தொகையாக யாரை குறிக்குது, சிவபெருமானுடைய சக்தியை குறிக்குது. ஆகவே அங்க என்ன பொருள் என்றால், பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி. அப்படின்னா என்ன, அந்த திரோதான சக்தியே தான் அருட்சக்தியாகிய மாறி நமக்கு அருள் செய்கிற. அது வேற இது வேற அர்த்தம் இல்லை, திரோதான சக்தி தான் அருட்சக்தியாக மாறுகிறது, அதுவே தான் மாறுது, மாறி நம்ம எடுக்குது. திரோதான சக்தி வேலை செய்யும் பொழுது என்ன ஆகுது, நம்முடைய வினைகளை நம்மே நாமே நுகரும்படியாக செய்கிறார். அருள் சக்தி வரும்பொழுது என்ன பண்றாரு, நம்முடைய வினைகளை அவர் எடுத்துக் கொள்கிறார். அந்த வினைகளை அவர் எப்படி எடுத்துக் கொள்கிறாரோ அப்பதான் பிறவி அறப்போம். அதனாலதான் அந்த பிறவி அறாதுன்னு சொன்னது காரணம் அதனாலதான். ஏன்னு கேட்டா மறுபடியும் என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஒரு வினையை நுகரும் பொழுதே மறுபடியும் அடுத்த பிறவிக்கு ஏன் பண்ணிடுறீங்களே, அது சித்தியாதனர். அது விளக்கிறதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்லுவாங்க. அது போல அந்த வினைகள் வந்து அது வாண்டு போயிட்டே இருக்கும், கணக்கு வளர்க்கலாம், அதுக்கு வந்து முடிவே கிடையாதுங்கிறதுக்காக தான் இறைவனுடைய அந்த அருள் சக்தி வேலை செய்ய விட்டோம்னா ஈஸியா அது அறிந்து போயிடும். அந்த இறைவனுடைய அருள் சக்தியை வந்து ஆக்டிவேட் பண்றதா சிவதீட்சை, வேற ஒண்ணும் இல்லை. இறைவனுடைய அருள் சக்தி இருக்கே, அந்த அருள் சக்தி வந்து இப்ப ஹைபர்னேஷன்ல இருக்கு, அந்த அருள் சக்தியை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அருள் சக்தியை ஆக்டிவேட் பண்ணா திரோதான சக்தி நின்றோம். அதைதான் என்ன சொன்னாங்க, திருப்பள்ளி எழுச்சின்னு. திருப்பள்ளி எழுச்சினா இறைவன் தூங்கிக்கிட்டு இருக்காரு, அவர் எழுப்புறாருன்னு அர்த்தம் இல்லை. அங்கே எது தூங்கி கொண்டிருக்கிறது, இறைவனுடைய அருள் சக்தி தூங்கி கொண்டிருக்கிறது. அந்த அருள் சக்தியை எழுப்புவதுதான் திருப்பள்ளி எழுச்சி. அந்த இலக்கிய பொருள்களுக்கு நாம வந்து அந்த சித்தம், அதுக்குதான் சாஸ்திரங்களை வைத்துக் கொண்டு தோத்திரங்களுக்கு பொருள் காணணும்னு சொல்லியிருக்காங்க. பெரியவங்க என்ன சொன்னாங்க, சாஸ்திரத்துல என்னென்ன பொருள் நம்ம திருமுறைக்கு சொல்லியிருக்கிறாங்க.

0: அந்த பொருளை வைத்துக் கொண்டுதான் நீங்க திருமுறைக்கு பொருள் காண வேண்டுமே ஒழிய உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பார்க்க கூடாது. ஏன்னா மொழி வந்து எப்படியும் குறைபாடு உடையதானே, எப்படியுமே லாங்குவேஜ் வந்து எந்த ஒரு அனுபவத்தையும் ஒரு லாங்குவேஜ் வழியாக வெளியே சொல்ல முடியாது. அனுபவம் வேற, லாங்குவேஜ் வேற இல்லையா. எவ்வளவுதான் இது பண்ணி சீனியனுடைய குணம் இவ்வாறு இருக்கும் என்று எத்தனை கட்டுரை எழுதினாலும் சீனிய சாப்பிட்ட மாதிரி வருமா? சுகர் இருக்கு, சுகர் என்றால் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். சுவையை உணர்வதற்கு நரம்புல அதுக்குன்னே ஒரு நரம்பு இருக்கு நாட்கில், அந்த நரம்பு போகுது, அங்க டைலின் உற்பத்தி ஆகுது, அந்த டைலின் சேர்ந்து அதோட சேரும் போது சுவை வருதுன்னு எழுதிட்டே போலாம். ஹவு த டேஸ்ட் கம்ஸ் அப்படின்னு எத்தனை எழுதினாலும் அந்த சுகரத்துக்கு வாயில போட்டு சுவைச்ச மாதிரி வருமா? அதனால லாங்குவேஜ் வந்து கேனாட் கன்வே தி எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை லாங்குவேஜ் மூலமா தெரியப்படுத்துறாங்க. அப்போ அதோட ஹார்ட் எண்ணங்களை நம்ம பார்க்கணுமே ஒழிய வி ஷுட் நாட் கேட்ச் த லாங்குவேஜ் அண்ட் ஆர்கியூ. வாட் தி இன்டென்ட் டு கன்வே தான் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் தே கன்வே, வாட் தேர் லாங்குவேஜஸ், வாட் தேர் வேர்ட்ஸ் கன்வே இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பட் த்ரூ த லாங்குவேஜ் அண்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், வாட் தே இன்டென்ட் டு கன்வே, வாட் த இன்டென்ட் டு கன்வே, அந்த இன்டென்ஷனை பிடிக்கிறதா கிடைக்காது. அதுதான் ஞானிகளுடைய உள்ள கிடக்கைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஞானிகள் உள்ள கிடக்கை. என்ன நமக்கு கன்வே பண்ண விரும்புறாங்க, அது அது அந்த அளவுக்கு நம்ம லாங்குவேஜை நம்ம வந்து தமிழ் மொழியிலையும் பயிற்சி வைக்கணும். தமிழ் மொழி பயிற்சி வச்சா மட்டும் காணாது, நம்ம பெரிய அனுபவமுடைய உரையாசிரியர்கள் எப்படி எப்படி உரை பண்றாங்க அந்த இடங்கள்ல, அதான் பெரிய உரையா கமெண்டேட்டர்ஸ், இந்த கிரேட் கமெண்டேட்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த இடத்துல என்ன உரை சொல்றாங்க அப்படின்னு பார்த்து நம்முடைய அறிவை ஷார்பன் பண்ணிட்டே வரணும். அது தீட்டுறது, இந்த பிரெயினை வந்து ஷார்பன் பண்ணிட்டே வரணும், இல்லைன்னா வழுகி போயிடும். அதனாலதான் சொன்னாங்க, ஐடில் மேன்ஸ் பிரெயின் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னா. பாராசூத்திரம் ஒரு முக்கியமான சூத்திரம், அதுலயும் ரொம்ப நுட்பமான பொருள் இருக்கிறது. இங்க என்ன சொல்ல வர்றாரு என்றால், ஐந்தாம் சூத்திரத்துல சுருக்கமா சொல்ல போனீங்கன்னா, அதாவது லாங்குவேஜை பிடிச்சி இலக்கணத்தை பிடிச்சி அந்த அதை போறது ஒரு நுட்பம். ஆனா இன் ஷார்ட் என்ன சொல்றது, நான் சொல்லிட்டேன், இறைவன் செய்யக்கூடிய அதிசூக்கும ஐந்தொழில் எப்படிப்பட்டது என்பதை இங்கு விளக்க வருகிறேன். அந்த ஐந்து அதிசூக்கும் ஐந்தொழில் என்பது நம்முடைய வினைக்கு ஈடாக நம்முடைய ஆன்மாவில இறைவனே சென்று வினைக்கு ஈடாக சில காரியங்களை செய்ய வைக்கிறார். சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, அங்க முப்பொருள் உண்மை, இங்க முப்பொருள் இலக்கணம், அது சப்ஜெக்ட். இன்னொன்னு என்ன சொன்னாரு, அங்க முதல்ல கடவுளை சொல்லி அப்புறம் வினைய சொல்லி ஆன்மாவை சொன்னார். இங்க என்ன பண்ணாரு, அதே ஆடல தானே வரணும், அப்படி வரல. இது எதில் திறன் நிறைவு தமிழ்ல, அதாவது ஒன்னு முதல் மூணு சூத்திரத்துல என்ன, கடவுளை சொல்லி மாயைய சொல்லி ஆன்மாவை சொன்னார். அப்ப அதே ஆடல போனா நாலாம் சூத்திரத்துல கடவுளை பற்றி தானே சொல்லிருக்கணும், அப்படி சொல்லல, இங்க ஆர்டர் மாத்திடல. அதே என்ன சொன்னாங்க, ஒன்னு முதல் மூணு சூத்திரங்கள் நிரல் நிறை, ஒன்னு முதல் மூணு சூத்திரங்கள் நிரல் நிறை, நாலு முதல் ஆறு சூத்திரங்கள் எதிர் நிரல் நிறை. ஒன்னு முதல் மூணு சூத்திரங்கள் வந்து என்னன்னா, கடவுள் அதாவது இப்படி பதி பாசம் பசு, பதி பாசம் பசு சொன்ன. ஆனா நாலு முதல் ஆறு எப்படி வர்றாரு அப்படின்னா, முதல்ல பாசத்தை சொல்லி பசுவை சொல்லி அப்புறம் பாசத்தை சொல்லி அப்புறம் கடவுள் வர்ற. ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்றீங்களா, அப்படி இல்லை, ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்றதா நிரல் நிறை, இர்ரெஸ்பெக்டிவ்லிங்கிறது எது நிறை.
1: பாசம் நாலு மாறுமைய,
0: ஆமா நாலு வந்து பசு,
1: பசு
0: ஐந்து வந்து பாசம், ஆறு வந்து பதி, ஆறு மாசம். இந்த அளவுல இன்னைக்கு திருச்சிற்றம்பலம் ஆறிரு தனந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் கனிவேல் வாழ்க மங்கி வாழ்க யானை வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியார்
2: சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது போற்றிப்பகருடை பகுதி 5. வழங்குபவர் சௌரிராசன் சிவா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: அடுத்த நிலை, குழந்தை பிறந்துருச்சு, போ தாயினுடைய வயிற்றில் இருந்தது, தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்த குழந்தையை பாசத்தின் மூலமாக பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப குழந்தை வளர ஆரம்பிக்கிறது. அப்படி வளர ஆரம்பிக்கும் பொழுது உடலும் வளர வேண்டும், மனமும் வளர வேண்டும், ரெண்டும் சேர்ந்து வளரணும். ரெண்டும் சேர்ந்து வளரலன்னா மன வளர்ச்சி இல்லாத பையன், சொல்றமா இல்லையா? மன வளர்ச்சி இல்லாத, மன வளர்ச்சி ரொம்ப இருக்கும், பையன் உயரம் கொட்டையா இருப்பான், இல்ல ஊனமா இருப்பான். ஆகவே இதெல்லாம் இல்லாமல் வினைக்கு தகுந்தது போல எல்லாம் சரியா செய்து ஒன்றுக்கொன்று பொருந்துமாறு. அவன் சர்வ வல்லமை பொருந்தியவன், அவன் எல்லாவற்றையும் இயக்கக்கூடியவன், முறையாக செயல்படுத்தக்கூடியவன், நீதி தவறாமல் தன்னுடைய பரிபாலனத்தை அவன் செய்யக்கூடியவன். அதனால சகல நிலையில் குழந்தைக்கு மேலாக வரக்கூடிய பருவங்களில் அந்தந்த காலத்திற்கு எதெல்லாம் இந்த உயிருக்கு பொருத்தமானதோ அவைகளையெல்லாம் மெல்ல இந்த உயிருக்கு சேர்ப்பிக்கிறான், சேர்த்து அந்த உயிரை வளர்க்கிறான். ஆசு அற்ற பாலை பசும்பதத்தும் பாலனாம் அப்பதத்தும் நாளுக்கு நாள் சகல ஞானத்தும் மூழ்வித்து மூழ்வித்துக் கொண்டு ஆள ஆள கருவி கொடுத்து ஒக்க நின்று பண்டாரியான படி போற்றி. ஆசகன்ற பாலை பசும்பதத்தும், குற்றமே இல்லாத குழவி பருவம், அது எதுவும் செய்யாது. அப்ப பிரார்த்தம் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் செயல்பட ஆரம்பிக்கும். அவனுக்கு நல்லது செய்யணும் கெட்டது செய்யணும் தெரியாது அந்த குழந்தைக்கு. ஆகாமிய வினைகள் எதுவும் ஏற முடியாத ஒரு காலம் அந்த காலத்திலும், பாலனாம் அப்பதத்தும் அதன் பின்னர் இளம் சிறுவனாய் வளர்கின்ற பருவத்திலும், நாளுக்கு நாள் சகல ஞானத்து நாளுக்கு நாள் வளர்ந்து வாலிபனாகும் பொழுதும் அந்தந்த பருவத்துக்கு ஏற்ப முழுமையான அறிவை கொடுத்தும். உடல் வளர்கிறது, காலம் செல்கிறது, எந்தெந்த காலத்துக்கு என்னென்ன அறிவு கொடுக்கணுமோ அதெல்லாம் இறைவன் தான் தருகிறான். மூழ்வித்து கொண்டாள கருவி கொடுத்து, அந்த அறிவு நலன்களை செயற்படுத்துவதற்கு வேண்டிய கருவிகளையும் உடல் கருவிகளையும் உடலையும் அதற்கு தகுந்தது போல வளர்த்து, ஒக்க நின்று உடனாக நின்று உதவி புரிகின்ற பண்டாரியான படி போற்றி. பண்டாரி, பண்டாரினா அருள், பண்டாரியான படி போற்றி நமக்கு உதவி புரிகின்ற அருட்செல்வனை போற்றுகின்றேன். இப்போ ஒரு பையன் வளர்ந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு உடல் வளர்கிறது, உடல் வளர்வதற்கு தகுந்த மனமும் வளர வேண்டும், அறிவும் வளர வேண்டும், அவன் பொறுப்புணர வேண்டும், எல்லாம் இருந்தாலும் ஒரு முழுமையான மனிதனாக மாறலாம். அதற்கு வேண்டிய கல்வி வேண்டும், கல்வியை தந்தையின் மூலமாக தருகிறான். உடலை வளர்ப்பதற்கு தாயை நியமித்திருக்கிறான். மரபுகள் பண்பாடுகளை வளர்ப்பதற்கு சூழ்நிலைகளையும் அந்த சமுதாயத்தையும் வைத்திருக்கிறான் கடவுள். எல்லாவற்றிலிருந்தும் இந்த குழந்தை கற்றுக்கொண்டு, கடவுள் அமைத்த அமைப்பு தானே அது, ஆகவே இந்த அமைப்பில் இருந்து குழந்தை தேவையானதை எடுத்துக்கொண்டு வளர்ந்து அது மிகச் சரியானபடி வளர்வதற்கு இறைவன் உதவி புரிகிறான். பண்டாரியான படி போற்றி. வளர்ச்சியின் ஒவ்வொரு படிநிலையிலும் உடலும் அறிவும் படிப்படியே வளர்வதற்கு காரணமாக தோன்றா துணையாக இருந்து இறைவன் அருள் புரிகிறான். ஆசு அற்ற பாலை பசும்பதத்தும் பாலனாம் அப்பதத்தும் நாளுக்கு நாள் சகல ஞானத்தும் மூழ்வித்து கொண்டு ஆள ஆள கருவி கொடுத்து ஒக்க நின்று பண்டாரியான படி போற்றி. அதற்கு அடுத்தபடியாக இறைவன் இப்படி குழந்தைய இந்த உலகத்துல மண் உலகத்துல உழவு விட்டாச்சு, தகுதியான கருவிகள் தந்தாச்சு, அறிவும் தந்தாச்சு, உலகத்துல வாழும்படியாக அதற்கு சூழ்நிலைகள்லாம் அமைத்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த உலகத்துக்கு வந்த ஞானத்தை அவன் அடைய வேண்டும். இப்போ உடல் வளருது, உடல் வளர்க்க வேண்டிய சம்பாத்தியம் போன்றவைகளெல்லாம் அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ உடல் வளர்ந்து இப்போ அவன் இந்த உலகத்துல நம்ம என்ன காரணத்திற்காக வந்தோம் என்பதை ஆராய தொடங்குகிறான். அப்பொழுது அவனுக்கு பல்வேறு அனுபவங்களை தருகிறார் கடவுள். அந்த அனுபவங்களை உணர வைக்கிறார். நம்ம பிறந்ததிலிருந்து சில அனுபவங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாளில் நாம் பல்வேறு நிலைகளில் நாம் இருக்கிறோம். பகல்ல முழிச்சுட்டு இருக்கிறோம், ராத்திரில தூங்கி போயிடுறோம், தூங்கின உடனே கனவு கொஞ்சம் வருது, கனவு வந்தவுடனே கொஞ்சம் நாளைக்கு வச்சு பாத்தீங்கன்னா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறோம், நம்மள மறந்து தூங்குறோம், காலம்பு என்ன வெட்டி போட்டா கூட தெரியாது நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றோம், சொல்றமா இல்லையா? அப்ப நினைவில் இருப்பது நிஜமா, கனவுல இருக்கிறது நிஜமா, ஆழ்ந்து தூங்கி போயிருக்கும் பொழுது நம்ம இருப்பது நிஜமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லா அனுபவங்களையும் இணைத்து பார்ப்பது யார்? இந்த எல்லா அனுபவங்களையும் ஊடும் ஊடுருவி இதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்வது யார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கனவையும் இந்த உயிர் அனுபவிக்கிறது, நனவையும் இந்த உயிர் அனுபவிக்கிறது, ஆழ்ந்த உறக்கத்தையும் இந்த உயிர் அனுபவிக்கிறது. மூச்சு பேச்சு இல்லாம சில சமயம் மூர்ச்சையாகி போய் கீழே விழுந்துடுறோம், அப்ப கூட எழுந்திருச்சு நம்ம வந்து பழைய அறிவோட நம்ம விளங்குறோம். அப்ப எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருப்பது எது? உயிர். இந்த உயிர் தான் எல்லாத்தையும் அனுபவிக்குது. அப்ப உயிர் இருந்து உயிர் இந்த உடலோடு சேர்ந்திருக்கும் பொழுது கருவிகள் கூடும் பொழுது அனுபவங்கள் கூட அதிகமாக வருகின்றன. கருவிகள் குறைய குறைய நமக்கு அனுபவங்கள் குறைவாக வருகிறது. ஆகவே கருவிகள் தான் நமக்கு அறிவு அதிகமாவதற்கும் குறைவாவதற்கும் காரணமாக இருக்கின்றன என்பதை உயிர் உணர வேண்டும். இந்த கருவிகள் வேறு, நான் வேறு என்று உணர வேண்டும். இந்த கருவிகள் இல்லாமலும் கூட அறிவு செயல்படுவதற்கு காரணம் இறைவன் என்பதை உணர வேண்டும். கருவிகள் இல்லாத காலத்தில் கூட அறிவு செயல்படுகிறது. அந்த அறிவு செயல்படுகிறது, கருவிகள் இருந்தா கண்ணால பார்க்க முடிகிறது, காதால கேட்க முடிகிறது. நாம் கண்ணை மூடி உட்கார்ந்து கொண்டு எல்லா கருவிகளையும் விட்டுட்ட பிறகு கூட நம்ம அறிவு செயல்படுது இல்லையா, சிந்தனை செயல்படுது இல்லையா. அப்ப அந்த சிந்தனையை செயல்படுத்துவன் யாரு என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ எல்லா இடத்திலும் அறிவை செயற்படுத்துகின்றவன், அறிவை தூண்டுகின்றவன், அறிவோடு சேர்ந்து தானும் இயங்குகின்றவன் கடவுள் என்பதை நாம் உணர வேண்டும். அதற்கு இந்த ஐந்து அவத்தைகள் நமக்கு மிகப்பெரிய ஆராய்ச்சிக்குரிய பொருளாக விளங்குகிறது. இந்த ஐந்து அவத்தைகளை நம்ம ஆராய்ந்து பார்த்தால் நாம் உயிர் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். நாம் உயிர் வந்து உயிர் இந்த உடம்புல இருந்தால்தான் உடல் இயங்கும். அதற்கும் மேலாக இறைவன் இந்த உயிரை உயிரோடு இருந்தால்தான் உயிர் என்பது நிலைபெற முடியும், உயிர் என்பது இயங்க முடியும் என்ற ஆராய்ச்சிக்கு இந்த ஐந்தவத்தை பற்றிய விஷயங்களை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக உமாபதி சிவாச்சாரியார் ஐந்தவத்தைகளை பற்றி மிகச் சிறப்பாக சொல்லுகிறார். தண்டாத புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில் அன்பு சேர்க்கின்றன கட்டு ஐந்து ஆக்கி முன்பு உள்ள உண்மை நிலையை ஒரு கால் அகலாது திண்மை மலத்தால் சிறையாக்கி கண்மறைத்து மூல அரும் கட்டில் உயிர் மூடமாய் உள்கிடப்ப காலம் நியதி அது காட்டி மேல் ஓங்கும் உந்தி வியன் கட்டில் உயிர் கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக மானின் எழிலுடைய முக்குணமும் எய்தி மருளோடு மண்ணும் இதயத்தில் சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்போன்னா அந்நிலை போய் கண்ட வியன் கட்டில் கருவிகள் ஈரைந்து ஒழிய கொண்டு நியமித்து அற்றை நாள் கொடுப்ப பண்டை இறைவனையால் முன்புள்ள இன்ப துன்பங்கள் மறுவகை அங்கே மருவி உருவுடன் நின்று ஓங்கு நுதலாய ஓலக்க மண்டபத்தில் கோம்கருவி எல்லாம் புகுந்து ஈண்டி நீங்காத முன்னை மலத்து இருள் உள் மூடாவகை அகத்துள் துண்ணும் இருள் நீக்கும் சுடரே போல் அந்நிலையே சூக்கம் சுடர் உருவில் பெய்து தொழிற்கு உரியராக்கி பணித்த அறம்போற்றி. இந்த ஐந்து விதமான அவஸ்தைகளையும், அவஸ்தைகள்னா அவஸ்தைனா நம்ம துன்பம்னு நினைப்போம் இல்லையா, அவஸ்தைனா இங்க அனுபவம் என்று நாம் பொருள் வைத்துக் கொள்ள வேண்டும், பொருள் கொள்ளணும். ஐந்து விதமான நிலைகளில் இந்த உயிர் எவ்வாறு செல்கிறது, அந்த ஐந்து விதமான நிலைகளை அடையும் பொழுது எந்த கருவி வேலை செய்கிறது, எந்த என்னென்ன கருவிகள் வேலை செய்யவில்லை, கருவிகள் கூட கூட நமக்கு அறிவு வருகிறது, கருவிகள் குறைய கூட அறிவு குறைகிறது, அப்ப எல்லாத்தையும் அனுபவிக்கிறது உயிர்னு ஒரு பொருள். அந்த உயிர் என்பதுதான் நாம். அந்த உயிருக்கு தலைவன் சிவபெருமான். அவனை நினைந்து நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும். உடலை மையப்படுத்தி நாம் வாழக்கூடாது, உயிரை மையப்படுத்தி நாம் வாழ வேண்டும் என்ற செய்தியை இந்த பாடல சொல்லுகின்றார். தண்டாத புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில், தண்டாதன்னா நீங்காத, அதாவது வினை இருக்கின்ற வரையிலும் இந்த உடல் இருக்கும். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் என்று ஒரு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். வினைதான் உந்து சக்தி, அது உந்தி தள்ளுனா அந்த உடம்பு வந்துடும் நமக்கு. தண்டாத புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில், மாமனைன்னு சொல்றார். மான்னா பெரிய, மனைன்னா வீடு. இந்த உடம்ப பெரிய மனை, பெரியனா இந்த இடத்துல பெருமை பொருந்திய மனைன்னு நம்ம சொல்லணும். மா என்பதற்கு பெருமை அப்படின்னு வச்சுக்கலாம். மான்னா பெரிய, பெருமை பொருந்திய. ஏன் இத பெருமை பொருந்திய உடல்னு சொல்றார் உமாபதி சிவாச்சாரியார்? இதுதான் இறைவனை அடைவதற்கு கருவியாக இருக்கிறது. இறைவனை அடைவதற்கு ரொம்ப உதவியா இருக்கா இல்லையா உடம்பு? இந்த உடம்பு வச்சுதான் தவம் பண்றோம், உடம்பு வச்சுதான் தியானம் பண்றோம், உடம்பு வச்சுதான் திருவைந்தெழுத்தை ஓதுகிறோம், உடம்பை வைத்துதான் திருமுறைகளை ஓதுகிறோம், உடம்பை வைத்துக் கொண்டுதான் அந்த திருக்கோயிலுக்கு நடந்து செல்கிறோம், கண்ணால் இறைவனுடைய உருவத்தை பார்க்கிறோம், காதாளனுடைய புகழ்களை கேட்கிறோம், மூக்கினாலே அவனிடமிருந்து வருகின்ற மனத்தை நுகர்கிறோம், வாயினால் அவனுடைய தீர்த்த பிரசாதத்தை எல்லாம் சாப்பிடுகிறோம், மெய்யினாலே அவனுக்கு போட்ட மாலையை மேல போட்டுக்கிட்டு நம்ம சந்தோஷப்படுறோம். அப்ப உடம்பு இறைவனை அடைவதற்கு கருவியாகவும் இருக்கிறது. சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரியலை புலன்களால் முந்தையான காலம் நின்று எய்திடாத மூர்க்கனே, நீ எனக்கு இந்த உடம்ப கொடுத்துருக்கியப்பா, இந்த உடம்பெல்லாம் வச்சு உன்னை அடையறதுக்கு நான் முயற்சி செஞ்சிருக்கணுமே, நான் செய்யாம இருந்துட்டனே. அப்படி செய்யாதனால் நீ என்ன காரியத்துக்காக இந்த உடம்ப கொடுத்துருக்கிறியோ அந்த காரியத்தை நான் செய்யாமல் இருப்பதால் நான் மூர்க்கன். சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரிலை புலன்களால் முந்தையான காலம் நின்று எய்திடாத மூர்க்கனேன், உன்னை அடையாத நான் மூர்க்கனாக நான் இருந்து விட்டேன் என்று சொல்கிறார். அப்ப கடவுள் அடையலன்னா அவன் அவன் தான் மூர்க்கன். நம்ம வந்து மூர்க்கனுக்கு வேற அர்த்தம் வச்சிருக்கோம். மாணிவாசகர் வேற பொருள் சொல்றாரு. தண்டாத புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில், இது புழுக்கள் நெளிந்து கொண்டிருக்கின்ற பெரிய மனை. இதுல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கீர் கீறி இதை பாத்தீங்கன்னா கம் உருப்பெருக்கி கண்ணாடினால பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான உயிரினங்கள் இதுக்குள்ள நெளிஞ்சுட்டு இருக்கும், பார்ப்பவே அருவறுப்பாக இருக்கும். இது என்புதோல் போர்த்த உடம்பு. இந்த உடம்பு பார்த்தா அழகா இருக்கு, தோல் நல்லா இருக்கு, சிவப்பா இருக்கு, மாநிலமா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றோம். ஒரு கீர்கிறனா தெரியும் அதனுடைய அழுக்குகள், பார்க்கவே அருவறுப்பா. ரெண்டா நாள் நம்ம உடம்பை பாக்குறதே நமக்கு கஷ்டமா. அதனுடைய உண்மைத்தன்மை புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில், மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்புதோல் போர்த்த குப்பாயம். எல்லாம் உள்ள எல்லாம் அழுகெல்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டு ஒரு ஒரு பையனால கோத்து கட்டி மேல அழகு பண்ணி வச்சிருக்குது. மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்புதோல் போர்த்த குப்பாயம் பை, சீவார்ந்து ஈ மொய்த்து அழுக்கொடு திரியும் சிறுகுடில் இது சிதைய. சீவார்ந்து ஒயாமல் உடல் இயங்கிக் கொண்டே இருக்கிற தேகம் அப்படின்னா தகிப்பிக்கக்கூடிய தன்மையுடையது தேகம், ஓயாமல் இது மாறி அமைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு செல்லு செத்து போகுது, உடம்பே மயானம். சிவபெருமானுக்கு சுடுகாட்டு அரசு என்று மணிவாசகர் பெருமான் சொல்வார், ஸ்மசான வாசன் என்று சொல்வார்கள். எது ஸ்மசானம்? அங்க இருக்கிற மசானம் இல்ல, இதுவே மயானம் தான். ஏனென்றால் இந்த ஒரு வினாடிக்கு முன்னாடி இருந்த செல்லு இப்ப இல்ல, அது மடிந்து கொண்டே இருக்கிறது, புது செல் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த இந்த உடம்புல இருந்து அவன் நடனம் ஆடுகிறான். சுடுகாட்டு அரசே ஸ்மசானவாசன் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. சீவார்ந்து ஈ மொய்த்து அழுக்கோடு திரியும் சிறுகுடில் இது சிதைய. அழுக்கோடு இருக்கக்கூடிய குடில், ஓயாமல் இதிலிருந்து அழுக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கு, வியர்வையாக, சளியாக, சிறுநீராக, மலமாக, கண்ணிலிருந்து பீழையாக மலம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அழுக்கொடு திரியும் சிறுகுடில், ஓயாமல் அழுக்கு நிரம்பி இருக்கிறது. தண்டாத புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில், மிடைந்து எலும்பு ஊத்தை மிக்கு அழுக்கு ஊரல் வீரிலின் அடைக்கூடம், தொடர்ந்து என்னை நலிய துயருகின்றேன். இந்த ஓட்ட குடிசையை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு சொல்றார். மிடைந்து எலும்பு ஊத்தை மிக்கு, ஊத்தைனா அழுக்கு, துர்நாற்றம் வீசுகின்ற உடல். ஒரு நாள் குளிக்கலன்னா யாரும் பக்கத்தில் நம்மகிட்ட வர முடியாது, ஒரு நாள் பல்லுலகலன்னா பக்கத்தில் இருந்து யாரும் பேச முடியாது. உடல் நோய் வந்து ஒரே இடத்துல படுத்து கிடந்தா முதுகுல பெட்ஸோர் வந்துருது, அதனுடைய வாசனை தாங்க முடியாம யாருமே நம்மளை வந்து பார்க்க மாட்டாங்க. ஆகவே மிடைந்து எலும்பு ஊத்தை மிக்கு அழுக்கு ஊரல், அழுக்கு ஊறிட்டு இருக்க இடமா நம்முடைய உடல். புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை, ஏன்னா உடம்பை பற்றிய தெளிவான உண்மையை நாம் உணர்ந்து இருக்க வேண்டும். அப்பதான் பாசத்தை ஓரளவு வைப்போம், இல்லைன்னா பாசத்தை தேவையில்லாம வச்சிருவோம். அழி புண்ணகத்து, உடம்பு பூரா என்ன இருக்கான், புண்ணகத்து, நிறைய கிருமிகள் உள்ள இருக்கு. புறந்தோல் மூடி அடியேனுடைய யாக்கை இருக்கிறது, மேல நல்ல அழகா போட்டு ஒரு போர்வை போத்தி வச்சிருக்கு. பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை, கண்ணிலிருந்து பிழை வழிகிறது, ஒன்னொன்னும் உடம்புலேருந்து வழிகிறது. எல்லாம் அழுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்திக்கிட்டே இல்லைன்னா உடம்பு பக்கத்துல யாரும் அன்பே செலுத்த மாட்டாங்க. பொத்தை ஊன் சுவர் புழுப்பொதிந்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை, இத்தை மெய்யென கருதி நின்று இடர்கடல் சுழிப்படுவேனை. இதை நான் மெய்யன்னு நினைச்சிட்டேன்னா அதுல இருந்து நமக்கு என்ன வருமா, துன்பமாகிய கடல் நம்மளை வந்து சூழ்ந்துரும். ஆகவே இந்த உடல் தண்டாத புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில், வினைக்கு ஈடாக வரக்கூடிய அழுக்குகள் நிறைந்த இந்த பெரிய உடலில் அன்பு சேர்க்கின்ற கட்டு ஐந்து ஆக்கி, 35 கருவிகள் நம்மால 36 கருவிகளையும் நம்ம மேல பொருத்தி, மற்றவர்கள் நம் மீது அன்பு செலுத்தும்படியாகவும் நாம் பிறர் மீது அன்பு செலுத்தும்படியாகவும் இந்த கட்டினை இறைவன் உருவாக்கி இருக்கிறான். அதுல 5 விதமான அனுபவங்களை இறைவன் தருகிறானா. என்னென்ன அனுபவம்? நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள், ஜாக்ரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரியாதீதம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க.

எல்லாம் முற்றிலும் ஒடுங்கி போய் நாம் ஆணவ மலத்தோடு கிடக்கின்ற அறியாமையோடு அறியாமை கட்டில் ஆழ்ந்திருக்கின்ற நிலை. அதனால நல்லா பாடம், இந்த பாடம் வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அதனாலதான் குறைவா இருக்கிறோம் நம்ம. ஏன்னா இது வந்து மிக உயர்ந்த உயரிய உண்மைகள், இது இறைவனால் அருளப்பட்ட உண்மை, கைலாயத்திலிருந்து வந்த உண்மை. இதை கேட்டு புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு தகுதி இருந்தால்தான் நம்ம இந்த இடத்துக்கே வர முடியும். அந்த தகுதியை உண்டாக்கி கொள்வதற்கு நம்ம இடையறாது பல சாதனங்களை எல்லாம் செய்யணும். திருவைந்தெழுத்தை நாம் ஓதிக்கொண்டே இருந்தால் புத்தியில தெளிவு உண்டாகும். திருமுறைகளை ஓதிக்கொண்டிருந்தால் புத்தியில தெளிவு உண்டாகும். திருக்கோயில்களுக்கு நாம் திருப்பணி செய்தால், நமக்கு திருப்பணினா நீங்க சரி லட்ச ரூபா கொடுத்து ஒரு கோபுரம் கட்டணும் இல்ல, தூய்மைப்படுத்துதல் அல்லது வஸ்திரம் துவைத்து தருதல், விளக்கேற்றுதல், ஏதாவது ஒரு பூமாலை கைங்கரியம், ஏதாவது ஒன்று வழிபாடு, இவைகளெல்லாம் செய்துகிட்டு இந்த மாதிரி விஷயங்களை கேட்டீங்கன்னா நல்ல தெளிவா இருக்கும், நுண்மையான அறிவு உண்டாகும். உணவும் அதுக்கு தகுந்த சத்துவகுண ஆகாரங்களை எல்லாம் சாப்பிடணும், எல்லாம் நம்ம ஒன்று சேர்ந்து செய்யணும். அப்பொழுது இந்த ஞான நூல்களை எல்லாம் கேட்டா அது ரொம்ப உடனே சொன்னது சொன்னபடியாக அது நமக்கு மனதிலே படும், அப்பொழுது அது மிகுந்த பயன் விளைவிக்கும். இல்லைன்னா நமக்கு புரியாமல் கேட்டுக்கொண்டு நம்ம சமயத்தில் இருக்கிறது போல எல்லாம் சமயத்தில் அமைந்துவிடும். ஆகவே நம்ம இதை நல்லா தெளிவா, நம்ம நேரத்தை நிறைய கொடுக்கிறோம், அதனால அதற்கு தகுந்த வாழ்க்கை, என்னும் தியானத்திற்குரிய வாழ்க்கை, ஜபத்திற்குரிய வாழ்க்கை, சமயத்துக்குரிய வாழ்க்கை என்பது இருக்கு. எல்லாம் செஞ்சுக்கிட்டு இதுவும் கொஞ்சம் அப்படிங்கிறது அது அந்த அந்த அது முழுமையான பயனை நாம் அனுபவிக்க முடியாது. ஆகவே இப்பொழுது நாம் கருவிகளெல்லாம் ஒடுங்கக்கூடிய, ஒடுங்கி அறியாமையில் ஆழக்கூடிய துரியாதீத நிலை அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். முதல்ல ஐந்து அனுபவங்களையும் இந்த பாடல்ல அற்புதமா சொல்றார், இதை விட யாரும் சொல்ல முடியாது அப்படி சொல்றார். உயிர்க்கு கால எல்லைக்கு அப்பாற்பட்டே உள்ளதாகின்ற உண்மை நிலையான ஆணவமல மறைப்பினின்றும் சிறிதும் நீங்காமல் வன்மையுடையதாய். அந்த துரியாதீத நிலையில கருவிகள் எல்லாம் முற்றிலும் ஒண்ணு கூட கிடையாது, ஒரே ஒரு கருவி மட்டும், புருடதத்துவம்ங்கிற கருவி மட்டும் இருக்கும். அந்த கருவியோடு கூடி இந்த உயிர் மூலாதாரத்தில் அடங்கி கிடக்கும். அப்ப அடங்கி முற்றிலும் தன்னை மறந்து தூக்கத்துல பெரிய தூக்கம்னு வச்சுங்க, இப்ப நம்ம வந்து சொன்னா மூச்சு கூட நின்னு போற அளவுக்கு ஆழ்ந்து யாராவது தூங்கினா அந்த மாதிரி ஒரு நிலைமை, அது உயிர்ப்படங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையில அப்படி கருவிகளெல்லாம் இல்லாத பொழுதும் இந்த உயிர் அறியாமையில் ஆழ்ந்திருக்கும், அது மூலாதாரத்தில் அந்த நேரத்தில் உயிர் தங்கி இருக்கும், அது ஒரு அனுபவம். உயிர் கண்மறைத்து மூல அரும்கட்டில் உயிர் மூடமாய் உள்கிடப்ப, உயிரை சிறைப்படுத்தி இருக்கக்கூடிய மூலாதாரமாகிய வீட்டில் உயிர் ஆணவமலத்தோடு அறியாமையில் அப்படியே கிடக்கிறது ஜடம் போல. அவ்வாறு காலம் நியதி அது காட்டி, அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலம் எல்லை எவ்வளவு நாள் இருக்கணுங்கிறத இறைவன் நிர்ணயப்படுத்துகிறான் மூலாதாரத்துல ஆணவமலத்தோட கருவிகளின்றி, அதாவது புருடதத்துவத்தோடு கூடி அந்த உயிர் ஜடம் போல இருக்கக்கூடிய நிலை முதல் நிலை. இந்த நிலையில உயிர் எந்த விதமான செயல்பாடும் இருக்காது, அது தமோகுணமயமா இருக்கும். உயிர் அவிச்சை என்ற அறியாமையில் ஆழ்ந்து கொண்டிருக்கும், எந்த செயலும் நிகழாது, எந்த விருப்பமும் அதுக்கு இருக்காது, எந்த அறிவும் அதனிடம் செயல்படாது. உயிர் அந்த நிலையில் இருக்கின்ற வரையில் அது எவ்வளவு நாள் இருக்கணும் அந்த மூலாதாரத்திலேயே அப்படி அறிவில்லாம என்று காலத்தை நிர்ணயம் செய்து இறைவன் அதற்கு வகுத்து கொடுப்பான், அதுவரையிலும் அந்த அறியாமையில் அது ஆழ்ந்திருக்கும். அப்படி மூலாதாரத்தில் இருக்கின்ற உயிரை, அறியாமையில் இருக்கின்ற உயிரை இறைவன் மெல்ல தூக்குறான், அடுத்த நிலை கொண்டு வர்றான், மூலாதாரத்திலிருந்து கொப்புழு கொண்டு வர்றான், அதுக்கு பிறகு இருதயஸ்தானத்துக்கு கொண்டு வர்றான், இருதயஸ்தானத்திலிருந்து கண்டத்துக்கு கொண்டு வர்றான், கண்டத்திலிருந்து லலாடஸ்தானத்திற்கு கொண்டு வருகிறான். இப்படி மெல்ல மெல்ல கருவிகளை கூட்டி நனவு நிலைக்கு இறைவன் கொண்டு வருகிறான். இப்ப துரியாத நிலைக்கு அடுத்தது துரிய நிலை. மேல் ஓங்கும் உந்தி வியன் கட்டில், அதற்கு பின் மேல் ஓங்கி நிற்கும் கொப்பூடு ஆகிய வீட்டில் இரண்டாவது நிலை கொண்டு வர்றான் கடவுள். இந்த இடத்துல அறியாமையில் ஆழ்ந்து கிடக்கின்றவரை கொஞ்சம் கொஞ்சமா மலர்த்துகிறான், கருவிகளை கூட்டுறான். முதல்ல புருடதத்துவம் மட்டும் இருக்கிறது, புருடதத்துவத்துல ஒரு ஐந்து கருவிகள் இருக்கு, காலம் நியதி கலை வித்தை அராகம், இந்த அஞ்சும் சேர்ந்த தத்துவத்துக்கு புருடன். அந்த புருடதத்துவம் தோட அது அந்த உயிர் இன்னமும் சரியா அதனுடைய அறிவோ செயல்பாடுகளோ விருப்பமோ வெளிப்படாத ஒரு நிலை, அப்படி அமுங்கி அது இருக்கு, அபிச்சையோடு கூடி இருக்கிறது. அதிலிருந்து இறைவன் மூலாதாரத்திலிருந்து உயிரை ஏற்றுகிறான், எங்க கொண்டு வர்றான், கொப்புழு கொண்டு வரான் நினைவை. உயிர்கலை வித்தைய அந்த அராகம், பிராணவாயுவை. அப்போ மூலாதாரத்துல புருடதத்துவத்தோட இருக்கா உயிரே, அது ஒண்ணும் செயல்பாடு இல்லாம இருக்கா, சரின்னு கடவுள் என்ன செய்யறான், பிராணவாயுவை அதனோட சேர்க்கிறான். அப்படி சேர்த்த உடனே
லேசா அந்த உயிருக்கு

0: அறிவு உண்டாக தொடங்குகிறது. அந்த புருட தத்துவத்தில் இருக்கின்ற கலை தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த கலை தத்துவத்தினால் உயிரினுடைய தொழிலை தொழில் தத்துவம் விளங்குமாறு, சற்று விளங்குமாறு செய்கிறான். இரண்டாவது இடத்துல வித்தை தத்துவத்தால் அறிவை சற்று விளங்குமாறு செய்கிறான். அராக தத்துவத்தால் உயிரினுடைய விருப்பத்தை சற்று விளங்குமாறு செய்கிறான். அப்போ இந்த இடத்துக்கு வந்த உடனே முற்றிலும் மூச்சு கூட இருக்கா இல்லையா, பிராணவாயு கூட இல்லாம அடங்கி போயிருக்கின்ற உயிர் இந்த கொப்புழுக்கு வந்த உடனே லேசா அதுக்கு தொழில் தன்மை, அசைவு தன்மை, அதாவது மேலும் அறிவு விளங்குகின்ற தன்மை வருகிறது கொப்புள்ள. இந்த இடம் நாபி அல்லது கொப்புள்னு சொல்லுவாங்க. இங்க பிராணவாயு, இங்க இருக்கக்கூடிய தத்துவங்கள், ரெண்டு தத்துவங்கள் செயல்படும். பிராணவாயு முதல்ல இருந்த புருட தத்துவம், புருட தத்துவம் பிராணவாயு, மொத்தம் எத்தனை கருவிகள் இருக்கீங்க, ரெண்டு கருவிகள் எண்ணிக்கையில, ஆனா தத்துவத்தினுடைய அடிப்படையில் பார்த்தா எத்தனை இருக்கு, ஆறு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஹிருதயஸ்தானத்துக்கு அந்த உயிரை கொண்டு வர்றான். கொஞ்சம் கொஞ்சமா அறிவு விளங்குது பாருங்க. முதல்ல ஒரு தத்துவம் புருட தத்துவம், ரெண்டாவது பிராணவாயு சேர்த்தாச்சு, இப்போ மூணாவது இடத்துக்கு வருகிறது. சுழுத்தின்னு பேரு, சுழுத்தி நெஞ்சில நிகழும். இங்கு மூன்று கருவிகள் வேலை செய்யும். என்னன்னா இப்ப பிராணனோட கூடி சித்தம் அப்படிங்கிற தத்துவத்தை இறைவன் செயல்படுத்துகிறான். இப்போ மேலும் கொஞ்சம் பிரக்னை வருகிறது. மானின் எழிலுடைய முக்குணமும் எய்தி, பிரகிருதி மாயில் உண்டான அழகு பொருந்திய சாத்விகம், ராசதம், தாமதம் ஆகிய முக்குணங்களையும் சேர்த்து உயிருக்கு மூன்று குணங்களை சேர்க்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா மலர்த்துகிறான் உயிரை. மருளொடு மண்ணும் இதயத்தில், அதற்கு மேல் இதயமாகி இடத்தில் சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப ஒன்னா, சித்தமாகிய கருவுடன் கூட்டி அவ்விடத்தில் சித்தத்தால் கண்ட பொருள் என்னதென்று அறியாமல் மயங்கிய உயிரை. இந்த இடத்துக்கு வந்த பிறகும் இன்னும் அறிவு முழுதாக மலரவில்லை. இப்ப பேருறக்க நிலையாக இருக்கிறது. அந்த பேருறக்க நிலையில ஏதோ நினைவு தோன்றுவது போலவும் இருக்கிறது, தோன்றாது போலவும் இருக்கிறது. என்னன்னு சொல்ல முடியாத ஒரு பக்குவம் ஹிருதயஸ்தானத்துக்கு வருது உயிர். அதற்கும் பிறகு உயிரை மேலம் கொண்டு வர்றான், சொப்பனம் கனவு நிலை கொண்டு வரான், அந்நிலை போய் அந்த சுழுத்தி உறக்க நிலையும் கடந்து கண்ட வியன்கட்டில் கருவிகள் ஈரைந்து ஒழிய கண்டு நியமித்து அற்றை நாள் கொடுப்ப, கழுத்தாகிய அகன்ற இடத்தில் கண்ட வியன்கட்டு, வியன்கட்டுனா கழுத்து, இங்க வருது உயிர். அப்போ இந்த இடத்துல வரும்பொழுது கருவிகளை நிறைய சேர்த்து விடுறான், மூன்று கருவிகள் இருந்துச்சு இல்லையா ஹிருதயத்துல, இங்க வரும்பொழுது 25 கருவிகளை இறைவன் தருகிறான். அப்ப அந்த 25 தத்துவங்களையும் கூட்டின உடனே கனவுல நிறைய விஷயங்கள் நம்ம கனவு காண்றோம். கனவு காண்ற பொழுது அப்ப நமக்கு பார்க்கின்ற விஷயங்கள் நிஜம் போலவே நடக்குது. அந்த நிஜம் போலவே நடக்கும் பொழுது நல்வினை தீவினைகளை எல்லாம் கூட சில சமயம் நம்ம செய்யறது போலவும், நல்வினை தீவினைகளுக்குரிய தண்டனைகளை அனுபவிப்பது போல நமக்கு தெரியுது. வைத்தியலி வந்துருது கனவுலயே, வருதா, வருது, பெட்ல படுத்துக்கிற மாதிரி நமக்கு நினைப்பு வருகிறது, யாரோ குத்த வர்றது போல நமக்கு தெரிகிறது. சொப்பனம் அனுபவம், அத கனவுன்னு சொல்லலாம், அது வந்து கண்டத்தில் நிகழ்கிறது. இதுல வந்து வேலை செய்யக்கூடிய கருவிகள் 25 கருவிகள். இப்போ முதல்ல வேலை செய்த கருவிகள் மூன்று கருவிகள், புருட தத்துவம், பிராணவாயு, இன்னொன்னு சித்தம், மூணு இருந்துச்சா. இப்போ 25னா 3, 22 புதுசா சேர்க்கப்படுகிறது. தன்மாத்திரைகள் 5, தன்மாத்திரைகள் 5. வசனாதி விடயங்கள், வசனாதி விடயங்கள்னா நடத்தல், நடக்கிறது, கையால கொடுக்கறது வாங்கிறது, அப்புறம் எருவாய் கருவினால, கருவாயினால செய்யக்கூடிய செயல்கள், வாயினால பேசக்கூடியதான் வசனாதி விடயங்கள்னு சொல்லக்கூடியது, அது 5. தச வாயுக்கள், 10 விதமான வாயுக்கள் உடல்ல இருந்து செயல்படுகிற அந்த 10 வாயுக்கள், அந்த கரணங்கள் 4, புரதத்தொன்னு மொத்தம் 25 கருவிகள் இந்த இடத்துல வேலை செய்யுது கண்டத்துல. இப்போ இந்த கண்டத்துல வேலை செய்யும் பொழுதும் அறிவு முழுதாக பரிணமிக்கவில்லை, அறிவு முழுதாக வேலை செய்யவில்லை. கனவுல கண்டதை நம்ம நனவுல சொல்லும் பொழுது சில விஷயங்களை புரிய மாட்டேங்குது. ஏன்னா கருவிகள் முழுசா இல்ல, கருவிகள் இருந்தா தானே முழுசா தெரியும். கருவிகள் குறைய குறைய நமக்கு அறிவு குறைஞ்சுதானே போகும். அப்ப கருவிகள் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு வந்து கண்டத்துல வந்து நிக்கிற அறிவை மேலும் நனவு நிலை கொண்டு வருகிறான். நனவு நிலை எங்க நடக்கிறது, லலாடத்தானத்தில் நிகழ்கிறது. அப்போ பண்டை இருவினையால் முன்புள்ள இன்ப துன்பங்கள் மறுவகை அங்கே மருவி, அந்த கனவுல முன் செய்த இருவினைகளுக்கு ஈடாக முன்பு நனவிலே இன்ப துன்பங்களை நாம் அனுபவித்தது போல கனவிலும் இருவினை நுகர்வு உண்டாவதை அறிந்து அதனையும் அனுபவித்து அதற்கு மேல உருவுடன் நின்று ஓங்கு நுதல் ஆய ஓலக்க மண்டபத்தில் போம் கருவியெல்லாம் புகுந்து ஈண்டி, பரு உடம்பின் கண் வளர்ந்து புருவமத்தியாகிய திருவோலக்க மண்டபம். இப்ப இந்த இடம் அரசாளுகின்ற இடம் போல இருக்குதான். ஏன்னா எல்லா கருவிகளும் சேர்ந்து இருக்கிறது. ஒரு அரசன் திருவோலக்க மண்டபத்தில் இருக்கும் பொழுது மந்திரி பிரதானிகள்லாம் இருப்பாங்க, தளபதிகள் இருப்பாங்க, பொதுமக்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க, தானம் வாங்க வந்தவங்க இருப்பாங்க, எல்லாருக்கும் மத்தியில் உட்கார்ந்துருப்பான் இல்லையா. அது போல உயிர் இந்த லலாடத்தானத்துக்கு வரும் பொழுது எல்லா கருவிகளும் வேலை செய்ய ஆரம்பித்து விடும், எல்லா கருவிகளும் இருக்கும், அப்பொழுது அறிவு நிரம்ப இருக்கும். இந்த அரசனே திருவோல மண்டபத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வாசப்படியா கடந்து கடைசியில் தன்னுடைய அந்த புறத்துக்கு போகும்பொழுது இங்க இருக்கின்ற ஒன்னொன்னா குறைஞ்சிட்டே வந்து கடைசியில ஒண்ணு இல்லாம போயிடும். அதை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். இந்த விஷயத்துக்கு கருவிகள் நிறைய இருக்கிறது. திருவோலக்க மண்டபம் ராஜ்யசபையில அரசன் உட்கார்ந்து இருப்பதை போல. அப்ப எதை வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். மாதம் மாதிரி பெய்கிறதா, அந்த தெருவுக்கு லைட்டு போட்டியா, இந்த ஆத்துல தண்ணி வருதா அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த புறத்துக்கு போனா எதை யாரை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்? அப்ப கருவி குறைஞ்சு போயிடுது. அது போல மூலாதாரத்தில் இருக்கின்ற உயிர் படிப்படியாக ஐந்து நிலைகளுக்கு ஏறி இங்கு வருகிறது, திருவோலக்க மண்டபத்துக்கு வருகிறது. அந்த திருவோலக்க மண்டபத்தில் எல்லா கருவிகளுடன் பொருந்தி வீற்றிருக்குமாறு செய்து நீங்காத முன்னை மலத்து இருளுள் மூடாவகை, முன்பிருந்தே விட்டு நீங்காது மறைந்து நின்ற ஆணவமலமாகிய இருள் கூடாதவாறு. இப்ப கருவிகளெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு, அறியாமை குறைந்திருக்கிறது. அகத்துள் துண்ணும் இருள் நீங்கும் சுடரே போல் அந்நிலையே சூக்கம் சுடர் உருவில் பெய்து. இது மட்டும் போதாதான், இவ்வளவு கருவிகள் கொடுத்ததும் போதாதான், இன்னும் சில கருவிகளும் சாமி தர்றாராம். என்ன தர்றாரு? இருளை நீக்குகின்ற விளக்கை போல இவ்வளவு கருவிகளையும் கொடுத்த பிறகு இவ்வளவுக்கும் ஞானத்தை உண்டாக்குகின்ற வாக்குகளை தர்றான் சாமி. சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்ற நான்கு விதமான வாக்குகளையும் தருகிறான். வாக்குகள் இருந்தாதான் அதுதான் நம்ம சிந்தனை செய்வதற்கு உதவுகிறது. அந்த சிந்தனை செய்வதை வாயினாலே சொல்வதற்கு பயன்படுகிறது. சொல்லுகின்ற செயல்களை தான் நம்ம செயலாக செய்ய முடியும். எல்லாத்துக்கும் அந்த வாக்குகள் தான் பயன்படுது. அதையும் கடவுள் தருகிறான். இருளை நீக்குகின்ற விளக்கை போல சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி ஆகிய நான்கு வாக்குகளையும் பொருந்த செய்து ஒளி ஊட்டுகிறான். தொழிற்கு உரியராக்கி முன் செய்த வினைகளுக்கு ஈடாக ஐம்புலன்களின் வழியாய் உலகியல் பொருள்களை நுகரச் செய்கிறான். இப்படி நனவு நிலையிலே இரு வினைகளுக்கு ஈடாக பிராரத்தத்தை அனுபவித்து தீர்ப்பதற்குரிய வழிவகைகளிலே உயிரை அவன் செயற்படுத்துகிறான். பணித்த அறம்போற்றி இப்படி ஐந்து விதமாக ஐந்து வித அனுபவங்களையும் அடையுமாறு செய்து உயிர் ஒன்று இருக்கிறது. அந்த உயிருக்கு கருவிகள் இருக்கின்றன. கருவிகள் குறைய குறைய அறிவு குறைகிறது. கருவிகள் கூட கூட அறிவு கூடுகிறது. இந்த கருவிகளையெல்லாம் நமக்கு நாமே உற்பத்தி செய்து கொள்ளவில்லை. இந்த கருவிகளை எல்லாம் நமக்கு அப்பாற்பட்ட சக்தியுடைய இறைவன் தான் நமக்கு தந்திருக்கிறான். அவனுடைய உதவி இல்லாவிட்டால் இந்த கருவிகள் தொழிற்படுவதில்லை. கருவிகளை கொடுத்தவன் அவன் என்று அவன் மீது நம்பிக்கை வருவதற்கும், நம்மை விட பெரியவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும், நாம் அவனோடு தொடர்புடைய உயிர் என்பதை உணர்ந்து கொள்வதற்கும், இந்த கருவிகளெல்லாம் மாயையிலிருந்து வந்தவைகள், இவைகள் அழியக்கூடியவைகள், ஒரு காலம் இருந்து நம்மிடமிருந்து இல்லாமல் போயக்கூடியவை, இவைகளை நாம் நம்பி வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. நம்பிக்கைக்குரிய சாஸ்வதமாக இருக்கக்கூடிய, நமக்கு துணையாக இருக்கக்கூடிய, கேவலம் சகலம் சுத்தம் எல்லாவற்றிலும் நமக்கு துணையாக இருக்கக்கூடியவன் சிவபரம்பொருள் ஒருவனே என்று அவனை பற்றி பிடித்துக் கொள்வதற்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கு மிக உதவியாக இருக்கும். அப்படி நமக்கு நன்மைகளை செய்கின்ற திருவருளுக்கு வணக்கம். பணித்த அறம்போற்றி இவ்வாறு உயிரை தொழிற்படும்படி செய்திருக்கின்ற திருவருளாம் அறத்தினுக்கு என் வணக்கத்தை நான் சமர்ப்பணம் செய்து கொள்கிறேன். ஜாக்கிரம் என்ற இந்த ஐந்தாவது நிலையில லலாடத்தானத்தில் நிகழ்கிறது. இதுல ஞானேந்திரியங்கள் ஐந்து, மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஞானேந்திரியங்கள். இதெல்லாம் நம்ம விரிவா முதல்ல சொல்லியிருக்கோம். கண்மேந்திரியங்கள் கால், கை, வாய். வாய் ரெண்டு இந்திரியமாகவும் பயன்படும். ஞானேந்திரியமாக பயன்படும் பொழுது சுவையை உணரும், கண்மேந்திரியமாக பயன்படும் பொழுது பேசும். அப்புறம் எருவாய், கருவாய், கழிவுகளை வெளியே தள்ளுதல், பிரஜோற்பத்திக்கு பயன்படுகின்ற உறுப்பு. அப்படி தன்மாத்திரைகள் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய ஐந்து. வசனாதி விடயங்கள் பேச்சு, போக்குவரத்து செய்கின்ற கால், கொடுத்து வாங்குகின்ற கை, அப்புறம் கழிவுகளை வெளியேற்றுதல், சுகத்தை அனுபவிக்கின்ற கருவி. அதை வந்து வசனம், கவனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம் என்று வடமொழி குறியீட்டு சொல்ல சொல்லுவாங்க. தச வாயுக்கள் நம்ம உடம்புல செயல்படுகிறது. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன், 10 தச வாயுக்கள். புருட தத்துவம் 1, அதுல 5 தத்துவம் அடங்கி இருக்கு. அந்த கரணங்கள் 4. ஆக 35 தத்துவங்கள் நாம் விழிப்பு நிலையிலிருந்து செயல்படுகின்றன. இவற்றை எல்லாவற்றையும் செயல்படுத்தி நமக்கு பல்வேறு அனுபவங்களை தந்து இறை உண்மையை இறைவன் உணர வைக்கிறான், உயிர் உண்மையை இறைவன் உணர வைக்கிறான். இவைகளையெல்லாம் அனுபவிப்பது இந்த உயிர் என்பதை நமக்கு தெளிவாக்குகிறான் சிவபெருமான். அந்த உதவி இவ்வாறு செய்கிறான். அப்படி பணித்த அறம் போற்றி தண்டாத புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை மாமனையில் அன்பு சேர்கின்றன கட்டு 5 ஆக்கி முன்பு உள்ள உண்மை நிலைமை ஒருகால் அகலாது திண்மை மலத்தால் சிறையாக்கி கண்மறைத்து மூல அரும் கட்டில் உயிர் மூடமாய் உள்கிடப்ப காலம் நியதி அது காட்டி மேல் ஓங்கும் உந்திவியன் கட்டில் உயிர்க்கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக மானின் எழிலுடைய முக்குணமும் எய்தி மருளோடு மண்ணும் இதயத்தில் சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப ஒன்னா அந்நிலை போய் கண்ட வியன்கட்டில் கருவிகள் ஈரைந்து ஒழிய கொண்டு நியமித்து அற்றை நாள் கொடுப்ப பண்டை இருவினையால் முன்புள்ள இன்ப துன்பங்கள் மருவகை அங்கே மருவி உருவுடன் நின்று ஓங்குநுதலாய ஓலக்க மண்டபத்தில் போம் கருவியெல்லாம் புகுந்து ஈண்டி நீங்காத முன்னை மலத்து இருள் உள் மூடாவகை அகத்துள் துண்ணும் இருள் நீக்கும் சுடரே போல் அந்நிலையே சூக்கம் சுடர் உருவில் பெய்து தொழிற்கு உரியராக்கி பணித்த
1: அறம்போற்றி. சைவம்.org அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: முக்கனா போற்றி, முதல்வா போற்றி, முருகவேள் தன்னை பயந்தாய் போற்றி, தக்கனா போற்றி, தருமா போற்றி, தத்துவனே போற்றி, என் தாதாய் போற்றி, தொக்கனா என்று இருவர் தோழ்கை கூப்ப துழங்காது எரிசுடராய் நின்றாய் போற்றி, எக்கண்ணும் கண்ணிலேன் எந்தாய் போற்றி, எரிகெடில வீரற்றத்து ஈஷா போற்றி. திருச்சிட்டம்பலம்.

நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிற்றம்பலம் எல்லாம் அல்ல. அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, குற்றமற்ற வைதிக சைவம் கோவலயம் எங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே ஞானாமிர்தம் என்கின்ற ஒப்பற்ற நூலினை அருளி செய்த ஸ்ரீ வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, வையமெல்லாம் வெந்நீரும் கண்டிகையும் ஐந்தெழுத்தும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் வாரிய அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் துணையினாலே ஸ்ரீ வாகீஷ முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிர்தம் என்று சொல்லக்கூடிய ஒப்பற்று அந்த ஞான நூலை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஞான நூலிலே இன்று வாகீஷர் முனிவர் அருளி செய்திருக்கிற அந்த ஞானாமிர்தத்தில் 68வது அகவலை நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம். இந்த 68வது அகவல் என சொல்லக்கூடியது, இது யோக நிலையை பற்றி கூறுகின்ற ஒரு அருமையான ஒரு பகுதியானது. இதற்கு நம்முடைய ஆன்றோர்கள் இந்த 68வது அகவலுக்கு அனன்ய பாவனை, அனன்ய பாவனை, சிவனும் தானும் வேறு என்று நினையாது சிவமே தானாக இருக்கின்ற பாவனை என்று அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இதை சிவோகம் பாவனை என்றும் சொல்லுவார்கள். இந்த சிவோக யோகம் என்று சொல்லி சிவ யோகம், அதை சோகம் என்றும் சொல்வதுண்டு. சோகம் என்று சொன்னால் அவன் நான் என்ற பொருளிலும் வரும், சிவனே நான் என்ற பொருளிலும் வரும். சிவோகம் என சொல்லக்கூடியது சிவனே யான் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளிலே வருகிறது. 22 அடிகளை உடைய இந்த 68வது அகவலினை திருவருளும் குருவருளும் துணையாக வைத்துக் கொண்டு அடியேன் சிந்தனைக்கு மேற்கொள்கிறேன். சைவப்பெரியவர்களே, அடியேன் என்று சொல்லுகின்ற இந்த முன்னுரையை மட்டும் மனதிலே கொண்டால் இந்த 68வது அகவலினுடைய பொருள் கொஞ்சம் நமக்கு எளிதாக விளங்கும். நம்முடைய சைவத்தினுடைய நோக்கம் உயிர்கள் சிவத்தை அடைவது. இந்த உயிர்கள் சிவத்தை அடைவதற்கு 2 மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஞான மார்க்கம், மற்றொன்று யோக மார்க்கம். ஞான மார்க்கமும் யோக மார்க்கமும் ஏதேனும் ஒன்றை கடைபிடிக்கலாம், இது அவரவர்களுடைய ஏற்கும் தன்மையை பொறுத்திருக்கிறது. இந்த ஞான மார்க்கம் என சொல்லக்கூடியவர்கள் யோக மார்க்கத்தை வெறுக்கவில்லை, யோக மார்க்கத்திலே உள்ளவர்கள் ஞான மார்க்கத்தை வெறுக்கவில்லை. ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டுதான் இந்த 2 மார்க்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே எடுத்துக்கொண்டால் ஞான மார்க்கம் என சொல்லக்கூடியது 12 திருமுறைகள் என்று நாம் கொண்டாலும் அதிலே 10வது திருமுறை திருமந்திரம் என சொல்லக்கூடியது, அதை ஒரு யோக நூல் என்றும் சொல்வது உண்டு. ஏனெனில் அதில் ஞானமும் சொல்லப்பட்டிருக்கிறது, யோகமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள், அந்த 14 நூல்களை சொல்லுகின்ற பொழுது எல்லாமே ஞானத்தை சொன்னாலும் கூட, திருவையூர் வியவந்த தேவநாயனார் அருளி செய்திருக்கின்ற திருவுந்தியாரும், அதற்கு விளக்கம் தருகின்ற திருக்கடவூர் உயர்ந்த தேவநாயனார் அருள் செய்த திருக்கழிற்று படியாரிலும் இந்த யோகத்தை பற்றி பேசுகிறது. ஆகையினாலே இன்று நம்முடைய நூல்களிலே எடுத்துக்கொண்டால் யோக மார்க்கமும் சொல்லப்படுகிறது, ஞான மார்க்கமும் அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இந்த யோக மார்க்கம் என சொல்லுகின்ற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த யோகபாதத்தை உணர்த்துபவர், அதை நாம் மறந்துவிடக்கூடாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்முடைய சரியை கிரியை யோகம் ஞானம் என சொல்லக்கூடியதில் அந்த யோக மார்க்கத்தை உணர்த்துவது. இந்த யோக மார்க்கம் என சொல்லக்கூடியது எப்படி என்பதை, அது என்ன என்பதையும்
திருவாதவூரர் புராணத்திலே கடவுள் மாமுனிவரும் நம்முடைய சீர்காழி சிற்றம்பலர் ஆடிகள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய ரகவலியும் நமக்கு உணர்ச்சியதை நாமெல்லாம் நன்றாக அறியும். இதை விட பறக்க சிவஞான சித்தியாரிலும் பேசப்பட்டிருக்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த யோக நிலையிலேத்தான் இருந்திருக்கிறார். பறவையாரை திருமணம் செய்த அன்று நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் சிவத்தோடு யோக நிலையிலே கூடியிருந்தார் என்று சேக்கலார் பேசுகிறார். தென்னாவலூர் மன்னன் தேவர் பிரான் திருவருளால் மின்னாரும் கொடிமருங்கள் பறவையனும் மெல்லியல் தன் பொன்னாறு முறைவோங்கள் புனர்கூடே சார்வாக பன்னாலும் பயில் யோகம் பரம்பரையில் விரும்பினார். பன்னாலும் பயில் யோகம் பரம்பரையில் விரும்பினார் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். ஆக அங்கு யோகம் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சரீரத்திலே அது விரவி வருகிறது. இந்த யோக நிலையை காட்டுவதற்கென்றே ஒரு நாயனார் இருக்கிறார், பெருமிடலை குறும்ப நாயனார். பெருமிடலை குறும்ப நாயனார் என சொல்லக்கூடிய அந்த ஒப்பற்ற பெருமா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இன்று முடிந்து நாளை கையில எய்த இருக்கிறார் என்பதை சிவம் உணர்த்த உணர்ந்தார். அதை உணர்த்த உணர்ந்ததும் நம்முடைய பெருமிடலை குறும்ப நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரை நான் குலதெய்வமாக கொண்டிருக்கிறேன், அவரை பிரிந்து நான் வாழேன், கண்ணின் மணியை விட்டு கண் வாழ்வதில்லை, ஆகையினாலே அவரை பிரிந்து நான் பூவுலகத்தில் வாழேன், வாழமாட்டேன் என சொல்லிக்கொண்டு அவர் கைலைக்கு செல்வதற்கு முன்பாக நான் என் யோக நிலையிலே நான் கைலைக்கு சென்று விடுவேன் என சொல்லி அங்கே அப்படியே யோக நிலையிலே இருந்து கைலையை அடைந்தார் என்று பெருமிழலை குறும்ப நாயனார் புராணத்தில் சேக்கலார் விளக்கமாக பேசுகிறார். மண்ணில் திகழும் திருநாவலூரில் வந்த வந்தொண்டர் நன்னர்க்கு அறிய திருக்கையிலே நாளை எய்த நான் பிரிந்து கண்ணிற்கு அறிய மணி கழிய வாழ்வார் போல் வாழேன் என்று எண்ணி சிவன் தாள் இன்றே சென்று அடைவேன் யோகத்தால் என்பார். யோக நிலையிலே சிவத்தை அடைவேன் என சொல்லி காட்டுகிறார். சொல்லுகின்ற பொழுது யோகத்தில் எப்படி இருந்தார் என்று சேக்கலார் சொல்லி காட்டுறார். அதான் ரொம்ப முக்கியம். என்ன சைவத்தில் யோக மார்க்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞான மார்க்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெருமிழலை குறும்ப நாயனார் புராணத்தில் சேக்கலார் பெருமான் பெருமிழலை குறும்ப நாயனார் எப்படி யோக நிலையிலே கைலை அடைந்தார் என சொல்லி காட்டுறார். பெரிய புராணம். நாலு கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேல் கொண்டு காலும் ஆளும்னா காற்று காற்றும் பிரமநாடி வழி கருத்து செலுத்த கபாலம் நடு சுழுமுனை பிங்களையை நிறுத்தி இடகலை பிங்களையை நிறுத்தி சுழுமுனை வழியாக ஏற்றி அதைத்தான் அழகா சொல்ல இடகலை பிங்களையை நிறுத்தி சுழுமுனை வழியாக ஏற்றியது. காலும் பிரமநாடி வழி கருத்து செலுத்த கபாலம் நடு ஏலவே முன் பயின்ற நெறி எடுத்த மறை மூலம் திறப்ப மூல முதல்வர் திருப்பாகம் அனைவார் கையிலை முன் அடைந்தார். ஆக இந்த யோக மார்க்கத்திலே இருந்து சிவத்தை அடைய முடியும் என்பதை காட்டுவதற்கென்றே எழுந்ததுதான் பெருமிழலை குறும்ப நாயனார் என்று சொல்லி காட்டப்படுகிறார். இதே போன்று சாத்திர நூலை திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டால் இந்த யோகத்தை பற்றி பல இடங்களிலே பறக்க பேசுகிறார் நம்முடைய திருமூல தேவநாயனார். அதனால திருமூல தேவநாயனார் அருளி செய்திருக்கின்ற திருமந்திரம் தோத்திர வடிவிலே இருக்கிற சாத்திர நூல் என்பதோடு மட்டுமல்லாது அந்த நூல் யோக நூலும் கூட யோகத்தை பற்றி நிறைய பேசுகின்றார். நடுவு நிலைமை என்று வருகிறது. உதாரணத்துக்கு நான் சொன்னேன் திருமந்திரத்தில் நடுவு நிலைமைன்னு நடுவு நிலைமைனா இந்த நடுவு நிலைமை இந்த பொருள் அல்ல. இடர்களை பிங்களையை நிறுத்தி நடுவிலே இருக்கின்ற சுழுமினையை ஏற்றி நிற்க வேண்டிய நிலையை அந்த நடுவு நிலைமையில பேசினார். ஆக யோக நிலை பற்றி பறக்க திருமந்திரம் பேசுகிறது. ஆகையினாலே தான் திருமந்திரத்தை குருமுகமாக இருந்து நேரடியாக பெற வேண்டிய உபதேச நூல் என்று ஆண்டவர்கள் சொல்லி காட்டுவார்கள். திரு வியலூர் உய்ய வந்த தேவ நாயனார் அழகாக தன்னுடைய திருவுந்தியால சொல்லி காட்டுகிறான். ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று
மீதானத்தே செல்கவோ செல்க உந்தி பெற விமலர்க்கு இடம் அது என்று உந்தி பெற. ஆதாரத்தாலே நிராதாரம் சென்று மீதானத்துக்கு போகிறார். ஆதாரம் என்று யோகத்தில் ஆதார நிலை என்று சொல்லக்கூடியது. ஆறு ஆதாரங்கள், ஆறு ஆதாரங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த ஆறு ஆதாரம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆஞ்சை என்ற இந்த ஆறு ஆதாரங்களுக்கும் சென்று அந்த ஆறு ஆதாரங்களுக்கு அதிபதி மூர்த்தியாக இருக்கின்ற முறையே விநாயகர் பிரம்மன் மால் ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவம் இவர்களை தரிசித்தல், இது ஆதார யோகம். நிராதார யோகம் என சொல்லக்கூடியது அந்த மூர்த்திகளையாக அந்த ஆறு ஆதார மூர்த்திகளாக தன்னை பாவித்து அங்கே நிற்கின்ற நிலையில் இருந்து நீங்கி அதற்கு மேலான நிலையிலே இருக்கிற ஞானமூர்த்தி ஆகிய சிவத்தோடு லயமாகல். இப்படி அந்த ஆதாரங்கள் அங்கே நம்முடைய நூல்களிலே அங்கே பேசப்பட்டிருக்கிறது. திருவுந்தியான் இதே கருத்தை திருக்கழிற்று படியாரல ஆதார யோகம் நிராதார யோகம் என மீதானம் எய்து விதி இரண்டே ஆதாரத்து ஆக்கும் பொருளாலே ஆக்கும் பொருளாம் ஒன்று ஆக்கா பொருளே ஒன்றாம் என சொன்ன கருத்தை தான் விரித்து அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆதாரம் நிராதாரம் என சொல்லக்கூடியது இந்த இடத்துலதான். மற்ற பற்றக்கின்ற நின் திரு பாதமே மனம் பாவித்தே சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார் இல்லையா. அப்ப இந்த பாவித்தேன் என சொல்லக்கூடியது திருவடியை தியானம் செய்து யோக நிலையிலே இருப்பதை குறிக்கிறது. நம்முடைய அப்பர் வாக்கில நினைப்பவர் மனம் கோயிலாய் கொள்பவன் என்று வருகிறது. அதுவும் நினைப்பவன் என்பது தியான நிலையிலே உள்ள அந்த மனத்தை கோயிலாக கொள்பவன் என்று சொல்லி காட்டும். இந்த ஆதார யோகம் என சொல்லக்கூடியது எந்த அளவிற்கு முக்கியமானது என்றால், இந்த ஆதார யோகத்திலே எப்படி இந்த ஆன்மாவானது சிவத்தோடு ஒன்றி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதனுடைய பயன் என்னவென்று சொன்னால், நான்கு வேதத்திற்கும் நான்கு மகா வாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யஜுர் சாம அதரவணை என்பதற்கு நான்கு மகா வாக்கியங்கள் இருக்கிறது. ரிக்வேதத்திற்கு பிரஞ்ஞானம் பிரம்மம், யசுர்வேதத்திற்கு அகம் பிரம்மாஸ்மி, சாம வேதத்திற்கு தத்துவமசி, அதர்வன வேதத்திற்கு அயமாத்மா பிரம்மம் என்று இவைகள் மகா வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. இவைகளுக்கு சரியான பொருள் தெரியாவிட்டால் ஏகான்மவாதி ஆகியவர்கள் சிவ சமவாதியாக போய்விடுவான். இதிலே குறிப்பாக யஜுர் சாம அதரவண வேதத்தில் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அயமாத்மா பிரம்மம் என்பதனுடைய பொருள் நன்றாக தெரிய வேண்டும். எப்படி பொருள் தெரிய வேண்டுமென்றால், இந்த ஆன்மா சிவமாகவே மாறும் என்றால் சிவமாகவே மாறாது, சிவமாம் தன்மையிலே சென்று அடங்கி நிற்கும். இந்த ஆறு யோக ஆதாரத்தின் வழியாக சென்றுதான் யோக நிலையிலே சென்றுதான் அந்த இறைவனை நாம் காண வேண்டும், இறைவனை நாம் தரிசிக்க வேண்டும் என்பதை நமக்கெல்லாம் வலியுறுத்துவதற்காகத்தான் இங்கே நம்முடைய நூல்களிலே அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆறு யோகா ஆதாரத்தின் முடிவில் தான் சிவத்தை காண முடியும் என்பதை காட்டுவதற்காகத்தான் சைவத்திலே நம்முடைய ஆடல் வல்லானாகிய நடராஜ பெருமானுக்கு ஆறு கால அபிஷேகம் சொல்லப்படுகிறது. ஆறு திருமஞ்சன நாட்கள், இந்த ஆறு திருமஞ்சன நாட்கள் என சொல்லக்கூடியதை ஆறு மூலாதார ஆறு ஆதார பூஜை என்று நம்முடைய நூல்கள் சொல்கிறது. ஆறு கால பூஜையும் ஆறு திருமஞ்சன நாட்களும் ஆறு ஆதார பூஜைகள் என்று சொல்லி காட்டப்படுகிறது. அதிலே இந்த ஆதார பூஜைகளிலே அவர்கள் யாரெல்லாம் பூஜனை செய்கிறார்கள் என்பதை பற்றி அதற்குள்ள அதிதெய்வத்தையும் பற்றி ஒரு பட்டியலே இருக்கிறது. மார்கழி மாதம் திருவாதிரையிலே மூலாதார பூஜை என்று சொல்வார். அது மூலாதார பூஜை விநாயகரும் நம்முடைய வல்லவையாகிய சக்தியும் சேர்ந்து அங்கே சிவனை பூஜனை செய்கிறார்கள். அது மூலாதார பூஜனை. எனவே இந்த மூலாதாரத்திற்கு அதிபதி விநாயகர். மாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தசியிலே சுவாதிஷ்டான பூஜை என்று சொல்லப்படுகிறது. சுவாதிஷ்டானம்
இதை பிரம்மன் சரஸ்வதியோடு இருந்து பூஷணை செய்கிறான். எனவே சுவாசத்தானம் என்ற ஆதாரத்திற்கு பிரம்மன் அதிபதி. சித்திரை மாத திருவோண நட்சத்திரத்திலே மணிப்பூரகம், இந்த மணிப்பூரகம் ஆதார நாளை வைத்து சித்திர திருவோணத்திலே திருமா லக்குமியோடு பூஜனை பண்றார். அடுத்த ஆணி உத்தரத்திலே அநாகத பூஜை என சொல்லப்படுவது ருத்ரமூர்த்தியானவர் பார்வதி அம்மையோடு பூஜனை பண்ணுகிறார். எனவே இந்த அநாகதத்திற்கு அதிபதி ருத்ரன் என்று கொள்ளப்படுகிறது. ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தசியிலே விசுத்தி ஆதாரம், இந்த விசுத்தி ஆதார பூஜை என சொல்லக்கூடிய மகேஸ்வரன் மகேஸ்வரியோடு இருந்து பூஷனை செய்கிறான். எனவே இந்த விசுத்தி ஆதாரத்திற்கு மகேஸ்வரன் என்பவர் அதிதெய்வமாக இருக்கிறார். அடுத்து ஆறாவதாக வருகின்ற ஆதார பூஜை ஆகிய அந்த ஆஞ்ஞா என சொல்லக்கூடிய புரட்டாசி வளர்பறை சதுர்த்தசியிலே சதாசிவமூர்த்தி மனோன்மணியோடு இருந்து பூஷணை செய்கிறார். சதாசிவமூர்த்தி மனோன்மணியோடு இருந்து அங்கே பூஷணை செய்கிறார் என்று அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. ஆகையினாலே இந்த ஆதாரத்தின் வழியாக சிவத்தை காணுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆறு ஆதார பூஜைகளை வைத்து இதன் கடந்து சிவம் இருக்கிறான் காண வேண்டும் என்பதை ஆறு திருமஞ்சன நாட்கள் நம்முடைய சைவத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மற்றொரு உண்மையான ஒரு கருத்து, இந்த யோக நிலை என சொல்லக்கூடியதற்கு ரொம்ப முக்கியம். சிவபூஜை எடுத்துக்கொண்டாலும் சரி, தியானத்திற்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, அனுஷ்டானத்திற்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுல ரொம்ப முக்கியமானது மந்திரம் கிரியை பாவனை. இந்த மந்திரம் கிரியை பாவனை என சொல்லக்கூடியதுல இந்த பாவனை தான் ரொம்ப முக்கியம். சைவத்துல பாவனா விஷயம், அந்த பாவனா விஷயத்தை வைத்துத்தான் அந்த நான்கு வேதத்துக்குரிய நான்கு மகா வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பரஞ்ஞான பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயமாத்மா பிரம்மம் என்று இந்த அருமையான இந்த பாவனை வைத்தான் சொல்லப்படுகிறது. பாவனை தான் ரொம்ப முக்கியம். நீ எதுவாக பாவிக்கிறாரோ அதுவாக நீ ஆகிறாய். யாரொருவர் உருகுவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்றார்கள். இவனை எந்த நிலையிலே இருந்து நாம் பாவனை செய்கின்றோமோ அந்த நிலையிலே அவன் அருள் செய்கின்றான். ஆகையினாலே இந்த பாவனை என சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றாகும். இந்த பாவனை என சொல்லக்கூடியது எப்படி ரொம்ப முக்கியமானதுன்றது பிரம்மோத்தர காண்டத்துல ஒரு இடத்துல வருகிறது. ஸ்ரீமந்தனி என சொல்லக்கூடிய ஒரு அரசியானவள் தான் எப்பொழுதுமே இந்த பிரவேச நாட்களிலும் மற்ற முக்கியமான இந்த திருவாதிரை நாட்களிலும் கணவன் மனைவியாக வருகின்ற எவரையுமே யார் எவர் என்று பாராது அவர்களை சிவசக்தியாக பாவித்து பூஷணை செய்து பரிசு கொடுப்பார். பூஷணை செய்து பரிசு கொடுத்தார், அவர்களை சிவசக்தியாக பாவிக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். அப்படி பாவனை செய்கின்ற பொழுது அவர் சிவசக்தியாகவே அவர் காட்சி தந்திருக்கிறார். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமன யானை. மரம் என்று நினைக்கின்ற பொழுது பாவனை செய்கின்ற பொழுது யானை என்கின்ற உணர்வு படுவதில்லை. யானை என்கின்ற உணர்வு கண்ணிலே பட்டால் அது மரம் என்கின்ற உணர்வு மறையும். கல் என நினைத்தால் கடவுள் கண்ணில் படுவதில்லை. இது சிவமே என நினைத்தால் அங்கே கல் தோன்றுவது இல்லை. அதைத்தான் கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும்னு அந்த பாவனை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாயாக பாவிக்கின்ற பொழுது கல் என்ற உருவம் தெரியாது, கல் என பாவிக்கின்ற பொழுது நாய் என்ற வடிவம் தெரியாது. அந்த சிவந்தினி என சொல்லக்கூடியவர் வருகின்ற ஆணையும் பெண்ணையும் சிவசக்தியாக பாவித்து பூஷணை பண்றார். அப்படி சிவசக்தியாக பாய்த்து பூஜனை பண்ணுகின்ற பொழுது பக்கத்து நகரில் இருக்கிற இரு அந்தணர்கள் நண்பர்கள் தான் திருமணம் செய்வதற்கு பொருள் வேண்டும், என்ன செய்வது என செய்து கொண்ட பொழுது இருவரும் நமக்கு பொருள் வேண்டுமெனில் சிவந்தனியிடம் சென்று நம்மில் ஒருவர் பெண் வேடம் இட்டுக் கொண்டு நாம் சென்றால் நமக்கு பரிசு பொருள் தருவாள். அந்த அரசி தருகின்ற அந்த பரிசு பொருளை வைத்து நாம் திருமணத்தை நாம் செய்து கொள்வோம் என சொல்லி அதிலே ஒருவன் பெண் வேடம் இட்டுக் கொண்டு செல்கிறார். அப்படி இருவருமே ஒருவன் ஆணாக இன்னொருவன் பெண்ணாக செல்கிறான். அப்படி சொல்லி சிவந்தினி செல்லுகின்ற பொழுது இவர்களை சிவசக்தியாகவே பாவித்து சிவசக்தியாகவே பாவனை செய்து சிவந்தினி பூஷணை செய்தான். பூஷணை செய்து முடிந்த முன்பு பூஷணையின் முடிவிலே பொருளை அள்ளி அள்ளி கொடுக்கிறான். கிடைத்தது கிடைத்தது என்று இந்த இருவருமே
பெற்றுக் கொண்டார்கள். பெற்றுக்கொண்டு வருகின்ற பொழுது அந்த இருவருமே மகிழ்ச்சியால் நாங்கள் விடைபெறுகிறோம், உத்தரவு தாருங்கள். அப்போது சிவந்தினை அகமகிழ்ந்து, உங்களை நான் சிவசக்தி சுரூபமாக கண்டேன், யான் செய்த புண்ணியம், இனியேனும் நல்ல புத்தியோடு இருங்கள்னா. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு, இனியேனும் நல்ல புத்தியோடு இருங்கள்னா. இவர்கள் திகில் அடைந்து விட்டார்கள், திடுக்கிட்டார்கள். உடனே அந்த இடத்தை விட்டு நகன்று ஊரை விட்டு ஊருக்கு அப்பால் வந்து ஒரு நதிக்கரை ஓரத்திலே மரத்தின் அடியிலே, நல்ல வேளை நாம் பறித்துக் கொண்டோம், உண்மையா இருந்த அரசி நம்மை தண்டிக்கவில்லை என சொல்லி, இந்த பெண் வேடம் கிட்டவன் தன்னுடைய வேடத்தை கலைக்கிறான். அந்த வேடத்தை கலைக்கின்ற பொழுது, தான் பார்க்கின்ற பொழுது, அவனுக்கு பெண் உறுப்புகள் அப்படியே இருந்தது, பெண் உறுப்புகள் அப்படியே இருந்தது. ஏன்? அந்த ஸ்ரீவந்தன் இவனை பெண்ணாக பாவித்து, சக்தியாக பாவித்து பூஷணி செய்து விட்டதால் அவன் பெண்ணாகவே மாறிட்டான். உடனே அந்த பெண்ணாக மாறியனுடைய தாயும் தந்தையும் அவளை அழைத்து கொண்டு முனிவரிடம் சென்று, இப்படி நடந்து விட்டது, என்னை மாற்றுங்கள். சிவோகம் பாவனையிலே பாவனை செய்த எந்த பொருளையும் எவராலும் மாற்ற முடியாது. எப்பொருளை யாராக சிவனடியார் பாவிக்கிறார்களோ அப்பொருள் அதுவாகவே மாறிடும், என்னால ஒண்ணு செய்ய இயலாது, மாற்ற முடியல. கடைசியில் இந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள் என்று பிரம்மோத்தர காண்டத்துல வரதுங்கராம பாண்டியன் இதை சொல்லி காண்கிறான். எனவே இந்த இடத்துல இந்த பாவனை என சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். அந்த பாவனையை எப்படி மேற்கொள்வது என்பதைத்தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிற இன்றைய ஞானாமிரே பார்க்க போறோம். இந்த பாவனைக்கு ரொம்ப விஷயம், பல செய்திகள் இருக்கிறது, பல செய்திகள் இருக்கிறது. கீர்த்தி திருவகவலிலே மணிவாசக பெருந்தகை ஒரு அழகாக சொல்லி காட்டுகிறார். இரண்டு வணிகர்கள் வியாபாரத்திற்காக செல்லுகிறார்கள். ஒருவன் தன்னுடைய மனைவியினுடைய சகோதரன் மச்சினன், இந்த மச்சினனு சேர்ந்துக்கிட்டு அங்கே வியாபாரத்துக்கு போறான். இதிலே சகோதரியை கட்டி இருக்கின்ற அவன் எப்படிப்பட்ட நியமம் உடையவன் என சொன்னால், தான் பூஷணை செய்து விட்டுதான் உண்ணுகின்ற பழக்கம் உண்டு. எப்படி சாக்கிய நாயனார் சிவதர்சனம் செய்த பின்புதான், கல்லை கொண்டு எரிந்த பின்புதான் உண்ணுகின்ற நியமம் கொண்டாரோ, இதே போல இந்த வணிகனானவன் தான் சிவபூஜை செய்த பின்புதான் உண்பான். ஒரு சமயத்துல காட்டு வழியை சென்று கொண்டிருக்கிற பொழுது பசி வந்து விட்டது, ஆனால் இவர் சிவபூஜை செய்யல. பூஜனைக்கு வேண்டிய அந்த மூர்த்தி எடுக்கணும், ஆத்துக்குள்ள போய் மணல் எடுக்கணும், அல்லது கல்லை எடுத்து வந்து சிவமாக பாவித்து, இந்த மச்சினன் என்ன பண்ண, அதுக்கு வேண்டிய பூக்களை எல்லாம் தயாரித்து தயார் பண்ணி வச்சிருவான். சகோதரியை கட்டினவன் போய் பூஜை பண்ணா, பூஜையின் முடிவிலே அந்த நிர்மாலயங்கள் அங்கே களையப்பட்டு படிகளையப்பட்டு அதற்கு பின்பு உண்பார்கள். இப்போ இந்த இடத்துல தன் சகோதரியை கட்டியவன் பூஜை பண்ணணும், பூஜை பண்ண முடிஞ்ச பிறகுதான் சாப்பிடணும். ஆனால் என்ன செய்யணும், என்ன செய்தார்கள் அவர்கள், இவன் பார்த்தா இனிமேல் நாம் மூர்த்தியை கொண்டு வந்து நாம் அதற்கு நாம் புஷ்பங்கள் முதலானவர்கள் சாத்தி தயார் பண்ணதுக்கு காலதாமதம் ஆகும் என சொல்லி, அந்த இருவர்களை சுமந்து கொண்டு வந்த குதிரை கழுத்திலே ஒரு மொக்கணி, அவங்க வந்த குதிரை கழுத்துல மொக்கணி, மொக்கணின்னா கொள்ளு பை, குதிரைக்கு உணவுக்காக வைக்கப்பட்டிருக்கிற கொள்ளு பைய எடுத்தான், கழுத்துல இருந்து கலத்தினான். குதிரை கழுத்துல இருந்து அந்த மொக்கணி சொல்லக்கூடிய கொள்ளு பைய கலத்தினான். அப்படியே கலத்தி அப்படியே சுத்தி அப்படியே ஒரு மேட்டில் வச்சான். மேட்டில் வச்சு அதை சிவலிங்கம் போற செய்து என்ன செய்யினான், சுத்தி மலர்களை போட்டு, சுத்தி மலர்களை போட்டு விட்டான். மலர்களை போட்டு விட்ட உடனே இந்த சகோதரியை கட்டினவன் வந்து பூஜை பண்றான். உள்ளே இருக்கிறது அந்த சனிகலிங்கம் என சொல்லக்கூடிய அந்த அது அல்ல, கொண்டு போய் வச்சிருக்கிறான். ஆனால் இவன் சிவமாகவே பாவித்து பூஷணை பண்ணிட்டான். பூஷணை பண்ணி முடிந்தவுடன் தன் சகோதர தன் மனைவியினுடைய சகோதரன் அதை நிர்மாலயத்தை எடுத்து அப்படி படி கடைகிறான். கடைகின்ற பொழுது தான் வைத்த கொள்ளு போய் சிவலிங்கமாகவே, இந்த செய்தியை மணிவாசக பிறந்தகை கீர்த்தி திருவகளை சொல்லி காட்டுகிறார். மொக்கனி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும், இதையெல்லாம் அடியன் ஏன் சொல்கிறேன் என சொன்னார், இந்த பாவனை என சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷம். அது யோக நிலையில
இந்த மனமானது எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட மனத்தையும் அவர்கள் அடக்கி அந்த மனத்தை ஒருமைப்படுத்தி அங்கே நம்முடைய பெருமா நம்முடைய அடியார்கள் எல்லாம் சிவத்தோடு ஒன்றி இருப்பார்கள். இந்த யோக நிலையைத்தான் நாவுக்கரசரும் வலியுறுத்துகிறார், சுந்தரமூர்த்தி நாயனாரும் திருப்பாடலை சொல்லி காட்டுறார், இந்த யோக நிலையை சொல்லி காட்டுறார். பாருங்க அப்பர் பெருமான் வாக்கு அப்புறம் யோகத்தை சொல்றார். உயிராவணம் இருந்து, உயிராவணம் இருந்து மூச்சுக்காற்று இயங்காதபடி, உயிராவணம் இருந்து இடகளை பெண்களை நிறுத்தி சுழுமினை வழியாக ஏற்றி உற்று நோக்கி, இந்த இரண்டு கண்களையும் மூக்கி நுனியினை நோக்கி, உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளியில் உரு எழுதி மனசுல தியானம் பண்ணுங்கிறார். உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளியில் உரு எழுதி, உயிர் ஆவணம் செய்திட்டு உன்கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்ந்தி, அந்த யோக நிலையை சொல்லி காட்டுறார். இதே போல சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரத்துல யோக நிலையை சொல்லி காட்டுறார். சிம்மாந்து, சிம்மாந்துனா இந்த உடலை நட்ட தறி போல குத்துக்கள் மாறிப்படி நிமிர்ந்து உட்கார். யோகத்திற்கு யோகிக்க வேண்டியது கூண் படப்படாது, முன்னையும் சாயப்படா பின்னையும் சாயப்படா, குத்துக்கள் மாறணும். இப்படி சிவ யோகியர்கள் குத்துக்கள் மாறி இருக்கிற பொழுது அவர்கள் மேல போய் குத்துக்கள் என நினைச்சு தினவு தீர்ப்பதற்காக மிருகங்கள் போய் உரசும், அதான் மிருகண்டு முனிவர். அவர் யோக நிலையில இருக்கின்ற பொழுது மிருகங்கள் இதை கல் என நினைத்து மேல வந்து தினவு தீர்ப்பதற்கு இப்படி உரசுமா, அப்படி குத்துக்கள் மாறணும். அது சிம்மாந்து சிம்புளித்து கண்களை மூடிக்கொண்டு சிந்தையில் வைத்து உகந்து உன் மனதிலே தியானம் செய்து உள்ளத்தில் அன்போடு சிந்தையில் வைத்து உகந்து அன்போடு தியானம் செய்து திறம்பா வண்ணம் நீ பிசகா வண்ணமும் நீ உள்

0: சுகமாக தரிசிக்கின்ற அவனும் போய்விடாதபடியும் திறம்பா வண்ணம் கைமாவின் உரிபோர்த்து உமை வருவ கண்ட ஆனை கருப்பலியூர் கொய்மாவின் மலர்ஷோரை குயில்பாட மயிலாடும் கொகிடி கோயில் எம்மானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே. ஞானசம்பந்த பெருமானும் இதை சொல்லி காட்டுறார். திரு இளம்பையன் கோட்டூர் பதிகத்துல முதல் திருமுறையில மனம் உலாம் அடியவர்க்கு அருள் புரிகின்ற மனம் உலாம் அடியவர்க்கு அருள் புரிகின்ற யோக நிலையில இருந்து பாவனை செய்கின்ற அவர்களுக்கு உள்ளிருந்து அருள் செய்கின்ற என்றெல்லாம் அந்த யோக நிலையினை அங்கே அழகாக நம்முடைய பெருமானங்கே சுட்டி காட்டுகிறார். இப்படி இந்த யோக நிலையிலே வருகின்ற பொழுது அந்த யோக நிலையிலே இது ரொம்ப யோக நிலையில சொல்லுது என்று பயப்பட வேண்டாம். நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியை மட்டும்தான் எளிமையாக வாய்ச முயற்சிட்டார். இவனை யோகம்னா நமக்கு இது புலப்படாது தெரியாது. சைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தியை இங்கே சொல்லி காட்டுகிறார். என்ன செய்தி சொல்ற யோக நிலையை பற்றி பேசுறார். யோக நிலை எப்படி இருப்பது என்பதற்கு சுருக்கமா சொல்றார். எப்படி இருப்பது என்று சொல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன வினா எழுப்புகிறார். சுவாமி குருமூர்த்தியே, நீ தர்மத்தின் வடிவமாக இருக்கிறேன். இறைவன் ஒருவன் உரு உடையவன் என்று கொண்டால் அந்த இறைவன் உருவத்தை ஒன்று கொண்டிருந்தால் என சொன்னால் அவனை தியானம் பண்ணதற்கு எளிமையாக இருக்கும், எளிமையாக பயன்படும். ஆனால் உரு என்பது அவருக்கு நிரந்தரம் என கொண்டால் இவைகளெல்லாம் கண்டித பொருளால் இல்பொருளாகிவிடுமே. எனவே உரு என கொண்டால் அவனை தியானம் கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய நூல்கள் எல்லாம் அவனை உருவம் மற்றவன் என்றுள்ளவோ கூறுகிறது. உருவமற்ற ஒருவன் என சொல்லுகின்ற பொழுது உருவமற்ற அப்பொருளை எப்படி மனதிலே வைத்து தியானம் செய்வது? தியானம் செய்வதற்கு ஒரு வடிவம் என்று ஒன்று வேண்டும் அல்லவா? அவன் உருவம் அருளும் பொருட்டு அறக்கரணை மறக்கரணை செய்வதற்காகத்தான் அவன் ஒரு வடிவத்தை தன்னிச்சையாக சங்கல்பமாக எடுத்துக்கொள்கிறான். தவிர அவனுக்கென்று வடிவம் என்று குறிக்க ஊரிலான் பேரிலான் குணம் குறியிலான் ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமன்னார். ஆனா அவனுக்கு வடிவம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உருவம் இருந்தால் தியானம் பண்ணலாம். ஆனால் அவனுக்கு உருவம் என்பது நிரந்தரம் அல்ல. அருளும் பொருட்டு அவன் அப்போதைக்கு அப்போது எடுக்கின்ற அருளே வடிவமாக கொண்டிருக்கிற தன்மை என்று சொல்லுகிறீர்கள். அப்படி அருவமா இருக்கின்ற அந்த பொருளை நான் எப்படி தியானம் செய்வது? இதைத்தான் நீ சொல்லி காட்டுகிறார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை தலைப்பு போற்றி திரு அகவல் வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள் திருச்சிற்றம்பலம்.
3: திருவாரூரில் எழுந்தருள் இருக்கிற தலைவனே வணக்கம். திருவாரூர் என்பது பிருத்திவிஸ்தலம். பஞ்சபூதங்களிலே பிருத்திவிதலம் புற்று தான் மூலதாரத்தில் இருக்கிற சிவலிங்கம். அதனால அந்த திருவாரூர் என்பது பூலோக கைலாயம் என்று சொல்லும். அதனால அந்த திருவாரூர் என்பது மகாலட்சுமி பூஜை பண்ணிய மகாவிஷ்ணுவை இறந்து போய் மகாவிஷ்ணுவை எழுப்பிய ரெண்டு பேரும் தவம் செய்து திருவுருளை பெற்ற ஊர். அதற்கு மேல மகாவிஷ்ணுவானவர் சோமாஸ்கந்தராய சுவாமியே மார்பிலை வைத்து பூசிக்கின்ற ஊர். மார்பிலை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த மார்பினுடைய மகாவிஷ்ணுடைய அசைவு பார்க்கடல் அசைவு, அதற்கு மேலே வந்து அந்த பாம்பின் அசைவு, இந்த அசைவில் இருந்து ஆடிக்கிட்டு இருக்கா. அசந்தாடும் பெருமான், இருந்தாடும் பெருமான், இருந்தாடும் இருந்தாட அழகர் முடியும். சிதம்பரத்துல நின்றாடும் அழகர், திருவாரூர்ல இருந்தாட அழகர். அங்க நடராஜா, இங்க தியாகராஜா. சிதம்பரத்துல நடராஜா, திருவாரூர்ல தியாகராஜா. அளவில்லாத பெருமையுடையது அது, மக்களுக்கு தெரியல, அதிகமா புரியல. சாதாரணமா ஏதாவது ஒரு சாமியாரு ஏதாவது ஒண்ணுன்னா அங்க போய் குவியது பாவம், வேற ஒண்ணும் அருள் பொங்குகின்ற ஞானிகளாலே, தேவர்களாலே, முனிவர்களாலே பாடல் பெற்ற, வணங்க பெற்ற, அதிசயம் நடந்த அந்த மாதிரி சிவாலயங்களுக்கு எல்லாம் அதிகம் போறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஊர் அந்த திருவாரூர், முசுகுந்த சக்கரவர்த்தி பூசித்த ஊர். இன்னும் நிறைய இருக்குது சொல்றேன். ஆரூரை மறந்து அரசை ஊற்றி சீரார் திருவையாரா ஊற்றி சிறப்பு பொருந்தி திருவையாற்றிலே எழுந்தருடைய இருக்கிற சுவாமியே வணக்கங்கிறாரு. திருவையாறு பக்கத்துல இருக்கிற ஊரு. அது வந்து பஞ்சநிதி அஞ்சு வகையான ஆறுகள் அந்த பகுதியில இருப்பதனால திருவையாறுன்னு வேறு, சுவாமிக்கு பஞ்சநதீஸ்வரர்னு வேறு, பஞ்ச நதீஸ்வரர், அம்பாளுக்கு தர்ம சம்வர்தனின்னு வேறு. பெரிய கோயில், அற்புதமான ஸ்தலம். அது வந்து திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமுனி சுவாமி, மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர், இன்னும் வடமொழி போலவர்கள் எத்தனையோ பேரு அதை பாடி பரவிய அற்புதமான ஸ்தலம் அந்த திருவையாறு. அண்ணாமலயம், அண்ணா போற்றி. அண்ணாமலையை பத்தி இப்ப உலகமே தெரிஞ்சு தினந்தோறும் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலைன்னா எட்டாத மலைன்னு, இருவருக்கு எட்டாமல் இருந்தபடினால அண்ணாமலை, இருவருக்கும் எட்டாமல் இருந்தபடினால நீண்டமாலும் அயனூறு வேணாரு மாணிக்க வாசகர். நெட்டையா இருக்கிறவனுக்கு எட்டாமல் இருக்கல, நெட்டையா இருக்கிறவனு கட்டுறது இல்லையா அப்படின்னு ஒரு பரியாசம் பண்ணாரு மாணிக்க வாசகர். மூன்று லோகத்தை அளந்தான் அல்லவா, அவனுக்கு எட்டாம எட்டாமா திருவிக்ரம அவதார் எடுத்து நான்முகன் முதலா வானவர் தோடுதலா ஈரடியாலே மூல கலந்து நாட்டிசை முனிவர் ஐம்புலன் மலரை போற்றி செய் கதிர்முடி திருநெடுமாறன்று அடிமுடியறிய ஆதனவதனின் கடுமுரணியானம் ஆகியமும் கலந்து எழுதல உருவ இடந்து வினைத்து ஊழி முதல்வர் சயசயன்று வலுத்தையும் காணா மலரடியனர்கள் என்பது முதல்ல ஆரம்பிக்கிறார். அதனால பிரம்மவிஷ்ணுக்களுக்கு எட்டாமல் இருந்தபடியினால அதுக்கு அண்ணாமலைன்னு. அண்ணான்னா உயரத்தில் இருப்போம், எட்டாதவன். இப்ப மூத்தவனை என்ன கூப்பிடுறது அண்ணான்னு, உயர்ந்தோன்பு அண்ணா என்றால் உயர்ந்தோன் மூத்தோம். அது பஞ்சபூத தலங்களிலே அது தேயு ஸ்தலம்னு சொல்றோம். பஞ்சபூத தலங்களிலே தேயுன்னு, தேயுன்னா நெருப்புத்தான். உண்ணாமலையாள் உமாதேவி, சுவாமி அண்ணாமலையார், அருணாச்சலேஸ்வரர், அருணாச்சலமும் வேறு, அருணாச்சலம் அருணகிரியும் வேறு. அருணகிரிங்கிறது அதுதான், அண்ணாமலை என்பது அதுதான், அருணாச்சலம் என்பதும் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலம், எத்தனையோ மகரிஷிகள் இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள். ஏகம் கண்ணார முத கடலை போற்றி, கண்ணுக்கு நல்ல காட்சியை தருகின்ற அமுத கடலாக விளங்குகின்றவனே வணக்கம். ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி. ஏகம்ப என்பதுதான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் என்பது பிருத்திவி ஸ்தலத்துல அதையும் சேர்த்துக்கிறது. காஞ்சிபுரமும் திருவாரூரும் பிருத்திவி ஸ்தலம் மண்ணுன்னு சொல்றது. அதனால காஞ்சிபுரம் என்பது பூலோக கைலாயம். நிறைய கோயில், நிறைய கோயில் இருக்கு. அதுல வந்து தேவர்களும் முனிவர்களும் ராட்சசர்கள் இருந்து எல்லாம் வந்து அவன் கோயில் கட்டி தனியா பூஜை பண்ணியிருக்கிறான். தேவர்கள் எல்லாம் வந்து அங்க தேவலோகத்தை பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தானா, காஞ்சிபுரத்தை வந்து பார்த்து விட்டு அவன் தன்னையே வசிக்கிட்டான. நமக்கு இருந்து அறிவை பாரு, இதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி. இப்ப இல்ல, காஞ்சிபுரத்து வந்த ஒரு பாடல்லவா தெரியுது, இவ்வளவு உசந்ததுன்னு சொல்லி நம்ம ஊரை நம்ம பெருசா நினைச்சுட்டு இருந்தோம் என்று அந்த தேவர்கள் எண்ணுகிறார். அதுக்கு மேல காஞ்சிபுரத்தை உலகத்தெல்லாம் படைக்கும் போது, உலகத்தை எல்லாம் பிரம்மா படைக்கும் போது, அந்த காஞ்சிபுரத்தை முதல்ல படைச்சானா, படைச்ச அதுல உதிர சேடம் இருக்கும்ல. இப்ப ஆசாரி நகை பண்ணும் போது ராவது போறதுல உதிர்ந்து வரும் சேதாரம், அந்த சேதாரத்தை கொண்டுதான் காஞ்சிபுரத்தை செஞ்ச தச்சேன் பிரம்மா. அதுல சேதாரம் இருக்கும் பாரு, அந்த சேதாரத்தை கொண்டுதான் தேவலோகத்தை செய்தாலாம் என்பாரு சிவஞான முனிவர். அது அளவே இல்லாத பெருமை. காஞ்சி காசியை விட ஒரு இஞ்சி கூட, காசிக்கு மேல காசி காஞ்சிபுரம் ஒரு இன்ச்சு கூட, காசி ஒரு இன்ச்சு கூட காஞ்சி. அங்க உமாதேவி தவம் பண்ணி சிவபெருமானோட கலந்து மாமரத்துக்கு அடியில, ஒற்றை மாமரத்துக்கு அடியில தான் சுவாமி இருக்கிறார். அங்க உமாதேவி வந்து தன்னுடைய ஒரு சிவபெருமான கண்ணை பூத்தி விட்டா, அந்த பாவம் போக அங்க வந்து பூஜை பண்ணான். சும்மா கண்ணை பூத்தி விட்டா அப்படி போறா விளையாட்டான். யாரு கண்ண சிவபெருமான அப்படி பூத்தி விட்டாலும், புத்தின உடனே உலகத்துக்கு பல யுகம் ஆகி போச்சா, இருண்டு போச்சா, சூரியனும் இல்லையா, சந்திரனும் இல்லையா, உயிர்கள் எல்லாம் தடுமாறி போச்சு. இருட்டுல என்ன பண்ணுங்க, கரண்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப கெட்டிக்காரன்னு வச்சுக்கப்பா, வெளிச்சம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், தடுமாறி போவேன். ஏன்டா உலக கட்டிக்காரன் தடுமாறுற அப்படின்னா, ஒளியின் உதவி இல்லாமல் கண் அறியாதது போல, பொருள் அறியாதது போல, கடவுள் உதவி இல்லாமல் உயிர் அறியாது. ஒளியின் உதவி இல்லாமல் கண் பொருளை அறியாதது போல, கடவுளின் உதவி இல்லாமல் உயிர் அறியாது, உயிர் எதையும் அறியாது. அதனாலே அப்படி இருந்து போச்சு, இப்படி இருந்து போனதுனால உடனே சுவாமி என்ன பண்ணார், தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து வெளிச்சம் கொடுத்தார். நெற்றிக்கண்ணை ரொம்ப அவசியமா இருக்கும்போது நெற்றிக்கண்ணை திறப்பார், முக்கியமான காரியம் எமர்ஜென்சி, அப்பதான் நெற்றிக்கண்ணை திறப்பார். மன்மதனை எரிக்க திறந்தால முருகன் வருவதற்காக திறந்தார். இப்ப அவசியமா உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்காக ஜெனரேட்டர் போட்டா அப்படி போட்டார். அதனால அவன் நடுங்கி போனான், கையை எடுத்துட்டா, ஐயோ சுவாமி கண்ணை பூச்சிட்டுமே உலகம் ரெண்டு போச்சுன்னு நடுங்கி போட்டான். நடுங்கி போனதுனால அதுல இருந்து 10 கங்கை புறப்பட்டதான் முதற் நாள், அந்த வேர் வந்து 10 கங்கை புறப்பட்டதான். இதெல்லாம் கத புராணத்துல வந்து. அதன் பிறகு அந்த கண்ணை போத்திய தோஷம் போகும் பொருட்டாக நீ காஞ்சிபுரத்துல போய் நம்ம பூஜை பண்ணுவோம், அவ்வளவு உயிர்களை தடுமாற விட்டுட்டு இருட்டுல. அது அப்படியே சொல்றாரு நம்ம அருணகிரிநாதர். இறைவர் மாற்ற செம்பொன் வடிவம் வேற்று பிரிந்த இடவமே கட்சி வந்த உமையாழ்தம் இருளை நீக்க தவம் செய்து அருள நோக்கி குலைந்த இறைவர் கேட்க தகுஞ்சொல் உடையோனே என்பது காஞ்சிபுரத்துக்கு. அப்படி காஞ்சிபுரத்துக்கு வந்து பரமேஸ்வரனே கம்பை ஆற்றங்கரையில பூசணும், கம்பை ஆற்றங்கரையில மணல பூச்சி சிவலிங்கம்மா வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக புதத்தால் வழிபட்டார் உள்ளிருக்கு விடுவர் என்றார் போல மணலையே சிவலிங்கமா பூச்சுப்பா. இப்ப ராமேஸ்வரத்திலையும் சீத மணலத்தான பூச்சி சிவலிங்கமா வச்சு, அதே மாதிரிதான் சண்டேஸ்வரரும் மணல பூச்சி பூச்சி பண்ணார். வந்த மணலாலிங்கம் அண்ணியன் கண்பால் ஆட்டுங்கிறார் ஞானசம்பந்தர், மணல சிவலிங்கமா பாருங்க. அப்படி பூஜை பண்ணும் போது சிவபெருமான் அவளுக்கு பரிச்சை வச்சார். அந்த பரிச்சையில வந்து வெள்ளத்தை விட்டுட்டார். வெள்ளம்னா அளவில்லாம கரை உருண்டு வருது வெள்ளம், இந்த சிவலிங்கத்தை அடிச்சுட்டு போற மாதிரி சிவலிங்கத்தை அடிச்சுட்டு போவதே சொல்லி அப்படி கட்டி பிடிச்சான். கட்டி பிடிச்சதுல இந்த கையில இருக்கிற வளைத்தழும்பு இந்த தனத்தினுடைய தழும்பு சிவலிங்கத்துல பதிஞ்சிருச்சான். அதனால வடு உண்டாகி போச்சான் சிவருமானுக்கு. வடு வடுன்னு அடையாளம் உண்டாகி போச்சு. அதே ஒரு புலவர் பாடினாரு மூவரம்மானேன்னு, என்னறிய காஞ்சியில் வாழ் ஏகாம்பரநாதர் அண்ணல் திருமேனி எங்கும் ஆகாசம் அம்மானே. சிவருமானுக்கு ஆகாசம்தான் திருமேனி, ஆகாசம்தான் திருமேனி. அண்ணல் திருமேனி எங்கும் ஆகாசமே ஆயின் வண்ண முலை மார்பின் வடுப்படுமோ அம்மான், ஆகாசத்துல எப்படி தழும்பு விடும்னு கேட்டா அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு மூணாவது ஒண்ணு சொன்னா, மாவடியில் வாழ்வோருக்கு வடுவரிதோ, மாவரத்துக்கு அடியில் தான் வடு கிடைக்கிறது சார், அது சிலேடைன்னு சொல்றோம். மாவடியில் வாழ்வோருக்கு வடுவரிதோ அம்மாறை என்று பாடினார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு தர்மம் அதன் பிறகு உமாதேவி காய்ச்சிருந்தார். 32 தர்மங்களையும் செய்ய விடும்னு கேட்டா, அதன் பிறகு 2 மணி நல்ல கொடுத்து 32 தர்மங்களையும் பண்ண வச்ச பதினை எண்ணில்லாத சிறப்புடையது. காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பு அளவே இல்லாது. அங்க கீழே விழுந்தா நமஸ்காரமா, கீழே தட்டிட்டு கீழே விழுந்தா அது நமஸ்காரம், சாப்பிடுறது நிவேதனமா, பேசுறது மந்திரமா. அப்படி காஞ்சிபுரம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஊரு. ஏகம்பத்துறை எந்தாய் ஊற்றி ஏகம்பம்னு, ஏகம்பம்னா ஒற்றை மாமரம் உள்ளது. பாகம் பெண்ணுருவாராய் ஒரு பாதியிலே பெண்ணை வைத்த சுவாமிக்கு வணக்கம். பராய்த்துறை வீரிய பரணியை போற்றி. பராய்த்துறை என்பது பக்கத்தில் இருக்கிற ஊர். மணிக்கவாசர் பராய்த்துறை வரையும் பாடியிருக்கார். திருப்பராய்த்துறை இருக்கே அங்கே இருக்கின்ற சாமியை பாடியிருக்கார். மணிக்கவாசர் காலத்திலேயே இப்ப 1700 வருஷம் ஆகுது மணிக்கவாசர் காலம், 1700 கிபி 300 மணிக்கவாசர். அப்படிப்பட்ட அந்த காலத்திலேயே திருப்பராய்த்துறைய அவ்வளவு சிறப்பா சொல்றார். பராய்த்துறை மீவிய பரணி, பராய் என்கின்ற ஒரு வகையான மரங்கள் அடர்ந்திருந்த காடாகையினாலே அது பராய்த்துறை என்று பேரு. தாருகவன திருஷியுடன் அங்கே செஞ்சரிச்சதாக ஒரு வரலாறு, அதனால தாருகாவனேஸ்வரர்னு பேரு. திருஞான சம்பந்தர் தேவார அப்பர் தேவாரம்னு உடையது. ரொம்ப அருமையா கோயில அமைச்சிருக்கிறாங்க, நல்லா இருக்கு. தூரத்திலிருந்து பார்த்தாலும் சுவாமி நல்லா தெரியுது. அப்படி தென் பராய்த்துறை மீவிய சிவனையின்னு பின்னாடி பாடுறாரு. பராய்த்துறை மீவிய பரணியை போற்றி, சிராப்பள்ளி மீவிய சிவனையை போற்றி. சிராப்பள்ளி உங்களுக்கு தெரிஞ்ச ஊர், எல்லாருக்கும் முக்கியமான ஊர் திருச்சிராப்பள்ளி. திரிசரன், திரிசரன்னா 3 தலைகளை உடைய அசுரன் ஆண்டபடியினால அது சிராப்பள்ளி. 3 தலைகளை உடைய அசுரன், அவன் ராவணனுக்கு ஒரு வகையில தம்பி பங்காளி. ராவணனுடைய கிளை ஆபீஸ் திருச்சிராப்பள்ளி இருந்து, இலங்கைதான் அவனுடைய கட்ட ஆபீஸ், அவனுடைய கிளை ஆபீஸ் திருச்சிராப்பள்ளி. அவன் கரதூஷனாள்னு வருது இல்லவா ராமாயணத்துல, கரதூஷனாள் திரிசரன். அவர்கள் இருந்து அவனுடைய ஆட்சிகள் இருந்து சிற்றர்களாக இருந்து ஆட்சி கொண்டது, அவன் வழிபட்ட தலம், அதனாலே சிராப்பள்ளி என்று வந்தது. திருஞான சம்பந்தர் தேவாரம் அப்பர் தேவாரம் உடையது. அரபையார பாடலுடைய நன்றுடையாரை தீயதிலாரே நரவெள்ளேறு ஒன்றுடையாரை உமையுருவாக உடையார்

சுகப்பிரசவமா வச்சு சிறியன ஆபரேஷன்லாம் இல்லாமல் சுகப்பிரசவம். அப்படி சுகப்பிரசம் ஏழு நாள் ஒரு வாரம் கூடவே இருந்து அவளுக்கு மருந்து ஒவ்வொருத்தெல்லாம் அரசு கொடுத்து என்னென்ன உபசாரம் பண்ணணுமோ தாய்க்கும் பிள்ளைக்கும் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தாயும் பிள்ளையும் சுகமாக வச்சா நல்ல ஒரு நார்மலுக்கு வந்தார் அந்த பொண்ணு ரத்னாவதி. அப்படி ஒரு வாரம் கழிச்ச உடனே அந்த அசல் தாய் வந்துட்டா. இதுவளை அசல் தாய்ன்னு சொல்றதா, அவளை அசல் தாயின்னு சொல்றதா, அவதான் அசல் தாய், இவதான் சொந்த தாய், அசல்ல புரியுதா அசல். அந்த பெற்ற தாய் வந்துட்டா, பெற்ற தாய் வந்தா அவளும் நிக்கிறா இவளும் நிக்கிறாமா. விஷயமா இருக்குது அம்மா, நீதான் ஒரு வாரம் அங்கிருந்து எனக்கு வந்து உபசாரமா பண்ணினியே, இப்போ அம்மா என்னம்மா தானே நீயும் அப்படின்னு திகைத்தா. ரெண்டு அம்மா அப்படி திகைத்த போது சுவாமி ஆகாயத்துல ரிஷபவாகனத்துல காட்சி தந்து, குழந்தாய் உன்னுடைய அன்புக்காக நான் தாயாக வந்து உனக்கு உபகாரம் பண்ணேன். தாயாக வந்து மருத்துவம் பார்த்து அந்த விழா நடந்துகிட்டு இது மாதிரி இதெல்லாம் பொய்க்கதை கட்டுக்கதையெல்லாம் இல்லம்பா, கட்டுக்கதையெல்லாம் இல்லை, எல்லாம் நடந்து சருத்திரம். அதனால தாய்க்கு சுவாமிக்கு தாயுமானே சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பதி அந்த திருச்சிராப்பள்ளி. சிராப்பள்ளி மீதிய சிவனே போற்றி, மற்றோர் பற்றி இங்கு அறியேன் போற்றி. மற்றோர் பற்று எழுந்த பற்றுங்கிறத நமக்கு முக்கியமாக இருக்கிறது. பற்றுன்னா ஆசை, பற்றுன்னா ஆசை. எல்லா பொருளையும் பற்ற வச்சிருக்கிற உடம்புல பற்று, மனைவியிலே, பிள்ளைகளிலே, வீட்டிலே, பணத்திலே, படிப்பிலே எல்லாம் பற்று வச்சுத்தானே ஆகணும். பற்று வைக்காம இருக்க முடியுமா? ஆனா பற்று விட்டாதான் மோட்சம் கிடைக்குங்கிறாங்க. அது நம்ம ஜாமானுமே விட முடியாது. விடுறதுனா லேசா விட முடியுமாமா? பணம் வச்சிருக்கிறோம், அதை விட்டுறது மேல வச்சிருக்கிற பற்றுன்னா விட முடியுமா? மற்றொன்று பாதமே மனம் பாவித்தே என்று பாடுகிறார் சுந்தர சுவாமி. ஆனா அவரு ரெண்டு கல்யாணம் பண்ணார், அவரு ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு பற்றும் இல்லைங்கிறார். அதனாலே அந்த பற்றை வைக்க சொல்லுபோனும் அவனே, பற்றை விட சொல்லுவோம் அவன். அவனா பார்த்து விட சொன்னா நம்ம விடாம என்ன பண்றோம்? கடைசியா எல்லாம் விட்டுட்டு போங்கிறான். அப்ப என்ன பண்றான்? ஏதா நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம்னு வாங்குறேன், ஏண்டா போய் சொல்றேன் அப்படின்னு எங்க கேட்க முடியும்? அவனை பார்க்க முடியுதா? கேட்க முடியுது. அப்பாட்ல அடிச்சுன்னு கூண்டு போடுறான். எங்க நீ பற்று பிடிச்சதுல என்னாச்சு? பொய்யன போகும் மாந்தர் போகமும் பொருளும் மற்றும் மெய்யன கருதி வேத விரிதவ பலமும் செய்தி மையவின் மிடற்றம் மன்னல் மறைவழி ஏதும் இல்லை நையவின் தனந்தீர் பன்னாள் நரகனுக்கரையும் மானீர் என்பது திருத்தணிய புராணம். அதனால பற்று என்பது இயல்பாக உள்ளதுதான், ஆனா அதை நிலையானது என்று எண்ணிருக்கப்படாது. இதுவே சதம், இதுவே நிலையானது என்று ஊருஞ்சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேருஞ்சதமல்ல, பெண் அதுக்குன்னு இப்பவே உற்றப்படாது. பூ வாங்க கேட்டா கொடுக்கணும், பவுடர் வாங்கி கேட்டா கொடுக்கணும், சிலைப்பு வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வரணும், அது எல்லாமே பண்ணணும். அது பச்சாரம் கடமை, அது கடமை. ஆனால் இதெல்லாம் நிலை இல்லாதது, பரமேஸ்வரனுடைய திருவுருள் தான் நிலையானது என்கிற புத்தியோடு செய்யணும். அதுக்குன்னு பூ வாங்கிட்டு சொன்னா வாங்கிட்டு வர மாட்டேன், அவன் மேல பற்று இல்லையா? அதனால அதெல்லாம் தப்பு, கடமை செய்வது. ஆனால் உண்மையானது நிலையானது இதுவல்ல, அதுதான் நிலையானது என்று எண்ணிக்கொண்டு வாழ்வு. ஊருஞ்சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேருஞ்சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளும் சீருஞ்சதமல்ல, செல்வன் சதமல்ல, தேசத்திலே ஆறுஞ்சதமல்ல, நின்றாள் சதம் கட்சி ஏகம்பனே என்பது பற்றினார். ஆகையினாலே பல ஞானிகளுக்கு பற்று இருக்காது, ஞானிகளுக்கு பற்று இருக்காது, நமக்கெல்லாம் பற்று இருக்குது. இருக்குதுன்னு சொன்னா என்னவா இருக்கணும்னா, பரமேஸ்வரன் தான் இதெல்லாம் கொடுத்துருக்கிறான், பரமேஸ்வரன் தான் இந்த மனைவியை தந்திருக்கிறான், மக்களை தந்திருக்கிறான், சொத்தை தந்திருக்கிறாங்கிற எண்ணத்தோடு, புரியுதா? இதெல்லாம் அவன் தான் கொடுத்துருக்கிறான் என்கிற எண்ணத்தோடு வாழ்வது. ஆனா இது நிலை இல்லாமல் போகும் என்கிற எண்ணத்தோடு இருப்பது, நிலையானது அதுதான் என்று எண்ணி இருப்பது. அதனால என்ற புண்ணிய காரியங்களை தர்மத்தை செய்யும், இதெல்லாம் புரியுதா? அதனால யாரையும் பணத்தை விட்டுறாதீ, சொத்தை விட்டுறாதீ, மனைவியை விட்டுறாதீ, எல்லாம் கெட்டியா பிடிச்சுங்க, இருக்க பிடிச்சுங்க. ஆனா இது நிலையானது அல்ல, நாம் போகும்போது கூட வருவதும் அல்ல, விளக்குதா? இது வீடு வேற்றை தராது. அதனால நிலையானது சிவபெருமானுடைய திருவருள், அந்த பரமேஸ்வரத்திலே பத்தி கொண்டு வந்தால் நிலையான வாழ்வை தரும் என்று எண்ணி அதற்கிடையிலே தர்மங்களை செய்வது, சிவ தர்மங்களை சிவ புண்ணியங்களை செய்வது, இப்படி இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே. இப்ப ராயன்மார்கள் எல்லாம் மனைவியோடு இருந்தார்கள், ராஜாக்களாக இருந்தார்கள், மந்திரியாக இருந்தார்கள், ஜனாதிபதியாக இருந்தார்கள். 63 நாயன்மார்ல ஒரு 3 பேர் தான் பிரம்மச்சாரி, சன்னியாசி சாமியாரு, மூர்த்தி நாயனார் சாமியார், சண்டேஸ்வர பிரம்மச்சாரி, திருநாகரசர் துறவு, அப்புறம் எல்லா மனைவியோட மக்களோட பட்டத்தோட பதவியோட ராஜாவாக இருந்தா என்ன பண்ணாங்க? எல்லாம் சிவ தர்மமாக செய்தார். தேடிய மாடு செல்வம் இல்லைமென்றுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவண ஆகு என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது

0: மகிழ்ச்சி ரொம்ப குறைவாக கொடுத்து வந்தார் என்பது பெரிய புராணம். ஆகையினாலே அப்படி சுவாமியினுடைய திருவுருள் தான் நிலையானது என்று எண்ணி இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வயசாக கொஞ்சம் பற்ற விட்டுறோம், வயசாக கொஞ்சம் பற்ற விட்டுட்டு எல்லாம் பொறுப்புல ஒப்படைச்சு போனோம். இந்த மாதிரி ஆளு அமையணுமே, அமைஞ்சா ஒப்படைக்கலாம். அதனால அந்த மாதிரி மனத்தை இருக்கு அதிகமாக அங்க பற்று வைக்கிறது, அதிகமாக அங்க பற்ற வைக்கிறது, இங்க பற்ற குறைச்சுக்கிறது, இங்க பற்ற குறைச்சுக்கிறது. ஜாகரவில்லையே அதுலயே அழுதி கிடக்கூடாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா இதை குறைச்சுக்கிறது. அப்புறம் தான் வந்துருவாரு அவன் கூப்பிட்டுட்டு. அந்த நேரத்துக்கு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, போயே தீரணும். அதனால அந்த வேலையில நமக்கு உதவுவது சுவாமியினுடைய திருவுருள். குற்றார் ஆருளரே உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனெல்லாம் நமக்கு உற்றார் ஆருளரே. அண்ணனா தம்பியா மாமனா மச்சனா மனைவி அவர்களும் ஒருத்தருடன் பாம்பழல் வாயினால் பற்ற பாம்பு அழல் வாயினால் பற்ற மண்டுவம் தேம்பிடும் மண்டுவம் தவளை தேம்பிடும் துயருறும் சிவன் தேயினால் ஒம்பிட வல்லரோ உற்ற மற்றையார் காப்பாத்துவாங்களாராவது பொம்பொழுது அருந்துணை புரிந்த புள்ளி என்பது சிவதர்மோத்தரம். ஆகையினாலே பெரியோர்களே அன்பர்களே இப்படி திருவாசகத்தை கேட்டு மனத்தை சிவனிடத்துல ஈடுபடுத்துது, மனத்தை சிவனிடத்துல தர்மம் செய்யும். அப்படி அப்படி அப்படி வாழ்ந்தாலே போதும், அப்படி வாழ்ந்தாலே போதும். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தையும் பத்தியையும் புத்தியையும் நமக்கு சிவபெருமான் தருவார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்ய 155 வரி வரையிலும்
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இப்பொழுது நம்முடைய திருவாவடுதுறையில் இருந்து புறப்பட்ட நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இங்கிருந்தவாறு பல திருப்பதிகளையும் வணங்கி செல்கிறாராம். என்ன திருக்கோடமும் என்ன, அடுத்து திருவைகள் ஆகிய இந்த இடங்கள், அடுத்தாற்போல திருநல்லம், இவையெல்லாம் பணிங்கி வந்து வணங்கினாராம். வணங்கியவர் நேராக செல்கின்ற பொழுது மயிலாடுதுறை இதெல்லாம் வணங்குகிறார். மயிலாடுதுறை செல்கின்ற வெள்ளநகர் எல்லாம் செல்கிறார். சென்று இப்பொழுது நம்முடைய இப்பொழுது இருக்கிற எந்த ஊர் அது இல்லை, காரைக்காலுக்கு அந்த தருமபுரம், தருமபுரத்திற்கு சென்றார். தருமபுரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம தர்ம ஆதீனம் இருக்கிற இடம் அல்லது இல்லை, இது தர்மராஜன் வழிபட்டதுனால தருமபுரம்னு பேரு இங்க வந்தது. அங்க தருமபுரம் என்பது என்ன காரைக்கால் பக்கத்தில் இருக்கு. அந்த தருமபுரம் அந்த அந்த கோவில் நம்முடைய தர்ம ஆதீனத்துக்கு தான் சொந்தமா இருக்கு. ஆக அப்படி வருகின்ற பொழுது தருமபுரம் சென்றார். தருமபுரம் யாருக்கு ஊரின்னா, இப்ப கூடவே யார் வாசிட்டு வர்றாரு பெரும்பாலும் அவங்களுடைய அம்மா வீடு அந்த தருமபுரம். இவர் எருக்கத்தம்புலியூர் தோன்றியது. ஆனா வந்து தருமபுரம் வந்து அவங்க அம்மா பிறந்த இடம் காரைக்கால் பகுதியில். இந்த தருமபுரம் சென்றார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அந்த ஊர்க்காரங்களே என்ன ஞாபகம் வந்து கேட்டா, பாரு நம்ம வீட்டு பாப்பா எருக்கத்தம்புலியூர்ல வாழ்க்கப்பட்டது சரிங்களா, அதுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த ஞானசம்பந்தரோட பாடிட்டு வருதான் அப்படின்னு சொல்லிச்சு. சரி ஞானசம்பந்தர் பாடிட்டு வருதான்னு சொன்ன உடனே மிகுந்த மகிழ்ச்சி உள்ளது. என்னன்னா நம்ம வீட்டு பாப்பா வீட்டு பிள்ளை பையன் நம்ம ஞானசம்பந்தரோட வாழ்த்துட்டு வருதுன்னா பாரு எவ்வளவு சமத்து அப்படின்னு இருந்தது சரிங்களா. சரின்னு அப்படி இருக்கும்போது இவங்க உள்ளே சென்று யாரு நம்முடைய ஞானசம்பந்தர் இந்த தென்னிலகண்ட யாழ்ப்பாணர் அவரோடு கூட இருக்கிற மனைவியார் மதங்க சுகலாமணியார் மற்ற அன்பர்கள் எல்லோருமா தருமபுரத்துக்கு சென்றார்கள். சென்றா தருமபுரத்துல சென்று இப்போ எடுத்து பாடுகிறாராம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல் நீங்களே. இதை நல்லா ஓதாமட்டு 4-5 பேர் சேர்ந்து பாடினாங்கன்னா ஒரு பாடலே ஒரு மணி நேரம் பாடல் என்ன, ஒரு பாடல் ஒரு மணி நேரம் பாடல் பாடணும். அது மாதிரியே இருக்கிற இப்போ நீங்களாம் வேகமாக போகாம பாடுவாங்க, இப்பவும் குடும்பத்துக்கு பாடுவாங்க இதெல்லாம். அந்த பாடல் மாதர் மடப்பிடி. ஒரு தடவை நம்ம ஈரோட்டில் இந்த பதியம் வந்துட்டுது. இந்த பதியத்தில் ஐயா முதல் பதிய பாட்டு தான் எல்லாருக்குள்ளும் தெரியுது, நீங்கள் அந்த 9 பாட்டுமே சொல்லிவிடுங்க என்னங்க. ஒரு முற்றோதல் வெறும் அந்த மாதர் மடப்பிடி மட்டுமே சொல்லி முடிச்சேன். அப்போ என்ன பண்ணுறது, முடிஞ்சு போச்சு நேரம் ஆகிட்டது. அதெல்லாம் சன்னியாசிரம் சொல்லியிருக்கிறாங்க, ஏ அப்படி போகாதீங்கப்பா வேகமாக போங்க அடுத்த தரம் எதுவாக வரலாம் அப்படின்னு. சிவ சிவ ஒரு தரம் முற்றுதல் பண்ணுறதுக்கு 7.5 ஆண்டு 8 ஆண்டு ஆகுது, அவங்கள பிடிச்சி இவங்கள பிடிச்சி செய்ய வேண்டியிருக்கு, இனி அடுத்த முற்றுதல் ஒன்று வரணுமோ அதில் மெதுவாக படிக்கணும்.
3: அவங்க சொன்னாங்க, ஐயா போய் சொன்னது மாதிரி மாதர்மடப்படி மட்டும்தான் தரம் முடிஞ்சது அப்படின்னு.
2: ஏ வேகமாக போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிச்சு. மேலே அடுத்த தரம் முற்றுதல் வச்சுக்கலாம் அந்த மாதிரி மெதுவாக போகிறது. கூட உங்க இவங்கெல்லாம் சொல்லி பாடல் இருக்குதே அங்கே போய் பாடிய பாடல் ரொம்ப அருமையாக நம்முடைய யாழிசையோடு பாடல். எப்படியும் ஞானசம்பந்த பெருமானும் பாடியதில் இந்த மாதிரி பாடின பாட்ட பாடல் எதுவுமே பாடல. இது மாதிரி பாடினது இங்கேயும் பாடு. எனவே பொழுது அங்கே சென்று பாடுகிறார். அப்படி பாடுகின்ற பொழுது அந்த இரண்டாவது முதல் இதை பாடுகின்ற பொழுது ஒரு மாதிரி பாடுறான் சரிங்களா. இரண்டாவது பாடும்போது அதை வந்து ரொம்ப நிறுத்தி முதல் முறையாக, இரண்டாம் முறையாக, மூன்றாம் முறையாக அப்படி வருகின்ற பொழுது அப்புறம் கொஞ்சம் நான்காவது முறை வேகமாக பாடணும். அப்போ தான் அந்த பாடல் ரொம்ப அப்படி அப்படி அமைப்பில் இருக்குது. அதற்கு ஏற்ப அந்த பெருமகனார் வாய்ச்சிருக்காங்க, சீனியல் ஆர்ப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் இளமையில நெற்று பண்ண சொன்னாங்க, அப்பா பண்ணி வச்சோம். அது எங்களுக்கெல்லாம் பாடணும்னா நீங்கள் ஏதோ நல்ல வேலையா சரி ஏதோ மன்னிக்கிறோம் போனால் போகிறோம் நீங்கள் பாடுங்க சாமின்னு சொல்லலாம். இதெல்லாம் எங்கள் பாட்டுலாம் போதா கொடுத்து பாடினா ரொம்ப அருமையாக பாட முடியும் இல்லை. அதில் சொல்கிறார், மாதர் மடப்பேடியும் மட அன்னமும் அன்னதோ நடை கூடை மலை மகள். யாரு நம்ம அம்மாவை தான் சொல்றார். அம்மா யாரு? உமையம்மை. நம்ம அம்மா உமையம்மை எப்படி இருப்பாளாம் அண்ணாரு? ஆறாரா மாதர் மடப்பேடியும் மட அன்னமும் அன்னதோர் நடை. எங்க அம்மா நடந்தாங்கன்னா எப்படி நடப்பாங்கன்னு கேட்டா, ஒரு பெண்யானே எப்படி நடக்கும்னா அது அப்படியே அந்த தும்பிக்கையை வச்சுக்கிட்டு ஒரு காலை எடுத்து அப்படி வைக்கும், அப்புறம் இன்னொரு காலை எடுத்து அது அப்படி வைக்கும், அப்புறம் இப்படியே அஞ்சு அப்படி வைக்கும். அப்படித்தான் இந்த பண்ணலாம். அந்த தரை வந்து அதிராதான். பொதுவாக தரை அதிரம் நடக்கக்கூடாது. நடந்ததுன்னா அதை கண்டிப்பாங்க. ஏ அதுவும் ஒரு பூமாதேவிடா, அதுவும் ஒரு தேவி, நீங்களும் ஒரு தேவி, அது போய் படாபடான்னு கால் வைக்கிறதா அவருக்கு சிவசி. இப்படியெல்லாம் பெற்றோர்கள் வந்து வற்புறுத்தி இருந்த காலம் இந்த காலம். அங்கேயிருந்து டிங்கு டிங்குன்னு வந்து வச்சுக்கோங்க, புத்தகம் கூட கொண்டாந்து வச்சு வச்சுக்கேன் மூளை இருக்க. அப்படிலாம் கண்டிச்சதுனால நாடு நல்லா இருந்தது. சிவசிவ இதுக்கு மேலே சொல்லலை. அறந்தனா வந்தால் நமக்கு முடிஞ்சு போட்டான், சமயம் கலக்கப்படாதுன்னு சொல்லிட்டு நாடு குட்டிச்சு வராக்கி விட்டாங்கோ. சரி அது நான் நாடு வீட்டில் அங்கவங்க தன் பிள்ளைகளை கொஞ்சம் கண்டித்தான், அன்பாக கண்டித்தான். இருந்தால் நாடு வளருமே, செய்யலையே நம்ம ஏன் தயங்குறோம் கேட்கறதே, ஏன் அப்படி நடக்கிறேன்னு சொல்லக்கூடாது.
4: ராஜா வரும்போது மெதுவா வந்துப்பா, மெதுவா
2: உன் மேலே. இப்போ நான் மெதுவாக கை வச்சு அப்படி இருக்கு நல்லா இருக்கு படின்னு வச்சேன்னா என்னம்மா அப்படிங்கிறீங்கள, அது போல் கால் மெதுவாக என்னெல்லாம் சொன்னேன். ஆறரை மணி ஆச்சுன்னா கொஞ்சம் முகத்தை கழுவிட்டு முத்திக்கு வச்சுக்கிறா ராஜா. ஏ சிவபிரான் மட்டும் சொல்லிட்டு போய் அப்படி பேர் படிக்கிறா நல்லதுப்பா என்று சொன்ன என்னன்னு. நானே ஆறரை மணிக்கு டிவியை பார்த்து இறந்து வச்சா என்ன பண்ணுறதுண்ணா, உன் குட்டி விடாதான் போடும் அந்த கொடுத்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நானே ஆறரை மணிக்கு வச்சா டிவியில் இல்லை என்ன எப்போ பார்த்தாலும் ம் அதான். இதை தவிர வேறு கிடையாது, ஒன்று இது ஒன்று இது, இது நாட்டை வழக்கமா வழக்கமா ஐயா. அது நான் ஆறரை மணிக்கு வைக்கலாம், வந்து வீடு குடிச்ச விடாத போடும் மங்களம். ஆறரை மணி ஆறு மணி ஆச்சுன்னா நல்லா நச்சு வச்சுக்கிட்டு தண்ணி வச்சு கும்ப வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு விளக்கேற்றி வைக்கணும்ப்பா தண்ணி வச்சுட்டு போய் சாமிகிட்டு ஒரு வெள்ளக்கட்டியாவது வச்சு அவதியம் பண்ணுவாங்க. அதான் ஆறரை மணிக்கெல்லாம் உண்டு. ஆமாம் ஆமாம், ஒரு வெள்ளக்கட்டி முடிஞ்சதுன்னா வேற எதுவும் வச்சு அவதியம் பண்ணலாம், இல்லைன்னா வேறு விளக்கேற்றி வச்சுட்டு சும்மா வர மாட்டாங்க. விளக்கேற்றி வச்சுட்டு தான் கொஞ்சம் நேரம் கும்பிட்டு ஒரு வெள்ளக்கட்டியோ அல்லது கொஞ்சம் ஏதேனும் ஒரு பால் இருந்ததுன்னா ஒரு ஒற்றமலை காய்ச்சி வச்சோ நிவத்தியம் பண்ணிட்டு கும்பிட்டு தான் வருவாங்க. ஆறரை மணியான அப்படி தான் செய்த காலம். நாம நம்முடைய பிள்ளைகளை செய்ய சொல்ல வேண்டும், ஊர் பிள்ளைய சொல்ல வேணாம், நம்ம பிள்ளைய சொல்லக்கூடாதா? நாம தவறிட்டோம் சாமி, அதனால நாடு எப்படி உருப்படும்? பல வீடு சேர்ந்தா நாடு, நாடுங்கிறது தனியாக வந்துடுதா? வீட்டில் இருக்கிற நாம் தவறுகிறோம், சத்தியமாக நாடு உருப்படாது. கண்டிக்கிறதுனா கண்டிக்க வேணாம், அன்பை சொல்லுவோம். விளையாடி இதே இருக்குன்னு வச்சுங்க, யோசியா அணி ஆறு ஆச்சுன்னா நம்ம தம்பி வந்துடுவானு. ஆ ஐஸ் அதுதான் சீக்கிரம் ஐஸ் தான் வைங்க பரவாயில்ல, யாருக்கோ வைக்கிறீங்கள ஐஸு நம்ம பிள்ளைக்கு வைப்பது. ஆரம்பிச்சு வந்துடுவானே, சிவனு சொல்லுவானே சமத்தா எங்கடா ராஜா நமச்சு வாய வாழ்க நான் இருந்தாள் அப்படி சொல்லு. இருந்தேன் வீடும் வளரும் நாடும் வளரும் அந்த ஆன்மாவும் வளரும். இதை நம்ம செய்யலையே, செய்யாது மட்டுமல்ல நான் கடுமையாக கண்டிதான் என்னை பற்றி எனக்கு திருநாமஞ்சேரியை பற்றி கவலைப்படுறேன் அல்லவா, நாமே வச்சுட்டு உட்காந்துருக்கேன்
5: சிவா. அதனால இது ரொம்ப அருமையாக என் அம்மா நடந்தா எப்படி நடப்பாங்களாம். இது இப்போ இந்த உலகத்தில் இருந்த நம்ம அம்மாவை சொல்லுங்க, நீங்கள் நம்ம அம்மா யாரு? உமையம்மை தான். நடந்ததுன்னா ஒரு பெண்யானை எப்படி காலை வைக்குமோ அப்படி வைக்குமா, மாதர் மடப்பேடியும். மாதர்னா விருப்பம்னு அர்த்தம், மாதர்னா பெண்கள் அல்ல. மாதர் மடப்பேடின்னா தொல்லாப்பையும் படிச்சிருக்கணும், மாதர் காதல், மாதர்ங்கிற சொல்லுக்கு அன்புன்னு பொருள். அது இப்ப இல்லாமையே போயிட்டுது, அதனால நீங்க அது தொல்லாப்பையும் வழங்காம போச்சு. அப்ப அன்புடையது அது எப்படி இருக்குமா, மாதர் மடப்பிடின்னு ரொம்ப அன்பான யானை. நம்ம விருப்பமா பார்த்தா அந்த பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த யானை. அந்த யானை எப்படி நடக்குமோ அது போல் நடக்கும். அது நான் பார்த்தது இல்லப்பா யானை அப்படின்னா என்னாரு, அண்ணன் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ணன் ஆமா விழுவிடுன்னு இருக்கும். அது எப்படி தெரியுமா காலை வைக்கும், அப்படி ரெக்கை அப்படி இப்படி இப்படி நின்றுட்டு அப்படி ஒரு காலை வச்ச, அப்புறம் இப்படி ஒரு காலை வைக்கும், அப்புறம் இப்படி ஒரு காலை வைக்கும். இந்த மாதிரி எங்க அம்மா பதுசா காலை வச்சு நடப்பா. மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் மன்னதோ நடை, எங்க அம்மா நடப்பாங்க உடை, அந்த நடையை உடையவளாம். யாரு மாலை மகள், அப்படி எங்க அம்மா, அந்த எங்க அம்மா தான் எங்க அப்பாவுக்கு மனைவி. துணையன மகிழ்வர், அப்படிதான் எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு துணையான மலை மகள். எங்க அப்பாவும் கைதாயா, இவங்க வந்து இமவான் மலை இமயமலை, அதனால ரெண்டு பேரும் மலைக்கிறது மலையை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ரொம்ப அருமையான மலை மகள் துணையன மகிழ்வர். அப்ப எங்க வீட்டு குடும்பத்துல எங்க அம்மா ரொம்ப பதுசு, பதுசான அம்மா கல்யாணம் பண்ண பதுசான எங்க அப்பா அப்படிப்பட்ட இருப்பாங்க. எங்க வீட்டுல சண்டைன்னு அப்படின்னா அது எந்த ஊரு அப்படின்னு கேக்கும். திருவண்ணாமலை பாக்கமா, இல்லம்மா சண்டை அப்படின்னா தெரியாது தெரியாது. அப்படி போடும் தூண மகிழ்வர். அப்புறம் என்ன, பூத இனப்படை நின்று இதை பாடவும் ஆடுவர். எங்க அப்பாவுக்கு முதல் படியில அம்மா சொல்லியாச்சு, ரெண்டாவது வயதுல எங்க அப்பா ரசிகர், எப்பவும் பாடல்னா இது என்ன இது என்ன அதுலயேதான் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கலைஞர் யார், கலையே அவர் உருவாக இருக்கிறது அப்படி இருக்கிறது கலைஞர். எப்படி இருப்பாரா, பூத யார் யா கூடன்னாரு, நீ ஒண்ணு பூத இனப்படை நின்று நல்ல அங்க இருக்கிற தேவகணம் பூதங்கள் அவ என்ன பண்ணும்னா நல்ல இனமா வரிசை வரிசையா நிக்குமா. அது நின்று என்ன பண்ணும், இசை பாடவும். அது என்ன பண்ணும் கேட்டா அருமையா இசை பாடுமா. இவர் என்ன பண்ணுவாருன்னா அவரு அப்படி எரி அப்படி அது எப்படி பாடுறாங்களோ அதுக்கு ஏற்ப எங்க அப்பா ஆடுவாங்க. இசை பாடவும் ஆடுவர் பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர். அவர் எப்படி இருப்பாங்க உங்க அப்பா அப்படின்னா, எங்க அப்பாவா அவ எப்படி இருப்பாரு, பாடல் சடை நெடு முடியதோர் புனலர். அப்பாவுக்கு சடை நின்னாங்கன்னா, அவங்க சடையை விரிச்சு கீழே போட்டாங்கன்னா இங்க இவங்க நின்னாங்கன்னா அங்க போறணும். இப்ப அது மாதிரி இருக்கிறது ஒரே ஒரு ஆதீனம் தர்மை ஆதீனம், அந்த நீண்ட சடைமுடிங்கிறது இவங்க தான். அது ஆனா தான் கட்டளையா இருக்கும் போது இருந்து கட்டளையா இருக்கு 50 அது ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு மகிழ்ச்சி, அதுக்கும் ஒரு மகிழ்ச்சி சொல்லும். இந்த ஒரே ஆண்டுல பாஸ் பண்ணும், 45 நான் கல்லூரியில சேர்ந்து திருப்பினதால 45 தான் அப்ப வந்து ஓதாமூர்த்தியா ஒரு மாசம் இருந்தது. நாங்க அந்த ஓதாமூர்த்தி குளத்திலையும் ஒரு மாசம் பார்த்தோம் 45 அவங்க அண்ணனோட சேர்ந்து சேர்ந்து தண்டமாணி ஓதாரோட சேர்ந்து பாட்டு ஒரு மாசம் ஆச்சு, காய் கொடுத்துட்டாங்க போயிட்டு போனா அங்க கல்லூரில சேர்ந்துட்டு தர்மியாதின கல்லூரில 45. எனவே 45 விட்டு 50 அது முடிச்சது, நானும் 50 இங்க முடிச்சேன். நான் இங்க திருப்பினால் அவங்க தருவங்கிறாங்க முடிச்ச ஆண்டு உரையாள் அது மாதிரி. அப்புறம் அவங்க ஒரு ஒரு ஒரு 5-6 சென்னைக்கு போயிட்டாங்க அல்லவா. அதனால அந்த நீண்ட சடைமுடி இருக்கிறதுன்னா அந்த காலத்துல இருந்து அந்த சடைமுடி அவளுக்கு வந்து அந்த அது இன்னைய வரைக்கும் அப்படியே அதை வைத்துக் கொண்டிருக்கிற, அதுக்கே ஒரு பெரிய பொறுமை வேணும். அதெல்லாம் அது எதாவது இந்த மிளகு காப்புன்னு சொன்னா அன்னைக்கெல்லாம் ரொம்ப கடினப்படணும், 2-3 பேர் இருந்தாதான் அந்த மிளகு காப்பெல்லாம் செய்யலாம். அந்த மிளகு காப்பு செஞ்சா கூட என்ன பண்ணு, அன்னைக்கு வந்து அப்படியே அவிழ்த்து விட்டுணும், அவிழ்த்து விட்டு கீழே பாட்டுகள்லாம் பெறணும். அதனால இங்க நின்னா ஒரு 3 சேர் போட்டு, இங்க ஒரு சேர் அங்க ஒரு சேர், இவங்க இங்க உட்கார்ந்தாங்கன்னா அந்த சரியா அந்த சேர் மேலேயே கொண்டு போட்டு அது 3 சேரை தாண்டி இருக்கும். அதெல்லாம் இப்ப யாரும் இன்னைக்கு பார்க்க முடியாதயா, மிளகு காப்புன்னா இன்னைக்கு விட்டுரு 4 மேலதான் அப்படின்னு யார் வந்தால். அது மாதிரி சிவபெருமான் எப்படி இருப்பாராம், பூத இனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர். சரி அப்ப நல்ல கலை வல்லுநர் உங்க அப்பா. ஆமாண்ணா எங்க அப்பா அவ்வளவு கலை வல்லுநர் அப்படின்னு. சரி உடம்பு எப்படி இருக்கும்னாரு, நீ எங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருக்கதானே இல்லைங்களா, தோல் கண்டார் தோலையே கண்டாருங்கிறீங்களே, எங்க அப்பா கிட்ட சடை கண்டார் சடையே கண்டார், நெற்றி கண் கண்டா கண்ணே கண்ட, அப்படி இருப்பாரு எங்க அப்பா. அவர் பாடல் சடை நீடு நல்ல படர்ந்து இருக்கும், சடையா இருக்கும், நீண்டதா இருக்கும். எனவே தலையும் படர்ந்து இருக்கும், நீண்டும் இருக்கும். அப்ப சடைக்கு அழகு ரெண்டு, நல்ல நெருங்கி இருக்கணும். இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படியே சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி உள்ளது. இங்க ஒண்ணு ஒண்ணு நெருங்கி இருக்கணும், நீண்டு இருக்கணும். எங்க அப்பாவுக்கு நெருங்கி இருக்கும், நீண்டு இருக்கும். படல் சடை நெடு முடியதோர் அப்படிப்பட முடியும். இது கூட நீங்க ஒண்ணு இன்னைக்கு எவனாலும் யாராவது ஒரு ஆள் தயார் பண்ணும்னா இன்னொரு ஆறு ஆண்டுல வச்சுக்கலாம். நான் இனிமே ஒண்ணு சொல்ல போறது பாருங்க, எங்க அப்பா ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க, வேற யாரும் என்னையா என்ன. அந்த சடையில ஒரு அம்மா உட்காந்து இருப்பான். சடையிலையா? ஆமா. அது என்னாடி இது? அதான் எங்க அப்பா. முடியதோர் புனலர், புனல்னா என்ன? தண்ணி. இங்க தண்ணிங்கிறது என்ன? கங்கை. ஒரு அம்மா உட்காந்து பெண்ணுரிமை, பெண்ணுரிமைங்கிறீங்களா? இவன் வந்து தலையிலேயே வச்சுட்டு உட்காந்துருக்கிறாள், எங்க ஐயா தவிர. பெண்ணுரிமை, பெண்ணுரிமைங்கிறீங்களா? சம்பந்தி கூட மார்பிள தான் வச்சுக்கிறாரு. ஆமா. யாரு? திருமால். மார்பிள தலையில வச்சுக்குவாரியா? பெண்ணுரிமையா? பெண்கள் நிச்சயமா சிவபெருமானே அன்னிக்கணும். ஏன்? நம் குலத்தை தலையை தூக்கி வச்சுட்டு வைக்கிற பெருமான் ஒரே ஒரு ஆள் தானே. ஆடுறாரு ஆளுங்கிறாரு பாரு. சொல்லுமில்ல, என்னடா பொண்டாட்டி தள்ளி வச்சுட்டு ஆடுறான் அப்படிங்கிறீங்களே, நீங்க சொல்லுங்களே. அதுக்கு எடுத்துக்காட்டுன்னு நம்ம சிவபெருமான். அந்த ரொம்ப அருமையா பாடவும் ஆடுவர், அது அவருடைய அந்த தொழில். ஆனா அவருடைய உடம்பு எப்படி இருக்கும்? அவர் படர் சடை நெடு முடியாதோர் புனல். எவனோ ஒருத்தன், ஆமா புனல்ங்கிறது கங்கைங்க. எப்படி இருந்தாலும் நீங்க மனைவி தான், ரெண்டு மனைவி தானே, அதுல ஒண்ணு தலை தூக்கிச்சுட்டு இருக்காருல்ல. மனைவிங்கிற அமைப்பை தலையில வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம ஐயா தான். ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க, வேற யாரும் ரெண்டாவது ஆள்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க டிவிஜி இருந்தாருன்னா திருமாலம் அப்படிதான் பாரு. அவர் மார்பில் வச்சிருக்காரு சாமி, நீங்களே தானே சொன்னீங்க. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மியல் மங்கை மனவாளா, உங்க பாசுரம். அந்த அம்மா என்ன பண்ணுவான்? அது கூட பாருங்க, அங்க ஆழ்வார் பாடியிருக்காரு. அந்த அம்மா என்னன்னு கேட்டா மார்பில் உட்காந்துக்குமா. அவர் திருமால் கொஞ்சம் தள்ளிதான் உட்காருனாரு. நான் மாட்டேன், இங்கேயே உட்காந்து பழகிட்டேன். அகலகில்லேன், இதை விட்டு அகல மாட்டாளாம். இறையும் ஒரு கொஞ்ச நேரம் கூட. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மியல் மங்கை மனவாளா என்று உங்க ஆழ்வார் பாசுரம் சொல்லுது. எனவே மார்பில் தான் உங்க ஐயா வச்சிருக்காரு, எங்க ஐயா தலையில வச்சிருக்காரு. பட்டிமண்ணு போட்டா போடுறது. ஆகவே அப்படி முடியதோர் புனலர். சரி, ஒருத்தன் ஒரு சிலிப்பு கொடுத்தான். ஐயா, இந்த பூதகணங்கள் பாடுது, இவர் ஆடுதுங்கிறாரு, அப்ப இவருக்கு பாட தெரியாத? மக்கு பயில போட. வேதமோடு ஏழிசை பாடுவர். எங்க ஐயா எங்க அப்பாவுக்கு பாடவும் தெரியும், ஆடவும் தெரியும்டா. பானை எப்படி பாடுவாரு? அத்தானு நான் தானே பொத்தானு, அதெல்லாம் உங்க நூற்றாண்டுல மக்குப்பையில. வேதமோடு ஏடிசை பாடுவர். எங்க அப்பா அருமையா பாடுவாங்க. அப்போ ஆடவும் தெரியும், உங்க அப்பாவுக்கு பாடவும் தெரியும். ஆமாப்பா, எங்க அப்பா இல்ல. வேதமோடு ஏடிசை பாடுவர். ஆழ்கடல் வெந்திரை இறை நூரை கரை பொருது விம்மி நின்று அயனே. இப்ப இது வரைக்கும் தான் அம்மா அப்பா பத்தி குடும்பம் சொன்னது. எது வரைக்கும்? மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோ நடை உடை மலை மகள் துணை என மகிழ்வர். அப்புறம் அந்த பூத பணைகள் எல்லாம் ஆடும்படியாக தான், அவன் ஆடும்படியாக இவர் வெள்ள பாடும் அல்லவா. அவர் அது பாட இவர் ஆடுவர். பூத இனப்படை நின்று இசை பாட ஆடுவர். அப்புறம் இவருக்கு ஆடதான் தெரியுமான்னா இல்ல இல்ல, பாடவும் தெரியும். எது பாடுவாரு? வழியில போற பாடுவார். வேதமோடு எழுதி பாடுவார். பாருங்க, போற போக்கள் ரெண்டுன்னு. பாடுகின்ற பொருளோ வேத பொருள், இசை பாடுவதோ ஏழுசையும் வல்லுநர், ஏழுசி வல்லுநர். அதனால அப்படி பணம் பாடுவது, பாடவும் தெரியும். சரிங்களா? இப்படி இருக்கிற எங்க அம்மா அப்பாவுக்கு, உடனே ஒரு பையன் கேட்டான், இப்படி இருக்கிற அம்மா அப்பாவுக்கு எந்த ஊர்னு கூடப்பா அட்ரஸ் கொடுத்தா நான் பாத்துட்டு வரேன். அப்படி என்ன முகவரி வேணுமா? குறிச்சுக்கடா, முகவரியை குறிச்சுக்கிறார். அதான் முகவரி என்ன? வேதமோடு ஏடிசை பாடுவர். அது வரைக்கும் அம்மா அப்பாவுடைய பத்தி செய்தி. இனி அவர் இருக்கும் இடம் சொல்கிறார். ஆழ்கடல் வெந்திரை இறை நூரை கரை பொருது. அருமையா கடல்கரப்பா. ஓஹோ உங்க அப்பா அம்மா இருக்கிறது கடற்கரையா? ஆமா. எப்படி இருக்கு கடல்னாரு? அந்த ஆழ்கடல், அது மென்மையான திரை அலை இருக்கும். அது எப்படி இருக்கும்? அப்படியே செம்ம அடிச்சுக்கிட்டே வந்து கரை வரைக்கும் வரும். அப்புறம் இப்படி அடிச்சுக்கிட்டே போகும். நல்ல நல்ல ஆழ்கடல் வெந்திரை இறை சத்தங்க இறைன்னு இறைச்சிக்கிட்டு வரும். இல்ல ஏ ஒரே பாருப்பா, உலகம் போழ்ந்த ஓங்குயர் விழித்தீர் அலைவாய் சேரலும் இல்லைய பண்பு திருவிழாட்டுப்படம் திருச்செந்தூர்ல. அது மாதிரி அந்த அலை வர்றது சத்தத்தை பார்த்து நான் சத்தம் கண்டு இருக்கும். அது இறை நூறை அப்படியே நொங்கு நுரையுமா இருக்கும் அந்த அலையில. காரை போறது ஒவ்வொரு தரம் அந்த அலையானது கரை வரைக்கும் அப்படி வந்து வந்து மோதி திரும்ப போகும். விம்மி நின்று இப்படி அலைகள் விம்மி இருக்குமா? பக்கத்துல என்ன இருக்கும்? அயலே அயல் என்ன பக்கத்துல? இப்படி கடற்கரை, அந்த கடற்கரையின் அருகிலே சோலை இருக்கும். அதால அந்த சோலையை நீ பார்த்தீங்கன்னா அங்கேயே இருந்துருவேன். அது எப்படா இருக்கும்? எழில் போழில் சோலை அப்படி அழகா இருக்கும். நீ எங்க வேணாலும் உட்காரலாம். ஒன்னு உன் பேண்டோ அல்லது வேஷியோ ஒன்னு அழுக்கப்படாது. அப்படி நல்லா புல்லா இருக்கும், தளிச்சிருக்கும், நல்லா தூய்மையா இருக்கும். எழில் போடில் வேற அங்க என்ன இருக்கும்னாரு? அடிக்கடி நீ இப்ப சொல்றிய சோலையில குயில் சும்மா சும்மா கூவுதுங்க. இவன் பாட்டை இவனுக்கு எவ்வளவுதான் இவனுக்கு ஞானம். சோலையில குயில் சும்மா சும்மா கூவுது. அப்ப இதுக்கு வேற வேலை கிடையாத, உனக்கு வேலையில அதுக்கு வேலையில போடாங்க வேண்டியது. அதே குயில தான் இவரும் சொல்றார். சொல்றார் எப்படி சொல்லுகிறார்? இவர் இவர் தான் நீ நீ தான். எழில் போடில் குயில் பயில் அப்படி குழு. இது ஒண்ணு கூமா கூ, இன்னொன்னு சொல்லு கூ, அப்படி சொல்ற கூ அப்படி பயிலுமா? ஏழில் போழில் கூயில் பயில் எழில் போழில் கூயில் பயில் அதெல்லாம் ரொம்ப அருமையா சொன்னாங்கன்னா தமிழுக்கு தமிழ். எழில் அந்த ஆனா தமிழ் ஆனா போழில் தெரியும். அடுத்தது குயில் இந்த இல்லைன்னா பயில் இந்த லகர லகரம் வரலன்னு இதை வச்சு நெற்று பண்ணான்னு தெரியா போடும். தமிழுக்கு தமிழ். ஆமா ஆமா. அப்புறம் இசைக்கு இசை, அப்புறம் இறை உணர்வுக்கு இறை உணர்வு. ஒரு கல்ல மூணு மாங்கா அடிச்சு விட்டார். ஏழில் போடில் குயில் பயில். சரி இந்த மாதிரிலாம் அழகெல்லாம் சொன்னீங்க, அந்த ஊர் சொல்லலையே சார். ஊர் சொன்னா தானே பின்கோடு போடலாம் அப்படின்னாரு. தருமபுரம் பதியே பின்கோடெல்லாம் வேண்டியதில்லை. ஏன்னது நாடறிஞ்ச பாப்பானுக்கு பொண்ணு வேணும். பாரியார் சொல்லுவார், யாராவது மோகரி கேப்பான், சிங்கன்ன செட்டு தெரு சிந்தாதடி பேட்ட சென்னைன்னு போடும். இதுவே அது எப்படி கிருபானந்த வாரி சென்னைன்னு போடும் தானா வரும். அப்படி போட்டதான் தெரியாது தான் நம்ம மாதிரி. அது எதிர் சந்தினுடைய முடுக்கு எதிரில் கிணறுனு சொன்னதான் அட்ரஸ் தெரியாத ஆளுன்னு அர்த்தம். எவ்வளவு முகவரி குறையுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெரியவன் அர்த்தம். எவ்வளவுக்கு எவ்வளவு முகவரி நீளுதோ அவ்வளவுக்கு அளவு. இங்க யாரையும் குறிப்பிடல கற்பனையே விட்டுடுங்க. ஆனா இப்ப அப்படிலாம் போடணும் தெரியுதுல்ல, அது போட்டாலே லெட்டர் போக மாட்டேங்குது. அதெல்லாம் ஒரு காலத்துல கடிதம்னா உரியவங்களை கொண்டு கொடுக்கணும்னு இருந்த ஒரு காலம் இருந்தது. ஒரு காலம் இருந்ததாக கேள்வி போச்சு. எல்லாத்துறையும் போச்சு, நம்ம ஒரு தூரம் தானே போச்சு. பாத்தீங்கன்னா போய் பாடம் தான் பாடம் தான் நடத்துவான்னு கேள்வி. அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படியாக ஏழில் போழில் கூயில் பாயில் தருமபுரம் பதியே. அப்ப முன்னிரண்டடியில தாய் தந்தையரை பற்றிய குறிப்பு, பின்னிரண்டடியில அவன் இருக்கிற அந்த தருமபுரத்தினுடைய சிறப்பு. அப்ப எங்க அம்மா அப்பாவையும் அவங்க இருக்கிற இடத்தையும் சொல்லி விட்டோம் பாத்துக்கலாம். அருமையான இந்த ஒரு பதியம் தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுல இருக்கிற எல்லா பதியம்னா ஒவ்வொன்றும் ஒரு விதமான பதியம் இல்லைங்களா? அதெல்லாம் இப்ப எங்க நம்ம இவ்வளவும் படிக்க முடியாது. கடைசி அந்த இது இது படிச்சிருவோம். அப்பதான் இதை மனசுக்கு ஒரு நிம்மதி. ஆமா திருக்கடைக்கா படிச்சிட்டோம்னா ஒரு விதமான நிம்மதி. பொன்னெடு நல்மணி மாளிகை சூழ்விழவம் மலி ஒரு புனல் திரு அமர் புகழி என்றுலகில் தன்னோடு நேர்த்திரையில் பரிஞான சம்பந்தன் அகுது செந்தமிழ் தடம் கடல் தருமபுரம் பதியை பின்னெடு வார்த்தடையில் பிறையும் அறவும் உடை அவன் பிணை துணை கடல்கள் பேணுதல் உரியார்
2: இன்னெடு நல்வுலகு எய்துவர் எய்திய போகமும் உருவர்கள் இடர் பிணி துயர் அனைவு இலரே.
5: இந்த திருப்பதியத்தை படித்தவர்கள் அதனுடைய இசைத்தவர்களுக்கெல்லாம் மானுலகம் சென்று எந்தவித துயர் இல்லாமல் வாழ்வார்கள், நிலைமை நீடு வாழ்வார்னு சொன்ன மாதிரி இங்கே பொன்னுலகில் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ரொம்ப அருமை. இந்த முதல் ரெண்டு பேர்ல சீர்காழியை பத்தி வர்ணிக்கிறார். எப்படி எல்லாம் இருக்குமா இவங்களுடைய சீர்காழினா, விடாமல் பொன்னேடு நல்மணி மாளிகை நல்ல ஒவ்வொன்றெல்லாம் இங்க செங்கல் இந்த சிமெண்ட் அதுக்கு பேச்சுக்கு இடமில்லை சீர்காழியில், எல்லா ரத்தனக்கள் அதுக்கு இணைப்பெல்லாம் கூட எல்லாம் பொண்ணில வச்சு உருக்கி அப்படி சேர்த்து இந்த பொண்ணுக்கும் கல் தங்கத்துக்கு வந்து இது மற்ற நவமணிகளுக்கு தான் அங்க பேச்சே தவிர இந்த செங்கல் சுண்ணாம்பு போக்குவரத்து இத்தியாதிகளுக்கு பேச்சு கிடு அப்படிப்பட்ட மாளிகை. ஏ அப்பா அந்த மாளிகை சூழ் விழவம் மலி, அந்த மாளிகை சூழ்ந்தா மட்டும் இல்ல பத்து பன்னெண்டு மாசமும் விழாதான், பன்னெண்டு மாசமும் விழவே இடாது, எதேன்னு பத்து நாள் பார்த்தா பத்து நாள் கொஞ்சம் விழா இருந்துகிட்டே பார்த்தா பாடியெல்லாம் இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட விழாக்களும் நடக்கும். ஒரு பூனல் திரு அமர் அருமை. அப்ப அவர் காலத்துல வந்து கடலானது சீர்காழி பக்கத்துல இருந்தது, அதுல ஒரு பூனல் அப்படின்னா தண்ணி மண் அப்படி அப்படியே வந்து அடிக்கும், அப்புறம் திரும்ப வந்து போதும் இப்படி பாருக்குமா, அப்ப கடல் அலைகள்லாம் அப்படி இருக்குமா. பொறு பூனல் நல்ல தமிழுக்கு தமிழ் அந்த இதுக்குது. பொறு பூனல் திரு அமர் தெரியுங்க ஊர் எப்படின்னா லட்சுமி கடாட்சம், அங்கேயே இருந்திருப்பா யாராவது கூப்பிட்டா கூட அம்மா நீ என்னமா சிகாலியே தங்கிட்ட கொஞ்சம் வயசுங்களுக்கு வானா நான் வர மாட்டேன். அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் திருக்குறள். எவன் வீட்டில் ஒருத்தர் வீட்டில் நல்ல அருமை நல்ல விருந்தினரை இடையராது அவன் அவனுக்கு உணவு கொடுக்குறானோ அவன் வீட்டில் திருமகள் என்ன பண்ணுவானா அங்கேயே உட்காந்துருவான். ஏம்மா என் கூட கொஞ்சம் வந்து பாருன்னா அது எந்த நீங்கள் எதேன்னா இங்கே வந்து என்கிட்ட பேசுங்க நான் இந்த ஆள் வீட்டில் தான் இருப்பேன். அகனமர்ந்து செய்யாள் உரையும் ஆனால் எப்படி விருந்தினர் ஓம்பணும் முகனமர்ந்து நல்ல விருப்பணும். அந்த விருந்து எப்படிப்பட்ட விருந்தா இருக்குன்னா நல் விருந்தா இருக்கும். ஏன் உங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு எங்கே நீங்கள் பணம் இங்கே தான் வைப்பீங்களா இங்கேதான் ரேடியோ இருக்கான்னு ராத்திரி கண்ணா கண்ணுக்கோல போட்டாங்க அந்த விருந்துகளை பண்ண இன்னும் போச்சு நீ உடந்தைன்னு அர்த்தம். அதனால முகனமர்ந்து நல் விருந்து ஓம்புவாங்க திருவள்ளுவர்ல சிவே சிவே. அதனால செல்லும் அந்த மாதிரி சீகாரி அப்படி இருப்பதுனால என்ன திரு அமர் அந்த திருமகள் அப்படியே இருப்பலாம். புகழி என்று உலகில் அப்படிப்பட்ட ஊர் எதியாரு புகழின்னு பேர் பன்னெண்டு பேர் அதுக்கு இங்க புகழின்னு சொன்னார். புகழியும் உலகில் தன்னோடு நேர்பிரையில் பதிஞான சம்பந்தன் ஆகுது. தன்னோடு நேர்பிரையில் ஞான சம்பந்தன் இல்ல இது யார் ஊர் சாமி தின்னாரு அடியேனுடைய பதி இது அடியேன் இருக்கிற ஊர் அதான் தாங்கள் எப்படியோ அப்படின்னார். தனக்கு ஒப்பார் யாரும் இல்லாத ஒரு தம்பி தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளும் தன்னோட தனக்கு ஒப்பார் வேற யாருமே இல்லை. சீர்காழியில அடியேனுக்கு ஒப்பார் வேற யாரும் இல்லை அடியேன் தான் சிவ சிவ. அப்படி தன்னோடு நேர் ஒப்பாரில் ஞான சம்பந்தன் அது செந்தமிழ் தடம் கடல் தரும பூதம் பதியை. ஞான சம்பந்தன் எப்படி இருப்பாரா செந்தமிழ் தடங்கடல் இப்ப கூட தமிழ்கடல்னு ராயசோக சொல்லி கொடுத்தாங்க. ஆமா ராயசோகுக்கு தமிழ்கடல் பட்டம் கொடுத்தாங்க. இவர் செந்தமிழ்கடலாம் வெறும் தமிழ் இல்ல செந்தமிழ் கடல் அப்ப இவர் கடல் மாதிரி தமிழ் மொழியில அவ்வளவு புலமையான தடம் கடல் தருமபுரம் பதியை கடல் சூழ்ந்த தருமபுரத்தில் இருக்கிற அடியேன் அந்த பதியை பின்னெடு வார்த்தடையில் பிறையும் மரவும் உடை. அருமையான நீண்ட தடை. அந்த தடையில என்ன இருக்குமா பிறையும் அறவும் எது பிறையும் இருக்கும் அறவு பாம்பும் இருக்குமா அப்படிப்பட்ட ரெண்டு உடையதாக இருக்கிற அவன் பீணை தூணை கடல்கள். அப்படிப்பட்ட பெருமானுடைய இரண்டு திருவடிகளும் மிக அருமையான இரண்டு திருவடிகளும் பெண் அவள் அறவும் உடை அவன் பீணை தூணை கடல் பேணுதல் உரியார். அவனுடைய திருவடியை இடையராது யார் நினைக்கிறார்களோ அவரெல்லாம் இன்னது நன்முலகு எய்துவர் மேலுலகத்தை போய் வரலாம் எழுதிட்டு எய்திய போகமும் ஒருவர் சமயத்துல நம்ம போனா மட்டும் போதாது, போனா அதனுடைய அந்த இன்பத்தை அனுபவிக்கும் இல்லைங்களா, அதுல நம்ம இந்த பயன் இல்லைவா. அதனால அந்த உலகத்துக்கு செல்லவும் செல்வார்கள், அதனுடைய பயனையும் அனுபவித்துக் கொள்வார்களாம் அப்படி சொல்லி. இடர்பி நீ துயர் அணைவு இளரே, நோயோ மற்ற இடையூறுகளோ எதுவும் இல்லாமல் நீடுகூடி வாழ்வான். இந்த பதியந்தான் எங்கே நம்ம இப்ப திருப்பாந்து விரு நம்ம தருமபுரத்துல திருநீலகண்டை ஆழ்பானருக்காக அருமாருமே பாடுறது. அப்படி பாடும்போது பாடினதுல அங்க ஒரு சிறு சங்கடம் என்னன்னாலே, அந்த ஊருக்கார நாலு பேர் தருமபுரியில படுத்திருக்கிறாங்க. இந்த யாழ்ப்பாணம் ரொம்ப அருமையா வாசிக்கிறார்னு சொன்னவுடனே, அது ஞான சம்பந்தருக்கே யாருக்கு பின்னணி, ஞான சம்பந்தருக்கே பின்னணி அப்படின்னு அப்படி இருக்குது. பாமா பின்னணி யாருக்கு பாடலாம்னு நம்ம சொல்லுது. எனவே இவங்க என்ன சொன்னாங்க, ஞான சம்பந்தருடைய இசை இந்த தமிழ்நாட்டுல கொஞ்சம் இவ்வளவு சிறப்புக்கு வருதுன்னா நம் ஊருக்காரரு நம்ம திருநீலகண்ட யாழ்ப்பாணரால் தான் ஆச்சுன்னு சொல்லி சொன்னவுடனே, திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, நம்ம ஊர் ஆள்னா அதுதான் நான் நினைச்சேன், நீங்க நம்ம ஊருக்காரன் தொட்டு தெரிஞ்சது என்று சொல்லுவான். அப்படின்னு அவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகார், அவர் அடிவர் ஆகார் கேட்டார் பாருங்க. கேட்ட உடனே அப்படியே காதை பத்திட்டு, சிவசிவ ஞான சம்பந்தருடைய இசைக்கு கேவலம் என்னுடைய பின்னணி இசைதானா காரணம், இது கடுமையான சொல் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஞான சம்பந்தரை தனியா பார்த்து ஒரு விண்ணப்பம், பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் என்று சொல்லி போய் சொல்றாராம். என்னென்ன இது மாதிரி இந்த ஊர்ல எனக்கு உறவினர் தான், அடியேனுடைய இசையினால உங்க இசைங்கிற சிவசிவா சிவசிவா என் காதே தாங்கல, அதனால அடியேனால் வாசிக்க முடியாதவாறு ஒரு பண்பாடு. இப்படி ஒரு பின்னணி இசைக்காரர் இந்த உலகத்திலே இருக்காரு, இப்படி ஒரு பின்னணி இசைக்காரர் இந்த உலகத்துல யாராவது உலகத்திலே இல்லாதாரு. அதனாலதான் பெரிய அவர் ஞானிங்கிறோம், பெரிய ஞானின்னு சொல்றோம், 61 ஒருவர்னு சொல்றோம். சொன்னா அவன் தலைமுயற்சி படுவானே தவிர, சிவசிவ நமக்கு என்ன தெரியும், அவருடைய இசை அல்லவா, நாம சும்மா ஒரு பின்னணி தான் சொல்லிட்டு மெதுவா ஞானம் சொல்லணும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாடுனது. ஆதலால் இந்த பாடல் வந்து பாட முடியாமல் பாடுங்க என்று கேட்டுக்கொண்டதன் வாயிலாக பாடிய பாட்டு. ஆதலால் தன்னுடைய யாழ்வருக்கு முடியாத போது என்ன பண்ணாரா, அவருக்கு வந்து கோவேந்தன் கேட்டார், யாழ்மையில இல்ல அந்த சுற்றத்தார் சொல்லிட்டுதான் அது தன்னை போழ்ந்துட்டான், தன்னை போனது அவருக்கு பிடிக்கல, ஞான சம்பந்தரை விடுத்து என்னை போனதான் மகாபாவி என்று சொல்லிவிட்டு, இதெல்லாம் யார் படிக்கணும்னு கேட்டா பின்னணி இசைக்காரர்களுக்கு ஒரு விண்ணப்பம் என்று போகணும். இசை உலகில் பின்னணி இசை வாசிப்பவர்களுக்கு ஒரு விண்ணப்பம், திருநீலகண்டருடைய போல் வாழ்க என்று ஆசீர்வதிக்கிறது. நீங்க 1000 வாசிச்சாலும் கூட பின்னணியை வந்து அந்த ஒருத்தன் பாதிச்சாலும் நீங்க வாசிக்கிறீங்க, அதனால அந்த வாசிக்கிறவங்களுக்கும் மதிப்பு கொடுக்கும். என்னாலதான் இசை வருது அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. இதெல்லாம் சமுதாயம், சமுதாயம் இசைக்கலைஞர்களுக்கு ஒரு அறவுரை, எங்கள் திருநீலகண்டை ஆழ்ப்பானுடைய அமைப்பை எண்ணுக. அதனால அப்படி பாடினார் பாடினி விருது, இதான் சாக்கு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ எங்க ஞான சம்பந்த இசைக்கு இந்த இது யாழ் சரி வராத போது இந்த யாழ் இருந்த என்ன அப்படி அப்படி அப்படி உடைக்க போனாராம். அப்பதான் தடுத்து என்ன அப்படி செய்தேன் சொல்லிட்டு, ஏன் இசையை வந்துன்னு சொல்லல, பெருமானின் புகழ் இந்த யாழில் அடங்கும். இதெல்லாம் தான் நீங்க எண்ணணும், வரலாறு எனவே இங்க இருந்தவாறு புறப்படுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். எங்கே ஆமா என்னமே புறப்படுங்க, இந்த போகமார்த்த பொன்முலையால் என்ற அருமையான பதிகம் பாடினார் என்று இங்க திருநள்ளாறு சொல்லப்படுது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இந்த பதிகத்தினுடைய சிறப்பு என்ன, பச்சை பதிகம். ஏன்னா பின்னால அணில் இடுகின்ற பொழுது இந்த பதிகத்தை தான் எடுத்துட்டேன், அதனால அப்படிப்பட்ட சிறப்புடைய பதிகம் இது. அதாவது ஞாபகத்துக்காக தான் சொன்னேன். அதுல அருமையான அந்த அமைப்பு இருக்குதே, இந்த போகமார்த்த புன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பையன் வெள்ளேற்று அண்ணல் பரமேற்றி, நம்ம அருமையான பாட்டல்வா. அதே நல்லா அதுவும் ஓதாம படுக்க நல்லா இருக்கும். நான் சொல்றது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் அல்லவா, ஆனாலும் அவங்க சொல்றது அப்படியே பாது கேட்டு இருந்ததுனால சொல்றது. அவங்க அருமையா பாடும்போது

எல்லாரும் போயிட்டு வந்திருப்போம். அருமையா மன மணிக்குங்க, அருமையா பெருமான் உள்ளே இங்க முன்னால யாரு அந்த அம்மா இருப்பாங்க. அம்மாவை கடந்துதான் போகணும். ஆனா இப்ப போறவங்க எல்லாம் அம்மாவையும் பாக்குறது இல்ல, அப்பாவையும் பாக்குறது இல்ல. ஆமா, அதுக்கு மட்டும் விளக்கு போட்டு வந்துடும். எதுக்கு சனி? அதே திருநள்ளாறுனால சீக்கிரட்டு சனிதான் அப்படி ஆயிட்டு. ஆனா அது இது ரெண்டு நடுப்புறதா இருக்குது. நம்ம அம்மாவை இப்படி போகணும், இது அப்படி நேரா போகணும், இங்கதான் இருக்குது. இதுலதான் ரொம்ப அருமையாக போகம் மார்த்த புன்முலையால் தன்னோட பொன்ன முயமை சொல்லி பாகம் மார்த்த பைங்கன் வெள்ளேற்றுனல், அப்படிப்பட்ட உமையம்மையாரை ஒரு பக்கத்திலேயே கொண்டிருக்கிற பெருமான். அவன் இருக்கின்ற இந்த இடம் எப்படி இருந்த என்ன எப்படி இருப்பான்? நாகம் மார்த்த முன்னால் என்ன, அது போகமார்த்த பொன்முலையாக என்ன பண்ணும், ஆகம் மார்த்த தோருடையன், உடம்புல ரொம்ப அருமையா யானை தோலை போட்டிருப்பான். கோவன ஆடையின் கீழ் அவருடைய கீழ நாகம் மார்த்த நம்ப நாக பாம்பையும் கட்டியிருப்பான். அப்படி நாகம் மார்த்த நம்பெருமான் நீயது நல்லாரி, அருமையான பாட்டு. இது எல்லாம் ஒரு கருத்தில் மட்டும் தருவன்னு சந்தியானம் சொல்லிட்டு இந்த நம்பெருமான்கிறத எல்லா பதியத்திலையும் சொல்றாரு. ஆகவே அந்த இறைவனுக்கு பெயரே நம்பெருமான் என்பதாத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து. வேற யாருமே சொல்ல முடியாது. நாங்கள் அதை முழுதா வழிபடுகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இருந்த போதிலும் கூட நம்பெருமான விட இப்ப தர்ப்பாரண்யேஸ்வரருக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. தர்ப்பமாவது ஆரண்யமாவது இல்லை வேண்டாம் சொன்னேன். யார் சொன்ன? தலபுராணக்காரன் சொன்னது. இல்லை தலபுராணங்கள் பெரும்பாலும் போனது காரணம் உண்மை அல்லாது சொன்னதுனால தான் காரணம். அதுக்கு என்ன உண்மை அல்லாது திடீர்னு இந்த ஊர்ல வந்து ஐயா நம்ம ஊரை பத்தி நீங்க கொஞ்சம் ஒரு புராண பாடுனா அவ்வளவுதான், இந்திரனுங்க வந்தா சந்திரனுங்க வந்தா நாகக்கண்ணியர் எல்லாம் வந்து இங்கதான் நீராடினாங்கன்னு சொல்லும் போது அப்ப நம்பணும் என்னன்னா, ஆகா நம்ம ஊர்ல நாகக்கண்ணியர் இருந்தேன், இப்ப என்னன்னா ஏன் அங்கெல்லாம் குளம் இல்லையான்னு கேப்பான். அன்னைக்கு நம்ம ஏன்னு சொன்னோம், இன்னைக்கு எவன் கேப்பானா, ஏ பாத்தியா நம்ம ஊர்ல நாகக்கண்ணியர் எல்லாம் வந்து இது பண்ணாங்களாம் வெள்ளம் தானே, ஏன் அவங்களுக்கு எல்லாம் அங்க குளம் தண்ணி இல்லையே இங்க வந்ததுக்கு ஏண்டா அப்படின்னு. நம்ம மெய்கண்ட தேவன் வந்த உடனே அந்த இதுக்கு வந்த உடனே என்ன பண்ணாரு அவரு, மீனாட்சத்தில் பாருங்க திருவானைக்காவலை பற்றி பாடினதை பதிப்பிக்கணும்னு சொல்லி ரெண்டு மூணு பேர்த்த சொல்லி நேராக போய் இதில் கொண்டு கொடுத்து மயிலாடுதுறையில் இருப்பார் கொண்டு கொடுத்துட்டு வாங்கணும். அங்கேருந்து வந்து அவங்க திருச்சியில் பணி செய்கிறவங்க அவங்க அலுவலகத்தில் பணி செய்கிறது மாதிரி யார் மாதிரி ஐயா கொடுத்தாருனார். நான் உடனே எனக்கு செய்ய முடியாது, காலம் தாழ்க்கும். ஒன்று நீங்கள் வந்து இப்போ ஒரு நாலு மாதத்தில் செய்ய முடியாது, எனக்கு பல வேலை அங்கே நான் தொடங்கிடுறேன். எனக்கு மேலும் நான் இதில் உடன்பாடு இப்படி சொல்லுங்க, உடன்பாடு தலபுராணத்தில் உடன்பாடு சும்மா தான் விரும்புது. அதனால இதை விட இப்ப திருவானைக்காவல் எடுத்துக்கிட்டா அருமையா அதுல இருக்கிற நல்ல கல்வெட்டுகள் அதுக்குரிய பதியங்கள் அங்க இருக்கிற திருமேனி அமைப்புகள் அதை பத்தி எழுதுங்க. பஞ்சபோத ஸ்தலங்களில் ஒன்று ஏன் ஆனைக்கா என்று பெயர் வந்தது, அங்க இருக்கிற திருமேனியெல்லாம் எப்ப செய்யப்பட்டது, அங்க எத்தனை பேர் நிபந்தம் கொடுத்துருக்குறாங்க. இப்ப திருவானைக்காவல் என்று வச்சுட்டா இனி அதை பத்தி யாரும் சொல்லக்கூடாது. அந்த அளவில் அப்படி சொல்லுங்க. பதியம் எத்தனை இருக்கு, யார் யார் பாண்டது, பெருமான் என எல்லாவற்றிலும்

இருப்பார்கள். எனவே நம்பெருமான் என்று அவர் சொன்னது. எனவே எப்படிப்பட்ட அருமையான பதிகத்தை இங்கே அவருக்கு திருநாட்டில நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடினார். அப்புறம் இங்கிருந்தவாறு புறப்படுங்க. அங்கெங்க அந்தந்த ஊர்ல அந்த பெரியவர்கள் இருந்து அவர்களை பாராட்டி பேசியிருக்கார். திருநெல்லக்கரை சொன்ன மாதிரி எல்லாம் அது ஒரு மரபு, எல்லாருமே சேர்க்கிறாங்க. அப்படி செய்கின்ற பொழுது திருச்செங்காட்டங்குடியில என்னுடைய பாடுகின்ற பொழுது பதிகம் முழுதும் சிறு தொண்டரை சொல்லுகிறார். பாடல் தவறாம ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு விதமா சொல்றார். நம்ம எல்லாவற்றையும் நினைக்க முடியாது. அதோட ஒரு அது அகச்சுவை பாடல். அவரு பெண்பால் பெண்பால் பேசுற மாதிரி வச்சு பாடியிருக்காரு. ஒரே ஒரு பாட்டு மட்டும் நம்ம நினைச்சு மேல போகலாம். ரொம்ப அருமையான பாட்டு. செங்கத்தைய சிறு தொண்டரை பற்றி பல்படியா சொல்றார். இதுல அவர் சொல்றார், பொன்னம் பூம் கழிக்கானல்

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவிளையாடல் புராணம். தலைப்பு கடவுள் வாழ்த்து. வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அதில் சாசிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனோ. நான் மறைச்சும் பொருள்வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமோ. உய் வைத்தரச் செய்த நால்வர் ஒற்றாழியம் உயிர்த்துணை

பதிக விதம் பல பகர்ந்த பாலந்தன்னே. சூளையினை சிவனருளா.

நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக் குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே. காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கண்ணிகளே. திருச்சிற்றம்பரம் பார்வதி பதே அருள் வடிவாகிய அம்பலவாணருடைய பெரும் கருணையினாலே இப்பொழுது திருவிளையாடல் புராணத்திலே தட்சிணாமூர்த்தி சுவாமி துதி முதலாக விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். மனிதன் பிறந்து வாழ்ந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தால் இறந்து போகிறான். பிறந்து வாழ்ந்து நிலையான கதியை பெறுவதுதான் இந்த வாழ்வினுடைய நோக்கம். இந்த உலகத்திலே பிறந்து சிவ தர்மங்களை செய்து சிவ புண்ணியங்களை செய்து அதனாலே ஒரு உயர்ந்த கதியை பெற்றான் என்று வரலாறு வரணும். அப்படிதான் நாயன்மார்களெல்லாம் இருந்தாங்க. அவர்கள் என்னென்ன தொண்டு செய்து இந்த கதியை பெற்றார்கள், சிவபெருமானுடைய திருவடியை பெற்றார்கள் என்று அமைந்தது. இங்குலிய கலைநாயனார் இந்த ஊரிலே தொண்டு செய்தார், திருக்கடவுரிலே சிவபெருமானை வழிபாடு செய்தார், சிவபெருமானுக்கு கும்பலிய கூபம் போட்டார், வாழ்நாள் முழுக்க குங்குளிய தூபம் போட்டார், வீட்டில் வறுமை வந்த போதும் குங்குளிய தூபம் போட்டார், மனைவி மக்கள் எல்லாம் பட்டினியா கிடக்கிற போதும் குங்குளிய தூபம் போட்டார், மாங்கல்யத்தை விற்று சுவாமிக்கு குங்குளியம் போட்டார், மங்கல்யத்தை விற்று குங்குளியம் போட்டார். எந்த சூழ்நிலையும் பக்தியை விடாது செய்தபடியினாலே சிவபெருமான் அவருக்கு வேண்டிய செல்வங்களை எல்லாம் நிறைய கொடுத்து அதற்கு மேல முக்தியையும் தந்தார். இப்படி ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு கைங்கரியத்தை செய்து அழியாத பதவியை பெற்றார்கள். உயர்ந்த கதியை பெற வேணுமானால் சிவனுக்கு கைங்கரியம் பண்ணும், சிவனுக்கு தொண்டு ஏதோ ஒரு வகையில இறைவனுக்கு தொண்டு செய்து கொண்டே இருந்தால் நமக்கு நல்ல கதி கிடைக்கும். அப்படி உயர்ந்த தொண்டு செய்வதற்கு ஆதாரமாக இருப்பது இந்த நூல்கள், ஞான நூல்கள். இந்த நூல்களிலேதான் இறைவனுடைய பெருமையை பற்றி எடுத்து சொல்லி தொண்டு நெறிகளை எல்லாம் எடுத்து சொல்லுகின்ற அந்த சிறப்பு அமைந்திருக்கிறது. அதனாலே புராணங்கள் நூல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கவன் கேட்டுக்கொண்டிருந்தால்தான் தெரியும். இந்த திருவிளையாடல் புராணம் சிவபெருமானுடைய மகிமைகளை எல்லாம் நன்றாக எடுத்து சொல்லுகின்ற ஒரு நூல். இது வந்து ஆலாசிய மான்மியம் என்கின்ற வடமொழி நூலிலிருந்து செந்தமிழ் மொழியில பரஞ்சோதி முனிவர் பாடியிருக்கிறார். அருமையான தமிழ் வடம் நிறைந்த நூல். தட்சிணாமூர்த்தி என்றால் ஞானமூர்த்தி என்று பொருள். அஞ்ஞானத்தை கெடுத்து ஞானத்தை தருகின்ற மூர்த்தி. அஞ்ஞானத்தினாலே துன்பம் வரும், அறியாமையினாலே என்ன வரும், துன்பம் வரும். அஞ்ஞானம் பிரபவம் துக்கம், ஞானத்தினாலே மகிழ்ச்சி உண்டாம். ஒரு ஊருக்கு போறோம், அந்த ஊருக்கு போனோம்னா ஒருத்தரை பார்க்கறதுக்கு வழியே தெரியல, ரொம்ப நேரம் சுத்த வேண்டியதா இருக்கு, அப்புறம் தேடி பிடிச்சு போறோம். வழி தெரியாத ஊருக்கு போனா, மொழி தெரியாத ஊருக்கு போனா எவ்வளவு சிக்கல்,
வழி தெரியாத மொழி தெரியாத ஊருக்கு போன துன்பம். என்ன காரணம் என்றால் அது அறியாமை. அந்த இடத்துல நமக்கு அந்த அது சம்பந்தமான அறிவு இல்லாமையினால துக்கம் உண்டாகும். தெரிந்தவன் உடனே கண்டுபிடிச்சார். ஆகையினாலே நமக்கு இருக்கிற அஞ்ஞானத்தினாலே நமக்கு துன்பம் வருகிறது. அந்த அஞ்ஞானத்தை நீக்குபவர் தட்சிணாமூர்த்தி. அஞ்ஞானம் தன்னை அகழ்வுக்கும் நல்லறிவு, ஞானத்தை தருகின்ற மூர்த்தி. தட்சிணம் என்றால் தெற்கு என்று அர்த்தம். தென் திசையில அவர் வீற்றிருப்பார், தென் திசை நோக்கி வீற்றிருப்பார். அப்படியே அந்த சுவாமி அவர்தான் நமக்கு பரமகுரு, முதல் குரு. பரமகுரு முதல் குரு. எல்லாத்துக்கும் குரு உண்டு. சிவபெருமானுக்கு குருவே கிடையாது, அவர்தான் குரு இல்லாதவர். அவருக்கு குரு கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. அவர் தான் எல்லாருக்கும் அப்பா அம்மா. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். அவர் தான் எல்லாத்துக்கும் குரு. ஆனா அவர் ஒன்றும் படிக்காதவர். அதுதான் ஆச்சரியம். ஒண்ணுமே படிக்காதவர் எல்லாத்துக்கும் குருவா இருக்கிறார். அந்த தட்சிணாமூர்த்தியை பற்றி ஒரு சுலோக வடமொழியில அந்த சுவாமி குருன்னா எப்பவும் வயசு பெரியவரா இருப்பார். சிஷியர்கள் வந்து வயசு குறைஞ்சவங்களா இருப்பாங்க. ஆனா இங்க ஆலமரத்து நிழலில இருக்கிற ஒரு குருவை பார்த்தேன். இங்க ஒரு புதுமையா இருக்குது. என்னன்னா குரு சின்னவரா இருக்கிறாரு, பாடம் கேட்கறவங்க வயசானவங்களா இருக்கிறாங்க. குருவுக்கு 16 வயசு தான், சிவபெருமானுக்கு எப்போதும் 16 வயது. குருவுக்கு 16 வயசு தான், கேட்கறவங்க எல்லாம் 95 வயசு. பழுத்த பழம். அவங்க யார்? 4 பேர். சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமார். இவங்கெல்லாம் பிரம்மபுத்திரர்கள், பிரம்மாவினுடைய புத்திரர்கள். 4 பேர் வேதங்களை எல்லாம் கரைச்சு குடிச்சாங்க. ஏராளமா கல்வி. என்னதான் படிச்சாலும் ஒரு குருநாதன் உணர்த்தவில்லையானால் அந்த கல்வியினாலே தெளிவு பெற முடியாது. அது திருக்கடித்து படியார் என்ற நூலில சாத்திரத்தை ஓதினருக்கு சர்க்கூறுவின் தன் வசனம், மாத்திரத்தை வாய்க்கும் நலம் வந்துடுமோ, ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்துடுமோ, தென்னீர்மையாயுதனை செப்பு. ஒருத்தருக்கு தாகம் அதிகமாக இருக்கிறது, கடல் தண்ணீரை அள்ளி அள்ளி குடிச்சான். கடல் தண்ணீர் உப்பா இருக்கும், குடிக்க குடிக்க தாகம் அதிகமா இருக்குமே தவிர தாகம் குறையா. அது போல என்னதான் சாஸ்திரத்தை முயன்று முயன்று முயன்று படித்தாலும் குருநாதனுடைய அனுக்கிரகம் இல்லையானால் அவனுக்கு தெளிவு என்பதும் உண்டாகாது. அதனால்தான் அருணகிரிநாதர் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னார். குருவின் மூலமாகத்தான் நமக்கு தெளிவு உண்டாகும், அனுக்கிரகம் கிடைக்கும். குரு இல்லையானால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சமயத்துக்கு 4 பேர் குரு, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரன், மாணிக்கவாசகர். குருநாதர் தான் கடவுளோடு சேர்த்து வைப்பாங்க. அந்த திருவாதவுடைய புராணத்தில் வேத ஆகம சென்னியில் விளைபொருள் அபேதம், வேதமாகிய பிணக்கு அறுத்து இருண்பிணி அவிழ்த்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருபரன் வருவது எப்பொழுதாமல் அப்படின்னு மாணிக்க வாசகர் இருந்தாராம். அமைச்சராக இருக்கிற போது குருநாதர் எப்போது வருவார், குருநாதர் எப்போது வருவார், கடவுளையும் நம்மையும் சேர்த்து வைக்கிற குருநாதர் எப்போது வருவார். அவர் தான் குரு. எல்லாம் குரு ஆக முடியாது. கடவுளை காட்டி சுவாமியை உணர்த்தி அந்த சிவத்தோடு ஆன்மாவை சேர்த்து வைக்கிறவர் தான் குரு. குருவுக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்கணும். சிவத்தை உணர்த்தி ஆன்மாவில் இருக்கிற பாசத்தை நீக்கி அந்த ஆன்மாவையும் சிவனையும் ஒன்றுபடுத்துவது, சிவத்தோடு சிவனை அத்துவிதமாக செய்வது குருவினுடைய வேலை. அந்த அளவுக்கு அவர் வந்து தகுதி பெற்றவராக இருக்கணும். அது அந்த புராணம் சொல்லு. வேத ஆகம சென்னியில் விளைபொருள் அபேதம், பேதமாகிய பிணக்கு அறுத்து இருண் பிணி அவிழ்த்து நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும் போதனாகிய குருபரன் வருவது எப்பொழுதாவான். அப்படி குரு கிடைச்சிட்டாங்கன்னா அவனுக்கு வேற ஒன்றும் வேண்டியதில்லை. குரு கிடைச்சிட்டாருன்னா, நல்ல குருநாதன் கிடைத்து விட்டால்
அவனுக்கு வேற ஒன்றும் வேண்டியதில்லை. அதனால திருமூலர் குருவே சிவம் என கூறினன் நம்பி, குரு கிடைச்சிட்டாருன்னா வேற சிவம் கிடைச்ச மாதிரிதான், குரு கிடைச்சிட்டாருன்னா அவன் சிவத்தை பெற்று விட்டான் என்று அர்த்தம். அதனால என்னதான் படிச்சிருந்தாலும் ஒரு குருவினுடைய அனுக்கிரகத்தை பெறணும், குரு ஆசீர்வாதம் இருந்தால் அவனை யாரும் வெல்ல முடியாது, அவனுக்கு ஜெயந்தான் வரும், வெற்றி தான் வரும். அப்படி இந்த நால்வரும் நிறைய படிச்சாங்க, மனசுல தெளிவில்லை. அதனால தந்தையாரிடம் கேட்டாங்க, பிரம்மா, பிரம்மாவும் ரொம்ப படிச்சவர், நான்கு வேதங்களும் கரைச்சி முடிச்சவர். தந்தையே, நாங்கள் நிறைய படித்தோம், வேதங்களை எல்லாம் நிறைய படித்திருக்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு மனசிலே தெளிவு இல்லை அப்படின்னாங்க. அப்படின்னா நீங்க நேரா சிவபெருமான்கிட்ட தான் போகணும் அப்படின்னாரு பிரம்மா. அந்த நால்வரும் சிவபெருமானை நோக்கி வந்தாங்க. சிவபெருமான் யோக நிலையில நின்று, அருட்பெரும் கடலே எய்த்தேன் அமைந்துலகு உணர்வு யாங்கள், இருப்பெரும் கடலுள் யாமத்து எரிமறுத்து இடைப்பட்டாங்கு, பொறுப்பெரும் கடலாம் வேதம் உடைதொரும் அழைப்ப அண்ணால், இருப்பெரும் கட அருட்பெரும் கடலே எய்த்தேன் அமைந்துலகு உணர்வு யாங்கள். அருட்பெரும் கடலே, அதாவது பெரிய இருட்டு, கடல்ல பிரயாணம் பண்றாங்க, இருட்டு, வழியே தெரியல, கப்பல் எந்த திசையில இருக்குது எங்க போகுதுன்னு தெரியல, நல்ல இருள் சூழ்ந்து விட்டது. அதோடு பெரிய காற்று வீசுதல், அதுல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எப்படி மனசு கலங்கும், அதுபோல கலக்க வந்துச்சான். இவ்வளவு படிச்சு எப்பவுமே ரொம்ப படிச்சவங்களுக்கு தான் கவலை, படிக்காதவங்களுக்கு அதை பற்றி சிந்தனையே இருக்க, பாவம் புண்ணியம் தெரிஞ்சவங்களுக்கு கவலை இருக்கும், தெரியாதவங்களுக்கு தான் திருவள்ளுவர் சொன்னார், நன்றறிவாரின் கயவர் திருவுடையன் நெஞ்சத்து அவலம் இலர்னார். அதனால இப்படி எங்களுடைய மனசெல்லாம் தடுமாறுகிறது சுவாமி, நீங்க எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டார். சிவபெருமான் அவள மலை போல இருப்பவர், கைலாய மலை மலை தென்பகுதியில பெரிய ஆலமரம், அது வானலாக உயர்ந்திருக்கிற பிரம்மாண்டமான மரம், மரகத இலைகள், அந்த மரத்தில் மாணிக்கம் போல பழங்கள், அன்ன பறவைகள், அந்த மரத்தில் வெண்மையான அன்ன பறவைகள் வீற்றிருக்கின்றன, சிலு சிலு சிலுன்னு காற்று, அந்த பறவைகள் எல்லாம் சிவயோகத்திலே அமர்ந்திருக்கின்றன. அந்த மரத்தின் கீழே தெற்க சிவந்த திருமேனி, திடாமகுடம், தலையிலே கங்கை, பிறை நிலா, கோடானு கோடி பிரம்மா விஷ்ணுக்குடைய தலை மாலையில அப்படி கழுத்துல மாலையா போட்டுக்கிறாராம். ஒரு பிரம்மா தலை ஓடு கிடைக்குன்னா ரொம்ப காலம் ஆகும், பல யுகம். அது மாதிரி பரம விஷ்ணுக்களுடைய தலை மாலைகளை கோர்த்து போட்டுகிறார். அது எத்தனைன்னு எண்ணி பார்த்தார் கட்சியப்பர், எண்ண முடியல, கோடானு கோடினார், அனந்த கோடி பரம கபாலங்களை பிரம்மனுடைய தலைகளை எல்லாம் கோர்த்து

காலத்தை கடந்தவர். அத்தனை பிரம்ம விஷ்ணுடைய மாலே கோத்து போட்டிருக்கார். அந்த மார்பில இந்த வலக்கரத்தை வைத்து இதுதான் சின்முத்திரை என்றது. இருவரும் உணரா அண்ணல், இருவர்னா பிரம்ம விஷ்ணு, இருவரும் உணரா அண்ணல் ஏன வெள்ளையிரியாமே. ஏனம்னா பன்றி கொம்பு, ஆமை ஓடு, இதெல்லாம் கழுத்துல போட்டிருக்காரு. ஒவ்வொரு அவதாரத்திலையும் அந்த திருமாலை சங்காரம் பண்ணி அந்த அடையாளமா அந்த இதெல்லாம் போட்டிருப்பார். மாலையாகும் ஆமை ஓடு, கூர்மாவதாரம், நரசிம்மாவதாரம், இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலையும் கிடைத்த பொருள். வராக அவதாரத்துல பன்றி கொம்பு. இருவரும் உணரா அண்ணல் ஏன வெள்ளையிரியாமை, சிறநிறை அனந்தகோடி, அனந்தகோடி சிறமாலைகள், சிறநிறை அனந்தகோடி திளைத்திடும் உரத்தில் சீர்கொள் கரதள ஒன்று காட்டி, கையில் மோன முத்திரையை காட்டி, ஒரு கணம் செயலொந்தின்றி யோகு செய்வாரின் இப்படி சின்முத்திரையை காட்டி வலது காலை ஊன்றி அந்த வலத்துடையில இடது பாதத்தை வைத்து ஒரு கணம் இப்படி செயலொந்தி அப்படி நின்றார். செயலின்றி நின்றார். இந்த முத்திரை இருக்கிறதே இது சாதாரணமான ஒரு முத்திரை கிடையாது. இதுதான் வேதம், ஆகமம், புராண, இதிகாசம், சாஸ்திரம், தோத்திரம் எல்லாவற்றிலும் முடிந்த முடிவு. இது வந்து பெருவிரல் கடவுள் பதி என்று சொல்வது. இதுக்கு ஆள்காட்டி விரல்னு பேர். அவர் பரமசிவன், அவர் சத்யநாராயணன். ஆளை காட்டின விரல் எது? இந்த விரல். அதான் ஆன்மாவை காட்டுவது. இந்த நடுவிரல் இருக்கு பாருங்க, இதுக்கு என்ன பேரு? இது பாம்பு விரல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் நஞ்சு. இந்த விரல் எதுக்கும் உதவாது. இந்த விரலுக்கு எதுக்கு நம்ம பயன்படுத்த மாட்டோம். சும்மா கூட இருக்கும், ஆனா உயரமா இருக்கும், கொஞ்சம் தலைக்கணை அதிகம். இது ஆணவ மலம். இந்த விரல் இருக்குதே இதுலதான் மோதிரம் போடுறோம், அதுக்கு கண்ம மலம் என்று பேர். ஒரு காரியத்தை செய்யற போது மோதிரதெல்லாம் போடுறோம். படிச்சவங்க, படிக்காதவங்க, சாஸ்திரம் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, சித்தாந்தம் தெரியாதவங்க எல்லாம் இந்த விரல் தானே மோதிரம் போடுறோம். சைவ சித்தாந்தம் எந்த அளவுக்கு நம்மோட ஒன்றி இருக்குது பாருங்க. சைவ சித்தாந்தம் மக்களோட ஒன்றி இருக்கு. இதான் மோதிர விரல், எல்லாருக்கும் தெரியும். கடைசியில் இருக்கிற விரல் சுண்டு விரல். இது மாயை என்று பேர். இதான் மாயை. கல்யாண நேரத்துல அந்த பொண்ணு மாப்பிள்ளையுடைய கைய கையில இந்த சுண்டு விரல ஒரு சின்ன நூலை கட்டி அந்த யாகம் பண்ற புரோகிதர் இருவரையும் அப்படி சுத்த விடுவாங்க. அப்ப சுத்த விட்டதுதான் கடைசி வரையும் சுத்த விடுறாரு. அக்னிய சுத்த விடுவார். நன்னா சுத்துங்க, சுத்தின்றே இருக்கும். அது என்ன வேறு? மாயைன்னு பேர். அப்பதான் மாயை தொடர்ந்து எல்லாம் தத்துவார்த்தம் அதிகமான. அப்படி ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மூன்று மலங்களும் இந்த ஆன்மாவோடு சேர்ந்துருக்கு. சேரக்கூடாது, ஆனால் சேர்ந்துருக்கு. சேரக்கூடாதவங்கள்ட்ட சேரவே கூடாது. சேராத துணைவர் சேர்ந்து செய்தொழில் பாலதாச்சுன்னு ஒரு ஜோதிட சாஸ்திரம். பிரமாதமா தொழில் ஓடிட்டு இருக்கோம், ஒரு கூட்டு சேர்ந்தான்னா அவ்வளவுதான், அப்படியே உட்காந்து. நல்லவன் சேர்ந்தா நல்லா இருக்கும், ஆனா ஆன்மாவோடு சேர்ந்து இருக்கிறதெல்லாம் மிக பொல்லாதவர்கள். இவங்க என்ன பண்றாங்க? கடவுளை மறைச்சு, கடவுளை நினைக்க விடாமல், கடவுளை பேச விடாமல், சிந்திக்க விடாமல், வணங்க விடாமல் தடுக்கிறாங்க. ஒரு ஆளை மூணு பேர் சேர்ந்து தடுத்தா என்ன பண்ணுவான் மனுஷன்? ஓர ஒட்டார், ஒன்றை உண்ண ஒட்டார், மலரிட்டு

0: தெய்வம் செய்வதன் ஞான். சென்று தேவருடைய சோரனை தூரனை சூரனை காருடன் தோழி கற்க கூறகட்டாரி இமைப்போதில் கொன்றவனை, கூறகட்டாரி இத்தோர் இமைப்போதிலில் கொன்றவனை. இந்த மூணு பேரை இடைவிடாமல் ஆன்மாவை கெடுக்கல, இடைவிடாமல் கெடுக்க. எப்படியாவது சிவத்தை அடைஞ்சிருவான், விடக்கூடாதரா அவன். சிவபெருமானை அடைந்து விடுவான், இவனுக்கு எப்படியாவது நல்ல கதி வந்துடும், விடக்கூடாது என்று சொல்லி மூணு பேரும் தடுக்கிறார். இந்த மூணு பேர்த்தினுடைய சேர்க்கையை விட்டுட்டு இப்ப நல்லா கவனமா கேளுங்க. இந்த விரலானது இப்படி வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு அந்த வணங்கி வணங்கி வணங்கி வணங்கி சிவபெருமானுடைய திருவடியை சேரும். இப்ப இங்க சேர்ந்துட்டா சுகம், இங்க இருக்கிற வரையும் துக்கம். இறைவனுடைய திருவடிக்கு போச்சுன்னா சுகம். நீ உலகத்தோடு சேர்ந்து இருக்கிற வரையும் துக்கம். உலகத்தை விட்டுட்டு பந்த பாசத்தை விட்டுட்டு சிவனுடைய திருவடியை சரணாகதி அடைந்தால் சுகம். நீ சேரக்கூடாத இடத்துல சேர்ந்திருக்கிற, அதை விட்டுட்டு என் திருவடியில வந்து சேர் என்று காட்டுவதுதான் இந்த முத்திரை. செம்மை நல அறியாத சிதடருடன் திரிகேனை உண்மை மல அறுவித்து முதலாய முதல் வந்தான் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்கிரியை ஏற்றுவித்து அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோகர். மும்மலம் வேறுபட்டு ஒழிய மொய்த்துயிர் அம்மலல் அம்மலர் அடி நிழல் அடங்கு உண்மையை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மலை அல்லது உளம் சிந்தியாதரோ. திருவானைக்கா புராணம். அந்த பெருமானுடைய திருவடியை அடைந்தவர்களுக்கு துன்பமே இருக்காது. அதுதான் திருவள்ளுவர் சொன்னார், தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆராய்ச்சி பண்ணினார் கவலையை நீக்கிறதுக்கு என்ன வழி. சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தால் ஒழிய மனக்கவலையை மாற்றவே முடியாதுன்னார். சிவனுடைய திருவடியை அடைந்தவர்களுக்குத்தான் கவலையை மாற்ற முடியும், இல்லைனா கவலை இருந்துகிட்டே இருக்கும். தனக்குவம் இல்லாதான்னா யாரு? சிவபெருமான். அவர் ஒருத்தர் தான் தனக்கு ஓமை இல்லாதவர். சமான ரகிதம் விபும். சமான ரகிதம்னா உபமானம் இல்லாதவர். அத வந்து அப்ரமேயர் என்று சொல்லுவாங்க. அப்ரமேயர், அப்ரமேயர்னு ஒரு சாமியும் இருக்கு இந்த பக்கம். பிரமேயம்னா உதாரணம், அப்ரமேயம்னா உதாரணமே சொல்ல முடியாது சிவனுக்கு. சிவனுக்கு உதாரணம் யாருன்னா சிவன் தான். ஆகையினாலே தனக்குவமை இல்லாதான் என்றால் சிவன் ஒருத்தன் தான். மற்ற எல்லாருக்கும் உதாரணம் சொல்லலாம், சிவனுக்கு உதாரணம் சொல்ல முடியாது. அதை வந்து திருவாசகத்துல உவமைக்கும் உன்னையொப்பாய் என்று சொன்னார். ஆகவே தனக்குவமை இல்லாதான் தாழ் சேருகின்ற வரைக்கும் மனக்கவலை இருந்துகிட்டே. ஆகையினாலே நீங்கள் இந்த உலக தொடர்பை விட்டுவிட்டு மும்மனத்தினுடைய தொடர்பை விட்டுவிட்டு நம்முடைய திருவடி ஒன்றையே நினையுங்கள். அப்படி நினைந்தால் உங்களுடைய மனக்கவலை நீங்கும்னார். இதை வந்து சொல்லாமல் சொன்னார், குறிப்பினாலே உணர்த்தினார். இது வந்து வேதத்தினுடைய அந்தமாக இருப்பது, சித்தாந்தமாக இருப்பது. இதுதான் சைவ சித்தாந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படை. சித்தாந்தமாக இருப்பது ஞானமுத்திரை சின்முத்திரை மோனமுத்திரை என்றெல்லாம். இதனுடைய நுட்பத்தை உணர்ந்து கொண்டால் அவன் பரம ஞானி. இப்படி கையில அடையாளம், இதை வந்து மனசுல நாம பிரயோகம் பண்ணணும். உள்ளத்திலே இறைவனோடு சம்பந்தம் வைத்துக் கொள்வது, உள்ளத்திலே இறைவனை மட்டுமே தியானிப்பது, அந்த சிவபெருமானுடைய திருவடி ஒன்றையே எண்ணிக்கொண்டு பஞ்சாட்சரம் ஜபித்துக் கொண்டு இறைவனுடைய அந்த திருவடி மட்டுமே, திருவடி மட்டுமே எண்ணிக்கொண்டு இப்படி இந்த முத்திரையோடு அமர்ந்திருப்பதற்கு சிவ யோகம் என்று. இதுதான் எல்லா நூல்களினுடைய முடிந்த முடிவு. இதுக்கு மேல கல்வி கிடையாது. கல்வியினுடைய எல்லை இதுதான். கல்வியினுடைய கரை இருக்குது, இதுதான் கல்வியினுடைய கரை. 4 வேதங்களையும் கரைச்சி குடிச்சவங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒண்ணும் இல்லை, படிக்க வேண்டியது இனி ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற நிலைக்கு போனவங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்லிட்டு இருக்க கூடாது. படிக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை, அவ்வளவு படித்தவங்க அவங்களுக்கு ஒன்று காட்டணும், அதான் இதான் கல்வியினுடைய எல்லை. நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டா ஒன்றும் படிக்க வேண்டியதில்லை, கல்வியினுடைய எல்லை. அந்த அந்த கடைசியில் சொல்கிறார், நன்னல மைந்தர்கள் ஞான போதகம் சொன்னடையன்றது. இந்த ஞான விஷயத்தை சொன்னால் விளங்காது, சொன்னால் விளங்காது, சொல்லாமலே புரிஞ்சுக்கணும். ஞான போதகம் சொன்னடை அன்றது துயரம் நீங்கியே இந்நிலை மோனமோடு. மோனம் வரணும், மோனம் எப்ப வரும்? உலகத்துல காம குரோத லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் அடங்கணும். ஒரு பொருள்ல ஆசை இருக்கப்படாது, கிடைச்சது போதும், இது இறைவன் கொடுத்தது என்று எண்ண வேணும். ஒருத்தர் மேல கோபம் வரக்கூடாது, சரி நம்முடைய வினை என்று அடங்கும். அப்படி அடங்க அடங்கதான் மனம் நிறைவுபடும். இந்நிலை மோனமோடு இருந்து இருந்துன்னா சிவயோகத்தில் இருந்து நந்தமை உண்ணுதலே என உணர ஓதின இருந்து நந்தமை உண்ணுதலே என உணர ஓதினரின என்று கந்த புராணத்தில் இந்த உயர்ந்த கருத்து. கந்தபுராணத்தினுடைய ஆரம்பமே இதுதான், கந்தபுராணத்தில் ஆரம்பமே ஞான உபதேசம். அப்படி ஜனகாதி முனிவர்களுக்கு ஞானத்தை உணர்த்திய சுவாமி. தட்சிணம் என்றாலே ஞானம் என்று பொருள். அவர் அந்த ஆலமரத்தினுடைய நிழலிலே இருந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் கல்லாரின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் எல்லாம் படிச்சாங்க, எல்லாம் கேட்டாங்க. அவங்களுக்கு சந்தேகம், எல்லாம் படிச்சாங்க எல்லாம் கேட்டாங்க. கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய். அது வந்து அந்த ஞானம் அந்த கல்வியினுடைய எல்லையானது வாக்கினாலே சொல்ல முடியாது, அது வாக்கிறந்த பூரணமாக இருப்பது, மறைக்கு அப்பாலாக இருப்பது, வேதங்களுக்கு அப்பாற்பட்டு விளங்குவது. எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி எல்லாமாய் அல்லதுமாய். சுவாமி எல்லாமாகவும் இருக்கிறார், இது எல்லாவற்றையும் கடந்து அல்லதுமாக இருக்கிறார். எல்லாமாய் அல்லதுமாய் அத திருவாசகத்துல ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லைன்னார். ஒன்று நீ அல்லை, உலகத்தில் இருக்கிற பொருள் எந்த பொருளும் நீ கிடையாது, ஆனால் நீ இல்லாமல் எந்த பொருளும் இல்லை. அருமையான திருவாசகம், ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை. அதுபோல எல்லாம் சிவம்தான், ஆனா எல்லாம் சிவமா? இல்ல இல்ல, சிவம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அது எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை, சொல்லாமல் சொன்னவரை. அதுதான் இந்த முத்திரையினாலே சொன்னார், இந்த ஞான முத்திரையினாலே எடுத்து சொன்னார். சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வான். அப்படி சொல்லாமல் சொன்னவராயிருக்கிற ஞானமூர்த்தியை நினையாமல் நினைந்து, நினையாமல் நினைந்து என்றால் உலகத்தை நினையாமல் அவரையே நினைந்து. இப்ப நாம சுவாமியை நினைக்கிறோம், நினைச்சா என்ன நினைக்கிறோம், எல்லாத்தையும் கலந்து நினைக்கிறோம். அதுவும் பூஜையில உட்கார்ந்தாதான், தியானத்துல உட்கார்ந்த போதுதான் நமக்கு எல்லாம் மனசுல வரும். மத்தியானம் என்ன சாப்பாடு அப்படின்னு தோணும். வந்து கந்தசாமி பிள்ளைக்கு 5000 பணம் கொடுக்கணுமே, வந்துட்டா என்ன பண்றதுன்னு தோணும். தியாகத்துல உட்கார்ந்து இருக்கும்போது மனநூறு கோடி துன்பம் நொடி மீதிலே நினைந்துன்னார் அருணகிரிநாதர். ஒரு நொடியில நூறு கோடி துன்பத்தை நினைக்கதான் மனசு அவ்வளவு வேகமுடையது. எதுக்கு அப்படி படைச்சாருன்னு தெரியல. அதை படைச்சதும் நம்ம சுவாமி தான், மனத்தை கொடுத்தவரும் அவர் தான். ஏன் கொடுத்தாருன்னா அந்த அந்த ஆன்மாவுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. மனநூ எண்ணாத எண்ணவெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணானதெல்லாம் போதும் பராபரம். உலகத்தை நினைஞ்சு நினைச்சு நினைச்சு நினைச்சு நினைச்சு மனசு புண்ணா போனதுதான் மிச்சம். நினைக்கப்படாது, நினைச்சாலும் துன்பம். அற்றது பச்சரி உற்றது அப்படின்னு இந்த உலகத்தை நினைக்கப்படாது. அப்படி நினைக்கலன்னா தானே வருது. அதை நினைப்பை மாற்றணும், அந்த நினைப்பை மாற்றணும். மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தினார் திருஞான சம்பந்தர். இந்த மனசு வந்து உலகத்தை தான் நினைக்கும், கடவுளை மறக்கும். உலகத்தையே நினைக்கும், கடவுளை மறக்கும். இதை என்ன பண்ணன வற்புறுத்தி கொஞ்சம் கொஞ்சமா பழக்கி அடங்காத மாட்டை பழக்கிற மாதிரி. இப்ப முதல்ல மாடுகள் வாங்குறவங்க ஏர்ல புது மாடு சந்தையில வாங்கிட்டு வந்தவொடனே தானே போகுமா வயல்ல, அது ரொம்ப சிரமப்பட்டு வயல்ல பழக்கணும். ரொம்ப சண்டித்தனம் பண்ணு சில மாடுகள். அத அந்த உழவன் என்ன செய்யறான், எப்படியும் அதை பக்குவப்படுத்தி நிலத்தை உள நல்ல வேலைக்கு பழக்கிறோம். அது போல இந்த மனமானது ரொம்ப வேகமுடையது, அடங்காத மாடு. இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி நூல்களை கற்று கேட்டு வணங்கி சார்ந்தோர்களை அடுத்து உபதேசங்களை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி நம்ம வசப்படுத்திட்டோம்னா அது நம்ம இஷ்டத்துக்கு நடக்கும், இல்லைன்னா அது இஷ்டத்துக்கு எடுத்துட்டு போகும். அத சொன்னாரு ஒரு சித்தர், மனம் என்னும் மாடடங்கில் தாண்டவ கோனே முத்தி வாய்த்ததெந்தெண்ணடா தாண்டவ கோனே. மனம் என்னும் மாடு அடங்கில் தாண்டவ கோனே முத்தி வாய்த்ததெந்தெண்ணடா தாண்டவ கோனே. அதனால இந்த மனசை நம்ம பக்குவப்படுத்தி கொண்டு வந்துட்டோம்னா நம்ம தான் கெட்டிகார். அதனால இகழ்மின் எல்லா அல்லல்களையும் நான் மாணிக்க வாசகர், மற்ற எல்லாவற்றையும் விட்டு விட்டு சிவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, பாடிக்கிட்டு இருக்கிறது, பேசிக்கிட்டு இருக்கிறது, கேட்டுக்கிட்டு இருக்கிறது, இப்படியே இருந்தா மனசு என்ன பண்ணார், இதுல வந்துடும், பழகிடும். அப்படி பழக்கப்படுத்துவதால் தான் ஞானிகள். அப்படி உலகத்தை எல்லாம் நினைக்காமல் இறைவனையே நினைக்கிறது. அந்த திருவாசகத்துல ஒரு வரிய சொன்னார், நினைப்பற நினைந்தேன்னார், நினைப்பு அற நினைந்தேன். எந்த எண்ணமும் இல்லாமல் இறைவனையே எண்ணுவது, அதான் நினைப்பற நினைந்தேன்னார். அப்படி நினைந்தோமானால் அவர் தோண்டி காட்சி தருவார். பல கலக்கத்துல நினைச்சா தெரியாது, பொருள் தெரியாது. அப்படி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். பவத்தொடக்குன்னா இந்த பிறப்பு, பவம்னா பிறப்பு, அந்த பிறப்பினுடைய தொடர்ச்சியை வெல்வாம் என்று சுவாமி துதி கொண்டார். நல்ல பாட்டு. கல்லாரின் புடைய வந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் இணைந்து பவத்தொடக்கை வெல்வாம் என்பது அந்த தட்சிணாமூர்த்தியாகி தென்முக கடவுளுடைய
1: திருச்சிற்றம்பலம். shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

வந்திடும் பயனும் யாங்கண் மறுவினம் பெரும்பேரெல்லாம் மைந்துற உடையோம் யாமே மண்ணோ மாதவர்களேரே நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. நாங்க மட்டும் பெறல சுவாமி, எம்மை பெற்றவர்களும் இந்த புண்ணியத்தை பெற்றார்கள். சூத மகர்ஷியை பார்த்த முனிவர் பெருமக்கள் சொல்றாரு, எந்தமை பயந்தை பேறு இரு முது குறவர் பெற்றார், என்னுடைய தாய் தேந்தியர்களும் பெற்றார்கள். வெந்துயர் விளைக்கும் மாய வினையுடல் விடுத்து மண்மேல், இந்த வினை இந்த கொடிய சாரீரமாகிய சரீரத்தை மண்மேல் விடுத்து வந்திடும் பயனும் யாங்கண் மறுவினம் பெரும் பேரெல்லாம். இந்த உலகத்துல இந்த உடம்பாகிய உடம்ப பெற்ற சரீரம் பெற்ற இந்த இதெல்லாம் நாங்க வந்து மேன்மை அடைந்து விட்டோம், அதெல்லாம் கடந்து இந்த புண்ணியத்தை பெற்றோம், பெரும் பேறு பெற்றோம். மைந்துற உடையோம் யாமே மண்ணு மாதவர்களேரே, எங்களுக்கு உம்மை போல இராருடன் ஆறு கூட்டி தங்கிய புராணமுற்றோ சாற்ற வல்லவர்கள் யாவர் அங்க

சுவாமி, எங்களுக்கும் உம்மை போல ஈராறு ஈராறு உடன் ஆறு கூட்டி. அதாவது கச்சியப்ப முனிவர் நமக்கு இந்த இடத்துல மேக்ஸையும் சொல்றாரு, கணக்கை பத்தி சொல்றாரு. ஈராறா 12, அதோட ஒரு ஆற கூட்டினா 18. அப்ப 36 புராணங்கள், 18 அழகா இந்த இடத்துல சொல்றாரு பாத்தீங்களா. ஈராறு உடன் ஆறு கூட்டி பிறப்பில்லாத பரமேஸ்வருடைய பெருமைகளை துதி செய்யாதவர்கள் தீவினைகளில் விழுந்து நீங்க மாட்டார்கள். அவரை 18 புராணங்களை பாடி தங்கிய புராணம் முற்றும் சாற்ற வல்லவர்கள் யாவ. இந்த புராணத்தை யாரு, இந்த 18 புராணத்தை சொல்ல முடியும்? அங்கு அவை அனைத்தும் முன்னர் அருளினார் அருளி செய்தீர். பரமேஸ்வருடைய திருவருளா இத முழுக்க எல்லாருக்கும் நீர் அருளினீர். புங்கவரேரே வேறு புராணமோ கூறல் வேண்டும், எங்களுக்கு வேற புராணமும் நீர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சூத முனிவர்கிட்ட இந்த சவுனக முனிவர்கள் எல்லாம் இந்த தைமிசவார மனத்துல இருக்கிற இந்த முனிவர் பெருமக்கள்லாம் வேண்டுகிறார்கள். தவவழி சவுனகன் செய் சத்திர வேள்வி கோதோ அவதியின் பன்னீராண்டு அடிகள் பார் புராண கேள்வி உபகையில் அமுதமாந்தி ஒரு சுகம் பெறுவதன்றி அவர் மனத்து அடிகேம் செய்யும் கடப்பாடு வேறொன்றில்லை. சுவாமி, சவுனகம் முனிவர் செய்யற இந்த வேள்வி இருக்கிற சத்திர வேள்வி, இது வந்து 12 ஆண்டுகள் இந்த வேள்வி முடிகிறதுக்காக. அப்ப அது வரைக்கும் அமுதமாந்தி இந்த ஒப்பற்ற அமுதத்தை நாங்கள் புசித்து இருப்பதற்கு நீர் செய்யறதுக்கு எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. இந்த 18 புராணங்களை எங்களுக்கு நீர் சொல்லணும், செய்யும் கடப்பாடு வேறொன்றில்லைங்கிறார். பத்தியின் இவ்வாறெல்லாம் பகர்ந்த மாதவரை நோக்கி முத்தியை விளைந்த சூத முனிவரன் மகிழ்ந்து சொல்வான் வித்தினை வித்தியல்லால் விளை பயன் கொள்வார் யாவ. பொத்திய இறைவன் மாண்போ புகன்றிடார் புரை நீங்கர் நம பார்வதீபதையே அருகர மகாதேவம். பத்தியின் இவ்வாறெல்லாம் பகர்ந்த பக்தியோட அந்த ஆசையோட அவர்களுடைய அந்த முத்திப்பேரு வேணுங்கிற அந்த வெறியில அவங்க சுவாமிகிட்ட விண்ணப்பிக்கிறார்கள் இல்லையா. பகர்ந்த மாதவரை நோக்கி முத்தியை விளைந்த சூத முனிவரன் மகிழ்ந்து சொல்கின்றார். இவ்வளவு கேட்ட சூத முனிவர் பெருமான் வித்தினை வித்தியல்லா, விதைய விதைச்சாதான் அதனுடைய பலனை அனுபவிப்போம் இல்லையா, அந்த விளை பயன் கொள்வாரியாவர். உங்களுக்கு பெருமானுடைய புகழத்தான சொல்லணும் சொல்லலாம் அப்படின்னு சூத மகரிஷி அப்படியே இந்த நைமிசாரண்ய முனிவர்களுக்கெல்லாம் சொல்ல போறாரு. நடுநிலை பிழைத்தல் இன்றி நன்னறி உடையராணி கொடுவினை பலவும் நீக்கி கொழுந்து எழும் அன்பராணி படுமனத்துறுதியோடு பண்பினர் கேட்க புக்கால் விடுவது புரியாது எந்த விதத்தையும் விளம்ப வேண்டும் நம பார்வதீபதையே மகாதேவா. நடுநிலை பிழைத்தலின்றி நல்ல ஒரு நன்னறி உடையராகி நடு நிலைமையில இருந்து நல்ல அறிவோட கொடுவினை பலவும் நீக்கி எல்லா வினைகளையும் நீக்கி கொழுந்து எழும் அன்பராகி அப்படியே பரமேஸ்வருடைய திருவடியை சிக்கன பிடித்து அந்த படு மனத்து உறுதியோடு. ஒரு புராணம் சொன்னா மன உறுதி வேணும், பரமேஸ்வரனை வழிபடணும் சொன்னா அந்த மனசுல அந்த உறுதி வேணும், அந்த வைராக்கியம் வேணும். அதான் அழகா மணிவாசக பெருமாள் சொல்ல சிக்கன பிடித்தேன் சொல்லார். புன்புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னெடும் கோயிலா என்ப

உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே. நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. மனசுல வைராக்கியம் வேணும், உறுதி வேணும். அந்த வைராக்கியம் இருந்தா தான் இந்த புராணங்களை படிக்கவோ கேட்கவோ நம்மளால சிந்திக்கவோ முடியும். அப்ப இந்த மனத்து உறுதியோடு பண்பினர் கேட்க புக்கால் சந்தோஷமா உறுதியோட கேட்டீங்கன்னா விடுவது புரியாது எந்த விதத்தையும் விளம்ப வேண்டும். எல்லாத்தையும் சொல்லணும், எதையும் விட முடியாது, எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லுவாரு. குளத்து இழுக்கின்றி புத்தி கூர்மையின் நிகர்பாரின்றி நலத்தகு தவம் தானங்கள் நாடரும் இனிது போற்றி அலத்தகம் அணிந்த பாதத்து அம்பிகை பாகர்பத்தி கலத்தினை இகந்தீர் கேள்வி கேள்வி கடல் கடவாமை உண்டோ. இந்த குளத்து இழுக்கன்றி புத்தி கூர்மையின் நிகர்பாரின்றி நம்ம நம்ம புத்தி கூர்மையில் அப்படியே சிவபெருமானோடது பெருமானோட சிவபெருமானோடது பெருமைய அந்த பக்தி என்கின்ற அந்த மரக்களத்தினை துணையாக கொண்டு தவம் தானங்கள் தோறும் இனிது போற்றி பெரும் பரமேஸ்வரனை வணங்கி அம்பிகை பாக அலத்தகம் அணிந்த பாதத்து அம்பிகை பாகருடைய பக்தி மரக்களத்தினை பரமேஸ்வரனுடைய திருவடியை நம்ம அடையணும்னு சொன்னா அந்த பக்திங்கிற மரக்களத்துல ஏறி அந்த மரக்களத்தை துணையாக கொண்டுதான் நம்ம இந்த பிறவி கடல்கிறத அந்த கடலை நீந்த முடியும். அழகா சொல்லுவார் இல்லையா, மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஓன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும் போது மதனனோ பாறை இதாக்கி மறியும் போது அறிய உண்ணாது உனையனோ உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே. நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஓன்றி ஞான சம்பந்த பெருமான் சொல்லுவாரு, எல்லாம் விட்டு பரமேஸ்வருடைய திருவடியை நாம் அடையணும்னு சொன்னா அழகாக பெருமானை அவருடைய பக்தி என்கின்ற அந்த மரக்களத்தினை நாம் சிக்கன பிடித்து நம்ம செல்ல வேண்டும். அதை சிக்கன பிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த என்ன அந்த புக்தி கூர்மை அந்த உறுதி அப்படியே சுவாமியினுடைய மேல அன்பு இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அருமையாக நாம் செல்லலாம். அப்படி அம்பிகை பாகதருடைய பக்தியை களத்தினை இகந்தீர் கேள்வி கடல் கடவாமை உண்டோ. பகை நகை நொதுமலின்றி பல்லுயிர் மாட்டு மொத்த தகை பெறும் உளத்தினார்கள் தாம்பிழை காரியங்கள் மிகை படர்ந்து உலகுக்கெல்லாம்

பகை நகை நொதுமலின்றி பல்லுயிர் மாட்டுமொத்த உறவென்றும் பகையென்றும் பேதமில்லாமல் பல் உயிர்களிடத்தும் கருணை வைத்திருக்கும் பரிசுத்தமான உள்ளத்தை உடையவர்கள் ஒரு காரியத்தில் அப்படியே எடுத்தாங்கன்னா அதை பழுதின்றி மேலான உணவுகளோட செல்வார்கள். விளை காரியங்கள் மிகை படர்ந்து உலகுக்கெல்லாம் விழுப்பயன் பயந்தேன் இருக்கும், நல்ல பயனை கொடுப்பார்கள். அப்படி வகையறி முனிவர் நீயீர், நல்லதே மதித்திட்டீரே. முனிவர் பெருமக்கள்லாம் ஒன்று சேர்ந்து எப்படியாவது சூத முனிவர் வாயிலாக இந்த 3-6 புராணங்களையும் நாம் சிந்திக்க வேண்டும் என்று மன உறுதியோட முனிவர் பெருமாட்ட இருக்கிறாரு. முனிவர் பெருமானுக்கு சந்தோஷம். கரும்பு தின்பார்க்கு கூலி கையிலை கொடுப்பார்வோல் விரும்பிய எமக்கு மேலும் விளைவினை விளை தீர்வார் அரும்பிய காதன் முற்ற அரைகுதும் என்று முன்ன பெரும்பயன் அளிப்பதோர்ந்து பேசுவான் இதனை சொன்னான் நம பார்வதீபதையே அரகர மகாதேவாம். இப்ப கரும்பு தின்பார்க்கு கூலி கொடுப்பது போல புண்ணிய பயனை சொல்ல விளைவுற்றிருக்கின்ற எனக்கு இன்னும் நீங்க அதிக விளைவினை விருத்தி செய்தீர்கள் அப்படின்னு சூத மகரிஷி இந்த சௌனகாதி முனிவர்கள் இந்த நைமிசாரண்யத்தில் இருக்கிற முனிவர் பெருமக்கள்கிட்ட எல்லாம் கேட்கிறாரு. இப்போ ஒரு புராணம் எப்படி வந்துச்சு, அந்த புராண வரலாறை பத்தி இப்ப இங்க சொல்ல போறாரு. நாம் புராண வரலாற்று படலத்துக்கு செல்கின்றோம். புராண வரலாற்று படலம்னா இந்த 18 புராணங்களையும் அதுக்கு 18 உப புராணத்தையும் இந்த இடத்துல அழகா சொல்றாரு. எதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். சிற்றம்பலம் பகர் பிரமம் பதுமம் வைணவமே சைவம் பாகவதம் பௌடிக நாரதம் மார்க்கண்டம் திகழ்ந்த பண்ணவர்க்கு உரிய வாக்கின் வாக்கினேயம் செறி பிரம கைவர்த்திமே லிங்கம் யாருக்கும் மகிழ்வு புரிவராக ஏகாந்தமோடு வாமணமே கூர்ம மச்சியங்காரூடம் புகரில் பிரம்மாண்டம் எனும் இவை மூவாரும் புகழ் கிறந்த நாளிலக்கம் புகழ கேட்டீ நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. இந்த 18 புராணத்தையும் இங்க சொல்றாரு. பிரம்மம் பதுமம் வைணவம் சைவம் பாகவதம் பவிடியம் நாரதீயம் மார்க்கண்டேயம் ஆக்கினேயம் பிரம்ம கைவர்த்தம் லிங்கம் வராகம் காந்தம் வாமனம் கூர்மம் மச்சம் காரூடம் பிரம்மாண்டம். இந்த 18 புராணங்களும் நாள் இலக்கம். அப்படி நாள் இலக்கத்துல அந்த 18 புராணங்களையும் புகழ கேள் அப்படின்னு சொல்றாரு. இத்தகைய 3-6 புராணம் மேனால் இலங்கும் கைலாய வரை இறைவன் பாத பத்திபுரி நந்தி சனற்குமாரர்க்கு ஓத பணிந்தவன் பால் வியாத முனி பரிவார் கேட்டு மெத்திய தீவினை ஓட பார்மேர் சால விளக்கியது போன் முனிவர் வேறு வேறு புத்தி மகிழ்வோடும் வழியே கேட்டு செய்த புகரில் உபபுராணம் 3-6 உண்டாமல் நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. நாளிலக்கத்து 8000 கிரந்தங்களோடு முன்பு யாம் சொல்ல கேட்டோம். இப்ப இந்த புராணம் 3-6 உபபுராணம் இருக்கின்றது. அதை யாரு சொல்லி யாரு கேட்கா, கைலாய இறைவனாகிய பரமேஸ்வருடைய திருவடியை பக்தி உரி நந்தி நந்திகேஸ்வரர் பெருமானுக்கு சொல்றாரு பரமேஸ்வரன். நந்தியம்பெருமான் சனற்குமாரர்க்கு ஓத சனற்குமார முனிவருக்கு சொல்கின்றார். அதை பணிந்து பால் வியாத முனிவர் பரிவார் கேட்டு அத சனற்குமார முனிவர் வியாச முனிவருக்கு சொல்றாரு. மெத்திய தீவினையோடு அப்பார் மேல் சால விளக்கியது போய் அவர் தீவினையோடு அப்பார் மேல சால விளக்குகிறார் வேறு வேறு மகிழ்வோடும்
புத்தி வழியே கேட்டு வேற வேற முனிவர்களும் அவங்களும் சேர்ந்து உபபுராணங்கள் புராணத்துக்கு 3 உபபுராணங்கள் இயற்றுகிறார்கள். அது எதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம், சாற்று சனற்குமாரமே நாரசிங்கம் தகு காந்தம் சிவதர்மம் தழை தூர்வாசம் போற்றிய நாரதம் ஏகாபிலம் எல்லாரும் புகழும் சனங் சௌனகமாம் பிரம்மாண்டம் சீர்மாற்றரு வாருணம் காளிபுராணம் கேத்தோம் வாசிட்டமில் லிங்கமுடு சௌரம் பாவம் பாற்றிய பாராசரிய மாரீசம் பார்பக சாம்பம் பார்க்கவம் என்று அவற்றின் பேராம். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. சாற்று சனற்குமார புராணம் அப்படின்னு உபபுராணம் 18 புராணங்களையும் இவையெல்லாம் ஆரியத்தில் 100,000 ஸ்லோகங்களாக வழங்கப்படுகிறது. இந்த பார்க்கவ புராணம் என்று அவற்றின் பேராம். விளக்கரு முனிவர் தம்மால் விளங்கிய உபபுராணம் தொழக்கிய கிரந்தமெல்லாம் தொகை ஓர் இலக்கமாகும்.

தேவா, இந்த பார்கவ புராணம் பிரணவ பொருளாகிய அப்பிரணவத்தினின்று வேறாக இருக்கின்றது. லட்சம் ஸ்லோகங்களை கொண்டது. பிரணவ பொருளாய் வேதமே

விரவிய பார்க்கவத்தை விநாயக புராணம் என்பார். இந்த பார்க்கவ புராணம் தான் விநாயக புராணமாக மாறுகிறது. பிரணவ பொருளாக இருக்கின்ற இந்த பிரணவத்திற்கு வேறுபற்ற வேதாபேத பொருளாகி இவை அனைத்தையும் கடந்து நிற்கின்ற ஏக வஸ்துவாகியும் பிரம்மானந்த சொரூபியமாகியும் இருக்கின்ற விநாயக பெருமான் இருக்கிறாரே, இந்த விநாயக பெருமானுடைய மகத்துவத்தை விளங்க காட்டியிருக்கின்றதால் இது விநாயக புராணம் என்று பெயர் வழங்கிற்று. இந்த பார்க்கவ புராணம் தான் விநாயக புராணமாகிறது. புண்ணியம் தரும் கணேச புராணம் முன் கைலை வெற்பில் நன்னிய என்றோன் முக்கன் அதரார் அருளி செய்ய பண்ணிய

தேவா புண்ணியந்தரும் கணேச புராணத்தை கைலாயத்துல ஒரு சமயம் பரமேஸ்வரனை வணங்கி எண்டோன் முக்கன் ஆதரார் அப்படி செய்ய பிரம்மா வந்து பரமேஸ்வரனை வணங்கி இந்த பார்வ புராணத்தினுடைய பெருமையை கேட்கின்றார். பண்ணிய தவத்தால் வேதன் பணிந்துற கேட்டார். பணிஞ்சு கேட்டது மட்டும் இல்லாம அவர் யாருக்கு சொல்றாரு? பிரம்மா அப்படியே வியாச மகரிஷிக்கு சொல்றாரு. வேரியம் கமல புத்தேன் விளம்பிய முறைமையோடே சிறிய வியாத மேலோன் தெளித்திட தவங்கள் சான்ற கூறிய பிறகு என்பான் குறைகடல் அமிழ்டம் என்ன ஆரிய மொழியார் மொழியார் செய்யுள் ஆக்கினன் அகிலமுய்ய நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். இந்த வியாத மகரிஷி என்ன செய்யறாரு? இந்த பிருகு மகரிஷி அப்படியே அவர்கிட்ட வியாச மகரிஷிட்ட இருந்து பிருகு மகரிஷி கேட்டு அதை ஆரிய மொழியார் செய்யுளாக்கினார். உலகமெல்லாம் உய்வதற்கு செய்யுளாக்கினார். அதை எப்படி செய்யுளாக்கினார்? ரெண்டு காண்டங்களாக பிரிக்கின்றார். கருது உபாசனையே லீலா காண்டம் என்று அப்புராணத்து இருவகை ஆகும் காண்டம் 250 காண்டத்துள் மருவிய அத்தியாயம் மற்றவை எல்லாம் கூறும். பொறுவரு கிரந்தம் பன்னீராயிரம் பொருந்தா நிற்கும். இந்த உபாசனை காண்டம் லீலா காண்டம் என்று அப்புராணத்தை இரு வகையாக காண்டம் 250 காண்டத்துல அத்தியாயத்துல 12,000 ஸ்லோகங்களாக இங்க பிருகு மகர்ஷி இயற்றுகிறார். பாடிய தலைவன் பேரார் பார்க்கவ புராணம் என்றும் பாடிய செய்யுள் கொள்ளும் பாட்டுடை தலைவன் என் பேரால் பாடியல்கின்ற

தேவா பாடிய தலைவன் பேரார். அந்த விநாயக புராணத்தினுடைய தலைவன் யாரு அப்படின்னு சொன்னா, யாவரும் அனுஷ்டிக்க பிறர்க்கரிய பேறு பெற்ற நாயகனாகிய கணேச பெருமான் பாட்டுடை தலைவன் பேரார். காணாபத்தியம் என்றும் யாரும் பாடிய வாயராகி பயன் மிக பெற்று நின்றார். அப்படி விநாயக புராணத்தை விநாயக பெருமானை வச்சு இந்த விநாயக புராணத்தை இயற்றுகிறார்கள். உரையற விளங்கும் இந்த புராணத்தை செம்பொன் மேறு வரையன குணம் மேம்பட்ட மாதவ பிருகு என்பான் அரையறு.

தேவா, இந்த புராணத்தை மேருவரை என குணம் மேம்பட்ட மாதவ பிருகு மகர்ஷி இருக்கிறாரே, அவரு வந்து பரமேஸ்வரன் பால் பிரம்மா கேட்கிறாரு, பிரம்மா கிட்ட இருந்து வியாச முனிவர் கேட்கிறாரு, வியாச முனிவர்ட இருந்து பிருகு முனிவர் கேட்கிறாரு, பிருகு முனிவர்ட இருந்து அரையனுக்கு அரையனாகிய சோமகாந்தன் மன்னனாகிய சோமகாந்தன் கேட்கின்றார். கரையரு காதல் பொங்க கட்டுரை திட்டான் என்றே. விநாயக பெருமானுடைய பெருமை எப்படி சொல்றாரு, நித்தியமாய் நிர்குணமாய் நின்மலமாய் நிரஞ்சனமாய் நினைவுக்கு எட்டா சத்தியமாய் தர்பரமாய் தத்துவமாய் சச்சிதானந்தமாகி அத்துவித பொருளாகி அகண்ட பரிபூரணமாய் அமல ஞானம் எத்திய உள்ளகத்து அமர்ந்த விநாயக மான்மியம் தவத்தோர் விரும்பி கேட்பான். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. என்றைக்கும் அழிவில்லாத ஏக வஸ்துவாகி இருக்கின்ற நித்தியமாய் நிர்குணமாய் நிர்மலமாய் நிரஞ்சனமாய் நினைவுக்கு எட்டா சத்தியமாய் விநாயகப் பெருமான் எப்படிலாம் சொல்ற, சச்சிதானந்தமாகி சச்சிதானந்த மூர்த்தியாகி சத்து சித்து ஆனந்த மூர்த்தியாகி இருக்கின்ற அத்துவித பொருளாகி இந்த உலகத்துக்கெல்லாம் அகண்டபரி பூரணமாய் அமல ஞான மெத்திய உள்ளத்தமந்த விநாயக பெருமானுடைய மான்மையம் யாரு கேட்பா, தவத்தோர் விரும்பி கேட்பார். தவம் பண்ணவங்க தான் பெருமானுடைய கேட்க முடியும். இந்த நைமிசாரண்யம் வனத்துல இருக்கிற முனிவர்கள் கேட்டார் இல்லையா, அது போல இந்த சோமகாந்தன் பிருகு மகரிஷிட்ட கேட்கிறாரு. அது தவம் இருந்தா தான் அதை கேட்க முடியும். விருத்திரனை கொன்றானும் நான் முகனும் மது உயிரை வீட்டினானும் உருத்திரனும் வழிபோடுமோர் ஓங்கு ஒரு தனி முதலாய் உலகுக்கெல்லாம் கருத்தனுமாய் விளையாடும் கணபதி மான்மியம் கணக்கில் பிறவிதோறும் பொருத்தமுறதவம் புரியார் விரும்பினும் மற்றவர்களின் புகாதோர் நாளும் கருத்தனமாய் விளையாடும் கணபதி இருக்கின்றார். விநாயக பெருமானுடைய சரித்திரத்தை மான்மியம் கணக்கிடும் கேட்க முடியும். அப்படி இல்லைன்னா செவியிர் புகாதோர் நாளும் ஒரு காலம் புகாது. இப்ப நம்மளுடைய குருமகா சன்னிதானத்துடைய அருளால நம்ம இந்த விநாயக புராணத்தை இந்த இதுல நம்ம தொடர் சொற்பொழிவா ஆக்கி நம்ம தம்பிரான் சுவாமிகள் குருமகா சன்னிதானத்தை உத்தரவுப்படி நமக்கு இந்த சிந்தனையை அழகாக அடியார் பெருமக்கள் அனைவரும் கேட்பதற்காக சிந்தனை செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. நான் சொன்ன கச்சிய பொங்கி பெருமான் சொல்றாரு, தவம் புரியார் விரும்பினும் மற்றவர் செவியிற் புகாது. யாரெல்லாம் தவம் செஞ்சிருந்தாலோ புண்ணியம் பண்ணியிருந்தா தான் இந்த விநாயக புராணத்தை செவிமெடுக்க முடியும். எவனுடைய அணையினார் பிரம்மனுக்கு சிருட்டியும் எவ்வுயிரும்பால உணவ முயர்த்தவர் கழிப்பும் உருத்திரனுக்கு உலகமெல்லாம் ஒடுக்குமீறும் பவனனுக்கு வீசுதலும் பார்க்கரருக்கு சரித்தலும் பண்ணாலும் வைகும் அவனுடைய மான்மியத்தை நாத்திகர் பாதகர் முதலோர் அறிய மாட்டார். அழகா சொல்லிட்டார் பாத்தீங்களா, எவனுடைய ஆணையனா பிரம்மனுக்கு சிருஷ்டி, யாரு பிரம்மனுக்கு சிருஷ்டி செய்து சொல்லி கொடுத்தா, உருத்திரனுக்கு உலகமெல்லாம் ஒடுக்கும் வீரம் மூவர்களுக்கும் அப்படியே உலகத்தை படைத்து காத்து அழிக்கிறது எப்படின்னு செய்யும் கேட்கும் பொழுது விநாயக பெருமான் அவர்களுக்கு தன்னுடைய தும்பிக்கையால தன்னுடைய வயிற்றுல உள்ள முழுங்கினாரா, அப்படியே உலகம் எப்படி இருக்குங்கிறத சுவாமி காமிச்சாருங்கிறத புராணத்துல பின்னாடி சொல்லுவார் கச்சியப்ப முனிவர் பெருமான். அப்படிப்பட்ட விநாயக பெருமானுடைய சரித்திரத்தை பன்னாலும் வைக்கும் அவருடைய மான்மியத்தை அவருடைய பெருமையை அவருடைய அருளை நாத்திகர்களோ பாதகர்களோ அறிய முடியாது. மறை இடத்து அரி அயன் இந்திரன் ஆதி அமரர் மதியிடத்தும் தோன்றா துறையும் ஒரு பொருள் தன்னை வழிபடுவோ தமக்கு அருளால் உருவு கொண்டு நிறைய வரம் கொடுத்த சரித்திரம் அனைத்தும் விளக்கி நிலை பேறு செய்த குறைவரும் இப்புராணத்தை குறித்தவர்க்கு நாற்பயனும் கூடுமன்றே. மகாவிஷ்ணு பிரம்மா தேவாதி தேவர்கள் அமரர்கள் இந்திரன் அப்படியே அன்னை வழிபடுவோர் தமக்கு அருளால் உருவு கொண்டு யாரெல்லாம் அவரை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு ஏற்றபடி பரம் விநாயக பெருமான் வரம் கொடுத்த சரித்திரம் அனைத்தும் இந்த புராணத்துல
குறித்தவர்கள் யாரெல்லாம் கேட்கின்றார்களோ, யாரெல்லாம் படிக்கின்றார்களோ, யாரெல்லாம் அதை எழுதுகின்றார்களோ அவர்களுக்கு நார் பயனும் கொடுமன்றே என்று நமது கச்சியப்பு முனிவர் பெருமான் அருளி செய்கின்றார். தங்கு பெரும் புண்ணியத்தார் கேட்டவர்க்கு பந்தமெலாம் தகரநூறும் ஐங்கை மத குஞ்சரத்தின் சரித்திரம் எல்லாம் பிரமன் ஆதிசேடன் இங்கிவர்க்கு உரைப்பு அரிதாயினும் தொகுத்து வியாதமுனி இயம்புமாறே நுங்களுக்கு மொழிபலன நோற்ற அருந்தவர் சூதன் நுவலப்புக்கான் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சாதாரண விஷயம் இல்லைங்க, புண்ணியம் இருந்தா தான் கேட்க முடியும். இந்த புண்ணியத்தால் கேட்டவருக்கு பந்தமெல்லாம் இவங்களுக்கு இவங்களுடைய மலங்கள் எல்லாம் நீங்கி இவர்கள் ஐங்கை மத குஞ்சரத்தின் சரித்திரமெல்லாம் விநாயக பெருமானுடைய சரித்திரத்தெல்லாம் பிரம்மன் ஆதிசேடன் இங்கு இவர்களுக்கு உரைப்பரிதாயினும் வியாதமுனி இயம்புமாறே உங்களுக்கெல்லாம் சூத முனிவராகிய முனிவர் பெருமான் அப்படியே அந்த சரித்திரத்தை சொல்ல போறாரு நைமிச வனத்துல இருக்கிற முனிவர் பெருமானுக்கு. இப்ப புராண வரலாற்று படலம் முற்றிற்று. அடுத்து இந்த விநாயக புராணத்துல அதிகம் யாரெல்லாம் எப்படிலாம் வரம் கிடைச்சார், இது சரித்திரம் ஃபுல்லா உள்ள போக முடியாது. முதல் தலைப்புல இவங்க பயனடைந்தார்கள் என்று இந்த பதிகத்துல இரண்டு காண்டத்துல உள்ளதே இந்த சுவாமி கச்சியப்ப முனிவர் பெருமான் சொல்றாரு. அடுத்தது நேர சரித்திரத்துக்குள்ள போயிடுறோம். சோமகாந்தன் பணம் புகுந்த படலாம். அடுத்த சிந்தனையில நாம் இதை சிந்திக்கலாம் என்று இதுவரை இச்சிந்தனையை எனக்கு அடியேனுக்கு வாய்ப்பளித்த சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிமல்களை அடியேன் பணிந்து நமஸ்கரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகளாலும் துய்த்திடற்கு அரிய செவ்வேல் செய்யவே ரடிகள் வாழ்க சேவலோ மயிலும் வாழ்க வெய்யசூர் மார்புகின்ற வேற்படை வாழ்க நான் பொய்யில் சீர் அடியார் வாழ்க வாழ்க இப்புவனமெல்லாம்.

மேலைய போல் விளக்கு வெண்ணீர், மாலையும் தான் குருவே போலும் சடைக்கற்றை, மற்றவர்க்கு விங்கு இருளே போலும் இடது, காலையே போல் விளக்கு மேனி. திருமணி திருமணி எப்படி இருக்கும்டா, காலையில புறப்புற சூரியனை போல இருக்கும், அந்த திருநீர் எப்படி இருக்கும்டா, மத்தியானத்தில் இருக்கிற படிச்சு நின்றுல்லவா, அப்படி வெளுப்பால் இருக்கும் திருநீர். அந்த சடை எப்படி இருக்கும் தெரியுமா, செஞ்சடை அந்திவானம் போல இருக்கும். அவருடைய கழுத்து எப்படி இருக்கும் தெரியுமா, ராத்திரிய போல இருக்கும் இருட்டா. கலையே போன் விளங்கு மேனி, கடும் பகலின் வேலையே போன் விளங்கு வெண்ணீரு, மாலையும் தாங்குருவே போலும் சடைக்கற்றை, மற்றவர்க்கு வீங்கு இருளே போலும் இடர. நரி நான் நரி நான் தரா.

பின் வேண்டிருந்தார் பரவாமை வேண்டும், மீண்டும் பரப்புண்டே உண்டை என்று மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டுதான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போதும் அடியின் வீடுக்க என்றார். வெள்ளிதன் பின்மேல் மரகத கொடியுடன் விளங்கும் வெள்ளுவேர் ஒளி பவளதற்பர இடப்பாகம் கொள்ளுமா மலையால் கூட இருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கியம் வந்தவனார் என்று முன்பம்பது எல்கிறார். ஒன்று தாக்கி உள்ள உங்களவன் உள்ளாரடியானவன் வாழ்வு

0: சிவசிவன்.
1: அவினாசி இவருடைய பெருங்கருணையினாலே நல்ல பக்கவாத்தியங்களாலே திருமுறை இனிசே இனிதாக நிறைவு பெற்றது. பதஞ்சலி வியாக்கரவாதரை பத்தி எந்த பெரியவாளும் ஜெய்வர்கள் அதிகமா சொல்லல, அவங்க இல்லையா கூத்தே இல்ல, நடராசாங்கிற பேரே இல்ல, சிதம்பரமே இல்ல. சிதம்பரம் வந்தது நடராசாங்கிற பேர் வந்ததெல்லாம் பதஞ்சலி வியாக்கரவாதால. ஊர் இல்ல, பேர் இல்ல, உறவில்ல, எந்திருந்த ஒருவன் தந்தே. சிதம்பரமானுக்கு ஊரும் கிடையாது, பேரும் கிடையாது, சொந்தக்காரர்களும் கிடையாது. தெரியுமாங்களுக்கு ஊரும் இல்ல, பேரும் இல்ல, ஒரு நாமம் ஒரு ரூபா ஒன்றும் இல்லா இருக்கு. ஆயிரம் திருநாமம் அடிநாம திருநேதம் கொட்டாமோ என்றால் போல ஊர் இல்லை, பேர் இல்லை, உறவில்லை, எந்திருந்த ஒருவன் தன்னை. சீருள்ள ஊர் தந்து, சிறப்புள்ள பேர் தந்து, தேயம் எல்லாம் நாருள்ள அடியார்கள் உறவாக தந்துள்ளார். நல்ல நல்ல பேருள்ள பதஞ்சலியும் புலிமுனியும் அவர் பெருமை பேசலாம். இல்லை அவன் ஊராகும் திருப்பெயரோ நடராசன். எல்லையிலா சுற்றத்தார் இருக்கின்றார் அடியார்கள். ஊர் இல்லாம, பேர் இல்லாம, உறவு இல்லாம இருந்த சாமிக்கு இந்த ரெண்டு முனிவர்களும், பதஞ்சலி வியாக்கரவாத ரெண்டு முனிவர்களும் ஊரை கொடுத்து, பேரை கொடுத்து, சொந்தக்காரன் எல்லாம் கொடுத்து, இப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவருக்கு உதவி பண்ண முடியினாலே, அவருக்கு உதவி பண்ண முடியினாலே, யாருக்கு, சிவபெருமானுக்கு இந்த ரெண்டு முனிவர்களும் உதவி பண்ண முடியினாலே அவன் நல்லா கூத்தாடுறான். இல்லையவன் ஊராகும் திருப்பயரோ நடராசன். எல்லையில் சுற்றத்தார் இருக்கின்றார் அடியார்கள். நல்லதிரு கூத்தவனும் நாள்தோறும் செய்கின்றான். வல்லதிரு இரு முனிவர் வல்லமேதான் வல்லமை. பதஞ்சலி வியாக்கரவாதர் இப்ப எங்க வீட்டுல எங்க பையன் பெரியவனுக்கு மாணிக்க வாசகம், மூத்த பொண்ணுக்கு சிவகாமி சுந்தரி, மூணாவது வயலுக்கு மார்க்கண்டேயன், கடைசி வயலுக்கு பொன்னம்பலம்ங்கிற மீகண்ட சிவம். புரியுதா? ஒரு பேரை பிறந்துங்கிறான் பேரை. அந்த மாணிக்கவாசகம் ஒரு பையன் பிறந்திருக்கிற, அவருக்கு பேரு பதஞ்சலி. பழகுதா? ஒரு பேத்தி பிறந்திருக்கிற, அவளுக்கு பேரு சிவன். அர்த்தமா பேர்ல சைவமா இருக்கணும், பேருக்கு சைவமா இருக்கப்படாது. வெகுவேறு

0: ஒரு நல்ல தேசம், நல்ல சமயம் கிடைத்தது நமக்கு சிவபெருமான் செய்தருடைய பெருங்கருணை. பெருங்கருணை இந்த ஊரு காசியை விட உயர்ந்தது. அவினாசியை விட்டுட்டு காசிக்கு போனா முத்தி இல்ல, காசியிலிருந்து இங்க வந்தா முத்தி. நம்ம தலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற தலங்கள் மாதிரி எங்கேயும் கிடையாது. அதனால இந்த தலத்திலே நடந்த அதிசயம் சைவ சமயத்துக்கே ஒரு பெரிய தனிச்சிறப்பு. அந்த முறையில இங்க நடந்த சத்தம் இல்லாம இருக்கு சொல்லுப்பா. அதனால இந்த தலத்திலே நடந்த அதிசயத்தை பல அருளாளர்கள் பாடியிருக்கிறாங்க. அதிலே 11 திருமுறையில் நம்பியாண்டார் நம்பிகள் பாடியிருக்கிறார். 11 திருமுறையிலே நம்பியாண்டார் நம்பிகள் திருநாரையூர்ல பொல்லா பிள்ளையாருக்கு சாப்பாடு போட்டு, பொல்லா பிள்ளையாருக்கு பிள்ளையாருக்கு சாப்பாடு போட்டு, அவர்கிட்டயே படிச்சு வாத்தியாருக்கு சாப்பாடு போட்டு படிச்சாருயா. அதனால அப்படி அந்த 11 திருமுறையிலே நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதின்னு பாடியிருக்கிறார். சுந்தரமூர் சுவாமி திருத்தொண்டர் தொகை பாடினார் திருவாரூரிலே. அதுக்கு வழக்கமாக திருத்தொண்டர் திருவந்தாதின்னு பாடினார் வகை நூலாக நம்பியாண்டார் நம்பிகள். அதற்கு விரிவுரையாக பாடியதுதான் சேக்கடார் பாடிய பெரிய புராணம். தொகை நூல், வகை நூல், விரி நூல். தொகை, வகை, விரி தொகுத்து சொன்னார், வகுத்து சொன்னார், பிரித்து சொன்னார். அந்த வகுத்து சொன்ன நூலா இருக்கிற திருத்தொண்டர் திருவந்தாதியிலே இந்த கோயில்ல நடந்த அதிசயத்தை பத்தி பாடுறாரு. யாரு? நம்பியாண்டார் நம்பிகள்.
1: கொடுத்தான் முதலைகுள், கொடுத்தான் முதலைகுள் பிள்ளைக்கு உயிர் என்று கொடுத்தான் முதலைக்கு, முதலைகுள் பிள்ளைக்கு உயிர் என்று புக்குளியூர் தொடுத்தான் மதுரகவி அவிநாசியை வேட சுற்றம் திருமுருகன் பூண்டி. வேடர் சுற்றம், வேடர் சுற்றம் படுத்தான் திருமுருகன் பூண்டினீர். பராவரத்தின் மடுத்தான் அவன் என்பரு வன்றொண்டனாகின்ற மாதவனே, மாதவனே.
0: இப்படி வந்து இந்த அதிசயத்தை 11 திருமுறையிலும் பாடியிருக்கிறேன். ஆகவே இந்த ஊரு பல வகையிலும் சிறப்புடையது, பல வகையிலும் நன்மையுடையது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்கள் ஆயிடுவாங்க. ஏழையா இருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்கள் ஆயிடுவாங்க. பத்தி இல்லாதவர்கள் பத்தி உடையவர்கள் ஆயிடுவாங்க. பத்தி இல்லாதவர்கள் பக்தி உடையவர்கள் ஆகிவார்கள். அப்படின்னா அருட்செல்வம் பொருட்செல்வம் ரெண்டும் சேர்ந்துடும். அருட்செல்வம் ஐயாலும் எந்த வேளையிலும் சிவபெருமான மறவாமல் இருப்பார்கள். எந்த வேளையிலும் சிவபெருமானை மறவாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் எல்லாம் அவிநாசி எப்பர் கருணாம்பிகை தருவாள் என்று சொல்லி இந்த புராணம் அவிநாசி புராணம், தல புராணம்னு பேரு. வடமொழியிலே வியாச முனிவர் 18 புராணம் ஏற்றிருக்கிறாரு. வேதவியாசர் 18 புராணங்களை ஏற்றிருக்கிறார். அந்த புராணங்களை எல்லாம் சூத முனிவர் நைமிஷாரியத்து முனிவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். அந்த வடமொழியில இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்த புராணங்கள் தல புராணங்கள் பல. தல புராணம்னா அந்தந்த கோயிலுடைய பெருமை, அங்கங்க நடந்த நிகழ்ச்சியை சொல்லி அந்த சுவாமியுடைய பெருமையை சொல்லுவோம். அப்படிப்பட்ட தல புராணங்கள் எங்க ஊர்ல 20 புராணங்களுக்கு மேல சொல்லி இருக்கிறேன். குளித்தல பகுதியில தல புராணமா பேரூர் புராணம், காஞ்சி புராணம், அருணாச்சல புராணம், வாழ்போக்கி புராணம், திருவிளையாடு புராணம், கந்த புராணம், பெரிய புராணம், நம்ம இப்ப சொல்ற புராணம் வாட்போக்கி புராணம், இப்படி பல புராணங்கள் நிறைய சொல்லி இருக்கிறேன். அருணாச்சல புராணம் இப்ப நடந்துட்டு இருக்குது. இப்படி நிறைய புராணங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். தல புராணம், தல புராணம் எல்லாம் யாரும் சொல்றது இல்ல. என்ன காரணம்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். தல புராணங்களை சொல்றது ரொம்ப கஷ்டம். அது ஏன் அப்படி ரிஸ்க் எடுத்துக்குவானே அப்படி சொல்லிட்டு எல்லாம் விட்டுட்டாங்க. நான் ரிஸ்க் எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கிறேன், புரியுதா? அதனால இப்படி தல புராணங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். காது, இந்த சிவபெருமானுடைய பெருமையை கேட்கறதுனாலதான் காதுக்கு விழா வச்சிருக்கிறாங்க. காதுக்கு விழா, காதணி விழா, காது ஓங்காரம், காது காது ஓங்காரம், காது ஓங்காரம்ப்பா. ஓங்காரத்தை கேட்கணும் இந்த காதலேங்கிறதுக்கு தான் காது ஓங்காரமா படுத்திருக்க. உபதேசம் எதுல கேட்கிற

0: கண்ணலையா மூக்கலையா காது. அதனால செவிகால் கேண்மை செம்பவளை எரிவோர் மேனிப்பறான் எப்போதும் செவிகால் கேள்வின். அந்த முறையில இந்த தலைவரான இந்த அவிநாசி தலைவரான என்பது தாராபுரம் தாலுக்காவிலே லட்சுமி நாயக்கன்பட்டி இந்த பகுதியிலே இருந்தவராய் இருக்கிற இளையான் கவிராயர் பாடியிருக்கிறார். அவருக்கு முதல்ல சுப்பிரமணியன் பெயரா, அதன் பிறகு அவருக்கு இளையான் கவிராயர்னு பட்ட பெயரா இருந்திருக்கு. அதனால அப்படிப்பட்ட கவிராயர் பாடிய ஒரு அற்புதமான புராணம் இந்த புராணம். 1021 பாடலுடையது, 1021 பாடலை உடையது, 13 சருக்கங்களை உடையது. 13 சருக்கம்னா பகுதிகள், 13 சருக்கங்களாக உடையது. இது சூதமுனிவர் வடமொழியை சொல்லி இருக்கிறாரு. அந்த வடமொழியை தமிழ்ல மொழிபெயர்த்து இந்த புண்ணியவான் பாடி கொடுத்திருக்காரு. இவர் இன்னும் பல புராணங்கள் பாடி இருக்கிறார். கருவூர் புராணம் முதலான பல புராணங்களை இவர் பாடி இருப்பதாக தெரிகிறது. இந்த ஜென்மத்தை பரயோசனம் உள்ள ஜென்மமாக ஆக்கிக் கொள்ள வேணும். அதற்கு இந்த மாதிரி அருள் நூல்களோட தொடர்பு இருந்தாத்தான் அது பரயோசனத்தை அடையும். அப்படிப்பட்ட இந்த புராணம் அவசியமா கேட்க வேண்டிய புராணம். அந்தந்த தலங்களில அந்தந்த தல புராணங்கள் விரிவு நடக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, யாரும் அதை பத்தி சொல்றவாளும் கிடையாது. ஆகையினால இப்படிப்பட்ட இந்த புராணம் 1021 பாடல்கள் உடையது. இதே பல புலவர்கள் அதுக்கு புலிப்புரை எழுதியிருக்கிறாங்க. முதல்ல காப்புன்னு பேரு. காப்புன்னா விநாயகருக்கு தோத்திரம். எல்லா சாமியும் எந்த சாமியை கும்பிட்டாலும் முதல்ல எந்த சாமியை கும்பிடுறது, எந்த சாமியை கும்பிட்டாலும் முதல்ல எந்த சாமியை கும்பிடுறது, அது ஒரு கூர்மபுராண ஆசிரியர் பாடினாரு. விநாயகரை கும்பிட்டுக்கிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு இந்த மாதிரி சாமி நான் இந்த மாதிரி பெருமாளை கும்பிட போறேன், அந்த சாமியை கும்பிட போறேன், இந்த சாமியை கும்பிட போறேன், அதுக்கு நீ துணை செய்யுன்னு சொல்லிவிட்டு விநாயகர்கிட்ட அந்த அதுக்கு துணை செய்யுன்னு சொல்லிவிட்டு அங்க போறேன். உனக்கு அறிவில்லை, எல்லாமே விநாயகர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அதனால அப்படிப்பட்ட விநாயகர் விட்டுட்டு அங்க போறானே அப்படின்னு வாழ்றாரு. அதனால முதல் கடவுள் விநாயகர், முதல் கடவுள் விநாயகர். அதுக்கு மேல இப்ப அதுக்கு அப்பா அம்மா பார்வதி பரமேஸ்வரர் இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்றவங்க வச்சுக்க, பார்வதி கல்யாணம் இன்னைக்கு கல்யாணம் பார்வதி பரமேஸ்வரனுக்கு பண்ணா முதல்ல யாருக்கு பூசை, விநாயகர் பூசை புண்ணியவாசனம் பண்ணித்தான் அப்புறம் கல்யாணம். முதற்கடவுள்னு வேறு, விநாயகனே விவ்வினையை வேற இருக்கல, விநாயகனே வேட்கை தனியை, விநாயகனே விண்ணிற்கு மண்ணிற்கு நாதனமான் தன்மையினால் கண்ணீர் பணிவும் கணிவும். அப்பே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த அப்பே சுந்தரமூர்த்தி சுவாமி சேரமான் பெருமான் நாயனார் மூணு பேர் ஒரு இடத்துல கூண்டாகலாம் ஒரு நாள். அப்பை சுந்தரமூர்த்தி சுவாமி சேரமான் பெருமான் மூன்று பேர் ஒரு இடத்துல கூடி யாரு முன்ன கைலாயத்துக்கு போறதுன்னு பேசினாங்களாம். யாரு முன்னே கைலாயத்துக்கு போறது, சுந்தரர் சொன்னாரு நான் போவேன்னாரு, சேரமான் பெருமான் நான் போவேன்னாரு, அப்பே நான் போவேன்னு இப்படி பேசி ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அப்புறம் அவா அவா இடத்துக்கு போயிட்டாங்க. ஆடி மாசம் சிவாதி நட்சத்திரத்துல சுந்தரமூர்த்தி சுவாமியும் சேரமான் பெருமாளும் கைல, ஆனா சுந்தரருக்கு இந்த கொங்கு நாட்டுக்கு ரொம்ப தொடர்பு, கொங்கு நாட்டுக்கு ரொம்ப சொந்தக்காரர் சுந்தரர், புரியுதா? திருமுருகன் கூட்டி சொந்தமா, அவிநாசியும் சொந்தமா, திருவஞ்சகுளம் கேரள அங்கிருந்தானே இடையில போனாரு. தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனாளியில் ஆடல் வெம்பரி மீதேறி மாகை லைலையே அது எந்த உலவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர்ண நாடலில் ஆவினும் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே என்று வாழ்கிறார். ஆகையினால சுந்தரருக்கு ரொம்ப தொடர்புள்ள நாடு இந்த கொங்கு நாடு. ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த தலத்துல இந்த புராணத்தை சொல்ல போறேன். அந்த மூன்று பேரும் பேசிக்கொண்டு அதனால அவரவர் இருக்கிறதுக்கு சென்றார்கள். ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரத்துல சுந்தரரும் சேரமான் பெருமானும் யானை மேலையும் குதிரை மேலையும் கைலாயத்துக்கு போனாங்க. நம்மவங்க தான் யானை மேலையும் குதிரையிலும் கைலாயத்துக்கே இருக்காங்க. 2000 கும்புள்ள யானை, சுந்தர தேவி போன யானை 2000 இங்க இருக்கிற யானை இல்ல, இங்க இருக்கிற யானைக்கு 2 கும்பு, தேவேந்திரனுடைய யானைக்கு 4 கும்பு, சிவபெருமானுடைய யானைக்கு 2000 கும்பு. அதுக்கு ஐராவனம், ஐராவனம் தேவேந்திரனுடைய யானை ஐராவதம், சிவபெருமானுடைய யானை ஐராவனம். ஐராவனம் ஏறாது ஆறேறி ஆறு அமரர் நாடு ஆளாதே அருவராண்ட ஐராவனமே என் அம்மானே உன் அருக்கள்வான் ஒக்காதார் அல்லாதார் என்பது அப்பர் திருத்தாண்டம். அவையினால அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே ஆடி சுவாதிகா அவங்க ரெண்டு பேரும் கைலாயத்துக்கு சென்றது. அவனுக்கு திருக்கோவலூர்ல விநாயகரை பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா உடனே சுந்தரம் சுவாமி போன் போட்டார், செல்போன்ல சொல்லிட்டார் யாருக்கிட்ட அப்பகிட்ட, இந்த மாதிரி நாங்க புறப்பட்டு அதனால நீ கைலாயத்துக்கு புறப்பட்டு வான்னு செல்போன்ல பேசிட்டார். அப்பவே செல்போன் வச்சிருந்திருக்காரு சுந்தரம். 9 நூற்றாண்டுலயே செல்போன் வந்துருச்சுமா. அப்படி வந்த உடனே அவர் என்ன தெரியுமா, விநாயகரை பூஜை பண்ணிட்டு இருந்தா, ஓம் சுமுகாய நமகா, ஓம் ஏகதந்தாய நமகா, ஓம் கபிலாய நமகா, ஓம் கஜகன்னிகாய நமகா, ஓம் லம்போதராய நமகா அப்படின்னு இப்படி மெல்ல பூஜை பண்ணிட்டு இருந்தாமா. அந்த போன் வந்த உடனே லம்போதராயிரம் இப்படி ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் தோத்தரம் சொல்லணும்ல, சீதக்கிழமை சொன்னா, இந்த மாதிரி நாங்க 3 பேசிக்கிட்டோம் சாமி, யாரு முன்ன கைலாயத்துக்கு போறதுன்னு பேசிக்கிட்டா, அவங்க 2 புறப்பட்டாங்க, நான் அவங்களுக்கு முன்ன கைலாயத்துக்கு போகணுங்கிறதுக்காக இப்படி வேகமா பூசை பண்றேன்னா. விநாயகர் சொன்னாரு, பொறுமையா பூசை பண்ண, அவங்களுக்கு முந்தி குண்டி உண்ட கைலாயத்து. அப்புறம் என்ன பண்ணாருமா, 5 அங்குசபாதம் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்ரவாயும் 4 3 இப்படி பூஜை பண்ணால. அப்புறம் பூஜை பண்ணி முடிச்ச ஒரு பாடு, இப்ப என்ன எங்க போகணுங்கிறாரு கேட்டாரு. கைலாயத்துக்கு போட்டு உட்காருங்க, எதுல துதிக்கையில, அவ்வை விநாயகரை துதிக்கையில, அவ்வை விநாயகரை துதிக்கையில, அவர் துதிக்கையில, அவ்வை விநாயகரை துதிக்கையில, துதி துதிக்கையில, இப்ப விநாயகருடைய துதிக்கையில கைலாயத்துக்கு போயிட்டா கூட்டி விட்டுட்டாரு, தூக்கி விட்டுட்டாரு, துதிக்கையில தூக்கி கைலாயத்தில் விட்டுட்டாரு. அப்புறம் ஒரு 4 கழிச்சு சுந்தரரும் சேரமான் பெருமாள் போனார். பார்த்தா ஆச்சரியமா இருந்துச்சு, அவைய பார்த்தவனாருக்கு சுந்தரருக்கும் சேரவான் பெருமானுக்கு. எப்படி வந்தான்னு கேட்டாங்க, என்னமா எங்களுக்கு முந்தி வந்த அப்படின்னு கேட்டாங்க. பிள்ளைல பிள்ளைல எல்லாம் பிள்ளையனா இருந்துச்சு. அப்போ அவ சொன்னாரு, மதுர மொழினல் உமையாள் புதல்வன் மலர்பதத்தை முதிர நினைய வல்லார்க்கு அறிதோ, மதுர மொழினல் உமையாள் புதல்வன் மலர்பதத்தை முதிர நினைய வல்லார்க்கு அறிதோ, முகில் போல் முழங்கி அதிர நடந்திடு யானையும் தேரும் அதன் பின் செல்லும் குதிரையும் காதம் கிளவியும் காதம் குலமன்னே. விநாயக பெருமானுடைய திருவடியை நன்றாக பக்தி பண்ணுகின்றவர்களுக்கு இது ஒரு பெருசா, கைலாயத்து வாரது பெருசு இல்ல. விநாயக பெருமான நன்றாக பக்தி பண்ணுகிறவர்கள், புத்தியோடு பக்தி பண்றவங்க, புத்தியோடு பக்தி பண்ணுகின்றவர்களுக்கு கைலாயத்துக்கு போறது பெருசு இல்ல. அப்படின்னா அதனால விநாயக பெருமான் தான் எல்லாருக்கும் முன்னே இருப்பவர், எல்லாருக்கும் முன்னே இருப்பவர். மூத்த பிள்ளையாருன்னு வேறு, அவருக்கு தோத்திரம் பண்ணித்தா எந்த காரியமும் செய்யறது. கடிதாசி எழுதுனா முதல்ல பிள்ளையார் சொல்லி எல்லாத்திலயும் விநாயகர் தான் முதல். அப்படி நூல் ஆசிரியர்கள் முதல்ல விநாயகருக்கு தோத்திரம் சொல்லுவார்கள். அந்த முறையில இவர் எப்படி தோத்திரம் சொல்றாருன்னா, காப்புன்னு வேறதுக்கு.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் மண் சுமந்த சருக்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நமஹ.
2: செந்தா

நாக உதர வந்தன செம்பட்டுடையாட பயந்தார் பூவின் பல வகை மாலை பதக்கம் ஒளி வீச பவளத்திரு உடம்பத நிற்புரிநூல் பழி சென்று ஒளி மின்ன சிந்தாமணி நவரத்ன கிரீடம் சிரத்தில் ஒளி வீச திகழ்திரு யானை முகவ எனக்கருள் சித்தியும் புத்தியுடன் வந்தே தரிசனம் அதனை தந்தருள் வானோரு பணி கோவே மலையான் மகளுடன் சிறகிரிநாதன் மகளும் விநாயகனே ஆட்டுகின்றான் என்று சொன்னார் அறிஞர்களும் உண்மைதான் என்று சொன்னார் ஆட்டுகின்ற தன்மையினை காட்டவில்லை ஆட வைத்து இருவருமே காட்டி நின்றார் பாட்டுக்கு பெருமை சொல எல்லை உண்டோ பதஞ்சலியும் புலிமுடியும் பட்டவாடு ஏட்டுக்கு அடங்காது அதனால் நாம் இருவரையும் போற்றாமல் இருக்கலாமோ சித்திக்கும் பெருமானும் பெருந்துறையில் வந்தான் திருவாத ஊரனும் பரிவாங்க வந்தான் எத்திக்கும் புகழவூரர் மொழிய தந்தான் எல்லாம் இழந்தார் சிவமுன்றே உண்டார் பத்தி பெருங்கடல் வாசகமானது பாக்கியம் உள்ளோர் ஓதி உணர்ந்தார் சக்தியின் இன்னருள் தானே பதிந்தது சஞ்சலமான பிறவி ஒளிந்தது

0: சுரேஷ்வரம் நம பார்வதி பதஞ்சலி வியாக்கிரவாதாள் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானவருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஜையிலே மண் சுமந்த தருக்கத்திலே 38வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவுருள் கூட்டியுள்ளது. பரமேஸ்வரன் எல்லையில்லாத கருணையினாலே திருமேனி கொள்வது. திருமேனி கொள்வது என்றால் விளங்குதா? அசோதியா இருக்கிறவன் திருமேனி கருணையினாலே திருமேனி. இது சைவிஸ்தானத்தில் இது முக்கியமான அடிப்படை. அவருடைய சுரூப லட்சணம் தடத்த லட்சணம்னு சித்தாந்தத்தில் சொல்லும். சுரூப லட்சணம் என்றால் சோதியாக இருப்பது, யாருக்கு தெரியாது? ஜோதியா, அதை யாரும் காண முடியாது. அந்த சோதியே காண முடியாது, காண ஆற்றல் கிடையாது உயிரிழக்கு. அந்த சோதியை பார்க்க முடியும். இந்த சூரியனையும் நம்ம பார்க்க முடியல, இந்த சூரியனையே பார்க்க முடியல. எத்தனையோ கோடி கோடி பங்குல ஒரு பங்கு கொடுத்துருக்கான் அந்த சூரியனுக்கு. அந்த ஜோதி இப்ப சொல்றது வளர்ந்த அந்த ஜோதி அளவு இல்லாதது, அளவு இல்லாதது. இந்த சூரியனுக்கு அந்த ஜோதியிலிருந்து ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. இந்த ஜோதியையே நாம் காண முடியவில்லை. அந்த ஜோதியா இருக்கும். அப்படி ஜோதியா இருக்கிற ஒரு சிவபரம்பொருள் திருமேனி, திருமேனி நம்மை போல சரீரம் எடுத்துக்கொள்வது. சரீரம், அந்த சரீரம் எப்படி பண்ண? ஞான சரீரம், நம்மை போல அல்ல, மந்திர ரூபம். அப்படி எடுத்துக்கொண்டு எந்த ஆன்மாக்கள் பக்தி உடையதா இருக்கிறதோ, இப்படி பக்தி செய்கிறதோ, அந்த ஆன்மாவுக்கு முன்னே வந்து இருந்து அந்த ஆன்மாவுக்கு அருளை கொடுக்குறோம். அளவில்லாத சோதி, அது ஒரு திருமேனி உண்டு. அப்படி அந்த சோதியா இருக்கிறது திருமேனி கொள்ளவில்லையானால் உயிரிழால காணவோ அவளை பெறவோ வேற எதுவும் நடக்காது. அப்படிப்பட்ட அந்த திருமேனிகளிலே அத்தனாரீஸ்வரர், காலாரி, காமாரி, திரிபுராந்தகர், பைரவர், வீரபத்தரர், சோமாஸ்கந்தர் என்றெல்லாம் திருமேனிகள் கூறுவார். அதற்கு மேல இப்ப அடியார்களுக்கு அருள் செய்வதற்காக எடுத்துக்கொள்கிற திருமேனி ஒரு வகை. அந்த அடியார்கள் எந்த தன்மையில் இருக்கிறார்கள், என்ன பணி செய்கிறார்கள், அதற்கு தகுந்தார் போல திருமேனி எடுத்துக்கொள்ளும். அந்த திருமேனி தான் இப்படி இந்த வந்திக்கிழவிக்கு ஒட்டனாக வந்தது. வந்திக்கிழவிக்கு மண் சுமக்கிறவனாக வந்தது. அப்படி மண் சுமக்கிறவனாக வந்து அவளுக்கு அருள் பண்ணுகிற முகூர்த்தமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிரிழக்கு அருள் பண்றது ஒரே சமயத்தில். எல்லாரும் நவமுடையவர்களாக இருக்க மாட்டார்கள். அந்த வந்திக்கிழவி மூலம், மாணிக்கவாசகர் மூலமாக வையக்கரையில அந்த வேலை செய்த அத்தனை பேர்த்துக்கும் காட்சி ஆகும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் சாமியே தெரியாது. சாமி தான் அப்படி வந்திருக்கிறாருன்னு தெரியாது. தெரியாது, தெரியாம இருந்தாலும் கூட, தெரியாம இருந்தாலும் கூட அவனை பார்த்தார்கள் அல்லவா, அவை இவர்களை பார்த்தாள் அல்லவா, அவ்வளவு. இப்ப புரியுதா? இது நல்லது. அத்தனை ஆயிரக்கணக்கான மக்களும் தெரியாது, அவனுக்கு எல்லாரையும் தெரியும். அவனுக்கு எல்லாரையும் தெரியும், எல்லாருக்கும் அவனை தெரியாது. இது ஒரு பொது. இப்ப சிறப்பு என்னன்னா, சிறப்பு என்னன்னா, இப்ப அவன் திருமேனி கொண்டு வந்து இங்கே வேலை செய்யறான். வேலை செய்யும் போது இந்த மக்களுக்கு தெரியாது. ஆனா அவன் எல்லாரையும் பார்க்கிறான். அவன் எல்லாரையும் பார்ப்பதனால என்ன ஆகுது? எல்லா உயிர்களுக்கும் அங்க அருள் குறையும். இது அவனுடைய எல்லை இல்லாத கருணையை தெரியும். உங்களுக்கு இது புரியுத? பொதுவாக சுவாமிக்கு எல்லாரையும் தெரியும், எல்லாருக்கும் சாமி தெரியாது, எல்லாருக்கும் சாமி தெரியும். ஆனா சாமிக்கு எல்லாரும் தெரிகிறதுங்கிறது ஒரு பொதுவகை, அது ஒரு பொதுவகை. இப்பொழுது இவன் அருள் செய்வதற்காகவே வந்திருக்கிறான் பாரு. உபமான விஷயம், வந்திக்கிழமைக்கு மாணிக்கவாசகருக்கு பாண்டியனுக்கு அருள் செய்வதற்காகவே வந்திருக்கிறான் பாரு. இப்ப எதுக்கு வந்திருக்கிறான் இந்த வேலைக்கு? அருள் செய்வதற்காக இந்த வேலை. இந்த வேலையின் முகூர்த்தமாக வைத்து அதன் மூலமாக அருள் பண்றோம். இப்ப அந்த வந்திக்கிழமையினுடைய தவம், மாணிக்கவாசகருடைய தவம், இரண்டு விதத்துடைய தவம், அத்தனை பேருக்கும் கிடைக்கும். இவர்கள் செய்த தவறுத்தினுடைய பயன் நல்லார் ஒருவர் உடனே அவர் பொருத்தி எல்லாருக்கும் புரியுதா? இப்பொழுது இந்த திருமேனி அது கொடுப்பதற்காக வந்திருக்கிற திருமேனி. முதலில் நான் சொன்னது ஒரு வகை, எல்லாருக்கும் ஜாமி தெரியாது, எல்லாருக்கும் எல்லாரையும் அவனுக்கு தெரியுங்கிறது அது ஒரு வகை. இப்ப அருள் பண்றதுக்காகவே வந்திருக்கிறார், அருள் செய்யறதுக்காகவே அந்த திருமேனி எடுத்திருக்கிறான். இப்பொழுது எல்லாரையும் அவன் பார்க்கிறான், எல்லாரையும் அவன் பார்க்கிறபடியினாலே அங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் அருள் கிடைக்கிறது. எல்லாத்துக்கும் இவரோ எல்லாருக்கும். இது அவனுடைய எல்லை இல்லாத கருணையை எளிமையை காட்டுவது. அதனாலே இப்ப அவன் வந்து சாமிக்கு அவ உணவை ஊட்டுறான், புட்டு ஊட்டுறான், உணவு ஊட்டுகிறார், உணவு ஊட்டுகிறார். உணவு எப்படி ஊட்டுகிறார் என்றால், எல்லையில்லாத தவமுடையவளாக இருக்கிறார். இப்ப அந்த கரை அடைச்சா போதும், அவ பிரியமா போடுறா, பிரியம் புட்டெல்லாம் அன்னைக்கு விற்கவே இல்லை, பூரா புட்டு இவனுக்கே கொடுத்தாச்சு, புட்டு பூராவையும் அவன் கூட்டு எங்க வேலை செய்யறவர்களுக்கு எல்லாம் அந்த கூட்டத்துல நம்ம இருந்திருந்தோம்னா எவ்வளவு பாக்கியம் தான். அப்பொழுதே நமக்கு எவ்வளவு புட்டும் கொடுத்துருப்பானா? சாமியும் பார்த்திருக்கலாம், சாமி பார்த்திருப்பாரு, புரியுதா? சாமி நம்மள பார்த்திருப்பாரு, புட்டும் கொடுத்திருப்பாரு. அது முழுவதும் அன்பு, முழுவதும் அன்பு. அந்த புட்டு தெள்ளியடு சிற்றுண்டி சிக்கடைந்த பொதி நீக்கி அள்ளி எடுத்து அருந்தப்பா என்றிட்டாள். உதிர்பட்டு அள்ளி எடுத்து அருந்தப்பா என்றிட்டாள். அரைக்கு அசைத்த புள்ளியுடைய தூயில் நிறுத்தார் புறத்தானை விரித்தேன்வி உள்ளியதென்று அவள் அன்பும் உடன் கூட்டி அவன் செய்தார். அவள் அன்பும் உடன் கூட்டி. ஒருவருக்கு உணவு இடுவது பெருசல்ல, அன்போடு இடுவது. அன்பு இல்லையானால் எவ்வளவு உயர்ந்த உணவா இருந்தாலும் கூட நல்லா இருக்கு. அம்பை ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனான், விருந்துக்கு போனான்னா அந்த ஆள் கூட்டிட்டு போயிட்டான், அந்த ஆம்பளை கூட்டிட்டு போயிட்டான். அது அந்த வீட்டுக்கார மாளுக்கு பிடிக்கல, இதுக்கு இந்த கலைஞ கூட்டிட்டு வந்தா அவரு கூட புரியும். பெரும் புலவரு உங்க உலகமெல்லாம் தெரிஞ்ச புலவரு, ரொம்ப பத்தி உள்ளவங்க, அவங்களுக்கு போட்டா ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லி கூட்டிருந்த. அவ ரொம்ப வருத்தப்பட்டு கடுபடியா கடுபடியா சமையல் பண்ணி கடுமை சமையலும் கடுபடியா பண்ணி கடுபடியா போட்டான். போடும்போதே தெரியும், போடும்போதே தெரியும், தெரியுதப்ப நான் போடுறது தெரியுதா அப்படி போட்டா. இலையில நல்ல சாதம் பருப்பு நெய் பலகாரம் பொரியல் இருக்காங்க. அதை வச்ச உடனே அப்ப ஒரு பாட்டு பாடினான், காணக்கண் பூசுதே கையெடுக்க நானுதே, காணக்கண் பூசுதே அந்த உணவை கையெடுக்க நானுதே, மானுக்க வாய்திறக்க மாட்டாது வீணுக்கன் என்பெல்லாம் பற்றி எரியுதே ஐயையோ அன்பில்லால் உண்டாமோ. என்பெல்லாம் பாட்டை பார்த்தியா? என்பெல்லாம் பற்றி எரியுதே ஐயையோ அன்பில்லால் இட்டாமோ. சேந்தனார் இது இது இது இப்படி அன்பில் அன்பு உள்ளதை சொல்றது. சேந்தனார் தில்லையிலே அவரை சிவபெருமான் மேல நடராஜா மேல அளவில்லாத அன்பு உண்டு. அவருடைய அன்பை உலகத்துக்கு அறிவிக்க வேண்டி என்னுடைய பக்தன் இப்படிப்பட்டவன் என்று அறிவிக்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு விருந்து போனார். அவரு என்ன பழைய சோறை இப்படி கட்டி வச்சிருந்தாரா, அடுத்த நேரத்துக்கு சாப்பிடலாம்னு கட்டி வச்சிருந்தாரா, துணியில துணியில சோற்றை அப்படி கட்டி வச்சிருந்தாரு. அப்படி கட்டி வச்சிருந்தாரு. அப்படின்னா எப்படி அவருடைய செல்வ நிலைமை? செல்வ நிலைமை இல்லைன்னு வச்சுக்கவே. கடியும் சொல்றாங்க, சோறுனும் சொல்றாங்க, அவள்னு சொல்றாரு, சோறுனும் சொல்றாரு. இவர் போனார், பசி பசினார். அவர் இப்போ சோறு இருக்குது, புஷி புஷினார். புஷினா சாப்பிடும், சாப்பிட்டார். சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் சோற்றை கொண்டு வந்து இந்த ஆடு ஆடது வர அம்பலம் அதில் சிந்தி விட்டு ஆடி விட்டுருவார். அதுக்கு அங்கே ஒன்றாந்து சிந்தான். அந்த பூசிக்கிற அந்தனர் வந்து பார்த்தா சோறு சிந்தி கிடக்குதே அப்படின்னு பார்த்துட்டு திகைத்தார். அப்போது இந்த மாதிரி சேந்தன் வீட்டுக்கு விருந்துக்கு போனேன் சாப்பிட, அது கொண்டு வந்துங்களை சாப்பிட்டே கொஞ்சம் சிந்தி பூச்சி விட்டு பூ சொல்றதில்ல, புத்தராடம் பண்ணுறதில்ல, மாற்றி சொல்றதில்ல, ஒன்றா நம்புற ஆளு நம்ம ஆடு விளங்குதா? அது உண்மையும் அதுதான். அது இங்க ஒன்னா சிந்தாட்டி என்ன சிந்தனா தானே எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பழைய சோற்ற போய் அவர் வீட்டுல சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிடறதுன்னா சாப்பிடறதல்ல, சாப்பிட மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் பாவனை. சாப்பிடறதெல்லாம் கிடையாது சார். அத திரு கழித்து முடியாதுல சொல்லு. அந்த துணி அவிழ்ந்த துணி, அவிழ்ந்த துணின்னா பழைய துணி கொஞ்சம் கிழிச்சிடும் அப்படின்னு. வெந்த சோறு, அவருடைய நல்ல நல்ல யாவகம், அவிழ்ந்த துணி, அவிழ்ந்த சோறு, மன அவிழ்ந்த மனம், மன இலகிய மனம். அவிழ்ந்த மனம்னா புரியுதா? கிட்டி அல்ல, அவிழ்ந்த மனம், அன்புள்ள மனம். அவிழ்ந்த சடையுடையவராகி சௌரமான் அதை சாப்பிட்டார். அது எதன் காரணம்? அன்புள்ள அதை சொல்றார். அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிளை, அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க, அவிழ்ந்த சடை வேந்தனாருக்கு இன்னமுதம் ஆயிற்றே மெய்யன்பில் சேந்தனார் செய்த செயல் என்பது திருக்கடிக்க முடியாது. அன்புதான். உப்புடன் முகமலர்ந்து உசரித்து உண்ண பேசி உப்பில்லா கூடிவிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிளை, அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க, அவிழ்ந்த சடை வேதியனாருக்கு வேந்தனாருக்கு இன்னமுகம் ஆகிட்டே மெய்யந்து சேந்தனார் செய்த என்பது திருக்கடிக்கு முடியாது. அதனால இந்த வந்திக்கடவி கொடுத்த புட்டானது அன்பு கலந்தது, அன்பு அதை சாப்பிட்றது, மற்ற பேருக்கு கொடுக்கறது, பாட்டு பாடுறது, அப்புறம் கொஞ்ச நேரம் ஆடுறது, பாட்டு தகுந்தாப்புல ஆடுறது,
1: அப்புறம் கொஞ்சோடு மண்ணை வெட்டுறது, அதை தட்டுல போடுறது, அதுல பாதியை கீழே கொட்டி போடுறது, சரியான கணக்கு காப்படி.
0: அந்த மண்ணையும் கொண்டு அடுத்த கோபங்களை போடுறோம். இந்த கழிவுங்களை மண்ணே போடுறது, கழிவுங்களை மண்ணே போடுறது. பிட்டு நன்று என்று ஊறி பெற முடிய அசைப்பார். நல்ல விஷயம். வேடன் இட்டனன் ரசிச்சால ஈசனுக்காம் இதன்பார். காலத்தில ஒரு வேடன் பந்தி மாம்சம் கொடுத்தாம் பாரு, அதை விட நல்ல ருசியல் செய்யச்சால என்பார். கொட்டுடன் கவிழ்த்த கூடை கொண்டு நின்று ஆடல் செய்வார். வெட்டி மண் குவிப்பார், ஓடி விரைந்தடி பாய்ந்து ஓடுவார். விளையாடல் ஊர்தட்டு மண்ண அந்த கிளவி உங்களை போடும். அந்த கிழவி வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவளுக்கு ரொம்ப இப்போ மனசு செஞ்சிட இவனா புட்டு வச்சு வேலையே நடக்கலை. இந்த காவலர்கள் வந்து எல்லாம் நிறுக்குவேன், சண்டை போடுவேன், கோவிச்சுக்குவானே, இவன் இப்படி விளையாடுறானே, இப்படி பண்ணுவானு நமக்கு தெரியாமல் போச்சு. இவனுக்கு வேண்டாம் நம்ம ஒத்துக்கிட்டோம் இவனை வேலை செய்ய சொல்லி, ஐயோ கடவுளை ஆள் கிடைக்கலன்னு இருந்த சமயத்தில் வரவும் சரி நல்லா செய்வேன் நான் கட்டி போடுறேன்னு சொன்னான்னு சொல்லித்தானே. இந்த மாதிரி நம்ம புட்டு போடுறேன் அப்படின்னு சரின்னு ஒத்துக்கிட்டு இங்கே வந்து அடைச்ச பிள்ளை கவலைப்படாதே அப்படின்லாம் சொன்னால் ஒரு தட்டு மூணு கூட போடலை. அவளுக்கு என்னமா இருக்கும் அந்த கலைவிக்கு சரியான கவலை. பறிவுடை மனத்தினாலும் பரமார்க்கம் செய்தி கண்டு கரையினை அடைத்தல் வேண்டு என்று தன் கருமம் கூறாள். அவளுக்கு பேச வாயே வரமாட்டேங்குதான், ஏண்டா இப்படி விளையாடுற, இந்த பங்குல பங்குல மண்ணு போடுறா, கரை அடடா அப்படின்னு சொல்ல கூட முடியலையா அவளால். உரனுடைய வழுதி தூதர் காண்பறையில் உருவன் செய்வார். அரசனுடைய தூதர்கள் காவலர்கள் கண்டா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கோபிச்சுக்குவாங்க. இருவினை உடையேன் மற்றங்கு என் செய்வேன் என நினைந்தாள். அதனால நான் வினை செய்திருக்கிறேன், அதனால இப்படி ஒரு ஆள் வந்திருக்கிறேன். வினையை செஞ்சிருப்பதனால ஒரு நமக்கு உண்மையான ஆள் அல்ல, இப்படி ஏமாத்துற ஆள் வந்திருக்கிறேன். மற்றவன் நிலைமை வெள்ளி மன்று நின்று ஆடுகின்ற கொற்றவர் அறிந்து அவ எண்ணத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டாரா? பின்னும் கூட மண் கரைமையை கொட்டி ஒரு தட்டு மண்ணை அந்த அவ பங்குல ஒரு தட்டு மண்ணை கொட்டி உற்ற இக்கரை அண்ணே ஒல்லையில் அழைப்பான். நான் சீக்கிரமா அந்த கரையை அடைச்சு போடுறேன், ஒன்றும் கவலைப்படாத, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னும். அந்த கிளவி ஏன் நின்று இருக்கிற பாவம் வயசான காலத்தில், நீ வீட்டுக்கு போ நான் அடைச்சு போடுறேன் அப்படின்னு. எட்டிதற் கிறங்காதே உன் சக உடை மனையில் என்றார். அவ என்ன பண்ணுவா, அதுக்கு மேலே என்ன பண்ணுவா, அவன் சட்டை போட்டுக்கிட்டா நிற்க முடியும். நீரணி புனிதவேணி நன்மலன் உடுப்பையே தோரிறை முகத்தினாடன் தொன்மனை புகுதுமில்லை கூறந்தவத்தின் மிக்கால் கோலரை அடைப்ப அஞ்சி மாறிடு திறக்கே தன்னால் தொழுநாள் வையமன். அந்த வையங்கிற பொண்ணு இந்த சொக்கநாதர் வந்து அடைக்கிறார் என்று சொல்லி திரைக்கையினால கும்பிட்டாளாம் அப்படின்னு ஒரு இருந்தாரு. அதுக்கு மேலே ஆடி பாடி அலைஞ்சு மண்ணு சுமந்து வெட்டி சரியான களைப்பு, சரியான அப்படி களைப்பு வந்த உடனே சரி களைப்பு வந்துருச்சுன்னா என்ன ஒரு கொஞ்ச நேரம் ஓய்வு விடுவாங்க, வேலை செஞ்சது கொஞ்சம் அல்ல. அந்த கடை இவங்க பழமாத்தான் கிடைச்சு சிறந்தமன் கூடவேணி திருமுடி கொட்டையாக நிறந்துகள் கொண்ட நீளம் நிறைமணல் அணையதார். அந்த தட்டை வச்சு அது மேல தடைய வச்சு கொன்றை மரத்துக்கு அடியில் கொன்றை கொன்றைதான் சிவபெருமானுக்கு ரொம்ப பிரியமான கொன்றை மலர் தான் ரொம்ப பிரியம். அது பல வகை கொன்றை, அதுல அந்த மயில் கொன்றைன்னு ஒன்று இருக்குது பார்த்துருக்கீல்ல, கொன்றை தெரியாதா, பார்த்துருக்கியா இருக்கா? அது பல நிறங்களை உடையதா, ரோஸ் கலர்ல ஒன்று இருக்குது, மஞ்சள் கலர்ல இருக்குது, சிவப்பு இருக்குது, மஞ்சள் இருக்குது, ரோஸ். அதுக்கு பிரணவ புஷ்பம் கொன்றை, பிரணவ புஷ்பம் என்று அதுதான் திருமுறையில் நிறைய சொல்லு. சிவபெருமானுக்கு கொன்றை மலர் புரியும். அந்த கொன்றை மலர் நிழல் இல்லை, தட்டுக்குடைய வச்சு அதில் தலைய வச்சு மணல் உருந்தொழில் முயற்சியாலே உறங்கிவை இழைத்தார் போல மறைந்துல இங்குமான வள்ளலார் பள்ளி கொண்டார். அங்கவர் துயிலும் இல்லை அருப்பெரு வாழ்வின் மிக்கார் ஓங்கிய கருமஞ்சீவார் ஆகி உன்பரம்பு தாங்கி பாங்கு நின்றவரை நாடி பகந்த கோல அறையில் உள்ள தீங்கு நன் உணர்வீர் என்ன சென்ற கண்கரையைச் சேர்ந்தார். அது காவலர்கள் எல்லாம் அவங்க அவங்க பங்கை சரியா அடைச்சிருக்கிறாங்களா என்று சொல்லி எல்லாம் பார்வையிட்டு கொண்டு வந்தார். எல்லாம் பார்த்துட்டு வந்த எல்லாம் ரொம்ப அக்கறை, ஜனங்களுக்கு ரொம்ப அக்கறை, இந்த ஒரு ஆளுக்கு தான் அக்கறை இல்லை, அப்புறம் எல்லா அக்கறை, நம்ம ஊருக்குள்ள தண்ணி வருதுன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் அக்கறை தானப்பா.
2: நன்குற அடைத்தல் செய்தார் யாவரும், எல்லாரும் நல்லபடியா
0: அவங்கவுங்க பங்கை நல்லா ஒசத்திருக்கிறாங்க, மண்ணு போட்டிருக்கிறாங்க. சங்கரன் அடைக்கும் நெடுதடங்கரை ஒரு கிளை. இது இந்த சங்கரன் அடைக்கிற இடம் இதுவார் இந்த கிளைக்கு உண்டு. அந்த இடத்துக்கு வந்தார்கள் காவலர்கள். எங்கனும் உயர்ந்து தாழ்ந்தது இவ்விடம், எல்லா இடமும் உசந்திருக்கு. இந்த இடம் சங்கரன் இடம் தான் தாழ்ந்துருக்கு. மண் போடாமல் இருந்த இன்னுமா ஒசம் போடவே இல்லை. அது என்ன பண்ணுதுன்னா, போடாமையினால பக்கத்தில் போட்டிருக்கிற கரையை அரிச்சுக்கிட்டு இருக்குது. தண்ணி அடிக்கணும். நேர்ந்த யாருக்கு நேர்ந்த பங்கு இது? முடிவின் என்ன? இறைவ நின்றவர் இவை பகர்ந்தார். அந்த காவலர்களோட தலைமையானவர்கள் கேட்டார்கள். அதில் அரசன் கேட்டான்னு ஒரு திருவிளையாடல் புராணத்தில். இந்த பங்கு ஆகுது. கந்தப்பன் அண்ணன் என்ற காளையை நோக்கியடா, அந்த பங்கு உள்ளவெல்லாம் அடைபட்ட தேவனியும் இந்த பங்கு அடையாவாளா இருத்தியா தம்பி என்ற பெருவள நீடுகூடல், பெருவள நீடுகூடல் பிட்டுவிட்டு உணவு கொள்வாள். அந்த காவலர்கள் சொன்னார்கள், ஒரு முது மடந்தை காலா ஒருவன் வந்து இங்கே ஒரு வயதான பெரியம்மா அவளுக்காக ஒருத்த வந்தான், ஒரு குமரன் வந்தான். அவ பங்க அடைக்கிறேன்னு ஒரு குமரன் வந்தான். அவன் வந்து இட இங்க வந்து ஒழுங்க வேலை செய்யல, கூட எடுப்பான், ஒரு மண் வெட்டி விட்டுவான், அதுல போடுவான், அப்புறம் அதை கொண்டு அடுத்த பங்களை போட்டுருவான். அப்புறம் ஒரு மண் வெட்டி எடுத்து அப்படியே லேசா தூக்கிட்டே போவான். அதுக்கு மேலே கொஞ்ச நேரம் நின்று ஆடுவான், அப்புறம் கொஞ்ச நேரம் பாடுவான், அப்புறம் களைப்பாக இருக்குன்னு புட்டு சாப்பிடுவான். இதுதான் அவன் செஞ்ச வேலையை பொழுதுக்கு ஒழுங்க விளைஞ்சது. அதனால இந்த பங்கு பள்ளவா கிடக்குது.
2: ஓ நம சிவாய். சைவன்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
3: வணக்கம். என்னுடைய பேர்
4: வண்ணன்.
3: வணக்கம்.
4: வணக்கம் வண்ணன்.
3: இன்று நான் கேட்க விரும்புகிற கேள்வி வந்து, ஜோதி வடிவமாக இறைவனை எப்படி வழிபடுவது? அர்ச்சோதி வள்ளலார் அர்ச்சோதி தெய்வமணி ஆண்டு கொண்ட தெய்வம் என்று பாடியிருக்கிறார் ராமலிங்க வள்ளலார். அதே போல அப்பர் சுவாமிகள் சொட்டுணை வீரியன் என்று கேட்டிருக்கிறார், இறைவனை கூப்பிட்டிருக்கின்றார்
4: ஜோதி வானவன் என்று சொல்லுவார்.
3: அதே போல ஸ்ரீ பாபா துணி என்று சொல்லி அந்த விளக்கு அந்த யாக குண்டத்திலே நெருப்பை எரித்து அதை வழிபட்டிருக்காக கூறுகின்றார்கள். இப்போது இலங்கையிலே உமாசங்கர் என்ற ஒரு சுவாமியா இருக்கின்ற அவரும் தொடர்ச்சியாக 20 வருடங்கள் இந்த ஜோதி ரூபத்தை ஏற்றுக்கொண்டு வழிபட்டு கொண்டிருக்கின்றார் வெள்ளவத்தையிலே. இந்த ஜோதி வழிபாடு எப்படி, அதை பற்றி சற்று அறிய தருவீர்களா? உருவமும் அருவமும் இல்லாத இறைவனை நாங்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். புதிதாக இப்போது இந்த ஜோதி வழிபாடு, அதை பற்றி அறிய விரும்புகின்றேன். பேர்ஷியர்கள் கூட இந்த வழிபாடை செய்திருக்கிறார்கள் கேள்விப்பட்டேன். இதை பற்றி சற்று விளக்கமாக எனக்கு அறிய தருவீர்களா? நன்றி. வணக்கம்.
4: நன்றி. வணக்கம்.
5: நன்றி வண்ணன். சொல்வார்கள், ஆதியும் அந்தமும் இல்லா
4: அருப்பெரும்
5: அருப்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் என்று மாணிக்கவாசகர் அடுத்து சொல்லுவார் என்று கேட்டா, காண்பரிய பேரொளியே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே மாசற்ற சோதி அப்பழுக்கல்லாத சோதி. அதே மாதிரி ஒரு பெரிய ஒளி, காண்பரிய பேரொளியே என்று சொல்லுவார். சோதியே சுடரே சூழலி விளக்கே என்று சொல்லுவோம். ஒளிவளர் விளக்கே யுலப்பிலா ஒன்றே என்று சொல்லுவோம். சொற்றுனை வேதியன் சோதி வானவன் என்று சொல்லுவோம். இந்த சோதி ஒளி சுடர் விளக்கு
4: தீபம்
5: இது எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது ஒளிமயமாக இறைவன் ஒளிமயமானவன் என்ற கருத்து காணப்படுகின்றது. ஆழ்ந்த எல்லாரும் அதை வழிபட்டாலும் அதனுடைய ஆழமான விளக்கம் ஒவ்வொரு படிநிலையிலே விளக்கம். வண்ணன் அவர்கள் சொல்லது போல உருவம் இல்லாத இறைவன், அருவமும் இல்லை உருவமும் இல்லாத இறைவனை இந்த நெருப்பு வடிவிலே பார்த்தால் இது ரெண்டுக்கு விடைப்பட்டது. திடமான உருவம் கிடையாது,
6: அதே நேரத்தில் வந்து வந்து போகுது.
5: அடுத்தது இந்த நெருப்பு அல்லது ஜோதியை பார்த்து வழிபடுகின்ற பொழுது த ஃபோக்கஸ் அண்ட் கன்சன்ட்ரேஷன் இட்ஸ் அ குட் மீடியா ஃபார் மெடிடேஷன். குட் மீடியா ஃபார் மெடிடேஷன், ஒரு தனியான இடத்திலே இருந்து ஒரு தீபத்தை ஏற்றி அதை பார்த்து கொண்டிருத்தலே ஒரு தியானம், மெனங்குவிதலுக்கு ஒன்று அது கொண்டு இருக்கின்றது. இறைவன் ஜோதி என்று சொல்லுகின்ற பொழுது எப்படி அந்த ஜோதி என்றது வருகின்றது என்று பார்ப்போம். இந்த ஜோதி வடிவிலே விளக்கேற்றி வழிபடுவது, ஜாகதீயிலே அக்னியிலே வழிபடுவது, துணி என்று வழிபடுவது, ஜோதியை வழிபடுவது என்று சொல்லுவார்கள். ராமலிங்க வள்ளலாரும் ஜோதியை மயமாக இறைவனை பார்த்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஒவ்வொருவர் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நிலையான புரிதல் வருகின்றது. இது எப்படி இறைவன் ஜோதியா இருக்கின்றான் என்று சொன்னால், இந்த ஜோதி வடிவத்தில் உச்சமான வழிபாடு நாம் பார்ப்பது இங்கே சூரிய வழிபாடு. என்ன நாங்கள் பார்க்கின்ற சுடர் விளக்கு ஒளி ஜோதி எல்லாவற்றிலையும் பார்க்கின்றவற்றிலேயே மிகவும் பிரகாசமானதும் மிகவும் சக்தி வாய்ந்ததும் மிகப்பெரியதும் எமக்கு சூரியன். ஆகவே சூரியனை நாங்கள் வழிபடுகிறோம். அப்ப சூரியனை நாங்கள் ஆவணி ஞாயிற்று தினமும் வழிபடுகின்றோம். காயத்ரி மந்திரம் அப்படித்தான் தொடங்கு. தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியாயோ ந பிரசோதஜாத் என்று சொல்லுகின்றது. அழகாக பாரதியார் தமிழிலே பாடியிருக்கின்றார். செங்கதிர்த்தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. செங்கதிர்த்தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்று பாரதியார் சொல்லியிருக்கிறார். அது இன்னும் கூடுதலான விளக்கம் ஒன்று, தூண்டி நடத்துக அல்ல, செங்கதிர்த்தேவனை வணங்கு, எங்கள் அறிவினை தூண்டி நடத்துகின்ற செங்கதிர்த்தேவன் எவனோ அவனை நாம் வணங்குகின்றோம். இது ஒருபடி மேலான விளக்கம். அதுக்கு தட்சவிதுர்வரே வர்கோ தேவஸ்யதீமை அப்படித்தான் அது வருகின்ற. அப்ப இந்த சூரியன் அதற்கு மேலாக ஒரு படி இது காயத்ரி மந்திரம். ஒவ்வொரு நாளும் எல்லா பிராமணர்களும் சொல்லுவார்கள், ஒவ்வொரு நாளும் தீட்சை பெற்ற நாங்களும் கும்பிடுகின்றோம் சூரியனை. ஆனால் அங்கே ஒரு விளக்கு, அங்கதிரோணவனை அண்ணலா கருத வேண்டா, இந்த சூரியனை போய் நீங்கள் பெருங்கடவுள் என்று நினைக்க வேண்டாம், பரபிரம்மன் நினைக்க, அங்கதிரோணவனை அண்ணலா கருத வேண்டா, வெங்கதிரோன் வழியே போவதற்கு அமைந்து கொண்மின். இந்த சூரியனை கடவுள் நினைக்காதுங்கோ, அங்கு இன்னொரு சூரியன் அந்த வழியால போங்கோ, வெண் கதிரோன் வழியே போவதற்கு. சூரிய மண்டலம் என்று ஒன்று, தி ஹிந்து காஸ்மாலஜி இஸ் மோர் எலாபரேட் அண்ட் மோர் டிஸ்கிரிப்டிவ் தன் தி கரண்ட் சயின்டிஃபிக் காஸ்மாலஜி. இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகின்ற உலகங்களும் மிக விஸ்தாரமானது. இந்த சூரிய மண்டலம் என்று இருக்கின்றது, அந்த சூரிய மண்டலத்தினூடு விண்ணினூடு மண்ணிடம் என்று சொல்லி சிவஞான சித்தியர்லவர், விண்ணினூடு மண்ணிடம் இதைத்தான் ஆழ்வாரன் சொல்லுவார்னு கேட்டால், எரிகதிரோன் மண்டலத்தூடு ஏணி வைத்து ஏற்றி வாங்கி என்று ஆழ்வார் பாடுவார். அந்த சூரிய மண்டலத்துக்கு கூடாக போவதற்கு பெருமாள் ஒரு ஏணி வைக்கிறாராம் அவருடைய ஆன்மாக்கள் வர்றதுக்கு, அதுல வரைக்கு அப்படி ஏணியை கொடுத்து ஆளை மேல் எடுக்கிறாருன்ட்டு. அது இன்னொரு சூரிய மண்டலம் நாங்கள் பார்ப்பது, அது என்னொரு இதை சொல்லுவார்கள். எங்களுடைய சூரியனை சொல்லுவார்கள் பிராகிருத சூரியன். எங்களுடைய சூரியன் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே எமது சூரியன், இதே மாதிரி எங்களுடைய கேலக்ஸி மில்கிவே கேலக்ஸி பூலோகத்திலேயே கிட்டத்தட்ட 400 மில்லியன் சூரிய குடும்பங்கள் இருக்கு. 400 மில்லியன் சன் ஃபேமிலிஸ் அப்போ இது இருக்குது. அப்போ இத்தனை சூரியன், இந்த சூரியர்கள் எல்லாம் மட்டுமில்லை, இப்படி அடுத்தடுத்த புவனங்கள்லேயும் சூரியர்கள் உண்டு. இந்த சூரியர்கள் எல்லாம் இந்த பிரகிருதிக்குரிய சூரியர்கள், அதை சொல்லுவார்கள் பிரகிருதி சூரியன். பிரகிருதி என்றால் இந்த உலகம், இந்த நேச்சர், பிரகிருதி என்றால் நேச்சர். இதற்கு அப்பாற்பட்ட சூரியனைத்தான் அப்பர் சுவாமிகள் சொன்னார், வெங்கதிரோன் வளிமண்டலத்தூடு, வெங்கதிரோன் மண்டலத்தூடு என்று சொன்னேன். அதே தான் எரிகதிரோன் மண்டலத்தூடு ஏணி வைத்து ஏற்றி வாங்கி என்று ஆழ்வார் சொன்னார். அந்த சூரியன் இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட சூரியன், அவனை சொல்லுவது அப்ராகிருத சூரியன். பிராகிருதிக்கு உட்பட்ட சூரியன் பிராகிருத சூரியன், பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட அப்பிராகிருத சூரியன், அதுக்கு அப்பாற்பட்ட அதீதமான அப்பாற்பட்ட சூரியன். இது பெரிய சோதி. இதனூடாகத்தான் போகுன்றது. எந்த உயிர் போகும்? எல்லா உயிரும் இல்லை, இறைவனோட ஒன்ற போகின்ற உயிர்கள் மட்டும்தான் இந்த பாதையிலே போகும். இறைவனோடு ஒன்றப்போகின்ற உயிர்கள் மட்டும்தான் இந்த பாதையிலே போகும். இந்த பாதையில் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுவார், இந்திரன்மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள இணை மத்த யானை அருள் புரிந்து. இந்திரன் மால் பிரமன் மற்றும் தேவர்கள், இது பிரம்மசூத்திர பாஷ்யத்திலேயும் வரும். ஆகிறார் அங்க வரவேற்கிறார்கள் என்று. போற வழியிலே ஒன்று இந்த பித்ரு லோகத்திலேயும் தங்கி போவார்கள். போற வழியில பித்ரு லோகத்தில் தங்கி போவார்கள். பகல் தேவதை, ராத் தேவதை, தட்சிணாயன தேவதை, உத்தராயண தேவதை, இப்படி ஒவ்வொருத்தரும் வரவேற்று வரவேற்று கொண்டு போவார்கள். ஏன்னா இவர்கள் திருப்பி வரமாட்டோம் இங்க, அதுக்காக அங்க பித்ரு லோகத்தில் தங்கி போவார்கள். இது திருமந்திரத்தில் வருகின்றது, திருமந்திரத்தில் வருகின்ற தங்கி போவார்கள். ஏன்னா ஒருவர் போனால் அது அவ்வளவோ பெரிய பேரு. இப்போ ஊரில் வந்து அந்த நிறகுடம் வச்சு வரவேற்கிறது இருக்கு இல்லையா, அதே மாதிரி அங்கே சில இடத்துல தங்கி போவார்கள், சில இடத்துல உபசரித்து அனுப்புவார்கள். இந்த தேவர்கள் எல்லாம் அங்கே பெரிய கியூ, இன்னார் வாராரவர் வாராராம் வாராராம் அங்கே நிற்பிடும். இதுதான் இந்த போகிற பாதை. இதை சொல்லுவது ஒளி மார்க்கம், அட்சாதி மார்க்கம் என்று வேதங்கள் சொல்லும். அப்போ இறைவனை போகின்ற உயிர்கள் இந்த வழியால் போகும், இந்த வழியால் போகும். இது ஒளி மார்க்கம். ஆனால் இது கூட இறைவன் அல்ல, போகின்ற வழிதான். அங்கால போனால் இந்த சூரியன் அந்த சூரிய மண்டலம் உலகெங்கும் இருக்கிற கோடானு கோடி சூரியன்கள், சூரியன் மட்டுமல்ல சந்திரன்கள், நட்சத்திரங்கள், அக்னி, மின்னல், இது எல்லாவற்றிற்கும் ஒளி கொடுக்கின்ற த சுப்ரீம் லைட் அலகில் சோதி எண்ணம்பலத்தாடுவான். அலகில் அது இந்த ஜோதியை அளவிட முடியாது, எண்ணிட முடியாது. அலகில் சோதி எண்ணம்பலத்தாடுவான், அந்த சோதி த சுப்ரீம் லைட், அவர் தான் த சோர்ஸ் ஆஃப் லைட் எல்லாத்துக்கும். அவர் சிவசூரியன், சிவசூரியன் சைவத்திலே ஐகிரவத்திலே அவரைத்தான் சொல்லுவார்கள், சூரிய நாராயணன் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த லைட், அவர்தான் லைட், சுப்ரீம் லைட், அவர்தான் பெரும் சோதி, பெரும் சோதி. அந்த லைட் எங்களுக்கு தெரியும், சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது, சூரியனிலிருந்து ஒளியை பெற்று பிரகாசிக்கின்றது. அது இன்றைக்கு விஞ்ஞானம் படித்ததான் எல்லாருக்கும் தெரியும். இந்த சூரியனுக்கும் சுய ஒளி கிடையாது, இது விஞ்ஞானத்தில் இல்லை,
7: சுப்ரீம் சூரியன்.
5: இந்த சூரியனுக்கும் சுய ஒளி கிடையாது, இந்த சூரியன் சிவசூரியனிலிருந்து ஒளி பெற்று பிரகாசிக்கின்றது. இந்த சூரியன் மட்டுமல்ல, எமது குடும்ப இந்த கேலக்சி, இந்த பூலோகத்திலே மில்கிவே கேலக்சியில இருக்கிற 400 மில்லியன் சூரிய குடும்பங்கள்ல இருக்கிற சூரியன்களுக்கும் அந்த சூரியன் தான் ஒளி கொடுக்கிறான். இந்த பூலோகம் இல்ல, பூலோக, புவர்லோக, சுவர்லோக, மகர்லோக, ஜனலோக, தபலோக, சத்தியலோக, அதுக்கு மேல வைகுந்த சிவலோக, எல்லா சூரிய அங்க இருக்கிற சூரியர்கள் எல்லாவற்றுக்கும். இதுக்கு வங்மாண்டு 224 புவனங்கள் இருக்கின்றன. அப்பெரும்புவிக்கின்றான் 1000 கோடி அண்டம், 1000 கோடி கணக்கான அண்ட தொகுதிகள் இருக்கின்றன. இந்த அண்ட தொகுதிகள் எல்லாவற்றில் இருக்கிற சூரியன்களுக்கும் ஒளி கொடுக்கின்ற ஒளி முதல் இந்த சிவசூரியன். இவர் இதுக்கு மட்டுமல்ல ஒளி கொடுக்கின்றார், இவர் சந்திரன்களுக்கு வழி கொடுக்கின்றார், நட்சத்திரங்களுக்கு வழி கொடுக்கின்றார். எங்களுக்கு தெரியும் நட்சத்திரங்களும் சூரியன்கள் தான், நட்சத்திரங்களுக்கு மின்னல், அக்னி, எல்லா ஒளிக்கும் இவர் தான் ஒளி,
7: இதுதான் ஒளியை, நாங்கள்
5: ஒளியை கொடுக்கின்றார். இவர் ஒளி பெற்றுத்தான் அது பிரகாசிக்குது. இவை எல்லாம் இருந்தாலும் இவர் ஒளி கொடுக்காவிட்டால் அவை பிரகாசிக்காது. இதற்கு ஆதாரம் என்னென்று கேட்டால், முன்னொரு காலத்திலே அம்பாள் விளையாட்டாக இவருடைய கண்களை மூடினார், அவருடைய கண்களை மூடினார். மூடின உடனே உலகெங்கும் இருண்டது, பிச்சிங் டார்க்னஸ், எல்லாம் ஸ்தம்பித்து போச்சு. உடனே இறைவன் நெட்டி கண்ணை திறந்து ஒளி கொடுத்த, அதுதான் இறைவன் ஒளி கொடுப்பது. சொல்லுவார் சிவஞான சித்தியார் 72 பாடல வரும், நாயகன் கண்ணையப்ப அப்பால் இறைவனுடைய கண்ணுடைய அழகை ரசித்து விளையாட்டாக நாயகி புதைப்ப இறைவி கண்களை புதைத்து மூடிவிட்டார். கண்ணா கையால எங்கும் பாயிருளாகி மூட ஓல் ஓவர் த வேர்ல்டு பிளஞ்ச் இன் டு த பிச்சிங் டார்க்னஸ் எங்கும் பாயிருளாகி மூட பரிந்து அருள் கொண்டு உலகினுக்கு இந்த உலகத்திற்கு நெற்றி தூய நேத்திரத்தினாலே நெற்றியில் இருக்கிற தன்னுடைய தூய கண் நெற்றி கண்ணினாலே சுடர் ஒளி கொடுத்த பண்பின் அதை திறந்து ஒளி கொடுத்தேன். அதை திறந்தோன்னு தான் திருப்பி அதுகளுக்கு ஒளி வந்தது. பொடுத்த பண்பின் இதால் என்ன தெரியுது? தேயமார் ஒளிகள் எல்லாம் தேசங்கள் நாடுகள் உலகங்கள் எங்கும் இருக்கிற ஒளிகள் எல்லாம் சிவன் உரு தேசதன்னர் இறைவனுடைய உருவத்திலே இருந்து வருகின்ற ஒளியினுடைய பிரகாசம்தான். தேசஸ் தேசனே தேனர் அமுதே திவபுரனே என்று வருகிறது. தேசன் என்றால் ஏதோ தேசம் என்றால் நாடல்ல, தேஜஸ் ஒளி ஒளிமயம் தேசனே என்றால் ஒளி அவருடைய ஒளியிலிருந்து தான் இதெல்லாம் பிரகாசிக்கின்றது. அந்த வேதம் சொல்ல நாதத்ர சூரியோபாதி நா சந்திர நா தாரகம் நேமா விஜுதோபாந்தி குதோயம் அக்னிஹி. அங்க சூரியன் பிரகாசிப்பதில்லை, சந்திரன் ஒளிபடுவதில்லை, நட்சத்திரங்கள் மின்னுவதில்லை, மின்னலும் ஒளி இல்லை, அக்னியும் அவ்வாறு. குதோயம் அக்னிகி தமேப பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்கபாதே சர்வமிதம் பிபாதி. இவையெல்லாம் உன்னுடைய ஒளியை பெற்றுத்தான் பிரகாசிக்குது. இது வேத மந்திரம், வேத மந்திரம். கற்பூர தீபம் காட்டும் பொழுது நினைத்து காட்டுறது, கற்பூர தீபம் காட்டும் பொழுது சொல்லி காட்டுறது, உன்னுடைய ஒளியை பெற்றுத்தான். இந்த ஒளி சுப்ரீம் லைட் அவரை சென்றடைகிறது தான் எங்களுடைய நோக்கம். நம்முடைய ஞானிகள் அங்க ஒளியை கண்டார்கள், அதிலே லயித்திருந்தார்கள். அப்ப அவர் ஜுகர் சுவாமிகள் நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பத்தில் சொன்ன ஜுகர் சுவாமிகள் பட்ட பகல் போல் ஒளிரங்கள் நாடே பகலிரவு தோன்றாத நாடங்கள் நாடே. இந்த சிவசூரியன்ற கிரடத்தில் பகலிரவு எல்லாம் கிடையாது, அதுதான் அவருடைய சிவ அந்த லோகம் பரலோகம் என்று சொல்லுவோம். பட்ட பகல் போல் ஒளிரின் நாடங்கள் நாடே பகலிரவு தோன்றாத நாடங்கள் நாடே. திருமூல சொல்லுவார் இருந்தேன் ராப்பகல் அற்ற இடுத்தே, ராப்பகல் இல்லாத இடத்துல இருந்தேன் சொல்லுவார். பைபிளில் விவிலிய வேதத்தில் யோபானுடைய வெளிப்பாடுகளில் வரும் கடைசி அத்தியாயத்தில் அங்கே சூரியன் பிரகாசிப்பதும் இல்லை, நட்சத்திரங்கள் ஒளிவிடுவதும் இல்லை, சூரியன் உதிப்பதும் இல்லை, அஸ்தமிப்பதும் இல்லை, தேவ ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஒளியாக இருக்கிறார். இது அங்கே இருக்குது தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுத அதனுடைய இங்கு ராப்பகல் இல்லாதபடியினாலே அதன் வாசல்கள் அடைக்கப்படுவதே இல்லை. தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே இதில் பிரவேசிக்கிறார்.
7: ஒரு சமாந்திரமான அந்த
5: எல்லா ஞானிகளும் கண்டு அனுபவித்த இந்த சூரிய சுப்ரீம் லைட் அதுதான். அதனுடைய மினி ரெப்ரசன்டேட்டிவ் தான் நாங்க தீப வழிபாடு. தீபத்தேதி வழிபடுறது, குத்து விளக்கேதி வழிபடுறது, பிறகு அப்பாற அக்னிகாரியம் செய்கிறது, சோதிய வழிபடுறது, நெருப்ப வழிபடுறது, சூரியனை வழிபடுவது, அங்கால அதுக்கு அங்கால இருக்கிற அந்த சுப்ரீம் லைஃப் சோர்ஸ் அந்த போட்டியின் வாழ் முதலாகிய பொருளே. அதுதானே ஒளி முதல், ஒளி வந்தா தானே வாழ்க்கை இருக்கு. ஒளி இல்லாட்டி கன்னட உயிரில் உயிரில் வாழ்க்கை வருவதற்கு ஒளி வேணுமே. அப்போ அவர் தான் சுப்ரீம் லைஃப் ஸ்டோர். இதுதான் அந்த தத்துவம். இதை குரைஷியர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஜொராஸ்ட்ரிய மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு விதமாக புரிந்து வழிபடுகிறார்கள். சாய்பாபா சிரடி சாய்பாபா ஒரு விதமாக புரிந்து சொன்னார். ராமலிங்க வள்ளலார் ஒரு விதமாக புரிந்து சொன்னார். இவர் சொல்லுகிற உமாசங்கர் சுவாமிகளோ அவர்கள் ஒரு விதமாக புரிந்து சொன்னார்கள். பிரம்மகுமாரிகள் அவர்கள் ஒரு விதமாக புரிந்து சொல்லுகின்றார்கள். இதைத்தான் நாங்கள் அங்கே பண்டு அண்ணாமலையில் சூதி வந்தார் என்று
7: சொன்னோம்.
5: சிவனும் பிரமணன் காண முடியாத சூதி என்று சொன்னார்கள். இதைத்தான் ஒவ்வொருவர் தாம் தாம் உயன்று புரிந்து விளங்குகின்ற வகையிலே அணுகி வழிபடுகின்ற முறைமையை எமது சமயத்தில் மட்டுமற்ற எல்லா சமயத்திலேயும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக
7: இருக்கின்றது.
5: ஜீசஸ் கிரைஸ்ட் தி லைட் ஆஃப் லைஃப் என்பது எங்களுடைய பாடசாலை வாக்கியம். அவர்கள் அப்படி பார்த்தார்கள். இப்படி பார்த்தாலும் எல்லாம் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி அந்த ஜோதி. உலகெல்லாம் உணர்ந்து ஊதற்கரியவன் நிலவுலாவியன் நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எம்மடியே தவறாக
8: புரிந்து கொள்ளப்படுகின்ற தமிழ் பழமொழிகள் ப்ரோவெர்ப்ஸ் என்று சொல்லுவார்கள். இது ஒரு ஒரு கோஇன்சிடென்ட் தான். எங்கள் பிள்ளைகளுக்கான பாடத்திட்ட புஸ்தகங்களை மேற்கொள்கின்ற பணியில் இருக்கின்ற பொழுது இந்த ஔவையாருடைய ஆத்திசூடி கொன்ற வேந்தன் நல்வழி, மற்றது சிவபிரகாஷ் சுவாமிகளுடைய நன்னறி, குமரகோபுர சுவாமிகளுடைய நீதி பாடல்கள், இதுகள் எல்லாவற்றிலையும் அவர்களுக்கு உலக நீதி புராணம், இது எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து அவர்களுக்கு ஆங்கிலப்படுத்தி இப்போதுதான் ஆசாரக்கோவை 11 கீழ்கணக்கு நூல்களை கொண்டு சங்க இலக்கியங்களில்

0: வருகின்ற ஒரு நூல் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை என்றால் தங்கா வேறு ஒன்றும் இல்லை, தி கோட் ஆஃப் சோஷியல் மேனர்ஸ். நாலு பேர் இருக்கேக்கு என்ன செய்யப்படாது, என்ன செய்ய வேணும் எங்கெங்க நடவாசல்ல இருந்து சாப்பிடப்படாது, நாலு பேர் இருக்கேக்க தலை சொறியப்படாது, நாலு பேருக்கு முன்னால உடுப்ப சரி பண்ணப்படாது, செருமப்படாது, இருமப்படாது, அங்க சேஷ்டர்கள் ஆளை பார்த்து கண்ணை காட்டி கையை காட்டி கதைக்கப்படாது, ரெண்டு பேர் இருந்து கதைச்சு கொண்டிருக்கீங்க குறுக்க போய் தான் விருந்து வைக்கின்ற பொழுது அல்லது பெரியவர்களுடன் இருந்து சாப்பிடுற பொழுது தனக்கு மிகையாக உணவு பதார்த்தங்களை அறிவித்து உண்டு
1: செய்யக்கூடாது.
0: விருந்தினர்கள் வந்தால் இன்சொல் பேச வேண்டும், இருக்கை கொடுக்க வேண்டும். அந்த காலம் என்ற வளர சொல்லார்கள், படுக்கை கொடுக்க வேண்டும், உணவு நீர் கொடுக்க வேண்டும், நீர் கொடுக்க இந்த ஐந்தும் கொடுக்க வேண்டும். இப்படி பல விதமான தொகுப்பு
1: தொகுப்பு.
0: அப்ப இதையெல்லாம் இப்போ ஒரு தரம் சொல்லுவதில்லை,
1: இதெல்லாம்
0: ஆசார கோவை, ஆசாரம் என்றுதான் சொல்லுகிறார்கள்.
1: ஆசார கோவை என்கின்ற பொழுது ஆசார சீலர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று.
0: ஆசார அந்த இதுல வந்து பொதுவாக பார்த்தால் இதுல இது வந்து உள்ளே மனதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. பொதுவாக சொல்லுகின்றது என்று கேட்டால் இந்த கோட் ஆஃப் கண்டக்ட்ஸ் தான் சொல்லு,
1: நடைமுறைகள்,
0: நடைமுறைகள், அதாவது வெளியிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இதை பெருவாயின் முள்ளியார் என்ற புலவர் பாடியிருக்கின்றார், 100 பாடல்கள் உண்டு. இந்த முதல் பாடல் சொல்லுது, இந்த ஆசாரத்துக்கு வித்து என்னன்னு சொல்லி இருக்கு, வாட் இஸ் தி சீட் ஆஃப் தி சோஷியல் மேனர்ஸ், சும்மா வெளியால வராது. அவர் சொல்றாரு, நன்றி அறிதல், தி கிராட்டிடியூட், பொறையுடைமை, ஃபோபியரன்ஸ்,
1: பொறுமை,
0: இன்சொலோடு, ஸ்வீட் வேர்ட்ஸ், இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, மற்றவர்களுக்கு ஒரு துன்பம் செய்யப்படாது, நான் வயலன்ஸ், கல்வியோடு, எடுக்கேஷன், எடுக்கேஷன் மட்டும் இருந்தா பத்தாது, மற்றதெல்லாம் வேணும், ஒப்புரவு ஆற்ற அறிதல், மற்றவையோட சேர்ந்து ஒத்து போகின்ற தன்மை,
1: தன்மை,
0: கெட்டிங் அலாங் வித் அதர்ஸ், அறிவுடைமை, கல்வி வேற, அறிவுடைமை,
1: அறிவுடைமை
0: சொல்லுவார், வளைவு சொல்ல என்ன சொன்னாலும் உள்ள அறிவே மிகவும் என்று சொல்லுவார். உள்ளுக்கு ஒரு சரக்கு இருக்குது, அவன் என்னத்தை படிச்சு பிஏ எம்ஏ எம்பிபிஎஸ் பிஎஸ்டி எடுத்தாலும் உள்ளுக்கு இருக்கிறதான் வெளியில வரும், சட்டையில் இருக்கிறதான் அகப்பையில வரும், அகத்துக்கு இருக்கிறதான் அறிவு, அந்த அறிவு. அதோடு அடுத்த சொல்லுகிறார், நல்ல இனத்தாரோடு நட்டல், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அசோசியேஷன் வித் குட் பீப்புள் தாங்க,
1: குட் பீப்புள், எஸ்,
0: உமை போல ஆள் வேணும் உங்களுக்கு, இப்படி சேர்ந்து இருக்கிற இந்த எட்டும் இருந்தா தானா இந்த சோஷியல் மேனர்ஸ் என்று சொல்ற இந்த ஆசாரங்கள் வந்து வரும், சும்மா வராது, வழி வாய்ப்பு செல்ல. இது முதல் பாட்டு சொல்லி போட்ட, இட்ஸ் நாட் ஜஸ்ட் தி லிப் சர்வீஸ், இட்ஸ் நாட் தி எக்ஸ்டர்னல் திங், இதுக்கு இன்டர்னலா இது தேவை, இன்டர்னலா இது இருக்கேக்கே இந்த வெளியில வெளிப்படுத்துறத கல்ச்சர் பண்ணி வெளிப்படுத்துறதுக்கு நேச்சர் பண்றதுக்கு இந்த ஆசார கோவை இப்படி இருந்த உடனே. இப்ப அது முடிச்சு பல மொழிகளை இப்ப சிலது சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப இன்னைக்கு வந்தவுடன் இவர் சொன்னார், சில பல மொழிகள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றன, அதை பார்த்து வந்திருக்கிறார், அதை பகிர்ந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய ஆன்மீக
1: அவர்களே அங்கே எடுத்து வாருங்கள்.
2: நன்றி ஐயா. இதற்கு முன்னாடி ஐயா சொன்னது போல் நல்ல நல்லவர்களோட ஒன்று சேரணும் அப்படின்றது. இதுக்கு இப்ப ரீசெண்டா வந்த ஒரு படத்துல வர பாட்டுடைய வரி, பெற்றோர்கள் வருவது விதி, நண்பர்களை நண்பர்களை வைத்துக் கொள்வது நம்மளுடைய மதி. சோ நம்ம வந்து யார் கூட நம்ம சேர்றோமோ, ஈவன் ஐ திங்க் பெஞ்சமின் பிராங்க்லின் நான் நினைக்கிறேன், டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் அபவுட் யூ
0: அப்படின்னு இங்கிலீஷ் ப்ரோவர்ப் இங்கிலீஷ் ப்ரோவர்ப்ல போட்டு வச்சிருக்கோம், டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் அபவுட் யூ.
2: அதாவது நம்மளுடைய நட்பு நட்பையும் நம்மளுடைய சர்க்கிளையும் அமைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்ற சொல்லி இந்த தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய பழமொழிகளை சிலவற்றை இன்னைக்கு பார்ப்போம் நேயர்களே.
1: நானும் ஆவராகத்தான் இருக்கிறேன்.
2: முதல் பழமொழி, 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணு. இது வந்து அதிகமா யூஸ் பண்றது. அதே மாதிரி நிறைய திரைப்படங்களிலும் ஊடகத்திலும் நிறைய அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்,
0: ஒரு விஷயம். தமிழர்களை விஷயங்கள்ல பெருமை கொள்ள வேண்டிய சில விடயங்களை பார்த்தோன்னா இது என்னப்பா இப்படி சொல்லி வச்சிருக்கேன்
2: சொல்லி வச்சிருக்கேன். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, 1000 பேரிடம் பொய் சொல்லி, அதாவது போய் சொல்லி.

0: ஆயிரம் பேரிடம்
1: போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க. இது அவங்க வந்து அந்த ரெட்டக்கால் அந்த போவ ஒத்தனால் போவ மாத்தி அதை இது பண்ணிட்டாங்க.
0: இது இந்த கணவன் புள்ளத்தாச்சி போட்டியில வெற்றி பெற்றார்ன்ற மாதிரி
2: சொல் நியாயங்கள் நிறைய உண்டு, நிறைய இருக்கு. இன்னொரு பழமொழி இருக்கிறது, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று ஒரு அவையார் சொன்னது. அதுக்கு பல பேர் விளக்கம் எழுதி வச்சிருக்கிறார் என்றால், இல்லறம் அல்லது இல்லறம் அல்லாத மற்றது என்றால் இங்க மற்றது என்பது துறவரத்தை குறைக்கும். நல்லறம் அன்று, அது நல்ல அறம் இல்லை. அவையார் சொன்னதாக நீத்தோர் பெருமை என்று சொல்லி துறவிகளை பற்றி சிறப்பாக உண்மையான கருத்து என்ன கேட்டால், நல்லது என்ற சொல்லுக்கு பல கருத்துக்கள் தமிழிலே உண்டு. அதில் ஒரு கருத்து இலகுவானது. அது நல்லா செய்யலாம் சொல்றோம் இல்லையா, அது நல்லா செய்யலாம், இலகுவா செய்யலாம், பயப்பட தேவையில்லை, செய்யலாம் பயப்பட தேவையில்லை. இங்க வந்து சொல்றது என்றால், இல்லறம் அல்லது இல்லறம் அல்லாத துறவரமானது நல்லறம் அன்று, இலகுவான அறம் இல்லை, அது கொஞ்சம்
0: கஷ்டமான,
2: அதுதான் அதனுடைய கருத்து. ஆனா பல பேர் மற்ற மாதிரி
0: எடுத்துறாங்க, நேரடியா
2: எடுத்துறது. அப்படி நிறைய இதுகள்
1: உண்டு. அடுத்தது, படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான்.
0: அது என்னடா,
2: படிச்சவன் பாட்டை கெடுத்தான்,
1: ஏட்டை கெடுத்தான்.
0: ரெண்டு பேரையும் கெடுத்த மாதிரி,
1: ரெண்டு பேர். ஆனா உண்மையான அதனுடைய அர்த்தம், படிச்சவன் பாட்டை கொடுத்தான், எழுதினவன் ஏட்டை கொடுத்தான்,
0: ஏட்டை கொடுத்தான்.
1: அப்படித்தான், அதாவது இங்க
0: சொல் வழக்கு,
1: சொல் வழக்கு இது இல்லாம என்ன சொல்றது, கல்ச்சுரல் இதுல ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வரும்போது அவங்க வந்து அதை அப்படியே மாத்தி ஒரே ஒரு ஒரு எழுத்து ஒரு கால் ஒரு இதை மாத்தி சொல்றதுனால இதை கன்சிஸ்டண்டா தமிழகத்துல இன் ஜென்ரல் இது வந்து இப்படிதான் பயன்படுத்துறாங்க. அதுல இன்னொன்னு வந்து, ஆயிரம் பேரை கொன்றவன் அறவைத்தியன். இது வந்து ஒரு காமனா இருக்கிற ஒரு பழமொழி.
2: ஆயிரம் பேரை
0: ரெண்டாயிரம் பேர்.
1: இதுக்கு இது இதுக்கு உண்மையான விளக்கம், ஆயிரம் வேரை கொன்றவன்.
0: ஓ, ஆயிரம்
1: வேரை கொன்றவன் அறவைத்தியன். பழைய
2: கால்
1: மெடிசன், ஆயிரம் வேரை கொன்றவன், கொன்றவன் வைத்துக்
0: கொண்டிருக்கிறான்
1: இதனுடையது. அதுக்கப்புறம் கொன்றவன்,
0: கொன்றவன் கொண்டிருப்பவன்,
1: கொண்டிருப்பவன்
0: வைத்திருக்கின்றவன்.
2: ஆயிரம் பேரை பயன்படுத்த தெரிந்தவன்,
1: பயன்படுத்த
2: தெரிஞ்சிருந்தால் அவர் அறவைத்தியன்,
1: அறவைத்தியன். அதுக்கப்புறம், அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியும் கொடைபிடிப்பான்.
2: அர்ப்பனுக்கு
1: பவிசு வந்தா இதனுடைய விளக்கத்தை கேளுங்க, அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான்,
0: கொடை கொடுப்பான்,
1: கொடை
2: கொடுப்பான்,
1: கொடை கொடுப்பான்,
0: கொடை
2: படைத்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான். மற்றவர்களுக்கு அர்ப்பணமாக தன்னுடைய வாழ வைத்திருக்கிறவன் நேரங்காலம் பார்ப்பதில்லை, அர்த்த ராத்திரியில கூட கொடை கொடுப்பான்.
0: கொடை குடையா போச்சு,
2: கொடை குடையா போச்சு. ஆனா மற்ற பழமொழிகளையும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அர்ப்பனுக்கு பவிசு வந்தால் அர்த்த ராத்திரி, சில பேர் வந்து தலகால் தெரியாம செய்கிறது,
0: அதுக்காக தான்
2: இதை சொல்லுவது. அப்ப நான் சில வேளைகளிலே எம்முடைய உறவினர்கள் எம்முடைய குடும்பத்தினர் சகோதர நடவடிக்கை பார்க்கின்ற பொழுது, ஊர்ல எல்லாம் எப்படி இருந்தோம், இங்க வந்து ஒரு 20 ஆண்டு காலம் அதிகம் அகதியாக வந்தே காலம், ஊர்ல இன்றைக்கும் எவ்வளவோ பேர் அல்லலாடி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் கல்வி கனெக்ஷன்ஸ் என்று அருமையான பணி செய்கின்றார்கள், அவர்களுடைய ராப்போசன விருந்து நடந்தது, அது நிதி சேகரிப்புக்காக. அவர்கள் கடந்த இது 3வது வருடம் 2 வருடங்களாக $1,00,000 சேகரித்து அங்கே இலங்கையிலே வறுமைப்பட்டு இந்த போர்னால பாதிக்கப்பட்டு வறுமையால பாதிக்கப்பட்டு பல்கலைக்கழக படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அதை வட்டியில்லா கடனுதவியாக
0: கொடுக்கின்றனர்.
2: அவர்கள் தங்களுடைய பல்கலைக்கழக கல்வியை முடிப்பதற்காக அதே நேரம் பல ஏழை மக்களுடைய துயருக்காக இந்த முறை அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் உதவுவதாக தொடங்கி இருக்கின்றார்கள். இப்ப அங்கே போய்விட்டு வந்தவுடன் நம்முடைய பிள்ளைகள் வந்திருந்தார்கள். அப்ப பிள்ளைகளும் என்னுடைய மருமக்களும் அவர்கள் அங்கேயே ஒரு ரிசல்யூஷன் சொல்லிட்டார்கள். அவர்களுக்கு சனிக்கிழமைகளே இந்த நீச்சல் வகுப்புக்கு போவார்கள். போயிட்டு வரையக்குள்ள அவைக்கு அந்த சில சிற்றுண்டிகள் இருக்கிற அந்த ஐஸ் காஃபி அந்த அதுகள் வேண்டும் சொன்னார்கள். நாங்கள் இன்று தொடக்கம் அது வேண்ட மாட்டோம். அந்த பணத்தை எடுத்து அரசு வந்துட்டு இதில் நீங்கள் இளைஞர்களை கவனிக்கின்றீர்கள், மற்றது வாழ்வாதாரம் மற்றவர்களுக்கு வாழ்வாதாரம் மாடு வளர்க்க கோழி வளர்க்க கொடுக்கின்றீர்கள், இந்த வயோதிபர்களை யார் பார்ப்பது?
0: ஓ நல்ல,
2: அந்த வயோதிபர்களுக்கு ஏதாவது செய்ய வேணும், நாங்கள் அந்த காசை எடுத்துக்கொண்டு அதை செய்வோம் என்று சொன்னார்கள். அப்படி அப்படியெல்லாம் யோசிக்கின்ற காலத்திலே சில இடங்களிலே சில பேர் நடக்கின்ற விழாக்களையும் சில கொண்டாட்டங்களையும் பார்க்கின்ற பொழுது எனக்கு இந்த பல வழியும் அடிக்கடி ஞாபகம் வருவது. அர்ப்பணிக்கு என்பது அகதிக்கண்டு சொல்லலாம் நாங்கள் யாரும் அகதிக்காக வந்தவர்கள்.
0: அகதிதான்
2: பவிசு வந்தால் அர்த்தராத்திரியில் கூட பிடிப்பார் என்பது எம்மனோருடைய சில தெய்வங்களுக்கும் பொருந்து
0: பொருந்து.
2: அதுக்கு மன்னொரு விளக்கமும் இவர் தந்திருக்கிறார். ரெண்டு பக்கமுமாக
0: ரெண்டு பக்கமா பார்க்கலாம், நாங்கள் சரியான பக்கத்தை பார்ப்போம்.
1: கடைசி இது வந்து பந்திக்கு முந்திக்கோ, அதுக்கப்புறம் படைக்கு பிந்திக்கோ. மீனிங் என்னன்னா, இது ஜெனரலா இதை எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா,
2: பந்திக்கு முந்து படைக்கு பிந்து.
1: அதாவது ஜெனரலா இருக்கிற ஒரு காமன் மீனிங் என்னன்னா, இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னா முதல்ல போய் சாப்பிட போயிடுங்க, அதுக்கப்புறம் படைக்கு பிந்திக்கோனா படைய பாத்தீங்கன்னா பின்னாடி ஓடி போயிடுங்க.
2: இன்னொரு
1: மீனிங் என்னன்னா, பந்திக்கு முந்திக்கோங்கன்னா அதாவது நம்மளுடைய கை முந்த வேண்டும், அதாவது அங்க போய் சாப்பிடறதுக்கு நம்ம கை முந்த வேண்டும். படைக்கு பிந்திக்கோ அப்படின்ற ஒரு மீனிங் எதுல வருனா, வில் யுத்தத்துக்கு, அதாவது வில்லுக்கு நம்ம கைய வந்து பிந்தணும், பிந்தி அதாவது வில் வில் யுத்தம்ங்கிறது தூரத்திலிருந்து வர எதிரிகளை நம்ம இங்கிருந்தே நம்மளால தாக்க முடியும்.
2: தாக்குதல் துப்பாக்கி
1: எல்லாத்துக்கும்
0: அடிப்படை சொல்லப்படுது
1: பிந்து, அதாவது நம்மளுடைய அந்த
0: கை
1: கை பிந்துக்கு போகுது.
2: அம்பரா தூணி என்பது முதுகுல
0: இருக்கும்,
2: அங்கே இருக்கிற அந்த
1: அம்பை எடுத்து
2: வில்லிலே பூட்டுவதற்கு கை பின்னுக்கு போய் தான் எடுக்க.
1: அதுதான் அதனுடைய
0: பின்னுக்கு முன்னுக்குன்றதுக்கு
1: முன்னுக்கும் பின்னுக்கும் இதுக்கு மீனிங். இன்று பழமொழிகளை தவறாக நாம் புரிந்து கொண்ட பழமொழிகளை அதனுடைய தெளிவு விளக்கத்தை பார்த்தோம்.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டார்கின் அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் அருளிய மார்க்கபந்து ஸ்தோத்திரம் தமிழ் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: தற்பொழுது மூன்றாவது ஸ்லோகம். சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேச சம்போ சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேச சம்போ நித்யம் சிதானந்த ரூபம் நின்ஹுதா சேஷ லோகேஷ வைரி பிரதாபம் கார்த்தஸ்வராகேந்திர சாபம் கிருத்திவாசம் பஜே திவ்ய சன்மார்க பந்தும். முன்பே கூறியதை போல சிவனாருக்கு இரண்டு விதமான இலக்கணங்கள், ஸ்வரூபம் தடஸ்தம், குணம் குறிகள் அற்றது, குணம் குறிகளுடன் கூடியது. இதில் நித்தியம் என்பது அனைத்து காலத்திலும் இருக்கக்கூடியவர், அதாவது குணம் குறிகள் அற்றவர், அனைத்து காலத்திலும் இருக்கக்கூடியது. நித்தியம் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லக்கூடியதான முக்காலங்களிலும் என்றும் அழிவற்று இருக்கக்கூடியதான ஒன்று, அதற்கு சிவம் என்று பெயர். எனவே நித்யம், சிதானந்த ரூபம், சித் என்றால் தூய, ஆனந்தம் என்றால் உயர்ந்ததான ஒரு அறிவு. நமக்கு இருக்கக்கூடியதான அறிவுகள் அனைத்தும், அதாவது நாம் பெறக்கூடியதான சந்தோஷங்கள் அனைத்தும் ஒரு காலத்தில் அழியக்கூடும். ஆனால் சிவனாருக்கு இருக்கக்கூடியதான அந்த சிவானந்தம் என்பதான ஒரு நிலை என்றென்றும் அழிவற்று முக்காலத்திலும் வியாபித்திருக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் அது எவ்வாறு இருக்கும்? தூய்மையாக இருக்கும். எனவே நித்யம் சிதானந்த ரூபம், நித்யம் முக்காலத்திலும் இருக்கக்கூடியது, சிதானந்த ரூபம் தூய்மையான ஆனந்தத்தின் வடிவினனை. அடுத்தபடியாக நின்னுத அசேஷ லோகேஷ வைரி பிரதாபம், சிவனார் பலருடையதான செருக்கினை அழித்தவர் என்றெல்லாம் நாம் பலவாறாக காண்கிறோம். இவை அனைத்தும் சிவோத்கர்ஷத்தை பிரதானமாக கொண்டதான கருத்தினை உடையது. ஒரு சமயம் இராவணனானவன் கைலாயமலையில் அமர்ந்திருக்கக்கூடியதான சிவனாரை கைலாயமலையுடன் சேர்த்து தனது புஜபலத்தினால் அந்த மலையுடன் சேர்த்து உயர்த்தினான். அப்பொழுது இந்த இராவணனுக்கு ஒரு மனதில் ஒரு செருக்கு ஏற்பட்டதாம். எனவே சிவபெருமான் தனது கால் கட்டை விரலினால் மிகவும் லேசாக அந்த மலையினை அழுத்தினாராம். அந்த சமயத்தில் அவனால் அந்த சிவனாருடையதான அந்த அழுத்தியதான ஒரு நிலையை அவரால் தாங்க முடியவில்லை. எனவே இராவணன் இராவண தர்ப்பஹர என்றெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இராவண தர்ப்ப விநாசக லிங்கம் என்றெல்லாம் நாம் பார்த்துள்ளோம். லிங்காஷ்டகம் என்பதில் கூட பார்த்துள்ளோம். அந்த ரூபத்தினைதான் இந்த இடத்தில் ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதர் அவர்கள் கோடிட்டு காண்பிக்கிறார். நின்னுத அசேஷ லோகேஷ வைரி பிரதாபம். லோகேஷஹா என்றால் இந்த இடத்தில் இந்திரன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். வைரி என்றால் எதிரி, அதாவது இந்திரனுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய, அதாவது இராவணனின் லோகேஷ வைரி இந்திரனின் எதிரி, அதாவது இராவணனின் பிரதாபம் ஒரு செருக்கினை, ஒரு வீர பிரதாபத்தினை. நின்னுத்த அசேஷ கொஞ்சம் கூட விட்டு வைக்காமல் நின்னுதஹா ஒடுக்கியவர், நின்னுதம் என்றால் ஒடுக்கியவரை, அதாவது லோகேஷ என்று சொல்லக்கூடியதான தேவேந்திரனின் வைரி எதிரி, பிரதாபம் அவருடையதான செருக்கு, அசேஷ கொஞ்சம் கூட விட்டு வைக்காமல் நின்னுத ஒடுக்கியவரை. முதலிலேயே பார்த்தோம் நின்னுத அசேஷ லோகேஷ வைரி பிரதாபம், நின்னுத அசேஷ லோகேஷ வைரி பிரதாபம், இதுவரை அர்த்தம் பார்த்தோம். அடுத்தபடியாக கார்த்தஸ்வராகேந்திர சாபம். கார்த்தஸ்வர என்றாலே தங்கத்திற்கு பெயர். அகஹா என்றால் மலை, இந்திர என்றால் சிறந்தது, சாபம் என்றால் அதனை வில்லாக உடையவரை. முப்புறம் எரித்ததான சிவனார் புராரிஹி புராராத்திஹி, சிவாஷ்டோத்திர சதநாமாவளியில் வருகிறதல்லவா, புராராத்தையே நமஹா, திரிபுர சம்ஹார மூர்த்தி என்றெல்லாம், திரிபுராந்தகர் என்றெல்லாம் நாம் கூறுகிறோம் அல்லவா. அந்த ரூபத்தினை தற்பொழுது தீட்சிதர் அவர்கள் மனதில் கொண்டு வரும்படி செய்கிறார். கார்த்தஸ்வர அகேந்திர சாபம், கார்த்தஸ்வரம் என்றாலே தங்கத்திற்கு பெயர். அகஹா என்றால் மலைக்கு பெயர். இந்திர என்றால் சிறந்த என்று பெயர். சாப என்றால் வில்லிற்கு பெயர். அதாவது அந்த மூன்று அரசர்கள் கமலாக்ஷன், தாருகாக்ஷன், வித்யுன்மாலி என்று சொல்லக்கூடியதான மூன்று அரக்கர்கள் மூன்று கோட்டைகளை அமைத்து கொண்டு நல்லவர்களை துன்பம் செய்து கொண்டிருந்தார்கள். அச்சமயத்தில் சிவனாரானவர் யாது செய்தார் என்றால் ஒரு தேரின் மேல் ஏறி அவர்களை சம்ஹாரம் செய்ய சென்றார். அந்த தேரின் இரு சக்கரங்களாக சந்திரன் சூரியன் போன்றவர்கள் இருந்தனர். தேரோட்டியாக பிரம்மாவானவர் திகழ்ந்தார். சிவனாருடையதான கையில் இருக்கக்கூடிய வில்லாக சாக்ஷாத் தங்க மலையான மேருவானது இருந்தது. அந்த அம்பாக அனந்தாதி நாகங்கள் இருந்தன. அம்புராத்தூணியாக சாக்ஷாத் மகாவிஷ்ணு இருந்தார் என்றெல்லாம் புராண பிரசித்தமான கதைகள் கூறுவதுண்டு. அந்த சமயத்தில் சிவனார் அந்த திரிபுரசம்ஹார மூர்த்தம் திரிபுரசம்ஹார கோலம் பூண்டு சிவனார் சென்றாராம். அவர் எண்ணியது யாதெனில் இவை அனைத்தும் வெறும் ஆடம்பரத்திற்காக, சிவனாருடைய சாக்ஷாத் பரம்பொருள் அல்லவா, அவருடையதான சக்தியின் முன்னால் நேற்றே பார்த்தோம், கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் வா பிரபுஹு, சாக்ஷாத் பிரபு அல்லவா அவர், எதனுடையதான துணையும் இல்லாமல் தன்னுடையதான மந்தஹாசத்தின் மூலமாகவே அவர் யாது செய்தார் என்றால் அந்த புப்புரங்களையும் எரித்தார் என்று புராண பிரசித்தமான கதை உண்டு. எனவே இந்த இடத்தில் கார்த்தஸ்வ ராகேந்திர சாபம், கார்த்தஸ்வர அகேந்திர சாபம், கார்த்தஸ்வரம் என்றால் தங்கம், அகேந்திர என்றால் சிறந்த மலை, அதாவது சிறந்த தங்க மலையான மேரு என்பதான மலையினை சாபம் வில்லாக உடையவரை, கார்த்தஸ்வராகேந்திர சாபம். அடுத்தபடியாக கிருத்திவாசம், கிருத்திவாசா என்றால் இரண்டு விதமான அர்த்தங்கள் கூறலாம். கிருத்திகி என்றாலே தோல் என்று ஒரு அர்த்தம், வாசகா என்றால் ஆடை என்று ஒரு அர்த்தம். எனவே சிவபெருமானவர் தோல் ஆடையினை உடுத்தி கொண்டிருப்பார். நாம் அனைவரும் தெரிந்ததே, நம் அனைவருக்கும் தெரிந்ததே, புலித்தோலினை ஆடையாக உடையவரை என்று ஒரு அர்த்தம் கூறலாம். கிருத்திவாசகா என்றால் முதலில் ஒரு அர்த்தம் தோளினை ஆடையாக உடையவரை, அதாவது புலித்தோளினை ஆடையாக உடையவரை. அடுத்தபடியாக இதுவும் புராண பிரசித்தமான ஒரு கதைகள். தாருகாவன ரிஷிகள் அனைவரும் கர்மமே பிரதானம் என்பதான நிலையில் இருந்து கொண்டு சிவனாரை பகிஷ்காரம் செய்து யாகங்கள் செய்தனர் எனவும், அச்சமயத்தில் சிவனார் அந்த இடத்தில் பிக்ஷாட்டனமூர்த்தியாக வரவும், மகாவிஷ்ணுவானவர் சாக்ஷாத் மோகினியாக வரவும், தாருகாவன ரிஷி பத்னிகள் அனைவரும் சிவனாருடையதான அழகில் மயங்கவும், ரிஷிகள் அனைவரும் மோகினியுடையதான அழகில் மயங்கவும், இறுதியில் இவர்கள் அனைவரும் இணைந்து, அதாவது பிக்ஷாட்டனர் மோகினி ஆகிய இருவரும் இணைந்து இந்த கர்மாக்கள் அனைத்திற்கும் மேலாக இருக்கக்கூடியதான ஒரு பரம்பொருள் இருக்கின்றது என்பதை உணர்த்தினர். அச்சமயத்தில் தங்களை இதுபோல் அவமானம் செய்துவிட்டனர் என்றதான ஒரு எண்ணம் பூண்டதான தாருகாவன ரிஷிகள் பலவிதமான ஆயுதங்கள் மிருகங்கள் அனைத்தையும் சிவனாரின் மேல் ஏவி விட்டார்களாம். அவைகளுள் மான் மழு போன்றவைகள் அனைத்தும் நாம் அறிந்தவையே. இறுதியாக யானை என்பதை ஏவிவிட்டனராம். சிவனாரானவர் லீலையாக அந்த யானை முழுங்கும்படி தன்னை ஆக்கிக் கொண்டு அந்த யானையுடையதான வயிற்றிலிருந்து கிழித்து கொண்டு வெளியே வந்தார் என்று ஒரு கதை உண்டு. இதற்கு கஜஹா, கஜசம்ஹார மூர்த்தி என்றெல்லாம் நமது குடந்தைக்கு அருகில் இருக்கக்கூடியதான வழுவூர் என்றதான க்ஷேத்திரத்தில் இந்த மூர்த்தத்தினை மிகவும் சிறப்பாக காணலாம். சிவனாருடையதான 25 மூர்த்தங்களில் இந்த மூர்த்தத்திற்கு மட்டும் யாதொரு சிறப்பு இருக்கின்றது எனில், இந்த ஒரு மூர்த்தத்தில் மட்டும்தான் சிவனாருடையதான உள்ளங்காலினை ஒரு பக்தனானவன் தரிசிக்க முடியும். எனவே சாக்ஷாத் மோக்ஷத்தினை நல்கக்கூடியதான சிவனாருடையதான திருக்கழல்களின் உள்ளங்காலினை தரிசிக்கக்கூடியதான ஒரு ரூபமாக திகழ்கிறது இந்த கஜசம்ஹார மூர்த்தி, கஜஹா என்றெல்லாம் சொல்லக்கூடியது. எனவே கிருத்திவாசம் இரண்டு அர்த்தம். முதலில் புலித்தோலை ஆடையாக உடையவரை அல்லது அந்த கஜசம்ஹார மூர்த்தியாக இருக்கக்கூடியவரை. பஜே திவ்ய சன்மார்க்க பந்தம், கிருத்திவாசம் பஜே திவ்ய சன்மார்க்க பந்தம். திவ்ய சன்மார்க்க பந்தம் மிகவும் ஆழமாக கவனிக்க வேண்டியது. திவ்ய சன்மார்க்க என்றால் திவ்யம் என்றால் மங்களகரமான அல்லது தெய்வீகமான, சன்மார்க்கம் என்றால் நல்ல வழி. மங்களகரமான நல்ல வழி யாதெனில் முக்தி அல்லது மோக்ஷம். இன்பம் துன்பம் ஆகிய இரண்டும் அற்று சாக்ஷாத் சிவானந்தமே பிரதானமாக இருக்கக்கூடியதான ஒரு நிலைக்கு திவ்ய சன்மார்க்க. அந்த சிவானந்தத்தை எதிர்பார்க்கக்கூடியதான அந்த ஆத்மாக்களுக்கு பந்து, உறுதுணையாக திகழக்கூடியவரை அல்லது அவர்களது நலம் விரும்பிகளாக இருக்கக்கூடியவரை. பஜே, நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன், நான் பஜனை செய்கிறேன். எனவே மிகச்சிறந்ததான அர்த்தத்தினை கொண்டதான ஒரு ஸ்லோகம். இதன் அர்த்தம் யாதெனில் சமக்ரமாக காண்போமாக. என்றும் இருக்கக்கூடியவரை தூய ஆனந்த உணர்வினனை, தேவேந்திரனின் எதிரியான இராவணனின் செருக்கினை துளி கூட விட்டு வைக்காமல் ஒடுக்கியவரை, திரிபுர சம்ஹார சமயத்தில் தங்க மலை என்று சொல்லக்கூடியதான மேருவினை வில்லாக உடையவரை, புலித்தோலை ஆடையாக உடுத்தியவரை அல்லது யானையுடையதான வயிற்றினை கிழித்தவரை, அதாவது கஜசம்ஹார மூர்த்தியை நல்ல அழிவற்றதான ஒரு வழியை விரும்பக்கூடியவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவரை, அந்த மார்க்க சகாயேஸ்வரரை நான் துதிக்கிறேன். நித்யம் சிதானந்த ரூபம் நின்னுதாசேஷலோகேஷ வைரி பிரதாபம் கார்த்தஸ்வராகேந்திர சாபம் கிருத்திவாசம் பஜே திவ்ய சன்மார்க்க பந்தும் சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ
5: சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
6: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் விதாய ஹரி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. அன்பே வெதிரேக திருஷ்டாந்த ரஹிதோ அனுபசம்ஹாரி. மூணாவது வகையான ஹேத்வாபாசம், முதல் அந்த அனுபசம்ஹாரி அனைகாந்திகம் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த ஹேத்வாபாசம், அந்த அனுபசம்ஹாரி ஹேத்வாபாசம் வந்து மூணு வகைன்னு சொல்லி சொல்லியாச்சு. ஒரு மாதிரி இல்ல, மூணு வகையா இருக்கு அப்படின்ட்டு. அதுல மூணாவது வகை ஃபர்ஸ்ட் சாதாரணம், அடுத்தது அசாதாரணம், இது மூணாவது வகை அனுபசம்ஹாரி அப்படின்ட்டு. என்னது? அன்பய வெத்திரேக திருஷ்டாந்த ரஹித. நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் உதாரணம் கொடுக்க முடியாம இருந்ததுன்னா அது அனுபசம்ஹாரி. சர்வம் அனித்யம் பிரமேயத்துவாத் இது அத்த சர்வசியாபிபக்ஷத்வா திருஷ்டாந்தோ நாஸ்தி. சர்வம் அனித்யம், எல்லாமே அனித்யம். ஏன்? பிரமேயத்வா, விஷயமானதுனால அப்படின்ட்டு. எல்லாமே உலகத்துல இருக்கிற எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. எல்லாமேன்னு சொன்னதுனால எத்தனை எத்தனை இந்த மாதிரி இருக்கோ தத்ர தத்ர அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. எத்த எத்த இந்த மாதிரி இல்லையோ தத்ர தத்ர அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதா? எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்கெங்கெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? அன்வயமாவும் வெதிரேகமாவும் திருஷ்டாந்தம் கொடுக்கணும்னா சர்வம்ங்கிறதுல சர்வத்தை தவிர வேற ஏதாவது உலகத்துல இருக்கணும். சர்வம் எல்லாமே வந்துருச்சு, அதை தவிர வேற ஒண்ணுமே இல்ல உலகத்துல. அதனால உதாரணமானது கொடுக்க முடியாது. அப்போ நேர்மடையாகவும் எதிர்மடையாகவும் எங்க உதாரணமானது கொடுக்க முடியாதோ ஒரு விஷயத்துக்கு அந்த மாதிரியான ஹேத்துக்கு ஹேத்வாபாசுக்கு அனுபசம்ஹாரின்னு பேரு. சரி, கேவலான்வை கேவலான்வைனி அதிவியாப்தி வாரணாய அன்வைதி அன்பய வெதிரேக்கி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேவல அன்பையில போயிடும். அதனாலதான் அன்பய அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்கு. அன்பே வெதிரேக திருஷ்டாந்த கேவல வெதிரேக்கி நீ அதிவியாப்தி வாரணா வெதிரேக்கி தி கேவல வெத்திரிக்கையில போயிடக்கூடாது அப்படின்றது சொன்னா வெத்திரேக்கின்னு சேர்த்திருக்குங்க. அத்தேதி உபதர்ஷித அனுமான இத்தியர்த்த அத்த அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னது என்னது? இந்த சொல்லப்பட்ட உதாரணத்தை சர்வம் அனித்யம் பிரமேயத்வா அப்படின்னு சொல்ல அப்படின்னு அர்த்தம். சொன்னப்பட்ட உதாரணத்துல அப்படின்னு அர்த்தம், ஹேத்துல அப்படின்னு அர்த்தம். சாத்தியபாவது வியாப்தோ ஹேத்து விருத்த ரெண்டாவது வகையான ஹேத்துவாபாசம், இது விருத்தம் அப்படிங்கிற ஹேத்துவாபாசம். என்ன சொல்றாங்க? சாத்தியபாவத் வியாப்த ஹேத்துர் விருத்த, சாத்தியபாவத் வியாப்த ஹேத்துர் விருத்த. அன்பே திருஷ்டாந்தம் இல்லாதாகவும் வெதிரேக திருஷ்டாந்தமாகவும் இல்லாதாகவும் இருந்ததுன்னா அதுக்கு அனுபசம்ஹாரின்னு பேரு. இப்ப அடுத்த என்னது? சாத்திய அபாவ வியாப்தேத்து அப்படின்னா சாத்தியமானது அபாவமா இருக்கிற வியாப்தம், வியாப்தி எது இருக்கோ அப்படிப்பட்ட வியாப்தி, அப்படிப்பட்ட ஹேத்து. சாத்தியபாவ வியாப்தி அப்படின்னு சொல்லி சொன்னா சாத்தியபாவ நிரூபித வித்தியேக வியாப்தி, சாத்தியபாவ வியாபிக்கி பூத அபாவ பிரதியோகித்வம் அப்படின்ட்டு எல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸா யூஸ் பண்றாங்க. சரி, விருத்தம் லட்சியத்தி சாத்தியத்தி, விருத்தம் சொல்லி சொன்னா என்ன? சாத்தியம்னு சொல்லி சொன்னா சத்ஹேத்து வாரணாய சாத்தியபாவ வியாப்தி சாத்தியத்தி அபாவேதி. சத்ஹேத்து உள்ள லட்சணம் போகாம இருக்கிறது கோசம் சாத்தியபாவம் வியாப்தம் சாத்தியம் அபாவம் எல்லாத்துக்கும் கொடுக்கறது. சரி, அசம்பவ வாரணைய வியாப்தியத்தி, அசம்பவம் சாத்தியபாவ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டனா சாத்தியபாவ ஹேத்துன்னு சொல்லி சொல்லிட்டனா சாத்தியமானது இல்லாது அப்படின்னா அசம்பவ ஹேத்து. அந்த ஹேத்து அபாவத்துக்கு போகாம இருக்கிறது கோசம் நீங்க என்ன சொல்றீங்க? வியாப்த அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க. உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா சப்தோ நித்ய கிருதகத்வாத், சப்தோ நித்திய சப்தமானது நித்தியம். ஏன் அப்படின்னா சப்தத்துவாத்து இல்ல, சப்தத்துவாத்தனா வேற ஹேத்துவாபாசம் போயிடுது. சப்தமானது சபக்ஷத்திலையும் இல்ல விபக்ஷத்திலையும் இல்ல, சப்தத்துவம் சப்தத்துவ மாத்திரம் இருக்கு. அதனால அது அசாதாரண அணைக்கு அந்திகத்துல போயிடும். அதனால இங்க என்ன? சப்தோ நித்திய சப்தமானது நித்தியம். ஏன்? கிருதகத்வா உண்டு பண்ணப்படுவதா, சப்தமானது உண்டு பண்ணப்படுது. ககாரோ அயம் ககாரோ நஷ்டம் அப்படின்ட்டு கக்காரம் உண்டாருது ககாரம் நஷ்டம் ஆகுது, கக்காரம் இருக்கிறது கக்காரம் நஷ்டம் ஆகுது. ஒரு சப்தம் உண்டாருது இருக்கு அழியது. அப்போ சப்தமானது உண்டு பண்ணப்பட்டது அப்படிங்கறதுனால நீங்க என்ன சொல்றீங்க? சப்தம் நித்தியம் அப்படிங்கிற கிருதகத்வா அப்படிங்கிற ஹேத்து. உண்டு பண்ணப்பட்டது எப்பவுமே எதிர் கிருதகம் தத்தது அனித்யங்கிற சிம்பிள் நியாய பிரகாரம் கண்டனாயணம். அதனால என்ன சொல்றாரு? கிருதகத்வம் ஹி நித்தியத்துவ அபாவேன அனித்யன வியாப்தம். கிருதகத்வம் சொல்லி சொன்னா எத் கிருதகம் தத்தத் அனித்யங்கிற வியாப்தி மூலியமாக நிராகரிக்கப்படுறது. அதனால சாத்தியபாவ வியாப்தி, சாத்தியமானது நித்தியம்னு நிரூபிக்கப்பட நிரூபிக்க போறீங்க நீங்க. ஆனா கிருதகமானது எதுவுமே நித்தியமா இருக்க முடியாது, அதனால அது தப்பான ஹேத்துவாபாசம். தப்பா ஹேத்துவாபாசம் அது தப்பான ஹேத்து. கிருதகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நித்தியம்னு நிரூபிக்க முடியாது. கிருதகம்னாலே அனித்யம் தான் அது. அதனால சாத்தியபாவது வியாப்தி இருக்கு, கிருதகம் தத்தது அனித்யம்னு சொல்லி ஒரு வியாப்தி இருக்கு. எதை நிரூபிக்கிறதுக்கு? சாத்தியத்தோட இன்மையை நிரூபிக்கிறதுக்கு. சாத்தியம் என்னது? நித்தியம். நித்தியத்தோட இன்மை நித்தியமின்மை. நித்தியமின்மை எப்படி நிரூபிக்கிறது? ஒரு வியாப்தியினால. என்ன வியாப்தி? ஏத்யத் கிருதகம் தத்தது அனித்யம், எது செய்யப்படுகிறதோ அது அனித்யம் அப்படின்றது. சிம்பிள், புரியுறதா? சாத்தியம் நித்தியம் அப்படிங்கிறது. சப்தத்தை நித்தியம் நிரூபிக்க போறீங்க. சப்தம் பக்ஷம், நித்தியம் சாத்தியம். அந்த நித்தியத்தோட சாத்திய அபாவம் என்னது? நித்திய இன்மை. நித்தியன்மையை நிரூபிக்கிறதுக்கு வியாப்தி என்னது? எதெல்லாம் செய்யப்பட்டதோ அதெல்லாம் அனித்யம் அப்படின்ட்டு. அதனால சாத்தியபாவ ஹேத்து எது இருக்கோ அதுக்கு பேரு விருத்தம் சத் பிரதிபக்ஷ துவாரணாய சதித்தி போத்தியம் சத் பிரதிபக்ஷ பின்ன இத்தியபி போத்தியம் சத் பிரதிபக்ஷத்துல லட்சணம் போயிடாம இருக்கிறதுக்கோசரம் நீங்க பண்ணோம் சத் பிரதிபக்ஷ பின்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இங்க கிருதேதி கிருத்த அப்படின்னா காரியத்வாத் இத்தியர்த்த எத்தியத் கிருதகம்னு சொல்லி சொன்னா காரியம் அப்படின்னு கிருதகத்வம் அப்படின்னா காரியத்துவம் அப்படின்னு அர்த்தம். அனித்யத்வேன வியாப்தம் இது கிருதகத்வம் என்ன ஆறுது அனித்யத்வேன வியாப்தம் கிருதகத்வம் அப்படின்னு சொல்லி சொன்னா அனித்யத்வம் அப்படின்னு ஆயிடுறது. அதனால அனித்யத்வனால சூழப்பட்டதுனால அது வியாபிக்கப்பட்டதுனால எத்தியத் கிருதம் தத்தது அனித்யம் அப்படிங்கிற நியாயத்தினால வியாப்தியினால என்னாவது வியாப்தியர் பவதி ஏவ ததை இது பாவக இந்த மாதிரி வியாப்தியினாலாவது நிராகரிக்கப்பட்டதா இருக்கிறதுனால இது ரெண்டாவது வகையான ஹேத்து விருத்த ஹேத்து. நீங்க நித்தியம்னு நிரூபிக்க போடுறீங்க ஆனா ஹேத்துனால அது நித்தியம்னு நிரூபிக்கப்பட முடியாம போச்சுனா அது விருத்தம். அடுத்தது எஸ் எஸ் ஆத்திய பாவ சாதகம் ஹேத்வந்தம் வித்தியதே சத் பிரதிபக்ஷ யதா இங்க சத் பிரதிபக்ஷ பின்ன அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் சத் பிரதிபக்ஷ பின்னம் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா இங்க சொல்லியிருக்கு சாத்திய பாவ சாதகம் இங்கேயும் சாத்திய பாவம் இங்க வியாப்தி இங்க சாதகம் வேற ஒரு ஹேத்து அங்க வியாப்தி இங்க ஹேத்து. அதனால ஹேத்வந்திரம் சாதகம் ஹேத்வந்திரம் வித்தியதே சாத்தியபாவ ஹேத்து அங்க வியாப்தி இங்க சாதகம் ஹேத்வந்திரம் வித்தியதே சத் சத் பிரதிபக்ஷ சப்தோ நித்திய ஸ்ரவணத்துவா சப்தத்துவது சப்தமானது நித்தியம் ஏன் ஸ்ரவணத்துவா அது கேட்கப்படுவதால் சப்தத்தன்மை போல சப்தத்தன்மை கேட்கப்படுறதா இருக்கிறதுனால சப்தமானது நித்தியம் அப்படின்னு நிரூபிக்கிறீங்க நீங்க. ஆனா சப்தோ அனித்ய காரியத்வா கடவது அப்படின்னு இன்னொரு பிரமாணமானது நிராகரிக்கிறது. நேரடியா இன்னொரு தர்க்கத்தை வச்சு நீங்க நிராகரிக்க முடியும் சப்தமானது அனித்யம் ஏன் காரியத்துவாத்து கடவத்து காரியமா இருக்கிறதுனால பானை மாதிரி அப்படின்னு ஒரு தர்க்கத்தை வச்சு அதே தர்க்கத்தை நீங்க அடிக்க முடியும். சப்தமான நித்தியம் சப்தத்துவாத்துன்னு சொன்ன அதே தர்க்கத்தை நீங்க இன்னொரு தர்க்கத்தை வச்சு நிராகரிச்சிட்டீங்கன்னா வேற பிரமாணத்தை வச்சுட்டு இல்ல இன்னொரு ஹேத்து வச்சுண்டு நிராகரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா அது சத் பிரதிபக்ஷ. பின்னாடி வேற பிரமாணத்தை வச்சுட்டு நிரூபிச்சிங்கன்னா அது ஆசிரியா சித்தம் சுரூபா சித்தம். அதனால இங்க சத் பிரதிபக்ஷம் எப்படிப்பட்டது வேற ஹேத்து வச்சு நிரூபிக்கிறீங்க இன்னொரு தர்க்கம் கொடுக்குறீங்க அதுக்கு நீ என்ன தர்க்கம் கொடுக்குற அதுக்கு எதிர்க்க நான் இன்னொரு தர்க்கம் கொடுக்குறேன் அப்படின்னு இன்னொரு தர்க்கம் கொடுக்குறீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அது சத் பிரதிபக்ஷம். சத் பிரதிபக்ஷம் லட்சியத்தி சாத்தியத்தி எஸ்ய ஹேதோஹோ சாத்திய பாவசிய சாதகம் சாத்திய பாவசிய அனுமாபகம் ஹேத்வந்தரம் பிரதிபக்ஷோ ஹேத்து வித்யதே ச ஹேத்து சத் பிரதிபக்ஷ இத்யர்த்த. அதாவது எந்த ஹேத்துவானது நீங்க எந்த ஹேத்துவை கொடுத்திருக்கீங்களோ அந்த ஹேத்துவை நிராகரிக்கிற மாதிரியான வேற ஒரு ஹேத்துவானது இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா வேற ஒரு நியாயமானது இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அது சத் பிரதிபக்ஷம். நீங்க எந்த ஹேத்துவை வச்சுட்டு ஒரு நியாயத்தை நிரூபிக்கிறீங்களோ அந்த ஹேத்துவை விட்டுட்டு வேற ஒரு ஹேத்துவை வச்சுட்டு அந்த நியாயத்தை கண்டனம் பண்ணினோம்னு சொல்லி சொன்னா வேற ஒரு நியாயத்தின் மூலியமாக அது சத் பிரதிபக்ஷம். அயமேவ பிரகரண சம இத்தியுச்சதை இந்த சத் பிரதிபக்ஷத்தை கூட பிரகரண சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பல இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிரகரண சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பிரகரண சமம்னு சொல்லி சொன்னா நீ என்ன பிரகரணத்தை கொடுத்தியோ நான் என்ன பிரகரணம் கொடுத்தியோ ரெண்டு பேரும் சமம் ரெண்டு பேரும் இந்த அம்பு மாதிரி ராமாயண சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கே இருந்து ஒரு அம்பு விடுவான் இங்கே இருந்து ரொம்ப நேரம் காமிச்சுருவான் அப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் இட்டி முடிச்சு ரெண்டு பேரும் முட்டின்ற உடனே கீழே விழுந்துரும். அது மாதிரி இவன் ஒரு ஹேத்து விட்டான் அவன் ஒரு ஹேத்து விட்டான் நியாயம் ரெண்டுமே இடிச்சுட்டு ரெண்டுமே கிளான்ஸ் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி பிராச்சீனி பிராச்சீனர்கள் இத பிரகரண சமம்னு சொல்லி சொல்லுவாங்க. விருத்தவாரனாய ஹேத்வந்திரம் இது விருத்தத்துல லட்சணம் போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் ஹேத்வந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா முன்னாடி பார்த்தோம் விருத்தம் வன்னியாதி சாத்தியே தூமசிய வாரனாய சாத்தியதி அபாவேதிச்ச வன்னியாதி சாதனத்துல தூமத்தை நிராகரிக்கிறதுக்கோசரம் வன்னி சாத்திய வன்னியத்தை நிரூபிக்கிறதுக்கோசரம் மலையில வன்னியத்தை நிரூபிக்கிறதுக்கு ஏத்துக்கொண்ட கொடுக்குறீங்க தூமம்னு கொடுக்குறீங்க அதை நிரூபிக்கிறது நிராகரிக்கிறதுக்கோசரம் சாத்தியம்னு அபாவம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இங்க லட்சணத்துல சாத்திய பாவம் சொல்லி சொல்ல வேண்டியிருக்கிறதுனாலதான் அசித்த திரிவித திருப்பியும் அடுத்தது அசித்தம். அசித்தமும் மூணு வகைப்படுறது என்னது ஆசிரியா சித்தா சுரூபா சித்தா வியாபியத்வா சித்தா அசித்தம் மூணு வகை ஆசிரியா சித்தம் சுரூபா சித்தம் வியாபியத்வா சித்தம். ஆசிரியா சித்தம் என்னது அசித்தம் விபஜதே ஆசிரியா சித்தத்வாதி அன்னதமத்துவம் அசித்தத்துவம். அசித்தம்னா என்னது ஆசிரியா சித்தம் ஆகிய இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றுக்கு அசித்தம்னு பேரு. ஆசிரியா சித்தம் என்னது அப்படின்னா ஆசிரியா சித்த ஆசிரியா சித்த அப்படின்னா ஆசிரிய அசித்த அப்படின்னு அர்த்தம். ஆசிரிய அசித்தம் என்னது யதா ககனாரவிந்தம் சுரபி அரவிந்தத்வாத் சரோஜாரவிந்தவத் இதி அத்ர ககனாரவிந்தம் ஆசிரியா சஜநாஸ்தி ஏவ. ஆசிரியா சித்தம்னா எந்த ஆசிரியத்துல எந்த பட்சத்துல நீங்க நிரூபிக்க போறீங்க விஷயத்த அந்த பட்சமே இல்லாம இருந்ததுன்னா அது ஆசிரியா சித்தம். மலையில நெருப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நிரூபிக்க போறீங்க மலை எங்க ஃபர்ஸ்ட் அதை காமினி. ஏன்னா மலையும் இந்திரியமும் சன்னிக்கர்ஷாயி மலை பிரத்யக்ஷம் புகையும் இந்திரியமும் சன்னிக்கர்ஷாயி புகையும் பிரத்யக்ஷம் நெருப்பு இந்திரியமும் சன்னிக்கர்ஷம் ஆகாதனால சம்பந்தப்பட அதனால நெருப்பு அனுமானம் பண்றோம் இந்த மலையில நெருப்பு இருக்குன்னுட்டு.
7: இப்போ மலையில நிறுத்திருக்கு, நானும் அனுமானம் பண்ண போறேன், எங்க எங்க முன்னாடி முன்னாடி எங்க மலை இருக்கு? மலையே இல்லையே. மலை இல்லாத இடத்த நீங்க மலை இருக்குன்னு நிரூபிக்க போனீங்கன்னா ஆசிரியமே இல்ல, ஆசிரியா சித்தம். அதே மாதிரி இங்க சுரபி வாசனை உடையது எது? ஆகாய தாமரை. ஆகாய தாமரைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, வாசனை இருக்க முடியும் தாமரைக்கு. தாமரைனால் அப்படின்னு சொல்லி தாமரை என்பதால் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாய தாமரையும் தாமரை அப்படிங்கறதுனால அதுலயும் வாசனை இருக்கும் அப்படின்னு நீங்க அழகா நிறு ஒரு தக்கம் கொடுத்துட்டீங்க. எப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்படிகையும் ஸ்படிகமும் கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட். ஏன்னா கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க. பிளாஸ்டிக் கண்ணாடி எல்லாம் ஒரே மாதிரி ஜாதி, ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் எல்லாமே வந்து வெளிச்சத்தை இந்த பக்கத்துல இந்த பக்கம் விடும். நியாயம்தான். ஆனா நீங்க சொல்ற ஐட்டம் இருக்கணுமே. இங்க நீங்க சொல்ற கங்கனாவிந்தமான இந்த ஆகாய தாமரையானது இருக்கணுமே. அதுல வாசனை இருக்கா இல்லையான்ற பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுல வாசனை இருக்குமே. பெண்கள் பெண்களின் கூறுதலில் இயற்கையிலே மனம் உண்டோ இல்லையோ அப்படின்னு சந்தேகம் எழுப்புறாரு பாண்டிய மன்னர். உண்மையில இருக்கா இல்லையான்றதுக்கு ஃபர்ஸ்ட் கூந்தல் இருக்கணுமே. அது சௌரி முடியா இருந்ததுன்னா அதை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். உண்மையான கூந்தல் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். நைலான் சௌரி வச்சுட்டு இல்ல. அப்படி ஆசிரியமே இல்லைன்னா அதுல இங்க வாசனை இருக்கா இல்லையான்னு பாக்க முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனை இங்க ஆசிரியா சித்த பக்ஷதாவச்சேதகாபாவத் பக்ஷகத்வம். ஆசிரியா சித்தத்துவம் அப்படின்றதுக்கு லட்சணம் சொல்றாங்க, லட்சணமே கொடுக்கல அங்க மூலத்துல. அதனால பக்ஷதா அவச்சேதக, பக்ஷதா அவச்சேதகன்னா எந்த பக்ஷத்தன்மையை நீங்க வச்சுட்டு இருக்கீங்களோ அதனால் வரையறுக்கப்பட்டதான அபாவத்து அதனுடைய இன்மைத்தன்மை உடையதான பக்ஷகத்துவம் பக்ஷம் சந்திக்த சாத்தியவான் பக்ஷ. அந்த பட்சம் எப்படிப்பட்டது? பட்சத்தன்மை இல்லாததான பட்சம். பட்சமே இல்லாததான பட்சம்க்கு ஆசிரியா சித்தம்னு பேரு. பட்சம் இங்க என்ன? நீங்க எடுத்துட்டு இருக்க இடம் எது? சந்தேகம் உடைய சாத்தியம் எங்க அப்படின்னா ஆகாயத்தாமரை. ஆகாயத்தாமரைங்கிற பட்சமே இல்ல. அப்படிப்பட்ட பட்சத்தை எடுத்து நான் அதை விசாரம் பண்ண போறீங்க அப்படிங்கறதுனால இது தப்பு. பவதிஹி அரவிந்தத்தே ககனியத்துவ ரூப பக்ஷிதா அவச்சேதக அபாவது பக்ஷகத்துவம். அரவிந்தத்வே ககனியத்துவ ரூப அந்த தாமரை வந்து பக்ஷம். எங்க எந்த பட்சத்துல பாக்குறீங்க? ஆகாயம்ங்கிற பட்சத்துல பாக்குறீங்க. அந்த இடத்துல இருக்கவே இருக்க முடியாது. ஆகாயத்துல தாமரையானது இருக்கவே முடியாது. அதனால அரவிந்த ரூப பக்ஷே ககனியத்துவ விராது. அரவிந்த ரூபமான பட்சத்துல ககனியமானது அந்த ஆகாயமானது இல்லாம இருக்கிறதுனால நோக்கியும் அரவிந்தே ககனியத்துவ விராகோ அத ஆக அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அரவிந்தத்துல ககனியத்துவ விரகம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றேன் கேட்டுக்கோங்க. எப்படின்னா இப்படித்தான் உபதர்ஷித அனுமானி இத்தியர்த்த அத்த ககனாரவிந்தம் ஆசிரியம். ககனாரவிந்தம் அப்படிங்கிற ஆசிரியம் அதுதான் நீங்க எடுத்துட்ட பட்சம் சாத்தியம் நிரூபிக்க போறீங்க. அந்த ககனாரவிந்தத்துல வாசனைங்கிற சாத்தியத்தை நீங்க நிரூபிக்க போற சுரபி அப்படின்ட்டு அந்த பட்சமே உண்மையில இல்ல. அதனால பட்சமே இல்லாததுனால பட்சத்தை சார்ந்ததான வாசனை அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட முடியாத போயிடுறது. ஏன்னா நீங்க எதை நிரூபிக்க போறீங்களோ அந்த சாத்தியமானது எதை சார்ந்திருக்கு? பட்சத்தை சார்ந்துதான் இருக்கு. இப்போ பட்சமே இல்ல, எதை நீங்க நிரூபிப்பீங்க? அதனால நிரூபிக்கப்பட முடியாம போயிடுறதுனால இது முதல் வகையான ஆசிரியா சித்தி அசித்த அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது சொரூபா சித்தி. சொரூபா சித்தி என்னது? சப்தோ அனித்ய சாட்சத்வா சுரூபவதிதி ரூபவதிதி. இப்போ சொரூபா சித்தி ஆசிரியா சித்தி ஆசிரியமே இல்ல. சொரூபா சித்தி சொரூபமே இல்ல. என்ன சொரூபம் இல்ல? சப்தோ அனித்ய சப்தமானது அனித்யம். நீங்க நிரூபிக்க போறீங்க சப்தம்ங்கிறது இங்க பக்ஷம். அதுக்கு நிரூபிக்க போறது அனித்யம்ங்கிற சாத்தியம். காரணம் ஹேத்து என்ன கொடுக்குறீங்க? சொரூப் சாட்சிஷத்வா பார்க்கப்படுவதால் சப்தம் என்னைக்குமே பார்க்கப்பட முடியாது. பார்க்கப்பட முடியாதது சப்தம். அதனால அங்க சொரூபமே இல்ல, சாட்ச சொரூபமே இல்ல. ஸ்ராவண சொரூபம் கேட்கப்படக்கூடிய தன்மையுடையது, பார்க்கப்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இல்லாதனால இது சொரூபா சித்தம் அப்படிங்கிற ரெண்டாவது அத்தியாசம். அத்த சாட்சியத்துவம் சப்தே நாஸ்தி சப்தசிய ஸ்ராவணத்துவா. அதனால சொரூபமே இல்லைங்கிறதுனால இது சொரூபா சித்தி. சாட்சி சொரூபம் பார்க்கக்கூடிய தன்மை இல்லாதனால இது சொரூபா சித்தி. சத்யத்துவ பாவே அதிவியாப்தி வாரணாய சத்யத்துவ பாவே அதிவியாப்தி வாரணாய பக்ஷே இது பக்ஷே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அதனால ஏன் பக்ஷே ஹேத்வபாவ அப்படின்னு சொல்லி சொன்னது லட்சணத்துக்கு சொரூபா சித்திக்கு பக்ஷே ஹேத்வபாவ அதான் சொரூபா சித்தியோட லட்சணம். பக்ஷே ஹேத்வபாவ அப்படிங்கறதுல பக்ஷேன்னு விட்டுட்டு ஹேத்வபாவன்னு சொல்லி சொல்லிட்டேன்னா சத் ஹேத்துலையும் போயிடும். அதனால லட்சணம் கடுபடாயிடும். கெட்டாதி அபாவாரணாய ஹேத்து இது சரி. பக்ஷே பக்ஷே ஹேத்வபாவ விட்டுருங்க. பக்ஷே அபாவ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் கட்டப்பட்டம் எல்லாம் இல்லாம போயிடும். அதனால அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் கட்டாதி அதோட அபாவத்தை நிராகரிக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க? பக்ஷே ஹேத்து ஹேத்து அபாவ அப்படிங்கிறீங்க. எந்த அபாவம் பக்ஷத்துல என்ன அபாவம் கடபடாதி அபாவம் இல்ல ஹேத்துவனுடைய அபாவம், அதனால ஹேத்துன்னு சொல்றீங்க. சோயம் சுரூபா சித்த சுத்தா சித்த வாகா சித்த விசேஷனா சித்த விசேஷியா சித்த பேதேனா சதுர்விதா. இந்த சுரூபா சித்தம் நாலு வகை. இன்ஃபேக்ட் சுத்தா சித்த பாகா சித்த விசேஷனா சித்த விசேஷியா சித்த. நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது சுத்தா சித்தம், சுத்தமா சித்தம். நிச்சயமா சப்தத்தன்மை ஸ்ராவணமா தான் இருக்க முடியும், சாட்சியமா இருக்க முடியாது, அது சுத்தா சித்தம். தத்ர ஆத்யஸ்து மூலே ஏவ வரதர்ஷிதா, முதல்ல மூலத்தையே பார்த்துட்டோம் சொல்லியாச்சாதான். த்விதீயோ யதா பாகா சித்தமானது என்னது உத்பூத ரூபாதி சதுஷ்டயம் குண ரூபத்வாதித்யத்ர ரூபத்வ ஹேதோ பக்ஷைகதேசே விருத்தித்வேன தஸ்ய பாகே பக்ஷைகதேசே ஸ்வரூபா சித்தத்வம். அதாவது உத்பூத ரூபாதி சதுஷ்டயம், உத்பூத ரூபாதி சதுஷ்டயம், இந்த நாலுமே எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, நாலுமே உத்பூத ரூபமான நாலுமே வந்து நிலம் நீர் இதெல்லாமே நாலுமே குணம், குணம்னு சொல்லி சொல்றீங்க. நாலுமே குணம் தான், உண்மைதான். ஏன் என்ன காரணம் கொடுக்கறீங்க ரூபத்துவாத் அப்படிங்கிறீங்க. ஆனா ரூபம் எல்லாத்துலயும் இல்ல, வாயுல ரூபம் இல்ல, நீர்ல ரூபம் இருக்கு, அக்னியில ரூபம் இருக்கு, நிலத்தில ரூபம் இருக்கு, வாயுல ரூபம் இல்ல, ஆனா உத்பூதம் அது. அதனால ரூபம் இல்லாத இடத்துல ரூபத்வாத்னு ஒரு ஹேத்து கொடுக்குறீங்க. பாதி இடத்துல ரூபமானது இருக்கு, பாதி இடத்துல ரூபமானது இல்ல. சில இடத்துல ரூபம் இருக்கு, சில இடத்த நீங்க மொத்தமா ஒரு இடத்த எடுத்துட்டு ஒரு ஹேத்து கொடுத்தீங்க. ஆனா எல்லா இடத்துலயும் அந்த ஹேத்து கவர் பண்ண மாட்டேங்கிறது, பாதி கவர் பண்றது பாதி கவர் பண்ண மாட்டேங்குது. அது பாகா சித்தம், பாகம் ஒரு பாகத்துல அசித்தம், அசித்தமானது இருக்கிறதுனால பாகா சித்தம்னு பேரு. திருத்தீயோ மூணாவது வாயு பிரத்யக்ஷ, வாயு பிரத்யக்ஷ ரூபத்வே சதி ஸ்பர்ஷவத்வாதித்யத்ர ரூபத்துவ விசேஷணஸ்ய வாயோ அவிருத்தேகே தத் விசிஷ்ட ஸ்பர்ஷவத்வஸ்ய அபி அவிருத்தித்வேன தஸ்ய சுரூபா சித்தத்தம் நிர்வகதி. அப்போ விசேஷணாபாவே விசிஷ்டஸ்ய அபாவாத். இப்போ என்ன சொல்றாங்க மூணாவது விசேஷனா சித்தா அப்படின்னு சொல்லிட்டு, விசேஷம்னா சிறப்பு, சிறப்பாக சிறப்பு மூலியமாக அசித்தமாறுது எப்படின்னு சொல்லி கேட்டா, வாயுவானது பிரத்யக்ஷம் நிரூபிக்க போறோம். வாயு பிரத்யக்ஷம், ஏன் வாயு பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஸ்பர்ஷவத்வாத்னு சொன்னா சரி பரவாயில்ல, தொட்டு பார்த்தா தெரியறது வாயு படுறது அப்படின்ட்டு, நல்லா காத்து இருக்கு அப்படின்ட்டு தெரியறது ஸ்பர்ஷவத்வாத். ஆனா என்ன சொல்றான், ஒரு விசேஷம் கொடுக்குறான், ஸ்பர்ஷவத்வாத்ங்கிற விசேஷத்துக்கு சிறப்பிக்கப்பட்டதுக்கு ஒரு சிறப்பு என்னது ரூபவத்வே சதி, ரூபவத்வே சதி அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ ரெண்டுமே இருக்கணும், ரூபமுடையதாக இருந்து ஸ்பர்ஷமுடையதாக இருப்பதால் அப்படின்ட்டு, ரூபமுடையதாகவும் ஸ்பர்ஷமுடையதாலும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் பரவாயில்ல, ரூபமுடையதாக இருந்து ஸ்பர்ஷமுடையதால் அப்படின்னா அந்த ஸ்பர்ஷம் எப்படி இருக்கணும், ரூபமுடையதா தான் இருக்கணும். அப்படிங்கறதுனால வாயு ரூபமுடையதா இல்ல, ஆனா ஸ்பர்ஷமுடையது. அதனால விசேஷண பாகம் என்னது, விசேஷ பாகம் இருக்கு, ஸ்பர்ஷமுடையதாலுங்கிறது நிரூபிக்கப்பட முடியும், ஆனா விசேஷனம் சிறப்பானது என்னது ரூபவத்வே சதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். அப்படி அது இல்லாததுனால விசேஷனா சித்தம், விசேஷ நிலையில அசித்தம், விசேஷ நிலையில சித்தம், ஆனா விசேஷ நிலையில அசித்தம். இன்னொன்னு துரியோ எச்சா, இப்போ ஒரு பேர் ஒருத்தருக்கு வந்து மிஸ்டர் அப்படின்னு நீங்க டைப் பண்றதுக்கு பதில் மிஸ் டைப் பண்ணிட்டீங்க, மார்க் வந்து எம் எஸ் டைப் பண்ணிட்டீங்க, பட்டன் பக்கத்து பட்டன் தட் பண்ணீங்க, எஸ் ஆயிடுச்சு. இப்போ எம் எஸ் மிஸ் யாரு, ஏதோ ஒரு பேர் ஆம்பளை பேர். இப்போ அந்த ஆம்பளைக்கு நீங்க என்ன கொடுத்துட்டீங்க, மிஸ்ன்னு கொடுத்துட்டீங்க, இல்ல ஒரு பொம்பளை பேர் இருக்கு மிஸ்டர்னு அடிச்சிட்டீங்க. ஏன்னா ஆம்பளை பேர் வந்து மிஸ்ன்னு அடிச்சா கூட பரவாயில்ல, அவங்க மிஸ்ஸஸ் அப்படின்ற அர்த்தத்துல, ஏன்னா இப்ப மிஸ்ஸஸ் எல்லாத்துக்கும் எம்எஸ் தான் அடிக்கிறாங்க, மிஸ்ன்னு தான் அடிக்கிறாங்க, சரி பரவாயில்ல. பொம்பளை பேர் இருக்கு ஆனா மிஸ்டர்னு அடிச்சிட்டீங்க நீங்க. இப்போ தப்பு என்ன ஆயிடுறது, சிறப்பு பொம்பளை பேர என்னோ கரெக்ட், பேர் என்னோ கரெக்ட், ஆனா அவங்களுக்கு கொடுத்த விசேஷம் என்னது தப்பு. அந்த மாதிரி இல்லட்டி நீங்க அடிக்க வேண்டியது என்ஜினியர் ER அடிக்க வேண்டியது, நீங்க அடிச்சது DR. இப்போ சிறப்பிக்கப்பட்டவங்க அவங்க என்னவோ ஏதோ ஒரு அவங்க பேர் என்னவோ உண்மைதான், ஆனா அவங்களுக்கு முன்னாடி கொடுத்த என்ஜினியரோ இல்ல டாக்டரோ அந்த விசேஷமானது தப்பு. அந்த மாதிரி இது விசேஷத்தினால அசித்தம். சரி அது கரெக்ட் தான், பேர் என்னவோ கரெக்ட், ஆனா நான் என்ஜினியர் அந்த பர்சன் இல்ல, டாக்டர் அந்த பர்சன் இல்ல அப்படின்னு அவங்களே நிராகரிச்சிருவாங்க. அப்போ தான் இருந்தாலும் தான் இல்ல அப்படின்னு, அந்த பேர் தன்னுடைய பேர் இல்ல அப்படின்னு ஆயிடுறது, அதனால அது விசேஷனா சித்தம். துரியோ நாலாவதான விசேஷ சித்தம் என்னது, இந்த உதாரணத்தை தலைகீழ போட்டுருங்க, ஸ்பர்ஷவத்வே சதி ரூபவத்வாத் அப்படின்னு சொல்லி விடுங்க. இது வந்து விசேஷ சித்தம், விசேஷமானது ரூபவத்துவமானது வாயுல இருக்காது, அதனால இது விசேஷ சித்தம், விசேஷமானது சிறப்பிக்கப்பட்டதானு இருக்காது, அதனால விசேஷ சித்தம். அத்தனை விசேஷ விசேஷ வைபரீத்தியன ஹேத்து தலைகீழ எடுத்து போட்டுட்டீங்கன்னா உண்டாயிரத்தசிய சொரூபா சித்தத்தம் தூ விசேஷ அபாவ பிரயத்த விசிஷ்டாபாவாதி போத்தியம். அதாவது விசேஷ அபாவத்தினால விசிஷ்டாபாவம் இது இன்மை கூடியது அப்படிங்கறதுனால இது நாலாவது வகையான சுரூபாசித்தி ஆயிடுறது. சுரூபாசித்தம் சரி. அடுத்தது என்னது? சோபாதிகோ ஹேத்துரு வியாபியத்வா சித்தக, உபாதி கூடியதான ஹேத்துக்கு பேரு வியாபியத்வா சித்தம் அப்படின்னு அடுத்த வகையான சித்த அசித்தி. அப்ப என்ன சொல்றது? சாத்திய வியாபகோ சாத்திய வியாபகத்தே ஸ்தி சாதன அவ்வியாபகத்தும் உபாதி. உபாதி கூடியதான ஹேத்துக்கு பேரு வியாபியத்வா சித்தம். ஆனா உபாதின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, சாத்தியத்துல வியாபிக்கப்பட்டதா இருந்து சாதனையில வியாபிக்கப்படாததா வியாபிக்காததா இருந்ததுன்னா, நீங்க கொடுக்கற ஹேத்து சாத்தியத்துல இருக்கனா சாதனத்துல இல்லாம இருந்ததுன்னா, ஹேத்துல இல்லாம இருந்ததுன்னா அதுக்கு பேரு உபாதி. நீங்க குடுக்கறது சாத்தியத்துல இருக்கு ஆனா சாதனத்துல இல்ல, அப்படிப்பட்டதுக்கு பேர் உபாதி. சாத்திய சாமானாதிகரண அத்தியந்த பாவ அப்பிரதியோகித்வம் சாத்திய வியாபகத்துவம். சாத்திய வியாபகத்துவம்னு சொல்லி சொன்னா என்ன? சாத்தியத்தோட சமான அதிகரணத்துல சாத்தியத்துல இருந்துட்டு அத்தியந்த அபாவத்துக்கு நிரந்தர இன்மைக்கு அப்பிரதியோகி பாத்திரமின்மையா இருக்கிறது அது சாத்திய வியாபகம். அதாவது சாத்தியத்துல நிச்சயமா இருக்கிறது, சாத்தியத்துல நிச்சயமா இருக்கிறதுக்கு பேர் சாத்திய வியாபகம்னு பேரு. சாதனவது நிஷ்ட அத்தியந்த பாவ அப்பிரத்தியோகித்வம் சாதன அவ்யாபகம். சாதனத்துல இருக்கிற மாதிரி இருந்துட்டு ஆனா அத்தியந்த அபாவத்துக்கு நிரந்தர இன்னைக்கு பிரத்தியோகி பாத்திரமா இருக்கு. சாதனத்துல நிச்சயமா இருக்காது. சிம்பிள் லாங்குவேஜ பட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஒன்னும் இல்ல, சாத்தியத்துல நிச்சயமா இருக்கணும், சாதனத்துல நிச்சயமா இருக்க கூடாது. அப்படிப்பட்டதா இருந்ததுன்னா இது உபாதி. நீங்க என்னத்தை நிரூபிக்க போறீங்களோ, நெருப்புங்கிறத நிரூபிக்க போறீங்க. நெருப்புனது சாத்தியம். அதுக்கு என்ன ஹேத்து கொடுக்குறீங்க? தூமவத்துவா அப்படின்னு ஹேத்து கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்குற உபாதி நெருப்புல இருக்கணும் ஆனா தூமத்துல இருக்கக்கூடாது, ஹேத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது இங்க உபாதின்னு சொல்லப்படுறது. அப்படி உபாதி கூடியதா இருந்ததுன்னா அதுக்கு பேரு வியாபியத்வா சித்த. சரி, என்னதுன்னு பார்ப்போம். அதுக்கு பர்வதோ தூமவான், பர்வதோ வன்னிவான் இல்ல, ஞாபகம் வச்சுக்கணும். பர்வதோ தூமவான் வன்னிமத்வா, அது மலை புகை உடையது நெருப்புடையதால் அப்படின்னு ஹேத்து கொடுக்குறீங்க. அப்ப என்ன ஆறுது? எங்கெல்லாம் நெருப்புடையதோ அங்கெல்லாம் புகை இருக்கிறது அப்படிங்கிற வியாப்தி. வியாப்தி என்ன பண்ணணும் அப்போ? எத்த எத்த வன்னி தத்த தத்திர தூமக யசா மகானசி அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுத்துருவீங்க. நீங்க எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை, எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இல்ல, எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை அப்படின்னுட்டு. சரி, இப்போ எத்த தூமக, இந்த தூமமானது புகையானது எப்படி உண்டாருது அப்படின்னு கேட்டா, ஆர்திரேந்திர சையோக உபாதி. இந்த உபாதி என்னது? ஆர்திர இந்தன சையோக. ஆர்திர அப்படின்னு சொல்லி சொன்னா ஈரமான, இந்தனம்னா எரிபொருள், ஈரமான எரிபொருளோட சம்பந்தப்பட்டதான. விறகுல ஈரப்பதம் இருந்ததுன்னா புகை வரும், விறகுல ஈரப்பதம் இருந்ததுன்னா புகை வரும். விறகு காஞ்சி போச்சுன்னா உளுத்து போயிடும், புடு புடுன்னு வந்துடும், அதுல ஒண்ணுமே வராது. இப்போ விறகாதுன்னா அது ஈரப்பதம் கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். அது இரும்புரண்டையில பாத்தீங்கன்னா ஈரப்பதம் இல்ல, ஆனா நெருப்புல போட்டீங்கன்னா புகையே வர்றது இல்ல. அதனால கதாகி எத்த எத்த தூமக தத்திர தத்திர ஆர்தேந்திர செய்யோக. அதனால என்ன இங்க இங்க வந்து உபாதி கொடுக்கறோம்? ஆர்தேந்திரன செய்யோக அப்படின்ட்டு, அந்த எரிபொருள் ஈர எரிபொருள் அப்படிங்கறதான் இங்க உபாதியா கொடுக்கறோம். அப்படின்னா எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ சாத்தியம், அங்கெல்லாம் ஈர எரிபொருள் சாத்தியத்துல நிலைப்பட்டு. கரெக்ட், எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள் சாத்தியத்துல இருக்கு, சாதனத்துல இருக்கக்கூடாது. எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள் இருக்கணும் இல்லையே. நெருப்பு இருக்கிற இடத்துல ஈர எரிபொருள் இல்ல, திருமுருண்டையில. அதனாலதான் சொல்றாரு சாத்திய வியாபகத்துவம், எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள்ங்கிறது சாத்தியத்துல இருக்கு. கரெக்ட், சாத்தியத்துல ஃபிட் ஆயிடுத்து. எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ எத்த எத்த பண்ணி தத்திர தத்திர ஆர்தேந்திர சையோகம் நாஸ்தி, எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் ஈர எரிபொருள் இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல. விறகட்டையில இருக்கு, பெட்ரோல்லையும் இருக்கலாம், ஆனா இரும்புருண்ட அங்க இல்ல. ஏதா ஐயோ கோலக்கே, இரும்புருண்டை, இரும்புருண்டையில நெருப்புல போட்டு எடுத்தீங்கன்னா இரும்பு பல பல பல பலன் பழுக்கு அப்படி காய்ச்சிதான் இருக்கும், புகை எதுவுமே வராது. இதுல தொட்டீங்கன்னா நெருப்பு என்ன வேலை பண்ணுமோ அதை வேலை பண்ணும், நெருப்புக்கு பதில் அதை யூஸ் பண்ணலாம். அப்போ அங்க நெருப்பு இருக்கு ஆனா புகை இல்ல, சாத்தியத்துல வியாபிக்கப்பட்டதா இருக்கு ஆனா சாதனத்துல வியாபிக்காததா இருக்கு. எது? நீங்க கொடுத்த உபாதி. ஈர எரிபொருள்ங்கிறது சாத்தியமான, நீங்க எதை நிரூபிக்க போறீங்க? தூமவான் அப்படிங்கறத நிரூபிக்க போறீங்க மலையில, அதுல இருக்கு புகையில நெருப்பு, ஈர எரிபொருள் இருக்கு சம்பந்தம். நெருப்புல சாதனத்துல ஹேத்து என்ன கொடுத்தீங்க? வன்னிமத்துவா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுல சாத்தியமானது இல்ல, அந்த உபாதியானது இல்ல, அதனால இது வியாபியத்வா சித்தங்கிற வகையை சேர்ந்தது. பாவாதிதி சாதன அவ்யாபகத்துவம் ஏவம் அத்த சாத்திய வியாபகத்தே சதி சாதன அவ்யாபகத்துவாது ஆர்திரேந்திர சையோகோ உபாதி. அதனால இங்க நம்ம சொன்ன எந்த நிலையானது நிரூபிக்கப்பட்டதா இருக்கோ சாத்தியத்துல இருக்கு ஆனா சாதனத்துல இல்ல அப்படிங்கறதுனால இங்க ஆர்திரேந்திர சையோக ஈர எரிபொருள்ங்கிறது உபாதி. சோபாதிகத்துவா வன்னிமத்துவம் வியாபியத்வா சித்தம், உபாதி கூடிதா இருக்கிறதுனால வன்னிமத்துவா அப்படிங்கிறது வியாபியத்வா சித்தம்ங்கிற ஹேத்வாபாசம். புரிஞ்சுக்கோங்க, இந்த உபாதி வந்து பயங்கர கஷ்டமான விஷயம். உபாதிஸ்து மகாவியாதின்னு ஆரம்பத்தின்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு. சாத்தியம் பக்ஷத்தோட சம்பந்தப்பட்டது சாத்தியம் ஃபர்ஸ்ட், அடுத்தது ஹேத்து சாதனம், அடுத்தது உதாரணம். சாத்தியமானது பக்ஷத்தோட சம்பந்தப்பட்டது. பக்ஷம் சந்தேகமுடைய இடம். எங்க மலையில சந்தேகம் இருக்கு உங்களுக்கு, என்ன சந்தேகம்? நெருப்பு இருக்கு அப்படின்ட்டு. நெருப்பு மலையில இருக்கா இல்லையான்னு நிரூபிக்க போல போறீங்க நீங்க, இல்ல புகை இருக்கு அப்படின்ட்டு. புகை இருக்கா இல்லையாங்கிறது நிரூபிக்க போறீங்க. புகை இருக்கு அப்படிங்கிற ஏத்துவ எதுக்கு, எதை வச்சு புகை இருக்குங்கிற சாத்தியத்தை எதை வச்சு நிரூபிக்கிறீங்க? நெருப்பு இருக்கிறதுனால அப்படிங்கிறீங்க. எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் புகை இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஏன் நெருப்பு புகை உடையதா இருக்கு? எப்போன்னா ஈர எரிபொருள் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால. ஈர எரிபொருள்ன்றது உபாதி. உபாதிய எங்க ஃபிக் பண்ணணும் அப்படின்னா சாத்தியத்துல இருக்குன்னு காட்டணும், சாதனத்துல இல்லன்னு காட்டணும். காட்டிட்டா நீங்க எதை உபாதின்னு எடுக்கிறீங்களோ அது அங்க செட்டில் ஆகிடும். இப்போ பாக்குறீங்க பாருங்க, புகை இருக்கு பட்சத்துல, புகை இருக்கு, ஏன் ஈர எரிபொருள் இருக்கு. ஓகே ரைட், ஈர எரிபொருள் இருக்கு சாத்தியத்துல இருக்கு, புகை இருக்கு. ஓகே நெருப்பு இருக்கிறதுனால அப்படின்னு ஏத்து கொடுக்குறீங்க. ஈர எரிபொருள் இல்ல நெருப்பு இருக்கானா? ஈரப்பொருள் எரிபொருள் இருக்கு, நெருப்பு இருக்கு. ஈரப்பொருள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நெருப்பு இருக்கு. அதனால சாதனத்துல ஃபிட் ஆகல. சாத்தியத்துல ஃபிட் ஆயிடுச்சு உங்க உபாதி, சாத்தியத்துல சாதனத்துல ஃபிட் ஆகல. அதனால இது உபாதின்னு பேருக்கு பேரு. இந்த உபாதிங்க என்னது? ஆர்திர இந்தன சயோக ஈர எரிபொருள் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஃபிட் பண்ற மாதிரி ஒரு உபாதியை கொடுத்துட்டீங்கன்னா அந்த உபாதியானது அங்க அந்த வியாபியத்வா சித்தம்ங்கிற ஹேத்வாபாசத்துல கண்டனம் ஆயிடுறது. உபாதி தேடி கண்டுபிடிக்கணும் ஒரு ஒரு இடத்துலயும். இந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு தான் இது ஞாபகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. பிரத் பிரஸ்தான திரயத்துல உங்களுக்கு வந்து சித்சுகி அப்படிங்கிற கிரந்தம், அது வந்து முக்கியமா வைசேஷிக தர்சனத்தை கண்டனம் பண்ணதா இருக்கு. மகாவிஜான அனுமான் அப்படின்னு ஒரு அனுமான், இந்த உபாதியை வச்சுட்டு தான் அந்த அனுமானம் விட்டோட விளையாட்டே. எல்லாத்துக்கும் உபாதியை எடுத்து எடுத்து ஃபிட் பண்ணணும். அப்படி உபாதியை ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அனுமானம் காலி ஆயிடுறது. அப்படி உங்க அனுமானத்தை தப்பு பண்றது தப்பா காமிக்கிறதுக்கு உபாதி காமிச்சுட்டே இருப்பாங்க. எல்லா இடத்தையும் உபாதி காமிப்பாங்க. அப்படி உபாதி காமிக்க முடியும் எல்லா இடத்தையும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும், என்ன உபாதி இருக்க முடியும் அப்படின்ட்டு. மலை நெருப்புடையது துகை இருப்பதால் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, செட் பண்ணிட்டீங்க என்னவோ. ஆனா அங்க நெருப்பு இருக்கு அப்படிங்கிற இடத்துல நீங்க ஒரு உபாதி எடுத்து ஃபிட் பண்ணீங்க. ஓகே நெருப்பு இருக்கு, ஆனா புகை இருப்பதாலும் சொல்லி சொன்ன இடத்துல ஃபிட் ஆகாம இருக்கிறதுக்கு இன்னொரு உபாதி. ஒரு உபாதியை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஹேத்வாபாசமும் தப்பு, அந்த ஹேத்துவும் தப்பு, ஹேத்வாபாசம் ஆகிடும். என்னன்னு யோசிச்சு பார்க்கணும் அந்த இடத்துல. அவ்வளவுதான் பதக்கிருத்தியம். வியாபியத்வா சித்தம் நிரூபயதி, வியாபியத்வா சித்தத்தை இங்க நிரூபிக்கிறாரு. என்னது? சோபாதிகோ ஹேத்து வியாபியத்வா சித்தம். சோபாதிகம் உபாதி கூடியதான ஹேத்துக்கு வியாபியத்வா சித்தம். நானும் கோயம் உபாதி வித்தியதா உபாதினா என்ன அப்படின்னு கேட்டா சொல்றாரு, சாத்திய வியாபகத்வே சரி சாதன வியாபகம் அப்படின்ட்டு. சாதன அவ்யாபக உபாதி இத்யுக்தே சப்தோ அனித்ய கிருதகத்வாதி இத்யத்ர சாமான்யவத்வே சதி அஸ்மதாதி பாஹ்யேந்திரிய கிரஹண அர்ஹத்வம் அபி உபாதி சாத் அபி உபாதி சாத் துணுக்கம் ஆதாய தது அவ்யாபகத்வா ததர்த்தே சாதன வியாபகத்வம் உக்தம். சாதன வியாபகத்வம் உபாதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா சாதனத்துல வியாபகம் சாத்திய வியாபகத்வே சத்தின்னு சொல்லாம சாதனத்துல வியாபகத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. உபாதியில சாதனத்துல அவ்வியாபகத்துவம் இருக்கணும், ஆனா சாதனத்துல வியாபகத்துவம் சொல்லி சொன்னீங்கன்னா சாதன அவ்வியாபகத்துவம் மாத்திரம் உபாதின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சாத்திய வியாபகத்துவத்தை விட்டுட்டு சாதன அவ்வியாபகம் உபாதின்னு வந்து சொன்னீங்கன்னா முதல் பாகத்தை விட்டுட்டு ரெண்டாவது பாகத்தை மாத்திரம் சொன்னீங்கன்னா என்ன ஆகுது? சப்தோ அனித்ய கிருதகத்துவா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சப்தமானது என்னது? அனித்யம் கிருத்தகமா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொன்ன இடத்துல சாமான்யத்வத்வே சதி அஸ்மதாதி பாஹ்யேந்திரிய கிரகண அர்ஹத்வம் அப்படிங்கிறது உபாதி. ஏன்னா அனித்யமானது சாமான்யவத்வமா இருக்க எல்லாத்தையும் பாஹ்யேந்திரிய கிரகணத்துக்கு சாதன அவ்யாபகம் கிருதகத்வாத் அப்படின்ட்டு பாஹ்யேந்திர கிரகணம் கிருத்தகம் எதெல்லாம் கிரகணமோ அதெல்லாம் பாஹ்யேந்திர கிரகணம் அப்படிங்கறதுனால துவனுக்கு முதலிய இடத்தெல்லாம் எடுத்துட்டு எதெல்லாமே அவ்யாபகமா இருக்கு. நீங்க அங்க பார்க்க முடியாது துவனுக்கு வந்து அந்த இடத்துல அது கிருதக்கம் இருக்கு, பட் நம்மளுடைய கிருதக்கம் இல்ல, நம்மளால கிருதக்கம் பண்ண முடியல, அது உண்டாக்கப்பட்டதுதான். ஆனா அந்த இடத்துல பாஹ்யேந்திரிய கிராகியத்துவம் இல்ல. உங்களுடைய இந்திரியத்தால நீங்க கிரகிக்க முடியுமாத துவனுக்கு திருணுக்குல இருந்தா இந்திரிய கிராகியத்தன்மை வருது, துவனுக்கு இந்திரிய கிராகியம் இல்ல. அதனால சாமானிய வத்வேசதி அஸ்மதாதி பாஹ்யேந்திர கிராகத்துவம் அப்படிங்கிறது சாதன அவ்யாபகத்துவம் இருக்கு. அதனால துவனுக்கு முதலாம் கிருதக்கமா இருந்தாலும் இந்திரியத்தினால கிரகிக்கப்பட முடியாது அப்படிங்கறதுனால அது உபாதி கிரஸ்து தோஷம். அதனால சாத்திய வியாபகத்வே சதி அப்படின்னு சொல்லி சொல்லணும். சாத்தியத்துல இருக்கத்தன்மை இருக்கணும், அது இருத்தல் உடையதா இருக்கணும். சாதன சாத்திய வியாபகத்துவம் முக்தம் தௌ அபி தௌ தாவதி தாவதி உக்தே தாவதி உக்தே என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.

0: பெரியோர்களே, நாவுக்கரசருடைய ஐந்தாம் திருமுறையிலிருந்து என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய சில பாடல்களை உங்களுக்கு நான் நினைவூட்டினேன்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் shaivam.org, வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் shaivam.org வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஷைவம், அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமசிவாய.

சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு உகந்தவர் தம்மை வாதியாவினே மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே. மாதோர் கூரனை வலஞ்சுடி மருவிய மருந்தினை பஜக்காணி நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு கொண்டவர் தம்மை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் தடையாவே. ஓதுவார்கள் என்பவருக்கு இலக்கணம் சொல்றார் இவர். ஓதுவார் என்பவர் எப்படி இருக்கணும்? இந்த பாட்டில் அந்த இலக்கணம் தான் வருகிறது. முதல் ரெண்டு வரி, மாதோர் கூரனை வலஞ்சொழி மருவிய மருந்தினை வயற்காடி நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவித்திய தமிழ் மாலை, முடிஞ்சது. இப்ப அடுத்தபடி இந்த ஓதுவாருடைய இலக்கணம் சொல்றார். ஆதரித்து என்பது தேவாரத்தை முதல்ல இவன் பாடுறவனே ஆதரிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவான், சில தொழில்கள் செய்துட்டு இருப்பான், இந்த தொழில் எனக்கு இஷ்டம் இல்லை, என்னமோ கடவுள் கொண்டாந்து விட்டுட்டான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான், பாத்திருக்கீங்களா? அதே போல சில பெண்கள், நான் என்னமோ இந்த வீட்டுல வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த எண்ணம் வர்றது தவறு. ஒரு தொழிலுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த தொழில தவறாக எண்ணக்கூடாது. ஒரு வீட்டுக்கு ஒருத்த தாலி கட்டிட்டு போனான்னா அந்த வீட்டை அவ தவறாக எண்ணக்கூடாது. தவறு என்றதுனாலதான் தகராறு வர்றது. அது உங்களுக்கு தெரியும் தானே, இதை நான் சொல்லணுமா? அதைத்தான் ஆதரித்துங்கிறார் சுவாமி. முதல்ல பாடுறவனே அதை ஆதரிச்சுக்கணும், அதை விரும்பிக்கணும். ஆதரித்து அப்புறம் இசை கற்று போர்மான அளவுக்கு, இப்ப ஒரு ராகம் நான் பாடுறேன்னா, இப்ப நான் பாடின ராக காமவர்தனின்னு பேரு. ஆமா, அந்த காமவர்தனிக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு என்ன கேட்டா, சட்ஜமும் சுத்தரிஷமும் அந்தரகாந்தாரம் பிரதிமத்தியமும் பஞ்சமும் சுத்த தெய்வதும் காக்கல் நிஷாதம் சட்ஜம் அப்படின்னு நான் சொல்ல தெரியணும் எனக்கு. இல்லாட்டி போனா தப்பு வரும். தப்பு வந்ததுன்னா பாடுறவனுக்கும் அந்த தப்புல பங்கு உண்டு, கேட்கிறவனுக்கும் உண்டு. இசையில தப்பு வந்தா அதை பாடுறவனுக்கும் தப்பு, கேட்கிறவனுக்கும் தப்பு என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அதனால்தான் சுவாமி சொல்றார் திருஞான சம்பந்தர், ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு கொண்டவர் தம்மை. ஏன் அவரை வல்லாருங்கிற ஒரு சொல்ல அவர் போடுறார், அதுல அவன் வல்லவனாக அவன் இருக்கணும் என்பதற்கு தான் அந்த சுவாமி அப்படி சொல்றார். வல்லார் ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு உகந்தவர் தம்மை. அப்படி பாடுறவனுடைய பாட்டை நீ கேட்டீங்கன்னாதான் வாதியா வினை, வினை உன்னை வாதிக்காது. அப்புறம் மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே. எந்த உலகத்துக்கு நீ போனாலும் சரிதான், உனக்கு வருத்தம்னு ஒண்ணு வந்து சேராது என்று சுவாமி சொல்லுவதை நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன் என்பதை சொல்லி, இப்போ நாம திருத்தாண்டகம் என்ற பகுதியிலே நாம இருக்கிறோம். 99 பதியம் அந்த திருத்தாண்டகத்துல இருக்கிறது. ஒரே பாட்டு 99 பதியம், கிட்டத்தட்ட 1000 பாட்டு அழுக்காமல் செழிக்காமல் பாடி வச்சிருக்காரு. அலுப்பு வரத்தனை செய்யும். ஒரு தடவை ஒரு ஸ்வீட்டுக்கு 2 ஸ்வீட்டா சாப்பிட்டு பாருங்க, அலுத்து போவோம். ஏன் 2 வச்ச அப்படின்னு அவுத்தி வச்சுக்கிடுவோம். அந்த ஸ்வீட்டும் அப்படிதான், எதுவும் அப்படித்தான். 1 மேல 2 இருந்ததுன்னா செழிப்பு நிச்சயமா வரத்தான் செய்யும். இப்ப நாவுக்கரசர் 99 பதியம் அழுக்காம செழுக்காம பாடி வச்சிருக்காரு. நமக்குத்தான் அலுத்து போகுது, அந்த அலுப்பு நமக்கும் வரக்கூடாது. இப்போ அந்த திருத்தாண்டகம் என்ற பகுதி நான் உங்களுக்கு நான் பாடி காட்டிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு நினைவுக்கு சொல்றேன். போன நிகழ்ச்சியில பெரிய திருத்தாண்டகம், புக்க திருத்தாண்டகம், ஏழை திருத்தாண்டகம், இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விளக்கம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவ்வளவுதான் என்னால முடியும், என்னட்டு சரக்கு அவ்வளவுதான். ஏழை திருத்தாண்டகம், அடையாள திருத்தாண்டகம், போற்றி திருத்தாண்டகம், திருவடி திருத்தாண்டகம், காப்பு திருத்தாண்டகம், கேத்திர கோவை திருத்தாண்டகம், அடைவு திருத்தாண்டகம், பலவகை திருத்தாண்டகம், நின்ற திருத்தாண்டகம், கேத்திர கோவை திருத்தாண்டகம் வரணும் நான் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன். இப்போ அடைவு திருத்தாண்டகம் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த அடைவு திருத்தாண்டகத்துல ஒரு அற்புதமான பாடல் ஒன்று இருக்கிறது.
நான் ஒவ்வொரு பதியத்திலும் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு தான் உங்களுக்கு நினைவூட்டி கொண்டிருக்கேன். நீங்க எல்லாம் புத்தாலிகள். வாத்தியார் சொல்லுவார், எங்க வாத்தியார் சொல்லுவார், உன்னை விட கேட்கிறவர்கள் புத்தாலிகள், அதனால நீ ஜாக்கிரதையா பேசு, ஜாக்கிரதையா பாடும்பர். அவர் எனக்கு சின்ன பிள்ளையில சொன்னதை எனக்கு 81 வயசு வரையும் நான் நினைத்து கொண்டுதான் இருக்கிறேன். மேடையில உட்காரும் போது கடவுளே இன்னைக்கு ஒழுங்கா நாம சொல்லணுமே, ஒழுங்கா பாடணுமே தான் அன்னைக்கும் நினைப்பேன், இன்னைக்கும் நினைக்கிறேன், என்னைக்கும் நினைப்பேன். இந்த அடைவு திருத்தாண்டம் என்பதிலே சிவனுடைய அட்ட வீரட்டம்னு ஒண்ணு. அட்ட என்பது அஷ்ட என்பது வடமொழி, அட்ட என்பது தமிழ். தமிழ்ல புஷ்பம் என்பது வடமொழி, அத புஷ்பம்னு சொன்னா தமிழ் அல்லவா? அதுக்கு அப்படியே சொல்ல வேண்டாமே, மலர்னு சொல்லிட்டு போயிடலாமே, அது தமிழ் அல்லவா? ஆமா. ஆக வடமொழிய தமிழாக்கணும்னா இப்படி வரும். நஷ்டப்பாடை என்பதுதான் தேவாரத்துல நட்டப்பாடை என்று வருகிறது, உங்களுக்கு நினைவுல இருக்கும். அப்படி சிவனுக்கு 8 இடத்துல தன்னுடைய ஆவேசம் அல்லது கோபம் வந்தது என்று வைத்துக் கொள்வோம். அந்த கோபத்தினால பல நன்மைகள் ஜனங்களுக்கு, மாணவர்களுக்கு நன்மை விளைந்தது. சில பேருக்கு கோபம் வந்ததுன்னு சொன்னா குடும்பத்தை ரெண்டாக்கி விடுவான், குடும்ப சொத்தை பாழாக்கி விடுவான், இப்படிதான் பண்ணிவிடுவான். கோபத்தினால ஒரு நன்மை விளையுமே ஆனால் அந்த கோபம் வந்ததுனால தப்பு ஒன்றும் இல்லை என்று நாம் கொள்ள வேண்டும். ஆனால ஆண்டவனுக்கு 8 இடத்துல அந்த கோபம் வந்தது, அதை நினைவூட்டுறார் நாவுக்கரசர். நான் இப்ப பாட்ட சொல்றேன்.

0: காமறு சீர் அதிகை மேவிய வீரட்டானும் வடுவை வீரட்டம் வியல் பரியல் வீரட்டம் குறுக்கை வீரட்டம் ஒத்திட்டை குடி வீரட்டானம் இவை கூறி நாவில் நவின்று உரைப்பார்க்கு நணுகச் சென்றால் நமன் தமரும் சிவன் தமர் என்று அகல்வர் நன்கே இந்த அட்ட வீரட்டானத்தை நினைத்து நீ கும்பிட்டு விடு உனக்கு யமன் கிட்ட வரமாட்டான் அப்படின்னு எழுதிவிட்டார் சுவாமி. ஏது காவியின் காவிரியின் கரை கண்டி வீரட்டம் கண்டி ஊர் என்று ஒரு ஊர் இருக்கிறது திருவையாத்துக்கு பக்கத்துல. பிரமன் செருக்கடைந்து இருந்தான் சிவனுக்கு அஞ்சு தலை எனக்கும் அஞ்சு தலைன்னு இல்லையா அப்படி இருக்கலாமா இருக்கக்கூடாது அந்த செருக்கு வரக்கூடாது. இப்போ சுந்தரமூர்த்தி ஓதுவார்னு 60 வருஷத்துக்கு மிஞ்சி ஒருத்தர் பாடியிருந்தார் மிகப்பெரியவர் சுந்தரமூர்த்தி ஓதுவார்னு பேர். இந்த நாடு பூரா சுத்தினவர் வெளிநாடெல்லாம் போனார் அப்ப ரெக்கார்ட்லாம் கொடுத்திருந்தாரு இப்ப அது அவுட் ஆஃப் ஸ்டாக் கிடைக்கிறது இல்ல. ஆமா என்ன பாட்டு தெரியுமா அஞ்சாத நெஞ்சன் நான் அவர் பாடின மாதிரி ஒன்னு பாடி காட்டுறேன் பாருங்க. நாளும் இன்னிசையால் நல்ல சிவந்த உருவம் எம் கே தியாகராஜபவர் மாதிரி இருப்பாரு நின்றுகிட்டு பாடுவார் உடம்பெல்லாம் விபூதி ருத்ராட்டம். நாளும் இன்னிசையால் தமிழ் வரப்பும் ஞான சம்பந்தனுக்கு அப்பெல்லாம் மைக்கு கிடையாது நாலு கட்ட சுதியில வீதியில பாடுவார். இப்ப நான் பாடுறது போல நாலு பங்கு உயர்வான சுருதி எப்படி கேட்கும். நாளும் இன்னிசையால் தமிழ் வரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர்மும் தாளம் வீழ்ந்தவன் அவன் பாடலுக்கு இறங்கும் தன்னையாளனை என் மனக்கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்றாடும் அங்கணந்தனை எங்கனம் இறஞ்சும் கோழிலி பெருங்கோயுள்ளனை கொலக்காவிரி கண்டு கொண்டேனே. இப்படி வீதியில பாடுவார் கேட்டவன்லாம் கீழே விழுந்து கும்பிடுவான் என் கண்ணால பாத்திருக்கேன். அவரை நான் நினைக்கணும் அல்லவா 60 வருஷத்துக்கு முந்தி இந்த தேவாரத்தை அப்படி பாடினவர் நான் நினைக்க வேண்டாமா அந்த செருக்கு நான் எனக்கு வரக்கூடாது வந்ததுன்னா கெட்டேன் அகம்பாவம் வந்ததுன்னா அழிஞ்சு போடுவான். ஆமா அந்த பிரம்மனுக்கு அப்படி வந்தது அவன் தலையில உன்னை கிள்ளி விட்டாரு சுவாமி இந்த அகம்பாவம் உனக்கு தேவையில்லைடா அப்படின்னு. அது அது கண்டியூர்ல கண்டியூர்ல இருக்கு பாத்தீங்கன்னா பிரம்மனுக்கு தனி கோயில் உண்டு. எந்த ஊர்லயும் பிரம்மனுக்கு கோயில் கிடையாது அந்த ஊர்ல மாத்திரம் இருக்கிறது. அந்த ஊர்ல அவன் தலையை ஒன்று எடுத்து விட்டார் அவர் இந்த அகம்பாவம் உனக்கு வேண்டாம் என்பதுதான். அதனுடைய அர்த்தம் என்ன பிரம்மனே அகம்பாவம் கொண்டான் ஒரு தலை போச்சு நீயும் அகம்பாவம் கொண்டினா ஏதாவது தவறு ஏற்படும் அகம்பாவம் கொள்ளாதேன்னு அர்த்தம். அடுத்தது கடவுர் வீரட்டானும் அது உங்களுக்கு தெரியும் திரு கடவுர் என்றும் சொல்லுவாங்க கடையூர் என்றும் சொல்லுவாங்க. கடவுர் என்று சொன்னால் அமிர்த கடமே அங்க சிவலிங்கமாக இருக்கிறது அமிர்த கடமே சிவலிங்கமாக இருக்கிறது திருக்கடையூர்ல. இன்னொன்னு கடையூர் என்று இன்னைக்கு சொல்லுவாங்க அது மார்க்கண்டேய முனிவர் கடைசியாக பூசை பண்ண ஊர் அது திருக்கடையூர் என்று.
1: சிவாய நம சைவம் தாட் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு அம்மானை வழங்குபவர் வேலாயுதனார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: மாறார் விசும்புள்ளார் மாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டக்கரியான் அவனை தேடி பார்க்க சிந்தித்து பார்க்க முடியவே முடியாது. யாருக்கு இந்த பூமியில் இருப்பவர்கள் விசும்பிலே இருப்பவர்கள் பாதாளத்திலே இருப்பவர்கள் இன்னும் இதெல்லாம எங்குமே இல்லாம சஞ்சரித்துக் கொண்டே இருப்பவர்கள் நீங்க யார சொன்னீங்கனாலும் சரிதான் யாராலும் கடைசி முடியும். ஒரு ஒரு பட்டியல் கொடுத்தார் பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டக்கரியான் எமக்கெளிய பேராளன். முன்ன சொன்னதை மனதில் எடுத்துக்கொண்டோம்னாதான் நமக்கு எளிய பேராளன் எளியதாக வந்திருக்கு. அதான் சுப்பிரகாசுவாமி சொல்றார் எமக்கு எளிய பேராளன். எளிதில் கிடைப்பது. ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு உதாரணம் வேற ஒண்ணுமே வேண்டாம். இந்த உடம்பெடுத்த உயிர்கள் அனைத்துக்கும் இட உணவு, திரவ உணவு, வாயு உணவு மூன்றும் இயற்கையாக கொடுத்துருக்கு. காய் கனிகள் பொருள்கள் இதெல்லாம் திட உணவு, நீர் காற்று. இந்த தண்ணியில இட உணவு இல்லாமல் சில நாள் இருக்கலாம், திரவ உணவு இல்லாமல் சில மணி நேரம் இருக்கலாம், காற்று இல்லாமல். காற்று விற்பனைக்கு வருகிறது இப்போ டோக்கியோவில் விற்கிறான் பிராணவாயு குப்பி எட்டி எண்ணா சொல்றான். என்னடா மூச்சு திணறல் வருது, பிராணவாயு பறந்து போச்சு. இப்ப பசுமை குடிகள் கோபல்யாசனில் கூடியிருக்காங்களே, உலகம் சொல்றாங்களே, அவங்க பயப்படுறாங்க, நமக்கு ஒண்ணுமே தெரியாதுல, நம்ம கஷ்டம் இருக்கிறோம். இப்போ பால்ல தண்ணி கலந்தா குற்றம், இதுல அது கலந்தா குற்றம், தண்ணீர்ல எச்சு கலக்குறானே இது என்ன குற்றம், காற்றுல விஷம் கலக்குதா என்ன குற்றம், எவன் கேட்கிறவன். நாட்டியா வாழ வைக்க போறாங்க இவங்க, உலகத்தையா வாழ வைக்க போறாங்க, சுத்தமா கிடையாது. பின்னால வர்ற சந்ததிய வாழ வைக்கிற திட்டமே இல்லை. இப்ப காற்றுக்கு என்ன விலை கொடுப்பீங்க, அதை போய் அருமையாக கருதாமல் மிக எளிமையாக கருதுகிறதே உன்னுடைய அறிவு என்னன்றது. அதேதான் காற்றை விட மேலான தன்மையில இருக்கக்கூடிய பரம்பொருள் தன்மை நமக்கு எளிவந்து மூக்கிலே நுழைப்பது போல நீங்க தேடி பார்த்தாலும் சார், உங்க நாசியிலே வந்து ஏறுவது போல அவனுடைய திருவரு பெரும் கருணை இந்த மாதிரி வந்து அருள்செய்கிறான். அதை உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். அதுதான் சொல்ற எமக்கு எளிய பேராளன் அவனா தேடி காண போகிறான், முடியாது, அவனா வந்து நுழைகிறான். உதாரணத்துக்கு நான் சொன்னேன், நீங்க காற்றை தேடி போனீங்கன்னா கிடைக்காது, அதுவாக நோசிக்கிற போது அதை பயன்படுத்தி கொள்ள தெரியாம நான் இதை கொஞ்சம் ஆராய போறேன், இதுல பிராணவாயு மாதிரி இருக்கு, அமிலங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தேடி கொண்டு போனா அதனால பயன் ஒண்ணு இல்லை. நம்முடைய முன்னோர்கள் அறிவியல்ல மேதைகள், மேதைகள் எப்படி மேதைகள்னா அறிவியலை பயன் கொள்ளணுமே தவிர அறிவு அறிவியலை நாம பயன் கொள்ளணும், இயற்கையை நாம் பயன் கொள்ளணும். ஒரு நல்ல நறுமலம் ரோஜா, அந்த ரோஜா வந்து நறுமணத்தை முகரலாம், அதனுடைய இதழை தொட்டு பார்க்கலாம், மகிழ்ச்சியாக செய்யலாம், அப்படி அதை அனுபவிக்கணுமே தவிர இது புள்ளிதழ், இது புறவிதழ், இது என்னென்ன இருக்கு, இது எப்படி எப்படிதான் இருக்கு அப்படின்னு அதை பிச்சு பிச்சு பார்த்து ஆவது என்னன்னு கேட்டாங்க. பிச்சு பிச்சு பாக்குற இன்னொரு பூ தொடங்க போறியா, கண்டுபிடிக்க போறியா, அறிந்து அனுபவிடான்னா நான் அறிந்து பணஞ்ச பாதிக்க போறேன்றான், அதை அறிந்து கொண்டு பொருளிட்டு போறன்றான். ஒரு காலம் பெருமானே இறைவனுடைய திருவருள் என்பதை தான் இங்க சொல்றார், அருமையா சொல்ற. ஆறாலும் காண்டக்கரியா, அவங்களா போய் பார்ப்பதற்கு அறியாதவன் அறியவன் எமக்கெளிய பேராளன் தென்னன் பெருந்துறையான். இந்த ரெண்டு தொடரும் மிக அருமையான தொடர்கள். தென்னன் என்று சொன்னாவே நீங்க தெரிந்து கொள்ளணும், அந்த தென்னம் பொறுப்பு என்கின்ற பொதிகை மலைதான் தமிழ்தான். அவர் தென்னாடுடைய சிவன் என்பதும் தன்னார் தமிழளிக்கும் கண்பாண்டி நாட்டான் என்பதும் அந்த மறை சொல்வார். தென்னன் தென்னன் தென்னன் தென்னன் சொன்னா தமிழன் தமிழன் தமிழன் அர்த்தம். தென்னன் பெருந்துறையார் பெருந்துறையிலே வந்து அருச்செய்தான். பிச்சேற்றி ஒரு பித்து தண்ணியை எனக்கு ஏற்றி, எதுவே இல்லை அவனுடைய திருவடியை பூசிப்பதிலே எனக்கு ஒரு பித்தத்தை ஏற்படுத்தினான், வைத்தியத்தை ஏற்படுத்தினான், அவனே கொடுத்ததுதான். வாரா வழி அருளி, இது போனா திரும்புற ஊர் இல்ல, போனா திரும்பாத வழி, இது மீண்டும் மீண்டும் போய் போய் வர்றது இல்ல, வாரா வழி அப்படின்னா அங்க சேர்ந்தால் சேர்ந்ததுதான். அது பின்னால வந்தவங்களாம் முப்பாலும் தாண்டி வந்து அப்பாலே நின்றவருக்கு இப்பார்வை கிடையாது, அப்பா திருநடனம் ஆடுவார். வாரா வழி அருளி வந்து என் குளம் புகுந்த ஆரா அமுதாய், வந்து அவனாக வந்து என் உலத்திலே புகுந்து ஆறாத அமுதம் என்பது எல்லா அமுதமும் எல்லா உணவும் எல்லா தன்மையும் கொஞ்ச நேரம்தான், அதனாலதான் சித்தின் ஒண்ணு பேர் இருக்கு. ஆனால் இவனுடையதோ நினைக்க போது மட்டும் இல்ல, நினையாத போதும் கூட என் உள்ளத்திலே இருந்து கிளர்ந்து கொண்டு செய்து கொண்டு அவனுடைய உணர்வுகளை அவன் ஊக்கி கொண்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவார். அதான் நான் மறைக்கணும் சொல்லும் நான் அமைச்சிவாயவே அப்படி சொல்ல வைக்கிறான் அப்படின்ற கருத்து சொல்றான். ஆறாமுதாய் அலை கடல் வாய் மீன் விசிறும், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், மீனுக்கு வலை விசிறும் அர்த்தம். அலை கடலினுடைய இடத்திலே மீன் விசிறும் என்பது மீனுக்கு மீனின் பொருட்டு வலையை வீசுகிறான், மீன் திசிறும் என்பதற்கு ஒரு சொல் பரவித்துக் கொள்ளணும். மீனுக்கு அலைக்கடையில இருக்கிற மீனுக்கு வலை விசிறும் வேறாசை வாரியம் பெரிய ஆசை கடல். என்ன குறிப்புனா கடலிலே எத்தனையோ மீன்கள் இருக்கின்றன. இந்த மீனைத்தான் பிடிக்கணும், இந்த மீனைத்தான் கொல்லணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்குமா? இருக்காது. ஆனால் அடியார்களுக்காக இதற்காக நமக்கு வலை வீசி மீனை பிடிக்கிறான், இந்த மீனுக்கு வந்துடணும் அப்படின்னு கரையாட்டுறான். இல்லைன்னா அதுலயே இருந்து முட்டையிட்டு குஞ்சு பொறுத்து அப்படியே வரும். அதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்ற அந்த கருத்திலே அலைக்கடலிலே அலை வீசுகின்ற உலகியல் கடலிலே இருக்கின்ற மீன்களுக்கு எந்தெந்த மீன்களை வலை வீசி பிடிக்கணுமோ அதற்காக மீனுக்காக வலையை வீசுகிறான் அப்படின்னு அந்த வலை வீசின படம்னு திருவிளையாடல் புராணத்தில் வரும். பெரும்பாலும் இதில் வர்றதெல்லாம் திருவிளையாடல் புராணத்தில் வருகிற கருத்துக்களையே வடிவத்து பேசுவார். அதுக்கு காரணம் பலது உண்டு. ஆனால் பின்னால் வந்தவங்க தான் அந்த வரலாறு வேற மாதிரியா மாற்றிட்டாங்க. அது ஒரு பெரிய குறைபாடு தான். திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்படுகிற செய்தி ஒன்று சொல்றனே உங்களுக்கு ஒரு நினைவுக்காக. கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகித்து என் உள்ளமும் நான் கிடந்து அளந்து எச்சொழுந்தோ திருவொட்டியூரா திருவாலவாயா திருவாரூரா ஒரு பத்திலாமையும் கண்டு இறங்காய் லட்சிய கம்பனி. இதுல இந்த மூணு தலமும் ஏன் சொல்லணும்? திருவொட்டியூரா திருவாலவாயா திருவாரூரா. நம்ம திருவொட்டியூருக்கு கொஞ்சம் சொல்ல போனா கொஞ்சம் விரிவாக போடும். திருவாலவாய் என்பதும் திருவாரூர் என்பதும் என்னன்னு சொல்லிடுறேன். திருவாரூர் என்பது மூலத்தானம் மூலாதாரம் தலம் மூலாதார தலம் திருவாரூர். திருவாலவாய் இருப்பாருங்க துவாதசாந்த தலம். இது மேல உச்சிக்கு மேல 12 அங்குலம் அப்படின்னு வாங்க துவாதசாந்த பெருந்தலம். இப்ப இந்த ரெண்டுத்தையும் சொல்லிட்டேன். திருவொற்றியூர் திருவடித்தலம் திருவடித்தலம் எழுத்தறியும் பெருமாள் அப்படின்னா ஒரு பேர் உண்டு. படம்பக்கநாதர்னு ஒரு பேர் உண்டு. அதாவது திருவொற்றியூரா திருவாலவாயா திருவாரூரா. அதனால்தான் கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்குன்னு எழுதுற. இப்போ இந்த கருத்து தெரியலன்னா நமக்கு தலத்தினுடைய அருமையே புரியாது. அதே போல ஒவ்வொரு திருத்தலங்களும் ஒவ்வொரு தன்மையை கொண்டு விளங்குகின்றன. அந்த தன்மையை தான் இங்க சொல்றார். வாரா வகையருளி வந்தன் உளம்புகுந்த பேராசை வாரியனை பாடுகின்றான் அம்மானாய் என்று சொல்லுகிற பொழுதும் கூட அலைகடல் வாய் மீன் விசிறும் என்பது அங்கே திருவிழாவை புரிந்த தன்மையிலே அவன் மீனை பிடிக்கிறான் நரியை பரியாக்க பின்னால வரும்போது பின்னால இந்த உங்ககிட்ட புத்தகம் இருந்தா பார்த்து கொள்ளுங்க. என்னன்னா கடைசி பாட்டுல கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி கடைசி பாட்டு தன் அடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி. அப்படின்னா குதிரை மேல வந்து அடியாருடைய குற்றங்களை எல்லாம் போக்கினான் குணம் கொண்டு கோதாட்டினான். அவரே விளக்கம் சொல்றார். நீங்களே நாமளே கொஞ்சம் சிந்திக்கும்படியாக ஒரு கருத்து சொல்லி போறார். கொற்ற குதிரையின் மேல்னார் கொற்ற குதிரை ஏன் சொன்னார்ன்றது நாளைக்கு கொஞ்சம் பார்த்துவோம். அது அதுக்கு உள்ள ஒரு பெரிய விஷயம். அது நரி நரிதான் சார் குதிரையா வந்திருக்குது. அந்த குதிரை மேல தான் சார் இவன் வந்தான். நரியை குதிரை பரியாக்கி நாளமெல்லாம் நிகழ்வித்துன்னு வருது. அப்ப நரியை குதிரை ஆக்கணும் குதிரை மேல பரியாக்கணும் இவன் மேல ஏறி கொண்டு வரான் பெருமாள். பரியவே கொண்டான் அங்கேயும் வரும் பந்தம் பரியன்னா அடியாருடைய பத்துக்கள் நீங்கும்படியாக பரிமேல் வந்தான் குதிரை மேல வந்தான். அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா மீன் விசிறும் என்பது அது போலதான். அலைகடல் வாய் மீன் விசிறும் மீனுக்கு வலை விசுகிறான் அப்படின்னு. இந்த ஒரு கருத்து என்னன்னா மீன் கரையில வந்தா இறந்துடும். தண்ணியில் இருந்தாதான் அதுக்கு உயிர் மூச்சு வெளியே வந்தா போயிடும். ஆனா அதை கொண்டு போய் கரையில வந்தாலும் போயிடும். அது இறைவன் திருவடிக்கு ஏற்றணும். நீங்க அதிபத்த நாயனார் புராணத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அதிசயமா இருக்கும். என்ன அதிசயம்னா அவரு பிடிக்கிற மீன்ல முதல் மீன் பெருமானி நீ கொடுத்த வாழ்வு கொலை வேட்டுவார் கேவேடராகி கெளிரது கொடுத்து மாவேட்டாகி ஆகமம் வாங்கியும்வார் திருவாதிரத்திலேயே. கேவேடராகினா வேடர தன்மையிலே வேட்டைக்கார ஆடுறதுலயே ரொம்ப ரொம்ப கீமையான வேட்டை இந்த மீன் வேட்டை. அவங்க என்ன பண்ணுவாங்க வெட்டுவாங்க பிடிப்பாங்க உயிர்கொலை. அது கேளிரது படுத்து என்பது ஒரு வரும் அதில் பார்க்கலாம். இப்போ அதிபத்த நாயனார் அப்படிப்பட்டவர் தான், அவங்களுக்கு தலைவர் தான். அந்த மீன்ல முதல் மீன் எடுத்தா இறைவான்னு விடுவார். அப்படி ஆப்டவருக்கு ஒரு பொன்மீன் அகப்படுது. அந்த பொன்மீனை எடுத்து கரையில எடுத்துக்கொள்ள, கரையில எடுத்து விடல, தண்ணியில தான் மறுபடியும் விடுறாரு. அதே நீர்ல பெருமானே உனக்கு நீ எடுத்துக்கொள் உனக்காக. அப்போ மீனை முதல் மீன் இறைவனுக்கு என்று ஒழித்தத தண்ணீர்லயே விடுற போது இறைவன் தான் இதை எடுத்து ஆட்கொள்ள முடியும், நாம எடுத்தோம்னா செத்துடும். அதுதான் அர்த்தம். முதல் மீனை கொண்டு வந்து நான் கடவுளுக்கு படைச்சுட்டோம்மான்னு வெளியே வந்து படைச்சுட்டுமே, நாமளா தான் அப்படிதான் செய்வோம். முதல்ல வந்து சுவாமிக்கு நான் படையை போட்டுறேன், இப்படி தண்ணியிலே விடுறாரு. அப்ப தண்ணியிலேயே விடுகிற கருத்து என்ன அப்படின்னா, அதை கரையேற்க வேண்டியது நான் ஏற்றினேன், ஆனால் அது இறந்துடும், சாகடித்தன்னு அர்த்தம். ஆனால் இதை நீ பிடித்தால் நீ கரையேற்றுவாயின்னு அர்த்தம். அவன் வலையிலே சிக்கிய மீன் அவன் திருவடிக்கு ஆளார், அந்த அருப்பெரும் கடலிலே மிதக்கும், அதிலே மீந்தும் என்று பொருள். அதாவது அலை கடல் வாய், அலை வீசுகின்ற கடல் இது, அலையாத கடல் அது, அதிலே இருந்து மீனை மீனுக்காக வலை வீசுகிறான். நாம முயன்று கரையேறுவதும் இறைவன் அருளாலே அதை எடுத்துக் கொள்வதும் இரண்டுமா பார்க்கிற போது இதுதான் உயர்ந்தது. எனக்கு என்ன தெரியும், நீயே எடுத்துக்கொள், எனக்கு நீயே கொடு, நானாக வந்து சேருகிறேன் என்பது கூட இல்லை. கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று இந்த அடிப்படையில் பேசுறார். அந்த பாட்டுல நீங்க பின்னால வருது, அதை நீங்க பாருங்க, கொற்ற குதிரைங்கிறார். அதை நரி குதிரைய வெற்றி பெறுகின்ற குதிரை சார், கொற்ற குதிரையின் மேல் வந்தருள் தன் அடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு போதாட்டி அந்த குதிரை மேல வந்ததுனால இன்னொரு இடத்துல சொல்லுவார், குதிரை சேவகனாகிய கொள்கை. அந்த குதிரை சேவகனாக வந்தது அவனுக்கு ஒரு கொள்கையே பெருமானுக்கு. அதெல்லாம் நாளைய தினம் அந்த சிந்தனை பண்ணுவோம். இப்போ இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டு தோட்கொண்ட நிற்கனாய் சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பெருந்துரையான் பந்தம் பரிய பரிமேற்கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் பாடுதும் காணம்பானாய். இந்த அந்தமிலா ஆனந்தம் முடியாத இன்பம். இதை கொஞ்சம் நாம தலைப்படணும்னா இவருடைய வழியிலேயே போனோம்னா கொஞ்சோடு தெரியுது கொடி தட்டும். ஆனா அது முடிவில்லாத இன்பம் என்பது நமக்கு நிச்சயமாக வரணும்னா அவருடைய திருவடி அருள் செய்யும், அவருடைய திருவருள் நமக்கு அருள் செய்தால் ஒழிய அது இன்பமாக இருக்கிறது. பொதுவாகவே புலன்களை கொண்டு அனுபவிக்கின்ற இன்பத்தை உடைய நமக்கு உணர்வினால் இன்பத்தை அனுபவிக்கிற திறம் திருவருளால் தான் வாய்க்கும். உதாரணமா அவர் சொன்ன ஒரு நல்ல கணவன் நல்ல மனைவி, அந்த மனைவியால் வரக்கூடிய இன்பத்தை போல ஒன்று கிடையாது என்றார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் சொல்றார், தாமரை கண்ணான் உலகு அப்படின்னு, தாமரை கண்ணனுடைய உலகு வைகுந்தம் இவருடைய கண்ணுக்கு இணையாகுமா என்றார். அது எத்தனை பேர் அனுபவிக்கிறாங்க, எத்தனை பேர் அதை உணர்றாங்க, கணவனுடைய பெருமையும் மனைவியினுடைய அருமையும் அப்படின்னா இறைவன் திருவருள் பாலித்தால் அனுபவிப்பார். இல்லைன்னா இல்லை. நீங்க கந்த புராணத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பனும் அந்த அம்மா போய் தவம் பண்ணுவா, இவர் யோகத்தில் உட்காந்துருவா தட்சிணாமூர்த்தியா, எல்லா உயிர்களும் இணைவீழ்ச்சி என்பதே விரும்பாமல் ஒரு ஆணும் பண்ணும் சேராமலே இருக்கிறாங்களாம். பிரம்மன் சொல்றான் கலைமகளை விட்டுட்டானா, அவளும் போயிட்டாலாம், அவனும் போயிட்டானா, அவனும் போயிட்டானா, எல்லாரும் உலகமே சந்திச்சு போயிட்டான் கந்த புராணத்தில் பாத்தீங்கன்னா. அப்புறம் வந்துதான் இப்ப மன்மகனை விட்டு அவர் பேர்ல பானம் போடுன்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பெருமானுடைய அருள் திறம் கூடுவதனால் தான் உலக உயிர்கள் அனைத்துமே அதை இன்பத்தை பெருக்கி சொல்வார், அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இதையே பராமரம். அந்த இன்பத்தை அனுபவிக்கிற தன்மையை இறைவன் கொடுக்கிறான். இது பூசணையில அது இன்பம் பெறுதுன்றார். அந்த திருவடி பூசணையில இந்த இன்பம் நாளுக்கு நாள் பெறுதும் அப்படின்றார். அது ஒரு கடமை உணர்ச்சி அல்ல, காதல் உணர்ச்சின்றார். இந்த பாட்டை பாருங்க, இந்திரன் அவன் தான் போக பூமிக்கு அரசன், அவன் போகத்தை அனுபவிப்பதற்கென்றே இந்திரனாக வர்றான். அவன் மால் அயனும் ஏனோரும் அந்தரமே நிற்க, அருமையான கிண்டல் இது, விண்ணுலகத்திலே இருக்கிறான்னா மேலகிறான்னு அர்த்தம். அந்தரமே என்பதற்கு அருமையார் ஒரே எழுதுவாரு, அத்துச்சாரியை விட்டு போச்சுடுவார். அத்துச்சாரியனா அந்தரத்தே, அந்தரமே என்பதற்கு அந்தரத்தே. அந்தரம் என்பது என்னன்னா மேலையும் இல்லை கீழையும் இல்லை, அந்தரத்தில் நிற்கிறான்றாங்க பாருங்க, அதான் அந்தரம். இவங்க மேலேயும் போகல கீழேயும் இல்லை, அவங்க அந்தரத்திலே நினைக்கிறாங்க. ஆனா சிவபெருமான் இந்த அவனிக்கே வந்து திருவடி கொடுக்கிறான். இத பார்த்த சொல்றாரு அந்தரமீனுக்க அப்படியே நிற்கிறாங்க அவங்க கீழே வரல மேலும் போல. சிவன் அவனி வந்தருளி இந்த பூமியிலே எழுந்தருளி எந்த ஆட்கொண்டு எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறவர்களே ஆட்கொள்கிறான். புது நிலையிலே இருந்து இந்த பின்னால் கூட ஆணையாய் கீடமாய் அப்படின்னு வார்த்தை வரும். என்ன ஆணையாய் ஆணை முதல் எறும்பு வரையும் சொல்றது உண்டு. எறும்பு முதல் யானை வரை இவரும் சொல்லுவார் எறும்பீராய பிழைத்தும் வரும். ஆணை முதலா எறும்பீராயன்னு வரும். இந்த ஆணையாய் கீடமான்றார் என்ன காரணம்? இந்த ஊன் எடுக்கின்ற உடம்பிலே ரொம்ப தடித்து இல்லாமல் ரொம்ப மென்மையானது குழு ஊன் உடம்பே உறுதிப்படல. இன்னும் சொல்ல போனா தாய் வயிற்றிலே இருந்து வந்த குழந்தை குழுநிலை தான். இந்த காற்று இதுவும் படுற போதுதான் உறுதிப்படுது உடம்பு. உடம்பே ரொம்ப ரொம்ப மலரிலும் மென்மையாக பூவை விட அப்படி இருக்கு இந்த உடம்பு. அது காற்று பட்டு வர்ற போதுதான் உறுதிப்படுது. அதுல தோல் உறுதியும் மற்ற தன்மையும் இருப்பது யானை. தோல் மென்மையும் கீழ்த்தன்மையும் இருப்பது கீடம் குழு. அதுக்கு தோல் உறுதி கூட கிடையாது ரொம்ப ரொம்ப குழு உருவார். அது ஆணையாய் கிடமாய் கொண்டு கொண்ட போது ஊன் உடம்பு எடுப்பதில் இந்த கருத்துல அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி எந்த தரமும் ஆட்கொண்டு எந்த தரத்திலும் எந்த நிலையில் இருப்பவர்களையும் அவன் ஆட்கொள்ளுகிறான். தோற்கொண்ட நிற்கனாய் தோளிலே திருநீர் அணிந்த குருவடிவாக வந்து கொடுத்து சிந்தனையை வந்து உறுத்தும் சீரார் பெருந்துறையான். பெரியவர்களே இதுல ஒரு பெரிய அருமையான செய்தி அது. சிந்தனை என்பது திருநாவுக்கரசு சொல்றார் இருந்து சொல்லுவன் அருந்தவன் தரும் அஞ்செடுத்து ஓதினால் பொருந்து நோய் பிணி போக துறப்பதோ மருந்தும் ஆகுவர் மண்ணுமார் பேரவே. இருந்து சொல்லுவன் இந்த இருந்து என்பது உடம்பு இருந்தது மட்டுமல்ல மனமும் அலைவின்றி இருக்கும். உட்கார்ந்தா மட்டும் போதாது. எல்லா வேலையை மட்டும் உட்கார்ந்தா மட்டும் போதாது. மனம் உட்கார்ந்த உடனே அது வச்சா இது வச்சான்னு அங்கே போகக்கூடாது. அது இருக்கணும். அது இருக்கணும். உடம்பும் இருக்கணும் உள்ளமும் இருந்து சொல்லணும். அப்போ இருக்கிற போதுதான் சிந்தனை பெருகும். சிந்தனை எங்கு வளரும்னா அவன் உட்கார்ந்து இருக்கணும் உள்ளமும் இருந்துப்பான். சிந்தனையை மட்டும் கற்றலை நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் கேட்டது கூட பண்ணிக்கலாம். சிந்தனையை வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி அலைவு இன்றி நீங்க சிந்தனை பண்ணாதான் சிந்தனை இல்லைன்னா இல்லை. அதுதான் சொல்றாரு சிந்தனையை நின்று உருக்கும் வந்துருக்கும். சிந்தனையை வந்து உருக்கும்னா சிந்தனைக்கு வந்துன்னு சொல்லணும். சிந்தனையை வந்து என்று சொல்லினால் என் சிந்தையை சிந்தனையாக வரவழைத்து உள்ளே நின்று உருக்குறான் அர்த்தம். சிந்தனையை வந்து உருக்கும் என்பது சிந்தனையுடைய நின்று உருக்குவது அல்ல. சிந்தனையாக வருகிறான் எனக்கு ஒரு அமைதியை தருகிறான். அமைதியை தருகிற போதே இறைவன் என்பால் பெருந்தொருள் கொண்டுவிட்டான் என்று பொருள். அதுக்கு ஆயத்தம் அதான் சிந்தனையை நின்றுருக்கும் ஒரு வரி வரும். சிந்தனையை வந்துருக்கும் வருதுங்க. அதனால சிந்தனையை வந்து உருக்கும் சீரார் பெருந்துரையான் பங்கம் பரிய பரிமேற்கொண்டான் நம்முடைய பற்றுக்கள் நீங்கும்படியாக அவன் பரிமேல் வருகிறான். அதைத்தான் நாளைக்கு நான் அந்த பற்ற குதிரையின் மேல் வெற்றி பெறுகின்ற குதிரை அது அப்படின்னு நாளைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவன் பரிமேல் வந்ததனால் நம்முடைய பங்கங்கள் நீங்கும் போகும் என்று ஒரு கருத்தை சொல்றார். அதனால்தான் குதிரை மேல வந்தான். அது என்னன்றது நாளைய தினம் அந்த சிந்தனைக்கு வைத்துக் கொள்ளும். கொஞ்சம் அப்படி வைக்கிறது நல்லதும் கூட. ஏன்னா இவனுடைய முடிவில் அதைதான் வைக்கிறார். அந்த கடைசி பாட்டில பேரானந்தம் என்பதை எப்படிப்பட்ட குதிரை இது இதனால எப்படி ஏறி வருகிறான்னு சொன்னார். தந்தம் பரிய பரிமையை கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் பாடுகின்றான் அம்மானாய். அடுத்ததாக வருகிற பாட்டு ஐந்து பாடல் வரிலும் ஒருத்தி கருவிலே வருது. அதாவது இயல்பு உரைத்தல்னு அர்த்தம் இருக்கு. இயல்பு உரைத்தல்னா அவனவனுடைய மனதோல என்ன பட்டுதோ அது சொல்றாங்க. வான்வந்த தேவர்களும் மாலையனோடு இந்திரனும் கால் நின்று வத்தியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்து எல்லாம் மேலே இருக்கின்ற பொருள் தானாக இறங்கி வந்து எனக்கு கல் செய்ததுதான். தான் வந்து நாயேனை தாய் போல் தலை அறித்துட்டு ஊன் வந்து உரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து. இதுல ஒரு கருத்து இருக்கு, உரோமங்கள்ல துவாரம் உண்டா, ஊசியில துவாரம் உண்டு, இன்ஜெக்ஷன் போடுறான் அதுல துவாரத்துல தான் மருந்து போகுது. உரோமத்துல ஒரு கருத்து சொல்றாரு, எந்த ஆராய்ச்சி வர முடியும், உரோமங்கள் உள்ளே ஒவ்வொரு ரோமத்தின் உள்ளே உயிர் பெய்து. இல்ல இல்ல, ரோமத்திலேயே தொலை உண்டு, அதனுடைய தண்ணியினாலதான் அது சக்தியை கொண்டுக்கினே போகுது, அதனுடைய இது பண்ணுது. இன்னொன்னு சொன்னேன், மயிர் ஒரே நீளமாக போகிற போது ஒன்றும் இல்லை, நல்ல வளர்ச்சி வேக ஆரோக்கியம் முழுக்க போகுதுன்னு அர்த்தம். உச்சியில முனியில பிளவுபட்டா போயிடுதுன்னு அர்த்தம். மயிர் பிளவுபடுது தலைமுடி. இவர் சொல்றாரு இந்த கருத்தை என்ன, இது பெரிய விஞ்ஞான தண்ணியில கொண்டு வரும். உங்களுக்கு தான் திருவண்ண பகுதி தெரியுமே, அந்த பகுதியை பார்த்தோம்னா அவ்வளவு பெரிய அறிவியல். உரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து என்ன ஆயிடுச்சுன்னா, தேன் வந்து அமுதின் தெளிவில் ஒளிவந்தவான் வார்களே பாடுதும் தானம்மானாய், ஆனந்தமும் கழலுமாகவே பாடிக்கொண்டு வந்து கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையாந்து சேர்த்தி கல்லை திகைந்து கனியாக்கி கண் கருணை வெள்ளத் தழுத்தி வினைகடிந்த வேதியனை இல்லை நகர்வுக்கு சித்தம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாய். இது வரைக்கும் இயல்பு உரைத்தல், இறைவனுடைய பெருங்கருணை எப்படியெல்லாம் வந்து எழுவந்து செய்கிறது. அடுத்ததாக எடுப்பா, அவன் என்னை எப்படியெல்லாம் பண்ணிட்டான்னு தன் அனுபவத்தை சொல்லுவான். தன் அனுபவத்தை கேட்டாயோ ஒளி திரி செய்தவார் ஒருவன் அப்படின்னு தான் என்ன நிலைக்கு மாறினோம் என்கின்ற அந்த பாடல்கள் ஒரு ஐந்து பாடல்கள் அதில் வரும். இன்னொரு ஐந்து பாடல்கள் அந்த பெருமையினுடைய தன்மையை போற்றி கொள்ளும். கடைசி ஐந்து பாடல்ல அந்த அருளை நாம பாடுவோம், பாடுகின்ற பேர் நமக்கு கிடைத்ததே அப்படின்னு அம்மானாய் அம்மானாய் என்றெல்லாம் வரும் அருமையான பாடல்கள். இதுல ஒரு கருத்துன்னா ஆறு வரிகள் தான், எல்லாமே நான்கு வரி பாடல்கள், இந்த அம்மானாய் மட்டும் ஆறு வரி. ஒவ்வொன்றுமே வரி பாடல்கள் பேரு, ஆடி ஆடலாம், ஆடிக்கொண்டு பாடலாம். அதனால கையாறு வளைகிளம்ப, காதாறு குழையாட, மையாறு குழல் குரலை தேன்பாய வந்தது சொல்றதெல்லாம் மெய்ப்பாட்டோடு பாடுவது, அப்படி மகிழ்ச்சியோடு பாடிக்கொண்டிருப்பது. அதே போலதான் திருப்பத்துணமும் என்ற அளவில் கூறி காலத்தை கருதி நீங்க கொஞ்சம் நான் இங்கே தான் தங்குறேன், அதனால காலையில ஏழை காலத்துக்கு தொடங்கலாம். பெரியவங்க நீங்கள்லாம் ஏழைக்கு வந்து தொடங்கட்டும்னா ஒரு மணி நேரம்
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு கணநாத நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி

அடைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றே ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோர் செக்குடா

கற்றவர்கள் அறிவது.

அற்றமரே பதுபணியே அமரர்கள் செய்வரும் புல்பணியே பெற்று முகந்தது கந்தன்.

பருமதில் மதுரை மன் அவையதிரே, பரிக மதுரிலை அவையதிரே, வருநதி இடமிதை வருகரனே, வகையொழு மலகட வருகரனே, கருதலில் இதை முரல் தருமருளே, கடுமல அமரிலை தருமருளே, கடுமல அமரிலை தருமருளே, மருவிய கவழ்கிறவன மொழியே, வல்லவர் நம்மிடத்திட மொழியே, மருவிய தமிழ் விரகண மொழியே, வல்லவர் நம்மிடத்திட மொழியே, ஏம்பரம பார்வதி வதே அருக்கடலாகிய அம்பலவானவுடைய பெருங்கருணையினாலே பெரிய புராணத்திலே இன்று கணநாதநாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். கணநாதநாயனார் என்பவர் திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணியபடியாகிய சீர்காழியிலே அவதாரம் அருளாளர்கள் இந்த லோகத்திலே அவதாரம் செய்து அதன் மூலமாக பலரை அருள் பெறுவதற்காக வழிகாட்டியவர். தான் மாத்திரம் அருளை பெறாமல் எல்லாரும் அருளை பெற வேண்டும் என்று எண்ணுவோர்கள் அருளாவார். அவர்களுக்கு வந்து எல்லாரும் அருளை பெற வேண்டும் என்று எண்ணது. ஏன்னா அருள் வந்து அளவில்லாததாகையினாலே எவ்வளவு பேர் அதை அனுபவித்தாலும் குறைவில்லாமல் இருப்பதினாலே அருளை எல்லாரும் பெற வேண்டும் என்று எண்ணுகிறார். அருள் உள்ள மதிப்பு எப்படி இருக்கும் என்று கேட்டால் எல்லாரும் உயரகுணம் தான் நினைப்பார். எல்லாருமே அருளை பெற வேணும் என்று அருள் பெற்ற பெரியோர்கள் அப்படித்தான் நினைப்பார். பெரியோர்கள் இந்த அருளை எல்லாரும் பெற வேணுமே என்றுதான் எண்ணுவார்கள். அதனாலதான் மாணிக்க வாசகரும் மூலபண்டார வழங்குகின்றான் வந்து முடிவினைங்கிறார். மூலபண்டார வழங்குகின்றான் வழங்குகின்றான் வழங்கி கொண்டிருக்கிறான் வந்து முந்து நின்றுகின்றார். அப்படி அருளை பெற்ற அருளாளர்கள் நம்முடைய நாட்டிலே அதிகமாக அவதாரம் செய்கின்றனர். இந்த 61 அல்லாமல் அருளாளர்கள் எண்ணில்லாதவர்கள் அவதாரம் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் மூலமாக எத்தனையோ பேர் அருளை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருளாளர் வரிசையிலே நாயன்மார் வரிசையிலே கண்ணநாத நாயனார் என்பவர் ஒருவர். அவர் ஆளிமா நிலத்து அகிலம் என்று அடித்தவள் திருமுலை அமுதுண்ட வாழி ஞான சம்பந்தர் வந்தருளிய வனப்பினது அடப்பில்லா ஊழிமா கடல் வெள்ளத்து மிதந்து உலகினுக்கு ஒரு முதலாய காளிமாநகர் திருமறை அவர் உலக காவலர் கணநாதர். அதனாலே ஞானசம்பந்தர் அவதாரம் பண்ணின திருப்பதியாகி சீர்காழியிலே அவதாரம் பண்ணினவர் மறையவர் குலத்திலே வந்தவர். மறையவர் என்றால் பிராமண குலத்திலே. ஆய அன்பர்தாம் அணிமதில் சண்பையின் அமர்வரும் திருத்தூணி நாயனார்க்கு நற்றுதுப்பணியாயின நாடு அன்போடு செய்து மேய அத்திருத்தொண்டியில் விளங்குவார். விரும்பி வந்த அனைவாருக்கு தூய கை திருத்தொண்டியில் அவர் தவை துறைவரும் பயில்விப்பார். அவர் மறையவர் குலத்திலே வந்தவர். பிராமணர்களுக்கு இயல்பாக பிராமணர்களிலே நாத்திகர்களை அதிகம் பார்க்க முடியாது. கடவுளிலே இருக்கிறவங்களை பார்க்க முடியாது. மற்ற ஜாதிகள் எல்லாமே இப்படியும் அப்படியுமா இருப்பாங்க. பிராமணர்கள்ல இயல்பாகவே அவங்களுக்கு பத்தி அது பிரமனுடைய முகத்திலே தோன்றினவர்கள் பிராமணர்கள், வேத பிராமணர்கள். கோயில்ல அர்ச்சனை பண்ணுகிற குருக்கள் இருக்கிறாங்களே அவங்க சிவன் முகத்திலே தெரிவித்தது. அவங்க சிவாச்சாரியார் அவங்களுக்கு தான் மற்ற எல்லாருமே. இந்த வேதம் ஓதுகிற பிராமணர்கள் பரமனுடைய முகத்திலே தோன்றினர். பரமனுடைய தோளிலே தோன்றினவர்கள் சத்திரியர்கள். பரமனுடைய நாபியிலே தோன்றினவர்கள் வைசியர்கள். பரமனுடைய பாதத்திலே தோன்றினர்தான் சூத்திரது வேளாளர்கள் என்று 4 வருணத்தையும் அப்படி நூலிலே சொல்லப்படுகிறார். அதிலே இவர் பிராமண குலத்திலே அவதாரம் அணிந்தவர். சீர்காழி என்பது அளவில்லாத பெருமையுடைய சேத்திரம். எத்தனையோ தேவர்களும் முனிவர்களும்
அருளாளர்களும் பூஷபண்ணி பேறு பெற்ற தேத்திரம். பரமன் பூஷபண்ணியதுனால அதுக்கு பரமபுரம் வேறு 12 பெயர்களை உடையது. அந்த ஊரிலே இவர் அவதாரம் பண்ணினார். அப்படி அவதாரம் பண்ணினவர் அவருக்கு சிவபெருமானத்தில் பிரியம் வந்தது. பிரியம் சிவனிடத்தில் பிரியம் வந்தா ஏதாவது சிவனுக்கு செய்யணுமே. இப்போ ஒரு மனிதரிடத்துல நமக்கு புரிய இருந்ததுன்னா அவர் வீட்டுக்கு வந்தாருன்னா ஏதாவது செய்யத்தானே தோணும். ஏதாவது கொடுக்கலாம், ஒரு காபி சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்க என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா. அது போல இது போல பிரியம் ஒருத்தவரி இடத்துல இருக்குதுன்னா அது செயல் மூலமா காட்டணும். செயல் மூலமா உங்க மேல ரொம்ப பிரியமுங்க, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்தது கடவுள் மாதிரி, நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவில்ல, அடாடாடாடாடா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா நீங்க அடிக்கடி வரணும், உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க, அடாடாடாடா அப்படின்னு பல நடுவி பாலில் விடுறாப்பில் பேசிட்டு பச்சை தண்ணி கூட கொடுக்காரு போயிட்டு வாயான்னு சொன்னா என்னவா இருக்கும், எப்படி இருக்கு, சந்தோஷமாவா இருக்கும், எரிச்சலா இருக்கும். கையினால ஒன்னும் கொடுக்காம வெறும் வாய் பேச்சு. வச்சா கைங்கரியம்னு சொல்லுவாரு தாய்மாரார், வாச்சா கைங்கரியம், வாயில கைங்கரியம், கையில கைங்கரியம். அதனாலே அது போலத்தான் கடவுளிடத்திலே நமக்கு பிரியம் இருக்கிறது என்றால் அந்த கடவுளுக்கான திருத்தொண்டுகள் செய்யும். கடவுளுக்கான திருத்தொண்டு, அது கடவுளுக்கான திருத்தொண்டு என்று சொல்லி அவனே எழுதி வச்சிருக்கிறான். எனக்கு என்னென்ன தொண்டுகளை செய்யும் பண்ணா அவனே எழுதி வச்சிருக்கான். அது சிவனே எழுதி வச்சிருக்கிறான். எனக்கு இந்த மாதிரி பூவில பிரியம், பூ பறிச்சு அர்ச்சனை பண்ணும்.

பெண்கள் மலர் பறிக்கலாம், மலரை கட்டலாம், கோயிலை சுத்தம் பண்ணலாம், விளக்கிடலாம், தூபம் போடலாம், தோத்திரம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், இந்த மாதிரியான செய்ய தூண்டு. அது புலர்வதன் அழகிட்டு மெழுத்து முட்டு பூமாரை உணர்ந்தேற்றி புகழ்ந்து வாடி தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா தய போற்றி போற்றி என்கின்ற வரையிலும் அது செய்ய தூண்டு. அப்படி செய்யலாம். அது மாதிரியான தூண்டுகளை செய்வது, அப்புறம் சிவலிங்கத்தை பூஜை பண்ணுவது, அப்புறம் தோத்திரங்களை பாடுவது, பிறரை பாட வைக்கிறது, பிறருக்கு அந்த தொண்டை செய்ய வைக்கிறது, இந்த மாதிரி தொண்டுகள் சிவனுக்கு பிரியமானது. அதை செய்யலைன்னா வெறும் பேச்சு வெறும் பற்றி இருக்குதுன்னா அவங்க மேலே பிரியம் இருக்காது. எது நான் முதல்ல சொன்ன அது மாதிரி வெறும் பேச்சு பேசி ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்தது, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம் போனா என்னமா இருக்க, அதுக்கு போற கடவுளத்தை பற்றி இப்போ கண்ணப்பாடு போனா இருக்குன்னு வச்சுக்க, போய் அவரு கட்டி பிடிச்சிட்டு அழுதாரு, சாமி நீ தனியா இருக்கிறியே, உனக்கு ஆறு துணையனாரு, மிருக வராதா, வேடவர் வரமாட்டாங்களா, இப்படி ஒத்தையா இருக்கிறியே, உனக்கு ஆறு ஜோறு விடுவா, உனக்கு ஆறு தண்ணி கொடுப்பா, உனக்கு ஆறு பக்கத்துல இருப்பா, உனக்கு ஆறு துணையா இருப்பா அப்படின்லாம் அழுதாரு. அதோடவே இருந்திருந்தாருன்னா அவரை பத்தி புராணத்துல வந்துருக்காரு, அவரை பத்தி இந்த பேச்சு பேச்சு இப்படி சந்தோஷமா கட்டிக்கிட்டு அழுதா அரியா கண்ணப்பரு இப்படி பத்தி இருக்குமா அப்படின்லாம் புராணத்துல வராது, புராணத்திலே வந்துருக்காரு. அவர் அதுக்கு மேல பன்றி வேட்டைக்கு போய் பன்றியை கொண்டு மாமசத்தை கொண்டுட்டு வந்து ஊட்டி வாயில தண்ணி கொண்டு வந்து ஊட்டி புத்திர புஷ்பங்களை போட்டு அந்த மாதிரி செயல் பண்ணிய காரணத்தினாலதான் அவர் புராணத்தை வரும். இல்லாம வெறும் பேச்சா கட்டிட்டு அழுதாருயா, அவ்வளவு பிரியமா இருந்தாரு சாமி மேல அப்படின்னா அதோட நின்றது புராணத்துல வரமாட்டாங்க. அந்த செயலாலதான் தாம்பட்டினியா கடந்துகிட்டு அஞ்சு நாடும் பட்டினியா கிடந்துக்கிட்டு ஒரு சாமிக்கு கொண்டாந்து உணவு ஊட்டினார். அதனால செயல் மூலமாகத்தான் ஒருவரை திருப்திப்படுத்த முடியும். வந்தவருக்கு உபசார வார்த்தை சொல்லுவதோடு உபயோகப்படுகின்ற பொருளை கொடுத்து அவர்களை உபசரிக்கணும். உபயோகப்படுகின்ற அவங்க எந்த அந்த வேலைக்கு எந்த உணவு சாப்பிடுவாங்களோ இது பிரியமா இருக்கும், அது மாதிரி உணவை கொடுத்து பொருளை கொடுத்து உபசரிக்கணும். அப்படி இல்லை ஆனால் அந்த விரும்பியத்துக்கு பிரயோசனம் இருக்காது. அதனால இப்படி திருப்பணின்னு அப்படி சிவனுக்கு செய்யறது திருப்பணின்னு, அப்படிப்பட்ட பணியை இவர் செய்பவர். அந்த பணியை பல சொல்றார். எப்படி சொல்றாருன்னா அவர் திருப்பணி செய்வார், அவர் திருப்பணி செய்வாரு, அவர் பக்கமாக அவர்கிட்ட சிநேகமா வர்றவா கும்பிடுறவா தொடர்புடையவர்களை எல்லாம் திருப்பணி செய்ய பார்ப்பார். அவர்கிட்ட தொடர்பு சிநேகம் இருக்கிறவங்களை எல்லாம் என்ன பண்ணுவார்னா, நீங்க இந்த மாதிரி சிவனுக்கான பணியை செய்யுங்கள்னு அவர்களை தொடர்புடுத்தி வைப்பார். இது நல்லது, இதை செய்யறது ரொம்ப நல்லது, உங்களுக்கு இயன்றது இது, உங்களுக்கு இயன்றது இது, நீங்க இதை செய்யுங்க இதை செய்யுங்க அதை சொல்றார். விரும்பி வந்த அனைவாருக்கு தூய கை திருத்தொண்டினில் அவர் தவை துறைதோறும் பயிர்விப்பார். நீங்க பூ பறியுங்க, நீங்க நந்தனவத்துக்கு தண்ணி விடுங்க, நீங்க பூவை கட்டுங்க, நீங்க கோயிலை கூட்டுங்க, நீங்க தீபம் போடுங்க, நீங்க தூபம் போடுங்க, நீங்க பாட்டு பாடுங்க, நீங்க திருமுறை எழுதுங்க, நீங்க திருமுறையை பாடுங்க என்றெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பணியை அவர் தொடர்பு வைத்திருக்கிறார். அதை சொல்ற நல்ல நந்தன வனப்பணி செய்பவர், நருந்துணர் மலர் கொய்வோர், பல் பணி தொடை புனைபவர், குணர் திருமஞ்சன பணிக்குள்ளோர், அல்லு நண்பகலும் அல்லு நண்பகலும் திரு அழகிட்டு திரு மெழுக்கு அமைப்போர்கள், எல்லையில் விளக்கரிப்பவர், திருமுறை எழுதுவோர் வாசிப்பு. இப்படி அவரவருக்கு எது எது பொருத்தமா இருக்குமோ அந்த தொழிலை செய்ய அவர்களை ஈடுபடுத்துவார். சாமி போய் எனக்கு அருள் கொண்டு கேட்கறோம்னு வச்சுப்பா, நீ என்ன செஞ்சேன்னு கேட்டார், அருள் பொண்ணு கேட்கறீல்ல, நீ என்ன செஞ்சேன்னு கேட்டா சொல்லலாம், செய்தன்னு வச்சுக்க, இந்த மாதிரி தினந்தோறும் பாடின ஐயா பாட்டு பாடின ஐயா, நான் விளக்கு போட்டையா இருக்கிற அது போல அதனால இந்த மாதிரி பணிகளை செய்வதற்கு அவர் அவர்களுக்கு ஊக்குவித்து அவர்களை ஈடுபடுத்து அது ஒரு பெரிய சிவபுண்ணியம். சிவபுண்ணியம் செய்ய வைக்கிறது, சிவபுண்ணியம் செய்ய தான் செய்வதோடு அல்லாமல் மற்றவர்களையும் செய்ய வைக்கிறது.

0: இணையவ திருப்பணிகளை அணைந்தவர்க்கு ஏற்ற அத்திருத்தொண்டின் வினை விளங்கிட வேண்டிய குறையரா முடித்து மேவிடச் செய்து அணைய அத்திரம் புரிதலில் தொண்டரை ஆக்கி அன்புருவாய்மை மனையே அன்புருவாய் மனையறம் புரிந்து அடியவர்க்கு என்புற வழிபடும் இருக்கார். இல்லறத்தில் இருப்பவர் அடியவர்களுக்கு உபச்சாரங்களை செய்பவர். இப்பெரும் சிறப்பு எய்திய தொண்டர் தாம் ஏறு சீர் வளர்காளி மெய்ப்பெருந்திரு ஞானபோ நகர்களால் மேவிய விருப்பாடே. அதனாலே அப்படிப்பட்டவராகி அந்த கணநாத நாயனார் அவர் அவதாரம் பண்ணின ஊரில் தான் ஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணினார். அதனால ஞான சம்பந்தர் மேல அதிகமான அன்புடையவராக இருந்தார். திருஞான சம்பந்தர் மேல அதிக அன்புடையவராக இருந்தார். ஒரு நாயனார் பேரிலே அருளாளர் பேரில் ஒருவனுக்கு அன்பு வந்துடுச்சுன்னு சொன்னால் அவனுக்கு அருள் எளிதாக கிடைக்கும். இவர் சிபாரிசு பண்ணுவார்கள் இந்த மாதிரி ரொம்ப நல்லவனுங்க, ரொம்ப முக்கியமான ஆளு, எனக்கு வேண்டிய ஆளுங்க அப்படின்னு சாங்கிட்டு வாழ்ந்து சார். நாமே நேராக போய் சிவன்கிட்ட அருள் வருவதற்கு ஒரு சிபாரிசு இருந்துச்சுங்க. இப்போ மந்திரி கிட்ட போய் ஒரு சலுகை வாங்கணும்னா, சாங்கிட்ட வாங்கணும்னா என்ன பண்ணேன், அவருக்கு வேண்டிய ஆளை பிடிச்சு, மந்திரிக்கு வேண்டிய ஆளை பிடிச்சு அந்தால் நமக்கான ஆளாக இருக்கணும். அப்படி ஆளாக இருந்தால் சீக்கிரமாக அதுபோல் என்னாலே இப்படி அருளாளர்களை பற்றி குழு, அருளாளர்களை பற்றி குழு. அது மாதிரி தான் அப்பூனியடிகள். அப்பூனியடிகள் யாரை பற்றி கொண்டார்? திருநாவுக்கரசரை பற்றி கொண்டார். பெருமிழலை குறும்பர் யாரை பற்றி கொண்டார்? சுந்தரரை பற்றி கொண்டார். சுந்தரரை பார்க்காமையே பற்றி பெருமிழர். மங்கையரகரசியார் ஞான சம்பந்தரை பற்றி கொண்டார். குலச்சிரையார் ஞான சம்பந்தரை பற்றி பூம்பாண்டியன் ஞான சம்பந்தரை பற்றி கொண்டார். இப்படியாக அருளாளர்களை பற்றி சிவன் அருளை பெறுவது மிக எளிதாக இருக்கும். தானே நேரா சென்று அருளை பெறுவது என்பது சிரமம்தான். அருளாளர்கள் தொடர்வதற்குன்னா சீக்கிரமா அருள் கிடைக்க வாய்ப்பு, அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. அதனாலதான் ஆண்டவன் பணியை விட அன்பர் பணி அதிகமான சிறப்புன்னார் தாய்மார். ஆண்டவனுக்கு பணி செய்வதை விட அன்பர்களுக்கு அடியார்களுக்கு பணி செய்பவனுக்கு இன்ப நிலை தானே வந்திருந்தார். ஆண்டவனுக்கு பணி செய்து அருளை பெறுவதுங்கிறது கொஞ்சம் தாமதமாகலாம், விளங்குதா? அன்பர்களுக்கு பணி செய்வதனாலே சீக்கிரமா அருள் கிடைக்கும். அதுவா அன்பர்களுக்கு பணி செய்யாது ஆண்டவருக்கு பணி செய்தால் அதுலேயே அருள் கிடையாது. அன்பர்களுக்கு பணி செய்யாமல், அடியார்களுக்கு தொண்டு செய்யாமல், பணி செய்யாமல், அடியார்களை வணங்காமல், ஆண்டவரை மாத்திரம் ஒருவர் வணங்குறாருன்னு வச்சுக்க, அறியாமையினால வணங்கினான்னா அவனுக்கு அருள் தரமாட்டார். அவரைத்தான் சுந்தரரைய அடியாறு கூட்டத்துக்கு புறம்புள் விரித்தார். அடியாரோட கூட்டத்தை வணங்காமல் போகின்ற காரணத்தினாரு சுந்தரர் அடியார் கூட்டத்துக்கு புறம்புன்னார். அவனை ஆட்கொண்ட தியாகராசனும் அடியார் கூட்டத்துக்கு புறம்புன்னார். புரிஞ்சு சொன்னார். யார் சொல்லுவது? பிரண்மண்ட நாயனார். அடியார் கூட்டத்தை வணங்காமல் போகின்றபடியினாரே சுந்தரனா இருந்தா இருந்தா யாரா இருந்தார்? சட்டத்துக்கு விரோதமா போச்சு. அதனாலே அடியார் கூட்டத்துக்கு புறம்புன்னார். அடியார் கூட்டத்தை வணங்காம போற சுந்தரனை ஆண்டு கொண்ட அவனுக்கு பிரியமா, அவன் பிரியமா அந்த அளவு வச்சிருக்கிறான். அந்த தியாகராசரும் அடியார் கூட்டத்துக்கு புறம்புன்னார். அப்படி ஒரு அடியார் பெருமையே அவ்வளவு அழுத்தமாக சொன்னவர் வரன்மடர் ஆயனார். அதனாலதான் திருத்தொண்ட தொகையை வெளியில வந்துச்சு. இவர் சொன்னபடியினாலதான் அப்புறம் திருத்தொண்ட தொகை அடியார்கள் பணி செய்யாமல் ஆண்டவன் பணி மாத்திரம் செய்தவன் அருளை பெற முடியாது. ஆண்டவன் பணி செய்யாமல் அடியார் பணி செய்து அருளை பெற்று விடலாம். அதைத்தான் திருமூலர் அடியார்களை நடமாடுங்கோயில்னாரு, ஆண்டவனை படமாடுங்கோயில்னாரு. படமாடுங்கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயன். சாமி கிட்ட கொண்டு ஒரு பொருளை வச்சோம்னு வச்சுக்க, நடமாடுங்கோயில் நம்பருக்குங்கா, நடமாடும் கோயில் நம்பருக்கு வந்து ஈயன். அது படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆகவே என்ன, அடியார்கள் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்க, அது சிவனுக்கு பூஜை. என்னன்னா அடியார்களுக்கு உள்ளதானே சிவன் இருக்கிறார், அடியார்களுக்கு உள்ளதானே சிவன் இருக்கிறார். சிவனுக்குள்ள அடியார்கள் இல்லை, அடியாருக்குள்ளதான் சிவன். சிவனுக்குள்ள அடியார்கள் இல்லை, சிவனுக்குள்ள எல்லா உலகமும் இருக்கிறது, அது ஒரு வகை கருத்து. ஆனாலும் இறைவரோ தொண்டர் உள்ளத்து, தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரியது என்று அவையை சொன்னால் அல்லவா. அதனால அடியாருடைய உள்ளத்திலே சிவன் இருக்கின்ற காரணத்தினாலே அடியார்கள் வழிபாட்டினாலே திருவருளை எளிதாக பெற்றுள்ளார். அதனாலதான் தாயுமான சுவாமி அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எதுவும் பராபர வேண்டும். அன்பர் பணி, அன்பர்னா அடியார்களுக்கு பணி செய்யறதுக்கு என்னை ஆளாக்கி விட்டு விட்டார், ஆளாக்கி விட்டு விட்டார் என்றால் அதனால அன்பர்களுக்கு பணி செய்கின்ற முறை தெரியணும். முறை தெரிந்து கொண்டுதான் செய்யணும். அடியார்களுக்கு பணி செய்யணும் எல்லாத்துக்கும் செய்ய தெரியுமா? அடியாருக்கு எப்படி பணி செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி பணிவா இருக்கணும், எந்த வேலையில எந்த பணி செய்யணும் என்றெல்லாம் அந்த பாங்கு தெரியணும் இல்ல, முறை தெரியணும் இல்ல. அந்த முறை பாங்கு இதுகளெல்லாம் தெரிந்து செய்தான்னா சீக்கிரமா அன்பு சூழலாகும். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இது வராது என்பது தாய்மானவர் பராபர கண்ணி. ஆகையினாலே இப்படி இவர் அடியாருக்கு பணி செய்வாரு, தன்னை வந்து சேர்ந்தவர்களை எல்லாம் பணி செய்ய வைப்பார், தன்னை வந்து சேர்ந்தவர்களை எல்லாம் பணி செய்ய வைப்பார். அதனால பணி செய்தாத்தான் அவர்கள் அருளை பெற முடியும், அருளை பெற முடியும். இல்ல எனக்கு ஒரு பாக்கியம் என்னன்னு கேட்டா பண்றா அதிகபட்சம் என்னோட தொடர்பு உடையவர்கள் சிவபூசக்காரர்களாக, தீட்சை உடையவர்களாக, ஏதோ ஒரு வகையில சிவத்துண்டு சிவர்களாக அதிகபட்சம். சும்மா வெறும் பேச்சா இல்லை, அவர்கள் சிவகாரியங்களை, சிவகாரியங்களை செய்வோர்களா, சிவ கைங்கரியங்களை செய்வோர்களா? சிவ கைங்கரியங்கள் செய்யாமல் இருக்கிறவன் சிவர்களை பெற முடியாது. ஆகையில் தொழில் செய்யாதவன் ஊதியம் பெற முடியாது, தொழில் பண்ணாதவன் பொருளை சேர்க்க முடியாது. அது போல சிவகைங்கரியம் செய்யவில்லையானால் அருள் சேரா, அருள் சேரா. அதுக்காக சிவகைங்கரியம் பண்ணணும். அதனால இப்படி எல்லாரையும் சிவகைங்கரியம் பண்ண வைப்பார், எல்லாரையும் சிவகைங்கரியம் பண்ண வைப்பார். நான் தீட்சை வாங்கின காலத்திலிருந்து இதுவரையில ஒரு நூற்றுக்கணக்கான பேரை தீட்சை வாங்க வச்சிருக்கோம். நூற்றுக்கணக்கான பேரை அதே வேலையாக சொல்லி இரவும் பகலுமா கரைப்பா இருக்கிறச்சா கல்லும் கரையும்னு இரவும் பகலுமா சொல்லி பல பேர்த்து தீட்சை வாங்க வச்சு பூஜை பண்ண வச்சிருக்கிறான், புராணம் கேட்க வச்சிருக்கிறான். டீச்சை வாங்கலைனா கூட அவங்களை ஈடுபடுத்தி அந்த துண்டுல ஈடுபடுத்தி அவர் தானே செய்யும்படியாக சுவாமி பண்ணியிருக்கிறார். நம்சாமார்த்தியம் அல்ல. இந்த பகுதியிலே டீச்சைன்னு முதல்ல ஆரம்பிச்சவன் அடியன் தான். சொன்னாத்தான உங்களுக்கு தெரியும் சொல்றேன். அடியன் தான் முதல்ல டீச்சை வாங்கினேன். கருவூரில் போய் அஞ்சு பேர் வாங்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணி அடுத்தாப்புல இங்கே குருநாதரை பல தடவை வரவழைச்சு தீட்சைக்கு ஏற்பாடு பண்ணி பலரை தீட்சை வாங்க வச்சிருக்கு, பல பேரை தீட்சை வாங்க வச்சு அதுவே இரவும் பகலும் ஆகும். புளி எங்கள் புள்ளிதான் தீட்சையில் இருக்கும், பூஜையில் இருக்கும் சிவகங்கிரியும் இருக்கும். ஆகையினாலே அப்படி பலரை ஈடுபடுத்துவதனாலே அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்கும். எல்லாரும் அவளை பிறகு, எல்லாரும் அவளை பிறகுவோம், எல்லாரும் இந்த நெறியிலே வரணும். அப்படி தீட்சை வாங்காதவங்களும் பல பேர் மாமிசம் சாப்பிடாம செய்யும் வாங்கியிருக்கிறோம், மாமிசம் சாப்பிடாம அந்த உணவுல செய்யும் ஆகியிருக்கிறோம், உணவுல உணவுகளை செய்யும் ஆகியிருக்கிறோம். அதனால நம்ம சேர்ந்தவர்களே அடுத்தவர்களே அதிகபட்சம் செய்வமாக்கணும். ஏன்னா ஒரு கூட பிறந்த மற்ற என்ன கேட்ட ஓரளவு தொடர்புடையவர்கள் எல்லாம் செய்வம் ஆகியிருக்கிறோம். அதனால நீங்க எல்லாமே செய்வமாயிருக்கிறது நான் பெற்ற பாக்கியம், இது நான் பெற்ற விரும்பு. நீங்க இத்தனை பேருக்கு செய்வமாக்கிற சாமானியம் இல்லை, எதை விட்டாலும் இருந்து அதை விடமாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு வைராக்கியம் உடைய, அது வைராக்கியம், அதுல வைராக்கியம் அவிவேக வைராக்கியம் சொல்லுவோம், அது அவிவிவேக வைராக்கியம். விவேக வைராக்கியம் வேற, அவிவிவேக வைராக்கியம் வேற. அதனால தீய காரியங்களை துரியோதனம் கொண்டு வந்தாங்களவா, அது அவிவிவேக வைராக்கியம் தவறு. அந்த தவறை நான் வந்து திருந்தவே மாட்டேன் என்று நிற்கிறது அவிவேக வைராக்கியம். விவேக வைராக்கியம் நல்லதை பற்றி அதுல விடாது நிற்கிறது நாயன்மாரெல்லாம் விவேக வைராக்கியம். ஆகையினாலே இப்படி இந்த கடநாத நாயனார் தானும் பணி செய்வார், தன்னை சார்ந்தவர்களை பணி செய்ய வைப்பார். அதனாலே நீங்களும் வந்து கடையில கட்டாயமா எப்படியோ ஒரு பத்து பூ பறிச்சு சாமி திருவடியில் போடணும், பத்து பூ பறிச்சு சாமி திருவடியில நடராஜர், சுப்பிரமணியர், விநாயகர், முதலான பாடம் அதுக்கு உள்ள வீட்டுல எல்லாரும் பூஷக்காரர்களா இல்ல, அதிகபட்சம் பண்ண முடியலங்கிறீங்க. அது பண்ண முடியலன்னு சொல்றதெல்லாம் சோம்பல் தரம்தான், அதை நான் ஒத்துக்க மாட்டேன். சரி இருங்க, அதனால வந்து ஒரு பத்து பூவாவது பறிச்சு சாமி திருவடியில போட்டுருவோம். காலையில போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினும் திருமுகத்தை எமக்கரும் மலரும் இடிநகை கொண்டு திருவடி விடுவோம் என்று நிறைய இடங்கள்ல வருது. அதையினாலே ஒரு பத்து பூவையாவது பறிச்சு போட்டுட்டு ஒரு தேவார திருவாக்கு ஒண்ணு தெரிஞ்சது சொல்லி விட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு பை நிமிஷம், சரி பத்து நிமிஷம், ஒரு பத்து நிமிஷம் இதுக்குள்ள பூஜையை முடிச்சுக்கலாம். பூஜையே பத்து நிமிஷம் முடிச்சுக்கலாம். திருநெல்வேலி பூஜை உணவு செய்வோம், உணவு செய்ய அடிப்படை அதான் பேச மாட்டோம், அதான் பேச மாட்டோம். அப்படி உணவு செய்வா அதுக்கு மேலே ஒரு பத்து பூ பொருள் வாங்கி திருவடியில் போட்டு ஒரு தேவார திருவாரியில் இருந்தால் சிக்கனமாக பூச முடிஞ்சுக்கோங்க. பரிமணம் மாதிரி என்ன மாதிரி எல்லாம் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு பண்ணுறதுன்னா லட்சம் மாட்டாக இருக்கும். அதனால் அது பழக்கம் வந்துருச்சுன்னா அப்புறம் சிரமம் தெரியாது, பண்ணலாம் சிரமமாக இருக்கும். பழக்கம் வந்துருச்சுன்னா அப்புறம் பண்ணலை அன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு வழியில வச்சுதா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மனசு அஞ்சலமாக இருக்கும். போச்சு கவலையாக இருக்கும், விளங்குதாலே அது பழகிட்டா, பழகிட்டா அதை விட மனசு வராது. பழகிட்டா இப்போ செய்ய காரியங்களை பழகிறவங்க விடுறாங்க, விட்டாடி பழகிட்டான்னு வச்சுக்க, விடுறானா விடுறானா விடுறானா விடுறானா விடவே மாட்டேன். அதுபோல் நல்லதாக பழகிட்டோம்னாலும் வச்சுக்கோ, பழக்கம் பழக்கமாகும், பழக்கம் வழக்கமாக அது அப்படி வழக்கம் இல்லை, பழக்கம் வழக்கமாகும். நற்றவா உரை நான் மறைக்கிறேன், நான் வச்சிவாய் என்றார் போல அந்த பழக்கம் வழக்கமாக இருக்கு. அதனாலே சுவாமியே பூஷம் பண்ணாமல் இருக்கலாமா, இந்த பறவை எதுக்கு தந்தான் சுவாமி, எதுக்கு தந்தான், சாப்பிட்டு விட்டு தூங்கி விட்டு போகிறதுக்காகாது, செய்ய வேண்டியவருடைய திருவடியை பூசித்தல் அல்லவா என்று அந்த உணர்வு வந்துருச்சுன்னா சும்மா இருக்குமா, சும்மா இருக்க மனுஷன் வராது. சாப்பிட்றது தவறாமல் சாப்பிட முடியல, தவறாமல் சாப்பிட முடியல. அதனாலே உண்பதனும் என்ன செய்யணுங்கிறார் அப்பர் சுவாமி, உண்பதனும் மலர் பறித்துட்டு உண்ணாராயில் அழியத்தார் பிறந்தவாறு ஏதோ இனியில் திருநோயின் மிக நலிய பெயர் செஞ்சத்தில் பறப்பதற்கே தொழிலாகி இருக்கின்றார். காணியை சேர்ப்பதவோ மாடியை கட்டுவதோ பதவியை பெறுவதவோ அருளாளர்கள் பெருசாச்சல வேண்டியது அதுவே உணவுக்கு உடலுக்கு சௌரியத்துக்கு வேண்டியதால வேண்டாம் இல்லை. தேடு செய்ய தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றோல் ஆடிய பெருமான் அன்பிற்கு ஆவன ஆகு என்று தேடு, நிறைய தேடு நிறைய தேடு, திரைகள் ஒடியும் திரவியும் தேடு வேண்டாம் சொல்லலை. நம்முடைய நாயன்மாரெல்லாம் அரசர்களாக இருந்தார்கள், வியாபாரிகளாக இருந்தால் மகாஸ்தாரர்களாக இருந்தால் மந்திரியாக இருந்தால் சேனாதிபதியாக இருந்தோம், நாயன்மாரும் முக்கால் வாசிப்பூர் அப்படிதான். அவர்கள் என்ன பண்ணி செய்தார்கள், எல்லாம் சிவப்பொடி ஆக்கிறது. அதுவும் ஜெயமான் பெருமாள் இங்கே ராஜாவா வரணும்னு சொன்னாரா, சொன்னாங்களா மந்திரிகள்லாம் போய் ராஜா போயிட்டாரு தபத்துக்கு போயிட்டா நீங்க ராஜாவா வரணும்னு போய் அவரை கேட்டார்கள். அவர் திருவஞ்ச களத்துல அஞ்சயபுரத்துக்கு பணி செய்து இருக்கிறார், மலர் வரைக்கிறது கட்டி போடுறது தோத்திரம் பண்றது அந்த மாதிரி அந்த மாதிரி அழுக்கு ராத்த பதிவு இருந்துச்சு இருந்துச்சா. அவர் என்ன பண்றாரு, நான் சாதியை திறந்து விட்டு வேண்டாம் சொல்லிட்டேன், அதாவது ராஜ பதவிக்கு உத்தரவு கேட்பாட்டா நம்மளெல்லாம் வந்து கேட்டான்னு வச்சுக்க. உடனே உடனே அப்புறம் பேசிக்கல மற்ற கதையில ஒரு மந்திரி வந்து சாப்பிட்ட அமைச்சர் நம்ம கொடுக்குறாரு ஒத்துக்குவார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஒத்துக்குவோம், யாரையும் கேட்கணும். அதனாலே இப்படி அவர்கள் செயல் முழுவதும் சிவ செயல் ஆகுது, சிவஞான செயல்ன்றார். யார் சொல்ற சிவஞான செயல்னு சித்தியார்ல சொல்ற சிவஞான செயல்ங்கிறார், சிவஞான செயல். அதனாலே சிவப்பணியினாலே சிவலா சிவலோகம் சிவசாமீபம் சிவசாரூகம் சிவசாயுஜ்யம், சிவப்பணியினாலே சிவலோகம் சிவசாமீபம் சிவசாரூகம் சிவசாயுஜ்யம் என்று நால்வகையா நூற்றி சொல்லப்படுகிறது. அதை போற்றி புகழ்ந்து இருந்து புய்கட்டு மெய்யானார் என்பார் நினைக்கிறது. போற்றுதல் போற்றுதல்லாம் பூசை, போற்றுதல் பூசை, புகழ்ந்திருத்தல் புகழ்தல் சரியே, போற்றுதல் கிரியே, புகழ்தல் சரியே, இருந்து யோகம். அதனால பொய்கட்டு மெய்யானால் ஞானம், பொய்கட்டு பொய்கட்டு மெய்யான். அதனால இப்படி போற்றாமலோ புகழாமலோ இருக்க போற்றுவார் அருள் பெற்றார், போடையில மதியினாலே போற்றுவார் அருள் பெற்றார். அதனால இவைகளெல்லாம் சிவஞான செயல் என்று பெயர், சிவஞான செயல், சிவஞானத்தை பெறுவதற்காக செய்கின்ற செயல்கள். செயல்னா காரியம்தானே, சிவஞானத்தை பெறுவதற்காக செய்கின்ற செயல். இப்ப இந்த புராணம் கேட்கறீங்க அப்படின்னு சொன்னா இந்த செயல் சிவஞானத்தை பெறுவதற்காக இந்த செயலுக்கு நடந்து கொடுக்கும். இப்ப சிவஞானத்தை பெறதுக்கு இன்னைக்கு கேட்டதுல அவங்க அன்ப போல அவரவர்கள் அன்ப போல மறுத்து போடுவார். இன்னைக்கு பெரிய புராணம் கணநாத நாயனார் புராணம் கேட்டாரு, தாண்டவம் புள்ள கேட்டாரு, இவருக்கு மார்க்க ஆயால நூற்றுக்கு 85 போடுவார் அப்படின்னு அவரவர்கள் பக்குவத்து இருந்தாப்புல மார்க்கு போடுவார். இது சிவஞானத்தை சிவஞானத்தை பெறுவதற்காக பெறுவதற்காக இப்ப பல இது இருக்கு அல்லவா சப்ஜெக்ட்,
1: கணிச்சி இருக்குது, தமிழ் இருக்குது, ஆங்கிலம் இருக்குது, பூகோளம் இருக்குது, இப்படி பல இது இருக்குது இல்லப்பா. இப்படி பல இருக்கிறதுல ஒவ்வொன்றிலையும் மார்க் இருக்குல்ல, ஒவ்வொன்றிலையும் மார்க் இருக்குல்ல, ஒவ்வொன்றிலையும் மார்க் செய்கிற செயலுக்கு படிக்கிற படிப்புக்கு மார்க் இருப்பது போல ஒவ்வொரு செயலுக்கும் மார்க் இருக்கு. பாட்டு கேட்கறதுக்கு மார்க்கு, புராணம் கேட்கறதுக்கு மார்க்கு, கோயில் தரிசனம் போகிறதுக்கு மார்க்கு, சிவனடியாருக்கு பணி செய்வதற்கு மார்க்கு, பூஜை பண்ணுவதற்கு மார்க்கு, திருமணம் எழுதுவதற்கு மார்க்கு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் மார்க் உண்டு. எல்லா சிறையும் மார்க் வாங்கிட்டா பாஸ், ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்றதும் இருக்கு, செகண்ட் தேர்டு இப்படி இருக்கு. அதனால எல்லாமே ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆகையினால இப்படி இந்த சிவ புண்ணிய செயல்களை இயன்றவரை முடியும், சிவ புண்ணிய செயல்களை என்றவரையும் கட்டாய முடியும். ஏனென்றால் தேகம் நிலையில்லாமையினாலே தேகம் விடும்போது யாரும் துணை செய்ய முடியாத, தேகம் விடும்போது யாரும் துணையாக வரமாட்டோம், செல்லுகள் இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. நம்ம தனியாக தான் போகணும், அவங்க தனியாக தான் போகணும், அல்ல அதுக்கு ஒரு மூலையாட்ட சண்டை கூட்டம்னா தாய்மான. சண்டை கூட்டத்தில் வந்தவன் போற எல்லாம் கலந்து பேசிக்க, அண்ணன்பா மாமன் காயை விசாரிப்பான், அரிசி விசாரிப்பான், விளைய விசாரிப்பான், எல்லாம் விசாரிப்பான், பேசுவான். அப்புறம் அவன் பாட்டு வச்சு அவன் ஊருக்கு போவான், அது வர எல்லாம் ஒரு ஊருக்கு போவான். சந்தையில் வந்தவே அத்தனை பேர் அவன் ஊருக்கு தர போவார். அதுபோல இந்த நம்ம கூடி இருக்கிற கூட்டமும் சந்தை கூட்டம், நம்ம கூடி இருக்கிற கூட்டம் வார் சுற்றத்தார் சந்தை கூட்டம். அது பாட்டில் அது எங்கே போகணுமோ அதுவோ, அது எங்கே டிக்கெட்டு வாங்கியிருக்குதோ அங்கே இறங்குவோம், இது எங்கே டிக்கெட் வாங்கியிருக்கோ இது அங்கே இறங்குவோம். அப்படித்தான் ரயிலில் போகிறோம், எல்லாம் ஒரு ஊர்லேயே இறங்குறேன், அவன் எங்கே டிக்கெட் வாங்கியிருக்கிறேன் அங்கே. அதனாலே நாம் போகின்ற இடத்துக்கு துணை வரும், நாம் போகின்ற இடத்துக்கு தொடங்கணும். பக்கத்துல வச்சிரு வர்றவன் கூட வர்றவன் பணம் வச்சிருந்தா நமக்கு ஆகும், நம்ம கையில பணம் இருக்கும், நம்ம கையில பணம் இருக்கும். ஆகையினாலே அப்படி சிவபுண்ணியத்தை ஒவ்வொருவரும் செய்து அந்த சிவபுண்ணியமாகி செல்வத்தை சேர்த்துக்கொள்ளும், சிவபுண்ணியமாகி செல்வத்தை சேர்த்து. அது மலையாறு ஓரளவு வாங்கினாரே மனத்தின் அன்பா நிலையான மாதவன் செய்கிறோம், நம்மை நேடிவரும் தொலையா வழிக்கு புரிசோறும் உற்ற தொலையும் கண்டீர் இறையாயினும் வெந்ததேயாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே என்றார் கர்ணர் அலங்காரத்திலே அருள்வார். ஆகையினாலே இப்படி சிவபுண்ணியத்தை இவர் செய்ய வைப்பாரு, செய்தாரு செய்தவர் செய்ய வைத்தார். இப்பெரும் சிறப் பெய்திய தொண்டர்தான் ஏறு சீர் வளர்காளி மெய்ப்பெருந்திரு ஞானபோநகர்களால் வேவிய விருப்பாலே முப்பெரும் பொழுது, முப்பெரும் பொழுது அருச்சனை வழிபாடு மூடும் அன்பொரு நாடு உப்பில் காதல் ஒரு உளங்களி சிறந்திட உருகினார் ஒழுவாகும். இந்த அறையில இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி
2: நம சிவாய் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை, வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
3: சுத்தம் என்பது தலைமுறை, 21 தலைமுறைகள் நுரங்குடு நரகிடையில் நரகத்துக்கு அற அடைமொழி முரண் மாறுபட்ட நரகம் ஒரே மாதிரியா இருக்காது. நரகமானது அந்தந்த பாவத்துக்கு ஏற்ப வேறு ஒரு நரகத்துல ஒரே எண்ணெய் கொடிச்சுட்டே இருக்கும், மின்னலை கொண்டு ஒட்டி அப்பளம் பிடிக்கிற மாதிரி அந்த ஆத்மாவை என்னுடைய சூழ்நிலை வாங்கிக்கும். இன்னொரு நரகத்துல வெறும் நெருப்புத்தான் வரும், அந்த நெருப்புல போட்டு பொசுக்குவாங்க. இன்னொன்றுல தூண் இருந்து தூண் தடுக்க காஞ்சி அந்த தூணோடு போய் தட்டி கொண்டு போய் என்று அந்த ஆத்மாவை துன்பப்படுத்துவாங்க. இன்னொரு இடத்துல வெறும் சாக்கடை குண்டியா இருக்கும், அந்த ஒரு விஷயமே இல்லை, நாற்றம் தாங்க முடியாத ஒரு குண்டி என்று சொல்கிற நரகம். அதில கொண்டு போய் அந்த ஆத்மாவை அவன் ஜீவ ஆத்மாவை அந்த தண்டிக்கனுடைய தூதியர்கள் தந்தான். அந்த நரகத்துல ஒரே மாதிரியான நரகம் அல்ல, நரகத்துல பலவிதமான நரகங்கள் இருக்கின்றன, ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை, ஒன்று சுபம் ஒன்று சுடார். இந்த சுபம்னு அந்த சுடாமன்னா நாட்டம் இருக்க முடியாது, அப்படி ஏதோ வர வகையில் அந்த ஆத்மாவுக்கு துன்பத்தை உண்டு பண்ணி அவர்கள் பாலத்தை போக்குவதுதான்.

0: நடத்தி ஆதானி என்னுடைய சுத்தங்கள் உருவத்தோடு சுத்தங்கள் ஆழ்ந்து போகாதவனும் அருள் அரசு காப்பாற்றிய பெருமானி என்னுடைய ஆட்கொண்டதோடு என்னுடைய தலைமுறை 31 காப்பாற்றின பெருமானி உனக்கு வணக்கம். தோழா போற்று துணைவா போற்று. நீ சிலருக்கு தோழனா வராது, சில பேருக்கு துணை கணவனாக வருகிறார். சுந்தரம் சுவாமிகளுக்கு நீ தோழனா போயிருக்கிறார், என் மாதிரி மாணிக்க வாசகருக்கு நீ கணவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. அதான் சுந்தரமூர்த்தியினுடைய மார்க்கம் தோழமை மார்க்கம், சகமார்க்கம் சொல்லுவோம். தாச மார்க்கம், சத்துத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்னார்க்கம். தாச மார்க்கம் திருநாயக்கரசர் போனது, ஆண்டான் அடி விஞ்ஞான சம்பந்தர் போனது தந்தையும் புத்திரனும் போல சத்துத்திர மார்க்கம். சுந்தரர் போனது சகமார்க்கம், நண்பர். இறைவனும் சுந்தரமும் தோழனை நண்புடையவராக இருந்தார். அப்ப நண்பனாக இருக்கிறேன், சகமார்க்கத்தார்களுக்கு நண்பனாக இருக்கிறேன். சன்னார்க்கத்துக்கு வந்துட்டான் நாயகனாகி பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த அதிகாரத்து நீ கணவனாக இருக்கிறார். துணை துணை என்பது கணவன். தோழா போத்து துணையா போத்து வாழ்வே போத்து என் வைத்தே போத்து. வாழ்வே என்னுடைய நல் வாழ்க்கையாக இருக்கிற பெருமானம். வைப்பு நான் பேருவிட்டு செல்வன். வைப்பு என்பது சேவநிதி, பிற்காலத்துக்கு உதவி பண்ணி சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை அப்படியே பிக்சட் டெபாசிட்டா போட்டு எடுக்காம அதுதான் வைப்பு. வைப்பு எடுக்கிறவங்க எடுக்காம வச்சிருக்கிற செல்வம் அதுக்கு வைப்பு என்று வைப்பு. போட்டு முத்தா போட்டு முதல்வா போட்டு. முத்தன் என்றால் ஒருவன் மோட்சம் தருகிறவன், மோட்சம் தருகிறவனாக இருக்கிறார். முதல்வா போட்டு எல்லா தலைவனுக்கும் முதல்வன் தலைவனாக இருக்கிறான். சிவன்தான் தலைவன், மற்ற எல்லாருக்கும் சிவன் தலைவனாக இருக்கிறார். அத்தா போற்று அரணி போற்று. அத்தா தந்தையே, தந்தைக்கு அத்தன் என்று நீ தந்தையாக இருக்கிறாய். அதே சமயத்தில் சரணாவும் இருக்கிறாய். தந்தை என்ன செய்கிறான், ஒரு தாயோடு கூடிய உலகத்துல உயிரை உண்டாக்கிட்டே இருக்கிறான். நீ அரண் என்ற உத்தரவாக இருந்து அழித்துக் கொண்டே இருக்கிறாய். நீ ஆக்கின்றவனாக இருக்கிறாய், அழிப்பவனாக இருக்கிறாய். அத்தன் என்றால் ஆக்கிறவன், அறன் என்றால் அழிப்பம். ஆக்குவனாகவும் நீ அழிப்பவனாகவும் இருக்கிறாய். உரை உணர்வு இறந்த வெறிய போற்று. உரை பேச்சுக்கும் அப்பால் பட்டவன், உணர்வு இணைப்புக்கும் அப்பால் பட்டன். இறந்த என்றால் கடந்த, உரை இறந்த ஒருவன், உணர்வு இறந்த ஒருவன், ரெண்டா பிரிச்சுப்படுகிறேன். உரை இறந்த பேச்சிறந்தவன், வாக்குக்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்டவன் என்று மாற்றம் மனங்கள் என்ற பெருமானன் என்று திரு சிவபிரானத்தில் பார்க்கிறமே அதுதான். உரை இறந்த ஒருவன், பேச்சை கடந்த ஒருவனே, உணர்வு இறந்த ஒருவன், நினைப்பை கடந்த பெருமானே, உனக்கு வணக்கம். விரிகடல் உலகும் விளைவே போக்கு. விரிகடல் கடலால் விரிந்த இந்த உலகம், விரிந்த கடலுக்குள்ளே எத்தனை பொருள்கள் விளைகின்றன, உற்பத்தியாகின்றனவோ அத்தனை விளைவாகவும் இருக்கிற பெருமானே வணக்கம். அருமையும் எளிய அழகே போற்று. எளிய எளிய தன்மை இறைவனிடத்திலே காணப்படுகிற குணத்திலே எளிமை என்பது அருமை. எளிமை அருமை இல்லாத கிடைப்பற்ற அருமை இல்லாமல் எளிமையாக கிடைக்கின்ற அழகு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிற பெருமானே. கடவுள் கிடைப்பதற்கு எளியவனா அரியவனா என்று கேட்டால் நம்ம மாதிரி இருக்கும்போது அப்பா கடவுளாக இருந்தால் நம்மளால நிறுத்தி பார்க்க முடியாது, அவன் இங்கே இருக்கிறான் நான் நினைக்கிறேன். மாணிக்காசியர் என்ன சொல்றார், கடவுள் அப்படி இருக்கார், ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப சிறையனா இருக்கிற அருமை குரு. அவன் கிடைப்பதற்கு அருமையுடையவன் அல்ல, எளிய எளிமையனாக இருக்கிறான். எது போல எளிமையாக இருக்கிற ஞான சம்பந்தம் அம்மையே அப்பான அழுதார். அவர்தான் ரெண்டு வார்த்தை மீது அழுத உடனே இறைவன் வெளிப்பட்டு வந்து கையில பொற்றுமத்தை கொடுத்துட்டான். அப்படி அழுத உடனே பொற்றுமத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இறைவன் தெரியவன். இது மாணிக்கவாசகரே இடத்தை சொல்றார். மழை கையில் வந்து பொற்றுமம் என்றால் உண்மை அறிய என்று அறிகிறேன். குழந்தை கையில பொற்றுமம் கிடைத்தது போல நீ எளிமையாக இருக்கிறாய் என்று நினைக்கிறேன் தவிர அறிவையும் அறிய நினைக்கிறேன். எளிய எளிமையாக கிடைக்கக்கூடியவன் அப்பேற்பட்ட அழகான வக்தியை உனக்கு வணக்கம். இதைத்தான் வைணவர்கள் சௌலபியம் என்று சொன்னார். இதற்கு வேற ஒரு வார்த்தை அருமையில் எளிமை என்பதைத்தான் வைணவர்கள் இறைவனுடைய குணத்தில் சௌலபியம் ரொம்ப எளிமையாக கிடைப்பார். அடியார்களுக்கு எளிமையாக ஓடி வருவார்.
1: கருமுகில் ஆகிய கண்ணியை போற்றி, கண் என்பது கண்ணோட்டம், தாட்சண்யம். கருமுகில் மேகம், மேகத்தைப் போல தாட்சண்யம் உடையவை. மேகம் இருக்கிறது, அந்த உலகத்து மக்களுக்கு மழை பெய்ய வருகிறது. மழை பெய்ய வரும்போது அந்த ஊரில் இருக்கிற மக்கள்ல நல்லவர்கள் இவர்கள், கெட்டவர்கள் இவர்கள் என்று பார்த்து, நல்லவர்களுக்கு மட்டும் மழை பெஞ்சு, கெட்டவர்களுக்கு மழை பெய்யாம தனியா போய்தான் இல்ல, எல்லாருமே மழை பெய்யும். இது உப்பு தாஞ்சிருக்கும் நிலம், இது நெல் விளையும் நிலம், ஏதாவது ஒரு வித்தியாசம் பார்க்கலாம் கிடையாது. எல்லா இடத்திலும் ஒரு இடம் ஒரு ஒரு குளத்துல தண்ணி இல்லை, இன்னொரு குளத்துல தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கு தண்ணி இல்லைன்னு வித்தியாசம் பார்க்கலாம் கிடையாது. எந்த வித்தியாசம் பார்க்காமல் மேகம் மழை பெய்யுமா? அதுதான் சொல்ற சங்க காலத்திலே ஒரு புறவன் சொல்லியிருக்கிறான், அருகுலத்து குத்தும் அகல் வயல் பொழிந்தும் வரையா மரவின் மாறு போல. அகல் வயல் பொழிந்தும், மிக பெருசா வயல் இருக்கு தண்ணீரே இல்லை அந்த வயல்ல பொழுது, அகல் குளம் தண்ணி இருக்க குளத்துல அங்கேயும் மழை பெய்யும். இருக்கு இல்லைன்னு பாக்குறதில்லை, ஏழை பணக்காரன் பாக்குறதில்லை, வேண்டும் வேண்டாமன் பாக்குறது, எல்லாருக்கும் மழை பெய்யும். அதுபோல கடவுள் என்ன பண்றான், எல்லாருக்கும் அது செய்ய காத்திருக்கிறான். இவன் பெரியவன், இவன் தாண்டவன், இவன் உயர்ந்தவன், இவன் என்றெல்லாம் பார்க்கிறது, எல்லாருக்கும் அவன் தாட்சியம் செய்கிறவனாக இருக்கிறான். மனுஷனுக்கு மட்டும்தான் மழை இல்லை, ஊரில் உள்ள மாடுகளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கும் மழை பெய்யுது, புண்ணம் வளர்க்கறதுக்கும் தண்ணி பெய்யுது. பின்பு மரம் செடி கொடி வளரணும், அதுக்கு மழை. ஆடு மாடுகள் தண்ணீர் குடிக்கணும், அதுக்கு மழை. மனுஷனுக்கு தண்ணி வேணும், அதுக்கு மழை. ஆக எல்லா உயிருக்கும் மேகமானது தாட்சியம் உடையதாகி பொதுவா மழை பெய்யும் மாதிரி கடவுளும் பொதுவான தாட்சண்யம் உடையவனாக இருக்கிறார். கருவியில் ஆகிய கண்ணீர் போற்றி மன்னிய திருவருளையே போற்றி. திருவருள் என்று சொல்வது ஒரு மலைவாதம், பெரிய வடிவத்திலே அவன் திருவருள் சுரக்கிறார். என்னையில் ஒருவன் ஆக்கி உருங்கழல் சென்னியும் வைத்த சேவகர போற்றி. என்னையும் ஒருவன் ஆக்கி என்னென்ன ஒரு பெரியாக மதித்தான் பெருமான். நான் ஒன்றுக்கும் பத்தாதவனாக இருந்தேன், ஆனா என்னை ஒப்பற்றவனாக, ஒருவன் என்றால் ஒப்பற்றம், என்னை ஒரு சிறந்த மனிதனா நினைச்சு எனக்கா நீ குருநாதரா வந்து உன் ரெண்டு திருவிழம் போட்டு என் தலைமையில் வச்சுக்கிட்டு என்ன ஆச்சரியம் கேட்டு கையு. இன்னும் பல இடத்துல பெண்ணை கூட சொல்லலாம், நான் எனக்கு தனிச்சு விட்டு நாய் மாதிரி இருக்கிற எனக்கு பொன்னாளான சிம்மாசனம் போட்டு உட்காரவர், பொன் சிம்மாசனம் போட்டு ஒரு நாயக்கூட்டு உட்கார வைத்தது மாதிரி எனக்கு நீங்களே பெரிய உபசாரம் செய்திருக்கிறார் என்னானே என்றெல்லாம் தேவனுடைய கருணையை வியந்து பேசுவான். அதுல ஒன்று ஒன்று, என்னையும் ஒருவன் ஆக்கி என்னையும் ஒப்பற்ற ஒருவனாக கருதி இருங்கழல் என்னுடைய பெரியதையை சென்னையில் வைத்த சேரக என் தலைவரை திருவடி பூட்டிய பெருமானே எனக்கு வணக்கம். தொழுதகை துன்பம் துடைத்தாய், தொழுதகை உன்னை யார் வணங்குகிறாரோ, வணங்குகின்ற கை, வணங்குகின்ற கைக்கு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை நீக்கிவிடுவார். ரெண்டு கையும் கூட்டி வணங்கினால் அந்த கைக்கு ஒரு இடையூறு வருமானால் இடையன் ஓடிவிட்டு அந்த கையை காப்பாற்றும். என வணங்கின கையாச்சு இதுக்கு ஒரு துன்பம் வரலாமா என்று இந்த இடவன் ஓடி வந்து காப்பாற்றுவான். துருத கை அவனை வழிபட்ட கையினுடைய துன்பம் துடைத்தாய் போட்டு துன்பத்தை ஊக்குவிப்பான். இறைவனிடத்துல போய் நான் கை கூட்டி வணங்கினால் அந்த கைக்கு ஆபத்து வராம காக்குறான் அப்படின்னு சொன்னார். அப்போ காலை காக்க மாட்டாரா, தலையை காக்க மாட்டாருன்னு ஒரு சந்தேகம். இது என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு உறுப்புக்கு சொன்னா மற்ற உறுப்புக்கும் சேர்த்தது. தலை இறைவனை வணங்கி இருந்தால் அந்த தலையை காப்பாற்றுவான், கால் கோயில வளம் வந்திருந்தால் அந்த காலத்துக்கு துன்பத்தையும் நீக்குவான். உருவார் கிழவி இணைப்பார் கண்ணம் செல்வம் விளக்கம். ஒருத்தன் விஷம் குடிச்சான், செத்துக்கிட்டான். விஷம் குடித்தவன் சாவான்ங்கிறது ஒரு வாக்கியம். விஷம் குடிச்சவன் ஆம்பளையா இருந்தா தானே சாவான், விஷம் குடிச்ச ஒரு பெண்ணா இருந்தா அவளும் தான் செத்து போவான். ஆனா வாக்கியம் என்ன, விஷம் குடிச்சவன் செத்து போவான்னு வாக்கியம் உலகத்தில் இருந்தாலும் விஷம் குடித்தவளும் சாவாள், விஷம் குடித்த ஒரு ஜந்துவும் செத்து போகும், எல்லாத்துக்கும் போகும். அந்த இலக்கணம் ஒரு பால்ல சொன்னாலும் மற்ற பாலுக்கும் வரும். அதுபோல கையை காப்பாற்றுவான்னு சொன்னா அவன் தலையை காப்பாற்ற மாட்டான், காலை காப்பாற்ற மாட்டான்னு அர்த்தம் இல்லை. அந்த தலை வணங்கியிருந்தால் அதையும் காப்பாற்றுவான், அந்த கால் இறைவனை வளம் வந்திருந்தால் அதையும் காப்பாற்றுவான், நெஞ்சை நினைத்திருந்தால் நெஞ்சையும் காப்பாற்றுவான். ஆகவே எது எதை எந்தெந்த உறுப்பை இறைவனுக்கு அவன் சமர்ப்பிக்கிறோமோ அந்தந்த உறுப்பை அவன் காக்க தயாராகிருக்கிறான். அது எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு முடியாதுங்கிறதுக்காக ஒரு கை மேல வச்சு சொல்லியிருக்காங்க. தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவிழா ஆனந்த வாரி போற்றி.
0: ஆனந்தவாரி ஆனந்த கடல்.
1: அழிவில்லாத எவ்வளவு தண்ணி வந்தாலும் அந்த கடல்ல தண்ணியை வைத்தார். அழியாத வற்றாத ஆனந்த கடல்.
0: அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி.
1: இறைவனுக்கு அழிவதென்ற சாக்காடு கிடையாது, ஆவதென்ற பிறப்பும் இல்லை. ரெண்டையும் தாண்டினவன் கடந்தாய், தாண்டினவன். அழிவதென்ற சாக்காட்டையும் ஆவதென்ற பிறப்பையும் கடந்தாய். இங்கிவனை பிறப்பிடத்தில்லாதவனே உனக்கு வணக்கம்.
0: முழுவதும் இறந்த முதல்வா போற்றி.
1: முழுவதும் எல்லாவற்றையும் இறந்த தாண்டி போனவன் எல்லாவற்றையும் கடந்து விட்டான். அவனை கடந்தவர்கள் யாரும் இல்லை. அவன்தான் உலகப்பொருள் அத்தனையும் தாண்டி இருக்கிறான்.
0: மானியை நோக்கி மன அழா போற்றி.
1: மான் போன்ற கண்ணையுடைய உமாவேவிக்கு கணவனையே வணக்கம்.
0: வானகத்தமரை தாயே போற்றி.
1: தேவர்களுக்கெல்லாம் தாய் போல் இருப்பவனையே வணக்கம்.
0: அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பேரும் ரொம்ப உயர்ந்த சைவ சித்தாந்தம் சொல்றார்.

இது பஞ்சபூதம். தாத் என்பது பூமி. இந்த பூமியிலே அஞ்சு விதமான தன்மாத்திரையும் இருக்கு, அஞ்சு குணங்கள் இருக்கு பூமிக்கு. பூமிக்கு மேல் இருக்கிற ஒரு பூதம் நீர். அந்த நீர்ல அஞ்சு இல்ல ஒண்ணு குறைஞ்சு போகுது, நாள் தான். தண்ணிக்கு மேல அக்னி இருக்கிறது. அந்த அக்னியில ரெண்டு தன்மாத்திர கொஞ்சம் மூணு தான் இருக்கு. அக்னிக்கு மேல காற்று இருக்கு. காற்றுல ரெண்டே ரெண்டு தன்மாத்திரை. காற்றுக்கு மேல் ஆகாயம். ஆகாயத்துல ஒரே ஒரு தன்மாத்திரை, ஒரே ஒரு சுவைதான் இருக்கு. அதாவது அந்த வானத்துக்கு சப்தம் ஒளி ஒன்றுதான் இருக்கு. வேற எந்த விதமான உணர்ச்சியும் எந்த தன்மாத்திரையும் வானத்துக்கு கிடையாது. கடைசியில வச்சிருக்கிறது வெளியிடையில் ஒன்றாய் விளைந்தாய் பொருத்தி. வெளி என்றால் ஆகாசம். ஆகாசத்தில் ஒரே ஒரு பொருள் தான் போகுது, அதான் ஈத்தர் என்று நான் சொல்றேன். இங்கே ஆகாயம் என்பது காற்றிலும் கிடந்திருக்கிற ஒரு இடம். அது வழியா நம்ம வந்து ஒளி ஒளியை பரப்பலாம். சப்தம் நீங்க போகுது. எந்த சந்திர மண்டலத்தில் இருக்கிறவனுக்கும் இங்க அமெரிக்காவில் இருக்கிறவனும் பேசுகிறாங்க, சத்தம் கேட்குது. எது வழியா போகுதுன்னா அந்த வானம் என்ற ஒன்றின் வழியா தான் அவன் சப்தத்தை போக்க முடியும். அந்த வானம், அந்த வானத்துக்கு ஒரே ஒரு தத்துவம் இந்த சப்தம் என்று சொல்கிற ஒரு பண்பு. அதுல ஒன்று மட்டும் இருக்கு. அந்த வானத்தின் கீழே கொஞ்சம் இறங்குனா வலியின் பேர். வலி என்பதற்கு ஒரு காற்று. அந்த காற்றுல வந்தவன சப்தமும் கேட்கும், அதோடு கூட ஸ்பரிசம். ஸ்பரிசம்னா ஊற்று உணர்ச்சி, தொடுகிற உணர்ச்சி. நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், காற்று அடிக்குது, மேலப்படும் போது வெயில் மேற்கிற காற்று அடிக்குதுப்பா, என்ன கொடுக்க விரும்புகிறோம். அப்ப உணர்ச்சி காற்று சப்தமும் உண்டாக்கும், அதோட உணர்ச்சியையும் தரும். சப்த பரிச என்ற ரெண்டு உணர்வு காற்றுக்கு இருக்கிறது. அதுக்கு அடுத்த வெற்றி நெருப்பிடத்திலே மூன்று இருக்கிறது. சப்த பரிச ரூபம். ரூபம் என்றால் வடிவம். நெருப்பு எரியும் போது நெருப்புக்கு ஒரு உருவம் கண்டுபிடிக்கிறது. அது தொட்டா உணர்ச்சி இருக்கு. நெருப்பு எரியும் போது சட சடங்க வெடிக்கிற சத்தம் இருக்கு. சத்தம் இருக்கு, அதுல ஒரு ரூபம் இருக்கு. கையால் தொட்டு பார்த்தா சுடுகிற உணர்ச்சி இருக்கு. ஆக நெருப்புக்கு மூணு தன்மை உண்டு. நெருப்புக்கு கீழ் இருப்பது நீர். தண்ணீர்ல என்னென்ன உண்டுன்னா சப்த ஸ்பரிச ரூப ரசம். ரசம் என்றால் சுவை. தண்ணீர்ல சுவை பார்க்கலாம். தண்ணீரை வாழ விட்டா ருச்சி தெரியும். நமக்கு ருச்சியை அறிவிப்பது எது? சுத்திப்பு, குளிப்பு, சார்ப்பு, கசப்பு என்ற ஆறு சுவையும் எது தருகிறது என்றால் தண்ணீர். ஒரு கல்கண்ட வாழ போடுறோம், தானாவே சுத்திக்கு தெரியல தண்ணீரா வேண்டிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த கல்கண்டு பத்த மாத்திரத்துல நாக்கு ருசிக்கல. கல்கண்டு நாக்கல பட்டவுடனே நாக்கினுடைய தண்ணீர்ல கல்கண்டு கரை இருக்கு. லேசா கரைஞ்சு அது கரைஞ்ச உடனே அந்த தண்ணீர்ல கண்டுபிடிக்கும். எந்த பொருளையும் நாக்கு தன்னிடத்தில் இருக்க தண்ணீரினால் கரைத்துத்தான் ருசி பார்க்க முடியுமே தவிர, அந்த கல்கண்ட வச்ச மாத்திரத்தில் ருசியோ வேப்பந்தாய வச்ச மாத்திரத்தில் கசக்கும் என்பதோ அது கண்டுபிடிக்க முடியாது. அது கரையணும். அந்த பொருள் தண்ணீரில் கரைந்த பிறகுதான் சுவை காண முடியும். சுவையை காட்டுவது திடமாக இருக்கிற பொருள் அல்ல, அது இருக்கக்கூடிய கரச தண்ணீரினால் தெரியும். அடுத்தது மண். மண்ணில சப்த ரச ரூப ரச கர்த்தம் வாசனை வரையிலும் அது கொடுக்கிறது. இந்த அஞ்சு விதமான உணர்வையும் பூமி என்ற திடப்பொருள் நமக்கு கொடுக்கும் என்பதாக இதை வச்சு காட்டுறேன். இது என்ன பண்ணா தலைகளை சொல்றேன். அதாவது கீழிருந்து மேல போற பார் இடை ஐந்தாய் பூமி, அதுக்கு மேல நீர் இடை நான்காய், பூமிக்கு மேல் தண்ணீர், அதுக்கு மேல தீ இடையில் மூன்றாய், நெருப்புல மூணு, அதுக்கு மேல வலி இடையில் இரண்டாய், காட்டுல ரெண்டு, அதுக்கு மேல போனா வெளி ஆகாசம், ஆகாசத்துல ஒன்றாய் இருக்கிறான். இந்த சுவையாக இருக்கிறான் ஏழு விதமான உணர்வுகள். இந்த உணர்வு தாயா கடவுள், கடவுள் என்பதுதான் அப்படி. இந்த உணர்வு மயமாக நமக்கு காட்டி கொண்டிருக்கான். அங்கங்கே கடவுள் இருக்கிறார் என்பது இந்த உணர்ச்சியால் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி. அழிபவர் ரொம்ப கனிந்து போனவர், பழம் அணுகி போச்சு, பணம் பழமான கனிவு கொடுத்திருந்தால் கனிந்த பழத்தை அழிந்து போன பழம் என்று நான் சொன்னேன். ஆனால் அழிபவர் என்றால் ரொம்ப கனிவு கொண்டவர், இரக்கம் கொண்டவருடைய மனத்திலே அவன் அமுதமாக ஊறுகிறான். கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி. தேவர்கள்
இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இறைவன் தோண்ட மகிழ்கிறான். கனவுளாவது வாயான்னு கேட்கிறார், கனவு வர மாட்டேங்கிறான். தேவர்களுக்கு கனவு கூட காட்சி கொடுக்கிறது இல்லை. ஆனா அடியார்களுக்கு கனவிலும் வருகிறான், நனவிலும் வருகிறான். மாணிக்க வாசகர் சொல்றார், எனக்கு நீ நேர நனவிலே இருந்து என்று சொல்ற கனவிலும் தேவர்க்கு அறியாய், தேவர்களுக்கு கனவிலே அறியவனாயிருக்கிற பெருமானே, நனவிலும் நாயேற்கு அருளினை, நாய் போன்ற எனக்கு நீ நனவு, நல்ல வீழ்ச்சி கொண்டிருக்கிற என்னுடைய நினைவு நேரத்திலேயே நீ குருநாதரா வந்து எனக்கு காட்சி கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்றார். பிரிவு இவர் தரிசித்து வந்த தலங்களை எல்லாம் சொல்ற திருப்பெருந்துறையில கலந்து பல ஸ்தலங்களை சுற்றி கொண்டு கடைசியில் சந்திரத்தை போயிட்டார். வர்ற வழியில எத்தனையோ தலங்களையெல்லாம் பார்த்துட்டார். அந்த தலத்தை ஒன்னொன்னா நினைச்சு பார்க்க வரிசையா இருக்காது, கொஞ்சம் மாறி போகும், முன்னா மாறும். செய்யலானதுனாலே அப்பப்ப தனக்கு நினைவு வருகிற ஊரெல்லாம் சொல்ற இடை மருது உடையும் எந்த ஆய் போற்றி திருட மருதுரை இருக்கிற எங்கள் தந்தையும் தாயுமான பெருமானையே கிடைக்கும். சட இடை கங்கையை தரித்தாய் போற்றி, சடையிலே கங்கை வைத்திருக்கிற பெருமானையே கிடைக்கும். ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, ஆரூர் திருவாரூரில் இருக்கிற அரசன். மதுரையில சொன்னார் ஆடக முதலுக்கு அரசே போற்றின்னு. அந்த மதுரையில சௌந்தர பாண்டியனாக வந்தார். திருவாரூர்ல எங்க வந்தார் அவர்? ஆனா திருவாரூருக்கு சுவாமிக்கு என்ன பெயர்? தியாகராஜன். அவனையும் ராஜான்னு சொல்றோம். அதனால என்ன பண்றாரு, ஆரூர மறந்த திருவாரூரில் தங்கியிருக்கிற அரசே தியாகராஜனே, தியாகராசன் என்பதைத்தான் இங்க அரசன் என்ற பெயராலே சுட்டுகிறார். ஆரூர வந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி, சிறப்பு பொருந்திய திருவையாற்றிலே இருக்கிற பெருமானி, திருவையாற்றிலே ஆதிசீவனாக இருந்த பெருமானி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, திருவண்ணாமலையே அண்ணா தலைவனாக இருந்த பெருமானியை போற்றி. இந்த ஊருக்குதான் போயிருக்க திருவண்ணாமலை, திருவாரூர், திருவையார், திருவண்ணாமலை, இந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு கடைசியில சிதம்பரத்துல வந்து இந்த பாட்டு பாடுற கண்ணார முதற்கடலே போற்றி, கண்ணறிந்த அமுதக்கடல் பார்த்துடலாயிருக்கிற பெருமானி, ஏகம்பத்துறை என்றாய் போற்றி. ஏகம்பம் காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்திலே இருக்கிற பெருமானி என்றாய், தந்தையும் தாயுமாயிருக்கிற பெருமானி. பாகம் பெண்ணுருவானாய், அண்டூர் கோவில்ல இறைவன் அந்த கற்ப கரகத்திலேயே சாமி அம்பாள் இருக்கான். காஞ்சிபுரத்தில் உள்ள எந்த சிவங்கோயில் போனாலும் சிவங்கோயில கற்ப கரகத்தில நடுவில் எங்கும் இருக்கும். லிங்கத்தை பிரிச்சவர்களை பார்த்தீங்கன்னா சுதல்ல சுமாஸ்கண்டர் சுவாமி அம்மனும் இருக்கு. ஆகவே அந்த பாகம் பெண்ணுருவான, இடப்பாகத்திலே பெண் உருவத்தோடு கூட சுமாஸ்கந்தராயிருக்கிற பெருமானையே உனக்கு வணக்கம். பராய்த்துறை நீரிய பரணி போற்றி, திருப்பராய்த்துறையில் இருக்கிற பெருமானையே வணக்கம். சிராப்பள்ளி நீரிய சோனியை போற்றி, திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற பெருமானையே வணக்கம். மற்றோர் பற்றி அறியே போற்றி, வேறு பற்றி எனக்கு கிடையாது. இறைவனே

0: மற்றபடி வேறு பற்றியில்லாமல் என் திருவடியையே நான் துணையாக பிடித்திருக்கிறேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்வார். அதே போல இவரும் சொல்றார், மற்றோர் பற்று இல்லை, வேறு ஒரு பிடிமானம் எனக்கு கிடையாது, உன்னையே நான் பிடிமானமாக வைத்திருக்கிறேன், வேறு யாரும் எனக்கு பிடிமானம், மற்றோர் பற்றிங்கு அறிவு தோற்றி குற்றாலத்து என் கூட்டா தோற்றி. குற்றாலத்திலே கூட்டனாயிருக்கிற பெருமானமே பணம். குற்றாலம் என்ற ஊருக்கு போனோம்னா ரெண்டு கோயில் இருக்குங்க, பெரிய அருவி இருக்கிறது மெயின் ஃபால்ஸ், அதுக்கு பக்கத்துல ஒரு சிவன் கோயில், அதுக்கு இன்னும் கொஞ்சம் மடக்கே வந்தோம்னா அங்க ஒரு சித்திர சபை என்ற ஒரு கோயில். சித்திர சபையும் இந்த மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில் சிவன் கோயிலும் ரெண்டு கோயில் இருக்கு, ரெண்டு கோயிலுக்கும் வேற வேற பெயர். சித்திர சபை இருக்க அதுதான் குற்றாலம், அங்கதான் கூட்டன் நடராஜா பெருமான் அங்கேதான் இருக்கான், அதுதான் குற்றால புயம் கூட்டா போட்டி. குற்றாலம் என்ற கோயில் இருக்கிற கூட்டணியை போது அப்ப இந்த மேம்பாச்சு பக்கத்தில் இருக்கிற அந்த சிவன் கோயிலுக்கு என்ன பேருனா அதை ஞான சம்பந்தப்படுறார் குறும்பலா. அந்த ஸ்தலத்துக்கு பேர் குறும்பலா. ஒரு கோயில் பலாமரம், இன்னொரு கோயில் ஆலமரம். ஆலமரம் இருக்கிறதா குற்றாலம், பலாமரம் இருப்பது குறும்பலா. எந்த வசகமா வளரல, குட்டை குட்டையா வளர்ந்துருந்தது. ஆலமரம் குட்டையா இருந்ததுனால குரு ஆலம் குற்றாலம். அதே போல பலாமரம் துருவரா இருந்ததுனால குறும்பலம் என்று ஸ்தல விருட்சம். இந்த கோயிலுக்கு பலாமரம், அந்த கோயிலுக்கு ஆலமரம். ஆலமரத்திலேதான் சுவாமன் நடராஜ பெருமானாக இருந்தார். அதால்தான் குற்றாலத்தம் குற்றா போச்சு. குற்றாலத்தம் இது முன்னாடி கூட இன்னொரு பிரியாசம் சொல்வார், கற்றாவின் மனம் போல பசுந்துருவ வேண்டுவனே, குற்றாலத்தமந்துரையின் குத்தாவும் குறைவதற்கு, குற்றாலத்தமந்தரையின் கூட்டாவும் குறைவதற்கு கற்றாவின் மனம் போல கசிந்துருவ வேண்டுவனே என்று அங்கேயும் குற்றாலத்தில் கூட்டம் என்றே சொல்ற. அப்பர் சாமிகளும் சொல்ற, குற்றாலத்துறை கூட்டணி குற்றாரியாரு, அது திருவங்கமான குற்றாலத்துறை கூட்டம். அப்ப கூட்டம் இருக்கிற இடம் குற்றாலம் என்பதை திருநாள் கிருஷ்ணன் சொல்றார், ஞானசுவாசரும் சொல்றார். கோகை நீரிய கோவையே போற்றி, கோவில் என்ற இடத்திலே தங்கி இருக்கிற தலைவனே வணக்கம். கோவிலி என்பது திருப்பெருந்துறை என்று சொல்கிற ஒரு இடம். அதே போல கோவிலி என்பது இங்கே திருவாவூரையும் குறிக்கின்ற ஸ்தலம். எந்த ஸ்தலத்தில் ஏதாவது ஒரு ஸ்தலமாக இங்கு கொள்ள வேண்டும். நீங்கோ இருமலையம் என்பாய் போற்றி, நீங்கோ நீங்கோ என்று சொல்கிற ஊரிலே மலையிலே இருக்கிற பெருமானே. இது வந்து குளித்தலத்தின் பக்கத்தில் இருக்கும் குளித்தலத்தின் மேல் எதிர்ப்பறையில இருக்கிறது. தாங்கார் பழனத்து அழகா போற்றி, பழனம் என்ற ஊர் அங்கு இறைவன் என்று இருக்கிறார். திருவிழாருக்கும் கிழக்கே திருப்பழனம் என்ற ஊர். கடம்பூர் நீரிய விடங்கா போற்றி, திருக்கடம்பூரில் இருந்திருக்கிற விடங்கமே வணக்கம். திருக்கடம்பூர் என்பது திருநாரியூர் பக்கத்துல காட்டுமன்னார்குடி பக்கத்தில் இருந்தது கடம்பூர். அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி, தன்னை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அருள் செய்கின்ற தலைவனை அப்பனே போட்டி. யுத்தி என்பது ஆலமரம், ஆலமரத்தின் கீழே யுத்தி என்ற ஆலமரத்தின் கீழே இருந்து இருமுழுவற்றி ஆறு இயற்றியவர்கள், இயற்றினார் என்ற ஆறு பேர்களுக்கு இறைவன் உபதேசம் செய்தார். அது திருவிழாவுக்கான கதை. அத்திக்கு அருளிய அரசே, அத்தினா யானை, அத்திக்கு அருளிய யானைக்கு அருள் செய்தார். வெள்ளானைக்கு சாபம் தீர்த்த படலம்னு ஒரு திருவிழா, ரெண்டு திருவிழா வித்தி நடக்கும் போது இருந்து ஆறு ஏற்றியவர்களுக்கு அஷனா சுத்தி சொல்லிக் கொடுத்தார். அதே போல வெள்ளானைக்கு சாபம் தீர்த்தினார். இதெல்லாம் மதுரை தலைப்புறாங்க. சென்னாடுடைய சிவனையே போற்றி,
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் புராணம். பகுதி 4. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வரும்போது அழுதுனாங்க, அப்பாவோட வீட்டு பொறுமை அழுதாம இப்பொழுது பொங்கி பாடுகிறார். மக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்காக திரண்டு சுவாமியை வரவேற்க திருக்கோவில் வாசிக்கிறார். சுவாமிகளை
3: கவுண்டியின் கடமையும் கடையானது ஆழிய கடலே அதனிடை அங்கே அடியாரும் வாழிய மந்தி மண் இசைவானோ தனிநாதன் ஏழிசை மொழியாள் தன திருவருள் பெற்றனை என்பார்
4: மக்களா அவரை பாடி போடுகிறார்.
3: மறைவளர் திருவே வைதிக நிலையே வளர் ஞானம் பொறையணி முகிலே புகழியர் புகழே ஒரு பொன்னின் துறைவருமணியே சுருதியின் ஒளியே வெளியே வந்து இறைவன் உமையாளோடு உடன் அருந்தரை எழுதினே என்பார். முதலே பொனை மணி அரங்கானோடு போதும் கண்ணீரை கதிரே கலை வளர் மதியே கவின் மேமோ பண்ணிகள் கதியே பருவமது ஒரு மூவரிடத்தே எண்ணிய பொருளார் என்றவர் அருள் பெற்றதே என்பார். நம பார்வதீபதையே இந்த மூன்று திருப்பாசகத்துல 14 தடவை சுவாமிகளே அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஆண்டவர்கள் எல்லாம் புகழ்ந்து பாடுகிறார். 14 தடவை அதுல ஒரு குறிப்பு இருக்கு. சுவாமிகளுடைய வயசு என்ன? இப்போ
4: 3 வயது.
3: 3 வயது இருந்த 14 வயது அப்படியே நடைபெறு பாராறு வயசு
4: 3 பேரும் 17 கிட்டீங்க.
3: 16 வயது நிரம்பும் போது சுவாமிகள் புத்தி பேர் வருகிறார். அந்த 14 தடவைய 3 இருந்து ஆரம்பிச்சு 16 முடிய அப்படியே பெரியவர்களுடைய வாக்காக சேர்க்கிறார்கள். சிவகர்மி சுப்பிரமணியார் இப்படி ஆழ்ந்து உரை எழுதுகிறார். ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் செய்த மட்டும் அவ்வளவுலே அடங்கியிருக்க உள்ளுவையும் தான் நமக்கு எடுத்து காட்டுகிறார். சிங்கே சுப்பிரமணியம் அந்த அற்புதமான உரைகளையும் பொழுது சுவாமி இன்னத்தை கலந்துவிடுகிறார். சிவபாத இருதயர் தன் குழந்தையை சந்தோஷம் அன்னை பகவதியார் மாமலையோர் தொண்டை கொள்ளாமல்லாம் இன்னத்தில் அழைத்துக் கொண்டு சங்கநாதம் அற்புதமான அந்த துண்டிகை இவையெல்லாம் வாசிக்க சுவாமிகள் திருக்கோயிலே தன் இல்லத்திலே எழுந்து வேண்டார். அதன் பின்னர் மீண்டும் திருத்தோணி நம்பர் கோயில் சென்றார். எண்ணற்ற பதிகங்கள் பாடுகிறார். இப்பொழுது முதலாவதாக தன் யாத்திரை சல யாத்திரை அனுஷ்டன் இவங்க யாத்திரையிலாம் பல அற்புத நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த யாத்திரைக்கெல்லாம் மணிமகுடமாக முதல் யாத்திரை தெரிவித்தான். அங்கிருந்து சீர்காழி சீர்காழியிலிருந்து அருகே மிக அழகான ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரத்துல திரு கோலக்கலாம் கோலம் என்ற அழகு நர்த்தம் கா என்று சொன்னால் சோலை நர்த்தம் அழகான சோலைகள் சுந்தரம் திரு கோலக்கலாம் சீர்காழியுடைய ஒரு பகுதி. விஞ்ஞான சம்பந்த பெருமான் அந்த திருக்கோயிலில் எடுத்திருக்கிற தாளபுரீஸ்வரர் தரிசனம் என்றதுக்காக பிரத்யட்சம். ஆயிரக்கணக்கான முனிமுகவர்கள் ஆண்டவர்கள் அடியார் பெருமக்கள் சுவாமிகள் நடந்துடுறமே அதுதான் அப்பா பிள்ளைய அந்த தோழர் திருக்கோலக்கா என்ற அற்புதமான சேத்திரத்திற்கு சுவாமிகள் வந்து எழுந்து அருமுகிறார். அந்த பெருமான சன்னதியில அருமையாக தேவாலயம் பண்ண அப்பொழுது பாடும் போது சுவாமி பார்க்கிற குழந்தை கரங்களை பிஞ்சு கருது தாளம் கொடுத்து அப்படியே தாளம் போட்டு பாடுது. தாளம் கொடுத்து தாளம் போட்டு பாடுது. அப்படி தாளம் போட்டு பாடும் போது சுவாமியை திருக்கரங்கள் எல்லாம் நோகம் சொல்லி சுவாமி பண்ற திருக்கோலக்காவில அவருக்கு பொற்றாளம் கொடுக்கிறார். தங்கத்தினால தாளம் அந்த தங்கத்தாளம் சுவாமி கொடுக்கிறார். தங்கத்தாளம் கொடுக்கிற சமயத்துல அம்மா நினைச்சுதான் அந்த தாளத்துக்கு ஓசை கொடுக்கிற தாளம் அப்பா கொடுக்க ஓசை அம்மை கொடுக்கிற ஆனா ஓசை கொடுத்த நாயகன் அம்மா பேர் திருத்தாளபுரீஸ்வரர் அப்பா பேர். அந்த சுவாமி வந்து அனுப்புகிறார் மே நிறைந்த சம்பொருளாம் வேதத்தின் விடும் பொருளை வேண்டி மீது பயிரடைந்தார். பசும் குழவி திங்கள் பறித்து அருகுபானை மை நிறைந்த நிறைச்சானை மழையில் வாழைகள் வாய என்னும் வாக்கால்
5: கை நிறைந்த உச்சரிந்து கலை பதிகம் பதிகம் கவுனியர் போல் பாடும் காலை
3: சோலைகளும் இருந்திருக்கிற பழமையெல்லாம் அங்கே புத்திரிக்கிறார் சுவாமி.
5: மழையில் வாழை வாழை
3: அந்த மலைகள் நிறைய தண்ணீர் பெருக்கிறது,
5: நீங்கள் அப்படியே பாய்ந்து அந்த மீன்கள் கீழே விடும் போது அங்கே அழகாக குடிக்கிற பெண்கள் எல்லாம் முங்கும் போது இந்த மீன் வெளியிடும், மகளின் உள்ளே சில மீன்கள் வெளியிடும்.
3: காட்சியை தத்துவம் வர்ணிக்கிறார். அவ்வாறு சுவாமிகள் அந்த பதிகத்தை பாடும் போது அவர் கரங்கள் எல்லாம் கை ஒற்றெடுத்து பாடுகிறதா சுவாமி பிள்ளைகளுடைய பிஞ்சு கரம் பாடுதுன்னு சொல்லி சுவாமி அவருக்கு அழகான பொற்றாளம் கொடுக்கிற செய்தி நாம்
5: பார்க்கணும். கல்யாணா உற்றறிந்து பாடுதலும் கண்டு அருளி கருணை கூர்ந்த செய்ய சடை மாணவர்தம் அஞ்செடுத்தும் எழுதிய நம் செம்பொற்றாளம் ஐயர் அவர் திருவருளால் எடுத்த பாடலுக்கு இசைந்த அளவால் ஒற்ற மஜமதாமுயவரும் அழைச்சிறுவர் கைத்தளத்து வந்தது நன்றி. நம பார்வதி மலையே அந்த திருப்பாடலை எடுத்த உடனே சுவாமி அருளான பஞ்சாட்சர மந்திரத்தை அழகாக எழுதிய தங்கத்தினால் ஆகிய தாழம் சாப்பிட்டிருக்கிறது
3: செம்பொற்றாடம்
5: ஐந்தெழுத்து பொறித்த அற்புத தாழம்.
3: தங்கத்துல சுமல் எப்படிப்பட்ட தங்கம் 24 அதான் செம்பொண்ண
5: செம்பொற்றாடம்
3: 12 கேரட் 10 கேரட் அப்படியே அற்புதமான செம்பொற்றாடத்தை சுவாமி வழங்கிற மந்திரம் அப்படியே பொறிக்கப்பட்டதான் அப்படி கை மருந்து வந்தது சுவாமி திருக்கரத்துல அப்படி கர்ணம் சேர பாக்கிறேன். அந்த அழகான பதிகத்தை நிறைய செய்ய போற இப்பொழுது முதல்ல ஆரம்பிக்கும் போது கையினால ஒற்றிருந்தா
5: இவ்வளவு பதிகத்தினை பாடலாம் தொடங்க அந்த தாள வர மழையில் வாழை பாவே மாதரா குடையும் பொய்கை

குழங்குழில் காளியான சம்பந்தம், குளங்குழில் கோலக்காவுளானது, மலங்குள் பாடல் வல்ல வாய்மையா, குளங்குள் வினை போய் ஓங்கி வாழ்வரே. குளங்குழில் வினை போய் உனக்கு தீமை தடுப்பிலாம் போய் ஓங்கி வாழ்வரே. ஓங்கி வாழ்ந்து ஓங்கி வாழ்வதற்கு ஒரு மருந்து. குழந்தைகள் பேச்சு சரியா வரலன்னா சின்ன பிள்ளைங்க பேச்சு வரல. இந்த பதிகத்தை படிச்சா பேச ஆரம்பிச்சு அனுபவ ரீதியா நாங்கள் அந்த கோயிலுக்கு யாத்திரை செல்கிற சமயத்துல அங்கிருக்கிற சிவாச்சாரியார் எங்களுக்கு உள்ளே இருந்து தங்கத்தினால ஒரு பொற்றாளம் திருந்து காட்டினார். செய்யும் காலத்துக்கு செய்யும் கன்னியாகுமரி நாகூரில் இருந்து ஒரு அன்பர் அவருடைய பையனுக்கு பேச முடியாத பையனுக்கு எங்கதாமோ ட்ரீட்மெண்ட் முடியும். கடைசியில திரு கோலக்கா பையத்தை படித்து படித்து 12 வயசுல பேச ஆரம்பிச்சு. 12 வயசுல பேச உடனே அந்த கோயிலுக்கு வந்து பெரிய வழிபாடு செய்து 12 பவுன்ல அழகான போட்டான். ஆச்சரியமா இருந்தாலும் சமந்த சுவாமியுடைய வாக்கு சத்தியமாக வீடுகள்ல குழந்தைகள் பேச கவலைப்படுது முறையாண்மை. மழையில் வாழை பாய மீன்கள் வாழ்ந்து துண்டிப்பு இருக்கிற சமயத்துல மாதரார் குடையும் பொய்கை, மாதரார் குடையும் பொய்கை பெண்கள் எல்லாம் குளிக்கின்றது பொய்கை. மழையில் வாழை பாய மாதரா குடையும் பொய்கை உலகாவுடா சடையும் திரையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம். இப்படி அற்புதமாக பொற்றாளம் பெற்றார் பூங்குழலி வேந்தன். எல்லா அடியார் பெருமக்களுக்கும் சந்தோஷம். திரு காலக்கறி தாளக்கருவி கொண்டார் கும்பலெல்லாம் உலகெல்லாம் சேர்த்து நிற்கிறார்கள். இந்த அற்புத செயல்பாடு சுவாமியுடைய

இவ்வாறு அருமையாக தந்தை பூதார் குன்றை என்ற பதிகத்தை மீண்டும் திரு தோணிபுரத்தில் வந்து சுவாமி சென்னையில் மகிழ்ச்சியோடு பூவார் குன்றை என்று தொடங்குற பதிவற்ற சுவாமிகள் திரு தோணிபுரத்தில் முதல் யாத்திரை நமக்கு கோலக்கா திருக்கோலக்கா. ஆகவே பூவார் குன்றை என்ற பதிகத்தை பாடினால் அந்த சமயத்துல அவர் இடத்திற்கு திரு நனிவள்ளி என்ற கேத்திரத்திலிருந்து அந்தன குருமக்கள்லாம் வந்து எப்படி இந்த ஸ்தலத்தை தாங்கள் எழுதுகிறேன். திரு நனிவள்ளி என்ன எந்த ஊர் கேட்டா சுவாமியுடைய தாய் மாமனார் பகவதி அம்மையார் அவதரித்த ஸ்தலம். சிவபாதேவியாருடைய திருமணியார் பகவதி அம்மையார் அரசமந்த குழந்தை வைத்த திரு அன்னையார் அந்த அம்மையார். அந்த அம்மையார் அவதரித்த ஸ்தலம் திரு நனிவள்ளி. அங்கிருக்கிற அடியார் பெருமக்கள் எல்லாம் சுவாமியே எங்களுடைய ஸ்தலத்துக்கு வரணும் என்று எல்லாரும் வினவுகிறார். கேட்ட உடனே சரி இப்பொழுது இரண்டாவது யாத்திரை இரண்டாவது யாத்திரை தொடங்குது. அதுல மதுர தேசத்த பலம் திருத்தலம் திரு நனிவள்ளி அன்ப ஒரு அற்புதம் நிகழ்கிறது திரு நனிவள்ளி. இப்படி நனிவள்ளி நோக்கி சுவாமியுடைய ஊரணம் காதவன் செந்தாமரையின் அகலிதன் போல் சீரடிகள் தரையின் மீது போதுவதும் பிறர் ஒருவர் பொறுப்பதுமும் பொறா அன்பு புரிந்த சிந்தை மாதவன் செய் தந்தையார் வந்து எடுத்து தோளின் மேல் வைத்துக் கொள்ள நாகர் கடல் தம் முடிமே கொண்டு கருத்துடன் கொண்டார் ஞானம் உண்டாரே நம பார்வதீபதே. ஞான சம்பந்த பெருமானை நடத்த விடக்கூடாது சொல்லி அடியார்களாம் போட்டி போட்டு அவரை தோளை தூக்க போறாங்க. ஆனா முதல்ல அதுக்கு ஒரு பிரியாரிட்டி யாருக்கு கேட்டா சிவபாதி அப்பா அவர் தான் தோழ். அவர் தன் தோழி மீது சுவாமி ஏற்றுக்கொண்டார். சுவாமி சார் தன் தோழ சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். சர்க்கஸ் பத்தியில சிவபாதியின் தோழல ஞானசம்பந்த பெருமான் ஞானசம்பந்த பெருமான் தோழல சிவபெருமான் எப்பொழுதும் அவர் போகும்போதே அவருடைய தோழலையும் சிரசனையும் மனசனையும் சிவபெருமான் சவால் பண்ணிட்டு இவர் அவரை தூக்க அவர் அவரை தூக்கி இப்படி ஒரு அற்புத செய்தி இந்த பாடல் பண்ணு. நாகர் கடல் தம்முடைய கொண்டா அப்பாவோ இவர் தோல் மேல வச்சாரு. ஆனா அந்த அப்பாவை இவர் முடி மேல வச்சுட்டார். இது அதோட சிறப்பு. தோல் மேல சிவபாத இருதையோ குழந்தையை கொண்டார். அந்த குழந்தை என்ன செய்யறது தோல் வைக்கிற சிரசுரத்தை வச்சு நாத தம் கடல் தம் முடிமே கொண்டார் நம பார்வதி பதையே திரு நனிமொழி வந்தாச்சு. வேகமா போ திரு நனிவழியில சென்றவுடன் சுவாமி சன்னதியில போய் ஒரு அருமையான சொல்மானை பாடுகிறார். அது எப்படி தொடங்கிறது காரைகள் காரைகள் கூகை முல்லை அனனிகள் கலை சேவாய்வே சீரியும் பதிகம் பாடி திருக்கடைக்காப்பு தள் தண்ணீர் நாரியோர் பாகர் வைகும் நனிவள்ளி உழுகுமார்தம் பேரிடர் கெடுதற்கு ஆணை நமது எதுவும் பெருமை வைத்தார். இந்த பதிகத்துல ஒரு சிறப்பு. நனிவழி பதிய தளத்துல அவர் பாடிய பதிகம் எப்படி ஆரம்பிக்கிறது காரைகள் காரைகள் கூகை முல்லை ஒரு பாலை நிலத்துல இந்த பறவைகள்லாம் வசிக்கும் காரைகள் முதலிய பறவைகளை எல்லாம் முதல்ல எடுத்து காட்டி பதிவித்தார் சுவாமிகள் பாடுகிறார். பதிகத்தின் திருக்கணிக்காப்புல சுவாமி என்ன சொல்லுமா இந்த பதிகத்தை யார் படிக்கிறார்களோ அவர்களுடைய பேர் இடர் கெடுவதற்கு ஆணை நமது அவருடைய இடர் நிச்சயம் கிடையும் நம்முடைய ஆணை படிங்க சத்தியம் ஆணை நமதே தெய்வம் தொழில் ஆணை நமதே மற்ற மூணு இடத்துல சொல்ல ஆணை நமதே என்பதில் முதல்ல வந்து திரு அணிபடி பதிவம் பேரிடர் கெடுதலுக்கு ஆணை நமதே என்னும் ஒரு அற்புத திரு மகுட பதியத்தை அருளை செய்யற இடம் இது திரு நனிவள்ளி என்று சொல்லணுமா படினா கோயில் திரு நனிவள்ளி அழகு மிக்க திருக்கோயிலை கொண்ட அற்புதமான விஷயம் திரு நனிவள்ளி. இந்த பதியத்தை படித்த உடனே அவருங்க ஒரு அரிசி நடக்கும் அந்த திருநனிவள்ளி பாலைவனமா இருக்குதான். இந்த பதியத்தை படிச்ச உடனே அது நெய்தல் நலமாகும் கடலும் கடல் சார்ந்து சீரழி பக்கம் பதிகம் பாட பாட அது முன்னே நினமாது காடு காடு

வாஞ்சிகளை நிறைவு செய்யும் போது வயலும் வயல் சார்ந்த போய் பாலை நெய்தல் பாடியதும் திருக்காட்டிப்பிடியாக சாஸ்திரம் உள்ள எங்கே திருக்கடவுள் புதுவந்தான் பாடுவார். பாலை நெய்தல் பாடியதும் பாலை நினைத்த நெய்தலாக்கூடிய ஒரு பேராற்றல் உடையது நம்முடைய சுவாமியோட திருவார் மறந்துவார். கடலும் கடல் சார்ந்த பகுதிய வயலும் வயசான மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஆற்றனுடையது சுவாமியுடைய ஆணை நமக்கு. அதனால அந்த பதியத்தை படிச்சா வயல விளைவை முதல்ல வித்துட வைக்கிறது பதியத்தை படிச்சாங்கன்னா மூட முறையா அறுவடை சமயத்துல கொண்டு வரலாம். அந்த பாறை நிலத்தையே மறுதலனமாக்கி தண்ணி இவ்வளவு ஊற்றாலும் ஒரு தன்மேனி தானே வருது, ஒரு மேனி தானே வருது, நிறைய ரூபா சுரட்சிக்குமே நின்று வரலையே என்று கவலை நமக்கு வேண்டாம். அது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமான் பாடியவுடைய பதியம் பாலையை நீங்களாக்கி நீங்களை முன்னையாக்கி முன்னையை மனதமாக்கூடிய அற்புதம் சொன்னாலே ஒன்று. இரண்டாவது ஆணை நமதே என்று சுவாமிகள் ஆணை என்று அற்புத பதிகம் அந்த பதிகத்துடைய முதல் திருப்பாசனத்தையும் நிறைவு பாசனத்தை மட்டும்தான் பார்க்கப்படும். எல்லா ஸ்தலத்திலையும் ஆன பதிவு நம்ம சொல்ல இங்கே முக்கியமான ஸ்தலங்கள் மட்டும் காணிகள் கூகை முன்னை கடவாக ஈகை படர தொடரி கண்டி கவினி சூறைகள் பம்மி மிம் சுடுகாடம் சிவமேய சோலை நகர்ந்தான் தேரைகள் ஆரை சாய மிதி கொண்ட வாழை குதி கொண்ட வண்ணை துவள நாரைகள் ஆரல்வாகி மயல் மேனி வைத்து நனி பண்ணி போலும் நமர்கள் கடல் வரை கோதமன்று கடிகானல் பானல் கமல் காளி என்று கருத கருதப்படு பொருளாலும் நாளும் உரதாக வைத்த பதிலான ஞான முனிவர் இடுவரை ஒன்று அட்டர் பியல் மேல் இருந்து அப்பா பியல்னா தோல் அதிலிருந்து பாடுறாங்க அட்டர் பெயர் மேல் இருந்து கொஞ்ச காணிகளை ஒருவரை மாத்திரம் வேணா உங்க வேலையை பாருங்க அட்டர் பெயர் மேல் இருந்து அத்தர்னா அப்பா பெயர்னா தோல் சாமிகளின் அந்த பதியத்தில் சொல்ல பண்ணு இருவரை ஒன்று அத்தர் பெயர் மேல் இருந்து இன்னின் இசையால் உரைத்த பதுவல் நடு இருளாடும் எந்தை நனி பள்ளி உள்க வினை கெடுதல் ஆணை அமதே நம பார்வதி பதையே இப்படி அற்புதமாக திரு நனிபள்ளியிலே பதிகம் பாடி உலகமெல்லாம் ஹேமமடைய சுவாமிகள் அங்கே அற்புத சொல்வாரை பாடி மகிழ்வித்தார்கள். அதன் பின்னர் சுவாமிகள் திரும்ப அருகே இருக்கிற பல கோயிலுக்கு வருகிறார்கள். அங்கே ஒரு அழகான திருக்கோயில் திருத்தலை செங்காடு. அந்த திருத்தலை செங்காடு 78 மாடக்கோயில்களும் ஸ்ரீ கொச்சிங்க சோழநாயனார் கட்டிய அருமையான தலங்கள். அந்த அருமையான திருத்தலை செங்காடு அங்கே வந்து என் பெருமான் சொல்வானை பாடி அப்பெருமானை வழிபாடு செய்கிறார். அதனை அணிந்து திருவனம்புரம் என்ன சிறந்து வருகிறார். காவிரி தென்கரையிலே 44 தான் திருவனம்புரம். அங்கேயும் அருமையாக அழகாக பாடுறார் சுவாமிகளை அப்பர் பெருமானை பாபா என்று அழைத்தது திருவனம்புரம். அப்பெருமானை தரிசித்து விட்டு சுவாமிகளை அடியார் கொடை சூழ அதுக்கப்புறம் அருகே இருக்கிற திருச்சாய்க்காடு என்று சரத்து பெறுகிறார். திருச்சாய்க்காடு ஏற்பகையினான சரித்திரத்தில் இடம்பெறுவது இந்த திருச்சாய்க்காடு. ஏற்பகையினான பூம்புகொண்டோட அவதாரம் பண்ணார். மனைவியை கேட்டு அவர் அடியாருக்கு மனைவியை வழங்கினார். அடியார் நாயனாரை பார்த்து மனைவியோடு அழைச்சிட்டு போறேன், சொந்தக்காரங்க என்னை விட மாட்டாங்க, எனக்கு பாதுகாவலா வரணும். சரி, உருகிய வாழோடு உற்றாரையும் சுற்றத்தாரையும் போட்டு நோடிட்டேன். இப்படி மனைவிய வந்தவர் கொடுத்தேன்னு சொல்லி அவங்க மிகுந்து வருகிற போது தன் வாழால அவங்களுக்கு பயிற்சினார். வெட்டி வெட்டி முடிச்சான் கடைசில பூம்புகார் எல்லை வந்து திருச்சாய்க்காடு. அந்த ஊர் வந்துருச்சு திருச்சாய்க்காடு காடு சாயாவான் அந்த காட்டுக்கு என்ன வந்தோன்னு சுவாமி
பொருளா இருக்கலாம், எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டேன், நீ நிம்மதியா போலாம் அப்படி ஏற்படையா அடியார மாதிரி சொல்ற. அடியார பகுதி தான் அம்மா நிக்காங்க, இவருடைய திருமணிங்க நாயனார் துண்டா நிக்கிறேன் போயிட்டு வர போய் பண்ண சொன்ன தன் திருமணிவியார் ஏற்றிட்டு பாக்க அடியாருக்கு கொடுத்துட்டோம் இப்படி அவருடைய உடனே என்று திரும்பி கூட பார்க்க சிவபெருமான் சொன்ன திரும்பி பார்த்தா பிறகு அப்படி சுவாமி ஏற்பகை முனிவா ஓலம் இன்றி நீ வருவாய் ஓலம் அயப்பினாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கரும் செய்ய செய்த கீரனே ஓலம் என்றான் மயக்கரு மறை ஓனிட்டு மாலையும் தேட நின்றான் திருநாளியா என்ன மயத்தில் மறந்துட்டு பண்ணுறது பதவியில் ஐயன் பிராதானே கொஞ்சம் மயம் மயம் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி குறையாதோ சாமியார் சேர்க்கணும் செய்தி செய்த தீரனே இந்த சாமியார் நற்சானது கூறுவர் சரி ஏற்பயிரான அந்த இடம் திருச்சாய்க்காடு திருச்சாய்க்காடு வரை வருகை தந்த சுவாமிகள் அங்கே அழகாக தொழுது செல்வதால் அந்த போற வழியில பல்லவரீட்சணம் என்ற ஸ்தலம். அந்த பல்லவரீட்சணத்துல ஒரு பதிகம் பாட நாம அடிமை நமது பொருள்னா அவன் உடைமை இதுதான் சைவ சித்தாந்தம். நாம் எல்லாரும் உயிரோட்டம்னா சிவபெருமான அடிமை, நமக்கு இருக்கிற அவ்வளவு பொருள் அவன் உடைமை, நம்ம சொத்துல சபீஸ்வரர் பயிர்தான் நம்ம சொத்துல நல்ல பொதியா என் பேர் நல்லா போட்டு பத்திரத்தை ஐயா போகும்போது கூட போகுதா அந்த பங்களா தெற்க போகும்போது கூட வருது உடனே அவனுடைய உடனே அந்த உணர்வு இருந்ததுன்னா கையில் இருக்கிற காசு நினைச்சிருக்கும், அது உணர்வு இல்லாதவனுதான் கலப்படுதான். இந்த மாதிரிதான் வாழ்க்கையில சிவபெருமானுடைய திருமண செல்வம் தான் நமக்கு சொல்லும் நினைச்சோம்னா நம்முடைய லைஃப் ஸ்டாண்டர்டா கீழே போகாது. இதுதான் நாம் சிவ வழிபாடு செய்தனுடைய பலன். அந்த வகையிலே திருச்சாய்க்காடு வந்தார், அங்கே பல்லவனைச்சிடம் என்று அற்புதமாக கேட்கிறோம். அங்குதான் பட்டத்தடிகளின் திருவதாரம் செய்த ஸ்தலம். பரசு பாணியர் என்று சொன்னது ஒரு அருமையான பையத்தை பாடினார். பாடி ஏற்றி வழிபாடு செய்து அங்கிருந்து புறப்பட்டு சுவாமிகள் அருகே அழகான கேத்திரமாக திகழ்கின்ற திருவெண்காடு வருகிறார். திருவெண்காடு கேத்திரத்தை சுவாமிகள் வந்து அடைகிறார். எல்லா ஸ்தலங்களையும் ஆங்காங்கே அடியார் பெருமக்களும் அந்தன பெருமக்களும் முனிவர் பெருமக்களும் சுவாமியை வரவேற்கிறார் என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். சுவாமியுடைய குருவிடம் வருகிற சமயத்துல எல்லோரும் திருவெண்காடு என்ற அற்புத கேத்திரத்தை சுவாமிகள் தடைகிறார். பொன்னிகள் கொன்றை வன்னி புனலில் புனல் இடைய மதியம் சென்னியார் திருவெண்காட்டு திரு தொண்டர் எதிரே சென்று அங்கு என்ன தன்மையர்கள் ஆனார் என ஒன்னா மகிழ்ச்சி உங்க மனுஷி சண்மையாடும் மன்னரை கொண்டு உட்காரு சண்மையாளும் மன்னரை சக்கரவர்த்தி நான் சம்பந்தப்படுவேன். சண்மை என்று சொல்லக்கூடிய 16 12 பேர்கள் சீர்காழிக்கு ஒரு பேர் சண்மை. சண்மையாளும் மன்னரை சக்கரவர்த்தி ஆகிய ஞான சம்பந்த பெருமாளை அந்த திருக்கோயிலுக்குள்ள அழைத்து போகிறார். அங்கே சென்றவன்னா சுவாமி சந்தோஷமா அந்த ஸ்தலத்துல போற திருவெண்காடு என்ற ஸ்தலம் சைவ மக்களுடைய வாழ்க்கையில மறக்க கூடாத ஒரு ஸ்தலம். அங்கே சென்ற சுவாமி சந்தோஷமா போற முத்தமிழ் விரதர் தாமும் முதல்வர் கோபுரத்து முன்னர் சித்த நேடு உபகையோடும் சென்று தாழ்ந்து எழுந்து புக்கு பத்தராம் அடியார் சூழ பரம கோயிலை சூழ் வந்து நான் தன் முன்பெய்தி நிலமுற தொழுது வேண்டார் மெய்பொருளாகினாரை வெண்காடு மேவினாரே மெய்பொருளாகினாரை வெண்காடு மேவினாரே செம்பரும் பதிகமாலை தங்காட்டு முதலே முதன்மும் சேர்த்து முக்குளம் செற்றார் பாதம் முன் சேரும் முக்குளமும் பாடி ஒப்பரும் ஞானமும் உண்டா

0: இந்த திருப்பாடல் முக்கியமான பாடல். மெய்ப்பொருள் அதினாரை சிவபெருமான் தான் சத்திய பொருள், அழியாத வஸ்து சிவபெருமான். சத்து பொருள் சத்தியம் என்பது அறிவற்ற பொருள், நிறையான பொருள் சிவபெருமான் தான். மெய்ப்பொருள் ஆதினாரை திரு வெண்காடு மேவினாரை, வெண்காட்டில் விரும்பி இருக்கிறார் அந்த மெய்ப்பொருள் ஆகிய சிவபெருமான். அவரை ஒப்பரும் பதிக மாலை அந்த மாலையுடைய முதல் பூ இருக்கலாம், கண் காட்டும் முதலான் கணல் காட்டும் கையான் பெண் காட்டும் உருவானும் விரை காட்டும் சடையான் பங்காட்டும் இசையான் பகிர் காட்டும் புயலான் வெண்காட்டில் உறைவான் வெடி காட்டும் என்ற அருமையான சொல்மாலையை நினைவூட்டுகிறது. கண்காட்டு முதல் முன் சேர்த்தி அந்த கண்காட்டுங்கிற சொல்மாலை ஆரம்பிக்கிறது. அந்த அருமையான பாடல் அறியார்களெல்லாம் கதவுடைய கட்டி கதவுடைய கட்டி மனம் கூட சிந்தித்து சுவாமியோட பாடல். அது எப்படிப்பட்ட பதிகம் என்று சொன்னார், ஒவ்வொரு ஞானமும் உளமகிழ்ந்து ஏற்றி வாழ்ந்தார். அந்த பதிகத்துல அந்த திருக்கோயிலுக்கு மூன்று குளம் படா, மூன்று குளம், மூன்று குளம், ஒரு குளம் அக்னி பகவான் பண்ணியிருக்க, சூரியன் சூரியன் பகவான், சந்திரன் ஆக மூன்று, சூரியன் சந்திரன் அக்னி மூன்று பேரும் அமைத்த மூன்று குளத்திலே யார் நீராடி அவரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் குழந்தை பேர் உறுதி. அந்த குழந்தை பேர் கொடுக்கிற பதிகள் இந்த பதிகம். ஏனென்றால் சுவாமிகள் அந்த இடத்துல மூன்று குளத்தையும் பதிவுப்படுத்த பேயடையா பிரிவையினும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆகினவே வரம் பெறுவர் அயூர வேண்டாம். வேயனதோ புமை பங்கம் வெண்காட்டு முக்குழநீர் தொய்வினையார், வெண்காட்டு முக்குழநீர் தொய்வினையா அவர் தம்மை தோயாவாம். அப்படியே பெயரையா ஊரோட வந்திருந்ததா பிரிவையினும் பெயரையா பிரிவையினும் எத்தனை கடை இருக்குது அந்த பெயரா அடங்கிடுவான். பெயரையா பிரிவையினும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆகினவே ஆசைப்பட்டு யார் நினைக்கிறார்கள் அவர்கள் உள்ள நினைவு ஆகினவே வரம் பெறுவரு. நிச்சயம் அவர்கள் வரம் கிடைக்கும், வேண்டாம் சந்தேகப்படாது. வேண்டாம் தோல் உமை பங்கன் வெயினா மூங்கில், மூங்கில் போன தோல்வியுடைய உமாதேவியார் எதிர்பார்த்து கொண்ட பரமேஸ்வரன் வெயின தோல் உமை பங்கன் வெண்காட்டு முக்குழ நீர் தோல்வினையார். மூன்று குளத்துல யாரான நீராடுகிறார்களோ தோல் நீராடுகிறார் அவர் தம்மை தோயாவாம். தீவினையா பகுதியில் வராது, சந்தேகமே படாது, அழுவிட வேண்டாம். குருநாதனுடைய வாழ்க்கையில சந்தேகமே படப்படாது, இப்படி இருக்குமா அப்படின்னு வாழ்க்கையில அந்த பதிகத்தை சிக்கல முடியும். அங்க போய் மூன்று வாரத்துக்கு நீராடணும் 48 அங்க வசனம் இருக்கும். அந்த திருவெண்காடு கோயில் நிச்சயமா கிடையாது, அழுவிட வேண்டாம். இரண்டால் அச்சுத கலப்பாளர் 200 முன்னால அச்சுத கலப்பாளர் திரு பெண்ணாபுரத்துல சைவ வேளாளர் அவருக்கு குழந்தை எல்லா சொல்லும் இருக்கு. தன்னை குருநாதர் பல சகல ஆகம பண்ணிடும், சகல ஆகமங்களையும் தெரிஞ்சு சிவாச்சாரியா சுவாமி என் குழந்தை பெண் சரி நாளைக்கு கை சாத்தி பார்ப்போம். மறுநாள் காலையில பூஜை முடிச்சார், சகராமண்டிய திருமுறை எடுத்த அடங்கல் முறைய பட்டுக்கீரை சாத்தன திருப்பட மேல பார்த்தா இந்த பெயடையா பிரிவையும் இடையினோடு உள்ள நினைவு ஆகியவே வரப்படுகிறது. அச்சுத காப்பாளரே சுவாமி உனக்கு அறிவித்தார் நேரம் திருவெண்காடுவோம். அப்பெருமானை நல்லா தரிசு ரெண்டு பேரும் போய் மூன்று குளத்தில் நீராடி அவர் வழிபாடு. அதன்படியே அந்த அம்மையார் கருவாய்த்தார். ஒரு சர்ப்புத்திரன் உலகிற்கு அவதாரம் செய்தார். அவர்தான் சோதரணேஸ்வரன் சொல்லி திருவெண்காட்டு சுவாமி பேரவர் கொண்டாங்க. 2 வயசுல அந்த குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல வானலகின் வழியாக பரஞ்சோதியார் அரசியருடைய அந்த குழந்தை சுவாமி சுத்த பருவத்தை ஞானம் கைவரக்கூடிய பக்கமுடைய குழந்தையை பார்த்தோம்னு அதுக்கு வயசு அந்த குழந்தைதான் நீங்கின்ற நாடகம் சுவாமி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த நிகழ்ந்தார் இணைத்தார். 2 வயசுல சிவஞான போதும் என்ற அழகான போது அறிவிச்சது உத்தமர் சுவாமி. அவரை உலகிற்கு தந்த பதிகா 3 வயசுல ஞானப்பால் உண்டு ஞான சந்த படியும் திருமுறைக்கு 3 வயசு சாஸ்திரத்துக்கு 2 வயசு அங்க ஒரு பிள்ளை இங்க ஒரு பிள்ளை அப்படிப்பட்ட அந்த பிள்ளை கொடுத்தவரா இந்த சுவாமி. சகலாகம பண்டிதர் கயிறு சாத்தி கொடுத்தார். மெய்கண்ட சுவாமிகளோ சுவையான போதன் ஒரு 40 வயதுல சுவையான சித்தாந்த புராணம் வச்சிருந்தார். 12 சூத்திரத்துல அவர் உபதேசம் பண்ற காட்சியை கண்டார். அப்பா குருவாங்க சகலாகம் பண்டிதர் கயிறு சாத்தி பார்த்தார். அவர் அவருடைய பாதத்தோட அவருடைய சிஷ்யரை வேற முதல் சிஷ்யர் சகலாகம் பண்டிதர் அச்சய கலபாண்டி குரு அச்சயகலபார மகன் தான் மெய்கண்ட சுவாமி. மெய்கண்ட சுவாமிகளை உபதேசம் முடிய கேட்டா அப்படியே அணியற்ற மரபுகள் விடுதாராம் அந்த குருநாள் அப்பா குருநாள் அவர் ஆள் கொண்டு அருளை சொல்லுது தீட்சா நாமம் கொடுக்கிறார் மெய்கண்ட சுவாமி. அந்த குழந்தை அவர் இதற்கெல்லாம் மூல காரணம் இந்த திருவன் காட்ட பதிகம் சொல்றார். தெளிவாக சேர்க்கிறார் பெருமான் மெய்ப்பொருள் ஆகினாரை சித்தாந்த சைவமாக்கிய மெய்ப்பொருளை உலகத்து சாதிக்க வந்த நெய்கண்டாரை தந்தது இந்த பதிகம் குறிப்பு. மெய்ப்பொருள் ஆயினானை வெண்பாடு சேர்ந்தார் விரும்பினார் செவ்வரும் பதிகமானை கண்காட்டும் நிறமும் சேர்த்து முக்குளம் செட்டார் பாதம் சேரும் முக்குளமும் பாடி முக்குளத்தையே இந்த பாத பதிகத்தில் பாடி சுவாமி அருமை செய்தார்.
1: சம்பளம் சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
2: அது போன்று ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நான் நிறைய செய்திகளை சொல்றேன், இது மாதிரி துணை செய்திகள் இதெல்லாம் கட்டாயம் நமக்கு தெரியணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரியாம இருக்கிறோம். முதன் முதல்ல இந்த சம்ஸ்கிருதம் கட்டாயமா தெரியணும் என்பதற்காக, வெள்ளைக்காரர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிக்ஷனரி ஒன்று போட்டான். அவன் பேர் தான் சர் மோனியர் வில்லியம்ஸ். பேர் சர் மோனியர் வில்லியம்ஸ் விளக்கன். அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பெரிய இது மாதிரி சமயங்கள் என்னதுன்னு கேட்டா, மாயை என்ற சொல்லுக்கு 15 அர்த்தம் கொடுத்துருக்காங்க. மாயா, அதுல அந்த மாயாங்கிற சொல்லுக்கு அர்த்தங்கள் வரும் பொழுது, சங்கரர் சொன்னது, ராமானுஜர் சொன்னது, மெய்கண்ட நம்ம நீலகண்டசியர் சொன்னது போன்ற எல்லா விளக்கமும் கொடுக்கறான். கொடுத்துட்டு நான் மெய்கண்டார் சொன்ன விளக்கம் மட்டும் அதுல வரல. குற்றம் நம்முடையதானே, குற்றம் நம்முடையதானே. அவனை ஃபீட் பண்ணும்ல, நீங்க நீங்க ஏன் ஃபீட் பண்ணல? அது போல மாயை இந்த தத்துவம்னு சொன்ன தத்துவம் நிறைய சொற்களுக்கு பின்னாடி விளக்க போறேன். அது வந்து பொதுவாக நான் எப்படி வைத்தேன் என்றால், கிளாஸஸ் 3 ஹவர்ஸ் இருக்கிறதுனால நிறைய செய்திகளை அந்த சூத்திரத்தை வைத்துக்கொண்டு அதுக்கு கமெண்ட்ரி எப்படி கொடுத்துருக்குறாங்க தமிழில், மற்றவர்கள் என்ன விளக்கம் சொன்னார்கள் என்பதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா எனக்கும் நாங்கள் படித்தது சொன்னால் தானே எங்களுக்கும் திருப்தி. ஏன்னா என்னுடைய மிஷன் ஒன்று நிறைவேறாது இல்லையா. அந்த வகையில் மிக அதிகமான குழப்பத்தை விளைவித்த வார்த்தை என்ன, இந்திய நாட்டு தத்துவத்திலே வேதத்திலே வருகின்ற சொல்லிலே மிக அதிகமான குழப்பத்தை விளைவித்த வார்த்தை என்ன என்றால் அத்வைதம். இதுதான் அதிகமான குழப்பத்தை விளைவிச்சு. த இன்டர்பிரேஷன் ஆஃப் அத்வைதா, அதான் தட் ஹட் மேட் த கிரேட்டஸ்ட் கன்ஃபியூஷன் இன் இந்தியன் பிலாசபி. அதனால மெய்கண்டார் தான் அத்வைதம் என்ற வார்த்தையினுடைய பொருள். அத்வைதம் என்பது 4 உபனிஷத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. நான்கு உபனிஷத்துல அத்வைதம்ங்கிற வார்த்தை வருது. அந்த அத்வைதம் என்ற வார்த்தையினுடைய உண்மையான பொருள் என்பதை மெய்கண்டால் தான் சரியாக விளக்கினார். எல்லாரும் தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு யார் சொல்றா? தாய்மானவர் சொல்றாரு. அத்வைதம் என்ற வார்த்தைக்கு சொன்ன விளக்கம் எல்லாம் தவறு. ஏன்னா தாய்மானவருக்கு தமிழ் எந்த அளவுக்கு தெரியுமோ அது அந்த அளவுக்கு வடமொழியும் தெரியும். எப்பொழுதுமே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு எட்டு மொழி படித்தவர் தான் சொல்றார். எட்டு மொழி தெரியும் பாரதியாருக்கு. எட்டு மொழி தெரிஞ்ச காரணத்தினாலதான் அவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்ன. எப்பொழுதுமே ஒன்றை அனுபவித்து விட்டு சொல்வதுதான் உண்மையான அனுபவமா இருக்க முடியும் இல்லையா? அதுபோன்று அவர் தாய்மான் அவர் சொன்னார் ஒரு அருமையான செய்தியை. இந்த மெய்கண்டாருடைய சிறப்பு அது ரொம்ப அந்த என்னால் கண்ணின்னு பேர். தாய்மானுடைய பாடல்களை என்னால் கண்ணி என்று ஒரு ஒரு அமைப்புடைய பதிகம். அந்த பதிகத்துல என்ன சொல்வார்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லக்கூடிய பெரிய சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொருத்தரை பற்றியும் ரெண்டு வரி. எல்லாரும் வருது, பட்டணத்தார் வர்றாரு, நம்முடைய சமயகுரு வர்றாங்க, சந்தானகுரு வர்றாங்க, சண்டேஸ்வரர் வர்றாரு, அருணகிரிநாதர் வர்றாரு, எல்லாரும் வர்றாங்க. எல்லாருக்கும் அவர் எப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிட்டார் என்றால், அவர்களுடைய சிறப்பை ரெண்டே வரிகளில் சொல்ல வேண்டும். திருக்குறளுக்கு எப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்தோ அது போல. அதுல என்னாகும், ரெண்டாவது வரி திருவழியே சேருவது என்னாலும் அது பாதி போயிடும், எல்லாருக்கும் ஒண்ணு போல வருது. அப்ப என்னாகுது, அஞ்சே அஞ்சு வார்த்தைக்குள்ள விளக்கணும். இந்த கிளைமாக்ஸ், சம்பந்தர் செய்த கிளைமாக்ஸ் என்ன, சுந்தர செய்த கிளைமாக்ஸ் என்ன, நிறைய செய்திருக்கிறாங்க. இருந்தா கூட அந்த ஒரு ஆசிரியர் செய்த நூல்கள்லயே மிகவும் சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க, மேக்னம் ஓபஸ் சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியர் எத்தனையோ நூலை செஞ்சிருக்கலாம், ஆனால் அவருக்கு அதிக புகழையும் அதிக ஒரு பெயரையும் வாங்கி கொடுத்த நூல் ஒன்றாக இருக்கலாம். அது ஆங்கிலத்துல மேக்னம் ஓபஸ் சொல்லுவாங்க. அப்ப சிவஞான சுவாமி வந்து 28 நூல் பண்ணா கூட மேக்னம் ஓபஸ் வந்து சிவஞான மாபாடியம். அது போல கிளைமாக்ஸ் என்னங்கிறத சொல்லணும். அப்படி சொல்லும்போது சொன்னாரு மெய்கண்டாருக்கு கிளைமாக்ஸ் சொன்ன என்ன சொன்னார் என்றால், ஒய்கண்டார் காணா புனிதம் எனும் அத்துவித மெய்கண்ட நாதன் அருள் மேவுநாள் என்னாளோ. அத்தகைய பொருள் என்ன, அத்வைதம் என்று வேதத்துல வரக்கூடிய உபனிஷத்துல வரக்கூடிய நான்கு உபனிஷத்துலயும் அந்த அத்வைதம்ங்கிற வார்த்தை வருது. அதுல சாந்தோக்கிய உபனிஷத்தான் மிக சிறப்பானது. அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல அத்வைதம் என்ற வார்த்தையினுடைய என்ன பொருள் என்று விளக்கினார்கள். அப்படி விளக்கும் பொழுது இதுவரை வந்த விளக்கங்கள், வடமொழி கற்றவர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இவர் என்ன சொன்னார் என்றால், மற்றவர்கள் எல்லோரும் அதற்கு பொய்யைத்தான் கண்டார்கள். பொய் கண்டார் காணா புனிதம் எனும் அத்துவித. அதுல கூட பெரிய புனிதம் எனும் அத்துவிதன்னு ஏன் சொல்றார், அங்க ஒரு பெரிய விஷயம். புனிதம் எனும் அத்துவித, புனித அத்துவிதன அடையாயிரம், புனிதம் எனும் அத்துவிதன இருபேரொட்டு பண்பு தொகை உலக இருக்கணும். இதெல்லாம் நீங்க கந்தவன மாதிரி ஐயா இருந்து கேட்கும் போது நான் சொல்ல முடியும். புனிதாத்துவிதம் என்று சொன்னால் அங்கே என்ன வரும், அடை ஆகிவிடும். அடை அல்ல,
3: இது அத்திவதத்துக்கு மற்றொரு சொல்லு புனிதம்.
2: அதான் புனிதம் எனும் அத்துவித. அதாவது இன்னும் சொல்ல போனா, இப்ப ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப சுத்தாத்துவிதம் சைவ சித்தாந்த விளக்குன்ற அத்வைதத்துக்கு பேரு சுத்தாத்துவிதம் பேர். அந்த சுத்தாத்துவிதம் என்பதை விளக்கும் பொழுது பியூர் அத்வைதம்னு சொல்லிடக்கூடாது. பியூர் அத்வைதம் சொல்லாமா, சொல்லக்கூடாது. அப்ப என்ன அங்க என்ன பொருள், புனிதம் என்னும் அத்வைத அத்வைத ஆசிட்டிஸ் அர்த்தம். இங்கிலீஷ்ல சொல்றாங்க அத்வைத ஆசிட்டிஸ். சொல்லுது ஆங்கிலத்தில் விளக்குனா புரியுது பாத்தீங்களா, இருபேர் பண்பு தொகைன்னு தெரியாது. இன்னைக்கு பெரிய சிறப்பாதான் இருபேருக்கு பண்பு தொகைன்னு தெரியாது. அதனாலதான் பிரபுபாதம் எழுதினார் பகவத்கீதா ஆசிட்டிஸ் அவரும் அப்படித்தான் எழுதினார். பகவத்கீதா ஆசிட்டிஸ் அவருடைய விளக்கம் இஸ்கான். அப்ப புனிதம் எனும் அத்துவித மெய்கண்ட நாதனருள் மேவுநாள் என்னாலும் சொல்ற தாய்மான் மகாஞானி. அவர் தாய்மான மகாஞானி, தாய்மானவரும் பட்டணத்தாரன் தான் துறவுக்கே இலக்கணமாக சொல்றவங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை. துறவுக்கு இலக்கணம் வந்து பட்டணத்தாரும் தாய்மானவரும் தான், அப்பேற்பட்ட துறவி. அவர் சொல்லுகிறார், அந்த மெய்கண்டார் ஒருவர் தான் சரியான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் அந்த அத்யுதம் என்ற வார்த்தைக்கு. அப்ப எல்லாவற்றுக்கும் சொன்ன உதாரணமாக இப்ப ஜீவாத்மா பரமாத்மா நாமளும் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், ஜீவாத்மான்னா நாம பரமாத்மான்னா கடவுள் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆனா உண்மையான அர்த்தம் அப்படி கிடையாது. எல்லாம் அப்படிதான் எழுதிட்டு இருக்கு, எல்லா மேகசீனும் அப்படிதான் எழுதிட்டு இருக்கு. ராமகிருஷ்ண விஜயத்துல இருந்து தர்ம சக்கரத்துல இருந்து உங்க ஆத்ம ஜோதியில எப்படி எழுதிருக்கே தெரியாது. அது ரொம்ப நல்லது. நத்திங் இஸ் பெட்டர் தேன் நான் சென்ஸ்
3: அருமையாக
2: அந்த ஜீவாத்மா பரமாத்மாங்கிற வார்த்தைக்கு உண்மையான விளக்கம் என்ன என்று எழுதுகிறார் யாரு தெரியுமா, உங்க ஊருக்காரர் தான். சிவஞான போத வசனாலங்கார தீபத்துல காசிவாசி செந்துநாதையர் எழுதுறார். குப்பிடாம் ஒரு முறை நான் மலேசியால கோலாலம்பூர்ல சைவ சித்தாந்த மன்றத்துல பேசும்போது செந்திநாதையருடைய கான்ட்ரிபியூஷனை பத்தி சொல்லிட்டு வந்தேன். அப்போ மீட்டிங் முடிஞ்சு கடைசியோடு வந்தாரு, சார் நீங்க சொல்றீங்களே அந்த ஊர் தான் எங்க ஊரு, நீங்க சொல்றீங்களே ஐயர் வீடு எனக்கு தெரியும், அதான் ஐயர் வீடுன்னு சொல்லுவாங்க, இப்பதான் தெரியுது இந்த ஐயருக்கு இவ்வளவு பெருமை
3: இருக்கான்னு
2: கூப்பிடாதா. அப்படியா, ரொம்ப
3: சந்தோஷம். நிறைய தெரியும்
2: அது சிவஞான போத வசனாலங்கார தீபம் என்று ஒரு அருமையானுடன் இருக்கிறார். அங்கேதான் சொல்லுகிறார், அங்கே பரமாத்மா என்றால் அப்படி அர்த்தம் இல்லை, கடவுள் இந்த அர்த்தம் இல்லை. பரமாத்மா என்றால் சிவோகம் பாவனையே தலைப்பட்ட ஆன்மா பரமாத்மா உள்ளதான். ஆன்மாவுடைய ஆறு நிலைகள். ஜீவாத்மா என்றால் என்ன அர்த்தம், முக்குண வசப்பட்ட ஆன்மா ஜீவாத்மா. மூன்று குணங்களுக்கு யார் வந்து மூன்று குணங்களுடைய பாதிப்பு இருக்கு இல்லையா, அந்த பாதிப்பு யார் எந்த உயிரிடத்திலே நிகழ்கிறதோ அது ஜீவாத்மா. பரமாத்மான்னா என்ன அர்த்தம், சிவோகம் பாவனை என்று சொல்லக்கூடிய நிலையை தலைப்பட்டவன் தான் பரமாத்மா. அந்த வகையில தான் சைவம் கிருஷ்ணனை பரமாத்மான்னு சொல்லுது. பரமாத்மா என்று நாமளும் சொல்லுகிறோம் கிருஷ்ணன், ஆனா நாம சொல்ல அர்த்தம் வேறு. அவன் சிவோகம் பாவனையை தலைப்படக்கூடிய அந்த நிலையை அடைந்தான் ஆகவே நான் பரமாத்மா. பரபிரம்மங்கிறதா சொல்லல, இதெல்லாம் அறிஞருடைய விளக்கம். ஏன்னா இந்த மாதிரி விளக்கம் யாரு கொடுக்க முடியும், அந்த இருமொழியிலையும் புலமையிலிருந்து தத்துவங்கள் அந்த வேதத்திற்கு அங்கமான நூல்களையும் படிச்சிருக்கணும், அதுதான் முக்கியம். லெக்சிக்கல் ரொம்ப முக்கியம். ஆகவே ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன், திருமுறைகளுக்கும் சாத்திரங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய வேறுபாடு. இது சில வேறுபாடுகள் நான் சொல்லி காட்டேன். தோத்திரங்களுக்கும் சாத்திரங்களுக்கு என்ன வேறுபாடு என்றால், தோத்திரங்களிலே பரிபாஷைகளை பயன்படுத்த மாட்டார்கள், சாத்திரங்களிலே பரிபாஷைகளைத்தான் பயன்படுத்துவார்கள். ஏனென்று கேட்டால் அந்த பரிபாஷை வேதம் படித்த ஒருவனுக்கு தெரியும், ஆகமம் படித்த ஒருவனுக்கு தெரியும். ஆகவே பரிபாஷை சொற்கள் தோத்திரத்திலே வராது, சாத்திரத்துல மட்டும்தான் வரும். ஆகவேதான் சைவ பரிபாஷை என்று ஒரு நூல் எழுதினார் சிவாகர யோகிகள், மிக அருமையாக எழுதியிருக்கிறார். அது இன்னைக்கு ஆங்கிலத்துல எத்தனையோ விளக்கங்கள்லாம் வந்திருக்கின்றன, நிறைய செய்திகள் இப்ப ஆங்கில தமிழ்ல விட விட ஆங்கிலத்துல நிறையவே வருது. ஏன்னா தத்துவம் இன்னைக்கு இந்திய நாட்டு தத்துவம் மேல் நாட்டை ரொம்ப தாக்குறதுனால அப்படி வருகிறது. இன்னொரு செய்தி என்னவென்றால், சாத்திரங்களிலே இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தோத்திரத்துக்கும் சாத்திரத்துக்கும் வேறுபாட சொல்றேன். கலை சொற்கள் சாத்திரங்களில் வரும், தோத்திரங்களில் வராது. அத்வைதம்ங்கிற வார்த்தை எங்கேயா தேவாரத்துல வருதா, 12 திருமுறையும் அத்வைதம்ங்கிற வார்த்தையே கிடையாது. அது ஏன் வரலன்னா, அது புகழ் நூல்கள்ல வந்து அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒரு காரணம். அடுத்தால அவர்கள் தத்துவ விளக்கம் சொல்வதற்காக வரவில்லை, அவர்கள் ரோலும் அது இல்லை. திருவள்ளுவர் ஏன் சிவம் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை என்று கேட்டாங்க, அதான் பதில். அவர் சொன்னது சைவம். ஆனா சைவம் சிவங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் ஏன் பயன்படுத்தல? நீதி நூல்களிலே சமய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு மரபு அதை கடைபிடிக்கிறார். அவ்வளவுதான், ஒரு எல்லை இருக்கு. ஆகலாம் திருமுறையாளர்கள் அதுதான் கையாண்டான். ரெண்டாவது, திருமுறைகளிலே கற்பனைக்கும் நகைச்சுவைக்கும் இடம் உண்டு. நகைச்சுவை தேவாரங்கள்னே இருக்குது, நகைச்சுவையோடு விஷயத்தை சொல்வார்கள். சிலது கற்பனையாக சொல்வார்கள். தமிழ்ல இல் பொருள் ஓமைன்னு ஒண்ணு சொல்லிட்டான். இல்லாத பொருளையும் ஓமையா சொல்லலாம். இருகை யானையே ஒத்திருந்து என் உள்ள கருவை யான் கண்டிலேன், மாணிக்கவாசன். ரெண்டு தும்பிக்கையுடைய யானை மாதிரி இருந்து கொண்டு நான் சாப்பிட்டு இருக்கேன். யானை என்ன பண்ணும்? யானையுடைய பெரிய சிறப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த திருவாசல எவ்வளவு அர்த்தம் பாருங்க. சில இருகை யானையே ஒத்திருந்து என் உள்ள கருவை யான் கண்டிலேன், மாணிக்கவாசன். இந்த யானைக்கு மட்டும் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, நான் சிங்கப்பூர் ஜூக்கு போன பிறகுதான் அந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யானையை பற்றி ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த சிங்கப்பூர் ஜூக்கு நீங்க போனீங்கன்னா அங்க என்ன பண்ணிருப்பான், அந்த பிராணியுடைய பெயரை போட்டு அதுக்குள்ள ஜுவாலஜிக்கல் நேம் போட்டு அதனுடைய சிறப்பெல்லாம் எழுதியிருப்பான். போட்டு கீழே என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஈட்டிங் டைம், அது டைனிங் எப்ப சாப்பிடுதோ அந்த டைம் போட்டிருப்பான். அந்த அந்த மிருகங்களோ பிராணிகளோ எப்படி சாப்பிடுதுன்னு நீங்க பார்க்க விரும்புனீங்கன்னா, அந்த டைமுக்கு வந்தா ஃபீடிங் டைம். அந்த ஃபீடிங் டைம்ல அதை பார்க்கலாம், எப்படி சாப்பிடுதுன்னு, என்ன சாப்பிடுது, எப்படி சாப்பிடுது. யானை ஒண்ணுக்குதான் ஈட்டிங் டைமே கிடையாது. யானை பாருங்க, நீங்க வளப்பழம் கொடுத்தா போடும், ஒரு தேங்காய் கொடுத்தா போடுங்க, என்ன கொடுத்தாலும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். யானைக்கு ஈட்டிங் டைமே கிடையாது. அது போல இந்த உணவுக்காகவே நான் அலைந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரு. அந்த யானையாவது பரவாயில்லை, அது ஒரு தும்பிக்கையை வச்சுதான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன், ரெண்டு தும்பிக்கையோட யானை. இருகை யானையை ஒத்திருந்து என் உள்ளக்கருவை யான் கண்டிலேன். இப்ப என்ன, ரெண்டு கையோட ரெண்டு தும்பிக்கையோட யானை யாராவது பாத்திருக்கீங்களா? எந்த சூலையாவது தமிழில் என்ன சொன்னாங்க, இல் பொருள் ஓமை. இது என்னன்னாங்க, இல்லாத பொருளையும் ஓமையா சொல்லலாம். இலக்கியத்துல உண்டு
4: கற்பனை
2: கற்பனை கற்பனைக்கு கம்பன். கம்பனுக்கு ரெண்டு பட்டம் உண்டு, காசுக்கு கம்பன், இன்னொன்னு கற்பனைக்கு கம்பன். கற்பனை அவனை மாதிரி யாரும் பண்ண முடியாது. ஆனால் சாத்திரங்களிலே கற்பனைக்கும் நகைச்சுவைக்கும் இடம் இல்லை. முக்கியமான விஷயம், திருமுறைகள்ல கற்பனையும் வரும் நகைச்சுவையும் வரும், ஆனா சாத்திரங்கள்ல நகைச்சுவைக்கு வேலை கிடையாது. ஏன்னு கேட்டா, சயின்ஸ் நான் வெடிக்கா சொல்வேன், மேத்தமெட்டிக்ஸ் படிக்க போறான், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர். சிரிக்க முடியுமா? வென் யூ ஸ்பீக் அபவுட் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், நகைச்சுவைக்கு வேலை உண்டாங்க. ஆகவே சாத்திரங்களிலே நகைச்சுவையும் வராது, கற்பனையும் வராது.
4: அதாவது இந்த சயின்டிஸ்ட்ங்களே சிரிக்கிறது குறைவு.
2: அதனாலதான் மெய்கண்டார் சொல்லக்கூடிய உதாரணங்கள், அதுக்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு பேரு ஓமைன்னே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஓமை என்பது கற்பனையிலையும் வரலாம், நகைச்சுவையாகவும் வரலாம், இல்லாததும் வரலாம், ஓமை. ஆனால் மெய்கண்டார் கருத்துக்களை விளக்கும் பொழுது ஓமைகளை கையாளவில்லை. ஆகவே அதுக்கு என்ன பேர் வச்சாங்க, திருஷ்டாந்தம். அது பேர் திருஷ்டாந்தம்னு பேர். சிவஞான போதத்துல ஓமைன்னே சொல்லக்கூடாது, திருஷ்டாந்தம். அந்த திருஷ்டாந்தம் என்பதற்கு அருமையான இங்கிலீஷ் சொன்னார் ஜெயம் நல்லுசாமி பிள்ளை அவர்கள். சொன்னார் இண்டக்டிவ் ப்ரூஃப்னர், இண்டக்டிவ் ப்ரூஃப். சிவஞான போதத்துல பூராமே அவ்வளவும் ஜியாலஜி, பிலாசபி, பாட்னி, பயாலஜி, எல்லா அஸ்ட்ரானமி எல்லாம் வரும். ஏன்னா அந்த கருத்தை விளக்குவதற்கு அது மாதிரி சில அடிப்படைகளைத்தான் சொன்னாரே ஒழிய, இப்ப கம்பனை போல இளங்கோவை போல எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் வந்து இலக்கிய ஓமையே பேச மாட்டார். அவர் அதுக்கு பேரை என்ன சொன்னாங்க, ஏது திருஷ்டாந்தத்தால் என்று அவரே சொன்னார். வைகுண்டாரே என்ன சொன்னார் என்றால், நான் சொன்னது எப்படின்னார், ஏன்னா அவர் சொல்ற வாக்கியம் தான் முக்கியம். ஓமைங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தல. எந்தை சனற்குமாரன் ஏத்தி தொழ இயல்பாய் நந்தி உரைத்தருளும் ஞானநூல் சிந்தை செய்து தான் உரைத்தான் மெய்கண்டான் தாரணியோர் தாமுணர ஏது திருஷ்டாந்தத்தால் என்று. So I explain through Hetu and Drishtanta only. அவரே சொல்ற நாந்தின்னு பேர். இவர் சிவஞான பொருத்த இந்த செய்யுளுக்கு நாந்தி செய்யுள்னு பேர். நாந்தி நாந்தினா என்ன அர்த்தம், கடைசியாக நூலுடைய இறுதியில அந்த நூலை நூலாசிரியர் நூலை பற்றி சொல்லுவது நாந்தி. அது ஆங்கிலத்தில் கோலஃபோன்னு பேர் அதுக்கு பேர். அதுக்கு அதுக்கெல்லாம் தமிழ் வார்த்தையை சொல்றார் ஹெச்ஆர் வைசிங்டன். அவர் சொல்றார் இதுக்கெல்லாம் பாருங்க இங்கிலீஷ்காரங்க எவ்வளோ அருமையாக படிச்சிருக்கோம். அதுக்கு போய் இங்கிலீஷை வார்த்தை சொல்றார் ஹெச்ஆர் வைசிங்டன் சிவஞான புதத்தில். அதுக்கு வார்த்தை எழுதுறாரு கோலஃபோன். இப்படிலாம் ஆங்கிலத்தில் வார்த்தைகள் இருக்குன்னு அவன் எவ்வளோ விளக்காரன் சொல்லும்போது அவன் தமிழ் மொழியை படிச்சு சொல்றான் பாருங்க, அதுக்காக வேண்டியும் படிக்கணும். அவன் சொல்றது இங்கிலீஷு, ஆனால் தமிழ் மொழியை படித்து சிவஞான போதத்தை ஒரு ஆசிரியத்திலே பாடம் கேட்டு சொல்றான் பாருங்க, அதுக்கு நம்ம எத்தனை நமஸ்காரம் பண்ணணும், அவனுக்கு எத்தனை நமஸ்காரம் பண்ணணும், எவ்வளவு பெரிய விஷயம். கார்டன் மேத்யூஸ், எஸ்ஆர் வைசிங்டன், எஸ்டபிள்யூ ஸ்கோமரஸ் போன்ற வெள்ளைக்காரர்கள் எவ்வளவு அருமையாக விளக்கம் கொடுத்துருக்கிறார், எவ்வளவு விஷயம். ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க போப்பு, நம்மகிட்ட இருக்க எல்லாத்துக்கும் அரிசியர் கல்வி கடினடி விருத்தம் எத்தனை வருது நம்ம யாப்பில், அவ்வளவுக்கு இங்கிலீஷ் சொல்றாரு அவர். இங்கிலீஷ் போயிட்டுல இதுக்கு என்ன பேர்னு சொல்றாரு, நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்கிலீஷ் போயிட்டு கூட எல்லாம் இருக்கான்ட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்லுவாரு அந்தாதி அப்படின்னு சொல்றாமே, இது மட்டும் இங்கிலீஷ் போயிட்டுல கிடையாதான் அப்படி சொல்றாரு. அந்தாதி என்ற யாப்பு மட்டும் இங்கிலீஷ் போயிட்டுல கிடையாது அப்படின்னு சொல்ற. ஏன்னா அவங்க நிறைய இங்கிலீஷ் நம்மளை படிச்ச விட அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க. ஆனாலும் ஐ கிவ் அ டிரான்ஸ்லேஷன் அந்தாதின்னு அதுக்கு ஒரு வார்த்தை சொல்ற அனாஃபோரட்டிக் வெர்ஸ் அப்படிங்கிற ஐ கிவ் அ டிரான்ஸ்லேஷன் ஃபார் அந்தாதி அனாஃபோரட்டிக் வெர்ஸ். எவ்வளவு நமக்கு கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க. ஆகினாலதான் மெய்கண்டார் என்ன செய்தார் என்றார், அந்த சிரஞான போதம் என்ற ஒன்றை அவர் வந்து அது மொழிபெயர்ப்பா, எதை எடுத்தாலும் நமக்கு பிரச்சனையும் ஆக்கிடுவாங்க, அது மொழிபெயர்ப்பா மூலமா என்றெல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கு என்ன வாதங்கள் எதிர்வாதங்கள், அதாவது பொதுவாக வாத பிரதிவாதங்கள் வரலாம், ஆனா வாத பிரதிவாதங்கள் என்ன நோக்கத்துல இருக்கணும் என்றால் எது உண்மை என்று காணக்கூடிய நோக்கிலே இருக்க வேண்டும். எப்பயுமே அதுதான், அதுதான் டிஸ்கஷன் அப்படிதான் இருக்கணும். ஆர்கியூமெண்ட் வேற டிஸ்கஷன் வேற. ஆர்கியூமெண்ட்னா என்ன, நான் சொல்வதே சாதிப்பது சிவஞான போதம் என்ற நூலை அந்த 12 சூத்திரங்களினாலே அவர் நமக்கு விளக்கி மிக நுட்பமாக, அதாவது இந்த சாஸ்திரங்கள் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் நூல்கள் தோன்றிய வரிசை வேற, நான் படிக்க வேண்டிய வரிசை வேற. இப்ப சாத்திரங்கள் எடுத்துக்கொண்டால் முதலிலேயே வந்தது சிவஞான போதம், அதுக்கப்புறம் வந்தது சிவஞான சித்திய, அதுக்கப்புறம் வந்தது சிவபிரகாசம், அதுக்கப்புறம் வந்தது உண்மை உலக்கம் திருவருட்பயன். ஆனா நூல்கள் தோன்றிய வரிசை வேற. ஆனா என்ன சொன்னாங்க, சைவ சித்தாந்தம் படிக்கிறவன் அப்படி படிச்சிடாத, நீ என்ன பண்ணணும், கீழே இருந்து போனாங்க, முதல்ல திருவுருட்பயணப்படி உண்மை விளக்கத்தைப்படி அப்படி படிச்சு போட்டி பகடை நூல்களை படிச்சுட்டு அப்புறம் சிவபிரகாசத்தை படிச்சு சித்தியாரப்படி சிவஞான போதத்துக்கு வாழ்ந்தான். நூல்கள் தோண்டிய வரிசையிலே ஏன்னு கேட்டா, மெய்கண்டார் யாருக்கு பேசுகிறார், மெய்கண்டார் நமக்கு பேசவில்லை. சிவஞான போதம் ரொம்ப பேர் சிவஞான போதம்னா பயந்து ஒளிஞ்சிடுறாங்க. என்னக்கா என்னவென்றால், மெய்கண்டார் யாருக்கு சொல்லுகிறார் என்றால், எல்லாவற்றையும் படித்து விட்டு வருகிறவனுக்கு வர்ற சந்தேகத்தை தான் அவர் விளக்குற. அவரை படிக்கிறவர் ஏற்கனவே வேதாகமங்கள்ல பயிற்சி இருக்கணும், கிரியைகள்ல பயிற்சி இருக்கணும், எல்லாவற்றிலையும் தர்க்க சாஸ்திரத்துல பயிற்சி இருக்க வேண்டும், இலக்கணத்துல பயிற்சி இருக்க வேண்டும், வியாக்கரணம் வடமொழியில வியாக்கரணம்னு சொல்லுவாங்க, வியாக்கரணத்துல பயிற்சி இருக்கணும், எல்லாவற்றிலையும் பயிற்சி இருந்தவனுக்கு சந்தேகம் வரும் இல்லையா, அந்த சந்தேகத்தை தான் அவர் விளக்குற. அப்போ நாம தான் எதையுமே படிக்காமல் படிக்கிறோம். அதனாலதான் என்ன பண்ணார், அந்த சிவஞானத்தை செய்துவிட்டு தன்னுடைய தலை மாணாக்கர் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள், பெரிய விஷயம் பாருங்க. அப்புறம் சம்பந்தரும் சந்திக்கும் போது சம்பந்தருக்கு வயது 7, அப்பருக்கு வயசு 70, 63 ஓல்டர், அப்பர் வயசு 63 ஓல்டர் தான் சம்பந்தர். முதல் சந்திப்பு எப்ப நடக்குது, சீர்காழி நடக்குது. அப்பரும் சம்பந்தரும் சந்திக்கும் பொழுது அப்பருக்கு வயது 70, சம்பந்தருக்கு வயது 7 வருது. வரலாறு போது கணக்கு கல் வெள்ளைவரலாறு போன்றவர்கள் சொல்கிறார் அந்த கணக்கு, சேக்கலார் வயசை சொல்லல. அதே போல மெய்கண்டா இருக்கிறாரே, மெய்கண்டாருடைய தலை மாணாக்கர் அருணந்தி சிவம் சித்தியார். இந்த மிகப்பெரு நூல் ஆகம, சகல ஆகமங்களின் சாரம், அந்த சகல ஆகமங்களின் சாரமாக செய்தார் சிவஞான சித்தியாரை. அந்த சிவஞான சித்தியாரை செய்த ஆசிரியர் அவருடைய குருநாதரை சந்திக்கும் பொழுது இவருக்கு வயது 90, அவருக்கு வயது 5. சிவஞான சித்தி மாணவனுக்கு வயது 90, ஆசிரியருக்கு வயது 5. என்ன ஆச்சரியம், மாணவருக்கு வயது 90, ஆசிரியருக்கு வயது 5. அதனாலதான் என்ன, ஞானம் என்பது வயது பற்றி வருவதில்லை. ஆனா அப்பேற்பட்டவர், அவருக்கு பேர் என்னது கேட்டா அவருடைய இயற்கை பெயர் சதாசிவ சிவாச்சாரியார். உண்மையான பேர் வந்து சதாசிவ சிவாச்சாரியார். அவருக்கு மெய்கண்டார் கொடுத்த தீட்சா நாமம் தான் அருள்நந்தி சிவம். ஆனால் உலகத்தவரெல்லாம் அவருக்கு பட்டம் சொன்னாங்க, அவருக்கு சகல ஆகம பண்டிதர். நடமாடும் பல்கலைக்கழகம்லாம் நீங்க சொல்றாங்க இல்லையா, உலகத்தவர்கள், ஏன்னா அவர் ஊருக்கு வரும்போது இவர்கிட்ட, இவருக்கு முன்னாடி இவருக்கு சிஷியர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஊருக்கு வந்தார் என்று சொன்னால் அவருக்கு பின்னாடி 30-40 வண்டிகள்ல ஏடுகள் வருமா, ஆகம ஏடுகள். அவரிடத்துல விவாதம் பண்ணி கேட்டா அது கோட் பண்றதுக்கு வேணும் இல்லையா, அதுக்காண்டி வண்டிகள்லாம் ஆகம ஏடுகள்லாம் வருமா பின்னாடி. சகல ஆகம பண்டிதர், அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர், பெரிய கல்விமா. ஆனால் மெய்கண்டாரை பார்த்தவுடன் என்னாகிறது, இந்த கல்வியானது ஞானத்திற்கு அடிமையாகிவிடும். கல்வி ஞானம் என்பது அப்படிப்பட்டது, கல்வி ஞானத்துக்கு அடிமையாயிரு. ஆனா அப்பேற்பட்டவர் என்ன சொல்றார் என்றால், இந்த சிவஞான போதத்திலே நான் சொன்ன அந்த சூத்திரங்களை எல்லாம் விளக்குவதற்கு விருத்தப்பாக்களினாலே நீ ஒரு நூலை செய். நூல் கூட இல்லை, இஸ் அ காமெண்ட்ரி ஒன்லி. சிவஞான சித்தியார் இஸ் அ காமெண்ட்ரி ஃபார் சிவஞான போதம், தனி நூல் இல்லை. ஆகவே விருத்தப்பாக்களினாலே இதற்கு நீ விரிவுரை செய்யுன்னு சொன்னார். அவர் என்ன சொல்றாரு, என்னை இப்பவத்தில் சேரா வகையெடுத்து என் சித்தத்தையே தன்னை வைத்து அருளினால் தாழ் இணை தலைமே சூடும் மின்னமர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவிவாள் மெய்கண்டானூர் சென்னீர் கொண்டு சைவத்திரத்தினை தைக்கருற்றான். 90 சொல்ற மெய்கண்டா நூலை, அவர் செய்த நூலை என் தலையிலே கொண்டு சென்னீர் கொண்டு, அது சாமி எழுதினாரு, சென்னீர் கொண்டு என்றால் தலையில வச்சுன்னு அர்த்தம் இல்லைன்னு எழுதினார் சிவஞான சாமி. சென்னீர் கொண்டு என்று கேட்டால் அப்ப வட்ட நூல்கள் எல்லாம் என்னாச்சுன்னு ஒரு கேள்வி வருது பாருங்க, சென்னிவோர் கொண்டுன்னு புலவருடைய சிவஞான சாமி கூட சென்னீர் கொண்டு இன் என்பது எங்க ஓமை உருவு, தலை போல உடம்புல எல்லா உறுப்பும் அவசியம்தான், ஆனா தலைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறதுல அதே போல சென்னிவோர் கொண்டுன்னு எழுதினார். அதாவது சித்தியாருக்கு அவருடைய உரை இருக்காதான், சிவஞான சாமியுடைய உரை அற்புதம். அப்பதான் தமிழ்ல இவ்வளவு நுட்பம் இருக்கா என்பது நாம அப்பதான் உணர முடிகிறது. மாபாடியத்தையும் சிவஞான சித்தியாருக்கு சிவஞான சுவாமி எழுத அந்த பொழிப்புறையும் குறிப்புறையும் படிக்கும் போதுதான் இவ்வளவு செய்திகளை இவ்வளவு நுட்பமாக சுருங்க சொல்லி வழங்க வைத்தேன். நான் வேடிக்கையாக சொல்வேன், சுருங்க சொல்வதில் பெயர் வாங்கினது திருவள்ளுவர் தான். அவர்தான் 1.25 அடியில உலகத்தை அளந்தான் எழுதுவார். ஒரு பாகிரம் பாடினா திருவள்ளுவர் மாலையில ஒரு புலவர் சொன்னாரு, அந்த திருமால் கூட 3 அடியில்தான் உலகத்தை அழந்தார், எங்களுடைய திருவள்ளுவர் 1.25 அடியில உலகத்தை அழந்தார். அது போல அவ்வளவு பெருமை வாய்ந்த அந்த திருவள்ளுவரை கூட அவரையும் மிஞ்சினவர் மெய்கண்டார். மெய்கண்டாருடைய சிறப்பு என்ன, திருவள்ளுவரையும் மிஞ்சிட்டார். அதாவது சுருங்கிய சொற்களினாலே அதுல இருந்து ஒரு ஒரு எழுத்தை எடுக்கவும் முடியாத ஒரு எழுத்தை கூட்டினா அது அதிகமாயிருக்கும். ஒரு எழுத்தை கூட்டினீங்கன்னா அதிகம், ஒரு எழுத்தை எடுத்தா பொருள் தப்பாயிரு. அப்படி மிக நுட்பமாக அது அருமையா சொல்லுவார். அதாவது மூணாம் சூத்திரம் இருக்கே அதாவது அது எழுதுவாரு ஜெய நல்லசாமி எழுதுவாரு. தி சூத்ரா இஸ் அ ரிமார்க்கபிள் எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டென்சேஷன் ஆஃப் தாட் அண்ட் கிரேவிட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு ஜெய நல்லசாமி சொன்னார். மூணாம் சூத்திரத்தை படிச்சு சொன்னாரு, இதை விட ஒரு சொல்லை எவ்வளவு சுருங்கிய வார்த்தையில சொல்ல முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம். தி சூத்ரா இஸ் அ ரிமார்க்கபிள் எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டென்சேஷன் ஆஃப் தாட் அண்ட் கிரேவிட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன் பொருளை நுட்பமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு நிலை வருகிறது. ஆகவேதான் அந்த சிவஞான சித்தியா அந்த சிவஞான போதத்திற்கு விளக்கமாக மிக அருமையாக எழுதப்பட்டது. இன்னொரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். சோத்திரங்களுக்கும் சாத்திரங்களுக்கும் உள்ள வேறுபாடுகளை சொல்லிக் கொண்டு வந்தேன். ரெண்டு வேறுபாடுகள் சொல்லியிருக்கிறேன். அதே போல சாத்திரங்களுக்கு வந்து அந்த மிக சுருங்கிய சொற்களினாலே அதை விளக்குவது என்கின்ற ஒரு சிறப்பும் அந்த சாத்திரத்துக்கு உண்டு. இன்னொரு சிறப்பு சொல்கிறேன். சாத்திரத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், மற்ற டெக்ஸ்ட் புக்குக்கும் சாத்திரத்துக்கும் என்ன வேறுபாடு? டெக்ஸ்ட் புக் பார்க்கறாங்க ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல டெக்ஸ்ட் புக் இருக்கு மாணவர்களுக்கு. ஒரு டெக்ஸ்ட் புக்ல மேல என்ன போட்டிருக்காங்க? ஒரு டெக்ஸ்ட் புக் என்று ஒரு கல்லூரிக்கோ அல்லது ஒரு பள்ளி பள்ளிக்கூடத்திற்கோ ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்குன்னா மேல என்ன ஓட்டிருப்பான்? இது 12th ஸ்டாண்டர்ட், இது பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர், இது பிஎஸ்சி செகண்ட் இயர் அப்படின்னு போட்டிருப்பான். அப்பதானே டெக்ஸ்ட் புக் ஆக முடியும். ஆனால் சாத்திரங்களை பொறுத்தவரை அது டெக்ஸ்ட் புக் ஃபார் பிகினரும் அதுதான், டெக்ஸ்ட் புக் ஃபார் ஞானியும் அதுதான். இது சாத்திரங்களோட பெரிய விஷயம், ஒரே விஷயம்தான். ஆனால் உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய அறிவும் உங்களுடைய ஊர்பயிற்சியும் கூட கூட கூட என்ன தெரியும், அதோட நுட்ப பொருள் விளங்கி கொண்டே செல்லும். அப்போ உங்களுடைய அறிவு வளர வளர உங்களுடைய அனுபவம் வளர வளர டெக்ஸ்ட் புக் மாறுறது இல்லை, டெக்ஸ்ட் புக் சேம். அந்த வகையில தான் சாத்திரங்கள் தாய்மானவர் படிச்சும் அதே சிவஞான போதம் தான், நாம படிச்சும் அதே சிவஞான போதம் தான் இல்லையா? ஆனா தாய்மானவருக்கு விளங்கியது நமக்கு விளங்கிடுமா? அதனாலதான் சாத்திரங்களை பொறுத்தவரை சகல நிலையிலே உள்ளவர்கள் அதற்கு தகுதியுடைய குருநாதர் இடத்திலே இருந்து அதை கேட்கும் பொழுது அதை வழங்கிக் கொள்ள முடியும். இப்படி அந்த சோத்திரங்கள் அதுவே சாத்திரங்கள் வந்து கொள்கை விளக்க, அதோட என்னன்னா இந்த சாத்திர கருத்துக்களை வைத்துக் கொண்டு சோத்திரங்கள்ல நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதற்கு விரோதமாக அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கு நீங்க மாடர்ன என்ன உதாரணம் சொன்னீங்கன்னு, ஒரு மேத்தமெட்டிக்ஸ் படிக்க போற ஸ்டூடெண்ட் இருக்கலாம். அந்த மேத்தமெட்டிக்ஸ் படிக்க போற ஸ்டூடெண்ட் ஈக்குவேஷனை எப்ப சால்வ் பண்ண முடியும்? When he has got mastery over the formulas, he can solve the equation. When he can solve the riders, when he has got mastery over theorems, he can solve the riders. தியரம் தெரியாம ரைடர் சால்வ் பண்ண முடியுமா? ஃபார்முலா தெரியாம சூத்திரம் தெரியாம வந்து இதை சால்வ் பண்ண முடியுமா? அதே மாதிரிதான் மாடர்னா சொல்றேன் தேவை. அதே போலதான் வித்தவுட் மாஸ்டரி ஓவர் த சாஸ்திராஸ் யூ ஆர் இன்காம்பிடன்ட் டு இன்டர்பிரட். சாஸ்திரங்களை என்றாக படிக்காமல் திருமுறைகளுக்கு பொருள் சொல்லாதீர்கள், அது சைவத்துக்கு நீங்கள் செய்கிற பெரிய கேடு என்று கூட சொல்லியிருக்கிறார். ஆகையினாலதான் சாத்திரங்கள் மிகவும் முக்கியம் என்றும், அதோடு இன்னொரு பெரிய குறை என்னவென்றால், இந்த சாத்திரங்கள் கற்க வேண்டிய அவசியம் என்னவென்று கேட்டால், 28 ஆகமங்கள் இருக்கின்றன, 28 ஆகமங்களையும் நம்ம என்னைக்கு போய் படிக்க போறோம்? அந்த 28 ஆகமங்களின் சாரமாக எப்பொழுதுமே ரொம்ப சுருக்கிய அளவில் நம்ம நம்முடைய ஆயுள் ரொம்ப குறைச்சது. அது இந்த மாதிரி பெரிய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த பெரிய நாகரிகத்துல வாழ்றவங்களுக்கு நேரம் நீங்க பொறுமையா உட்கார்ந்துருந்தீங்கன்னாலே பெரிய விஷயம். அது பெரிய விஷயம், பெரிய விஷயம். ஏன்னா பரபரப்பான உலகம், இந்த பரபரப்பான உலகத்துல நாம வந்து எல்லாவற்றையும் இனிமே சம்ஸ்கிருதம் படிச்சு, தர்க்கம் படிச்சு, அதை படிச்சு, இதை படிச்சு என்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ஆகவே சொன்னார்கள், சித்தாந்த சாத்திரங்கள் என்பது ஆகமத்தின் ஞான பாலம். சாத்திரங்களுக்கு நிறைய நீங்க செய்திகள் சொல்லியிருந்தேன், சில சமயத்துல எங்களுக்கு அப்படி தன்னாலே வரும். தேவாரம் என்பது என்ன? தேவாரம் என்பது வேதத்தின் ஞானபாதம். அதனால தேவாரம் வேதசாரம் எழுதினார் காசிவா சித்திநாதிகள் நூல்ல, ஒரு நூலுக்கு தேவாரம் வேதசாரம். ஆகவே எப்படி சைவர்கள் கொள்கிறார்கள் என்று கேட்டால், வேதத்திலேயே சொல்ல போயினா இப்ப தேவாரத்துல வேள்விகள் எப்படி செய்யணும் அப்படின்னா வருதா? வராது. அதே போல நம்முடைய சித்தாந்த சாஸ்திரங்கள்ல ஆலயத்துல எப்படி வழிபாடு பண்ணணும், ஆலயம் எப்படி அமையணும், சண்டேஸ்வரர் எங்க இருப்பாரு, ஆலயம் எப்படி அமைய வேண்டும் என்று எங்கேயாவது வருதா சாஸ்திரங்கள்ல? ஆகவே எப்படி கொண்டார்கள் பெரியவர்கள் என்றால், தேவாரம் என்பது வேதத்தின் ஞானபாதம், சித்தாந்த சாஸ்திரம் என்பது ஆகமத்தின் ஞானபாதம். ஆகவேதான் மற்றவர்கள் எல்லாம் கோயில் அமைப்பு, கோயில் வழிபாட்டை பற்றி ஏன் சிவஞானபாதத்துல சொல்லலை என்று கேட்டால், அது கிரியாபாதத்துல வரும், ஞானபாதத்துல வராது. ஆகவேதான் ஞானபாதத்தினுடைய சாரம், ஆகமத்தின் ஞானபாதத்தின் சாரம் சிவஞான சாஸ்திரங்கள், வேதத்தினுடைய ஞானவாதத்தின் சாரம் தேவாரம் என்று நம்ம பெரியவர்கள் வைத்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு பல செய்திகளை உங்களுக்கு சாத்திரமும் சோத்திரம் பற்றி பல செய்திகளை சொல்லியிருக்கிறேன். அவற்றை எல்லாம் நான் சரியாக புரிந்து கொண்டு எனக்கும் நானும் ஒரு பயனுள்ள வேலையை செய்யணும் இந்த நாட்டில் வந்து, நீங்களும் ஒரு பயனுள்ள செய்தியை கேட்கணும் இந்த நோக்கத்திலே
5: சொல்லிக்கொண்டிருக்கிறேன். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பொற்சுண்ணம், வழங்குபவர் வேலாயுதனார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: தங்கம் அறத்த வளையல்கள், சிலம்பு ஒலிப்ப, தாழ் குழல் சூழ்தரும் மாலை ஆட, செங்கனி வாய் இதழும் பிடிப்ப, சிவலோகம் பாடி நாம் சிவலோகத்தை பாடுவோம். பெரியவர்களே, சிவலோகம்னா என்ன? அது ஒரு கேள்வி. சிவலோகம் காட்டிய படமும் இருக்கு. இந்த உலகத்தையும் சிவலோகம் ஆக்கலாம், ஆக்கினான் வருமா? அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பா தடையப்பன் சிவலோ பாண்டி நாட்டையும் சிவலோகம் ஆக்கினான்னு நீங்க வரஞ்சோதி முனிவருக்கு திருவிழா பாக்கணும். சிவலோகம் ஆக்கிவித்தான், சிவலோகம் காட்டினான்னா அந்த சிவலோகம் எப்படி இருந்தது? பூ நந்தவனம், பூ பறித்தல், பூ கட்டுதல், இதெல்லாம் தரியை அவங்களுக்கு சிவலோக பிராப்தி. அடுத்து கிரியை, கோயில் கழுக்குடல், பூசை பண்ணுதல், இதெல்லாம் அவங்களுக்கு சிவபுரத்தை சேர்த்தல். அடுத்து சாலோக சாமீப, அடுத்து யோகத்தில் இறைவனோடு ஒன்றி அந்த பாட்டு பாடி மகிழ்ச்சி அடைவதற்கு செய்வதற்கு யோகம். அடுத்து சாமீபம், அதில் இன்புற்று உருகி நிற்பது சாயுச்சம். சரியைக்கு சாலோகம், சிவபுர சோகலோகம் சேர்ந்து, கிரியைக்கு சாமீபம், சிவபுரம் சேர்தல். பொழுது சிவஞான சித்தியார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா செஞ்சிடுவான். இந்த சரிய கிரியை நாலு மட்டுமே நடத்துறதுன்னு வந்தா, இந்த நாலுமே தான் ஒருத்தரே செய்யணுமா? செய்யணும் தான். முடியாத போது பெரிய கோயிலில் வரும்போது நந்தவனம் ஒருத்தர் பார்ப்பாரு, ஒருத்தர் கோயிலில் பார்ப்பாரு, ஒருத்தர் விளக்கேற்றுவார், ஒருத்தர் பூசை பண்ணுவார், ஒருத்தர் பாடுவார் அப்படின்னு அவர் பிரிச்சுட்டாங்க. பிரிக்க வேண்டியதாயிட்டு பெருசாக அனுப்பப்பாடு. ஆனால் இதை ஒருத்தரே செய்யணுமா? ஒருத்தரே செய்யணும். ஒருத்தருக்கே செய்வது அவர் பெரும் பேரு. சென்னைக்கு வராம மன்றத்துக்கு வர முடியுமா? சென்னைக்கு வந்து தானே சார் இங்கே மன்றத்துக்கு வர முடியும். சென்னைக்கு வரணும், மயிலாப்பூருக்கு வரணும், மயிலாப்பூருக்கு வந்து இந்த தெருவுக்கு வரணும், தெருவுக்கு வந்தது போது மன்றத்துக்கு வரலாம். இல்லை ஆறாயிரத்தி வந்து படிமுறை அதுதான். சிவலோகம் சாரணும், சிவபுரம் சேரணும், அடுத்து இறைவனோடு கலக்கணும், அதில் இன்பத்தை எழுதணும். சாலோக சாமீப சாரூப சாயுத்தம் என்பது இந்த கருத்து சொல்லப்படுது. இதுதான் சொல்றார். சிவலோகம் பாடி என்பது அந்த தூய நிலையிலே இருக்கின்ற இயற்கை அழகுகளை எல்லாம் போற்றுவது என்ற பொருளே வைக்கணும். சிவலோகம் பாடி சித்தம் புகுந்து சித்திக்க வல்ல கோணை இல்லை. சிவலோகம் பாடி கங்கை இறைப்ப அரா இறைப்ப, இந்த தொடர் சேர்க்கிறாருக்கு ஒரு அற்புதமான தொடர் கொடுத்துருக்கு. கங்கை இறைப்ப அரா இறைப்ப, கங்கை இறைத்தல் என்பது அலைவீசுதல், அறாயிறப்பு என்பது பாம்பு மூச்சு விடுதல், நீர் அலையவும் பாம்பின் மூச்சம்

நீராடுகிறதன் மீது சொல்வார், பொங்கை பொங்காடுவார். அந்த பொங்குதல் என்பது பெண்மை தன்மையினுடைய உயர்ந்த தன்மையை காட்டுகிறார். அடுத்தது ஞான கரும்பின் வெளியை பாகை. கரும்பு தான் முன்னே, கரும்பை எடுத்துக்கொள்ளுங்க. ஞான கரும்பின் தெளியை பாகை, கரும்பினுடைய சாறு தெளிவாக வரணும். அதில் காட்சி முழுகலாக எடுப்பது பாகு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஞானம் சிந்திக்கப்பட வேண்டும். கரும்பு என்பது சிந்தித்தல். கரந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேரூறி நின்று. முன்ன சொன்ன ஓமையை இந்த பொருளோடு சேர்த்து பார்க்கணும். ஞான கரும்பின், ஞான கரும்பு என்பது ஞானத்தினுடைய சிந்தனை நுழைஞ்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், தெளிவு பிறக்கணும். அதுல உறுதிப்பாடு வரணும். சிந்தித்து தெளிந்து கடைபிடிக்கிற தன்மை தான் சொல்றார். ஞான கரும்பின் தெளியை பாகை, நாடக்கரிய நலத்தை பெற முடியாத ஒரு பெரிய நலம் அதுல. வழிபடும் நலத்தின் மிக்கார் பெருமானை வழிபடுகின்றது ஒரு பெரும் நலம். அதாவது எப்படி சொல்றது தெரியல, அதாவது நாம உலகத்துல இதை பெறது அது பெறது எல்லாம் நலமாக கருதுறோம், உடல் நலமாக இருக்கிறதான் கேட்கிறோம், உயிர் நலமாக இருக்கிறதான் கேட்கலையே. உடல் நலமாக இருக்கிறீங்களா, நலமாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறோம், அது நலம்புறோம். இவங்க கருப்பதெல்லாம் உயிர் நலமாக இருக்கிறதா, என்ன நலமாக இருக்கிறது உயிர் அப்படின்னா, நாடோற இறை வழிபாடு செய்வது உயிர் நலம்புதல். உயிர் நலம்பெறுதல் என்பது உணர்வுகளிலே அனுபூதியாக நாள்தோறும் இறைவழிபாடு செய்து கொண்டு வருவது உயிர் நலம். அதைத்தான் வழிபடும் நலத்தின் மிக்கா திருவிழத்தை சொல்லும் போது இதை சொல்லுவார். அதைத்தான் இங்க சொல்றார், நாடற்கரிய நலத்தை அந்த எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன். உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாவூரும் அப்படின்ற அந்த கருத்து தான். உண்பது உடல் நலம், அதுக்கு முன்னதாக உயிர் நலத்தை நீங்க பார்த்தது உண்டா, இறைவன் திருவுருளை வழிபட்டு உண்டா அப்படின்னு அந்த கருத்து சொல்றார். சித்தம் புகுந்து சித்திக்க வல்ல கோனை பிறப்பறுத்து ஆண்டு கொண்ட கூத்தனை நாத்தடும் வேற வாத்தி வாழ்த்தி ஆனல் தடங்கன் மடந்தை நல்லீர் பாடி கொச்சுண்ணம் இடித்து நாமே ஆ வகை நாமும். இப்படியாக ஆகின்ற வகை, இப்படியாக ஆக்க முருகின்ற வகை நாமும் வந்து அன்பர் தம்மோடு ஆட்சியும் வண்ணங்கள் பாடி அன்பரோடு கூடி நம்மை ஆள் கொள்ளுகின்ற அந்த அழகை எப்படியெல்லாம் ஆண்டு கொண்டார் என்பதை அழகை பாடி விண்மேல் தேவர் கனாவிலும் கண்டறியா, விண்மேல் இருக்கிறார்கள் தேவர்கள் அவர்கள் கனவில் கூட கண்டறியாத பாதம் செம்மலர் பாதங்கள் இங்கே வந்து காட்டுகின்றானே அந்த செல்வ சேவகம் ஏந்திய வெல்கொடியான் சேவகம் வந்து எழுது. சிவபெருமான் புறம் செற்ற கொத்த சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன்சை சுண்ணம் இடித்து நாமே. இங்கெல்லாம் எத்தனாவது பாட்டு, 16வது பாட்டு. இந்த பேரு அடைதல் என்பது ஒரு கருத்து உண்டு. சுண்ணம் என்பது என்ன நிறத்துல உருமாறி வரும்னு சொன்னார்களா தெரியும், இங்க சொல்றாரு மஞ்சளை வைத்து இடிப்பாங்க கிழங்குகளை வைத்து இடிப்பாங்க அப்படிங்கிறது. இப்போ அதனுடைய வண்ணம் எப்படிப்பட்டு வரும் அப்படின்றார் இந்த வகையில, செம்பொன் செய் சுண்ணம், செம்பொன் போல வண்ணமாக வருகின்ற அந்த சுண்ணப் பொடியை நாம் இடிப்போம். ஐயா இவர் அருளையும் பேசுறார், ஆடுகின்ற நிலையிலையும் பாடுறார், பாடுகின்ற நிலையிலையும் அற்புதமா பேசுறார். இந்த உலகியல்லையே அந்த பொருள் வண்ணம் எப்படி வருவதுன்றது பாடுறார். இப்படி ஒரு கட்டுக்கோப்புல பாடுவது என்பது யாராயும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் அவங்க அதை போனாங்கன்னா அதே தான் போடும், அதில் போனாங்கன்னா அதே தான் இந்த இலக்கியமும் இந்த இதெல்லாம் நீங்க பார்க்குறது. மாணிக்க வாசகத்துல பீடமே உலகியல் தான், அதுல வருகின்ற உயிர் நாடிதான், அதுல இருக்கின்ற உயிர் தன்மைதான் இறையருள். இந்த உலகியல் இருக்கிற மக்கள் இதை விட்டு நீங்கி அதனோடு சேர்வதற்கு ஒவ்வொரு உபாயம் தான் அவருடைய பாடல்கள். இதுல இருந்து நீங்கி அதுல இருந்து எப்படி சேரணும் என்பதுதான் அவருடைய பாடல்கள். ரொம்ப அழகா அடுத்த பாட்டு பாடுறாங்க. நேற்று கூட இவங்க கேட்டாங்க, தேனக மாமலர் கொன்றை, தேனை உள்ளே இழுத்தி கொண்டிருக்கிறதா மாமலரா கொன்றை. தேன் அக, அகம் என்பது தன்னுள்ளே நிறந்து நிற்கிறது, தேன் துளிக்கின்றது. அதெல்லாம் நீங்க அந்த கையில் எடுத்து பார்த்தோம்னா கூட தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப மென்மை, அவ்வளவு மென்மை. ஓங்கார வடிவத்திலே வட்ட வட்டமா இருக்கும், 5 இதழ்களை கொண்டிருக்கும், அதே சரஞ்சரமா இருக்கும். ஒவ்வொரு மலரிலும் மனம் கவழ்ந்து கொண்டே இருக்கும், எவ்வளவு நேரம் ஒரு நாளெல்லாம் முழுந்திருக்கும். மனம் வீசுதல் வேறு, மனம் கமழ்தல் வேறு.

0: கமழ்ந்ததுலேருந்து அதை விட்டு நீங்களே நீங்காது. மனம் கமழ் ஒன்றை தேனக மாமலர் ஒன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி திருச்சடை மேல் வானகத்திலே இருக்கின்ற மாமதி பெருநிலா அதனுடைய பிள்ளை. மாமதி என்பது பெருநிலா, அதனுடைய பிள்ளை என்பது பிள்ளை நிலா, அது பிறைநிலா சொல்றார். மாமதி பிள்ளை பாடி மால்வீடை பாடி வழக்கை ஏந்தும் மால்வீடை என்பது திருமால் விடையாக சுமந்த கருத்தையும் பாடுகிறார். அது உப்புற உங்குறோம். உனக மாமழு சூலம் பாடி உங்கரும் இம்பரும் உய்ய அன்பு உனக மாத நஞ்சுண்டல் பாடி பொத்திரு சுண்ணம் இடித்து நாவி உம்பரும் இம்பரும் வானுலகம் மண்ணுலகம் வாழ அந்த நஞ்சினை உண்டானே அதை பாடி பொத்திரு சுண்ணம் இடித்தும் நான் என்று சொல்லிட்டு அடுத்ததுதான் நான் அன்னைக்கு சொன்னேன். அயன்தலை கொண்டு செல்லார் எதை இதெல்லாம் பாடணும் என்பதில் அயன்தலை கொண்டு செல்ல ஆடல் பாடி அருக்கன் எய்து படித்தல் பாடி கயந்தனை கொன்று பார்த்தல். இது அட்ட வீரக்கத்தை பற்றி சொல்லுது. வீர வேகத்தலை கொண்டு குடிக்கிறார்கள் வேக வடிவம். கயந்தனை கொன்று பார்த்தல் பாடி காலனை காலால் உரைத்தல் பாடி இயந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்றாடியாடி நாதற்கு சுண்ணம் இடித்து நாமி ஆண்டு கொண்ட நயம். நான் ஆண்டு கொண்ட அழகுன்னு சொல்லலாம், மென்மைன்னு சொல்லலாம், கருணைன்னு சொல்லலாம். அந்த நயம் என்ற சொல்லுக்கு பாடல்களுடைய நயம் பாராட்டுதல்வாங்க. அது எப்படி நயத்தை சொல்வது? கையில தடவுவதும் நயம்தான், உள்ளத்தால் தடவுவதும் நயம்தான், உணர்வினால் தொடவுவதும் நயம்தான். அப்படி எல்லாம் வைக்கிறார் அவன். நம்மை ஆண்டு கொண்ட நயம் இருக்கிறதே அதை பாடி பாடி ஆடுங்கள் அப்படின்றார். மீண்டும் மீண்டும் இங்கே வர்ற உயர்ந்த தமிழ பாடு அயங்கலை கொண்டு சென்றாடல் பாடி அருக்கணை பறித்தல் பாடி அயங்கனை கொண்டு ஊறி போறுதல் பாடி இதெல்லாம் பெருது. நம்மை ஆண்டு கொண்ட நயம் இருக்க அது நமக்கே தெரிந்த செய்தி. அதை பாடிக்கொள்ளுங்கள், எதுல வந்தாலும் அங்க வந்து நின்றுவார். காரணம் என்னன்னு கேட்டா, நம்மை உயர்த்தி கொள்வதற்காகத்தான் இவைகள் எல்லாம், நம்மை இறைவனோடு ஆட்படுத்திக் கொள்வதற்கு தான் இதெல்லாம் அப்படின்ற அந்த கருத்தை சொல்லாமல் சொல்லிக்கொண்டே வருவார். அடுத்ததாக வட்ட மலர் கொண்ட பாருங்க, கொன்றையை வழங்கு விரிக்கிறார் வட்டமா இருக்கும் ஓங்கார வடிவத்தில் இருக்கு சொன்னேன். அதுதான் சொல்றார் வட்ட மலர். ஒவ்வொரு இதழும் வட்டமாக இருக்கும். மலர்கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி. மத்தம் என்பது ஊமத்தம். இந்த ஊமத்தம் இன்னும் சொல்ல போனா புறநானூர் போன்ற சங்கீத இயக்கத்திலே உண்டு. அவர் இன்னொன்று ஒரே வார்த்தை சொல்லுவார், இவங்க சிவன் சிவன் இல்லைன்னு வாங்க. அவர் போட்டது என்னன்னா, புள்ளிலை எதுக்கமாயும் கடவுளர் பேனையும் என்ன. அற்பமான இலை புள்ளிலை அற்பமானது வடிவத்தில் இல்லை கண்ணிலை இல்லை, அது உண்மையிலேயே எருக்க இலை அற்பமானது அது வேற கண்ணுக்கெல்லாம் வரும். அதில் இருக்கிற எருக்க மலராக இருந்தாலும் கடவுளர் கடவுள் என்ற சொல்லி இவனுக்கு மட்டும்தான் பேனையும் என்ன. எனக்கு அது விரும்பத்தகாதுன்னு சொல்ல மாட்டான். அந்த வெள்ளெருக்கத்தான் சொல்லுவோம் பெருமானுக்கு அது உடப்பு. கம்பராமாயணத்தில் மந்துவாதிரி பாடுவதாக ஒரு பாட்டு சொல்வார் கம்பர். என்ன சொல்வார், இந்த ராவணனுடைய உடம்புக்கு செல்லடிச்சு போயிருக்கு, அது அம்பா சுற்றி போயிருக்கு. அப்போ மந்துவாதிரி பாடுவார், வெள்ளருக்கன் கடை முடியா வெப்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. என்ன இத ராவண உடம்ப போய் திருமேனின்றாவா, உள்ளபடியே தகாது. அது எள்ளிருக்க இடமின்றி உயிர் இருக்கும் இடமும் தங்களை கண்ணா தொலைச்சிருக்குது ராமபானம். என்னன்னு அவன் கேட்கிறான், இந்த உயிர் எங்க இருக்குதுன்னு தேடி தேடி அழைச்சுதா அப்படின்னு பாடுறா. அதெல்லாம் சொல்றான். ஆனா இவர் என்ன பாடுறாரு கம்பரு, வெள்ளருக்கன் கடை முடியான் வெப்படுத்த திருமேன் கொன்றையும் பாடுகிறார் எருக்கையும் பாடுன்றார். அந்த எருக்கம்பூ மாலையும் பாடுகிறார். இந்த எருக்கம்பூ மாலை சிவபெருமானுக்கே உகந்ததா. அவன் தான் பின்னால வரப்போகுது, நன்மையும் தீமையும் ஆகினாருக்கு கொன்றையும் சூடுவான். கொன்றை உயர்ந்தது எருக்கமே சூடுவான். இருக்கைய எருக்கை வேண்டான்னு விடமாட்டான். அதான் சொல்றார், ஏன் வட்ட மலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி ஊமத்தங்காய் ஊமத்தம்பூ. அந்த ஊமத்தம்பூ என்பது பைத்தியத்தன்மையை கொண்டாங்கிறோம். கொஞ்சம் கரைச்சி கொடுத்தா போதும் அவனுக்கு பைத்தி முடிச்சிடும். அந்த ஊமத்தங்காய கொன்றதை அந்த ஊமத்தம் பூவையும் சூடுகிறான். மத்தமும் பாடி மதியும் பாடி வாடி, சித்தர்கள் வாழும் தென் தில்லை வாடி. அந்த சித்தர்கள் என்று சொல்வது சித்தர்களை சொல்கிறாரா, இந்த அருமைக்கு தங்களை ஆளாக்கி கொண்டார்கள் அவர்களை சொல்றாரா அப்படின்னு பல விதமான கருத்துக்கள் உண்டு. சித்தர்கள் அந்தனர்களைத்தான் பாடினார்கள் என்று ஒரு காரால் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சித்தர்கள் என்ற வார்த்தையினால் அவங்களை சொல்ல முடியாது. சித்தர்கள் என்கின்ற தன்மையை தனி இலக்கணம் கொண்டிருக்குது. அது சொல்றாரு, சித்தர்கள் வாழும் தென் தில்லை வாடி, சித்தம் பலத்து எங்கள் செல்வம் பாடி, கட்டிய மாசுன கச்சை பாடி, கங்கணம் பாடி. அந்த கடைசி வரி மட்டும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. கவித்த கை மேல், நீண்டு வீசிய கை இருக்கிறதே, வீசி இருக்கிற கை, அந்த வீசிய கை மேல் இட்டு நின்றாடும் அறவம். படம் எடுத்து அந்த கையில இருந்து ஆடுதான். இன்றைக்கு கூட இங்க இருக்க பாருங்க, இங்க இல்ல அப்படி சில நடராஜா தன்மையில அந்த கை மேல பாம்பு படம் எடுத்து நிற்கும். அதான் கட்டிய கை, கட்டிய மாசுன கச்சை பாடி, கங்கணம் பாடி, கவித்த கை மேல், கவித்திருக்கிறதே அந்த கை, அதன் மேலே இட்டு நின்றாடும் அறவம் பாடி, ஈசத்து சுண்ணம் இடித்து நாமே. அப்படிப்பட்ட ஈசனுக்கு சுண்ணம் இடிக்கும், உயர்ந்தது வாழ்ந்தது எல்லாவற்றையும் தன்னுள்ளே கொண்டிருக்கின்ற பெருமான் என்று சொல்லிட்டு அதுக்கு ஆயத்தம் பண்ணியாச்சு. இங்க சொல்றார், வேதமும் வேள்வியும், காரணமும் காரியமும் ஒன்று. அதான் வேதமும் வேள்வியும், வேதம் படித்தவர்கள் வேள்வி செய்யணும், வேள்வி செய்தால் செய்வதற்கு வேதம் உதவும் பாடி. வேதியும் வேதமும் வேள்வியும் ஆயினவர் அவர்தான். மெய்மையும் பொய்யின்மையும் ஆயினார், சோதியுமாயிருள் ஆயினார், துன்பமுமாய் இன்பம் ஆயினார், பாதியுமாய் முற்றும் ஆகினார், பந்தமுமாய் வீடும் ஆகினார். இதெல்லாம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நிலைக்கு கொண்டு வந்து காட்டணும். என்ன அப்படின்னா, நூல் அறிவு, வேதம் என்பது அறிவு நிலை. அந்த அறிவிலே செய்கின்ற செயலாகவும் வருகிறான், அறிவாகவும் நிற்கிறான். மெய்மையும் பொய்மையும் என்பது நிலை பேரு அழிவு, பொய் அழியும். பொய் என்பது நாங்க சைதத்துல இன்மை மேற்கல்ல, நிலையின்மை மேற்கு, நிலையில்லாதது பொய். இந்த உலகம் உள்பொருள் தான் ஒத்துக்கும், ஆனா அசத்துன்னு சொல்லும். சத்து என்பது நிலை பேரானது, இது நிலையில்லாதது. அதாவது மெய்மையும் பொய்மையும் என்பது, மெய் என்பது நிலை பேரு, நிலையில்லாமல் செல்லுகின்றத அதிலையும் கூட அவன் கலந்திருக்கிறான் அவனுக்கு தன்மை. சோதியும் ஒளி, இருள் அதனுடைய நிழல், அதனுடைய தன்மை. அதை அது சொல்ற, ஆயினாருக்கு துன்பம், உலகத்தினுடைய துன்பமும் அவன்தான், இன்பம் இன்பமும் அவன்தான், பாதியுமாய் முற்றும் ஆயினாருக்கு இறைவனுடைய தன்மை பாதிதான், ஆனால் முழுவதுமாக இருக்கின்ற தன்மை அதுதான். அதான் முன்ன சொல்லியிருக்கிறேன், இறைவனுடைய பெருங்கருணை சிவத்தோடும் ஓதம் பண்ணிருக்கிறது, இவனுடைய தன்மை அங்கேயும் ஓதமாக இருக்கிறது அப்படின்னு அந்த கருத்துல சொல்றது உண்டு. பந்தமுமாய் வீடும் ஆயினாருக்கு ஆதியும் அந்தமும் அவனுக்கு இல்லை, ஆனா இந்த உலகத்திற்கும் வானுலகத்திற்கும் மண் உலகத்திற்கும் அண்டாண்டங்களுக்கும் அவன்தான் ஆதி, அவன்தான் அந்தம். அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்பது அதுதான். ஆதியுமாய் அந்தம் ஆயினாருக்கு ஆட பொற்சுண்ணம். இந்த ஆடை என்பது அவனுக்கு வீராக அபிஷேகம் பண்ண நாம் பொற்சுண்ணத்தை இடிப்போம் அப்படின்றார். பூ கொய்தலும் அப்படிதான், அவருக்கு மாலை சூட்டி போடுவதற்காக மாலை, பூ மாலை கொய்யணும் அப்படின்ற அந்த கருத்துல தான் பேசுவார். அப்ப அதே நாமையே தான் செய்யணும் செய்யணும். இன்னும் சொல்ல போனா பூசணிக்கு நாமே செடிகளை வைத்து வளர்க்கணும்னு வார்த்தைதான் சம்பந்தம். யாரோ வச்சு பரிச்சாந்து கொடுத்து அவங்க மாலை கட்டி கொடுத்து இவர் பூஜை இடுப்புல ஒரு பெண்பட்டு வேஷ்டி கட்டினு அதை பண்றது இல்ல. இந்த கருத்தை கொஞ்சம் வச்சுக்கணும்னா அதை நாமே செய்யணுமா? நாம் செய்யணும், செய்யணும், தப்பு இல்ல ஐயா. ஓ கொஞ்சம் கவனிக்கணும், என்னால முடியவில்லை என்பதற்காக இவர் உதவி பண்றார். என்னால முடியல அதை எடுத்து வைக்கிறார். இப்ப என்னால முடியல தண்ணி எடுத்தாந்து கொடுக்குறார். இப்ப தண்ணி நான் சாதாரண உட்காந்துக்கிற போது எனக்கு தண்ணி கொஞ்சம் எடுத்தா கொடுக்க என்ன மனோபாவம் அது? உள்ளபடியே முடியாத போது ஒருவருக்கு ஒருவர் உதவுதல். ஒரு திருக்கோயில்கள் விளக்கேற்றுவர் ஒருத்தர் செய்யறாரு, ஒருத்தர் பூ கொடுக்கிறாரு, ஒருத்தர் பண்றாரு. பூ கொடிப்பதெல்லாம் ஏன் வேலை இல்ல சொல்லாமோ? நானு விளக்கேற்றது எந்த வேலை இல்ல சொல்லாமோ? சொல்லக்கூடாது. முன்னெல்லாம் திருக்கோயில் இருந்தவங்க அந்த பேத்துக்காக இயங்கினாங்க. எந்த பேருக்காக? விளக்கேற்றுவது நான் ஏற்றணும். அதுதான் இந்த பாட்டு சொல்றாரு, அருகடுப்பார் அயனும் அறியும் அன்றி
1: மற்ற இந்திரனோடு அமரர் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம் பின்பு அல்லது எடுக்கவட்டோ அப்படின்வார். அதனால பூப்பறித்தல் பூ செய்தல் என்பது எல்லோருக்கும் உரிய கடமை. ஏழாமை நாள் ஒருவர் ஒருவர் செய்ய ஒருவருக்கு ஒருவர் போவது வேற. அதே போலதான் உலகியல் நடைமுறைகளை, உலகியல் வாழ்வு நிலைமைகளை, அவரவருக்கு வாய்த்த வேலைகளை நாம் செய்கிறோமே தவிர ஒன்றுக்கொன்று உயர்வு தாழ்வு அல்ல. இந்த கையை செய்யறதுக்கு பதிலாக இந்த கையை கொண்டு சில வேலைகளை செய்கிறோம், இந்த கையை கொண்டு. அதனால இந்த கை தாழ்ந்த கை அல்ல. சந்தர்ப்பம் வர்றபோது இந்த கையினால ஒரு பலவீனம், இந்த கையை செய்து வேண்டித்தான் முடியாதுன்னு சொல்லக்கூடாது, அது அறிவுடைமையும் ஆகாது. அதே போல உலகியல் நடைமுறையில் எல்லாரும் இறைவனுடைய குழந்தைகள், எல்லோரும் இறைவனுக்கு பணி செய்ய வேண்டியவர்கள். அவருக்கு வாய்த்த பணியை அவர் செய்கிறார், நமக்கு வாய்த்த பணியை நாம் செய்கிறோம். நான் செய்யறதுதான் உயர்ந்த பணி, அவர் செய்வது தாழ்ந்த பணி என்ற எண்ணம் அடியார் பெருமக்கள் இடத்திலே வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஆட அவன் அபிடேகம் செய்து கொள்ள நாம் எல்லோரும் சேர்ந்து பொற்சுண்ணம் இடிப்போம் என்று அவர் பாடுகிறார். திருப்பொற்சுண்ணத்திலே மறைந்து போன இலக்கிய வழக்கு இருக்கிறது, முதன்மையானது. மறைந்து போன இலக்கிய வழக்கு என்ன? புண்ணம் இடிப்பார்தம் துவை மிகுந்த பாட்டுன்னு பாரதி பாடினார். ரைஸ் மில்லு என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு போயிடுது நெல் குத்துற வேலை. ஆமா, அப்போ அதுக்கு முன்னே திருமணம்னா ஒரு வாரத்துக்கு முன்னதாக உறவு மக்கள்லாம் வந்துடுவாங்க, அரிசி குத்தணும், மற்றது எல்லாம் எடுத்து ஆக்கணும், மற்றதெல்லாம் செய்து வைக்கணும் அப்படின்னு செய்வாங்க. மூணு நாள் கல்யாணம் நடக்கும். என்னன்னா ஒரே நாள்ல எல்லாத்தையும் செய்துட முடியாது அவங்களால. இன்னைக்கு ஒரே நாள்ல இல்லை, ஒரே வேலையில அனைத்தும் துட்டு கொடுத்தா மொத்தம் நடந்துட்டு கொடுக்கு. பணத்தை கொடுத்தோம்னா மொத்தமே இவர் வேலையே ஒண்ணும் கிடையாது, அக்கடான போய் நிக்க வேண்டியதுதான் அப்படின்னு வர்றாரு. ஆனா அவங்களே செய்து அவங்களே பண்ற போது ஏற்படுற இன்பம் இதுல கிடையாது. அவங்க கையினால எடுத்து அவங்களே பரிமாறி அவங்களே செய்யற போது ஏற்படுற இன்பம் அதை இழந்துட்டோம் நாம. இன்னைக்கு எல்லாத்தையும் பணம் கொடுத்துவாங்க. அது போல திருப்பச்சுண்ணம் அற்புதமான ஒரு பகுதி. வழக்கிழந்து போன ஒரு இலக்கிய வழக்கை நிலைநிறுத்துகிறது திருப்பச்சுண்ணம். அதுதான் என்னுடைய முதன்மையான கருத்து. ரெண்டாவது கருத்து, ஆடுதலும் பாடுதலும் மக்களுக்கு இயற்கையாக இருக்க வேண்டிய ஒரு ஊக்க உணர்வு, உள்ள எழுச்சி, உள்ளத்திற்கு ஒரு இன்பத்தை தருவது. பாடுவது சாதாரணமானது, இன்னொருத்தர் பாட கேட்பது என்பது இரண்டாம் பட்சம்தான். முதல் பட்சம் நாமே பாடுவது. குழந்தைகளுக்கு அது இயற்கையா உண்டு, அந்த மாதிரி வளர்க்கணும். அந்த குழந்தைங்க பாடப்படணும், பெரியவங்கிறாங்க பாடாத சொல்லக்கூடாது, பெரியவங்கிறாங்க பாடாத பாடும், இளமையில பாடும். அது கண்டபடியே பாடக்கூடாது. கண்ட பாடல்களை வைக்காம கடவுள் பாடல்களாக வைத்து இறைவனை உணர்த்தினார்கள். அதுதான் இவருடைய பாடல்களில் தெரிய வருகிற செய்தி. திருமுறைகளிலேயே மகளிர் விளையாட்டு பாடல்களாகவே வைத்து பாடியிருக்கிறார். அதனால இசைக்கும் ஆடலுக்கும் பெருமான் கொடுக்கிற சிறப்பில் அவ்வளவு சிறப்பு வைக்கிறார். வாழ்வியல் நிலையிலே இன்பமாக அனுபவிக்க வேண்டிய பேரின்ப அனுபூதியை இன்னமும் அறிவ கசக்கி பிழிந்து காண வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு அடிப்படை கருத்து இதில் வைக்கிறார் என்று சொல்லி வாய்ப்பளித்த திருவர்களுக்கும் பெருமக்களுக்கும் நன்றி கூறி சொல்லுங்க. உற்சவத்தில் முதல்ல இவரே சொல்றது மஞ்சள் நம்பர் ஒன்னு, அப்புறம் செம்பன் செய் சுண்ணம்ன்றார் பாருங்க, சுண்ணம். நாம எனக்கு தெரியாத ஒன்று நான் சொல்லிவிடுறது, நான் எனக்கு இதுல இருந்து தெரியுது நான் உங்களுக்கு சொல்றேன். மஞ்சள்னர் வையகம் எல்லாம் உரளதாக மாமேரும் என்னும் புலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய ஆட்சி 90 விழுக்காடு மஞ்சள் தான் ஒண்ணும் சரி. அதமா செந்திரமாக மாறணும், செம்பொன் பொன்னிறம் செம்பொன் நிறம் அது மாதிரி இருக்கணும் அப்படின்றார். மஞ்சள் தான் அது, வேற ஒண்ணு இல்லைங்க. வேற என்ன அமுக்குறாங்க கிழங்கு அது இதெல்லாம் போடுறாங்க. நீங்க கதவு பொடி வாங்க போனீங்கன்னா 1 கிலோ கதவு பொடி இன்னைக்கு 35 ரூபா, அதே கூயல பொடியா இல்ல அது மாவு நீர் கிழிஞ்சல், கிழிஞ்சலை கொண்டு வந்து நீராக்கி தாளிச்சாருன்னா அதுக்கு பேர் தான் சுண்ணம். அதான் பேர் சுண்ணாம்பு. கிழிஞ்சல் அதை வேக வச்சு கொண்டு வர்றான், அதை கொண்டு வந்து வேக வச்சு பிற்பாடு தண்ணி தெளிக்கிறான், தண்ணி தெளிச்சு ஆன பிற்பாடு அதுக்கு பேர் என்ன? சுண்ணாம்பு. சுண்ணம் அந்த மாவாக்கு.
2: shivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: ஸ்ரீ ருத்ர மகிமா. வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
4: யஸ்து ருத்ரம் ஜபேன் நித்யம் தியாயம் தேவம் மகேஸ்வரம் யஸ்ய சாகர பர்யந்தாம் சசைலவனகானனாம் தத்யாத் காஞ்சன சம்யுக்தாம் பூமிம் ஓஷதி சம்யுதாம் தஸ்மாதப்யதிகம் புண்ணியம் தஸ்ய ருத்ர ஜபாத் பவேத். பூதானம் என்று சொல்லக்கூடிய இந்த சப்த சமுத்திரங்களோடு கூடியிருக்கக்கூடிய சதுசாகரங்களோடு கூடியிருக்கக்கூடிய இந்த பூமியை, எல்லா காடு போன்ற எல்லா அவயவங்களோடு கூடியிருக்கக்கூடிய பூமியை தானம் செய்தால் என்ன பலன் வருமோ அதை விட அதிகமான பலன் இந்த ருத்ரத்தை ஜபம் செய்வதால் வருகிறது என்று ஒரு ஸ்மிருதி சொல்கிறது. அதே போல் யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதியில் வரும் பொழுது சுராப ஸ்வர்ணஹாரீச்ச ருத்ரஜாபி ஜலேஸ்திதா சஹசிரசீர்ஷா ஜாபீச்ச முச்சியத்தே சர்வக்கில் விஷய. ஒரு பிராமணன் தினந்தோறும் அவனுடைய நித்திய அனுஷ்டானங்கள் செய்வது போல் அந்த பிரம்மயஜ்ஞ பிரகரணத்தில் வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாகத்தை தினந்தோறும் எந்த அளவிற்கு சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு வேதாத்தியனம் செய்ய வேண்டும். அது பிரம்மயஜ்ஞ பிரசனம் என்று பெயர். அத்தியாபனம் பிரம்மயஜ்ஞா என்று குறிப்பிடுவார்கள். எனவே வேதத்தை ஓது வித்தல் இந்த இரண்டிற்கும் பிரம்மயஜ்ஞம் என்று பெயர். அந்த முதலில் பிரம்மயஜ்ஞ பிரகரணத்தில் பஞ்ச மகாயஜ்ஞத்தில் வரக்கூடிய அந்த பிரம்மயஜ்ஞ சந்தர்ப்பத்தில் அவரவர்களுக்கு உரிய வேதத்தின் ஒரு பகுதி முடிந்த அளவுக்கு ஜபம் செய்வார்கள். அவ்வாறு ஜபம் செய்ய முடியாவிட்டாலும் கூட ருத்ரம் சமகம் புருஷ சூக்தம் இந்த மூன்றையும் அவசியம் ஜபம் செய்ய வேண்டும் என்று யாஜ்ஞவல்க்யர் குறிப்பிடுகிறார். சுராப ஸ்வர்ணம் பலவிதமான பாபங்கள் எல்லாம் போகும் என்று குறிப்பிடுகிறார். அதற்போல் தேயம் கிருத்வா குருதாராம்ச கிருத்வா மத்யம் பீத்வா பிரம்மஹத்யாம்ச கிருத்வா பஸ்மச்சன்னஹ பஸ்மசையாசயானஹ ருத்ராத்யாயி முச்சதே சர்வ பாபை. விபூதியை அணிந்து கொண்டு இந்த விபூதியை படுக்கையில் படுத்துக்கொண்டு ருத்ராத்யாயத்தை ருத்ரத்தை அதை படுத்துண்டு சொல்லணும்னு அர்த்தம் இல்லை. அந்த விபூதி செய்யான்னு சொல்லிட்டு அவ படுக்கும் பொழுதே சில நைஷ்டிக பிரம்மச்சாரி யதிகள்லாம் படுக்கிறது தர்பய போட்டுண்டு பஸ்மசயனம் என்று விபூதியை போட்டுக்கொண்டு அதன் மேல் படுக்க வேண்டும் என்ற நியமம் இருக்கிறது. அவ்வாறு நியமத்தோடு இருக்கக்கூடியவர்கள் ருத்ரத்தை அத்தியனம் செய்வதால் எல்லா விதமான பாபங்களும் போகும் என்று இது குறிப்பிடுகிறது. வேதம் ஏக குணம் ஜப்த்வா ததன்ஹைவ விசுத்தியதி சர்வ பாபஹராக்கேஷா ருத்ரைகாதசினி ததா. ருத்ரைகாதசினின்னு ஒரு பிரயோகம், அதாவது 11 பிராமணர்களை வைத்து 11 முறை ருத்ரம் ஜபம் செய்து ஒரு முறை ஹோமம் செய்வது ருத்ரைகாதசினி என்று குறிப்பிடுவார்கள். அந்த ருத்ரைகாதசினி செய்தால் வேதத்தை ஒரு முறை பாராயணம் செய்தால் அவனுக்கு எல்லா விதமான பாபங்களும் விலகுகிறது அவனை விட்டு. ஆனால் ருத்ரத்தை பாராயணம் செய்தால் அன்றைய நாளே, அதாவது ருத்ரம் பாராயணம் பண்றதுன்னு ஒரு 20 நிமிஷம் ஆகும், 20-25 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். அன்றைய தினமே அந்த எல்லா பாபங்களும் நீங்கும் என்று வேதம் ஏக குணம் ஜப்வா ததனைவ விசுத்தி சர்வ பாபஹராஷ்யேஷா ருத்ரைகாதசினி ததா என்று ருத்ரத்திற்கு மகிமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏகாதச குணாம்பாபி ருத்ரான் ஆவர்த்திய தர்மவித் மகா பாப்பைரபி ஸ்பிருஷ்டா முச்சியதே நாத்திர சம்சயா என்று 11 முறை ருத்ரத்தை ஆவர்த்தி செய்வதால் எல்லா பாபங்களும் போகின்றன என்று குறிப்பிடுகிறது. மகாதேவம் ஹிருதி தியாயன்னு எஸ்து ருத்ரம் ஜபேத் புமான் ச தேனைவகி தேகேன ருத்ரஹ சஞ்சாயதே துவம். இது சைவ சித்தாந்தத்துல நிறைய எவ்வாறு நமக்கு ஒரே உபனிஷத்துக்களை எல்லாம் பிரமாணமாக கொண்டு பல மதங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அதே போல் ஒரே சிவாகமங்களை பிரமாணமாக கொண்டு சைவத்திற்குள்ளேயும் பல மதங்கள் எல்லாம் இருக்கின்றன. அத்வைத சைவம், துவைதாத்வைத சைவம், துவைத சைவம் என்று சைவத்தை பிரிப்பார்கள். அதற்குள்ளே சித்தாந்த சைவம், சைவ சித்தாந்திகள் என்று அத்வைத சைவம் என்றெல்லாம் சிவாத்வைத்தை சார்ந்து இருப்பவர்கள் எல்லாம் அப்பைய தீட்சிதர், நீலகண்ட தீட்சிதர், ஸ்ரீகண்டர் போன்றவர்கள் எல்லாம் சிவாத்வைத்தம் என்ற சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள். அகோர சிவாச்சாரியார் போன்றவர்கள் எல்லாம் அவர் அந்த துவைத்த சைவத்தை சார்ந்தவர்கள். அதுபோல் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மெய்கண்டார் பரம்பரையை சார்ந்தவர்கள் சைவ சித்தாந்திகள் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார்கள். காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய சைவர்கள் எல்லாம் பிரத்யபிஜா சைவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவ்வாறு ஒரே சைவாகமங்களை பிரமாணமாக வைத்துக் கொண்டு பல ஒரே உபநிஷத்துக்களை வைத்துக் கொண்டு எவ்வாறு பல மதங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அதுபோல் ஒரே சிவாகமங்களை வைத்துக் கொண்டு பல சைவ மதங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதில் இந்த சைவ சித்தாந்தத்தின் படி சிவபெருமான் ஒருவரை தவிர பிற எந்த தெய்வமும் கிடையாது. சிவபெருமானின் ஒரு ஏகைவ சக்தி பரமேஸ்வரஸ்ய பிரயோஜனார்த்தாய சதுர்விதா பூத். கோபேச்ச காளி சமரேச்ச துர்கா போகே பவானி புருஷேஷு விஷ்ணு. ஒரு சிவபெருமானது ஒரே சக்தி. சிவபெருமானிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கோபம் என்ற ஒரு ஆற்றலானது கோபேச்ச காளி. கோபம் என்ற ஆற்றலானது காளி என்று அழைக்கப்படுகிறது. சிவபெருமானின் கோபம் என்ற ஒரு சக்தியானது, கோபம் என்ற ஒரு குணமானது காளி என்று அழைக்கப்படுகிறது. சமரேச்ச துர்கா, அதே சிவபெருமானின் சக்தியானது யுத்த களங்களில் வெளிப்படும் பொழுது, யுத்த காலத்தில் வெளிப்படும் போது அதே சக்திக்கு துர்கா என்று பெயர். போகே பவானி, அதே சிவபெருமானின் சக்தியானது போக காலத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு தேவையான தனுகரண புவன போகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பு சார்ந்திருக்கக்கூடிய எல்லா பொருள்களை எல்லாம் வழங்கக்கூடிய நிலையில் அந்த சக்திக்கு பவானி அல்லது மனோன்மணி போன்ற பெயர்கள் எல்லாம் வருகின்றன. இந்த தெய்வத்தை தான் நாம் சிவாலயங்களில் அந்த சிவபெருமானின் சமீபத்தில் இருக்கக்கூடிய சக்தியாக நாம் இன்று வழிபடுகிறோம். உதாரணத்து மதுரை என்று எடுத்துக்கொண்டால் சமீபத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்பிகை பவானி என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். போகே போகே பவானி புருஷேஷு விஷ்ணு, அதே சிவபெருமானின் சக்தியானது ஆண் வடிவத்தில் வெளிப்படும் பொழுது விஷ்ணு என்ற பெயரை தரிக்கிறது என்று என்றவாறு சிவபெருமான் ஒருவரே பிரதானமானவர். அவரை தவிர வேறு தெய்வங்கள் எல்லாம் கிடையாது. அந்த பட்சத்தில் இந்த ருத்ரஹா என்ற ஒரு என்பது ஒரு ஒரு பதம், இந்திர பதம், பிரம்ம பதம், விஷ்ணு பதம் என்று சொல்வது போல் ருத்ர பதம் என்பது ஒரு ஸ்தானம், அது ஒரு பதவி. அதாவது நம்ம மாதிரி இருக்கக்கூடிய சைவத்தில் சொன்னா மூன்று மும்மலங்களை சொல்வாங்க, ஆணவ மலம், கர்ம மலம், மாயாமலம் என்று மூன்று மலங்களை குறிப்பிடுவார்கள். இதில் இந்த மாயா மூன்று மலங்களோடு கூடி இருப்பவர்களுக்கெல்லாம் உயிர்களுக்கெல்லாம் சகலர்கள் என்று பெயர். சகலர், அடுத்து இரண்டு மலங்களோடு மாயாமலம் கர்மமலம், மாயாமலத்தை தவிர்த்து ஆணவ மலம் கர்மமலம், இந்த மலங்களை உடையவர்களுக்கு பிரளயாகலர் என்று குறிப்பிடுவார்கள். அடுத்து ஆணவ மலம் மட்டும் இருப்பவர்களுக்கு விஞ்ஞானா கலர்கள் என்று குறிப்பிடுவார்கள். அந்த விஞ்ஞான கலர்கள் அல்லது விஞ்ஞானா கலர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மலம் பக்குவமான மலங்களை உடைய அவர்களை, அவர்களுக்கு பல்வேறு விதமான ஸ்தானங்களை சிவபெருமான் தருகிறார். அதாவது சில படிப்பெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், இப்ப பாடசாலை அது மாதிரி நாங்க வச்சுட்டு இருக்கோம், 5th, 5th இயர் முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு 2 வருஷம் வாத்தியார் வச்சுப்பார். முடிச்சுட்டு பசங்க சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க, ஆனா அந்த பசங்களை என்ன பண்ணாங்க, கீழே இருக்கக்கூடிய பசங்களை டீச் பண்றதுக்காக ஒரு 2 வருஷம் போட்டு. அதே போல பக்வாத்மாக்களை கூட சிவபெருமான் மோட்சம் அளிக்காமல் அவர்களுக்கு என்று சில ஸ்தானங்களை எல்லாம் கொடுப்பார்கள். அந்த ஸ்தானத்தில் வருபவர்களுக்கு கூட ருத்ரர்கள் என்ற பெயர் சைவ மத ரீதியாக, சைவ சித்தாந்த ரீதியாக உண்டு. ஆனால் இந்த ருத்ராத்தியாயத்தில் பிரதிபாத்தியமா இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா சிவபெருமான் தான், அந்த சந்தேகம் வேண்டாம். முதல்ல வந்து மகேஸ்வரன், சதாசிவர், பரசிவர் என்று மூன்று விதமான அவஸ்தா வேதங்களால் மூன்று விதமான சுவாமி இருக்காருன்னு குறிப்பிட்டார். அந்த சுவாமியை தான் இந்த ருத்ராத்தியாயமானது குறிப்பிடுகிறது. எனவே இந்த நம்ம கிரந்தங்கள்ல பேர் ஒரே மாதிரி இருக்கும், அந்த பேர் ஒன்னா இருக்குன்னா நமக்கு ஒரு குழப்பங்கள் ஜாஸ்தி வரும். அதனால சைவ சித்தாந்தத்திற்குரிய ருத்ரர் என்பது இந்த கிரமமுக்தி அடைந்திருக்கக்கூடிய பக்வ ஆத்மாக்கள் என்று சொல்லக்கூடியவர்களில் சிலர் அந்த ருத்ரன் போன்ற பதங்களில் இருக்கிறார்கள், அவர்களை குறிப்பிடுகிறது. இந்த ருத்ரத்தை மகாதேவம் ஹிருதித்யாயன் யஸ்து ருத்ரம் ஜபேத் புமான், சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு ருத்ரத்தை ஜபம் செய்தால் தத்தேனைவைஹி தேகேன ருத்ரஹா சஞ்சாயதே த்ருவம், இந்த உடம்போட கூடவே ருத்ரனாக மாறிவிடுகிறார் என்று ருத்ரத்தின் பெருமை ஒரு இடத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுபோல் ஒரு நமக்கம் சமக்கம் செய்வ பௌருஷம் சூக்தமேவ நித்யம் த்வயம் பிரயுஞ்சானஹ சிவலோகே மஹியதே பிரம்மலோகே மஹியதே. அதுபோல் இந்த ருத்ரம் வேதத்துல பார்க்கும்பொழுது வேதத்துல இருக்க மந்திரங்கள் எல்லாமே நாம பண்ணக்கூடிய கர்மாக்களை, நாம இன்று பார்க்கக்கூடிய கர்மாக்களை நாம் சௌத்த கர்மா ஸ்மார்த்த கர்மா என்று இரண்டாக பிரித்துக் கொள்வோம். சௌத்த கர்மா என்றால் ஸ்ருதி, வேதத்தில் பிரதிபாத்தியமாக வேதத்தினால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மாக்கள் சௌத்த கர்மாக்கள். அதன் பின்பு வேதத்தை ஒட்டி ஸ்மிருதி நூல்களால் மனுஸ்மிருதி போன்ற 18 ஸ்மிருதிகளாக இருக்கட்டும், அல்லது அந்தந்த ரிஷிகள், அந்தந்த வேதத்தை சார்ந்திருக்கக்கூடிய போதாயனர், ஆபஸ்தம்பர் போன்ற ரிஷிகள், இவர்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நூல்கள் ஸ்மிருதி நூல்கள். அந்த ஸ்மிருதி நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மாக்கள்லாம் ஸ்மார்த்த கர்மாக்கள் என்று பெயர். அந்த ஸ்ரௌதமான யாகங்கள்ல விநியோகம் செய்வதற்காகவே, யாகத்திற்கு உபயோகப்படுத்துவதற்காகவே வந்திருக்கக்கூடியவை வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திர பாகங்கள். அப்படி பார்க்கும்பொழுது இந்த சதருத்ரியம் அவா அக்னி சயனம் என்று ஒரு கர்மாவை செய்வார்கள். அக்னி சயனம் செய்த பின்பு அந்த சித்தமான அக்னியில் ஹோமம் செய்வதற்காக இந்த சதருத்ரிய மந்திரங்களை விநியோகம் செய்ய வேண்டும் என்று இந்த பிரகரணத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா இந்த அப்படின்னா அக்னி சயனத்திற்கு அங்கமாகத்தான் இந்திர ருத்ர மந்திரங்கள்லாம் இருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயம் கிடையாது. ஏனால் ஜபத்திற்கு அங்கமாகவும் அபிஷேகத்திற்கு அங்கமாகவும் ஆராதனைக்கு அங்கமாகவும் கூட இந்த ருத்ராத்தியாயத்தை நாம் உபயோகப்படுத்தலாம் என்று இந்த ருத்ராத்தியாயத்தினுடைய சாயன பாஷ்யத்தினுடைய ஆரம்பத்திலையும் சரி, பட்டபாஸ்கரனுடைய பாஷ்யத்தினுடைய ஆரம்பத்திலையும் சரி, எல்லா இடங்களிலும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே ஸ்ரௌத கர்மாவிற்கு அங்கமாகவும் இந்த ருத்ராத்தியாயம் அமையும். அதுபோல் ஸ்மார்த்தமாக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மாக்கள், முக்கியமாக பாராயணம் ஜபம், அதற்கு அங்கமாகவும் இந்த ருத்ராத்தியாயத்தை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். எனவே நமக்கம் சமக்கம் செய்வ பௌருஷம் சூக்தமேவத நித்தியம் த்ரயம் பிரயுஞ்சானக சிவலோகே மகியதேன்னு ஒருத்தர் இந்த மூன்றும் நித்தியப்படி ஜபம் செய்ய வேண்டும் என்று அதை சொல்றது. அதுபோல் நமக்கம் சமக்கம் செய்வ ஜபந்தம் பௌருஷம் ததா பிரதிஷேத்த மகாதேவா கிரகம் கிரகபதிரயதா. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு எஜமானர், அந்த வீட்டினுடைய எஜமானர் வீட்டுக்குள் நுழையும் பொழுது யாரையும் கேட்கறதில்ல, தன்னுடைய வீடு அப்படின்ற ஒரு சுவாதந்திரத்தோட வீட்டுக்குள்ளே நுழைவது போலவே யார் ருத்ரத்தை நித்தியம் ஜபம் பண்ணிட்டு இருக்காளோ அவளுடைய சரீரத்துல சிவபெருமான் ஸ்வேச்சையா நுழைவார் என்றால் அவருடைய சாநித்தியம், ருத்ர ஜபம் செய்பவர்களின் சரீரத்தில் சிவபெருமானது சாநித்தியம் இருக்கிறது என்பதையும் குறிப்பிடுகிறது. பஸ்ம திக்த சரீரஸ்து பஸ்மசாயி ஜிதேந்திரியா சததம் ருத்ரஜாபீச்ச ச பராம் முக்தி மாப்னுயார். அதுபோல் இந்த ருத்ரமானது ஒரு கர்மாவிற்கு அங்கமாக இருக்கிறது, ஸ்ரௌத கர்மாவிற்கு அங்கமாக இருக்கிறது என்று பார்த்தோம். அதுபோல் ஸ்மார்த்தமாக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மயஜ்ஞ பிரஷ்னம் போன்றவற்றிற்கும் அங்கமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ருத்ரம் என்ன இருக்குன்னா, ஆரம்பம் எப்படி ருத்ரம் ஆரம்பிக்க போகுது அந்த அர்த்தத்தை பார்க்கும் பொழுது நம்ம அறியாமல் ருத்ரம்ன்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் என்றால் ருதம் திராவயதி இது ருத்ரஹா, ருதந்தம் திராவயதி இது ருத்ரஹா என்றெல்லாம் விற்பத்தி பலவிதமான விற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. ருதம்னா துக்கம், கஷ்டம். கஷ்டம் நமக்கு எதனால வர்றது அப்படின்னு கேட்டா ஏற்கனவே ஜென்மாந்தரத்துல பண்ணிருக்கக்கூடிய ஒரு பாபம். பாபம்னா என்ன, ஒரு அது ஒரு அதிர்ஷ்டம், கண்ணுக்கு தெரியாத ஒரு வஸ்துவை பாபம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த வஸ்துவை உண்டு பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கும் பாபம் என்று பெயர். நாம் செய்யக்கூடிய தவறான ஒரு காரியம், தவறான காரியத்திலிருந்து பாபம் உண்டாகிறது. அந்த பாபத்திலிருந்து நமக்கு சரியான சமயத்தில், நமக்கு வர வேண்டிய சமயத்தில் துக்கமானது வருகிறது. எனவே துக்கம், துக்கத்திற்கு மூலமாக இருக்கக்கூடிய பாபம் என்ற ஒரு அபூர்வம் அதிர்ஷ்டம், அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நாம் செய்திருக்கக்கூடிய தவறான காரியங்கள். இந்த ருதம் என்றால் இந்த பாபத்தினை போக்கக்கூடியவர். எனவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நமக்கு துக்கம் வருதுன்னா துக்கத்தினுடைய எப்படி மருத்துவர்கள் நமக்கு வந்திருக்கக்கூடிய வியாதியினுடைய நிதானம் பரிவர்ஜயே என்று ஆயுர்வேதத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள். எல்லா வியாதியினும் நீங்கணும்னா அந்த வியாதியினுடைய மூல காரணம் என்னன்னு பார்த்துட்டு அந்த மூல காரணத்திலிருந்து நாம் அகன்று போக அகன்று போக நம்மை விட்டு அது வராது. உதாரணத்துக்கு ரொம்ப பணியில இருந்தா அவனுக்கு சளி பிடிச்சிரும் அப்படின்னா பணியில போகாது. நிதானம் நிதானம் தூ ஆதி காரணம். நிதானம்ன்ற சப்தத்துக்கு தமிழ்ல நிதானம்னா மெல்ல மெல்லன்னு அர்த்தம். இங்க சம்ஸ்கிருத்துல நிதானம்னா மூலபூதமான காரணம். நிதானம் தூ ஆதி காரணம். அந்த முக்கியமான காரணத்தை பரிவர்ஜையே, என்ன பண்றதுனால நமக்கு வியாதி வருதோ அந்த வியாதியை நாம், அந்த கர்மாவை நாம் செய்யாமல் விட்டுவிட வேண்டும். அதுபோல் ருதம் திராவகத்தினா நமக்கு துக்கம் வர்றது, அந்த துக்கத்துக்கு மூலபூதமான ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அந்த காரணத்தை அழிக்கக்கூடியவர் ருத்ரம். எனவே ருதந்தம் திராவகதி ருத்ரஹா சுகத்தை அழிக்கக்கூடியவர் என்றெல்லாம் வருகிறது. பஸ்மதிக்த சரீரத்து பஸ்மசாயி ஜிதேந்திரியா சதத். அந்த ருத்ரம் கர்மாவிற்கு அங்கம் மட்டுமல்லாமல் ஞானத்திற்கு ஹேதுவாகவும் அமைகிறது என்று ரெண்டு பாஷ்யத்திலேயும் ஞானத்திற்கு ஹேதுவாக அமைகிறது என்றால் என்ன பண்ண போறோம், முதல்ல நாம் தப்பு பண்றோம், தப்பு பண்ணவன் இடத்துல சுவாமிக்கு என்னைக்கும் கோபம் வரும். ஏன்னா அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக சுவாமிக்கும் கோபம் வருது. இந்த கோபத்தோட சுவாமி நம்மை நோக்கி வரும் பொழுது கோபத்தோட இருக்கிறவரை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்று ஒரு அழகான ஒரு சைலி, ரொம்ப கோபத்தோட நம்ம நோக்கி பாய்ந்து வரக்கூடிய ஒருவரை நமக்கு தகுந்தால் போல் எப்படி நாம பேசி அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற இந்த ஒரு முறை இருக்கு பாருங்க. இந்த ருத்ரத்தினுடைய முதல் அனுபாகத்துல ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு, அதை நாம பார்ப்போம், கொஞ்சமா பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இரண்டாவது அனுபாகத்திலிருந்து ஆரம்பித்து அந்த 50வது அனுபாகம் முடிவது வரையில் பல வடிவங்களில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும், சரவஸ்து அச்சர வஸ்து ஜடமான வஸ்து அது மாதிரி சேத்தனமான வஸ்துக்கள்னு எல்லா வஸ்துக்களையும் ஊடுருவி இருக்கக்கூடிய சிவபெருமானை ஸ்தோத்திரம் செய்கிறார். இது யதிகளுக்கு மிகவும் முக்கியமானது. எல்லா இடங்களிலும் சுவாமி வந்து பரவி இருக்கார் அப்படின்றத நாம வேதாந்தாதி கிரந்தங்கள்ல நாம படிக்கிறோம். ஆனா அது அன்னன்னைக்கு அபியாசம் பண்ணணும் இல்லையா? இப்ப நாயின் சரீரத்திற்குள்ள சுவாமி இருக்கார் அப்படின்னா அது ஒரு தடவை நாம படிச்சுட்டு விட்டுறோம். ஆனா நித்தியப்படி இந்த ருத்ரத்தை ஜபம் பண்ணும்போது நம்ம அஸ்வபியஸ்தபதிபியஸ்தபோ நமஹானா அடிக்கடி நமக்கு அந்த நாய் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். நாயினுடைய சரீரத்துல சுவாமி இருக்காருன்னு ஞாபகம் வரும். நாயினுடைய எஜமானனாகவும் நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி வைக்கிறது அந்த எஜமானர் தான் இல்லையா? எல்லார் வீட்டுடைய வாகனத்துக்கு நாய் கட்டியிருக்கோம், நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி வைக்கிறது அது எஜமானம். அப்ப நம ஸ்வபியகான்னு போது வெளியில இருக்கக்கூடிய நாய்க்கு நமஸ்காரம், ஸ்வபதிபியகான்னு போது அதை எழுதி இருக்கக்கூடிய எஜமானர்கள் ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம். இதை நாம அன்னைக்கு அபியாசம் பண்றதுக்கு ருத்ரம் வந்து ரொம்பவும் நமக்கு உபயோகப்படுறது. எனவே இந்த ருத்ரமானது ஏதோ கர்மாவிற்கு, அதாவது கர்மானா பூஜை போன்ற காரியங்கள், ஸ்ரௌதமான கர்மாக்களுக்கு மட்டும்தான் இது அங்கம். கோவில்ல ஏதோ அபிஷேகம் பண்றதுக்கு உபயோகப்படும், அது அங்கம். வீடுகளில் ருத்ரேகாதசினி, மகாருத்ரம், அதிருத்ரம் போன்ற ஹோமங்களுக்கு அங்கம் என்று மட்டுமல்லாமல் இது யதிகளுக்கும் கூட ஞானத்திற்கு அங்கமாக ஹேத்துவாக விளங்கக்கூடியது என்று பயண பாஷத்துல ஆரம்பத்திலையும் பட்டபாசு ரெண்டு பேரும் அருமையா அதை சொல்லியிருக்கால் அது இங்கு தெரிய வருகிறது. பஸ்மதிக்த சரீரஸ்து பஸ்மசாயி ஜிதேந்திரியா சததம் ருத்ரஜாதீயா ச பராம் முக்தி மாப்னுயாத். ருத்ரத்தை ஜபம் செய்தோம்னா அது வெறும் பாராயணம் பண்ண மட்டும் போறாது, அதோட அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தா நிச்சயமா நமக்கு முக்தி கிடைக்கும் என்பதை குறிப்பிடுகிறார். ரோகவான் பாபவாம்ஸ்தைவ ருத்ரம் ஜப்வா ஜிதேந்திரியா ரோகாத் பாபாச்ச முச்சியத ருத்ரலோகம் ச கச்சதி என்று ரோகங்களிலிருந்து நாம் விடுபடுவோம், பாபங்களிலிருந்து விடுபடுவோம் என்று பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. ருத்ராத்யாயி வசேத் யத்ர யத்ர கிராமேவா நகரேபிவா நபவே தத்ர துர்பிக்ஷம் ஆதயா வியாதயோபிவா என்று இந்த எல்லா பலஸ்ருதியும் நமக்கு ருத்ர பசுபதி நாயனாரனுடைய சரித்திரத்தை எல்லா பலனும் நமக்கு தெரிகிறது. எனவே அடுத்து இந்த ஜாபால உபனிஷத்தில் யாஜ்ஞவல்க்ய மகரிஷியை நோக்கி பிரம்மச்சாரிகள் எல்லாம் கேட்பது போன்றும் அந்த யாஜ்ஞவல்க்யர் சொல்வது போன்ற ஒரு வசனம் வருகிறது. கிம் ஜப்யேன அமிர்தத்வம் அஸ்முதை, அமிர்தத்வம் என்று அந்த பிரம்ம தத்துவத்தை அடைவதற்கான வழி என்ன என்று பிரம்மச்சாரிகள் எல்லாம் கேட்கிறார்கள். அதற்கு சதருத்ரீயேன என்று அவர் பதில் சொல்கிறார். அதற்கு காரணம் என்ன சொல்கிறார்? ஏதானி ஹவா அமிர்தஸ்ய நாமதேயானி ஏதைர் ஹவா அமிர்தோபவதி, ஏதானி அமிர்தஸ்ய நாமதேயானி, அமிர்தா அமிர்தன் என்று சொல்லக்கூடிய பிரம்மத்தினுடைய சிவபெருமானுடைய பெயர்களாக விளங்கக்கூடியவைகள் இந்த ருத்ரம் முழுக்க. இந்த ருத்ரம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அக்ஷரமும் சுவாமியினுடைய பெயர்களாக, நமக்கு எப்படி ஒரு பெயர் இருக்கோ அதே மாதிரி சிவபெருமானின் பெயர்களாக இந்த ருத்ராத்யாயம் முழுவதும் விளங்குகிறது. அப்ப இந்த ருத்ரம் மொத்தம் ஜபம் பண்ணா அவருடைய பெயர் நாம அவருடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணா மாதிரி ஆகிறது. அடுத்தது ஏதானி வா அமிர்தஸ்ய நாமதேயானி ஏதைர் ஹவா அமிர்தோ பவதி, நம்ம விஷயங்கள்ல நாம் வேறு நம்முடைய பெயர் வேறு. நம்முடைய பெயரை பத்து தடவை ஜபம் பண்ணா நாம அந்த இடத்துக்கு போக மாட்டோம். ஆனா சுவாமி விஷயத்தை அவருடைய பெயரை பல தடவை பாராயணம் செய்தால் சுவாமியே அந்த இடத்துக்கு வந்துறாரு. வாச்ய வாசக அபேதகா என்று குறிப்பிடுவார்கள். வாசகம் என்றால் நம்முடைய பெயர், வாச்சியன் என்றால் நாமெல்லாம் வாச்சியர்கள். நம்முடைய பெயரை ஆயிரம் தடவை ஜபம் பண்ணாலும் நாம அந்த இடத்துக்கு போக மாட்டோம். நாம நடந்து அந்த இடத்துக்கு காலை வச்சு நாம அந்த இடத்துக்கு போனாதான் நம்முடைய சரீரம் அந்த இடத்துக்கு போகும். ஆனா பகவான் விஷயத்துல அது போன்று கிடையாது. அந்த ருத்ரத்தை ஏதைர் ஹவா அமிர்தோபவதி, இந்த சதருத்ரத்தை பாராயணம் செய்வதால் அவர்களே அமிர்தமாக சுவாமியை அவர்கள் அவர்களிடத்தில் புகுந்து அவர்கள் அமிர்தமயமாக ஆகிவிடுகிறார்கள் என்று இந்த ஜாபால் உபனிஷத்தில் வருகிறது. அதுபோல் எஸ் சதருத்ரீய மதியத்தே சூக்னி பூதா பவதி என்று இந்த கைவல்ய உபனிஷத் என்ற உபனிஷத் குறிப்பிடுகிறது. சதருத்ரீய ஜாப்யோசு பராம் முக்தி மாவாப்ஸ்யதி என்று ருத்ரமானது எல்லாவற்றிற்கும் அனைவரும் பாராயணம் செய்யத்தக்கதாகவும் ஸ்ரௌத கர்மாக்களுக்கும் சரி, ஸ்மார்த்த கர்மாக்களுக்கும், அதுபோல் ஆலயங்களுக்கும், சாதாரணமான பாராயணத்திற்கும் அனைவற்றிற்கும் அங்கமாக இந்த சதருத்ரீயம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீருத்ரமானது விளங்குகிறது. எனவே இந்த ருத்ரத்தின் பொருளை நாம் ஓரளவு தெரிந்து கொண்டு நாம் பாராயணம் செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஏன்னா வேதத்துல ஒரு பகுதி உதத்வஸ்பஷ்யன்னு ந ததர்ஷ வாசம் உதத்வ ஸ்ருண்வன்னு ந ஸ்ருணோதி ஏனாம் உதோத்வஸ்மை தன்வம் விசத்ரே ஜாகேவ பத்திய உஷதி சுபாசாக என்று ஒரு வேதம் வருகிறது. அதாவது அர்த்தம் தெரிஞ்சுக்காம நாம வந்து ஒரு ருத்ர பாகத்தை இந்த வேத பாகத்தை அத்தியனம் செய்தால் அது அத்தியனம் செய்த பலனானது கிடையாது. பார்த்துட்டே இருக்கான், ஆனா அவன் பார்க்காத மாதிரிதான் இருக்கான். கேட்டுட்டே இருந்தும் கேட்காதவனாகதான். உதத்வ பஷ்யன்னு நான் ததர்ஷ வாசம், உதத்வ ஸ்ருண்வன்னு நான் ஸ்ருணோதி ஏனாம், காதுல கேட்டுட்டே இருக்கு ஆனா அந்த அர்த்தம் மனசுல போகவே மாட்டேன்றது. பாஷை தெரியாத இடத்துல நாம கேட்கிற மாதிரி. ஆனா யார் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறாலோ, உதோத்வஸ்மை தன்மம் விசத்ரே, அர்த்தத்தை தெரிஞ்சிட்டு ஒரு வேதத்தை அத்தியனம் பண்ணும் பொழுது அதனுடைய பலன் சம்பூர்ணமாக கிடைக்கிறது என்று அந்த வேதபாகம் குறிப்பிடுகிறது. அதுபோல் எததீதம் அபிஜ்ஞாதம் நிகதேனைவ சப்யதே அனக்னாவிவ சுஷ்கைதா நதத்து ஜுவலதி தரிஹிச்சிது. அர்த்தம் தெரிஞ்சுக்காம ஒரு காரியத்தை நாம பண்ணோம், அது எப்படி இருக்குன்னா, ஹோமகுண்டத்துல அக்னியே இல்லை, வெறும் சாம்பல் தான் இருக்கு. சாம்பல் இருக்கக்கூடிய ஹோமகுண்டத்துல திரவ பிரக்ஷேபம், அந்த ஹவிஸ ஹோமம் பண்ணா எப்படி அது எந்த விதத்திலும் எரியாதோ அதுபோல் ஆகிறது என்று. எததி எததீதம் அவிஜ்ஞாதம் நிகதேனைவ சப்யதே அனக்னாவிவ சுஷ்கைதாக, நிறைய கட்டை போட்டுட்டே இருக்கான் ஆனா நெருப்பே இல்லை. அப்ப நெருப்பு இல்லைன்னா அந்த கட்டை வேறு, அனக்னவும் இவ சுஷ்க ஏதா, ஆனா கட்டை நல்லா காஞ்சிதான் இருக்கு. அதாவது ருத்ரன் நல்லதான் அத்தியனம் பண்ணிருக்கான், ஸ்வரத்துல எந்த விதமான தப்பும் இல்ல. சுஷ்க சுஷ்கைதாக, காஞ்சிருக்கக்கூடிய கட்டையாக இருந்தாலும் கூட போடுற இடத்துல நெருப்பு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப நன்னா அத்தியனம் பண்ணி இருந்தாலும் கூட அர்த்தம் தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா ரொம்ப தவறுன்னு வேதமே சொல்கிறது. அனக்னாவிவ சுஷ்கைதாக தத்து ஜுவலதி கரிஹிச்சுது. அதுபோல் இன்னொரு இடம் சொல்லும் பொழுது ஸ்தானுரயம் பாரஹாரக்கிலாபூத் அதித்ய வேதம் ந விஜானாதி யோர்த்தம் யோர்த்தஜயது சகலம் பத்ரமஸ்முதே நாகமேதி ஞான விதூத பாப்மா. இந்த அர்த்தஞானம் ரொம்ப அவசியம். அர்த்தம் தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா, அதாவது ரொம்பவும் வந்து வேத பாஷ்யம் படிச்சது, ரொம்ப பதம் பதமா அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு நிலை எல்லாருக்கும் வராட்டாலும் கூட, ஒரு ஆபாத்தத்தக ஒரு தாத்பரியார்த்தமாக ஓரளவுக்கு தெரிஞ்சுன்றதா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி அர்த்தமே தெரிஞ்சுக்காதவா எது போன்று இருக்கிறார்கள் என்றால், பாரஹாரா இந்த சுமை தாங்கி கல் போன்று இருக்கிறார்கள். இந்த சுமதாங்கிகள் எல்லாம் பல பேர் வழிபோக்கர்கள்லாம் தலையில நிறைய சுமை எல்லாம் தாங்கி வருவார்கள். அந்த சுமையை அந்த அவருடைய உசரத்திற்கு சமமான உசரத்தில் அந்த கல்லெல்லாம் பழங்காலத்தில் அந்த பாதைகளில் இரு புறங்களிலும் வைக்கப்பட்டு இருக்கும், நடப்பட்டு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து அந்த பாரத்தை அப்படியே இறக்கி அது மேல வைக்கிறாங்க, திருப்பி அப்படியே தலையில ஏந்திட்டு போறாங்க. ஆனா என்ன வைக்கப்பட்டது என்பது அந்த சுமை தாங்கி கல்லிற்கு தெரியாது. அதுபோல் அர்த்தங்களை தெரிந்து கொள்ளாமல் வெறும் வேதத்தை அத்தியனம் செய்தால் அவன் பாரஹாரஹா, சுமை தாங்கி கல் போல் ஆகிறான் என்று இந்த ஒரு வாக்கியம் சொல்கிறது. எனவே அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓரளவிற்கு இந்த ருத்ரத்தின் மகிமையாகி இது இதுக்காரம் சொல்லப்பட்டது. அடுத்து இந்த ருத்ரத்தின்
3: அச்சிந்த
4: விஸ்வ சாதாட்சியம் என்ற நூலில் ஏதேஷாம் தேசிகானாம் ச லக்ஷணம் ஸ்ருணு சுப்ரதா. இந்த தேசிகர், தேசிகர் என்றால் குரு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் அஹிம்சா, ஹிம்சை பண்ணக்கூடாது யாரையும் எந்த விதத்திலையும் இல்லையா. குரவோ பகவசந்தி சிஷ்ய வித்தாபகாரகாக துர்லபஸ்த குருர்லோகே சிஷ்ய சித்தாபகாரகாக என்று சொல்வார்கள். குரு என்றார் எல்லாத்தையும் பணத்தை கொடுக்க கூடாது, அதனால எந்த விதத்திலையும் ஹிம்சிக்க கூடாது. அஹிம்சக, சத்தியவாதி, உண்மை பேச வேண்டும். விஸ்வ ஜீவ தயாபரக, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களிடத்திலேயும் தயை உடையவராக இருக்க வேண்டும். க்ஷமாவான், மிக மிக பொறுமை உடையவராகவும், சாந்த அமைதியான மனம் பொருந்தியவராகவும், நிகிரக அனுகிரக நிகிரகானுகிரகே க்ஷமஹ. இது முக்கியமான ஒரு விஷயம், அதெல்லாம் வருமான்னு தெரியல. நிகிரக அனுகிரக மந்திரங்கள் என்ற ஆகமங்களில் வருகின்றன. அதாவது அந்த சில குருமார்களுக்கு அந்த தகுதி, தான் நினைத்தால் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அனுகிரகம் செய்யக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மந்திரமாக மாறிவிடும். அவருக்கு இருக்கக்கூடிய உபாசனா பலத்தின் காரணத்தினால் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சப்தங்கள் எல்லாம் சாப மந்திரங்களாக மாறிவிடும். இவ்வாறு இருக்கக்கூடிய குருமார்களுக்கு இதெல்லாம் நமது சமயாச்சாரியால் வாழ்க்கையில பாக்குறோம். அவர் என்ன பண்றார், அவர் வாயிலிருந்து அந்த எலும்பை வந்து எழணும்னு சொன்னார், உடனே அந்த எலும்பு பெண்ணா மாறிடும். அவர் வாயிலிருந்து வரக்கூடிய எந்த பாஷையில் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் எல்லாம் மந்திர சக்தி படைத்தவளாக படைத்தவைகளாக மாறிவிடுகின்றன. இப்படி இருக்கக்கூடியவருக்கு நிகிரக அனுகிரக சக்தா என்ற பெயர். இவ்வாறு குரு இருக்க வேண்டும், இருப்பதற்கு எத்தனிக்க வேண்டும். சதாச்சார யுதா, நல்ல ஆச்சாரங்கள் நல்ல ஒழுக்கங்கள் உடையவராகவும், தக்ஷா மிகவும் கெட்டிக்காரராக இருக்கணும். அந்த குரு வந்து சில இந்த லௌகிக்கத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு லௌகிக்க சாமர்த்தியம் நிச்சயமா வேணும். ஏன்னா மனசு சுத்தமா இருக்குன்றதுனால எல்லாத்தையும் பேசிட கூடாது இல்லையா. அதனால தக்ஷா கெட்டிக்காரரா இருக்கணும். ஜப தியான பராயணா, அவர் ஜபம் செய்ய வேண்டும், அவர் தியானம் செய்ய வேண்டும். குரு பக்தி விசாரதா, அந்த அவரும் குரு பக்தி உடையவராக இருக்க வேண்டும். தம்ப ஆச்சார விநுர்முக்தா, தம்பத்திற்காக ஒரு ஒரு கௌரவத்திற்காக சில ஆச்சாரங்களை செய்பவரால் இருக்கக்கூடாது, அவர் இருக்கக்கூடாது. கிருபையாச்ச சமன்விதா, கிருபை இருக்க வேண்டும். சமயானாந்த சர்வேஷாம் ஞானசார சமன்விதா, ஞானசார பரிகிரகி. இவர் சைவ சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட சாக்த சமயம், வைஷ்ணவ சமயம் போன்ற பிற சமயங்களின் சாரங்களை அறிந்தவராக இவர் இருக்க வேண்டும். இதெல்லாம் சைவர்களுடைய தர்மங்கள், அதுக்காக சொல்ல வர. சிவ அனுபூதி சம்யுக்தா, எப்பொழுதும் சிவபெருமானை அனுபூதி அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சம்சயச்சித்து, பிறருடைய சந்தேகங்களை போக்குபவராக இருக்க வேண்டும். அசம்சயா, இவர் சந்தேகமற்றவராக இருக்கணும். ஏன்னா சில பேருக்கு அவங்களுக்கு சந்தேகம் இருக்காது, ஆனா அடுத்தவாளுக்கு வரக்கூடிய சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்காது. ரெண்டு இருக்கணும் குருவா இருந்தா. கய குஷ்டாதி ரோகைஸ்ய வீதா, அந்த குரு இந்த சிஷ்யனுக்கு தீட்சை செய்து வைக்க வேண்டும். எனவே அவருக்கு எந்த வியாதியும் இருக்கக்கூடாது. இந்த வியாதி இருந்தது என்றால் அவர் ஆச்சாரியராக இருக்கக்கூடாது. அவர் நிர்வாண தீட்சை செய்து கொண்டு அவர் தனியா இருக்கலாம், அந்த ஆச்சாரிய பதத்தில் அவர் உட்காரக்கூடாது. க்ஷய குஷ்டாதி ரோகைஷ்ட ரோகங்கள் அற்றவராகவும் வீதா, பரம சுந்தரா மிகவும் அழகாக இருக்க வேண்டும். நிர்மமஹா, அந்த மமதா என்ற புத்தியை உடையவராக இருக்கக்கூடாது. நிர் அகங்காரா அனுகம்சா, நிர்விகல்பதா தமோ விஹீனா சாஸ்திரஜா, சாஸ்திரங்களை அறிந்தவராக இருக்க வேண்டும். பரமார்த்த விசிந்தகா ஏவம் லக்ஷண சம்யுக்தோபி ஆச்சாரியவர உச்சியதே. இது சைவத்தில் ஒரு ஆச்சாரியனது லட்சணம். மற்றும் பௌத்திகோபி, நேற்று பார்த்தது போல் பௌத்திகனாக இருக்க வேண்டும். விசேஷேட தர்ம பத்னி சமன்விதா, மனைவியோடு கூடியவனாக அந்த ஆச்சாரியர் இருக்க வேண்டும். இது ஆச்சாரியனது லட்சணம். சர்வசாஸ்திரார்த்த தத்வஜா, ஞான சிவஞான விசாரதா, சிவ சித்தாந்த தத்வஜா, சிவ அக்னி குரு பூஜகா என்று அவரும் நித்தியமும் சிவபெருமானை பூஜிப்பவராகவும் அக்னியை உபாசனை செய்பவராக ஹோமம் செய்பவராகவும் அதுபோல் குருவை ஆச்சாரியம் ஆச்சாரியனை பூஜை செய்பவராக அந்த ஆச்சாரியர் இருக்க வேண்டும். அடுத்து அந்த தீட்சை செய்து கொள்ளக்கூடிய அந்த சிஷ்யன், அந்த சிஷ்யனுக்கு என்னென்ன தோஷங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று சித்தாந்த போதம் என்ற நூல் கூறுகிறது. சாஸ்திர ஜான விஹீனஹா, எந்த விதமான சாஸ்திர ஜானம் அற்றவராக இருப்பவன், வர்ண ஆசிரம விஹீனகா, எந்த வர்ணத்தையும் எந்த ஜாதியையும் சாராதவன், எந்த ஆசிரமத்தையும் சாராதவன் அவ்வாறு இருக்கக்கூடாது. காமாதி அஷ்ட விகாரேன, காமம் முதலிய ஏழு எட்டு விதமான துர்க்குணங்கள் படைத்தனாக இருக்கக்கூடாது. ஏஷனாத்ரய சம்பவா, மூன்று ஏஷனா, தாரேஷனா, வித்தேஷனா, புத்திரேஷனா என்ற இந்த மூன்று விஷயத்தில் அதிகமான நாட்டமுடையவனாக இருக்கக்கூடாது. துஷீலகா, நல்ல நல்லொழுக்கம் கெட்ட ஒழுக்கம் உடையவனாக இருக்கக்கூடாது. துர்மனோவிருத்தி, துர்குணஹா, துஷ்பரிகிரகா, இவ்வாறெல்லாம் அந்த சிஷ்யன் இருக்கக்கூடாது. மந்திர தந்திர அதிகாரேன யோக ஜான விஹீனகா, இதெல்லாம் தெரியாது. மந்திரம் வேண்டாம், தந்திரம் வேணாம், யோகம் வேண்டாம், ஞானம் வேணாம்னு சொல்லக்கூடாது. சமயாதீஹி பஞ்சதீக்ஷாஹ அஜானன் உக்த லக்ஷணா பூஜாலங்கார தம்பேன நடனைஹி க்ஷுத்ர லக்ஷணைஹி, பண்ணும்போது ரொம்ப அலங்காரம் பண்ணிட்டு வந்து உட்கார்றது, நிறைய டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் வந்து ஒரு சிஷ்யனுடைய லட்சணம் கிடையாது. பூஜாலங்கார தம்பேன நடனைஹி க்ஷுத்ர லக்ஷணைஹி க்ஷுத்பாதா சமார்த்தேன குரும் குருவன்னு விசேஷதா. இப்படியெல்லாம் ஒரு சிஷ்யன் இருந்து அவன் குருஸ்தானத்தை அடைந்தால் அவன் ஏதோ வயிற்று பொழப்புக்காக இந்த ஸ்தானத்தை அடைந்திருக்கிறான் அப்படின்னு நாம தீர்மானம் பண்ணிடலாம். ஏகாதச குரு தீக்ஷா சிஷ்யானாம் நரகாயகி, இப்படி இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யனுக்கு தீட்சை செய்து வைத்தால் அந்த குருவும் நரகத்திற்கு அடைவார். எனவே சிஷ்யன் எவ்வாறு இருக்க வேண்டும், துஷ்ட சுவாசித்தான சிஷ்யான் வருஷமேகம் பரீட்சையேது, ஒரு வருஷம் அவங்களெல்லாம் பரீட்சை செய்ய வேண்டும். உத்தமாம் ஸ்தாதமே கிருத்தியே நீச்சான் உத்தம கர்மசுது, நடந்தது. அவர் அந்த நேற்று பார்த்து இருக்கக்கூடிய, நேற்று நாம் பார்த்த அந்த சந்தான கூறவர்களில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய மறைஞான சம்பந்தர், நான்காவதாகிய ஆச்சாரியராகிய அந்த உமாபதி சிவாச்சாரியாரை பரீட்சை செய்கிறார். உமாபதி சிவாச்சாரியார் அந்த தீட்சிதர வம்சத்தில் வந்தவர். அவர் என்ன பண்றார், அந்த ஒரு பல்லக்கில் ஏறிக்கொண்டு இந்த ஆலயத்திற்கு சென்று திரும்பி வருகிறார். அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய மறைஞான சம்பந்தர் பட்ட மரத்தில் பகல் குருடு போகிறது அப்படின்றார். அவன் வந்து அந்த அந்த பதத்துக்கு, அந்த ஆச்சாரிய அந்த தீட்சித பதத்திற்கு, அந்த ஸ்தானத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கௌரவத்தினால
5: அவர் அந்த பள்ளத்தில் செல்லும் பொழுது பகல் வேலையாக இருந்தாலும் கூட அந்த சம்பிரதாயப்படி அந்த ஒருத்தர் தீவட்டி பிடிச்சிட்டு போறார். இவர் இந்த பட்டமரத்தில் பகல் குருடு போகுதுன்னு ஒன்று அப்போதான் அவருக்கு தெரிகிறது. அவர் இந்த மறைஞான சம்பந்தருக்கு நமஸ்காரம் பண்ணுறார். அவரை தன்னது குருவாக அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் மறைஞான சம்பந்தர் அவர் பரீட்சை பண்ணுறார். அவர் என்ன பண்ணுறார், அவர் இந்த கூழை குடிக்கும் பொழுது அந்த கூழ், இவர் வந்து வேற ஜாதி, அவர் வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணக்கூடிய அந்த தீட்சித வம்சத்தை சார்ந்தவர். அந்த கூழானது அவர் கையின் வாயிலாக இந்த அந்த கீழே வழிகும் பொழுது அதை குடிக்கிறார். எனவே அந்த சிஷ்யனை பரீட்சை செய்ய வேண்டும் என்றால் உத்தமான அகமே கிருத்தியே, உத்தமர்களை நீச்சமான ஒரு காரியத்தில் அவர்கள் அவர்களை ஈடுபடும்படி செய்ய வேண்டும். நீச்சான உத்தம கர்மசு, அந்த கீழ்நிலைகளில் இருக்கிறவர்களை உத்தமமான காரியங்களில் ஈடுபடுத்த வேண்டும். அக்ருஷ்டாக தாடித்தாக வாபி ந விஷாதம் பிரயாந்தியே, அடித்தாலும் கூட அழக்கூடாது. ஏ யோகியாக சங்கதாக சூராக சிவ சம்ஸ்கார கர்மணி, இப்படி இருப்பவர்களை தீட்சைக்காக அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். பக்தி ஞான விராகேன புத்திமான் நீதிமான் சதா, பக்தி ஞானம் வைராக்கியம் இவைகளெல்லாம் படைத்ததாக இருக்க வேண்டும் சிஷ்யர். சுசுரூஷாயாம்ச குசலஹ, பணிவிடை செய்வதில் கெட்டிக்காரராக இருக்க வேண்டும். குரு காரிய பிரயத்னவான், எப்பொழுதும் குருவினுடைய காரியத்தில் ஈடுபட்டவராக இருக்க வேண்டும். சந்ததம் குரு சுசுரூஷா வச்சோ லங்கன வீருகஹ, குரு ஏதாவது சொல்லிட போறாரோ அப்படின்றதுனால எப்பொழுதும் ஒரு பயம் கொண்டவராக இருக்க வேண்டும். அமத்திய பாஸ்து ஏ சூத்ராக சௌச்சாச்சார கிரியா தராக கிரியா ஆதராக சிவபக்தாஸ்த, இவ்வாறு இருக்கக்கூடிய எந்த வர்ணத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் தீட்சை செய்து வைக்கலாம் அப்படின்னு கிருதஜதா துவாதசகம் எஸ்ய சிஷ்யஸ்ய வித்யதே, இந்த 12 விதமான குணங்கள்னு ஒரு குணங்களுடைய லிஸ்ட் போடுறார். சுதீக்ஷாக சாதகா தந்திரே ஏ சிவார்ப்பித சேதசா, அவர்களுக்கு மனமானது சிவபெருமானிடத்தில் ஒன்றியதாக இருக்க வேண்டும். சத்சங்க நிரதாக, நல்ல சங்கத்தில் ஈடுபட்டவர்களாக, சுத்தாக தூய்மையானவர்களாக, அசத்சங்க பராங்முகாக அசத்சங்கத்தில் ஈடுபடாதவர்களாக, சுசூஷாபிதாக என்று இவ்வளவு குணங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்றால் அவர் அவருக்கு எப்படி வரும்னா, சிவசக்தி கரைஹி ஸ்பிருஷ்வா வினீதா, அம்பாளுடைய அனுகிரகம், இந்த சிவசக்தியினுடைய அனுகிரகம் நமக்கு வந்துடுதுன்னு சொன்னா வாஸ்தவமாவே இந்த இருக்கக்கூடிய குணங்கள்லாம் நமக்கு வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். வெளியே தெரிய ஆரம்பிச்சுன்னா சிஷ்ய குருவானவர் நம்ம நிச்சயமாக செலக்ட் பண்ணி நமக்கு தீட்சை கொடுப்பார் அப்படின்றத ஸ்ரீமன் மதங்காகமம் சிவசக்தி கரைஹி ஸ்பிருஷ்வா வினீதாக பிரியவாதினாக, அன்பாக பேச வேண்டும். அக்ரோதனாக நச்சபலாக ஸ்ரத்ததானாக ஜிதேந்திரியாக, ஸ்ரத்ததானாக எப்போதும் ஒரு ஸ்ரத்த இருக்கணும். அப்போது கப்போதே ஆர்வமிகும் அன்பினராய் என்று இந்த முப்போதும் திருமேனி திண்டுவாரில் சேக்கிரார் சொல்வது போல எப்பொழுதும் ஸ்ரத்தையை உடையவராக இருக்க வேண்டும். தேனுகிராசியாக சதா அக்ரூராக, அப்படிப்பட்ட சிஷ்யர்களை இந்த குருவானவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று இந்த சிஷ்யனுக்கு இருக்கக்கூடிய லட்சணம். அதற்கு அந்த பக்தி அவருக்கு முதலில் ஏற்பட வேண்டும். சக்தி பாத யோகியதையா சிவை பக்திஹி நாமகா, பக்தினா என்ன அப்படின்னா சக்தி பாத யோகியதையா சிவைக நிஷ்டாத்மம், அந்த அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு மற்றொரு பெயர் சக்தி பாதகா என்று, சக்தி நிபாதம் சக்தி பாதம் என்று. அந்த சக்தி நிபாதம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு நமது மனதானது பக்குவம் பட்டு இருந்தால் அதற்கு பக்தி. சக்தி பாத யோகியதையா சிவைக நிஷ்டாத்மம் அவிச்சின்ன கிரியா நிஷ்டகா என்று எப்பொழுதும், அதாவது ஒரு நாள் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு விடக்கூடாது, எப்பொழுதும் அவிச்சின்னம் தொடர்ச்சியாக இந்த காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இவருக்கு இருக்கக்கூடிய சமயங்கள், சமயம்னா இந்த சமய தீட்சை செய்து வைத்த பின்பு இந்த ஒழுக்கங்கள் இந்த ஆச்சாரங்களை எல்லாம் நீ கடைபிடிக்க வேண்டும் என்று குருவானவர் இந்த சிஷ்யனுக்கு கட்டளை இடுகிறார். அப்பொழுது இருக்கக்கூடிய வாக்கியத்தை படிக்கிறேன். நசிவம் சிவசாஸ்திரம் ச சிவாக்னிம் ச ததா குரும் நிந்தியாத் ந லங்கயே தேஷாம் சிவம் ந நிந்தியாத், சிவபெருமானை எப்பொழுதும் நிந்திக்க கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவரை நாம திட்டக்கூடாது. சிவசாஸ்திரம், சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சைவ சாஸ்திரங்களை நிந்திக்க கூடாது. சிவாக்னி, சிவாக்னி என்று சைவாகமத்தில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அக்னியை நிந்திக்க கூடாது. ததா குரும், அதுபோல் குருவை நிந்திக்க கூடாது. ந லங்கயேது தேஷாம் சாயாமப்பி கதஞ்சன, இது முக்கியமானது. அதனால சில கிராமங்கள்ல பழக்கத்துல அந்த கோபுரத்தினுடைய நிழல் விழக்கூடிய இடத்துல வீடு கட்ட மாட்டான். ஏன்னா கோபுரமானது மகா சதாசிவர், அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு பேர். அந்த நிழல் விழுந்ததுன்னு சொன்னா அந்த நிழலை நாம வந்து மிதிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே ந லங்கயேத்து தேஷாம் சாயாமப்பி கதஞ்சன, குருவனுடைய நிழலை மிதிக்க கூடாது, தாண்டக்கூடாது. சிவபெருமானின் நிழல் அதாவது ஆலயங்களை கர்ப்பகிரகங்கள்ல பின்பக்கம் பார்க்கும்போது ஒரு பிரபாகாரமாக ஒரு விளக்கு ஏற்றிருப்பான். அது எதுக்குன்னா நிறைய விளக்கு பின்பக்கம் இருக்கு, முன்னாடி விளக்கு இருக்கும்போது அந்த சாயையானது நிழலானது பின்னாடி விழும், அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவார், அந்த சுவாமியுடைய பின்புறத்துல பெரிய பிரபா நிறைய விளக்கு ஏற்றுட்டோம்னு சொன்னா அந்த நிழலானது விழாது. எனவே நிழலை மிதிக்க கூடாது, அந்த ஆச்சாரியர் அந்த சிவாச்சாரியர் மிதிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும், ஏன்னா அவர் சுத்தி சுத்தி வராரு இல்லையா. எனவேதான் அந்த பிரபையை வைப்பது சிவபெருமானின் நிழலை மிதிக்க கூடாது, சிவ சாஸ்திரங்களை மிதிக்க கூடாது, அதை அந்த நிழலை மிதிக்க கூடாது. சிவாக்னி குரு பூஜாக கர்த்தவ்யா ஜீவிதாவதி, சிவபெருமானை பூஜிக்க வேண்டும், உயிர் உள்ளவரை சிவபெருமானை பூஜிக்க வேண்டும், அக்னியை சிவாக்னியை உபாசனை செய்ய வேண்டும், குருவை பூஜிக்க வேண்டும். அத்த சமய தீட்சிதா சிவபூஜா சுசூஷாயாம் யோகியஸ்தஞ்சாதா, இந்த சமய தீட்சை விசேஷ தீட்சா ஆயிடுதுன்னா சமய தீட்சை சாமானிய சமய தீட்சை ஆனவனுக்குள்ள ஒரு அதிகாரம் என்னன்னா சிவபூஜைக்கு பணிவிடை செய்யக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் சமய தீட்சை பெற்றவனுக்கு. சாமானிய சமயே சேவம் குறியாது சுசூஷனார்ச்சனே ததாசு சர்வ யாகேஷு பிரவேசாதி அதிகாரபாம். எனவேதான் ஆலயங்கள்ல ஒரு மண்டபம் ஒரு யாகசாலை நடக்கும் பொழுது அதுல யாரும் உள்ளுக்குள்ள பிரவேசம் பண்ணக்கூடாதுன்னு வா. ஏன் அப்படின்னா சமய தீட்சை செய்து கொண்டால்தான் உள்ளே பிரவேசம் செய்யலாம். சமய தீட்சை செய்து கொண்டால் சைவ சமயத்தில் பிரவேசம் ஆகிவிட்டது. ததா அசௌ சர்வ யாகேஷு பிரவேசாதி அதிகாரமாம். எனவே சமய தீட்சை செய்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் உள்ளே நுழைவதற்கான அதிகாரம். விசேஷ தீட்சை செய்தவர்களுக்கு என்ன அதிகாரம், சிவாக்னி குரு சபர்யாசு சிவசாஸ்திர சிரவணேச்ச நிர்வாண தீட்சாயாம் யோகியஸ்தம் ஜாதா. இந்த விசேஷ தீட்சை செய்து கொண்டவன் சிவனை பூஜிக்கலாம், குருவை பூஜிக்கலாம், அக்னியை பூஜிக்கலாம், அது போல சிவசாஸ்திரங்களை சைவாகமங்களை கேட்பதற்குரிய சாமர்த்தியம் இந்த நிர்வாண தீட்சை ஆனவர். அடுத்து மேலும் இந்த நிர்வாண தீட்சை செய்யும் பொழுது என்ன பண்ணுவான்னா சண்டிகேஸ்வரர் தான் அந்த சைவ சமயத்தினுடைய ஒரு அதிகாரி. சைவ சமயத்தில் யார் தப்பு பண்ணாலும் அந்த தப்பை கண்டிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அந்த சண்டிகேஸ்வரருக்கு. இந்த சண்டிகேஸ்வரரை சாட்சியார் சண்டிகேஸ்வரர் யார் அப்படின்னா சண்டாம்சா குரோத சிவபெருமானுடைய குரோதாம்சா சண்டையித்யபிஜீயதே. சிவபெருமானின் கோபம் இருக்கு இல்லையா, அந்த கோபத்துக்கு தான் சண்டிகேஸ்வரர்னு பேர். எனவே அந்த சண்டிகேஸ்வர ஸ்வரூபமாக யார் தப்பு பண்ணாலும் அந்த தப்பை கண்டிக்கக்கூடிய ஒரு ஒரு அதிகாரம் அவருக்கு இருக்கு. அவரை சாட்சியாக வைத்துக் கொண்டு அந்த நிர்வாண தீட்சையில் இந்த சமயங்களை எல்லாம் சமயம் என்றால் இந்த ஆச்சாரங்கள் இதெல்லாம் உபதேசம் செய்வார். நனிந்தே காரணம் தேவம் ந சாஸ்திரம் தேன பாஷிதம், காரணமாக நம் அனைவருக்கும் இந்த உலகத்திற்கு நிமித்த காரணமாக விளங்கக்கூடிய சிவபெருமானை நிந்திக்க கூடாது. ந சாஸ்திரம் தேன பாஷிதம், அந்த சிவபெருமானால் அருளப்பட்டிருக்கக்கூடிய சாஸ்திரங்களை எல்லாம் நிந்திக்க கூடாது. ந குரும், குருவை நிந்திக்க கூடாது. சாதகம் செய்வ, சாதகாபிஷேகம் செய்திருக்கு நேற்றையிடம் சாதகாபிஷேகம் என்று பார்த்தோம், அந்த சாதகாபிஷேகம் செய்து கொண்டவர்களை நிந்திக்க கூடாது. லிங்கச்சாயாம் நலங்கையேது நாத்யாத்து லங்கன நிர்மால்யம், இது முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்மால் ஆலயங்களை பரிபாலனம் பண்ண முடியல. இந்த நிர்மால்யத்தை ஆறு விதமான நிர்மால்யம் என்று சொல்கிறது, அதாவது நைவேத்தியம் நிவேதிதம் நிர்மால்யம் சண்டபுக்தம் என்று நிர்மால்யத்தை தேவஸ்வம் தேவதா திரவியம் தேவஸ்வம் தேவதா திரவியம் இந்த ஆறு விதமான நிர்மால்யம், அதாவது அந்த சிவ அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சார்ந்து இருக்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் தேவதா திரவியம் என்று பெயர். அங்க இருக்கக்கூடிய அண்டான் வஸ்திரம் அங்க தூபக்கால் தீபக்கால் இதெல்லாம் சிவபெருமானை சார்ந்து இருக்கக்கூடிய திரவியங்கள். தேவஸ்வம் தேவஸ்வம் போடுன்னு பக்கத்துல நம்ம ஆந்திராவெல்லாம் தேவஸ்வம் போடுன்னு கேள்விப்படுறோம். தேவஸ்வம்னா அந்த தேவதையை சார்ந்திருக்கக்கூடிய சிவபெருமானை சார்ந்திருக்கக்கூடிய சொத்துக்கள், இது ஒரு நிர்மால்யம். தேவதா திரவியம் ஒரு நிர்மால்யம், தேவஸ்வம் ஒரு நிர்மால்யம், நைவேத்தியம் ஒரு நிர்மால்யம், நிவேதிதம் ஒன்று நிர்மால்யம். நைவேத்தியம்னா என்னன்னா சாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக ஒரு 10 கிலோ நம்ம ஏதோ பொங்கல் போட்டு வச்சிருக்கோம். இந்த 10 கிலோவும் கொண்டு போய் நைவேத்தியம் பண்ண போறதில்ல, அதுல ஒரு பகுதியை கொண்டு நைவேத்தியம் பண்றோம். அப்ப அங்க நைவேத்தியம் பண்ணப்பட்டிருக்கக்கூடியது நைவேத்தியம்னு பேரு. இங்க மடப்பள்ளியில இருக்கக்கூடிய வஸ்துக்கு நைவேத்தியம் என்று பெயர், அங்க சுவாமியிட போயிருக்கக்கூடிய வஸ்துக்கு நிவேதிதம் என்று பெயர். இது நைவேத்தியம் நிவேதிதம். இந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து கொஞ்சம் பகுதியை கொண்டு போய் சண்டிகேஸ்வரருக்கு நைவேத்தியம் பண்ணுவான், அதுக்கு சண்ட நைவேத்தியம் என்று பெயர், சண்ட நிர்மால்யம் என்று பெயர். மற்றும் ஒரு நிர்மால்யம் ஒண்ணு பேரு, சுவாமியில மேல இருக்கக்கூடிய புஷ்பங்களை தூக்கி போடுவோம், இது ஒரு நிர்மால்யம். இந்த ஆறுக்கும் பொது பேரு நிர்மால்யம், அதாவது வெளியே வீசி எரியப்பட்டு இருக்கக்கூடிய புஷ்பங்கள் போன்றவைகள் ஒரு நிர்மால்யம். சுவாமிக்கு என்று அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அசையும் பொருட்கள் எல்லாம் ஒரு தேவதா திரவியம் என்ற ஒரு நிர்மால்யம். அந்த தேவதையை சார்ந்திருக்கக்கூடிய அசையாத பொருட்களாகிய சொத்துக்களுக்கு தேவஸ்வம் என்ற ஒரு நிர்மால்யம். சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்வதற்காக அந்த மடப்பள்ளியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வஸ்துவிற்கு நைவேத்திய நிர்மால்யம், அந்த கர்ப்பகிரகத்தில் நிவேதனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருளுக்கு நிவேதித நிர்மால்யம், அதிலிருந்து சண்டிகேஸ்வரருக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்ட வஸ்துவிற்கு சண்ட நிர்மால்யம் என்று ஆறு விதமான நிர்மால்யம். அந்த நிர்மால்யத்தை எந்த நிர்மால்யத்தையும் தாண்டக்கூடாது, நாத்யாது எந்த நிர்மால்யத்தையும் நீ அனுபவிக்க கூடாது. அப்படி பார்த்தா சிவபிரம்ம சுவாமியுடைய கோவில் வீடுகள்

தீட்சா ஆனவால் சாப்பிடலாம். தீட்சா ஆனவால் கூட சண்டிகேஸ்வரர் நிர்மாலயத்தை சாப்பிடக்கூடாது. தீட்சா ஆனவால் கூட அதை சாப்பிடும் பொழுது தன்னை சிவ பாவனையோடு சாப்பிடலாம். தன்னை வந்து தான் தான் வேறு சிவன் வேறுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் சாப்பிடக்கூடாது. சிவபாவனை இருந்தா சாப்பிடலாம்னு நிறைய வசனங்கள் புராண வசனங்கள்லாம் எடுத்து அது விசாரம் பண்றார். எனவே நதத்யாதி சிவ தீட்சிதே சிவாக்னி குரு பூஜாச்ச கர்த்தவ்யா ஜீவிதாவதி. இது அந்த நிர்வாண தீட்சை ஆனவர்களுக்கான ஒரு சமயங்கள். நசிவம் சிவசாஸ்திரம் சிவாக்னிம் சாதகம் குரும் நிந்தியாத்து நலங்கயேத்தேஷாம் சாயாமப்பி கசஞ்சன பௌத்திகம் பிரைத்திகம் சாண்ணம். அதுபோல் பிறருடைய வீடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தீட்டு காலங்களில் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த அன்னங்களை எல்லாம் சாப்பிடக்கூடாது. பிரைத்திகம் சாண்ணம், அந்த சவம் இருக்கக்கூடிய வீடில் இவர்கள் சாப்பிடக்கூடாது. புஷ்பபத்தியாஸ்த தூஷிதம், இந்த தூரமானவர்கள் சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த அன்னத்தினுடைய சேஷத்தை இவர்கள் சாப்பிடக்கூடாது. அஹிம்சா, இதெல்லாம் சாமானிய தர்மங்கள். அஹிம்சா சத்தியம், திருடக்கூடாது. அத்தேயம் பிரம்மச்சரியம். அகல்கதா அக்ரோதா கோபம் கூடாது. குரு சுசுரூஷா சௌச்சம் சந்தோஷம், எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆர்ஜவம் நேர்மையாக இருக்க வேண்டும். இது ஆச்சார குணைஹி சர்வைஹி சைவைஹி சாதாரணோபி தன்னு, அனைவருக்கும் இருக்கக்கூடிய பொது நல்லொழுக்கங்கள், சைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஒழுக்கங்கள் ரெண்டும் இருக்கணும். பாலனீயா யதாசக்தி புக்தி முக்தி பலார்த்தி விஹி, இதெல்லாம் சைவர்களுக்கு இருக்கக்கூடிய சமயங்கள். இந்த சமயங்களை இந்த ஆச்சாரங்களை தர்மங்களை அனுஷ்டானம் செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆஜ்ஞா விலங்கனாத் புரோக்தம் கவ்யாதத்வம் சதம் சமா. தாம் அந்த சமய விசேஷ நிர்வாண தீட்சைகளுக்கு உரிய அந்த கடமைகளை செய்யாவிட்டால் 100 வருடங்கள் பிசாசர்களாக திரிவார்கள். ஆஜ்ஞா விலங்கனாத் புரோக்தம் கவ்யாதத்வம் சதம் சமாஹ. எனவே முடியாதவர்களுக்கு நேற்று பார்த்தது போல அந்த சமய சுத்தி என்று பால பாலிஷ விருத்த ஆத்துர காமுகான் ஸ்திரியஸ்ட சமயாத் சோதையே, அவர்களுக்கெல்லாம் நாம் நேற்று பார்த்தது போலவே அந்த அவர்களுக்கு இந்த இந்த விஷயங்களிலிருந்து விலக்கு, விதிவிலக்கு அளிக்கப்பட வேண்டும். அதற்கு சமய சோதனம் என்று பெயர். அதுபோல் சைவத்தில் பிரம்மச்சரிய விரதம் என்று ஒன்று விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று பார்த்தோம். அந்த நைஷ்டிக பிரம்மச்சாரிக்கு தாரணம் பத்மலேபனம் பிராமணஸ்யத்து திரிபுண்டகம் ஜட்டாசைகா க்ஷத்ரியாதி த்ரயஸ்யத்து இது வச்சனாது, அவர்கள்லாம் ஜட்டை தரிச்சுக்கணும். இந்த ஜட்டையை தரிக்கும் பொழுது ரெண்டு மூணு முடியா எடுத்து அந்த முடியில ருத்ராட்சத்தை கோர்த்து அதை எப்படி ஜட்டை கட்டிக்கணும், ஜட்டையை தாரணம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கூட இந்த நியமங்கள்ல பிரம்மச்சரிய விரதத்துல சொல்லப்பட்டு இருக்கு. விரதம் ஜட்டோபவீதம் பஸ்ம கௌபீன யஷ்டய கமண்டலியும் விரதாங்கத்வாது விரதமேத தபஸ்வினஹ விரதாங்கம் ஷட்கம் சர்வம் ச யோக்கியமேவ ஜட்டாதிகம். அவர் என்ன ஜட தரிச்சுன்றோம் பிரம்மச்சரிய விரதத்துல அந்த சில காலங்கள் அவர் ஜபத்தை அந்த விரதத்தை எடுத்துக்கொள்வார் என்று நேற்றைய தினம் பார்த்தோம். அந்த சமயத்தில் அவருடைய வேஷங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், விரதம் ஜட்டோபவீதம் ஜட்டையை தரித்தவராகவும் உபவீதம் தரித்தவராகவும் எப்பொழுதும் விபூதியை உடையவராகவும் கௌபீனத்தை உடையவராகவும் எஷ்டி ஒரு தண்டத்தை உடையவராகவும் கமண்டலோயை உடையவராகவும் இருக்க வேண்டும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த பஞ்சபூதங்களை ஜெயிப்பதற்காக இந்த 5 விதமான இந்த உபகரணங்கள் எல்லாம் அளிக்கப்படுகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இது பிரம்மச்சரிய விரதம் என்று பெயர். அதுபோல் விரக்தஸ்ய விரதாங்காணி ஜடா வியோம உபவீதகம், அவனுக்கு அந்த பிரம்மச்சரிய விரதத்தில் இருப்பவன் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஜட்டையானது வியோம ஆகாசத்தை குறிக்கிறது. உபவீதகம் பாவனம், அவன் அணிந்திருக்கக்கூடிய அந்த பூணூலானது வாயு என்ற பூத்தத்தை, அந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய வாயுவை குறிக்கிறது. தைதசம் பஸ்ம, அவன் அணிந்திருக்கக்கூடிய விபூதியானது அக்னியை குறிக்கிறது. கௌபீனம் ச ஜலாத்மகம், அவன் உடுத்தியிருக்கக்கூடிய கௌபீனம் ஜல தத்துவத்தை குறிக்கிறது. தண்டம் பார்ச்சிமம், தண்டமானது பிருத்வி தத்துவத்தை. இந்த விரதினேச விரதாங்காணி பஞ்சபூத ஜிகீஷயா, இந்த 5 பூதங்களை அவன் ஜெயிப்பதற்காக இந்த 5 விதமான விரதாங்கங்களை உடுத்திக்கொண்டு அந்த பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அதாவது நேற்று பார்த்திருக்கக்கூடிய விஷயங்கள் சொச்ச விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து நைஷ்டிக பிரம்மச்சரிய விரதம் நேற்றைய தினம் பார்த்தோம். அதுபோல் சன்னியாசியினுடைய விரதமும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீட்சையானது 2 விதம், லோக தர்மிணி சிவதர்மிணி, அதுவும் நேற்றைய தினம் பார்த்தோம். லௌகிகமாக இருக்கக்கூடிய தீட்சிதன், சிவ ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய தீட்சிதன். இந்த லௌகிகமாக இருக்கக்கூடிய தீட்சிதன் அவனவர்களுக்கு இருக்கக்கூடிய வர்ண தர்மங்கள் ஆசிரம தர்மங்களையும் அனுஷ்டானம் செய்து இந்த சிவ பூஜை போன்றவற்றையும் அனுஷ்டானம் செய்ய வேண்டும். இந்த சிவ தர்மிணி சிவ தர்மத்தை சார்ந்தவர்கள் இந்த குறிப்பிட்ட காலமோ அல்லது கடைசி வரையோ இந்த எல்லா விதமான வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் விட்டுவிட்டு சிவபெருமான்

0: ஆசிரமத்தை மட்டும் கோவிலை அலம்புவது, கோவிலுக்கு எல்லா விதமான பணிவிடை எல்லாம் செய்வது, இவற்றை எல்லாம் செய்ய வேண்டும். இவர்களுக்கு சிவாசிரமி என்று பெயர். அடுத்து இருக்கக்கூடிய இந்த நிர்வாண தீட்சை, இந்த நிர்வாண தீட்சையை செய்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சக்தி நிபாதம் ஏற்பட வேண்டும். இந்த சக்தி நிபாதத்தை பற்றி சில விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்குன்னா அதை பார்த்துட்டு இந்த அமர்வை நாம் முடித்துக் கொள்வோம். யாவத் சோன் மீலி நீ சக்தி சிவராகேனசம் யூதா. சிவபெருமானுக்கு ஒரு ஆசை வருமா, இந்த உயிரை கடை தேற்ற வேண்டும் நம்ம ஆசைப்படும் பொழுது யாவத்து சா உண்மீலி நீ சக்தி சிவராகேன சம்யுதா. சுவாமிக்கு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்ற மாதிரி இவனுக்கு நாம முக்தியை அளிக்க வேண்டும் என்று அவர் விரும்பும் பொழுது அவருடைய இச்சையானது உண்மையிலே நீ அதை விழித்து நம்மேல் அனுகிரகம் வரும்படி ஒரு நிலை ஏற்படுகிறது. நிபதத்யதி தேஜிஷ்டா நித்ய அனுகிரகசாலினி. எப்பொழுதுமே அனுகிரகம் செய்யக்கூடிய சக்தி அந்த ஒரு சுவாவம் சுவாமியுடைய சக்திக்கு இருந்தாலும் கூட சிவபெருமான் விரும்பும் பொழுது அது மிகவும் தேஜிஷ்டா மிகவும் ஒரு சிறந்த நிலையை அடைந்ததாக ஆகிறது. தன் நிபாத்தாச்சதேர்த்தம் அஜ்ஞஸ்ய அத்ய அபிலாஷினஹ. இந்த சக்தி நிபாதம் ஏற்பட்டா என்ன ஏற்படும், புத்திஹி உற்பத்தியதே அகஸ்மாத். திடீர்னு இருந்தா போல இருந்தான். நேற்று அவர் சுவாமிகள் அந்த கதை சொல்லும் பொழுது அவன் திருடனா இருந்தான், துரத்தினாங்க, வந்து உட்கார்ந்தோம்னா அந்த ஒரு கணத்துல என்ன எடுத்து நாம ஏன் இந்த வேஷத்தை நாம் தரிக்க கூடாதுன்னு ஒரு நிலை ஏற்பட்டது இல்லையா, அதுக்கு சொல்றார் புத்திஹி உற்பத்தியதே அகஸ்மாத். திடீர்னு ஒரு திடீர்னு ஏன் நமக்கு சுவாமியை நினைக்கல, நாம இத்தனை நாளா சிவபெருமானை நினைக்க வேண்டும் என்று ஒரு புத்தி ஏற்படுமா, புத்தி உற்பத்தியதே அகஸ்மாத். இதுக்கு யார் காரணம், அந்த சிவசக்தி தான் காரணம். விவேகேன ஆத்மவர்த்தினா, அப்பொழுது விவேகம் ஏற்படும். விவேகினா விரக்தஸ்ய ஜ்ஞாசாச உபஜாயதே. விவேக புத்தி ஏற்பட்டால் இந்த லௌகிகமான விஷயத்தில் விரக்தி ஏற்படும். அப்ப ஜிஜ்ஞாசா அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசை ஏற்படும். அறிந்து கொள்ளுதல் என்றாலே அதெல்லாம் சவிஷயம்னு சொல்லுவான், ஞானம் இச்சா இதெல்லாம் சவிஷயம்னு சொல்லுவான். நான் தெரிஞ்சுக்கிறேன்னா எதை தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னோம், எனக்கு நன்னா தெரியும் நன்னா தெரியும்னு சொன்னா போறாது, என்ன நன்னா தெரியும்னு சொல்லு. அப்ப ஞானத்தை சவிஷயம்னு சொல்லுவான். அப்ப இவனுக்கு ஜிஜ்ஞாசா அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசை, என்ன அறிந்துக்கணும் அப்படின்னா ஜிஜ்ஞாசோ பேத சைத்தன்யம் பசும் சம்சாரசாகராத் ஜிகிருக்ஷயா யுனத்யேனம் யுக்தம் பிரேரயிதா பிரபு. யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிவனையே தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜிஜ்ஞாசா ஏற்படும் பொழுது இந்த சுவாமியானவர் அந்த பசுவை வந்து விரட்டுற மாதிரி, பசு பாலகன் கோபாலகன் என்ன பண்றாருன்னா அங்க ஒரு நல்ல புல்லு இருக்கு, அந்த புல்லை சாப்பிடணும்னு இந்த பசு சாப்பிடணும்னு ஆசைப்படும் பொழுது இந்த பசுவை ஒரு கோல்னால தட்டார். அது அங்க போற மாதிரி தட்டணும், வேற எங்கேயா போற மாதிரி தட்டக்கூடாது. இந்த தட்டணும்னா இந்த பசுவானது அந்த புல்லை சாப்பிட போகும். அது போலவே ஜிகிருக்ஷயா யுனக்தி ஏனம் யுக்தம் பிரேரயிதா பிரபு. இந்த பசுவை இந்த உயிரை தூண்டார் சுவாமி. தூண்டும் பொழுது பிரேரணே பிரேரக ஸ்ரீமான் துவயோரபி ச மந்திரராட். அவர் ரெண்டு பேரையும் தூண்டார். இந்த லௌகிகமான உதாரணத்துல அந்த அந்த புல்லானது அங்கேதான் இருக்கும், இந்த பசுவை தான் நாம வந்து பிரேரணை பண்ணோம். ஆனா இந்த திருஷ்டாந்தத்துல குருவையும் தூண்டார் சிஷ்யனையும் தூண்டார். அந்த ரெண்டு பேரும் ஒருத்தரோடு ஒருத்தர் சேரும்படி சுவாமி பண்றார், சிவபெருமான் பண்றார். பிரேரணே பிரேரக ஸ்ரீமான் துவயோரபி ச மந்திரராட் அனுகிராசிய வினயே ததா அனுகிராகசிய ச அனுகிராசியன். அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடியவர் இந்த சிஷ்யன், அந்த அனுகிரகத்தை பெறும்படி செய்பவர் அந்த குரு. இந்த ரெண்டு பேரையும் அவர் தான் தூண்டார். அனுகிராசிய வினயே ததா அனுகிராகசிய ச காருண்யே சசிவ கர்த்தா தயோர் யோகஸ்து துர்லபா. நான் இதெல்லாம் கிடைக்கவான்னா அது ரொம்ப துர்லபம்னு அவரே சொல்லிட்டார். இந்த மத்தங்காகமத்தினுடைய வாக்கியம் சக்தி, இந்த சக்தி நிபாதம் ஏற்பட்டா இது சக்தி நிபாதத்துக்கான மூல காரணம். அப்ப என்ன, இது சுவாமியினுடைய அனுகிரகம், சிவசக்தியினுடைய அனுகிரகம் இருந்தாதான் இந்த சக்தி நிபாதம்லாம் ஏற்படும்னு தெரியறது. சக்தி நிபாதம் வந்தவர்களுடைய அடையாளம், சரீர அடையாளம் எப்படி இருக்கும்னா ஏஷாம் சரீரனாம் சக்தி பததி அவிநிவிருத்தஜே தேஷாம் தல்லிங்க மௌத்சுக்கியம் முக்தௌ. சக்தி நிபாதம் வந்ததுன்னு அடையாளம் என்ன, அவனுக்கு திடீர்னு முக்தியில ஒரு ஆசை ஏற்படும். துவேஷோ பவச்சிதௌ, இந்த பவஸ்திதோ இந்த சம்சார விஷயத்துல அவனுக்கு துவேஷம் ஏற்படும். பக்திஷ்ட சிவபக்தேஷு, தன்னால் எல்லாருக்கும் திட்டிந்தவன் சிவபக்தால பார்த்தோம்னா அவள் இடத்துல ஒரு பக்தி ஏற்பட்டுடும். பக்திஷ்ட சிவபக்தேஷு ஸ்ரத்தா தச்சாசகே விதௌ. 40-50 வருஷம் வரும்போது வேதங்கள்லாம் பொய் ஆகமங்கள்லாம் பொய்னு சொன்னவன் அந்த உபநிஷத்துல சொல்ற மாதிரி கிமகம் சாதுமா கரவம் கிமகம் பாபம கரவம் இதுன்ற மாதிரி இவனுக்கு திடீர்னு என்ன ஏற்பட்டுனா தச்சாசகே விதௌ ஸ்ரத்தா. அந்த சிவபெருமானனுடைய ஆணையாக இருக்கக்கூடிய நிகமாகமங்கள்லாம் அவனுடைய ஆணை இல்லையா, அந்த ஆணையாக இருக்கக்கூடிய அந்த வேதாகமங்கள்ல இவனுக்கு ஸ்ரத்தை ஏற்படும். தச்சாசகே விதௌ, அனேன அனுமிதிகி சிஷ்டஹேதோஹோ ஸ்தூல தியாமபி. இதெல்லாம் பார்த்தோம்னா ஓஹோ இவனுக்கு சக்தி பாதம் வந்துடுச்சு அப்படின்னு இது ஒரு அடையாளம். இன்னொரு அடையாளம் தேக பாத்தா, இல்லையாவது சுவாமியை பார்த்தோன்னா இவன் உடம்பானது ஆட ஆரம்பிச்சிடும், தேக கீழே விழுந்துருவான். சிவன் அந்த பேரை கேட்ட உடனேவே அவன் வந்து அவன் சரீரம் கீழே விழுந்துருது. தேக பாத்தகா காதலாகி கசிந்து எல்லாம் சொல்றாரு இல்லையா, கண்ணீர் மல்கி, அதெல்லாம் சக்தி பாத்தத்தினுடைய ஒரு அடையாளங்கள். தேக பாத்தகா ததா கம்பகா, சுவாமி வீதியில வரான்னு பார்த்தோன்னா உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. பயத்தினால இல்லை, பயம் கிடையாது, பயம் இல்லாம வேற ஒரு காரணத்தினாலும் நடுக்க வரும்பொழுது அதுக்கு சக்தி பாத்தத்துக்கான அடையாளம். பரம ஆனந்த ஹரிசனே, இதை பார்த்தோன்னே இவன் கண்கள்ல இருந்து கண்ணீர் வர்ற வந்துட்டே இருக்கு. சுவாமியை பார்க்க பார்க்க, அலங்காரத்தை பார்க்க பார்க்க, அபிஷேகத்தை பார்க்க பார்க்க, சுவாமியை நினைக்க நினைக்க ஆனந்த ஹர்ஷனம் வந்துட்டே இருக்கு. தேகே ரோமாஞ்சகா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடுச்சு. இத்தேதத்து சக்தி பாத்திய லட்சணம், பௌஷ்கராகம் சக்தி பாத்தத்தினுடைய அடையாளம் சொல்றது. கதா திரக்ஷாமி தேவேஷம், எப்போது நான் சிவபெருமானை பரமேஸ்வரனை பார்க்க போகிறேன் ஒரு ஆவல் வந்துட்டே இருக்குமா. மோக்ஷேகம் பந்தத கதா, இந்த பந்தங்களிலிருந்து எப்பொழுது நான் விடுபட போகிறேன் ஒரு எண்ணம் ஏற்படுமா. கோவா தர்சயிதா சம்போகோ, அப்படிப்பட்ட சிவபெருமானை காண்பிப்பவர் யார் அப்படின்ற ஒரு ஆசை ஏற்படும். இது சஞ்சாயத்தே மதிஹி. எனவே இதற்கு இந்த பிரபா என்ற ஒரு வியாக்கியானத்தில் இந்த இப்பொழுது சமய தீட்சை பார்த்தோம், நிர்வாண தீட்சை விசேஷ தீட்சையை பார்த்தோம். இந்த நிர்வாண தீட்சைக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யனுடைய அந்த மனோநிலை, அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் என்று கோடிட்டு காண்பிக்கிறார் ஒரு நூலில். பிரதமம் மலபரிபாகா, முதலில் அந்த ஆணவ மலம் என்ற மலமானது பக்குவமாக ஆக வேண்டும், அதற்கு பல பிறப்புகள் காரணம். பிரதமம் மலபரிபாகா ததா சக்தி நிபாதா, அடுத்து சிவபெருமானுடைய அனுகிரக சக்தியானது நம்ம மேல் விழ வேண்டும். ததா சிவே ஞானம், சிவே என்ற இடத்தில் விஷய சப்தமி சிவ விஷேக ஞானம், அடுத்து சிவபெருமானையே சிவபெருமானை பற்றிய ஒரு அறிவு சிவே ஞானம். ததா பக்தி, அதாவது சிவபெருமான் ஒருத்தர் இருக்காராமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது சிவே ஞானம். ததா பக்தி, பிறகு இந்த சிவபெருமானிடத்தில் ஆசை ஈடுபாடு அன்பு. ததா பக்தி ததா சம்சாரே வைராக்கியம், பிறகு இந்த உலகத்தில் ஒரு ஒரு ஆசையற்ற ஒரு நிலை வைராக்கியம். ததா தேசிக அன்வேஷணம், அதன் பிறகு குருவை தேடி தேடி அலைதல். ததா அனுப்பிராபணம், பிறகு குருவை சரணாகதி அடைதல். தஸ்ய வியக்தயேச்ச ததா திஷா, அந்த சிவத்வம் இவனுள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவத்தன்மை சைவத்துல வந்து என்ன சொல்றாருன்னா சைத்தன்யம் திருக்ரியா ரூபம், அதாவது இந்த பதி பசு ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய தர்மம் ஒரே மாதிரியா இருக்கு. சைத்தன்யம் ரெண்டுமே சைத்தன்யம் ரெண்டு எப்படி இருக்குன்னா திருக்ரியா ரூபம், திருக் ஞானம், கிரியை என்றால் செயல், அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், ரெண்டும் பதி பசு ரெண்டு பேருக்கும் சமானமா தான் இருக்கு. என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னா அவருடைய அந்த சர்வஜத்வம் சர்வகர்த்திருத்தம் எப்பொழுதுமே பிரகாசிச்சுட்டே இருக்கு, இவருடைய சர்வஜத்வம் சர்வகர்த்திருத்தம் மறைந்த நிலையில் இருக்கிறது. எனவே அந்த மறைந்து இருக்கக்கூடிய அந்த தன்மையானது வெளிப்பட வேண்டும் என்பதற்காக சத்ய வியக்தேச தீக்ஷா, அந்த சர்வஜத்வம் சர்வகர்த்திருத்தம் வெளிப்படும் பொழுது அவன் சிவனாக சிவன் துல்லியமாக ஆகிறான். ததஹா ததஹா பாஷ விச்சித்தி, தீட்சை செய்து கொண்ட பின்பு அந்த மூன்று பாஷங்களும் அகலுகின்றன. ததஹா சிவத்வ அபிவ்யக்தி நிஸ்ரேயசம், பிறகு சிவத்வம் வெளிப்படுவது என்ற நிஸ்ரேயசம். இவ்வாறு இந்த சக்தி இந்த சக்தி நிபாதம் போன்றவையெல்லாம் ஏற்பட்ட பிறகு அவன் இந்த நிர்வாண தீட்சையை செய்து கொள்ள வேண்டும். நிர்வாண தீட்சை செய்து கொண்ட பின்பு பிறருக்கு செய்து வைப்பதற்காக ஆச்சாரிய அபிஷேகங்களை செய்து கொண்டு சைவ தர்மங்களை எல்லாம் பரிபாலனம் செய்ய வேண்டும். பின்பு சிவ பூஜை, சிவ ஆலய பூஜை போன்றவற்றை எல்லாம் செய்ய வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் மாலை பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதகே ஹர ஹர மகாதேவ.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கி. அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள். வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. சிச்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம்.

0: பரசமய கோளரியை பாலராவாயனை பூ பழனம் சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குறவையிடத் தமிழ்வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றிமழ இளங்களிற்றை விரும்பி வாழ்வாம். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி இமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு சிறபுற தோண்டலாகிய திருஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் கலர்களை முக்கரணங்களால் பணிந்து அருமையான முறையிலே ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் உலகிலுள்ள அனைத்து சைவ மக்களும் சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் சைவம் .org அன்பர்களின் பொறுப்பாளர்களுக்கும் எனக்கு எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம் இப்போது அந்த திருவருட்பயன் அதிலே நமக்கு இன்னும் இந்த அணைந்தோர் தன்மை தான் நமக்கு சிவஞான போதம் 12 சூத்திரம் ரொம்ப அழகா சொல்லும். செம்மலர் நோன்தாள் சேரலோட்டா அம்மலங்கழுகி அன்பரோடு மறியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே. என்னதான் இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் எல்லாம் வந்து ஒரு நல்ல நிலைக்கு போனாலும் வாசனாமலம் தாக்கினால் மிகவும் சிரமமாகிவிடும். ஆகையால் நடமாடும் சிவமாகிய அடியார்களை வணங்க வேண்டும், சிவாலயத்தை வழிபட வேண்டும், சிவாலயத்தை சிவம் எனவே கண்டு வழிபட வேண்டும் என்று நமக்கு 12 சூத்திரம் சொல்லுகிறது. அந்த வகையிலே அதற்கு ஈடாக நமது உமாபதி சிவம் அவர்களும் இந்த அணைந்தோர் தன்மையை பற்றி நமக்கு மிக அழகாக எடுத்து உரைத்திருக்கின்றார்கள். அணைந்தோர் தன்மை அப்படிங்கிறது அணைந்தோரது தன்மை அப்படின்னு விரிகிறது. அணைந்தோர் அப்படின்னா யாருன்னா சிவபெருமான் திருவடிகளை அந்த திருவடி நிழலை அடைந்த ஜீவன் முக்தர்கள், அதாவது பூலோகத்தில் இருக்கும் பொழுதே முக்தி நிலையை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள். தன்மைனா நமக்கு தெரியும் இயல்பு. அப்போ அணைந்தோர் தன்மைனா சிவபெருமானுடைய திருவடி நீழலிலே தங்களுடைய வேட்கை அறிவு செயல்கள் நிகழப்பெற்று உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சியராய் இன்புற்று இருக்கக்கூடிய ஜீவன் முத்தர்களுடைய இயல்பு என்பது பொருள். இப்ப நமக்கு இயல்பு இருக்கு. என்ன இயல்புனா புறத்தே ஒரு இயல்பும் அகத்தே ஒரு இயல்பும் இருக்கு. ஆனா ஜீவன் முக்த நிலைக்கு நம்ம போகும்போது நிச்சயமாக ரெண்டு பக்கமும் ஒரே இயல்பு தான் இருக்கும். அதுதான் அணைந்தோரது தன்மை என்று மிக அழகாக நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் நமக்கு எடுத்து கூறி அப்படி இருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்களுக்கு வாசனாமலம் தாக்காது இருப்பதற்கு என்னென்ன சாதனங்கள் என்பதை கூறி நமக்கு அழகாக அதிலே விவரங்கள் எடுத்து உரைத்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக திருக்கோயில்களிலே சதா சிவபெருமானுடைய திருக்கோயில்களிலே சரியை பணிகளும் செய்யணும். சிவபெருமானேனா நமது ஞானத்தில் ஞானம் என்ற நிலையில் சாயுஜ்ய முக்தியை அடைகின்ற திருநாவுக்கரசு பெருந்தகையை அந்த நேரம் வரையிலையும் அன்று வரையும் சிவபூஜை பண்ணி அந்த நேரம் வரையிலும் பணி செய்து கொண்டுதான் இருந்தார் என்று நான் பார்க்கிறேன். அன்று வரைக்கும் சரியை பண்ணி அவர் செய்திருக்கின்றார். அதனால அவங்கெல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அதனால நான் சரியில் இருந்து இப்போது கிரியைக்கு வந்துவிட்டேன், நான் இதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, இப்போது அடுத்த நிலைக்கு சென்று விட்டேன் யோக நிலைக்கு, ஆகையால் எனக்கு இது அவசியம் இல்லை என்றெல்லாம் நாம் முடிவு செய்யவே கூடாது. வாசனாமலம் தாக்காம இருக்கணும் அவ்வளவுதான். அதற்கு தகுந்தபடி நம்மளுடைய மனம் மொழி மெய் எல்லாம் சிவத்திட்ட இருக்கிற மாதிரி நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத ஞான நூல்கள் நமக்கு அழகாக வழிகாட்டி இருக்கின்றது. சரி, அப்போ நல்ல ஜீவன் முத்தர்களுடைய உள்ளத்துல எப்படி பேரறிவு விளங்கும்? இப்ப சிற்றறிவா இருக்கக்கூடியது அப்போ ஜீவன் முக்தி நிலையில பேரறிவாக இருக்கும். அந்த பேரறிவு அந்த உயிர் விளக்கம் என்றெல்லாம் நான் பார்த்தோம் அல்லவா, அந்த மாதிரி அந்த பேரறிவு விளக்கம். அடுத்து அவங்க முக்தி நிலையை இங்கே அனுபவித்துக் கொண்டிருப்பதால் பேரின்ப விளக்கம் இதெல்லாம் அவங்களுக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனது ஆரூர் கேட்டாள், பேத்தும் அவனுக்கே பிச்சி ஆனாள், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்பது நமது அப்பர் சுவாமிகள் தன்னுடைய அனுபவத்தையே அந்த பாடலிலே வழங்கி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அப்படி சிவபெருமான் திருவடி நீழலை அடைந்த ஜீவன் முக்தர்கள் சூக்கும தன்மாத்திரைகளால் நிகழக்கூடிய ஐம்புல விஷயங்களில் செல்ல மாட்டார்கள். ஆகையால் அவர்களுக்கு அந்த வினை அல்லது வினையால் பிறவி அப்படிங்கிற இடர்கள்லாம் அவங்களுக்கு இருக்காது. சரி, அவங்க வந்து யாருக்கும் அஞ்ச மாட்டாங்க, நமனுக்கும் அஞ்ச மாட்டாங்க, யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் சொல்கிறாங்க இல்லையா, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் இல்லையா, நமது அப்பர் சுவாமிகளும் சொல்கிறாங்க, மாணிக்கவாச சுவாமிகளும் சொல்கிறாங்க. அடுத்து இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை இல்லையா, அந்த நிலையெல்லாம் அப்போ வந்துடும். அவங்களுக்கு எப்போதும் இன்பமாக தான் இருப்பாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க தான் முக்தி நிலைக்கு சென்றாச்சு. அதுக்கப்புறம் துன்பத்தை பற்றினா அவங்க சிந்திக்கிறதுக்கு இடமே கிடையாது. அவங்கள்ட்ட வந்து புறப்பற்று அகப்பற்றுலாம் இருக்காது. அதனால தானே கொண்டு வந்து அப்படியே பொண்ணும் மணியும் நிறைச்சா அதையும் அள்ளி ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார்னு சொன்ன மாதிரி அப்படியே அள்ளி கொண்டு குப்பையில் கொண்டு தட்டிட்டார். இது சிவபெருமான் எனக்கு வழங்கியது என்று சொல்லிலாம் எடுத்துட்டுலாம் வரல. அவரே அவருக்கு இருந்த சொத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கார் திருநாவுக்கரசு சுவாமிகள். அதே சமயம் அந்த நிறைவு நாள் என்று அது உலகவருக்கு உணர்த்தும் பொருட்டு சுவாமி அப்படி அரம்பையர்களை வர வைக்கும் போது பெண்ணாசை இல்லைங்கிறதையும் உணர்த்தியாச்சு. மண்ணாசை ஏற்கனவே இல்லை, தன்னோட சொத்து சுவங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு. அடுத்து பொன்னாசையும் இல்லை அப்படிங்கிறது தான் இதை பூரா அள்ளி கொண்டு குப்பையில் போட்டு. அப்போ எல்லா ஆசைகளையும் விட்டாதான் சிவத்தை அடையலாம். ஆசை அருமீன் ஆசை அருமீன், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன், ஆசை படப்பட ஆய் வரும் துன்பம், ஆசை விடவிட ஆனந்தம் ஆமே என்பது திருமூல தேவநாயனார் நமக்கு சொன்னது. அதனால எந்த விதமான பற்று இல்லாமல் அகப்பற்று புறப்பற்று இல்லாமல் இருப்பாங்க. அடுத்து சிவவேடம் தாங்கிய அடியார்களை கண்டால் அவர் அடிமைத்தரம் ஒன்றை நினைந்து அவரை தொழல் வேண்டும் இல்லையா. கண்டிப்பாக அடியாரை கண்டா இது யாரு அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. எவரேனும் எல்லாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால், நெத்தியில விபூதியும் கழுத்துல உத்தராட்சமும் இருக்கிறத பார்த்தா இது யாரு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாதான். இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும்னா இது அடியாரா சிவபெருமானான்னு யோசிக்க கூடாதான். ஏன்னா அவங்களுக்குள்ள சிவபெருமான் இருக்காரு. அதனால இந்த சாதனங்களை பார்க்கும்போது அடிக்கடி நம்ம சொல்றது தான் பராவணமாவது நீர் அப்படின்னு சொல்றதுனால, பரா அப்படிங்கிறது அம்பாள், அதனால பறையின் வடிவம் சொன்னதுனால சிவத்தின் வடிவமும் சேர்த்து தான் நம்ம மனதில் கொள்ள வேண்டும். அந்த திருநீர் சுவாமியை ஞாபகப்படுத்துது. அதே மாதிரி ருத்ராட்சம் வந்து சிவபெருமானுடைய கண்கள், இது திருமேனி விபூதி, இது வந்து கண்கள். அப்போ அதை பார்த்த உடனே சிவம் என்று வேடத்தை கண்டாலே வணங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால சிவவேடம் தாங்கியவர்கள் யாரை கண்டாலும் சீவன் முக்தர்கள் என்ன செய்யணும், அவங்கள வந்து சிவமாகவே நினைந்து தொழ வேண்டும் அப்படின்னு அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்போதும் சிவபெருமானை மறக்காமல் நினைந்து கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் சீவன் முக்தருக்குள்ள இலக்கணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, அந்த அதன் பொருட்டு அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சிவன் முக்தர்கள் வந்து திருக்கோயிலுக்கு வர்றாங்க. அங்கே அந்த திருக்கோயில் எழுந்தருள் இருக்கக்கூடிய சிவபெருமானை தொழும்போது அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய பிராரத்துவ உடல் நீங்கும் பொருட்டு, அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிராரத்த அனுபவத்துக்காக கொடுக்கப்பட்ட இந்த சரீரம் நீங்கும் மட்டும் அவங்க உள்ளத்துல விருப்பு வெறுப்புகள் துயரம் வரவே வராது, அண்டவே அண்டாது அப்படிங்கிறது மிக அழகாக நமக்கு அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக படிப்படியாக ஒரு, அதாவது இறைவன் உயிர், அந்த உயிர் இறைவனை அடைவதற்கு இருக்கக்கூடிய தடைகள் என்று எல்லாவற்றையும் பற்றி நமக்கு சிறப்பாக அதிலே தொகுத்து சொல்லப்பட்டிருந்தது. அதை இப்போது மீண்டும் ஒரு முறை தொகுத்து பார்த்து விடலாம். முதலாவதாக 13 நிலை, அதில் வந்து இறைவனோட சிறப்புகள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டது. அடுத்து உயிரவை நிலை அப்படின்னு சொல்லும்போது இறைவன் நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த உயிருக்காக கொடுக்கப்பட்ட இந்த உடல், அதில் உள்ள கருவிகளை பெற்று நாம் எப்படி பொருட்களை எல்லாம் நுகர்ந்து உலக பொருளையும் நுகரணும், அப்புறம் சிவத்தையும் நுகரணும், இம்மை மறுமை அம்மை எல்லாம் நமக்கு கிடைக்கும்படியாக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது படிப்படியாக நீங்கள் வந்துடணும் 8வது அதிகாரம் வரைக்கும். அப்புறம் அஞ்செழுத்து அருள்நிலையும் சொல்லப்பட்டு முடிவாக அணைந்தோர் தன்மையும் சொல்லப்பட்டு நாம் வந்து அந்த மலவாதனை தாக்கி அத்துவித நிலையிலிருந்து வழிவீரக்கூடாது. முக்திங்கிறதே அத்துவிதம் தானே, அந்த அத்துவித நிலையிலிருந்து வழிவீர சிவத்தை விட்டு நழுவீரக்கூடாது அப்படிங்கிறதுனுடைய தன்னுடைய வேட்கை அறிவு செயல் அதான் இச்சை கிரியை ஞானம் எல்லாமே எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, ஆக இதையெல்லாம் நாம் மனதில் எடுத்துக்கொண்டு அந்த பதிமுதிர் நிலை, உயிரவை நிலை, இருள்மல நிலை, இந்த மூன்று அதிகாரங்களும் நமக்கு அழகாக எதை சொன்னது, இந்த முப்பொருளையும் பற்றி சொன்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தால இருக்கக்கூடிய மூன்று அதிகாரங்கள் வந்து இருவினை ஒப்பு, மல்லபரிபாகம், சக்தி நிபாதம் அடையப்பெற்றால் என்னென்ன கிடைக்கும், அதாவது அறியும் நெறி, உயிர் விளக்கம், இன்புறு நிலை, இதை பற்றியெல்லாம் நமக்கு சொல்லுது. அந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்த மூன்றுக்கும் நடுவில் நாலாவது அருளது நிலையும் அருளுறு நிலையும், அஞ்சாவது அருளுறு நிலையும் இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக அந்த அருளது நிலையில வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு, ஏன்னா நமக்கு எல்லா நிலையும் இறைவன் தான் துணையாக இருக்கின்றார், அதை நம்ம மனசில் வச்சுக்கிடணும். அருளது நிலையில திரோதான சக்தி ஆகிய அருள் வந்து சகல வர்க்கத்து மார்க்கிற்கு, அதாவது மாந்தர்க்கு, அதாவது மூன்று மலங்களும் உடையவர்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத அழகாக பகுத்தறியும்படி அந்த கருவி அருவி வளரும் வண்ணம் அந்த கூடவே இருந்து அவங்க அறியாம இருந்து உதவி செய்கிறது, உணர்த்துகிறதுன்னு பார்க்குறோம். அருளுறு நிலையில மனசுக்குள்ள நின்று அவங்க அறியாம உணர்த்தின அருள் பக்குவம் வந்தாச்சு, அதனால அவங்க முன்னால அவங்க அறியும்படி நனவுல நேராய் மானிட வடிவில் அருள் குறவனாக வந்து இறைவனுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஆண்டான் அடிமை தொடர்பு அதை அழகா எடுத்து சொல்லி ஒரு உரிமை இருக்கு உயிர்களுக்கு. என்ன உரிமைனா பேரின்பம் ஒன்று அடையக்கூடிய ஒரு உரிமை இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி அந்த உரிமை அடைவதற்கு என்னென்ன சாதிக்க வேண்டும் என்று சாதிக்கும் முறை பற்றியும் நமக்கு தெளிவாக மாந்தருக்கு உணர்த்துகிறது என்று நாம பார்க்கிறோம். மாந்தருடைய மனமும் அதாவது பக்குவத்துக்கு தகுந்தால வேறுபடும். சிற்றின்பத்தை நுகரக்கூடிய கருவியாகவும் இருக்கும், பேரின்பத்தை நுகரக்கூடிய கருவியாகவும் இரு வகையாக இருக்கிறது. சரி, அப்ப மனம்ங்கிறது அருளது நிலையில வந்து சிற்றின்பத்தை நுகரக்கூடிய கருவியாக இருக்கு, அது நான்கு அந்த கரணங்களோட கூடுது. அதே சமயம் அருளுறு நிலையில என்னவா மாறிடுது அப்படின்னா நமக்கு அது வந்து பேரின்பத்தை நுகரக்கூடிய தன்மைக்கு அது மாறிவிடுகிறது என்பதையெல்லாம் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லி அப்படியே நாம் படிப்படியாக வந்து அதன் பின்பாக இந்த அணைந்தோர் தன்மைக்கு வந்து மலப்பிணிப்பு இல்லாம நீங்கி நல்ல திருந்திய மனத்தோடு எப்போதும் இருக்க வேண்டும். ஏன்னா ரொம்ப எல்லாம் கேட்கறதெல்லாம் நல்லா தான் இருக்கு, படிக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கு, கற்றலும் கேட்டலும் நல்லா இருக்கு, ஆனா அதையே சிந்திச்சுக்கிட்டே இருந்து அதன் பின்பு ஒரு தெளிவு வரணும், அப்பதான் நெட்டை கூட முடியும். ஆகையால் அதையெல்லாம் நமக்கு மிக தெளிவாக அதை எடுத்து கூறியிருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டு அதற்கு நமக்கு பொருத்தமாக உள்ள பாடல்களை இப்போது நாம் பார்க்கலாம். இப்போது திரு பிரம்மபுரம் அவர் மிகுதியாக அவரை ஆட்கொண்ட ஒரு தலம் என்றே சொல்லலாம். அதிலே உள்ள பாடல் கொல்லிப்பண் அடையலார் புறம் சீரி அந்தனர் ஏத்த மாமட மாதொடும் பெடையலாம் கடற்கானல் புல்கும் பிரமாபுரத்து உரை கோயிலான் தொடையலார் நறுங்கொன்றையான் தொழிலே பரவி நின்று ஏத்தினாள். நீட்டா சொல்லியாச்சு. தொடையலார் நறுங்கொன்றையான், நறுங்கொன்றையான்ங்கிறது சிவபெருமானை சுட்டுகின்றது. அவருடைய தொழிலைத்தான் செய்யணும், அதான் அரண்பணியே செய்யணும். அப்படி பரவி நின்று ஏத்தினால் இடையிலார் சிவலோகம் எய்துதற்கு இது காரணம் காண்மீன்களே, அப்படி காண்மீனே அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப அடையலார் புறம் அப்படின்னா தம்மை அடையாத அசுரர்களுடைய திரிபுரத்தை தீயல சினந்து எரிக்கின்றார். அவங்க இறைவனை மறந்தாங்க இல்லையா, அதனால. அடுத்து அந்தனர் ஏத்த உயிர்கள்ட்ட எப்போதும் செந்தன்மை பூண்டு ஒழுகுபவர்கள் அந்தனர்கள், அந்த சிறந்த பண்புடையவர்கள் வழிபடுகின்றார்கள். மாமட மாது அப்படிங்கிறது அம்பாளை குறிக்கின்றது. பெடையெல்லாம் கடல் காணல் புல்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது அன்றில் பறவை, ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்து அந்த கடற்கரை சோலை, அங்கே இருக்கக்கூடிய கடற்கரை சோலைகளை உடைய பிரம்மாபுரம், அதில் அம்பாளோட சுவாமி எழுந்தருள் இருக்கின்றார், உமாதேவியாரோடு இருக்கின்றார் அப்படிங்கிறத சொல்லிட்டு நறுங்கொன்றை, அதான் நறுமையார் கொன்றை தொடையலான் அப்படின்னு கொண்டு கூட்டி பார்த்தோன்னா மனம் பொருந்திய கொன்றை மாலையை அணிந்தவர், அந்த சிவபெருமான் வீட்டிருக்கக்கூடிய அந்த வீட்டில் அந்த சிவபெருமான், அந்த ஆகிய சிவபெருமான் தொழிலே இல்லையா, அதுதான் நமக்கு முக்கியமானது. அதாவது திருக்கோயிலில் செய்யக்கூடிய சரியை படி, திரு அலகிடுதல், திரு மெழுக்கிடுதல், நந்தவனம் அமைத்தல், பூ கொய்தல், பூமாலை கட்டி சாத்தல், அந்த அப்படிங்கிற திருப்பணிகளை எல்லாம் நிலையாக செய்து அவருடைய புகழால் அவரை துதித்தால், அதெல்லாம் அவருக்கு நாம் செய்யக்கூடிய, அதான் ஏத்தினால்னு வந்தாச்சு. அதனால் அதை சொல்லப்பட்டிருக்கு. தொழில் அப்படிங்கிறது சரியை பணிகளை சொல்லப்பட்டிருக்கு. பரவி அப்படிங்கிறது அவரை வழிபடுவதை சொல்லியிருக்கு. ஏத்தினால் என்று சொல்வது துதித்தல், பாடுதல். இப்படி செஞ்சா சிவலோகம் எய்துதற்கு இடையிலார் அப்படின்னா, அவங்க சிவலோகம் சேர்வதற்கு எந்த தடையும் அவர்களுக்கு கிடையாது என்று மிக அழகாக அந்த உழவார பணி அப்படிங்கிறத நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நல்ல ஒரு வலியுறுத்திய ஒரு பாடல் என்றே நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு சிவலோகம் அடைவதற்கு காரணம் இருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் நிச்சயமாக சிவப்பணி செய்திருக்க வேண்டும் என்று அதிலே நமக்கு அந்த, அதாவது சரியையாளர்கள் அந்த பதமுத்தியில் இருக்கக்கூடிய சாலோகம் அப்படிங்கிறது அதில் வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அதனை தொடர்ந்து நரைமலி தரும் அலரோடு முகை நகு மலர் புகை மிகு வளரொளி நிறை புனல் கொடு தனை நினைவோடு நியதமும் வழிபடும் அடியவர் குறைவில பதம் அணைதர அருள் குணம் உடை இறை உரை வனபதி சிறை புனல் அமர் சிவபுரமது நினைபவர் செயமகள் தலைவரே என்று சொல்லியாச்சு. நரை மலி தரும் அலறு, அதாவது மனம் நிறைந்த சந்தன குழம்பு. முகை நகு மலர், அரும்பா இருக்கணும். சில பூக்கள் வந்து சுவாமிக்கு அரும்பா சாத்தணும். சரி, அதுவும் மிகு புகை அப்படின்னா தூபம், வளர் ஒளி அது நன்றாக எரியக்கூடிய தீபம், மனமிக்க தூபமும் நன்றாக எரியக்கூடிய தீபமும். நிறை புனலும் கொடு, நிறைவாக உள்ள நீர், இவற்றை துணையாக கையில் கொண்டு அர்ச்சித்தும் தூப தீபங்கள் காட்டியும் தன்னை நியதமும் நினைவோடும் வழிபடும் அடியவர். தன்னை என்ன கொடுத்தாச்சு, நியதம் அப்படின்னா நியமமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, விடாம தினந்தோறும் பூஜை பண்ணக்கூடியவங்க, வழிபடக்கூடியவங்க அந்த அடியவர்கள். தான் ஆண்டான் அவர்கள் அடிமை என்ற உணர்விலே இருந்து சலிப்பில்லாமல் தனக்கு இறைவன் செய்யும் பேர் உபகாரங்களை மனதினால் நினைந்தும் வாக்கினால் மந்திரங்கள் சொல்லி வழுத்தியும் வணங்குகின்ற கிரியையாளராகிய அடியார்கள். முதல் பாடல் நம்ம சரியை பார்த்தோம், அணைந்தோர் தன்மையில் சரியையும் பண்ணணும். அடுத்து கிரியை, வசனாமலம் தாக்காதிருட்டும் பொருட்டு என்னெல்லாம் தான் அப்பர் சுவாமிகள் நிறைவு நாள் வரைக்கும் பூஜையும் பண்ணியிருக்காரு, உழவார பணியும் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய வரலாறை நாம் பார்க்கும்போது நமக்கு அழகாக தெரியும். சரி, அடுத்து குறைவில பதம் இல்லையா, அணைதர அவங்களுடைய அறிவு நிலைக்கு தக்க அளவில் குறையாத. இப்ப இதுக்கு என்னது, சிவ சாமீப முக்தி, அந்த பதமுக்தியை அடையும். கிரியைக்கு வந்து சாமீபம், இறைவன் அருகிலே இருக்கலாம். அங்க சரியைக்கு வந்து ஆண்டானும் அடிமையுமா இருக்கணும், எஜமானும் பணியாளும் மாதிரி. கிரியைக்கு வந்து அந்த, அதுக்கு வந்து சாலோகம் கிடைக்குது சரியைக்கு, கிரியைக்கு வந்து சாமீபம் கிடைக்கு அப்படிங்கறது புத்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக அப்படி செய்து அருள் குணம் உடை இறை, அருள் செய்யக்கூடிய பேர் இரக்க குணம். நாமெல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் காட்டுறது இரக்கம், சுவாமி நம்ம மேல காட்டுறது பேர் இரக்கம். அதனால மிக அழகாக பேர் இரக்கம் காட்டக்கூடிய சிவபெருமான். உரை வனபதி, அவர் உரையக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறை புனல் அமர் சிவபுரம். அதாவது அணைகளாலே, சிறைனா அணை, அணைகளாலே தடுக்கப்பட்ட நீரை உடைய திருச்சிவபுரம் அப்படிங்கிற தலத்தில் உள்ள கோயிலை நினைபவர், நினைபவர்னு சொல்லியாச்சுன்னா நினைந்து உருகணும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்னன்னா தியானம்தான். அப்படி யார் உருகி வழிபாடு செய்கின்றார்களோ, அதாவது ஜீவன் முக்தர்களாகிய அடியவர்கள், அவங்க செயமகள் தலைவர். அவங்க வந்து ஜெயமகள் அப்படிங்கிறதுக்கு உரை செய்யும்போது வெற்றி லட்சுமி அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு, துர்க்கை என்று சொல்லலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு, அவங்களுக்கே தலைவராக ஆகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தான் நினைக்கிற மாதிரி தங்களால் அடைய பெற்ற அத்துவத நிலையில அவங்களாம் நிலைத்து நிற்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு வேற எந்த விதமான சிந்தனையும் நோக்கமும் நிச்சயமாக இருக்காது. சிவபூஜை பண்றவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த உணர்வினை மனதில் வைத்து கொண்டுதான் சிவபூஜை செய்ய வேண்டும். அதனால மிக அழகாக இதிலே நமக்கு அவர் எடுத்து சொல்லி இருக்கின்றார் அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த பூஜை பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி கோயிலில் தரிசனம் பண்ணனா ஒன்று இருந்து நினைமின் என்று அப்பர் சுவாமிகளும் ஐந்து பேரறிவும் கண்களே குள்ளனு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நமக்கு வழிகாட்டினாங்களோ, அதை மாதிரி பூஜை பண்ணும்போதும் வேற எங்கேயும் நமக்கு வந்து கவனச்சிதறல் இருக்கவே கூடாது. அதைத்தான் சித்திக்கு மேல் நூல் இல்லை என்று சொல்லக்கூடிய சிவஞான சித்தியாரில், மனமது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உருக்கணும், மனசுல ஒரு உருக்கம் வரணும் இந்த பூஜையினால. எனக்கு இத்தனையும் செய்ய தெரியுது இந்த கிரியை, எனக்கு இவ்வளவு மந்திரங்கள் தெரிகிறது, எனக்கு இவ்வளவு பூஜா திரவியங்கள் கிடைக்கின்றது, நான் இப்படி பூஜை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சோன்னா நிச்சயமாக அது தவறு. அந்த மாதிரி நிச்சயமாக யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கறத இதுல அந்த பக்குவம் வேணும் அப்படிங்கறத இதுல ரொம்ப அழகாக. அப்ப சிவ சாமீபமாகிய பதமுத்தி கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை இதிலே அந்த சித்தாந்த கருத்தானது இந்த பாடலிலே வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அனைந்தோர் தன்மையில் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சரியை பாடலும் ஒரு கிரியை பாடலும் பார்த்தோம். அதன் பின்பாக அடுத்த பாடல் அதே சிவபுரம் தலத்திற்கு, சினமலி அறுபகை மிகு பொறி சிதை தரு வகை வழி நிறுவிய மன்னன் உணர்வோடு மலர்மிசை எழுதரு பொருணியதம் முணர்வர் தனதெழில் உருவது கொடு அடைத்தகு பரன் உறைவது நகர் மதில் கனமருவிய சிவபுரம் நினைபவர் கலைமகள் தர நிகழ்வரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, சினமலி அறுபகை, நம்ம வேண்டாம் வேண்டான்னு நினைச்சாலும் சில பொருளெல்லாம் வீட்டில் வச்சிருப்போம், குடியிருக்க வீட்டில், அதனால நமக்கு பிரயோஜனம் கிடையாது, ஆனால் அதை வச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதே மாதிரி நம்ம கிட்ட வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் ஒரு ஆறு பகை நம்ம கிட்ட இருக்கு. அதாவது வெகுளி குணம், அந்த கோபத்தை அந்த கோபம்ங்கிற குணம் நிறைஞ்சிருக்கக்கூடிய, அது எதனால வருது, காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் மார்ச்சரியம், இதான் அறுபகைன்னு சொல்லுவாங்க. அது சினமலி, இந்த ஆறு இருந்தால் கண்டிப்பாக கோபம் நல்லா இருக்கும். அதனால தான் இந்த பகையெல்லாம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது, பகைமை உணர்வை தரக்கூடிய ஆறு பகையும் நம்மகிட்ட இருக்கவே கூடாதுன்னு ஞான நூல்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லுது. காமம் என்பது தேவையற்ற பொருட்கள் மேலெல்லாம் வைக்கிற விருப்பம். குரோதம், ஏதாவது நினைச்சது நடக்கலைன்னா அவங்க மேலே தேவையில்லாத வெறுப்பு. மோகம், தேவையற்ற பொருட்கள் மேலே இருக்கக்கூடிய ஆசை, தீவிரமான ஆசை. அப்புறம் லோபம், கஞ்சத்தனம், நிச்சயமாக நம்மளால் கொடுக்க முடியும், ஆனால் இதெல்லாம் வேணும் வேணும் வேணும்னு அந்த பற்று, ஓவரான பற்று இருந்தால் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஈயாத லோபின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதான், இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வச்சு. இப்படி இங்கே பொத்தி பொத்தி வச்சா அங்கே நரகத்தில் போய் தண்டனையை அனுபவிக்கணும். சரி, அதற்கு அடுத்தபடியாக அப்படியே மதம் ஆச்சரியமாக அந்த மூர்க்க குணங்கள் தான் அதையெல்லாம் நமக்கு சொல்லிட்டு, மிகு பொறி சிதை தரு வகை மிகுந்து இல்லையா அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது இந்த ஆறு பகைகளும் என்ன செய்தா, மெய் வாய் கண் மூக்கு செவிங்கிற ஐந்து ஞானேந்திரியங்கள், மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ங்கிற நான்கு அந்தகரணங்கள், அடுத்து கண்மேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், தன்மாத்திரைகள், இந்த மாதிரி புற விஷய பொருட்கள்லையே தான் போகுதே தவிர இறைவனை நோக்கி செல்லாமல் இருக்கின்றது. அதை அந்த மாதிரி புற விஷயங்கள்ல செல்லாது அடங்கும் வண்ணம். அடுத்து என்ன சொல்லியாச்சு, வழி நிறுவிய மனன் உணர்வோடு, அது பிராணாயாமம், மூச்சை அடக்க வேண்டும். கோவப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, கோவப்பட கோவப்பட மூச்சு வேக வேகமா போகும், மூச்சு வேக வேகமாக போனால் ஆயுள் குறையும். அதனால் மூச்சை வந்து நிறுத்தி தான் நம்ம சுவாசிக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதான் அந்த மூச்சை எப்படி அடக்கணும் அப்படிங்கிறது தான் பிராணாயாமம். அனுஷ்டானத்துலேயும் சமய தீட்சை பெற்றுக்கொண்டு அனுஷ்டானம் செய்பவர்களும் விசேட தீட்சை பெற்றுக்கொண்டு பூஜை செய்பவர்களும் கண்டிப்பாக இந்த பிராணாயாமம் செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, அடுத்தபடியாக அதை செய்து கொண்டே இருந்தால் அந்த மூச்சு வந்து நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா, ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ம மனசு வந்து செதறாது அப்படிங்கிறது. சரி, அந்த தம்வயப்படுத்திய உள்ளத்தில் நம்ம பூஜைக்கெல்லாம் அது வந்து நமக்கு ரொம்ப உபகாரமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மன்னன் உணர்வோடு வழி நிறுவியங்கிறது பிராணாயாமம், மன்னன் உணர்வோடுங்கிறது அந்த உள்ளம் வந்து நம்ம வசத்தில் இருக்கணும் பூஜை பண்ணும்போது, அது பாட்டுக்கு தான் நினைச்ச மூப்பில் போகக்கூடாது. அடுத்து மலர் மிசை எழுதரு இல்லையா, எழுதரு பொருள், அதாவது உள்ளத்தாமரை இருதய தாமரை அதில் விளங்கி எழுந்தருள் இருக்கக்கூடிய சதாசிவம் பூர்த்தி. அகத்தை பூஜை பண்ணிட்டு தான் புறத்தே நம்ம பூஜையை பண்ணணும். அடுத்து என்ன சொல்லியாச்சு, நியதமும் உணர்பவர் அப்படின்னு சொல்லியாச்சு. தப்பாம பூஜை பண்ணணும், எந்த நாள்லையும் ஒரு நாள் கூட நம்ம பூஜை எடுத்த நாள்லேருந்து விடவே கூடாது. அதற்கு தக்க மாதிரி நம்ம வாழ பழகிக்கிடணும். அதனால் அந்த மாதிரி தப்பாமல் நினைந்து பூஜித்து உணர்பவர், பூஜையால் ஒரு நல்ல உணர்வு கிடைக்கும் அப்படி உணர்கின்ற அடியார்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்குன்னா, அடைத்தகு தனதெழில் உருவது கொடுபரன். சரியா, அடையத்தகுந்தது என்னதுன்னு பார்த்தான்னா அழகான உருவத்தை கொடுக்கக்கூடிய சதாசிவ மூர்த்தி ஆகிய சிவபெருமான் உறைவது வீட்டிருக்கக்கூடிய கனம் மருவிய மதில், மேகங்கள் தங்கக்கூடிய மதில்களால் சூழப்பட்ட சிவபுரம்ங்கிற நகர் அந்த திருக்கோயில், அதை நினைபவர் சரியா மனதால் நினையணும். மனதால் நினையணும்னு சொன்ன உடனே வாக்கினால் துதிக்கணும், வாக்கினால் துதிக்கணும்னு சொன்ன உடனே காயத்தால் வழிபடணும். இதெல்லாம் சேர்த்தே தான். இதெல்லாம் யார் செய்வாங்கன்னா சீவன் முக்தர்களாக இருக்கக்கூடிய அடியவர்கள். சரி, அவங்க கலை மகள் தர நிகழ்வர் அப்படின்னா வாணி சரஸ்வதி வந்து மெய்யறிவு கொடுக்கப்பட்டு அந்த அறிவோடு உலகத்தில் இருப்பாங்க. அதாவது தனக்கு கிடைத்த அத்துவித நிலையில் அப்படி உறைந்து நிற்பார்கள், அதை விட்டு பிறழ மாட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம இதில் அழகாக நமக்கு ஞானசம்பந்த பெருந்தகை தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
1: சிற்றம்பலம் சைவம்டா டார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம் தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: நின்றவன் ஆசான் நிகழ்துரியத்தனாய் ஒன்றி உலகின் இயமாதிகள் உற்று சென்று துரியாதீதத்தே சிலகால நின்று பரனாய் நின்மலன் ஆகுமே. சுளுத்தியிலிருந்து முறையாக உயரும்பது எப்படி என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். சாக்கர சுளுத்தியில நின்ற ஆன்மாவானது ஆசானுடைய திருவருள் வாய்ப்பால் கிடைத்த துரியாதத்தை உடையவனாக சிவத்தோடு ஒன்றி உலகத்துல நியமம் தாரணை தியானம் போன்ற நிலைகளை எல்லாம் பெற்று துரியாதீனமான சமாதி நிலை அதுல கூடி சில காலம் உரைச்சு நின்று பரம்பொருளாகிய மலநீக்கம் பெற்ற சுத்த ஆன்மா ஆகும் என்பது இந்த பாடலில் நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. சாக்கர சுளுத்தியில் நின்ற ஆன்மா துரியம் துரியாதீதம் என்ற அவத்தைகளை எய்தி சமாதி கைகூடி மலநீக்கம் பெற்று சிவம் ஆவன் என்பது கருத்து. சிவம் ஆவன் அப்படின்னா சிவம் போல பஞ்சகிருத்தியம் செய்யுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. சிவத்தை நுகர்ந்து தன் செயலற்று அந்த இன்ப உருவாகவே இருப்பன், அதுதான் சிவமாவன் என்பதற்கு அதுதான் பொருள். ஆசான் என்றால் எப்போது நம்ம குருவா நினைப்போம், இந்த இடத்துல ஒழுகுபவன் என்று பொருள் எடுக்கணும். ஆன்மாவையே ஆசான் என்று சொன்னார் என்றால் சுளுத்தி துரியம் முதலிய நிலைகளில் நின்று ஒழுகுவதால் இந்த துரிய நிலை வந்து ஆன்மாக்களுக்கு தானே கை கூடுவதன்றி நினைந்து சேர்ப்பது அன்று. அதனால தாமே நிகழ் துரியம் என்று சொல்லுகிறார். அடுத்து ஒன்றி இல்லையா, ஒன்றின்னு வருது பாடல சொல்ல, அதாவது உயிருக்கு உயிரான சிவமும் ஒன்றி அங்கன ஒன்றிய நிலையில இடையூறாக விளையக்கூடிய சித்த சேட்டை அதை சேட்டிக்காதவாறு அடக்குவதற்காக இயமம் நியமம் முதலான நெறிகள் மிக தேவை. அதனால அவைகளை உலகிலே உடலோடு கூடி இருக்கிற வரையில விடாம பற்ற வேண்டும். அதனாலதான் உலக நியமாதிகள் உற்று என்று நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். துரியாதீதத்துல சில காலம் அண்ணிய போது மலம் மெலிந்து உயிரை பந்தியாது ஒழியும். அப்போ நின்மணல் ஆகலாம், ஆன்மாவானது நின்மலன் ஆகலாம் என்று நமக்கு உணர்த்தியுள்ள. ஆன அவ் ஈசன் அதீதத்தில் வித்தையாய் தான் உலகுண்டு சதாசிவ மாசக்தி மேனி களைந்தும் போய்விட்டு சிவமாகி மோனமடைந்தொழி மூலத்தனாமே என்று சொல்லுகிறார் இந்த பாடல். அதாவது துரியாதீத நிலையில நின்மலனான ஆன்மாவுடைய சொரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றார். அந்த துரியாதீத நிலையில ஆன்மாவானது பதமுத்திகளை எல்லாம் கடந்து பரசிவ சொரூபமா ஒளியுடன் கூடிய திருமேனியோடு விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்ப நின்மலனான ஆன்மாவே ஈசன் என்று இந்த பாடல சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு அனைத்தையும் உடையமையாம் தன்மை தானே சித்திப்பதால் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நின்மலனாயினாலும் உடல் நீங்கும் வரை உலக போகம் வினைச்சேடத்தின் அளவா அவனுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். வினையால அந்த மிகுதியால அந்த வினையில அனுபவிக்க வேண்டிய ஒரு இது இருக்கும். அதுல அந்த மிச்சத்தால உலக போகம் இல்லையா அது அவனுக்கு நிச்சயமா இருக்கும். ஆனால் அவன் நுகரும் முறை வந்து வேறு. மல சகிதன் உலகத்துல பிணிப்புண்டு உலகமே தானாக அழுந்தி நின்று நுகர்ந்து அதனால் விளையக்கூடிய துன்ப இன்ப வடிவோட இருப்பான். ஆனால் இவர் அப்படி ஆக மாட்டான். நின்மலன் வந்து வினை சேடங்களுக்கு ஏற்ற வினை போகத்த இந்த உலகத்தில் ஞானத்தாலே நுகர்ந்து துன்ப இன்பங்கள் தம்மை தொடராத வண்ணம் விளங்குவான் இல்லையா. இதைத்தான் உலகு வித்தையா உண்டு என்று நமக்கு பாடலிலே காட்டியிருக்கின்றார். சிவம் சக்தியாகிற திருவருள் ஆற்றலால திருமேனி கொள்ளுது. அப்போது சாதாக்கிய வடிவாகிய சதாசிவன் ஈஸ்வர வடிவாகிய மகேஸ்வரன் அழிப்பாற்றலோடு கூடிய உருத்திரன் காப்பாற்றலோடு கூடிய திருமால் படைப்பாற்றலோடு கூடிய பிரம்மன் என்ற திருமேனி தாங்கக்கூடிய ஐந்து நிலைகளையும் கண்டு நின்று கடந்து போய் இல்லையா அதை உணர்த்துறதுக்கு தான் ஐந்தும் போய் விட்டு என்று சொல்லி இருக்கிறார் பாடலிலே. மூணாவது வரியில வருது மோனம் அப்படிங்கிறது நாதமும் கடந்த நிலையாகிய ஞான வரம்பு. ஒளி மூலம் என்பது எல்லா ஒளிகளுமே எதனை தமக்கு தோற்றும் இடமாக கொள்கின்றதோ அது ஒளி மூலம் என்று உபநிடதம் நமக்கு உணர்த்துகிறது. காணப்படும் ஒளிகள் காரிய ஒளிகள் அவற்றிற்கு எல்லாம் காரணமாய ஒளி வந்து மூல ஒளி அது பரசிவம். சிவத்திற்கு சிவம் ஒளிமயமானவர் பரஞ்சோதி அவற்றிருந்துதான் ஒளி எல்லோருக்கும் வருகிறது. அடுத்து மண்டல மூன்றினுள் மாயனன் நாடனை கண்டுகொண்டு உள்ளே கருதி கழிக்கின்ற விண்டலர் தாமரை மேலொன்றும் கீழாக தண்டமும் தானாய் அகத்தின் உள்ளாமே அப்படிங்கிற அகத்தாமரை இரண்டு உண்டு என்று உணர்த்துகின்றார். அதாவது இதய தாமரையும் பிரம்ம தொலையில இருக்கக்கூடிய ஆயிரம் இதழ் தாமரையும் ஆக ரெண்டு தாமரைகள் உடம்பில் உள்ளன. மண்டலம் மூன்றுங்கிறது சோம சூரிய அக்னி சோம மண்டலம் சூரிய மண்டலம் அக்னி மண்டலம் அதான் சந்திர மண்டலம் தான் சோம மண்டலம்னு சொல்றது. அடுத்து மாய நன்னாடன் அப்படின்னா மாயாக்காரிய தனுவை தன் ஆட்சிக்குரிய நாடாக உடைய சிவன் கண்டுகொண்டுனா தரிசித்து விண்டுன்னு சொல்லும்போது வாய் விரிந்து கீழாக கீழுமாக அந்த தாமரை தண்டோடு அகத்துள் ஆகும் என்று உணர்த்தப்பட்டுள்ளது. அப்ப இதயத்து தத்துவங்களே தாமரையாக அமைந்திருக்கும். பிருத்திவி தத்துவம் நாபித்தானத்துல மாணிக்கம் போன்ற கிழங்கு. அடுத்து அப்பு முதல் கால் ஈரான காலம் ஈரான 29 தத்துவங்கள் நீல நிறமாக இருக்கும். இதை திருமூலர் வந்து நீல நேரமாக தண்டு இல்லையா, தண்டமும் தானாய் ஆகத்தினுள் ஆமின்னு சொல்லியிருக்கார். அந்த கொடி வந்து 8 அங்குல நீளமும் 9 ஓட்டையும் உள்ளது. புத்தியுடைய காரியமாகிய 50 வித பாவங்களும் அந்த தாமரை தண்டின் நூல்கள். மாயை வந்து அந்த தண்டோட நுனில உள்ள முடிச்சு. காலாக்னி இருக்கிற புவனம் முதல் புவனேச புவனம் ஈரான 191 புவனங்களும் தண்டின் முள். சுத்தவித்தை வந்து பூ. இதில் கிழங்கு முதலாக முறையே ஓம் என்னும் 8 அக்கரங்களும் 4 அங்குல நீளமான 8 முழு இதழ்கள். அதுல இந்திராதியர்கள் அந்த பீஜமான யகாரம் முதல் ககாராந்தமான 8 எழுத்துக்கள் இருக்கின்றன. இவை அஷ்டவித்யேஸ்வரரை அதித்தித்து, இவைகளெல்லாம் அஷ்டவித்யேஸ்வரர்கள் அதித்தித்து நிற்பார்கள். இதுவே விரியும் போது 12 அங்குலம், முதல்ல 8 அங்குலம் பார்த்தோம் இல்லையா, இதுவே விரிந்தால் 12 அங்குலம் அகலம் உடையது. ஈஸ்வர தத்துவ கேசரங்கள், சாதாக்கிய தத்துவம் கர்ணிகை அது புகுட்டு, விந்து தத்துவம் 51 அட்சரங்கள் அதான் விதைகள், நாத தத்துவம் வந்து பூவோட முனையும் கந்தமும், இதழ் முனைகளாகிய விருத்தம் வந்து சூரிய மண்டலம், கேசர முனைகளால் ஆகிய விருத்தம் சந்திர மண்டலம், கர்ணிகையின் முனை விருத்தம் அக்னி மண்டலம். இப்படி இதய தாமரை மொட்டாக கீழ் நோக்கி 4 அங்குலம் தாழ்ந்திருக்கும், அதை மேல் நோக்கி மலர செஞ்சு அதோட மத்தியில ஈசனை பூஜிப்பது மரபு. இதெல்லாம் சிவபூஜை பண்ணும் போது அகபூஜையில வரும். அதனை ஆசிரியர் வந்து மண்டலம் 3 மாய நன்னாடனை முதலாக கொண்டு என்று உணர்த்தியுள்ளார். தாமரை மேல் 1 என்பது பிரம்ம துளையுள்ள 1000 இதழ் தாமரை, அது கீழ் நோக்கி மலர்ந்த நிலையில இருக்கும், அதோட பொகுட்டுல சிவம் எழுந்தருளி இருக்கும் என்ப ஒரு அரிய செய்தியை நமக்கு இதிலே உணர்த்தியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து பாடல் இல்லையா, அதாவது இப்ப நம்ம பாக்குறோம் இந்த தாமரையை பொருந்தி நிற்கக்கூடிய அகத்தவத்தோர்க்கு புறத்தே காணப்படக்கூடிய அண்டம் முதலிய பொருட்கள் அனைத்தும் அடியில் காண்பது போல அகத்தில் காணப்படும், அதாவது கண்ணாடியில ஆடியில பார்ப்பது மாதிரி கண்ணாடியில காணப்படும். இப்ப நம்ம சொல்றோம்ல டெலிவிஷன், தொலைநிழல் காட்டி தொலைக்காட்சி, அந்த வாயிலாக ஒளியை போல உருவையும் காணும் இதனை நம்புவதற்கு இல்லை என்று பலர் கூறினாலும், இப்ப நம்ம தொலைக்காட்சியில பாக்குறோம், நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து எத்தனை நிகழ்ச்சிகளை பாக்குறோம் இல்லையா, அது மாதிரி எல்லாமே பிரதிபலிக்கும் என்பதை நமக்கு முன்னோர்கள் அந்த காலத்திலே மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். இந்த கண்ணாடியில தெரியற மாதிரி அழகா நமக்கு தெரியும், ஆனா அந்த மரபுப்படி பூஜை செய்து வழிபட்டு வந்தால் இதெல்லாம் நமக்கு சாத்தியம். போதறியாது புலம்பின புள்ளினம் ஆதரியாவகை நின்று மயங்கின வேதறியாவன நின்றன எம்மிரை சூதறிவார் உச்சி சூடி நின்றாரே என்று சொல்லுகிறார். உயிர்கள் வந்து இறைவனுடைய திருவருள் ஆற்றலை நோக்கி இருக்கின்றன. புள்ளினம் இல்லையா, பறவை கூட்டங்கள், அது கால போதறியாது புலம்பினன, போதுன காலம், காலம் அறியாமல் பறவைகள் கூவிக்கொண்டே இருக்கின்றன. மாதரியா வகை நின்று மயங்கின, தத்தமக்குரிய மாதர்களை அறியா வகையால் நின்று மயங்குகின்றன. இவையெல்லாம் இப்படி இருக்க எம் இறைவன் தன்னை வேறு பிரித்து உணர முடியாத வண்ணம் உயிருக்கு உயிராக கலந்து நிற்கின்றார். இறைவன் இப்படி இருப்பதை அறிந்தவர்கள் தமது உச்சியாகிய பிரம்ம துளையில எழுந்தருளி வைத்தார்கள் என்று நமக்கு மிக அழகாக இந்த பாடலிலே உணர்த்தி இருக்கின்றார் நம்முடைய திருமூல தேவ நாயனார். இதற்கு சிவஞான போதம் மிக அழகாக 10ஆம் சூத்திரத்திலே அவனே தானே ஆகிய அன்னெறி ஏகனாகி இறைப்பணி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கும். கட்டு நிலையில இறைவன் வேறாக காணப்படாம உயிர் தானே கண்ட அப்படின்னு சொல்லும்படி உயிருக்கு உயிராகவே நிற்கின்றார். அது மாதிரி சாதனத்தில் நின்று பாசத்தை விட்டு நீங்கிய உயிர் இறைவனை எண்ணும்படி அவனது, அதாவது இறைவனே என்று சொல்லும்படி அவனை முழுமுதல் தன்மையில், அவனுடைய முழுமுதல் தன்மையில அடங்கி அவனோட அருள் வழியில இறை பணியில் வலுவாக நின்றால் ஆணவமலம் மாயாமலம் என்ற இரண்டோடு வலிய கன்மமலமும் இல்லையாக ஒளிந்துவிடும் என்று மிக அழகாக பாசனிக்கத்தை பற்றி நமக்கு சொல்லி இருந்தது அந்த பத்தாம் சூத்திரம். அதுபோல நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகையும் அழகாக ஒரு பாடல் பார்க்கொண்டு என்று துவங்கக்கூடிய பாடல் திரு கழுமலத்துக்கு பார்க்கொண்டு மூடி கடல் கொண்ட ஞான்று நீ பாதம் எல்லாம் நாலஞ்சு புள்ளினம் ஏந்தின என்பர். இங்கேயும் புள்ளினம் சொல்லப்பட்டிருக்கு, அங்கேயும் புள்ளினம் சொல்லப்பட்டிருக்கு. ஆக ஒரு ஞானிகளுக்குள்ள ஒத்த கருத்து தான் இருக்கு என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. அப்போ உயிர்கள் வந்து தன்னோட பரிபாகத்தால் இறைவனை அறிய முடியாது தவித்த காலத்துல இறைவன் அவர்கள் உடனேயே கலந்து இருக்கின்றான். இதை தெரிந்த ஞானிகள் பேரின்பம் உற்ற இறைவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு உயிர் உயிரான் தெரிந்தவர்கள் பேரின்பத்தை அனுபவித்தார்கள். அந்த போது அப்படிங்கிறது உயிர்கள் பரிபாகம் எய்திய பொழுதைத்தான் அப்படி குறிக்கிறாங்க. புள்ளினம்னு சொல்லது இந்த பாடல்ல உயிர்களை குறிக்கிறது. குடம்பை தனித்தொழிய புட்பரந்தற்று என்று திருவள்ளுவர் நாயனார் சொல்ற அந்த திருக்குறள்ல புல் என்பது உயிரை குறிக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். உயிர்கள் பல, அதனால புல் இனம் என்று சொல்லுகின்றார். மாது என்பது இந்த பாடல்ல திருவருட் சக்தியை உணர்த்துகிறது. பறவைகளை எல்லாம் பாவையர் பாதுகாப்பது போல உயிர்களை காப்பவள் பாதுகாப்பவள் சிவசக்தி என்று உணர்த்தப்பட்டுள்ளது. வேறறியா வண்ணம் நிற்றல் அப்படின்னா கலந்து உயிர்க்கு உயிராக இருப்பது. சூது என்று ஒரு சொல் வருது, இறைவன் உயிரோடு கலந்து நிற்கிறார் ஆனால் அதை ஆன்மாக்களால் உணர முடியவில்லை என்று மிக அழகாக சொல்லி உயிர்கள் இறைவனுடைய திருவருள் ஆற்றலைத்தான் நோக்கி இருக்கின்றன என்பதை அழகாக இதிலே உணர்த்தியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து கருத்தறிந்து ஒன்பது கண்டமும் ஆங்கே பொறுத்தறிந்தோம் புவனாபதி நாடி திருத்தறிந்தேன் மிகுதேவர் பிரானே வருத்தறிந்தேன் மனமன்னி நின்றானே என்பது திருமந்திர பாடல். தவத்தால் இறைவனை எய்தலாம். இந்த உடம்புக்குள்ள ஒன்பது கண்டங்களை அமைத்தவர் உலகநாதனாகிய சிவபெருமான். எனக்குள்ள அந்தந்த கண்டங்களுள் அவனை நாடி நான் நன்கு அறிந்தேன். அடுத்து நான் என்ன பண்ணன, தவம் கிடந்தேன் என்று சொல்லுகிறார். அதனால நான் தவம் இருந்ததால் அவன் என் மனதுள் மன்னினான் என்று சொல்லுகிறார். அடுத்து கருத்து அறிந்து திருவள்ளுவரோட கருத்தை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அதை விட பொறுத்தறிந்த புவனாபதிய காட்டிலும் வேறென்று அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். திருவருள் பிரிக்க முடியாத சக்திங்கிறதுனால பரிபாகம் அறிந்து என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். கருத்தறிந்து என்று சொல்லும் போது இறைவன் நமக்குள்ள எல்லா இடத்திலையும் நீக்கமர இருக்கின்றார். வாயானை மனத்தானை மனத்துள் இருந்த கருத்தானை கருத்தறிந்து முடி இதுலையும் கருத்தறிந்துன்னு வர மாதிரி அதுலையும் கருத்தறிந்து முடிப்பான் தன்னை என்று நம்ம அப்பர் சுவாமிகள் சொல்லி இருப்பார். ஞான சம்பந்த பெருமானும் கற்றநூல் கருத்தும் நீ என்று சொல்லி இருப்பார். அப்ப உயிர்களுடைய பரிபாக நிலையை அறிந்து ஆறு ஆதாரமும் சோம சூரிய அக்னி மண்டலமுமான ஒன்பது பிரிவுகளையும் உடலுள் பொருந்துதலை அறிந்தவனே புவனங்கள் எல்லாவற்றிற்கும் தலைவனாகிய பரம்பொருள். அவனை அந்த கண்டங்கள்ல அங்கங்கு ஆராய்ந்து அறிந்தேன் என்று சொல்லுகிறார். தவங்களால உடலை வருத்தி தேவர்கள் தலைவனாகிய அவனை அறிந்தேன் அவன் என் மனத்துள் என்றும் நீங்காமல் இடம் பிடித்தான் என்று சொல்லி நிலை பெற்று இருக்கின்றான் என் மனத்துள். உள்ள வந்தாரு வெளியே போகல அப்படின்னு சொல்ற மாதிரி ஆன விளக்கொளி தூண்டும் அவன் என்ன தான விளக்கொளியாம் மூல சாதனத்து ஆன விதிமூல தானத்தில் இவ்விளக்கு ஏனை மதிமண்டலம்

நமக்கு தந்துள்ளார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ விளக்கு இல்லையா, அந்த திருவிளக்கு, அதுல வந்து ஒரு ஒளி இருக்கும், அதை தூண்டுறது ஒருத்தனா இருப்பான், கண்டிப்பா அந்த விளக்க தூண்டுறதுக்கு ஒருத்தன் இருப்பான். அது மாதிரி ஆறு உயிரோட அறிவை விளக்கிறதுக்கு இறைவன் இருக்கின்றான். சிவபெருமான் வந்து சிவபெருமான் அவன் எப்படி இருக்கான்னா, தூண்டுவோர் இன்றி அவரை வந்து ஜோதியா இருக்க, யார் அவரை போய் தூண்டா விளக்கவர். எண்ணெய் திரி இதுல ஏதாவது குறைவில்லாத இடத்து தூண்டுவோர் இல்லாம எரியக்கூடியதும் எரியணும் விளக்கு. எண்ணெய் குறைஞ்சாலும் எரியாது, திரி குறைஞ்சாலும் எரியாது, காத்தடிச்சாலும் எரியாது. இருந்தாலும் எரியக்கூடிய அந்த விளக்கு திரியினை தானே தூண்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா தானே தூண்ட முடியாது. அதனால தீ திரியினை பற்றி எரிந்து கொண்டு உட்செல்லும், திரி வந்து எண்ணெயினை பற்றி எரிந்து கொண்டே உட்செல்லும். திரி எண்ணெயின் மேல் இருந்தால் எரிந்து கொண்டு இருக்கும், உள் புகுந்தால் அணைஞ்சிரும். எண்ணெயும் திரியும் குறைவிட்டால் விளக்கு அணைஞ்சு போயிரும். அதனால எந்த நிலையிலும் திருவிளக்கை தூண்டுவான் ஒருவன் கண்டிப்பா வேணும். அது மாதிரி விளக்க விளங்கும் அறிவை உடைய உயிர்க்கு விளக்கும் பேரறிவு பொருளாக சிவபெருமான் எப்போதும் இன்றியமையாது வேண்டப்படுகின்றார் என்பதை மிக அழகாக சொல்லி, அதன் மூலம் நம்ம அந்த புருவ நடு வரைக்கும் அந்த ஒளியை தூண்ட வேண்டும் என்பதை நமக்கு அழகாக உணர்த்துகிறார். இப்போ இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். மூல சாதனங்கள் நிரம்பிய விளக்கு ஒளியா இருந்தா கூட தூண்டுபவன் ஒருத்தன் இல்லைன்னா அது சரியா இருக்காது, நல்ல எரியாது. அதே மாதிரி சாதகன் வந்து மூலாதாரத்தில் உள்ள விளக்கொளியை தூண்டிவிட்டு மதிமண்டலம் வரையிலும் எரிய செய்ய வேண்டும். மூல சாதனத்து ஆன விளக்கொளியாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பாடலை கொஞ்சம் கொண்டு குட்டிக்கணும். மூல சாதனத்தான் ஆன விளக்கொளியாம், ஆயினும் ஆன அவ்விளக்கொளி தூண்டும் அவன் என்ன, மூலத்தானத்தில் அவ்விளக்கு ஆன விதி ஏனை மதிமண்டலம் கொண்டு எரியும் அப்படின்னு கூட்டி சொன்னால் இந்த பாடலோட பொருள் நமக்கு விளங்கும். மூல சாதனம் அப்படிங்கிறது விளக்கு ஒளி எரிவதற்குள்ள எண்ணெய் திரி நெருப்பு போன்ற உபகரணங்கள், இதனால விளக்குக்கு ஒளி கிடைக்கின்றது. ஆண் என்ற சொல் அவ்விடத்துன்னு பொருள் தருது. சாதனங்கள் நிரம்பிய இடத்துல அந்த விளக்கொளியை தூண்டும் அவன் என்ன இல்லை, அந்த விளக்க ஒளியை தூண்டதுக்கு ஒருத்தன் இருப்பது மாதிரி மூலத்தானத்தில் அவள் மூலாதாரத்துல உள்ள குண்டலினிங்கிற கொடி தீபத்தை யோக நூல்கள்ல சொல்லப்பட்ட விதிப்படியான விதின்னு சொல்றது. அந்த விதிப்படி பிராணாயாம பயிற்சி முறைப்படி சகசிராரமாகிய பிரம்மரந்திரத்தில் உள்ள ஆயிரம் இதழ் தாமரை அது வரைக்கும் கொண்டு சென்று எரியும், அதாவது எரிக்க செய்யணும் பிறவினையாக கொண்டு, அதற்கேற்ப சாதகன் அப்படின்னு ஒரு எழுவாயவும் வருவித்துக் கொண்டால் இந்த பாடலுடைய பொருள் நமக்கு தெற்றென புரியும். மூலாதாரத்து மூண்டெழுகனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து என்று அவை பாட்டி சொல்லுவாள் அல்லவா, அந்த கருத்தை இங்க பொருத்தி பார்த்துக்கலாம். உன்னாடும் ஐவர்க்கு மண்டை ஒதுங்கிய விண்ணாட நின்ற வெளியை வினை வினவுரில் அண்ணாந்து பார்த்து ஐவர் கூடிய சந்தியில் கண்ணாடி காணும் கருத்ததென்றானே என்று சொல்லியிருக்கின்றார். இந்த பொறிகளை அகமுகப்படுத்துவதால் என்ன பயன் விளையும் என்பது இதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஐம்பொறிகளையும் அகமுகமாக்கி மதிமண்டலத்துல பரவெளியில் விளங்கக்கூடிய கூட்ட பெருமானை ஆயத் தொடங்கினால் ஐம்பொறிகளும் சந்திக்கும் சந்தியிலே ஞான கண்ணால் நாட பேரின்பம் விளையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊனக்கண் பாசம் உணரா பதியினை ஞான கண்ணினில் சிந்தை நாடி உரா துணை தேந்தன பாசம் ஒருவ தன் நிழலாம் விதி என்னும் அஞ்செழுத்தே என்பது சூத்திரம். அதுல பாத்திருக்கோம் இல்லையா, அதுதான் அந்த கருத்தை தான் நம்ம இங்க பொருத்தி பார்த்துக்கணும். ஞான கண்ணால் சிந்தை நாடி அந்த ஒளிய காணும் கருத்தை உடைய பேரின்பம் என்று சொல்லி இருக்கின்றார். உள்நாடும் ஐவர், அதாவது புறம் போகாது மடங்கி மனசுக்குள்ளேயே ஆராயும் அல்லது விரும்பும் ஐந்து இந்திரியங்களை உடைய சாதகர்கள். ஐவர் என்பது ஐந்தை உடையவர்கள் என்று பொருள் தருகிறது. அடுத்து ஐவர்க்கு மண்டை ஒதுங்கிய இல்லை, மண்டை என்பது கபாலம்,

0: ஒதுங்கிய வெண் என்பது பிரம்மத்தொலையாகிய வெளி, அதில் ஆட நின்ற வெளி இல்லையா, வெண் ஆட நின்ற வெளின்னு சொல்லி ஆட நின்ற வெளி, நடனம் ஆட நின்ற பரவெளியாகிய பெருமான். இறைவனை வெளி ஏன் வெளின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, எல்லையும் வடிவும் அதாவது சொரூப லட்சத்துல நாம ரூபம்லாம் இருக்காது இல்லையா, அதுதான் எல்லையும் கிடையாது வடிவும் கிடையாது. வினவுரில் என்று அந்த பாடல்ல வருது, அதாவது ஆராய்ஞ்சு பார்த்தா ஐந்தை அகமுகமாக்கிய அவர்கள் அப்படின்னு வினை முதல் வருவித்து ஐந்தினை உடையார் அப்படின்னு நம்ம ஆராயணும். அடுத்து மூன்றாவது வரியில அண்ணாந்து பார்த்து பொறிகளை கழுத்தின் கீழே கொண்டு செயல்படுத்தாம மேல் நோக்கி அதோமுக பார்வை என்று சொல்லுவாங்க. அதாவது வினை போகத்தில் அழுத்தி வினைகளை விளைக்கும் ஆதலால் ஊர்த்துவ முகமாகவே கண்டு ஐவர் கூடிய சந்தி, அதாவது ஐந்து இந்திரியங்களும் ஒன்றும் சந்தி, அதாவது புருவ நடு, இங்க அறிவு கண்ணை அமைத்து அதாவது காணின் ஆக்ஞா தானத்திலும் அதற்கு மேலும் பரவெளி ஆட்டம் காணலாம் இல்லையா. அறிவு கண்ணை அமைச்சு காணும், புறக்கண்ணை வச்சு, ஊனக்கண் பாசம் உணராப்பதி ஞானக்கண் சொல்றாங்களா அறிவு கண், இந்த இதுக்கு நேர்மையான பொருள் உதவக்கூடிய இந்த மந்திரத்தை தம் மனதில் தாம் கண்ட கருத்தாக கருத தேவையில்லை இல்லையா. நல்ல நமக்கு தெளிவாக இந்த பாடலானது நமக்கு எடுத்து உரைத்துள்ளது. அறியாதவற்றை அறிவான் அறிவான், அறிவான் அறியாதான் தன் அறிவாகான், அறியாத அவத்தை அறிவானை கூட்டி அறியாத அறிவானை யார் அறிவாரே என்று சொல்லுகிறார். தன் அறிவால் அறியப்படாதவற்றை அறிபவனே அறிஞன். சிவம் சித்தாகிய ஆன்மாவை ஐந்து அவத்தை படுத்தி அவன் அறியாத வண்ணம் சார்ந்திருந்து அவனை அறிவன், ஆனால் அவனை அறிபவர் யாரும் இல்லை. அறியாதவற்றை என்பது பெத்த காலத்துல நமக்கு அறிவு இருந்துச்சு, இருந்தோம் மலமறைப்பால் அறிய இயலாமல் இருந்தோம் அல்லவா, அப்போது தன்னையும் தனக்கு இருந்த தடைகளையும் தலைவனையும் என்று சொல்ல வேண்டும். அறிவான் அப்படிங்கிறது பரிபாகம் இல்லாத தன்னுடைய அறிவால் நான் காண்பேன் என்று முயன்ற பிரம்ம விஷ்ணுக்கள் போல பசுபோத முனைப்பால், அதான் அறிய முயல்பவன் அறியாதானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னறிவாகான் அறிவானை அறியாது அவத்தை கூட்டி அறியாத அறிவான் அவனை அறிவார் யார் அப்படின்னு கொண்டு கூட்டணும்னா பொருள் நமக்கு ஈஸியா புரியும். தன்னறிவாகான்னா தற்போதத்திற்கு அகப்படாத பரசிவத்தை உணர்த்துகிறது. ஆன்மாக்கள் என்றும் உணர்த்த உணரக்கூடிய சித்து பொருள், அதனால அறிவான் என்று ஆன்மாக்களை சொல்லுகிறார். ஆன்மாக்களை வினை கழிவிற்காகவும் நுகர்ச்சிக்காகவும் அவத்தை உள்படுத்தும் போது அதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள். அறியாத அவத்தை கூட்டி என்று வருகிறது. அதாவது ஒரு முரட்டு பசு இருக்கு, அது வேற இடத்துக்கு போகாம இருக்கிறதுக்காக மேய்ப்பவன் வந்து அதை சார்ந்து அப்படியே கண்காணித்து கொண்டே இருப்பது போல, கடவுள் ஆன்மாவை ஐந்து அவத்தையுள் படுத்தி அந்த ஆன்மா அறியாமல் கண்காணித்து கொண்டே இருக்கின்றார். அதை வேறு யாரால் அறிய முடியும் என்று கேட்கின்றார். கண்காணின்னு ஏற்கனவே நம்ம திருமந்திரமும் சிந்திச்சிருக்கோம், சுவாமிக்கு கண்காணி என்ற ஒரு திருப்பெயர் உண்டு என்று நமக்கு தெரியும். இப்போது வாழ்த்து பாடல். பூதி சாதனம் எங்கும் பொங்குக, சாதி வைதிகம் சைவம் வழங்குக, சோதி வான்மழை தூங்குக, வையம் மேல் நீதி வேந்தன் நிலை பெற்று வாழ்கவே என்ற வாழ்த்து பாடலை பாடி இவ்வளவு ஒரு அரிய செய்திகளை எல்லாம் நமக்கு மிக தெளிவாக இது போல எடுத்து உரைத்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து, மேலும் நம்மை நாள்தோறும் சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சைவம்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து, ஆர்வமுடன் இதனை கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.
1: வீட்டுல ஒரு வயசானவர், அவரோட வேலை என்ன தெரியுங்களா, ரோட்ல போவாரு இல்ல வைக்காது வெளியில போவாரு, காயலாங்கடைக்கு போவாரு, பழைய சாமான்கள் எதை கிடைச்சாலும் கொண்டு வந்து வச்சுக்கிடுவாரு. கிழிஞ்ச பேப்பர் ஒரு பக்கம் இருக்கும், கிழிஞ்ச துணி ஒரு பக்கம் இருக்கும், இது எதுக்குன்னா இது புது துணியா யூஸ் பண்ணலாம் பாரு, இந்த கயல் ஒரு பக்கம் இருக்கும், எல்லாமே வேஸ்ட் பொருள். இரும்பு சாமான் குப்பை, கயல் கட்டலாம் பாரு, கொடி கட்டலாம் பாரு, அப்படியே குப்பையா குடிச்சுக்கிட்டே பாரு. அது ஏறத்தாழ ஒரு ரூம்ல கிட்டத்தட்ட முக்கால் ரூம்ல வந்துருச்சு, உள்ள யாரும் போக முடியல. இவர் மட்டும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு, இந்த முனையில உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த ரூம்ல அப்படியே படுத்திருந்தாரு. என்னை கேட்டாரு, என்ன இது இப்படி ஒரு குப்பையை அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இதை வெளியே எடுத்து போட மாட்டேங்கிறாரு, நாற்ற வேற எடுக்குது, அடைஞ்சு கிடக்கிறதுனால பூச்சி மட்டும்தான் வேற வருது, இதை நகர்த்தவே மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணலாம், வயசானவர் ஒரு 30 வயசு பையன்தான், பொருளெல்லாம் தூங்கி வெளில கிளம்பிடாதுன்னு சொல்லிட்டான். ஒரு 40-50 வயது மிடில் ஏச்சிட்டு சொன்னா சேர்க்காத அவளுக்கு அறிவு இல்ல, அப்படி திட்டலாம். ஒரு 80 வயது மனிதன் திட்டவும் முடியல, கண்டிக்கவும் முடியல, குப்பையோ நிறைய இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சொன்னேன், கபாலீஸ்வரர் கோயில் அப்பலாம் குடிக்கணும் அப்படி கலை தண்ணியில கலந்து அப்படி லைட்டா தெளிச்சு விட்டுரு. திருநீர் நமக்குன்னா பூசலாம், பொருள்களுக்கு எப்படி பூசறது, எல்லாத்தையும் குழைச்சு தெளிச்சு விட்டுருது. தெளிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் வீட்டுக்கு போறேன், அந்த ரூம் காலியா கிடக்கு. இனியா இவ்வளவு காலியா கிடக்கு, அவரு இருக்காரு, பெரியவர் இருக்காரு, பெரியவர் இல்லாம ரூம் காலியாச்சுன்னா பெரிய விஷயம் இல்ல, பெரியவர் இருக்கிறாரு, இனியா ரூம் காலியா இருக்கு, எப்படியா அப்படின்னு. அது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அது என்ன அப்படின்னு, ஒரு பாம்பு போன மாதிரி ஒரு நாள் பாத்துட்டாரு. ஆஹா, உள்ள பாம்பு இருக்கு போல இருக்கு, இந்த ரூம்ல என்னால இருக்க முடியாது, எல்லா குப்பையும் வெளியில போட்டுட்டு இந்த ரூம் திரும்ப ஒட்டல அடிச்சு வைக்கணும். எடுத்து ஆளை வந்து கூப்பிட்டா, ஆள் என்ன பண்ணாலும், ஐயா நீங்க மேல இருங்க, எல்லா சாமானும் எடுத்து போட்டுட்டு பாம்பு அடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன். அவன் எடுத்து கொண்டு போய் குப்பை குழியில போட்டுக்கிட்டான். அவர் வந்த பையன் போட்டா கேட்கலாம், பேரம் போட்டா கேட்கலாம், வந்த ஆள் குப்பை குழியில போட்டு போயிட்டான். வந்து என் பொருள்லாம் எங்க, அதுல குப்பையில போட்டாச்சு. அதுல அது இருக்குதான் ரொம்ப முக்கியம், பாம்பு போகணுமா பொருள் இருக்கணுமா, என்ன முடிவு பண்ணு. இப்ப பாத்தீங்கன்னா வீடு ரொம்ப சுத்தமா இருக்கு, அந்த ரூம் பயன்பாட்டுக்குரியதா மாறிடுச்சு. நீங்க ஈசனும் அம்பிகையும் அப்பனும் இருக்கக்கூடிய அந்த நீரை தெளித்து வந்ததற்கு இவ்வளவு பலன் சொன்னா, நாம திருநீர் பூசினா என்ன தெரியுமா பொருள், நம்ம இதயத்துல இருக்கக்கூடிய வேண்டாத குப்பையெல்லாம் அதுவே போயிடும். ஒரு ஆள் வந்து எடுத்து எரிஞ்சிட்டு போயிடுவான், நான் இதை வச்சிருந்தேனே, அதை வச்சிருந்தேனே, அவரை வெற்றி கொள்ளணும்னு வச்சிருந்தேனே, இவரை ஜெயிக்கணும்னு வச்சிருந்தேனே, இந்த போட்டியில வெற்றி, இதெல்லாம் குப்பை தூக்கி எறி. பிறரை வெற்றி கொள்வதற்கு பெயர் வெற்றியே இல்லை, வேற யாரங்க வெற்றி கொள்ளணும், நான் என்ன வெற்றி கொள்ளணும், முதல்ல அளவுக்கு அதிகமா பெருக்கிற என் உடம்ப வெற்றி கொள்ளணும், அளவுக்கு அதிகமா வேறு வேறு விஷயங்கள்ல சிந்திக்கின்ற என் மனதை நான் வெற்றி கொள்ள வேண்டும், தேவையில்லாத பொருளின் மீது பற்று வைக்கக்கூடிய என் சிந்தையையே வெற்றி கொள்ள வேண்டும். சொன்ன பேச்சு கேட்காம இருக்கக்கூடிய மேயக்கூடிய என்னுடைய ஐம்புலன்களை நான் வெற்றி கொள்ள வேண்டும். சாப்பிட்டாச்சு வயிறு நிரம்பி இருக்கு, உடுறமா, சாப்பிட்டாச்சு வயிறு நிரம்பி இருக்கு, உடுறமா, உங்க திருப்திக்காக ஒரே ஒருவா உள்ளக்கல், உங்க திருப்திக்காக ஒரே ஒருவா உள்ளக்கல், இப்படி எவ்வளவு ரூபாய் உள்ள போகுது. அதுவும் இன்னும் குருவா 2-3 பேர் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரியான மேட்டர்ல சிக்கணும்னா முடிஞ்சது இருக்காத. நான் ரொம்ப நினைச்சுக்கிறது இதெல்லாம் முடிய வரைக்கும் மாட்டாம இருக்கணும்னு நினைச்சுக்கிறது, வாய கட்டவே முடியல. 4 பேர் 4 ஆர்டர் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் சாப்பிடுங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு, இதுல கொஞ்சம் சாப்பிடுங்க, இது எல்லாத்தையும் 4 தையும் போட்டா நம்ம வயது என்ன வண்ணத்தாடியா, முடியாத, செரிக்கணும்ல, செரிக்காதே. ஆனா அது நடக்கிறது இல்ல. நாம வெற்றி கொள்ள வேண்டியது நாம் தானே தவிர வேறொருவர் இல்லை. நம்முடைய கேவலமான சிந்தனையிலிருந்து நாம் மீண்டும் வெற்றி பெற வேண்டுமே தவிர நமக்கு இன்னொருத்தர் பகைவதே கிடையாது. நீங்க உங்களுக்குள்ள அன்பை உருட்டெடுக்க வைங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும். இந்த அன்பு உற்றெடுக்க வைத்ததற்கு பின்னால் உங்களை திட்டுகின்ற ஒரு மனிதனை கூட நீங்கள் பார்க்க முடியாது, ஒரு மனுஷனை கூட பார்க்க முடியாது. சொன்னா தெரியுங்களா, பேருந்துல வந்துகிட்டு இருந்தேன், என் குருநாதர் பக்கத்துல உட்கார்ந்து பேருந்துல வந்துகிட்டே இருக்கும் போது பின்னால ஒருத்தரு என் குருநாதர் ஜெனரல் ஓர் சீட்ல உட்காந்துருக்க, இவரு இந்த நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கேன், முன்னால ஒருத்தர் வாந்தி இருக்காரு. பஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் போது யாராவது வாமிட் பண்ணா அது அப்படியே பின்னால இருக்கிறோம், முகத்துல அடிக்கும், இருக்கும் போதுதான் பண்ணணும். அவர் ஓடிக்கிட்டு இருந்த பேருந்துல வாந்தி இருக்கும் இந்த குருநாதர் முகத்துல அப்போ வாந்தியும் பட்டுருச்சு. அவர் அப்படியே துண்டை எடுத்து தொடச்சுக்கிட்டு சொன்னாரு, நல்ல வேலை, நான் வாழ்த்தி எழுத்து வேற யாராவது என்ன திட்டாம சுவாமி என்ன காப்பாத்தினார், மிக்க மகிழ்ச்சியினர். இவருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வந்து இவர் வாழ்த்து எழுத்து வேற யார் பாவத்தையாவது பட்டிருந்ததுன்னா அவங்க இவளை திட்டிருப்பாங்க, நான் அவனை திட்ட போறது அந்த வாய்ப்பு எனக்கு தரல. இல்ல இது எவ்வளவு நேரம் ஆயிட போது, எங்க முன் சீட்டுக்கு வாமிட்டிங் சிச்சுவேஷன் கொடுத்த சாமி பின் சீட்டுக்கு அதை கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போது. ஆனா நமக்கு அந்த எண்ணமே இல்ல, யோ பாத்து இடியா என்ன தின்ன, மறுநாள் நாம எடுத்துட்டோம்னா சொன்ன வார்த்தை நல்ல வேலை, முன் சீட்டுக்கு வந்த வாமிட்டிங் சென்சேஷன் பின் சீட்டுக்கு வராம என்ன கடவுள் காப்பாற்றினார். நன்றி. நம்மளால என்ன சொல்லிருக்கோம் யோசிப்பார் அந்த தருணத்துல, அந்த தருணத்துல ஒண்ணும் அப்புறம் இல்ல, ரெண்டு நாள் கழிச்சு யோசிச்சு அந்த வேகம் அந்த வாமிட்டிங் அடிச்சு அது வாங்கி எடுத்து கவிச்சு மொத்தம் நாற்றம் இருக்கிறது. நான் பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன், எனக்கே ஜீரணிக்க முடியல சார், எனக்கும் வந்துடும் போல இருக்கு சார் அப்படின்னு. பரவாயில்ல எடுத்து தொடச்சுக்கிறேன் அப்படின்னு, பரவாயில்ல எடுத்து தொடச்சுக்கிறேன். என்னங்க இப்படி ஒரு மனநிலையா? அப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களால் தான் இந்த தேசம் அழகா இருக்குது. நான் முன்னால உட்கார்ந்தது யோசிச்சு பாருங்க, முன்னால உட்கார்ந்தது உங்க பையனா இருக்கான், அதாவது உங்களுடைய பெண்ணாக இருக்கிறது, உங்களுடைய பெயரன் பெயர்த்தியாக இருக்கிறது. பின்னால நீங்க வாந்தி போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? சொல்ல குழந்தைக்கு உடம்பு முடியல, இங்க வந்து பார்த்தாலும் நான் பாத்துக்கிறேன் உடனே அப்படின்னு இங்க வாந்தி எடுத்த குழந்தையை நம்முடைய மடி மீது கிடத்தி கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கோம். அப்போ அது யாரோ ஒருவர் என்பதனால அவரை நாம திட்டம் சபிக்கிறோம். அது நம்ம நிமிஷம் ஒருத்தரா இருந்தா, நாமளா இருந்தா, அதனால யாராவது ஒருவர் தவறு செய்கிறார்கள் சொன்னா என் முன்னர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஒரு பெண் வந்து கணவனின் மீது கேஸ், கணவன் நல்லவர், மனைவி வந்து தவறா கேஸ் கொடுத்துட்டான், என் முன்னர் ஒரே ஒரு பாவம், அந்த பெண்ணுக்கு என்ன கஷ்டமோ, இவன் அனுபவிக்க வேண்டிய வினையை இவன் அனுபவிச்சு முடிச்சிருப்போம், அவ அனுபவிக்க வேண்டிய வினையை அவ அனுபவிச்சு முடிக்கணும் அப்படின்ட்டு ஒண்ணுமே பேசல, ஒண்ணுமே பேசல, எதிர் சண்டைக்கு போகணும்னு சொல்லல, நீயே வெற்றி பெறுவேன்னு ஆசீர்வதிக்கல, உன் வினையை நீ அனுபவிச்சு முடி, அவ வினையை அவ அனுபவிச்சுக்கணும். அவ்வளவு நம்முடைய வினையை நாம் அனுபவித்தே தீர வேண்டும், அதை எதை வைத்து மாற்ற முடியாது. இங்க வந்து உட்கார அளவுக்கு நம்முடைய வினை நல்லா இருக்கேன்னு சந்தோஷப்படும். வேற எங்கேயாவது காக்க வச்சிருந்தாருன்னா, ஒரு நண்பர் சொன்னாரு, நீங்க வரல நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. எங்க கூட அவர் உடனே சொன்னாரு, மன்னிச்சுக்கோப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. சரி அப்படின்னு எல்லாம் வந்து பேசி கீசி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, நல்ல வேலை உங்களை இங்க காக்க வச்சது, ஒரு ஆஸ்பத்திரியில டாக்டருக்காக காக்க வச்சிருந்தா எப்படி இருக்கும், கவலை வேற ரிப்போர்ட் வருவோம், ரிப்போர்ட் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் என்ன சொல்லுவாங்க, ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு கவலை இருக்கு. இன்னைக்கு எடுத்த ரிப்போர்ட்டே நாளைக்கு எடுத்தா சார், நேற்றுக்கு எடுத்த மாதிரியே ரிப்போர்ட் இன்னைக்கு இருக்குமா, இல்ல இன்னைக்கு வேற மாதிரி ரிப்போர்ட் இருக்குமா, ரிப்போர்ட் சொல்லுவாரு, ரிப்போர்ட் எடுக்கிறவர் சொல்லுவார், மேடம் எனக்கு ரிப்போர்ட் எடுக்கிறது மட்டும் தான் வேற, நீங்க டீடைல்ஸ் எல்லாம் டாக்டரை பார்த்து கேட்டுங்க, அங்க இருக்கிற அட்டண்டர் நர்ஸை பார்த்து கேட்டீங்கன்னா டாக்டர் சொல்லுவாரு, டாக்டர் ஒண்ணு இல்லைங்கிற விஷயத்தையே கூட டாக்டர் தான் சொல்லுவாங்க, அவங்க வாயை திறக்க மாட்டாங்க, அதுலயே நில்லுன்னு போட்டிருக்கோம் ரிப்போர்ட்ல, நீங்க நில்லுன்னு போட்டிருந்துங்க டாக்டர் சொல்லுவாரு, ஒண்ணும் இல்லையே போட்டிருங்க டாக்டர் சொல்லுவாரு, ஏன்னா நீங்க டாக்டரை தான் பார்க்கணும். அப்போ நம்முடைய வினையெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு யார் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது, சிவபெருமான் சொல்லணும், டாக்டர் சொல்லுவாரு, இங்க இருக்கிற சீஃப் டாக்டர் யாரு, சிவபெருமான் தான், உங்க உடம்புக்கு ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு வியாதியே இல்லை, உங்களுக்கு எதிரியே இல்லை, உங்களுக்கு பகையே இல்லை, உங்களுக்கு இனிமே எல்லாம் நல்லதா தான் விளைய போகுது, உங்களுடைய ஆற்று நல்லா இருக்குது, கண்ணு நல்லா இருக்குது, வயிறு நல்லா இருக்குது, உங்களுடைய எல்லா சிஸ்டமும் நேச்சுரலா இருக்குது அப்படிங்கறத சொல்றது யார் சொல்லணும், சீஃப் டாக்டர் தான் சொல்லணும், கபாலீஸ்வரரும் கற்பகமா சொல்லணும், நான் சொல்ல முடியாது. உள்ளார் நல்லார் முனையறிந்த வளம் கொண்டு இறைவர் அடியாருக்கு மாறாது அழிக்கும் வாய்மையார். சில பேர் இருக்காங்க, ஒண்ணு கிடைச்சா இப்ப நான் சொன்னேன்ல, எனக்கு வந்து மயிலாப்பூர்ல 4 மாடை வீதியில ஒரு வீடு கிடைக்கணும், மண்ணோடு வீடு கிடைக்கணும், அதை நான் வாழ்ந்ததற்கு பின்னால் அருள்மிகு கற்பகாம்பாளுடனாகி அருள்மிகு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எழுதி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் ஒரு பிரார்த்தனைய வச்சேன். இப்ப நான் வாழறேன், கிடைச்சிடுச்சு, 4 மாடை வீதியில மண்ணோடு ஒரு வீடு கிடைச்சிடுச்சு, போகும்போது நான் எழுதி கொடுத்துட்டு தானே போகணும். ஆனா அப்ப என்ன பண்ணணும், எனக்கு அப்புறம் இல்ல, என் சந்ததிக்கு அப்புறம், என் சந்ததினா எவ்வளவு காலம், நான் முதல்ல என்ன சொல்லணும், எனக்கு அப்புறம் சொல்லணும், இல்ல என் வாழ்நாளுக்கு பிறகு இது கோயிலுக்கான சொத்து. அப்ப சுவாமி அவரோட சொத்தை கொடுக்குறாரு, பரவாயில்ல நீ 4 மாடை வீதியில இருந்துட்டு போ, உனக்கு அப்புறம் இது என்கிட்டதான் வரும், நான் அப்ப பாத்துக்கிறேன்னு கொடுக்குறாரு. ஆனா நம்முடைய கல்முஷமான எண்ணம் அதை விடல, இன்னொரு 2-3 தலைமுறைக்கு நம்ம வீட்டுலயும் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சா நம்மளோட எண்ணம் அப்படி நினைக்கும். ஆனா முனைவர் அப்படி இல்லை, இந்த போர்க்களத்துல பெறுகின்ற வெற்றியின் மூலமாக பொருள் ஈட்டினால் அந்த பொருளை திருக்கோயிலுக்குரிய தொண்டுக்குத்தான் செய்வேன், சிவன் அடியார்களுக்கான தொண்டிற்குத்தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்மையா இருக்கிறான். உளம் பொருள் அழிக்கும் வாய்மையா, அடியாக்கு மாறாது வலிக்கும் பார்வையார். மாறவே இல்லை, உண்மைய பிறந்து பேசுறது இல்ல. நம்மால் உண்மையை ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. ஒரே நேரத்துல ஒரே விஷயத்துக்கு ரெண்டு மூணு எக்ஸ்பிரஷன் தான் கொடுக்குற ஆள் தான் தெரியும். பஸ் ஸ்டாண்ட்ல இதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல கணவன் மனைவியும் இருந்தாங்க. கணவனுக்கு போன் வருது, என்னது அம்மா கீழே வந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு தகவல். இவரா இதான் சொல்றாரு, அம்மா கீழே வந்துட்டாங்களா அப்படின்னு ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன். பக்கத்துல ஒரு மனைவி, வயசான காலத்துல சும்மா இருக்க வேண்டியதானே, வீட்டுல சும்மா இல்லாம அங்க போறேன் இங்க போறேன்னு அலைய வேண்டியது, அப்புறம் உழுந்து வாங்கிட்டு கை உடஞ்சிருச்சு கால் உடஞ்சிருச்சுன்னு என் பிராணனை வாங்க வேண்டியது. கணவன் அடுத்த டைலாக் சொன்னார், விழுந்தது எங்க அம்மா இல்ல உங்க அம்மா. அச்சுச்சோ பாவங்க, இந்த வயசுக்கு அப்புறமும் ஓடி ஆடி வேலை செஞ்சு வயசுல செஞ்சு உழைச்சு உழைச்சு ஓடா இருக்கிற எங்க அம்மாவுக்கு என்ன விட்டா உதவி செய்யறதுக்கு வேற யாரு இருக்கா. ஒரே செய்திதான், அம்மா கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சு. ஒரே செய்தி, ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால வேறொரு கணவனை பெற்ற தாயாக இருந்தால் இது சும்மா இருக்க வேண்டியதுதானே, அங்க இங்க போய் உழைச்சுட்டு என் உயிரை எடுக்குது. அது தன்னை பெற்ற சொந்த தாயாக இருந்தால் உழைச்சு உழைச்சு ஓடா போன அம்மா எப்படிங்க. நம்முடைய வாய்மையெல்லாம் இப்படி இருக்குதான், ஒவ்வொரு நேரத்துக்கும் வேற வேற விதமா மாறுதான். ஆமா, அன்னைக்கு அலுவலகத்துல ஒரு சின்ன தகராறு, ஒரு பையன் கண்ணாடிய உடைச்சிட்டான். கண்ணாடிய உடைச்ச பையனை அலுவலகத்துக்கு உள்ள இருந்தவர்கள் சொன்னார், சார் எந்த பையன் கண்ணாடிய உடைச்சானோ அவங்க அப்பாவை கூப்பிட்டு அதுக்கான காசை வாங்கிடுங்க அப்படின்னு. நான் செஞ்சுக்கிட்டே சொன்னேன், சார் கண்ணாடிய உடைச்சது உங்க பையன் சார். அப்படியா சார், குழந்தைங்க தானே சார் விட்டு போங்க அப்படின்னு. குழந்தைங்க தானே விட்டு போங்களா. முதல்ல யாரோ ஒருவராக இருந்தால் அதற்கான தண்டனையை நாம் வேறு விதமாக பிக்ஸ் பண்றோம். அது நம்ம ஆளா இருந்தா நாம இருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்கும். யோசி பாருங்க, டிராபிக்ல டிராபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணாம வேகமா போயிட்டா சார் நிறுத்துங்க. சார் எனக்கு கமிஷனர் தெரியும், தெரிஞ்சா தெரியும், நீ வந்தது தப்பு தானே. இல்ல எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், நான் இவருக்கு பாடம் எடுத்துருக்கிறேன், இவரோட பையனுக்கு பாடம் எடுத்துருக்கிறேன், இதெல்லாம் சொல்ற இடமா இல்ல. அணிவகுத்திருக்கு இந்த பக்கம் வரேன், வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் ப்ரொபோஷனுக்கு வரணுன்றதால வண்டி இப்படி நேரம் விட்டுட்டேன். இந்த ஆட வர போங்க அப்பதான் போங்க அப்படின்ட்டேன். அவர் வந்து அவருடைய டிராபிக் போலீஸ் நிறுத்திட்டாரு. நிறுத்திட்டு ஆட்டோ நிறுத்தின உடனே நான் தலையை நீட்டினேன் பாருங்க, போங்கன்ட்டாரு போங்கன்ட்டாரு. நான் சாயங்காலம் போய் சொன்னேன், ஏன் ரொம்ப நன்றி, கோயிலுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு போவாங்க. நீங்க கோயிலுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு போவீங்க, உங்க பொருளாதார காலம் எதிர ஒரு லாரி வந்தா நீங்க சிவபுரத்துல போய் சேர்த்து வேண்டியது. சிவபெருமானே சொல்லியது போல இருந்தது. யோசிச்சு பாருங்க, நான் சிவன் கோயிலுக்கு வர வேண்டும் என்று வந்தேன்னு சொல்றேன், அதுல அப்ப கூட இருக்கு அப்ப போங்கன்னு அனுப்பிச்சுட்டாரு. சாயங்காலமா பார்க்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னாரு, நீங்க சிவன் கோயிலுக்கு போகணும்னு போறீங்க, கொஞ்சம் லாரி ஏறி வேகமா வந்திருந்தா சிவலோகத்துக்கு எல்லாம் டிக்கெட் கிடைச்சிருக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் சாலை. எவ்வளவு கவனமா இருந்தாலும் அடிபடும் அது வேற விஷயம். அதுக்கு என்கிட்ட நிறைய சான்றுகள் இருக்கு, நானே அதுக்கான இலக்கு நிறைய நேரத்தில் ஆகியிருக்கிறேன். மாற்றாக்கு அமரில் அழிந்து உள்ளோர் வந்து கம்பால் மானிதையும் மாற்றும் பரிசு பேசினால் அதனை நடுவு நிலை வைத்து குற்றும் ஒதுங்கும் ஆழ்வினையால் கூலி என்று சென்று எரிந்து போற்றும் வென்றி கொண்டு இசைந்த பொண்ணும் கொண்டு வந்துவார். அவங்கிட்ட வந்து யாராவது உதவியு கேட்டா நடுவுலையோடு நின்று போரிட்டு அந்த போரில் பெற்ற பரிசினை செல்வமா மாற்றி அதை கொண்டு சிவனடியார்களுக்கு உதவி செய்வார். போர் செய்யறது ஒத்துக்கிட்டா கண்ணா பின்னால போர் செய்யறதுல, நடுவுநிலையோடு இந்த போரினை செய்யலாமா. இவர்கள் அதற்கு தகுதியானவர்களா. நம்ம சுவாமி கிட்ட கேட்கிற நிறைய விஷயத்த சுவாமி உடனே டிக்கடிக்கிறது இல்ல தெரியுமா, நிறைய விஷயத்த டிக்கடிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு சொந்த வீடு அமைச்சது, அவங்க சொந்த வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு வரும்போது அந்த ஹவுஸ் ஓனர் அழுதாரு. ஒரு வருஷம் இல்லைங்க, அவங்க அங்க இருந்தது 22 ஆண்டுகள் அந்த வாடகை வீட்டுல இருந்தாங்க. 22 இயர்ஸ் அவங்க அங்கிருந்து சொந்த வீட்டுக்கு வரும்போது அந்த ஹவுஸ் ஓனர் அழுகுறாரு. என்ன ஹவுஸ் ஓனர் யாராவது அழுவாங்களா, 22 வருஷம் இருந்தவங்க கிளம்புறான், அப்பா கிளம்புறான், நான் வேற ஒரு ஆள் அதிக குழந்தை கொடுத்து வச்சுருந்தாலும் சொல்லுவாங்க ஹவுஸ் ஓனர். ஆனா ஏன் இவங்க போ, நான் கேட்டேன் என்ன அப்படி எதுங்க இவங்க கிட்ட சார், இல்ல இவங்க இவங்க வீடு மாறி இந்த வீட்டை பாத்துக்கிட்டாங்க, இவங்க வீடு மாறி இந்த வீட்டை பாத்துக்கிட்டாங்க. அப்படி 22 வருஷம் பாத்துக்கிட்டதுனாலதான் அவங்களுக்கு கபாலி சொந்த வீடு கொடுத்து அனுப்புறாரு. இது இன்னொரு வீடுதானேங்கிற அலட்சியம் இல்ல, தன்னுடைய வீட்டை போலவே பாத்துறோம். ஒருத்தர் பில்டிங் கட்டுறது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல மேற்பார்வையாளராக இருந்தார். அந்த மேற்பார்வையாளராக இருந்தவர் அடுத்தடுத்து இன்ஜினியரிங் படிச்சவங்க இப்ப நிறைய வராங்க, அதனால குறைந்த சம்பளத்துக்கு இன்ஜினியர்ஸே வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இனிமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க மேஸ்திரி எல்லாம் வச்சுக்கிறது இல்ல அப்படிங்கறதுனால அவர் என்ன சொல்லிட்டாரு, இவருக்கு அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வீடு கட்டும் போது. அப்போ இவர் சொன்னாரு, ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க, அந்த நிர்வாகம் வீடு கட்டி இருக்கக்கூடிய நிர்வாகம், அந்த நிர்வாகத்திட்ட போய் இவர் சொல்றாரு, நான் இந்த பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறேன், என்னை விட சிறிய வயதில் இருக்கக்கூடியவர்கள் மேல்நிலையில இருந்துட்டு என்னை அதிகாரம் பண்றாங்க, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, நான் அதனால ரிசைன் பண்றேன், போதும் நான் உங்களை உழைச்சது போதும் அப்படின்னு அந்த நிர்வாகம் சொல்லிச்சு. இப்ப கட்டிக்கிட்டு இருக்கீங்களா வீடு, இதை மட்டும் கட்டி முடிச்சுட்டு உங்க மேற்பார்வையில கட்டி முடிச்சுட்டு நீங்க வேலையை விட்டு ஓய்வு பெற்றலாம், இதான் உங்களுடைய லாஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கையில போதும். சரி நான் உடனே சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வரவுல வை போனா செலவுல வையின்னு ஏனோ காரணம் ஒரு வீட்டை கட்டிட்டாரு. மௌலிவாக்கம் மாதிரி கட்டினாரா என்னன்னு தெரியாது, கட்டுறது பேரவையில கட்டிட்டு இருந்தது, கட்டி முடிச்சாச்சு. சாவி எல்லாம் கொண்டு போய் நிர்வாகத்திட்ட கொண்டு போய் சாவி கொடுக்குற நாள் ஓனரை காணும். அந்த ஓனர் வந்த உடனே சாவியை கொண்டு போய், ஐயா நீங்க சொன்ன மாதிரி கட்டி முடிச்சுட்டீங்கய்யா, இந்தாங்க அந்த வீட்டோட சாவி, அப்படியா வைங்க உட்காருங்க அப்படின்னு உட்கார்ந்த உடனே, இனிமே ஓய்வு எடுக்க போறீங்க? ஆமா, இனிமே எதுவும் செய்ய போறது இல்ல, வேலை எதுவும் செய்ய போறது இல்ல, நான் ஓய்வுதான் இருக்க போறேன், இது வரைக்கும் உழைச்சதெல்லாம் போதும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். மகிழ்ச்சி, நீங்க கட்டின வீட்டை இந்த நிர்வாகம் உங்களுக்கே தருது, இனிமே நீங்க அந்த வீட்லயே மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆஹா, இது நமக்கான வீடுன்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் சிறப்பா கட்டியிருப்பேனே. இல்ல அஞ்சு மூட்டை மணல் போட்ட இடத்துல ஒரு மூட்டை மணலும் நாலு மூட்டை சிமெண்ட்டுமா கலந்து போட்டு கட்டி இருப்பேனே, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பவுண்டேஷன் போட்டிருப்பேனே. இது யாரோ வாழ போற வீடு, யாரோ குடியிருக்க போற வீடுன்னு நினைச்சு நினைச்சு ஏனோ தானோன்னு கட்டிட்டேனே. இது நான் இருக்க போறேன்னு நினைச்சிருந்தா தேக்கு மரத்துல இழைச்சு இழைச்சு போட்டிருப்பேனே அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் முடியுமா? இதெல்லாம் நிர்வாகமே செலவு பண்ணிருக்கோம். அதுபோல இந்த உடம்புல யாரோ இருக்காங்க, யாரோ இருக்காங்கன்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். இந்த உடம்பு நம்முடையது, நம்முடைய வீடு, நம்ம உடம்பையே நாம சுத்தமா வச்சுக்கலன்னா நாம எங்க போய் வெளியில சுத்தத்தை வச்சுக்கணும்? நம்ம மனசுலயே குப்பை போடுவோம் நிரம்பி இருந்ததுன்னா நாம போய் சுவாமி ஒரு உண்மையை பண்ணிட்டாரு, வீட்டை சுத்தமா கொடுத்தாரு, அதுல இந்த வீட்டை நீயே வடிவமைச்சுக்கோன்னு இடத்தை கொடுத்தாரு, பொருட்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு. நம்ம ஏனோ தானோ வீடு கட்டி யாரோ தான் வந்து இருக்க போறாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். சுவாமி கடைசியில கீயே நம்ம கிட்டே கொடுத்துருக்காரு, இந்த அந்த வீட்டுல நீயே போய் வசி அப்படின்னு. அப்ப நம்ம மகத்தப்பட்டு பயன் இல்லை. அதனால வீடு கட்டும் போதே ஒழுங்காக கட்ட வேண்டும் என்பதை விண்ணப்பமாக வைத்து இன்ன வகையால் பெற்ற நிதி எல்லாம் ஈசன் அடியார்கள் சொன்ன சொன்னபடி நிரம்ப கொடுத்து தூய போனவகமும் கண்ணது நறுமை கறி தயிர் பால் கழிவுள் மண்ணும் அன்பின் நெறிவிழரா வழி தொண்டு ஆற்றி வைக்கினார். அன்புட நெறி பிழல. சில பேர் உணவு போடுறோம்னு சொன்னா சில பேர் எல்லாம் உணவு கொடுப்பாங்க, வருகின்றவர்களுக்கு எல்லாம் அன்னதானம் கொடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்க, நான் எவ்வளவு அன்னதானம் பண்றேன் பாத்தீங்களா அப்படிம்பாங்க. அப்படிலாம் சொன்னாங்கன்னா அந்த மாதிரியான அன்னதானத்தை பெறுவதை விட பெறாமல் இருப்பது நல்லது, அப்படிலாம் சாப்பிடவே கூடாது. இதை கோயிலுக்கு வரவங்களுக்கு எல்லாம் நான் அன்னதானம் பண்றேன், 1000 பேருக்கு பண்றேன், 10000 பேருக்கு பண்றேன் அப்படி ஒருத்தர் சொல்றான்னா அந்த அன்னத்தை நாம் பெறாமல் இருப்பது நம்முடைய சாத்தியம். அப்படி சொல்லவே கூடாது. ஒருத்தருக்கு துணி வாங்கி கொடுத்தா சொல்லலாம், பணம் கொடுத்தால் சொல்லலாம், வீடு வாங்கி கொடுத்தா சொல்லலாம், ஒரு பசியாக இருக்கின்ற போது உணவு வாங்கி கொடுத்தால் அதை யாரிடமும் சொல்லிவிடக் கூடாது. இவருக்கு பிச்சை நான் தான் போட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களோட பிச்சைக்காரன் வேற யாருமே இல்லை. இவரு அடிக்கடி சொல்லுவாரு, இவருக்கு உணவு நான் தான் வாங்கி கொடுத்தேன் சாப்பாட்டுக்குன்னா உன்னையோட பிச்சைக்காரன் யாருமே இல்லடா ஊர்ல இருந்து. அது என்ன தெரியுமா, அந்த புண்ணியம் போயிடும், அந்த புண்ணியம் போயிடும். அதனால யாருக்காவது உணவு வாங்கி கொடுத்தால் அந்த உணவை நான் தான் வாங்கி தருகிறேன் என்று ஒருபோதும் வெளியே சொல்லிவிடாதீர்கள், அந்த புண்ணியம் போயிடும், அதை சொல்லவே கூடாது. அன்பின் நெறிழா வழி கொண்டு ஆற்றி வைக்கிறார் மற்ற இந்நிலைமை பன்னெண்டு நாள் வையம் நிகழ செய்து வழி உற்ற அன்பின் சென்னறியாத உமையாள் கணவன் திருமருளார். யாருடைய வார்த்தையை போடுறார்கள், உமையாள் கணவன் திருமருளார், கற்பகத்தினுடைய துணைவன் திருமருளார், கற்பகத்தின் திருவருளால் மட்டுமல்ல கற்பகத்தின் துணைவன் திருவருளால், உமையாள் கணவன் திருவருளால் பெற்ற சிவலோகத்தில் அமர்ந்து பெரியா உரிமை வருவினார். சிவலோகத்துக்கு போனோம்னா கொஞ்ச நாள் திரும்ப இங்க உலகத்துக்கு அனுப்பி விட்டுவாங்க, அந்த புண்ணியம் முடிஞ்சவுடனே. ஆனா இவருக்கு இல்ல, அமர்ந்து பெரியா உரிமை மறுவினார், முற்ற உழந்த முனையடுவார் என்னும் நாமம் முன்னுடையார். அவரு பிறந்த போது நாமம் இருக்கு, என்ன நாமம்னு சொன்னா முனையடுவார்ங்கிற நாமம், ஆனா அவருடைய பெயர் குறிப்பிடல். முழுக்க முனையிடுவாங்கிற பெயர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கே தவிர, அவருடைய சிறப்பு பெயர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கே தவிர, போர்க்களத்தில் நின்று போர் செய்யக்கூடிய வீரன் என்கின்ற பெயரைத்தான் முனையிடுவார் என்கின்ற பெயராக கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய போர்க்களத்திலும் முனையிடுவாரே முன்னிற்கட்டும், அவரே வெற்றியை பெற்று நமக்கு தரட்டும். அதுக்கு பதிலாக நம்மால் ஒன்றையும் ஒன்றுதான் செய்ய முடியும். முனையிடுவாருக்கு வேணா ஒரு வஸ்திரம் சாத்த முடியும், அருள்மிகு கற்பகாம்பலனாகி அருள்மிகு கபாலீஸ்வரருக்கு வேணா ஒரு அபிஷேகம் பண்ண முடியும், நம்மால் அவ்வளவுதான் பண்ண முடியும். அதுவே அதிகம், அதுவே அதிகம். இன்னும் சொல்ல போனா அதுல எதுவுமே செய்ய வேண்டாம், ஒரு கும்பிடு போட்டு போயிடும், ஒரு கும்பிடு போடலாம், அது முடியும்ல, முன்னால நிக்க முடியும்ல. முனையிடுவாருங்கிற நாயனார் அங்க இருக்கு, 63 நாயன்மார்கள்ல கற்சலையா இருக்குது, முன்னால இன்னும் ஒரு கையெடுத்து கும்பிடு போட முடியாது. ஐயா எனக்காக போர்க்களத்துல போய் நீ ஏன் நின்று செய், நீ என்ன செய்வ, நீ என்ன தருவ, நான் உனக்கு ஒரு கும்பிடு போறோம், அவ்வளவுதான் என்னால முடியும். என்னால பணம் காசு வசதி எல்லாம் செய்யறேன்னு சொல்லுவேன் தவிர நான் செய்ய மாட்டேன். உண்மையில நான் அவங்க லஞ்சம் பேசுறாரு, நான் என்ன சொல்றேன், செய்ய மாட்டேன். அதனால ஒரு கும்பிடு போடுறேன், எனக்காக என்னுடைய போர்களில் நீயே நில், முனைமுகத்து நீயே நில், வெற்றிகளை பெற்று எனக்கு தாய் என்பதை வேண்டுதலாக வைத்து, இந்த முனையிடுவார் புராணத்தை யாரெல்லாம் சிந்தித்திருக்கின்றார்களோ கேட்டிருக்கின்றார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் வாழ்க்கையிலே வெற்றியை முனையிடுவார் நாயனாரே பெற்றுத் தருவார் என்பதை சொல்லி திரு ஆடனை அப்படிங்கிற தலம், திருவாடானை அப்படின்னு சொல்லக்கூடிய தலம், நோய்கள் எல்லாம் நீங்கக்கூடிய தலம். அந்த தலத்து இறைவனை வணங்கினால் எல்லா நோயும் நீங்கிடுவோம், உடம்புல எங்க வேணாலும் நோய் இருக்கணும். நான் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நோயை பத்தி நிறைய பேசியிருந்தேன், காரணம் திருவாளானை தலம் தான், விதவிதமா நோய், அதை அர்ச்சனை பண்ணுவதன் மூலமாகவே நோய்கள் நீங்கிடும்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம ஊர்ல வந்து நிறைய அர்ச்சனை வச்சிருக்காங்க, அஷ்டோத்திரம் திருசதி சகஸ்ரநாமம்னு நிறைய வச்சிருக்கிறதே இந்த நோய்கள் நீங்கிவிடும் என்பதற்காகத்தான். நோய்கள் நீங்கக்கூடிய தலம் திருவாளானை. பெரிய ரத்த அழுத்தம் உடையவர்கள், பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு கூட, பிபி இருக்கிறவங்க கூட அந்த பதிகத்தை படிச்சு குணமாகி இருக்கு. அது நடந்த நிகழ் தகவல் இந்த முனையிடுவார் நாயனார் புராணத்தை இருந்து சிந்தித்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வார் நிறைந்திருக்கு இறைவன் தோழர்கள் செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை பிரார்த்தனையாக வைத்து, நீங்கள் செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும், இறைவன் நமக்கு வெற்றியை தந்தால் அதை முனையிடுவாருக்கே நாம் சமர்ப்பிப்போம் என்பதை சொல்லி, நீருண்டு விழுகின்ற ஆறுண்டு விழுகின்ற நிலர் உண்டு வளர்கொண்டும், நிதியுண்டு துதையுண்டு மதியுண்டு கதிகுண்டு நிலை உண்டு நிலையுண்டும், ஊருண்டு பேருண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவை உணவு உண்டு சாந்தபுரம் உணவு உண்டு வளமும் உண்டு தேருண்டு கரையுண்டு பறியுண்டு மற்றொரு செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.
2: சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்வேதஸ்வதாரா உபநிடதம் பகுதி 1 மந்திரம் 7 உத்கிதம் ஏதத் பரமம் தூ. வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: உத்கீதமேதத் பரமம் தூ பிரம்ம தஸ்மின் த்ரயம் சப்ரதிஷ்டாக்ஷரம் ச அத்ராந்தரம் பிரம்மமிதோ விதித்வா வினா பிரம்மணி தத்பரா யோனி முக்தாஹ. உத்கீதமேதத் பரமம் தூ பிரம்ம, இந்த பிரம்மம் இருக்காரு இவர் சாதாரணமா இல்ல, இவர் உத்துவர். சத்ய உதித்தி நாம உத்தம புருடத்து அந்யா பரமாத்மேத்யு தாக்ருதா யோ லோகத்ரயமா வித்யா விபர்த்தி அவ்யய ஈஸ்வரா அப்படின்னு சொன்னேனே அந்த உத்துவர், இவர் பத்தி வேதங்கள் எல்லாம் பாடுறது. உத்கீதமே தத்து பரமம் பிரம்மா, இப்படிப்பட்டவர் இந்த பரம் பிரம்மா. தஸ்மின் த்ரயம் அவரிடத்துல போக்தா போக்யம் பிரேரிதாரம் எனக்கூடியதான மூலம் சுப்பிரதிஷ்டா போக்கப்பட்டிருக்கு, அதோட இல்ல அக்ஷரமா இருக்கார் அவர். அத்தாந்தரம் பிரம்மம் இதோ விதித்வா, இந்த இடத்துல இந்த விஷயத்தை பிரம்ம ஜானிகள் அறிந்து கொண்டு லீனா பிரம்மணி பிரம்மத்தில லயத்தை அடைந்து தத்பரஹா யோனி முக்தாஹா தத்பராளா இருந்து கொண்டு இந்த பிறவி கடல்ல தாண்டி விட்டார்கள். பிரபஞ்சம் பிரம்ம பிரதிபாதிதம் இவர சமேக நேமம் திசார்த்தம் சதார்தாரம் இப்படி எல்லாம் சொல்லி அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் சப்பிரபஞ்சமாக பிரபஞ்ச விசிஷ்டமாக சொல்லியிருக்கேள். சதாச்ச சதி அப்பொழுது அகம் பிரம்மாஸ்மி இது பிரம்மாத்ம பிரதிபத்தாவபி, பிரபஞ்ச வடிவமா இருக்கக்கூடியதான பிரம்மத்தை நானே பிரம்மம் என்று அறிந்தாலும் இவன் சப்பிரபஞ்சனாதான் ஆபறான். சப்பிரபஞ்ச பிரம்மா இன்னும் சப்பிரபஞ்சமா தானே ஆகும் அப்படி ஆயிடுவானே.
4: சப்பிரபஞ்ச
3: பிரம்மம் பிரபஞ்சமாக இருக்க பிரபஞ்சமாக இருக்கிற பிரம்மமாக நானாருன்னு நினைச்சார். அப்படி உங்களுக்கு எப்படி பிரபஞ்சம் போகும், நீங்க தான் சப்பிரபஞ்ச பிரம்மமா தானே இருக்கேள், அப்ப பிரபஞ்சம் போலியே உங்களுக்கு அப்படின்னு டவுட். சப்பிரபஞ்சத்தைவ பிரம்மண ஆத்மத்வேன அவகமாத் தம் யதா யதா உபாசதே ததே பவதி, எப்படி எப்படி உபாசிக்கிறீளோ அப்படியே ஆவேள் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால சப்பிரபஞ்ச பிரம்ம பிராப்தரே வசியாத், உங்களுக்கு மோட்சம்னா என்ன பிரபஞ்சத்தோடு கூடின பிரம்மம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ததத்ய பிரபஞ்சத்ய அபரித்யாகாத். ஆகையால பிரபஞ்சத்தை இன்னும் ஈஷிச்சென்றீர்கள். பிரபஞ்ச விசேஷமான பிரம்மத்தையே நீங்க ஒன்னா ஆயிட்டு இருந்தாலும் பிரபஞ்சத்தோடு கூடித்தான் அதோட சம்பந்தப்பட்டிருக்கள். சன்னியாசம் வாங்கின ஆத்திலேயே இருந்து காலம்பல எழுந்து ஆத்துக்காரிய காபி குடிக்கல சண்டை போட்டுனா இந்த சன்னியாசமா தான் விவகாரம் நடந்தார். சப்பிரபஞ்ச பிரபஞ்சத்திய அபரித்யாகாத் விடாத்தனால நம் மோட்சதி பிராப்தி உங்களுக்கு கிடைச்சாலும் இன்னும் பிரபஞ்ச சம்பந்தம் இருக்கிறதுனால மோட்சம் வராது அப்படின்னு சந்தேகம் வந்தால் அதற்கு சொன்னார் உத்கீதம் இது சப்பிரபஞ்சம் பிரம்ம எதி சார் ததோ பவத்தியேவம் மோட்சாபாவா. நீ சொல்ற மாதிரி சப்பிரபஞ்சமா பிரம்மம் இருக்குமே ஆனால் அப்ப சொல்லலாம் பிரபஞ்சத்தினதுல பிரம்மம் தோன்றது சார், பிரம்மம் பிரபஞ்சமாக மாறல. கயத்துல பாம்பு தோணிச்சே தவிர கயத்துல பாம்பு இல்ல. கயத்துல பாம்பு நிஜமா இருக்குமே ஆனால் அந்த பாம்பு போகாது, அது உங்களை கடிக்காத போகாது. என்ன உங்களை பாத்துருதோ இல்லையோ, அது கடிக்காம போச்சுன்னா நீங்க அதை கொண்டுபிடுவீள். ஆகையால் அது என்ன பண்றது, நான் பஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி வந்து கட்டி விடுறது. விவகாரம் என்ன, பாம்பு மனுஷன் கண்ணில் பட்டால் மனுஷன் பாம்புக்கு யமதமராஜன். அதே போல ஏமாந்ததுன்னா இவன் அவனுக்கு பாம்பு இவனுக்கு யமன். ஆகையால் பரஸ்பர யமயமை பாவம் அது. ஆகையால் காயத்துல பாம்பு இருக்கோ பார்த்தல் இருக்கோ இல்ல. அதே போல பிரம்மத்துல பிரபஞ்சம் காணப்படுகிறது, பிரம்மம் சப்பிரபஞ்சமாக காணப்படுகிறது, நிஜமாக பிரம்மம் சப்பிரபஞ்சமாக இல்லை. அதான் சொல்றார் சப்பிரபஞ்சம் பிரம்ம எதிர்த்தியா. ஒருவேளை சப்பிரபஞ்சமாக பிரம்மம் இருக்குமே ஆனால் ததோபவத்தியவம் மோட்சாபாவா. நீங்க சொல்ல வரும் மோட்சம் எவ்வளவுதான் நது ஏதாவது அப்படி இல்லையே. கஸ்மாத் ஏன் இல்ல, யதா உத்கீதம் உத்ருத்ய கீதம் உபதிஷ்டம். அவரை இந்த காரியகாரண பிரபஞ்சத்தை விட மேலாக எடுத்து சொல்லியிருக்கு. அவர் இந்த காரியகாரண பிரபஞ்சத்துல இல்ல. அந்யத்ர தர்மாத் அந்யத்ரா தர்மாத் அந்யத்ர அஸ்மாத் கிருதா கிருதாத். கிருதமான காரியமோ அகிருதமான காரணமோ இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவர். காரிய காரண விலட்சணா காரிய காரண வர்ஜிதா அப்படின்னா சொல்லியிருக்கு பிரம்மத்தை. பிரம்ம காரியமும் இல்ல காரணமும் இல்ல. ஆகையால் காரிய காரணமான சப்பிரபஞ்சமா பிரம்மம் இல்ல. இதான் உத்கீதம் பார்த்துக்கு உத்ருத்ய கீதம். இதை விட மேல அதை சொல்லியிருக்கு, மேல பிரிச்சு சொல்லியிருக்கு. உபதிஷ்டம் காரிய காரண லட்சணாத் பிரபஞ்சாத் வேதாந்தை. காரிய காரண லட்சணமான பிரபஞ்சத்தை விட வேறாக சொல்லிருக்கு. எங்க சார் சொல்லிருக்கு, அந்நதே எவதத் விதிதா ததோ அவிதிதா ததே. அறியப்பட்ட பொருள்களை விட வேறானது, அறியப்படாத பொருள்களை வேறானது. உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் அறியப்பட்டதோ அறியப்படாததோ அதை விட வேறானது. பாத்தீங்களா, பிரம்மத்தை விட பிரபஞ்சத்தை விட வேறானது பிரம்மம்னு சொல்லிருக்கா. அப்புறம் இங்க ததேவ பிரம்மத்வம் வித்து நேதம் எதிதம் உபாசது ஒண்ணு. ரெண்டாவது அத்தோலம் அனனோ அகரத்வம் அப்படி. அது குண்டா இல்ல, சின்னதா இல்ல, புள்ளியா இல்ல, எப்படி அசப்தம ஸ்பர்சம ரூபம வியம் ததா அரதம் நித்யம் அகந்தவத் ஜகது அனத்யனந்தம் மதப்பரம் திரவம் நிஜயதம் மிருத்யு முக பிரமுச்சதே. அந்த பிரம்மத்துக்கு சப்த ஸ்பர்ச ரூப ரதகந்தாதிகள் ஒன்றுமில்லை அப்படின்னு
4: கட்டோபந்தம். விஷ்ணு
3: எல்லாமாகவும் அவர் இருக்க, எங்க பிரம்மமே கயரே பாம்பாகவும் இருக்கு. அப்ப இது கயரே பாம்பாக இருக்குன்னா பாம்பு உண்மையா என்ன பொய்யா? அது மாதிரிதான் சப்பிரம்ம விஷ்ணுன்னு ஒரே பரமாத்மா தான் பிரம்மமா விஷ்ணுமாக காணப்படுகிறார். இருக்கிறது தானா தான் ஏஷ நேதி நேத்தியாத்மா. எதது காணப்படுகிறதோ பிரம்ம

0: சிவனா இருக்கிறார், தமசப் பரமாத்மானம் அப்படின்னு தமசு விட பரமா இருக்கார். ஏதோ வாதோ நிவர்த்தந்தே சைத்தரிய உபனிஷத்து, எத்ர நான்யத் பஸ்யதி நான்யத் விஜானாதி நான்யத் ருணோதி சபூமா, சாந்தோக்கியம் ஏழாவது அத்தியாயம், சபூமா யோஜனாயா விபாதே தோகம் மோகம் ஜரா மிருத்யு மத்யேதி அப்படின்னு பிரதாரணிகம் கஹோள பிராமணம். அப்ராணோ கியமனா சுப்ரோ யக்ஷரத்பர தப்பரா முண்டகோபனிடம் ஏகமேவா த்விதீயம், சாந்தோக்கியம் ஆறாம் அத்தியாயம், பாதாரம்பணம் விகாரோ நாமதேயம் நேஹநாஸ்தி கிஞ்சனா கடோபனிடம் ஏகதைவானு திரட்டவியம் நேஹநாஸ்தி கிஞ்சனா பிரதாரணிகம் இத்தியவாதிஷு. இத்தனை உபரிடத்திலையும் வரிசையை காட்டிவிட்டார். பிரம்மமானது எப்படி உத்கீதமா இருக்கு, அந்த சாந்தோகத்தில் உத்கீதம்னு பார்க்கப்படாது, அது பெரிய தா. இங்க உத்கீதம், உத்கீதம்னா உத்ருத்ய கீதம், வேதங்களில் இது மேலாக சொல்லப்பட்டது அப்படி. இத்தியவாதிஷு பிரபஞ்ச அஸ்பிருஷ்டமேவ பிரம்மாவகமியதே, இவைகள் பிரபஞ்ச சம்பந்தம் இல்லாமல் பிரம்மம் சொல்லப்படுகிறது. இத்தியர்த்தா எதா ஏவம், இப்படி இருக்கிறதுனால பிரபஞ்ச தர்ம ரஹிதம் பிரம்மா, பிரபஞ்ச தர்மம் இல்லாமல் பிரம்மம் இருக்கோ, அதையேவ ஆயால் தான் பரமம் து பிரம்மா, மே சிறந்தது பிரம்மம். துஹு சப்தா அவதாரணே, து என்றால் இப்படித்தான் இருக்கு, பரமேவா உத்கிருஷ்டமேவா, பிரபஞ்சத்தை விட உத்கிருஷ்டமானது பிரம்மம். சம்சார தர்ம அனஸ்கந்திதத்வாத், சம்சார தர்மங்கள் எது, கழத்தனம் மரணம் கவலை துன்பம், இந்த சம்சாரத்துல எங்க இருந்தாலும் உங்களை இது விடாது சார். என்ன சென்றுகள் எங்க இருந்தாலும் சரி, அமெரிக்காக்கு பிரசிடென்ட் ஆனாலும் கழுத்தனம் வராதான, பசி வராதான, ஒண்ணு உங்களுக்கு பசியா மாமி போடுற வரைக்கும் காத்துட்டு சிவனேன்னு, அவர் என்னன்னா எங்கயோ இதை சாப்பிட்டு இருக்கலாம், ஏன்னா தர்மம் நியாயம் இதெல்லாம் ஆச்சாரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வேற விவகாரம் ஒண்ணும் கிடையாது. சம்சாரத்துக்குள்ள இருந்தால் பசிதாகம் கழுத்தன மரணம் சோகம் மோகம் கவலை ஏதாவது ஒண்ணு இருந்துதான் இருக்கும் மனுஷனுக்கு, அது விடாது. இது பிரம்மத்துக்கு இல்ல, சம்சார தர்ம அநாஸ்கந்திதத்வாத் உத்கீதத்வேன பிரம்மணா உத்கிருஷ்டத்வாத், அதனால பிரம்மம் உத்கிருஷ்டம். தம் யதா யதா உபாசதே இது நியாயேனா, இப்ப அந்த சுப்பிரம்மம் சுத்த பிரம்மத்தா இருந்தால் எப்படி சுத்த பிரம்மமா போவள், பிரபஞ்ச அதீதமா போவள், அப்ப மோட்சம் கிடைக்குமா இல்லையா. தம் யதா யதா உபாசதே இது நியாயேன உத்கிருஷ்ட பிரம்ம உபாசனாத் உத்கிருஷ்டமேவ பலம் மோட்சாக்கியம் பவதியேவா இத்யபிப்ராய. எல்லா பதங்களுக்கும் பிரம்மன் தான் அர்த்தம், சர்வே வேதா எத்பதமா மனந்தி, நனு ஏவம் உபாசனை பண்றேன்னு எப்படி பண்றேன், உங்க மனசானது நிற்கணுமான பிரம்மத்துக்கு போய் சேருமா, சேர தெரியறதா, சேர தெரிஞ்சது ஏன்னா ஞானம் வந்து இங்கே முக்தி அடைகிறள். யாருக்கு அந்த நிற்குணமான பிரம்மத்துல மனசு லயிக்கலையோ அவளுக்கு சத்தியகாமத்வாதி தர்மங்களை சொல்லணும், அப்படி சொல்லி அப்படி உபாச்சோம்னா பிரம்மலோகத்துக்கு போறான். பிரம்மலோகத்துக்கு போனா என்ன லாபம் அப்படின்னு கேட்டனா, அங்கே போய் அங்கே சாயா தபயோரிவ பிரம்மலோகே, இந்த வெளிச்சமும் இருட்டும் எப்படி வித்தியாசமா தெரியறது பாருங்க, அதே மாதிரி ஆத்மா அனாத்மா கிளியரா தெரியும், டிமார்கேஷனா. சோ அங்க போனதுமே வேதாந்தம் ஒரு தரம் கேட்டாலே தத்துவம் கேட்டாலே ஞானம் வந்துடும். இங்க எப்படி இங்க எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்குறது, அதனால இங்க பிரிச்சறியது கஷ்டம், அதுக்காக உபாசனை சொல்றோம். உபாசனை சொல்லி அப்படி சகுணோபாசனையினால பிரம்மலோகத்துக்கு போனேன்னா அங்க கிடைக்கும். அல்லது சகுணோபாசனம் பண்ணி சித்தை காக்கிறேன் கிடைச்சவாளுக்கு இங்கேயே உங்களுக்கு அந்த சித்த சுத்தி கிடைக்குமே, ஆனால் இங்கேயே வேதாந்தத்தை கிடைச்சி ஜீவன் முக்தியும் அடையலாம். ஆனா முக்தியானது ஞானத்தினாலதான், அப்ப ஞானம் வேணும் இங்க ஜீவன் முக்தி. நனு ஏவம் தருகி, இப்படி இருக்குமையானால் பிரம்மணா பிரபஞ்ச அசம்சிருஷ்டத்வே, பிரபஞ்ச சம்பந்தம் இல்லாமல் இருக்குமையானால் பிரபஞ்சத்தியாபி பிரம்ம அசம் சர்க்காது, இவர் அவரோட சேரல சார், அவர் இவரோட சேரல், அப்படிதானே, இவர் அவரோட சேரலன்னா அவரும் இவரோட சேரல, பிரம்மம் பிரபஞ்சத்தோட சேரலன்னா பிரபஞ்சம் பிரம்மத்தோட சேரல, அப்படி பிரபஞ்ச அசம்சிருஷ்டத்வே பிரபஞ்சத்தியாபி பிரம்ம அசம் சர்க்காது. சாங்கியவாத இவ சாங்கியால் சொல்ற மாதிரி பிரபஞ்சத்தியாபி பிருதக் சித்தத்வேன பிரபஞ்சமும் பிரம்மத்தை விட வேறாக இருப்பதனால் ஸ்வதந்திரத்வாது ஸ்வதந்திரமா இருக்கிறதுனால வாதாரம்பணம் விகாரோ நாமதேயம் இது பாரதந்திரியா, நீங்களோ வாதாரம்பணம் விகாரோ நாமதேயம் என்று பாரதந்திரியம் பிரபஞ்சத்துக்கு ஒத்துன்றீர்கள், அதனால மித்யாத்வ உபதேச பூர்வகம் பிரபஞ்சத்துக்கு மித்யாத்வத்தை சொல்லிக் கொண்டு அத்விதீய பிரம்மாத்மத்வேன உபதேசா, அத்விதீய பிரம்மாத்மாக தான் தாங்கள் இருக்கிறீர்கள் என்றதான உபதேசம், அனுபவம் பண்ணது பொருந்தாது. சாங்கியம் சொல்றா போல பிரதானம் சுவதந்திரம் சொல்லிட்டு போனா போலதான ஆகலாம். பிரம்மம் பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சம் பிரம்மத்துக்கு அடங்கியிருக்கு என்று நீங்க எப்படி சொல்வேள்? இத்யா சங்கியாக தஸ்மின் திரயம் இது அடுத்த மந்திரம். தஸ்மின் திரயம் அடுத்த பாகம். யத்யபி பிரம்ம பிரபஞ்ச அசுரம் சிருஷ்டம், பிரம்மம் பிரபஞ்சத்தோட சம்பந்தப்படல, ஸ்வதந்திரம் அது இண்டிபெண்டா இருக்கு, ததாபி பிரபஞ்சோன ஸ்வதந்திர. ஆனாலும் பிரபஞ்சம் சுதந்திரமா இல்ல, கயிறு சுதந்திரமா இருக்கு சார். கயத்துல பாம்பு, அது கயிறை பிடிச்சுட்டுதான் இருக்கும். பாம்பு என்னையே அது கயிறை விட்டு தனியா அப்படி போகுமா? போனா அது பொய்யான பாம்பு. அது பாம்பு எப்பொழுதும் அஸ்வதந்திரம் தான். எது சுதந்திரம் சார்? கயிறு சுதந்திரம். சினிமா போட்டா போடலாம், போடலைன்னா ஸ்கிரீன் அப்படியே இருக்கும், ஸ்கிரீன் எங்கேயும் போகாது. சினிமா போட்டா சினிமா தெரியும், இல்லையா தெரியாது அப்படி. அதனால பிரபஞ்சம் அஸ்வதந்திர அபிதோ. ஆனாலும் தஸ்மின்னேவ பிரம்மணி, அந்த பிரம்மத்தின் இடத்திலேயே திரயம் பிரதிஷ்டிதம், மூணும் பிரதிஷ்டிதமா இருக்கு. என்னது? போக்தா போக்கியம் பிரேரிதா ரஞ்சா, அனுபவிக்கிறவன் அனுபவிக்க கூடியதான பொருள் அனுபவிக்கும்படி பண்றவன், இந்த மூணும் அந்த பிரம்மத்துல கோக்கப்பட்டிருக்கு. வட்சியமானம் இதுல மேல போய் சொல்றோம். போக்திரு போக்கிய நியந்திர லட்சணம், போக்தா ஜீவன் போக்கியம் பொருள் இவனை ஏவரது எல்லாமும் அந்த பிரம்மத்துல கோக்கப்பட்டிருக்கு. இதையே மேல போய் சொல்ல போறேன். மேல போய் சொல்ல போறது போக்திரு போக்யார்த்த ரூபஞ்ச, இதுவும் அந்ய தேவம் ஸ்ருதி சித்தம். இவையெல்லாம் இப்படி வேற இன்னொரு ஸ்ருதம் அஜாக்கியகோ ஜடமானோன்னு சேஜே புக்த போகாமஜோன்யா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்ருதி சித்தம். விராட் சூத்ராபியாம் கிருத நாம ரூப கர்மா, விராட் சப்தத்தினால் விராட்டினாலையும் சூத்ராத்மாவினாலையும் செய்யப்பட்டதான நாம ரூப கர்மம். விராட்டுனா ஹிரண்யகர்ப்பருக்கு பின்னால வந்தவர், அபஞ்சீகிருத பூதத்தில் வந்து பஞ்சீகரணம் பண்ண பிறகு விராட்டன் பேர். இல்ல இல்ல, சூத்ரானா சூத்ராத்மா ஹிரண்யகர்ப்பர். விராட்டு சூத்ர விஸ்வ தைஜச பிராஜ்ஞா, அந்த மூன்று பேர் இன்று மைக்ரோ லெவல்ல அவன் அவளுடைய நில ஜாகர ஸ்வப்ன சுஷுப்தி ரூப ஸ்வரூபம் எல்லாம் மாண்டூக்கிய முழுக்க பிரதிஷ்டிதம். இப்படிப்பட்டதான பிரபஞ்சம் முழுக்க அவரிடத்துல கோக்கப்பட்டிருக்கு. ரஜ்வாமிவ சர்பஹ, எப்படி காயத்துல பாம்பு கோக்கப்பட்டிருக்கா போல பிரபஞ்சம் எல்லாம் பிரம்மத்துல கோக்கப்பட்டிருக்கு. எதா ஏன் காரணத்தினால? ஏதஸ்மின் சர்வம் போக்திராதி லட்சணம் பிரபஞ்ச ரூபம் பிரதிஷ்டிதம், எக்காரணத்தினால போக்திராதி லட்சணமான உலகம் முழுக்க பிரம்மத்துல போக்கப்பட்டிருக்கோ, அதையேவ அக்காரணத்தினால்தான் அத்திய சலனாத்மகத்வாது. இந்த பிரபஞ்சம் சலனாத்மகத்வாது அசஞ்சென்று இருக்கிறதுனால சல பிரதிஷ்டா, இது வந்து சோபனமாக பிரதிஷ்டையா அடைஞ்சிருக்கு. சோபன பிரதிஷ்டா பிரம்மனோ அந்நியத்ர சலனாத்மகத்வாத், பிரம்ம பின்னமான பதார்த்தங்கள் எல்லாமே சலிச்சு கொண்டிருக்கு. சலனாத்மகத்வாத் சல பிரதிஷ்டா அந்நியத்ரா, ஆகையால் மற்ற பதார்த்தங்கள்லாம் சல பிரதிஷ்டை. நீங்க பூமியில இருக்கேன், நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன் சார் சேர்ல, இல்ல இல்ல சுத்திட்டு இருக்கேன். ஏன்னா பூமியே சுத்திட்டு இருக்கேன். சூரியன் எடுத்துறதா சூரியனும் சுத்துறார், சயின்ஸ் ஒத்துக்கலன்னு கேட்கக்கூடாது. எங்க சாஸ்திரம் சொல்றது சூரியனும் சுத்திட்டு இருக்கார், எல்லாம் சூரியன் சுத்திட்டு இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற திரிகோண அந்தர தீபிகா, சூரியன் மேரு பர்வத்தினுடைய சிகரையை சுத்திட்டு இருக்காராம். அதனாலதான் எந்த பக்கம் சுத்துறாரோ அந்த பக்கம் பகல், இன்னொரு பக்கத்துல இரவு, அப்படி மூணு கோணங்கள்ல, ஒரு கோணத்துல பகல், ஒரு கோணத்துல மத்தியானம், ஒரு கோணத்துல ராத்திரி சாயங்காலம், இப்படி சுத்தி கொண்டே இருக்கார். அந்த பிரளய காலத்துல என்ன? நயோதே தான அஸ்தமே தா ஏகலையே மத்தியே தாதா, பிரளய காலத்துல சுத்தரத நிறுத்திடுவார். அந்த மேரு பரத்துல உச்சிக்கு மேல போய் உட்கார்ந்துருவார், உச்சிக்கு கீழே அம்பாள் இருக்கார், சுமேரு மத்திய துங்கத்தா இருக்கார். அவர் என்ன பண்றார்? மேல போய் இருந்தவர். அதுபோல கிருஷ்ணார் படம் உலகம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க போங்கோ அப்படின்னு சொல்லுது. ஏன்னா சூரியன் சுத்தரா இல்லையா, எல்லாம் சுத்தி கொண்டிருக்கு. மத்த எல்லா இடத்துலயும் சில பிரதிஷ்ட, எங்க பிரம்மத்தை நடத்துல மட்டும் அச்சல பிரதிஷ்ட. அத பிரம்மணோ அந்நத்தை சலாத்மகத்வா சில பிரதிஷ்டா அந்நத்ரா, பிரம்மணா சலத்வாது சில இங்க அச்சல பிரதிஷ்டா, அசையாதான பிரம்மத்துல இருக்கேன் சார் நானு. ஏவம் தருகி விகாரபூத பிரபஞ்சாத்திரயத்தேன பரிணாமித்வாது, மாறக்கூடியதான பிரம்மத்தை ஆசிரியத்திருப்பதனால் இதுவும் பிரபஞ்சமும் பரிணாமியா இருக்கிறதுனால தத்யாதிவது பால் தயிரா மாறுறது, அந்த தயிர் அப்படியே இருக்கோ பர்மனண்டா, நாலு நாள் ஆனா கெட்டு போறது சார். அதே மாதிரி மாறுறதுனால தத்யாதி வந்து அனித்யம் சார், இதெல்லாம் அனித்யமாயிடுமே. மோட்சவம் இத்தியாசங்கியாக அக்ஷரம், அந்த பிரம்மம் ஒரு நாளும் மாறுறது இல்ல, கூட்டஸ்த நித்யம் மாறாது. யத்யபி விகாரா பிரபஞ்சாஸ்திரயா, விகாரமானது பிரபஞ்சத்தை ஆற்றிருந்தாலும் ததாபி அக்ஷரம் நக்ஷரதீதி அக்ஷரம், அவர் ஒரு நாளும் அழியறதில்லை. சப்தா அவதாரணே அழியறதே இல்லை. அவினாசியேவ பிரம்மா அவினாசிவாரே அயமாத்மா அப்படின்னார மைத்ரேய பிராமணத்துல. மாயாத்வகத்வாத்விகாரத்யே, இந்த விகாரம் எல்லாம் மாயாஸ்வரூபம். விகாராசிரியேபி அவினாசியேவ கூட்டஸ்தம் பிரம்மா வினத்யத்து அவினத்யந்தம் யப்பத்யதி சபத்யதி. மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான பொருள்கள்ல மாறாம அவர் ஊடுருகி நிற்கிறார். விகாராசிரியத்வேபி அவினாசியேவ கூட்டஸ்தம் பிரம்மா அவதிஷ்டதே இத்யபிப்ராயஹ. மாயாத்மகத்வஞ்ச பிரபஞ்சத்திய பூர்வமேவ பிரபஞ்சிதம், பிரபஞ்சம் மாயாஸ்வரூபம்னு கீழே சொல்லிவிட்டேன். தஸ்மாத்து ஆகையால் சர்வாத்மகத்வேபி பிரம்மணா, ஊடுருவி எல்லா பதார்த்தத்திலையும் அவர் இருந்த போதிலும் பிரபஞ்சத்திய மித்யாத்மகத்வேன, பிரபஞ்சம் மித்யாஸ்வரூபமா இருப்பதனால் பிரம்மணா பிரபஞ்ச அசம்சர்காத். கயத்துல பாம்பு தோணினாலும் கயத்துல பாம்பு விஷம் ஒட்டல, கயர் கயராகத்தான் இருக்கு, பாம்போட சம்பந்தப்படல. ஆனா பாம்பு கயத்துல தான் தோன்றது, சினிமா ஸ்கிரீன்ல தான் தோன்றது, ஸ்கிரீனோட சம்பந்தப்படல. அதே மாதிரிதான் பிரம்மம் பிரபஞ்சத்துல பிரபஞ்சத்தோட சம்பந்தப்படல, ஆனா இந்த பிரபஞ்சம் பிரம்மத்தான் தோன்றது. அதான் விவர்த்தவாதம். பிரம்மணா பிரபஞ்ச அதம் சர்க்கார் பூர்ணானந்த பிரம்மாத்மானம் வத்தியதா, பூர்ணானந்தமா இருக்கக்கூடியதான பிரம்மாத்மாவை பார்க்கிறவனுக்கு மோட்சாக்கியா பரம புருஷார்த்தா பவதி, மோட்சார்த்தமான மோட்ச ரூபமான பரமா புருஷார்த்தம் கிடைக்கிறது. கதம் தத்யாத்மானம் பத்தியதா மோட்சசிதி, அவருக்கு எப்படி சார் இந்த மோட்சசிதி கிடைக்கிறது ஆத்மாவை பார்த்ததனால். இத்யதாஹ அத்ரா இங்கு அஸ்மின் அன்னமயாதி ஆனந்தமயாந்தே தேஹே, அத்ர அந்தரம்னு இருக்கு மூலத்துல, அத்ர இந்த சரீரத்தில் அந்தரம் அன்னமயத்திலிருந்து ஆனந்தமயம் வரைக்கும் இருக்கக்கூடியதான ஐந்து கோஷங்களுக்குள்ள தேஹே விராடாதி அவ்யாக்கிருதாந்தே, விராட்டு ஹிரண்யகர்பர் சூத்ராத்மா அவ்யாக்கிருதம், இப்படி விராடாதி அவ்யாக்கிருந்தேவா பிரபஞ்சே பூர்வ பூர்வ உபாதி பிரவிலையேன, முன்னால முன்னால சொன்னதான உபாதிகள் நீக்கப்படுவதனால் உத்தரோத்தரமபி, அதுக்கு மேல இருக்கிற அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அசனாயாதி அசம்சிருஷ்டம், அசனாயா விபாதா ஜரா மிருத்யு சோகம் மோகம் இவைகளால் சம்பந்தப்படாததான வாசாம கோச்சரம் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான பிரம்ம, அதை பிரம்ம விதோ விதித்வா பிரம்ம ஞானிகள் அறிந்து லீலாஹ பிரம்மணி பிரம்மத்துல லயிச்சு விஸ்வாதி உபசம்ஹார முகேன, விஸ்வன தைஜசமையும் தைஜசன பிராக்ய நடத்திலையும் பிராக்யன துரிய நடத்திலையும் உபசம்ஹாரம் பண்ணி லயங்கதா, அப்படிப்பட்டதான அந்த துரியமான பிரம்மமாக நான் இருக்கிறேன் என்று அகம் பிரம்மாஸ்மி பிரம்ம ரூபேணைவ ஸ்திதாஹ, பிரம்ம வடிவமாகவே இருந்து கொண்டிருக்கார்கள். ஆகையால் இதுதான் மோட்சத்துக்கு வழி. அகம் ராஷ்மின்னு எப்படி சார் நினைக்கணும், ஜபம் பண்ணுங்க மாலை அகம் ராஷ்மி ஜபம் பண்ணும், அப்படி இல்ல, விஸ்வன தைஜசன தைஜசன பிராக்யன பிராக்யன துரியல் நடத்தி அந்த துரிய வடிவமாக நான் இருக்கேன், எனக்கு பிரபஞ்சமே ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த பிரபஞ்சாபாவத்தை பார்க்கணும், பிரம்மத்தை பார்க்கணும். தத் பரா சமதிபர் சமாதிபராஹ பிரம்ம விதோ விஜித்வா லீனா பிரம்மணி தத்பராஹ அப்படின்னு இருக்கு. தச்சிந்தனம் தன்மனம் அன்யோன்யம் தத் பிரபோதனம் அப்படின்னு தத்பரமாக இருக்கணும். சமாதிபராஹ கிங்குர்வந்தி யோனி முக்தாஹ பவந்தி கர்ப்ப ஜன்ம ஜரா மரண சம்சார பயாத் முக்தாஹ. மறுபடியும் பிறவியில்லை, கர்ப்பவாசம் இல்ல, பிறவையில்ல, கிழத்தனம் இல்ல, மரணம் இல்ல, சம்சார பயம் இல்ல, ஆனந்தமா இருக்கா இத்தியர்த்தா. ததாச்சா இதை யோகி யாஜ்ஞவல்யா, யாஜ்ஞவல்ய ஸ்மிருதியில பிரம்மாத்மனைவ அவஸ்திதம் சமாதி தர்சயதி, பிரம்மாத்ம வடிவமாக இருக்கிற சமாதியை சொல்லுகிறார். யதர்த்தமிதம் அத்வைதம் பாரூபம் சர்வ காரணம், எதர்த்தம் எதனால இந்த அத்வைதமானது பிரபஞ்ச வடிவம் பிரகாச வடிவமா இருக்கிறது. சர்வ காரணம் உலகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கோ ஆனந்தம் அமிர்தம் நித்யம், ஆனந்த வடிவமாகவும் அமிர்த வடிவமாகவும் நித்தியமாகவும் இருக்கோ. சர்வபூதேஷு அவஸ்திதம், எல்லா பிராணிகளிலையும் இந்த பிரம்மம் இருக்கோ. ததேவ அனன்யதி பிராபிய ததுனா அதை, தத்தே தானே தத்தே தானே த்விதீயா ஏகவசனம், அதை அடைந்து ஆனந்த தீஹி பிராப்ய பரமாத்மா நமாத்மனா, அந்த பரமாத்மாவை நானே என்று அறிந்து தஸ்மின் பிரலீயதே தோ ஆத்மா, அந்த ஜீவனான பரமாத்மாவோட ஒன்றாக ஆகிவிடுகிறான். சமாதி சவுதாக்கிரதா, இதுக்குதான் சமாதின்னு பேரு. இந்திரியாணி வசீகரத்யா, முதல்ல புலன்களை அடக்கி யமாதி குண சம்யுதா, இந்திரியங்களை தனக்குள்ள சேர்த்து வைக்கிற யமாதி குணங்களை, யம நியமாதி குணங்களோடு சேர்ந்து ஆத்ம மத்தியே மனக்குரிய, ஆத்மாவில் மனத்தை நிறுத்தவும், ஆத்மானம் பரமாத்மனே, இந்த ஆத்மாவை பரமாத்மாவோட ஒன்னா சேர்க்கவும். பரமாத்மா ஸ்வயம் பூத்வா, பிறகு தானே பரமாத்மாவாகி நகிஞ்சி சிந்தையே ததா, இனிமேல் வரணும் யோஜனை பண்ணப்படாது. ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்ந்தவரை அவர் மறுபடியும் என்னன்னா இருக்காரா என்னன்னா ஒட்டிட்டு இருக்காரா இதெல்லாம் பாக்காதியோ. லயே சம்போதைய சித்தம் விட்சிப்பிய சமயேஸ்வனா, சம்ப லயமாயிடுச்சுன்னா எழுப்புங்க, ஆனா பரமாத்மாவோட சேர்ந்து போயிடுச்சுன்னா வேற ஒண்ணும் நினைக்க விடாதுங்க. பரமாத்மா ஸ்வயம் பூத்வா நகிஞ்சி சிந்தையே ததா சதா துலியதே தோ ஆத்மா, எப்பொழுது ஜீவாத்மா பரமாத்மா லயத்தை அடைகிறாரோ பிரத்யேக ஆத்மன்ய கண்டிதே பிரத்யகாத்மாவே பிரம்மமாயிட்டார். வித்யுத்தம் பிரம்மவாதிவே அப்படின்னு பிரம்மவாதிகள் சொல்றார். அப்படின்னு இந்த இடத்துல ஞானத்தை அடையக்கூடியதான வழியை சொல்றார். உத்கீதமே தத் பரமம் பிரம்மா தஸ்மின் ஸ்தயம் தத் பிரதிஷ்டா அக்ஷரஞ்சா அத்ராந்தரம் பிரம்ம விதோ விதித்வா தீனா பிரம்மணி தத்வரா யோனி முக்தா. அடுத்ததா சம்யுக்தமே தக்ஷரமக்ஷரஞ்ச வியக்தாவியக்தம் பரதே வித்வமீத அநீஷச்ச ஆத்மா பத்யதே புக்த்ருபாவாத் ஞாத்வா தேவம் முச்சதே சர்வபாதை. இந்த ஞாத்வா தேவம் முச்சதே சர்வபாதை இங்கே தான் வருது. இதனுடைய அர்த்தத்தை
1: பட்டழிந்தது செந்தூர் வயக்கொழிவு தேங்கடம் மின்

0: கையெழுத்து அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமே ஆயன் கையெழுத்தே. அரணவ பார்வதீபதை சிவனை சொல்லே. நேற்று சிவஞானபோதனுடைய மங்கள வாழ்த்து அவையடக்கம் அந்த நான்கு இயல்களுடைய அமைப்பு ஆயிரத்திலே இருந்து சில செய்திகள் ஒன்னாம் சூத்திரத்திலே அவர் என்ன சொல்ல வருகிறார், அது ஒவ்வொரு சூத்திரமும் என்ன கருத்தை சொல்லுகிறது, அந்த சூத்திரத்தினுடைய உட்பிரிவுக்கு தான் என்ன பேரு அதிகரணம். அந்த ஆங்கிலத்தில் எழுத அறிஞர்கள் எல்லாம் சூத்திரத்துக்கு அஃபோரிசம் பொருள் பண்ணாங்க, அதிகரணத்துக்கு சில்லோகிசம். அதிகரணம் என்ற வார்த்தைக்கு சரியான ஆங்கில பதம் வந்து சில்லோகிசம், SYLLOGISM சில்லோகிசம்.
1: சூத்திரம்
0: அஃபோரிசம், சூத்திரம் என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் வந்து அஃபோரிசம், அதிகரணம் வந்து சில்லோகிசம். அது வெஸ்டர்ன் லாஜிக்ல வந்து சில்லோகிசத்துக்கு மூணு அங்கம் இருக்கணும் இருக்கான். வெஸ்டர்ன் லாஜிக்ல லாஜிக் வந்து வெஸ்டர்ன்ல இருக்கு, நம்முடைய லாஜிக் பிரகாரம் அஞ்சு அம்சம் இருக்கணும் அதிகரணத்துல. இப்ப நேத்து வந்து என்ன சொன்னாருன்னா, இந்த உலகம் ஒரு ஜடம். நேத்து என்ன, நேத்து நம்ம படித்த சூத்திரத்தினுடைய கருத்து என்ன என்றால், மூன்று கருத்து முக்கியமான கருத்து எதையெல்லாம் வலியுறுத்த வருகிறார் என்றார், இந்த உலகம் ஒரு உள் பொருள். ஏனா பௌத்தர்கள் சொல்வது போல இந்த உலகம் ஒரு மித்தை, இருப்பது போல தோன்றுகிறது. இட் அப்பியர்ஸ் டு பி எக்ஸிஸ்டிங் பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி எக்ஸிஸ்டிங். அதுக்குதான் சூன்யவாதம். இது பௌத்தருடைய கொள்கை. அதை முதல்ல அடி அடிக்கிற இந்த உலகம் இல் பொருள்னு சொல்ல முடியுமா, நம்ம தான் அனுபவிக்கிறமே. அதுல த வேர்ல்ட் ஆஸ் இட் இஸ் எக்ஸிஸ்டிங், உலகம் ஒரு உள் பொருள். அதனால குறிச்சுக்கோங்க, இந்த சூத்திரத்தில் ஒன்னாம் சூத்திரம் என்ன விளக்குனா, இந்த உலகம் ஒரு உள் பொருள், இட் ஆக்சுவலி எக்ஸிஸ்டிங். ரெண்டாவது, இந்த உலகம் ஜடமாக இருக்கிறதுனால அந்த உலகத்தில் ஜடத்தன்மை நம்ம பார்க்கணும். ஜடத்தன்மைக்கு நேற்று மூன்று இலக்கணம் சொன்னேன், அந்த மூன்று தன்மைகள் ஒரு பொருளுக்கு இருந்தால் அது ஜடம். அதாவது அவயவ பகுப்பு, இன்னொரு விதமாக சொன்னால் ஒரு நான்கு குணங்கள், விஞ்ஞான ரீதியாக சொன்னா ஒரு நான்கு குணங்கள், அதாவது பரிணாமம். இந்த பரிணாமம்ங்கிற வார்த்தைக்கு தான் இங்கிலீஷ்ல எவல்யூஷன். இன்னொன்னு விருத்தி, அதாவது தர்க்க பரிமாஷையில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க பரிணாமம். அதுக்கு ஈக்குவலன்ட் வந்து எவல்யூஷன். விருத்தி அத மேனிஃபெஸ்டேஷன், மேனிஃபெஸ்ட். அப்புறம் அவயவ பகுப்பு, த பிராக்மெண்டேஷன். அப்புறம் உரு மாற்றம், பால் தயிராகுது, தாய் தயிர் இருந்து வெண்ணெய் ஆகுது, பொருள்

0: அதுபோல இந்த நான்கு தன்மைகள் இருப்பதனால அது ஜடம். ஏன்னா சித்து பொருளுக்கு இந்த நாலு தன்மை கிடையாது. இந்த நாலு தன்மைகள் சித்து பொருளுக்கு கிடையாது. ஆகினாலதான் இந்த நாலு தன்மைகள் கடவுளுக்கும் கிடையாது, உயிருக்கும் கிடையாது. அதான் பெரிய விஷயம். பரிணாமம் எவல்யூஷன். எவல்யூஷன் டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன் சொல்றாங்க இல்லையா. ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில வேற ஒரு காரணங்களுக்காக அது வந்து ஒரு செல்லு ரெண்டு செல் ஆகுது, செல்லு காம்பைன் ஆகுது, அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா. விஞ்ஞானத்துல இப்ப சிலதுக்கு தமிழ் சொல் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம சுவாசத்துல அந்த சொல் பயன்படுத்தப்படல. அதுதான் பாயிண்ட். இப்ப சிவஞான போதம் நம்முடைய தர்க்க சுவாசத்துல கையாளப்பட்டது வந்து பரிணாம விருத்தி தான். அதெல்லாம் வந்து லாஜிக்கல் டேர்ம்ஸ். இந்திய நாட்டு தத்துவ இருக்கு இல்லையா, இந்திய நாட்டு தர்க்க சாஸ்திரம், அந்த தர்க்க சாஸ்திரத்துல பயன்படுத்தின வார்த்தைகள் அவையெல்லாம் பரிணாமம். ஏன்னா அந்த வார்த்தையை வச்சுதான் நம்முடைய சாஸ்திரம் பேசும். பரிணாமம் அன்று புகழ்ந்திடும் விருத்தியாகும் படங்குடிலானார் போல. இந்த டெபினிஷன் தான் கொடுக்கும்போது நம்ம புரியணும். சித்தியார் படிக்கிறோம், நிகழ்ந்திடும் வாக்கு நான்கும் நிமித்தாதி கலையை பற்றி திகழ்ந்திடும் அஞ்சதாக செயல் பரிணாமம் என்று புகழ்ந்திடும் விருத்தியாகும் படங்குடிலானார் போல மகிழ்ந்திடும் பிரம்மம் அன்று மா மாய என்பர் நல்லோ. இவரும் சித்தியார். அதனாலதான் அந்த சித்தியார் குரல்கூட படிக்கிறதுக்கு இந்த டெர்மினாலஜி தெரியலன்னா புரியாது.
1: சடப்பொருளுக்கு பரிணாமம்,
0: ஜடப்பொருளுக்கு இந்த நாலு தன்மையும் உண்டு. ஜடப்பொருளுக்கு என்னென்ன தன்மையெல்லாம் இருக்கு? பரிணாமம் விருத்தியும் உண்டு. அதாவது பழைய நிலையை அடைவதாக இருந்தால் அது வந்து என்னது? விருத்தி. இப்ப கொடை இருக்குது, கொடையை விரிக்கிறோம், விரிச்ச கொடையை மறுபடியும் மடக்கவும் செய்யலாம். அது மாதிரி எது பழைய தன்மையை அடையுதோ அது வந்து விருத்தி. பழைய தன்மைக்கு இப்ப பால் தயிர் ஆகுது, தயிர் மறுபடியும் பாலாகுமா? ஒரு அடைந்த தன்மையை திரும்பவும் அடையாம இருந்தா அது பரிணாமம். அது மாறுபட்ட தன்மையை மறுபடியும் அது பழைய தன்மைக்கு ரிவர்ஸ் பண்ண முடிஞ்சா அது வந்து விருத்தி. இவ்வளவுதான் விஷயம். இது சித்தியால வரும். புகழ்ந்திடும் விருத்தியாகும் படங்குடியானார் போல. அதாவது பூரா டெர்மினாலஜி தான் சாஸ்திரங்கள்ல, பூரா சோத்திரங்கள் அதான் சொல்ல, சோத்திரங்கள டெர்மினாலஜியே வராது. ஏன்னா அது இலக்கியம், சாஸ்திரங்கள தான் டெர்மினாலஜி வரும். அப்ப இந்த நாலு தன்மைகள் இந்த உலகத்துக்கு இருக்கிறதுனால அந்த உலகம் ஒரு நிமித்த காரணனை உடையது. அதாவது இந்த நாலு தன்மைகள் ஒரு பொருளுக்கு வருவதாக இருந்தால் There must be an efficient cause behind it. தர்க்க சாஸ்திரத்தை அப்ளை பண்ணா இந்த நாலு தன்மைகள் இருக்கதாக இருந்தால் There must be an efficient cause behind it. But you can't see the efficient cause. ஆனா there must be an efficient cause. அந்த efficient causeக்கு தான் நம்ம சாஸ்திரம் நிமித்த காரணன். அதுக்குதான் நம்ம சொன்ன வார்த்தை நிமித்த காரணன். இந்த உலகத்திற்கு இறைவன் நிமித்த காரணம். இப்ப இந்த நான்கு தன்மை எது அடையாது? சித்து பொருள் அடையாது. விருத்தி, பரிணாமம், அப்புறம் வந்து உருமாற்றம், அவயவ பகுப்பு,
2: ஃபிராக்மெண்டேஷன்.
0: இந்த நாலு தன்மையும் அடைஞ்சது ஜடப்பொருள் தான் அடையும். விஞ்ஞான பார்வையில அப்படிதான், சாஸ்திரத்திலையும் அப்படிதான். விஞ்ஞானத்துல டிஃபரெண்ட் டெர்மினாலஜி இஸ் யூஸ், அவ்வளவுதான். தி கான்செப்ட் இஸ் தி சேம். அதனால இந்த நாலு தன்மைகள் இருந்தால் தேர் மஸ்ட் பி அன் எஃபிஷியன்ட் காஸ் பிஹைண்ட் இட். அந்த தன்மை வருவதற்கு ஒரு எக்ஸ்டர்னல் போர்ஸ். அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுது? தேர் மஸ்ட் பி அன் எக்ஸ்டர்னல் போர்ஸ். சயின்ஸ் சொல்லக்கூடிய வார்த்தை எக்ஸ்டர்னல் போர்ஸ். ஆனா தர்க்கம் என்ன சொல்லுது? There must be an efficient cause behind it. கான்செப்ட் ஒண்ணு போல வருது பாருங்க. இப்ப எவ்வளவு சயின்ஸோட எவ்வளவு கோயின்சைட் ஆகுது பாத்தீங்களா? இதுதான் நம்ம சமயத்துக்குள்ள பெரிய விஷயம். அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த உலகம் ஒரு உள் பொருள். இந்த உலகத்துக்கு ஜடத்தன்மை இருக்கிற காரணத்தினால அதுக்கு ஒரு எஃபிஷியன்ட் காஸ் கட்டாயமா இருந்து ஆகணும். அகார்டிங் டு எபிஸ்டமாலஜி,

0: Me, this is not my opinion. This is also not Meiganda's opinion. This is a decision taken by epistemologist. மூணாவது என்னன்னு கேட்டா, இப்ப சமயங்களை பிரிக்கும் பொழுது என்ன சொல்வார்கள் என்றால், அந்த விஷ்ணுமூர்த்தியே முதற் கடவுள் என்று சொல்லுவதற்கு அந்த தர்க்கசாஸ்திரம் நம்முடைய சமய நூல்களில் கொடுத்த பெயர் வந்து விஷ்ணு இல்லை, பெருமாள் தான் அது உலகத்துக்கு முதற் கடவுள். உலக நடையில் என்ன சொல்றோம், அது வைஷ்ணவம்னு சொல்லிடுறோம். ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிஸ்டோரியன்ஸ் டிஸ்கிரைப் பண்றாங்க, ஆனா பிலாசபிக்கலா அப்படி சொல்லக்கூடாது. அப்படி அந்த விஷ்ணுமூர்த்தி முதற் கடவுள் என்று சொன்னால், அப்படி சொல்லக்கூடிய ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கு என்ன பெயர் என்றால் பாஞ்சராத்திரிகம். அதான் எல்லாம் புதுசா இருக்கும். சாஸ்திரத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா எல்லாம் டிஃபரெண்ட். நாம வந்து வைணவம்னு சொல்லுவோம், சைவம் வைணவம் சொல்லுவோம், அப்படி இல்லை, பாஞ்சராத்திரிகம். இன்னொன்னு பிரம்மாவே முதற் கடவுள், அவதான் படைக்கக்கூடிய கடவுள். அப்படி சொல்லக்கூடிய மதத்துக்கு இரணிய கற்ப மதம், இரணிய கற்பம், ஒன்லி லார்ட் பிரம்மா இஸ் சுப்ரீம். அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டுக்கு இரணிய கற்பம்னு பேர். இப்ப நூல்களை படிக்கும்போது எழுதுவார் சாமி, எழுதுவார் இது இரணிய கற்ப மதம் பற்றி கூறப்பட்டதுன்னு எழுதுவார். நமக்கு ஒன்றும் புரியாது, இது இரணிய கற்ப மதம் பற்றி கூறப்பட்டதுன்னு பேர். அந்த இரணிய கருப்ப மதம் என்ன, லார்ட் பிரம்மா இஸ் சுப்ரீம். இப்ப நேற்று என்ன சொன்னாரு அப்படின்னா, எது வந்து ஒடுக்குதோ அதுதான் தோற்றுவிக்கவும் முடியும் என்பது லட்சசாஸ்திரம். அதனால சொன்னாரு அந்தமே ஆதி, எது அந்தத்தை செய்கிறதோ அதுதான் ஆதியாக இருக்க முடியும் என்பது லட்சசாஸ்திரத்துடைய முடிவு. அது எங்க வேணா நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்ப உதாரணமா வரிசையா ஒரு ஹால் இருக்குது, நேற்று சில உதாரணங்கள் சொன்னேன், லால இருந்து ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, ஒன் இஸ் காம்பிட்டட் டு டிஸ்மிஸ் கேன் அப்பாயிண்ட், சட்டம் அப்படிதான் சொல்லு. ஒரு பெரிய ஹால் இருக்கு, ஒரு ஏழு கதவு இருக்கு, இந்த கதவை திறக்க அந்த கதவை திறக்கிறீங்க, அந்த கதவை திறக்கிறீங்க, அப்படியே வர்றீங்க. பூட்டும் போது என்ன பண்றீங்க, முதல்ல எந்த கதவை திறந்தீங்களோ அதுதான் கடைசியில் பூட்டுவீங்க. ஒரு ஹாலில் போறீங்க, இந்த டோரு, அப்புறம் உள்ள ஒரு டோரு, அப்புறம் உள்ள டோரு, பூட்டும் போது என்ன பண்ணுவீங்க, அதை கூட்டிட்டு முதல்ல எதை திறவீங்களோ அதை கடைசியில கூட்டுவீங்க. அதனாலதான் அந்த கருத்தை இப்ப நங்காயுதன்னதவம் நரம்போடு எறும்பணிந்து கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணேடி, கங்காளம் மாமாகேள் காலாந்தரத்து இருவர் தங்காலம் செய்ய தரித்த நன்கான் சாடலோ. மாணிக்கவாசகர் ஏன் இதை சொல்றாரு, அதுக்குதான் சாத்திரம் படிக்கணுங்கிறது. இது என்னையா தவம், நங்கா ஈதன்ன தவம், நரம்போடு எலும்பணிந்து கங்காளந்தோள் மேலே காதலித்தான் காணேடி. அவன கங்காளம்னா என்னதான், ஃபுல் ஸ்கெலிட்டன், அதுதான் கங்காளம்னு பேர். ஃபுல் ஸ்கெலிட்டன் சொல்றீங்க மெடிக்கல் காலேஜில், அந்த ஃபுல் ஸ்கெலிட்டன் தான் கங்காளம். தலை மட்டும் இருந்தா கபாலம், இந்த ஸ்கல்லுக்கு கபாலம், ஃபுல்லுக்கு தான் கங்காளம். கங்காளம் தோல் மேலே காதலித்தான், கங்காளநாதராக வருகிறார். அப்ப முழு எலும்பு கூட்டை சுமந்து கொண்டு சிவபெருமான் வருகிறார் என்று சொல்லப்படுகிறதே, என்ன வாட் இஸ், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டால், அதுக்கு என்ன சொல்றாரு, அவர் சுமந்து கொள்ளக்கூடிய கங்காளம் என்ன கங்காளம் என்றால், பிரம்மா விஷ்ணுடைய கங்காளத்தை சுமந்து கொண்டிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம், அவர்கள் இருவருக்கும் சந்தாரம் பண்ணக்கூடியவர் தான் என்பதை காட்டுவதற்காக. கங்காளம் திருச்சாடல்ல, கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணேரி, அதுக்கு பதில் என்ன, கங்காளம் ஆமாகேள் காலாந்தரத்து, அந்த பிரம்மா விஷ்ணுடைய லைஃப் டைம் முடிஞ்ச பிறகு காலாந்தரத்து, காலாந்தரத்து தங்காளம் செய்ய தரித்தனங்கான் சாடலோ. அதே போலதான் அந்த வேயிரு தோழிமங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. ரொம்ப பேர் கேட்கிறாங்க, என்னையா வீணை சிவபெருமான் வீணை வாசிக்கிறா, எங்கேயுமே வரலையே, சரஸ்வதி தானே வீணை வாசிக்கிறா, சிவபெருமான் வீணை வாசிக்கிறா சொல்றாரே, அப்படிதான் வருது கேட்கிறாங்க. அங்க என்னன்னு கேட்டா, சங்கார காலத்தில், அதாவது அந்த ஆளுகைக்குட்பட்ட உலகங்களை அழிக்கும் பொழுது அந்த சங்கார கடவுள் இருக்காங்களே அவர்களுடைய எறும்பையும் நரம்பையும் எடுத்துக்கொண்டு வினை வாசிக்கிறார். சித்தியார்ல இறுதியாம் காலந்தனில் ஒருவனே இருவருந்தன் உறுதியில் நின்றாரின் இறுதிதான் உண்டாகாதான் சித்தியாலையும் வருது. அப்ப இந்த அதுதான் அந்த திருமுறைகளை வரக்கூடிய அந்த சொற்கள்லாம் என்ன விளக்குது, என்ன கான்செப்ட் விளக்க வருதுங்கிறது பாத்தீங்களா. திருவாசகம் படிக்கிறோம், எதுக்காக சொல்றாரு மாணிக்க வாசகர், அந்த சங்கார கடவுள் அவர்தான் உலகத்தை அவர்தான் சங்காரம் பண்ண முடியும், சங்காரம் பண்ணுகிறவர் தான் தோற்றுவிக்கவும் முடியும். அது வந்து ஒரு கான்செப்ட், நாங்க சொல்றது இல்ல, தர்க்க சாஸ்திர முறையில எது வந்து சங்காரம் பண்ணுதோ அதுதான் மறுபடியும் தோற்றுவிக்க முடியும். இந்த மூன்று கருத்தை தான் ஒன்னாம் சூத்திரத்துல வலியுறுத்தின. அந்தமே ஆதி. இப்ப ரெண்டாம் சூத்திரம் ரொம்ப அருமையா, ரெண்டாம் சூத்திரம் என்ன சொல்லுது, அந்த ஒன்னாம் சூத்திரத்துல இன்னும் சில பகுதிகள் வருது, ஒரு சில கருத்தை மட்டும் நான் சொல்றேன். அதாவது இந்த இடத்துல இத கேட்டவுடனே ஒருத்தன் எந்திரிக்கிறான், சொல்றான் மெய்கண்டாரி வளர்க்கணும்னு கேட்கிறான், அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், ஐ காண்ட் அக்செப்ட். வேதத்துல பிரம்மத்தில இருந்துதான் அந்த உலகம் தோன்றுகிறது என்று சொல்லப்படுகிறதே, நீங்க அதுக்கு நேர் மாறா சொல்றீங்களே, இந்த உலகம் என்பதும் அந்த பரபிரம்மத்துடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு வேதம் சொல்லுதே, நீங்க சொல்றது அப்படி இல்லையே, உலகத்தை சங்காரம் பண்ற இன்னொன்னு இல்ல சொல்றீங்க, அந்த கான்செப்ட் புரியுது உங்களுக்கு. அதாவது இப்ப கார் இருக்குது, காரை ஓட்டுற டிரைவர் காரனுடைய பகுதியா இருக்க முடியாது இல்லையா, தி கண்ட்ரோலர் அண்ட் தி கண்ட்ரோல் கேனாட் பி தி சேம் இல்லையா. இந்த லாஜிக்கை கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், தி கண்ட்ரோலர் அண்ட் தி கண்ட்ரோல்டு கேனாட் பி தி சேம். அப்ப நீங்க சொல்வது உலகத்தை சம்பாரம் பண்றான்னா உலகமே அவனுடைய பகுதி தானே, அப்ப சங்காரம் எப்படி வரும் கேட்டா அதுதான் சொன்னாரு, அதான் இந்த சுருதி அனுபூதி. அந்த வேதத்துக்கும் நம்ம சொல்றது விரோதம் இல்லை, அப்படி வேதத்தை சரியா புரிஞ்சுக்கல அதுதான் சொன்னாரு. இங்க ஒரு காரணம் சொல்றாரு, வித்துண்டாம் மூலம் உழைத்த வா தாரகமாம். அந்த வேதம் அப்படி சொல்லியிருக்குன்னா என்ன பொருள் என்றார், இப்போ இந்த மரம் இந்த பூமியில முளைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா இந்த மரம் வருவதற்கு காரணமா இருந்தது பூமியா, இந்த இடத்துல இந்த மரம் முளைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மரம் வருவதற்கு காரணமானது பூமியா, அந்த வித்து தான், விதை இல்லாம வர முடியாது. அதே ஆனா அதே சமயத்தில் ஏன் இந்த மரம் முளைச்சிருக்கேன் சொல்றீங்க பூமியில, இந்த பூமி அதற்கு துணை காரணம், அது பற்றி அந்த அந்த உலகம் வருவதற்கு காரணமா இருக்கக்கூடிய மாயை இருக்கே, அந்த மாயை வந்து இறைவனுடைய தாளை அடிப்படையாக கொண்டு வருவதனால அவ்வாறு சொல்லப்படுகிறது. இப்ப தாமரைக்கு பங்கஜம்னு பேரு, பங்கஜம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், சேர்த்திலிருந்து முளைப்பது, பங்கம்னா சேரு, ஜம்னா தோன்றுவது, பங்கஜம். ஆனா தாமரை சேர்த்துதான் முளைக்குது, தாமரை கொட்டை இல்லாம தாமரை விதை இல்லாம தாமரை வருமா, சரதி இருக்கிற எல்லா இடத்தையும் தாமரை முளைச்சிருமா, தாமரை கொட்டை தான் முளைக்கும். அப்போ அதே போலத்தான் அந்த தாமரை வந்து தாமரை வருவதற்கு விதை வேணும், அந்த விதை முளைப்பதற்கு அந்த சேறு ஆதாரமாக இருக்கிறது, ஆகவே சேற்றிலிருந்து முளைத்ததுன்னு சொல்லலாம். அதே போலத்தான் வேதம் என்ன சொல்கிறது என்றால், பிரம்மத்திலிருந்து உலகம் வந்தது என்பதற்கு அதுதான் தாற்பயம், வித்துண்டாம் மூலம் முளைத்தவா அத்தந்தாழ்நிற்றல் தாரகமா. அப்ப இத என்ன அப்ளை பண்றீங்க, அதான் சொன்ன இதான் யுக்தி, நான் சொன்ன நேற்று சொன்ன வேதம் சொல்லுகிறது, அந்த சொல்லுகின்ற அந்த வேதத்துல உன்னுடைய காமன் சென்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கணும் இல்லையா நீ. அப்ப யுக்தி உன்னை ஐக்கியவும் அப்ளை பண்ணணும், அப்ப அப்படி அப்ளை பண்ணி பார்த்தா உனக்கு உண்மை தெரியும், வேதம் தப்பா சொல்லல, வேதம் ஒழுங்காத்தான் சொல்லுது, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு அது மறுப்பு கொடுக்கிறார். இது பின்னாடி ரொம்ப அதனாலதான் அவர் மலர் சிலம்படி சொன்ன பெரிய புராணத்தை மலர் சிலம்படி, அதுக்கு என்ன விளக்கம் சொன்னேன், உலகலாம் மலர் சிலம்படின்னு சொன்னா ஆகவே பிரபஞ்சம் என்பது என்னவென்றால் அந்த மாயை என்பது மூலம். பிரபஞ்சம் என்பது என்ன? பிரபஞ்சம் என்ற வார்த்தைக்கு சமஸ்கிருதம் என்ன அர்த்தம்? பிரபஞ்சம். பிரபஞ்சம் என்றால் நன்றாக விரிந்ததுன்னு அர்த்தம். பஞ்ச என்றால் விரிந்தது, பிர என்றால் நன்றாக. பிரபஞ்சம் என்றால் நன்றாக விரிந்தது. இப்ப எதிலிருந்து நன்றாக விரிந்தது? எது விரிந்தது என்றால் மாயைதான் பிரபஞ்சமாக விரிகிறது. மாயையினுடைய ஒரு கூறு தான் பிரபஞ்சமா வருது. அந்த பிரபஞ்சமாக வராத மாயிருக்கு அது இருந்துகிட்டே தான் இருக்கு, கண்டினியூஸ். அது இன்னொரு பெரிய விஷயம் என்ன சொல்றதுன்னா, அந்த மாயையை முழுவதும் இறைவன் காரியப்படுத்த வேண்டிய அவசியமே எந்த காலத்திலையும் வராதான். நோ அக்கேஷன் வித் அரைஸ் டு கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்ட் மாயா. அதனால இறைவன் என்ன செய்யறாரு? அதுல ஒரு கூரை தான் என்ன பண்றாருன்னா தத்துவமாக மாற்றுகிறார். தத்துவம் என்பதற்கு சைவ சித்தாந்தம் என்ன பொருள் கூறுது என்றால், காரியப்படுத்தப்பட்ட மாயையின் ஒரு பகுதி தத்துவம் என்று கூறப்படும். சோபம்ங்கிறது அந்த வாட் இஸ் கால்ட் சோபம், சான்ஸ்கிரிட்ல வந்து சோபம்னா ஒரு பகுதி. என்டையர் மாயா இஸ் நாட் பீங் டைரக்டட். என்டையர் மாயா வந்து கடவுள் வந்து என்னைக்குமே அதை காரியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. Only a part of Maya is being fragmented and other things. அத வேதம் என்ன சொல்லுச்சுன்னா, அதுக்கு அந்த ஒரு பகுதி மாயின் ஒரு பகுதின்னு சொல்றீங்க இல்லையா, அதை தான் சான்ஸ்கிரிட்ல என்ன சொன்னாங்க, க்ஷோபம், க்ஷோபம். அந்த க்ஷோபம்ங்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை தான் மோடிக்கம், மோடிக்கம், MODICUM. அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு. அதுக்குதான் எல்லா மொழியிலையும் ஒரு இது வந்தா தான் கரெக்டா விளக்க முடியும். மோடிக்கம்னா என்ன அர்த்தம்? இந்த என்டைய திங் இல்ல, எ ஸ்மால் பார்ட் ஆஃப் எ திங், தட் இஸ் கால்ட் மோடிக்கம், MODICUM. பார்ட்டை விட குறைச்சல், பார்ட்டுன்னு சொன்னா கூட ஒரு பெரும்பகுதி தான் பார்ட்டு. மோடிக்கம்னா ஒரு துளி. அது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா போகுது. சோ த மோடிக்கம் ஆஃப் மாயா, அதுதான் என்ன வருது, தத்துவமாக பரிணாமம். அதுதான் இறைவன். அப்ப என்ன பண்றாரு, தி என்டையர் மாயா இஸ் நாட் பீயிங் எக்ஸ்ப்ளாய்டட் பை காட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். காரியப்படுத்த ஒரு பகுதி தான் தனு கண்ணக்கு போன போகமாக வருகிறது. அதை காரியப்படுத்தி தான் என்ன கொடுக்கிறாரு, இந்த உடம்பாகவும் உலகமாகவும். இந்த உடம்புல என்னெல்லாம் இருக்கோ அதான் உலகத்திலயும் இருக்குது. அதான் அண்டத்துல உள்ளது பிண்டத்துல, பிண்டத்துல உள்ளது அண்டத்துல. வாட் இஸ் இந்த மேக்ரோ காசம் இஸ் இந்த மைக்ரோ காசம். What is in the microcosm is in the macrocosm. The உலகம் என்று சொல்லும் பொழுது the perceptive, the phenomenal world. அதாவது உங்களுடைய மெய் வாய் கண் மூக்கு செடியினால நீங்க அனுபவிக்கிறீங்க இல்லையா, அதுதான் that is phenomenal world. இப்ப soul is also a world. சைவ சித்தாந்த தத்துவத்தின் பிரகாரம் சோலும் ஒரு வேர்ல்டு தான். ஆனா அது என்ன என்றால் அது வந்து non phenomenal world. அது நான் ஃபெனோமெனல். அதுக்குதான் தர்க்கத்தில் என்ன சொன்னாங்க, சாஸ்திரத்தில் என்ன சொன்னாங்க, சேதனம் அச்சேதனம். நீங்க அனுபவிக்கிறது அச்சேதன பிரபஞ்சம். ஆனா அந்த உயிர்களுடைய கூட்டம் இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன பேரு? அது சேதன பிரபஞ்சம். ஆல் தி வாட் இஸ் கால்ட் த டோட்டல் த காங்கிரகேட், அவ்வளவு சேர்த்து ஒரு பேர். அதனாலதான் உலகம் என்றது இன்று உயிர்கள் மேல் நின்றதுன்னு எழுதுவார் பரிமேலகன் திருக்குறள்ல. அகர முதல எழுத்தெல்லாம் இந்த உலகுங்கிற எதை குறிக்க என்றால், அந்த உலகு என்பது நீங்க அனுபவிக்கிற உலகத்தை சொல்லடையான் திருவள்ளுவர். அந்த உலகு என்பது எதை குறிக்குது என்றால், திருக்குறள் வரக்கூடிய உலகு என்றால் இந்த உலகத்தை அனுபவிக்கின்ற உயிர்களை தான் அந்த உலகுங்கிற. அதுக்கு சேதன பிரபஞ்சம் பேர். இந்த உலகம் அசேதன பிரபஞ்சம் பிலாசபில வந்து அப்படி விட்டான். அதனால அவர் எழுதுவாரு, உலகு என்றது இன்று உயிர்கள் மேல் நின்றதுன்னு எழுதுவார் பரிமேலகன் அந்த இடத்துல. அதாவது இந்த டெர்மினாலஜிக்கு போகும்போது அங்க என்ன சொல்றீங்க, சேதனம் அசேதனம், அப்படிங்கறத இங்கிலீஷ்ல கொண்டு போனா எப்படி சொல்லுவீங்க? த ஃபெனோமெனல் அண்ட் த நான் ஃபெனோமெனல் வேர்ல்ட். அதுதான் அந்த சொற்கள் வந்து சரியா அந்த கான்செப்ட புரியணும்னா நமக்கு அந்த டெர்மினாலஜி எல்லாம் தெரியணும். அதாவது தமிழ் இலக்கணத்துல ஆகுவேர்னு பேர் இருக்கு, ஆனா இது ஆகுவேர் இல்ல, இது ஆகுவேர் இல்ல. ஆக்சுவலா அந்த வார்த்தையே அதை பிடிக்கும். ஆகுவேர் என்பது அது தமிழ் இலக்கணத்துல ஆகுவேருக்கு அர்த்தம் வேற. உயிர்கள் எந்த விஞ்ஞான கருவிக்கும் தெரியாது. விஞ்ஞான கருவிக்கு தெரியாததா சேதன பிரபஞ்சம், விஞ்ஞான கருவிக்கு தெரிவது அசேதன பிரபஞ்சம், அவ்வளவுதான். இப்ப ஒரு வழியா அதை ஒன்னா சொல்லிடுறேன்.
1: செல்வம் வறுமை இன்ப துன்பங்கள் எல்லாம் வந்து கருவிலே அமைந்து கிடந்தன சொல்றாங்கன்னா அது சர்க்காரியவாத அடிப்படையிலே. ஏன்னா உள்ளதுதான் காரியப்படும், உள்ளதுதான் தோன்றும் என்பது சர்க்காரியவாதம். ஒருவனுக்கு ஒரு இன்ப அனுபவம் வந்தா அது ஏற்கனவே சூக்மமா அவன்கிட்ட இருந்திருக்கணும், இல்லாததும் தோன்றாது. என்ன அற்புதமான கொள்கை! அதை வந்து வினைப்பயனையும் வைத்து வைக்கின்றார்கள். எப்பேற்பட்ட விளக்கம் பாருங்க. அப்ப கொஞ்சம் சித்தாந்தம் படித்தவர்களுக்கு இந்த இருவினை பத்தி விதி பத்தி சந்தேகம் இருந்தா இப்ப தெளிவாக அகன்று விடும். ஏன்னா சர்க்காரியவாதம் உண்மையான கருத்து, உள்ளதுதான் தோன்றும். ஒரு இன்பம் வருது அப்படின்னா அது அப்ப திடீர்னு வந்து இன்பம் அல்ல, ஏற்கனவே அவனுடைய கருவிலே வந்து விதிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு ஒரு இன்பம் வர வேண்டும். அப்ப ஏன் இவ்வளவு காலம் வரல? அது அந்தந்த காலத்துலதான் வரும். எந்த ஒரு அனுபவமும் வேட்டி கட்டணும்னு ஒரு விதி இருந்ததுன்னா அதுக்காக அவன் குழந்தையா இருந்து வளரும் போதே அந்த விதி வந்து அவனை பொருந்துமா? அப்போதைக்கு எந்த ஆடை பொருத்தமோ அந்த ஆடை அணிகின்ற அனுபவம் தான் பொருந்தும். உரிய காலம் வரும்பொழுது அதை வேட்டி கட்ட வேண்டும் என்ற அனுபவம் பொருந்தும். அதற்கேற்ற நாட்டிலே அவனுடைய பிறப்பு அமைந்திருக்கும். ஒருவேளை அந்த விதி வலிமையாக இருந்ததென்றால் வேறு எங்கும் பிறந்தாலும் அவன் ஏதோ ஒரு வழியில வந்து இங்க வந்தோ அல்லது அங்கே இருந்தோ ஏதோ ஒரு காலத்தினால் அதை கட்டுவது போல அந்த விதியானது கூட்டிவிடும். ஆகையினாலே எந்த ஒரு அனுபவமும் கருவில் விதிக்கப்பட்டதுதான். அப்போது அது எல்லா அனுபவங்களும் பாகுபாடின்றி சூக்மமாக ஆற்றல்மயமாய் கிடக்கின்றன. அப்புறம் அந்த குழந்தையாக பிறந்து வளர வளர சூக்மமாய் கிடந்த அந்த விதி அனுபவங்கள் இவன் செய்கின்ற முயற்சியினாலே தூளமாய் வந்து பொருந்துகின்றன. தானாக வந்து பொருந்தவில்லை, இவன் செய்கின்ற முயற்சியினால். ஆனா இவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? நான் இப்போ முயற்சி செய்து இந்த அனுபவத்தை உருவாக்கிக் கொண்டேன், என்னுடைய முயற்சியினாலே இந்த செல்வத்தை நான் உருவாக்கிக் கொண்டேன், இந்த செல்வத்தினால் வருகின்ற பேரையும் புகழையும் நான் உருவாக்கிக் கொண்டேன், அந்த பேரும் புகழினால் வருகின்ற இன்ப அனுபவமும் என்னால் இப்போதைக்கு புதிதாக உருவாக்கப்பட்டதுதான் என்ற ஒரு தவறான மயக்க உணர்விலே இவன் இருக்கின்றான். அந்த மயக்க உணர்வு தான் புதிய வினையாகின்றது. எப்பயும் கேள்வி வரும் இல்லையா, எல்லாம் வந்து வினையா முயற்சி கூட வந்து வினை விதியை அனுபவிக்கிறதுக்காக தான் செய்யப்படுது அப்படின்னா, அப்ப இந்த பிறவியில் செய்யப்படும் புதிய வினைகள் ஒன்றும் இல்லை போலும் அப்படின்னா இந்த கருத்து தான் புதிய வினையாகுது. எல்லாம் வந்து எனக்கு இப்படி அமைஞ்சிருக்கு விதி வந்து எம்பெருமான் வந்து நான் பிறக்கும் பொழுதே எனக்கு கருணையோடு இந்தந்த பேர்களை எனக்கு வந்து கருவிலேயே அமைத்திருந்தார், அந்த பலன்களை அடையும் வண்ணம் என்னை அவர் செலுத்தினார், அவர் செலுத்துவதனால் நான் முயன்று அந்த பலனை அடைந்தேன் அப்படின்னு அடக்கமோட எத்தனை பேர் நினைக்கின்றார்கள். எல்லாம் நான் இப்ப பண்ணின முயற்சினாலையும் நான் தீட்டிய திட்டங்களாலையும் நான் உழைத்த உழைப்பினாலும் தான், அதுதான் ஒரே காரணம் அப்படின்னு சொல்லி, அது இந்த காலத்துல விதியை மறுக்கணுங்கிற ஊக்கம் தான் ரொம்ப இருக்கின்றது. இப்ப நிறைய வினைகள் பெறுகின்றன, இன்னும் எத்தனையோ பிறவிகள் அவர்களுக்கெல்லாம் காத்திருக்கின்றன. அதுதான் அங்கு தெளிவாக சொன்னார்கள். இங்கே அந்த ஏற்கனவே விதிக்கப்பட்டவைதான் இவனுக்கு வந்து முயற்சியினாலே கூலமாக வந்து பொருந்துகின்றது. ஆகையினாலே இது சர்க்காரியவாதம் என்று சொன்னார்கள். சர்க்காரியவாதம் நம்ம மறுக்க முடியாத கொள்கைன்னு அர்த்தம். ஏற்கனவே நமக்கு முதல் சூத்திரத்திலே ஒரு செய்தி படித்தோம், எம்பெருமானுடைய உருவத் திருமேனியும் அருவத் திருமேனியும் அருவுருவத் திருமேனி மூன்று திருமேனியும் சொன்னார்கள். அதையும் சர்க்காரியவாத முறையிலே சொன்னார்கள். அந்த உருமேனி தரித்துக் கொண்டது என்றாலும் இந்த பாடலை பார்த்தோம் என்றார், அங்கும் சர்க்காரியவாதம் வைத்தார். சைவ சமய கருத்துகள் எல்லாமே அந்த சித்தாந்த கொள்கைகள் எல்லாமே சர்க்காரியவாதமாகிய அந்த அடிப்படையின் மீது அவை நிறுவப்பெறுபவை என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அதுதான் உபதேசப்பவர்களுடைய நம்முடைய குருமுதல்வர் நமச்சிவாயமூர்த்திகளுடைய நன்மானாக்கராக திகழ்ந்த அவர்களுடைய திருவடி பேச்சினை முழுமையாக பெற்ற பரம ஞான சிகாமணியாகிய அருள் திரு தட்சிணாமூர்த்தி தேசியவர்கள் அருமையாக சொல்வார்கள். தம்முடைய குருமூர்த்திகளாகிய குருமுதல்வர் தனக்கு எவ்வாறு உபதேசித்தார் என்று சொன்னால், பெத்தத்தும் முத்தையினும் பேராத இலக்கணங்கள் நித்தத்துவமாய் நிகழ்த்த மிகவும் உத்தமமாய் நாட்டுகின்ற முப்பொருட்கும் நாசமுறாதே உணர்த்த வீட்டுகின்ற சர்க்காரியம் என்று தீட்டுமதான் ஞானாகவனூல் நயந்துனக்கு நாமனைத்தும் ஈனாயமில்லாது எடுத்துரைத்தும் என்று சொல்வார்கள். சர்க்காரியவாத அடிப்படையிலே உனக்கு ஞான ஆகம பொருளையெல்லாம் உபதேசித்தோம் என்று நமச்சிவாயமூர்த்திகள் நமக்கு கூறியதாக அங்கே சொல்லியிருந்தார்கள். ஆகவே சித்தாந்த கருத்துக்களுக்கெல்லாம் அடிப்படையாக விளங்குவது சர்க்காரியவாதம். அங்க உருவத்திருமேனி அறுபத்திருமேனியும் அந்த சர்க்காரியவாதத்தை பார்த்தோம். இங்க நம்மளுடைய வினய அனுபவத்திலும் சர்க்காரியவாதத்தை பார்க்கின்றோம். ஏற்கனவே விதிக்கப்பட்டதுதான் அனுபவமாக வரும். அது முயற்சியினால் அப்படி வரும்பொழுது அது முயற்சியினால் வரும். முயற்சி அதுக்கு ஒரு துணை காரணம் தான். அந்த முயற்சியே முழுமுதற் காரணம் அல்ல. ஏற்கனவே விதிக்கப்பட்டதை போய் அடைவதற்கு அந்த முயற்சி அவனுக்கு ஒரு துணை காரணமாக அமைகின்றது என்று இங்கே அற்புதமாக சொன்னார். எனவே இதை மாதவ சிவஞானிகளுடைய பொழிப்புரை எப்போது நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு அது தெளிவாக விடும். எடுத்ததோர் உடம்பின் வரக்கடவனவாகிய இன்ப துன்பங்களுக்கு ஏதுவாகிய செல்வ வறுமைகளும், ஏதுனா காரணம், ஏதுவாகிய செல்வ வறுமைகளும் அவற்றால் வரும் உயர்வு இழிவுகளும், செல்வத்தால் வரக்கூடிய உயர்வு வறுமையால் வரக்கூடிய இழிவுகளும், அவற்றான இன்ப துன்பங்களும், அந்த உயர்வினால் வரக்கூடிய இன்பம் இழிவினால் வரக்கூடிய துன்பம் ஆகிய ஆறும், செல்வம் வறுமை ரெண்டு, உயர்வு இழிவு ரெண்டு, இன்ப துன்பம் ரெண்டு ஆக ஆறு, ஆகிய ஆறும் முன்னேதானே சூக்குமமாய் கருவினுள் அமைந்து கிடந்தன அன்றி, முன்னரே கருவினுள் சூக்குமமாய் அவை அமைந்திருந்தன அன்றி அப்போது அப்போது உளவாவன அல்ல. அப்போதைக்கப்போது செய்யப்படும் முயற்சியினால் மட்டுமே விளைபவை அல்ல. அவை பின்னர் தூளமாய் வந்து கூடுதல் அவற்றை அனுபவத்திற்கு துணையாகிய முயற்சியானா. எப்படி அவை வந்து சூக்குமாய் அமைந்திருந்தது, தூளமாய் எவ்வாறு கூடுதுன்னா முயற்சியின் துணையால் கூடுகின்றது. சூக்குமாய் அமைஞ்சு இருக்கலாம்வீங்க, இவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது வந்து கூடாது. அப்ப இவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏற்கனவே கருவினுள் என்ன சூக்குமமாய் விதிக்கப்பட்டுள்ளதோ அதுதான் தூளமாய் வந்து கூடும். இது உலகிற்கு பொருந்தும். ஆகவே முயற்சியினால் பயனில்லை போலும், முயற்சி திருவினை ஆக்கம் சொன்னதுனால பயனில்லை போலும். எதற்காக சொன்னார், ஒருவனுக்கு ஒரு நல்ல ஊழ் அமைந்திருந்தாலும் அது அவனுக்கு அனுபவமா வரணும்னா அவன் செய்கிற சிறந்த முயற்சியினாலதான் அது அனுபவமா வரும். அப்போ அவர் நல்ல ஊழ் உள்ளவர்களுக்கெல்லாம் பயன்படட்டுமே என்று சொல்லி வள்ளுவர் பாடி வைத்தார், முயற்சி திருவினை ஆக்கும் என்று பாடி வைத்தார். முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்று எச்சரித்தும் வைத்தார். எல்லாரும் கேட்டு உடனே அதை கடைபிடித்து முயற்சி செய்து உயர்ந்துடுறானா, சிந்தித்து பார்க்க வேண்டும். வள்ளுவர் தான் எவ்வளவு கருத்துக்கள் சொல்லியிருக்கின்றார். முயற்சி திருவினையாக்கும்னா கேட்டவனா உடனே முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடறானா, நல்ல ஊழ் யாருக்கு அமைந்திருக்கிறதோ அவன் தான் அதை கேட்டு முயற்சி செய்கின்றான். அந்த நல்ல ஊழ் உள்ளவர்களுக்கு பயன்படுத்தும் என்றுதான் நல்ல கருத்துக்களை எல்லாம் திருக்குறள் போன்ற நீதி நூல்கள் சொல்லி இருக்கின்றன. அதுதான் அங்க நாம எண்ணி பார்க்க வேண்டியது. நம்முடைய எண்ணத்திலே வந்து ஒரு முரண்பாடை வைத்துக் கொண்டு நாம் சிந்திக்கின்றோம். அதுதான் ஆகவே அந்த முயற்சி இருக்கின்றதே, அந்த முயற்சியினால் அவனுக்கு கருவில் விதிக்கப்பட்டவை அனுபவமாக வந்து பொருந்தும். அந்த முயற்சி இருக்கின்றதே அதுதான் ரொம்ப ஆபத்தானதும் கூட. என்னவென்றால், விதிக்கப்பட்ட அனுபவத்தை பெறுவதற்கு அந்த முயற்சி துணை செய்கிறது. அதோடு அது அமைஞ்சிட்டா பரவாயில்ல, அந்த முயற்சியை அடுத்து வரக்கூடிய பிறவிக்கும் வித்தாகின்றதான். அதுதான் அடுத்தடியே சொல்றாங்க பாருங்க, அஞ்ஞனம் அனுபவிப்பதற்கு அஞ்ஞனம் அனுபவித்தற்கு துணையாக எழுந்த முயற்சியும் அவ்வளவின் ஒழியாது. அந்த அனுபவத்திற்கு துணையாக இருந்தது அந்த அளவோட முடியாமல் மற்றோர் உடம்பிற்படும் அவ் அறுவகைக்கும், அடுத்தால இன்னொரு உடம்பு எடுத்து அதிலேயும் இதே மாதிரி செல்வ வறுமை உயர்வு இழிவு இன்ப துன்பம்னு ஆறையும் அனுபவிப்பதற்கு இந்த பிறவியில செய்யற முயற்சி காரணமாயிருக்கும். நல்லா நாம கேட்டுக்கணும், இந்த பிறவியில நாம செய்யற முயற்சி நமக்கு இந்த பிறவியில் விதிக்கப்பட்டவற்றை அனுபவிப்பதற்கும் துணை செய்கிறது. அதனோடு முடிந்து விடாமல் இந்த பிறவியில் நாம் செய்கின்ற முயற்சி இனி இன்னொரு பிறவி எடுத்து அதிலும் செல்வ வறுமை உயர்வு தாழ்வு இன்ப துன்பம் இந்த ஆறையும் பிறவின்னு எடுத்தா இந்த ஆறு தான் அனுபவம். அனுபவங்களை எப்படி ஆறாக அற்புதமாக வகுத்திருக்கிறாள் பாருங்க. அன்னோரு உடம்பு எடுத்து அதில் இதே மாதிரி ஆறையும் அனுபவிப்பதற்கு இந்த பிரவீர செய்கிற முயற்சி காரணமாகிவிடும் என்று அருமையா சொன்னார். இனிச்சை கண்மம் மேருடர் சேருமன்றே, கடைசெடியில் இருக்கு, அதுக்குதான் இது பொருள். இனிச்சை கர்மம், இந்த பிரவீர செய்கிற கண்மம், இந்த இடத்துல கண்மம் சாதாரணமா வினைங்கிற பொருள்ல வரல, முயற்சிங்கிற பொருள்ல வந்தது. அனுபவங்கதும் காரணமாகிய முயற்சி பொருள்ல வந்த மாதிரி இங்க கண்மம் என்பதும் முயற்சிங்கிற பொருள்ல வந்தது. இதெல்லாம் சுவாமிகள் உரையில தான் இருக்கு. கண்மம் என்றதும் முயற்சி தான். அதான் கடைசியில சொல்றாங்க, முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றிற்கு ஏது என்றது எடுத்துக்காட்டுவோமை சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, இன்று கண்மம் என்றது முயற்சியை. கண்மம்னு சொன்னது வந்து வினைங்கிற சாதாரண பொருள் இல்ல, முயற்சி என்ற பொருள் சொன்னார்கள். மேலே வினை என்றதும் அது முந்தைய செய்யுள்ள வினைன்னு சொன்னதும் என்ன சொன்னார், ஒரு வினை செய்யாதோரும் உடையறி உலகத்துடைய சொன்னார, ஒரு முயற்சி செய்யாதோரும் அர்த்தம். அங்க வினை என்பதை முயற்சி சொன்ன மாதிரி இங்க கண்மம் என்பதை முயற்சி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அரிய விளக்கம். சரி, அப்போ வந்து நாம இதை எப்படி இந்த முயற்சி செய்யற முயற்சி இந்த பிறவியில நமக்கு விதிக்கப்பட்டதை அனுபவிப்பதற்கு இந்த முயற்சி துணை செய்யும். உலகம் வந்து நல்ல ஒரு பெரிய செல்வந்தராக வரணும்னு விதி இருக்கின்றது, எந்த வழியில அதை அடையணும் அப்படிங்கிற விதியும் இருக்குது. வியாபாரம் மூலமா அடையணுமா அல்லது படிப்பு மூலமா அடையணுமா, ஆகவே அவனுக்கு எது மூலமா அடையணுமோ அதுல ஊக்கம் அவனுக்கு பிறக்கின்றது. தொழில் செய்து செல்வந்தனா ஆகணுங்கிறதுக்கு அந்த தொழில் நாட்டம் தான் வரும். அவனை போய் படிக்க சொன்னா அந்த படிப்பு அவனுக்கு வராது, அவன் அவன் தொழில தான் நாட்டை செலுத்துவான், அந்த வகையில வந்துடுவான். அந்த விதி அமைந்து கிடந்தது என்றால் அந்த தொழில அவன் வந்து சிறப்பாக செய்து அந்த பலனை அடைந்து விடுவான். அதே மாதிரி படிப்புல இருந்ததுன்னா அவன் நல்லா படிச்சு வருவான், அதனால செல்வந்தனானதான் செல்வந்தனாயிடுவான். அப்போ அந்த படித்தல் தொழில் செய்தல் ஆகிய முயற்சிகள் அந்த செல்வந்தன் என்ற ஒரு பேச்சினை அவனுக்கு வழங்குகின்றன. வழங்கி அது என்ன செல்வந்தன் ஆகணுங்கிறது கருவிலே அமைந்து கிடந்த ஊழ், அந்த ஊழை அனுபவிப்பதற்கு அந்த முயற்சி துணை செய்து, ஆனா அந்த அளவோட முடியாமல் இன்னொரு பிறவிக்கும் அது வித்தாகின்றது. ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு விதிக்கப்பட்டவைலாம் என்ன, போன பிறவியில உள்ள வினைப்படனை அனுபவிப்பதற்கு போன பிறவியில் செய்த முயற்சியே இந்த பிறவிக்கு காரணமானது. அதே மாதிரி இந்த பிறவியில் விதிக்கப்பட்ட அனுபவங்களை அனுபவிக்க நாம் இந்த பிறவியில் செய்யும் முயற்சிகள் அடுத்த பிறவிக்கு காரணமாகும். சொன்னார்கள், முன்பு செய்த கர்மம் இங்கு இவற்றிற்கு ஏது என்றது எடுத்துக்காட்டுவோமை. வேற எதையும் எடுத்துக்காட்டுவோமையா சொல்ல வேண்டாம். போன பிறவியில நீ வந்து உனக்கு இதே மாதிரி பேரு இழவு இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வு எல்லாம் விதிக்கப்பட்டன, அவற்றை நீ முயற்சியினால வந்து அனுபவிச்ச, அந்த முயற்சியை செய்தது அதுதான் இந்த பிறவிக்கு உனக்கு அந்த இந்த பிறவியை உனக்கு வித்தாகி இந்த பிறவிக்கு வித்தாகி இந்த பிறவியில் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆறுக்கும் காரணமாகியது. அது மாதிரி இந்த பிறவியில் விதிக்கப்பட்டதை அனுபவிப்பதற்கு இந்த பிறவியில் நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் அந்த அனுபவத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் மேலே ஒரு பிறவிக்கும் காரணமாகின்றன என்று சொன்னான். அப்போ அதுல நிச்சயமா சந்தேகம் வரும் நமக்கு வந்து, என்ன நான் இப்ப படிச்சேன், படிச்சு நான் வந்து பெரிய உத்தியோகம் பார்த்தேன், செல்வந்தனா இருந்தேன், இன்பம் அனுபவிச்சேன், ஏன்னா எனக்கு கருவிலே விதிக்கப்பட்டிருக்கின்றது நான் வந்து செல்வந்தன்கிற உயர்வு அடையணும், அது மூலமா இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து விதிக்கப்பட்டுள்ளது, அந்த விதியை எட்டுவதற்கு இந்த முயற்சி நல்லா படிச்ச இந்த முயற்சி துணை செய்தது, அதோட நிறுத்தினீங்கன்னா நல்லது. ஏன் இந்த முயற்சி எனக்கு வரும் பிறவி தரணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரணும். அப்போ அதுக்கு சொல்றார், போன பிறவியில செய்த முயற்சி தானே இந்த பிறவியில் உள்ள ஆறுக்கும் காரணம், அது மாதிரி இப்ப செய்யற முயற்சி அடுத்த பிறவிக்கு காரணம்னு சொல்லலாம். சொன்னாலும் அது எப்படி போன பிறவியில செய்த முயற்சி காரணம் அப்படின்னு சொல்லி அதையும் விளக்குங்கள் அப்படின்னு ஐயம் வரும், அதை பின்னால சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஐயம் வந்து விட்டது. உடனடியாக எழக்கூடிய ஐயம் என்னவென்றார், ஐயா வினை என்பது உடம்பை கொண்டு செய்யப்படுவது. அப்ப இந்த உடம்பு வந்து எப்படி வந்தது, இந்த உடம்பு வந்து முன்வினையால் வந்ததுன்னு சொல்லுவோம். ஏன் உடம்புன்னு ஒண்ணு இருந்தா தானே வினையே செய்ய முடியும், உடம்பை கொண்டுதான் வினை செய்யப்படுகிறது. அந்த உடம்பு எப்படி வந்ததுன்னா அது முன் வினையால் வந்ததுன்னு சொல்றீங்க, அப்ப உடம்பு முதலில் வந்ததா வினை முதலில் வந்ததா என்று ஒரு கேள்வியானது உடனடியாக இருக்கும். அந்த கேள்விக்கு தான் இப்ப வரக்கூடிய பாடல விடை சொல்கின்ற. உடற்செயல் கண்மம், கண்மம்னா வினை, இந்த கண்மமானது வினையானது உடற்செயல் உடலால் செய்யப்படுவது. இந்த உடல் வந்தவாறு ஏது, அப்ப இந்த உடல் இந்த வினைகளை செய்யற உடல் எப்படி வந்தது என்னின், விடப்படும் முன்னுடம்பின் வினை இந்த உடல் விளைக்கும்.

0: அதாவது முந்தைய பிறவியில நாம ஒரு உடம்புல இருந்து நீங்கி இருக்கோமே, அந்த உடம்பால செய்த வினைகள் தான் இந்த பிறவியில நாம பெற்றுள்ள உடம்புக்கு காரணம். சரி, அப்ப போன பிறவியில எடுத்த உடம்புக்கு எந்த வினை காரணம்? அதுக்கு முந்தைய பிறவியில செய்த வினை காரணம். இப்படி போய்கொண்டிருந்தால் அப்ப முதலில் வினை செய்து உடம்பெடுத்துவோமா, உடம்பெடுத்து வினை செய்தோமா? அதாவது உடம்பு இல்லாமல் வினை செய்ய முடியாது. உடம்பு வேணும்னா அந்த உடம்புக்கும் ஒரு முன்வினை காரணமா இருக்கணும். அப்போ இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு வந்து முரண்பட்டு கொண்டு இருக்கின்றனவே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதுதான் சொல்றாங்க, தொடர்ச்சியால் ஒன்றுக்கொன்று தொன்று தொட்டு அனாதி, வித்தின் இடத்தினின் மரம் மரத்தின் வித்து வந்து எய்மும் ஆகும். ஐயா, ஒரு மரம் இருக்குன்னா அதுக்கு ஒரு விதை இருக்கணும். அந்த விதை அதற்கு முன்னாடி ஒரு மரத்திலிருந்து தான் வந்திருக்கணும். அந்த விதையை தந்த மரமும் வந்து இன்னொரு விதையில இருந்தா வந்திருக்கணும். அப்படி போகும். அப்ப மரம் முந்தியா விதை முந்தியா என்று ஒரு கேள்வி வரும் அல்லவா? அதே போலதான் இதுவும், உடல் முந்தியா வினை முந்தியானா, அது மரம் முந்தியா விதை முந்தியா என்பது போல தொன்று தொட்டு வருவது. ஆகவே தொன்று தொட்டு வருவதை வந்து நாம் தொடக்கத்தை பார்ப்பது என்பது அரிது. ஆகையினாலே அப்படிப்பட்டவற்றை என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், பிரவாக அனாதி என்று சொல்வார்கள். பிரவாகம், ஒரு பெரிய பிரவாகம் வருது, வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் வருது. அது எந்த இடத்துல தொடங்கி வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நெடுந்தூரம் வந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய தொடக்கத்தை அறிதல் அரிது. அதே மாதிரி வினை முந்தியா பிறவி முந்தியா என்று அதன் தொடக்கத்தை அறிதல் அரிது. எனவே அதை பிரவாக அனாதி என்பார்கள். அப்போ நம்ம ஒரு செய்தி இங்கு நன்றாக மனதில் கொள்ள வேண்டும். பிரவாக அனாதினா அது வந்து உண்மையிலே அனாதி அல்ல, அதுக்கு ஒரு தொடக்கம் உண்டு. ஏன்னா வெள்ள பிரவாகம் வருதுன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு தொடக்கம் இருக்கணும். அந்த தொடக்கத்தை எளிதில் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே அதை பிரவாக அனாதி தாங்க. இதே இது சொரூப அனாதின்னு வைங்க. சொரூப அனாதின்னா தொடக்கமே கிடையாது என்றும் உள்ளதுன்னு அர்த்தம். பதி, பசு, பாசம் மூன்று பொருள்களும் சொரூப அனாதி. ஆக இங்க சொரூப அனாதின்னு சொல்லல, கண்டிப்பா ஒரு தொடக்கம் உண்டு. உடல் வந்துதான் வினை வந்திருக்கின்றது. சித்தாந்தம் கூறுகின்ற கருத்து அதுதான், உடல் வந்துதான் வினை. அந்த உடலுக்கு முன்வினை காரணமா இருக்க வேண்டும் வேண்டாம். அந்த உடல் முதன் முதலில் வழங்கப்பட்ட உடல் சூக்கும உடல். அதுல வந்து மனிதன் என்றோ விலங்கு என்றோ தாவரம் என்றோ ஏழு வகையான பிறவி பேதங்களும் எந்த பேதமும் கிடையாது. இந்த தாவரம், ஊர்வன, பரப்பன, விலங்குகள், மனிதர்கள் முதலிய இந்த ஏழு வகையான பிறவி பேதங்கள் எல்லாம் தூள உடம்பில் தான். அதை வச்சு ஆண் பெண்கிற பேதமும் இருக்கு. ஆண் பெண் அடி போன்ற பேதங்களோடு இந்த தூள உடல்கள் தான் வந்து ஏழு வகையாக பிறவி பேதங்களாக அமைகின்றன. சூக்ம உடல்ல வந்து எட்டு உறுப்புகள் தானே, அதாவது அந்த தன்மாத்திரைகள் ஐந்து சொல்வார்கள். சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம், ஓசை, ஊரு, உருவம், சுவை, மனம் என்று சொல்லலாம் தமிழ்ல. அந்த ஐந்து தன்மாத்திரைகளும் அந்த கரணங்கள் மூன்று, மன, அகங்காரம், புத்தி. இந்த தன்மாத்திரைகள் ஐந்து, அந்த கரணம் மூணு, அஞ்சு மூணு, எட்டு. இந்த எட்டு கருவிகளானது சூக்கும் உடம்பு. இதற்கு முன்னாலும் இதைவிட உண்மை உடம்புகளும் இருக்கின்றன, கலாதிகளால் ஆனது, கலாதி தத்துவங்களான உடம்பு. இவற்றை தான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து சூக்கும் உடம்பு சொன்னாங்க. ஆகவே முதன் முதலில் வழங்கப்பட்டது சூக்கும் உடம்பு. அதனால இங்க வரம்பின்றி ஓடுதல் என்ற குற்றம் இல்லை. என்னையா பணம் முந்தியா கொட்டை முந்தியானா அது வரம்பின்றி ஓடிக்கொண்டே இருக்கும். கோழி முந்தியா முட்டை முந்தியான்னு சொல்ற மாதிரி, அது மாதிரி விதை முந்தியா மரம் முந்தியாங்க மாதிரி, நீங்க வந்து உடல் முந்தியா வினை முந்தியான்னு சொன்னா ஒரு விடை சொல்ல முடியாம வரம்பின்றி ஓடிக்கொண்டிருக்கின்றதே, அந்த வரம்பின்றி ஓடுதல் என்பது ஒரு குற்றம். அது சுவாமிகள் தான் தமிழ்ல சொல்லியிருக்காங்க. அனவத்தைன்னு சொல்லுவாங்க வடமொழியில, அனவஸ்தை, அனவத்தைன்னு சொல்லுவாங்க. ஒரு நிலையில இல்லாம ஓடிக்கொண்டே இருக்கின்றது அனவத்தை. வரம்பின்றி ஓடி அனவத்தையாம் போடும் என பாருங்க, அதுக்குண்டான வடமொழி சொல்லி சொல்கின்றார்கள். அனவத்தைங்கிறது தான் நான் வரம்பின்றி ஓடுதல்னு சொல்லியிருக்கிறேன் என்பதை உணர்த்துகின்றார்கள். அற்றையர் வரம்பின்றி ஓடி அனவத்தையாம் போலும் என மலையற்க, மலையற்கன்னா மலைய வேண்டாம், குழம்ப வேண்டாம். உடல் முந்தி மாதிரி தெரியுது, அதுக்கு முந்தி வினை இருக்கு. வினைன்னு பார்த்தாலும் அதுக்கு முந்தி உடம்பு இருக்கு, உடம்புன்னு பார்த்தாலும் அதுக்கு முந்தி வினை இருக்கு. வரம்பின்றி ஓடுதே அனவத்தையா இருக்கிறது என்று மலைய வேண்டாம். அவை இரண்டிற்கும் மூலமாகிய சூக்கும உடம்பு வேறு உண்மையின் உண்மையின்னா உள்ளதால், சூக்க உடம்பு வேறு உள்ளதால். எந்த இரண்டிற்கும் மூலம்? இந்த உடலால் செய்யப்படுகின்ற காரிய வினைக்கும் அந்த உடலுக்கும். ஆக வினை உடல் என்ற இந்த இரண்டுக்குமே மூலமாக சூக்கும உடல் என்று ஒன்று உள்ளது. அப்புறம் எதுக்கு நமக்கு குழப்பம், எதுக்கு மலைவு? முதல்ல சூக்கும உணவு கொடுக்கின்ற உயிர்கள் தம்முடைய மலப்பிணிப்புக்கு ஏற்ப அந்த சூக்கு உணர்வை கொண்டு சிந்தனையாக வினைகளை செய்கின்றன. மனதால் எண்ணுவதும் வினைதானே. ஆகவே அந்த சிந்தனைக்கு ஏற்ப பல்வேறு சூழ உடல்களை கொடுக்கின்றார். அந்த சிந்தனையாகிய வினைகளுக்கு ஏற்ப என்று சொல்லி சித்தாந்தத்திலே சொல்கின்றார்கள். இதெல்லாம் போற்றி பொருளை கொண்ட நூல்களிலே குறிப்பிடப்பெறுவதாக சொல்வார்கள். ஆகவே இந்த பாடலுக்கு பொழிப்புரையினை பார்ப்போம். அஞ்சனும் உடலும் வினையும் வித்தும் மரமும் போல தம்முட் காரணகாரியமாய் தொன்று தொட்டு பிராவாகனாதியாய் பிரவாக அனாதியாயினா அதை பிரித்துக் கொள்ள வேண்டும். பிரவாக அனாதி என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். வித்தும் மரமும் பிரவாக அனாதி. அது மாதிரி உடலும் வினையும் வித்தும் மரமும் போல தம்முட் காரண காரியமாய் தொன்று தொட்டு பிரவாக அனாதியாய் வருதலின் அவற்றிற்கு தம்முள் முற்பிற்பாடு முடியாது. இதுதான் முந்தி வந்தது, அதுதான் பிந்தி வந்ததுன்னு நாம சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுக்கும் முந்தி சூக்ம உடம்பு என்று உள்ளது. அந்த சூக்க உடம்பை கொண்டு செய்யக்கூடிய வினைகள் தான் சூழ உடம்புகளுக்கு காரணம் என்று தெளிவாக கொள்ள வேண்டும். இனி அடுத்த பாடலிலே அடுத்த ஐயத்தை கேட்கின்றார்கள். இப்போது நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் நம்முடைய வினைப்படனை அனுபவிப்பதற்கு துணை காரணமாக இருக்கின்றன. எது விதிக்கப்பட்டுள்ளதோ, கருவில எது விதிக்கப்பட்டுள்ளதோ, அந்த அனுபவத்தை பெறுவதற்கு நாம செய்யற முயற்சி துணை காரணமா இருக்கு. அதுவரை தெளிவாதான் இருக்கு. ஆனா இந்த முயற்சி அடுத்த பிறவிக்கும் காரணமாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்களே, அது எப்படி? இந்த முயற்சியை விதிப்படனை அனுபவிப்பதற்காக தானே. அப்புறம் இந்த முயற்சி போய் அடுத்த பிறவிக்கு காரணம்னு சொன்னா அது எப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கின்றான். அதுக்கு விளக்கமாக பதில் சொல்கின்றான் அடுத்த பாடலே. முற்செயல் விதியை இந்த முயற்சியோடு அனுபவித்தால் இச்செயல் பலிக்குமாறு என் இதவகிதங்கள் முன்னர் அச்செயலானால் இங்கும் அவைசையின் மேலைக்காகும் பிற்செயாது அனுபவிப்பது இன்று பின் தொடரும் செய்தி சொல்கின்றார். அதாவது என்ன சொல்கின்றார் என்றால், முற்செயல் விதியை, அதாவது இதுவரை கூறியவற்றால் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் முற்செயல் விதி, அதாவது முற்பிறவில நிகழ்ந்த முயற்சி வந்து இப்பிறவியில் வரக்கூடிய செல்வம் வறுமை உயர்வு தாழ்வு இன்ப துன்பம் என்ற ஆறுக்கும் காரணமாக இருக்கு. அவற்றை இந்த முயற்சியாகிய துணையால் அனுபவித்தாலும் வினைப்பயனுக்கு ஈடாக வருகின்ற அந்த முயற்சி மேலுடல் சேருவதற்குரிய வினையாமாறு யாஞ்சனம். அடுத்த பிறவிக்குரிய உடலை சேருவது எப்படி, இந்த முயற்சி காரணமாக இருப்பது எப்படி என்றால், நன்று சொன்னாய். என்ன சொன்னார்? இதம் அகிதங்கள் முன்னர் அச்சயரானால், இதம் அகிலம் அகிதங்கள்னா இதம்னா நல்வினை, அகிதம்னா தீவினை. முற்பிறவில செய்யப்பட்ட நல்வினை தீவினைகள் முன்வினை எனப்படும் இதம் அகிதங்கள் ஆவன முற்பிறவில் அவ்வாறு நிகழும் முயற்சியே அன்றி வேறின்மையானால் இங்கும் அவை செய்யும் மேலைக்காகும். இங்கும் அம்முயற்சி நிகழ்ந்தால் அது மேலைக்கு வினையாம் என்பது தானே போதரும் சொல்லிட்டு, அச்சையில் ஒரே வழி முயற்சியின்றி இருப்பார்க்கு மேல் வரக்கடவது ஒன்று இல்லை போடுமெனின் அற்றன்று அனுபவமாவது பின்னர் முயற்சியை ஒட்டியே நிகழ்வது ஒன்றாகலின் பிராரத்தவினை அனுபவம் உள்ளளவும் முயற்சியும் ஒருதனையான் உண்டு என்பது பெறப்படுதலின் அனுபவம் உள்வழி மேலைக்கு வரக்கடவது ஒன்று இல்லை என்றால் யாண்டையது என்றொழிக என்க சொல்கிறார். இந்த பிறவிலே நமக்கு என்னென்ன அனுபவம் கருவிலே சூக்கமாக விதிக்கப்பட்டு கிடந்தனவோ அந்த அனுபவங்கள் உரிய காலத்திலே தூளமாக வந்து விடுவதற்காக அப்போதைக்கு அப்போது முயற்சி செய்கின்றோம். பள்ளிக்கூடத்துக்கு போகின்றான், படிக்கின்றான். அந்த வயதில் அவனுக்கு என்னென்ன செய்திகள் அவனுக்கு போய் சேரணும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த செய்திகளை அவன் புரிந்து கொள்வதற்காக அந்த பள்ளிக்கூடத்துக்கு போதல் படித்தல் போன்ற முயற்சிகளை செய்கின்றான். அப்போ அது அப்போதைக்கு அவனுக்கு விதிக்கப்பட்ட பயனை கொடுக்கின்றது, சரிதான். ஆனால் அந்த அளவோடு அமையாமல் வரும் பிறவிக்கும் அது காரணமாகின்றது என்றால் எப்படி அப்படின்னா, அப்போ ஒரு கேள்வி கேட்கின்றார். இப்ப கருவில் அமைந்து கிடந்தனவே இந்த உயர்வு தாழ்வுகள் செல்வ வறுமைகள் இன்ப துன்பங்கள் எல்லாம் வந்து விதிக்கப்பட்டு கிடந்தனவே எதனால் விதிக்கப்பட்டு கிடந்தன? ஏன் இவனுக்கு செல்வ வறுமை செல்வம், அவனுக்கு ஏன் வறுமை விதிக்கப்பட்டது, இவனுக்கு ஏன் செல்வம் விதிக்கப்பட்டது? அது அவரவர் செய்த முன்வினைன்னு சொல்றோம். அந்த முன்வினை என்பது எப்படி செய்யப்பட்டது, வேற ஒன்றுமில்ல. அந்த முன்வினை எப்படி செய்யப்பட்டது அதை சிந்திக்கணும். அந்த முன்வினை எவ்வாறு செய்யப்பட்டது என்று சொன்னால், அதற்கு முந்தைய பிறவிகளிலே அவன் செய்த வினைப்படி அவனுக்கு அனுபவம் விதிக்கப்பட்டதுல்லவா, அந்த அனுபவத்தை வந்து முயற்சி மூலமா தான் அந்த அனுபவத்தை அவன் செய்யணும். அப்ப போன பிறவியில அவனுடைய விதியை அனுபவிப்பதற்கு அவன் முயற்சி செய்திருப்பானே, அந்த முயற்சி அவனுக்கு இந்த பிறவிக்கு காரணமாச்சு. அது மாதிரி இந்த பிறவியில உள்ள விதியை அனுபவிப்பதற்கு அவன் செய்கின்ற முயற்சி வரும் பிறவிக்கு காரணமாகின்றது. ஏன் அப்படின்னு கேட்டா அவசியம் ஏன்னு கேட்கணும். ஏன் அப்படின்னா இவன் வந்து தெளிவாக அந்த முயற்சியை செய்யவில்லை. நான் இப்போது முயற்சி செய்கின்றேன், இந்த முயற்சி எனக்கு சிவபெருமான் என்ன அனுபவத்தை விதித்திருக்கின்றாரோ அந்த அனுபவத்தை நோக்கி செலுத்தும் அப்படின்னு அவன் மனதில் ஒரு தெளிவை வைத்துக் கொண்டு அந்த முயற்சியை நன்றாக அவன் செய்தால், ஒருவேளை அந்த முயற்சிக்கு வந்து உரிய பலன் அந்த பிறவியில கிடைக்காம ஒரு தோல்வி கிடைத்தது என்று சொன்னாலும் கூட அவன் என்ன செய்திருக்கான், ஓஹோ இந்த பலன் தான் எனக்கு கருவில் விதிக்கப்பட்டது போலும், நான் செய்கின்ற முயற்சியை செய்தேன் ஆனால் தோல்வி வந்தது, இந்த பலன் தான் எனக்கு விதிக்கப்பட்டது போலும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த முயற்சிக்கு உரிய பலனை சிவபெருமான் வந்து எனக்கு உரிய காலத்தில் கொடுப்பான். இப்ப நான் இந்த தோல்வி அனுப்புறதுக்குரிய காரணம் காலமா இருக்கு, அதனால இந்த தோல்வி எனக்கு வந்திருக்கு. இப்ப செஞ்ச இந்த நல்ல முயற்சி இந்த தோல்விக்கு காரணம் அல்ல. இப்ப செஞ்ச முயற்சி எப்பவும் நல்ல முயற்சி வெற்றிக்கு தான் காரணம். அது மாதிரி சோம்பலோ அலட்சியமோ தோல்விக்கு தான் காரணம். ஆனா சில சமயம் மாறி அமைய பார்க்கின்றோம். அது காரணம் என்னவென்றால், இந்த பிறவியில செய்யற முயற்சியினால இந்த தோல்வி அவனுக்கு கிடைக்கல, இந்த பிறவியில செய்யற முயற்சி வரும் பிறவிக்கு காரணமாகும். இப்ப முந்தைய பிறவியில் வந்து ஒரு நல்ல விதி அவனுக்கு வந்து முந்தைய பிறவி ஒரு புண்ணியம் இருந்து அந்த அது நல்ல விதியா கருவில அமைந்து கிடந்ததுன்னா அவனுக்கு இந்த பிறவியிலே இன்பம் வந்திருக்கும். ஆகவே இந்த பிறவியில் அது விதிக்கப்படல, இருந்தாலும் இப்போது இவன் செய்யும் முயற்சி வீணாகாது, அது இந்த பிறவியில் தராவிட்டாலும் கூட வரும் பிறவியில் தரும் என்ற தெளிவு அப்பதான் அவன் கிடைக்கின்றது. என்னையா வரும் பிறவி அதை யார் யார் கண்டான்னா அவன் அறிவை கொண்டு சிந்திக்கவே இல்லைன்னு அர்த்தம். அது அவன் தன்னை வீணாக்கிக் கொள்கின்றான். அதாவது உலகத்தை என்னென்னவோ ஆராய்ச்சி பண்ணணும் அறிவியல் ஆராய்ச்சி பண்ணணும் சொல்றானே, உலகத்துல நாம மட்டும் ஏன் வந்து எத்தனையோ பிறவிகள் இருக்கின்றன, நாம ஒரு மனித பிறவியில் வந்திருக்கோமே, மற்ற பிறவிகள் எல்லாம் தப்பி அப்பவும் ஒரு விதிப்படிதான நாம அந்த மனித பிறவியில் வந்திருக்கிறோம், அப்படி சிந்திக்க வேண்டாமா? அதுலயும் இன்னும் குடும்பத்தில் பிறந்திருக்கின்றோம், இந்த மனித பிறவி மட்டும் ஊனம்லாம் அடையாம பிறந்திருக்கின்றோம், அப்ப இதெல்லாம் ஒரு அருள் விதியினாலதானே நமக்கு இந்த மாதிரி பேரு கிடைத்திருக்கின்றது. எத்தனையோ பேர்களை நாம் எளிதாக பெறுகின்றோமே, அப்ப எல்லாம் வந்து முன்னே பிறவியில் ஒரு புண்ணியம் இருந்ததற்கு ஏற்ப அருள் கொடுப்பதனால்தான் கிடைக்கின்றது. நம்ம மாதிரி நாலு பேர் முயற்சி செய்யாம இல்லையே, நமக்கும் மேலே செய்கின்றார்களே, ஆனால் அவர்கள் நம்ம அளவு வரவில்லையே அப்படின்னா எல்லாம் ஒரு முன்னணி இடப்பதான் நடக்கின்றன என்பதையெல்லாம் நாம அந்த ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா? அந்த ஆராய்ச்சி செய்யாம இந்த வாழ்க்கையே மெய், இதை தவிர வேற ஒன்றுமில்லை அப்படின்னு இருக்கவனுக்கு எவ்வளவு தெளிவுபடுத்தணும் அது தெரியாது. அவர்களே விட்டுவிட வேண்டியதான், அவ்வளவையும் அவன் மகிழ்க விட்டுவிட வேண்டியதான். ஆகையினாலே சித்தாந்த கொள்கைதான் அதை தெளிவை தருகின்றது. இந்த பிறவியில் செய்யும் முயற்சியானது இந்த பிறவியோடு அமையாமல் வரும் பிறவிக்கும் வித்தாகின்றது. சரியா, ஒருத்தன் வந்து இந்த பிறவியில முயற்சி செஞ்சு இந்த பிறவியிலே அதுக்கு பலனை அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோ, பலனை அடையாட்டா வரும் பிறவியில் அது கொடுக்கும். சரி, இந்த பிறவியிலே பலனை அனுபவிச்சாலும் அவன் வந்து ஒரு மகிழ்ச்சி, அதனால ஒரு மகிழ்ச்சி அடைமா பார்த்தீங்களா, ஆகா என்னுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைத்து விட்டது, எல்லாம் என்னுடைய அயரா உழைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்றான். அப்போ அவனுக்கு அந்த இன்பத்து மேல ஒரு பற்று வருது, அந்த முயற்சியில வந்து இன்னும் முயற்சி செய்து இந்த மாதிரி இன்பத்தை மீண்டும் மீண்டும் அனுபவிக்கணும்னு அவனுக்கு வேட்கை வற்றாமல் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி முயற்சி செய்து அந்த மாதிரி பலன் அனுபவிப்பதற்கு ஏற்றபடி பல பிறவிகளை கொடுக்கின்றான். அதனாலும் இப்போது செய்யக்கூடிய முயற்சி வரும் பிறவிக்கு காரணமாகின்றது. ஏன்னா அந்த முயற்சி வந்து எந்த கருத்தில் செய்யப்படுகிறது, கருத்து தான் முக்கியம். செயல் வகை கருத்து வகை ரெண்டு சொல்றாங்க சுவாமிகள், வரக்கூடிய பாடல அற்புதமா சொல்ல போறாங்க. செயல் வகை கருத்து வகை, அதாவது ஒருவன் செய்கின்ற முயற்சி அந்த செயல் வகையினால் அந்த பிறவியில் அவனுக்கு வர வேண்டிய அனுபவத்தை தருகின்றது. அப்புறம் அந்த முயற்சியானது கருத்து வகையினால், கருத்து வகை என்னது, நான் முயற்சி செய்தேன், நான் அப்படி உழைத்தேன், இப்படி உழைத்தேன், என்னுடைய சாமர்த்தியம் எல்லாம் அந்த கருத்து இருக்கின்றதே அது வரும் பிறவிக்கும் காரணமாகின்றது. இந்த பிறவியில விதிக்கப்பட்ட விதியெல்லாம் போன பிறவியில செய்த முயற்சியினால்தான், போன பிறவியில செய்த முயற்சி தான் இந்த பிறவிக்கு விதியாக ஆனது. அது மாதிரி இந்த பிறவியில செய்த முயற்சி அடுத்த பிறவியில் இந்த ஆறை அனுபவிப்பதற்கு விதியாக ஆகும் என்று சொல்லி அற்புதமாக சொன்னார். அதான் இதமகிதங்கள் முன்னர் அச்செயலானார், முன்னர் அச்செயல் முன்பிறவியில செய்த முயற்சியே இந்த பிறவியில வந்து கருவியில் வந்து அமைந்து கிடந்தன. ஆகவே இங்கும் அவை செய்யும், இங்கும் அந்த போன்ற முயற்சிகளை செய்தால், முனைப்போடு கூடிய முயற்சிகளை செய்தால் மேலைக்காகும், வரும் பிறவிக்கு காரணமாகும். பிற்செயாது அனுபவிப்பது என்று அண்டர்லைன் பண்ண வேண்டிய வரி, பிற்செயாது அனுபவிப்பது என்று. அதாவது பின்னர் முயற்சி செய்யாமல் அனுபவம் விளையாது. பின்னர்னா நமக்கு புரியணும்னா முன்னர்னு வச்சுக்கிடணும், முதல்ல முயற்சி அப்புறம்தான் அனுபவம். அப்ப ஏன் பின்னர்?
1: ஓம் சிவாய நமஹ. சைவம் தார்வில் அன்பிய அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த விளக்கவும். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வினா வெண்பா. பகுதி ஒன்று வழங்குபவர் சிவத்தில் கௌரிராஜன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: வினா வெண்பா. இந்த வினா வெண்பாவை இயற்றியவர் உமாபதி சிவாச்சாரியார். நம்ம சைவ சித்தாந்த சாஸ்திரத்தினுடைய மூல குருநாதர் சிவபெருமான் தான். கைலையம்பதியிலே இருக்கக்கூடிய ஸ்ரீரண்டருத்திரர் சிவஞான செய்திகளை திருநந்தி தேவருக்கு உபதேசித்தார். நந்தி தேவர் சனத்குமாரருக்கு உபதேசித்தார். சனத்குமாரர் சத்திய ஞான தரிசினிகள் என்பவருக்கு உபதேசித்தார். சத்திய ஞான தரிசினிகள் அதை பரஞ்சோதி முனிவருக்கு உபதேசித்தார். இவர்களெல்லாம் அகச்சந்தான குருவர்கள் என்று பெயர். பரஞ்சோதி முனிவர் ஆகாய மார்க்கமாக வந்து கொண்டிருந்த பொழுது பூமியிலே மெய்கண்டார் சுவேதவன பெருமாள் என்ற பெயருடைய மெய்கண்டாருக்கு அந்த நூலை உபதேசித்தார். அப்ப மண்ணுலகத்திற்கு இறைவனிடமிருந்து அந்த செய்தி இறங்கி வந்தது. மெய்கண்டாருடைய மாணவர் அருளந்தி சிவாச்சாரியார், அருளந்தி சிவாச்சாரியாருடைய மாணவர் மறைஞான சம்பந்தர், அவருடைய மாணவர் உமாபதி சிவாச்சாரியார். அந்த உமாபதி சிவாச்சாரியார் சைவ சித்தாந்த சாஸ்திரத்திற்கு 8 நூல்களை எழுதி வழங்கியிருக்கிறார். அதுல வினாவென்பா என்பது ஒன்று. சிவபிரகாசம், திருவருட்பயன், வினாவென்பா, போற்றி பகருடை, கொடிக்கவி, நெஞ்சு விடுத்துவது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம் அப்படிங்கிறது 8 நூல் அவர் எழுதினது. இந்த நூல் மிகச் சிறிய நூல். இதை விட சிறிய நூல் ஒன்று இருக்கிறது, அது கொடிக்கவி. இந்த வினாவென்பாவுக்கு 13 வெண்பாக்கள் அடங்கியிருக்கிறன இந்த நூல்ல. இந்த நூல் முழுதுமாக வினாவாக அமைந்துள்ளது. பதில் இல்லை இந்த நூல்ல, இல்லை வெறும் கேள்வி மட்டும் கேட்டிருப்பார். தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தர் அவரிடம் கேட்கின்ற வினாக்களாக 12 பாடல்கள் அமைந்துள்ளன. 13வது பாடல், 13வது வெண்பா இந்த நூல் படித்ததனால என்ன பயன் என்பதை நூல் பயனை தெரிவிக்கிறது. இந்த கேள்விகள் அனைத்தும் மெய்ப்பொருளியல், சைவ சித்தாந்த மெய்ப்பொருளியல். அந்த மெய்ப்பொருளில் இருக்கக்கூடிய மிக நுட்பமான கேள்விகளை கேட்கின்றன, மிகச்சிறந்த கேள்விகள். கேள்வியும் கேட்க தெரியணும். கேள்வி கேட்கும் பொழுது ஏனோதானு கேட்கக்கூடாது, பொருள் இல்லாத கேள்வியை கேட்கக்கூடாது, அது விதண்டாவாதமாக இருக்கக்கூடாது. அந்த கேள்வி உண்மையை உணர்ந்து கொள்வதற்காக கேட்கப்பட வேண்டும். அப்படி உண்மையை உணர்ந்து கொள்வதற்காக கேட்கப்படுகின்ற கேள்விகள். ஆனா பதில் இல்லை. இந்த 14 சாஸ்திரங்களையும் யார் ஒருவர் ஆழ்ந்து கற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பதில் தெரிய வரும். சித்தாந்த பயிற்சி உடையவர்கள் இந்த வினாக்களுக்குரிய விடைகளை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள இயலும். அப்படி ஆராய்ந்து தெரிந்து கொள்ளும் பொழுது எல்லா சாஸ்திரங்களிலும் உள்ள சாரமான செய்திகள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். அப்படிப்பட்ட சிறந்த, மிகச்சிறந்த நூல். 13 வெண்பாக்கள் தான் இருக்கு, வெறும் கேள்வி மட்டும்தான், பதில் இல்லை. ஆகவே இதுக்கு உரை சொல்லுவதும் இதுக்கு பதில் தெரிந்து கொள்வதும் சாமானியமானதல்ல. இந்த நூலும் இன்னொரு நூல் இருவா இருபகுதி என்ற ஒரு நூல் இருக்கிறது, அவர் அருணந்தி சிவாச்சாரியார் எழுதிய நூல், அதுலயும் கேள்வி மட்டும் இருக்கும், பதில் இருக்காது. இந்த ரெண்டு நூல்களையும் தெளிந்து கொள்வதற்கு ரொம்ப அசாதாரணமான ஒரு அறிவு நம்மிடம் இருக்க வேண்டும். ஏனென்றால் மிக நுட்பமான கேள்விகள். அந்த கேள்வி கேட்கும்பொழுது இவர் நாத்திகனோ அப்படிங்கிறது மாதிரி கூட இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஆழ்ந்து அந்த கேள்வியை கேட்பாங்க. அதுக்கு பதில் இருக்கு, சரியான பதில் இருக்கு. ஆனா அந்த 14 சாஸ்திரத்தையும் தெளிவா படிக்கணும், அதனுடைய சூட்சமங்களை உணர்ந்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நுணுகி ஆராய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அதற்குரிய பதில் தெரிய வரும். இதில் இருக்கக்கூடிய இந்த மறைஞான சம்பந்தர் 3 இடங்களில் வசித்தார். அவர் கடந்த என்று சொல்லக்கூடிய, இப்பொழுது திருப்பென்னாகடம் என்று வழங்கக்கூடிய இடத்துல அவர் தோன்றினார். அதனால கடந்தையில் இருந்தவர், கடந்தையில் வாழ்ந்தவர் என்று சொல்லி 3 வெண்பாக்கள் கடந்தையில் இருந்தவரே அப்படி என்று சொல்லி கடந்தை நகரை வைத்து 3 பாடல்கள், 3 வெண்பாக்கள் இருக்கின்றன. இன்னொரு 9 வெண்பாக்கள் இவர் மருதூரில் இருந்திருக்கிறார். ராமலிங்க சுவாமிகள் இருந்த அந்த மருதூர் இருக்கு இல்லையா, அந்த மருதூரில் இவரும் வாழ்ந்திருக்கிறார். ஞானிகள்லாம் வந்து அதுபோல புனிதமான இடங்கள், அருள் நிறைந்த இடங்கள்ல வசித்திருக்கிறாங்க. அப்படி அங்க இருந்ததுனால மருதூர் என்ற மருதூரில் இருந்தவர்களே என்று அவர்களை விளைத்து 9 பாடல்கள் இயற்றப்பட்டு இருக்கின்றன. 9, 3, 12 பாடல்களா, ஒரு பாடல் தான் அதனுடைய பயன். இவர் அடுத்து இன்னொரு ஊர்ல இருந்திருக்கார், தில்லைக்கு அடுத்தபடியாக திருக்களாஞ்சேரி அப்படிங்கிற ஊர்லயும் வசித்துக் கொண்டிருந்தார். அவர் ஒரு அவதூத சன்னியாசி, முற்றிலும் இறைவனை உணர்ந்து ஜீவன் முக்தராக வசித்துக் கொண்டிருந்தார். அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பொழுதுதான் உமாபதி சிவாச்சாரியார் இவரை சந்திக்கிறார். சந்தித்து அவருடைய மாணவராக மாறி அமைகிறார். இந்த வரலாறு உங்களுக்கு நம்ம முதலில் சொல்லியிருக்கிறோம், அதனால திரும்ப ஒரு தரமுறை வேண்டியில்லை. அதனால இந்த உமாபதி சிவாச்சாரியார் நினைத்தவுடனே முக்தி கொடுக்க வல்ல முனிவர். மனிதனுக்கு கூட முக்தி கொடுக்கல, ஒரு நீர்முள்ளி செடிக்கு முக்தி கொடுத்தார். தகுதி வாய்ந்த பெற்றான் சாம்பானுக்கு முக்தி கொடுத்தார். அப்படி நினைச்ச உடனே முக்தி கொடுத்து பரமுக்தி நிலைக்கு அனுப்பக்கூடிய பேராற்றல் படைத்தவர் உமாபதி சிவாச்சாரியார். அவர் எழுதிய நூல் அவ்வளவு அருள் நிறைந்த நூல். அதில் இருக்கின்ற சொற்கள் எல்லாம் மந்திர சொற்கள். அந்த மந்திர சொற்களை நாம் கேட்கிற காதால கேட்பதே கூட நமக்கு பெரும் புண்ணியத்தை நமக்கு தரும். அந்த மந்திர சொற்கள் உந்து சக்தியாக இருந்து நம்மை உயிரிலே இருந்து நம்முடைய உயிரிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் கூட நீக்கி வைக்கின்ற பேராற்றல் படைத்தது. அதனால இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம திரும்ப திரும்ப காதுல கேட்கணும், திரும்பவும் படிக்கணும். ஏன்னா இதெல்லாம் மந்திரங்கள் உடையவைகள். மந்திரங்கள் வந்து ஏராளமான அதிர்வலைகளை தனக்கு உள்ளே வைத்திருக்கின்றன. அந்த அதிர்வலைகள் துன்பங்களை போக்கக்கூடிய பேராற்றல் உடையவைகள். அதனால நம்முடைய அருளாளர்கள் பாடியிருக்கின்ற சாத்திர நூல்களையும் தோத்திர நூல்களையும் வாய்விட்டு வீட்டில் படிக்கணும். ஆதி மந்திரம் ஐந்தெழுத்தும் ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்றைய மந்திர விதி வருமே அப்படிங்கிறது பெரிய புராணம். ஆதி மந்திரமாக இருக்கக்கூடிய திருவைந்தெழுத்தை சிவாயனம சிவாயனம அப்படின்னு சொன்னா எந்த வீட்டில் அந்த மாதிரி மந்திரங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றனவோ அந்த வீட்டில் பில்லி சூனியம் மற்றவருடைய கெட்ட எண்ணங்கள் கூட வந்து தாக்காதான், வீட்டை கவசம் போட்டு பாதுகாக்குமா. ஆதி மந்திரம் ஐந்தெழுத்தும் ஓதும் பொதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்றைய மந்திர விதி வருமே. அந்த திசைக்கு கூட மற்ற தீய சக்திகள் வந்து சேர முடியாதான். அப்படிப்பட்ட மந்திரம் சிவாயனம் அப்படின்னு சொல்றாங்க. அது போல மந்திர ஆற்றல்கள் நிறைந்தவைகள். நிறைமொழி மாந்தர் ஆணையர் கலந்து வருவதுதானே மந்திரம் என்ப. அதனால இறைவனை முழுதாக தரிசனம் செய்தவர்கள், அப்படி தரிசனம் செய்தவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய நிறைமொழி இது. நிறைமொழி மாந்தர் ஆணையர் கலந்து அதிகாரத்தோடு கூடி வருகிறது, இறைவனுடைய அதிகாரம் பெற்று வருகிறது. அதனால இவைகள் எல்லாம் மந்திரங்கள். இந்த பாடல்கள் எல்லாம் மந்திரங்கள் என்றே சொல்லப்படுகின்றன. இந்த மந்திர சொற்களை நம்ம கேட்கிறது, அந்த குருநாதருடைய பெயரை திரும்ப திரும்ப சொல்றது, 12 முறை சொல்லியிருக்காரு இல்லையா இந்த பாடல்ல, அப்படி கேட்கறதெல்லாம் கூட நமக்கு பெரிய புண்ணியத்தை உண்டாக்கும். மற்ற சிந்தனைகளில் இருந்து விடுபட்டு இந்த மாதிரி சிந்தனைகளில் ஈடுபடுறதுங்கிறது ஒரு வாழ்க்கையில் நாம் அடையக்கூடிய பெரும் பேறு, பெரும் பாக்கியம். இறைவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலத்தையும் வாய்ப்பையும் நமக்கு அருளியிருக்கிறான். இப்படிப்பட்ட செய்திகளை கேட்க நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது, நமக்கு மிகச்சிறந்த நல்ல காலம் அப்படின்னு. நல்ல காலம் எங்க வருதுங்கிறாங்க, இப்போ வந்திருக்கு. ஆகவே இந்த வினாவென்பாய் சில செயல்களை நம்ம பார்க்கலாம். இப்ப காலம் இருக்கிற வரையிலும், 1, நீடும் ஒளியும் நிறையுருளும் ஓரிடத்து கூடலறிது கொடுவினையேன் பாடு இதன் முன். பாடி இதன் முன் இருக்கு, அது பாடு இதன் முன்னு பிரிக்கணும். பாடிதன் முன் ஒன்றாவார் சோலை உயர்மருத சம்பந்தா நின்றவாறு எவ்வாறு நீ. வார் சோலை உயர்மருத சம்பந்தா, வார் உயர்ந்த அழகிய சோலைகள் நிறைந்த மருத நகரில் எழுந்தருளியுள்ள மறையான சம்பந்த பெருமானே, நீடும் ஒளியும் நிறையுருளும் ஓரிடத்து கூடலெறிது எங்கும் விரிந்து பறந்துள்ள வெளிச்சம். சூரிய ஒளி பாருங்க, எங்கேயும் விரிந்து பறந்து கிடக்கு. இப்படி இப்படி ஒரு தடுப்பு போட்டாதான் அந்த இடத்துல சூரியன் வரல, இது எல்லா இடத்துலயும் அது விரிந்து பறந்து இருக்கிறது. ஒளி எங்கு பார்த்தாலும் பரவக்கூடிய ஆற்றல் படைத்தது. நீடும் ஒளியும் நிறை இருளும், முழு நிறைவினையுடைய இருள். சூரியன் மறைஞ்சிருது சாயந்தரம், நல்ல அமாவாசை நாள், நிறையிருள் வந்து சூழ்ந்து கொள்கிறது. இருளும் நல்லா சூழ்ந்து விரிந்து பறந்து சூழ்ந்து கொள்கிறது, ஒளியும் வந்து சூழ்ந்து கொள்கிறது. ஒளி இருக்கின்ற இடத்திலே இருள் இருக்காது, இருள் இருக்கின்ற இடத்துல ஒளி இருக்காது. ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்ட இயல்பினை உடையவை ஆதலின் ஒன்று தோன்றும் பொழுது ஒன்று மறைந்து போய்விடும். அப்படித்தானே. கொடுவினையேன் பாடு இதன் முன், கொடிய வினையை உடைய அடியேன் பாடுன்னா உன் பக்கம், உன் பக்கம் நான் வருவதற்கு முன்பு நீ ஒன்ற நின்றது எவ்வாறு. இப்ப நீ வந்துட்டப்பா, வந்தவுடனே வெளிச்சம் வந்துருச்சு, நீ சாஸ்வதமானவன் தானே, உன்னுடைய இருப்பை யாராலும் அகற்றி வைக்க முடியாது, நீக்கி

பரவிவிட்டது. நான் என்னுடைய மலங்களெல்லாம் அறுக்கப்பெற்று நான் தூயவனாக மாறிவிட்டேன். பேரானந்த பெருவாழ்வில் திளைத்திருக்கிறேன். இப்ப நீ இருக்கிறது சரி. ஆணவ மலம் என்னிடம் இருந்தபொழுது நீ என்னிடம் இருந்தாயா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி. இந்த கேள்வியை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஒளியும் இருளும் ஒரு இடத்தே கூடியிருக்க முடியாது. ஆணவ மலத்தோடு நான் கூடியிருந்த பொழுது நீ எவ்வாறு என்னுடன் பொருந்தி இருந்தாய், அதான் கேள்வி. ஆணவ மலத்தோடு நான் இருந்தேன், அப்பொழுது நீ எவ்வாறு என்கிட்ட இருந்த, நீ ஒளியாச்ச, நீ இருக்கும் பொழுது ஆணவம் இருக்க முடியாது இல்லையா, எப்படி இருந்த? இதற்கு ஒரு உதாரணம், ரெண்டு உதாரணங்களை சாஸ்திரம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ நீர்ப்பசையுள்ள மரம் இருக்கிறது. சமயத்துல அந்த நீர்ப்பசையுள்ள மரம் காட்டு தீ பற்றி கொண்டு எரிகிறது. காட்டு தீ பற்றி கொண்டிருக்கும் எரியும் பொழுது அந்த மரத்திலையும் ஈரப்பசை இருக்கிறது. ஆனா அந்த ஈரப்பசை இருக்கும் பொழுதே அந்த மரம் பற்றி எரிந்து போய்விடுகிறது. அப்போ அந்த தீ அதற்குள்ளேயே இருந்திருக்கிறது. தகுதியான சூழ்நிலை வாய்க்கும் பொழுது அந்த தீயானது அந்த மரத்துல இருந்து வெளிப்படுகிறது. அப்படி ஆணவ மலம் நம்மோடு இருக்கும் பொழுது இறைவன் இருக்கிறான். இறைவன் இந்த உயிரை பக்குவப்படுத்துவதற்காக மறைந்திருக்கிறான், மறைப்பாற்றலாக உள்ளே இருக்கிறான். உயிரை சரியான முறையில் பக்குவப்படுத்தி தான் அந்த ஒளியை அந்த உயிருக்கு அவன் தர வேண்டும். இல்லாவிட்டால் உயிரால் அந்த ஒளியை தாங்குவதற்குரிய பக்குவம் அதற்கு இல்லாமல் போய்விடும். ஆகவே மெல்ல மெல்ல ஆணவமலத்தின் வசப்பட்ட உயிரை மெல்ல மெல்ல பக்குவப்படுத்தி தகுதியான காலம் வரும்பொழுது முற்றிலும் ஆணவமலத்தை நீக்கி தன்னுடைய பேரொளியை இந்த உயிருக்கு தருகிறான். எனவே உயிர் ஆணவமலத்தோடு பொருந்தி இருக்கும் போதே பரம்பொருளும் அதனோடு ஒந்தி இருப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. இன்னொரு உதாரணம் எடுத்து பார்த்தனா, கண்ணுல படலம் மறைத்திருக்கிறது. இந்த கேட்ராக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, படலம் மறைத்திருக்கிறது. அதனால கண்ணு தெரியாம இருக்கிறது. அப்ப கண்ணு தெரியாம இருக்கும் பொழுதும் பருத்துவர் அல்லது மற்ற பொருள்கள் எதுக்கு இருக்கு? அந்த படலம் மறைத்திருக்கும் பொழுது எதிரே இருக்கின்ற பொருள்கள் சரியாக தெரிவதில்லை அல்லது தெரியாமல் போய்விடுகிறது. மருத்துவரும் பக்கத்தில் இருக்கார், மற்ற பொருள்களும் பக்கத்தில் இருக்கு. அந்த மருத்துவர் என்ன செய்யறாருன்னா, அந்த படலத்தை உரித்து எடுத்து விடுகிறார். அந்த உரித்து எடுத்த பிறகு மருத்துவர் தெரிகிறார், மற்ற பொருள்களும் தெரிகின்றன இல்லையா. அவனால பார்க்க முடிந்த போதும் பார்க்க முடியாத போதும் எல்லா பொருளும் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. அப்ப பார்க்க முடியாமல் செய்தது அந்த கண்ணிலே இருக்கக்கூடிய படலம். அந்த படலம் எப்பொழுது நீக்கப்படுகிறதோ அப்பொழுது பொருள்கள் தெளிவாக தெரிகின்றன. ஆகவே இறைவன் வெளிப்படாமல் இருப்பதற்கு, அதாவது நமக்கு தெரியாமல் இருப்பதற்கு, இறைவனை நாம் உணராமல் இருப்பதற்கு நம்மிடம் இருக்கின்ற ஆணவ மலம் தடையாக இருக்கிறது. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காமல் இருக்கக்கூடியவன் சிவபெருமான். ஒரு வினாடி கூட அவன் நம்மை உள்ளத்தை விட்டு நீங்குவதே இல்லை. எப்படி ஒரு வைரத்தை குப்பை குளங்கள் எல்லாம் போட்டு மறைச்சு வச்சிடறோம், வைரம் இருக்கிறதே தெரியாம போயிடுது. வைரம் ரொம்ப விலை உயர்ந்த பொருள். குப்பை குளத்துக்கு அதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை, எந்த விதமான விலையும் இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லாத பயனற்ற அந்த குப்பை கூளங்கள் வைரத்தை மறைத்து விடுவது போல இறைவனையே ஆணவ மலமானது நமக்கு தெரியாமல் மறைத்து விடுகிறது. ஆகவே இறைவன் கருணையோடு இந்த ஒளியை தாங்குகின்ற பக்குவத்தை மெல்ல மெல்ல உயிருக்கு வழங்கி அந்த உயிர் தனது ஒளியை ஏற்க தகுந்த நிலை வருகின்ற வரையிலும் அந்த உயிருக்கு தயார்படுத்தி ஆணவமலத்தை விளக்கி தன்னுடைய ஒளியை அந்த உயிருக்கு தருகிறான். ஆகவே இறைவன் தரிசனம் தருவதற்கு முன்பும் ஆணவமலத்தோடு உயிர் இருந்த பொழுதும் இறைவன் அந்த உயிரோடு தான் இருக்கிறான். ஆணவமல மறைப்புக்கு உட்பட்டதனால்தான் ஆன்மாவுக்கு இறைவனுடைய இருப்பை அறிய முடியாமல் போகிறது. நீடும் ஒளியும் நிறையுருளும் ஓரிடத்து கூடல் அறிது கொடுவினையேன் பாடிதன் முன் ஒன்றாவார் சோலை உயர்மருத சம்பந்தா நின்றவாறு எவ்வாறு நீ. அடுத்த இரண்டாவது வினா, கேவல சகல சுத்த இயல்பு இருளில் ஒளிபுரையும் எய்தும் கலாதி மருளில் நிலையருளும் மானும் கருவி இவை நீங்கில் இருளாம் நிறைமருத சம்பந்தா ஈங்கு உன் அருளால் என் பெற. நிறைமருத சம்பந்தா, அருள் நிறைந்த மருத நகரில் எழுந்தருளியுள்ள மறையான சம்பந்த பெருமானே, இருளில் ஒளி புறையும் இருளில் ஒளி மறைந்து நிற்கும் அதுபோல எனது உயிரில் ஆணவமலம் மேலிட்ட பொழுது உன்னை நான் அறியாமல் இருக்கிறேன். ஒரு நிலை
இதுக்கு கேவல நிலையிலேயும் நம்ம வந்து

0: அதை பற்றி நிறைய விரிவா பேசிருக்கிறோம், அதனால திரும்ப வேண்டாம். கேவல நிலையில ஆணவம் முற்றிலும் மறைத்து விட்டது, உயிர் ஜடம் போல கிடக்கிறது, உயிருக்கு இருக்கக்கூடிய அறிவு இச்சை செயல் மூன்றும் செயல்படாத ஒரு நிலை, அந்த நிலையில உயிர் இருக்கிறது. சரி, இந்த நிலையிலையும் கடவுள் திருவருள் தெரியவில்லை. ரெண்டாவது, எய்தும் கலாதி மருளின் நிலை அருளும். சரி, கடவுள் என்ன செய்தார், ஆணவமலத்தில் இருக்கின்ற உயிர்களுக்கு 36 தத்துவங்களையும் வழங்கிட்டார், கலை முதலான தத்துவங்களை வழங்கிவிட்டார். இப்பொழுது உடல் வந்துருச்சு நமக்கு. உடல் வந்த பிறகும் நமக்கு முழுமையான அறிவு கிடைத்து விட்டதா அப்படின்னா, முழுமையான அறிவு கிடைக்கவில்லை. ஏகதேச அறிவு தான் நமக்கு கிடைத்திருக்கிறது, எதை பற்றியும் முழுமையாக நமக்கு அறிய தெரியவில்லை. அப்படி தெரியாத இருப்பது மட்டுமல்ல, ஒன்றை மற்றொன்றாக நாம் நினைக்கிறோம். பொய்யான பொருள்களை மெய்யென்று நினைக்கிறோம், மெய்யான பொருள்களை பொய்யென்று நினைக்கிறோம். ஒன்று மற்றொன்றாக காணுகின்ற விபரீத ஞானம் உண்டாகி இருக்கிறது. ஒரு நிலையில முற்றிலும் அறிவு மறைக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு நிலையில விபரீத ஞானம், ஓரளவு ஞானம், ஓரளவு அறிவு தான் கிடைச்சிருக்குது. மானும் கருவி இவை நீங்கிய பின் இருளாம். சரி, இந்த கருவிகள் எல்லாம் இப்போ நம்ம தூங்க போறோம், தூங்கும் பொழுது கருவிகள் எல்லாம் அப்படியே எல்லாம் அமைதியடைந்து தன்னுடைய செயல்பாடுகளை ஒடுக்கிவிட்டன. சரி, இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம், தூங்குகிற நிலையில எப்படி இருக்கிறோம், அப்பொழுதும் நாம் அறியாமையில் தான் இருக்கிறோம். அப்ப ஞானம், யாராவது தூங்கும் பொழுது ஞானம் வந்துருச்சா இருக்காவது, இல்ல, அப்பொழுதும் அறியாமையில் இருக்கின்றோம். பொருந்திய என்னுடன் கூடுகின்ற கருவிகரணங்கள் தூங்கின நிலையில், அதாவது துரியாதீத நிலையில் மீண்டும் உயிர் இருளிலேயே இருக்கும். இங்கு உன் அருளால் என் பெற, இங்கு உனது அருளால் உயிராகிய எனக்கு என்ன பயனுள்ளது. எல்லா நிலையிலையும் ஆணவமலந்தானே என்னை மறைத்திருக்கிறது, உன் அருளால் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, உனக்கு என்ன நன்மை இருக்கிறது என்று நீ சொல்ல வேண்டும். இப்ப வினாவை மீண்டும் ஒரு முறை நாம் நல்ல மனசுல வாங்கிக்கணும். உயிர் ஆணவமலத்தில் அழிந்து இருக்கின்ற கேவல நிலையிலும் திருவருள் விளங்கவில்லை. அந்த ஆணவமலம் போவதற்காக நமக்கு இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடம்பு இருக்கின்ற சகல நிலையிலும் மயங்கிய அறிவு தான் நமக்கு கிடைத்திருக்கிறது, உண்மை அறிவு நமக்கு கிடைக்கவில்லை. சரி, இந்த கருவிகளை எல்லாம் நீக்கிட்டா நமக்கு அறிவு வந்துருமானா, நீக்கினா தூக்கம் தான் வருது, மீண்டும் நாம் இருளில் ஆழ்ந்து போகிறோம். இந்த நிலையில் திருவருளால் எனக்கு என்ன பயன், கடவுளால் எனக்கு என்ன பயன் அப்படிங்கிறது கேள்வி. இப்ப பதிலுக்கு வருவோம். கடவுள் இந்த கேவல நிலையில் உயிருக்கு ஆணவமலம் வந்திருக்கிறது, ஆணவமலமாகிய நோய் வந்திருக்கிறது, ஆணவமலமாகிய குற்றம் வந்திருக்கிறது. அந்த குற்றம் வந்தவுடனே கடவுள் என்ன செய்கிறார்னா, உடலுக்கு, இந்த உயிருக்கு உடலை தருகிறான், தனுகரண புவன போகங்களை தருகிறான். ஒரு டாக்டர் இருக்கிறாரு, நோய் வந்திருக்கு, நம்ம போன உடனே அப்படியே கையை வச்ச உடனே, டாக்டர் கையை வச்சோடனே, மருத்துவர் நிறைய படிச்சிருக்கிறார், அப்படியே கையை வச்ச உடனே உடனே எல்லா நோயும் நமக்கு போயிடுதா, கிடையாது. டாக்டர் சில மருந்துகளை தருகிறார், சில அறிவுரைகளை பத்தியங்களை சொல்லுகிறார். ரெண்டையும் கடைபிடிக்கணும் இல்லையா, நோய் வந்திருக்கு இல்லையா, அப்ப ரெண்டையும் கடைபிடிச்சாதான் உங்களுக்கு அந்த நோய் போகும். அதுபோல இறைவன் என்ன செய்யறான்னா, முதல்ல ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகிறான். என்ன சந்தர்ப்பம்னா, இந்த ஆணவமலம் முழுமறைப்பை செய்துவிட்டது, இதிலிருந்து இந்த உயிரை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய குளம், அந்த குளம் நிறைய பாசி இருக்கிறது, தண்ணியே தெரியல. ஒரு கல்லை விட்டு எறிந்தால் அந்த இடம் மட்டும் அந்த தண்ணி தெரியும் இல்லையா, அதுபோல ஆணவமலம் மறைத்துக் கொண்டிருப்பதை நீக்குவதற்காக இந்த உடல் என்ற கல்லை, உடலை அந்த அதை தூக்கி போடுறான், தண்ணி தெளியறது போல இந்த உடலினால் அறிவு விளக்கம் கிடைக்கிறது. இந்த உடல்னால நம்ம எல்லா அறிவும் தெரிஞ்சுக்கிறோம், கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், மூக்கால முகர்றோம், நாக்கால சுவைக்கிறோம், உடம்பால உணர்வுகளை அனுபவிக்கிறோம். இந்த உடம்பு இல்லைன்னா நமக்கு அறிவே கிடையாது. தூங்கும் பொழுது அறிவு இருக்காது வருதா, தூங்கும் பொழுது நான் எம்எஸ்சி எம்சிஏ பாஸ் பண்ணிட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா, முடியாது. ஆகவே இந்த கருவிகள் தான் நமக்கு அறிவை வழங்குகின்றன. ஆகவே இந்த அறிவு கருவிகளை கொடுத்து இந்த ஆணவ மலத்தில் இருந்து நீ விடுபட வேண்டும், இதை பயன்படுத்திக்கப்பா, சுகபோகத்துக்காக பயன்படுத்தாத, அறிவு விளக்கத்துக்காக தான் அந்த உடம்பு கொடுத்துருக்கேன், இந்த உடம்பை வச்சுட்டு நீ அறிவு விளக்கம் அடைய வேண்டும் அப்படின்னு கடவுள் இந்த உடம்பை கொடுத்தார். எந்த கருவியை கொடுத்து அறிவு விளக்கம் உண்டாகுமாறு செய்தாரோ அதையே நாம் இந்த உலகியல் வாழ்க்கையை பெருக்குவதற்காக அதை பயன்படுத்திக் கொண்டோம், கருவியை தவறா பயன்படுத்திட்டோம். அப்ப கடவுள் என்ன பண்ணார், வேறொரு சந்தர்ப்பம் தந்தார், சில அருளாளர்களை அனுப்பினார். எப்பா உடம்பெல்லாம் இப்படி எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுப்பா, நான் உடம்பை இதுக்காக உனக்கு கொடுக்கல, நீ அறிவையும் மனதையும் இவ்வாறு செலுத்த வேண்டும், நல்ல நெறிகளிலே செலுத்த வேண்டும் என்று அப்படியே வாழையடி வாழ என வந்த திருக்கூட்டம் மரபினை அனுப்பினார் கடவுள். அப்படி வந்தவங்க தான் நம்முடைய அருளாளர்கள். அதோடு மட்டும் கடவுள் இல்லை, அவனுடைய கருணையை நம்ம நினைச்சு பார்க்கணும். பிராரத்துவத்தை நாம் அனுபவிக்குமாறு செய்தார் வினைய கழிக்கிறதுக்கு. நம்ம திருந்தரத்திற்குரிய சூழ்நிலைகளை அவர் தான் அமைத்து வைத்தார். ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு ஒரு அறிவுரை தருகிறது. அந்த அறிவுரை, ஒரு அவதூத சன்னியாசி இருந்தார், எதை ஒரு ஞானிகள் ஒரு நடந்து பத்தடி போறதுக்குள்ள ஒரு அறிவுரையை தெரிந்து கொள்வார்களாம். ஒரு ஞானியை அப்படியே காட்டு வழியா போயிட்டு இருந்தார். போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு காட்சியை பார்த்தார், ஒரு பருந்து ஒன்று. அந்த பருந்து ஒரு செத்து போன எலிய காலில் தூக்கிடுச்சு. தூக்கிட்டு ஒரு மரத்து கிளையில போய் உட்காந்து சாப்பிட போச்சு. அதை பார்த்து கொண்டிருந்த ரெண்டு காகம் நேரா ஓடி வந்து அந்த பருந்தை கொத்தி அந்த எலியை அபகரிக்க பார்த்தது. ரெண்டு மூணு காகம் சேர்ந்துகிட்டு அதுக்கு தைரியம் வந்துட்டு, அந்த உணவுப் பொருள் இருந்த மோகம் அதுக்கு அவ்வளவு தைரியத்தை உண்டாக்கிட்டு, கடுகை எதுக்கு அளவுக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த மத்த காகங்களும் ஓடி வந்தன. ஒரு 50 காகங்கள் வந்து கொத்த ஆரம்பிச்சிருச்சு அந்த கடுகை. இந்த கழுகு இந்த இறைய தூக்கிட்டு போய் அந்த மரத்து கிளையில வச்சது, அந்த மரத்தினுடைய இன்னொரு கிளையில வச்சது, இப்படி போய் போய் பார்த்து ரொம்ப தவிச்சு போச்சு. கடைசியில பாத்துச்சு, இந்த இறை என் கையில இருக்குதான், இந்த பாடு நான் பட வேண்டியாருன்னு சொல்லி தொப்புனு அந்த இறைய போட்டுட்டு அந்த கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு தாவி அது ஒரு கிளையில போய் உட்கார்ந்துடுச்சு. மற்ற காகங்கள் அதை அடித்து கொண்டு அந்த இறையை பொறுக்கின. இதை பார்த்து கொண்டிருந்தார் ஒரு சன்னியாசி. அவர் சொன்னாரு, உலகம் விரும்புகின்ற ஒரு பொருளில் நான் ஆசை வைத்தால் எனக்கு துன்பம். ஆகவே உலகத்திற்கு எதுவெல்லாம் கவர்ச்சிகரமாக இருக்கின்ற பொருளோ அதை நான் நாடமாட்டேன். ஏ கழுகே, நீ எனக்கு ஆசான், நீ என்னுடைய உபகுரு, உன்னிடமிருந்து இந்த செய்தியை நான் தெரிந்து கொண்டேன். வேண்டாம் என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அகுதொப்பதில். ஆகவே உலகம் எதன் மேலே கவர்ச்சி அடைந்திருக்கிறதோ, எது உலகம் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறதோ அந்த பொருளை நான் இனிமேல் தொடமாட்டேன் அப்படின்னு சங்கல்பம் செய்து கொண்டாராம். இது மாதிரி அவருக்கு வந்து 24 குரு, புழு, பள்ளி, ஓனா, கொசு எல்லாமே குரு. ஆகவே நாம் நடந்து போகின்ற பாதையில் நமக்கு ஏராளமான அறிவுரைகளை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த அறிவுரைகளை நாம் ஒரு அனுபவம் வந்தோடனே அனுபவத்தை நாம் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு அனுபவம் வந்தோடனே அந்த அனுபவத்தை நாம் நிலைப்படுத்திக் கொள்வதில்லை, மறுபடியும் சபலம் பெறுகிறது. மீண்டும் அதுலதான் நம்ம முயற்சி பண்றோம். நாய் ஒரு காரியம் பண்ணும், பசையே சதையே பகுதி இல்லாத எலும்ப கடிக்கும், அதை கடிச்சு கடிச்சு சாப்பிடும். சாப்பிடும்பொழுது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த எலும்பு ஈரல்ல போய் குத்தி அதுல இருந்து ரத்தம் ஒழுகும். அதை வந்து அது மறுபடியும் அது சுவைக்கும், தன்னுடைய ரத்தத்தை அது சுவைக்கும். அது என்ன நினைச்சுக்கணும்னா, அந்த எலும்புல இருந்து அந்த சுவை வருதுன்னா மீண்டும் மீண்டும் கடிக்கும், மீண்டும் மீண்டும் அது புண்ணாகி ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அதுபோல இந்த உலகத்தில் நாம் துன்பம் அடைந்து கொண்டே அது இன்பம் என்று நினைக்கிறோம். இந்த உலகத்தில் தரக்கூடிய எந்த அனுபவங்களையும் நாம் நிலைப்படுத்தி வைத்துக் கொள்வதில்லை. அப்படி நிலைப்படுத்தி வைத்துக்கிட்டா அடுத்த தர நம்ம அந்த விஷயத்துல துன்பம் அடைய மாட்டோம். யாதனின் யாதனை நீங்கியான் நோதல் அதனின் அலனின், வேண்டாம என்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை யாண்டு மகுதப்பது. அப்படி இறைவன் பல்வேறு சந்தர்ப்பங்களை நமக்கு பல்வேறு நிலைகளில் அருள்கிறான். எல்லார் மூலமாகவும் நமக்கு அமைகிறான். நம்ம பேரப்பிள்ள கூட நமக்கு ஒரு உதவி பண்ணிட்டு போயிடலாம். நம்முடைய மகனோ மகளோ மனைவியோ அல்லது நண்பர்களோ உறவினர்களோ அல்லது நம்மளது பகைவர்களோ கூட நமக்கு ஏதாவது ஒரு செய்தியை நமக்கு தந்து கொண்டே இருப்பார்கள். நம்ம புரிஞ்சுக்கணும், கடவுள் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நமக்கு வகுத்தளிக்கிறான். எப்படி நம்மளை பக்குவப்படுத்துறோம் பாருங்க. இறைவன் அருளாளர்களை அனுப்புகிறான், தனதான புவன போகங்களை வணங்கியிருக்கான், கரிவீரநாதிகளை கொடுத்திருக்கிறான், நல்ல சூழ்நிலைகளை நமக்கு கொடுத்திருக்கிறான். இதன் மூலம் பக்குவப்படுத்த உயிர் அறியாமையிலிருந்து மெல்ல மெல்ல நீங்குகிறது. வினைகளை சமமாக பார்க்கின்ற பக்குவம் அந்த உயிருக்கு வருகிறது. உன்னால என்ன பிரயோஜனம் கேட்டார், நீ எல்லா இடத்துலயும் ஆணவ மலம் தானே இருக்கு, கேவல நிலையில் ஆணவ மலம் இருக்கு, கரிவீரநாதிகள் கொடுத்த பொழுதும் ஆணவ மலம் இருக்கு, கரிவீரநாதிகளை அடக்கி வச்சா அப்போதும் இருள் தானே இருக்கு, உன்னால என்ன பயன்னு கேட்டார் இல்லையா. மருத்துவன் நோய்க்கு மருந்தை தருகிறான், சத்தியங்களை தருகிறான். இந்த உயிர் அதை ஏற்க வேண்டும், சரியான காலம் வர வேண்டும், மெல்ல மெல்ல அந்த நோயிலிருந்து நீங்குகின்ற தன்மைக்கு நாம் அந்த பத்தியங்களை கடைபிடிக்க வேண்டும், மருந்தையும் ஒழுங்கப்படவில்லை. அந்த பத்தியங்கள் தான் நமக்கு அமைந்த சூழ்நிலைகள், அந்த பத்தியங்கள் தான் நமக்கு மருந்துகள் தான் நமக்கு நம்முடைய குருநாதர்கள் அருள் இருக்கின்ற திருமுறைகளும் சாத்திர நூல்களும். இப்படி மெல்ல மெல்ல பக்குவம் வந்த பொழுது இந்த உயிரே இருக்கின்ற ஆணவ மலம் மெல்ல மெல்ல உயிரை விட்டு விலகுகிறது. வினைகளை சரியாக அவன் கையாள ஆரம்பிக்கிறான். இந்த வினைகள் தான் நமக்கு பிறவிக்கு வித்தாக இருக்கின்றன என்று மீண்டும் பிறவி உண்டு பண்ணாத அளவுக்கு வினைகளில் இருந்து அவன் நீங்குகிறான். வினைகளை அவன் பிராரத்துவத்தின் மூலமாக வருகின்ற வினைகளை விருப்பு வெறுப்பு இல்லாமல் அவன் செய்து ஆகாமியம் ஏறாமல் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இறைவன் அந்த அறிவை உள்ளிருந்தே அவன் உணர்த்துகிறான், குருநாதனாக வந்து உணர்த்துகிறான். அப்ப அந்த உயிர் மலத்தினின்றும் நீங்குகிறது. ஆணவமலம் மெல்ல மெல்ல குறைய குறைய தன்முனைப்பு இந்த உயிரிலிருந்து ஒடுங்குகிறது, தன்முனைப்பு இல்லாமல் போய்விடுகிறது. தன்முனைப்பு இப்படி ஒண்ணுக்கொண்ணு இந்த மலங்கள் விலக விலக அந்த இடத்துல அருள் வந்து திருவருள்ந்து பாய்ந்து பாய்ந்து அந்த திருவருடைய வீழ்ச்சி அதிகமாகி இந்த உயிர் அருள் நிரம்பிய உயிராக மாறி அமைகிறது. எல்லாம் இறைவனுடைய செயல், அவனன்றி ஓரணுவும் அசையாது என்ற எண்ணம் அந்த உயிருக்கு மெல்ல மெல்ல பக்குவத்திற்கு வருகிறது. அப்படி வந்த பிறகு அந்த உயிருக்கு இறைவன் தன்னுடைய அருள் வெளிச்சத்தை நல்குகிறான், உயிரை ஒளிபுரிந்ததாக செய்கிறான், ஆணவலம் முற்றும் விலகுமாறு செய்கிறான். ஆக இது ஒரு நீண்டகாலமாக இறைவன் உயிரை பக்குவப்படுத்தி வருகின்ற நிலை. ஆகவே நீ எனக்கு என்ன செய்தாய் என்று உயிர் கேட்டால் அதற்கு பதில் சரியான உண்மையான வரலாறு இதுதான், உயிரினுடைய வரலாறு தான் நமக்கு அதுக்குரிய பதிலாக அமைகிறது. ஆகவே இறைவன் என்றும் தோன்றா துணையாக, நீங்காத துணையாக, உயிருக்கு அருகிலே இருந்து மெல்ல மெல்ல இந்த உயிரை பக்குவப்படுத்தி அதனுடைய எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கி உயிரை ஒளிபுரிந்தியதாக செய்து நீங்காத பேரிந்த பேரின்ப பேரானந்த பெருவாழ்வில் அவன் திளைக்கச் செய்கிறான். என்றும் இந்த உயிரோடு அவன் சாஸ்வதமாக இருக்கிறான். கேவலத்திலும் சகலத்திலும் சுத்தத்திலும் அவனே அந்த உயிரில் நிறைந்திருக்கிறான். அவன் இல்லாத நேரம் என்பதும் இல்லாத காலம் என்பதும் என்று இந்த உயிருக்கு என்றும் அமைந்தது இல்லை. ஆகவே உயிருக்கு சாஸ்வதமாக அவனே துணையாக இருக்கிறான். இருளில் ஒளிபுரையும் எய்தும் கலாதி, மருளில் நிலையருளும் மானும் கருவி இவை, நீங்கள் இருளாம் நிறைமருத சம்பந்தா, இங்கு உன் அருளால் என்
1: திருச்சி கம்பளம் சைவம்.ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சி கம்பளம்.
2: நான் நேரடியாக செய்யாமல் வேறொருவரை வைத்து காரியம் செய்தேன். இதுதான் இந்த 65வது அகவலுக்குள்ள அருமையான ஒரு தலைப்பு நம்முடைய ஆண்டோர்கள் இட்டிருக்கிறார்கள். இறைவன் அங்கே இறைவன் செய்தல், நேரடியாக சில காரியங்களை கிருத்தியங்களை செய்தல், செய்வித்தலும் இந்த 65வது தகவலு தான். வேறு ஒருவரை வைத்து காரியத்தை பண்றார். இதைத்தான் நம்முடைய இந்த நூலில் அழகாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இது மிகுந்த பொருட்செறிவு மிகுந்த அருமையான ஒரு நல்ல ஒரு பகுதி என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதுல முதல்ல இந்த மாணாக்கர் ஒரு கேள்வி கேட்கிறார், சுவாமி எல்லா உயிர்களுக்கும் இறைவன் உண்டு என உணர்த்துகிறீர், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த உண்டும் என சொல்லக்கூடிய அந்த பெருமான் உடம்போடு இருக்கின்றானா? அவன் உடம்போடு இருந்தால் தானே காண முடியும். அப்படி உடம்போடு இல்லாவிட்டால் அவன் காணப்படாதவனாக ஆகிவிடுவான். எனவே அவன் உடம்போடு கூடியவனா, உடம்பு இல்லாதவனா? இதை முதல்ல கேட்கிறான். என்ன அவன் என காண முடியவில்லை. இந்த ஒரு வினாவை அழகாக, அவன் உடம்பு உடையவனா அல்லனா முதல்ல அதை சொல்லும். உடம்பு உடையவனாக இருந்தால் நான் காண வேண்டும், காண முடியலையே. உடம்பு இல்லாமல் இருந்தால் அவனை யார் தான் காண முடியும்? ஆகையினால முதல்ல அவருக்கு திருமேனி, அந்த உடம்பு உண்டா இல்லையா என்பதை எனக்கு தெளிவு காட்டுகிறார். அதுக்கு அவர் அழகாக சொல்லி காட்டுகிறான், அவன் உடலோடு இல்லை என சொன்னார், உடலோடு இல்லை என சொன்னார், அவன் காண முடியாத பொருளாகி விடுவான். அதுக்கு சொல்றார், காண முடியாத பொருளாக இருந்தால் அது இல்பொருள்னு சொல்லாதே, அனுமானத்தால் அறிப்பான், அறிந்து கொள் என்று சொல்லி காட்டுகிறார். அந்த செய்தியை பார்ப்போம். என் தனி நாயக, அடியேனுக்கு குருவாக வந்து என்னை ஆளுகின்ற ஒப்பற்ற தலைவனே, கலை நிலவலன் எனில் உடம்பு என சொல்லக்கூடியது இறைவன் உடலோடு கூடி இருக்கின்றானா? இறைவன் உடலோடு கூடி இருக்கவில்லை என சொன்னால் புலன் நலன் காணப்படாதவன் ஆகின்றான். அவனுக்கு உடலோடு இல்லை என சொன்னால் அவன் காணப்படாதவன் ஆகின்றான். அலன் எனில் அவன் உடம்போடு கூடியிருப்பானே எனில், அவனுக்கு உடம்பு இருக்குன்னு சொன்னா நலமலி புற்களன் நிலைமலி கலையுடன் ஒன்றல் ஒன்றாதல் என்றும் ஒன்றிற்கு ஒன்றா. அவனுக்கு உடம்பு இருக்கிறது என சொன்னார் அவன் பந்தத்துக்கு உட்பட்டு விடுவானே. உடம்பு இல்லை என சொன்னால் காண முடியாத பொருள். உடம்பு உண்டும் என சொன்னால் இந்த உடம்பு எப்படிப்பட்டது? பந்தப்பட்ட உடம்பு அல்லவா. உடம்புங்கிறது எப்படி வந்தது? 96 தத்துவங்களால் ஆனதுதானே உடம்பு. மாயையால் ஆனதுதானே இந்த உடம்பு. அப்புறம் பெருமான் சொல்லி காட்டுறான் அந்த உடம்புன்னு எப்படி இருக்கும். 30 36 30 இடுகுரம்பை அப்பர் போல் ஐவர் வந்து இடம்பட்டு எடுப்படும். 30 36 30 இடுகுரம்பை 36 தத்துவங்களும் 60 தாத்துவியங்களும் ஆனதுதானே இந்த உடம்பு. ஞானசமுதர் சொல்லா செடிகொழியாக்க துன்பத்துக்கு இருப்பிடம்ல உடம்பு. எனவே அவனுக்கு உடம்பு இருந்தது என சொன்னால் அவன் பந்தப்பட்டு விடுவானே, தத்துவ கூட்டத்தோடு சேர்ந்தவனாகி விடுவானே என்று கேட்கிறார். என் உடம்பு இல்லைன்னா காண முடியாது. உடம்பு இருந்தால் அவன் பந்தப்பட்ட ஒரு உயிர் போல அல்லவோ அவன் ஆகி விடுவான் என சொல்லுகின்ற பொழுது, நிலைமலி கலையுடன் ஒன்றல் இந்த உடலோடு கூடுதலும் ஒன்றாதல், இல்ல உடம்பும் இல்லாம உடம்போடு இருப்பான் உடம்போடு இல்லாமலும் இருப்பான்னு நீங்க பதில் சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளும். இந்த பொருள் ஒன்று சூடாக இருக்கணும், இல்ல குளுமையாக இருக்கணும், இல்ல ஒரு சமயத்துல சொட்டா சூடா இருக்கும், ஒரு சமயம் முட்டு அது குளிர்ந்து இருக்கும்னு சொன்னன்னா, ஒரு பொருளுக்கு இரண்டு மாறுபட்ட தன்மைகள் இருப்பது இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். தண்ணீர்னு சொன்னா எப்பவுமே குளுமை தான், அக்னின்னு சொன்னா எப்பவுமே வெண்மை தான். இல்ல தண்ணி சில நேரத்துல சூடா இருக்கும், அது சூடு படுத்தப்பட்டது செயற்கைப்படுத்தப்பட்டது, அக்கா தப்பா நினைச்சிடக்கூடாது. இதே போல அக்னி என சொல்லக்கூடியது எப்பொழுதுமே அக்னியாத்தான் இருக்கும். இல்ல அக்னி இப்பன் தொட்டா சூடா இருக்கும், சாயந்தரம் தொட்டா கொஞ்சம் குளுமையா இருக்குன்னு இருக்குமா? மாறுபட்ட இரு தன்மைகள் எந்த ஒரு பொருளிடத்தும் இருக்காது, ஏதாவது ஒன்றுதான் இருக்கணும். ஆகையினாலே இது மாறுபட்ட தன்மையல்ல. அவன் உயிரோடு உடலோடு இருப்பான் அல்லது உடலோடு இல்லாமல் இருப்பான் சொன்னான்னா, இது மாறுபட்ட தன்மையா எப்படி ஒருவரிடம் இருக்க முடியும்னு கேட்கிறான். அதான் ஒன்றா ஒன்றாதாக என்றும் ஒன்றிற்கு ஒன்றா. உடம்போடு கூடியமையும் உடம்போடு கூடாததும் எக்காலத்தும் ஒரு பொருளிடையே இருவது இல்லை. பண்ணும் நிற்கடம் அவன் புலப்பட அவன் இதை கேட்கின்ற பொழுது இந்த குருமூர்த்தி பதில் சொல்றார், அவனை நீ காண முடியவில்லை என சொன்னால் பண்ணும் நிற்கடம் நிற்கடம் அறிதற்கு உண்மை. அவன் கண்ணிலே புலப்படவில்லை என்று நீ அறுவம் என சொல்லுகின்ற பொழுது அவனை நீ அறிய வேண்டும் என விரும்பினார். அவன் உடலோடு இருக்கிறான், உடல் இல்லாமல் இருக்கிறான். அவனை பார்க்க முடியவில்லை, உடல் இல்லை என்ற காரணத்திற்காக நீ பார்க்கவில்லை என்பதற்காக அதை இல்பொருள் என்று நினைத்து விடாதே. எப்படி அதை அழகாக சொல்லி காட்டுகிறார் என சொன்னார். அதை அழகாக ஒரு தன்மையை சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்துல எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர்கள் இருக்கின்ற பொழுது, உதாரணத்துக்கு நான் சொன்னேன், ஞான சம்பந்த பெருமானாகி அந்த 3 வயது திருக்குழந்தை சோபாத இறுதியர் தான் ஸ்நானம் செய்வதற்காக சீர்காழி திருக்கோயிலுக்குள்ள இருக்கிற பகுதிக்கு போறார். போகின்ற பொழுது சம்பம் எல்லாம் தெரியும். அவர் புரோதாயம் செய்கின்ற பொழுது நீரிலே மூழ்கி இருக்கின்ற பொழுது அம்மியே அப்பா என்று அழுகிறார். நீருக்குள் இருக்கின்ற அவருக்கு குழந்தையினுடைய அழுகை சத்தம் லேசாக கேட்கிறது. புரோதாயத்தை முடித்து வந்து பார்க்கிறார், கரையிலே இருக்கின்ற குழந்தை அளவில்லை. குழந்தை அளவில்லையே என்று குழந்தை உற்று நோக்கின்ற பொழுது வாயிலே எச்சில் பால் வாயிலே பால் விடுகிறது. பால் வடிகின்ற பொழுது அப்போ யார் கொடுத்த எச்சில் பால் உண்டா என சொல்லி கோலை ஓச்சுகிறார். கவனமா கேட்க வேண்டிய பகுதி, கோலை ஓங்குகிறார். ஏன் தன்னுடைய மகன் என்ற அந்த உறவை வைத்துக் கொண்டு எச்சில் பால் உண்டான் என சொல்லி கோலை கொண்டு போச்சுக்கிறார். கொஞ்சுகின்ற கூட யார் கூட தேய்ச்சிருப்பார் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் அவள் அது என்று சுட்ட முடியாத அந்த சுந்தர புருஷனை சுட்டு விரலால் சுட்டி காட்டி தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்று தானுக்கு பால் கொடுத்தவரை அடையாளம் காட்டினார். அப்ப சிவபாதகர் புரிஞ்சுக்கிட்டார், ஆஹா இது நம் குழந்தை அல்ல, தெய்வ குழந்தை, ஞான குழந்தை என்று மாறிட்டார். அப்ப ஒரு ஆன்மாவை அதனுடைய தன்மையை மாற்றி மேலான புனிதத்தன்மை ஆக்கியது எது? அப்ப இறை என்ற ஒரு சக்தி தானே. ஆக காண முடியவில்லை என்பதற்காக தான் தோணியப்படை காண முடியவில்லை என்பதற்காக அங்கே தோணியப்பர் இல்லைன்னு சொல்லப்படாது. அந்த தோணியப்பர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு பாலூட்டும்படி பணித்த அவரை ஞான சம்பந்தனாக மாற்றியதை வைத்துக் கொண்டு அங்கே ஒரு ஆன்மா அங்கே பக்குவப்படுகின்ற பரிபக்க நிலையை கண்டு அந்த பரிபக்கத்தை கொடுத்தது சிவம் என்று உணர்ந்து கொள்ளும். அதைத்தான் நீங்க சொல்றார், பண்ணு நிற்கலாம் நிற்கலாம் அறிதற்கு உன்னில். அவன் அருவமாக இருந்து அதாவது புலப்படாத ஒரு ஒருவனாக இருந்தாலும் கூட அறிதற்கு நீ செய்ய வேண்டும் சொன்னால், பசுவுக்கு அமரன் சக்தி ஒசியாது உற்ற உண்மையாலும், பாசத்தில் கற்றுண்டு கடந்த ஆன்மாவிற்கு இறைவனது அருள் குற்றமட்டு பகிர்ந்திருப்பதை வைத்து அவனிடம் இறைசக்தி உள்ளது, அதை கொடுத்தது இவன் நினைச்சு பார்க்கணும். சூழ நோய் வந்து துடித்தார் நாவுக்கரசு சுவாமிகள் துடித்தார். ஆனா அதே நாவுக்கரசு சுவாமிகளுக்கு திலகவதி அம்மையார் திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென்று அணிந்து தன்னுடைய சகோதரி கொடுத்த தோண்டியையும் அந்த உழவார ஆயுதத்தையும் வாங்கி கொண்டு தொண்டுக்கு முற்படுகின்ற பொழுது அவர் சைவத்தில் வந்து சேர்ந்தார், நாவுக்கரசர் ஆயிட்டார். இப்போ நம்முடைய நாவுக்கரசு சுவாமிகளுக்கு அங்கே என்ன செய்தார்கள்? சுண்ணாம்பு காலவாசல் அடைச்சார்கள். துடித்தாரா இல்லையே? நஞ்சு கலந்த அமுதத்தை கொடுத்தார்கள். தாக்கியதா இல்லையே? யானையை ஏவி இடரும்படி செய்தார்கள். யானை இடறியதா? வணங்கி சென்றதே. அப்போ சோலை நோயால் துடித்த அந்த பெருமானுக்கு இப்பொழுது இடர் கொடுக்கின்ற பொழுது இடர் அவரை தாக்காது, ஒரு தெய்வத்தன்மை அடைந்தார். அந்த அருட்தன்மையை கொடுத்தது எது? இப்படி அனுமானத்தான் தெரிஞ்சுக்கோப்பா என்று அழகாக சொல்லிக்காட்ட, பசுவுக்கு அமரன் சக்தி ஒசியாது உற்று உண்மையாலும், இதை அழகாக இதை அங்கே சொல்லிக்காட்டினார். இன்னொன்னு என்ன சொன்னார் சொன்னா, மந்திரம் இருக்கிறது, மந்திரத்திற்கு வலிமை உண்டு. நல்லா ஞாபகம், இந்த மந்திரத்திற்கு வலிமை உண்டு என சொன்னார். ஓம் சிவாய நமகன்னு சொன்னா அதிலே பொருந்தி இருக்கின்ற அருள் நமக்கு அருள் செய்கிறது என இன்னொருத்தன் சொல்றான், அவனுக்கு கிடைக்கல. ஆனால் ஒருவர் முறையாக நீர் அணிந்து நீர்க்கரைக்குள்ளே சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு இந்த மந்திரம் பலிக்கிறது. ஏன் அவனும் மந்திரத்தை தான் சொல்றான், இவரும் சொல்றான். ஏனென்றால் மந்திரம் பலன் கொடுக்காத, மந்திரத்தில் பொருந்தி இருக்கின்ற அருள் தான் விஷயம். இதே மாதிரி ஒருத்தனுக்கு கருட மந்திரத்தை சொல்றான், கருட மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த மந்திரத்திலே பொருளில் இருக்கின்ற அருள் ஆற்றல் தான் அந்த விடத்தை தணிக்கும், விடத்தின் வேகத்தை அது நீக்கும். ஆகையினாலே ஒரு மந்திரத்தை ஒருவன் சொல்லுகின்ற பொழுது அவருக்கு ஒரு பலன் ஒன்று கிடைக்கிறது அல்லவா, பலன் ஒன்று கிடைக்கிறது அல்லவா. ருத்ர பசுபதி நாயனார் நீருக்குள்ளே இருந்து ஸ்ரீ ருத்ரத்தை அப்படியே சொன்னார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவருக்கு ஒரு பலன் ஒன்று கிடைத்தது அல்லவா, பலன் ஒன்று கிடைத்தது அல்லவா. ஆக இப்படி தான் உரைக்க முடியாதபடி மந்திரத்தின் பொருளிலே இருந்தும் இருந்து கொண்டு அந்த ஜபிப்பவன் விருப்பத்தின்படி உலக இன்பத்தையும் கொடுப்பான், வீட்டின்பத்தையும் கொடுக்கின்றான். ஆகையினாலே அந்த பயன் கிடைக்கிறது. எனவே இதை அனுமானத்தால் தெரிந்துகொள், அனுமானத்தால் தெரிந்துகொள். அந்த மந்திர சக்தியை வைத்து கொண்டு இத்தனை பேர்கள் இத்தனை பலனை அடைகிறார்கள், அதை தெரிந்துகொள் சொல்லி காட்டுறான். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அப்பர் சுவாமிகளை கல் தூணை கட்டி கடலிலே பிணித்தார்கள், எரிந்தார்கள். சொற்றுணை வேதியன் சோதிமானம் என்ற திருப்பாடல் எப்படி நற்றுணையாவது நமச்சிவாயவே என்ற மந்திரத்தை சொன்னார். காத்தது எது? அந்த மந்திர உச்சாடத்தால் ஜபித்ததனுடைய பலனாக அந்த அருள் வந்து காத்தது. இதிலிருந்து அனுமானத்தால் தெரிந்து கொள். இது எதைப்போல் என சொன்னார், ஒருவன் திடீர்னு வந்து வாந்தி எடுக்கிறான். அப்படி வாந்தி எடுக்கின்ற பொழுது என்ன சொல்றான், நான் மத்தியானம் சாப்பிட்டது எனக்கு உடலுக்கு ஒத்துக்கொள்ளலை, அது ஏதோ நச்சுத்தன்மை இருக்கிறது. ஒரு காலத்துல இந்த செப்பு பாத்திரங்கள்ல சமையல் நடக்கும், செப்பு பாத்திரத்துல அங்க ஈயம் இல்லாம இருந்ததுன்னு சொன்னன்னா அது கொஞ்சம் விஷத்தன்மையாக மாறி சாப்பிடுறவர்களுக்கு வாந்திய கொடுக்கும், நச்சுத்தன்மை ஆயிரம் உணவு பொருள். எனவே ஒருவன் நச்சு கலந்த நச்சுத்தன்மையுடைய உணவை உண்டான் என்று நேரில் பார்க்காவிட்டாலும் அவன் எடுக்கின்ற வாந்தி என்ற ஒரு அறிகுறியை வைத்துக் கொண்டும், அல்லது ஒருவருக்கு உடம்பிலே காய்ச்சல் இருக்கிறது என சொன்னார், அந்த காய்ச்சல் என்பது நோய் இல்ல, காய்ச்சல் என்பது நோயின் அறிகுறி. எனவே உடலிலே ஒரு நோயை அறிகுறியா ஒரு காய்ச்சலை வைத்துக் கொண்டு ஒரு நோயை நாம் அனுமானிப்பதை போல, வயிற்றினுடைய வலியினை நாம் ஊகித்துக் கொண்டு உடலிலே ஏதோ ஒரு கோளாறு என்பதை நாம் ஊகிப்பதை போல நீ யூகித்துக் கொள் என சொல்லி காட்டுகிறான். நொசிவிட விகாரமான இந்த உடலிலே ஏற்படுகின்ற சில மாறுதல்களை கண்டு இவன் நச்சு உணவை உண்டிருக்கிறான், இவன் நச்சுத்தன்மையால் பீடிக்கப்பட்டிருக்கிறான் என்ற அழிவை போல, தன் வலியின் தொக்க இதே போல இறைவன் சக்தியோடு கூடியிருக்கின்ற நித்தனையும் அவனை அனுமானத்தால் நீ அறிதல் முடியும் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறான். அருவத்தை சொல்லிட்டார், அவன் உருவமும் எடுக்கிறான் பான்னார். அப்படி உருவம் எடுக்கின்ற பொழுது அது என்ன உருவம் சொன்னா, நம்மை போன்ற சப்தத்தாதுக்களால் ஆகிய உடம்பு இல்ல, மாயாகாரிய உடம்பு அல்ல. அதுதான் சொன்னார், வசிபடு சகலனானும் துகள்தொரு பொற்கலன் அல்லன். இறைவன் உடம்புடையவன் என்று நீ எடுத்துக்கொண்டாலும், உடம்போடு திருமேனியை தாங்கி காட்சி கொடுத்திருக்கிறார், எடுத்துக்கொண்டாலும் துகள்தொரு பொற்கலன் அல்லன். அவனை காணுகின்ற அந்த திருமேனி இருக்கிறதே, அது குற்றம் பொருந்திய மாண்டர்கள் உடம்பை போல் அன்று, மாண்டர்கள் உடம்பை போல அன்று. அப்போ அது எது என்பதை சொன்ன, மானுட உடம்பு எது? மாயை அவயம் மாட்டி நம்மை போன்று அவன் மாயையிலே அவன் கூடாது, மாயையை விலக்கி மாயத்தில சேரமாட்டான் உடம்பு எடுக்கிறப்போ. எல்லிய ஒளி உடை தேகமாக நிமலமாய மலமற்றவனாக நல்ல மந்திர கலையின் மருகி அருமையான செய்து கொண்டார். அருளையே வடிவமாக மந்திரத்தின் வடி, அருளே மந்திரத்தின் வடிவம், அருளே மந்திரத்தின் வடிவம். ஆகையினானைத்த மந்திரம் வடிவமாக நாதவிந்து கலாதி நமோ நம வேத மந்திர சுரூப நமோ நம, அந்த மந்திரங்களையே தான் வடிவமாக எடுத்துக் கொள்ளுகிறான். அதைத்தான் மந்திரக்கலையின் மறி அழகாக சொல்லி காட்டுகிறான். நல்ல மந்திரக்கலையின் மருளி, தன்னுடைய அருளின் அங்கே மந்திரம் என்பதை நேரடியாக மந்திரம் என்றும் பொருள் கொள்வது உண்டு. அருளின் விளைவே மந்திரம், அருள் புரிந்தியதே மந்திரம் என்ற காரணத்தினாலே இந்த இடத்திலே மந்திரக்கலையின் மறி என்பதை அருளின் ஆற்றலா திருமேனியை பொருந்தி மைந்து மலிதிருந்து இரும் தியானத்து இருந்தனன் பெருந்தகை. அந்த பெருந்தகையானவர் உயிர்களுக்கு உணர்த்துவதற்காக வடிவத்தை எடுத்து வடிவ மிகுந்த யோக வடிவத்தையும் கொண்டிருக்கிறான். அதான் மைந்து மலிதிருந்து இரும் தியானத்து, இரும் தியானம், அவன் செய்கின்ற தியானம் இருக்கிறதே பெரிய தியானம். யோகியாக அவன் இருப்பான், யோக வடிவத்திலே இருப்பான், வடிவத்தை எடுத்துக்கொண்டு யோக வடிவத்தில் இருப்பான். அவனை சொல்லணும், மைந்து மலிதிருந்து இரும் தியானம்ன்றார், வலி மிகுந்த திருத்தம் உடைய யோக வடிவத்தை உடையவன். எதனாலும் தாக்கப்படாதவன், அவன் யோக நிலையில இருக்கின்ற போது எதனாலும் தாக்கப்படாதவன். தாக்க முற்பட்டான் மன்மதன், வெம்மையால் தகித்து போனான். மற்றொன்று அவனது தன்மையை பற்றி நம்முடைய ஞான நூல்களிலே கருவூர் தேவர் தன்னுடைய திருவிசைப்பாலை சொல்லி காட்டுகிறார். மங்கையொடு இருந்து யோகு செய்வானை, அம்மையாக உமையவள் அருகிலே இருந்தாலும் கூட அவர் யோக நிலையிலேயே இருப்பார், யோக நிலையிலேயே இருப்பார். ஏன்னா அவனுடைய யோக நிலைக்கு வித்தியாசம். உயிர் செய்கின்ற யோகம் எப்படிப்பட்டது? விஸ்வாமித்திரர் தவம் செய்கின்ற பொழுது, யோக நிலையில் இருக்கின்ற பொழுது மேனக வந்து கெடுத்தார். ராவணன் தவம் செய்கின்ற பொழுது அங்கே வேதவதி என்கின்ற பெண்ணை இவன் பார்த்து விட்டான், மயக்கம் கொண்டான். அதனர்த்தம் பல சாபங்களை வாங்கினா அந்த செய்தி நிறைய போகும். ராவணனுக்கு கிடைத்த சாபத்தினாலே தான் அவ்வளவு துன்பமும் வந்தது. வேதவதிங்கிற ஒரு பெண் கொடுத்த சாபம், எந்த பெண்ணையும் நீ அவள் விருப்பமின்றி தொட்டால் உன் தலை வெடிச்சிடும்னு சாபம் கொடுத்துட்டு போயிட்டான். அதனால்தான் சீதையை தொட பயந்து கெஞ்சினான். அதனால ராவணனை அங்கே வேதவதி என்கின்ற பெண்ணை கண்ணுற்ற காரணத்தினால் ராவணனது தவநிலை யோக நிலை கரைந்து விட்டார். நிறைய செய்திகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பெருமான் எப்படிப்பட்டவன்? மங்கையோடு இருந்து யோகு செய்பவன். அப்பேற்பட்ட பெருமான் யோக நிலை இருக்கிறான். அரும்பெறல் யோகனின் திருந்துதல் விடல் என அவன் யோகி என்று நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என சொன்னார். யோக நிலையை நன்றாக கைகூட பெற்றவர்கள் தான் விரும்பிய வேடத்தை உலகிலே எடுப்பதை பார்க்கிறோம். இதே போல யோகத்திலே வல்லமை பெற்றிருக்கின்ற சிவம் தான் எந்த வடிவத்தை எடுக்க வல்லவன் அப்படி உணர்ந்தார் பாயங்க. சிவ யோகிகள் எந்த வடிவத்தையும் எடுப்பார்கள். ஆகையினாலே இதெல்லாம் கேணோபநிஷத்து படைக்கின்ற பொழுது அது தெரியும். யோகிகள் அதாவது குரு முன்பாக சீடர்கள் யோக நிலையை பயின்றிருக்கிறார்கள். அந்த குரு வந்து ஒரு சமயத்தில் வாந்தி எடுக்கிறார். அந்த வாந்தி எடுத்ததை சீடர்கள் யோக வலிமையிலே சிச்சிறு பறவையாக மாறி வாந்தி எடுத்த அந்த சீடனத்தை சென்று பருகி அவர்கள் மேன்மையான ஞானம் பெற்றார்கள் என்று ஒரு உபநிஷத்தில் சொல்லி காட்டப்படுகிறது. யோகியர்கள் விரும்புகின்ற வடிவத்தை எடுத்து விடுவார்கள். அப்படி இருக்க யோகத்திலே வல்லமை பெற்ற சிவன் எந்த வடிவத்தையும் எடுப்பான், இதை நீ தெரிந்து கொள், இதை நீ அறிய மாட்டாயோ என்று சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லிவிட்டு அவன் எடுக்கின்ற அந்த வடிவம் இருக்கிறதே, அந்த வடிவம் எப்படி மூன்று வகையாக பிரிக்கிறார். போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம். போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம் என்று சொல்லப்படும். இதிலே போக வடிவம் என சொல்லி காட்டப்படுவது அவர் அம்மையப்பராக காட்சி தருவார். அம்மையப்பராக இருந்து அவர் யோக நிலையில் இருக்கின்ற போக வடிவத்தை எடுப்பார். அந்த அந்த போக வடிவமாகி அம்மையப்பராக வச்சு அவரை தியானம் செய்பவர்கள் வழிபடுபவர்களுக்கு இந்த உலக இன்பத்தை அடைவார்கள். அத போக வடிவம், போக சிவன் என சொல்கிறது. யோக வடிவம் என சொன்னால் கல்லால விருட்சத்தின் கீழே நம்முடைய பெருமான் அமர்ந்திருக்கின்ற அந்த திருக்கோலத்தை அங்கே முனிவர்கள் அங்கே அறிந்து அவர் கொண்ட அந்த வடிவம் யோக வடிவம். இந்த யோக வடிவத்தை யாரெல்லாம் அறிகிறார்களோ கற்கிறார்களோ அவர்களுக்கு மெய் உணர்வும் வீட்டின்பமும் கிடைக்கும், சிவஞானமும் வீட்டின்பமும் கிடைக்கும். அடுத்து வேக வடிவம் என சொல்லக்கூடியது தன்னை பிரித்து பொது நீக்கி நினையால் தன்னை தன்னிடம் வந்து ஒரு காரியத்தை செய்கின்றவர்களை தான் அழித்து விடுவான். பொது நீக்கி நினைக்காம தன்னை எல்லோரும் போல் நினைத்து கொண்டு ஒரு காரியத்தை செஞ்சவன தண்டிப்பார். எப்படி? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். உதாரணமாக காமன் சிவபெருமானை எல்லா உயிர்களும் போல இவனும் ஒருவன் என நினைத்து கொண்டு பானத்தை விட்டான், எரிந்தான், மன்மதனை எரித்தது. யமன் மார்க்கண்டேயன் அவன் பூஷிக்கின்ற சிவம் என்பதை அறியாது, அங்கு செய்தது வேக வடிவம். திரிபுராதியர்கள் அவர்களை தண்டிக்க திரிபுர தகனம் செய்தது. எனவே காமனை எரித்தது, யமனை உதைத்தது, திரிபுரம் தகனம் செய்த இவைகள் எல்லாம் வேக வடிவம் என்று அங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. அப்படி சொல்லி காட்டப்படுகின்ற இதைத்தான் இந்த நூல்களிலே அழகாக எல்லாம் இந்த அழகாக சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லி காட்டிய பின்பு அங்கே அந்த செய்தியை அந்த யோக வடிவிலே உள்ளவர்களுக்கும் எப்படி இறைவன் அருவத்தன்மையிலே உள்ளவர்களே யோகிகளானவர்கள் எப்படி தியானம் செய்து பயனடைகிறார்கள் என்று சொல்லி காட்டுறாங்க. இறைவன் வந்து ஒரு அருள், அருளே வடிவமாக இருக்கிறான். அருவத்தன்மையிலே வைத்து வழிபடுகின்ற தியானம் செய்கின்ற தன்மை யோகிகளுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை அழகா சொல்லி காட்டுகிறார். அடுத்து சொல்லுகின்ற பொழுது, விந்து நின்றது சுத்த மாயையில் உருவத்திருமேனிக்கு காரணமாக இருக்கின்ற நிற்கடமல அவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு அவன் வடிவம் எடுக்க வேண்டும் என்பது அல்ல. மன்ற நன்று இனிதுதாயின் நன்றாக ஆராய்ந்தால் சென்ற உயர் ஆகத்தன்மையன் அவன் உருவம் நீங்கிய அருவத்தன்மை உடையவனாக இருப்பான். ஆயின் போகிலன் எருங்கலை அருவம் நீங்கி உருவத்தன்மையின் உடையவனாக இருப்பான் இவனம் பெருந்தகை. எனவே உருவத்திலிருந்து அருவத்திற்கு வந்தான், அருவத்திற்கு வந்து உருவத்துக்கு வந்தான் என்பதில்லை. எதிலிருந்து எது வந்தது என்பது இல்லை. இதுவாகவும் இருப்பான், அதுவாகவும் இருப்பான். அப்படி இருக்கின்ற பொழுது திருந்துயல் அரும்பெறல், ஆனால் அவன் வடிவத்தை ஏன் எடுக்கிறான் என்று சொன்னான். திருந்தியல் அரும்பெறல், அவன் பெறுதற்கரிய அந்த வடிவத்தை ஏன் எடுக்கிறான் என சொன்னால், யோக பெருந்துரை படினர்க்கு இருந்ததோர் இலக்கம் இன்று எனில் பொருந்தாது ஆகினேன். தியானம் செய்வதற்கும் யோகம் செய்வதற்கும் அங்கே ஒரு ஒன்று வேண்டும், ஒரு வடிவம் என்பது ஒன்று வேண்டும் இருந்தால்தான் தியானம் செய்ய ஜபம் செய்ய இந்த ஆன்மாவுக்கு இயலும் என்பதற்காகத்தான் மனதை ஒருமைப்படுத்த அவன் ஒரு வடிவத்தை எடுக்கிறான். அதான் ரொம்ப முக்கியம். யோக பெருந்துரை படினர்க்கு இருந்ததோ இலக்கம் இன்று எனில் பொருந்தாராகினேன். எனவே யோக நிலையிலே இருப்பவர்களுக்கு இவன் ஒரு வடிவத்தை எடுக்கவில்லை என சொன்னால் அவர்கள் மனதிலே உள்ள கிளியிலே உரு எழுதி மனதை ஒருநிலைப்படுத்த இயலாது. எனவே யோகிக்களுக்காக அவன் என்ன செய்கிறான், வடிவத்தை எடுக்கின்றான். அடுத்து நாத விந்தாகிய போகவானவர்க்கு இறைவன் நாத ஒலி வடிவாகவும் விந்து ஒலிவமாகவும் வழிபடும் அந்த யோகியர்களுக்கு உருபயன் பொறப்ப நின்றான். அவன் அருவத்திருமேனியாகவும் இருந்து அருள் செய்து கொண்டிருக்கிறான். இந்த தியானத்தில் உள்ளவர்களுக்கு பக்குவப்படுகின்ற பொழுது அருவனாகும் என்று அருள் செய்கிறான். அமலன் யாமும் ஒன்றிய அறிவன்னாகலின், அவன் இயல்பாகவே பாசங்கள் நீங்கிய ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினாலே உலகப் பொருள்கள் அனைத்திலும் அவன் கலந்து அவையாகவே திகழ்கின்றான். அற்றோ அது மட்டுமோ போகி ஆறு உயிர்க்கு அருட்கடன் பூண்டு, அளவிருந்த ஆன்மாக்களுக்கு அருள் புரிவதற்காக சீர்மிக உயர்ந்தனன் பணிந்த ஆகத்தை, அவன் பெரும் புகழினை உடைய தான் பலவற்றிலும் தான் சென்று பொருந்தி இருக்கிறான். பெருமையுடையவன் எங்கெல்லாம் இருக்கிறான், நான் வழிபடும் செய்வதற்காக கல்லிலும் இருப்பான், மண்ணிலும் இருப்பான், செப்பிலும் இருப்பான். கோயிலுக்குள்ளே காணப்படுவது, கோயிலுக்குள்ளே காணப்படுவது. அவன் எப்படி இருப்பான், உருவமா இருப்பான், அருவமா இருப்பான், அருவுருவமா இருப்பான். ஆனால் அதே நேரத்துல அவன் அருளோடு பொருந்தி இருந்து கல்லிலும் இருப்பான். திருக்கோயில் இருக்கிற இருக்கிறார்கள், ஏன்னா அதுல அருள் பொருந்தி இருக்கிறது. அதை கல் என்று நினைத்து விடக்கூடாது. மரத்தை மறைத்தது மாமத யானை, சிவன் அருள் உறைந்திருக்கிறது என நோக்கம் உடையாருக்கு அங்கே சிவன் தான் கண்ணிலே தெரியும். அதே போல மண் புற்றிடம் கொண்டார் பெருமான், ஆகையினாலே இறைவன் மண்ணிலும் அவன் அருள் தங்கியிருக்கிறான். செம்பு ஐம்பொன் விக்கிரகங்களிலும் அவன் இருக்கின்றான். வியந்த ஆகத்தை வியந்தனன் அயந்தனன் அல்லகொல் நன்றே. எனவே சுத்த மாயையிலே இருக்கின்ற மந்திரங்களையும் அவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான், சுத்த மாயையில் இருக்கிற மந்திரங்களையும் அவன் வடிவமாக கொண்டிருக்கிறான். நாதவிந்து கலாதி நமோ நம வேத மந்திர சுரூப நம, இறைவனுக்கு ஒரு தனி பெயரே மந்திரமூர்த்தி. இறைவனுக்கு ஒரு தனி பெயரே மந்திரமூர்த்தியாக இருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அடுத்து வரக்கூடிய அந்த பகுதி என்ன? இறைவன் உயிர்கள் பொருட்டு தான் நேரடியாக எப்படி இயக்கம் செய்கிறான், வேறு ஒருவரை வைத்து எப்படி இயக்கம் செய்கிறான் என்பதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க வர்றார். அந்த விளக்கத்தை நான் முதல்ல சொல்றேன். சுத்தமாயே என சொல்லக்கூடிய சிவதத்துவம், சிவம் சக்தி, சதாசிவன், ஈஸ்வரன் மகேஸ்வரன், வித்தேஸ்வரன், சிவம் சக்தி சாதகன் ஈஸ்வரன் சுத்த வித்தை என்று சொல்வது உண்டு. இப்ப சிவன் சக்தி சதாசிவன் மகேஸ்வரன் வித்தேஸ்வரன் என சொல்ல காட்டப்படுது. இது இந்த வேதங்கள் எப்படி வருகிறது என சொன்னால், கொஞ்சம் கவனமாக கேட்டால் அதன பொருள் புரிஞ்சிடும். இறைவனுக்கு மூன்று சக்திகள் உண்டு, இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி. இந்த இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தியில இந்த இச்சாசக்தி என சொல்லக்கூடியது ஒரே தன்மையாக சிவத்திடம் எப்பொழுதுமே பொருந்தி இருக்கும். இதை கவனமாக கொள்ள வேண்டிய பகுதி, இறைவனிடம் இச்சாசக்தி என சொல்லக்கூடியது ஒரே தன்மையாக எப்பொழுதுமே சிவத்திடம் பொருந்தி இருக்கும். அடுத்த ஞானாசக்தி கிரியாசக்தியினுடைய கூட்டுறவினாலே, அவைகள் சேர்க்கையினுடைய உயர்வு தாழ்வினாலே மற்ற மூர்த்தங்கள் அது வருகிறது. எப்படி மூர்த்தங்கள் வருகிறது என சொன்னால், இப்போ இச்சாசக்தி சேர்ந்திருக்கும், அந்த சிவபெருமான் ஞானாசக்தியாக இருந்து ஞானமே ஆக இருக்கின்ற பொழுது சிவன் என்று அழைக்கப்படுகிறான். கிரியாசக்தியோடு மட்டும் இயைந்திருக்கின்ற பொழுது சக்தி என அழைக்கப்படுகின்றான். ஞானாசக்தியும் கிரியாசக்தியும் சமமாக இருக்கின்ற பொழுது சதாசிவன் என்று அழைக்கப்படுகிறான். கிரியாசக்தி மிகுந்து ஞானாசக்தி குறைந்த பொழுது மகேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறான். ஞானாசக்தி மிகுந்து கிரியாசக்தி குறைந்ததானால் வித்தியேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறான். இதுதான் இதை சொல்லப்படுகிறது. இதில் சொல்லக்கூடிய சிவன் சக்தி என சொல்லக்கூடிய இந்த இரண்டும் லயநிலை, லயசிவன் என்று சொல்லப்படுகிறது. இந்த லயநிலை என சொல்லக்கூடிய இந்த சிவன் சக்தி இரண்டுமே அருவம், இந்த ரெண்டுமே அருவம். இது சூக்கும ஐந்தொழிலை உணர்த்துகிறது. சூக்கும ஐந்தொழிலை உணர்த்துகிறது. லயசிவன் என்றால் ஒடுக்கம்னு அர்த்தம், லயம் என்றால் ஒடுக்கம், லயம் என்றால் ஒடுக்கம்னு அர்த்தம். ஆகையினாலே இந்த சூக்கும ஐந்தொழிலை நிகழ்த்துவது இந்த சிவம் சக்தி என சொல்லக்கூடிய இந்த லயசிவம் செய்கிறார். இது அருவ நிலை. அடுத்து ஞானாசக்தியோடு மட்டும் அங்கே கூடியிருக்கின்ற பொழுது அந்த சதாசிவனானவன் அருவுருவத்தன்மையை எழுகிறான். அதாவது ஞானம் கிரியை சமமாக இருக்கின்ற பொழுது அது போகசிவனாக மாறி அருவுருவத்தன்மை அடைகிறது. இதுதான் சதாசிவமூர்த்தி அருவுருவம். நாம் சிந்திக்கிருக்கிற அருவம் அருவுருவம் உருவத்தில் இந்த மூணுல அருவுருவம் தான் மேலானது, மற்றது குறைந்ததுன்னு அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் அருவுருவமான சிவலிங்கம் தான் மேலான சிந்தனைக்குரியது. ஆனால் தான் சிவாலயங்கள் எல்லா இடத்திலும் அருவுருவமாக சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சதாசிவன் என சொல்லக்கூடியது ஞானமும் கிரியையும் சமமாக இருக்கும். இதுதான் சிவமானவர் ஐந்தொழில் செய்த வேண்டும் என்று புகுகின்ற முதல் நிலை. அடுத்து நாலாவதாக கிரியை மிகுந்து ஞானம் குறைந்த நிலையிலே அவன் மகேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறான். இது அதிகார நிலை. இதுவும் அடுத்த வித்தியேஸ்வரன் என சொல்லக்கூடிய இந்த மகேஸ்வரன் வித்தியேஸ்வரன் என சொல்லக்கூடிய இரண்டுமே அதிகார நிலையை உடையது. எனவே கிரியை மிகுந்து ஞானம் குறைந்த நிலையிலே இருக்கின்ற ஒரு மகேஸ்வரனாகவும், ஞானம் மிகுந்து கிரியை குறைந்த நேரில் வித்தியேஸ்வரனாக இருக்கின்ற பொழுது அவன் அதிகார சிவனாக இருக்கிறான். இப்பொழுதுதான் அவன் வடிவத்தை எடுக்கிறான். மகேஸ்வரனாக இருக்கின்ற பொழுது வடிவம், இந்த மகேஸ்வரத்தில் இருந்த பல வடிவங்கள் இதனால்தான் மகேஸ்வர மூர்த்தங்கள் என்று சொல்லி காட்டப்படுகிறது. எனவே இங்க உருவம் வருகிறது. இந்த உருவம் தான் அந்த சதாசிவன் ஐந்தொழிலை செய்ய புகுகின்ற நிலையிலே இருந்து செய்ய தொடங்குகின்ற நிலை. இது காரியம், அது செயல் நினைவு. எது சதாசிவம் ஐந்தொழில் செய்ய நினைக்கின்ற நிலை, ஆனால் அதை செயல்படுத்துகின்ற செய்கின்ற நிலை இந்த தூள நிலை ஆகிய இந்த இதிலேத்தான் அவர் பெருமானானவர் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி காட்டுகிறார். இதுல இந்த யோக நிலையை வைத்து வழிபடுகின்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என சொன்னால், அமையப்பராக வழிபடு உலக இன்பம் அவர்களுக்கு கிடைக்கும். அதை ஞாபகப்படுத்துறேன். போகவடி தட்சிணாமூர்த்தி முதலானவர்கள் போக யோக வடிவை யோக வடிவை வழிபட்டவர்களுக்கு மெய்யுணர்வு பெற்று அங்கே வீடு பெயர் கிடைக்கும். போக வடிவினை வழிபடுகின்றவர்கள் அங்கே சொல்லுகின்ற பொழுது மரக்கருணை அந்த எடுக்கின்ற தன்மையை கொடுக்கின்ற பொழுது அவளுக்கு உண்மைத்தன்மை எல்லாவற்றிலும் புலப்படும் என்று அங்கே சொல்லி காட்டப்படுது. இதைத்தான் அடுத்த இதிலே அங்கே அழகாக நம்முடைய பெருமான் சொல்லி காட்டுகிறார். லயம் இச்சை போகம், லயநிலையிலும் இச்சை லயநிலையில் சுக்கும தொழிலாகிய ஐந்தொழிலை அவன் செய்கின்றான், செய்வதற்கு விருப்பம் கொள்ளுகிறான். லயம் இச்சை போகம், அவன் போக நிலையிலே இருக்கின்ற பொழுது அவன் எப்படி இருக்கின்றான், அருள் இறைவன் ஞானசக்தியால் கிரியாசக்தியால் சமமாக இருக்கின்ற அந்த நேரத்தில் உயிர்கள் அனைத்தும் உயிர்த்தல் வேண்டும் என ஐந்தொழில் செய்வதற்கு அவன் எத்தனிக்கின்றான், முற்படுகின்றான். இதை அருளல் என்று சொல்வது உண்டு. அதிகாரம், அந்த அதிகார நிலையிலே இறைமை மகேஸ்வரனாக நின்று உயிர்களை மாயை கண்மங்களின் வழியை செயல்படுத்தி பிறப்பு இறப்புகளை அழுந்த செய்வது, இது இந்த அதிகார நிலையிலே இருக்கிற அந்த சிவம் செய்கிறார். இதை மறைத்தல் என்று சொல்வது உண்டு. நச்சி நிலையினன் ஈசன் என மகேஷ நிலையில் உயிர்களுக்கு போகம் முதலியவர்களை செய்தல் விரும்பி மேற்கொண்டு அவன் இருக்கின்றான். ஆக இந்த இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த சுத்த நிலையிலே இருக்கின்ற பொழுது அங்கு இறைவனானவன் தானே நேரடியாக கிருத்தியங்களை செய்திருக்கின்றான். அதைத்தான் அடுத்தத, நிலையை தொலையா மாயை முதலிய விச்சைக்கு இறையின். அப்படி அந்த சுத்த தத்துவத்திலே இருந்து கொண்டு அந்த சுத்த மாயையை தானே முதற்காரணமாக தோன்றி அங்கே அதற்கு தானே தான் நேரடியாக கிருத்தியங்களை இயக்குகிறார், நேரடியாக கிருத்தியங்களை இயக்குகிறார். அப்படி இயக்கி ஏய செய்தியின் ஏய தூய அத்வாதனுக்கு அதிபன் அத்தகை அனந்தன் இறைவன் அசுத்தத்தின், இப்படி அசுத்தமாயிலே படைத்தல் செயல்களை செய்வதற்கு அங்கே சிவனது அதிகார சக்தி என சொல்லப்படுகிற சிவசக்தி இணைந்து நிற்கின்ற பொழுது அந்த அத்வாக்கள் என சொல்லப்படுகின்ற அதற்கு தலைவனாக இருந்து தொழில் செய்கிறது யார் என்று சொன்னால், அத்தகைய அனைந்தன் இறைவன் அசுத்தத்தின் அனந்த தேவரை வைத்து அங்கே தொழிற்படுத்துகிறார். அது ரொம்ப முக்கியம், அனந்த தேவரை வைத்து தொழிற்படுத்துகிறார். அந்த சுத்த தத்துவத்திலே வருகின்ற பொழுது நேரடியாக கிருத்தம், அசுத்த தத்துவத்திற்கு வருகின்ற பொழுது அனந்த தேவரை வைத்து தொழிற்படுத்துகிறார். அடுத்து அது கீழே இருக்கிற பிரகிருதி மாயையை நம்ம பொருள் வரவுரிச்சு கொண்ட பிரகிருதி மாயை அனந்த தேவர் மூலமாக ஸ்ரீகண்ட ருத்ரரை அதிட்டித்து அந்த பிரகிருதி மாயை செயல்படுத்துகிறார். இந்த அனந்த தேவர் என சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறார், மற்றதெல்லாம் சிவன் கிருத்தியம், அனந்த தேவர் தான் அசுத்தமாய பிரகிருதி படைப்பான். அசுத்த தத்துவத்தை செயல்படுத்துகின்ற அந்த அனந்த தேவர் எப்படிப்பட்டவர் என சொன்னார், மிக்க பூபகுதி தலைமை வைத்தோன் வைத்த நிருபனோடு ஒத்தவார் என சிவன் வழி அவம் வர உணர்த்த. ஒரு அரசனது அமைச்சரானவர் தான் செயல்படுகின்ற பொழுது அரசனது முழு அதிகாரத்தை தான் பெற்றதை போல அரசன் போலவே இருந்து அரசனுக்கு கீழ்பட்டு அரசனது ஏவலின்படி அரசன் போலவே இருந்து செயல்படுவதை போல சிவம் அதிர்ஷ்டிக்க தான் அந்த சிவன் அருளையே முழுமுதலாக கொண்டு செயல்படுபவன். இனிது எவையும் ஐயமின்று அறிந்து, எனவே எக்காலத்திலும் சிவனுக்கு கீழ் இருந்து அவன் என்ன செய்கிறான், அவன் தொழில் செய்வதை ஐயமின்றி அறிந்து தூயன் தூய ஆகன் ஆகி சுத்தமாயியாகிய திருவினியோட நின்று ஆராய்தற்கு உரிய ஆய ஞானம் எவையும் நலன்குல விருந்து உயர்ந்து ஊனமது அகல எவையும் செய்வன். எனவே இந்த அசுத்தமாயிலே நம்முடைய அனந்த தேவர் என சொல்லக்கூடியவர் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார், அங்கே கிருத்திகளை செய்து கொண்டிருக்கிறார். எனவே சுத்தமாயை இயக்குகின்ற காரணத்தினாலும் இறைவன் காரியம் செய்தல், அனந்த தேவரை வைத்து அசுத்தமாயை இயக்குகிறதால் அது செய்வித்தல். ஆனால் அனந்த தேவர் சிவனது அருளின் கீழே வைத்து அவர் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அவருக்கு கீழ் நின்று தானே சிவம் போல இருந்து அந்த கிருத்தியங்களை செய்வார். அப்பேற்பட்ட பெருமை உடைய அந்த அனந்த தேவர் எப்படிப்பட்ட ஒரு பெருமையை உடையவர், சிறப்பினை உடையவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அனந்த தேவரை பற்றிய செய்தியினை அடுத்த அகவல் பாவை கூறுகிறார் என கூறிக்கொண்டு அந்த அடுத்த அகவல் பாவை திருவருள் துணையோடு நாம் அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம்பலம். வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள், வாழி பெருமான் புகழ் கேட்ட வார் செவிகள், வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி, வாழி அவன் சீர்பாடும் வாய். திருச்சிட்டம்பலம்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: சின்ன பிள்ளைகளை ஏன் அழுதார் ஞானசம்பந்தர் என்பதை சொல்லும் போது சேக்கிலாரதான் குறிப்பிட்டார். அவ்வப்பொழுது சின்ன பிள்ளைகளை ரெண்டு வயசு அந்த 1.5 வயசுல எல்லாம் அழுவாராம். அது எதுக்குன்னா நம்ம எல்லாம் என்னன்னு கேட்டா, இது இது இதுனா இது மிரட்டுறதுன்னா நரி மிரட்டுறமா. நமக்கு உண்மையான நரி மிரட்டல் தான், ஏன் அவ்வளவுதான் நம்ம ஞானம். அவருக்கு நரிமிரட்டல் இல்லை, பழைய நினைவுகள் வருமா. என்ன பெருமானே, உன்னிடத்திலேயே தான் நம் பக்தி செய்தனே, வழிபட்டிருந்தனே, ஏன் எனக்கு இப்படி ஒரு சீர்காழியில பிறவி சிவபாதையா இருக்கும், பகவதியா இருக்குமோ, மகனாத்தா இருக்குமோ என்று கேட்டாலும் அப்படி படுற பாட்டு ஒரே ஒரு இடம்.
5: மறக்குமாறில்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் பிஞ்சகா பிறப்பிலி.
4: பெருமானி, நான் உன்னை மறவாமல் இருந்தும் கூட ஏன் சுவாமி இந்த மையலான பிறப்பு, இந்த நினைவு தான் அந்த இளமை காலத்தில் அவ்வப்பொழுது வர அவர் அழுவாராம். அப்படிப்பட்ட அந்த ஞானம் சம்பந்தம், ஞான சம்பந்தம் இப்ப இல்ல, முன்னேறிந்தே தொடர்ந்து ஞான சம்பந்தமாக வந்த குழந்தை. நாம பக்தி செய்யணும்னா ஒரு மனைவியோடு இருந்துதான் செய்யணும் அவசியம் இல்லை. ஆனா இப்ப அதான் சொன்னாங்க, வேள்வி செய்யணும், அதற்கு வந்து தாங்கள் திருமணம் செய்து கொண்டாதான் செய்யலாம் மரபு இருக்கு, எனவே திருமணம் செய்யணும். உரிய வயசு வந்தது, இந்த உரிய வயசு வந்ததுங்கிறது தான் நம்ம தமிழருடைய மரபு. ஆனா வேலு செய்த மரபுங்கிறது அவங்க மரபு, இது ரெண்டும் கலந்து சொன்னாங்க. சொன்ன உடனே அது என்ன செய்யுது, சிவ சிவ பெற்றம் உயர்த்தவர் அருள் முன் பெற்றதினால் இசையாது. ஐயா, நம்ம மரபு என்னமோ அப்படித்தாங்க, நீங்க ஒத்துக்கொள்றேன், ஆனால் அடியனுக்கு அது வேண்டுவதில்லை. நம்ம மரபுல எந்த குழந்தை 3 வயசுல இந்த மாதிரி ஏதோ ஓரளவு நம்ம திருவள்ளுவர் பெறும்படியான புண்ணியம் கிடைச்சது இல்லையே. இதுக்கு முன்னும் இல்ல பின்னும் இல்ல, ஏகன் தான், ஏகன் அநேகன் அல்ல, ஒரே ஒரு குழந்தைதான் 3 வயசுல ஞானம் பெற்றது. அது போல மெய்கண்டார் ஞானம் பெற்றது, அது நேரம் வந்து கொடுக்கல, அந்த பழைய ஞானம் வந்தது என்று சொன்னார். முன்ன தவமும் தவமுடையார்க்கு ஆகும் திருக்குறள், அந்த மாதிரி வந்தது. இவங்களுக்கு நேர பொற்கணத்துல கலந்து நேரம் அம்மா அப்பா வந்து கொடுத்தது. ஆகவே இப்படிப்பட்ட பெற்ற முயற்சவர் முன் பெற்றதினால் இசையாது முற்றியதாயினும் கூடாது. ரொம்ப அருமை சொல்றவங்க பெரியவங்க வயசுனால தம்பி மறுக்குது, இங்கெல்லாம் பெரியவங்க சொல்றது சரிதான், ஆனால் அது அடியனுக்கு வேண்டாமே. சரியா, அப்படி சொல்லணும், இதெல்லாம் உங்க மாதிரி இருக்கு உங்களுக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஆணவம். ஆணவம் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அப்படித்தான் இருக்கிறது மரபுதான், ஆனா அடியனுக்கு என்று இப்படி இவர் சொன்னாராம் அவர்களுக்கு. அப்படி சொன்ன உடனே அவங்க மீண்டும் வற்புறுத்தினார்லாம். அருமறையோர் அவர் பின்னும் கைதொழுதங்க அறிவிப்பார். அவங்க என்ன தெரியுமா, மீண்டும் விண்ணப்பம், சுவாமி நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கொள்றோம், இருந்தாலும் இந்த மரபுல பிறந்துட்டீங்க, இதுல பிறந்ததுனால அது செஞ்சுட்டா தேவலான்னு ஏதோ எங்களுக்கு எல்லாம் படுது என்று இப்படி விண்ணப்பித்தார்களாம். பாருங்க, ஒரு பையனை கல்யாணம் பண்றதுக்காக இவ்வளவு தூரம் கால் பிடிச்சாங்களாம். ஏதோ நூல்லையாவது கேளுங்க, புசத்திலேயாவது இருக்குன்னு பாருங்க. ஆமா, உலகத்துல இப்படி இருக்காது என்ன.

எங்க விருப்பம் அப்படின்னு கேட்டான். ஆதலினால் மறுமுறையால் அரு தொழிலின் வைதிக உயர் நெறி ஒழுகும். அரு தொழிலின் வைதிக நெறி, அரு தொழில் ஆறு தொழில், ஆறு தொழில். இந்த மாதிரி இப்ப அந்த சாதி எல்லாம் இல்லை, நான் சாதி வேணும்னு சொல்றாள் அல்ல. ஆனால் அந்த சாதிகள் வந்து அன்னைக்கு பழைய காலத்துல இல்லைன்னு சொன்னா மடை என்ன அர்த்தம்? தொல்காப்பியத்திலேயே இருக்கு, தொல்காப்பியத்திலேயே இருக்கு. இதே இந்த அருமர் என்ன, அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும், ஐவகை மரபின் அரசர் பக்கமும், இருமூன்று மரபின் ஏனோர் பக்கமும் தொல்காப்பியத்தில் இருக்குங்கிறது. ஆகவே பார்ப்பனர் என்றால் அது ஆறு தொழில், ஓதல் ஓதுவித்தல், வேட்டல் வேட்டித்தல், ஈதல் ஏற்றல். இந்த ஆறு குணமும் உடையவர்களாக அந்தனர். என்னதான் நல்ல ஓதனும் விடாம வேட்டல், கேட்டவங்களுக்கு சொல்லணும் ஓதுவித்தல், வேட்டல் தான் நல்ல வீட்டில் யாகம் செய்யணும், வேட்பித்தல் இன்னொரு யானை யாகம் செய்யணும்னா அது போய் இவங்க செய்து வைக்கணும், ஈதல் மற்றவங்களுக்கு பொருளையும் முடிந்தால் அல்லது இந்த ஞானத்தை கொடுத்தல், ஏற்றல் அவங்க கொடுத்த பணத்தையும் வாங்கிக்கிறது. இது யாருக்கு? பார்ப்பனர்களுக்கு. எங்க சொன்னால் கீ மூல தொழுகாப்புகள் இருக்கு. ஆகவே நம்முடைய மரபின்படி நாம் இந்த மாதிரி வேள்வியெல்லாம் செய்யணும், செய்விக்கணும் என்றெல்லாம் இருக்கிறது. ஆதலால் தாங்கள் அதை ஏற்க வேண்டும் என்று சொன்னலாம். வறுமுறையால் அரு தொழிலின் வைதிகமா நெறி ஒழுகும், திருமணம் செய்து அருளுதற்கு திருவுள்ளம் செய்யும். இப்படி திருவுள்ளம் பற்ற வேண்டும் என்று பெரியவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டாம். கேட்டுக்கொண்ட உடனே மறைவாழ அந்தனர்தம் வாய்மை ஒழுக்கம் பெருகும், துறைவாழ சுற்றத்தார் தமக்கருளி உடன்படலும். ஒரு முறைக்கு நாலு முறை பெரியவங்க சொல்லும் போது என்ன சொன்னார்னா, திருவருள் சரி, திருவருள் சொன்னால சரிதான் அர்த்தம், அதனால திருவருள் அப்படி இருக்குமானால் அப்படி அப்படி விட்டார். என்னவே அர்த்தம்? தம்பி இப்போ அதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சது அர்த்தம். தமக்கருளி உடன்படலும், திரைவாடும் திருமுடியில் பெரும் புனலோடு அரவணிந்த கரைவாடும் கடை கண்டத்தார் தமை தொழுது மனங்களித்தார். உடனே சுற்றத்தார்லாம் காடி பெருமான், இது பெருமானை வணங்கினார்லாம். பெருமானி இப்படி ஒரு குழந்தையும் கொடுத்து அதற்கு ஞானத்தையும் கொடுத்து அதோடு கூட நாங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட போது அதற்கு அந்த திருவுள்ளத்தையும் அது மாதிரி கொடுத்தியப்பா, தோணிபுர பெருமானி உன் திருவடி வாழ்க அப்படின்னு சொல்லி பெருமானையும் வாழ்த்தி அவங்க வந்தாலாம். திருஞான சம்பந்தர் திருவுளம் செய்ததற்கு தருவாய்மை மறையவரும் தாதையரும் தாங்கரிய பெருவாழ்வு பெற்றாராய். வீட்டுல போனோன்னு சிவபாதிரு கையில சக்கரை எடுத்துக்கிட்டு என்னங்க என்னங்க நீ வாண்ண, தம்பி கல்யாணத்துக்கு சரியிருந்தாரு அப்படின்னு, அப்படிங்களான இருங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பண்டி சக்கரை எடுத்துட்டு வந்து நீங்க வாயான்னு கூட்டிச்சு. இதெல்லாம் இருக்கான்னு கேட்கக்கூடாது, படிக்கவன் பாட்டை கெடுக்கணும்ல, அதுக்காக சொன்னேன். அதனால இதெல்லாம் ரொம்ப அருமையா செய்து கொண்டாடலாம். அப்படி மன மகிழ்ச்சியோடு செய்து கொண்டு பெருவாழ்வு பெற்றாராய் பிஞ்சகனார் அருளென்றே ஒரு கால நின்று இன்பமரும் உல மகிழ்ச்சி எய்துவார். சரி என்ன பண்ணுவாங்கன்னாரு, தம்பியே பாத்துக்கிறது இல்ல, சுற்றத்தார் பார்க்கணும். சுற்றத்தார் பார்ப்பது என்ன, கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் பார்ப்பது. இதெல்லாம் சுந்தர வரலாற்றிலும் சொல்லியிருக்காரு. பெரிய புராணத்தில் திருமண அமைவு என்று ஒரு எம்பில் பண்ணலாம். ஆமா, பெரிய புராணத்தில் எப்படி திருமணம் அமைக்க அமைப்பு இருக்கிறது என்று. அதனால இது மாதிரி என்ன, யாருன்னா சுற்றத்தார் இருக்கு. சுற்றத்தாரும் நல்லா வயது முடிந்தவர்களா இருக்கணும், எல்லாம் 60 62 அப்படி இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும்னு கேட்டா, இப்ப இளைஞர் சமுதாயம் என்ன சொல்லணும், ஏன் இந்த கிழங்கல் தான் சரிதானா, ஏன் நாங்கெல்லாம் மனுஷனா பள்ளியே உனக்கு அப்படிங்க அப்படிங்க, உனக்கு அதுதான்டா இருக்கு வேற எதுவும் இல்ல, சிட்டாவும் உட்காடுறாங்க. ஏன் நீங்க ஒரு இடத்துல பொண்ணு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்காரங்க அவங்க சின்ன பிள்ளையில இருந்து இவங்களுக்கு தெரியும், இவங்கள இருந்து அவர்களுக்கு தெரியும். அப்பதான் அவங்க பண்பாடு வழக்கம் யாரு முறை என்ன செய்தி எப்படி இருக்காங்கன்னு தெரியும். அதற்காக அந்த வயசு வந்தவங்க முன்ன நிப்பாங்களே தவிர வேற ஒண்ணும் இல்லை. உனக்கு அதெல்லாம் தெரியுமா? உனக்கு தெரியாது. ஏன், நீ இப்ப இளைஞர் பிள்ளை, உனக்கு இப்படி தெரியும். அதனாலதான் பெரியவங்க செய்து வச்சாங்கன்னா நம்முடைய குடும்பம் எப்படி, அவங்க குடும்பம் எப்படி, ரொம்ப காலமா எப்படி இருக்கு, நம்ம குடும்பம் எப்படி இருக்குது, சொன்ன நாளைக்கு வந்து கணவன் மணி ஒத்து இருக்குங்கிறது அதுக்காக செய்யறாங்களே தவிர, இல்லைன்னா வயசானதெல்லாம் கிழமெல்லாம் வந்து உன்னால தடுக்கல. அவர்களுக்கு தான் தெரியும் என்பதனால வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் ஏற்பாடு செய்தாங்களாம். என்ன செய்தார்கள், உடனே பார்த்தாங்களாம். ஏதமில் தீர் மறையவரில் ஏற்ற குலத்தோடு இசைவால் நாதர் திருப்பெருமணத்து நம்பாண்டார் நம்பி பெரும் காதலியை காடினாருடைய பிரான் கைப்பிடிக்க போதும் அவர் பெருந்தன்மை என பொருந்த எண்ணினார். எல்லாம் அப்படி ஒன்னா உட்கார்ந்தாங்க சாப்பிட்டுட்டு. என்ன தம்பி தான் கல்யாணத்துக்கு வந்துட்டு என்ன பண்றது, நாங்க பெண்ணுக்கு என்ன பண்றது, நாங்க அதான் நானும் யோசிக்கிறேன். நம்ம தீர்காழியில

0: பிறந்தாளில தம்பிக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்ணு. நம்ம நாலு தெருவா எல்லாம் எஞ்சிய வைசூரம் கோயில் இருக்கா, அதெல்லாம் இல்ல. மயிலாடுதுறை, அதெல்லாம் இல்ல. ஒரு ஆளுக்கு நம்ம நம்பியாண்டார் நம்பி இருக்காரு, நம்பாண்டார் நம்பி, நம்பாண்டார் நம்பி இருக்காரு. அப்ப என்ன ஊர் அதுக்கு பேரு? திருமணம் ஆன ஊர் இது, நல்லூர் பெருமணம். ஆனா அதுக்கு இப்ப என்ன பேரு? ஆச்சாள்புரம். அப்படி சொன்னாதான் வளரும், ஆச்சாள்புரம். அதுல ஒரு பெரியவர் என்ன சொன்னார்? அப்படியே யோசிச்சுன்னு, ஐயா நம்ம அந்த ஆச்சாள்புரத்துல யார் யார்? நம்ம நம்பாண்டார் நம்பி. ஆமா ஆமா, அடிக்கடி சீகாலி வருவார், அவர் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு. அப்படிங்களா? அந்த பாப்பா எங்க வளர்க்கப்பட்டது? அது நம்ம சீகாலி பொண்ணு தான். நல்லதா, பரவாயில்லையா, அங்கேயே பார்ப்போம் என்று சொல்லி ஏற்பாடு பண்ணாங்க. அந்த நம்பாண்டார் நம்பி ஆச்சாள்புரத்திலிருக்கிற அந்த குடும்பத்துல பெண் எடுக்கலாம். உருகானின் இன்பபுரும் உள மகிழ்ச்சி இதுவார். இப்படி பொருந்த எண்ணினாராம். எது? நம்பாண்டார் நம்பியுடைய குழந்தையினர். திருஞான சம்பந்த தீர்பெருக மனம் புணரும் பெருவாழ்வு திருத்தொண்டர் மறையவர்கள் மிகப்பேணி வருவாரும் பெருஞ்சுற்ற மகிழ்ச்சிறப்ப மகட்பேச தருவார் தன் பணிநல்லூர் சார்கின்றார் தாதையா. அப்பா நாலு பேர் அந்த அழைச்சிட்டு நேரம் எங்க போறாங்க? இப்ப இங்க இருந்து ஆச்சாள்புரத்துக்கு போறாங்க. அப்ப என்ன, ரொம்ப போனா வண்டியில போகணும், இல்லைன்னா நடந்துதான் போகணும். ஸ்கூட்டரோ வீட்டரோ சைக்கிளோ இத்தியாதிகள் எதுவும் இல்லை. பிபி எல்லாம் இல்லை, பாயிண்ட் டு பாயிண்ட் அதெல்லாம் இல்லை. ஆனா இவ்வளவு வசதி அந்த காலத்துல இருந்தது. இது சிவலோகமாகவே ஆக்கியிருப்பாங்க. நம்ம அவ்வளவு வசதி வச்சுக்கிட்டு, இவ்வளவு வசதி இல்லையா? ஒரு வசதி இல்லையா? இப்போ ரெண்டு பேரும் போய் காலம் என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு பெரிய காலம் எல்லாம் நாலு மணி ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு மூணு மூன்றரைக்கு வரப்பட்டிருப்பாங்க. இல்லைங்களா? எட்டு எட்டரை மணிக்கு போயிருப்பாங்க. ஆமா, வேற வழி. ஆகவே எல்லோரும் சென்றாரலாம். மிக்க திருத்தொண்டர்களும் தேதியரும் உடன் ஏக தக்கத்திகள் திக்கு திகழ் திருநல்லூர் பெருமணத்தை சென்ற தப்ப தக்க புகழ் நம்பாண்டா நம்பிதாம் அது கேட்டு. இப்படி இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு ரெண்டு பேர்லாம் முன்னால இவங்க பார்த்துட்டு, ஐயா ஊர் நம்ம ஊர்லாம் எதுங்க அப்படின்னு எல்லாம் சீர்காழி அப்படிங்களா? ஐயா எல்லாம் எங்க வருதோ, எங்கெல்லாம் எங்க ஊர் பார்க்க வருதுனர். எப்பா உங்க ஊர்ல நம்பியாண்டாங்க அப்படிங்களா? அதனால தங்கத்துல தங்கம் இல்லைங்க அப்படின்னு. இது என்ன முன்ன போய், ஐயா சீர்காழில இருந்து ஒரு பத்து பேர் வர்றாங்க நம்ம வீட்டுக்கு. அப்படியா அப்படின்னு அவர் புறப்பட்டு வர்றார். சிவஜீவ இப்படி எல்லாம் நம்பிதாம் அது கேட்டு செக்கர் முடிசலையார்தம் திருப்பாதம் தொழுதழுவார் ஒப்பரிய பேருவை ஓங்கியடும் உள்ளத்தால் அப்பு நிறை குடம்பிளக்கு மறுகெல்லாம் அணிபெருக்கி செப்பரி ஆறுமிகு பெருஞ்சுத்தொடும் சென்றே எப்பொருளும் எய்தினேன் என தொழுதுங்கதிர் கொண்டா. பத்தீங்களா? சம்பந்தி ஓடு எப்படி இருந்தா? எதிர்கால சம்பந்தி ஆக போறவர். ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரி வந்து யாரோ வந்து கேட்க வராங்கன்னு சொன்ன உடனே, நீ பூர்ண கும்பம் வைத்து நல்ல தோரணம் கட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து அப்படி போய் வரவேற்றார். சீர்காழி இருந்து வந்தாங்க. இன்னொன்னு உறவெல்லாம் வரல, உறவெல்லாம் வரும். ஏன்னா சீர்காழினாலே அவ்வளவு பெருமை. அதோடு கூட நல்ல அருமையா இவர்களை பற்றி அவர்களும் தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா இதுவரை ஞானம் பெற்றது எல்லாம் இப்படி தெரிஞ்சினா அதுக்கு அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்படி எதிர்கொண்டு வரவேற்றாராம். எதிர்கொண்டு மணிமாடத்தில் எய்தி இன்பமுறு மதுர மொழி பல பொழிந்து வன்முறையால் சிறப்பளிப்ப சதுர்முகனின் மேலாய சண்பைவரும் மறையவரும் முதிர் உணவில் மாதவரும் அணிந்த திறம் மொழிகின்றார். அப்புறம் எல்லாம் நலந்தான் இப்படி இருக்க, எப்படி நம்ம எல்லாம் மழையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டு பேசலாமேனு ஒன்னு இருக்கட்டும். இப்பதான் இல்ல, சும்மா சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டாங்க. என்ன சாப்பிட்டுருப்பாங்க அந்த காலத்துல? காலையில காஃபி எல்லாம் கிடையாது. சரிங்களா? இப்ப கொடுக்க சுக்கு வெண்ணியும் அல்லது பால் இதோ அதுதான் இருக்கும். அல்ல அப்படி இருக்கலாம். ஏன்னா பெரும்பாலும் காலில பூஜை வச்சிருப்பாங்க, மத்தியானம் தான் சாப்பிடுவாங்க. பூஜை விடுறது பெரும்பாலும் காலையில. இப்ப என்ன காப்பி சாப்பிடுவாங்க? அப்ப ஒண்ணுமே இருக்காது பாவம். பச்சை தண்ணி பல்ல ஊத்தாம பூஜை ஒன்பது மணிக்கு தொழுகினாங்கன்னா பத்து பதினொரு மணிக்கு குடிப்பாங்க, சமையல் ஆயிடும், பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவாங்க. அல்லவா? முப்போது இல்ல, இருபோது தான். ஒரு போது இல்லாமே போடும். இப்படி எல்லாம் இருக்கிற காலத்துல இவங்க எல்லாம் பேசும்போது இப்ப செய்திக்கு வந்தாங்களாம். என்னன்னா, ஞான போனகர்க்கு நற்றவத்தின் ஒழுக்கத்தால் ஊனமில் சீர் ஊனமில் சீலத்து உம்பால் மகட்பேச வந்ததனு. என்ன எல்லாம் உங்களைதான் பார்க்க வந்தோம் அப்படின்னா, என்ன அடியன் செய்த தவம் என்ன? நம்ம பாப்பாவ சீர்காழில இருக்கிற அவ்வளவுதான் அவருக்கு. ஏன்னா ஞானம் பெற்றது தெரியும். இப்ப பதிமூணு வயசாச்சு, மூன்றாம் ஆண்டுல ஞானம் பெற்றவர். ஊரு ரொம்ப தூரம் இல்ல, ஆச்சாள்புரம் தான். எனவே இவரை பற்றி ஏற்கனவே அருமையா தெரிஞ்சவர். அதனால அவருக்கு எப்படி இருக்கும்? ஆடாடா, அந்த ஞான குழந்தைக்கா நம்முடைய குழந்தைன்னு சொல்லிட்டு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனா பேரந்தனரால் அருளுடையோம் யாம் என்று வானளவு உயர்ந்த பெரும் மகிழ்ச்சியோடு மொழிவார். மிகுந்த மகிழ்ச்சி அவருக்கு. உம்முடைய பெருந்தவத்தால் உலகனைத்தும் இன்றளித்த அம்மை திருமலைப்பாலில் குழைத்தார் அமுதுண்டார்க்கு எம்முடைய குலக்கொடுந்த யாம் உய்ய தருகின்றோம் பம்மின் என உரை செய்து மனமகிழ்ந்து செலவிடுத்தார். பாருங்க ஐயா, நம்ம ரெட்டியாரியா போய் சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு கேட்டா, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தொடங்கணும், ஆனாலும் திருமணத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாளாட்டு கேட்கிறார்கிட்ட. அவரே வேகமா போறார். தெரிஞ்சது வேகமா போகணும்னு அர்த்தம். வேகம் கொடுத்த ஆண்ட வேந்த நடிவலுக்கு சொன்ன உடனே வேற ஒண்ணு ஜாதகால ஒண்ணும் பாக்கல. ஆடாடாடா, ஞானம் பெற்ற குழந்தைக்கு அடியேனுடைய மகளா, சிவசிவா சிவசிவா அப்படின்ட்டு நான் உடனே எல்லாம் தரேன். அவ்வளவுதான் ஒத்துக்கிட்டாங்க. நீங்க என்ன செய்ய, அப்ப எல்லாம் என்ன தெரியுமில்ல, பெண்ணுக்கு எவ்வளவு தர்றாங்கன்னு கேட்கிற பழக்கம் உண்டு. அதுல போட்டு வைக்கிறேன், பெண்ணுக்கு எவ்வளவு தர்றாங்கன்னு. இப்ப எப்படி மாறி போச்சு, ஆமா மீசைக்கு எவ்வளவு தர்றாங்கன்னு பாருச்சு. தலையீழ போனாங்கிறது இது ஒண்ணு, தொழிலாபத்தில் இருக்குன்னு வரதட்சணைங்கிறது தூச்சிருச்சுவான் அல்லவா, பொண்ணு விட்டியாவது பணம் வாங்குறதாவது. இது இருக்கு, இது வேற இருக்கு நமக்கு, இது இருந்து வச்சுக்கிட்டா போய் வாங்குறது அவங்கிட்ட போய். ஐயா தேஜ நாங்கதான் மகள் கொடுப்போம், அப்படிதான் இருக்கு தொழிலாபத்தில. அப்போ பத்மினியன உரை செய்து மனமகிழ்ந்து செலவிடுத்தார். பேருவகையால் இசைவு பெற்றவர்தான் மீட்டணித்து பாரள மனசோரை கடுமலத்தை வந்த இது. அவ்வளவுதான் பாருங்க, வேற எதுவும் பேசுவேன். பணம் எவ்வளவு தர்றது போறது இதெல்லாம் பேச்சுக்கே இல்லை. ஏன்னா மாமனார் என் பொண்ணு அவரு கல்யாணம் பண்ணிக்கிறதே பெரிய காரியம் எல்லாம் நாங்க தவம் செய்வோம் நினைக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அந்த பெண்ணை பெறுவதே நமக்கு சரி எல்லாம் ஏத்தப்படுவோம். அதனால அந்த பணங்கன்னு அந்த பேச்சுக்கெல்லாம் மூச்சு இடமில்லை. சிவசிவ ஆதலால் நேரே சீர்காழி வந்தாரலாம். வந்து சீருடைய பிள்ளையாருக்கு அவனே இருந்த படிசப்ப பார்வளவு திருமணத்தின் பான்மையினை தொடங்குவார். திருமணம் செய் கல்யாண திருநாளும் திகழ் சிறப்பின் இன்னொரு அருமையானது. இந்த திருமணம் வருது, கல்யாணம் சொல்லும் வருது. இதுல நம்முடைய பெரிய புராணத்துல கல்யாணம் ரொம்ப அருமையான தமிழ் சொல். யானம், யானம்னா அன்பு, கலின பெருக்கம், அன்பின் பெருக்கம் திருமணம். அவ்வளவுதான். யாரு, யாரோ ஒரு பையன், யாரோ ஒரு பெண்ணு, இது அப்பா அம்மா, இது அப்பா அம்மா. இப்ப திருமணம் ஆனவுடனே இதனுடைய அன்பு அந்த பையனுக்கும், பையன் அன்பு தனக்கும் பெறுது. அதான் கலியானம். அந்த கலியானம் யானம்னா அன்பு, கலியின்னா பெருக்கம், அன்பின் பெருக்கம் என்றார். இந்த கலியானம் இருக்குது, திருமணம் இருக்கே தவிர விவாக சோமுகூர்த்தம் இல்லை. நல்ல வேலை இப்ப எல்லவும் இல்ல பத்திரிகை. பின்னால விவாக சோமுகூர்த்த பத்திரிகை என்றெல்லாம் எழுதுவோம். அது மாதிரி இல்லாமே திருமண அழைப்புதல் என்று வந்து கொஞ்சம் தமிழன் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப தமிழ கத்துக்கிட்டு இருக்கான், தமிழன் ஆகிறான்னு அர்த்தம். சிவசிவ அதனால இப்படியாக அவர்கள் எல்லாம் நேர்ந்தாரலாம். திருமணம் செய் கல்யாண திருநாளும் திகழ் சிறப்பின் மருவிய ஓரையும் கணித மங்கள நூல் அவர் வகுப்ப பெருகு மனநாளோலை பெருஞ்சிறப்பின் பெருக்கி அருள் புரிந்த நன்னாளில் அணிமுளைப்பால் சேவித்தார். ரொம்ப வேகமும் கல்யாணம் ஐயா. பெரிய புராணத்திலேயே கல்யாணம் மிக விரைவாக நடத்தப்பட்டது இங்கே சீகாழி கல்யாணம் இன்னைக்கு. அதனாலதான் வேகமா நடக்கணும் என்பது பாக்குறேன். சரி ஒன்னு பார்த்தாங்க. அப்ப பாருங்க, இந்த பையன் இந்த பொண்ணுக்குரிய அந்த நாள் இதெல்லாம் பார்த்தாங்க. இப்ப பாருங்க, இந்த ஜோதிடம் வேண்டாம், சென்ட்ரல் மத்திய சர்க்கார் ஜோதிடத்தை ஒரு பாடமா வைக்கணும்னு நினைக்கிறான். அது வேண்டாம். தமிழனுக்குரியதல்லவ மக்கு, நீ தமிழனடா, தமிழன் ஜோதிடம் பார்த்தாங்கிறது தொல்காப்பியத்துல இருக்கட, தொல்காப்பியத்தை மீறி நீங்க எல்லாம் தமிழன் இல்ல. ஆமா ஆமா, நீ வழியில போறவன தமிழன். எங்களுக்கு தொல்காப்பியம் திருக்குறள் கண்ட தமிழன் தான் தமிழன். அவன் அப்படி சொல்லலையே. நாளும் ஓரையும் என்று சொல்றாரு. நாள் பார்ப்பது, நட்சத்திரம் பார்ப்பதெல்லாம் என்னைக்கு இருந்தது, கீ மூலியே கல் தோன்றி வன் தோன்றா காலத்தே வாழ முன்தோன்றி மூத்த குடிக்கிறது. ஆமா ஆமா, உக்கார் படித்து தொலைக்கணும். தொல்காப்பியத்தை விட நீங்க இது பழமையான நூல் இன்னைக்கு இருக்கிறதுல, அதுதான் பழமை இன்னைக்கு இருக்கிறதுல. திருக்குறள் தான் நம்ம பழமையான, ஏன்னா கீமுகல தோன்றியது. இன்னொரு சமயம் தோன்றுவதற்கு முன்னுமே தோன்றிய நூல்தெல்லாம். அதனால் இப்படி இருக்கிற நூல் அருமையா பார்த்த நாள்லாம் உண்டு. அதெல்லாம் நீங்க அதை பத்தி சொல்லணும்னா, நாளும் ஓரையும் என்று ஒரு தலைப்பிலேயே ஒரு பெரிய நீண்ட விரிவுரை செய்யலாம். எங்க தொல்காப்பியம் திருக்குறள் சங்க இலக்கியம் இதெல்லாம் வச்சு விழியலங்க. அதனால் தமிழெல்லாம் பார்த்தான் இன்னைக்கு நேரத்தில். அதுபோல கூட இந்த இடப்பயிற்சி பண்ற பாருங்க, தானப்பிரசம். இப்ப பொண்ணு மாப்பிள்ள நாளைக்கு காலையில் 5:30 போகணும்னா 5:30 போக முடியல, ஏதோ அன்னைக்கு தண்ணி வெள்ள அல்லது வெள்ள ஏதோ ஒரு காரணம்னா, அந்த 5:30 என்ன பண்ணணும்னு கேட்டேன். நல்ல நாள்ல இந்த பொண்ணு மாப்பிள்ளையுடைய பெட்டி செட்டியை எடுத்து ரெண்டு வீடு தாண்டி வச்சிருக்கணும். ஸ்தானப்பிரஸ்தம், இடத்தை பெயர்ச்சி பண்ணுது. இவங்க அந்த நேரத்தில் புறப்படாவிட்டாலும் இவங்களுடைய பெட்டி தட்டி முக்கியமான பொருளாவது அந்த நேரத்தில் போயிட்டுதுன்னா ஒரு மன அமைதி. இது யாருக்கு? மக்களுக்கு, அரசனுக்கு. நாளைக்கு சரியா 5:30 மேற்பது படையெடுப்பு என்னென்ன உறுதிப்படுத்த, 4:30 அமெரிக்காவில இருந்து ஒரு தூதர் வந்திருக்க, வந்து பேசிட்டு இருக்க நம்ம அரசரோட பேசுறா பேசுறா என்ன பேசுற, 5:05, 5:10, 5:15 அதாவது 5:30 புறப்படணும். அப்ப அரசனுக்கு என்ன இன்றிமையாது? அவனுடைய வெண்கொற்ற குடையும் வாளையும் அந்த நேரத்தில் விடுறான். குடையை விட்டா குடை நாட்போல் சொல்லாபிதை பிரட்டிப்பாரு. அப்புறம் வாளை அந்த மாதிரி நேரத்தை விட்டா வாழ் நாட்போல். நாட்போல்னா அந்த உரிய நேரத்தில் தான் செல்லாவிட்டாலும் தன்னுடைய அந்த முக்கியமான பொருளை அந்த நேரத்தில் விடுது. இதெல்லாம் நம்ம தாத்தாவுக்கெல்லாம் பழக்கம்ப்பா, தமிழனுக்கு பழக்கம். ஆமா ஆமா, நினைக்கிறேன் ஜோசியம் போக்குவரத்து எல்லாம் எல்லாம் பார்ப்பனில் புரியுதுன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் வந்து புறநானூட்ல ஒரு பாட்டு, மலையமானை போய் பாடுறாங்களாம். எப்படிப்பட்ட எங்க மலையமானாரு, மரண யோகம் 30,000 பாட்டியுமே, அதுல அஷ்டமி நோமே முழுக்க மரண யோகம். அந்த மாதிரி நாள்ல புறப்பட்டு யாரு மலையமானுக்கு கடையேடு வள்ளல்களே ஒரு ஆளு, அந்த 7 வள்ளல் அவட்ட அப்படி போகும்போதே ஒரு பூனை கொடுக்க வருது. ஒரு ஆளு எதுக்கால வர்றார், ஒரு ஆளு அவரே 2 பேர் வந்தா நல்லதுமா, ஒரு ஆள் மட்டும் வரப்படாது, அது ஒரு ஆளு எதுக்கால வருது. இப்படி வந்து போனா கூட எங்கள் மலையமான், எங்கள் மலையமான் பொருள் தராமல் இருக்க மாட்டான். நாளன்று போகி புள்ளிடை தட்ப 11 கொக்கு திறன் என்று சொல்லினும் வருது பெயர் அல்ல. பாடான் மலையனை பாடியவர்கள் பரிசு பெறுவார் என்று சொல்லலாம். அதெல்லாம் புறநானூறு. புறநானூறையும் சொல்லு ஆப்பிட்டு விட்டுதான் உங்க தமிழர் பாடு இருக்க ஏதாவது படிக்கிறது இல்ல. அதனால பெரிய அது என்ன நான் உங்களுக்கு நடத்தேன். அதான் நம்ம நாலட்சத்திரம் நமக்கு உண்டு, நாம் பார்த்தவர்கள் தான் அல்ல இன்றல்ல அந்த ஆளுடைய கல்தோண்டி மண்தோண்டா காலம் முதல். எனவே அதனால இப்ப திரும்ப அப்படி செய்வதற்கு அந்த உரிய காலம் நாளம் எல்லாம் பார்த்தாரலாம். பார்த்து அணி முளைப்பாளிகை வைத்தார். முளைப்பாளிகெல்லாம் அந்த 7 நாளைக்கு முன்ன வைக்கணும் பாங்க, ஏன்னா அப்பதான் அது முளைக்கும். அதனால இல்லைங்களா, இப்ப கல்யாண மண்டபத்தில் வைக்கிறோம் முளைப்பாளி ஏதோ ஒண்ணு எது என்னமோ, நமக்கு அதெல்லாம் போயே கூட்டுது. அதெல்லாம் எல்லாம் இருந்தாதான் வைக்க முடியும். எனவே முளைப்பாளிகை வைத்தார். செல்லமணி திருப்புகலை செழுந்திரு வீதிகள் எல்லாம் மல்கு நிறை குடம் விளக்கு மகர தோரணம் நினைத்தே எல்லை இலா ஒளிமுத்து மாலைகள் எங்கனும் நினைத்து அழுகு பெரும் திருவோங்க அணி திறக்க அலங்கரித்தார். பார்த்தா ஊர்ல கல்யாணம்னா இவங்க சிவபாதிரியர் வீட்டுலதான் தம்பி கல்யாணம்னா சீர்காழியே கல்யாணம் கோலமா இருக்கும்.
1: நமசிவாய் சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
0: ஆதலால் அப்படி, எனவே வீட்டுக்கு ஒருவர் என்ன செய்யணுமா, வேலையாள். எல்லாருக்கும் வேலையால் அவங்கவுங்க ஒன்று தானே வரலாம் அல்லது வீட்டுக்கு ஒருத்தர் அனுப்பிச்சு, அது யாரா இருந்தாலும் சரி. என்னவா, ஏன் இதுவரை அரசு வைகை கரையை கட்டாமல் என்ன செய்தது, வேடிக்கை பார்த்ததோ அப்படிங்கறதெல்லாம் கேட்கப்படாது. கேட்டா பல்லே போடும், 32 போடும். ஆமா, அதனால எனவே அதனால் அந்த ஒரே ஒரு ஆள், அவர் சித்திர வீதியே வெளி வீதியிலேயே இருக்கிறவ, ஒரு குடிசை போட்டுக்கிட்டு, அவளுக்கு என்னன்னு பேரு பந்தின்னு பேர். அந்த வந்தி என்றவள் ஒரு ஆள் இல்லை, அனாத பிட்டு வித்து சாப்பிடுவான். அப்படி இந்த பிட்டு வித்து சாப்பிட்றவளுக்கு ஆனால் யாராக இருந்தாலும் ஒருத்தர் போட்டுடணும். ஐயோ அரசன் ஆணையாச்சே மேலே அதில் அது கவலை என்ன, அரசன் ஆணைங்கிறது மட்டுமல்ல இந்த படுபாவி வீட்டுக்கு ஒருத்தன் சொல்லிட்டானேன்னு சொல்ல மாட்டான். ஏன்னு கேட்டால் அரசன் ஆணையாச்சே வெள்ளமும் பெருக்கெடுக்குது. ஏன்னா அரசு சொல்லி குற்றம் இல்லை, வெள்ளம் பெருக்கெடுப்பதற்கு அவர் என்ன பண்ணுவார். அதனால அரசு மேலையும் ஆதங்கம், வேலை ஆள் கிடைக்கலேங்கிறதும் ஆதங்கம். அப்படி குடிமகன் யார் பார்ப்போம், என்ன பார்ப்போம், இப்படி இப்படி பார்த்து போட்ட அந்த நேரம் பார்த்து ஒரு தட்டு கூட மண் வெட்டி தலையில ஒரு தலப்பா கோவணத்தை இருக்க கட்டிக்கிட்டு அது என்ன எங்கேயெல்லாம் அங்கேயெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஏன் என்னத்துக்கு வீணா தேவையில்லாது, இந்த பாட்டி வீட்டுக்கு 2 வீட்டுக்கு முன்னாலே இல்ல கூலி ஆள் வேணுமோ கூலி ஆள் அப்படின்னு. திருவாசகத்தில் பெருமானி உன்னுடைய கருணை எப்படி தெரியுமா, அங்கணன் அந்தனாய்
2: அரை கூவி வீடருளும் அங்கருணிவார்களே பாடுதுங்க நம்மானாய். பெருமானி நீ வீடு பேர் எப்படி தர்றேன்னு கேட்டா அரை கூவி தெரு தெருவா வந்து ஐயா வீடு பேர் வேணுமா வீடு பேரு அப்படின்னு அவர் கதவை சாத்தியிருந்தேன்னு வச்சுங்க. அப்ப உள்ள இருந்தா கேட்காது ஐயா அம்மா வீடு பேர் வேணுமா வீடு பேரு அப்படின்னாரு. இப்ப வேணாங்க அப்புறம் பாத்துக்கலாம் சரி சரி அப்படி வீடு பேற்றை நீ வாரை கூவி அருள் வாய்ந்த வா அவ்வளவு கருணை இல்லவா. அங்கனன் அந்தனாய் அரை கூவி வீடருளும் அங்கருணைவார்களே பாடுதுங்க நம்மானாய். இன்னொரு அருமை திருவாக்கல இந்த மகளிர் விளையாட்டை வச்சே பாடல் அது வேற எந்த திருமணம் இல்லை எட்டாம் திருமணம் தான். அம்மா நாய் இந்த காய் விளையாடுதல்ல அது ஏண்டி நம்ம ஆண்டவன் வீடு வீடா வாயில சத்தம் போட்டு வீடு பேரு வேணுமா வீடு பேரு அப்படின்னு கேட்கிறாருடி. அவனை நோக்கி நம்ம நல்ல அந்த அம்மானை ஆடும்படி நல்ல ஆடு அங்கனன் அந்தனாய் அரை கூவி வீடர்களும் அங்கருணைவார்களே பாடுதுங்க நம்மானாய். இப்படி பெண்கள் வாயிலாக வைத்து விளையாட்டு வகையினால வைத்து அருமையான திருவாசகத்தை செய்தார். பத்து தலைப்பு இந்த அம்மானை திருவம்பாவை பொற்சுண்ணம் இடித்தல் இதெல்லாம் நீங்க சத்தம் போட்டு படிக்கணும். என்ன பொற்சுண்ணம் அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அங்க நினைக்கிற வாடிங்க உலக மாதிரி நிக்கிற உலக அடிக்கிற அதனால அப்படி படிக்கும் அப்படிலாம் படிச்சு நடிக்கும். இந்த சமயம் சார்ந்த பள்ளிகள் இருந்தால் சமயம் சார்ந்த கல்லூரிகள் இருந்தால் இந்த ஆண்டு விழா காலங்களில் ஓரங்க நாடகம் போடுவீங்களேப்பா. இதை போடக்கூடாதா சில பெண்கள் மாதிரி வச்சு சமய. எனவே இப்ப அது மாதிரி இவர் வந்து அப்படி இருந்து என்னாச்சு இவரை அடைக்கப்படுறதுக்காக வந்தார். அங்கனன் அரைகூவி வீடருளுகின்றான் இங்கே அங்கனன் கூலியாளாய் வந்திருக்கிறான். அதுதான் சொன்ன அல்லவா வாய் திறந்து அவன் வாயிலிருந்து என்னடி வரும் தெரியுமாடி என்னது பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணியேடி அவன் வாயில வேதம் அல்லது வேற வராதுடி. அப்படிப்பட்டவன் வாயினாலே கூலியாள் வேண்டுமா கூலியாள் ஒரு ஆன்மாவை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு பாடம் இவ்வளவு பாடம் இவ்வளவு பாடம் வந்த உடனே என்னப்பா எனக்கு ஒரு பங்கு இருக்குது அரைச்சிடுங்க போய் பாரு பாட்டி அப்படின்னாரு. சரிப்பா இவங்க ராசன் ரொம்ப அரச வந்து கண்டிப்பா இருப்பாரு சொன்னதை செஞ்சு உடனே பிடிச்சிட்டு வந்துடணும் அப்படின்னாரு. உனக்கு எவ்வளவு வேணாலும் கோழி தருங்க எனக்கு அப்புறம் கோழி பாட்டி கொஞ்சம் புட்டு தா பாட்டி புட்டு புட்டு என்னமோ இப்ப நான் விற்கல அதுக்குள்ளங்கிற இருவார அப்படின்னு போய் சொக்கநாதா நீ தான் வியாபாரம் நல்லா ஆகணும் இன்னைக்கு அந்த பையன் கேட்கிறேன் சொக்கநாதா மீனாட்சி தாயே அப்படி சொல்லிட்டு அந்த உருந்த புட்டு எடுத்து இதெல்லாம் நடிக்கலாம் அப்படி கொடுத்த அதை வாங்கி சாப்பிட்டு நேரா போச்சு. அதை நீ சொன்ன அந்த வரலாற்று போனால் அரசன் வந்து கொண்டிருக்கிறான் வந்தால் எல்லாம் அடைக்கப்பட்டதா இந்த வருடம் தான். இங்கே இருக்கும் போது இவர் என்ன செய்வார் அதுல ஒரு பத்து பாட்டு அந்த பத்து பாட்டு இப்ப படிக்க விடாது இப்பவே ஏமாத்துறாங்க எப்படி ஏமாத்தலாம்னு இருக்குது இதுல வேண்டாம் அதனாலதான் படிக்கல. நீங்க எப்படி ஏமாத்துவார் ஒரு ஆள் அப்படின்னா வெத்தலை பாகு போடுறதுன்னு டீ குடிக்கிறதுன்னு டீ குடிச்சா பரவாயில்ல அதுல ஒரு நக்கர் என்னன்னு அவரு அம்மா அந்த வேலை செய்ய மேல முதலாளி வந்து நின்னாருன்னா ஏன்டா முதலாளியை பாக்குற டீ அவர் மட்டும் குடிக்க மாட்டாரா வடதிக்க மாட்டாரா என்ன அர்த்தம் தலையில அடிச்ச மாதிரி எதுல வேற எதுலயோ அடிச்ச மாதிரி எது ஏன்டா வர்றேன்னு அர்த்தம் அவர் மட்டும் குடிக்க மாட்டாரடி டீ வாங்கிட்டாடா வடை ரெண்டு வாங்கிட்டா வடை ரெண்டு வாங்கிட்டா அல்லவா அப்படியே வெத்தலைபாக வாங்கிட்டான் தீந்தது ஏறத்தால ஒன்னரை மணி நேரம். முருகா முருகா நானும் தொழிலாளிதான். எனவே அப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படி இருந்த இப்படிதான் செஞ்சாராம். அப்புறமேல தலையை அப்படியே இந்த மண்ணை ஒரு வெட்டி அப்படி போடுவாராம். போட்ட உடனே அதுல ஏதோ ஒரு பாச்சியர் மாதிரி இதை கொண்டு எட்ட கொண்டு ஓட்டுறது ஒரு பரலான்னு தாண்டி என் பக்கத்துல ஓட்டக்கூடாத என் பாச்சியா இருந்தா அதுக்கு என்ன அப்புறம் அது இந்த தட்டல் எதை அந்த இது கூட அப்புறம் ஒரு மண்பட்டி பார்க்கும்போது அது அப்படியே உரி உருவி பார்க்கறது இந்த ஒரு தட்டு மண்ணு போடுறதுக்குள்ள ஏறத்தால ஒன்றரை மணி நேரமா இப்படி இருந்தா எப்படி கரையறி சொன்னாங்க இருந்தோம் அவ்வளவுதான் அதுக்கெல்லாம் மற்றதெல்லாம் இல்லை ஒரு சொல்லு உண்டு யாருக்கோ வலுப்பான் யாரோ இதெல்லாம் சொல்லக்கூடாது உள்ளது எழுதுவாங்க அப்படி வந்துட்டு தெரியும் உங்களுக்கு வச்சுங்க யாருக்கு வலுத்து கொடுப்பாங்கன்னு அந்த காலத்துல அவருக்குத்தான் இவர் வலுப்பார் எல்லாம் டேஷ் டேஷ் வெள்ளி தெரியல் காண்க அப்படி இருக்கிறது அது மாதிரி பார்த்தாரு என்று எழுத்த அந்த அடி யார் மீதும் அல்ல அடித்தவர் மேலேயே பட்டது அதுக்கெல்லாம் ஒரு பத்து பாட்டு சொல்றாரு நல்ல அருமையா சம்பந்தி எங்க இருப்பாரு நல்ல அருமையா அந்த கூடவே இலக்குமி அப்படி கால் பிடிக்க அப்படியே படுத்திருப்பார் முதல படியும் விழுந்தது என்னமோ அடி விழுந்தது எனக்கு தானுங்க அடி விழுந்ததுன்னு லட்சுமி அல்லவா நான்முகன் படைத்த கடவுள் அவன் முதுகுல விழுந்தது சரஸ்வதி அம்மா அவளுக்கு விழுந்தது தேவர் விழுந்தது எல்லாருக்கும் விழுந்தது இந்த பாண்டி மன்னனுக்கும் விழுந்தது விழாத ஆள் ஒரே ஒருவர் இருந்தார் என்றார் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அவருக்கு தான் விழல அந்த அடி ஆனாலும் ஆனாலும் திருவாசல் என்ன இருக்குது மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு இது வரைக்கும் சரி புன் சுமந்த பொன்மேனி புண்ணாயிட்டுதான் அந்த அடிதான் எல்லாருமேலையும் பட்டதே தவிர இந்த இவர் மேல படலேன்னு தானே வரலாறு இருக்குது ஆமா அப்புறம் எப்படி புண்ணு வரும் இது அடுத்த மாசம் வச்சுக்கோமா ஜீவ ஜீவ மேலும் பெருமான் புண்பற்றதோட ஒரு மாசம் வைக்கப்படாது என்ன பொருள் என்ன பொருள் இப்ப நீங்க புராணத்துல என்ன இருக்குன்னா அவர் அடித்த அடி பாண்டியன் அடித்த அடி திருமால் மேல்பட்டது பிரம்மன் மேல்பட்டது தேவரல் மேல்பட்டது இந்திரன் மேல்பட்டது மன்னவர் மேல்பட்டது இங்க இருந்த மற்ற அமைச்சர் மேல்பட்டது இந்த அரசன் மேல்பட்டது ஆனால் அவர் மேல்படவில்லை என்பதுதான் வரலாறு ஆனா திருவாசகம் என்ன சொல்லுது புன் சுமந்த பொன்மேனி புண்ணு இருக்குன்னு சொல்லுது ஏ சார் திருவாசகத்துக்கும் ஏனைய நூல்களுக்கும் முரண்பாடு இருக்கிறதா இல்லை முரண்பாடு இல்லையாயின் எப்படி புண் சொந்தது கேட்கணுமில்ல கேட்கணுமில்ல உண்மையிலேயே அடிப்படலை அடியே படாத போது புண்ணும் படலை ஆயினும் ஆயினும் இந்த பெருமானை அவன் கை ஓச்சி அப்படி ஓச்சினதே இவருக்கு புண்பட்டதாக யாருக்கு மணிவாசகம் உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் கண்ணம்மா உதிரம் சொட்டுதடி என்ன புள்ள கண்ணில் தண்ணி வந்ததுன்னா ரத்தமே வருதாமில்ல உண்மையில ரத்தம் வருதா இல்ல அப்ப அந்த பிள்ளை மீது வைத்த பாசத்தினாலே அது கண்ணில ஒருத்த ஒரு தண்ணி சொட்டு வந்துட்டாலும் இவனுக்கு குருதியே வருதாம் இந்த தாய்க்கு இந்த குழந்தை மேல இவ்வளவு அன்பு இருந்தால் அந்த மணிவாசகருக்கு அந்த ஆண்டவன் மீது அந்த அன்பு இருக்காதா ஆதலால் புன் சுமந்த பொன்மேனி கை அந்த ஓச்சினதுதான் ஒன்னு அடியில அடி அடி வாங்கல அதுவே இவருக்கு புண்பட்டதா இந்த வரியை காட்டுறது இந்த இக்கால இலக்கியம் இல்ல அதனால உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணம்மா உதிரம் சொட்டுதடி இதெல்லாம் அருமையான பாடம் அப்படிப்பட்ட அன்பினாலே புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மானாய் அப்படி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இப்படி தண்ணி போச்சு இவர் அடி அடித்த உடனே என்னாச்சுன்னு ஒரு செகண்ட்ல அந்த கரை ஆகி போச்சான் கரையாய் என்ன எப்படி கரையாச்சினர் ஒரு இடத்துல திருவாசகத்துல தான் இருக்குதுன்னு வேற எங்கும் இல்லை திருவாசகத்தை கொண்டே வரலாறு இவர் கூட அப்புறம் பதினஞ்சு மணி பேர் பின்னால இல்ல வந்தார் என்ன செய்தார், ஒரு தட்டு மண் எடுத்து கொட்டினாராம், அப்படியே கரையாயிடுச்சு. இல்லைன்னா இந்த காலத்துல என்ன பண்ணுவான், இதுவா பண்றாங்க, ஏய்யா இந்த மாதிரி கூலி வாங்கிட்டு வேலை செய்யாத ஆளு உங்க புராணத்திலேயே உங்க ஆளே இருக்காருல்ல அப்படின்னு மேற்கோள் காட்டு. கேப்பான கேப்பான்னு நானே கேப்பேன். ஆமா ஆய்வு இல்ல ஐயா, நான் பிட்டுக்கு மண் சுமந்தத எம்பில் எடுத்திருக்கேன். நான் என் புள்ளு உன் புள்ளுன்னு என்ன பண்றது, எம்பில் ஆகணுமே அவன் கேட்கலாமே. ஐயா எல்லாரும் இப்படி சொல்ல இப்படி ஏன் சொன்னார்னு கேட்டானா என் கேள்விக்கு என்ன பதில் சொல்ல. அதனால இந்த பாட்டு சொல்ற, இந்த உதிரம் சொட்டு தெரி, இப்படி ஒரு அன்பு இருக்குமானால் அவருக்கு அன்பு இருக்கும். சரி இப்படி வாங்கி கொண்டு இவர் வந்து என்ன இருந்தாலும் நீங்க சார் அவர் மேல அடிபடட்டும் படாமல் போட்டும் அது வேற விஷயம். என்ன இருந்தாலும் அந்த பாட்டி கிட்ட வாங்கி சாப்பிட்டு அடைக்கிறேன்னு சொல்லி அடைக்காதது சிவபெருமான் குற்றம் குற்றமே பட்டிமன்றம் போடுறோம். ஏன்னா இவர் பெரியவர் இல்லை, குற்றம் உதச்ச திருவாதத்தை யோகியதையா படிக்காம மேடை ஏற்படான்னு சொல்லியிருக்கேன்ல, இதெல்லாம் உங்களுக்கு இல்லுகிறேடா உங்க பட்டிமன்றம் போடுறதுக்கு யோகியதையா படிச்சு பேசு. இல்லை அது வேண்டாம் ஐயா அந்த தலைப்பில் அடியன்னு பேசல அப்படின்னு சொல்லி நக்கீர குற்றவாளி பக்கெட் வாளி அதுலே நின்றுறது இது வராதட. பந்த யோகியதையா என்ன சுவாமி திருவாரத்தை யோகியதையா படிச்சிய அதுதானே இல்லை. பின்ன என்ன பெரிய தலைமை வந்துருக்குது பட்டிமன்றம் வந்துருக்குது உட்காடுறாங்க என்ன சாமி சொல்லியிருக்கு அருமையான திருவாசக வாக்கு. பிட்டு நேர்பட மண் சுமந்த பேருந்தூரை பேரும் பித்தனி, அருமையான வாக்கு. பெருமானி அந்த அம்மா கிட்ட நீ பிட்டு வாங்கினியே அந்த கணக்கு நேர் பண்ணிட்டாருடா எங்க ஐயா நேர் பண்ணின. நீ சொல்லி இன்னைக்கு நேர் பண்ணுன்னு ஏ கணக்க நேர் பண்ணுடா அப்படிங்கிறியே அந்த சொல்ல எங்க திருவாசகம் வச்சிருக்கப்பா. எப்படி பிட்டு நேர்பட வாங்கினதுக்கு கூலிக்கு செஞ்சிடணும். என்ன செய்தார், மண் சுமந்த பேருந்தூரை பேரும் பித்தனி. ஆதலால் இந்த ஒரு தட்டு கொட்டின மாத்திரத்துல அது கரையடைச்சார். ஆகவே பிட்டு நேர்பட கணக்கு நேர் பண்ணார தவிர வாங்கின கூலிய ஏய்க்கவில்லை. உடனே ஒருத்தன் கேட்பான், அதனால அவங்க கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம், இந்த ஒரு தட்டு கொட்டின உடனே எப்படி அடையும், இங்க வாடா. சில பேர் அருமையா எக்மோர்ல பாத்தியா டிக்கெட் வாங்கும்போது சில ஆள் இருக்கிறாங்க, பைசுரன் கோயில் இந்த சீகாழி சிதம்பரம் கடலூர் இல்லைங்களா மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் பிச்சு வர்றது இவ்வளவு பெரிய கூட்டம் அரை மணி நேரத்துல முடியுது. சிலது தஞ்சாவூர தஞ்சாவூர ஒட்டிக்கிட்டா ரெண்டு ஒட்டிக்கிட்டு இது இது வாங்க தடவுரிய மக்கு பயிரலாம். இங்க யாரை குறிப்பன் அல்ல கற்பனையே எல்லா துறையிலையும் சொல்றேன் எல்லாத்துலையும். ஐயா இவ்வளவு கூட்டம் இருந்தது அந்த ஆளு அரை மணி நேரத்துல செஞ்சாருன்னா போலாமை அவருடைய திறமை. அதனால ஐயா திருக்குறளை வந்து ஒரு வருஷம் நடத்தணுமா நடத்தலாம், ஒரு மாசம் நடத்தலாம், ஒரே வகுப்பு எடு. இவன் தடவுனான அகர முதல அகர முதல வெளுத்தெல்லாம் அது என்னமோ வெளுத்தெல்லாம் ஏற்கோட்டி பயலர் ஏடா உனக்கு திரு பெருவியில் ஏழு ஜனத்து உனக்கு வேற்றுமில்ல அகர முதல வெளுத்தெல்லாம் மாதி மாதி பகவன் பகவன் முதற்றே உலக இதெல்லாம் பரிசுக்கு வராதுடா. ஒரு நாலு கேள்வி தயார் பண்ணி கொடுக்குறேன் அதை வச்சு எழுது. என்ன என்ன முருகா முருகா. அதனால் எந்த துறையிலும் இருக்குன்னு கோப்பு சில பேர் இருபது இருபத்தஞ்சு கோப்பு இருக்கு. இந்த பையனுக்கு பரிசு எழுதுனா இந்த அவனுக்கு விண்ணப்ப பாரம் இருக்குது அதை வந்து எல்லாம் ஃபில்லப் பண்ணி வைக்கணும். வச்சதுன்னா கையெழுத்து விடாம போடணும், ரெண்டு கையெழுத்து சரிங்களா, அது முழு கையெழுத்து போடணும். ஜென்மாந்திர பாவம் நல்லவா, சும்மா போட்டு போட்டு போட்டு எத்தனை சுந்தர மூர்த்தி போடுறது. கடைசியில் என்னதான் ஒரு தடவை பார்த்துடணும், ரிஜிஸ்டாருக்கு போறதல்லவா, அப்ப ரிஜிஸ்டார் தான் போடுது. நீங்க என்ன பண்ணுனா அந்த பையன் பேரு வகுப்பு எந்த பிஏ எம்ஏனா எம்ஏனா முதலாண்டுனா அல்ல பணம் கட்டினது எவ்வளவு அவன் கையெழுத்து போட்டிருக்கானா இந்த அவன் என்ன தேர்வு என்ன இனிஷியலோட இருக்குதா அல்லவா எதுக்கு பணம் கட்டுறது சரிதா நாலு தாளா ரெண்டு தாளா ஒரு பணம் அல்லவா கையெழுத்து இருக்குதா இதை பாத்தீங்கன்னா நீங்க 100 பேர் போறான்னு வச்சுங்க அப்படியே பார்த்துட்டே வர வேண்டியதானே சட்டை வீட்டு உட்காந்தா இதே ஒரு வாரம் பண்றத அப்ப எப்படி வகுப்பு போற அப்படி என்ன பண்றது ஒண்ணும் இல்லாம போறத அதனால் சிலர் வந்து நீ செய்யற ஒரு வாரத்து வேலையை ஒரு நிமிஷத்துல செய்யறவன் இருக்கிறான் அது போல எங்க பெருமான் பிட்டு நேர்பட மண் சுமந்த பேருந்துரை பேரும் பித்தனி அவன் காலையிலிருந்து மாலை வரைக்கும் 8 மணி நேரம் செஞ்சா என்ன செய்யறான் அந்த வேலையை ஒரு தட்டில் கொட்டினான் எங்கள் பெருமான் இன்னைக்கு நீ நானுமே அப்படி இருக்கமே பல பேர் தட்டை வீட்டு உட்கார்ந்துருப்பான் சில பேர் என்ன தலைவர் உட்கார்ந்து பிரம் அனுப்புனர் பெருனர் செய்தி என்னது இப்ப அந்த கோப்பு அங்க போடு இதை இவங்க போடு போடு தீர்ந்தது அந்த புத்தி இருந்தாலும் அங்க உட்காரணும் அது போல ஆற்றலினால் அவனுடைய அளவு கடந்த ஆற்றலினாலே ஒரு தட்டு கொட்டி அடைச்சான் ஆக உனக்கு வேண்டியது என்னப்பா எஞ்சிய கரைப்பகுதி எவ்வளவு அடைக்கப்பட்டிருக்குதோ எத்தனை நாட்கள் தாங்குமோ அத்தனை ஆண்டுகளுக்கு மேலும் தாங்கும் ஆதலால் எங்கள் பெருமான் கூலி வாங்கி அதை ஏய்க்கவில்லை விட்டு நேர்பட மண் சுமந்த பேருந்துரை பேரும் பித்த நல்ல வேலை அந்த திருவாசகம் இருக்குது இல்ல இந்த பயலவன் நம்மளை போட்டு குளிக்கணும் நல்ல வேலை மணிவாசகரோட திருவடி வாழ்க்கை திருவடி வாழ்க்கை எனவே அந்த கரை அடைந்தது அடைந்த உடனே மறைந்தார் அவர் இந்த மறைந்த உடனே தான் இந்த பாண்டியனுக்கு தூக்கி போட்டு யார் இவர் அங்கிருந்த ஆகாயவாணி வழியாக எல்லாம் உங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் பொறுத்து செய்தது அமைச்சர் மீது எந்த குற்றமும் இல்லை அல்லவா வந்தியை கரையேற்ற வேண்டும் மணிவாசகரை கரையேற்ற வேண்டும் உன்னையும் கரையேற்ற வேண்டும் ஆதலால் இந்த விளையாட்டு நடந்தது என்று சொன்ன உடனே அப்படியே அலறித்தார் மாண்புமிகு அமைச்சரை போய் அப்படியே சிறையில் இருந்தார் அவர் அமைச்சு இங்க வருகன்னு சொல்லி வணங்கி ரொம்ப அருமையாக அந்த அமைச்சர் பெருமான் போய் வணங்கினர் வணங்கி மிக மகிழ்ச்சியோடு கூட அமைச்சரே இந்த அரசெல்லாம் நீங்க எடுத்துங்க எனக்கு என்னத்துக்கு கொள்ளேன் புரந்தரன் மாலை என் வாழ்வு எனக்கு தேவலோகத்தை கொடுத்தாலே தேவையில்லை எனக்கு இந்த அமைச்சர் பதவி என்னத்துக்கு நீங்களே வைத்துக் கொள்ளுங்க வருகிறேன் வணக்கம் என்றார் நேரே இங்கே தில்லைக்கு வர சொல்லி முன்னே செய்திருந்தார் பெருமான் ஆதலால் நேரே திருப்பெருந்துறை உத்தரகோசமங்கை சீர்காழி திருவண்ணாமலை திருக்கழுக்குன்றம் இதோ திருத்தில்லை சிதம்பரம் அங்கே போய் அருமையாக திருக்கோவையார் அருளி செய்து அங்கே ஊமை பெண்ணை பேச செய்ததாக ஒரு வரலாறு இந்த திருச்சாளர் திருச்சாளல் பாடி திருக்கோவையாரும் பாடி ஒரு கால எல்லையில் உன்னியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்று அப்பர் சுவாமி சொன்னது போல பெருமானே உன்னிடத்துல நான் வரணும்ப்பா என்னை என்னை நீ கூவிக்கொண்டருடைய பணிகிறது என்ன பெருமானே என்னை நீ அழைக்கப்படாதாப்பா கையிலை புகுநெறி இதுதான் என்று நீ கூவிக்கொண்டருடைய வாடா ராஜா கையிலா என்னதான் போகணும் ஆமா இப்படிதான் போகணும் இப்படிதான் போகணும் என்று கூவிக்கொண்டருடைய என்கிறார் அது மாதிரி கையிலையை சென்று என்றும் பெருவாழ்வு பெற்று மணிவாக பெருமான் இருக்கிறார் என்று சொல்லி மண் சுமந்த படலமும் இப்பொழுது இணைக்கப்பட்டது என புத்தாண்டுல போய் வைகாத்த அடைக்காம அபாய அறிவிப்பு பண்ணவும் கூடாது மணிவாசகரை சிறையில போட்டு ஒரு மாசம் வைக்கவும் கூடாது இந்த பாவத்துக்கெல்லாம் ஆளாகக்கூடாது எனவே இப்ப மணிவாசகர் எங்க இருக்கிறார் கைலையில் இருக்கிறார் ஓலி கேடு கைலை மலை கிழவோ நீ எப்படி சார் அங்க கையில இருக்கார் திரிப்பார் கடிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கைலாயத்துல என்ன பண்ணுவாங்களா பெருமானோட கூட இருந்து 5-6 அடியா இருந்தா அடா நமக்கு கிடைத்தது எப்படிப்பட்ட பெருமிதம், சிரிப்பார் கழிப்பார் என்னமோ ரெண்டு சொல்லு போடுறாரு. நமக்கு சிரித்தாலும் கழித்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான்னு தெரியுது, ஆனா ரெண்டா போடுறாரு. படிக்க தோலடா. சிரிப்பார்னா வாய்விட்டு சிரிப்பது, கழித்தார்னா மனத்தினால் கழிப்பது. உள்ள கழித்தலும் காணம் எழுதலும் கல்லுக்கு இல் காமத்திற்கு உண்டு திருக்குறள். உள்ளத்தால் மட்டும் எழுவது கழித்தல், நல்ல முகத்தால படுவது சிரித்தல். சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் தேனிப்பார். இந்த கைலா இன்பம் எப்படி இருக்குது? அப்படி தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார். காலை அந்த ஒரு ஒரு மணி நேரம் எல்லாரும் சேர்ந்து, அப்பா நம் பெருமானே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்படி திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் மெச்சுவார். என்ன ஆண்டவனுடைய கழிப்பு! அடாராடா, கைலாயமும் ஆண்டவனும் இருந்தா இந்த மாதிரி பிறப்பிருக்கு. மனித பிறவியும் வேண்டுவதே இக்கைலாயத்தே. அப்படி பிடிக்கணும். இப்படி இருந்தா சுவாமி இந்த கைலாயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மெச்சுவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். ஏ கால மாலை நேரம் ஆச்சு, அஞ்சு மணி ஆச்சு, பெருமானுடைய திருவைந்தெழுத்தை ஓதணும், அதை சேர்ந்து பாடக்கூடாது, தனித்தனியா அங்கங்க இருந்து திருநீர் அணிந்து கொண்டு அல்ல. சிவாய நம சொல்றாங்க. வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். அப்படி இருக்கிறாரா முனிவாசன்? இப்ப கைலாயத்தில் எப்படி இருக்கிறார்? சிரித்தும் கழித்தும் தேனித்தும் திருநாமம் ஓதியும் மகிழ்வோடு கைலாயத்தில் இருக்கிறார். நாம் ரத்தனகிரியில் இருக்கின்றனாம் பெருமானியே, எங்களுக்கு அந்த மாதிரிலாம் புண்ணியம் வரணுங்கிற ஆசை இருந்தாலும் எங்களுடைய பாகம் விடலை, ஆதலால் மன்னிக்கவும். நாங்களெல்லாம் விடைபெறுகிறோம், ரத்தனகிரிக்கு விடைபெறுகிறோம். நீரூழி வாழ்க, அல்ல என்றும் வாழ்க என்று ஆசீர்வதிக்க ஆகவே நாம் வந்தோம் என்று சொல்லி, இந்த அளவிலே மண் சுமந்த படலமும் நாம் இப்பொழுது படித்ததாக, அவ்வளவுதான், யோகிதையா படிக்கலன்னு தெரியுது, நல்ல படித்ததாக திருவாசகத்தால் அதை நிறைவு பண்ணியதாக நாம் நிறைவு பண்ணுகிறோம் என்று சொல்லி, இனி நாம் இப்படியெல்லாம் நம்மை ஆட்கொள்ளுகின்ற நம்முடைய பெருமானுடைய திருவருள் குருவருள் பத்தீங்களா, நீ கைலாய வரைக்கும் போன புத்தாண்டுல, இதை விட வேற என்ன சிறப்பு? அந்த வகையில நமக்கு எல்லா வகையிலும் அருள்கின்ற எல்லாம் அல்ல பெருமானுடைய திருவருள் நின்று வரைஞ்சுவோம். இப்படி எல்லாம் நம்மை ஈடுபடுத்துகின்ற நம்முடைய குருமூர்த்திகளுடைய திருவடிகளை வணங்குவோம்.
3: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ கந்த புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கந்தனின் கேள்வியும் தேவகுருவின் பதிலும். வழங்குபவர் திருவையாறு பி ரமணனையா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
4: தேவர்கட்கு குரு வியாழமுனி சூரபத்மனுக்கு இவ்வளவு சிறப்புகளும் எவ்வாறு அமைந்தன என்ற முருகப்பெருமானுடைய கேள்விக்கு விடை சொல்ல தொடங்கினார். முருகா, அசுரர்களுக்கு தலைவன் ஒருவன் இருந்தான், அவனுக்கு அசுரேந்திரன் என்று பெயர். இந்த இடத்தில் நாம் இந்திரன் என்ற சொல்லுக்கு ஒரு பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்திரன் என்ற சொல்லு தனியாக வருமானால் அதற்கு பொருள் தலைமை உடையவன் என்பது, அவ்வளவுதான். இந்திரன் என்று சொன்ன உடனே தேவேந்திரன் எண்ணிவிடக்கூடாது. இந்திரன் என்கின்ற சொல்லுக்கு பொருள் தலைமை உடையவன், அரசன். அது தேவர்களுக்கு தலைவனாக இருந்தால் தேவேந்திரன், அசுரருக்கு தலைவராக இருந்தால் அசுரேந்திரன், மனிதர்களுக்கு தலைவனாக இருந்தால் நரேந்திரன், மிருகத்துக்கு தலைவனாக இருந்தால் மிருகேந்திரன், ராஜாக்களுக்கு தலைவனாக இருந்தால் ராஜேந்திரன். அப்படி யாருக்கு தலைவனோ அவர்களினுடைய சொல்லை முன்னாலே சேர்த்துக் கொண்டு இந்திரன் என்று பேசுவது வழக்கம். இப்பொழுது அசுரர்களுக்கு தலைவனாக இருக்கிறவன் என்பதால் அவனுக்கு பெயர் அசுரேந்திரன். முருகா, அந்த அசுரேந்திரன் எல்லா அண்டங்களிலும் தான் ஆட்சி பெற வேண்டும் என்று எண்ணினான். அதனாலே தனக்கு குருவாக விளங்கக்கூடிய சுக்கராச்சாரியார் இடத்தில் சென்று முறையிட்டான். அவர் சொன்னார், அசுரேந்திரனே, தவபலம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. ஒருவன் தவம் செய்து பலத்தை பெற வேண்டும். இங்கே தவபலம் என்று சொல்லுகிற போது ஏதோ சூரபத்வனை போன்ற பெரிய தவபலத்தை நாம் பெற வேண்டும் என்று எண்ண வேண்டாம். நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே சமபலத்தை தரும், பிறவிதோறும் தரும். மிக மிக எளிமையாக ஒருவன் போகின்ற போக்கிலே செய்யக்கூடிய அறங்களை செய்து கொண்டே போனாலே அது தவபலத்தை தருவதுதான். திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லுகிற ஒரு கருத்து மிக முக்கியம். ஒன்றாலே ஒன்னும் பொருள் வழியாக யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியவில்லை, எந்த அறத்தையும் செய்ய முடியவில்லை, எந்த நல்ல காரியத்தையும் செய்ய முடியவில்லை என்றெல்லாம் என்னதே. போகின்ற போது எங்காவது வில்வ மரமோ அல்லது இறைவனுக்கு அர்ச்சிக்கத்தக்க இலைகளோ பத்திரங்களோ புஷ்பங்களோ இருக்குமானால் அவற்றை கையினாலே பறித்து நீரிலே கழுவி ஏதேனும் திருக்கோயிலுக்கு சென்று கொடுத்து விடு. நீ மிகப்பெரிய புண்ணியம் செய்தவனாவாய். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. போகின்ற போக்கிலே கீழே குடிந்து புல் வளர்ந்திருக்கின்ற இடத்திலே கை நிறைய புல்லை நன்றாக அப்படியே பறித்து அந்த மண்ணை தட்டிவிட்டு எந்த பசுமாடு நின்றாலும் அதனுடைய வாயிலே கொடுத்து விட்டு போ. நீ புண்ணியம் செய்தவனாவாய். யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாய் உரை. நீ உண்ணுவதற்கு இலையிலே அமர்ந்து கொண்டு உண்ண முற்படுவதற்கு முன்பாக இலையிலே இடப்பட்ட உணவை எடுத்து ஒரு பிடி கையாலை பிடித்து இதை வாசலில் கொண்டு போய் போட்டுவிடு என்று யாரிடத்திலாவது சொல்லிவிடு. அதை யார் உண்ணுகிறார்கள், எது உண்ணுகிறது என்பதை பற்றி கவலைப்படாதே. நீ புண்ணியம் செய்தவனாகிறாய். யாவர்க்கு மாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. இவை ஒன்று முடியாவிட்டால் அடுத்தவரிடத்திலே பேசுகின்ற போது கொஞ்சம் இனிமையாக பேசு. அதுவே நீ செய்கின்ற மிகப்பெரிய புண்ணியம். அதுவும் தவபலத்தை தரும். யாவர்க்கு மாம் பிறர்க்கு இன்னுரைதானே. ஆகவே இந்த உலகத்திலே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவன் செய்கின்ற முயற்சி மட்டுமே போதாது. அவனுக்கு தவபலம் இருக்க வேண்டும், புண்ணிய பலம் இருக்க வேண்டும். அவன் செய்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர்கள் முன்னோர்கள் செய்திருக்க வேண்டும். நாம் கூட வாழ்க்கையில் ஏதேனும் நமக்கு தனியான பெருமை கிடைத்து ஒருவர் வந்து பாராட்டி நமக்கு பாராட்டுகள் என்று சொன்னால் என்ன சொல்லுகிறோம், நம்மாலானது என்ன இருக்கிறது, ஏதோ பெரியோர்கள் செய்த புண்ணியம் என்கிறோமே, அதுதான் தவபலம். அந்த தவமும் தவமுடையார்க்கே ஆகும் என்று திருவள்ளுவரே சொன்னார். அவ்வளவு பெரிய தவபலம் பெற்றால் மட்டும்தான் எல்லாம் செய்ய முடியும் என்பதால் அசுரேந்திரனை பார்த்து சுக்கராச்சாரியார் சொன்னார், அசுரேந்திரனே உன்னுடைய மகளாக வழங்கக்கூடிய சுரசு என்கின்ற வளை என்னிடம் அனுப்பு. நான் அவளுக்கு எல்லா மாயைகளையும் கற்பித்து பல்லாண்டு காலம் தவம் புரிந்து கொண்டிருக்கின்ற காசிப முனிவனை மயக்க வைத்து அவன் வழியாக பல அசுரர்களை பெற்றுக் கொண்டால் மட்டும்தான் உனக்கு ஆட்சி கிடைக்கும் என்று தெரிவித்தார். அப்படியே அசுரேந்திரன் தன்னுடைய மகள் சுரசு என்கின்றவளை அனுப்பிய போது அவளுக்கு எல்லா மாயைகளையும் கற்பித்து நீ சென்று காசி முனிவரை மயக்கு என்று அனுப்பினார். காசிப முனிவன் பல்லாண்டு காலம் தவம் புரிந்தவன். தலையின் மேல் வைத்த கரத்தோடு பூமி அசைந்தாலும் மண்ணும் மின்னும் நகர்ந்தாலும் புற்று தன்னை மூடினாலும் புறச்சிந்தனையற்றவனாக தவம் செய்து கொண்டிருக்கிறவன் காசிப முனிவன். அப்பேற்பட்ட காசிப முனிவன் இடத்திலே சென்று ஒரே கணத்திலே மாயவனை மயக்கி அவனோடு கூடி சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன், அசமுகி இன்னும் பல்லாயிரக்கணக்கான அசுரர்களை பெற்றுக் கொண்டான். ஒருவன் தன்னுடைய புலன்களை அடக்கி உயரே செல்ல செல்ல எப்படி அவனுடைய உணர்ச்சி, அதுவும் குறிப்பாக காம உணர்ச்சி, அவனை ஒரே நேரத்தில் கீழே இழுத்து விடுகிறது என்பதை காசி முனிவர் வரலாறு காட்டுகிறது. காசி முனிவர் இப்பொழுது தன்னுடைய தவம் எல்லாம் அசுரர்களை தோற்றுவிப்பதற்கு பயன்பட்டது என்பதை பின்னர் தெரிந்து கொண்ட பிறகு புலம்புகிறார். இப்போது அவருக்கு ஒரு நம்பிக்கை, நம்முடைய தவபலம் அசுரர்களை தோற்றுவித்தால் என்ன, அவர்களை நல்ல உபதேசத்தின் மூலம் நல்லவர்களாக மாற்றிவிட முடியாதா என்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றுகிறது. ஆகவே சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் இவர்களை எல்லாம் அமர வைத்து அவர்களுக்கு நல்வழிப்பட்ட உபதேசங்களை எல்லாம் எடுத்து கூற முற்படுகிறார் காசிபர். சூரபத்மனே, தர்மத்தை என்றும் போற்றிக் கொண்டு வா, அது உனக்கு ஏற்கனவே இருக்கின்ற அன்பை சார்ந்து இன்னும் அதை மிகுதியாக்கும். அதனுடைய விளைவாக அருள் என்கின்ற குழந்தை பிறக்கும். அது உனக்கு கிடைத்துவிட்டது என்றால் தவம் என்னும் மாட்சி அதுதான், சிவனை சேருகின்ற நிலையும் அதுதான். அதை நீ எய்வதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய லட்சியமாக இருக்க வேண்டும் என்று தர்மமே போற்றிடின் அன்பு சார்ந்திடும், அருள் என்னும் குழவியும் அணையும். அங்கு அவை வருவழி தவம் என்னும் மாட்சி எய்துமேல் தெருளுறும், அவ்வுயிர் சிவனை சேருமால். மிக அருமையான ஒரு அறவுரையை கொடுக்கின்றார் இங்கே காசிபர். அதாவது அன்பை வளர்த்துக் கொண்டே போனால் அது அருளாகும். அந்த அருள் நிலை என்பதே சிவநிலை என்பது அவர் உபதேசத்தினுடைய கருத்தாகும். அன்பு என்பது தொடர்புடையவரிடத்தில் செலுத்தப்படுகிற உணர்ச்சி. அவரவர்கள் தத்தம் மனைவி மக்கள் தன்னுடைய இரத்தத்தோடு தொடர்புடையவர்கள் வாழ வேண்டும் என்று எண்ணுவது அன்பு என்கின்ற உணர்ச்சி. நம்மோடு தொடர்புடையவர்களோ தொடர்பு அற்றவர்களோ வேண்டியவர்களோ வேண்டாதவர்களோ மனிதர்களோ மிருகங்களோ மற்ற உயிர்களோ அகிரணிப் பொருளோ ஜடப்பொருளோ எதுவாக இருந்தாலும் வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய எண்ணம் அருள் என்று சொல்லப்படுவது. நாம் சான்றோர்களை பெரியோர்களை அருளாளர்கள் என்று சொல்வதற்கு காரணம் இன்னார் இனியார் என்ற வேறுபாடு இன்று எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தக்கூடிய வாழ்த்தி அவர்கள் தெரிவிப்பதால் தான் அவர்களை அருளாளர்கள் என்கிறோம். அவர்களுக்கு எந்த ஒரு பொருள் துன்பப்பட்டாலும் உள்ள முருகும். எல்லா உயிர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை மட்டுமே அவர்களுக்கு இருக்கும். அதுதான் அருள் என்பது. அவ்வாறு ஒரு அருளாளராக நாம் மாற முடியும். அவ்வாறு மனிதர்களை அருளாளராக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே சான்றோர்கள் அமைத்திருப்பது இல்லறம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்பு என்பதை அருளாக மாற்றுவதற்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் இல்லறம். சில முனிவர்கள் இல்லற வாய்ப்பே இல்லாமல் இல்லறத்தில் ஈடுபடாமல் நேர்முகமாகவே அந்த அருளை பெற்று விடுகிறார்கள் என்பதால் தான் அவர்களை தெய்வத்தன்மை படைத்தவர்கள் என்று நாம் பாராட்டுகிறோம். அவர்களினுடைய அருள்நிலையை நாமும் பெற முடியும் நாம் நம்முடைய இல்லறத்தை செம்மையாக நடத்தினால். இந்த உலகத்திலே ஒரு ஆண்மகன் முதன் முதல் தன்னைத்தான் கவனித்துக் கொண்டிருக்கிறான். திருமணமாகிற வரைக்கும் தான் நன்றாக உண்ண வேண்டும் உடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறான் எந்த தனி மனிதனும். ஆனால் திருமணமான கணத்திலே இருந்து தன்னுடைய மனைவி வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றுகிறது. அந்த பெண்ணுக்கும் அப்படித்தான். திருமணமாகிற வரைக்கும் தன்னையே எண்ணிக்கொண்டிருந்தவள் தன் கணவன் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறாள். இப்படி ஒருவர்பால் சரிப்பட்டு கிடக்கின்ற அன்பு இரண்டு பேருக்காகி அவர்களுக்கு குழந்தை பிறக்கிற போது அந்த குழந்தையின்பால் அன்பு சென்று பிறகு அதுபோன்ற குழந்தைகளை எல்லாம் கண்டு பிறகு அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக பரிணமித்து வீதியை கடந்து அது ஊரை கடந்து அது மாநிலத்தை கடந்து நாட்டை கடந்து உலகத்தை கடந்து மனிதர்களை கடந்து எல்லா உயிரினங்களையும் கடந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற நிலை வருகிறதே அது அருள் நிலை. இந்த அருள் என்கின்ற ஒன்று குழவி அதை பத்தெடுத்துக் கொடுக்கின்ற தாயாக இருப்பது அன்பு என்று காசிவன் தெரிவித்தார். அருள் என்னும் குழவியும் அணையும் அன்பு சார்ந்தால் அருள் என்னும் குழவியும் அணையும். இது திருவள்ளுவர் சொன்ன கருத்து. அருள் என்னும் அன்பு ஈன் குழவி. அன்பு என்கின்ற தாய்தான் அருள் என்கிற குழந்தையை பெற்றெடுக்கிறாள் என்று இல்லறத்தின் மூலமாக நாம் அருள் உள்ளவர்களாக எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் படைத்தவர்களாக மாற வேண்டும் என்கின்ற லட்சியத்தை விளக்குவது. இவற்றையெல்லாம் காசிவர் சூரபத்மனுக்கு எடுத்து கூறியதால் எந்த விதமான பலனும் வரவில்லை. அதற்கு மாறாக மாய் என்கின்றவள் தன்னுடைய மகன் சூரபத்மனை அழைத்துச் சொன்னால் உன்னுடைய தந்தை சொன்னதை எதையும் கேட்காதே, நீ சிவனை நோக்கி கடுமையாக தவம் செய்து உனக்கு வேண்டியவற்றை எல்லாம் நீ பெற்றுக்கொள், அதை மட்டுமே தந்தை சொன்னபடி நீ செய் என்று மாய் ஆகிய தாய் அவ்வாறு கூறவும் அந்த சூரபத்மன் 1008 அண்டங்களில் அதிபதியும் 108 யுகக்கால வாழ்க்கையும் நினைத்து இடத்திற்கு போவதற்கு இந்திர ஞானம் என்கின்ற தேரும் ஆகிய இந்த பெருமைகளெல்லாம் தனக்கு வர வேண்டும் என்று முருகா சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் செய்து இவற்றை எல்லாம் பெற்றான். பெற்றவன் வீரமகேந்திரபுரியிலே வைத்திருந்து சொல்ல முடியாத குற்றங்களை செய்தான். நல்லவர்கள் எல்லோருக்கும் துன்பங்களை செய்தான். அந்த நேரத்திலே இந்திராதி தேவர்கள் இந்திரனை தலைமையாக கொள்ள முடியாமல் அவரவர்கள் எங்கெங்கோ போய் தனித்தனியாக வாழ்ந்தார்கள். இந்திரனுக்கு மகனாக விளங்கக்கூடிய ஜெயந்தன் நல்ல எண்ணம் படைத்திருக்கின்ற தன்னுடைய பெற்றோர்களும் மற்றோர்களும் இவ்வாறு துன்பமடைய அல்லாதன செய்யும் சூரபத்மன் இவ்வாறு பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே, இது என்ன உலகு என்கிற ஒரு விரக்தியோடு வீற்றிருக்கிற போது நாரதர் வந்து தெரிவிக்கிறார். அவர் தெரிவிக்கின்ற அறவுரை அனைவருடைய வாழ்க்கைக்கும் பொருத்தமான ஒன்று. ஜெயந்தனுக்கு நாரதர் வந்து தெரிவிக்கிற போது சொன்னார், தீமையும் நன்மையும் வாழ்க்கையில் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் ஜெயந்தனே. இந்த உலகத்திலே ஒருவன் அனுபவிக்கக்கூடிய இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அது அவனவன் செய்த நல்வினை தீவினையின் காரணமாக வருவனவே தவிர தீதும் நன்றும் பிறர் தர வருவதில்லை. அதனாலே நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்றால் நம்முடைய முயற்சிக்கு அப்பாலும் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாறாகவும் இன்ப துன்பங்கள் வந்து கொண்டே இருப்பதால் இன்பங்கள் வருகிற போது அளவு கடந்து மகிழ்ந்துவிடக் கூடாது என்றும் துன்பங்கள் வருகின்ற போது சோர்ந்துவிடக் கூடாது என்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னர் ஏதோ செய்திருக்கின்ற வினையினுடைய தொடர்பாக அந்த நன்மை தீமைகளை நாம் அனுபவிக்கின்றோம் என்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டுவிட்டால் நாம் இப்போது இப்பிறவியில் யாருக்கும் எந்த ஒரு தீமையும் செய்யாமல் இருப்போம். ஆகவே துன்பம் வருகின்ற காலத்திலே சோர்ந்து போவதால் பயன் இல்லை. இடுக்கண் வருங்கால் எழுந்து நிற்கின்ற உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஜெயந்தனுக்கு அறவுரை கூறுகின்றார் நாரதர். தீங்கு வந்து அடையுமாறும் நன்மைதான் சேருமாறும் தாங்கள் செய் வினையினாலே தத்தமக்கு ஆயல்லால் ஆங்கு அவை பிறரால் வாரா. 2000 ஆண்டு காலத்திற்கு முன்னால் கணியன் பூங்குன்றன் என்கின்ற தமிழ்ப்புலவன் இந்த உண்மையை ஒரு பாடலில் தெரிவித்தார். வாழ்க்கை அனுபவம் பெறப்பெற அவரவர்கள் வகுத்துக் கொண்டிருக்கின்ற சிற்றல்லைகள் எல்லாவற்றையும் கடந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று அனைவரையும் உறவாக கருதி கொண்டு புறப்பட்டு போகின்றவர்கள் உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கின்ற தெளிவு என்ன என்றால், நன்றும் தீதும் பிறர் தர வருவதில்லை. அந்த உபதேசத்தை தான் இப்போது இங்கே தெரிவிக்கின்றான் நாரதன். தீங்கு வந்து அடையுமாறும் நன்மைதான் சேருமாறும் தாங்கள் செய் வினையினாலே தத்தமக்கு ஆய அல்லால் அங்கவை பிறரால் வாரா. அமுதம் சுவையாக இருக்க வேண்டும் என்றும் நஞ்சி என்பது ஆட்கொல்லியாக இருக்க வேண்டும் என்றும் அதற்கு வேறு யாராவது அந்த வேதத்தை அந்த சுவையை கொடுத்தார்களா? அமுது நஞ்சி இரண்டினுக்கும் ஓங்கிய சுவையின் வேதம் உதவினார் சிலரும் உண்டோ? ஆகவே இன்பமது அடைந்த காலை இனிது என மகிழ்ச்சி செய்தார். இந்த உலகத்தை உணர்ந்து கொண்டவர்கள், நன்மை தீமை என்பது நம்முடைய மனதிலேயே தோன்றுகின்ற ஒன்று என்கின்ற உண்மையை தெரிந்து கொண்டவர்கள், நன்றும் தீதும் பிறர் தர வருவது இல்லை, நம்முடைய முயற்சிக்கும் அப்பாற்பட்டதாக விளங்கக்கூடிய ஒன்று என்று அறிந்து கொண்டவர்கள், இன்பமது அடைந்த காலை இனிதன மகிழ்ச்சி செய்தார், அதேபோல் துன்பமது உற்ற போது துண்டன தொலைங்கி சோரார். இன்பம் வந்துவிட்டது என்று மகிழாதவர்கள் துன்பம் வந்துவிட்ட காலத்தில் எந்த நிலையிலும் அவர்கள் சோர்ந்து போவது இல்லை. இன்பமும் துன்பம் தானும் இவ்வுடற்கு இயந்தது என்றே முன்பு ஒரு தொடர்பை ஓர்வார் முழுவதும் உணர்ந்த நீரார். ஆகவே கர்மாவில் நம்பிக்கை வைத்திருக்கின்ற இந்து மதத்தினுடைய அற்புதமான கருத்தை இங்கே விளக்குகிறான் நாரதன். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தெய்வ வழிபாடு செய்வதனாலேயே அவன் படுகின்ற துன்பங்கள் எல்லாம் போய்விடும் என்று எண்ணினால் அது மிகப்பெரிய தவறு. அவரவர்கள் அனுபவித்து தீர வேண்டியதை அனுபவித்தே தீர வேண்டும். பிறகு எதற்காக தெய்வ வழிபாடு? பிறகு எதற்காக தெய்வ வழிபாடு என்றால் அவனுடைய திருவடியினுடைய பிடிப்பு நமக்கு இருந்தால் மட்டும்தான் துன்பக் கடலிலே நம்மாலே நீந்த முடியும், வாழ்க்கை கடலில் நம்மாலே நீந்து அந்த கரையில் போய் சேர முடியும். நமக்கு நன்மையும் வருகிறது தீமையும் வருகிறது, நல்வியினாலே தீவினையினாலே அந்த நன்மையும் தீமையும் வருகிறது என்று சொல்லுகிறோம். அந்த தீயவினைகளை நம்மாலே அனுபவிக்க முடியாத காலத்திலே நம்மை நாமே சபித்துக் கொள்ளுகிறோம், இல்லாவிட்டால் கடவுளை சபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன சபித்துக் கொண்டிருந்தாலும் நாம் அந்த தீய வினை என்கின்ற ஒன்றினுடைய செயலை கடந்துதானே தீர வேண்டும். அப்படி கடக்கின்ற போது நமக்கு நிச்சயமாக ஒரு பற்றுக்கோடு ஒரு துணை வேண்டாமா? வாழ்க்கை என்பது ஒரு ஆறு அல்லது வாழ்க்கை என்பது ஒரு கடல். கடலை கையினாலேயே நீந்தி செல்கிறேன் என்று ஒருவன் புறப்படலாம், ஆனால் கண்டிப்பாக அவன் இடையிலே வருகின்ற சுறா மீன்களுக்கு பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். அது அவனால் முடியாது. ஆகவே சுறா மீன்களுக்கு நாம் சிக்கிவிடாமல் போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு தெப்பத்தை பிடித்துக் கொண்டு அந்த கடலிலே நாம் பிரயாணம் செய்வோமானால் மிகவும் பாதுகாப்பாக அக்கறை போய் சேர்ந்து விடலாம். அப்படி வாழ்க்கை என்கின்ற கடலில் தீய வினைகள் என்கின்ற சுறா மீன்களிடத்திலே சிக்காமல் போக வேண்டும் என்றால் இறைவன் திருவடி என்கின்ற தெப்பத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பது சான்றோர்கள் கருத்து. இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் நடி சேராதார். ஆகவே நாரதர் இப்போது ஜெயந்தருக்கு இதனாலே எந்த விதத்திலையும் நீ வருத்தப்பட்டு கொஞ்சம் கூட பயன் இல்லை என்பதை எடுத்துக்காட்டி அவனுக்கு அறவுரை கூறினார். அந்த இந்திரன் தேவர்களை எல்லாம் விட்டுவிட்டு சீர்காழி பகுதியிலே வந்து ஒரு மூங்கிலில் எல்லாம் வல்ல சிவபெருமானை ஆவாகனம் செய்து தன்னுடைய துன்பமெல்லாம் நீங்க வேண்டும் என்று வணங்கிக் கொண்டிருக்கின்றான். அவ்வாறு வணங்கிக் கொண்டிருக்கிற போது தேவர்கள் அவனை தேடிக்கொண்டு வந்து முருகப்பெருமானை பெற செய்ய வேண்டும் என்பதற்காக சிவபெருமானிடத்திலே நாம் போய் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் மருக என்று அழைத்துக் கொண்டு போக, இந்திராணியை தனியாக அந்த இந்திரன் விட்டுவிட்டு போன போது சோரபத்மனுக்கு தங்கையாகிய அசமுகி அங்கே வருகிறாள். ராமாயண காவியத்திலே ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் உடன் பிறந்த சூர்பனகை போலே சோரபத்மன் சிங்க மகன் தாரகாசுரன் மூவருக்கும் உடன் பிறந்தவள் அசமுகி. அந்த ராவணனுக்கு முடிவாக வழங்குவதற்கு சூர்பனகை வந்தது போலவே சோரபத்மனுடைய முடிவுக்கு அசமுகிய காரணம். அவள் இந்திராணி தனித்திருக்கிற போது பார்த்துவிட்டு அவளை எப்படியாவது சிறைப்பிடித்துக் கொண்டு போனால் தன்னுடைய தமையன் தன்னை பெரிதும் பாராட்டுவான், தனக்கு வேண்டியவற்றை எல்லாம் நிறைய செய்வான் என்ற ஒரு எண்ணம் பிறந்தது. ஆனால் இங்கே இந்திராணிக்கு காவலாக எல்லாம் வல்ல ஐயப்ப தெய்வத்துக்கு தளபதியாக விளங்கக்கூடிய வீரமாகாள தேவர் என்கிறவர் காவலுக்கு நிற்கிறார். அவர்கள் பெண்களை பாதுகாக்கின்ற தெய்வம். அந்த வீரமாகாள தேவர் நிற்பதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அலட்சியமாக அசமுகி இந்திராணியை சிறைப்பிடிக்க வந்தார். வீரமாகாள தேவர் தடுத்து சொன்னார், நான் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறவன், நீ இந்திராணியை கைப்பற்றக்கூடாது, கைப்பற்றுவது குற்றம், ஆனால் உன்னை நான் இப்போது ஒன்றும் செய்துவிட முடியாது, நீயும் ஒரு பெண்ணாக இருப்பதால் என்று வீரமாகாள தேவர் தெரிவித்தார். உடனே அசமுகிக்கு கோபம் வந்தது, என்னையா பெண் என்று சொன்னாய் என்றார். வீரமாகாள தேவர் இனிமேல் கருணை காட்டக்கூடாது என்று தன்னுடைய கை வாளை எடுத்து அசமுகியின் கையை வெட்டிவிட்டார். அசமுகி கையை எழுந்து புலம்பிக் கொண்டு போகிறாள். அங்கே சூரன் அரசிலே வைத்திருக்கிறான். தன்னுடைய தங்கை கையெழுந்து வருவதை கண்டவுடனே சூரபத்மனுக்கு கோபம் தாங்கவில்லை.

பிடித்திலேன். அவன் என்னாலே அவ்வளவு தூரம் கவனிக்கப்படுவதற்கு தகுதி படைத்தவன் அல்ல என்று அவனை பொருட்படுத்தாமல் அலட்சியப்படுத்தி அவனை வெளியே விட்டு வைத்திருந்தேன். அந்த செயல் எப்படி ஆகிவிட்டதென்றால், ஆடையிலே நெருப்புத் துண்டை வைத்தவர்கள் நிலை போலாகிவிட்டது. மறை வைத்து அயர்கின்ற வாசவன் தன்னை சிறை வைத்திலேன். நான் அவனை சிறை வைக்காமல் அலட்சியப்படுத்தி பொருட்படுத்தாமல் வெளியே விட்டு வைத்திருந்தது. ஆடையில் நெருப்பின் குறை வைத்தோர்களைப் போலாயினேன். ஒரு அருமையான கருத்து தெரிவிக்கப்படுகிறது. எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது, எதையும் புறக்கணிக்க கூடாது. இது என்ன செய்ய முடியும், இவன் என்ன செய்ய முடியும் என்கிற எண்ணத்தோடு யாரிடமும் நடந்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு நிலையிலேயும் நாம் மிக வெளிப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற மகத்தான ஒரு கருத்தை எடுத்து காட்டுகிறது. ஆடையில் நெருப்பின் குறை வைத்தோர்களைப் போல் ஆயினேன். ஆடையிலே யாராவது சின்ன நெருப்பு துண்டை வைத்தால் அதனாலே அந்த ஆடை பிழைக்குமா? ஆடையின் அளவு மிகப்பெரியது. அதில் வைக்கப்பட்டிருக்கின்ற நெருப்பினுடைய அளவோ சின்ன துண்டு என்றால், மிகப்பெரிய ஆடைகள் அனைத்தையும் அழிப்பதற்கு சின்ன நெருப்பு துண்டு போடாதா? நெருப்பு சிறிய துண்டாக இருக்கிறது என்று யாராவது அதை அலட்சியப்படுத்த முடியுமா? ஆடையில் நெருப்பின் குறை வைத்தோர்களைப் போல் ஆயினேன். என்னுடைய ஆடையிலே சின்ன நெருப்பு துண்டுதானே என்று வைத்தால் எப்படியோ, அப்படி இந்த இந்திரன் சின்னவன் தானே என்று அலட்சியப்படுத்தியதன் விளைவாக என்று என்னுடைய தங்கையின் கை வெட்டப்பட்டது என்று சொல்லுகிறான். திருவள்ளுவர் இக்கருத்தை சொன்னார். யாரையும் அலட்சியப்படுத்தாமல் வெடிப்பாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தை. வீட்டு வாசல்ல முள் செடி பரவுகிறது என்று தெரிந்தால் தொடக்கத்திலேயே அதை அழிக்க வேண்டும். அது எப்போதுதானே சின்ன முள்ளாக இருக்கிறது, இது எப்பொழுது வளருவது, எப்பொழுது இது இன்னும் படருவது என்று அலட்சியப்படுத்தி விட்டுவிட்டால், பின்னாலே அது ஓங்கி வளர்ந்த பிறகு அதை வெட்டப்போனால் அது நம்முடைய கையை விட்டுவிடும். ஆகவே இளைதாக முள்மரம் கொய்க, கலையுணர் கை கொள்ளும் காய்த்தை எடுத்து. திருவள்ளுவர் முள்ளை பற்றி சொல்ல வருவதாக எண்ணக்கூடாது. முள் என்றால் எப்படி தொடக்கத்திலேயே அடிக்கப்பட வேண்டுமோ அதுபோல தொடக்கத்திலேயே அடிக்கப்பட வேண்டும். அடிக்கப்பட வேண்டியவை அந்த நேரத்தில் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டுவது. ஆகவேதான் சாத்திர நூல்கள் மிக முக்கியமாக கூறுகின்றன, இரண்டு மிச்சங்கள் வைக்கக்கூடாது என்று. ஒன்று அக்னி சேஷம், மற்றொன்று ருணசேஷம். ருணம் என்றால் கடன், சேஷம் என்றால் மிச்சம். அக்னியிலும் மிச்சம் வைக்காதே, நெருப்பிலும் மிச்சம் வைக்காதே, கடனிலும் மிச்சம் வைக்காதே என்று கூறுகிறது. எனவே தாய்மார்கள் அடுப்பில் இருக்கிற நெருப்பை முற்றிலும் அவித்து விட்டு போய்தானே படுப்பார்கள். இந்த விறகுக்கட்டையில் சின்ன நெருப்புவாகத்தானே இருக்கிறது, என்ன செய்யும் என்று அலட்சியப்படுத்தி விட்டுவிட்டு போக முடியுமா? அதுபோல கடனிலேயும் பாக்கி வைக்கக்கூடாது. வாங்கிய கடனை முழுவதும் திருப்பி கொடுக்க முயல வேண்டும். இவையெல்லாம் வாழ்க்கை நீதிகள், சாத்திர நூல்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் யாரையும் அலட்சியப்படுத்திவிடக் கூடாது. அலட்சியப்படுத்தினால் பின் விளைவுகள் பெரியதாக இருக்கும் என்பதை காட்டுகின்ற வகையிலேதான் இப்போது சூரபத்மன் இந்திரன் என்ன செய்துவிட முடியும் என்கின்ற அலட்சியத்தில், அவனை ஒரு பொருட்டாக கருதாமல் விட்டு வைத்திருந்ததன் விளைவாக என்னுடைய தங்கையின் கை வெட்டப்பட்டு விட்டது என்று அந்த சூரன் மிகுந்த கோபத்தோடு எப்படியாவது இந்திராணியை திரைப்பிடிக்க வேண்டும் என்று என்ன, அதற்குள் இந்திரன் வந்து இந்திராணி அடித்துக் கொண்டு போக, அந்த இந்திராதி தேவர்கள் எல்லாம் அல்ல சிவப்பெரும்பொருளை நோக்கி வணங்கி தங்களுக்கு ஒரு மகவி தந்து காக்க வேண்டும் என்று கேட்க, எல்லாம் அல்ல சிவப்பெரும்பொருள் முருகா தங்களை அருளினார், தாங்கள் வந்தீர்கள். இடையிலே தங்களாலே வதம் செய்யப்பட்ட தாரகாசுரன் என்கிறவன் தான் மூவரில் ஒருவனாக விளங்கியவன். இதுதான் அந்த சூரபத்மனுடைய வரலாறு என்று சொல்லி முடித்தார். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட முருகப்பெருமான் இப்போது தேவகுருவின் இடத்தில் கேட்கிறார், இனிமேல் என்ன செய்யலாம்? உடனே தேவகுரு பிரகஸ்பதி சொன்னார், இனிமேல் செய்வது என்ன? எவ்வளவு கொடுமை செய்திருக்கின்ற அந்த சூரபத்மனை அழிக்க வேண்டுமே தவிர வேறு செய்வது என்ன? முருகப்பெருமான் தெரிவிக்கிறார், கூடாது. தேவகுருவே, ஏதோ தேவர்களும் அல்லது தேவர்களைப் போல இருக்கின்ற நல்லவர்களும் மட்டுமே இறைவனால் காக்கப்பட வேண்டியவர்கள் என்று எண்ணாதீர். எந்த உயிர்களும் இறைவனால் காக்கப்பட வேண்டியது. ஆகவே ஒரு உயிர் பழி செய்துவிட்டது, தவறு செய்துவிட்டது என்பதற்காக உடனே அதை தண்டித்துவிடக் கூடாது. அவர்கள் பிழையை மாற்றியவர்களை நல்லவர்களாக ஆக்குவதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். ஆகவே நாம் இங்கிருந்து ஒரு தூதுவனை அனுப்பி அந்த தூதுவன் மூலமாக சூரபத்மனுக்கு செய்தி தெரிவித்து அவன் தெரிந்துவிட்டால் அவனை வாழ்விக்க வேண்டும், இல்லாவிட்டால் பின்னர் வதம் செய்ய வேண்டும் என்று முருகப்பெருமான் பெரும் கருணையோடு திருவுள்ளம் பற்றி வீரவாகத்தேவரை தூதனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே முருகப்பெருமான் தெரிவிக்கின்ற கருத்து மிக முக்கியமானது. உலக உயிர்கள் பழி செய்வதற்கு உரியது என்றாலும்

0: அவை இறைவனால் மன்னிக்கப்படுகின்றன. ஒருவனை தூதனுப்பி சூரபத்மன் திருந்துகிறானா என்று முருகப்பெருமான் பார்ப்பது பழி செய்து விட்டவன் திருந்துவதற்கு இறைவனால் கொடுக்கப்படுகின்ற ஒரு வாய்ப்பை எடுத்து காட்டும் நிகழ்ச்சி. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பழி செய்து விட்டாலும் உடனே இறைவன் நம்மை தண்டித்து விடுவதில்லை, நாம் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பை தருகிறான். வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டவர்கள் அந்த பிழையில இருந்து நீங்குவார்கள், இல்லாதவர்கள் தான் இந்த துன்பத்திற்கு ஆளாவார்கள். ஆகவே எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவுள்ளம் வீரவாகத்தேவரை தூதனுப்பி அந்த சூரனுக்கு உண்மையை உணர்த்தி அவன் உண்மையை உணர்ந்து கொண்டு திருந்தி விட்டான் அல்லது இல்லாவிட்டால் அதன் பிறகு காதுதல் கடன். இவ்வழி ஒரு தூதுவனை விரைவில் தூண்டி அவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டி அந்த சூரன் திருந்தாவிட்டால் பின்னர் காதுதல் கடன் என்று திருவுள்ளம் பற்றி தெரிவித்தார் முருகப்பெருமான். அதோடு நாகரும் அவுணர் யாரும் எம் கோன் கான்முறை, ஏதோ தேவர்கள் மட்டுமே சிவப்புறம் பொருளுக்கு உரியவர்கள் என்று எண்ணக்கூடாது. எல்லா உயிர்களுக்கும் நாயகனாக விளங்குகின்றவன் இறைவன். அவன் எல்லா உயிர்கள் வாழும் தன்னுடைய கருணையை ஒரே வழியில் தான் செலுத்துகிறான், தண்டனையையும் அப்படியேதான் செய்கிறான். அவன் கருணையும் தண்டனையும் வேதமின்றி இருக்கிறது. ஆகவே அவன் கருணையை பெறுவதும் இல்லாவிட்டால் அவன் தண்டனையை பெறுவதும் நம்மாலே தான் நிகழ்கிறதே தவிர அவனால் நிகழவில்லை. நாம் செய்து விடுகின்ற கர்மங்களினுடைய பலன்களை நாம் அனுபவிக்கிறோம். ஆகவே இறைவன் நம் மேலே எப்பொழுதும் கருணை உடையவனாக இருக்கிறான். அந்த கருணையின் காரணமாக வீரவாகத்தேவரை தூது அனுப்ப வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றினார். வீரவாகத்தேவர் எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்கி இப்போது வீரமகேந்திரபுரியை நோக்கி தூது புறப்பட போகிறார். புறப்படுகின்ற பொழுதே அவர் தன்னுடைய திருவுள்ளத்திலே தெரிவித்துக் கொள்ளுகிறார், ஆவது ஓர் காலை எந்தை அருமுகன் திருத்தாள் வாழ்க. தூது புறப்படுகின்ற வீரவாகத்தேவர் ஆவது ஓர் காலை எந்தை அருமுகன் திருத்தாள் வாழ்க, ஆகின்ற காலத்திலே எல்லாம் வல்ல என்னுடைய ஆறுமுகப் பெருமானுடைய திருத்தால் என்னை காக்க வேண்டும் என்று பாடுகிறார். ஆவதோர் காலை எந்தை அருமுகன் திருத்தாள் என்று சொன்னால் என்ன ஆவதோர் காலை? இன்பம் ஆவதோர் காலையா துன்பம் ஆவதோர் காலையா? அது இன்பம் ஆவதோர் காலையாயினும் அல்லது துன்பம் ஆவதோர் காலையாயினும் எதுவாயினும் எந்தை அருமுகன் திருத்தாள் வாழ்க என்பது பொருள். அதனால் தான் ஆவதோர் காலை என்று மட்டுமே சொல்லி கட்சியை பெறவிட்டு விட்டார். நல்லது ஆவதோர் காலையாக இருப்பினும் தீயது ஆவதோர் காலையாக இருப்பினும் எந்தை அருமுகனுடைய திருத்தால் வாழ வேண்டும் என்று அப்படியே வீரவாகத்தேவர் புறப்பட்டு வீரமகேந்திரபுரியிலே போய் இறங்கினார். சூரபத்தனுடைய தவபலம் அப்போதுதான் அவருக்கு தெரிகிறது. சூரபத்தனுடைய தவபலம் எவ்வளவு உயர்வு என்று. காரணம், சூரனுடைய வீரமகேந்திரபுரியிலே கையிலே குச்சி வைத்துக் கொண்டு நடக்கக்கூடிய முதியவர்களோ இல்லாவிட்டால் நரை திரை மூப்பு என்று இவற்றுக்கு ஆளானவர்களோ யாருமே இல்லை. கோடு பற்றி மூத்து அசைந்திடுவோரை காண்கிலேன், வீரவாகத்தேவர் மிக பெருமையோடு பேசுகிறார். கையிலே குச்சி வைத்துக் கொண்டு நடக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை, கோடு பற்றி மூத்து அசைந்திடுவோரை காண்கிலேன். ஆனால் இவ்வளவு பெரிய தவபலத்தை பெற்றிருக்கின்ற சூரபத்மன் அவற்றைக் கொண்டு நல்வழிப்பட்டதோர் வாழ்க்கை வாழாமல் மற்றவர்களுக்கும் உதவாமல் தீமையே செய்து தான் பெற்றிருக்கின்ற பலத்தினால் தன்னை முற்றிலும் அடித்துக் கொள்ளுகிறானே, கூண்டோடு அடித்துக் கொள்ளுகிறானே என்று வருத்தப்படுகிறார். அருமையான ஒரு உதாரணத்தின் மூலம், ஒரு குருவி, அந்த குருவி இப்படி பறந்து வந்தது. அவரவர்கள் வீடுகளிலே மின்சார விளக்குகள் மற்ற விளக்குகள் எல்லாம் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்தது. அந்த குருவிக்கு ஒரு எண்ணம், நம்முடைய கூடுகள் இரவு நேரத்தில் இருட்டாக இருக்கிறதே, அதற்கு வெளிச்சத்திற்கு என்ன செய்வது என்று. அது பறந்து போன போது ஒரு மரம் நிறைய மின்மினி பூச்சி நிறைய இருந்தது. அந்த மின்மினி பூச்சிகள் நிறைய இருக்க அது பளபளப்பாக இருப்பதைக் கண்டு அதை கொண்டு போய் தன்னுடைய கூட்டிலே வைத்து விட்டது குருவி. தினந்தோறும் மாலையிலே ஒரு மின்மினி பூச்சியை மூக்காலே குத்தி கொண்டு போய் தன்னுடைய கூட்டிலே வைக்கும். இரவு போதாகவும் அது பளபளப்பாக இருக்கும், காலையிலே மின்மினி பூச்சி போய்விடும். தினமும் குருவிக்கு இதே வேலை, மாலையில் வருவதும் மின்மினி பூச்சியை பிடிப்பதும் கொண்டு போய் கூட்டிலே வைப்பதும், இதுவே அதற்கு ஒரு வேலை. ஒரு நாள் வழக்கம் போலே மின்மினி பூச்சியை பிடிப்பதற்காக குருவி பறந்து வந்து கொண்டிருக்கிற போது இடையிலே வீதியிலே சின்னதாக ஒரு நெருப்பு துண்டை பார்த்தது. பார்த்தவுடன் குருவி நினைத்தது, அடடா, மின்மினி பூச்சியை விட இந்த நெருப்பினுடைய துண்டல் இந்த துண்டல்லவா இன்னும் பளபளப்பாக இருக்கிறது, இதல்லவா நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும் என்று அதை மூக்காலே குத்தி கொண்டு போய் தன்னுடைய கூண்டிலே வைத்து விட்டது. என்ன ஆகும்? மின்மினி பூச்சியை தினந்தோறும் கொண்டு போய் தன்னுடைய கூட்டிலே வைக்கின்ற குருவி நெருப்பின் துண்டை மின்மினி பூச்சி என்று கருதி தன்னுடைய கூண்டிலே கொண்டு போய் வைத்து கொண்டோடு அடிவதைப் போல இந்த சூரன் அடியப் போகிறானே என்று மெய்சோதி தங்கு சிறு கொள்ளி தன்மை விறகின்மை உய்த குறுகார் கச்சோதமென்று கருதி குடம்பை தனில் உய்த்து மாண்ட கதை போல் இச்சூரபத்தன் அடிய போகிறானே. கச்சோதம் என்றால் மின்மினி பூச்சி, குரம்பு என்றால் கூடு. மின்மினி பூச்சி என்று கருதி கொண்டு நெருப்புத் துண்டை கூட்டிலே கொண்டு போய் வைத்து அடிந்த கதை போலே சூரபத்தன் அடியப் போகிறானே என்று வீரவாகத்தேவர் ஒரு அனுதாபத்தோடு நினைத்துக் கொண்டு நேராக வீரமகேந்திரபுரை அரசவை
1: நுழைந்தார். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பெந்துயர் தோன்றியோர் வெறுபுரினோ எந்தாயின் நடிகலாகே தாயண்ணா, ஐந்தலை அரபு கொண்டு அரை கசைத்த சந்தவன் பொடியணி சங்கரனே, இதுவோயமை ஆளுமாறு இவதொன்று எமக்கில்லையேன், அதுவோ உனது இன்னருள்ளாவடு துறையரனே. கச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகல் வீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிர கிளி ஒன்று. ஒழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி அழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி பாழி திருநாவலூர் மன்றொண்டர் பதம் போற்றி ஊளிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. தில்லை வாழந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி. கைலாய பரம்பரைய சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. சீலனிகள் மூல ஆகமப்பொருள் ஒன்றொன்றாகி திரம்பராது ஞானிகள் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய சாலனிகள் சமவாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதாம் பணிந்து வாழ்வம் புண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவி கருதி அன்வித்து தண்டமிழ் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன்யங்கள் தந்துரைசை கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அழகர மகாதேவா எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலையம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணேச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களை அடியை மனமொழி மெய்களால் பணிந்து நமஸ்கரித்து சில்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் பணிந்து நமஸ்கரித்து தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் பணிந்து எனது தந்தையாரின் திருவடியை பணிந்து இன்றைய சிந்தனையை ஆரம்பிக்கலாம். சென்ற சிந்தனையில் நாம் இரு வினையையும் உரைத்த படம் கச்சியப்ப முனிவர் பெருமான் உபாசன காண்டமாகிய முதல் காண்டத்தில் இருவினை உரைத்த படலத்தை பார்த்தோம். சோமகாந்தனுடைய நல்வினை தீவினை பயனாக அவர் மன்னனாகவும் அடுத்ததாக அவருடைய நோய் தொழுநோய் வந்து அவருடைய சரீரம் முழுவதும் அவரை வேதனைக்கு உள்ளாக்கியதையும் இந்த வினை பயன்களினால் இது நடந்தது என்று பிருகு மகரிஷி தன்னுடைய விநாயக பெருமானுடைய பூஜை ஆத்மார்த்த பூஜையில இருந்து அந்த நிகழ்ச்சியை மன்னனுக்கு அறிவிக்கின்றார். இதை கேட்கின்ற மன்னர் பிரான் என்ன நினைக்கிறார் என்பதை அவருக்கு நோய் தீந்ததா நோய் தீந்தது என்பதையும் இந்த படலத்தில் நாம் பார்க்க போகின்றோம். திருச்சிற்றம்பலம் இருவினை பிருகு என்போன் எடுத்து இயம்பியது சொற்றா உருவவா சடகி மண்ணோ மன்னன் ஒரு கிளர் குட்ட நோயை அருளினான் முனிவன் சீரி அகற்றிய அறிக என்ன தெருளுரு சூத மேலோன் சிந்தையின் மகிழ்ந்து கூறும். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இருவினையும் பிருகு என்போன் எடுத்து இயம்புகிறார் பிருகு மகர்ஷி. அத சோமகாந்த மன்னன் குட்ட நோயோட இருக்கின்றவன் என்ன செய்யணும் அத வந்து கேட்கிறாரு. கேட்டவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இது உண்மையாக இருக்குமோ? பிருகு மகர்ஷி எப்பேற்பட்ட முனிவர், அவருடைய வார்த்தை அவருடைய வாக்குல இவர் சந்தேகப்படலாமா? இப்படி இருக்குமா என்று இவருடைய மனத்தில், எளிய சொல்லல, மனசுல சந்தேகம் வந்துருச்சு. அந்த சீரி அகற்றிய அறிகை என்ன? அதையும் அவருடைய நோயைய இந்த சந்தேகத்தையும் தீர்த்து இவருடைய நோயையும் அகற்றுகிறார் நமது பிருகு மகர்ஷி. இத சூத மகர்ஷிகள் நைமிசாரண்ய காட்டில் இருக்கின்ற அந்த முனிவர்கள், சௌனகாதி முனிவர்களுக்கெல்லாம் எடுத்து இயம்புகிறார். என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். பிருகு மாதவன் பேனோ கருணையால் அருணோ உண்மையை அம்புலி தேசினான் தெருளுராதைத்து ஆன தானவன் தேகனின் உருவ ஆண்புலோன் ஆயிரம் தோன்றின. பிருகு மாதவனுடைய பேனும் கருணையாலை நோயை தீர்க்க வந்தவர் சந்தேகப்பட்டதுனால ஆயிரம் வலியன் பட்சிகள், கழுகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வலியன் பட்சிகள் ஆயிரம் தோன்றி அவருடைய மேனியில அந்த புண்ணை, அந்த இரத்தத்தை குத்தி குத்தி கொத்தி கொத்தி அதை அப்படியே புண்ணாக்க ஆரம்பிச்சிச்சு. இவர் சந்தேகப்பட்ட அடுத்த வினாடியே தேவ எவ்வளவு பெரிய முனிவர் பெருமான் சென்றிருக்காரு, இவர் அதை பத்தி நினைக்கலாமா? சோமகாந்தன் சந்தேகம் கொண்டார். பச்சிரத்தின் வடித்து வைத்து அன்னதோ நச்சதுண்டத்தின் மன்னவன் நச்சை தெழுந்து ஆழ்ந்து வருத்தலோ அச்சமுற்று வளங்கொண்டு கூறுவான். அது வஜ்ரத்துல வடிச்சு வச்ச அந்த உடம்ப இந்த நோய் வந்து பாதி பாலாக்கிருச்சு. இந்த நோயில இருக்கிற அந்த புண்ணை வந்து கொத்தி கொத்தி கொத்தி ஆயிரம் மலியன் பட்சிகள் வந்து அப்படியே கொத்தி கொத்தி கொத்தி அவருக்கு தின்னா அது எப்படி இருக்கும் அவருக்கு இல்லையா? அப்படியே வேதனையில துடி துடிக்கிறாரு, சுத்தி சுத்தி வருகிறார். எப்படி வருகிறார்? ஓல ஓல உயர்ந்தவ வேதியா ஓல ஓல உனை சரண் நெய்தினே ஓல ஓல உருதுணை வேறில்லை ஓல ஓல ஒழிக்கினோ நீங்குறேன். சுவாமிகிட்ட ஓலம் ஓலம், சுவாமி அபயம் அபயம் என்று கத்துகிறார். பிருகு மகர்ஷியை பார்த்து என்னை காப்பாற்றுங்கள், பரம் பிருகு மகர்ஷியே என்னை காப்பாற்றும் என்று வேண்டுகிறார். ஓல ஓலம் உயர் தவ வேதியோ, எவ்வளவு பெரிய தவத்தின் வேதியராக இருக்கின்ற பிருகு மகர்ஷியே, ஓல ஓல உனை சரண் எய்தினே, விளக்கமே உங்களுக்கு கொடுக்க வேண்டாம். உங்ககிட்ட நான் சரணாகதி அடைஞ்சிருக்கேனே, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரலாமா? ஓல ஓல உருதுணை வேறிலை, அவருக்கு யாரு துணையா இருக்கிறார்? நீர்தான் இப்ப உங்ககிட்ட நான் வந்துட்டேன். ஓல ஓல ஒழிக்கணும் நீங்குறேன், இத நீர்தாயா ஒழிக்கணும்னு சொல்லி பிருகு மகர்ஷியை நோக்கி வேண்டுகிறார் நமது சோமகாந்தன் மன்னன். இந்த ஓல ஓலங்கிறத நமது பெரிய புராணத்துல ஏற்பதை நாயனார் சரித்திரத்துல அழகாக தெய்வ சேக்கிழார் பெருமான் கூறுவார். எதை கேட்டாலும் கொடுக்கிறாரு, இல்லைன்னு சொல்லாம இருக்கிறாரு. இயல்புக்கு பகையாக செஞ்சிட்டார். ஏன்னா வேற எவனோ ஒருத்த வந்து தன்னுடைய மனைவியை கேட்டு, அவருடைய மனைவியை கேட்டு அவர் அசிங்கமாயிடக்கூடாது என்பதற்காக நமது பரமேஸ்வரன் அந்த இடத்துல ஒரு ஒரு ஒரு மோசமான வேடத்தோட வந்து இவர்கிட்ட கேட்கிறார். கேட்ட உடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு? அவரையும் தன்னுடைய மனைவியையும் கொடுத்து விட்டார். சொந்தக்காரங்கெல்லாம் என்ன இவருக்கு இவருக்கு இப்படி கொடுப்பையான்னு சொல்லி விரட்டுறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, என்னை ஊருக்கு எல்லை வரைக்கும் என்னை கொண்டு விட்டுருங்க, அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு போறேங்கிறாரு. ஊர் எல்லை வரைக்கும் தன்னுடைய மனைவிய அந்த வந்தவர் கூட அனுப்புறாரு. வந்தவர் கூட அனுப்பின உடனே அவரு, இனிமே பாதுகாப்பா இந்த இனிமே உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது, இதுக்கப்புறம் நீங்க போய்க்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டு திரும்புவார். யார் செய்வா இந்த இயல்புக்கு பகையான செயல் செய்தாரு? செஞ்ச உடனே ரமேஸ்வரன் விடுவாரா அடியாருடைய கஷ்டத்தை? இயற்பகை முனிவா ஓலம் இன்று நீ வருவாய் ஓலம் அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் செயக்கரு செய்கை செய்த திறனே ஓலம் என்றான் மயக்கரு மறை ஓலிட்டு மாலையன் தேட நின்றான். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, செயற்கரும் செய்கை செய்த தீரனே. யாரெல்லாம் பெரிய செயற்கரும் செய்கை செய்தோன் பட்டம் கொடுக்காங்க, யார் செய்வா செயற்கரும் செய்கைய? நமது அடியார் பெருமக்கள் அத்துணை பேரும் செய்தார், அதனாலதான் அவங்க அடியார்களாக இருக்கிறார்கள். மாலையன் தேட மயக்கரு மறை ஓலிட்டு மாலையன் தேட நின்றான். மகாவிஷ்ணு பிரம்மாவும் தேடிட்டு இருக்கிறாங்க. இவர் அடியார் இல்லத்துக்கு, இவருடைய இல்லத்துக்கு ஓடோடி வருகின்றார் பரமேஸ்வரன். அது போல இந்த ஓலம் ஓலம் என்ற உடனே நமக்கு பெரிய புராணத்தை நினைவுபடுத்துகிறார். மாதவ பெருமாமலை ஐயவோ சீதல கருணை கடற் செம்மலோ காதர கருங்கானம் கடத்திவை போதம் உய்தருள் புண்ணிய மூர்த்தியோ. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அதாவது மாதவ பெருமாமலை பெரிய பரமேஸ்வரனுடைய அந்த திருவடியையும் விநாயக பெருமானுடைய திருவடியையும் தவத்தின் மூலமாக மலை போல இருக்கின்ற அந்த பிருகு மகரிஷியே, சீதல கருணை கடர் செம்மலோ குளிர்ந்த கிருபா சமுத்திரமே, தயாநிதியே, ஞான சூரியனே, தேவரீரை தியானம் செய்வதற்கு செய்பவர்களுக்கு எப்போதும் இடையூறு கிடையாது, தெரியாம யோசிச்சிட்டனே அப்படின்னு சொல்லி சுவாமியை விண்ணப்பிக்கின்றார். நின்னை உன்னின நீனிடை வைகினோ மன்னபாலனு கானடர் காலனோ என்னை நின்னெதிரே இருட்கொட்குளாம் சின்ன பின்னம் செய்கின்றன காண்டியாள். பா, உம்ம தேடி நான் இங்க வந்துட்டேன். இந்த காட்டுக்கு நான் வரம் வந்து உங்களுடைய மகனாருடைய மூலமாக இந்த உங்களுடைய திருவடி என் பேர் எனக்கு கிடைச்சிச்சு. என்னுடைய குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு நான் இந்த நோயால இங்க வந்து உங்களுடைய இது வந்து உங்களுடைய திருவடியில வந்து நான் சரணாகதி ஆயிட்டேன். ஆனா எனக்கு இப்படி ஒரு இந்த ஆசிரமத்துல இப்படி ஒரு உங்களுடைய சன்னிதானத்துல எனக்கு இப்படி ஒரு இடத்துல ஆயிடுச்சு, எனக்கு வேதனையாக இருக்கின்றதே என்னுடைய உடம்புக்குன்னு சொல்லி வருத்தப்படுகிறார். நின்னது அச்சிரமத்து நிரந்தரித்து இன்னலின்றி இரும் சிறை புட்களோ மண்ணு மாவும் வளம் பெற நின்னடி துண்ணினே இத்துயருற நீதியோ. பறவைகள் மிருகங்கள் எல்லாம் பகையில்லாம உங்களுடைய ஆசிரமத்துல உலாவிக் கொண்டிருக்கின்றன. ஆனா அடியேனுக்கு இப்படிப்பட்ட துன்பம் வேணுமாப்பா? மேறு நன்னும் எழுப்பமில் காக்கையும் மாறும் பொன்னிறம் மையனின் சேவடி சாரும் என்றே அறை தனியாது எழிலோரோ நின் அருளுக்கு இயல்போ என்றான். உம்முடைய அருளுக்கு இதெல்லாம் சரியாப்பா, என்னப்பா செய்ய அப்படின்னு சொல்லி வேண்டுகிறார் இவர். அது மட்டும் இல்லை, அந்த அம்மா பார்த்தாங்க கணவனுடைய துன்பத்தை தாங்க முடியாம அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. தாலி பிச்சை தருகன தானையை கோழி பார்த்திவன் தேவி கை கூப்பினாள் ஆளி புல்லடுமே என்று அமைச்சரும் மோழி போடு ஒன் தாளினை வீழ்ந்தன. அப்பா, பிருகு மகரிஷியை பார்த்து அந்த அம்மா வேண்டாம், மகரிஷியே முனிவர் பெருமானே என்னுடைய தாலி பிச்சை எனக்கு தருக வேண்டும், என்னுடைய கணவனாருடைய இந்த நோயையும் அவரை சூழ்ந்திருக்கின்ற இந்த பறவைகளுடைய அந்த வேதனைகளையும் அவருக்கு தீர்க்க வேண்டும். கைகூப்பி அழுகிறாள் அந்த தேவியான பார்த்திபன் தேவியானவள், சுதன்மையானவள் அழுகிறாள். அவள் மட்டும் அழல, கூட வந்த ரெண்டு அமைச்சர்களும் முனிவர் பெருமானை நோக்கி வருந்துகிறார்கள். முனி கணத்தார்களும் ஓவிலார் அவங்க மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற முனிவர்களும் அவருடைய ஆசிரமத்தில் இருக்கிற முனிவர்களும் ஐயோ பாவமே என்ன இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு சொல்லி எல்லாரும் வேதனைப்படுகிறார்கள். என்ன தன்மையர் யாரும் ஏங்குற பின்னல்வாசடை பிருகுமா முனி முன்ன மன்ன என் மொழி வாய்மை என் நிலை அன்னதீதனியோ அல்லலுற்றனை. இப்படிப்பட்ட தன்மையை பிருகு மகரிஷிட்ட சொல்றாரு. என்னுடைய மொழியில என்னுடைய வாய்மையில என்னுடைய திரு வார்த்தையில நீ சந்தேகம் கொண்டாய், அன்ன தீதனே வல்லலுற்றனே. நான் சொன்னது விநாயக பெருமான வணங்கி அவருடைய திரு அருளால் தான் நான் சொன்னேன். உன்னுடைய நல்வினை இப்படி இருக்கு, உன்னுடைய தீவினை இப்படி இருக்குன்னு சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ணிட்ட, அத வந்து நம்பிக்கை இல்லாம உன்னுடைய மனத்தில் சந்தேகம் ஏன் சந்தேகம் கொண்டாதான் பெரியவர்கள் அருளாளர்கள் சொல்லியிருக்கிறாரு, எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் நிக்கு சோதிக்க வேண்டா சுடர் விட்டுடன் எங்கள் சோதி மாதுக்கம் நீங்கள் ஒரு வீர் மனம் பற்றி வாழ்வின் சாதுக்கள் மிக்கி இடையே வந்து சார்மின்களே நம பார்வதி வதையே அரகர மகாதேவா. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா. குருவோட வார்த்தை வந்து குருவே சிவமன கொள்க. திருமூலநாயன நல்ல குரு கிடைக்கும் போது அந்த குருவை நல்லபடியா பயன்படுத்தணும். தவறான குருகிட்ட போனா அதுவும் சொல்லிக்காரு, குருவும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாறினாரு நம்ம திருமந்திரன் திருமூலநாயகம். இங்க ஒரு நல்ல குருவாகிய பிருகு மகர்ஷி இருக்கிறாரு, அந்த குருவை சந்தேகப்படலாமா? அவ குருவுடைய வார்த்தை என்ன? பரமேஸ்வருடைய திருவார்த்தை, குருவே சிவமன கொள்க. அந்த வார்த்தைய நீ சந்தேகப்பட்டிருக்கிற, சொல்லல, அவ மனசுல நினைச்சாலே போதும் குருவுக்கு தெரியும். இங்க ஞான சம்பந்த பெருமான் செல்வார் திருவெண்காட்டுல குழந்தை பேரை வேண்டி பதிகம் சொல்லும் போது சொல்வாரு, பேகடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் ஏயன தோளுமை பொங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே நம பார்வதீவதையே அரகர மகாதேவா. இந்த முக்குள நீரை நீ நீராடி திரு வெண்காட்டு பெருமானையும் அந்த பிரம்ம வித்யா நாயகி நீ வழிபட்டேனா நிச்சயமாக உனக்கு குழந்தை பேரு கிடைக்கும், அதுல எந்தவித சந்தேகமும் கொள்ள வேண்டாம். ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டாம். ஆனா அத வந்து நம்பிக்கையோட படிக்கணும். திருவெண்காட்டு பதிகத்தை நம்பிக்கையோட நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வருஷம் கிடைக்கலையா விட்டுறக்கூடாது, ரெண்டு வருஷம் கிடைக்கலையா விட்டுறக்கூடாது. அப்ப நம்பிக்கை இருந்தால்தான் ஐயுற வேண்டாம் ஒன்றுங்கிற வார்த்தை நமக்கு தான் சொல்லிருக்காரு. நம்ம ஐயோ சந்தேகப்பட்டு வேண்டாம் இதை படிச்சு பலன் இல்லையே அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை பேரு அப்படின்னு சொல்றாரு. நமது வைகண்ட சுவாமிகள் அவருடைய தந்தையாருக்கு அவருடைய குருவானவர் கயிறு சாத்தி பார்க்கும் பொழுது இந்த பதிகம் வந்துச்சான். வைகண்ட சுவாமிகள் திரு அவதாரம் பண்றாரு, ஈராண்டி சிவஞானம் பெற்றுயர்ந்த வைகண்டார் இணைத்தாள் போற்றி. அந்த குழந்தை ஞான குழந்தையா வந்துருச்சு. சிவஞான போத சூத்திரத்தை புள்ள நமக்கு கொடுக்குது. அத கொடுக்குற அந்த ஞான குழந்தைய எப்பேற்பட்ட குழந்தைய இந்த பதிகத்தை பாடி அவருடைய தந்தையாருக்கு சுவாமி கொடுத்திருக்கிறார் கயிறு சாத்தி பார்த்து இல்லையா. இன்றும் நம்ம இந்த பதிகத்தை படிச்சா நமக்கு குழந்தை பேரு உண்மை சத்திய வாக்கு ஐயுற வேண்டாம். நீ சந்தேகப்படுவேனே சொல்றாரு, யோசிக்காத கவலைப்படாத கண்டிப்பா கிடைக்கும். எதோட பெருமான நம்பி நீ வழிபடு. இங்க அதத்தான் சொல்றாரு, நீ வந்து என்னுடைய வாய்மை எண்ணிலை அன்ன தீதனி அள்ளலுற்றனை ஆதலா இந்த பிரச்சனை உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு நமது பிரிகு மகர்ஷி. இனி என் வாய்மொழி யாதும் ஐயுரேல் புனிதனாகுதி என்று பொல்லன கனிவினோடு உங்காரம் செய்தனன் பணிவிசிம்பிடை பறவை மாய்ந்தவே. இவர் உடனே என்ன சார் ஊனு ஒரு சத்தம் அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்குறாரு. அந்த பறவைகள் அப்படியே விநாயக பெருமான் நினைத்து இவர் கொடுக்கவும் அந்த சத்தத்துல அப்படியே பறந்துருச்சு. மிண்டு பொல்லுற வேந்தனானவன் பண்டைவள் வினை பலவும் உள்ள என் உண்ட வண்டன ஓகை கண்டுலாரலாம் கவலை நீங்கினார். எல்லாரும் வந்து பயந்தாங்க, என்ன என்ன செய்யுமோ என்ன ஆகுமோ இவருக்கு இருக்கே நினைச்சாங்க. இப்ப எல்லாருக்கும் அந்த பறவைகள் பறந்த உடனே சோமகாந்தனுக்கும் மனது நிம்மதியாச்சு, அவருடைய மனைவிக்கும் அமைச்சர்களுக்கும் நிம்மதி கிடைத்தது. இங்கே மற்ற முடிவுகளும் சரி சரியாயிரும். புவனம் பொக்கரகத்து பொரியா கவலை நோயெல்லாம் ஆற்றும் ஐங்கரன் இவரும் நூற்றின் மேலெட்டு மந்திரம் தவறும் தீர்ந்த மாதவன். விருது மகர்ஷி விநாயக பெருமானுடைய திருநாமத்தை நூற்றி எட்டு முறை போகிறார். நூற்றி எட்டின் மேல் எட்டு மந்திரம் மந்திரம் சொல்லி அந்த தன்னுடைய கையில கமண்டலத்துல வச்சிருக்க அந்த தண்ணீரை எடுத்து அவருடைய திருமேனில தெளிக்கின்றார். செறிந்த அப்புனல் செங்கே கொண்டு மெய்யறிந்து துறப்பினான் இறைவன் ஆசியான். முறிந்து பாதகம் நுற்றுற கொடு பறிந்து முன்னுற படியின் நின்றதே. இவர் என்ன பண்றாரு, அந்த தண்ணிய வச்சு அவருடைய மேலாம் தண்ணி பண்ற அப்படி அந்த தீர்த்தம் தண்ணி கிடையாது, அது தீர்த்தம் அங்கை புனல் செங்கை கொண்டுங்கிறாரு. அந்த தீர்த்தத்தை அப்படியே தெளிக்கின்றார். ஏன்னா அதுல மந்திரங்களையும் அப்படியே உச்சாரணம் செய்து அதுக்கு பவரை ஏத்தி வச்சிருக்கிறார் இல்லையா, அந்த தீர்த்தத்தை அப்படியே செலுத்தின உடனே அவர் என்ன பண்ணது, அங்க வந்து அப்படியே அவனுடைய பாவம் எல்லாம் மடிந்து எல்லா பாவமும் தீர்ந்து அப்படியே அவருடைய உடம்பு அப்படியே பிரகாசம் ஆகுது.

0: இரு நெடிய வடியும் குழி விழியும் அபந்தன் திடுங்காரினு இரு நிறமும் ஆழ்ந்த வயிறும் பனை ஏழி உவந்த உயர்வு அதற்கு ஏற்ற உருவம் பலவும் தோற்றியதே. இப்ப அவருடைய மேனியில இருந்து அப்படியே அந்த தீர்த்தத்தை தெளிச்ச உடனே உடம்புல இருந்து ஒரு பெரிய உருவம் வெளியே வரும். அது எப்படி இருக்கின்றதா? அரசனது உடம்புல இருந்து வந்த உருவம் சிவந்து திரிந்து நீண்டு நிறைய பரந்த மயிர்ச்சடையும் பல்லு நீளமாவும் அப்படியே நெடிய வடியும் குழிவிழியோ கண்ணும் பெரிய வயிறும் ஒரு பனைமர உயரத்துக்கு ஒரு உருவம் அப்படியே தோன்றுகிறது. அரசனுடைய பக்கத்துல வந்து நிற்குது. கறி கும்பக்களை கட்புருவங்கன் மேல் எரிக்கும் கண்ணின் நெருப்புக நோக்குறோம் எரிக்கும் தீப்படையேந்தலை திண்ணிய குறிக்கோணக்கும் குணிக்கும் சுலாவுமே. அந்த உருவம் தோன்றின உடனே அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு கண்ணுல நெருப்ப கக்கிக்கிட்டு இவரை சாப்பிடுறதுக்கு அது ரெடியா நிக்குது. அது மட்டும் இல்ல, தோலை தூக்கி கொண்டு தோல் புடை இடி குரல் தோற்று முன் ஆள்படை திறம் காட்டி இந்நாளுனே வாழ்படைத்த கண்வன்மை முன் காட்டன தாழ் பெயர்த்து தருக்கி அடுத்ததே. அது தோலை அப்படி தூக்கி கொண்டு இடி குரலில் தோற்றும். அது மட்டும் இல்ல, வாழ்படைத்தவன் வன்மை முன் காட்டன நேராக சோமகாந்த மன்னனை இப்ப கடிச்சு சாப்பிடுற அளவுக்கு அது கோபத்தோட வந்துருச்சு. உதம் இன்னனம் பூபதியை தொடர்ந்து ஏதம் அண்ண என்னவும் உங்காரம் எழுப்பின் மெய் மாதவன் கை மறித்து நீ யார்களோ ஓது நன்றன பூதம் உரைக்குமாள். இந்த பூதத்தை பார்த்து நீ பூபதி தொடர்ந்து ஏன் வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து பிருகு மகரிஷி வந்து சத்தம் கொடுக்கிறாரு. அந்த பூதத்தை பார்த்து சத்தம் போடுறாரு மாதவன் கை அவரை அப்படியே அந்த சோமகாந்த மன்னனை அப்படியே அந்த பூதம் வந்து கொல்றதுக்கு வருது. இவர் கை மறித்து நீ யார், எங்க இருந்து வந்திருக்கிற, இவருடைய உடம்புக்குள்ள நீ எப்படி வந்த அப்படின்னு பிருகு மகரிஷி கேட்கிறாரு. நமக்காக அவருக்கு எல்லாமே தெரியும், ஞான திருஷ்டியில செஞ்ச நல்வினையும் தீவினையும் தெரியும் போது இந்த பூதம் யாருன்னு தெரியாதா, இந்த பூதம் யாருன்னு தெரியும், ஆனா நமக்கு தெரியாது இல்லையா. அதுக்காக அவர் நமக்காக கேட்கிறார்.
1: அவனுக்கும் பல பேரு யாரு, சிவனுக்கும் பல பேரு, அம்மாவுக்கும் பல பேரு, சிவருமானுக்கும் பல பேருப்பா, எவ்வளவு பேரு, வெகு கோடி நாம சம்புகுமார், அது போல உமாதேவிக்கும் பல பேர், அதுல ஒன்று கருணாம்பிகையே அவளை பத்தி சொல்றாரு. எப்படி சொல்றாரு தெரியுமா, மருங்கு அருணாலய வேணி வள்ளலார் ஐயாலே சிவந்த அழகிய பக்கங்களிலே தொங்குகின்ற சடையை உடையவன் செஞ்சடையா, சிவருமான் சடையன், சிவருமான் சடையா என்னெல்லாம் கூட வருதல்லவா, சடையப்பன் அப்பா சடையப்பன் ஆனந்த வருணலே உப்பாக உப்புத்த உள்ளத்தான் உள்ளிருக்கும் சிவருமான் சடை. அப்படி சடை தொங்குது தொங்குகின்ற வள்ளலார் வள்ளலா சிவருமான் வள்ளல், முதல்ல கூட சொன்னா வள்ள சிவருமான் வள்ளல், தேவர்களுக்கெல்லாம் அமுதத்தை கொடுத்துட்டு கொல்லக்கூடிய நஞ்சை சாப்பிட்டு இந்த இது மாதிரி சாமி வேற எங்கேயே சொல்லுதா, சாப முன்னால் தக்கன் வேடி தகுறதென்று நஞ்ச அஞ்சி நஞ்ச அஞ்சி அவ எந்த என்று அழுதா என்று நம்ம வர வரை அந்த ஆளெல்லாம் நம்ம மாதிரி தான், கஷ்டம் வந்துருச்சுன்னா அழுவோம் சோகம் வந்துச்சுன்னா சிரிப்போம், அது மாதிரி தான் தேவர்களும் நஞ்சு வந்துருச்சுன்னா ஐயோ ஐயோ நான் அழகு இருந்தாலும் தோற மாட்டேன். அவர் நஞ்சை சாப்பிட்டாரு கழுத்திலே நிறுத்திக்கிட்டாரு, அது சாப்பிட்டதோட ஒரு வகை கழுத்திலே நிறுத்திக்கிட்டாரு. இந்த இடத்துல நிக்கமாதாச்சு ஒரு பொருள் நமக்கு நின்னா நின்று இங்க நின்றுச்சுன்னு வச்சுக்கோ, ஐயோ சாமி அப்படிலாம் யாருக்கும் வரக்கூடாது சாமி, இந்த சிக்கிக்கிட்டு சொல்லவே பார்க்கணும். அதனாலே சிவபெருமான் நஞ்சையே நிறுத்தி வச்சிருக்கிறார் கண்டத்தில், தேவருக்கு வந்த கண்டத்தெல்லாம் போக்க தேவர்களுக்கு வந்த கண்டத்தை போக்க கண்டத்தில நஞ்சா வச்சிருக்கிறார் சிவபெருமான், கண்ட மட்டும் நிறுத்தும் கண்ட மட்டும் அப்புறம் முழுவதும் செவப்பு சுண்தளல் புறையில் மேனியும் காட்டி சுண்தளல் நெருப்பு போட்டு திருமேனியா, அதனால இந்த கண்டம் மட்டும் நெருப்பல்ல கண்டம் மட்டும் நெருப்பல்ல கண்டம் மட்டும் நெருப்பல்ல கண்டம் மட்டும் நெருப்பு. சரி அப்படிப்பட்ட வள்ளல் இடத்து இருந்தோம், இடப்பாகத்துல இருந்தோம், இங்க வளப்பாகத்துல இருக்கிறேன், இங்க வளப்பாகத்துல இருக்கிறேன், இயல்பாக உங்களுக்கு கடப்பாகம் தான். இங்க மற்ற பாண்டி நாட்டுல இல்ல, இது உங்க நாட்டுல எப்படி இருக்கு? கரூர்ல இடப்பாகம், குடுமுடியில இடப்பாகமா? இடப்பாகம் தான், குடுமுடி இடப்பாகம், பேரூர்ல இடப்பாகம், பவானி அங்க
2: இடப்பாகம்,
1: பூண்டி இடப்பாகம், வெஞ்சமாபுரம் இடப்பாகம், எல்லா இடப்பாக்க மாத்திர வளர்ப்பாங்க. அப்படியா வளர்ப்பாங்க இருக்காங்க? ஏன் சொல்றேன்னா, பாண்டி நாடு முழுவதும் வளர்ப்பாங்க அம்பாள், பாண்டி நாடு முழுவதும் சுவாமி வளர்ப்பாங்க, அம்பாள் இடப்பாங்க, சோழ நாடு முழுவதும் இடப்பாங்க தான் சுவாமியை வளப்பாக இருப்பாரு, இடப்பாகத்துல அம்பாரு. இப்ப இந்த ஊர் கோயில்ல தான் வளப்பாகத்துல அம்பாரு, அப்படித்தானே? அவனுக்கு உரிய பாக இடப்பாக, உரிய பாக இடப்பாக, அருணாச்சல மனத்துல ஒரு உரிய பாக இது இடப்பாக. அதனால சுவாமி அம்பா இடப்பாகந்தான், இடப்பாகம் ஆதாராளோடு எந்ததும் அதுவும் போறார். ஆகவே இடத்திருந்தும் வளப்பாகத்தில் இடத்து இருந்தோம், இயல்பாக இருக்கிறத இடப்பாகத்துலதான், இந்த கோயில் தான் வளத்துல இருக்கலாம், அதையும் சொல்றாரு. வளப்பாகத்தில் உருங்கு அருணாலயத்துடன், வளப்பாகத்தில் எழுந்தருள் இருந்து ஒரு சேர 32 தர்மங்களும், அது ஆறுன்னு சொல்லி ஒரு குறிப்பா சொல்றாரு. ஐயாலும் 32 தர்மங்களையும் செய்தாள். குமாரதேவிக்கு தர்ம சம்பர்த்தனின், தர்ம சம்பர்த்தனின் அற வளர்த்தனாயி இங்க திருவயாத்திர இன்னும் ஆலயங்கள் அந்த பேர் உமாதேவி காஞ்சிபுரத்துல பூசை பண்ணான். உமாதேவி ஒரு நாடு சிவபெருமானுகிட்ட விளையாட்டா கண்ணை குத்திட்டான். விளையாண்டா அவங்க ரெண்டு பேரும் தானே விளையாடுங்க, அப்படி கண்ணை குத்திட்டான். குத்துறவங்கன்னு உலகம் முழுவதும் இருந்து போச்சு. முதல்ல இந்த சூரியனும் சந்திரனும் யாருன்னு கேட்டான் உமாதேவி. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இல்ல நம்ம மாதிரி அவ்வளவு அவ்வளவு தெரியாதுமா. அவ பேதேன்னு, உமாதேவிக்கு பேதேன்னு, பேதையால் அவனோட பெருந்தகை உள்ளது. பேதைனா சின்ன பிள்ளை, 5 வயசு பிள்ளை, கரியா பிள்ளை. இன்னும் அவனுக்கு ஒன்றும் தெரியாது, எப்படி சொல்லியாரு போச்சாலும் நல்லா இருக்கும். பச்சை பிள்ளை, கண்ணி என்ன நிறைய சொல்லணும். அதனாலே சூரியனும் சந்திரனும் யாருன்னு கேட்டா அவர்கள் இரண்டு பேரும் என்னுடைய கண்ணன்னு சொன்னார்க்காங்க. சொன்ன உடனே கண்ணை பத்திட்டான். புத்தன உடனே உலகம் முழுவதும் இருந்து போச்சு. உலகம் முழுவதும் இருந்து உயிர்கள் தடுமாறி போச்சு. வெகுதாளம் அவங்களுக்கு, கொஞ்ச நேரம் உலகத்துக்கு அளவில்லாத, அவங்களுக்கு காலமே கிடையாது. அவினாசியப்பருக்கு கருணாம்பிகைக்கும் காலமே கிடையாது. காலாதீதம்னு காலத்தை கடந்தவன், நமக்கு தான் இரவு பகல் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை திங்கக்கிழமை எல்லாமே, அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் படைச்சவனே அவன், காலத்தை படைச்சவன், நாளை படைச்சவன், நட்சத்திரத்தை படைச்சவனே, அதனால அவனுக்கு காலம் கிடையாது. குத்தி விட்டா அப்புறம் புத்தனவனே இருந்து வச்சு உடனே ஜெனரேட்டர் போட்டுவிட்டார். ஜெனரேட்டர் தெரியுமா, திறந்தாரு வெளிச்சம் வந்துச்சு. என்ன கை எடுத்து விட்டா, கை எடுத்து விட்டு பயந்து போனா, பயந்து போனா, ஐயோ சாமியுடைய கண்ணை பொத்தி விட்டோம், உலகம் இருந்து போச்சு அப்படின்னு சொல்லி பயந்துட்டான். பயந்து கையை உதறனா 10 விரல்ல இருந்து வைரவ துளிகள் 10 கங்கைகளாக புறப்பட்டோம். இது கந்தமானத்துல 10 கங்கைகளாக. அதன் பிறகு அதனாலே இந்த மாதிரி நான் பொத்திட்டேன், இந்த மாதிரி உயிர் தடுமாறி போச்சு சுவாமி, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வாஸ்தவா நீ உயிரை தடுமாற விட்டு அது தோஷம், அது பாவம், அந்த பாவம் போக நீ காஞ்சியை ஒருத்தர் போய் நம்ம பூசை பண்ணுனாரு, காஞ்சிபுரத்துல போய் பூசை பண்ணார். அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கு வந்தா மாமரத்து வழியில பூசை பண்ணான். அப்படி பூசை பண்ணி அப்புறம் வெள்ளத்தை விட்டாரு, டஸ்ட் வச்சாரு, டஸ்ட் வெள்ளம் வந்தது. தொப்பையாக்கல பூசை பண்ணிக்கிட்டு இருக்கும் மணல பூச்சி, மணல லிங்கமாக வச்சு பூசை பண்ணான். வெள்ளம் வந்துச்சு. அப்படி வெள்ளம் வந்ததுனால சாமியை வெள்ளத்துல அடிச்சுட்டு திரும்ப சொல்லி அந்த வெள்ளத்தை கட்டிட்டான். இப்படி இப்படி இப்படி கையில அரைச்சா உசரமா பெருசா பண்ணிருப்பாளா, இப்படி அழைச்சா. அப்படி அழைச்ச போது இந்த தழும்பு வளைத்தழும்பும் கையில இருந்த வளைத்தழும்பும் சுவாமி திருமணிலே பதிஞ்சு போச்சு, மணல் தானே பதிஞ்சு போச்சு. உடனே அந்த அங்க வந்தாரு ரெண்டா பதிஞ்சு போச்சு. அதனால காஞ்சிபுரத்துல சுவாமியும் அம்பாளும் தனித்தனியா கோயில் இல்ல, சாமி தான் இருக்கு, அம்பாள் கோயில் இருக்காது. எல்லா ஆலயங்களும் காஞ்சிபுரத்துல அம்பாள் கோயில் தனியா இருக்காரு, சாமி அம்பாள் ஒன்னா ஆயிட்டாங்களா, அதனால தனியா அம்பாள் இருக்காரு, சந்நிதி கிடையாது. அப்படி அதன் பிறகு அப்புறம் காட்சி கொடுத்தாரு. காஞ்சி கொடுத்த ஒரு பாடு உன் பூஜை என்னைக்கு முடியறது இல்லையே. நான் அந்த காலத்துல, அந்த காலத்துல இந்த மாதிரி கணவனை மனைவி பூசிக்கிற முறை இருந்திருக்கு. அந்த காலத்துல கணவனை மனைவி பூஜை பண்ணுகிற முறை, வணங்குற முறை, அப்பாவை புள்ள வணங்குற முறை எல்லாம் இருந்துச்சு. இப்ப எல்லாம் மறைஞ்சு போச்சு. அப்புறம் என்ன கேட்டா என்ன வேணும்னாரு, இந்த தலத்துல நான் 32 தர்மங்களையும் செய்யணும்னாரு. ஆறு மாதேவி சொன்னா 32 கர்மங்களையும் செய்கிறோம்னா செய்கிறார். அது எதுக்கு அப்படி சொன்னார்னா, பூஷை என்பது பத்தி, 32 தர்மம் என்பது தர்மம், பத்தி இருக்கணும் தர்மமும் இருக்கணுமா, பத்தி இருக்கணும் அவளே செஞ்சு காட்டினான், பத்தியும் இருக்கணும் தர்மம் இருக்கணும், பத்தி இருந்து தர்மம் இல்லையா பிரயோசனம் இல்லை. கஞ்சா போய பட்டை போட்டிருப்பேன், உத்திராட்சம் போட்டிருப்பேன், தேனா மணி அடிப்பேன், ரொம்ப பக்தமா நடிப்பேன், ஒருக்கு ஆசு தர மாட்டேன் கஞ்சா போய அப்படின்னு சொல்லுவாங்க. உண்டா இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன இருக்கணும், பத்தியும் இருக்கணும் தர்மமும், அது ரெண்டும் செஞ்சு காட்டணும். அப்படின்னா 32 தர்மங்களையும் செய்யணும்னா அதுக்கு பொண்ணு வேணும் இல்ல, தர்மம் எதுவும் பணம் வேணும், பணம் இல்லைன்னா தர்மம். அதனால பணத்தை நிறைய சேர்க்கணும், பணத்தை தரைகடல் ஓடியும் தரையும் தேடுங்கிற மாதிரி நிறைய பணத்தை சேர்க்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், நிறைய சேர்க்கணும். சேர்த்து என்ன பண்ணணும், தேடிய மாடு வீடு செல்வமும் தெல்லை மண்புள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவண ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயர்மார் அடைந்த போது கூடிய மகிழ்ச்சி உங்களுக்கு குறைவர கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. பணத்தை நிறைய தேடி சுகதர்மமா செய்யணும், நமக்கு வச்சுக்கணும், எல்லாம் செஞ்சிடாது அம்மா தாப்பில வேங்களையும் போட்டு வச்சுக்கணும் மிச்சமா, அதோட தர்மத்தையும் சிவதர்மத்தையும். தர்மம் இல்லாத வாழ்வு வாழ்வா, அரஞ்சய வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தின்னா வாழ்வோவது பரவிக்கடல் பசி நோய்கிட்ட பரிதான் தாளாது அறம் செய்வின் தடம் கண்ணான் மலரோனும் பெண்மேல் உலகம் தான் இருக்க. அதனாலே அப்படி உமாதேவி 32 தர்மங்களை எஞ்சியதால் அதனால அவளுக்கு அறம் வளர்த்த நாயகி வடமொழியில் தர்ம சம்பத்தி. அதனால மறு ஒருங்கு அருணாலயத்துடனார் இரு தர்மம் உயர்ந்தோங்க, தர்மமும் தர்மம் உயர்ந்தோங்க உலகமும் பாடும். இது எதுக்கு செய்தா தெரியுமா, உலகம் பாடும். அந்த தர்மம் செய்யறதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாரு தெரியுமா, அது தெரியுமா யாராவது சொல்லுங்க பாருங்க. தர்மம் செய்யறதுக்கு அவர் தான் பணம் தந்தாரு பொருள் தந்தாருன்னு வச்சுக்கோ, என்ன கொடுத்தாரு எவ்வளவு கொடுத்தாரு, ரெண்டு முடி நெல், ரெண்டு முடி நெல்ல வச்சு 32 தர்மம் கலை பண்ணணும், ரெண்டு முடி நெல்ல வச்சு 32 தர்மம் பண்ண முடியுமா, கஞ்சத்தனம் தானே நெருங்கு நெருங்கு அருணாலய நேமி நிலவு நிகழ் புகழ் உலக பாடமா, நெருங்கி வருகின்ற அருணனுக்கு ஆலயமாகிய உதயகிரியன கீர்த்தி மிக்க திருப்பு கூடியவர் ஐயால சூரியனுக்கு ஆலயமாகிய உதயகிரி அப்படிங்கிறார். அப்படின்னா பிரகாசம் பொருந்தியதுன்னு, பிரகாசம் பொருந்திய இந்த புக்கொழியூர்ல திருப்பு கொழியூர், இதுக்கு புக்கொழியூர்னு பேரு, அவிநாசினும் பேரு புக்கொழியூர். தேவர்கள் எல்லாம் இந்த உலக முடிவு காலத்திலே வந்து இங்க வந்து ஒளிந்து கொண்டாங்க, அதனால புக்கொழியூர் அப்படி உருவு. புக்கொழியூர் நிலை செய் ஞான பெருங்கருணாலய செல்வி, ஏயாலே உயிர்களுக்கு நிலையை தருகின்ற, உயிர்களுக்கு நிலையை தருகின்ற ஞான பெருவி பெரிய ஞான வடிவமாக இருக்கின்ற கருணாலய செல்வி. கருணாலயம் என்று சொன்னால் கருணைக்கு இருப்பிடமா, ஆலயம்னா இருப்பிடம் இல்லவா, ஆலயம்னா இருக்கிற இடம், கருணையே அவள் இடத்துல குடியிருக்குதான் அப்படி. அப்படி கருணாலய செல்வி பேருடையாள் சீரடியின் பெருமைசாரம், செருப்பு பொருந்திய சிறியடி, சீரடின்னு அது சிறிய அடி, அந்த சிறிய அடி சிறியன்னா சின்ன பிள்ளைதானே, திருவடி சின்னதா தானே இருக்கும். உமாதேவி உலகம் எல்லாம் பெற்றாள், உலகம் எல்லாம் பெற்றாள், ஆனா கண்ணியா இருந்த தாய்மார் ஆரணி சடைக்கடவுள் ஆரணி என போல அகிலாண்ட கோடி என்ற அன்னையே பின்னையும் கண்ணி என மறைவேஷம் ஆனந்த ரோமையில தாய்மார் பெருங்கருணாலய வேணி நருங்கருணாலய வேணி வள்ளலார் இடத்திலிருந்து வலப்பாகத்தில் ஒரு கருணாலயத்துடனார் இரு தருமம் உயர்ந்தோங்க உலகம் வாழ நெருங்கருணாலயநேமி நிகழ்வோழிய புக்கொழியோர் நிலசை ஞான பெருங்கருணாலய செல்வி பேருடையாள் சீரடியின் பெருமை சாரணம், அவளுடைய பெருமையாகிய கீர்த்தியை பாடி அவனை அடைவோமாக, சாரும் என்றால் அடைவோமாக என்று இதில் அப்பாள் தோத்திரத்தை சொல்றார். அம்பாள் வந்து சுவாமியினுடைய கருணைய அருளை வாங்கி நமக்கு சாங்ஷன் பண்றோம், சாமிக்கு நமக்கும் நடுவில் இருந்து, சுவாமிக்கு நமக்கு நடுவில் இருந்து உண்டு. இப்ப பையன் வந்து அப்பா கிட்ட பேசுறதுக்கு பயந்துகிட்டா இல்ல கோபிச்சுக்கிட்டா, அப்படித்தான் இருக்க கோபிச்சுக்கிற வயக்க ரொம்ப இருக்கிறேன், அப்பாட்ட கோவிச்சுட்டு பேசணும், நான் அப்பாவிட்ட பேச மாட்டேன், நீ தானே வாங்கி கொடு எனக்கு பணம் பத்தாயிரம் வரும் அப்படிமா சொல்றாங்க இல்லையா? கேள்விப்படி இல்ல அம்மா கிட்ட சொல்லுவான், அம்மா கிட்ட சொல்லுவான், அம்மா என்ன பண்ணுவா வீட்டுக்காரன் போய் அடிப்பா, வீட்டுக்காரன்
2: பத்தாயிரம் பணம் கேட்கறாங்க, ஏன் அவனை கேட்க சொல்லுது நீ அது உனக்கு கேட்க மாட்டான், நீ வாங்கி கொடுக்க சொன்ன
1: அப்படிதான் சொல்றாங்க. அவன் எப்படியே வச்சு வாங்கி கொடுத்துருவான், அவன் பேச்ச அவரு தட்ட மாட்டாரு,
2: அப்படித்தான் உலகமே இருக்கு. அவ பேச்ச
1: ஒரு தட்டாதது நல்லது. அது போல உமாதேவி பரமேஸ்வரனுடைய இல்லை இல்லாத கருணைய உயிர்களாகிய பிள்ளைகளுக்கு நம்ம நமக்கு அவரா நடுவில் இருந்து வாங்கி கொடுக்குறான். அம்மாவாலதான் அப்பாவினுடைய அருள் கிடைக்கிறது,
2: புரியுதா? அம்மாவினாலதான்
1: அப்பாவினுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. அம்மா அப்பா அம்மாவால அப்பாவினுடைய பொருள் கிடைப்பது போல அப்படி அப்படி சொல்றேன் அப்படி சொல்றேன். அம்மாவினுடைய நட்பினாலே அப்பாவிடத்திலிருந்து பொருள் வருவது போல இந்த அப்பா கிட்ட அந்த அப்பா கிட்ட இருந்து அருள் வருது, பொருளும் வருது அருள் அங்கதான் வருது. திருவு பொண்ணு மெய்ப்பொருளும் தருவானை போகவும் திருவும் கொடுக்கலாம், பொருள் அவன்தாங்க அருள் அர்த்தம். அதனால அதை வாங்கி கொடுக்கறதாரு அம்மா, வாங்கி கொடுக்கறது அம்மா. அதனால நம்ம சைவத்துல அம்மாவையும் அப்பாவையும் வேறையா பிரிச்சு தனியா பிரிச்சு பாக்குறது இல்ல. சத்திய மாத்திர வழிபாடு கிடையாது, சிவன மாத்திர வழிபாடு, சிவசக்தி ரெண்டு பேர்த்தையும் வழிபாடு வரும். நமக்கு அம்மா அப்பா ரெண்டு பேர் வேணுமா ஒருத்த போதுமா? ரெண்டு பேரும் இந்த சைவத்தலதான் இந்த உலகியலோட ஒட்டியதா புரியுதாங்க, உலகியலோட ஒட்டிய பண்பு முறைகள் நம்ம சைவத்தல நம்ம சாமி. அதனாலதான் சாமியம்மாளையும் சேர்த்தே பாடினாங்க, திருமறை ஆசிரியர் பிரிச்சே பாடணும்.

0: மாறுறாரு அப்பசுரம். அதனால இப்படி அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து தோத்திரம் பண்ணுகின்ற வணங்குகின்ற முறை நம்ம செய்யணும். அதனால இப்படி அம்பாளுக்கு தோத்திரம் சொன்னாரு, அதுக்கு மேல விநாயகருக்கு தோத்திரம் சொன்னாரு. இதுல விநாயகருக்கு தோத்திரம் முதல்ல விநாயகர் தோத்திரம் பண்ணாரா, சுவாமி அம்பாளையும் தோத்திரம் பண்ணணும்னு மறுபடியும் விநாயகர் தோத்திரம் பண்ணி அப்புறம் முருகப்பெருமான் தோத்திரம் சொல்லுகிற முறை. சுவாமி அம்பாள் அப்புறம் அடுத்தா இருக்கிற ஆளு விநாயகர் மூத்த பிள்ளையார், விநாயகர் மூத்த பிள்ளையாரு, சுப்பிரமணியர் இளைய பிள்ளையார். பிள்ளையாரு பிள்ளையாரு ஞான குருமத்திற்கும் பிள்ளையாருன்னு வரும், ஏன்னா பால் குடிச்சாரு அதனால பிள்ளையாரு. அதனால இப்ப விநாயகருக்கு தோத்திரம் பண்றாரு. அதை எப்படி தோத்திரம் பண்ணா, அவரை பத்தி ஒரு கடைசியில ஒரு வரிதான், விநாயகரை பத்தி சொல்றது கடைசியில ஒரு வரிதான், மேல மூணு வரியும் அவங்க அப்பாவை பத்தி சொல்றாரு. இதெல்லாம் அந்த புலவருடைய பெரிய ஒரு தந்திரம், சமர்த்து ஒரு சிறப்பு. விநாயகர் தோத்திரத்துல நாலு வரி, நாலு வரியில மூணு வரி அவங்க அப்பாவை பத்தி, கடைசி ஒரு வரி அந்த விநாயகரை பத்தி. அது எப்படி சொல்றாருன்னா, சிவபெருமானுக்கு முக்கியமான வேலை என்ன தெரியுமா, என்ன வேலை சிவபெருமானுக்கு முக்கியமான வேலை, இதுதான் முக்கியமான வேலை. இது இல்லைன்னு வச்சுக்கோ எல்லா ஆட்டமும் நின்றுவோம், எல்லாருடைய ஆட்டமும் என்ன அற்புத கோலம், கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிலத்தின் மேலா சிற்பர யோகமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடன் நடைஞ்சுகின்ற பூங்கலை போற்றி எல்லையில்லாத கருணையினாலே ஜோதி வடிவமாயிருக்கிற சுவாமி, ஜோதி வடிவமாயிருக்கிற சுவாமி ஒரு திருமேனியை எடுத்து, அந்த திருமேனியை ஆடுகின்ற திருமேனியா குத்தாடுகின்ற திருமேனியா எடுத்து அம்பலத்தில் ஆடிக்கு கொடுக்கும். அது ஆடுறதுனாலதான், நான் ஆடுறதுனாலதான் நீங்கெல்லாம் ஆடுவீங்க, நான் ஆடலைன்னா நீங்க ஆட மாட்டீங்க, நான் அசைந்தால் அசையும் அகிலமே. அதனாலே அந்த உண்மையை காட்டுவதுதான் உலக திருமணி, உலகம் இயக்கத்துக்கு காரணமாக இருப்பதும் அவர் ஆடுகின்ற அந்த திருவடியில வலது திருவடியை ஊன்றி இருக்கிறார், இடது திருவடியை தூக்கி இருக்கிறார். இடது திருவடி தான் முக்தி கொடுக்கணும், இடது திருவடி மூலமா முக்தியை கொடுக்கிறார். வலது திருவடியில மறைப்பு, மறைப்பு வலது திருக்கரம் உடுக்கையில படைப்பு, வலது அவயகரம் காப்பு, இடது திருக்கரம் சங்கார், ஊன்றிய திருவடி மறைத்தல், தூக்கிய திருவடி முக்தி. அந்த நாலு திருக்கரமும் இரண்டு திருவடியும் சும்மா இல்ல, நமக்காக அத்தனை வேலை செய்யலாம். தூக்கிய திருவடினாலே முக்தியை கொடுக்குறாரு, அந்த முக்தியை கொடுக்கற திருவடிய ஒரு திருக்கரம் காட்டும். அந்த தூக்கிய திருவடி இந்த வீசிய திருக்கறேன், இந்த கையே நேரா கொஞ்சம் மூணு நேரா இருக்கும். நடராஜர் மாதிரியா கோயில் வந்து நடராஜர் கும்பிடாம போவாதீங்க, எல்லா கோயிலும் நடராஜர் இருப்பாரு, எல்லா கோயில்லையும் நடராஜர் எங்கெங்கெல்லாம் இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்கிறார். எங்கும் சிதம்பரம், எங்கும் சிதம்பரம் வெளியிலே இருக்குது, உள்ளே இருக்கு, உள்ள எங்க இருக்குது, உள்ள எங்க இருக்கு, தில்லை மோதூர் ஆடிய திருவடி வல்லுயிரெல்லாம் இன்றனாகி, வெளியிலேயே ஆடுறாரு உள்ளே வெளியில ஆடனா உலகம் ஆடாது, உள்ள ஆடலன்னா இது ஆடாது, வெளியில ஆடனா அது ஆடாது, உள்ள ஆடனா இது ஆடாது, ரெண்டு பக்கமும் ஆடுறாப்பா. இது ஒரு ஆச்சரியம் இல்லையா, நம்ம ஆடினா ஒரு பக்கம் ஆடுவோம், ஒழுங்கா ஆட மாட்டாங்க உண்டா இல்லையா, நம்ம ஆடினா ஒரு பக்கம் ஆடுவோம், ரெண்டு பக்கம் ஆட முடியாது. அவர் ரெண்டு பக்கமும் ஆடுறா, வெளியிலயும் ஆடுறா, இல்ல தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் இப்படி சாமி எங்கேயாச்சும் இருக்குமா,
1: இருக்கவே இருக்கு.
0: அப்படி ஆடுகிறான், அந்த தூக்கிய திருவடியில கலர் அணிந்திருக்கிறான். சிலம் சிலம்பாடல் வாடினாம் வெள்ளையனம் குட்டாகும் அப்படி அணிந்திருக்கிறான்.
1: சேவடி எடுத்தான், ஒரு சேவடியை ஊன்றி இருக்கிறார், ஊன்றி இருக்கிற சேவடி கடையில ஒரு ஆள் படுத்திருக்கிறான், ஊன்றி இருக்கிற சேவடி கடையில ஒரு ஆள் படுத்திருக்கிறான், தலையை தூக்கிக்கிட்டு கையில இந்த கையில வாள் வச்சுக்கிட்டு இந்த கையில கடையை வச்சுக்கிட்டு காலை தூக்கிக்கிட்டு இப்படி மூணு கோணமா படுத்திருப்பாங்க. அவனுக்கு பேர் என்ன, முயலம், திருவாசியில தான் முயலகம் இல்லை, திருவாசியில முயலக நோக இயக்க பாடினார்களோ எனது துணி வளர்க்குங்கள்னு, அதனால இந்த முயலகன் அங்கே கிடையாது, பாம்பு கிளம்பி வச்சிருக்கான் திருவாசியில். அதனால இந்த தூக்கி ஊன்றிய திருவடி கடையில முயலகம் இருக்கிறான். அவன் முயலகன்ங்கிறவன் மலை, மலை ஆணவம் கண்ணும் ஆயாகி மும்மலங்கள் மலை வடிவம், ஆணவ மலை வடிவம் முயலகன் ராட்சன் தியாருகாமத்து ரிஷியை ஏறி விட்டது, அதை முதிச்சு ஆண்டார். நூறச்சே வடி எடுத்து வலிய முயலகன் முறிய, முயலகன் முறிய முறியன்னா அவனுடைய பலமெல்லாம் இத்து போகவே வாழ வச்சுக்கிட்டு
0: வாழாயுத்தை வச்சுக்கிட்டு கடைசி வந்து சாமியிட்ட சண்டைக்கு வந்தேன். சாமியை கொல்ல வந்தாப்பா யாரு? தாருகாவனத்து ரிஷிகள் ஏறிய அந்த ராட்சசன். தாருகாவனத்து ரிஷிகள் அந்த அக்னியில யாகம் வளர்த்து அந்த யாகத்திலிருந்து முயலனை உண்டு பண்ணி நீ போய் சிவபெருமானை கொண்டுட்டு வந்துட்டேன். அடுத்த கூண்டு போயிடும் சிவபெருமானை கொல்ல முடியுமா? புளிய விட்டேன், உரிச்சு ஆடையா கட்டிக்கிட்டேன். புளி வந்துச்சு, அதை உரிச்சு ஆடையா, பாம்பு விட்டேன், பாம்பெல்லாம் பிடிச்சி ஆவரணமா போட்டுட்டேன். பூதங்களை விட்டேன், பக்கத்துல நின்றுங்க நமக்கு படைகளா பண்ணிட்டேன். முயலனை விட்ட நெருப்ப விட்ட நெருப்ப கையில எழுந்திக்கிட்டாரு. முயலகனை விட்ட முயலகனை முதிச்சு ஆடினார். அதாவது ஆறுகாவணத்துல ஆடிய அந்த ஆடனத்தான் முதல்ல மகாவிஷ்ணு கண்டார். மோகினி பண்ணாப்பு அதை கண்டுதான் அப்புறம் ஒரு நாள் அழுதா இருந்துருச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு பாடு ஆதிசடம் கேட்டா, ஏன் சாமி இப்படி நின்றுகிட்டே சிவசிவா சங்கரா சிவசிவா சங்கரா அப்படின்னு கண்ணீர் வச்சு அழுதான் மகாவிஷ்ணு. அப்பதான் ஆதிசடம் கேட்டா, ஏன் இப்படி அழுகிறா சாமி? ஆறுகாவணத்துல சுவாமி நடனம் ஆடினார், அதை ஒரு கொஞ்ச நேரம் ஆடினார், அதை பார்த்தேன். அது மாதிரி இனிமேல் எப்ப பார்க்க போறோம் அந்த நடன காட்சியே நினைச்சேன்டா, எனக்கு தூக்கம் வரடா அப்படின்னு அழுத. அதை கேட்டவன நெருப்பலட்ட வெண்ண போல உருகிட்டான். ஆறு ஆதி, உனக்கு இவ்வளவு சிவபெருமான இவ்வளவு பத்தி இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சுரா, உன்னை சிவபக்தின்னு எனக்கு தெரியாம போச்சுரா, அதனால நான் பாயா வச்சிருந்தேன், இனிமேல் உன்னை பாயா உபயோகப்படுத்த மாட்டேன், நான் வேற வேத்த வச்சுக்கிறேன், நீ போய் தவத்தை பண்ணி அந்த கூத்த பாடுறான்னு போச்சுட்டான். இது கோயில் புராணத்துல வரும். அடுத்த கோயில் புராணம் கேளுங்க. நூபுற சேவடி எடுத்து வலிய முயலகன் முறிய நோன்றான் உன்றே நீ மீ குரலால் அமுதகதிர் வேணி வைத்த ஐயாலே மிஞ்சி சிந்துகின்ற அமுத கதிர்களாகிய சந்திரனை வேணியில வைத்தவன். சந்திரன் சந்திரன்ல அமுதம் கூண்டு வேறு, அந்த சந்திரனை வேணின சடையில வைத்தவன். நிலவுலாவிய நீர்மலி வேணியன் வைத்த வைத்து அற்புத கூத்து இடி நின்றாள் இடி நின்றாள். அற்புத கூத்து, அந்த கூத்துக்கு பேர் என்ன? ஆதியும் முடிவும் இல்ல அற்புத தனி கூத்தாலும் நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபுடன் அழத்தி மிக்கார் என்பது திருநீலகண்ட நாயனார் புராணம் தெரியும். அற்புத கூத்து, இந்த கூத்துக்கு அற்புத கூத்து, ஆனந்த கூத்து, ஞான கூத்து, தில்லை கூத்து என்றெல்லாம் பெயர். அறையினாரே அப்படி வெளிநின்றாடி வெளியில நின்றாடுறாள். வெளியிலே உள்ள நின்ற சாமி அதான் அந்த பஞ்சிரி வியாக்கரவாதம் ரெண்டு பேரும் கேட்டுட்டாங்க. பஞ்சிரி வியாக்கரவாதம் திருவுருவம் இங்க எழுந்துள்ள போகுது, ஆளுக்கு 10,000 பணம் கொடுக்கும், 10,000 பெருசா நினைக்காது. இப்போ உள்ள குட்டிக்கு அந்த காரியம் இந்த காரியம் செய்ய மாட்டீங்களா? நடராசன் பஞ்சிரி வியாக்கரவாதம் ரெண்டு திருமையில் எழுந்துள்ள பண்ணி சாமிக்கு பக்கத்துல இருக்கும். பஞ்சிரி வியாக்கரவாதம் பத்தி பல பேருக்கு தெரியலப்பா, பல பேர் சொல்லாமே போயிட்டாங்க, சொல்லி கேட்டுக்கீங்களா? இப்ப நான் தாங்க உண்மையில யாரு எந்த புலவர்களோ அவங்கள பத்தி நினைவே படுத்துல. அவங்க இல்லையானா நடராசரே இல்லை, சிதம்பரமே இல்லை. ஊர் இல்லை, பேர் இல்லை, உறவில்லை, என்றிருந்த ஒருவன் தன்னை சீருள்ள ஊர் வந்து சிறப்புள்ள பேர் வந்து தேயமெல்லாம் நாருள்ள அடியாடு உறவாக தந்துள்ளார். நல்ல நல்ல பேருள்ள பதஞ்சலியும் புடிமுனியும் அவர் உருவை பேசலாகும் என்பது இந்த பதஞ்சலி வியாக்கரவாத மதிப்பு. இதை வாங்கி படிக்கிறது வெளிநன்றாடி மாபூரன் நீவேள நகைத்த பெரிய உறவாகிய திரிபுரத்தை நகைத்தாரு. நெருப்பாகும் சாம்பலாக போகும்படி சிரிச்சார். சிரிச்சு சாம்பலாக இந்த மாதிரி சாமி கேட்டிருந்த பார்த்து சாம்பலாக சிரிச்சு சாம்பலாக புறத்தை திரிபுறத்தை அப்படின்னு சிரிச்சாருமா? அதுக்கு முடி யாரும் ஏற்பாடு தரலாம் அப்படின்னா அது ஒரு புலவர் கூட கேட்டுக்கிட்டாரு. இந்த சிரிப்பை முதலே சிரிக்கப்படாதா சாமி? இவ்வளவு ஏற்பாடு பண்ணி அது ஏற்பாடு சிரிச்சா எரிஞ்சு போச்சு. மீபு மாபுர நீர் இளரகத்த புக்கொழியார் மிக்கொழியார் மிகுந்த பிரகாசமுடையவனாய் மிக்கொழியார் பொருந்திய மணிசூழ் செம்பூர் இப்படி ரத்தனங்கள் பொதிக்கப்பட்ட ஒளி பொருந்திய செம்பூர் கோபுர வாயில், இந்த கோபுரம் அழகு பொருந்திய கோபுர வாயிலில் அமர்ந்த கோபுர வாயில் அமர்ந்த குஞ்சரத்தை, குஞ்சரங்கள் தான் நாயகருவார், குஞ்சரம்னா யானை, குஞ்சரத்தை நெஞ்சிருத்தி குரங்கள் இருப்பார். நல்ல பாடு, பாடு நல்லா இருக்குல்ல, பொருள் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. இந்த பாட்டெல்லாம் வெளியிலே வந்தது இல்லப்பா, அதுக்காக யாரும் சொன்னதே இல்லை.
2: நூபுறச் சேவடி எடுத்து வலிய முயலகன் உரியன் நோன்றால் ஊன்றி மீபுரளாத அமுதகதிர் வேணி வைத்த புதக்கூத்து வெளி நின்றாடி மாபுரனில் இளநகைத்த புக்குழியார் முக்குழியார் மணி சூழ் நம்பர் கோபுர வாயிலில் அமர்ந்த குஞ்சரத்தை நெஞ்சிருத்தி குரல்கள் கேட்பா
0: என்பது சந்திக்கலாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்வோம். ஏறா

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் குதிரையிட்ட சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
1: இப்பொழுது சொன்ன மாதிரியே குதிரையை கொண்டு போய் கட்டுவோம் என்று சொல்லி சாமி எண்ணினார். இதுக்கு குதிரையிட்ட சருக்கம்னு பேர், குதிரையிட்ட சருக்கம்னு பேர். தந்தை என்பவர் மைந்தர்வாதை தவிர்ப்பதே கடனாதலால் அந்தமின்றிய காதல் அன்பர் அழுங்கள் கண்டவன் அறியலாம். வந்து வெம்பரி ஆகவும் பரி வைரர்வானவர் ஆகவும் சிந்தை கொண்டனர் அந்த மால் விதி தேடுவார் மதி சூடுவார். தந்தையாயிருக்கிறவன்

குருகுலமும் சுற்றமும் ஓர் ஓர் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துரப்பிப்பாய் இப்பொல்லி இம்மல்லி இம்முத்திரி இறைவனே ஏறு வந்து செல்வன். பரமஞானிகளுக்கு எல்லாம் ஜெயகுருமானே. அவங்க சுற்றம் இல்லை இல்லை அவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு. அதனாலே இப்பொழுது தந்தையாய் இருக்கிற சிவபகவான் மைந்தராகிய திருவாதவருடைய துன்பத்தை தீர்க்க வேண்டும். அது முக்கியமான கடன். கடன் அதை சொல்ற தந்தை என்பவரும் மைந்தர்வாதை தவிப்பதே கடன் ஆதலாம். தன்னை அடைந்தார்களை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தன் கடன் ஆதலாம். அப்ப தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ முன்னம் அடியேன் அறியாமையினால் முனிந்தென்ன நலிந்து முடக்கீட பின்னை அடியேன் உமக்கு ஆளும்பட்டேன் சுடுகின்றது சோலைத வித்தருளாய். தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தங்கடன் ஆவதா அண்ணன் அடையார் அதிகக்கிடையில் விரட்டான துறை. அதனால தன்னை அடைந்தவருடைய வினையை தீர்ப்பது தலைவனுடைய கடன். கடன்னா புரியுதா? கட்டாயமா செய்தே தீரும். என் கடன் பணி செய் தன் கடன் அடியனையும் தாங்குதல். கடன்கிற வாக்கியம் பெரிய ஆழமான சூடான வாக்கியம். சூடான வாழ்க்கை கடமைங்கிறது ஒரு வகை, கடன் என்பது ஒரு வகை. சார்ந்தாரை காத்தல் தலைவன் கடனாதல் என்பது சிவஞான போதும். சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடனாதல். தன்னை அடைந்தவருடைய துன்பத்தை தீர்ப்பது தலைவருடைய கடன். கடன் முக்கியமா செய்தே ஆகவும். அதனால தந்தை என்பவர் மைந்தர்வாதை தவிப்பதே கடனாதலால் அந்தமின்றிய காதல் அன்பர் முடிவில்லாத அன்புடையவராகிய மாணிக்கவாசன் அழுங்கள் கண்டதும் அழுங்கலாகிய துன்பத்தை கண்ட பிற்பாடு நரியலா வந்து வெம்பறி ஆகும். ஐயால சாமி எண்ணினாரு. ஐயால கொடுத்த பணத்துக்கு மேல கொண்டு போய் வந்து குதிரைய காட்டணும் அப்படின்னு நினைச்ச என்ன பண்ணாரு தெரியுமா? பணம் போட்டு குதிரையெல்லாம் வாங்கல. பணம் போட்டு குதிரையெல்லாம் வாங்கல. பின்ன என்ன பண்ணாரு? இந்த காடு காட்டில் இருக்கிற நரிகள் எல்லாம் குதிரையாக வரணும்னு நினைச்சாரு. நான் காட்டில் இருக்கிற நரிகள் எல்லாம் குதிரையாக வரணும், நரியெல்லாம் பரியாக வரணும்னு எண்ணினார் எண்ணினார். அப்படி எண்ணின உடனே காட்டில் இருக்கிற நரி எல்லாம் குதிரையாக வந்துருச்சு. சங்கல்பம்னு சங்கல்பம்னா நினைச்ச மாத்திரத்திலே செய்யறோம். நினைப்பினாலேயே எல்லாம் செய்யறோம். நம்ம மாதிரி கையினால செய்யறது இல்ல. நினைப்பினாலே நினைத்தால் அப்படி ஒரு நினைப்பினாலே உலகத்தை படைக்கிறான், நினைப்பினாலே உலகத்தை காக்கிறான், நினைப்பினாலே உலகத்தை அழிக்கிறான். நினைப்பினால் அதனாலே காட்டில் இருக்கிற நரிகள் எல்லாம் குதிரையா வரணும்னு நினைச்சாரு. உடனே எல்லாம் குதிரையா வந்துச்சு. நரிகள் குதிரையாக உண்டு. அதுக்கு மேல அந்த தேவர்களும் பூத கூட்டங்களும் எல்லாம் பரி வீரர்கள் குதிரை வீரர்களாக எண்ணினார். எல்லாம் அவங்க வீரர்களானார்கள். சிந்தை கொண்டனர் சிந்தை கொண்டனர். அந்த மால் விதி தேடுவர் அந்த மால் அந்த மாலாகிய திருமாலும் விதியாகிய பரமன் தேடுவார் மதி சூடுவார். அவங்க தேடுவார் மதி சூடுவார். தேசியலா நரி வந்து வந்து திரண்டு வெம்பதி ஆனது. நரிகள் நிறைய வந்துருச்சு. நிறைய திரண்டு வெம்பொறியானவன் ஆசீலா இமையோர்களாமும் அமைந்த சேவகர் ஆயின. தேவர்கள் எல்லாம் குதிரை வீரர்களாக ஆனார்கள். தேவர்கள் குதிரை வீரர்கள். மாசிலா மணி மன்றர் மாசிலா மணி மன்றர் மாசிலா குற்றம் இல்லாத மணிமண்டிலே ஆடுகின்றவராகிய சுவாமி ஆரிய வாசிக வாணிகர் போலவே. ஆரிய தேசத்து வாசி வாணிகர். வாசினா குதிரை, குதிரையா வாரிய போல ஏசிலா உரு மாறினார். குதிரை வியாபாரியாக மாறினார். அது எப்படின்னா தலையில துப்பி அப்புறம் ஷட்டு கையில ஷாட்டு. குதிரை குதிரை வீரர்களுக்கு தலைவன். அந்த குதிரை கூட்டத்துக்கு குதிரை வீரர்களுக்கெல்லாம் தலைவன் வியாபாரி முதல் வியாபாரி. ஆசிலா மாசிலாமணி மன்றர் ஆரிய வாசிவாணியர் போலவே ஏசிலா உரு மாறினார். மர இவுளியின் கூறவே எல்லா நதிகள் எல்லாம் குதிரையாச்சா அந்த தேவர்களை எல்லாம் வீரர்களாக ஆக்கி ஏற்றி விட்டார். இவர் வந்து வேதமாகிய குதிரையிலே இருந்தார். இவர் வந்து நரி குதிரையிலே ஏறல. வேதத்தை குதிரையாக ஆக்கி வேதம்

0: அது சித்து பொருள் தெரியுமா? வேதம் சித்து அறிவுடைய வேதம் ஆகணும்னு சொல்றோம் இல்லப்பா, வேதாகமங்கள் அறிவு மூலம் தான் வேதம் அறிவு, மற்ற எது மாதிரி இல்லை. வேதாகம் அறிவுடைய சித்து பொருள், அதனால தான் வேதம் வேதாரண்யத்தில் பூஷி உருவம் எடுத்து பூஷித்ததுப்பா, உருவம் எடுத்து வேதம் உருவம் எடுத்து பூஷித்தது. வந்த புராணத்திலே ஒரு உருவம் எடுத்து வந்து அவங்க ரெண்டு பேரும் பரமாவிஷ்ணுவும் நானே கடவுள் நானே கடவுள்னு தகராறு பண்ணிக்கிட்டு போது வேதம் வந்து சொல்லிச்சுன்னு சொல்கிறாரு. அதனால வேதம் அறிவு அறிவு சித்து, நம்ம போல சித்து உடையது சித்து அறிவு, வேற சட நூல் அல்ல. இந்த உண்மையில் யார் சொல்கிறார் அதை வேண்டாங்கிறாரு. அதனால வேதவாயிய குதிரையிலே ஏறினார். எப்போதும் மாட்டு மேலதான் வருவார் சாமி. இவ்வளவு பெரிய பக்தனா இருந்தாலும் சரி என்னமா இருந்தாலும் சரி கடைசியா நடனா அந்த மாட்டு மேலே தான் காய்ச்சி கொடுத்தார். வருவார் கொன்ற வழி எதுவுடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடவேல் மாதோடு மகிழ்ந்து ஊதப்படையும். வேத மோதி வெண்ணூர் உண்டு வெள்ளை எருது, வெள்ளை நரைமாறு. அதை காலமாக புலவர் சொன்னார் திருவாரூருக்கு போனார். சாமி தேரில் பவனி வந்தார். அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. நரைமாடோ ஒன்று இருக்க உழுதுண்ணம் ஆட்டாமல் நஞ்சை உண்டி இருந்தார். ஒரு மாடு இல்லாமல் மைத்துனானால் உலகமெல்லாம் உழுதே உண்டாது. இதிலிருந்து ரகசிய தெரியுதா? ஒரு மாடு கூட இல்லாம உன்னுடைய மைத்துன உலகத்தையெல்லாம் உழுது சாப்பிட்டா இது என்ன, இது என்ன புரியுது? மகாவிஷ்ணுவானவர் பன்றியாகி பூமியை உழுது சாப்பிட்டார். ஒரு மாடு இல்லாமல் மைத்துனனார் உலகமெல்லாம் உழுதே உண்டார். நரைமாடோ ஒன்று இருக்க உழுதுண்ணம் ஆட்டாமல் நஞ்சை உண்டி. இருநாளி நெல் இருக்க இரண்டு உள்ள தாம் இருக்க இறந்தே உண்டி. திருநாளும் உண்டாச்சோ தென்கமலைப்படி வாழ்ந்து யாகிறார். சுவையா பாடினார் யாரு? காலவகப்புறம் தியாகராஜர். நரைமாடோ ஒன்று இருக்க உழுதுண்ணம் ஆட்டாமல் இருநாளி நெல் இருக்க ரெண்டு மணி நெல் காமாயிட்டு கொடுத்தா அது இருக்க ரெண்டு உள்ள தாம் இருக்க இறந்தே உண்டி. இந்த ரச்சனத்தில் உனக்கு திருநாடு வரையறோம். அதனாலே இப்படி வேதமாகிய குதிரையில் ஏறினால் சேடு கொண்டு திரண்டு வீரர் இரண்டு ஞாங்கர் சிறக்கு. மாட்டில் தான் வருவார். மாணிக்கவாதருக்காக இப்போ குதிரையில் வர்றாங்க. மாணிக்கவாதர் குதிரையில் ஏற்றி விட்டார். அது அவர்கிட்ட எல்லாமே இருக்குதா? ஆறுகிட்ட சிவரு மாட்டை ரதம் இருக்குது, யானை இருக்குது, குதிரை இருக்குது. அதுலே ஏறல, மாட்டில் தான் ஏறுவார். கடகரியும் பரிமாவும் தேர் முகம் தேராறு இடமும் உகந்து ஏறினவாறு நடக்கிறது. சேடு கொண்டு திரண்டு வீரர் இரண்டு ஞாங்கர் சிறக்கவி. அந்த பரிவீரர்கள் இரண்டு புறமும் சூழ்ந்து வர ஊடெழுந்துகள் உம்பரங்கனும் ஊடெழுந்துகள் இம்பரங்கனும் உம்பருங்குளர் வைதவி. அதாவது அந்த குதிரைகள் வரும்போது பூமியிலே அதிகமான குதிரைகள் வந்தபடியினாலே பூமியிலே புழுதி எல்லாம் தேவலோகத்துக்கு போச்சாம். கூட்டுடன் தொட்டி விம்ம நீட்டிய கூட்டல் சூழ்மத்தில் வாயில் வாழ். அதனால கூடுங்கிற சங்குகளும் அதுக்கு மேல துடிங்கிற உடுக்குகளும் மற்ற வாத்தியங்களும் முழங்க கூடல் சூழ்மதில் வாயில் வந்தார்கள். அதனால கூடல் என்கிற மதுரை புறத்திற்கு வந்தார்கள். அப்படி மதுரை நகர் புறத்திற்கு வந்துருச்சு குதிரையில் ஆடல் வெம்பறி கொண்டு சென்றனர் ஆதியார் உமை பாதியார். கவியில நல்லா பாடுறார் ஆதியார் உமை பாதியார். அங்கு நின்றவர் சென்று நிம்ப வளங்கலானை வணங்கி. குதிரைகள் ஏராளமாக வந்திருக்கிறது. குதிரைகள் கொண்டுக்கு எட்டிய உயிரும் குதிரைப்பா. குதிரைகள்னா ஒரு அளவா இல்லை, அளவில்லாத குதிரை. அது காசு போட்டு வாங்கினா கணக்கா வாங்கலாம், அது காசு போடாம வாங்கணுங்க, காசே கிடையாது. அங்கு நின்றவர் சென்று நிம்ப வளங்களானை வணங்கி. வெப்பமாலை சூடியவன் ஆகிய பாண்டியனை வணங்கி தூதர்கள் சொன்னார்கள் எங்கனும் துகள் பொங்கி விம்மை எழுந்து காகலம் ஆற்பவை திங்கள் வெண்குடை மன்னவாரிய தேச வெம்பரி இன்று நம் துங்க வன்மதில் இன்புறத்த துவன்றி வந்தவன் அச்சொன்னார். இதனால் ஏராளமான குதிரைகள் ஆரிய நாட்டு குதிரைகள் ஏராளமாக வந்திருக்கிறது. நம்முடைய நகர்ப்புறத்திலே வந்துருச்சு. மதுரை புறத்திலே அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவனுக்கு சந்தோஷம். இந்த உடனே திருவாதபுடியில் வரவழைச்சு நீங்கள் சொன்ன மாதிரி குதிரை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுத்தி பட்டு அடைய போர்த்தி உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி வாங்க குதிரை கூட்டத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கும். அந்த தண்டலில் இருந்தவர் சொன்ன மாதிரியே ஆவணி மாதம் உள்ள நட்சத்திரத்தை வாசிகின்றது வந்த வந்தாலும் வாத ஊரை வாத ஊர் உரை ஐயர் மேல் நேசம் வைத்து அவர் தம்மை முன்னர் அழைத்து நீள்களை ஆதி தந்து ஆசிர் வெம்பரி காண வம்மினன் ஆவனா எழுந்து எதிர் அடையலார் கூசு தன்படை சூழவைகிறை கோயிலின் புறம் எழுதினான். ஒரு முன்பு பாட்டு எட்டு சீர்ல வாடுறாரு அந்த அரசனுடைய சிறப்பை. வண்டு வடி அலங்கனிடும் தடந்தூன் மாறன். வண்டு வடி அலங்கன்னா பூமாலைகளை போட்டிருக்கானா அதுல வண்டுகள் இருக்குதான். வண்டு வடி அலங்கனிடும் தடந்தூன் மாறன் மணிச்சிவிகை மீதேறி மதுரை மூதோர் கண்டிருகன் கழிக்கும் வகை அளவாயில் கடவுளிடும் பரிவரவு காண்பான் நீ செண்டு வெடித நீர் பூந்து பணி நீர் ஓய்ந்த செங்கழு நீர் மதுமாலை சிறந்து தூங்கும் தண்டரள மணிப்பந்தர் நிழற்கு இளம்பூர் கவி சென்முதை இனிதிருந்தான் தானே சூழ வெளியில வந்து கையால அந்த முத்துப்பந்தலுக்கு கீழே ரத்தன சிம்மாசனத்தில் உட்காந்துடும். முத்துப்பந்தல் மேலே கீழே ரத்தன சிம்மாசனம். முத்தமிழின் திறனவரும் புலவர் சூழ பாண்டியன் அப்படி அவன் அந்த சிம்மாசனத்தில் இருக்கும்போது முத்தமிழின் மதுரைக்கு முத்தமிழ் குறவே கிடையாது. மதுரையில் முத்தமிழ் இப்போதான் ரொம்ப குறைஞ்சி போச்சு. முத்தமிழும் அங்கே தானே விளங்கியது இயல் இசை நாடகம் முத்தமிழும் மதுரையில் கூட்ட மதுரையில் மிதேறி மாறியாடும் இறையவர் ஏழேழு பேர்கள் ஊர வருவூள் அதிகாரம் ஏழேழு பேர் சங்க புலவர் எழுந்து அப்படி புலவர் சூழ முதுமறையோர் மங்கள சொல் முறையில் கூற முதுமறையோராகிய வேதத்தை உணர்ந்த வேதியர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண கைத்திகளும் வளை புலம்ப கலங்கள் மின்ன கையில் போட்டிருக்கிற வலைகள் எல்லாம் அப்படி கவரி வீசும்போது பெண்கள் கவரி வீசுகிறாங்க கையில் இருக்கிற வலையெல்லாம் சத்தம் போடுமில்ல. கைத்திகளும் வளை புலம்ப கலங்கள் மின்ன கண்ணியர்கள் இருமருங்கும் கவரி வீச குத்துளவும் பல மலரி வாசந்தோய்ந்து குளவமலன் தென்றல் வர மாதர் பாட மித்துமணி முத்தமனும் பணிகள் உண்டு வெண்மதியும் தோற்றம் போல் விற்றுள்ளார். முத்துமாலை அணிந்து இப்படி அலங்காரத்தோடு அதிகால ஆடல் பாடலோடு அதிகால பெண்கள் கவரி வீச வேதியர்கள் வேதத்தை ஓத புலவர்கள் வந்து வாழ்த்து சொல்ல இப்படி ராஜா யாரு அறிவுறுத்த வாழ்க்கை ராஜ வாழ்க்கை அரச வாழ்க்கைப்பா பெரிய பெரிய அந்த அந்த காலத்து அரசன்னா ரொம்ப இப்ப அப்படி இல்லையே அரசனே இல்லையில இப்ப மந்திரி தானே இருக்கிறேன் அரசனே இல்லையில அரசன் இல்லையிலப்பா மந்திரி தானே முதல் மந்திரி ரெண்டாவது மந்திரி தானே இருக்கிறாரு. ஆகையினாலே இப்படி அரச வாழ்வு அவ்வளவு சொல்லக்கூடியது. இப்படி இருந்தான் மங்கோல்வடி தடங்குருசை வாதபுரர் மனங்களிப்பு விழிகளிப்பும் அறிவிலாத திங்களனும் தன்மரபு விளங்க என்று திருநீரும் அஞ்செடுத்தும் சிறந்து மல்க சங்கினுடன் காகலங்கள் முளவமார்ப்ப தயங்கி எழும் துகள் உயர்வான் தன்மையர் செல்ல துங்கனிடும் கடல் பறந்து வருதல் போல தோன்றி ஒரு பரித்திரனில் தோற்றம் கண்டான். கடல் வருவது போல ஒருதான் குதிரை இப்படி வந்தது. ஒரு பாட்டு சொல்றேன் நல்ல பாட்டு. இந்த பாண்டியனுக்கு பணம் வாங்கினதுக்காக குதிரை வந்து இல்லையா திருநீரும் பஞ்சாட்சரமும் எப்போதும் வளர்ச்சி அடைந்து அதன் மூலமாக உயிர்கள் எல்லாம் கதிபர வேணும் நம்ம கட்சி வளரணுங்கிறதுக்காக குதிரை வந்துருந்தாராம். பாண்டியன் பணம் கொடுத்ததுக்காக குதிரை வந்து இல்லையா அங்கிடர் மதுரையம் பதியில் ஆவணி திங்களின் மூலரால் சிறி தினத்தினில் எங்கனும் நீரும் அஞ்செழுத்து ஓங்கிட சக்கர நடும்படி சமூகம் வந்தவார். அதனால இப்படி குதிரைகள் மதுரைக்கு வந்துருச்சு. குதிரைகள் மதுரைக்கு வந்துருச்சு. சொன்ன வனத்துலகளையும் பயிர் ஆமாத்திய உரத்து தோன்றி மன்னவர்க்கு அரசுரிமை திறள் செய்யும் மந்திரியாகி மன்னர்க்கெல்லாம் முன்னவனை பின்னதடை முடியின் மேற் பொன்னின் முடி சூட்டியாண்ட மன்னவனை மதுரையிலே குதிரைவிற்க சொன்னவனை வணக்கம் செய்வா முத்தினறி அறியாத மூர்க்கரோடு முயல்வியனை பத்தினறி அறிவித்து பல வினைகள் பாருவண்ணம் சித்தமெல்லாம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்டார்
1: அத்தனை நக்கருடையவார் ஆர் வருவார் அச்சோவே. சிவ சிவ சிவ

அரூரானை காவிரில் வாழ்வாய். அணைக்காவினில் வாழ்வாய், அண்ணாமலையும் காலத்தியாழ்வாய், சிரோர்தில்லை தாண்டவஞ்சியும் சிதம்பரேசா சிதம்பரேசா சிதம்பரேசா சிதம்பரே. பதஞ்சலி பூலி முனி கருளிய வரதா, பாடும் அன்பர்க்கு அருளிய வரதா, சிவ சிவ சங்கர சிவ சிவ சங்கர.

0: அருளும் பொருளும் அள்ளி தருவாய்,
1: அருளும் பொருளும் அள்ளி தருவாய்,
0: அம்மை இம்மை வாழும் தருவாய்,
1: அம்மை இம்மை வாழும் தருவாய்,
0: பாடும் பணியே பணியா தருவாய்,
1: பாடும் பணியே பணியா தருவாய்,
0: நாடும்

0: மனத்தை தருவாய், தருமம் செய்ய தனத்தை தருவாய்,
1: தருமம் செய்ய தனத்தை தருவாய்.

0: ശിവ ശിവ ശംഭോ ശിവ ശിവ ശംഭോ
1: ശിവ ശിവ ശംഭോ ശിവ ശിവ ശംഭോ
0: ശിവ ശിവ ശംഭോ ശിവ ശിവ ശംഭോ വാൻമുയിൽ വളാതു വൈക മലിവടം ചുരക്ക മണ്ണൻ கோன்முறை அரசு குறைவிலாது உயிரொள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்கனற்றவன் வெள்ளி மல்க மேன்மை கொள் செய்வநீதி விளங்குக உலகமே.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் குதிரையிட்ட சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
2: பவளமால்வரையில் நிலவெறிப்பது போவார், பவளமால்வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நேற்றழகு பச்சுடம்பி

தரித்துயரு கிரிப்புறத்தெழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த

கடவுள் தன்னை காட்டிலே நடமாடும் கடவுள் தன்னை கனகமா மணிமன்றில் நடனம் செய்ய காட்டினார் பதஞ்சலியும் புலிக்காலன்னல். காசினியில் இவரை போல் யாரும் இல்லை வீட்டினார் வினையோடு மலங்களெல்லாம் மலனார் செய்கின்ற நடனம் கண்டு கூட்டினார் குஞ்சித பதத்தில் அன்பு குலவி.

பரிவாங்கி வந்திருந்தால் பயனொன்றில்லை. பரமன் அருள் வாங்கி வந்தான் அதனால் நல்ல பெரிய பயன் பாண்டியனும் பெற்றான். இந்த பேருலகில் இவனை போல் பெற்றார் இல்லை. கரியவன் காணாத கடவுள் தன்னை காணாமற் கண்டான்கான் பரியின் மேலேயே. உரியவயன் வாத ஊர்முனிவர் தம்மால் உலகினுக்கும் பாண்டியர்க்கும் கிடைத்த

பதஞ்சலி வியாக்கரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மரதடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் போரான விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே குதிரையிட்ட செருக்கத்திலே ஒன்பதாவது பாடல் முதலாக விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. உயிர்கள் உலகத்திலே தோன்றி வாழ்கிறது. வாழ்கின்ற காலத்திலே உலகப் பொருளை அறிந்து அனுபவிக்கவே தன்னுடைய ஆயுள் அறிவு ஆற்றல் எல்லாவற்றையும் செலவிடுகிறது. உலகப் பொருளை அனித்திய பொருளை ஐம்பொருளுக்கு வேண்டிய பொருள்களை அனுபவிக்கவே உயிர்கள் காலமெல்லாம் போக்கி விடுகிறது. அப்படி உலகப் பொருளையே அனுபவிக்க காலத்தை ஜென்மத்தை ஆக்கிவிட்டால் அடுத்தாற்போல நல்ல பிறவி கிடைக்காது. ஏனென்றால் அந்த உலகப் பொருளை கொடுத்தவனை நினையாமல் அனுபவித்தபடியினார். உலகப் பொருளை கொடுத்தவனை நினையாமல் அவனுக்கு நன்றி சொல்லாமல் அனுபவித்தபடியினாலே உபசாரம் ஒருவன் பண்ணுகிறான் என்றால் அவனுக்கு ஒரு உபசார வார்த்தை சொல்லணும். நமக்கு உபசாரம் பண்ணுறான்னா பொருளாலே அவன் உபசாரம் பண்ணுறான். நாம் வாக்கினாலே வார்த்தையினாலே பேச்சினாலே உபசாரம் ஆறாடா. பொருளாலே அவன் உபசாரம் பண்ணுறான், நல்ல சாப்பாடு கொடுக்குறான், வஸ்திரம் தருகிறான், பொருள் தருகிறான் என்று அவன் தகுதிக்கு தகுந்தார் போல காலத்துக்கு தகுந்தார் போல அவன் உதவி செய்கிறான் என்றால் அவன் என்ன சொல்லவனும், ஐயா நல்ல உபகாரம் செஞ்சீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், இவன் ஒன்றும் இல்லாதவன் வார்த்தை நான் கொடுத்தவன கொடுத்தவன் எல்லாம் இருந்து கொடுக்குறேன், அவனை இவன் என்ன பண்ணுற வாங்கினவன், நீங்கள் நல்லா இருக்கணும் சார் அப்படின்னு வார்த்தை. அந்த உபகாரம் சொல்லவில்லை, ஆனால் கொடுத்தவனுக்கு மனசு நல்லா இருக்கா, கொடுத்தவனுக்கு என்னமா இருக்கா, எத்தனையும் கொடுத்த ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லி வருத்தவன். மனைவி சமைச்சு போட்டான்னு வச்சுக்கப்பா, கணவன் என்ன பண்ணும், பிரமாதம் ஒன்றா இருக்கும், அது புளிச்சு கிடந்தாலும் சரி பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லணும். அதே போல உபசாரம் பண்ணினவர்களுக்கு உபசார வார்த்தை, பொருளால் உபசாரம் பண்ணுகிறான், வார்த்தையினால சொல்லப்படாதா, அந்த வார்த்தையை சொல்லவில்லையானால் நன்றி குறைந்தவனாகிறான், நன்றி கெட்டவனாகிறான், நன்றி மறந்தவனாகிறான். அதனால எல்லா பொருளையும் தந்தவன் சிவபெருமான். உலகப் பொருளை ஒன்றை கூட நாம் படைக்கல. தேகத்திலிருந்து தனு கரண புவன போகம்னு சொல்றது சித்தாந்தத்தில், தனு கரண புவனங்கள் போகங்கள், புவனம் போகங்கள்னா அதுக்குள்ள எல்லாம் அடங்கியது. அத்தனையும் தந்தவன் சிவபெருமான், அத்தனையும் படைத்தவன் சிவபெருமான். இப்ப நம்ம ஒன்று கூட படைக்கலே இல்லை, மண்ணிலிருந்து நினைச்சு பாருங்க, எல்லா பொருளையும் சிவன்தான் படைத்தான். உயிர்களுக்கு தேகத்தை கொடுத்து, உயிர்களுக்கு தேகத்தை நாம படைக்கல, உயிர்களுக்கு தேகத்தை கொடுத்து இந்த உயிர்கள் வாழ்வதற்கு புவனங்களை படைத்து, புவனங்களிலே பொருள்களை படைத்து அந்த பொருள்களை அனுபவிக்கும்படியாக செய்கிறார். அதனாலே இத்தனையும் செய்தவன் சிவபெருமான். உபகாரம் உபகாரம் எல்லா உதவியும் அவன் தான் செய்திருக்கிறான். இப்படி எல்லா உதவியும் அவன் செய்தவனை வாழ்த்துவதா, அவனை நினைப்பதா, நினைக்காமல் விடுவதா, கட்டாயம் நினைக்கும் கட்டாயம். அதே தாய்மான சுவாமி எல்லாம் உதவும் முனை

அச்சிலையாயினும் போட்டிரஞ்சி நில்லேன். நல் யோக நெறியும் ஜெயேன், அருள் நீதி ஒன்றும் கல்லேன். பரமே எவ்வாறு கதி காண்பதுவே என்பது தாயுமான ஒரு பாடல். அதனாலே இப்படி உபகாரம் செய்தவனை நினைப்பது அவசியமாகிறது. செய்நன்றி செய்நன்றி என்னன்றி ஒன்றாருக்கும் உண்டாம் உய்வில்லை, செய்நன்றி ஒன்ற மகனுக்கு. செய்நன்றி அறிதல்னே ஒரு அதிகாரம் எழுதினார். என்னன்றி ஒன்றாருக்கும் உய்வு உண்டாம் உய்வில்லை, செய்நன்றி ஒன்றவர்கள். அதே தாய்மானவர் இன்னொரு வகையா சொன்னார். பிறந்த முற்பாடு எனக்கு தாய் பால் கொடுக்குறா, பிறந்த முற்பாடு நான் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நீ பால் கொடுத்தியே சாமி அப்படின்னு. வயிற்றுக்குள்ள இருக்கும்போது யாரு கொடுத்தா சாமி? அதுக்கு தகுந்தாறு போல, அந்த சிசுவுக்கு தகுந்தாறு போல அதுக்கு ஒரு வழியை வச்சு அது மூலமா அதுக்கு உணவு கொடுத்து தானே அது உள்ளுக்கு உயிரா இருக்குது, பிறக்குது. இல்லைன்னா பிறக்குமா? பிறந்தவன கத்து இல்லை, அதுக்கெல்லாம் சத்து எது? அந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது நீ அண்ணனும் தண்ணீரும் கொடுத்தாயே சுவாமி, உன்னை மறக்கலாமா அப்படின்னு. தாயர் கற்ப தூடு அனமும் தண்ணீரும் தந்தருடும் நேய உன யாரே நினையார் பராபரமி என்பது தாய்மாவும். அதனால் இப்படி உலக வாழ்விலே வாழும்போது இந்த வாழ்வெல்லாம் அவன்தான் தந்தான் என்று வாழ்வு. அதை சித்தியாரிலே சக்தியும் ஜெபமாய தன்மை உலகமெல்லாம் உத்தவ அணும் பெண்ணு உணர்வுண உணியமாக வைத்தனும் அவளால் வந்த ஆக்கமி வாழ்க்கையெல்லாம் இத்தையும் அறியார் வீட லிங்கத்தின் இயல்பும் ஓரார் என்பது சிவஞான சித்தியார். வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை எல்லாம். அதனாலே இப்படி ஒருவன் கடவுள் உண்டு, உயிர்கள் சிற்றறி உடையது, உலகம் அறிவில்லாதது, அறிவில்லாத உலகத்தோடு சிற்றறி உடைய உயிர்களை சேர்த்து வாழ வைத்தல். சிற்றறி உடைய உயிர்களை அறிவில்லாத உலகத்தோடு சேர்த்து வாழ வைத்தல். இப்படி வாழ வைக்கின்றவன் ஒருவன் உண்டு, அவனை நினைதலும் வாழ்த்துதலும் வணங்குதலும் நம்முடைய முக்கியமான. இந்த உண்மையை சாமானியர்களுக்கு தெரியாது, சமயத்துறையில சேர்ந்தவர்களுக்குத்தான் இந்த உண்மை தெரியும். சமயத்தில் சேரவில்லையானால் இந்த உண்மை தெரியாது, சமயத்தில் சேரவில்லையானால் இந்த உண்மை தெரியாது. அந்த சமயங்களிலே எல்லா சமயங்களும் ஒவ்வொரு நன்மையை சொல்லும். எல்லா நன்மையும் சொல்லுவது சைவ சமயம். ஒவ்வொரு சமயம் மற்ற சமயங்களெல்லாம் சில நன்மைகளை சொல்லும், சிலது பொருந்தாததையும் சொல்லும். மற்ற சமயங்கள் பொருந்தாததையும் சொல்லும், கடவுள் அல்லாதத கடவுள் என்று சொல்லும், அதில் சில அறநெறிகளை சொல்லும். ஆனா எல்லா வகையான நன்மையும் சொல்லுவது உண்மையான கடவுளை காட்டுவது, கடவுளை சேருவதற்கு வழியை காட்டுவது, உண்மையை சொல்லுவது சைவ சமயம். அப்படிப்பட்ட சைவ சமயம் யாரால் உண்டு பண்ணப்பட்டது? உண்டு பண்ணப்பட்டதே அல்ல சைவ சமயம், உண்டு பண்ணப்பட்டதே அல்ல. மற்ற சமயங்கள் எல்லாம் ஒவ்வொருவரால் உண்டு பண்ணப்பட்டது. ஒரு காலத்திலே அவரால் அது உண்டாச்சு, இவரால் இது உண்டாச்சு. சைவ சமயம் சிவபெருமானால கூட உண்டு பண்ணப்பட்டதில்லை. ஏன்னா சிவபெருமான் ஒரு காலத்தில் உண்டாயிருந்தா தானே சைவம் உண்டாவது. சிவபெருமான் எப்போதும் உள்ளவர், சைவமும் எப்போதும் உள்ளவர். சிவபெருமான் எப்போதும் உள்ளவர், சைவமும் எப்போதும் உள்ளது. அதனாலே சைவ சமயம் எப்படிப்பட்டதுன்னா சில பேர் எழுதுறா சைவ சமயம் தொன்மையானது. சைவ சமயம் தொன்மையானது, தொன்மையான ரொம்ப பழமையானது அப்படின்னு எழுதுறோம். அப்புறம் ஒரு ஆள் எழுந்தா 20,000 வருஷத்துக்கு முந்தி சைவம் தோன்றியதுங்க, 20,000 வருஷத்துக்கு முந்தி, அதுக்கு முந்தைய சைவம் இல்லையா. அதனாலே சிவம் சைவமும் ஒன்று, சைவம் சிவனுடன் சம்பந்தமாகுது. சைவம் சிவம், சிவம் சைவம், சிவம் சைவம், அதுதான் விஷ்ணு வைஷ்ணவம் வச்சா, விஷ்ணு வைஷ்ணவம் ஆகும். அதனாலே சைவ சமயம் ஒரு காலத்துல தோன்றியதில்லை, எப்போதும் உண்டு. அதுதான் பதி எப்போதும் உள்ளது, பசு எப்போதும் உள்ளது, பாசம் எப்போ, இந்த உண்மையை சொல்லுகிற சைவம் எப்போதும் உள்ளது. அதனாலே அந்த சைவ சமயம் மானது
பலருக்கு அந்த சைவ சமயத்துல பூதம் கிடைக்காது. பல பேருக்கு சைவ சமயத்துல சேர்றதுக்கு புண்ணியம் இருக்காது. சைவ சித்தாந்தத்துல சேர்றதுன்னு சொன்னா பல பேர் சேர முடியாது, சில பேர் தான் சொல்லுவோம். அது குமர குரு சொன்னார், வேதம் என்கிற பாதவம் வளர்த்தனே பாதவம் அதனில் படுபயன் பலவே, இலை கொண்டு வந்தனர் பலரே, தளிரூரி தளிர் கொண்டு வந்தனர் பலரே, தளிரூரி இலை கொண்டு வந்தனர் பலரே, அருங்காய் பெஞ்சென்று இவையெல்லாம் கொண்டு வந்தவர்கள் பல பேர். அதற்கு மேல ஊரும் வேதாந்தம் என்று உச்சி ஏற்படுத்த ஆறாய் இன்ப அருங்கணி பொழிந்து சாரங்கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அறிந்தினர் சிலரே. அந்த வேதம் என்கிற மரத்தை வளர்த்தாய், அதுல சில பேர் ஆகையால தளிரை கொண்டு வந்தான், சில பேர் இலைய கொண்டு வந்தான், ஒருத்தன் பிஞ்ச கொண்டு வந்தான், ஒருத்தன் காய கொண்டு வந்தான். அதெல்லாம் பலன்கள் அற்ப பலன் தான் தரும். ஆனா ஒருத்தன் மேல ஏறினேன், குருநாசூர மேல ஏறினேன், பில்டர் பண்றதுக்கு அங்கேயே வடிகட்டது கொண்டு போனானா, அங்கேயே கனிய பறிச்சாலாம், அப்படியே பிடிச்சாலாம், வடிகட்டி சாரமாக ஊரும் வேதாந்தம் என்று உச்சி ஏற்படுத்த சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது அருந்தினர் பலரே அல்ல சிலர். அதனால சைவ சித்தாந்தத்தில் சேருவது சாமானியம் அல்ல. அது புறச்சமய நெறி நின்று அகச்சமயம் புக்கும் புகன்மிருதி வழி உணன்றும் போலும் ஆச்சிரம அறத்துறைகள் அவையடைந்து அருந்தவங்கள் உரிந்தும் ஆரண நூல் பல தெரிந்து அருங்கலைகள் தெரிந்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றால் சைவ தரத்தடைவர். இதில் சரிய கிரியாயோகம் செலுத்தியவன் ஞானத்தால் சிவனடியை சேரும். அவ்வளவு பாட்டு புரியுதில்ல சித்தியா? அதனாலே சைவ சித்தாந்தத்திலே சேருவது ஆச்சரியம். சைவ சித்தாந்தத்துக்கு மேலே சித்தாந்தமே இல்லை. சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன் ஏத்தி, சித்தாந்த நிலையில் நிற்கின்றவர்களே, சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன் ஏத்தி ஜனன ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்தாண்டு, ஜனன ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்தாண்டு மலங்கழுவி ஞானவாரி மடுத்த ஆனந்தம் பொழிந்து வரும்பரப்பை அறுத்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன் என்று மொழிந்திடவும் உலகரலா மூர்க்கராகி பித்தாந்த பெரும்பதற்று பதற்றிப்பாவ பெருங்குழியில் விழுந்துடுவது இது என்ன பராந்தி என்பது சித்தியர். அதனால சித்தாந்த நெறி உயர்ந்த நெறி. சித்தாந்தம் என்றால் முடிந்ததன் முடியும், அதுக்கு மேலே அந்த நெறி தான் நமக்கெல்லாம் கிடைச்சது. சித்தாந்தம் என்றாலும் ஆகமம் என்றாலும் உண்டே, ஆகமம் என்றாலும் சித்தாந்தம் என்றாலும் உண்டே. அந்த சித்தாந்த நெறியானது சில காலங்களிலே குன்றி இருக்கும், குறைந்து இருக்கும், மற்ற சமயங்கள் கூடுதலாய். சைவ சித்தாந்தம் சைவ சமயம் குறைந்து இருக்கும். அப்படிப்பட்ட காலத்திலே சிவபெருமான் அங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்க அனுப்புவார். எங்கே இருந்து? கைலாயத்தில் இருக்கிற ஆளுங்க அனுப்புவார். வேதநெறி தலை தோங்க விது சைவ துறை வழங்க பூத வரம்பரை ஒலிய ஒருத்தர் அனுப்பினார். எங்கே? சிறுகாலியில ஒருத்தர் அனுப்பினார். சமண சமயம் அதிகமாக மிகுந்திருந்த போது, சைவ சமயம் குன்றி இருந்த போது முருகனே சீர்காழியில் வந்து அவதாரம் பண்ணினான். அதே போல புத்த சமயம் அதிகமாக சைவ சமயம் குன்றி இருந்த போது திருவாதூரிலே மாணிக்க வாசகரை திருநந்தி தேவரை திருவாதூரிலே அவதாரம் பண்ணி ஆயவளம் பதியதில் அமாத்தியரின் அருமறையும் தூய சிவாகம நெறியும் துறை வழங்க வஞ்சனையால் மாயனிடும் வஞ்சனையால் மாயனிடும் புத்த இருள் உடைந்தோட வந்து ஒருவர் சேய இடம் பருதி என சிவனருளால் பதவி. அதனாலே இப்படி புத்த சமயம் மிகுந்து சைவ சமயம் குறைந்து இருக்கிற காலத்திலே திருநந்தி தேவரை திருவாதூரில் அவதாரம் பண்ண வச்சார். திருநந்தி தேவர் தான் வாணிக்க வாசகர்னு சொல்றது சுருப்புலி வாழ்ல நான் ஒருத்தந்தான். திருநந்தி தேவர் தான் மாணிக்க வாசகராக வந்தார், இல்லைன்னா அவர் வந்து உபதேசம் பண்ண மாட்டார். இப்போ மற்றவர்கள் அவர் வந்து உபதேசம் பண்ணார்னு வரலாறு இல்லை, நேராக சிவபெருமானே வந்து உபதேசம் பண்ணார் இல்லப்பா. அது என்ன காரணம்? அங்கே திருநந்தி தேவர் அங்கே கைலாயத்தில் உபதேசம் பெற்றவர், அவர் தான் இங்க வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். அவருக்கு வேற ஆளு உபதேசம் பண்ணா பொருத்தமா இருக்குமா? அவருக்கு தகுந்தாப்புல உபதேசம் பண்ண முடியுமா? அதனாலே அவரே நேரா வந்து ஆச்சாரியனாக வந்து நலந்தன்மையில் வந்தவர்களை நீள்கடலர் காட்டி உபதேசத்தை பண்ணினார். அதனாலே சிவபெருமானுடைய என்ன என்ன தெரியுமா? உயிர்களை எல்லாம் பேரின்பத்திலே வைக்க வேண்டும், பேரின்பத்திலே வைக்க வேண்டும். சிற்றின்பத்திலேயே உலர்ந்து கொண்டிருக்கிறது, சிற்றின்பத்திலேயே உழம்பு உண்டு இருக்கிறது, அதை பேரின்பத்திலே வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், அதுதான் அவனுக்கு பித்தே. அதனாலதான் அவனுக்கு பித்தானு உயிர்களை உயர்த்த வேணுமே, உயிர்களை உயர்த்த. இப்ப அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் பிள்ளைகளை பத்தி? பிள்ளைகளை உயர வேணுமே, பிள்ளைகளை உசத்த வேணுமே என்று இருக்குமல்லவா? அதுக்கு பித்துன்னு, பித்துன்னா அன்பு. அது அளவில்லாததுக்கு பித்துன்னு, அந்த அன்பு அளவில்லாததுக்கு பித்துன்னு. அதனாலதான் பித்தா பிரசூடி என்று சொன்னார். அதனாலே
அப்படி உயிர்களை பேரின்பத்தில் வைப்பதற்கு இந்த சைவ சமயத்தில் சேர்ந்தா தான் பேரின்பத்தை அடையும். வேற எந்த சமயமும் பேரின்பத்தை தருவதற்கான தெய்வங்கள் இல்லை, எல்லாம் ஜித்தியன்புகளை தருகின்ற தெய்வங்கள், நம்மை போன்ற உயிர்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லாம் பேரின்பத்தை தர வல்லமையுடைய கடவுள் வேறு இல்லை. சரி, இதை சொல்றாரு திருவள்ளுவர் காமத்து பாடல. மனைவி தோளிலே சாய்ந்துகிட்டு இருக்கிறவனுக்கு இதை விடவா இன்பம் இருக்கு, அந்த வைகம் தான் அப்படின்னா தாம் வீழ்வார் மென்றோள் துயிலின் இனிதுகொள் தாமரைக்கண்ணான் உலகு என்பது திருக்குறள். அதனாலே போகரோகங்கள் அதெல்லாம் போகரோகங்கள், மோட்சரோகங்கள் அல்ல. அதனாலே பேரின்பத்தை கொடுப்பவன் சிவபெருமான் ஒருவனே. அந்த சிவபெருமானை அடைவதற்கு வழிகாட்டுவது சைவ சமயமே. சைவ சமயமே சமயம், சமயாதீத பழம் பொருளை கைவந்தடவே மன்றுருவழி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்துடலும் சமய நிதி புகுத வேண்டாம். முத்தி தரும் தெய்வ சபையை சேருவதற்கு சேரவாரம் ஜகத்தீரே என்பது தாயுமான ஒரு பாடம். அதனாலே இப்படி சைவ சமயத்தை சேருவதற்கு பல பிறவிகளிலே ஒவ்வொரு சமயங்கள்ல இருந்து சைவ சமயத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம எல்லாம் சைவ சமயத்துக்கு வந்துட்டோம், எல்லா சமயங்களையும் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். இனிமேல் நம்ம வேறு சமயங்களுக்கு போக வேண்டியதில்லை. உண்மையிலேயே நன்றாக சைவ சித்தாந்த நெறியை நீங்கள் முறைப்படி அனுட்டி தீரலானால் பரவி இல்லை, மறுபடி பரவி இல்லை. அதுதான் சித்தாந்தத்தை சிவந்தன் திருக்கடைக்கன் ஏற்றி ஜனன ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்து மலங்களில் ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிந்து முத்தாந்த பாதமலர்க்குள் வைப்போம். அதனாலே சித்தாந்த நெறியை கிடைப்பது ஆச்சரியம். அதனாலே இப்படி சைவ சமயம் குறைந்திருக்கிற காலத்திலே அதற்கு தகுந்த ஆளை அனுப்புவார். கைலாயத்தில் ஏராளமான ஆளு இருக்காங்க, பெரிய பெரிய ஆளெல்லாம் அங்கே கையில் வச்சிருக்கிறாரு. அது சமயத்துக்கு வந்து அப்படி அனுப்புவார். இப்பெல்லாம் அனுப்பணும், நாளாச்சு இப்பெல்லாம் ஒரு ஆளை அனுப்பணும், வருவான் ஆளா ஞான சம்பந்தர் மாதிரி மாணிக்க வாசகர் மாதிரி அனுப்போம் அனுப்புவார்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக வர சொல்லு சார், ஏழு சைவ சமயத்தை பற்றி தெரியாதவர்கள் நிறைய இருக்கிறாங்க. சைவ சமயம்னு பேரளவில் சொல்லி கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. சைவ சமயம்னு வேடம் போட்டிருப்பாங்க, சைவ சமயம் உண்மை தெரியறதில்லை. அதனாலே இப்படி சைவ சமயத்தை வளர்ச்சி பண்ணுவதற்காக சிவபெருமானை பரம்பொருள் என்று காட்டுவதற்காக சைவத்தின் மேல் சமயம் ஏறில்லை, அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிர்த்தரச் செய்த நால்வர் முற்றாளியும் உயிர் துணையே என்பது அருணை கலம்பகம் சைவ எல்லப்ப நாவல். எல்லப்ப நாவலன்னு வேறு, அவரை சைவ எல்லப்ப நாவலன்னு போட்டுவிட்டார் முன்னாடி சைவத்தில் இருக்கப்போ. அதனால சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிர்த்தரச் செய்த நால்வர் முற்றாளியும் உயிர் துணை என்பது அருணை கலம்பகம். அதனாலே இப்படி சைவ சமயமே சமயம் என்றும் அந்த சமயத்திலே ஆச்சாரியன் மூலமாக உபதேசத்தை பெற்று அந்த உபதேச நெறியிலிருந்து உபதேச மந்திர பொருளாலே உனை நான் இணைந்து அருள் பெறுவேனோ என்கின்ற முறையிலே நின்று திருவருளை சேர்கிறோம். இந்த உண்மையெல்லாம் காட்ட வந்தவர்கள் சமயாச்சாரர்களாகிய நால்வர் ஒரு மக்களும். அதிலே அதிகமாக இந்த மாதிரி உபதேச நெறியே குரு சிஷ்யன் உபதேச நெறி பூசை என்கிற நெறியை காட்டினவர் மாணிக்கவாசகர். தீச்சை பூசை உபதேசம் என்று காட்டினவர் மாணிக்கவாசகர். எல்லாரையும் ஒவ்வொரு வகையை ஆண்டு கொண்டாரு, இவரை இந்த முறையில் ஆண்டு கொண்டார். மாற்றமா வையகத்தின் வெவ்வேறு வடிவாக மறைந்து வந்து தேற்றுவான் அவ்வவரை திகைக்க வைத்து பின் அவரை தெளிய வைப்பார். புரியுது பாட்டு புரியுதா? மாற்றமா வையகத்தின் வெவ்வேறு வடிவாக மறைந்து வந்து தேற்றுவான் அவ்வவரை திகைக்க வைத்து பின் அவரை தெளிய வைப்பார். ஏற்றமாவாத ஓர் முனிவருக்கு திகைக்காமல் சிவஞானம் எடுத்துரைத்தார். மாற்றம் அது தெரிந்தீரே இவர் பெற்ற ஞானத்தின் வகைதன்னாரே என்பது வாதம் உள்ளது. பாட்டு புரியுதில்ல? மாற்றமா வையகத்தின் வெவ்வேறு வடிவாக மறைந்து வந்து தேற்றுவான் அவ்வவரை திகைக்க வைத்து பின் அவரை தெளிய வைப்பாப்பா. நாயன்மார் மட்ட பாடலாம் கேட்டுக்கிட்டான். வாதவூர் முனிவருக்கு திகைக்காமல் சிவஞானம் எடுத்துரைத்தான். மாற்றமது தெரிந்தீரே அவங்க பெற்றதுக்கு இவர் பெற்றது மாற்றமது தெரிந்தீரே இவர் பெற்ற ஞானத்தின் வகை தன்னாலே என்பது வாதவூர் வள்ளி. ஆகையினாலே இப்படி திருநந்தி தேவரையே
திருவாதவூருக்கு அனுப்பி வைத்து அவருக்கு மேலும் உபதேசத்தை பண்ணி வச்சு மந்திரியா இருந்தவரை சாமியாராக ஆக்கி சிவஞானியாக ஆக்கி அவர் மூலமாக திருவாசகத்தை பாட வச்சு அவர் காலத்திலேயே மாணிக்கவாசகர் காலத்திலேயே எத்தனையோ ஆன்மாக்கள் அந்த திருவிழையாடல்களை பார்த்தும் கேட்டும் உய்தி பெற்றவர்கள். அதன் பிறகு அவர் பாடிய திருவாசகத்தினாலே சைவ சமயமே சமயம் ஜவுர்மானே பரம்பொருள் என்கின்ற ஒரு நம்பிக்கை வந்து அதன் மூலமாக நின்று கதி பெற்றவர்கள் அநேகம், இன்னும் பெறப்போகின்றவர்கள் அநேகம். உலகத்திலே சிவபக்தி பரவி இருக்கிறது, சிவபக்தி இருக்கிறது என்று சொன்னால் அது திருவாசகம் தான் முதல் காரணம். சிவபக்தி இருக்கிறது சிவபெருமானே பரம்பொருள் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் திருவாசகம். அவர் உபதேசம் பெற்றவுடனேயே சாமியோட போயிருந்தார் பாட்டு பாடலைன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அதுக்காக அவர் அனுப்பல, இந்த உருப்படி இல்லாத உயிர்களை எல்லாம் உருப்படி ஆக்குறதுக்காக. அதனாலே இப்படி ஞானம் இல்லாதவர்களுக்கும் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல பத்தி உண்டு பண்ணி அதன் மூலமாக உய்யக்கொள்ள வேண்டும் என்கிற கருணையினாலே சிவபெருமான் திருவாதவூரிலே அவரை அவதாரம் பண்ண வச்சு முதல் மந்திரியாக அரிமர்த்தன பாண்டியனுக்கு ஆக்கி குதிரை வாங்க வரச் செய்து இவர் வழியில உட்கார்ந்திருந்து காத்துக்கிட்டு இருந்து ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானம் திருவாசகமாக உண்டு. அதனாலே அதுக்கு மேலே அந்த பொருளை எல்லாம் பாண்டியன் கொடுத்த பொருளை எல்லாம் குதிரை வாங்க கொடுத்த பொருளை எல்லாமே நீ திருப்பணிக்கு செய். இந்த பாண்டியன் பொருள் ஈட்டியது நல்ல வழியில ஈட்டியது, அறவழியில ஈட்டினான். தர்ம வழியில இந்த பொருளை அதர்ம வழியில தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசன் என்கின்ற அந்த அதிகாரத்தை காட்டி மிரட்டி பணம் சம்பாதிக்கல, அக்கிரமமான வரியில சம்பாதிக்கல, நியாயமான வரியில வந்த பணம். அதனால இதை திருப்பணிக்கு செய்யும். அதுக்கு மேலே அடியவர்களுக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடுனார். பெருந்திரு வடியராகி இருந்தவர் தம்மின் மேன்மை எய்தினர் முகத்தை நோக்கி திருந்திய பொருள் இதெல்லாம் திருப்பணி கழியும் மேலாம் அருந்தவருக்கு அருள் இல்லாத அறந்தவருக்கு அருளும் என்றார். அதன்படி அவர் சொன்னபடி பொருளை எல்லாம் திருப்பணிக்கு ஆக்கிவிட்டார். திருப்பணிக்கு ஆக்கினார், அடியார்களுக்கு கொடுத்தார். உடனே பணத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளாக எடுத்துக்கிட்டு இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா? நான் கூட இருந்தேன் மாணிக்கவாசகர் இப்படி பணம் இல்லையா இதெல்லாம் சொல்ல முடியுமா? பணத்தை வச்சிருப்பாருன்னா கையில் சிவஞானி ஆகிட்டாரு, எல்லாவற்றையும் திறந்து விட்டார். எல்லாவற்றையும் திறந்து பணத்தை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? வச்சுக்கிட்டு இருப்பாரான்னு உடனே உடனே நல்ல பெரிய இன்ஜினியரை கூப்பிட்டாரு, கோயிலை கட்டுன்ட்டார். நல்ல சிற்பியை கூப்பிட்டாரு, கோயிலை கட்டுன்ட்டாரு. அதில் தலைமையான ஆளை கூப்பிட்டாரு அடியார்கள், அவர்கிட்ட கொடுத்து அடியார்கள்லாம் கூப்பிட்டார். உடனே பட்டு வர ஊருகா ஒரு வினாடி கூட பணத்தை வச்சிருக்கலாம். அதனாலே இப்படி நல்ல வழியிலே வந்த பணம் திருந்திய பொருள் இதெல்லாம் திருப்பணி கடியும் மேலாம் அருந்தவர்களும் இல்லாத அலந்தவர்களும். அதனாலே இப்படி திருப்பணியை செய்தார். அதன் பிறகு அரசனிடத்திலிருந்து ஓலை வந்தது, குதிரை வரவில்லை, உடனே வர வேண்டும். சாமி கிட்ட ஓலையை கொண்டு காட்டினார். சாமி கிட்ட ஒரு மாணிக்கத்தை கொடுத்து நீ நேர அரிமர்த்தன பாண்டிகிட்ட போ, அந்த மாணிக்கத்தை கொண்டு போய் ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல நான் குதிரையை கொண்டு வந்துடுவேன், பயப்படாத. ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரையை கொண்டுட்டு வந்துடுறேன், நீங்க முன்னாலேயே ஓலை விட்டபடினால நான் வந்தேன்னு சொல்லு அப்படின்னு இப்படி எல்லாம் பொய்யும் சொன்னாரு மெய்யும் சொன்னாரு, பொய்யும் சொன்னாரு மெய்யும் சொன்னாரு. உடனே அந்த மந்திரிக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் வச்சுருந்தார் பெட்டியில் தனியாக வாங்கி சாமியாராக்கிறா அந்த முதல்ல அதெல்லாம் நீ ரசன்கிட்ட போகிற அதனால மந்திரி வடத்தையே போட்டுக்கிட்டு போனார். ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு மந்திரியாக போனார். அப்புறம் போய் சொன்னார் இந்த மாதிரி குதிரையெல்லாம் வாங்கியாச்சு. அது அங்கே இருக்கிற சோதிடரை கேட்டோம், அவங்க ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் குதிரை வர்றது நல்லதுன்னு சொன்னாங்க, அதுக்காக திருப்பரந்துறையில் குதிரையை நிறுத்தி மாணிக்கவாசகர் பொய் தான் அப்படின்னு சொல்லி மாணிக்கத்தை கொடுத்தவன் மாணிக்கவாசகருடைய மாளிகையில தங்கி இருந்தார். அதன் பிறகு ஏழை மற்ற மந்திரிகள் எல்லாம் சொல்றதை கேட்டு குதிரை வாங்கல ஒரு பொய் சொல்றாரு என்று சொன்ன அதை கேட்டு தண்டனையை தந்தான். அப்படி தண்டனையை தந்த போது சாமி கிட்ட வேண்டினார், பாருடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மட்டிலேன் கண்டாய் சீருடு பொலிவா சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உர சிவனே
யாருடன் யாருக்கு எடுத்துரைப்பேன் ஆண்டனி அருள் இலையானால் வார்கடல் உலையில் வாழிலேன் கண்டாய் வருக வந்த அருள் உரியாய் என்று பாடினாரு. அதன் பிறகு ஏழு ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல குதிரைகள் எல்லாம் வந்துருச்சு, சொன்ன மாதிரியே வந்துருச்சு, சொன்ன மாதிரியே. இதான் சௌகரமான் சொல்லிட்டாருன்னா தவற மாட்டார், நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறார் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கப்பா அப்படியே வந்துடும். அதனால ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல அளவில்லாத குதிரைகள் வந்தது, அழகான குதிரைகள் வந்தது, அளவில்லாத குதிரைகள் வந்தது, அழகான குதிரைகள். இப்படி ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்திலே எப்படி குதிரை கொண்டு வந்தாரு, பணம் போட்டு வாங்கினாரா, இல்ல காட்டுல இருக்கிற நதிகளை எல்லாம் நினைச்சாரு, நீங்கள் எல்லாம் குதிரைகளா வரணும்னு எல்லாம் குதிரையா வந்துருச்சு. காட்டில் இருக்கிற நரிகளை, இது அப்பர் சுவாமி பாடுறாரு, நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வானும் விரதம் கொண்ட ஆடவல்லானும் விச்சின்றி நாறு செய்வானும் முரசதிருந்த ஆனை முன்னோட முன்படிந்த அன்பர்கள் ஏத்த ஹரவரை சாத்தி நின்றான அரூர மருந்த அம்மானே என்று பாடுகிறார் மாணிக்கவாசர வரலாற்றை. நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வான், நரியை குதிரை செய்வான், நரகர்களா இருக்கிறவர்களை தெய்வமாக ஆக்கும், தாழ்ந்தவர்களை உயர்ந்ததா ஆக்குவான், உயர்ந்தது தாழ்ந்ததும் ஆக்குவான், உயர்ந்தவர்களை தாழ்ந்ததாக செய்வான், தாழ்ந்தவர்களை உயர்ந்ததாகவும் செய்வான். அதனால இப்படி நரிகள் எல்லாம் பரியாக வரணும்னு நினைச்சார். அரியோடு வரமர் கடவுள் யாதவன் நரியை குதிரையை ஆக்கிய நன்மை, நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வுத்து பெரியதன் மதுரையெல்லாம் பிச்சதற்கும் பொருந்துள்ளார். இரும்புதர மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என்ற நெண்புரிக்கு கரும்புதர் சுவை எனக்கு காட்டினை உன் கடலினைகள் ஒருங்குதரை உலவு சடை உடையான நரிகளெல்லாம் பெருங்குதரை ஆக்கியவார் அன்றை உன் பேரருளை என்பது திருவாசகம்.

சிவானந்த லஹரி 95வது ஸ்லோகத்தை வந்து பார்க்கணும். வெகு நாடா பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிவானந்த லஹரி முடிவுக்கு வருது. ஆச்சாரியாளுடைய ஒரு விசேஷமான ஒரு பிரகரணம், பல பிரகரணங்கள் இருக்கு. விவேக சூடாமணி இப்படிப்பட்டதான பிரகரணங்கள் ரொம்ப அழகான பிரகரணங்கள். ஆனா அவர்கள் ஆத்ம தத்துவத்தை சொல்லியிருக்காரே தவிர இந்த பக்தியை பத்தி விசேஷமாக சொல்லல. பக்தியும் சொல்லிட்டு ஆத்ம தத்துவத்தையும் சொல்லி பல திருஷ்டாந்தங்கள்னால சரணாகத்தை சொன்னதான பிரகரணம் இந்த சிவானந்த லஹரி பிரகரணம். இதுல விசேஷமாக பக்திக்கு லட்சணம் அங்கோலம் நிஜபீஜ சந்ததிரைய ஸ்கந்தோபலோ அப்படின்னு ஆரம்பிச்சு அதை சொன்னார். அதுக்கப்புறம் கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்தை சொன்னார். இவைகள்லாம் ஒரு சிம்ஹாவலோகன நியாயத்துல ஒரு தரம் முதல்ல முக்கியமான ஸ்லோகங்கள் என்னன்னு ஒரு தரம் பார்ப்போம். இப்பொழுது பகவான் பரமேஸ்வரனிடத்துல அவர் நம்ம இதயத்துல இருக்காருன்னு சொன்னா அதை எப்படி பகவானுக்கு அதனால சிரமம் வருமானு கவலைப்படுற. பகவானுக்கு சிரமம் உண்டோ? இல்ல, சிரமங்கிறது தான் மனுஷனுக்குத்தான். இருந்தாலும் என்னுடைய கல்லு இந்த நெஞ்சானது கல்லாட்டம் இருக்க இந்த கல் நெஞ்சில தாங்கள் எப்படி வாசம் பண்ணுவேன்? ரொம்ப அழகான இடத்துல வசித்து இருக்கேள் நீங்க, என்னுடைய நெஞ்சில நீங்க எப்படி வசிப்பேள் அப்படிங்கறதுக்காக கவலைப்பட்டு. ஆனாலும் பரவாயில்ல, நீங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்னு ஒரு விதமா சொல்ற. அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியதான 95வது ஸ்லோகம். அதி மிருதுளவு மம சரணவு அதி

பரமேஸ்வரன் ஒரு காலத்துல இப்படி நினைக்கலாமா, அது மிருதளவோ மமாச்சாரனவோ, என்னுடைய பாதங்கள் ரொம்ப மிருதுவானது. மிருதுன்னா புஷ்பங்களையே நடந்து இருக்கக்கூடியது, அதுல வந்து வழக்கம் இல்லை அதுக்கு கடினமான இடங்கள்ல. நம்ம சாதாரணமா பாருங்க, மதராஸ்ல எங்கே போனாலும் செருப்போடு தான் போறோம். சில பேர் வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டுருக்கா, மகாத்மாக்கள வாழ் எப்பொழுதுமே செருப்பு இருந்துட்டே இருக்கணும். அதுக்கு தனியா போட்டுக்கிறது என்ன, காலால கட்டிவிட வேண்டியது தானே. இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டு நடந்துக்கிறா. நம்ம சம்பிரதாயம் என்னன்னு தெரியல அவளுக்கு, என்ன பண்றது. அவள்லாம் பாஷ்சாத்திய சம்பிரதாயம், அவளை பார்த்துட்டு அப்படியே கத்துட்டு அப்படியே நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்க முடியுது. ஆனா பகவான் இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், பாதங்கள்ல ஒன்னும் போட்டக்கூடாது. இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே போலயே அருணாச்சலேஸ்வரனுக்கு கிரிவலம் பண்ற, கால ஒன்னும் போட்டக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அந்த கிரியே அருணாச்சலேஸ்வரர். அருணாச்சலேஸ்வரன் கோவில் இருக்கக்கூடியதான லிங்கம் இல்ல, அந்த மலையே அருணாச்சலேஸ்வரர். அத செருப்பு ஒண்ணு போலாமா, போட்டு போகக்கூடாது. அதே போல அங்க இருக்கக்கூடியதான புஷ்பங்கள் எல்லாம் ஏகதேசம் பகவானுக்கு தான். அந்த புஷ்பத்தை யாரும் தலையில வச்சுக்கூடாது அப்படின்னு இருந்தது. இப்ப எல்லாத்தையும் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி அந்த பரமேஸ்வரன் அவர் நினைக்கலாமா, என்னுடைய பாதங்கள் அதிமுருதுல ரொம்ப கோமளமானது, ஏதாவது கொஞ்சம் அதுல அடிபட்டாலும் என்னால தாங்க முடியாது. அப்படி அப்படி இருக்கக்கூடியதான என்னுடைய பாதங்கள் இருக்கு, அதை எப்படி இந்த பக்தனுடைய இத நெஞ்சில நான் வைப்பேன், வச்சுதான் ஆகணும். ஏண்டனர் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஜர்ஜுன திட்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திரூடானி மாயையா. ஒவ்வொருத்தருடைய தேசம் இருக்கணுமே, இருக்கணும்னு பாக்குறேன். ஆனா எப்படி இருக்குன்னர், ரொம்ப கடினமா இருக்கு, தாங்க முடியாத இருக்கு, எப்படி இருப்பேன் அப்படின்னு சந்தேகப்படுறீங்களோ. சந்தேகப்பட வேண்டியதுதானே, நம்ம கூட கால செருப்பு இல்லாமல் நடக்கணும்னா கஷ்டம்தான். கிராமாந்தரத்துக்கு போனால் செருப்பு இல்லாம நடக்கணும்னா ரொம்ப கஷ்டம்தான். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நான் இருப்பேன், இந்த பக்தனுடைய நெஞ்சில நான் எப்படி இருப்பேன், எப்படி வசிப்பேன், எப்படி அவனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறோ. ஆமா, அப்படி நினைச்சுட்டு இருந்தேன்னா நான் என்ன சொல்றேன் தெரியுமோன்னா, நிஜமா நீங்க நினைக்கிறா போல என்னுடைய மனசானது அப்படி கடினமா இல்லேன்னு சொல்லணும். சொல்ல நம்ம தயாரா இருக்கோமா, இல்ல. ஏன்னா நம்ம நெஞ்சு எப்படி இருக்க, மனசு எப்படி இருக்க, எல்லா விதமான ஆசைகளும் அதுல இருக்கு. இந்த ஆசைகள் போச்சுன்னு சொல்றான், ஆசை போகணுங்கிற ஒரு ஆசையும் இருக்கு. தியானம் இருக்கு, தியானம் பண்ணணும்னு நினைக்கிறான், எல்லா எண்ணமும் இருக்கப்படாதுன்னு நினைக்கிறான். ஆனா எண்ணமே இல்லாம இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா, அது நிஜமா எண்ணம் இல்லாம எப்படி போயிடுது, அது யோசனை பண்ணி பாருங்க. மெடிடேஷன் உட்கார்ற, தியானம் பண்ணணும்னு உட்கார்றோம், மனசுல வந்து ஒரு எண்ணமும் வரப்படாதுன்னு நினைக்கிறோம், மீதி எண்ணங்கள்லாம் இல்ல, எந்தெந்த எண்ணம் வந்தாலும் அப்புறம் தள்ளிண்டு எதையும் பகவானே நினைக்கிறோம்னு பாக்குறோம். ஆனா பகவானையே நினைக்கணும் எனக்கூடியதான எண்ணம் அங்க இருக்கோ இல்லையோ, அது இருக்க தொட்டு தானே மற்ற எண்ணங்கள் வேண்டாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த எண்ணத்தை எப்படி போக்கடிப்பு, அது பார்க்க வேண்டாமா. அதே போலயே மீதி எல்லாவற்றையும் வேண்டாம் வேண்டாம்னு தள்ளுறோம், நம்ம அகங்காரத்தை தள்ள முடியறதோ. பகவானுக்கு நான் நமஸ்காரம் பண்ணினேன், 100 நமஸ்காரம் பண்ணினேன், இன்னைக்கு நமஸ்காரம் பண்ணினேன், நான் பண்ணினேன்னு சொல்றானே, அந்த நானை விடலையே இன்னும், மீதி எல்லாத்தையும் விட்டான். ஆனா நான் பண்ணினேன்னு ஒரு அகங்காரம் மட்டும் விடலையாமா, அப்ப என்ன பண்றது. அந்த நானனக்கூடியதான அகங்காரத்தை விடுறது ரொம்ப கஷ்டம். அதனால்தான் சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜா. சர்வ தர்மான்னர், தர்மான்னு சொன்னாலே போறோம், தர்மங்களை எல்லாம் தர்மான்னு புளூரலோ இல்லையோ, அது பலவினையா இருக்கிறதுனால பகுஜனமா இருக்கிறதுனால என்ன பண்றோம், எல்லாத்தையும் விட்டுமிடணும் தெரியுது. ஆனா பகவான் ஏன் சர்வ தர்மான்னு சொல்ற, உன்னுடைய அகங்காரத்தையும் விடணும், அதை விட முடியல. நான் விட்டேன் விட்டேன்னு சொல்றேன், நான் உங்களுக்கு சரணாகதி அடைஞ்சிருக்கேன்னு அடைஞ்சிருக்கேன் நான் கூட சொல்லிட்டு இருக்கல, அது எப்படி நான் விட்டலையானால் அப்படி சொல்லப்படாது. அப்ப என்ன, சர்வமும் தியாகம் பண்ணணும். சர்வசங்க பரித்தியாகம் பண்ணி இருந்தால்தான் ஒரு மனுஷன் நிஜமாக பகவானை அடைய முடியும்.
அப்படி இல்லாமல் வாழ்க்கைன்னு சொன்னேன்னா வாழ்க்கையில அது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் இருக்கும், இருந்தால்தான் வாழ்க்கை, இல்லைன்னா அது வாழ்க்கை இல்லை. அதனாலதான் இன்னைக்கு ராத்திரி நம்ம விளையாட வேண்டியதான விளையாட்டு இத பரமபதம், இந்த நவராத்திரி இது வைகுண்ட காட்சி அன்னைக்கு பழைய நாள்ல சொல்லுவார். அது என்ன, பாம்புகளும் இருக்கும் ஏணிகளும் இருக்கும். இப்ப குழந்தைகள்லாம் ஸ்னேக் அண்ட் லேடர்னு விளையாடுறோம், அதுக்கு ஏன் வச்சோங்கிறத விவகாரமே போயிடுது. அப்ப என்ன, பரமபத சோபான பட்டம்னு பேர் அது. அந்த பரமபதத்துக்கு சோபானம், சோபானம்னா ஏணி, ஏணியத்தான் சொல்லியிருக்காங்க, ஸ்னேக்க சொல்லல. ஆனா இப்ப இருக்கக்கூடியதான குழந்தைகள்னா ஸ்னேக் அண்ட் லேடர்னு விளையாடுறோம், இவன் சம்சாரத்திலே இருக்கணும்னு பாக்குறான்.

ஆனா அவளும் மூணு பிறவை எடுக்க வேண்டியதான் நிர்பந்தம் வந்துருச்சு. சனகாதிகள்லாம் வந்தார், வந்ததுமே அவளுக்கு உள்ள கோபப்படாதுன்னு தடுத்தினா சபிச்சு விட்டார். இப்ப என்ன ஆயிடுது, அந்த நிலை வரைக்கும் போனோம். பகவானுக்கு என்ன ஆச்சு, என்னைக்காவது ஒரு நாள் கீழே விழுந்துடலாம். அப்படி இருக்கும் பொழுது அதையும் தாண்டி மேல போகணும், அதுதான் மனுஷனுடைய குறிக்கோள், அதுக்காக தான் பரமபதம். அந்த சோபானங்களானது அந்த லேடர்ஸ் இருக்கத்தான் இருக்கும், அந்த ஏணிகள் வழியாக நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக. அதே குறிப்பாக அந்த விளையாட்டு விளையாடும் பொழுது இந்த இதுதான் காய போடணும், இப்படித்தான் இருக்கணும், அப்பதான் ஏணி வரும், அப்பதான் நம்ம மேல போகும் அப்படியும். அந்த மேல் லெவலுக்கு போய் பரமபதத்தை அடையிறதுதான் ஒரு விசேஷம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும்னு சொல்றது, இங்கேயும் அங்கேயும் போகப்படாது, அதே இது நினைக்கப்படாது, சர்வதா சர்வ காலமும் அந்த பகவான் இடத்துல போய் சேரணுங்கிறோம். அப்படி பகவான் இடத்துல போய் சேர்றதுக்கு முக்கியமா வேண்டியது என்ன, தீட்சா ஸ்ரத்தா. அது எப்படியாவது பகவான் அடையணும் எனக்கூடியதான தீவிரமான ஒரு எண்ணம் மனுஷனுக்கு வேணும். அந்த மனுஷனுக்கு அந்த தீவிரமான எண்ணம் வரணுமே ஆனால் பகவான் உங்க இதயத்துல இருக்கணும். பகவான் இதயத்துல இருக்கணும்னா நம்ம மனசுல ஆசைகளை விடணும். ஆசைகளை விடணும்னு நினைக்கிறேனே தவிர ஆசைகள் விடணும்னு ஒரு ஆசை இருக்கே சார். முமுட்சுத்துவம் மோட்சம் வேணும் எனக்கூடியதான ஆசை வேற அவன் வச்சுட்டுத்தானே இருக்கான். நாலு சாதனங்கள்ல முமுட்சுத்துவம்னு ஒரு சாதனம் வேற சொல்லிருக்கல். முமுட்சுத்துவம்னா என்ன அர்த்தம், மோட்சத்துல ஆசை. இப்ப ஆசையே போகணும்னா எப்படி அப்படி போக முடிய மாட்டேங்கிறதே, என் மனசுல ஆசை மட்டும் இருந்தா பரவாயில்ல, அதுக்கு மேல மீதியெல்லாம் இருக்கே சுவாமி, கோபம் இருக்கு, குரோதம் இருக்கு, இவைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் இப்படி முள்ளு முள்ளான்னா இருக்கு, இவைகள்லாம் நான் தள்ளணும்னு பாக்குறேன், அதை எடுத்து நாசம் பண்ணணும்னு பாக்குறேன், முடிய மாட்டேங்கிறதே. அப்ப அந்த பகவானை எப்படி நான் நினைப்பேன், பகவானை எப்படி வாங்கோ வாங்கோ என் இதயத்துல இருந்தோ நான் கூப்பிடுவேன் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதுதான் சொல்றார், இது விசிகிச்சாம் சந்தியதா. இப்படிப்பட்டதான விசிகிச்சாம் ஒரு சந்தேகத்தை விட்டு விடுங்க பரமேஸ்வரரே. இவருடைய மனமானது இவ்வளவு கடினமா இருக்கே, கல்நெஞ்சுக்காரரா இருக்காரு, இவருடைய இதயத்துக்குள்ள நான் எப்படி இருப்பேன், என்னுடைய கால்கள் எல்லாம் ரொம்ப மிருதுளமாக இருக்கே, அது புட்பம் மாதிரி பூ மாதிரி இருக்கே, அதை தொட்டா அதுக்கு இது கஷ்டப்படுமே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தா அதை விட்டுருங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, ஒண்ணு இவர் மனசை மிருதுவா ஆக்கணும், இல்ல அந்த பரமேஸ்வரனுடைய பாதத்தை எப்படி பண்ணும் அதை கடினமாக்கணும். என்ன ரெண்டு பேரும் சமானமா ஆக்கணுமே ஆனால் என்ன பண்ணணும்னா, இதையாவது மிருதுளமாகணும், அதையாவது கடினமாகணும். என்ன பண்றதுன்னு, என்னுடைய மனசை மிருதுவா ஆக்க முடியாது, இப்ப என்னடா பண்றதுன்னு அதை சரி பண்ணுட்டார் விவகாரம் முழுக்க. குச்சேலனை குபேரனாக்கிறது கஷ்டமா இருக்கு, குபேரனை குச்சேலனாக்கி விடுங்க. அதே மாதிரி இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன்னா, பரமேஸ்வர நான் நினைக்கிறேன் உங்கள்டைய பாதங்களானது அவ்வளவு மிருதுளம்னு நீங்க நினைக்கிறது தப்பு. ஏன்னா நீங்க எங்க வசிக்கிறேன், மலையெல்லாம் வசிக்கிறேன், மலை எப்படி இருக்கும், கரடு முரடா தானே இருக்கும். ஆகையால் நீங்க உங்களுடைய பாதங்கள் ரொம்ப மிருதுளவோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அப்படி இல்லை, அது எல்லா கடினமான பாகத்தையும் தாங்கும், தாங்கக்கூடியதான திறமை இருக்கு. ஆகையால் என்ன விவகாரம் நான் சொல்றேன்னா, நிச்சயமாக நீங்க என்னுடைய மனசுக்கு வரலாம். விவகாரம் என்ன, தாங்க முடியாதுன்னு நினைக்காதீங்க, நிச்சயமாக நீங்க தாங்கலாம், ஏன்னா நீங்க மலையில தான் இருந்துட்டு இருக்க அப்படின்ட்டு. அதி மிருதுளவு மாமா சரணவு, என்னுடைய பாதங்கள் ரொம்ப மிருதுவா இருக்கு. அதி கடினம் தே மனோ பவானிஷா, அதி கடினம் தே மனஹா, உங்களுடைய மனசு ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு, ரொம்ப கடினமா இருக்குன்னு ரொம்ப கட்டியா இருக்கு. ஏன், அதுல எத்தனை ஆசைகள், எத்தனை கோபங்கள், எத்தனை குரோதங்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, எத்தனை பேருக்கு நம்ம தீங்கு நினைச்சிட்டு இருக்கோம், அது மனசை விட்டு போக மாட்டேங்கிறது. என்ன போய் இந்த வார்த்தை சொன்னானோ இல்லையோ அதை விடுவேனா அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே இருக்கு. மறந்து போனா போல இருக்கே தவிர அந்த சமயம் வந்தா பாருங்க, என்னைக்காவது ரோட்ல போயிட்டே இருக்க, அந்த வியக்தி எதிர்க்க போறார், போனதுமே அந்த பழசெல்லாம் ஒரு தரம் சினிமா வந்தா போல காட்டுறது, அன்னைக்கு அப்படி சொன்னா இப்படி சொன்னா, அதுக்கப்புறம் அவரையே நினைச்சிட்டு இருக்க ராத்திரி வரைக்கும் சொப்னத்திலையும் அவரே வரார். என்ன சார், அன்னைக்கு அவர் வச்சார்னா அன்னைக்கே மறந்து போயிட வேண்டியதுதானே அவனை. ஏன் அந்த மனசு கேட்க மாட்டேங்குது, எதை மறக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளியரா ஞாபகம் வச்சுக்கோ. வேதாந்தத்தை கேட்டமே சிவானந்த லஹரியான்னார், சொன்னாரா அவர் அப்படின்னு, எது வேணுமோ அதை மறந்து போயிடுறது, எது வேண்டாம் எது மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் அப்படியே பச்சையா ஞாபகம் இருக்கு. என்ன பண்றது.

இந்த மனசு பண்ணக்கூடியதான வேலை இப்படி இருக்கு. ஆகையால் இந்த மனசுல எத்தனை உள்ள எத்தனை சேம்பர்ஸ் இருக்கோ, எத்தனை எத்தனை விவகாரங்கள் இருக்கோ, எத்தனை ஆசைகள் இருக்கோ, குரோதங்கள் இருக்கோ, கோபங்கள் இருக்கோ, நமக்கு இந்த பொருள்ல ஆசை இருக்குன்னு நமக்கே தெரியாது. அதுல அப்படியே வச்சுருக்கள் பகவத்கீதை புஸ்தகத்தை. யாராவது ரெண்டு நாள் நான் கேட்டு ஒரு தடவை பார்த்துட்டு கொடுங்க, மேலோட பார்த்துட்டு கொடுக்குறேன், வேற ஒரு புத்தகம் இல்ல கொடுங்கன்னு சொன்னேன். ஐயோ நான் பார்க்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஒரு வருஷமா பார்க்கவே இல்லை, தொடவே இல்லை, தூசி வச்சுட்டு இருக்கேன். ஏண்டன்னர் அந்த புஸ்தகத்துல ஒரு அபிமானம் இருக்குன்னு அது நம்மள்கிட்ட போறன்னைக்கே தான் அது தெரியுது. அது வரைக்கும் அது பாட்டுக்கு அது இருக்குன்னு அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். அதுல இருக்க கூடியதான ஒரு அபிமானம் நமக்கு தெரியல, ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரியே லோகத்துல எத்தனை ஆசைகள், எத்தனை குரோதங்கள், எத்தனை கோபங்கள், எத்தனை விஷயங்கள், இத்தனையும் இந்த மனசுக்குள்ள இருக்கு. அதனால அந்த மனசானது எப்படி ஆயிடுதுன்னு காஞ்சு கட்டையாட்டம் ஆயிடுது, கல்லாட்டம் ஆயிடுது. இப்ப என்ன ஆகணும்னார், அது என்ன பண்ணணும்னார், இதை ஒண்ணும் இன்னும் சரி பண்றதுக்கு முடியாது. ஏன்னா அதுல இருந்து ஆதைகளை எடுக்கணுமே ஏனால் பகவான் வந்தாதான் அவரால் தான் முடியும். அதால் பகவான் வரணுமே ஏனால் அதுக்கு முன்னால் அது சரி பண்றது முடியாத காரியம் சார். அப்ப என்ன பண்ணணும்னார், பரமேஸ்வரனே சொல்லிவிட்டார் சுவாமின்னு, நீங்க இங்க இந்த வந்தாதான் சரியாயிடும், நான் எப்படி வருவேன், இந்த முழு ரொம்ப மிருதுவான பாதங்களாச்சே, பாதங்களுக்கு அடிப்படுமே, கவலைப்படுமே, நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க இருக்கிறதே மலை, மலையில இருக்கும் பொழுது கல்கள் இருக்கத்தான் இருக்கு. மலையில இருக்கக்கூடியதான கல்லை விடையா என்னுடைய கல், ஏன்னா கல்லுலயே நடந்து நடந்து சில கல்கள்லாம் ரொம்ப எப்படி என்ன மிருதுவாயிடும், மிருதுவாயிடும்னா வழுக்க ஆரம்பிச்சிடும், மேல குத்தாம போயிடும். திருப்பதியில நடந்து நடந்து பார்த்தேன், மழை பெஞ்சதுன்னா சறுக்க ஆரம்பிச்சிடும். என்ன சார் கல்லாச்சு, அதுல கிரிப்பே இருக்காது. அதே போலயே இந்த பழைய நாள்ல இந்த உரல்லாம் இருக்கு பார்த்தேல, அது இதாயிடும், அதுக்கு அக்கு போடுறதுன்னு வருவோம். அதை வச்சுட்டு அதை காலை குத்து குத்து குத்து வைப்பான், எடுக்குன்னு அது அப்படி மிருதுவா ஆயிடுதான், அது வழுக்க ஆரம்பிச்சுடுதான், அது நல்லா அரைக்கலையா. அதே மாதிரியே இப்ப என்ன ஆச்சுன்னு, நடந்துட்டே இருந்ததையானால் அந்த கல்லு தேய ஆரம்பிக்கும்னே. அதே மாதிரி நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா என் மனசுங்கிற கல்லு தேயுமே தவிர, இப்ப அப்படின்னு உங்க காலானது நல்லா வழக்கப்பட்டுதான் இருக்கு, பதமாகத்தான் இருக்கு. ஆகையால் நீங்க வரணும்னு பகவான் இப்படி பிரார்த்திக்கிறார். அதி மிருதுளோ சரணோ அதி கடினம் தே மனோபவானி விசிகிச்சாம் சம்த்யஜா. இப்படிப்பட்டதான சந்தேகத்தை சம்த்யஜா நன்னா விட்டுவிடுங்க. என்னன்னர் கதமா சேத்கிறோ ததா பிரவேச. அப்படி இருக்குமே ஆனால் தாங்கள் எப்படி மலையில வந்து, மகாவிஷ்ணு இருக்கார் பாருங்க வைகுண்ட லோகத்துல, பாம்பு படிக்கையில எப்ப பார்த்தாலும் ஏசியில உட்கார்ந்தா போற, எங்க தொட்டாலும் சில்லுன்னு இருக்கும். அப்படிப்பட்டதான் அந்த பாம்பு படிக்கல, மேல வெயிலே விழப்படாது, வெளிச்சமே விழப்படாது, நிழலாவே இருக்கணும். அந்த பாம்பு படத்தை அடைச்சுட்டு அப்படியே இருக்கு. எதிர்க்க மகாலட்சுமி தாயார் தங்க தட்டல தாமரை புஷ்பங்கள்லாம் வச்சுண்டு அப்படியே நிக்கிறா. இந்த பக்கம் நாரதர், அந்த பக்கம் தும்புரூர், அவள்லாம் இருந்துட்டு சர்வதா சர்வ காலமா பகவானுடைய ஒரு பாதங்களை எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கா. அந்த பாதங்கள் எப்படி இருக்குன்னு அதை தொட்ட அது செவந்து போயிடுமோன்னு இருக்கான். அப்படி ஆனந்தமாக இருக்க பகவான் ஆனந்தமா படுத்துட்டு இருக்க, அதை விட்டு விட்டு நீங்க வெயில்ல கைலாச மலையில அப்படின்னு சுத்தின்னு இருக்க நீங்க. அப்ப உங்க பாதங்கள் நிஜமாக மிருதுவாவா இருக்க, நீங்க நினைச்சுட்டு இருக்க மிருதுவா இருக்கு இருக்குன்ட்டு. என்னுடைய மனசை விட கடினமான கற்கள்ல நடந்து நடந்து உங்களுக்கு வழக்கம் இருக்கு சுவாமி, ஆகையால் நாங்க என்ன சொல்றோம், வாங்கோன்னு பிரார்த்திக்கிறோம். அதிமுருதளவு

இங்க பகவான பவானிஷான்னு கூப்பிடுற, பவானு என்னுடைய ஆத்தக்காரே இருந்தார். நியாயமா பவானின்னு சொன்னாலே பவருடைய ஆத்தக்காரிக்கு பவானின்னு பேரு. பவானியினுடைய ஆத்தக்காரரும் இங்க சொல்றார், இது நியாயமா இருக்கா விவகாரம் எதற்காக? அம்பாள் ஒரு தரம் பிரார்த்தனை பண்ணினாலாம். என்னமா பிரார்த்தனை பண்ணினான்? பரமேஸ்வரா, என்னுடைய மனசானது எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறேன், அது வந்து அப்பொழுது கடைஞ்சதான வெண்ண மாதிரி இருக்குன்னு நினைக்கிறடா, இல்ல கல்லு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறடா? அப்பொழுது கடைஞ்சதான வெண்ண மாதிரி இருக்குன்னு நினைச்சோம்னா என் மனசுக்கு வந்துருக்கோம். ஏண்டா அப்பொழுது கடைஞ்ச நவநீதம்னு பேர். நவநீதம்னு என்ன? நவம்னா புதுசு, அப்பொழுது கடைஞ்சது, நீதம்னா கடையப்பட்டது. அப்பொழுது கடைஞ்சதான வெள்ளையானது எப்படி, வெண்ணையானது எப்படி மிருதுவா இருக்கோ, அது போல என் மனசு மிருதுவா இருக்குன்னு நினைச்சேன்னா என் மனசுல உங்க பாதங்களை வைங்க. அப்ப என்னாகும்? அந்த பாதங்கள் அந்த வெண்ணையில அப்படியே படியும். பாதங்கள் படிஞ்சதுன்னா நான் ஆனந்தமா இருப்பேன். சரி, இது நன்னாதான் இருக்கு, ஆனா உங்க மனசு அப்படி இருக்க மாதிரி இல்லையே, அது கல்லாட்டம் இருக்குன்னு நினைக்கிறேடோ. பரவாயில்ல, அப்ப என்னடா இந்த கல்லாட்டம் இருக்கக்கூடியதான மனசுக்கும் ஒரு நாள் உபயோகம் உண்டுன்னு என்னாச்சுன்னு விவாகத்துல என்ன பண்ணார்? அஸ்மா நமாரோஹ அஸ்மே வத்தம் ஸ்திரா பவா அப்படின்னு கூப்பிடுறான். கல்லு மேல ஏற நில்லுங்கிற பொண்ணு கால பொண்ணு அப்படியே மனையில இருந்து ஏழு அடி நடத்தி வைக்கணும். ஏழு அடி நடத்தி கொண்டது ஏழாவது ஏக

அப்படின்னு ஒவ்வொரு அடியும் அந்த பெண்ணினுடைய பாதத்தை இழுத்து இழுத்துன்னு கொண்டு வருவான். அந்த ஏழாவது அடி வர இடத்துல கரெக்டா அந்த கல் இருக்கணும், அம்மிக்கல். இப்ப அம்மிக்கல் என்னன்னா வாத்தியார கொண்டு வாங்குறாங்க. அவர் என்ன பண்றாரு, அம்மிக்கல் மாதிரி சின்ன ஷேப்ல ஒண்ணு போட்டுட்டு அது கொண்டு வர்ற, அது பாதம் இல்ல கட்டவரல் கூட ஒட்டாது. அவர் என்னடா அவர் அம்மிக்கல்ல கொண்டு வாங்கன்னா எப்படி கொண்டு வர்ற பாருங்க. அவர் கொடுக்கற தட்சிணையே பழைய நாள் தட்சிணை தான் கொடுக்குறோம். ஆனா விவகாரம் அம்மிக்கல்ல கொண்டாங்கன்னா விவகாரம் என்ன இருக்கு, கட்டமா இருக்கு. என்ன எங்க காத்துல அம்மிக்கல் இல்லைன்ட்டா, ஏன்னா எங்க காத்துல கிரைண்டர் தான் இருக்கு, இது விவகாரம் ஒண்ணும் இல்ல. நான் என்ன பண்றதுன்னு அது அம்மிக்கல்ல மேல ஏற்றி நிக்க வைக்கணும். நிக்க வச்சு என்ன சொல்லணும், அஸ்மே வஸ்திரா அஸ்மா நமாரோஹா, ஹே பொண்ணு இந்த கல்லு மேல ஏறி நில்லு அப்படின்னு சொல்லணும். எதுக்காக, அஸ்மே வஸ்திரா பவா, இந்த கல் எப்படி கடினமா இருக்கோ அசையாமல் இருக்கோ அதே போலயே நீ அசைஞ்சு கொடுக்கப்படாது. ஏன், வாழ்க்கையில நல்லது கெட்டது மாறி மாறி வந்துட்டு இருக்கும், அது யாரு தாங்கறதுன்னு, துன்பங்கள் வந்தா தாங்கறது யாருன்னா ஸ்திரீகள் தான். புருஷா வெறும்னு அப்படியே இருந்துட்டு இருக்கா, ஆனா அதை தாங்கி என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நான் சரிப்படுத்துவேன் அப்படின்னு குடும்பத்தை கொண்டு வர பாருங்க, அது அவாடத்துலதான் இருக்கு. ஒரு கஷ்டம் வந்தா என்ன, அம்மாவை கேட்பா மாமியார கேட்பா எப்படி பண்ணணும் என்னன்னு, அவளுக்கு தெரியும். இதுவாமா ஒன்னும் கவலைப்படாத, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால அவாத்துல இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது, அதுக்கு இப்படி பண்ணினா சரியா போயிடும். அத்தனையும் அப்படியே ரெக்கார்ட்ல கம்ப்யூட்டர்ல மெமரியில வச்சுட்டு இருக்க அந்த பாட்டி விவகாரம் என்ன, ஊர்வம்பு மட்டும் யாராவது என்னென்ன நடந்தது எந்த இடத்துல என்ன நடந்தது எல்லாத்தையும் கேட்டு வச்சுட்டு இருக்கான்னு. விவகாரம் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை எடுத்து சொல்லி அதுக்கு சமாதானம் படிச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஸ்திரீளால முடியுமே தவிர புருஷாளால் நடக்காத காரியம். ஏன்னா அன்னன்னைக்கே மறந்து விட்டாங்க. அப்ப என்ன பண்றது, இந்த வீட்டை பொறுப்பாக நடத்தி கொள்ள வேண்டியதான ஒரு பொறுப்பு உன்னிடத்துல தான் இருக்க, ஆகையால் என்ன பண்ண, இந்த கல்லு மேல ஏறி நில்லு அப்படின்னு சொல்லி ஏறி நின்னாங்கிறதுக்கு என்ன சார் அடையாளம், அந்த காலுக்கு மெட்டி போடுவான். இப்ப என்னடா நாத்தினார் வந்து காலுக்கு மெட்டி போடுறான், மனையில உட்கார்ந்த பிறகு மெட்டி போடுறான். நியாயமா எங்க போடணும், அந்த கல்லுக்கு மேல போடுறப்ப அங்கேயே போடணும் விவகாரம். அப்ப விவகாரம் என்ன, அது மாதிரி அந்த கல்லுக்கு மேல ஏறி நிக்க வைக்கிற பார்த்தீங்களா, அது மாதிரி கடினமா என் மனசு இருக்குன்னு நினைச்சிருந்தேளே, ஆனால் அஸ்மானமாரோ பயதும் பவதோ உபயோகா அப்படின்னு அம்பாள் சொன்னாலாம். என்னுடைய கல்ல மனசானது நெஞ்சானது ரொம்ப மிருதுவா இருக்குன்னு நினைச்சா இதுல வந்து இருந்திருக்கோ, கடினமா இருக்குன்னு நினைச்சாலும் அப்ப உபயோகப்படும் உங்களுக்கு. ஏன்னா அப்ப கல்லு தேடணுமோ இல்லையோ, என் மனசுதான் இருக்கு, இந்த மனசுக்கு மேல ஏறி வச்சுட்டு நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாளாம். அது மாதிரி விசேஷமாக இந்த மனசானது, என் மனச கல்லாட்டம் இருந்த போதிலும் அதுல நீங்க அவசியம் வரணும் என்று சொல்றதற்காக தான் பவானீஷான்னு சொல்லியிருக்கார். அதோட மட்டும் இல்ல, நினைச்ச மாத்திரம் பவானி துவம் தாசே மகி விதர திருஷ்டிம் ச கருணா அப்படின்னு பவானின்னு சொன்ன மாத்திலேயே, பவானி துவம் தாசேன்னு சொன்ன மாத்திர பவானி துவமிதியா அப்படின்னு தன்னுடைய நிஜ சாயுஜ பதவியும் முகுந்த பிரம்மேந்திர அப்படின்னு அந்த தேவதைகள்லாம் வணங்கக்கூடியதான நிலையும் அம்பாள் கொடுத்துடுறாரா. அப்படிப்பட்டதான இரு நெஞ்சியா இருந்து எப்பொழுதுமே எல்லோருக்கும் சகாயம் பண்ணக்கூடியதான பக்தர்களுக்கு வாரி வணங்கக்கூடியதான அம்பாளுடைய ஆத்துக்காரரே, நீங்களும் இப்படி பண்ணாதீங்க, நீங்களும் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக.

ఆకృష్య భక్తి శృంఖలయ పురహర చరణాలనే హృదయమదేభం వదాన చెద్యంత్రై. ఇప్పుడు అడుతుంది, என் மனசு கல்லாட்டம் இருக்குன்னு சொல்லிவிட்டேனே, கல்லாட்டம் இருந்தா என்னாச்சுன்னு, இருக்கிற இடத்துல இருக்கும் எங்கேயும் போகாது, நல்லத்தானேன்னு இருக்கு. மனசு எங்கேயும் ஓடாம ஒரு இடத்துல இருந்து அதுக்காக தானே யோகங்கள்லாம் சொல்றது. எத்தனை விதமான யோகங்கள்லாம் என்னத்த சொல்றது, மனசை எங்கேயும் நகர விடாம பண்ணுங்கோ, ஒரு இடத்துல நிக்க வைங்கோன்னு. அது தானா நின்று போயிடுதே, கல்லா போயிடுதேன் என்னால், ரொம்ப நல்லத்தானேன்னா. இந்த கோதமர் ஒரு மகர்ஷி, அவர் தர்க்க சாஸ்திரம் எழுதினார், தர்க்க சாஸ்திரங்களுக்கெல்லாம் சூத்திரம் எழுதினார். மோட்சம்னா என்னதுன்னு கல்லாட்டம் இருக்கிறதுன்ட்டு அவர் போய் கேட்டா, என்ன கல்லாட்டம் இருக்கிற பாஷாண கல் போ மோட்ச, கல் மாதிரி இருக்கிறதா மோட்சம். என்ன சுவாமி, பிராச்சீன ஆச்சாரியெல்லாம் ஏகவிம் சதி துக்கத்வம்சோ மோட்ச, 21 விதமான துன்பங்களை ஆண்டு செல்வதற்கு தான் மோட்சம் என்ற பெயர் அப்படின்னு பிராச்சீன ஆச்சாரியால் எழுதியிருக்கா. நீங்க வட்ட கல்லாட்டம் இருக்கிறது மோட்சம்னு சொல்றீங்களா, அது எப்படி ஆகும் அப்படின்னு. இல்ல, கல்லுக்கு துன்பம் இருக்கான்னு கேட்டார். இல்லையோண்ணா, ஏதாவது ஒரு துன்பம் இருக்கா, இல்ல, அதனாலதான் கல்லாட்டம். அப்ப கல்லுல உங்களுக்கு என்ன ஆசைன்னு, இல்ல எங்க ஆத்துக்காரி கல்லாட்டம் இருக்கா, என்ன பண்றது அகல்ய, கல்லாட்டம் இருக்கா, என்ன கல்லாட்டம் செபிச்சு விட்டாரோ இல்லையா, சோ அது மாதிரி இருக்கிறதா மோட்சம்ட்டார். ஏண்டனர், இன்பமும் துன்பமும் தெரியல, சுகமும் துக்கமும் தெரியல, வெயில் மேல படுற தெரியல, ஜலம் விழறது தெரியல, அப்படியே இருந்துட்டாலும் அது மாதிரி எல்லாத்தையும் மறந்து இருக்கக்கூடியது அந்த நிலைக்கு மோட்சம்னர். அது மாதிரி இந்த கல்லாட்டம் இருக்கணும், ஏன்னா அது நம்ம விரும்பத்தக்கத்தானே, மனசு இங்கேயும் அங்கேயும் ஓடாம இருக்குமே, அசையாம இருக்குமே, மனசு அசைஞ்சாதானே மனிதனுக்கு துன்பமே. நமக்கு எது நமக்கு வேண்டாமோ அதை மனசு நினைச்சா துன்பம் வருது, எது வேணும்னு நினைக்கிறோமோ அது கிடைக்காத பரியந்தம் துன்பம் இருக்கு. பார்க்க வேணுங்கிற பொருளை நினைச்சதையானால் அது கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு துன்பம் இருக்கு, வேண்டாத விதத்தை நினைச்சதையானால் அதை நினைச்ச மாத்திரத்தினாலேயே துன்பம் வருது. இப்ப இந்த துன்பம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு நன்னா யோஜனை பண்ணேன்னா, நம்ம மனசு தான் அசைஞ்சுட்டே இருக்க, எதையோ நினைச்சுட்டு இருக்க, அப்படிப்பட்டதான ஒரு மனசு இருக்க. அந்த மனசை என்ன பண்ணணும், பரமேஸ்வரா நீங்க அந்த மனசுங்கிறது யானை மாதிரி இருக்கு, யானைங்கிறத நகராது, காலம் நிக்க நின்னதுன்னா அதே இடத்துல நிற்கும் சார், அது இந்த பக்கம் அந்த பக்கம் போறதில்ல, துதிக்கியை மட்டும் ஆட்டிட்டே இருக்கு அது நிக்காது, ஆனா நாலு பாதங்களை வச்ச இடத்துல வச்சுட்டே இருக்கும். அது மாதிரி தானே என் மனசு இருக்க, இந்த கொழுத்த யானை இருக்க, கொழுத்த யானை எனக்கூடியதான என் மனச, அது அங்கேயும் அங்கேயும் ஓடுறா போல தெரிகிறது சார், ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறது. ஆகையால் என்ன பண்ணணும், நீங்க அதை கொண்டு வந்து ஸ்திரமாக அதுக்குன்னு ஒரு தூண், அது அசையாததான ஒரு தூண், அந்த தூணுல என்ன பண்ணணும்னு, செங்கிலி போட்டு கட்டி விடுங்கோ, சாதாரணமான நூல் நூனை ஒரு புடிச்சு இழுத்துதுன்னா வந்துடும் யானைக்கு, இந்த பிளாஸ்டிக் த்ரெட் எல்லாம் ஒன்றும் நடக்காது, அது செங்கிலி போட்டு தான் கட்டணும். ஆகையால் அதை கட்டி விடுங்கோ அப்படின்னு பகவான பிரார்த்தனை பண்றார். எப்படி நிபுரதம் ரபசாத் ஆக்ருஷ்ய பக்தி ஸ்ருங்கலயா புரஹர சரணாலானே ஹிருதயம் அதேபம் பதான சித்யந்திரை. ஹிருதயம் அதேபம், என் நெஞ்சு எனக்குடையதான மதித்த யானைய, சாதாரண யானை மட்டும் இல்ல, நன்ன மதிச்சு கொழுத்து இருக்கு, அந்த கொழுத்துதான ஒரு யானையை என்ன பண்ணணும், கட்டி பண்ணும். எப்படி, தைரிய அங்குசேன நிபுரதம் ரசபாதாக்கிருஷ்ய, தைரியம் எனக்குடையதான ஒரு அங்குஷம், யானையை கட்டுப்படுத்துறதுக்காக அதுக்கு உபயோகப்படுத்தக்கூடியதான ஒரு பதார்த்தத்துக்கு அங்குஷம்னு பேர். அங்குஷம், குஷம்னு சொன்னா பில்லு, அந்த தர்ப்பம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குதான் சம்ஸ்கிருதத்துல குஷம்னு பேர். அது நுனி எப்படி இருக்கும், கூற இருக்கும், அதே மாதிரியே இரும்புல செய்ய வச்சதான ஒரு பதார்த்தம், அது என்ன ஊசி மாதிரி இருக்கும், அதை குத்தினா வலிக்கும், சாதாரணமாக எதனாலையும் குத்தினாலும் யானையுடைய தோலானது ரொம்ப ரொம்ப கடினமான தோல். அதே மாதிரியே சில பிராணிகள் அப்படி இருக்கு, எருமையின் தோலையும் கடினம்தான், யானை தோல் அதை விட கடினம், அதை விட இன்னும் ரொம்ப கடினமா இருக்கக்கூடாது முதலையனுடைய தோல். முதலைய தோலை நீங்க கத்தியால வெட்டினாலும் வெட்ட முடியாது, முதல கடிச்சு விடுத்துன்னு வச்சுக்கலாம், கத்தியால பண்ணாலும் பண்ணது, இந்த கார் டயர் லாரி டயர் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும், அப்படி 1 inch திக்க இருக்கும், அதுக்கு என்ன வியாபாரம், அதை கொல்றதுன்னா புல்லட்டுனால அடிச்சாதான் அடிக்குமே தவிர கத்தினாலேயோ ஒன்னும் ஆகாது. அது ஜலத்துக்குள்ள இருக்கு, நெருப்பு எப்படி இப்பள், நெருப்பு வைக்கிறதுக்குள்ளேயே அது இருந்து போயிடும், அதனால முதல்ல கடிச்சு விடுத்தோம்னா
முதல்ல புடிச்சுட்டு எடுத்தோம்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கு போறதுக்கு. அதுக்கு ஒரே வழி என்னன்னா ஷூட் பண்ண வேண்டியதுதான். அது அவ்வளவு சுலபமா இருக்குமா? விவகாரம் என்னன்னா அப்படி திக்கா இருக்கக்கூடியதான ரொம்ப கட்டியா இருக்கக்கூடியதான தோல். ஆனாலும் அப்படிப்பட்டதான அந்த மோத யானைய குத்தணும்னா அது குத்துறதுக்கு வழி என்ன? ஒரே ஒரு வழிதான், என்னன்னா அங்குசத்தினால. அதே போல நமக்கு என்ன அங்குசம் அப்படின்னு கேட்டேன்னா தைரிய அங்குசேன, தைரியம் எனக்குடையதான அங்குசத்தினால அதை கட்டணும்னர். தைரிய அங்குசேன நிபுரதம் ரசபாத் ஆக்ரஷ்ய பக்தி சுங்கலையா, ரசபாத் வேகமாக ஆக்ரஷ்ய பக்தி சுங்கலையா. இத கட்டணும், கட்டுறதுக்கு எப்படி கட்டணும் அப்படின்னு கேட்டேன்னா பக்தி சுங்கலையா, பக்தி எனக்குடையதான சுங்கலை. சுங்கலா அப்படின்னு சொன்னேன்னா செங்கில். இந்த செங்கிலின்னு தமிழ்ல சொல்றல, இதுக்கு சமஸ்கிருதம் பதமானது சுங்கலை. ஒன்னோட ஒண்ணு கோத்துண்டு இருக்கும். பழைய நாள்ல செங்கிலி பண்றது எப்படி பண்ணுவா? ஒன்னோட ஒண்ணு கோத்து இருக்கு. முதல்ல கம்பியா கட்டிவிடுவா, கம்பியா ஒண்ணு சின்ன சின்னதாக கோத்து கோத்து ஒன்னோட ஒண்ணு கோத்து இந்த சேருக்கு வடம் கட்டியிருக்கா பாத்தீங்களா, எப்படி செங்கிலி செங்கிலியா அப்படிதான் இருந்தது முதல்ல. அது தொங்கிட்டு இருந்தது, அதனால செங்கிலின்னு வச்சோம். சமஸ்கிருதத்துல ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதுனால சுங்கலான்னு பேர் வச்சோம். அந்த சுங்கலை தான் செங்கிலி. அந்த செங்கிலினால கட்டி விடுக்கும். என்ன செங்கிலி? பக்திங்கிற செங்கிலி. அந்த பக்தி சுங்கலையா தைரியங்குசேன நிபுரதம்.

0: என்னுடைய அந்த யானையுடைய பாதங்களை இருக்க அந்த பாதங்களை என்ன பண்ணோம்னர் அந்த செங்கிலியினால கட்டி அந்த செங்கிலியை எங்க கட்டணும்னர் மதேபம் பதான செந்தன்றை அது ஆலானம் ஆலானம்னு அதுக்கு கட்டக்கூடியதான அந்த செங்கிலிய கட்டக்கூடியதான தூணு அந்த தூணு மாதிரி இருக்கிறது சாதாரணமாக யானைக்கு கட்டக்கூடியதான தூணானது நம்ம பைப்பு இதெல்லாம் ஒன்றும் நடக்காது அதுக்கு அது என்ன நல்ல அடிக்கட்டை இருக்கக்கூடியதான மரத்தினுடைய அடிக்கட்டையில கட்டுவான் அது அவ்வளவு சீக்கிரமாக எடுக்க முடியாது அப்படிப்பட்டதான சரணாலானத்துல ஹே புரஹரா முப்புறங்களையும் எரித்தவர் நீங்க அப்படி முப்புறத்தும் இருந்ததான பரமேஸ்வர சரணாலானே ஹிருதய மதே பம்பதான சித்யந்திரைஹி அத கட்டணவன என்ன சித்யந்திரைஹி யந்திரங்கள்னால சேர்த்து வச்சு அதை கட்டுவாளாம் ஏன்னா அது கொழுத்த யானை சாதாரணமா யானை இருந்தான்னா பரவாயில்ல அது ஒன்னும் ட்ரபிள் பண்ணாது அது பிச்சுண்டு ஓடக்கூடியதான யானையா இருக்கமையானால் அதை யந்திரங்களை வச்சு நாலு பக்கம் கயிறை கட்டி அதை எடுத்து விட்டு கட்டுவாளே அதே போல என் மனசை கட்ட வேண்டியதே தவிர சாதாரணமாக இந்த மனசை அடங்காது ஆகையால் மனசுன்னு நான் முன்னால சொன்னேனே அது கல்லாட்டம் இருக்குன்னு சொன்னேனே கல்லாட்டம் வருத போல இருந்த இடத்துல இருந்து ஓடுறது சார் அதுக்கு திமிர் பிடிக்கிறது ஒவ்வொரு சமயத்துல அப்படி சாதாரணமா இருந்தா ஒரு விவகாரம் இல்லைன்னு மனசுல ஒரு கவலை வரட்டும் அன்னைக்கு இங்க ஜபம் பண்ண முடியறதா என்னமோ நினைக்கிறோம் நம்ம வெறும்னா இருந்தாலே உத்தியோகத்துல அவ பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு சொல்றாளே நம்மளை பத்தி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்காளே நாம சௌக்கியமா இருக்கும் பொழுதே இன்னொருத்தர் வந்து நம்மளை பத்தி இன்னொருத்தருக்கு போட்டு கொடுக்கறாளே இத்தான கவலைகள் அதை வச்சுட்டு மனதுல வரலாம் வீட்டுல வந்தா வீட்டுல ஏதோ ஒரு கவலை அதுக்கு மேல ஜபம் பண்ணணும்னு உட்கார்ந்தா என்னடா ஜபமால அறுந்து போயிடுது எல்லாமே ஒரே நாள்தான் வரும்னு துன்பங்கள்லாம் எப்படின்னு கட்டு கட்டா வரும் அருந்து கீழே விழுந்துருது விழறது மட்டும் இல்ல ரெண்டு மூணு மணி எங்கேயோ போயிடுது ஓடி போயிட்டு ஆத்துக்காரிய கூப்பிட்டா அது எடுத்து வச்சுக்க வேண்டியதுதானேங்கிற அந்த அம்மா எப்பவும் எடுத்து கொடுப்பா இன்னைக்கு என்னமோ விவகாரம் கோபம் வந்துடுது அது ஓடி போனா எடுத்து வச்சுக்க வேண்டியது எல்லாம் வேற வேலை இல்லைன்னு நினைச்சா அவங்களுக்கு வந்துடுது ஒரு கோபம் யார மேல காட்டுறது பகவான் மேலதான் காட்ட முடியும் உனக்கு எனக்கு ஜபம் இல்லைன்னா யாருக்கு நட்டம் தெரியல ஜபம் பண்ணா அது போனா யாருக்கு நட்டம் விவகாரம் அப்படி போயிடுறது ஏன்னா மனசுல நாம ஏதாவது ஒண்ணு நினைச்சோமே ஆனால் அது மனசுல ஆனது அந்த கவலை வந்துருது ஏனால் எல்லாத்தையும் மறந்துடுறது அப்படி இங்கேயும் இங்கேயும் ஓடக்கூடியதான இந்த மனசானது அதை நிறுத்தணும் ஒரு இடத்துல கட்டணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு யார் அந்த பகவானுடைய அனுகிரகம் தான் வேணும் தைரிய அங்குஜேனா தைரியம் எனக்கூடியதான அங்குஜத்தினால நிபுரதம் ரதபாது ஆக்ரஷ்ய பக்தி சம்யுதய பக்தி சுங்கலய பக்தி எனக்கூடியதான செயின்னால கட்டி புரஹர சரணாலானே அது பண்ண முடியுமா உங்களால அதனால்தானே புரஹ முப்புறங்களை எரித்தவராச்ச என் மனசை எரிக்கிறது முப்புறங்கள்ல முப்புறங்கள்ல எத்தனை என் மனசு இருக்க அத்தனை மனசுகளும் எங்கெங்க ஓடித்த அத்தனை மனசையும் சேர்ந்து ஒரு சமயம் ஒரு புன்சிரிப்பினாலேயே எல்லாத்தையும் எரிச்சு விட்டுல பரமேஸ்வர அப்படி சிரிச்சு இழுத்தார் முப்புறங்களை கண்ணால பார்த்து எரித்தார் மன்மதன அப்படி அவருடைய சிரிப்புக்கோ பார்வைக்கோ எல்லாத்துக்கும் ரொம்ப வேல்யூ உண்டுன்னு அப்படிப்பட்டதான் அந்த பரமேஸ்வரனே புரஹரா சரணாலானே ஹிருதயம் அதே பம்பதான சித்யந்திரை ஹிருதயம் எனக்கூடியதான மதித்த யானைய இபம் பதான சித்யந்திரைஹி அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல இதே மாதிரி இந்த மனசை ஒரு இடத்துல கட்டுப்படுத்தணும்னு சொன்னார் அதுக்கப்புறம் மனசுங்கிற ஒரு நியாய யானைய நான் கட்டுப்படுத்தணும் கட்டி போடுங்கன்னு சொன்னேன் ஆனா ஒண்ணு சொல்றேன் பாருங்க இதுக்கு ரொம்ப ஒரு தைரியம் வேணும் இந்த மனசை அடக்கிறதுக்கு ரொம்ப கட்டம் வேணும் அதனால்தான் சொல்றாரு பகவத்கீதையில ஏன்னா இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி இல்லையோ பகவத்கீதை அப்பப்ப நினைக்கணும் சஞ்சலம் ஹிமன கிருஷ்ண பிரமாதி பலபத்ருடம் சத்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவசு துஷ்கரம் மனசானது இங்கே இங்கேயும் ஓடிண்டு இருக்க மூவிங் இல்ல பிளட்டரிங் அப்படின்னா மனசு ஓடிண்டு இருக்கே அதை நிகிரகம் பண்ணணும்னு நீங்க சொல்ற ரொம்ப நன்னாத்தான் இருக்கு கேட்கறதுக்கு ஆனா மனசை நிகிரகம் பண்ண முடியல கவலை வந்தன்னைக்கு ரொம்ப வேகமா ஓடுறது சார் அந்த மனசை நிகிரகம் பண்றதுன்னு முடியாத காரியமா எனக்கு தோன்றது என்ன பண்ண போறீள் நீங்க அப்படின்னு கேட்டா பகவான் சொல்றாரு ஆமான்ட்டார் மனசை நிகிரகம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்னு ஆமான்ட்டார் அவர் ஆமா நிகிரகம் பண்ண முடியாது என்ன விவகாரம் பாடம் அது அப்படித்தான் பண்ண முடியாது இருந்தாலும் என்ன பண்றது சத்தியம் இப்படித்தான் அப்பா இருந்தாலும் என்ன உபாயே நிருக்கியதே அதுக்கு ஒரு உபாயம் வேணும் உபாயம் இருந்தால் உபாயத்தினால் அதை கட்டலாமே தவிர நேரம் அந்த மனசை கட்ட முடியாது. ஆகையால் மறுபடியும் மறுபடியும் அதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கும். இன்னைக்கு ஜபம் பண்ண முடியலன்னா நாளைக்கு, நாளைக்கு பண்ண முடியலன்னா நாளன்னைக்கு, என்ன ஆனாலும் அதை பண்ணித்தான் ஆவேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டாருன்னா அடம் பிடிச்சா தான் நடக்கும்னு, இல்லைன்னு முடிக்காது. ஆயிரம் காரியங்கள் அதுக்குத்தான் வந்து சேரும், எல்லா பிரதிபந்தகமும் அப்பத்தான் வந்து சேரும். பகவானுக்காக நம்ம எது பண்ணணும்னு நினைக்கிறோமோ உங்க மனசு ஒத்துக்க மாட்டேங்கிறது. ஆகையால் என்ன பண்ணணும்னு அதுக்கு அபியாசேனதகம் சேயா, அபியாசத்தினாலையும் வைராக்கியேன ஜக்ருக்யதே, இது ஒண்ணுதான் வழி. உபாயேன நிகிருண்ணியா அப்படிங்கிற மாண்டூக்கிய உபநிடத்துல இது எப்படி, சனை சனைரு பரமே புத்தியா திருதி கிரகீதையா ஆத்மசம்சம் மனக்கிருத்வா நகிஞ்சிதபி சிந்தையே, மனச ஆத்மா அவனிடத்துல சேர்த்து வச்சுட்டு வேற ஒன்னும் நினைக்காதீங்கன்னு சொல்றாரு இல்லையே, அப்படி இதுக்கு ஒரு உபாயம் உண்டா அப்படின்னு கேட்டா, உபாயத்தினால்தான் அதை கட்டுப்படுத்த முடியுமே தவிர நேரா கட்டுப்படுத்த முடியாது, ஏன்னா மதித்து இருக்கு. அதுக்காக உபாயத்தை சொல்றார், பிரச்சரத்யபித பிரகல்ப விருத்தியா மதவானே மனக்கரீகரியானு பரிகிரக்ய நயேன பக்தி ரஜ்வா பரமா சாணுபதம் திருடம் நயாமும் பிரச்சரத்யபித பிரகல்ப விருத்தியா, பிரச்சரதி ஓடுகிறது எப்படி, பிரகல்ப விருத்தியா நான் தான் வசதி, நான் தான் வசதி ஹரந்தி பிரசபம் மனஹர், அந்த பிரசபம்னு சொல்றதுதான் பிரகல்ப விருத்தியா. ரொம்ப தைரியமா என்னாலதான் முடியும், நீ என்ன பண்ண முடியும்னு, எத்தனை ஜன்மாக்களா நான் உன்னை என் வசத்துல வைத்து கொண்டிருக்கேன், என்ன நீ தாண்டணும்னு பாக்குறியே, என்ன ஜெயிக்கணும்னு பாக்குறியே, நடக்கிற காரியமா இது அப்படின்னு மனசு நம்மளோட சேலஞ்ச் பண்றது. பிரகல்ப விருத்தியா மதவான் ஏஷ மனக்கரீகரியானு, மதவான் ஏஷ மதம் பிடிச்சிருக்கு, மனக்கரீகரியான் ரொம்ப பெரிய யானையா இருக்கு. ஏன் நமக்கு இப்ப இத்தனை வயசுதான் ஆச்சு, இந்த மனசு எத்தனை வயசாச்சுன்னு, எத்தனையோ பிறவிகளா இருக்கு உங்களோட, யார் சார் பேரு, நீங்களா உங்க மனசா, மனசுதான் ரொம்ப பெருசு. என்ன போன ஜென்மாவில இருந்தது, அதுக்கு முன் ஜென்மாவில இருந்தது, இந்த ஜென்மாவில இப்பத்தானே மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கு, நீங்க இன்னும் பண்ணல, மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க, அவ்வளவுதான் எண்ணம் தான் வந்திருக்கு. ஆனா அந்த மனசு எத்தனை நாள் அவங்கள ஆட்டி படைச்சிருக்கு, அப்படிப்பட்டதான மனக்கரீகரியான் பரிகிரக்கிய நயன், அதை புடிச்சு நயேனா அது யுக்தியோட பண்ணணுங்க, அதுக்கு ஒரு டேக்கிள் பண்றதுக்காக ஒரு வழி இருக்கு, அப்படி பண்ணுங்க. பக்தி ரஜ்வா எதனால கட்டு பண்ணா, பக்தி ரஜ்வா பக்தி எனக்குடியதான கயர்னால கட்டுங்க. பரிகிரக்கிய நயேன பக்தி ரஜ்வா பரமா ஸ்தானுபதம் திருடம் நயாமும், ஸ்தானுபதம் எங்க தூண் இருக்கோ, ஸ்தானுனா தூணுன்னு அர்த்தம் ஒண்ணு, ஸ்தானுனா பரமேஸ்வரன் அர்த்தம், பரமேஸ்வரனுக்கு என்ன ஸ்தானவே நம அப்படின்னு, ஸ்தானுபதம் திருடம் நயாமும், ஸ்தானுபதம் தூணு இருக்கிற இடத்துக்கு இதை கொண்டு போங்க அப்படின்னு விசேஷமாக இந்த மனச அடக்கிறதுக்கு வழி உபாயம் ஒண்ணுதான், பக்தி எனக்குடையதான கயத்தினால கட்டி இதை அதை கொண்டு போவோம், இந்த பரமாத்மா இடத்துல கொண்டு போங்க, பரம பதத்துக்கு கொண்டு போங்கன்னு பகவான பிரார்த்திக்கிறார். நாம பரம பதம் போறதுங்கிறது இல்ல, அவர் அனுகிரகத்தினால அவர் அழிச்சுட்டு போனா தான் முடியும். ஆகையால் அவர் இடத்துல நாம பிராதான சரணாகதி தெரிவித்தோம்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு ஸ்லோகம், கவிதா கன்னியக்கையே பகவானுக்கு கொடுக்கிறார். பெண்ணுக்கு கல்யாணம் யாருக்குன்னு, பரமேஸ்வரனோட கவிதா எனக்குடையதான ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அப்படி விசேஷமாக திருமாங்கல்ய தாரணம் எல்லாமும் அதுல வரப்போறது. அப்படிப்பட்டதா கவிதா கன்னியக்கா விவாகமானது.
1: சைவம் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா, வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஸ்ரீகுருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹ்ருதி விஸ்வேஷம் விதாய குரு வந்தனம் பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. சூர்ணாதி பிண்டி பாவஹேது குணஹ ஸ்னேஹ ஜல மாத்திர விருத்தி. அப்போ சூர்ணத்தை பொடிய வந்து பவுடரை வந்து பிண்டமாக்கக்கூடியது, பிண்டமாக்கக்கூடியன்னா ரெண்டு அணு ரெண்டு பொடி துகளை ஒண்ணு சேர்க்கக்கூடிய அந்த சக்திக்கு பேரு ஸ்னேகம், சூர்ணம். சூர்ணம்னு சொல்லிச்சுன்னா பிண்டம். தவேவ ஆதிர் எஸ்ய மிருத்திகாதேகே. அப்போ அந்த பிண்டத்துக்கு முன்னிலை தான் சூர்ணம். பிண்டத்துக்கு முன்னிலை களி களிமண் பொடி மண்ணு. ச சூர்ணாதிஹி தஸ்ய பிண்டி பாவக, இல்லாட்டி மாவுன்னு வச்சுக்கலாம், மாவு. ச சூர்ணாதிஹி தஸ்ய பிண்டி பாவக, அந்த சூர்ணமானது எதுக்கு ஆதியா இருந்து எது பிண்டி பாவம் ஆறுதோ, பிண்டி பாவம் ஆறுதோ, அந்த களிமண்ணில இருந்து அது மாவுல இருந்து அது பிசையப்பட்ட அந்த நிலையில, தண்ணி ஊத்தி கலந்த உடனே பிசையப்பட்ட நிலையில ஆறுதோ அது சயோக விசேஷ. அந்த பிண்டி பாவங்கிறதுக்கு பேர் என்ன, சயோக விசேஷம். பிண்டி பாவம் ரெண்டு சேர்றது அப்படிங்கறது ஒரு ஸ்பெஷல் வகையான சேர்க்கை. அதனால சயோகத்துல சேர்க்காம ஸ்னேகம்னு தனியா சொல்றாங்க இங்க. தஸ்ய ஹேது நிமித்த காரணம் ஸ்னேகம் இருக்கிறது. அப்படி அந்த ரெண்டு மாவும் சேர்றதுக்கான நிமித்த காரணத்துக்கு பேரு ஸ்னேகம். காலாவதி வியாப்தி வாரணாய குணபதம் சூர்ணாதி சூர்ண ஆதிஹி. சூர்ணாதின்னு சொல்லி சொன்னா சூர்ணாதி எஸ்யா அப்படின்னு சொல்லிட்டு, சூர்ணாதி பிண்டி பாவக ஹேத்து குணகன்னு சொல்லி சொல்லிருக்கு. குணம்னு சொல்லாம என்ன ஆகும், குணம்னு சொல்லாம சூர்ணாதிக்கு பிண்டி பாவத்துக்கு காரணம் காலமும் தான், எல்லாத்துக்கும் காரணம் காலம். அப்போ ஜன்யா நாம் ஜனக காலக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜன்யா நாம் ஜனக காலக ஜெகதாமாசிரயோ மதக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஜன்யானம் ஜனக காலக, என்னென்னலாம் ஜன்யம் ஆறுதோ சிருஷ்டி ஆறுதோ அதுக்கெல்லாம் ஜனகமானது காலம் தான், அதெல்லாம் அதெல்லாம் உண்டாறது காரணமா இருக்கிறது காலம். காலிக சம்பந்தத்தோட எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அதனால ஸ்னேகி கேத்த காலதத்துல ரூபாதவதி வியாதி வாரணாய பிண்டி பாவேதி சூர்ணாதி பிண்டி பாவக அப்படின்னு சொல்லி சொல்லாம சூர்ணாதி ஹேத்து குணக அப்படின்னு சொல்லி சொன்னா ரூபத்துல வந்துடும். அதனால பிண்டி பாவ ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது இருக்கு. சூர்ண பதம் ஸ்பஷ்டார்த்தம். பிண்டி பாவ ஹேத்து குணக அப்படின்னு சொல்லி சொன்னாலே போதும், பிண்டி பாவ ஹேத்து குணக அப்படின்னு சொல்லி சொன்னாலே போதும். சூர்ணாதின்னு எதுக்கு சொல்ல வேண்டியது இருந்தது அப்படின்னா, சூர்ணமானது பிண்டி பாவத்துக்குன்னு தெளிவா இருக்கிறதுக்கோசரம், சூர்ணாதிக்கு வேற எந்த காரணமும் இல்ல, தெளிவா இருக்கிறதுக்கோசரம். ரொம்ப தெளிவா இருக்கிறதான லட்சணத்தோட தாத்பரியமே, பரீட்சையோட தாத்பரியமே லட்சணத்தை தெளிவாக்குறதான, அதனால அங்க சூர்ணாதின்னு சொல்லியிருக்கு. ஸ்ரோத்ர கிராஹ்யோ குண சப்த ஆகாஷ மாத்திர வத்தி சத்விதா துவன்யாத்மகோ வர்ணாத்மஸ்யேதி தத்ர துவன்யாத்மகோ தேர் யாதவ வர்ணாத்மக சம்ஸ்கிருத பாஷாதி ரூப. அப்படி ஸ்ரோத்ர கிராஹ்ய குணோ சப்த, ஸ்ரோத்ரத்னால காதுனால செவியினால கேட்கக்கூடிய குணமானது சப்தம்னு வேறு. அந்த சப்தமானது ஆகாசத்துல மாத்திரம் இருக்கு, ஏன்னா சப்த குணகம் ஆகாஷம்னு சொல்லியாச்சு. இந்த சப்தம்ங்கிற குணமுடையது ஆகாஷம். அது ரெண்டு வகைப்படுறது, துவன்யாத்மகம் வர்ணாத்மகேதி, துவன்யாத்மகமாகவும் வர்ணாத்மகமாகவும். துவன்யாத்மகம்னு சொல்லிச்சுன்னா பேரி முதலியது, பேரி மிருதங்கம் முதலியதுலாம் துவன்யாத்மகம், தெளிவில்லாத ஆனா ஒரு ஒரு ஒரு சப்தம் வர்றது அது துவனி. அதே மாதிரி தெளிவான ஒரு பேச்சு பேசும்போது அந்த பேச்சோட சப்தத்தோட தெளிவு உண்டாடுறது, அதோட அர்த்தமானது அர்த்தம் உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லி சொன்னா அது வந்து ரெண்டாவது வகை வர்ணாத்மகம்னு சொல்லிட்டு. சப்தத்தை அதிப்பாத்தி வாரணாய குணபத குண இத்தி, சப்தத்துல சப்தத்துவம் இருக்கு, அந்த சப்தத்துவத்துல போயிடும் லட்சணம், சப்தத்துக்கு பண்ண போன லட்சணம் சப்தத்துவத்துக்கும் போகும், அதிவியாப்தி ஆயிடும். அதனால குணம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியாச்சு. ரூபாதிவாரணாய ஸ்ரோத்ர கிராஹ்யேதி, ரூபாதிக்கு ரூபம் முதலிய மற்ற இடத்துக்கெல்லாம் போகாம இருக்கணும்ன்றதுக்கோசரம், இல்லாட்டி கிராஹ்ய குணகன்னு சொல்லிச்சுனா ரூபமும் கிராஹ்யம் தான், அதனால அங்க போயிடக்கூடாதுன்னு ஸ்ரோத்ர மாத்திர அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. வஸ்துதஸ்து ஸ்ரோத்தோத்பன்ன சப்தஸ்ய ஏவ ஸ்ரோத்ர கிராஹ்யத்வேன தத் பின்னே அதிவியாப்தி வாரணாய ஸ்ரோத்ர கிராஹ்ய ஜாதி மத்வே தாத்பர்யாத் குணபத பதம் அனுபாதையும் ஏவ. வஸ்துதஸ்து உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா, ஸ்ரோத்ரோற்பன்ன சப்தஸ்ய ஏவ ஸ்ரோத்ர கிராஹ்யத்வேன, காதுனால ஒன்று பண்ணக்கூடிய காது நெருங்கி காதோட சம்பந்தப்பட்டு உண்டாகக்கூடிய சப்தத்தினாலதான் அந்த சப்தம் மாத்திரம் தான் காதுனால கிரகிக்கப்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு நிலையினால தத் பின்னே அதிவியாப்தி வாரணாய, அதிலிருந்து வேறுபட்டது அப்படின்றத, அதிலிருந்து வேறுபட்டதான உள்ள விஷயத்தெல்லாம் நீக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன பண்ணீங்க, குணம் அப்படிங்கிற பதத்தை சொன்னீங்க அதுக்கு அதுக்கோசரம் அப்படின்னு. அது அவசியமே இல்லை, ஏன்னா ஸ்ரோத்ர கிராஹ்ய ஜாதி மத்வே தாத்பர்யா, அது ஸ்ரோத்ர அது என்னதுக்கு, ஸ்ரோத்ர கிராஹ்ய ஜாதி மத்வே ஸ்ரோத்ரத்தினால கிரகிக்கப்படக்கூடிய ஜாதி என்னது, சப்தம். அதனால குணபதம் தேவையே இல்ல, ஸ்ரோத்ரத்தினால மட்டும்தான் கிரகிக்க முடியும் அப்படிங்கறதுனால ஸ்ரோத்ரத்துவத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சர்வ விவகார ஏத்து குணோ புத்தி ஞானம் சாத் விதா ஸ்மிருதி அனுபவிச்ச, எல்லா விவகாரத்துக்கும் காரணமான விஷயத்துக்கு பேரு குணத்துக்கு பேரு புத்தி, அந்த புத்தியானதுதான் ஞானம், புத்திக்கு லட்சணம் இது. சர்வே புத்தி லட்சணம் ஆக சர்வேதி, சர்வே அது ரெண்டு வகை ஸ்மிருதி அனுபவம்னு சொல்லிட்டு, சர்வேயே விவகாராக ஆஹார விகாராதய தேசாம் ஏதோ புத்தி வித்தியர்த்த, எல்லா எல்லாரும் என்னென்ன விவகாரமான செய்யறோமோ, விவகாரம்னு சொல்லி சொன்னா சாப்பிடுறது தூங்குறது கொல்றது வர்றது போறது எல்லாமே விவகாரம் தான். அப்போ அந்த விவகாரத்துக்கான காரணம் என்னது, புத்தி. தண்டாதி வாரணாய சர்வ விவகாரி, தண்டத்திலிருந்து நிதாரணம் பண்றதுக்கு வந்து சர்வ விவகாரம்னு சொல்லிட்டு, ஏன்னா தண்டம்ங்கிறது என்ன விவகாரம் பண்றது, பானை பிடிக்கிற விவகாரத்துக்கு மாத்திரம்தான், பானை பிடிக்கிறதும் அந்த கம்பு சுத்துறதுக்கும் எல்லா விவகாரத்துக்கும் பானை பிடிக்கிற முழு முதல்ல இந்த களிமண் கொண்டு வர்றது எல்லா விவகாரத்துக்கும் காரணம் புத்தி. ஆனா கம்பு பானை பிடிக்கிறதுக்கு மாத்திரம்தான், சக்கரத்தை சுத்தத்துக்கு மாத்திரம்தான், சக்கர சுத்துற விவகாரத்துக்கு மாத்திரம்தான் காரணம். அதனால அதுல நிராகரணம் ஆயிடுறது. காலாதிவாரனாய் அசாதாரண இத்தி பதம் தேயும் காலத்துல இந்த அதிவியாப்தி ஆயிடும் ஜன்யானம் ஜனக காலக அப்படிங்கறதுனால. அதனால என்ன பண்ணணும் நீங்க அதுல நிராகரணம் பண்றதுக்கோசரம் நீங்க அசாதாரணம் அப்படின்னு சொல்ல அசாதாரண ஹேத்துகோ அசாதாரண காரணம்னு சொல்லி கொடுக்கணும். புத்தியே சாங்கிய அபிமத திரவியத்துவ நிராசனாய குண இது சாங்கியர்கள் என்ன சொல்றாங்க, புத்திய குணம்னு ஏத்துக்கிறாங்க. அதனால அதை நிராகரணம் பண்றதுக்கோசரம் இங்க குணம் திரவியம் ஏத்துக்கிறாங்க அவங்க சாங்கியர்கள். அதனால அதை நிராகரணம் பண்றதுக்கோசரம் இங்க குணம் அப்படின்னு தெளிவாக்குறதுக்கோசரம் சொல்லப்பட்டது. ஹேதுர் குணோ புத்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. குணம்னு சொல்ல மட்டும்னா திரவியமாக வாய்ப்பு இருக்கு, ஒரு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு திரவியம் அப்படின்னுட்டு. எத்தியப்பி இங்க நம்ம குணத்தோட டைட்டில் தான் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம், அதனால நமக்கு அந்த சந்தேகம் வராது. முன்னாடியும் குணம் பின்னாடியும் குணம், அதனால நடுலையும் குணத்தை பத்தி தான் பேசுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு வந்துடும். இருந்தாலும் தனியா எடுத்து பேசி எடுத்து பார்த்து பேசினோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சந்தேகம் வரும், திரவியமா குணமா அப்படின்ட்டு. அந்த சந்தேகம் ஏன் வருது அப்படின்னா சாங்கிய மதத்துல இத திரவியமா ஒத்துக்கிறாங்க, புத்திய திரவியமா ஒத்துக்கிறாங்க. அந்த சந்தேகம் வராம இருக்கிறதுக்கோசரம் நாம என்ன பண்ணணும், குணம் அப்படிங்கிற பதத்தை கொடுக்க வேண்டியது இருக்கு. சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் ஞானம் ஸ்மிருதி. அப்போ ஸ்மிருதி அனுபவம்னு ரெண்டு வகையான ஞானத்தன்மை இருக்கு. அப்போ என்னது அது ஸ்மிருதி அப்படிங்கறது என்னது அப்படின்னா சம்ஸ்கார மாத்திர ஜன்யம், சம்ஸ்காரத்தினால மாத்திரம், சம்ஸ்காரம்னா நம்ம என்ன பதிவுகள்னால மாத்திரம் நமக்கு உண்டான ஞானத்துக்கு பேரு ஸ்மிருதி அப்படின்ட்டு. யாயா யாயா ஸ்மிருதி சாசா அனுபவ பூர்விகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாய பிரகாரம் இந்த ஸ்மிருதியானது முன்னாடி செய்யப்பட்ட அனுபவத்தினால உண்டாருது. முன்னாடி செய்யப்பட்ட அனுபவத்தினால நமக்கு என்ன பதிவு உண்டா, என்ன பதிவுனால நமக்கு ஸ்மிருதியானு எழுறது. எல்லா ஸ்மிருதியும் என்ன பதிவுனால இந்த மாதிரியான அனுபவத்தோட என்ன பதிவுனாலதான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா சில ஸ்மிருதிகள் சில ஸ்மிருதிகள் நமக்கு தோன்றது நம்ம இந்த ஜென்மத்துல பண்ணது இல்ல, போன ஜென்மத்துல பண்ணிருப்போமா இருக்கும். ஏன்னா ஜென்மத்தை நம்ம இங்கேயும் ஒத்துக்கிறோம், சாங்கியர்களும் தார்க்கிகர்களும் பூர்வ ஜென்மத்தை ஒத்துக்கிறோம். ஏன்னா மங்களாச்சாரத்திலேயே அதை பத்தி பேசிட்டோம், நம்ம பூர்வ ஜென்மத்துல பண்ண மங்களாச்சாரத்தோட காரணமா இந்த ஜென்மத்துல அவன் இந்த கிரந்தத்தை எழுதும் போது அவனுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னுட்டு. அப்போ ஜென்ம ஜென்மாந்தரத்தை ஒத்துக்கிறோம் ஒண்ணு, ரெண்டு இந்த ஜென்மத்திலேயே நாம செஞ்ச அனுபவமானது ஓவர்லாப் ஆறதுனால சில ஸ்மிருதிகள் வரும், தெளிவில்லாத ஸ்மிருதி உண்டாகும் சில சமயம். அந்த ஸ்மிருதிகள் வந்து அதான் பின்னாடி பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஸ்மிருதியும் கூட ரெண்டு வகையாறது, அதுவும் யதார்த்தம் யதார்த்தம் ஆயிடும் அப்படின்னுட்டு. சம்ஸ்காரம்சி அதிவியாப்தி வாரண ஞானமிதி சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. லட்சணம் சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் ஞானம்னு சொல்லாம பாருங்க, சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஞானம்னு அந்த பதத்தை விட்டுட்டேன் நானு. இப்ப என்ன ஆகும், சம்ஸ்காரத்தினால மட்டுமே உண்டாருது என்னது, சம்ஸ்கார துவம்சமும் கூட. சம்ஸ்காரம் தோன்றது, சம்ஸ்காரம் நிலைப்படுறது, சம்ஸ்காரம் நாசமாறுது. இந்த சம்ஸ்காரம் நாசமானது எதுனால, சம்ஸ்காரம் தோன்றினதுனாலதான். சம்ஸ்காரத்தினால மாத்திரம்தான் சம்ஸ்காரம் நாசமானது உண்டாக முடியும். அதனால லட்சணம் பண்ண போனீங்க ஸ்மிருதிக்கு, லட்சணம் போனது சம்ஸ்கார துவம்சத்துக்கு. புரியுதா, லட்சணம் பண்ண போனீங்க ஸ்மிருதிக்கு, ஆனா லட்சணம் போனது சம்ஸ்கார துவம்சத்துக்கு. ஏன்னா சம்ஸ்கார துவம்சமும் சம்ஸ்காரத்தினால்தான் உண்டாருது. அதனால என்ன பண்ணணும் நீங்க, ஞானம் அப்படின்னு ஒரு பதத்தை சேர்க்க வேண்டியது இருக்கு. சரி, ஞானம் ஸ்மிருதினு சொல்லி சொல்லிட்டானா அனுபவி அதிவியாப்தி வாரணே சம்ஸ்கார ஜன்யமிதி. ஞானம் ஸ்மிருதினு சொல்லி சொல்லிட்டானா என்ன ஆகும், அனுபவத்துல போயிடும் லட்சணம், அதுவும் அனுபவமும் ஞானம் தான். அப்போ அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் என்ன பண்ணணும் நீங்க, சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் அப்படின்றத கொடுக்கணும். ததாபி பிரத்யபிஜாய அதிவியாப்தி வாரணாய சம்ஸ்கார மாத்திர ஜன்யத்தம் விஷய வியக்ஷணீயம் விவக்ஷணியம் வியக்ஷணியம் ததா அப்படி பிரத்யபிஜாயம் அதிவியாப்தி வாரண. பிரத்யபிஜா ஞானத்துல அதாவது நினைவு கூறுறது, ஒரு விஷயத்த நாம அனுபவம் பண்ணிருக்கோம், அனுபவம் பண்ணினதை நினைவு கூறுறது வந்து பிரத்யபிஜா அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த பிரத்யபிஜா நம்மளுடைய இயல்பு, அதை பத்தி நம்ம நினைவு கூறுறது, அந்த ஸ்மரணத்துக்கு பேரு பிரத்யபிஜா, அந்த அனுபவத்துக்கு பேரு ஸ்மரணமான அனுபவம் அது. அதுக்கு அதுல வந்து லட்சணம் போகாம இருக்கிறதுக்கோசரம் சம்ஸ்கார மாத்திர ஜன்யத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவக்ஷணியம் அது அந்த கொடுக்கணும். ஏன்னா பிரத்யபிஜாவான நம்மளுடைய இயல்பனம் நினைவு கூறுறது அப்படிங்கறதுனால அது வந்து சம்ஸ்கார மாத்திரத்தினால உண்டாருது இல்ல. பிரத்யபிஜா வந்து அங்க சைவ சித்தாந்தத்துல பிரத்யபிஜா தர்ஷனம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, பிரத்யபிஜா தர்ஷனம். அவங்களுடைய சாஸ்திரமே பிரத்யபிஜா சாஸ்திரம் தான் சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தை. பிரத்யபிஜா தர்ஷனம், திரிக் தர்ஷனம், இந்த மாதிரி பல பேர் இருக்கு அவங்களோட சாஸ்திரத்துக்கு. அந்த பிரத்யபிஜா தர்ஷனம் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய இயல்பு என்ன, சிவம். அந்த சிவம் நான் மறந்துட்டேன், ஆணவ மலம் கர்ம மலம்னு பல வகையான மலத்தை சொல்லுவான். இந்த மலத்தினால கர்ம மலம்னா கர்ம மலம், கர்மம் ஆணவம் இந்த மாதிரி மலத்தினால அஜ்ஞானத்தினால நான் என்னுடைய இயல்பை மறந்துட்டேன், என்னுடைய இயல்பை நான் நினைவு கூறுறதுக்கு பேர் பிரத்யபிஜா. அது சம்ஸ்காரத்தினால் உண்டானது இல்லை, ஏற்கனவே அந்த அந்த அனுபவமானது இருக்கு. அந்த அனுபவமானது என்னுடைய இயல்பானது மறைக்கப்பட்டதா இருக்கு மலத்தினால, அது எனக்கு நினைவுக்கு வருது. அப்படிப்பட்ட ஞானம் பிரத்திபிக்யா அப்படின்னு சொல்லி சொல்றது, அதுல லட்சணம் போடணும் நீங்க சொல்றது. அதனால என்ன பண்ணணும், சம்ஸ்காரம் ஆத்திரஜன்யம் சொல்லணும். ஏன்னா பிரத்திபிக்யாவானது சம்ஸ்காரத்தினால மாத்திரம் உண்டானது இல்லை, சம்ஸ்காரத்தினால உண்டானது இல்லை, அது உங்களுக்கு இயல்பது. அதனால குஜித்த செய்வ பாட்ட, சில இடத்துல சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் தான் இருக்கு பாட்டம், சில இடத்த சம்ஸ்கார ஜன்யம் அப்படின்னு இருக்கு. அதனால நச்சைவம் சதி அசம்பவ சசிய சம்ஸ்கார ஜன்யத்வே சதி இந்திரியார்த்த சன்னிகர்ஷ அஜன்யார்த்தகத்வா. அது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மாதிரி கொடுக்கல மாத்திர பதம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அசம்பவ தோஷம் வந்துடும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சம்ஸ்கார ஜன்யமா இருந்தாலும் கூட சம்ஸ்கார ஜன்யத்வே சதி இந்திரியார்த்த சன்னிகர்ஷ அஜன்யத்வா. சம்ஸ்கார ஜன்யமா இருக்கலாம் இது ஸ்மிருதியானது, ஆனா இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யமா இல்ல. அந்த ஸ்மிருதியானது இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யமா இல்ல. ஏதாவது ஒரு விஷயத்த பாக்குறேன், பார்த்த உடனே எனக்கு நினைவானது தூண்டுறது, இது சம்ஸ்காரம். ஒரு விஷயத்த பார்த்து அந்த விஷயத்தோட சம்பந்தப்பட்ட சம்ஸ்காரம் எனக்கு வரும் எப்பவுமே. என்னோட நினைவு எப்படி தூண்டுதோ ட்ரிகர் பண்ணப்படுறது, ஏதோ ஒரு விஷயத்தினால தூண்டப்படுறதா இருக்கு. ஆனா என்னுடைய இயல்பானது தூண்டப்படுறதா இல்ல, என்னுடைய இயல்பான அறிவு வந்து என்னால வேற என்னாலும் தூண்டப்பட்டதா இல்ல. அதனால அங்க லட்சணம் போகாம இருக்கிறதுக்கோசரம் சொல்ல வேண்டியது இருக்கு. தத் பின்னம் ஞானம் அனுபவ, அந்த அது அந்த சம்ஸ்காரத்திலிருந்து வேறுபட்டதான ஞானத்துக்கு பேரு அனுபவம். சத் விதஹ யதார்த்தோ யதார்த்தஸ்சேதி, இது ரெண்டு வகை, யதார்த்த ஞானம் அயதார்த்த ஞானம் சொல்லிட்டு, யதார்த்த ஞானம் பிரம்மா யதார்த்த ஞானம் பிரம்மான் படிப்போம். இப்போ ததிதி ஸ்மிருதித்வ அவச்சின்ன பின்னம் இத்தியர்த்த, தத் பின்னம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்மிருத்தியினால் வரையறுக்கப்பட்டது, ஸ்மிருத்தின்னு சொன்ன என்ன சொன்னோமோ அந்த ஸ்மிருத்தின்னு சொல்லப்பட்டதுனால வரையறுக்கப்பட்டதுல இருந்து வேறுபட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ தத் பின்னம்ங்கிறதுக்கு லட்சணம் நீங்க ஒழுங்கான லட்சணம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா தத் பின்னம் ஞானம் அனுபவ, அனுபவம் என்ன தத் பின்னம் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க நீங்க. அனுபவத்துக்கு லட்சணம் இதை படிச்சுட்டு என்ன என்ன பண்ணுவீங்க, தத் பின்னம் ஞானம் அனுபவ. தத் பின்னம்னா தத்ல எது எதை நீ கிரகணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு தெரியாது. தத் அப்படின்னா அதுல இருந்து வேறுபட்டது, அந்த அதுன்னா என்னது தெரியாது. அப்போ அதுன்னு சொல்லி சொன்னா ஸ்மிருதித்வ அவச்சின்னம், ஸ்மிருதியிலிருந்து வேறுபட்டது, ஸ்மிருதியினால் வரையறுக்கப்பட்டதுல இருந்து பின்னம் அப்படின்னு சொல்லணும். ஸ்மிருதி என்பது ஸ்மிருதி தன்மை உடையதிலிருந்து, ஸ்மிருதி தன்மை உடையதிலிருந்து வேறுபட்டது அப்படின்னுட்டு ஸ்மிருதி சின்ன பின்னம் இத்தியர்த்தம். தேன எத்தின் ஸ்மிருதி பின்னம் பின்னத்வசிய ஸ்மிருதௌ சத்வே அபி ந க்ஷதி. அப்போ அதனால ஸ்மிருதித்துவ அவச்சின்னம்னு சொல்லி சொன்னதுனால என்ன ஆறுது, எத்கிஞ்சு ஸ்மிருதி பின்னத்வசிய ஸ்மிருதௌ சத்வேபி, ஸ்மிருதி பின்னமா ஒரு ஸ்மிருதம் ஸ்மிருதியானது இருந்தாலும் கூட அங்க எந்த பிரச்சனையும் இல்லை. கடாத வதி வியாப்தி வாரணை ஞான விதி, கடப்படத்துல உங்களுக்கு தத் பின்னம் ஞானம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும், தத் பின்னம் அப்படின்னு சொல்லி சொன்ன தத் பின்னம் அனுபவம்னு சொல்லி சொன்னா பானையும் ஸ்மிருதிக்கு வேறுபட்டது, ஸ்மிருதியிலிருந்து வேறுபட்டது என்னது பானையும் கூட. அதனால ஞானம்னு சொல்ல வேண்டியிருக்கு, ஞானம் பானை ஞானம் இல்ல. அதனால ஸ்மிருதி வாராய தத் பின்னம் இப்பி தத் பின்னம் இல்ல, ஞானம் அனுபவம்னு மாத்திரம் சொல்லிட்டோம்னா ஸ்மிருதியில வந்துடும், ஸ்மிருதியும் ஞானம் தான், சம்ஸ்காரம் மாத்திர ஜென்யம் ஞானம். அதனால தத் பின்னம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியிருக்கு, ஸ்மிருதி பின்னம் ஞானம் அனுபவ அப்படின்னு அர்த்தம். தத்வதி தத் பிரகாரக்கோ அனுபவ யதார்த்த யசாயம் கட இது ஞானம் சைவ பிரமாயிச்சதே. அப்போ அனுபவம் இப்படிப்பட்டது, அனுபவம் ரெண்டு வகை, யதார்த்தம் யதார்த்தம் சொல்லிட்டு இப்ப யதார்த்த அனுபவத்தை இங்க பாக்கிறோம், பின்னாடி யதார்த்த அனுபவத்தை பார்ப்போம். யதார்த்த அனுபவம்னு சொல்லி சொன்னா என்ன, தத்வதி தத் பிரகாரக்கோ ஞானம், ததுவதி தது பிரகாரக, ததுவதி அது போல, தத் பிரகாரக அது அந்த தன்மை உடையதாக இருப்பது, அது போல உள்ளதில் அந்த தன்மை உடையதாக இருப்பதான ஞானத்துக்கு பேரு யதார்த்தம், அந்த அனுபவத்துக்கு பேர் யதார்த்த அனுபவம். பதக்கத்தின் தத்பதி தத் பிரகாரம் எஸ் எஸ் சத்ததா இத்தியர்த்த, அது போல இருக்கிறதுல அது அப்படிங்கிற புத்தியானது அதுதான் யதார்த்த ஞானம். தத்வது விசேஷவத் பிரகாரக இது யாவது, தத்வது விசேஷக தத்வத் விசேஷக தத் பிரகாரக இது. அப்போ தத்வத் விசேஷக இது வந்து தத்வதி தத் பிரகாரக அப்படின்னு சொல்லி சொன்னதுல வந்து நியாய பாஷை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, தத்வத் தத் பிரகாரகோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானே புரிஞ்சு புரிஞ்சு போயிடும். இருந்தாலும் நியாயக்காரன் என்ன சொல்லுவான், ரொம்ப ப்ரிசைஸா சொல்லணும், அதே சமயத்துல நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும். அதுக்கோசரம் என்ன பண்ணுவான், தத் விசேஷக்கன அந்த விசேஷத்தன்மையுடையதான, ஏன்னா விஷயம் வந்து விசேஷத்தன்மையுடையது, அந்த விசேஷத்தன்மையுடையதானதாக தத் பிரகாரகோ அப்படிப்பட்டதான ஞானத்துக்கு பேர் அனுபவம்னு சொல்லி சொல்லுவான். ஸ்மிருதி வாரணைய அனுபவித்தி, ஸ்மிருதியிலிருந்து நிராகரணம் பண்றதுக்கோசரம் அனுபவம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அயதார்த்த அனுபவ வாரணாய தத்வதி, அயதார்த்த ஞானம் அதத்வது, தத்வது இல்ல அதத்வது தத் பிரகாரக்கோ, அதாவது அப்படிப்பட்டதுல அப்படிப்பட்டது அல்லாததான புத்திக்கு யதார்த்தம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டதுல அப்படிப்பட்டதான புத்திக்கு பேரு யதார்த்தம்னு சொல்லுவோம். அதனால அதுல நிராகரிக்கிறதும் தத்வத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. நிர்விகல்பிக்க அதிவியாதி வரணும் தற்பிரகார கேட்டி தத்வதி அப்படின்னு சொல்லி சொன்னா பத்திரம் போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா தற்பிரகாரகன்னு சொன்னது காரணம் என்ன, நிர்விகல்பம் தத்வதி அப்படியே இருக்கிறது. அதனால நிர்விகல்பகத்துல விசேஷம் எதுவுமே இல்லாம இருக்கிற ஞானத்துக்கு பேரு அதுல போயிடக்கூடாது அப்படின்ற சொன்னா தற்பிரகாரகம் அப்படின்னு சொல்லிட்டு தத் அபாவதி தத் பிரகாரக்கோ அனுபவ யதார்த்தா தத் அபாவதி தத் பிரகாரக்கோ அனுபவ தத் அபாவதி தத் அதத்வதி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதாவது அது இல்லாததில் தத் பிரகாரக அது என்ற ஞானத்துக்கு பேர் அயதார்த்தம். வெள்ளி இல்லாததில் சிப்பியில் வெள்ளி என்ற ஞானத்துக்கு அயதார்த்த ஞானம் சொல்லுவாங்க. இதுதான் பிரமா அப்படின்னு சொல்லி சொல்றது. தது அபாவது அதான் திருப்பியும் நியாய பாஷத்தை கொண்டு வராங்க. தது அபாவ தத் அபாவதி அப்படின்றது என்னது, தது அபாவது விசேஷிக்க தத் பிரகாரக்கோ அனுபவ அயதார்த்த அனுபவ வித்தியாசம் நியாய பாஷையில சொல்லிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. யதா சுக்தோ இதம் ரஜதம் இது ஞானம், சுக்தியில சிப்பியில இது வெள்ளி அப்படிங்கிற ஞானத்துக்கு பேரு அயதார்த்த ஞானம். அயதார்த்த ஸ்மிருதி வாரணாய அனுபவ இத்தி, ஏன்னா ஸ்மிருதியிலையும் கூட யதார்த்த ஸ்மிருதி அயதார்த்த ஸ்மிருதினு ரெண்டு வகை இருக்கு. அதனால அந்த அயதார்த்த ஸ்மிருதியில லட்சணம் போயிடாம இருக்கிறதுக்கோசரம் அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ஸ்மிருதி அனுபவம் இல்ல, அதனால யதார்த்த அனுபவ அதிவியாப்தி வாரணாய தத் அபாவதி தத் வதி தத் பிரகாரக்கோ அனுபவ அப்படின்னு சொல்லி சொன்னது யதார்த்தம். அதனால தத் வதியில போகாம இருக்கிறதுக்கோசரம் அதத்வதி தத் அபாவதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. நிர்விகல்ப வாரணாய தத் பிரகாரகேதி, தத் பிரகாரகம் முன்னாடி நிர்விகல்பத்தை சொல்லிட்டோம், அதே நிர்விகல்பகம் அப்படிப்பட்டது அந்த விசேஷங்கள் உடையதான அந்த சிறப்புகள் உடையதான அறிவு, அதுக்கு பேரு தத் பிரகாரகம். யதார்த்த அனுபவ சத்துர்விதக, இந்த யதார்த்த அனுபவமானது நாலு வகை, பிரத்யக்ஷ அனுமதி உம்மிதி சாப்த பேதா. இந்த யதார்த்த அனுபவமான ஞானமானது நாலு வகை, பிரத்யக்ஷம் அனுமதி உபமிதி சாப்தம் அப்படின்ற, இதுதான் நாம ஒத்துக்கிற பிரமாணங்கள். ஏன்னா ஒருத்தர் ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான பிரமாணங்கள் ஒத்துக்கும், சில பேர் அதிகமான பிரமாணங்கள் ஒத்துக்கிறாங்க, சில பேர் கம்மியான பிரமாணங்கள் ஒத்துக்கிறாங்க. அதனால இங்க நாலு பிரமாணம் நம்ம ஒத்துக்கிறோம், நம்மளுடைய பிரமாணம் எத்தனை, நாலு அப்படிங்கறத தெளிவு பண்றதுக்கோசம் சொல்லியிருக்கு. எப்படி யதார்த்த அனுபவ பிரத்யக்ஷம் இவ பிரமாயினி சார்வாக்காக பதக்கத்தை சொல்லியிருக்கு. பிரத்யக்ஷம் மாத்திரம் தான் பிரமா அப்படின்னு சொல்லி சார்வாக்கர்கள் ஒத்துக்கிறாங்க. சார்வாக்கங்களுக்கு இது தவிர வேற பிரமா இல்ல, பிரத்யக்ஷம் மாத்திரம்தான் பிரமா. அவன் பிரத்யக்ஷம் மாத்திரம்தான் பிரமான்னு சொல்லி சொன்னாலும் கூட ஒரு இடத்துல அவன் அனுமானத்தை கையாண்டுறான், ஒரு இடத்துல பல இடத்துல அனுமானத்தை கையாண்டுறான். ஒன்னும் இல்ல, ஒரு கதை சொல்லுவேன், ஏதாவது நீ வந்து இந்த மாடு வெட்டி போடுறியே யாகத்துல அந்த மாடு கொலை இல்லையா, மாட்டை வெட்டது கொலை இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றான், மாடை ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துக்கு அமிச்சிட்டு, மீமாம்சக்காரன் சொல்றான், மாடை சொர்க்கத்துக்கு அமிச்சிட்டு பாவனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து மாடை வெட்டுறேன், அதோட பிராணனை சொர்க்கத்துக்கு அமிச்சுட்டா நான் மாடை வெட்டுறேன் அப்படிமா. அப்போ உங்க அப்பா நீ வெட்டலாமே அப்படிங்கிறான், ஏன்னா உங்க அப்பா சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஆசை இல்லையா அவனுக்கு, உங்க அப்பா நீ வெட்டலாமே அப்படிங்கிறான். அப்ப என்ன அர்த்தம், மாடு சொர்க்கம் போகும் என்றால் உங்க அப்பாவை நீ வெட்டலாமே, மாடு வெட்டுற மாதிரி அனுமானம் வந்துடுத்துங்க, அனுமானம் வந்துடுத்து. நீ அனுமானத்தை ஒத்துக்க மாட்டேங்கிற, ஆனா அனுமானத்தை பிரயோகம் பண்ற. சார்வாக்குங்கிறது மெட்டீரியலிஸ்டிக் பிலாசபி, சும்மா அனுபவிச்சா மாத்திரம் போதும் வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறது. ரிணம் கிருத்வா கிரகம்பிபே துவஸ்தி பூததயசே புனராகமன் குதக அப்படிமா, கடன் வாங்கியாவது நெய்ய குடி சந்தோஷமா இரு. ஏன்னா ஒரு தடவை சாம்பல் ஆகிட்டேன்னு வச்சுக்கோ, புண்ணிய பாவத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், ஒரு தடவை சாம்பல் ஆகிட்டேன்னா நீ திரும்பி வர போறது இல்ல, அதனால புண்ணிய பாவத்தை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெறும் அனுபவத்தை மாத்திரம் எடுத்துட்டு இருக்கான். அதனால பிரத்யட்சம் மாத்திரம் தான் அவனுக்கு பிரமாணம். சரி, ரெண்டாவது அனுமதி அபிதி காணாத பௌத்தாக, காணாத பௌத்தர்கள் ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க, வைசேஷிகர்களும் பௌத்தர்களும் ஒரு செக்ஷன் ஆஃப் வைசேஷிகர்கள். அனுமானமும் கூட பிரமாணம், அனுமதியும் கூட பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உபமிதி அபிதி நையாயிக ஏகதேசின, உபமிதியும் கூட உபமானத்தையும் கூட சில நையாயிக்கர்கள், நையாயிக்கர்கள்ல ஒரு பட்சத்துக்காரங்க உபமிதியும் பிரமாணம் மூணு பிரமாணம் ஒத்துக்கிறாங்க. சாப்தம் அபிதி நையாயிக்காக, ஆனா ப்ராப்பர் நையாயிக்கர்கள் என்ன பண்றாங்க, சப்தத்தையும் பிரமாணமா எடுத்துக்கிறாங்க, சாப்த பிரமாணமா ஒத்துக்கிறாங்க. அதையும் ஆர்த்தாபத்திரபீதி பிராபாகராக, பிராபாகர மீமாம்சகர்கள், பிராபாகர மீமாம்சகர்கள் குரு மதம்னு சொல்லப்படுறது. அப்படி மீமாம்சையில ரெண்டு மதம், ஒன்னு குரு மதமான பிராபாகர மதம், இன்னொன்னு குமாரில பட்டர் பாட்ட மதம். அப்படி பிரபாகர பிராபாகர சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்க, அவங்க அர்த்தாபத்தியும் பிரமாணம் ஒத்துக்கிறாங்க. அடுத்தது அனுபலப்தி, அனுபலப்திகோ அபிதி பாட்ட வேதாந்தினோ, அனுபலப்தியும் கூட பிரமாணமா பட்ட மதத்துக்காரங்களும் வேதாந்த மதத்துக்காரங்களும் ஒத்துக்கிறாங்க. சாம்பவிகம் சாம்பவிக ஐதிக்யோ அபிதி பௌராணிக்காக, பௌராணிகர்கள் என்ன சொல்றாங்க, சம்பவம் அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தையும் அதே மாதிரி ஐதிஹ்யம் இத்திஹாசத்தினால சொல்லப்பட்ட ஐதிஹ்யம் ஐதிஹ்யம்னு சொல்லிட்டு அதையும் பிரமாணமா எடுத்துக்கிறாங்க. சேஷ்டிகோ அபீதி தாந்திரிக்காக, சேஷ்டாவும் கூட அப்படின்ட்டு தாந்திரிகர்கள் ஒத்துக்கிறாங்க. ஏதேஷாம் மதே ஸ்வரசம் சம்பாவிய தஸ்ய சாத்துர்வித்யம் தர்சிதம். இந்த மாதிரி பல வகையான மதங்கள் இருக்கு. எல்லாரும் ஒன்னொன்னுத்தையும் ஒரு ஒரு பிரமாணம் ஏத்துக்கிறாங்க. இந்த பிரமாணத்தினால இந்த பிரமாணத்திலிருந்து வேறுபடுத்துறதுக்கோசம் நாலு பிரமாணம் ஏத்துக்கிறோம் நம்ம அப்படின்றத காமிக்கிறாங்க. பட் நாலு பிரமாணம் தானே ஏத்துக்கிறாங்க, அவங்க எல்லாம் எட்டு பத்து நிறைய பேர் நிறைய ஏத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் இதுல அடக்கிட முடியும். அதனால நாலு மாத்திரமே பிரமாணம், நாலு மாத்திரமே போதும். அவங்க எல்லாம் தெரியாம புரியாததுனால அந்த பிரமாணத்தோட தன்மை அனுமானம்னா என்னன்னு புரியாம அர்த்தாபத்தையும் புதுசா ஒண்ணு உப்மானமும் புதுசா ஒண்ணும் ஒத்துக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, உப்மானமும் அனுமானம் தான். அதனால அதை ஒண்ணு பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தரும் ஒன்னு ஒண்ணு பேசுவாங்க. நமக்கு இங்க உப்மானம் அனுமானம் இல்ல அப்படின்னு வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கோசம் உப்மானம் அனுமானம் சொல்லி ரெண்டு வகை, அர்த்தாபத்தியோ உப்மானமோ அர்த்தாபத்திய அனுமானமா ஏத்துருவாங்க. அனுபலப்திய நம்ம இங்க ஏத்துக்கிறது இல்ல, அனுபலப்தி சப்த பிரமாணம் அப்படிங்கறதுல கொண்டு வந்துருவாங்க, இல்ல பிரத்யட்ச பிரமாணத்துல கொண்டு வந்துருவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன்னா இங்க பானை இல்ல அப்படின்றது சக்காதனால கேக்குற, நீ இல்லன்னு தெரிஞ்சுக்கிறேன், இல்லட்டி பானை இல்லங்கிறத நீ கண்ணுனால பாக்குற, அதனால பிரத்யட்சமா கொண்டு வந்துருவாங்க. பூத்தலம் தான் பாக்குறோம், பானைய பாக்குறதுல பானை இன்மையை பாக்குறதுல அப்படின்ட்டு ஒரு ஒரு இதுலயும் வேறுபடுத்தி கொண்டு வந்துருவாங்க. தத் கரணமபி சதுர்விதம் பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்தபேதா. அதனுடைய கரணமும் கூட என்னது, இந்த ஞானத்தை அடையறதுக்கு கருவி என்னது, அதுவும் நாலு வகை. அது என்னது, பிரத்யக்ஷ அனுமான உபமான சப்தம் அப்படின்ட்டு. யதார்த்த அனுபவாத்மக பிரமாயாக கரணம் இத்தியர்த்தம். எதா யதார்த்த அனுபவத்துக்கு அனுபவமான பிரமாவுக்கு கரணம் என்ன, இந்த நாலுமே. அசாதாரணம் காரணம் கரணம், கரணம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அசாதாரணம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. விசேஷமான காரணத்துக்கு கரணம்னு பேரு. அசாதாரணம் எதுக்கு சொல்லியிருக்கு, காலாதி வாரணை அசாதாரணம் விதி. அசாதாரணம் சொன்னது காலத்திலிருந்து நிராகரிக்கிறதுக்கோசரம். ஏன்னா காலம் எல்லாத்துக்கும் சாதாரணமான காரணம் அப்படின்னு ஏற்கனவே திருப்பி திருப்பி பார்த்து வச்சுக்கோம். வியாபாரியாதி வியாப்தி வாரணாய வியாபார வதிக்கும். அசாதாரணம் காரணம் கரணம்னு சொல்லிட்டு சொன்னதை மாத்திரம் இல்லாம நீங்க என்ன சொல்லணும், வியாபாரவது அசாதாரண காரணம் கரணம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இல்லாட்டி என்ன ஆயிடும், வியாபாரத்துல போயிடும் லட்சணம். அதுவும் அசாதாரணமான விசேஷமான காரணம் தானே வியாபாரம். ஒரு செயல் என்னது, ஒரு விசேஷமான பானை பிடிக்கிறது சக்கரம் கரெல்லாம் சுத்தரம். ஒரு வியாபாரம் செய்யறேன் நான், ஒரு செயல் செய்யறேன், அந்த செயல் பானை பிடிக்கிறதுக்கு ஒரு செயல் அது. அதே நான் வேற எதையாவது பிடிக்கிறதுக்கு பண்ண முடியாது, அப்போ அங்க போயிடக்கூடாது. அதனால வியாபாரம் அவது அப்படின்னு சொல்லி அந்த லட்சணத்தை கொடுக்கணும். வியாபாரஸ்ச திரவிய அந்நியத்வே சதி தத் ஜன்யத்வே சதி தத் ஜன்ய ஜனக. வியாபாரம்ங்கிறது என்னது, திரவியத்திலிருந்து வேறுபட்டதா இருந்து அது சிருஷ்டியானதா இருந்து தத் ஜன்ய ஜனக. அதனால எதை சிருஷ்டி பண்றதோ அது ஈஸ்வர இச்சாதி வாரணாய தஜன்யத்வே சதீதி. இப்ப இங்க வியாபார லட்சணத்தை விசாரம் பண்றோம், பதக்கிருத்தியம் பண்றோம். என்னது, திரவிய அந்நியத்வே சதி, அது ஓகே. திரவிய ஜன்யத்வே சதி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, தஜன்யத்வே சதி அப்படின்னு சொல்லி சொன்னது தது. அதனால சிருஷ்டி பண்ணது ஈஸ்வரனால சிருஷ்டி பண்ணது. அதனால என்ன ஆயிடும், தஜன்யத்வ. அந்த ஈஸ்வர இச்சா வந்து எதுனாலையும் உண்டானது இல்ல, தானா ஈஸ்வர இச்சா நித்தியம். அதனால தஜன்யத்வே சதி அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம. அடுத்தது குலால ஜன்யத்வே சதி குலால ஜன்ய கட ஜனகத்துவம் குலால புத்திரஸ்யாபி அஸ்தி அத தத்ராபி அதிவியாப்தி வாரணாய பிரதமம் சத்யந்தம். தஜன்யத்வே சதி திரவியன்யத்வே சதி தஜன்யத்வே சதி அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த லட்சணத்தை தஜன்யத்வே சதி குலால ஜன்யத்வே சதி தத் அப்படிங்கிறது குலாலன்னு எடுத்துக்கோங்க. குலால ஜன்யத்வே சதி குலால ஜன்ய ஜனக அப்படின்னு சொல்லிட்டு குலால்னால உண்டானதுனால உண்டாக்கப்பட்டது அப்படின்னு இப்ப லட்சணம் வந்திருக்கு. இப்போ குலானால் உண்டாக்கப்பட்டது என்னது, பாணி. குலால உண்டாக்கப்பட்டது பாணி மாத்திரம் இல்ல, மகனும் கூட. லட்சணம் நீங்க என்ன பண்ண போனீங்க, பாணிக்கு. ஆனா லட்சணம் போனது மகனுக்கு. அதனால தஜன்ய ஜனக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த லட்சணம் தண்ட ரூப தஜன்யத்வே சக்தி அப்படின்னு லட்சணம் கொடுக்கணும். தண்ட ரூபாதி வாரணை தஜன்ய ஜனக அப்படின்ட்டு தண்ட ரூபம் முதலியத்துல லட்சணம் போகாம இருக்கிறதுக்கோசரம் தஜன்ய ஜனக. அதனால் உண்டானதுனால் உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம். அந்த வியாபாரத்தினால் அப்படிப்பட்ட வியாபாரத்தினால் உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் சொல்லி கொடுக்கணும். காரிய நியத பூர்வவருத்தி காரணம். காரணம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா காரிய நியத பூர்வவருத்தி. காரணத்தோட காரணம்ங்கிறது காரியத்துக்கு முன்னாடி தொடர்ந்து இருப்பதாக இருக்கிறது, அதுக்கு பேரு காரணம். காரியத்துக்கு முன்னாடி காரியத்தோட சம்பந்தப்பட்டு தொடர்ந்து இருக்கிறதா இருக்கிறது, அப்படிப்பட்ட விஷயத்துக்கு பேரு காரணம். காரியா காரியாத்து நியத அவசியம் பாவினி பூர்வ விருத்தி. காரியாத்து நியத காரிய நியத அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவசியம் பாவினி, காரியத்துக்கு முன்னாடி நிச்சயமா இருக்க வேண்டியது, தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயம் இருக்கிறது, அதுக்கு பேர் காரணம். பூர்வக்ஷண விருத்தி எஸ்ய பூர்வ விருத்தின்னு சொல்லி சொன்னா பூர்வக்ஷண விருத்தி. அந்த பூர்வக்ஷணத்துல பூர்வக்ஷண விருத்திக்கு பூர்வ விருத்தின்னு மத்தியம் பத லோப சமாசம் வந்திருக்கு. அப்போ பூர்வ விருத்தி. பூர்வ விருத்தின்னு சொல்லி சொன்னா என்னாகும், முன்னாடி கணத்துல அது இருத்தல் உடையதா இருந்திருக்கணும், காரியத்துக்கு முன்னாடி கணத்துல இருத்தல் உடையதா இருந்திருக்கணும். தத்த பாய்த்த அப்படிப்பட்டதுக்கு பேரு காரணம். அநியத ராசபாதி வாரணாய நியத்தேதி, காரிய நியத்த பூர்வ விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். காரிய பூர்வ விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, காரிய பூர்வ விருத்தி காரியத்துக்கு முன்னாடி இருக்கணும், நியத்த பூர்வ விருத்தியில தொடர்ந்து இருக்கணுங்கிறது இல்ல, காரியத்துக்கு முன்னாடி இருக்கணும். பானை பிடிச்சுட்டு இருக்கீங்க, கழுதை கொண்டு வந்தது களிமண்ண, கழுதியும் காரணம் ஆயிடுறது. அப்படி கழுதிய காரணத்திலிருந்து நிராகரிக்கணும்ன்றது என்ன பண்றீங்க, நியத்த பூர்வ விருத்தி அப்படின்றத நியத்தங்கிற சட்டத்தை சேர்த்துக்கிறீங்க. காரியவாரணாய பூர்வேத்தி காரிய நியத்தம் அப்படின்னு சொல்லி, காரிய நியத்த விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானா, காரியத்துவம் காரியமும் காரியத்துல இருக்கு, அதனால காரியம் தன்மை அந்த காரியத்தில் இருக்கே, அதனால என்ன பண்ணணும், நியத்த பூர்வ விருத்தி அதுக்கு முன்னாடி இருக்கிறது தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் கொடுக்கணும். தண்டத்துவாதிவாரணாய அனன்யா சித்தத்துவ விசேஷணஸ்ய அவசியகத்வேன தத ஏவ ராசபாதி வாரணாய வாரண சம்பவே நியத பத பதம் அனர்த்தகம் ஏவ. இங்க இத்தனை லட்சணத்தை கொடுக்கும்போது காரிய நியத பூர்வ விருத்தின்னு சொல்றதுக்கு அவசியமே இல்லை. என்ன அனன்யதா சித்தத்துவ காரிய பூர்வ விருத்தி அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். அனன்யதா சித்தத்வே காரிய நியத பூர்வ விருத்தி, அந்யதா சித்தமா இல்லாம இருந்தா, அந்யதா சித்தமா இருந்தான்னா இது இல்லாம கூட காரியம் நடக்கும் அப்படிங்கிறது அந்யதா சித்தம், இது இல்லாம கூட காரியம் நடக்கும் அப்படிங்கிறது அந்யதா சித்தம். அப்படிப்பட்ட அந்யதா சித்தமா இல்லாம இருந்ததுன்னா அவசியமா தேவைப்பட்டதுக்கு அனன்யதா சித்தம்னு சொல்லணும். கழுதுதான் மக்களே மண்ண கொண்டு வரணும் இல்ல, நீங்க தலையில வச்சு கொண்டு வரலாம், கழுத்துக்கு போது நீங்க சுமக்கலாம், இல்ல ஒரு மாடு வச்சு கொண்டு வரலாம், இல்லாட்டி வண்டி வச்சு தள்ளிட்டு வரலாம், டிராக்டர் வச்சு கொண்டு வரலாம், நீங்க என்னது பண்ணலாம், களிம கழுதுதான் வேணுங்கிறது இல்ல, அதனால அனன்யதா சித்தம்னு சொல்லிடணும். சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நியத பூர்வத்தையும் சொல்ல வேண்டாம், ஆனா நீ அனன்யதா சித்தம் சொல்லினாலே கழுதையானது அந்யதா சித்தத்தை வந்துருது. பஞ்ச அந்யதா சித்தம்னு சொல்லுவான், அஞ்சு அந்யதா சித்தம் சொல்லுவான், அந்த அஞ்சு அந்யதா சித்தத்துல கழுதியும் வந்துடுறது, அதனால அங்க பிரச்சனை இல்ல. ஏவம்ச அனன்யதா சித்த காரிய பூர்வ விருத்தி காரணமிதி பலித்தம், அதனால என்ன ஆயிடுறது லட்சணம், அனன்யதா சித்த காரிய பூர்வ விருத்தி அப்படின்னு லட்சணம் ஆயிடுறது. அனன்யதா சித்தத்துவம் அந்யதா சித்த சூன்யத்துவம், அனந்தா சித்தத்துவம்னா என்ன, அந்யதா சித்தமா இல்லாம இருந்ததுன்னா அது அனந்தா சித்தம்னு சொல்றது. அந்யதா சித்திச்ச அவசிய கிருத்த நியத பூர்வ வர்த்தீபிஹி தண்டாதி வீரேவ கடரூப காரிய சம்பவே தது சகபூதத்துவ சகபூதத்வே சகபூதத்துவ தச்ச தண்டத்வாதோ வர்த்ததே தௌ தண்டத்வாதிகம் அந்யதா சித்தம். தண்டம் முதலியதெல்லாம் அதெல்லாம் அவசியங்கிறது இல்ல, இருந்தாலும் அது இருந்ததுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும், அவ்வளவுதான். கையால சுத்தலாம், சில இடத்துல பாக்குறீங்கன்னா கால் கீழே வச்சு சுத்திட்டு இருப்பான், ஒரு ஸ்டூல் போட்டு ஸ்டூல்ல உட்காந்து இருப்பான், காலை ஆட்டிகிட்டே இருப்பான், ஆட்டிகிட்டே இருக்கிறது எதுக்கு, சக்கரத்தை சுத்தின் இருக்கிறதுக்கு, சுத்த சுத்த மேல புடிச்சுட்டு இருப்பான், மேல அந்த சக்கரம் சுத்தும் சுத்து புடிச்சுட்டு இருப்பான். இங்க கம்பு எங்கேருந்து வந்தது, கம்பே இல்லையே, இன்னொரு இடத்துல களிமண்ண பேக்ல போட்டு கொண்டு வந்துட்டான், இவரே சம்மந்து வந்துட்டான், கழுத இல்லையே, மேல போற மேகம் இல்லையே, இந்த மாதிரி அவசியம் இல்லாத விஷயம் எல்லாம் அவசியம் இல்ல, அதுக்கு அந்யதா சித்தம்னு சொல்லி நிராகரிச்சாச்சு. நிச்சயமா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல அந்யதா சித்தம், அந்யதா சித்தத்துக்கு அந்யதா சித்தத்தை லட்சணம் சொல்றாங்க. ஏன சகைவ எஸ்ய எம் பூர்வ பிரதி பூர்வ விருத்தி அவகமியதே தம் பிரதி தேன தத் அந்யதா சித்தம் யதா தந்துனா தந்து ரூபம் தந்துத்வம் பட்டம் பிரதி. எது எதுக்கு முன்னாடி இருக்கிறதா இருக்கு, அதாவது தந்து ரூபம் இருக்கு, தந்துக்கு பட்டரு பட்டத்துக்கு தந்து ரூபம், இதெல்லாம் வந்து அந்யதா சித்தம், அது வேற வழியே இல்ல, அது வந்துதான் ஆகணும். குலாலம் பிரதி குலால பிதுகு பூர்வ தீர்த்தானே. சரி, அடுத்தது காரியம் பிராகபாவ பிரதியோகி. காரியம்னா என்ன, பிராகபாவத்துக்கு முன்னின் முன்னின்மைக்கு பிரதியோகி பாத்திரமா இருக்கிறது. எஸ்யா பாவ சத் பிரத்தியோகி சத் பிரத்தியோகி, இப்படி எதனுடைய எண்மையை பத்தி பேசணும் இருக்குமோ அது பிரத்தியோகி. காரியத்துக்கு

0: காரணமே பிரத்தியோகித்தி. பிராகபாவம் மாத்திரம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, பிராகபாவம் காரியம்னு சொல்லிட்டான்னா அது அசம்பவ தோஷம் ஆயிடும். உண்டாரதுக்கு காரியம்னு சொல்லுவானா இல்ல இல்லாத காரியம்னு சொல்லுவானா? அதனால பிரத்தியோகி அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதாவது ரெண்டு வகையான லட்சணம் பாவ காரியத்துல வந்து மூணு வகையான காரணம் நமக்கு தேவை. பாவ ரூபமான காரியத்துக்கு மூணு வகையான காரணம் தேவை, ஆனா அபாவ ரூபமான காரியத்துக்கு ஒரே காரணம் தான், நிமித்த காரணம் மாத்திரம் போதும். அபாவ ரூப காரியத்துக்கு, பாவ ரூப காரியத்துக்கு நிமித்த காரணம், அசாதாரணம், சாதாரணம், எல்லா வகையான காரணம், சமாய அசமாயின்னு மூணு வகையான காரணத்தையும் பார்ப்போம் நம்ம. சரிப்பா, ஓம் பூர்ணம் பூர்ணம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: சிற்றம்பலம் சைவம் டா டார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த பத்தாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சித்சபேசா சிவ சிதம்பரம்.

திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி கொண்டு திருவாவுதுரை ஆதீன குரு முதல்வரையும் திருமூல தேவ நாயனாரையும் மனமொழி மெய்களால் பணிந்து போற்றி கொண்டு 24வது குருமகா சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கி கொண்டு நாள்தோறும் ஆன்மாக்களை சுத்தி செய்யக்கூடிய அருமையான நிகழ்வுகளை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவன்.org பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் இந்த நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். உயிர்க்கு உயிராகி உருவாய் அருவாய் அயற்புணர்வாகி அறிவாய் செறிவாய் நயப்புரு சத்தியும் நாதன் உலகாதி இயற்பின்றி எல்லாம் இருண்மூடமாமே என்பது பாடல். சிவபெருமான் வந்து உயிர்களோடு கலந்தும் இருக்கின்றார், கடந்தும் இருக்கின்றார், உடனாகவும் இருக்கின்றார் என்பதை இப்பாடல் வந்து நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போது முதலாவதாக சிவஞான போதத்திலே ஒரு பாடல், அந்த பாடலை வைத்து இதனுடைய கருத்தை நாம் சிந்திக்கலாம். அருள் உண்டாம் ஈசற்கு அது சக்தியன்றே, அருளும் அவனன்றி இல்லை, அருளின்று அரண் அன்றே இல்லை, அருட்கண்ணார் கண்ணுக்கு இரவி போல் நிற்கும் அரண் ஏய்ந்து என்பது பாடல். இப்போது நம்ம அந்த பாடலோட கருத்தை விரிவாக பார்க்கலாம். உயிருக்கு அனாதியே உள்ள மலத் தொடக்குதான் ஆணவம். இந்த மலத்தை நீக்கி சிவமாம் தன்மையை உயிருக்கு வழங்க விரும்பக்கூடிய அருள் முதல்வனிடம் அனாதியே இருக்கின்றது. அருள் வந்து குணம், அரண் வந்து குணத்தை உடைய குணி, குணகுணி சம்பந்தம் சொல்லுவோம். அரண் இன்றி அருள் இல்லை, அருள் இன்றி அரண் இல்லை. எது மாதிரி அப்படின்னா சூரியனும் சூரியனோட ஒளியையும் போல, சூரிய ஒளியில தாமரை ஒன்று வந்து மொட்டாகிறதும் இன்னொன்னு மலராகிறதும் ஒண்ணு கூம்புது ஒண்ணு வாடுது நிகழ்ந்தாலும் சூரியனோட நிலையில எந்த வேறுபாடும் கிடையாது. அந்த ஒளிப்பட்டு ஒவ்வொன்னு மலரும் அல்லது கூம்பும் அல்லது வாடும் எப்படின்னு பாக்குறோம். இது மாதிரி அருள் வழி உயிர்களை இறைவன் இயக்குவதால் இறைவனுக்கு எந்த விதமான நிலை வேறுபாடும் கிடையாது என்பதை நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சூரிய ஒளி எல்லா பொருட்கள்ல படிந்தாலும் சூரியன் எப்படி மாற்றம் அடைவதில்லையோ அது மாதிரி இறைவனோட அருள் எல்லா உயிர்களையும் கலந்திருந்தாலும் இறைவன் மாற்றம் அடைவது இல்லை. சரி, அடுத்து இவங்க ரெண்டு பேரும் இல்லாம, அதாவது சிவமின்றி அருள் இல்லை, அருள் இன்றி சிவம் இல்லைன்னு பார்த்தோம் இல்லையா. அதாவது சிவலிங்க திருமேனி நம்ம எல்லாருக்கும் தெரியும், அரு உருவம்னு சொல்லுவோம். அது வந்து சிவசக்தியோட வடிவந்தா, அதில் உள்ள பீடம் அதாவது ஆவுடையார்னு சொல்லுவோம், அது சக்தி. மேல இருக்கக்கூடிய லிங்கம் என்று சொல்லுவோம் அல்லது பானம்னு சொல்லுவோம், அது வந்து சிவம். எப்போதும் சிவமும் சக்தியும் பிரிப்பின்றி இருக்கும், அதைத்தான் நம்ம

0: மிக அழகாக அது எடுத்து காட்டியுள்ளது என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல உயிருக்கு உயிரா அவங்க ரெண்டு பேரும் அருவா உருவா இருக்காங்க. சரசக்திகள் நாதனும் இயற்பின்றி எல்லாம் இல்லையா சேர்ந்தேதான் இருப்பாங்க அப்படின்னு மிக அழகாக நமக்கு அந்த சிவஞான போதத்திலே நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் எடுத்துரைத்தார். அது மாதிரி சிவம் சக்தி தன்னை ஈன்றும், சக்திதான் சிவத்தை ஈன்றும், உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலகு உயிர் எல்லாம் ஈன்றும், பவன் பிரம்மச்சாரி ஆகும், பால்மொழி கன்னியாகும், நவந்தரி ஞானத்தோர்க்கு இத்தன்மைதான் தெரியும் அன்றே என்பது சித்தியார் பாடல். அந்த சிவஞான போதத்தோட வழிநூலாக இருப்பது. சரி, சிவ தத்துவத்துல இருந்துதான் சக்தி தத்துவம் தோன்றும், சக்தி தத்துவத்துல இருந்து சிவ தத்துவம் தோன்றும், சதாசிவ தத்துவம் வந்து சக்தியும் சிவமும் கூடிய நிலை, சக்தியும் சிவமும் சேர்ந்தா சதாசிவம். அதான் நம்ம பாக்குற லிங்க திருமே. இந்த சக்தி சிவம் ஆகிய இருவரும் கூடிய அதனால் இங்கு ஜடமும் சேதனமும் ஆகிய இந்த பிரபஞ்சம் எல்லாம் தோன்றும். அப்படி தோன்றினாலும் எல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக சக்தியோடு கூடி நின்ற சிவபெருமான் வந்து பிரம்மச்சாரி. அதான் பவன், பவன்கிறது சிவபெருமானை குறிக்கக்கூடிய சொல், பவன் பிரம்மச்சாரி ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் எல்லாவற்றையும் தோற்றுவித்த சிவசக்தி வந்து கன்னி, பால்மொழி கன்னியாக அவள் கன்னியாக இருக்கின்றாள். சக்தியும் சிவமும் நின்று செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நம்மனோர் பொருட்டாக நடித்து காட்டக்கூடிய நாடக மாத்திரையே அன்றி பெரிது இல்லை அப்படிங்கிறது அந்த முன் தவச்சிறப்பால் முதல்வன் அருள் பெற்ற ஞானிகளுக்கு விளங்கும், ஏனையோர்க்கு விளங்காது. பிரம்மச்சாரியும் கன்னிகையும் போகத்துல விருப்பம் இல்லாம இருப்பது போல தனக்கு என விருப்பு வெறுப்பு இல்லாம ஆன்மாக்களின் பொருட்டாக எல்லாம் செய்வதால் சிவன் பிரம்மச்சாரி எனவும் சக்தி கன்னிகை எனவும் கூறப்பட்டது. அதனாலதான் வேண்டுதல் வேண்டாமே இலான் என்று சிவபெருமான பத்தி சொன்னாங்க. அவர் தனக்காக எதுவுமே செய்யறதே கிடையாது. திருக்குறள் அங்கனம் அழகாக சொல்லப்பட்டிருந்தது. சதாசிவ தத்துவத்துல இருந்து உயிரும் உலகம் தோன்றும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உயிரும் உலகத்திற்கு முதற் காரணமாகிய மாயையும் அனாதி. அப்படி சொன்னதுக்கு இது முரணாக இருக்காதான்னு பார்த்தா முரணாது. எப்படின்னு பார்த்தா, இங்க கூறுவது எல்லாம் ஒடுக்கி வைத்திருந்த உயிரையும் மாயையும் மீண்டும் தோற்றுவிக்க கூடிய புதிய படைப்பு, புனர் உற்பவம். அதனால அனாதியில தோற்றுவித்தது எப்படின்னு கேட்டா, கேவலத்துள் அடங்கி கிடந்த உயிரையும் இறைவன் தன்னுள் அடங்கி கிடந்த மாயையையும் சதாசிவ தேவர் வெளிப்படுத்துவர் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஞான சம்பந்த பெருமானும் நாகத்தனையானும் நளிர்மா மலரானும் போகத்தியல்பினால் பொழிய அழகாகும், ஆகத்தவளோடும் அமர்ந்தங்கு அழகாரும், நாகம் மறையார்த்தான் நல்லம் நகரானே. அதாவது சுவாமியும் அம்பாலும் பிரிப்பின்றி நின்று இந்த படைப்பை செய்கின்றார்கள் என்பதை ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரமும் நமக்கு எடுத்து காட்டியுள்ளது. அப்போ சிவ பரம்பொருள் வந்து உயிருக்கு உயிராகி ஒன்றாகவும் இருக்கு, உருவாகவும் இருக்கும், அருவாகவும் இருக்கும், அயலாக புணர்ந்த பொருளாகவும் இருக்கும், அறிவாகவும் எங்கும் நிறைந்த பொருளாகியும், சிவத்தை விரும்புகின்ற சக்தியும் நாதனுமாய் இருந்து உலகம் அதாவது தனு கரண புவன போகங்களை இயக்காது ஒழிந்தால் இது எல்லாம் அஞ்ஞானத்தால் மூடமாக முடியும் என்பது இப்பாடல் கருத்து. உருவாயும் அருவாய் அது நமக்கு அழகா தெரியும். கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் பாடியிருக்கார், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியா விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இல்லையா, அதுல சொல்றார் உருவாகவும் அருவாகவும் இறைவன் இருப்பதை நமக்கு உணர்த்துகின்றார். இப்போ சிவன் அனைத்திலும் கலந்தும் கடந்தும் உடனாகவும், அதான் உருவாய் அருவாய் அறிவாய் செறிவாய் அனைத்தையும் இயக்காது ஒழிந்தால் எல்லாமே மலையிருள் மூடி மூடமாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதுல உயிர்க்கு உயிராக இறைவன் இருப்பது கலந்த நிலை, உயிர்களோடு கலந்த நிலை. அயல் புணர்வாகி அப்படிங்கிறது கடந்து வேறான நிலை. அறிவாய் செறிவாய் அப்படிங்கிறது உடனாய நிலை. நயப்புரு சக்தி அப்படிங்கிறது சிவகாமி, சிவகாமி அம்மையை குறிக்குது. நாதன் என்பது நடனநாதன் ஆகிய சிவபெருமானை குறிக்கிறது. இயற்பு அப்படிங்கிறது இயலுதல், அதாவது பூங்கிறது தொழிற்பயல் விகுதியாக வருகிறது. சரி, அப்ப காணுமா காணுதலும் நுகருமா நுகருதலும் இறைவனுடைய கருணை செயல். ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பால காணுமா காரே நுகருமா நுகரே விரும்புமா விரும்பே இல்லையா, எல்லாமே இறைவனுடைய கருணையினாலதான் இது இவ்வளவும் நடக்கு. சரி, அந்த உலகாதிங்கிற சொல்லு வந்து தனு கரண புவன போகங்களை குறிக்கின்றது. ஆக நமக்கு இறைவன் நம்மோடு கலந்தும் கடந்தும் உடனாயும் இருக்கின்றார் என்பதை நாம் மறக்கவே கூடாது. அப்படி அவர் இல்லைன்னா இருள் மூடி நம்ம இன்னும் கேவல நிலையில பிறவிக்கு வராம தான் கடந்திருப்போம். சக்தி ராகத்தில் தான் நல் உயிராகி ஒத்துரு பாசம் அலம் ஐந்தோடு ஆறு தத்துவ பேதம் சமைத்து கருவியும் வைத்தன ஈசன் மலம் அருமாறு. இறைவன் எதற்காக இந்த தத்துவ தாத்துவிகங்களை எல்லாம் உயிருக்கு கூட்டினார் என்று பார்த்தோம் என்றால் மலபரிபாகம் வரும் பொருட்டு. அது இந்த பாடல் நமக்கு அழகாக சொல்லுகிறது. ஈசன் அனாதியே ஆன்மாக்களை பற்றிய மலவன்மை நீங்கும் வண்ணம் சக்தியின் மேல் வைத்த ஆசையால் அவளுக்கு உயிராக நின்று ஆன்மாக்களுக்கு என்றோ அன்றே ஒத்து உண்டான பாசத்தோடு மலம் ஐந்தன நின்றமையால் அவற்றையும் 36 தத்துவங்களின் பேதங்களையும் படைத்து அவற்றை நுகர்வதற்கு ஏற்ற அகக்கருவிகள் புறக்கருவிகள் இவற்றை எல்லாம் உயிரோடு கூட வைத்தார். அப்ப சிவபெருமான் வந்து மலபரிபாகத்தின் பொருட்டு மலங்களையும் தத்துவங்களையும் கருவிகளையும் படைத்து உதவுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த உயிர்களுக்கு தனு கரணாதி உதவுதல் அப்படிங்கிறது அந்த சிருஷ்டி இல்லையா, சிருஷ்டியின் போது சிவம் சக்தியை கலக்க அக்கலக்குண்ட பாகத்திலிருந்து மாயையும் மாயேயங்களும் தோன்றும். அதத்தான் சக்தி ராகத்தின் தான் நல் உயிராகி என்று சொல்லியுள்ளார். ஒத்துரு பாசம் என்பது இரண்டாவது வரியில அனாதிய உயிரோடு ஒத்துற்ற மூலமலம் பாசமோடு மலம் ஐந்து இல்லையா, அதை புரிஞ்சுக்கிடணும். அதாவது மூல மலத்தோடு கூட ஐந்தான மலம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து தத்துவங்களையும் அவற்றின் பேதங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கருவி என்பது அகக்கருவிகளையும் புறக்கருவிகள் இரு வகையான கருவிகள். இப்படி அமைத்ததால் ஈசன் வெறும் வினைய செய்ய மாட்டாரு, சும்மா ஏதோ பொழுது போகாமல்லாம் அவர் இதெல்லாம் செய்யல. ஆன்மாக்கள் மலம் நீங்கி உய்ய வேண்டும் என்ற பெருங்கருணையினால் தான், அதனாலதான் அருமாறே வைத்தனன் என்று அழகாக சொல்லி இருக்கின்றார். இந்த கடைசி வரியில சொல்லும் போது ஈசன் மலம் அருமாறே வைத்தனன் என்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார். மலத்தை அறுக்கும் பொருட்டு தான் இறைவன் நமக்கு இதனை செய்கின்றார். சரி, அடுத்து இத வந்து நம்ம சித்தியார் பாடல் ஒன்னா சிந்திச்சு பார்க்கலாம். மன்னவன் தன் மகன் இல்லையா, அந்த பாடல்ல துண்ணிய ஐம்புல வேடரின் சூழலில் பட்டு துணைவனையும் அறியாத துயர் உருகும் தொல் உயிரை, அதாவது துயர் உறும் தொல் உயிரை மண்ணும் அருள் குருவாகி வந்து அவரின் நீக்கி மலம் அகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் என்று அருள்வந்தி சிவாச்சாரியர் இதைத்தான் சொல்றார். நீ வேடனோட பிள்ளை இல்ல, நீ என் மன்னவ குமாரன் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அந்த ஐம்புல வேடர்களோட அகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உயிரை மீட்டு அருள் குருவாக வந்து அப்புறம் என்ன செய்யறார், அவரை நீக்கி மலம் அகற்றி ஆக தானாக்கி மலரடிக்குள் வைப்பன் என்பது சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து சாக்ராதீதத்தில் ஆணவம் தன்னுண்மை சாக்ராதீத துரியத்தில் தானுரல் சாக்ராதீதத்தில் ஆணவன் தான் விடா சாக்ராதீதம் பரன் உண்மை தங்குமே என்று. உண்மை நெறி விளக்கத்துல பாரிப்பான் ஒருவன் என்று செவ்வையே உயிரில் காணும் சிவரூபம் ஆகும் என்பது என்ற கருத்து இந்த பாடல்ல இருக்கு. சிவரூபத்தை பத்தி, அதாவது தசகாரியங்கள்ல சிவரூபத்தை பத்தி சொன்னது இதுல வருது. அப்ப சாக்ராதீத நிலைன்னா சாக்ராதீதத்துல ஆணவ மனமும் உயிராகிய தானும் உள்ளது. சாக்ராதீத துரிய நிலையில ஆன்மாவாகிய தன் உண்மையை உணர்தல். சாக்ராதீதத்தில் உள்ள ஆணவத்தை விட்டு திருவருள் துணை புரிய சிவரூபத்தை கண்டு ஆன்மா அதில் தங்கும் என்று சொல்லுகிறார். அப்ப சாக்ராதீதத்துல உள்ள ஆணவ வலி குன்ற உயிர் சிவன் அருளில் தங்கும் என்பது இந்த பாடலின் சாராம்சம். சரி, அடுத்து மலக்கலப்பாலே மறைந்தது சக்தி, மலக்கலப்பாலே மறைந்தது ஞானம், மலக்கலப்பாலே மறைந்தனன் தானு, மலக்கலப்பற்றால் மதியொளி ஆமே என்று சொல்லுகின்றார். அருமையான ஒரு பாடல். மலக்கலப்பால் விளையக்கூடிய தீமைகளையும் மல நீக்கத்தால் விளையக்கூடிய நன்மைகளையும் இப்பாடலில் நமக்கு எடுத்துரைத்துள்ளார் திருமூல தேவ நாயனார். இந்த அனாதியே ஆன்மாவோடு மலம் கலந்து இருக்கு, அதனால ஆன்மாவுடைய அறிவாற்றல் மறைந்து அறிவும் மறைந்து விட்டது. அறிவே மறைஞ்சதுனால இறைவனையும் அறியவில்லை. இறைவன் மறைந்தனன், இறைவன் மறைந்தன அவர் மறையல, இந்த அறிவு உள்ள மறைத்தலால இறைவனை அறிய முடியவில்லை. அடுத்து இந்த மலக்கலப்பு வந்து செம்பில் களிம்பு போல அகன்றால் அறிவொளி உண்டாகும் ஆன்மாவுக்கு. அப்போ மலக்கலப்பால் ஆன்மா அறிவு மறைந்து ஆற்றல் மறைந்து இறைவனை அறிய முடியாத நிலை வந்தது, அது நீங்க அறிவொளி உண்டாகும் என்பது நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. இதனை நமது அப்பர் சுவாமிகள் அருமையான ஒரு பாடலிலே சொல்லி இருக்கின்றார். கொங்குவார் மலர் கண்ணி குற்றாலன் கான், கொடுமழுவன் கான், கொல்லை வெள்ளேற்றான் கான், எங்கள் பால் துயர் கெடுக்கும் எம்பிரான் கான். நமக்கு இருக்கக்கூடிய மலக்கலப்பால இருக்கக்கூடிய துயரத்தை எல்லாம் நீக்குபவன் ஏழ் கடலும் ஏழ்மலையும் ஆயினான் கான், பொங்குமா கருங்கடல் நஞ்சுண்டான் தான் கான், பொற்றூன் கான் செம்பவள திரள் போல்வான் கான், செங்கண் வாழ் அரா மதியோடு உடன் வைத்தான் கான், திருவூரான் கான் அவன் என் சிந்தையானே என்று சொல்லுகிறார். அப்போ மலக்கலப்பால தன்னை காட்டாமல் அவரு நமக்கு அருள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு, நம்முடைய மலக்கலப்பால் நம்மால் அவரை அறிய முடியாது இருந்திருக்கிறது என்று பார்க்கின்றோம். தானு என்பது சிவத்தை குறிக்கிறது, நடுதறியாகிய நாதன். மதி என்பது இந்த பாடலிலே அறிவை குறிக்கின்ற, மதி ஒளி ஆமேனா அறிவு ஒளி ஆகுமே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து திகைக்கின்ற சிந்தையுள் சிங்கங்கள் மூன்று, நகைக்கின்ற நெஞ்சினுள் நரிக்குட்டி நான்கு, வகைக்கின்ற நெஞ்சினுள் ஆனைக்கன்று ஐந்து, பகைக்கின்ற நெஞ்சுக்கு பால் இரண்டாமே என்று சொல்லுகிறார். நம்முடைய உடம்புக்குள்ள ஒரு மிருக காட்சி சாலை மாதிரி இவ்வளவும் இருக்குங்கிற மாதிரி சொல்றார். முதல்ல திகைக்கின்ற சிந்தை, காமம் வெகுளி மயக்கம் இல்லையா, அதனால ஒன்றை பற்றினாலும் மனம் வந்து செய்வது அறியாம திகைக்கும். இந்த மாதிரி மயக்கங்கள், இந்த அறுவகை பகை இருக்கு இல்லையா, காம குரோத லோப மோக மத மாச்சரியன், அது இருக்கும்போது மனசு வந்து திகைக்கும். அதனால அப்படி சொல்ற திகைக்கின்ற சிந்தையுள் என்று. அதுல மூன்று சிங்கங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகின்றார். சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, தான் இருக்கக்கூடிய வனங்கள்ல எதையும் அணுக விடாமல் தாமே அனைத்தையும் அடக்கி ஆடும். அதே மாதிரிதான் இந்த காமவெளி மயக்கங்கள் மூன்றும் தாம் குடிபுகுந்த மனசுக்குள்ள வேற எந்த குணத்தையும் சார விடாது. அப்படி ஒரு தன்மை அதற்கு இருப்பதால் அம்மூன்றையும், அதாவது காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்றையும் சிங்கங்கள் என்று நமக்கு உருவகித்தார். அத சிந்தையை திகைப்பியாதே செறிவுடை அடிமை செய்ய ஐயனி அருளி செய்யாய் என்று மணிவாசக பெருமான் கேட்கிறார் இல்லையா. அதனால திகைக்கின்ற சிந்தை தான் நம்மகிட்ட இருக்கு. அடுத்து என்ன சொல்றாரு, நகைக்கின்ற நெஞ்சு ஒளிவிடுகின்ற சிந்தை ஏளனம் செய்கின்ற நெஞ்சு. அதாவது நரிக்குட்டி நான்குன்னு சொல்றது அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த நரிக்குட்டின்னு ஏன் சொல்றான்னா, விறகும் வலைப்படுத்தினாலும் தப்பியோடும் திறமும் உடைய, விரலும்னா சாமர்த்தியம், நரிக்கு குள்ள நரித்தனம் இல்லையா, அவ்வளவு தூரம் அது புத்தியை உபயோகப்படுத்தும். அடுத்து எவ்வளவு தூரம் நம்ம அதை பிடிச்சாலும் அது அதுல இருந்து தப்பிச்சு ஓடி போயிடக்கூடிய ஒரு திறமை இருக்கு அது. அதனால நெஞ்சு அப்படின்னு சொன்னதுனால மனமும் அடங்கி இருக்க அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாளையும் அதுக்கு சொல்றார். அந்த கரணங்கள் நாளையும் நரிக்குட்டின்னு சொல்லியாச்சு. அடுத்து வகைக்கின்ற நெஞ்சு, இது மலர், இது மாதர், இது அமுதம், இது நஞ்சு, இது அழகு அப்படின்னு வகைப்படுத்தி நுகரக்கூடிய மனம். இப்படி வகைப்படுத்தி உணர்தல் வந்து பொறிகளால். அதனாலதான் வகைக்கின்ற நெஞ்சுள் ஆணைகள் ஐந்துல அப்படின்னு சொல்றாரு. ஞானின்னு சொல்லும் போது திருமுறையில பல இடத்துல நம்ம ஞானிகள் வந்து இறைவனை யானை என்று பாடியிருப்பார்கள். நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகை அழகாக திருக்கடவுர் வீரட்டத்துக்குள்ள பதிகம் ஐந்தாம் திருமுறை முழுவதும் மலைக்கொள் ஆனை அப்படின்னு துவங்குது. அதுல சிவபெருமானை ஆனை என்று பலகாலம் பாடியிருக்காரு அந்த பதிகத்துல. ஆனை வந்து தன்னோட பாகனே தானே எடுத்து சுமக்கும். அது மாதிரி அடியார்களை தானே வந்து ஆட்கொண்டு அவர்களை தாங்கி நிற்பதால் சிவபெருமானை ஆனை என்று சொல்லுவார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஆனையே என அஞ்சல் என்று அருள்வாய், ஆர் எனக்கு உறவு அமரர்கள் ஏறே என்று சொல்லுவார். மணிவாசக பெருமானும் என்னானை என்னறையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் என்று திருவம்பாவையிலே சொல்லி இருப்பார். சைவ சித்தாந்த நூலான திருவருட்பயன், நமது உமாபதி சிவாச்சாரியார் செய்த சித்தாந்த அட்டகங்களுள் ஒன்று, அதுல மிக அழகாக எடுத்து சுமப்பான் என்று இறைவனை நமக்கு காட்டியிருப்பார். கிடைக்கத்தகுமே நான் கேண்மையார் கல்லால் எடுத்து சுமப்பானே என்று சொல்லியிருப்பார். ஆக பெருமான் இப்படி எல்லாம் நம்மை எல்லாம் எடுத்து சுமக்கின்றார் என்பதை இந்த பாடல் நமக்கு அழகாக உணர்த்துகிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, நிவிருத்தி என்பது பிரவிருத்தியை குறிக்கிறது. ஓடுதல் என்பது ஒளிதல், இல்லை தம்முடைய மாறுபட்ட செயல்கள். மனசுல வந்து எப்போதுமே மாறுபட்ட செயல்கள் இருக்கு, அதனாலதான் பகைக்கின்ற மனம் அப்படின்னு சொல்றாங்க. பால் இரண்டாகும் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த பாடல் இதுல இருக்கிற மாதிரியும் நம்ம சிந்திக்கலாம். அப்படி இல்லாம திகைக்கின்ற சிந்தையுள் சிங்கங்கள் மூன்றுல, நகைக்கின்ற நெஞ்சில் நரிக்குட்டி நான்குல, அகைக்கின்ற நெஞ்சினுள் ஆனைகள் ஐந்தும், பகைக்கின்ற நெஞ்சில் பகை எனலாமே என்றும் இந்த பாடல் இருக்கிறது என்றும் சொல்லப்படும். சில சமயம் பாடம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. அப்படி இந்த பாட்டு இப்படி இருக்கிறது என்று போட்டியிருக்கிறார்கள். கதர் பதினெட்டு கண்களும் போக சிதறி எழுந்திடும் சிந்தையை நீரும், விதறு படா முன்னம் மெய்வழி நின்றால் அதிர வருவதோர் ஆணையும் ஆமே என்று சொல்லுகிறார். அந்த ஆணைங்கிறது முந்தின பாட்டிலையும் பார்த்தோம், இந்த பாட்டிலையும் வருது. சரி, மனதை சிதறாம அடக்குனா சிவம் வெளிப்படும் என்பது அந்த பாடலோட சாரம். புரியட்டக சரீர தத்துவங்கள் வந்து எட்டு, வாயுக்கள் பத்ததான் தசவாயுக்கள். அடுத்து அந்த பத்தி எட்டையும் சேர்த்தா பதினெட்டு. இது வந்து மனம் புறம் சென்று பற்றும் வழிகள் ஆதலால் அவற்றை கண்கள் என்றார். கண் என்றால் வழி என்று பொருள். சரி, அப்போ கதறு பதினெட்டு கண்களும் போக இல்லையா, எப்போதுமே கதறி தெரியக்கூடிய அந்த புரியட்டக சரீரம், அப்புறம் வாயுக்கள் பத்து, இதெல்லாம் கண்களாக கொண்டு அவற்றின் வழியாக புலன்களில் சென்று பற்ற சிதறுண்டு போகிறது அப்படின்னு சொல்ற. இப்போ அந்த மனத்தை கெடுதி வருவதற்கு முன்பாக உண்மை நெறியாகிய சைவ நெறியில உறுதி பெற நிலை பெறுவிக்க வேண்டும். அப்படி செய்தால் அந்த தத்துவ கூட்டங்கள் அதிர்ச்சி அடைய வரும் பசுபதியானவன் வெளிப்பட்டு அருள்வார் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. மெய் வழி என்றால் உண்மை வழி. விதறுபடா முன்னம், விதறுனா கேடு. இந்த உடம்புன்னு ஒண்ணு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மரணம்னு ஒண்ணு இருக்கும், ஜனனம்னு ஒண்ணு இருந்தா மரணம்னு ஒண்ணு இருக்கும். அது வருவதற்காக தான், அதெல்லாம் கேடு தானே, அதெல்லாம் வருவதற்கு முன்பாக சிவ தன்மங்கள் ஆகிய சரியை கிரியை யோக ஞானங்கள், அதுதான் மெய் வழி என்று சொல்லக்கூடிய உண்மை வழி. அவற்றில் நின்றால் என்றால் ஒழுகினால் அந்த ஒழுக்கத்தால் ஆணையும் ஆமே இல்லையா. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அப்படியும் பார்க்கலாம், ஆண் பிளஸ் ஐ ஆம் என்க அப்படின்னு பிரிச்சுக்கிடலாம். வினைகளும் மலமும் அதிர்ச்சியுற்று நம்மை விட்டு விலகி போக எழுந்தருளும் பசுபதியாகிய தலைவன் ஆவன் என்று சொல்லுகிறார். ஆக இறைவன் ஆணை போல, நம்ம இதுக்கு முந்தையும் சிந்திச்சிருக்கோம், யானை வந்து அவ்வளவு வலிமையான விலங்கா இருந்தாலும் பாகன்ட்ட தன்னை கட்டி போடக்கூடிய சங்கிலியே தானே தூக்கி கொடுக்கும். அது மாதிரிதான் சுவாமி நம்ம கூட அந்த யானை போல எல்லா வகையிலும் இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நனவகத்தை ஒரு நாளைந்தும் விட கனவகத்தே உட்கரணங்களோடு முனவகத்தே நின்று உதறி உள்புக்கு நினைவகத்தின்றி சுழித்தி நின்றானே. நனவாதிகளில் முறையே செல்லுமாறு விளக்குதல். நனவின்கண் காரியப்படக்கூடிய 25 தத்துவங்கள்ல பொறிகளும் புலன்களும் ஆகிய 20 தத்துவங்கள் அந்த புருவ நடுவில் விலகி போக கனவின் கண் மனம் முதலிய அந்த கரணங்கள் நான்கோடு முன் இடமாகிய கழுத்தில் நின்று அதையும் உதறிட்டு நெஞ்சாகிய உள்ளிடத்தில் புகுந்து நினைவும் இன்றி சுளுத்தி அவத்தையில் நின்றான் ஆன்மா என்று சொல்லியிருக்கிறார். இந்த நனவில் காரியப்பட்ட 25 தத்துவங்கள் நெற்றியில் நின்று விடுகிறது. மீதமுள்ள நான்கோடு கண்டத்தானத்தில் கனவில் தோயும் உயிர் அங்கே நான்கும் ஒளிய தானும் பிராணனமாய் நெஞ்சகத்தில் நினைவின்றி சுளுத்தியில் நிற்கும் என்று சொல்லியிருக்கின்றார். நனவிலிருந்து உறக்க வர தொடங்கிய உடனே உயிர் கனவிடத்தை எய்தும் போது பொறி புலன்கள் தாமே ஒடுங்கும். கனவில் மனமாகிய கருவிகள் நீண்ட நேரம் தாமே விலகாது. அவற்றை உடையவன்தான் வலிய உதறி தள்ள வேண்டும். அதற்காகத்தான் வீட என்று ஒரு சொல்லை கையாண்டுள்ளார்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவபுராணம். வழங்குபவர் மகாவித்வான் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அந்த துளை வழியாக அமுதாரைகளை இறைவன் ஏற்றுகிறார். இது ஒரு அனுபவம், இது யாரும் சொல்லல. இந்த வேலை உருகுவது உள்ளம் கொண்டோர் உருத்தி தாங்கி எனக்கு அழு உருவாக்கை அமைக்கிறது. இந்த உடம்பிலேயே இறைவனை அனுபவிக்க முடியும் என்பதை காண்பித்தவர், நமக்கு சொல்லி காட்டியவர் மறைப்பார். பெரியவானத்துல முதல்ல ஆரம்பிக்க சொல்றார், மூணடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை காருவார். இது புண்புலால் யாக்கையாச்சு, புழு பெய்த பண்டமாச்சு, புழுவிடை முறைகோளாக்க இந்த உடம்பிலே பரம்பொருளாகிய இறைவனை இந்த உடம்பிலே வைத்து அனுபவிக்க முடியுமா எல்லாம் நினைக்கிறதா. ஊனடைந்த உடம்பின் பிறவியே பிறவி உடம்புன்னு ஊனடைந்த உடம்பு என்ன நாசம் எடுக்கக்கூடிய உடம்பு. இந்த ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை காரணம். இந்த உடம்பு மோசமானதுதான், இறைவனுக்கு நெருக்கமாக போகக்கூடிய அவ்வளவுக்கு உயர்ந்த தகுதி எதுவும் இந்த உடம்புக்கு இல்லை. ஆனால் இந்த உடம்பினாலே நாம் ஆண்டவரை தரிசனம் செய்ய முடிகிறது. இந்த உடம்பில் இருக்கிற கருவி கரணங்களை கொண்டுதான் ஆண்டவனை தரிசனம் செய்ய முடிகிறது. அம்பலத்தில் நடராஜ பெருமான் இருக்கிறார் என்றால் அவரை தரிசனம் செய்வதற்கு, அவரை கண்டு அனுபவிப்பதற்கு இந்த உடம்பில் இருக்கிற கருவி கரணங்கள் தானே உபயோகப்படுகின்றன. வேறடைந்த மலர்பொழில் திருநெய்வு மானடங்கை வரதற்கும் தாழ் தொட ஊரடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை காருவார். ஞானகம் என்று சொல்லுகிற பொழுது உணர்வின் நேர்வெற வரும் சிவபோகத்தை ஒழிவின்றி அணையும் ஐம்பூரி அளவிலும் பெற அருளினை. இதுதான் ஞானசம்பந்தருடைய அனுபவம். உணர்வின் நேர்வெற வரும் சிவபோகம், உயிர் உணர்வும் இறை உணர்வும் சமமாகின்ற நிலையிலே கிடைக்கக்கூடியது சிவபோகம். உயிர் உணர்வும் இறை உணர்வும் சமமாகணும். சிவஞானத்துக்கு சரியாக இந்த பசுஞானம் வரணும். அப்பத்தான் ரெண்டு கலந்து அனுபவிக்கணும். ரெண்டும் கலந்து அனுபவிக்கிற பொழுது ரெண்டும் ஒரே தன்னுடைய பொருளாக ஆக வேண்டும். அதுக்கு தான் நாம் இவ்வளவு பயிற்சி பண்ணோம். என்ன கீழே இருக்கு, அது உயர்ந்திருக்கிறது. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சரீரி யோக ஞானங்களினாலே அதுக்கு லெவலுக்கு கொண்டு வருகிறோம். அப்போ ரெண்டும் அந்த லெவலுக்கு இது வந்த ஒரு பாடு ரெண்டும் உண்டாக்கிறது. உணர்வின் நேர் பெற, ரெண்டு சமநிலை பெற வரும் சிவபோகம். அப்பொழுதுதான் சிவபோகம் அனுபவிப்பவனும் அனுபவிக்க தன்னை தருவாரும் இரண்டு பேரும் ஒரே நிலையில இருக்கணும். இல்ல அனுபவிக்கிறவன் மட்டமாக இருந்து அனுபவிக்க தருகின்றவன் பெரியவனாக இருந்து விட்டால் இவனுக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டாகுமாகினாலே அனுபவம் இன்பம் அளிக்காது. இவன் மனசுல குறையை காட்டிக்கொண்டே இருக்கும். இவன் அவன் அளவுக்கு உயர்ந்து கொண்ட ஒருபாடு கௌரவமான ஒரு சந்திப்பு இறைவனோடு இந்த ஆன்மாவுக்கு நிகழ்கிறது. உணர்வின் நேர்வேற உயிர் உணர்வும் இறை உணர்வும் சமமாக இருக்கிற நிலையிலே வரும் சிவபோகம். அப்பா இப்போ அதை ஒழிவின்றி அணையும் ஐம்பூரி அளவிலும் இந்த ஊரடைந்த உடம்பின் பிறவியிலேயே பெற அறிவினை நான் அனுபவிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். அப்ப சுயாச்சாரிய பெருமக்கள் இறைவனை இந்த பிறவி வாழ்க்கையிலேயே அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் சாதிக்கத்தில் என்ன நடக்குமோ அதை இப்பொழுதே வெற்றி கொண்டிருந்த நிலையை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் என்ன நிலை எப்படி என்பதை ஆனந்தவாசகனால் உருகுவது உள்ளங்குங்குவோர் உச்சை தாங்கு அணு ஒரு வாக்கை அழைத்த பாட்டை நாம் பார்த்தோம்னா அனுபூதி செல்வர்களாக இருந்தவர்கள் எல்லாரும் தாம் பெற்ற அனுபூதியாகிய இன்பத்தை இந்த மண்ணுலகத்தில் மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட இன்பம் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்கு உரிய வகையிலே பார்க்கிற பொழுது மாணிக்கவாசகர் செய்த செயல் மிக அளப்பரிய இன்பம் இருக்கிறது. ரெண்டு விஷயம் ஜைனம் வளர்ச்சி அடைகிற போது அது என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா இந்த உலகம் நிலையாதது, செல்வம் நிலையாதது, இளம் நிலையாதது, யாத்திரை நிலையாதது என்று இந்த உலக துன்பத்தை பற்றியே சொல்லி நிர்வாணத்துக்கு முயல செய்கிறது. ஆனால் சைவம் என்ன சொல்லுகிறது என்றால் இதை விட பெரிய இன்பம் உனக்காக காத்திருக்கிறது என்று அந்த இன்பத்தின் சிறப்பையை சொல்லி அதை நீ பெற வேண்டாமா இப்படியும் இன்புறப்படியா என்று கேட்கிறது. துன்பத்தை சொல்லி நம்மை மிரட்டி அனுப்புகிறது ஒரு சமயம். இதை விட்டு இவ்வளவு அவல கவலை கையாறு அழுங்கல் இத்தனையும் உடையது நீ வேண்டாம். அதனால கைது சமய நூல்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் இந்த நிலையாமையை பற்றியும் இந்த நிலையாமை உடைய பொருள்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதை பற்றியும் துன்பம் தருகின்ற வாழ்க்கையிலிருந்து நம்மை விளக்கும். ஆனால் சொன்னார் இன்பத்தை காட்டி நம்மை மேலேற்றுகிறது சைவ வைணவம். வைதிக சமயங்கள்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்பம் இருக்கிறது பரமபதம் கைலாயம் இருக்கிறது அங்கே ஒரு சாகித்யம் இருக்கிறது உங்களுக்கு அது பிறலரும் இன்பம் இப்படி காட்டுதல் அழுந்தாடிய பாசத்து அனுதினம் ஐயோ விழுந்தால் எழுந்திருக்க வேண்டும் சரி நீ இதில் அழுந்தாதே என்று சொல்லிவிடுகிறீர்கள் இதனுடைய அவலத்தை சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொன்னா போதுமான தெலும்பாக நீரித்தலும் இறது வீட்டு இன்பம் ஆமலையே திரும்பலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணினா செலும் பாகை நீரித்தலும் ரசம் உடைய வீட்டு இன்பம் ஆமலையே மோட்ச இன்பமாகி அந்த பெரிய மலைகளை ஏறி திரும்பலாம் இதுல போய் இருக்கா எழுதி கொண்டிருக்கிறார். அப்போ உலகியல் இன்பங்களை எடுத்து காட்டுவதை காட்டிலும் இறை இன்பம் எத்தகையது என்பதை எடுத்து காட்டுவிட்டால் இந்த உயிருக்கு நாம் அனுபவிக்கிற இன்பத்தை காட்டிலும் அது மிக மிக உயர்ந்தது அதை பெற வேண்டும் என்னும் ஆசையை அடையும். அதனால்தான் நாம் அனுபவித்தையும் மற்றவர்களுக்கு எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லணும் இவருக்கு பொறுகை தரவே இருந்தார். அவர்கள் அந்த இன்பத்தை அதனால மாணிக்கவாசகருடைய பெருவாரம் ஒரு வாழ்க்கை அனுபவம் அதோடு கூட ஒரு இறை அனுபவம் உலக வாழ்க்கையையும் முழுக்க அனுபவித்து அதை எடுத்து சொல்லுகிறார். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் தன்மேல வச்சு நிறைய காணும். நம்முடைய பொறிகள் எப்படி தடுமாற்றம் செய்யும் அதை பல இடங்களே சொல்லியிருக்கார். நீச்சல் விண்ணப்பம் எல்லாம் அது உலக வாழ்க்கையினுடைய இழிவையும் அதனுடைய தொல்லைகளையும் இனிய ஆனந்தாரியம் பரவசத்தழுத்தல் என்றெல்லாம் திருச்சதகத்தில் வருகிற பகுதிகளை நீங்கள் பார்த்தால் அதெல்லாம் இறையருள் அனுபவம் எப்படிப்பட்டது என்பது ரெண்டு பக்கத்தில் ஆக உலக வாழ்க்கை அனுபவத்தையும் அவர் சொல்லுகிறார் இறையருள் அனுபவத்தையும் அவர் சொல்லுகிறார். நமக்கு ஒரு பெரிய பாடம் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் நம்முடைய சரித்திரத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலையும் கொண்டு போய் சொல்லுங்க. பெரிய விஷயம் என்னன்னா உயர்ந்த நிலைக்கு போற முற்பாடு திரும்பவும் அதிலிருந்து சரிதலும் திரும்பவும் மேலேறுவதும் என்ற காட்சிகளை எல்லாம் திருவாசகத்தில் நீங்க பார்க்கலாம். வெளியே இறங்குவார் திரும்பி மேலே பல பாடங்கள்ல அந்த காட்சிகளை வழங்கு நின்றாய்க்கும் அருளாரபுதத்தை வாழ் வாழி விழுங்குகின்றேன் நிக்கினேன் இணையேன் இனியின் விழா இவ்வளவு பெரிய அனுபவம் வந்திருக்கிறது அவருக்கு. ஆனால் அது கை கழுவி போன மாதிரி கழண்ட மாதிரி ஒரு நிலை உண்டாகி இப்போ நீதான் என்னை காப்பாற்றணும். அதாவது உலக வாழ்க்கையில இறைவனோடு தன்னை தொடர்புடுத்திக் கொள்ள விரும்புகிறவனுக்கு சில நேரங்களில் சரிவுகள் ஏற்படும். அந்த கருவிகளிலிருந்து திரும்பியும் அவனை காத்து அவன் எந்த நிலையில் அவனை நிறுத்துவது இறையருள்தான். அந்த இளையர்களை வேண்ட வேண்டுமோ இதை காட்டுவதற்காக இடங்களை நாம் எங்க போய் விற்கிறார்கள்? ஏதோ நிரானந்த பெருவாழ்வுகளுக்கு கொடுத்த மாதிரியாகவும் அது கிடைக்கத்தகாத பொருளாகினாலே மகுபாகிகள் சோர்வு என்ற வாழை அலமாக்குமா போலே மகம் பூரா பட்டு கிடந்தவன் சோர்வுன்னு எவனா சொன்னா இங்கிருந்தவா அதை போல இவர் ஏதோ இறைவன் கொடுத்ததை வாரி வாரி விழுங்கிறார் நம்ம நிக்கிருப்பான். அவசரத்தில் சாப்பிட்டதுனாலே அந்த திருவருள் இவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இவர் திணற அடித்து விடுறார். அப்போ பிக்கினேன் திணையே விதியின்மையா இப்போ தடங்கரும் தேனல்ல தண்ணீர் மருகத்திலிருந்து உயர் கொள்வார். நல்ல தண்ணீரை கொடுத்து இவருடைய நிக்கலை நிறுத்துகிறார். என்ன தண்ணீர் உன்னுடைய திருவருள் இன்பத்தை எனக்கு வேறு கொஞ்சம் கொஞ்சமாக வழங்கி அதற்கு அதுவேதான மருந்து ஏனால அதனால வந்த விக்கலை அதனாலேயே அப்ப இந்த மாதிரி தடுமாற்றங்கள் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படும். இறைவனோடு கிட்ட நெருங்கிற மாதிரி ஒரு அனுபவம் வரும். தடால் என்ற அந்த அனுபவத்திலிருந்து ஒரு வீழ்ச்சி வரும். அந்த வீழ்ச்சியிலிருந்து திரும்பவும் மேலேற வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் மாணிக்காசன் சொல்லிதான் நமக்கு தெரியும். இப்படி கூட ஒரு சில அனுபவங்கள் இருக்கிற மாதிரி ஏன்னா நாம் தெரிந்து கொண்டதெல்லாம் முயற்சி செய்து அப்படியே வீடுபேருக்கு போயிடுவோம். வீடுபேருக்கு போயிட்டு அப்போ வேற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு வீடுபேருக்கு போவதை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வச்சுங்கள். அவசரம் இல்லை. இந்த உலகத்திலே இறைவனை அனுபவிக்க நான் கற்றுக் கொடுக்கிறேன். இன்னும் பல பேரும் சொல்லுகிறது. அதனால்தான் தண்ணிலா வளர்ந்த வேணியாய் உடன் திருநடம் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த வேணியே எனக்கு வாழிதான் என்பான். இது திரும்ப திரும்ப உன்னோடு என்னுடைய அனுபவத்தை நான் செய்து கொள்வதற்கு இது வசதியாக இருக்கும். நூலுக்கு பேரை பாருங்க திருவாக திருவா இல்லை வேற ஒரு திருவா. இந்த உலகம் ஒரு செல்வமா செல்வன் கடலேக்கும் செல்வம் செல்வம். இந்த உலகம் ஒரு செல்வம் அல்ல. உலகத்தை பற்றி நிற்காதேன்னு சொல்லுகிறது அது திருவாசகம். இருந்தாலும் அது நமக்கு சொல்லுகிற விஷயம் என்ன? இந்த உலகம் செல்வம் அல்ல. இறைவன் தான் அந்த செல்வத்தை அடைய விரும்பி செய்ய வேண்டும். இந்த செல்வம் உனக்கு இறைவன் தந்தது. இதையே பற்றி நிற்காது. அதை அடைவதற்கு உபகாரமாக தந்தது. இதையே அனுபவிக்கிறதுக்கு இல்லை. நாம் படித்திருக்கமே அறவோர் கழித்தலும் அந்த ரொம்பலும் பெறவோருக்கு எதிர்தலும் ஆகிய காரியங்களை செய்வதற்காக ஒரு திருமணத்தை செய்து கொடுக்குறான். அவன் கடைசியில் என்ன நினைக்கிறான்? அவளை அனுபவிக்கிறது தான் திருமணம்னு நினைக்கிறான். அதுக்கு இல்லை, நீ இந்த காரியங்களை எல்லாம் செய்யறதுக்கு தான் இந்த திருமணம் நடக்கிறது. மேடம் ஒட்டி இவ்வளவு தூரம் வரவேற்பு செய்கிறதெல்லாம் என்ன திருமண காலத்தில் பாருங்க, நான் திருமணம் செய்து கொண்டு விட்டேன். இது எல்லாரும் என் வீட்டுக்கு வரலாம், எல்லாருக்கும் உணவு கொடுப்பேன் சொல்றதுக்காகதான். அதுக்காக தான் அவ்வளோ ஆர்ப்பாடும். ஒவ்வொரு சடங்குலையும் அப்படி இருக்கும். ரெண்டு வயசுக்கு வந்தால் ஒரு சடங்கு செய்வார்கள். இந்த சடங்கு எங்கள் வீட்டில் பெற்றிருக்கிறது. தகுதியான மாப்பிள்ளைகள் அதை போற செய்யலாம் என்று உறவினர்களுக்கு தெரியப்படும். அங்கே அந்த காலம் அப்புறம் திருமணம் ஆகும்பொழுது எல்லாருக்கும் அவர் தெரிஞ்சு கொடுப்பார். என்ன காரணம்? நான் திருமணம் செய்து கொடுப்பேன். பழைய மாதிரி பிரம்மச்சாரி இல்லை, வந்தவனுக்கு ஜோறு போட முடியாது. நானே ஹோட்டலில் கேட்டேன், நீ இனியாங்கிட்ட கேட்கணும். எனக்கு மனைவி இருக்கிறார், நாங்கள் ரெண்டு ரூபாய் சேர்ந்து உங்களை எல்லாம் வரதற்கு தயாராக இருக்கணும். எங்கள் வீட்டை தேடி நீங்கள் எல்லாரும் வரணும் என்று அறவோருக்கு அழைத்தலும் அந்தனர் ஒன்பதும் துறவோருக்கு எதிர்தலும் சொல்லுவோர் சிறப்பின் விரும்பியதை உடலும் அது திருமணம் இல்லாத வீட்டை அப்படின்னு சொல்லுகிற வாரம் இருந்துகிறது. அதுக்காகத்தான் இந்த திருமணம் நடக்கிறது. அன்னைக்கு வருங்கிறான். உன்ன திரிஞ்சு போயிட்டேன், மாலுமியோட இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்தில் சொல்றா, நான் இதெல்லாம் இழந்து விட்டேனே என்று வளர்ந்து கொள்கிறேன். என்ன நீங்க பிரிந்திருந்ததுக்காக நீங்கள் வருந்துகிறீர்கள், ஆனால் இவ்வளவு பேருக்கும் உபயோகப்படாமல் என்னுடைய இதரம் போய்விட்டதே. அதனால விட்டு விட்டு இறைவனை பெறுகின்ற இன்பம் அல்ல. இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுதே இறைவனை அடைகிறோம். அதுல இவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை நமக்கு புலப்படுத்துவதுதான் திருவாசகத்தினுடைய நீங்க தேவாரத்தில் இதை பார்க்க முடியாது. அனுபவத்தை எடுத்து சொல்லுகிறவர் மாணிக்க வாசகர். இந்த அனுபவம் ஒவ்வொரு உயிருக்கும் வெவ்வேறு விதமாக அமையும். பல்வேறு உயிர்களுக்கும் கிடைக்கக்கூடிய இறையருடைய அனுபவத்தை, அவர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்பட கிடைக்கக்கூடிய அந்த அனுபவத்தை, தன்னிடத்தில அந்த அனுபவங்களை எல்லாம் வைத்து வைத்து சொல்லிக்கொண்டே எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. புலன்கள் எப்படி தடுமாறும், மனம் எப்படி வழிவிலம், இந்த உடல் எப்படி இறைவனை அடைவதற்கு தடையாக வந்து நிற்கும், எல்லாம் அங்கங்கே ஒவ்வொரு பாடல்கள்ல ஒவ்வொரு விதமா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் சேர்த்து நாம் மொத்தமா பார்க்கிற இவ்வளவு சங்கடங்கள் இருக்கின்றாலும் இந்த உடம்பை கொண்டுதான் இறைவனை அடையும் என்பதையும் சொல்லுவோம். அனுபவிக்கிறத பொறுத்து நமக்கு ஒருவன் தனக்குள்ள தகுதியை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை பெறுவதற்குரிய தகுதி உடையவனாக தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். அப்படி தயார் செய்து கொண்டு போனால் இறைவனை நெருங்க முடியும். அப்பொழுதும் கூட இறைவனுடைய திருவருள் இருந்தால்தான் இவனுடைய முயற்சிகள் பயனளிக்கும். இவனுடைய முயற்சியின் தேவை இறைவனுடைய திருவருள் இறக்கம் தேவை. ரெண்டும் சேர்ந்தால்தான் இவன் இறை இன்பத்தை வாழ்வியலில் பெற முடியும். இறைவனே வந்து எல்லாத்தையும் செய்து கொள்வான் என்று நினைத்துக் கொண்டு அவர் அப்படித்தான் சொல்வார். ஆனால் இவர் நான் செய்கிறேன் ஆடுகின்றேன், கூட்டுடையான கிடக்க அன்பிலை எங்குறி பாடுகின்றேன், பதைப்பதும் செய்கிறேன், பணிகளை பாதபலன் சூடுகின்றே, சூட்டுகின்றே, உலகிலே புலனங்கே ஏடுகின்றே, எழுவதோர் அறநிலை செய்வதொன்று அருகே கேடணும் தேடினால் அந்த இறைவன் கிடைப்பான். காலையே வந்து இறைத்தலைகள் தாட்கொண்டு நிலையும் இருக்கிறது சில பேருக்கு. தேடித்தான் இறைவனை பெற வேண்டும் என்ற நிலையும் இருக்கிறது சில பேருக்கு. மதிமாழ்க்கையில் ரெண்டு நிலையும் இருக்கு. ரெண்டையும் அவர் சொல்ற நாம தேடாம சும்மா இருக்கிறபோது தானிய வந்து என்னை தலையிட்டு ஆட்கொண்டு வருகிறான். ஆனால் தேடினால் இறைவனை காண வேண்டும் என்று ஒருவன் சொன்னான். ஒரு சாது அவரிடத்துல வந்தார். அவர் கேட்டார், நீ இறைவனை கண்டிருப்பாய் எப்பொழுது? தலைவிலே தீப்பற்றி அவன் தண்ணீரை தேடுகிறான் இல்லையா அணைக்கிறதுக்கு. அந்த மாதிரி வேகம் உணர்வு வண்டியில கட்டுற மாட்டுக்கு குளிப்பாட்டணும்னு சொன்னா அதுக்கு ஒரு மாதம் காத்திருக்கிறான். தண்ணி இல்லை, அதனால அப்புறம் பார்த்துக்கலாம். தாகம் இருக்குன்னா ஒரு 10 நிமிடம் காத்து இருக்கலாம். தலையில நெருப்பு பிடிச்சு போச்சுனாக்கா 10 நிமிடம் காத்திருக்க முடியுமா தண்ணிக்காக? அந்த மாதிரி நீ என்னைக்காவது அழைஞ்சிருக்கியா? இறைவனை பாராமல் என்னால் இருக்க முடியாது. அந்த அளவு மாணிக்கவாசகர் இடத்துல பார்த்து இந்த புரிந்து என்னால் இருக்க முடியாது. அந்த மாதிரி என்னைக்காவது துடிக்கிருக்கியா? அப்படி துடிக்கிருந்தால் இத்தையும் உனக்கு சிவன் காட்சி அழிக்கும். தன்னை காட்டி இருப்பார். நீ என்னென்னமோ உபகாரத்தில் இருக்க தேடுகின்றே தெருவது ஒரு அழகிலே எடுத்துருவார் தேடணும். சரி, ஒரு தெரு, கிரியை ஒரு தெரு, யோகம் ஒரு தெரு, ஞானம் ஒரு தெரு, தெருக்கண்ட அழைஞ்சாதான் செய்வது வந்து அறியே. அதாவது நாம் என்ன நினைக்கிறோம், அவருடைய கதையை சொல்றாருன்னு நினைக்கிறோம். சில நேரத்தில் நம்முடைய கதையை சொல்றாருன்னு நினைக்கிறோம். ரெண்டும் இல்லை. உயிர்களினுடைய, பல்வேறுபட்ட உயிர்களினுடைய வாழ்க்கையில, உலக வாழ்க்கையிலேயும் இறை வாழ்க்கையிலேயும் அதற்கு ஏற்படுகிற அனுபவங்களை எல்லாம் தன் அனுபவமாக சொல்லும். ஒரு சில அனுபவம் அல்ல, பலவேறு விதமான பல வகையான அனுபவங்கள். அதனால்தான் ஒரு பாட்டில் இருக்கிறது வேற ஒரு பாட்டில் இருக்கார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இவர் இறைவனை அடைந்து விட்டாரா இல்லையான்னு தேவம் தோன்றும். பல இடங்களில் போவார், வருவார், திரும்பவும் போவார், இப்படி வரும். அது உயிர் துடிப்பு. உயிரானது இறைவனை பெறுவதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் பல்வேறு வகையான ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு. எல்லாரும் ரமண மகரிஷன் மாதிரி அப்படியே வந்து மோன ஞானியாக இல்லையா? ராமன் மகள் எவ்வளவு சிரமம் கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய இளவி காலத்தை பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அனுபவத்தை பெற வேண்டும்ங்கிறதுக்காக அவர் கொடுத்த துடிப்புகள் எப்படி எல்லாம் இருந்திருக்கிறது. அனுபவம், சரி, அனுபவங்களும் இந்த உலகத்திலே உண்டு. இறைவன் உயிரை வழிபடுத்துவதற்காக செய்யக்கூடிய முயற்சிகள் பல்வேறு வகையானவை. அவைகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நாம் எந்த ரகத்தில் போய் சேருவோம்? இதுக்காக முதல்ல ஒரு பாவம் எழுதினார். நீ யாரு, நீ எப்படிப்பட்டவன், நீ என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் இறைவனை பெற முடியும், இவ்வளவையும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி, ஒரு அறிமுக உரை மாதிரி எழுதப்பட்டது தான் சிவபுரான். உயிரின் வாழ்க்கை ஓட்டம், உயிர் பிரதிநிதித்து வாழ்கிற வாழ்க்கை. அதில் இறைவனை அடைவதற்கு உயிர் செய்கின்ற முயற்சிகள், முயற்சிகளின் ஊடாக இறைவன் அந்த உயிருக்கு அருளுகின்ற கருணை தரம், இவ்வளவும் அதில் வரும். இது இந்த நூலில் இதுவே ரெபுடேஷன் தான். இது திரும்ப திரும்ப அந்த சில விஷயங்களை எடுத்து கையாளுவார். ஒருவேளை இவர் திருவாசகத்தை எல்லாம் எழுதி முடித்த ஒரு பாடு சிவபுராணத்தை அது முதல்ல எழுதி சேர்த்திருக்கான். அதுக்கு ஒரு முகவரை எழுதுறது எப்ப எழுதுவாங்க? நூல் முடித்த ஒரு பாடு தான் முகவரை எழுதுவாங்க. அந்த மாதிரி இந்த நூலை முடித்து விட்டு சிவபெருமான் அதை எழுதி கொள்ளுகிறேன் என்று சொல்றபோது இருந்த ஒரு முகவரையும் எழுதி கொடுத்தாங்க. இதுக்கு பேர் வைக்கிற போது அவர் சிவபுராணம். என்ன பேரு? நம்ம புராணம் தானே அதை சொல்ற மாதிரி தெரியுது. பாதிக்கு மேல நம்ம புராணம் இருக்கும் போது சிவபுராணம் உள்ளாமனையே உள்ளாகி கூடா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம புராணம் சிவபுராணம்னு எழுதாமல தீபபுராணம்னாவே எழுதிக்கலாம். அது சிவபுராணம் சிவனது அனாதி முறைமையான பழமை என்று அதற்கு விளக்கம் சொல்லியிருக்கான். அதுவே பிரச்சனை. சிவனது பழமைன்னு எழுதியிருக்கான். அனாதி முறைமையான பழமைன்னா என்ன? பழமை என்று சொன்னால் ஒரு வருஷத்துல இருக்கிற ஒரு பொருளை பார்த்தா பத்து வருஷத்துல இருக்கிறது பழமை தான். நூறு வருஷம் ஆனதும் பழமை தான். ஆயிரம் வருஷம் ஆனாலும் பழமை தான். நூறு பழமை தானே, அது பழகா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. எங்க பழமையை சொல்லுகிறார்கள் பார்த்தால் கொஞ்சம் நாளாயிட்டா பழமைன்றாங்க. அது எவ்வளவுலையும் போகலாம். இறைவனது பழமை என்று சொன்னால் அதுக்கு மேல ஒரு பழமையான பொருள் இருக்கும் என்பதாக கூட கொள்ள முடியும். அதுக்காக அது மாதிரி வரக்கூடாது என்பதற்காகத்தான் அனாதி முறைமையான பழமை. இதுக்கு மேல ஒரு பழமை இல்லை. சரி, இவர்கள் எழுதிய உரையை எங்க இருந்து இவர்கள் கண்டுபிடிச்சு எழுதினாங்க? சிவ புராணம்ன்றதுக்கு பழமைன்றதுதான் புராணம் என்பது. புராணம் என்று சொன்னால் பழமையானவன் என்பதுதான் அர்த்தம். புராதனம் நவம், பழமையாகவும் புதுமையாகவும் இருக்கும். பயன்பாட்டினாலே புதுமை, பொருளாலே அது பழமை. பயன்பாட்டினாலே சூரியனை வச்சு கொள்ளுங்க, சூரியன் பயன்பாட்டினாலே புதியவன். ஆனால் அவன் எப்பொழுது என்று சொல்ல முடியாது. ஆகினால காலத்தால் பழைய இப்படி இருக்கக்கூடியதுதான் இங்கே புராதனம் நவம். இதுக்கு அனாதி முறைமையான இந்த வார்த்தை எங்க? மாணிக்க வார்த்தைகளே தான் அந்த வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இங்க உன்னை பழம்பொருக்கும் உன்னை பழம் இல்லையா? அப்ப அனாதி முறைமையான பழமை. உன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம், அதுக்கு மேல உன்ன அதுக்கு முன்னால பழமையான பொருள் என்று எதுவுமே கிடையாது என்பதை தெரியும். அப்ப இதுதான் டாப். அதுக்கு அண்ட ஒன்றும் இல்லை. இதே நூறு வருஷ பழமை, ஆயிரம் வருஷ பழமை, கோடி வருஷ பழமை என்று அப்படி சொல்ல முடியாது. இதுக்கு மேல ஒரு பொருள் அதுக்கு முன்னால கிடையாது. இதை வந்து திருவம்பாவையில சொன்னதை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் சிவபுராணம் இவனது அனாதி முறைமையான பழமைன்னு நீங்க சிந்திக்காம இருந்திருப்பீங்கன்றதுக்காக நான் சொல்றேன். இவ்வளவுதான் அதை நம்ம படித்து முடித்து பார்க்கணும். அதனால சிந்திக்கிறது இல்லை. பார்க்கிற போது நமக்கு யோசனை வருது, ஏ இந்த மாதிரி எழுதணும். பழமைனாலே பழமை தானே அது. அது அனாதி முறைமை என்று எழுதுக எழுதணும். ஆதியா இருக்கிறதெல்லாமே பழமை தான். அனாதி முறை இதுக்கு மேல ஒரு ஆதின்றது ஒரு பொருள் கிடையாது. அப்ப இறைவனுக்கு மேலாக ஒரு பொருள் இல்லை. அப்ப இறைவனை நாம் அடைகிறோம் என்று சொன்னால் நாமும் இறைவனுடைய நிலைக்கு வந்துடும். இறைவனுக்கு மேலாக ஒரு பொருள் இல்லாதது போல இறைவனை அடைந்த உயிருக்கும் அதுக்கு மேல வேற ஒன்றும். இறைவனை அடைவதுதான் உயிரினுடைய குறிக்கோள். அதுக்கு மேல உயிருக்கு வேற ஒன்றும் அங்க போய் முடிஞ்சு போய் அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் இருக்காருன்னா அங்க போய் அவராடு அது மாதிரி அது இல்லை என்பதைத்தான் இங்கே. இதுல வந்து சில பேர் வந்து முதல்ல வாழ்கை சொல்லப்பட்டிருக்கிறது, அப்புறம் வெறுகை சொல்லப்பட்டிருக்கிறது, அப்புறம் பூர்த்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எத்தனை வாழ்கை, எத்தனை வெறுகை, எத்தனை பூர்த்தி என்று இது எல்லாத்தையும் எண்ணி எந்த அளவுக்கு அது தகுந்த உடைகளாக இருக்குன்றதோ நம்மளாம் பார்க்கணும். இதெல்லாம் ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா? எந்த கணக்குக்கு ஏதாவது நினைக்கலாம். எடுத்த எடுப்பிலே ஒரு நூலை தொடங்குகிற பொழுது வாழ்த்து வணக்கம் வரும்பொருள் உரைத்தல், இது ஒரு நூலுக்கு முக்கியம். அதனால தான் நான் சொன்னேன் இது வந்து திருவாசகத்துக்கு அவர் முதல்ல தயார் பண்ணி எழுதின ஒரு முகவுரை. இந்த வாழ்த்து வரும். இப்போ தளபதி அந்த மாதிரி ஞாயிறு போட்டுக்கும், ஞாயிறு போடும், மாமழை போட்டுக்கும், திங்களை போட்டுக்கும், இதெல்லாம் வருதுல்ல வாழ்த்து. இந்த மாதிரி ஒரு நூலை ஆரம்பிக்கிற பொழுது வாழ்த்தி தொடங்குதல் திருவிழாட்டில் பாருங்க, வாழ்த்தி வணங்குவா முதல் பாட்டு முதல்ல ஆரம்பிக்கிறது வாழ்த்தலும் இருக்கிறது வணங்குவது. இந்த வாழ்த்து தான் முதல்ல நமக்கு கிடைத்திருக்கிறது. நம சிவாய வாழ்க, நாதங்கள் வாழ்க. நம சிவாய என்பது மந்திரமாகவும் இருக்கிறது, இறைவனுடைய திருப்பெயராகவும் அதனால் இருக்கிறார். உயிர்களுக்கு உறுதி பயப்பதற்கு ஏதாவது ஒன்றை இந்த உயிர்கள் பற்றி கொள்ள வேண்டுமானால் அதுக்கு இந்த திருமந்திரம் எடுத்த எடுப்பிலேயே அந்த திருமந்திரத்தை நம்முடைய கைக்கு உபகாரமாக திருவாய்மொழிய சிவாய நமகன்று நீரணிந்து வாழ்த்துமொழி என்பது வாயால் செய்யக்கூடிய காரியம். ஆனால் செய்யக்கூடிய வாய் தூய்மை அடைய வேண்டுமானால் திருவிழிந்தெடுத்து அது இடையால் சொல்ல வேண்டும். அதனால தான் நமச்சிவாய வாழ்க வாழ்த்து அப்புறம் நமச்சிவாயை சொல்றது இல்லை, நமச்சிவாயை சொல்லி அப்புறம் வாழ்த்து. இது இறைவனுடைய பெயராகவும் இருக்கிறது. உயிருக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்புகளை விளக்குகின்ற மந்திரமாகவும் அது இருக்கிறது. நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, நான் என்றால் புரோதாயி என்றும் மா என்றால் மலம் என்றும் இந்த நமவின் தொடர்பை விட்டு விலகி ஆ என்கின்ற அருளின் தொடர்பினாலே சி என்கிற சிவத்தை இந்த உயிரானது யார் என்கிற உயிர் அடைகிறது. இந்த குறிப்பை தான் அந்த நமச்சிவாய என்கிற திருவந்திரன் சொல்லுகிறது என்று சொன்னால் அப்ப திருவாசகம் முழுமையும் இந்த நமச்சிவாய என்கிற முதல் வார்த்தையிலே முடிந்து விட்டார். ஆகவே இது வந்து உயிரானது இறைவனை அடைகின்ற திருவரு குறிப்பையும் அதற்கு தடையாக இருக்கின்ற மலத்தினுடைய சேட்டையும் எல்லாவற்றையும் குறிக்கிறது. பெருவான் யாரும் உயிர் வேறு இறைவன் வேட்டை தருவதற்கு உபகாரமான வழி எது திருவருள், வேட்டுக்கு தடை மலம், தடையை நீக்குவது புரோதாய். இவ்வளவும் இருக்கிறது வைஷ்ணவத்திலே அருதி என்று சொல்வார். அது அவ்வளவும் நமச்சிவாயை என்கின்ற திருமந்திரத்தை வச்சு திருவாசகத்தில் முதலிலேயே நமக்கு யார் என்பது பெருவான், அது உயிர். அது அடையக்கூடிய பேரு சி என்கிற சிவம், அடைதற்குரிய வழி வா என்கிற திருவருள். இந்த பேத்தை அடைவதற்கு உயிருக்கு தடையாக இருக்கிறது மா என்கிற மலம். இந்த தடையை நீக்கி நம்மை திருவருளாகிய வழியை அடையும்படியாக செய்வது நா என்கிற திருவாய். இந்த ஐந்தும் தான் ஐந்தாக எழுதப்பட்டிருக்கின்ற இந்த எழுத்துக்களுக்கு உள்ள விளக்கம் என்று நாம் சொல்லுவோம். இது வேறு வேறு நம சிவாய சிவனை வணங்குகிறேன். அது வாக்கியம் மந்திர புறா வந்து ஒவ்வொரு சொல்லும் இதனை குறிப்பிடுகிறது என்று சொல்லுகிற பொழுது மந்திரம் இதை வந்து சிவனை வணங்குகிறேன் என்று சொல்லி அப்படியே முடித்து விடலாம். சிவாய சிவனுக்கு வணக்கம், சிவனுக்கு வணக்கம் சொன்னால் மந்திரமாகாது. மந்திரம் என்பது குறிப்பு சொல், அது தனக்குள்ள விரிந்த பொருளை உடையது. அதனால்தான் ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன பொருள் என்று சொல்லுது. பல இடங்களில் அதை குறிப்பிட்டிருப்பார். மந்திரம் நமச்சிவாய ஆகரியர் அணிய பெற்றால் வெந்தரும் இணையும் நோய் எவ்வாறு விலகட்டன்றி நம சிவாய என்று ஆரம்பிக்கிற பொழுது நமக்கு இறைவன் திருவருளை அடைவதற்கு ஒரு மந்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். அதோட அதிலேயே சிவனுக்கு வணக்கம் சிவன் வாழ்க என்பதையும் நம சிவாய வாழ்க. அதனால சிவனுக்கு வணக்கம் சிவன் வாழ்க என்ற ரெண்டும் அதிலேயே வந்து அதோடு கூட நமச்சிவாய என்பதை சொன்னதனாலே வேறு வார்த்தைகளை சொல்லாமல் அதை சொன்னதனாலே ஒரு மந்திரம் நமக்கு முதலில் கொடுக்கப்படும். இந்த மாதிரி மந்திர ரூபத்தை ஒவ்வொரு இடத்திலேயும் சுருக்கமாக முதலிலே சொல்லுவது என்பது வழக்கம். நம்முடைய ஞான பெரியவர்களுக்கு அந்த பழக்கம் ஞான சம்பந்தம் பையத்தை தொடுக்கிற பொழுது தோனுடைய சுருக்கம் தோ என்கின்ற ஓகாரமாகிய பிரணவராகி தவிர தா என்பதில் பாலித்து சொல்லியிருக்கிறார். மந்திரத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடாது என்பதற்காக இதுவே பெரிய புராணம் தொடங்குற பொழுது உலகெல்லாம் ஊதானே நீங்க எப்பொழுதாலும் விளையாட்டு போட்டீங்க அதான் முதல்ல அது மந்திரம் தான். ஊ என்பது எதை குறிக்கிறது என்று கேட்டால் அது சக்தியை குறிக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திர குறிப்பு சொல்லை அந்த எழுத்தை முதல்ல வைத்துக் கொள்வது என்பது ஒரு முறை. அதுக்காக தான் அவர் இறைவனை வாழ்த்துவது என்பது இறைவனுக்கு மேல இவன் பெரியவன் என்றிருந்து வாழ்த்துகிறான் என்று பொருள் அல்ல. இவன் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனை வாழ்த்துகிறான். நான் வாழணும்னு சொன்னால் நல்லா இருக்கார், நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் நீ நன்றாக வாழ்க, நம்ம புலவர்கள் எல்லாம் கொரோனா பாடிப்பான் நடுவேண்டலையே காமன் இயந்துரை வடுவாழைக்கர் மணலிலும் பலவே நீ வாழ்க, வாழ்ந்து கொண்டிருந்தா நான் கவலை இல்லாமல் இருக்கிறேன், வேற யாருக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லையே, மூட்டை திரும்பி வந்திருக்கான் என தெரிஞ்சவன். அதுபோல இந்த உயிர் தன்னை வாழ்வித்துக் கொள்வதற்காக இறைவன் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். இப்ப சிவபெருமானை பற்றி அழைத்து விட்டார் சிவன். அவரை அழைப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டவரா தெரியணும். அதுக்காக தான் சொன்னார் நாதன் தான் வாழ்க, வேறு வார்த்தைகளை சொல்லாமல் நாதன் என்று அவன் என்னுடைய நாதன், நான் அவனுடைய மனைவி. அப்பா மனைவியை ஏற்று உயர்த்த கடன்பட்டவன் உறவு இருக்கிறதுனால தான் அவனை நான் அழைக்கிறேன். மற்றவர்களை எல்லாம் விட பொறுப்புடையவன் அவன் இல்லையா? நாதன் தானே மற்றவர்கள் எல்லாரைக் காட்டிலும் பொறுப்புடையவன். திருப்பெரும் துறையிலே மாணிக்கவாசகரை ஆட்கொண்ட பெருமானுடைய திருநாமம் ஆத்மநாதன் என்று. ஆத்மாவுக்கு நாதன், அதைத்தான் அங்க சொல்லார். திருப்பள்ளியே சொல்வார், என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொரு புரியும் எம்பெருமான். ஆடுறதுனா என்ன பயன்படுத்துறது? ஆட்சி என்றார் இந்த உயிரை பயன்படும்படியாக செய்கிறவன் அவன் தான் ஆளன். நாதன் தாழ் வாழ்க, ஆள் என்பது திருவடியையும் குறிக்கும் முயற்சியையும் குறிக்கும். முதல்ல தாழ் வாழ்க என்பதைத்தான் நாம் பார்க்கணும். திருவடிய சொல்லணும்னு வர பாருங்க, ஆரம்பத்திலே அது முயற்சி, முடிந்தால் பயன், ரெண்டு இருக்காது. தாழ் என்பது முயற்சி என்ற பொருளில் வருகிற பொழுது இறைவன் உயிரை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்வதற்காக எடுக்கின்ற முயற்சிகளை குறிக்கிறது. அவன் செய்கின்ற முயற்சிகள் வாழ்க என்று சொன்னால் என்ன பொருள்? அந்த முயற்சி வெற்றிகரமாக ஆகி இறைவனை அடையவர் இல்லைன்னா அந்த முயற்சி வாழ்ந்ததாக அர்த்தம். ஆரிய நாட்டினர் ஆண்மையுடன் செய்யும் சீரிய முயற்சிகள் திறந்து நிற்கும்புக வாழ்க்கை. போராட்டம்ங்களை கொடுத்து இந்த உயிரை உலகத்திலே உலாவிட்டு ஆச்சாரியனாக தானே வந்து இந்த உயிர்களுக்கு உபதேசம் செய்து இந்த உபதேசங்களை உபதேசத்தினாலே இந்த உயிர்களை தன்னிடத்திற்கு அழைத்துச் செல்கிறான் இல்லையா? அப்ப அது அவனுடைய முயற்சி தானே. அந்த முயற்சி வாழட்டம்னா என்ன அர்த்தம்? வெற்றி வெற்றி இந்த உயிர்கள் எல்லாம் இறைவனையும் அடைய வேண்டும். இப்ப தாழ் என்பது முயற்சி என்கின்ற பொருளை வரும் பொழுது அதே மாதிரி. அப்புறம் பயன் என்ன? காட்டாதனெல்லாம் காட்டி சிவங்காட்டி தாழ் தாமரை காட்டி தங்கர்களை தேங்காட்டி திருவடியே விடாது. ஒரே சொல்லுல திருவடியை பெறுவதற்குரிய உபாயமாகிய முயற்சியையும் சொல்லியிருக்கிறார். பெற்றால் வரக்கூடிய அடையக்கூடிய பயனாகிய திருவடியும் சொல்லிருக்கிறார். அதான் தாழ் ரொம்ப ஆழமா பாக்குற போது இறைவன் எவ்வளவு முயற்சி செய்கிறான். முயற்சி எல்லாம் நம்ம இறைவனை அடையிறதுக்காக அவன் செய்கிறதா. அப்ப கடைசியா அடையிறது தாழ் பயன். ஒரு சொல்லிக்குள்ள ரெண்டு விஷயத்தையும் வச்சிருக்கிறார். இறைவன் பல முயற்சிகளை செய்கிறான். அந்த முயற்சிகளினாலே தன்னையே உனக்கு தருகிறான். தன்னுடைய திருவடியை உனக்கு தருகிறான். திருவடியை விடாது. தடின்னு சொன்னா அந்த பொருள் வரவங்க கிடைக்காது. தாழ் என்று சொன்னால் மடுகுழாள் மாமுகடு என்ப மடுகிலான் தாழுழாள் தாமரையினார். கொம்பல் இல்லாதவனுடைய தாழ் முயற்சியிலே இருக்கிறாள் தாமரையினார். அங்கே தாழ் என்பது அவனுடைய காலடியிலே தாமரையால் லட்சுமி வாசம் செய்வாள். அவனுடைய முயற்சியிலே லட்சுமி வாசம். கொம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே லட்சுமி இருப்பாள். எங்கே செல்வன் சேரும்? கொம்பல் இல்லாமல் முயற்சி உடையவனாயிருந்தால்தான் செல்வன் சேரும். அந்த அர்த்தத்தில் சொன்னார். தாழ் என்பது முயற்சி. அவன் காலடியிலே இருக்கும் லட்சுமி கடப்பா. அவன் காலடியிலே ஒரு அர்த்தம். கொம்பல் இல்லாதவன் யாரோ அவன் காலடியிலே இலட்சுமி கடப்பான். நாதன் தாழ், சரி நாதன் ஒரு இடத்துல இருக்கான், நாதன் ஒரு இடத்துல இருக்கா இன்னும் பிரயோஜனம். புருஷன்னு பேர் சொல்றதுக்கு புருஷன் துபாயில் இருப்பான். மறைய கல்யாணம் பண்ணி இங்க விட்டுட்டு இவனுக்கு அவளுக்கு என்ன பழக்கம்? இப்படி இருந்தா அட்ரஸுக்கு மாத்திரம் தான் நாதன். அடுத்தவதிக சொல்றாரு பாருங்க, அவன் அட்ரஸுக்கு மாத்திரம் நாதன் இல்லை என்று என்னுடனாய் இருப்பவன். இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் கண்டுபிக்கின்ற காலம் இயல்பெழும் மாந்தர் இவை. நாமா கண்ணை மூடி திறக்கிறது இல்லை. அது ரொம்ப நேரம் முள்ளமா மூடி விட்டு கண்ணையும் மூடிட்டே இருப்பான். அரை மணி நேரம் கழித்து கூட திறப்பான். அதுக்கு மாத்திரம் இயல்பாக இரண்டு இவையும் ஒரு கால் கூடி நீங்கின காலம். இயல்பாக நம்முடைய இரண்டு இவைகளும் ஒரு கால் கூடி பிரிந்து போகின்ற அந்த காலம் அது எந்த அளவோ அந்த காலம்தான் ஒரு மாத்திரை. இந்த இவை பொழுதும் அப்படின்னு சொன்னா மிக மிக நுட்பமான அந்த காலத்திலேயும் கூட என் நெஞ்சில் நீங்காதான், என்னுடைய நெஞ்சை விட்டு நீங்காதான் விலகி இல்லாதவன் என்னிடத்தில் இருப்பவன் தன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என்னிடத்தில் இருப்பவன் தன் தாழ்வாழ்க அப்படின்னு சொன்னா இமைப்பொழுது என்னிடம் இருப்பவன் என்று சொன்னால் இந்த சீர்தோறும் ஓலை வரும், இன்னும் அழகா கூட இருக்கும் பாட்டு. இப்பொழுதும் எல்லையில் இருப்பவன் சொல்லாம நீங்காதா ஒரு சொல்லை சொல்லும் பொழுது விதிவினையாக சொல்லலாம், மறைவினையாக உடன்பாட்டில் சொல்லலாம். சமீபத்தில் இந்த கோயம்புத்தூர்ல 2 நாள் பேச்சு சுதாசேஷனுடைய பேச்சு

0: ஜெயப்பாட்டு இல்ல, அது எதிர்மறையில சொல்லப்பட்டது, எதிர்மறை அது உடன்பாட்டுமனையா சொல்லலாம், நீங்காதவன் என்று சொன்னால் இருப்பவன் என்று சொல்லலாம், ஆனால் உடன்பாட்டுமனையில அவர் சொல்லல மாணிக்கார். வார்த்தை எடுத்து வேற வார்த்தை போட முடியாது, நான் போட்டுட்டேன்னு கேட்காது, நான் போட்டது புத்தி போடாது, அது அவர் போட்டதுதான் சரி. இந்த நெஞ்சு இருக்கிறத அவன் இருந்து கொண்டேதான் இருக்கிறான், ஆனா இருக்கிறதாவே இது நினைக்கிறது இல்லை, அவன் விலகி விட்டதா தான் நினைக்கிறது, அவன் இல்லைன்னு தான் நினைக்கிறதே தவிர இருக்கிறதா இது. நாம் என்னைக்காவது இறைவன் என்னிடத்துல இருக்கிறான்னு நினைச்சிருக்கோமா, நம்ம கூட தான் இருக்கான்னு அது நினைக்கிறது இல்லை, நாமும் பல காரியங்களை செய்து கொண்டு போகணும். நாம் ஒருவேளை இறைவன் நம் உடத்திலே இருப்பதாக நினைத்திருப்போமானால் சில காரியங்களை செய்வதற்கே நமக்கு அச்சமா இருக்கும், நமக்கு நினைக்கிறதே இல்லையே. அதனால்தான் நீங்காவாம் யாவும் போகல இருக்கான், நீ போறதாக நினைச்சிருக்கியா அவன் கிட்ட இல்லைன்னு, அது தப்பு, அவன் போகாதவன் அப்படின்னு இருப்பவன் வேறு போகாதவன், இருப்பவனை இருப்பவனாக நான் நினைத்தால்தான் இருப்பவன் சொல்ல முடியும், எந்த இடத்துல இருக்கிறானோ அவன் நினைக்கணும் இருக்கிறான் இது இருக்கிறான் என்று அவன் நினைக்கிறதே இல்லையே, அவன் தன்னை மட்டும் விலகிவதாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இரண்டாவது அவன் விலகி போவதற்குரிய காரியங்களை எல்லாம் இவன் செய்து கொண்டிருக்கிறான், இவன் நெஞ்சில என்னென்ன அசுத்தங்கள் வேண்டுமோ அவ்வளவு அசுத்தமும் இவன் நெஞ்சில இருக்கு, அவன் எந்த நிமிடமும் ஓடிக்கொள்ளணும்னு நினைக்கிறான், ஆனால் ஓடாமல் இருந்து கொண்டிருக்கிறான், அவனை துன்புறுத்தி என்னை விட்டு போயிட்டு எனக்கும் உனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லக்கூடிய ஆளுவன், ஆனாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று உன்னிடத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையில் எவ்வளவு ஆழமாக வச்சிருக்கார்கள், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அவன் நீங்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்கிறேன், ஆனாலும் அவன் நீங்கிறது இல்லை.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு, தலைப்பு புகழ்ச்சோழ நாயனார் புராணம், வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தடக்கை இந்துடையே

சோழநாயனார் நம்ம மாவட்டத்து தலைவர், நம்ம மாவட்ட தலைநகர்ல இந்த கரூர் திருச்சியும் அவருக்கு சொந்தம். கரூர் வரையிலும் சோழ ராஜாக்கள் ஆண்டிருக்கிறார். அதற்கு மேற்குதான் ஏறவர்கள். அதில் சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, குலகிரியின் குடுமுடிவில் கொடிவேங்கை குறியெழுதி யமயமலைக்கு போய் சோழன் புலிக்கொடியை நாட்டியிருக்கிறார். யமயமலைக்கு போய் அங்கே போய் புலிக்கொடியை நாட்டியிருக்கிறார். அப்படின்னா சோழனுடைய திறமை யமய வரையில் எத்தனை பேர் இருக்கிறவர்கள் சிற்றர்கள் அவனை எல்லாம் புரிஞ்சு போய் புலிக்கொடியை நாட்டியிருக்கிறான். நிலவுதரு மதிக்குடைக்கு நெடுநிலங்காட்சி நீர் அளிக்கும் மலர் புகழ்வன் தமிழ் சோழர் வளநாட்டு மாமோரூர் உலகில் வளர் அணிக்கெல்லாம் உள்ளுரையூராம் உறையூர். உறையூர் தான் ராஜதானி. உலகில் வளர் அணிக்கெல்லாம் உள்ளுரையூராம் உறையூர் குலகிரியின் கொடுமுடிவில் கொடிவேங்கை குறி எழுதி நலவுறு மதிக்குடைக்கு நெடுநிலங்காட்சி நீர் அளிக்கும் மலர் புகழ்வன் தமிழ் சோழர் வளநாட்டு மாமூரூர் உலகில் வளர் அணிக்கெல்லாம் உள்ளுரையூராம் உறையூர் அளவில் பெரும் புகழ் நகரம் அதனில் அணிமணி விளக்கு எழ

0: உடற்படலை எறவொழியை எரிப்பனவாய் கிளறொழிகே நெடுவான பேரியாற்று கொடிகளும் வளரொளி மாளிகை திரைகள் மருங்குடைய மருகல்லாம். அது மிக சிறப்புடைய நகரம். உறையூர் மிக சிறப்புடைய நகரம். நல்ல மாடங்கள் நிறைந்தது, மாளிகைகள் நிறைந்தது, அழகு ஒன்றி வீதிகள் நிறைந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார். உறையூர் ரொம்ப காலமாகவே சிறப்புடையதாக இருந்தது. நாகதலத்தும் பலத்தும் நானிலத்தும் நிறைஞ்சிருந்த போக அனைத்தினுக்கும் உறுப்பாம் குரு பிறந்த வளத்தினவாய் மாக நிறைந்திட மலிந்த வரம்பில் வள பொருள் வரங்க ஆகார முத்துல அடையில் ஆவண வீதிகள் எல்லாம். அதனாலே இது எல்லா வகையான பொருள்களும் அந்த ஆவண வீதியிலே மலிந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஊருங்கிறாரு. அது பல பாட்டு பாடுறாரு. அப்படிப்பட்ட சிறப்புடைய ஊரு அந்த உறையூர். அதுக்கு கோழியூர் அணிவிடக்குள் திருக்குளத்து வழி முதல்வர் பொன்னிநதி புறவலனார் புகழ்ச்சோழர் என கூறுவார். அணவாய சோழனுடைய முன்னோர். அணவாய சோழனுக்கு பாட்டன். அணவாய சோழன் தான் பெரிய புராணத்தை பாட சொல்லுவார் சேர்க்கலார். அந்த அணவாய சோழனுக்கு முன்னோர். அவர் இந்த சோழ நாட்டை ஆண்டார். சைவம் தழைப்ப அரசடிக்கு அண்ணாடி, சைவம் தழைக்க அரசு ஆண்டார். பெறை வளரும் செஞ்சடையார் பேணு சிவாலயம் எல்லாம் நிறைவேறும் பூஷனை வளர்ந்து நிறுவிறு தொண்டர்களை முறையிறந்து வேண்டுவார். குறிப்பின் வழி கொடுத்தொழில் முறை முறையிறந்து புரிந்து திருநேற்று முதல்வியை பாதிப்பார். அதனால ஜெகபெருமானுடைய ஆலயங்கள் எல்லாவற்றிலும் பூஷை விழாக்கள் தவறாமல் நடக்க முடியாது. தொண்டர்களை குறையிறந்து தொண்டர்கள் அடியார்களை வேண்டி உங்களுக்கு என்ன வேணும், திருநேற்று முதல்வியை பாதிப்பார். அவருடைய நெறி திருநேற்று நெறி, சைவ நெறி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாயனார் இந்த புகழ்ச்சோழ நாயனார். அவர் வந்து குணபுலமாயிருக்கிற மேற்கு திசையில் இருக்கிற கருவூரிலே வந்து சுற்றத்தோடு வந்து இங்க அரண்மனை அமைச்சிருக்க கருவூர் அங்கனி துறையினால் அரசிரஞ்சி வச்சிருந்து கொங்கரோடு குடபுலத்து கோவன்னர் திரை குணர இந்த மேற்கு பகுதியில் இருக்கிற மற்ற அரசர்களுடைய கப்பங்கள் எல்லாம் வசூல் பண்ணுவதற்காக கரூர்ல வந்து அரண்மனை அமைத்துக் கொண்டு இங்கே வாழ்ந்திருந்தார். தங்கோடாம மறைவு முதல் தனிநகரம் கரூரில் மங்கள நாள் அரசு நிலை சுத்தமுடன் வந்து மணி மதிர் கருவூர் மருங்கடைவார் மாணவர்கள் இந்திரன் வந்து அமரர் கூறி எய்துவார் என எண்ணி சிந்தை களி ஊர்ந்த அரணார் மகள் திருவானிலை கோயில் முன்புறவன் தடந்திறங்கி முகியோடி மாடியிருக்கிறார். அப்படியே வந்து திருவானிலை கோயிலா இருக்கிற பசுவதீஸ்வரரை வணங்கி அதன் பிறகு தன்னுடைய மாளிகையிலே வந்து புகுந்தார். கரூரிலே அரசாண்டார். கரூரிலே அரசாண்டவர் மற்றைய அரசர்கள் எல்லாரும் வந்து கற்பம் கட்டும்படியாக இவர் பேரரசராக இருந்திருக்கிறார். மற்ற சிற்றரசர்கள் எல்லாம் வந்து கப்பம் கட்டும்படியாக வந்தது. மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருபவர், அப்படின்னா புரியுதா? அப்ப மத்த யானையில ஏறி மன்னர் சூழ வருகிறான். மத்த யானை மேல இருக்கிற எப்படிப்பட்டவர் பேரரசர். மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருகிறாட்சி சில சித்திய ராஜாக்கள் உருவான முன்னாடி பேரரசன் யானை மேல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அரசராக இருந்தார். அதற்கு மேலே யாராவது நமக்கு கப்பம் கட்டாமல் கப்பம் கட்ட மறுத்தானார் அந்த விவரத்தை எனக்கு குரு யார் கப்பம் கட்ட மாட்டேங்கிறான் என்கிற விவரத்தை எனக்கு குருங்கள் என்று சொல்லி எல்லாம் மஞ்சள் இருக்கு கூட்டுறாரு. அந்த காலத்துலதான் சிவகாமி ஆண்டார் இருந்தது. ஸ்ரீவத்த நாயனார் சிவகாமி ஆண்டாரும் ஸ்ரீவத்த நாயனார் சிவகாமி ஆண்டாருடைய பணி என்ன பணி என்றால் தினந்தோறும் வைகரை எழுந்து கொண்டு புனல் மூடி வாயும் கட்டி நொய்மல்ல நெருங்கு வாச நந்தன வணக்கம் கையினில் தெரிந்த நல்ல கமல் முகை அளவு வேற செய்வ நாயகத்தை காத்து திருப்பதி தாமி அப்படி தவறுவோம் ஏற்காலையில மலர் பறித்து மாலையார் கட்டி சாவி மூடி சாத்திர பணி அந்த சிவகாமி ஆண்டார்கள். அந்த பணிக்கு ஒரு நாள் இறைவு வந்தது. அதுதான் அந்த புகழ்ச்சோழனுடைய பட்டத்தையார அட்டமையிலே ஓடி காவிரியில் குளிப்பாட்டி வரும்போது இவருடைய குழலையை பிடுங்கி அந்த மலரை சிந்தித்தது. அப்படி சிந்தி விட்டது என்று சொல்ல சிந்தி விட்ட உடனே இவர் மலர் சாமி கொண்டு ஒரு புத்தம் போய் தான் ஒரு மனுடைய அத்துல குத்தி போன புத்தத்தை என்ன பண்ணுடைய சாமி முடியாது. இவர் வயசானவராக சிவகாமி ஆண்டார் இவர் வயசானவர். சிவகாமி ஆண்டார் அதனாலே சிவதா சிவதா என்று சொல்லி ஓலமிட்டிருக்கிறார். ஓலமிட்ட போது அந்த சத்தத்தை கேட்டுதான் இன்பத்த நாயனார் வந்தார். இருபத்த நாயனார் எப்படி நகரமெல்லாம் சுத்திக்கிட்டே இருப்பாரா, எங்கேயாவது அடியாறுகளுக்கு இடையூறு இருக்குதா, இருந்துச்சுன்னா அந்த ஆளுகளை பெற்றோம் அதுக்காக போனாலே இருக்கு. மல்லல் மாய் ஆலந்தங்கள் மணவிடை உடையான் அன்பு, மணவிடை ஆகிய இடவாக வச்சிருக்கிறாரே அவருடைய அன்பு. ஒல்லை வந்து ஒல்லை வந்துன்னா வேகமா ஒல்லை வந்து உற்ற செய்ய உற்றிடத்து உதவும் இருக்கார். உற்றிடத்து உதவும் எல்லையில் பெருமை மிக்கார் எரிவர்த்த பெருமையார், எல்லையில் போலி மிக்கார் எரிவர்த்த பெருமை அம்மா சொல்லலாம் வெளித்தன் ஆசையால் சொல்லலாம் என்று அவருடைய புராணத்துல. அதனாலே அப்படி சைவ சமயம் வளருவதற்காக அவரவர்களுக்கு எந்த துறையிலே முறையிலே தொண்டு செய்ய முடியுமோ அப்படி தொண்டு செய்து செய்ய தொடர்ந்து அவங்க எல்லாம் அதிகபட்சம் கைலாயத்தில் இருந்து வந்தார்கள். தூர ஆளுநர் அவ்வளவு தூரால செய்ய முடியும். ஆண்டாருடைய பூக்கடலை சிந்திய உடனே இவர் ஓலமுடன் வெளிவத்த நாயன் வர அவர் வந்து அந்த யானை எந்த பக்கம் போய் சொன்னார். சிவகாமி ஆண்டார் விஷயத்து சொன்னார் யானை பிடிங்கி சிந்தி முடிச்ச அப்படின்னு அந்த யானை எந்த பக்கம் போய் சொன்னார், இந்த பக்கம் போய் சொன்னார். நெருப்பு மாதிரி போனார் போனாரு தாவினாரு கோடலில ஓடி விட்டார். கோடலில் பதமா துணிக்கையை வெட்டின உடனே துணிக்கையை வெட்டி கீழே புரண்டது யாரே இறந்தது புரண்டது இறந்தது கூட வந்த பாகர்களையும் வெட்டினார். பாகர்கள் அந்த சிவகாமி ஆண்டார் பூக்கோ சிந்தி போச்சேன்னு சொல்லி யானை பிடுங்கி சிந்தி விட்டதுன்னு சொல்லி அந்த பாகர்கள் எந்த விதமான உபசாரமும் பண்ணாம அதுக்கு ஒரு ஆறுதல் சொல்லாமே அவர்கள் நம்ம ராஜாவுக்கு ஆளுநர் போனான் மமதையா அதுக்காக அவனையும் இருக்கிறார். ஐவரை கொண்டு நின்றார் அப்படிங்கிறார். அஞ்சு கதையும் கொண்டுட்டார். செய்வாயிலும் உபச்சரியாய ஐம்புலன்களையும் வெறுத்து விட்டா சொல்லி விட்டார். அதை வந்து காவலர்கள் போய் சொன்னார்கள். இந்த மாதிரி என்னுடைய பட்டத்து யானையை வெட்டிவிட்டார் அவர் கேட்ட உடனே பட்டத்து யானை வெட்டதுன்னா சாதாரண ஆளுக்கு தம்பி வெட்டதுன்னு சாதாரண வேலையா அது பட்டத்து யானையா அதனுடைய யானை வெட்டதுன்னு என்ன கிடையாது அப்படின்னு யாரோ நமக்கு எதிரியாக இருக்கிற அரசன் வந்து இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி உடனே உத்தரவு போட்டாரு. சேனைகள் சேனைகள் புறப்பட்டு சேனையோடு போன சேனையோடு போனார். இவர் குதிரை அப்படி போய் அந்த யானை வெட்டு போட்டு கிடக்கிறத பார்த்தா வேற யாரும் வேணும் அந்த ஒரு ஆள் தான் நின்னா இன்னும் போகல யானை வெட்டி விட்டம் என்று பயிர் விட்டு போட்டு விடக்கூடாது போகல அதை நின்று நின்றுட்டு இருக்காருன்னா திருநெல்வேலி உத்தராச்சல் அழகியார் அங்க தூரத்துல கண்டவோடு இவர் தான் நின்றுட்டு இருக்காரு சிவனடியார்னு சொல்லி இங்கேயே குதிரை விட்டு இறங்கிட்டாராட்ட புகழ்ச்சோழ இங்கேயே இறங்கிட்டார். குளை மறை காரி நானு கண்பாராம் குளையணி காரி நானு கண்பாராம் குளத்தின் குளத்தின் பிழைபாடி நன்றி கொள்ளான் ஏதோ தவறு கொண்டிருக்கிறது கொல்ல என்று நம் மனத்துக்கொண்டு மடை மத சேனை யாரை வரவினை மாற்றி மற்ற கூட வய புறவி மேல் நின்று இந்தனன் உலகம் குறைந்து விழா இதில் குதிரையிலிருந்து கீழே இறங்கி பக்கத்துல போனாரு நமஸ்காரத்தை பண்ணாரு. இந்த யானையும் பாகனும் செய்த குற்றத்துக்கு அவங்க என்ன குறைஞ்சதுன்னு கேட்கல. யானையும் பாகனும் செய்த குற்றத்துக்கு இதுவே போதுமா, இன்னும் தண்டனை தர வேணுமா? ஆக இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறவன் நான் தான், அதனால என்னையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா தெரியுமா? அது என்னையும் கொல்றதுக்கு அயால உங்க கையில இருக்கிற அந்த மனுவினால விட்டுக் கொடுக்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். மந்தி இதுவா அமர்ந்து செங்கையால் உடைய வாழ் வாங்கி புதுத்தனர் தீர்வு நேர்வார். தேவரிகளுடைய கரத்துல இருக்கிற அந்த மனு மங்கள மனு, அதை விட்டு போடுறதுக்கு எனக்கு தெரியலையே, என்னுடைய வாழ்லயே என்னை விட்டுக்கொண்டு வாழும்
1: வாங்கறது இருக்க போட்டார்.
0: இவர் பிடிச்சிருக்காரு, இவர் பிடிக்க அவர் பிடிக்க நீ பிடிக்க, அப்படி ரெண்டு பேரும் அன்பினுடைய உச்சகட்டத்திலே சிவ கைங்கரியத்தின் உச்சகட்டத்திலே இப்படி வந்துருக்கு. ஒரு பெரிய ஒரு உச்சகட்டமான ஒரு சிக்கல். அவர் வாழைப்பிடிக்க இப்படியாக வந்துருச்சா? அப்படி வந்தபோது சொல்றாரு, சேர்க்கிறாரு,
1: குழுந்தனி வேணி திங்கள் அருளிமா கூடி தந்து எழுந்தது பாகரோடு யானை எழுந்ததன் மிக்கு
0: குண்டினை மண்மேற்காட்ட குண்டினை மண்மேற்காட்ட செழுந்திரு மலரை இந்த சிலக்கறி சிந்த சிலக்கறிகளா யார சிந்த
1: திங்கள் கொழுந்தானி திங்கள் கொழுந்தானி வேணி திங்கள் அருளினால் கூடி தந்தென்று எழுந்தது
0: ஆகாயமான யாரு சொன்னார். இந்த மாதிரி உங்களுடைய குண்டினுடைய ஒரு பெருமையை உலகத்தை காட்ட வேண்டி இப்படி யானை மூலமா மரண சிந்த வச்சு அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு வாக்கு எழுந்தது. யானை வந்துருச்சு, பாகன்
1: வந்துருக்காரு, குழந்தை கூலி சென்று எழுந்தது, பாக அறுபது யானையும் எழுந்தது. அந்த
0: என்ன உடனே சிவகாமி இரண்டாவது குப்படையில பூ நிறைந்து பூ நிரம்பிச்சு, அந்த கீழே விழுந்த பொருள் சிவபெருமானே பூவை நிரப்பிட்டார். அப்புறம் சொல்ல வேணுமா, வானவரிடம் பூவை நிரப்பினார். அப்படிப்பட்ட நிகழ்ச்சியிலே இவர் பெரும்பங்கு கொண்டவர் இந்த புரட்சவனாயனார். அளவில்லாத பத்தி, அந்த அளவில்லாத பத்தியிலே ஒரு மந்திரிகள் சொன்னார்கள், எல்லாரும் கப்பம் கட்டான், ஒரு சித்தர்கள் கப்பம் கட்ட மாட்டேங்கிறான், மறுக்கிறான். அவன் யாருன்னு கேட்டார். அவன் தான் அதிகம் என்கின்றான். அவன் மலை அரணத்துக்குள்ள இருக்கிற மலை அரணம், மலைகள் சூழ்ந்த பல பக்கம் மலை மலைக்கு நடுவில் இருக்கின்ற ஒரு ஊர், அங்க இருக்கிறவன் அவனுக்கு அதிகம்னு வேறான் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே உங்களுக்கு யார் எதிர் இருக்கிறா, நீங்க போய் அவனை வெட்டி கொண்டு கப்பத்தை வாங்கிட்டு வாங்க. இவருடைய படைகள் சென்றது, அவனுடைய படைகளை எதிர்த்து, இது அரச தர்மம், அரசனுடைய வேலை. இரண்டு படைகளும் சண்டை போட்டது, அதுல அவனுடைய சேனைகள் நிறைய சேதமாச்சு. அதுல என்னமா தலைய கொண்டு கொடுத்துண்டானா, விட்டுன தலையை நன்னு குயிராகணும் மன்னவனால் எண்ணிற்பதும் தலை யாவையும் நன்னி குணரும் தலை ஒன்று நடு கண்ணுற்றதும் குஞ்சடை கண்டனரே. ஒரு தடை தலையை கொண்டு வந்து போட்டிருக்கேன், அந்த தலையில தடை இருந்தான்.
1: கண்டபொழுதே நடுங்கி மனம் கலங்கி கைதொழுது கொண்டதும் பயத்துடனும் குறித்தெரு சென்றது உலந்தத்தில் இரலோம் கை தலையில் தடை நிறைய பார்த்தது.
0: குண்டரிக திருக்கண்ணில் பொழிந்து இழிய புறவரனார் முரசுடைத்தன் படை உடுவர் முதலமைச்சர் முறை முறுக்கி
1: உறவிறக்கும் புகழ் வந்தி ஒன்றொழிய ஒன்றாவல் சிலை தரித்த கடல் உலகில் திருநேற்றி நெறி புறந்து என அரசடித்தபடி
0: சாராடகிதனாடிவார். நான் சைவ சமயத்தை வளர்த்த அழகு ரொம்ப நல்லா இருக்கு. சடைமுடியுடைய சிவனடியாரு வெட்டி வீழ்ச்சி விட்டு நான் என்ன சைவத்தை வளர்க்கிறேன்.
1: ரொம்ப தண்ணீர் விருப்பு உண்டு. விருப்பு உண்டு தாழ்தாங்கி கடன் முடித்த கடை தாங்கும் திருமுடியார் நீர் தாங்கும் கடை பெருமான் நெற்றியே நெறிதாங்கன் தவறானார் நீர் தாங்க இவர் ஏனி சிறந்தார் வரக்கண்டு பார்தாங்க இங்கேவோ பழிதாங்கிறேன் என்றார். எந்த நொழி செய்த ஒளி இதற்கு இசையும்படி துணிவார் நின்ற நெறி அமைச்சருக்கு நில்லங்காற்று அறதடித்து மந்தில் வடம் புரிவார் வழிக்கும் நில் வழிந்து தோல்வி உயி என்று வரம் தலை சிரித்தார். என்னுடைய அமைச்சரையும் அகற்றி எல்லாரும் அழுதார்கள். எல்லாரும் கைமாற்றும் ஜெயல் தாளே கடலாற்று கருத்துறையார் சிம்மாற்கம் தலைநின்று செந்தி முன் வளர்ப்பித்து நிற்கொளத்தார் பொய் மாற்றும் திருநேற்று புலர் ஓலம் தனி புரிந்தார் முடித்தாங்கி குலமும் எரி வளம் கொள்வார் அண்டர் வரான் திருநாமத்து அஞ்செடுத்து எடுத்தோரி மண்டுகள துளங்கி தலையிலே தலையிலே தலை அக்னியே வர வந்தார். வர வந்து சிவாயனமனு இறங்கிட்டார் அரசர். புக்கர் பொழுது அடர் மாறி புலி நிறைய குடிஞ்செழிய புடிஞ்செழிய மிக்கவர் மங்கள கூறிய விரைவில் உணர்ந்தது போல் செக்க நெருஞ்சடை முடியால் சிலம்பலம்பு சேவடியும் அக்கருணை திருநிழற்கு ஆறாமை அமர்ந்திருந்தார். அப்படி தியாகம் முடித்தார். உடல் தியாகம் கடையை கண்டு முரசங்கொள் கடத்தாரி நூல் எந்த தங்களின் பரசங்கொள் அரும்புடைய புகச்சோழ உரிமையினை பரசுங்கு தேவலினால் அவர் வாதம் படிந்தேற்று நரசிங்க முனையர்களன் அமர்ந்தபடி உரைப்பான். அதனால இப்படி தன்னையே தியாகம் பண்ணினவர் சடைக்காரன். இப்ப மெய்ப்பூர் நாயனாரும் ஏனாஜிநாத நாயனாரும் திருநேற்றுக்காக தியாகம் பண்ணினார். இது சடையை கண்டு தியாகம்
2: ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
3: நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி ஆனந்த பரவசம். ஆனந்தம் வந்தாச்சு. அந்த ஆனந்தத்திலே திளைக்கிறது, ஆனந்த மூழ்கி அனுபவிக்கின்ற ஒரு நிலை ஆனந்த பரவசம். விச்சுக்கேடு பொய்க்காகாது என்றுங்கு என வைத்தாய் இச்சைக்கானார் எல்லாரும் வந்தும் தாள் சேர்ந்தார் அச்சத்தாலே ஆள் தருகின்றேன் ஆரூரம் பிச்சை தேவா என்ன செய்கேன் பேச்சாயேயே விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய் என்ன நீ எதற்காக அந்த உலகத்துல வச்சிருக்கிற மாணிக்க வாசகரை பார்த்து நீ சிதம்பரத்துக்குவான்னு இன்னும் உயிரோடு சொன்னார என்னை எதுக்காக வச்சிருக்கேன்னா இந்த உலகத்துல எத்தனையோ விதமான மரங்கள் எத்தனையோ விதமான செடிகள் எத்தனையோ விதமான கொடிகள்லாம் இருக்கு. அத்தனை கொடிமரம் செடி கொடிகளும் உலகத்துல தனக்கு பின் அந்த கொடி இருக்கணும் அந்த மரம் இருக்கணும்னு உடனுக்குடனே அதை விட்டு உண்டாக்கிட்டே ஒவ்வொரு செடியும் இன்னொரு செடி தன்னை போல உண்டாக்கணும் ஒவ்வொரு மரமும் தன்னை போல மரம் உண்டாகணும்னு விதை உண்டாக்கு. இந்த உலகத்துல பொய்க்குழின்னு ஒரு ஆள் இருக்கான். அந்த பொய்க்குழிங்கிறவன் தான் இந்த மாணிக்க வாசகன். இவன் செத்து போட்டா இவனுக்கு பிறகு பொய்க்கு பொய்ய உண்டாக்குறதுக்கு ஆள் இல்லையே விதை இல்லையே அப்படின்னு ஒன்ன வச்சிருக்காரா மாணிக்க வாசகன். ரொம்ப வேடிக்கையான ஒரு பேச்சு. விச்சு கேடு பொய் ஆகாது. பொய் என்ற ஒன்றுக்கு விதை இல்லாமல் பொய்விடக் கூடாது. பொய்க்கு விச்சு கேடு ஆகாது. இந்த உலகத்துல ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு செடிக்கும் நான் விதை வைத்திருக்கிறேன். கடவுள் சொல்ற விதை வைத்திருக்கிறேன். அது போல இந்த உலகத்துல பொய்யும் இருக்கணும். பொய்னா என்னன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப பொய்ன்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னா அதுவும் அழியாம இருக்கணும். அழியாம இருக்கணும் ஒரு விதை வேணுமே. அந்த விதையாக இந்த மாணிக்கவாசகரை வச்சுட்டாரா. நீ அழிஞ்சுட்டா விதையே என்ன போடும். நீதான் ஒரு விதை, உன்ன தவிர அந்த உலகத்தால பொய்யே இல்லை. இதனுடைய கருத்தை என்ன கடைசியில கொண்டு போறாரு? அப்ப இவர பொய், இவர் மட்டும்தானே பொய், இன்னும் பொய் பேசணும் எத்தனை பேர் இருக்கானே, அவனை வச்சுக்கிட்டு இவரை விட்டுடலாமே அப்படின்னா, வேற யாருமே பொய்க்கு ஆள் இல்ல, நான் ஒருத்தன் தான் பொய்க்கு ஆளா இருக்கேன், என்னைய ஒழிச்சு வச்சுதான் அந்த உலகத்துல பொய்யெல்லாம் போயிடுமே அப்படிங்கிறதா வச்சுக்கான. அதாவது தன்னை தவிர வேற பொய் பேசுறவன் இல்ல அப்படிங்கிறத ரொம்ப சாமர்த்தியமான பேச்சாக சொல்லி காட்டுறாங்க. பொய்க்கு பொய் பேசுகிறவர்களுக்கு விச்சு கேடு விதை இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக என்று இங்கு என்னை வைத்தாய் என்று என்னை இந்த உலகத்துல இன்னும் கொஞ்ச நாள் வாழ்கின்ற விட்டு வைத்திருக்கிறாய். மற்ற யாரும் பொய்க்கு விதையாக கிடைக்கல, நான் ஒரே ஒருத்தன் அருமையா இருக்கிற பொய் பேசுறவன், என்னைய விட்டுட்டா அப்புறம் உலகத்துல பொய் பேசுறதுக்கு ஆளே கிடைக்காம போயிடும், அதுக்காக நானாவது ஒரு பொய்க்கு விதையா இருந்து கொண்டு இருக்கட்டுமே என்ன வச்சிருக்கிறார் என்று சொல்றார். சும்மா இது உண்மையா? இவரா பொய் பேசுறவர்? இது ஒவ்வொரு மனிதனுக்கும், பொய் பேசுற ஒவ்வொரு மனிதனுக்கும் சொன்னவா? ஒவ்வொரு மனிதனும் தன்னை சிந்தித்து பார்க்க, நாம் பொய் பேசுகிறோம், நம்ம ஏன் இப்ப உலகத்துல விட்டு வச்சிருக்காரு, உலகத்துல கொஞ்சம் பொய்யும் இருக்கட்டும், அதனால சீக்கிரம் கண்டிக்கல, இந்த பொய் பேசுறா வஞ்சகன்லாம் சீக்கிரம் இறைவன் அடிக்காம கொஞ்ச நாள் வாழ விடுறாரு, ஏன் இன்னும் உலகத்துல பொய்யும் இருக்கட்டும், பொய்னா என்னன்னு மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டும் அப்படிங்கறதுதான் விட்டு வச்சிருக்காரு. அதைத்தான் அவர் வந்து தன்மையில ஏற்றி கூறுகிற ஒரு அருமையான பகுதி. இது மாதிரி வேற யாரும் சொல்லாத ஒரு விஷயம், விச்சு கேடு விதை இல்லாமை பொய்க்கு ஆகாது, பொய்க்கு இல்லாமல் போய்கூடாது, பொய்க்கு விதையில்லாது போதல் என்ற நிலை உண்டாக கூடாது என்று என்னை நீ வைத்தாய். இச்சைக்கானார் எல்லாரும் உன் விருப்பத்துக்குரியவர் எல்லோரும், இச்சைனா இறைவனுக்கு விருப்பமாயிருக்கிற ஒவ்வொரு அடியார்தானார் எல்லாரும் ஒட்டிவிட்டார். தனக்கு முன் இருந்த அடியார்கள் எல்லாம் ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, இது போல எத்தனையோ அடியார் அவர்களெல்லாம் மட்டும் போய்விட்டார். நான் மட்டும் ஏன் இன்னும் போகாம இருக்கேன், நீ போய் பேசுறவன் உன்ன உலகத்துல இருந்து என்ன மட்டும் வச்சு விட்டார் என்று ஒரு காரணம் சொன்ன. இச்சைக்கு ஆனார் பெருமானுடைய விருப்பத்துக்குரியவராயிருந்த பேரடியார்கள் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார், எல்லா அடியார்களும் உன் திருவடியை அடைந்து விட்டார். அச்சத்தாலே ஆழ்ந்திருந்தேன், நான் ரொம்ப பயப்படுறேன், எனக்கு மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு ஆனந்தம் கிடைக்குமா கிடைக்காதா என்று நான் அச்சப்படுகிறேன், என்ன இன்னும் என்ன வாழ வச்சிருக்கிறேன். பிச்சை தேவா, திருவாரூரில் இருக்கிற பெருமானே, திருவாரூரையும் இங்கே நினைக்கிறார் இவர். எல்லாரும் கடைசியில சேம்பரத்தில் இந்த பாட்டை பாடுறதுனால தான் இதற்கு முன் என்னென்ன ஊர்ல வந்தாரோ அந்த ஊர்ல ஒரு ஊர் இப்ப ஞாபகம் வருது, திருவாரூர். அதையும் சொல்லி பிச்சை தேவா பிச்சாடனே, பிச்சை தேவான்னா கையிலேயே பிச்சா பாத்திரமே, ஒவ்வொரு ஊருக்கிலும் பிச்சை கேட்கிற பெருமான், பிச்சை கேட்கிற பெருமானே, என்ன செய்கிறேன், நான் என்ன செய்வேன் பெருமானே, பேசாயே எனக்கு ஒரு வழி சொல். பிச்சை தேவன் என்று ஏன் இங்க இறைவனை கொண்டு வர்றார்? இறைவன் பிச்சை வாங்குவது நம்மிடத்திலே வந்து நம்மிடத்துல பாவத்தை தான் கேட்கிறார். நீ உன் பாவத்தை இந்த பாத்திரத்துல போடும், அதாவது எனக்கு உங்ககிட்ட இருக்கிற சோறெல்லாம் போடும், சோறை போட போட பாவம் குறை. நீ சோறு போடுறதுன்னா உன்னுடைய பாவத்தை போடுவதாக பாவம் குறைகிறது. உன்னிடத்திலே பிச்சை கேட்க வருகிறேன் என்றால் நான் மட்டுமல்ல, ஒவ்வொரு பிச்சைக்காரன் உருவிலும் நான் வருகிறேன். இந்த ஆண்டவன் பிச்சாடனா வரானா, சுவாமியே நேரம் வருவார்னு அர்த்தம் இல்ல, எந்தெந்த ஒரு பிச்சைக்காரன் நம்ம வீட்டுல வந்து வாசல்ல நிக்கிறானோ அவனுக்குள்ளே அந்த ஆண்டவன் இருந்து பிச்சை கேட்க வைக்கிறான். அவன் எதுக்காக அந்த ஆண்டவனை கொண்டு நிற்கிறான், இந்த வீட்டுக்காரன் பாவம் செஞ்சிருக்கான், ரெண்டாவது சோற போட்டா கொஞ்சம் பாவம் குறையும், அவன் பாவத்தை குறைக்கணுங்கிறதா ஒரு பிச்சைக்காரனை உணர்ந்து நிறுத்தி பிச்சை கேட்க வைக்கிற. இவன் பாவி விட மாட்டேங்கிறான், பாவத்தை குறைக்கப்படாது, கணக்கு அப்படியே இருக்கும்னு நினைக்கிறான், சொத்தை குறைக்கப்படாதுன்னு வந்தவனுக்கு இல்ல போ நாளைக்கு வா அப்புறம் ஆகட்டும் என்று அவனை போய் சொல்லு. அது மாதிரி அல்ல, நீ பிச்சை தேவனா வந்து கேட்கிற, நான் கொடுக்க தயாரா இருக்கேன், என் பாவத்தை நீ சீக்கிரம் ஒழிச்சுடு என்று கேட்கிறேன். பேசப்பட்டேன் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன், பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன், இனிப்படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடிமை அடிமையே அடியேனே, பேசப்பட்டேன் என் அடியாரில் உன் அடியாரில் ஒருவன் என்றே என்னை எல்லாரும் பேசுவார். மாணிக்கவாசர் இருந்த காலத்திலேயே மாணிக்கவாசரே ஒரு அடியார் என்று மற்றவர்கள் சொன்னார்கள். இதனால் தெரியும் மாணிக்கவாசர் சொல்றார், என்னை மற்ற அடியார்களும் ஒருவனாக எல்லாராலும் பேசப்பட்டிருக்கு, எல்லாரும் என்ன பேசுறார்கள், அப்ப என்னை அப்பவே அடியார்கள் என்று சுட்டி காட்டி விட்டார்கள் என்று தன்னை சொன்னதை தானே எடுத்து காட்டுறார். பேசப்பட்டேன் என் அடியாரில் உன்னுடைய அடியாறு ஒருவனாக நான் மற்றவர்களாலே பேசப்பட்டிருக்கிறேன். திருநீரே பூசப்பட்டேன், அதற்கேற்ப நான் விபூதி பூச்சிருக்கிறேன். என் உடம்பு முழுவதும் நெற்றி முழுவதும் விபூதி பூச்சியிருக்கிறேன். அடியார் என்பதற்கு அடையாள். அதுக்கப்புறம் தூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன். அப்புறம் ஒரு பத்தடிக்கு அந்தாண்ட போனேன் இன்னொருத்த போய்பர் சிவனுக்கு அடியாராவை சிவனடியாராவை அப்படின்னு இன்னொருத்த என்ன பார்த்து பரியாசம் பண்றாங்க. மற்றவெல்லாம் என்னை பார்த்து பேசுறான், புகழ்கிறான். நான் திருநீர் பூச்சிருக்கிறேன். அடுத்தாப்புல போனா ஒரு என்ன பண்றான், தூதலத்தார் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சிலர்கள் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன். சிவனடியான் போறான், சிவனடியான் போறான் பார்த்து இது உண்மையான சிவனடியாரா போலியாரியா அப்படின்னு மற்றவர்களினாலே நான் ஏசப்படுகிறேனே, இது மாதிரி ஏசப்படும்படி என்னை நீ வைக்கலாமா, இந்த மாதிரி உலகத்துல என்னை சொல்றார்களே என்று கேட்கிறேன். ஏன்னா அவருடைய நடைமுறை பாவனை ஞானிகளானதுனாலே அவருடைய செயல் தவறா இருக்கு. அந்த நிலையை பார்க்கிற போது இவர் சிவனடியாரா என்ன போய் பைத்தியமொழி மாறி போறார், பைத்தியம் என்று மற்றவர்கள் சொல்லுவார். அந்த பைத்தியம் என்று சொல்லுகிற நிலையில தான் இவனும் சிவனடியானா என்று மற்றவராலே ஏசப்பட்டிருக்கிறேன் என்பதையும் காட்டுறார். தூதலகால் உன் அடியேன் என்று ஏசப்பட்டேன். இனிப்பணி கண்டது அமையாதால் இனிக்குமே இதற்கு மேல் இந்த உலகத்தில் நான் துன்பப்பட தயாராயில்லை, என்னை நீ ஆட்கொண்டு விடு. ஆசைப்பட்டேன், ஆட்பட்டேன், இறைவனே உனக்கு நான் அடியவனானேன், உன்னிடத்திலே ஆசை விட்டேன். உன் அடியேனே உனக்கு நான் என்றும் அடிய வந்தான். அடியேன் அல்லேன் கொல்லோ தான் என்னை ஆண்டு கொண்டிலை கொல்லோ அடியாரான எல்லாரும் மட்டும் தாழ் சேர்ந்தார் செடி சேருடன் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணேனே அடியேன் அல்லேன் கொல்லோ. நான் உனக்கு அடியவன் அல்லவா, அடியானா இல்லையா கேள்வி கேட்கிற இறைவனே உனக்கு அடியவன் தானே நான், அது என்ன உனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஊர்ல இருக்கிறவங்க வேணா இவன் அடியானான்னு வேணா என்னை ஏசிக்கலாம், உனக்கு தெரியும் நான் அடியவனா அடியேன் அல்லேன் கொள்ளோ. நான் அடியவன் இல்லையா இல்லை, தான் என்னை ஆண்டு கொண்டிலை கொலோ நீ வந்து என்னை ஆட்கொள்ளவில்லையா. இங்க திருப்பெந்தரையில வந்து எனக்கு குருநாதரா வந்து என்னை ஆட்கொண்டிருக்கேன், அதனாலே எனக்கு என்ன நான் உனக்கு அடியவன் தானே. அப்படி இருக்கிற போது இந்த உலகத்துல எத்தனையோ அடியார் இருக்குன்னு இருந்தார்களே அவர்கள் தான் மட்டும் உன் திருவடி வந்து சேர்ந்துட்டாங்க, நான் மாத்திரம் ஏன்னு வரல அடைய முடியல. அடியாறு ஆனார் எல்லாரும் என்றும் அடி சேர்ந்தார் எல்லா அடியாரும் திருவடி சேர்ந்து விட்டார்கள் நான் இன்னும் பூலத்தில் இருக்கேன். அப்படியானா அடியே நல்லேன்னு கொள்ளும், நான் உனக்கு அடியவன் அல்லவா, நான் என்ன மோட்சத்துக்கு போகாம இருக்கிறதுனால நான் அடியவனுக்குரிய தகுதி உடையவன் அல்லேன் என்று நீ நினைக்கிறியா என்று இறைவனை பார்த்தே கேட்கிற. அடியாரானார் எல்லாரும் எல்லா அடியார்களும் வந்தும் தாழ் சேர்ந்தாரும் திருவடி அடைந்து விட்டார் செடி சேர் உடலம் இது நீக்க மாட்டேன். நாற்றம் அடிக்கிற இந்த உடம்பை விட்டு நான் இன்னும் பிரியவில்லை. செடி என்பது நாற்று வேர்வை நாற்றம் உடம்புலேந்து வருதே ஒரு நாற்றம் அது செடிசேர் உடலம் முடை நாற்றம் அடிக்கிற உடம்பை இது இதை நீக்க மாட்டேன் இன்னும் விடவில்லை. எங்கள் சிவலோகா சிவலோகத்தில் இருக்கிற பெருமானே கடியே உன்னை கண்ணார காணுமாறு காணேன். உன்னை ஒரு தடவை திருப்பெருந்துறையில பார்த்தேன், அதுக்கப்புறம் நடுநடுவே சில சில ஊர்ல வந்து எனக்கு நீ காட்சி கொடுத்துருக்கிற. அதாவது திருவாதூர்ல ஒரு கூட பாதச்சிலம்பொலி காட்டியபரி அவர் திருக்கழுக்குன்றத்துல வந்து நீ காட்டினாய் என் கருக்குண்டிலே கருக்குன்றத்துல எனக்கு காட்சி கொடுத்த. இப்ப சுத்தமா சேம்பரத்துக்கு வந்த பிறகு உன்னை பார்க்கவே முடியல. சேம்பரத்துக்கு வந்த பிறகு அவர் குருநாதரா காட்சியே கொடுக்கல. அதை சொல்ற கடியே உன்னை கண்ணார காணுமாறு காணேன், உன்னை கண்ணிறைய இன்னும் காண முடியாமல் போய்விட்டேன். சில நேரம் சில ஊர்களில் கண்டிருக்கிறேன், இப்ப சிதம்பரத்துக்கு வந்தவர்கள் காண முடியாமலேயே போய் விட்டது. அதனால இது கடைசி நிலையில் பாடின பாட்டுன்னு தெரியும். காணுமாறு காணேன் உன்னை, உன்னை இன்னும் என் கண்ணால் திருப்தியா பார்க்க முடியவில்லை. அன்னாள் கண்டேனும் அன்றைக்கு நாள் பார்த்தேன், அன்னாள் என்பது முன்னே ஒரு நாள் நான் பார்த்தேன், இன்னைக்கு பார்க்க முடியும். பானே பேசி பேசி என்னை படுத்தது என்னே பரஞ்சோதி. என்கிட்ட வந்த குருநாதரா இருந்த, அப்பா ஜவா நான் உனக்கு தீட்சை பண்றேன், உன் தலையை காட்டின்னு சொன்னேன், ரெண்டு திருவடி தலைமையில் வச்ச, நான் போல உயர்ந்தவன் இல்லை, நீ என் திருவடிய மறக்காத, நீ அன்பு கொண்டுரு என்று சொல்லிட்டு கொஞ்ச நாள் எனக்கு துணையாயிருந்து கடைசியில நீ என்ன விட்டு புரிஞ்சுட்டியே. பேசுனதெல்லாம் போய் தானே, பானே பேசி வீண் பேச்சு பேசி என்னிடத்துல ஏமாற்றமாக என்னிடத்துல பேசி விட்டு என் தன்னை படுத்தது என்ன இந்த ஊரு உலகத்திலே விட்டுட்டு போயிட்டியே, என்னை ரொம்ப உயர்ந்தவன் என்று எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி பேசினா இந்த உலகத்துல இரு சேம்பரத்துக்கு வா மோட்டம் தர்றேன் அப்படின்லாம் சொன்னேன். அது ஒண்ணு உண்மையா எனக்கு தெரியல, பான் பொய் வீண் பேச்சாத்தான் எனக்கு, பானையே பேசி பொய்யை பேசி என் தன்னையே அடுத்ததன்னே என்ன இந்த உலகத்தில் விட்டு விட்டு போனது என்ன காரணம்? பரஞ்சோதி ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தா சித்தே போயினே, ஆனே ஆண் வடிவமாய் இருக்கிறவனே, பெண்ணே பெண் வடிவமாகவும் வருகிறவனே, ஆரமுதே இன்பத்தை துக்கிறவனாக இருப்பவனே, அத்தா என்னுடைய தந்தையே, செத்தே போயினேன் நான் என்பது என்னிடத்தில் இல்லை, செத்துப்போனேன் என்பது நான் அழிதல் அகந்தை இல்லாது போதல், செத்து போட்டார்னா அப்புறம் எப்படி பாட்டு போட முடியும், அதனால் உயிர் போதல்னு அர்த்தம் நான், செத்தல் என்பது நான் என்ற ஒரு தன்மை இல்லாது போதல், நான் வெட்கமும் இல்லாத ஒரு நாய், நாய்க்கு பெருமை இல்லை நாய்க்கு வெட்கமும் இல்லை, நாய் எந்த இடத்துல வேணாலும் எதை வேணாலும் செய்யும், அதுபோல வெட்கம் இல்லாதவனாக நான் இருக்கிறேன், நான் நாயை யாரும் உயர்வா பேச மாட்டார்கள், அதனால ஏன் பெருமையும் நான் வெட்கமும் இல்லாத நாய் போன்ற நான் என் கொண்டு எழுகேன் எம்மானே, இனி என்ன என்ன வெட்டு கொண்டு இந்த உலகத்தில் நான் பெருமை பெற முடியும், ஆகவே உன்னை அடைவதற்கு மோட்சத்தை தவிர இந்த உலகத்தில் வேறு பெருமை எனக்கு வழி, மானே நோக்கி உடையாள் பங்கா மான் போன்ற கண்ணை உடைய உமாதேவியினுடைய கணவனே, மறை ஈறு அறையா மறையோனே, மறை ஈறு மறை வேதம் இரு அந்தம் மறை ஈறு வேதாந்தம், வேதாந்தத்தாலும் கண்டுபிடிக்க முடியாத பெருமான், மறை ஈறு அறியா வேதாந்தத்தினாலும் தெரிந்து கொள்ள முடியாத மறையோன் ரகசியமானவன், மறைனா ரகசியம் ஒழிப்பு மூடி வச்சிருக்கிறது அதைத்தான் மறைக்கிற, அந்த இறைவனை காண முடியாமையினால அவனை மறை வேத என்று சொன்ன, வேதத்துக்கு அதான் பொருள், வேத்து என்ற அந்த சொல்லுக்கு ஞானம்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு மூடி வைக்கிறது உள்ள விஷயம் இருக்கும் புரிஞ்சுக்க முடியாம இருக்கும், அறிவாளி போய் படிச்சா அது அர்த்தம் தெரியும், அறிவில்லாத படிச்சா வேதத்துக்கு அர்த்தம் தெரியும், வேதம் ரகசியம் உள்ளே ஒரு விஷயத்தை உள்ளடக்கி வச்சிருக்கிற ஒரு சொத்து அதுதான் வேதம், அதை தமிழ்ல சொல்லும்போது மறை உள்ளே மறைச்சு வச்சிருக்கிற விஷயமுடையது அது, இறைவனா அதுபோல் மறைஞ்சிருக்கிறான் அவனை கண்டுபிடிக்க முடியாதவனா இருக்கு, தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய், தேன் போல இருக்கிறவன் அமுதம் போல் காக்கிறவன் ஆனால் சிந்தைக்கு அறியாய், மனத்துக்கு எட்ட மாட்டேங்கிற, சிறியே பிழை பொறுக்கும் கோனே, நான் செய்த தவறை பொறுத்துக் கொள்ளுகிற ஐயனே, இது ஒரு முக்கியமான கடவுள் அடியார் செய்த பிழையை பொறுப்பான், உள்ள கூட சொல்றார் பெரியோர்கள் சிறுநாய்கள் செய்த பிழையை பொறுப்பது உன் கடமை அல்லவான்னு ஒரு பாட்டில சொல்லியிருக்கார், இங்க நான் செய்த குற்றத்தை அவன் பொறுக்கிறான், சுந்தரமூர்த்தி சொல்வார் பொன்னுமை பொருளும் தருவானை பின்னையன் பிழையை பொறுப்பானை, நான் செய்கிற குற்றத்தை பொறுத்துக் கொள்ளுகிறவன் கடவுள், அடியாரா போயிட்டோம்னு வச்சுங்க அப்புறம் நீ அவங்ககிட்ட போய் விளையாடலாம், தாயிடத்திலே குழந்தை விளையாடும் போது குழந்தை செஞ்ச தப்பு தாய் கண்ணுக்கு தெரியாது, அது மாதிரி இறைவனிடத்திலே போய் நாம் நம்ம அறியாம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா இறைவன் அது கோபிச்சுக்கிறது இல்ல, ஆராத காதலினால் அடியார் செய்த அனாச்சாரம் பொறுத்தருளி, அடியார் செய்த அனாச்சாரம் பொறுத்தருளி, அப்புறம் சாய்ப்பாடுற அடியார் ஏதாவது ஆச்சாரம் இல்லாததை செஞ்சா கூட இறைவன் பொறுத்துக்குவான், அது மாதிரி இவர் சொல்றார் சிறியேன் பிழை பொறுக்கும் கோனே, நான் செய்த தப்பை பொறுக்கிறவனே, சிறிதே கொடுமை வரைந்தேன், ஏதோ உன் மேல சில இடத்துல நீ நீ குத்தம் செஞ்சுட்டேன்னு நான் பேசியிருக்கிறேன், பறைந்தேன் சொன்னேன், பறை என்பது சொல்லுதல் என்ற ஒரு தூய தமிழ் சொல், ஆனா நீ பேச்சில வழக்கில இல்ல மலையாளத்தில் நான் பறஞ்சேன் நான் பறஞ்சேன் நான் சொன்னேன் அப்படின்னு மலையாளி பேசுவான், நீங்க நீ சாதாரண வழக்கத்தில் இருக்க இந்த பறைதல்னா சொல்லுதல் பேசுதல் நம்முடைய தமிழ் தான், அது தமிழ்ல வழக்க வைக்கிறச்சு, இவர் சொல்றார் பறைந்தேன் என்று சொல்ற, சிறிதே கொடுமை வரைந்தேன், கொஞ்சம் கொடுமை உள்ளத்திலே நான் பேசிக்கலாம், உன்னை பத்தி சில கொடுமையான வார்த்தைகளையும் சொல்லியிருப்பேன், சிவமா நகர் குறுக போனார் அடியார், அடியாரெல்லாம் சிவநகருக்கு வந்து விட்டார்கள், யானும் பொய்யும் புறமையே போந்தோமே, நானும் என்னிடத்தில் இருக்கிற பொய்யும் இன்னும் அந்த சிவநகருக்கு போக முடியல, நாங்க ரெண்டு பேரும் வெளியிலே தள்ளப்பட்ட அடியார்கள் எல்லாம் உள்ளே போனார்கள் நான் போகவில்லை என்று சொல்லல, நானும் பொய்யும் போகவில்லை, அப்ப ஏன் போகலன்னா என்கிட்ட பொய் சேர்ந்துருச்சு, பொய் இருக்கிறதுனால சிவா நகர் போக வழி விட மாட்டேங்குது, மௌனம் மின்ன போன அடியார்கள் எல்லாம் மெய்யடியார்கள், பொய்யே இல்லாதவர்கள் அவர்கள் பொய்யார். ஆகவே அந்த சொர்க்க வாசலை யாருக்கு திறக்கும்? உண்மை அடியார்களுக்கு திறக்கும். பொய்யர்கள் உள்ளே போக முடியாது, வாசல் திறந்திருந்தா கூட அவன் உள்ள போக முடியாது. ஏன்னா அந்த பொய் குச்சி அவனை பின்ன இழுத்து. ஆகவே நானும் பொய்யும் புறம் போந்தோம், வெளியிலே நின்றுட்டோம். என்ன பொய் பிடிச்சி பொய்யானது என்னை இழுத்து கொண்டு வந்து வெளியிலேயே நிறுத்தி விட்டது. அப்படின்னு நான் கருத்து என்ன? பொய் இருந்தால் இறைவனை அடைய முடியாது, பொய்யை நீக்கி உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். புறமே போந்தோம் பொய்யும் ஞானம், அதே விஷயத்தை திருப்பி வாங்கி சொல்றாங்க மறுபாட்டில். நானும் பொய்யும் புறத்தே வந்து விட்டோம், மெய் அன்பு பெறவே வல்லே நல்லா வண்ணம் பெற்றேன் யான். என்னிடத்திலே உண்மையான அன்பு இன்னும் பெறுதற்கு வழி உள்ளே, வல்லமை எனக்கு கிடைக்கவில்லை. மெய் அன்பு பெறவே உண்மையான அன்பு உண்டாவதற்கு வல்லே வல்லமையுடையவன் அல்லா வண்ணம் வல்லமையுடைய தன்மை இல்லாமையினாலே இல்லாமையை பெற்றேன். அதாவது வல்லமை பெறவில்லை என்பது அதனுடைய உருக்கம். அறவே நின்னை சேர்ந்த அடியார் முழுவதும் உன்ன அடியார்கள் சேர்ந்தார்கள். அந்த அடியார்கள் எல்லாம் மற்றொன்று அறியாதார், உன்னை தவிர வேறு எதையும் இந்த உலகத்தில் நினைக்க மாட்டார். மற்றொன்று அறியாதார் சிவனை தவிர வேறு பொய்யையோ வஞ்சகத்தையோ பாவச் செயலையோ அறிய மாட்டார்கள். அதனால் அவர்கள் போனார்கள். சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றாள் சேர்ந்தாரேயே. அவர்கள் சிறவே செய்து, சிறவு ஒரு புதுமையான சொல், தேவாரத்திலும் கிடைக்கல, தமிழ் இலக்கியத்திலும் இல்லை, இந்த திருவாசகத்துல மட்டும் வருது. இரவுனா சிறப்பு என்பது, இரவுனா இறப்புன்னு ஒரு பொருள், இரவுங்கிறது இறப்புன்னு ஒரு பொருள். தாராய் உடையாய் உடையாய் உடையவனே அடியேற்கு உன் தாய் இணை அன்பு, உன் திருவடிக்கு சேர்கின்ற அன்பை தாராய் எனக்கு நீ கொடுக்க, உன் திருவடி அன்பை எனக்கு கொடு. பேரா உலகம் புக்கார் அடியார், அடியார்கள் உன் திருவடி உலகத்துக்கு போனார். பேரா உலகம்னா திரும்பி வராத உலகம், மீட்டிங்கு வாராமே என்று சிவபுராணத்தில் சொல், திரும்பி இங்க வர வேண்டாத ஒரு பேரின்பன். அது புறமே போந்தேன் யான், நான் மட்டும் இன்னும் அந்த இன்பத்துக்கு போகாமல் வெளியிலே இருக்கிறேன். ஊராமிழைக்க குருட்டாமிழைத்தாங்க உந்தாள் இணைய அன்புக்கு ஆறா அடியேன், அயலே மயல் கொண்டு அடுகேனே தொடர்ந்தாரோடும் தொடராதே. இது அடியாருடைய உயர்ந்த நிலையை சொல்றார். அழுதேன் என்பால் அன்பாம் மனமாய், அன்பு கொண்ட மனமுடையவராய் அழுதேன், உன்னிடத்திலே நான் அழுது கொண்டிருந்தேனே பெருமானே என்று அழல் சேர்ந்த மெழுகே அன்னார். நெருப்பில் விழுந்த மெழுகு எப்படி உருகுமோ அதுபோன்ற மனமுருகுகின்ற அடியார்கள் எல்லாம் மின்னார் பொன்னார் கடல் கண்டு அவர்களெல்லாம் திருவடியை அடைந்து விட்டார்கள், திருவடியை பார்த்து விட்டார்கள். தொழுதே உன்னை தொடர்ந்தார், உன்னை தொழுது கொண்டு உன் மோட்சத்துக்கு வந்து விட்டார். தொடர்ந்தாரோடும் தொடராதே, அப்பேற்பட்ட அடியாரோடு நான் சேர்ந்து போகாமல் பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகேனே. அந்த அடியாரோடு சேர்ந்து போயிருக்கணும், அப்படி போகாம நான் பொழுதை வீணாக்கி விட்டேனே என்று வருந்துகிறேன். இனி அடுத்த ஒரு பாட்டிலே ஒரு அடியாருடைய வரலாற்றை சொல்றார். அந்த அடியார் பெயர் அந்த பாட்டில இல்லை, அது எந்த அடியார் என்று நீங்கள் கண்டுபிடிக்கும். பணிவார் பிணி தீர்த்து அருளி பழைய அடியார்க்கு, பழைய அடியார் ஒரு அடையாளம் சொல்றார். இப்ப சமீபத்துல காலமானவர் இல்ல, கொஞ்சம் பழமையார், மாணிக்கவாசகர் கொஞ்சம் மூத்த காலத்திலே இருந்த ஒருத்தர் பழைய அடியார். அந்த அடியாருக்கு பிணி தீர்த்து அருளி, அவருக்கு ஏதோ ஒரு வியாதி வந்தது, இந்த வியாதியை இந்த இறைவன் நீக்கியிருக்கிறான். அது எந்த அடியார் சோதனை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கும். பணிவார் பிணி தீர்த்து அருளி பழைய அடியார்க்கு உன் அணியார் பாதம் கொடுத்தி, உன் இரண்டு திருவடியும் அவருக்கு நீ சூட்டி இருக்கிறாய், அந்த அடியாருக்கு உன் திருவடியும் சூட்டி இருக்கிறாய். அப்படின்னா அந்த அடியார் கொஞ்ச காலத்தால் முற்பட்டவர் ஒரு குறிப்பு, இரண்டாவது அவருக்கு ஏதோ நோய் வந்திருக்கு, அதை இறைவன் தீர்த்து வச்சுட்டான். அப்ப நான் கொஞ்ச நாள் கழிச்சு தன்னுடைய திருவடியும் சூட்டி இருக்கிறான். அது யாருடைய வரலாற்று? ஒரு ஞான சம்பந்தர் இருக்குமா? ஞான சம்பந்தர் மாதிரி எந்த ஒரு விதமான நோயிலும் கஷ்டப்பட்டவர் இல்லை. அல்ல சுந்தரமூர்த்தியா இருப்பாரானா? சுந்தரமூர்த்தியாருக்கு நோய் வந்தது இருக்கு, ஆனா அதுக்கு வந்து உடம்புல மேக நோய் வந்தது, இந்த குத்தாலத்துல போய் அவர் குளத்துல குளிச்சார் நீங்கினாருன்னு வருது. ஆனா திருவடி சூட்டினது வேற ஒரு இடம், நோய் தீர்த்த பிறகு திருவடி சூட்ல, திருவடி சூட்டின பிறகுதான் நோய் தீங்கிருக்கு. ஆனால் சுந்தரம் அல்ல, திருநாவுக்கரசர் தான். அப்படி எடுத்துட்டோம்னா திருநாவுக்கரசருக்கு வந்த சூழ நோயாகிய பிணையை தீர்த்தான். அவர் காலத்தால் வந்த பழியாடியார் அவருக்கு திருநல்லூரில் உனது அழகான பாதத்தையும் சூட்டுவிட்டார். அதுவும் மரிதென்றால் அப்படி ஒரு அடியாருக்கு பெருமையெல்லாம் செய்தி மோட்சத்தை கொடுத்தியே, அது கொடுப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று நீ வைத்து விட்டையானால் அதுவும் அறிவு. அதெல்லாம் உனக்கு கொடுப்பதற்கு தகுதி உடையவர் நீ அல்லை, உனக்கு அறிவு, உனக்கு கிடைக்காதுப்பா அது மாதிரி பாக்கியம் என்று நீ சொல்வாயானால் திணியார் மூங்கில் அணையேன். நான் எப்படி இருக்கிறேன், ஒரு மூங்கில். அந்த மூங்கிலுக்குள்ள கூடு விழுந்த மூங்கில் அல்ல, கூடு விழாத மூங்கில். கூட்டு மூங்கில் ஒண்ணு, கூடு விழாத மூங்கில். கூடு விழாத மூங்கில்னா திணியார் மூங்கில், கெட்டியாயிருக்கிறவன் கல்லாங்கழி அப்படிங்கிறமே அதை சொல்ற. திணியார் மூங்கில் அணையேன், கெட்டியான மூங்கிலை போன்றவன். இந்த கூட்டு மூங்கிலை கூட சமயத்துல கொஞ்சம் சூடு காட்டி நிமித்து விடலாம், வளைஞ்சிருக்கிற மூங்கில. இந்த கல்லாங்கடி இருக்க அதை நீங்க சூடு காட்டி நிமிக்கிறது ரொம்ப கஷ்டம், அல்லது வளைக்கவோ நிமிக்கவோ முடியாது, ரெண்டுக்கும் சரியா வராது. அது மாதிரி நான் இப்ப நான் எவ்வளவு கெட்டவனா இருக்கேன்னா கல்லாங்கடி மூங்கில் மாதிரி நிமிக்க முடியாதவனா, கோணலா வளைச்சல் உள்ளவனா நான் இருக்கிறேன். திணியார் மூங்கில் அணையேன், வினையை பொடியாக்கி நான் செய்த பாவத்தை நீக்கி தனியார் பாதம் வந்து எல்லை தாராய், உன்னுடைய மோட்சமாகிய பேரின்பத்தை எனக்கு கொடு என்று. எனக்கு நீ மோட்சத்தை கொடு, அந்த மாதிரி தகுதி எனக்கு இல்ல. அந்த அடியாருக்கு நீ வந்து பிழி தீர்த்த உடனே அவருக்கு மோட்சத்தையும் கொடுக்கற, எல்லாம் செய்யக்கூடிய பெருமை உனக்கு இருக்கு. ஆனா எனக்கு அந்த பெருமையை உடையவன் அல்ல, நான் மூங்கிலை போன்றவன் இருந்தாலும் எனக்கு அதை கொடுத்துத்தான் நீ ஆகணும் என்று இந்த பாட்டுல திருநாவுக்கரசரை குறிப்பால் உணர்த்தி இருக்கிறார். மூவருக்கு பிந்தி என்பதற்கு இது ஒரு சான். யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய், யானே பொய் நான் என்று சொல்கிற என் ஆன்மாவும் பொய்மயமாக இருக்குது, என் நெஞ்சும் பொய் என் மனமும் இறைவனை நினைக்காத பொய்யாக இருந்து கொண்டிருக்கிறது, என் அன்பும் பொய், நான் இறைவனிடத்திலே அன்பு செலுத்துவதும் பொய்யான அன்பாகவே இருக்கிறது, உண்மை இல்லை. அப்படி இருந்தா இறைவனை எப்படி அடைய முடியும், முழுக்க முழுக்க நான் பொய்யா இருந்தா இறைவனை அடைய முடியாது. ஆனா உன்னே ஒண்ணு செய்யலாமே, சுலபமா ஒரு காரியம் இருக்கேன். ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே, அழுது விட்டா பெற முடியும். இது ஒரு அடியார் செஞ்சு காட்டிட்டார். இறைவனை பெற வேணுமானா நீங்க வேற எது செஞ்சாலும் அவனை பெற முடியாது, அழுதால் பெற முடியும். குளத்தங்கரையில இருந்து மூணு வயசு குழந்தை ஞானசம்பந்தர் அப்பா அம்மானு அழுதார், அழுத உடனே இறைவன் வந்துட்டான், ஞானப்பால் கொடுத்தா ஞானம் பெற்று விட்டார். பெறலாம், அழுதால் ஞானம் பெறலாம், அது ஞானசம்பந்தர் சொல்ற ஒரு இடம். ஆகவே அவருக்கு எல்லாம் இருந்தது, அவர் பொய்யல்ல, ஞானசம்பந்தர் உள்ளம் பொய்யல்ல, அவருடைய காரியம் பொய்யல் எல்லாம் மெய்தான். மெய்யா இருந்த அவரும் மோட்சம் அடைவதற்கு இறைவனை பெறுவதற்கு என்ன வழியை கையாண்டார், அழுதார். அழுதால் உன்னை பெறலாமே, அழுதுவிட்டால் உன்னை சுலபமாக பெற முடியும். இதை ஞானசம்பந்தருடைய கதையினாலே வைத்து நமக்கு விளக்கம் செய்தார். தேனே அமுதே கரும்பின் தெளிவே, மூணு விஷயம் தேன், இரண்டாவது அமுதம் பால், மூணாவது கரும்பு. இந்த இறைவனிடத்திலிருந்து பெறப்போகிற இன்பம் இருக்க அது தேன் போல் வாயில் சொட்டன உடனே இனிக்கும். அமுதம் என்பதற்க பால், அந்த பாலை வாயில ஊத்துனா உடனே அவளுக்கு தித்திக்காது, கொஞ்ச நேரம் வாயில வச்சிருந்தால் அதன் இடத்தில் இருந்த ஒரு இனிப்பை நாம் பெற முடியும். கரும்பு இருக்க அது இன்னும் கருப்பங்கையை வாயில விட்டா நீங்க வச்சு வச்சு அதுல இருந்து சாறு வந்தப்புறம்தான் இனி. இது மூணு விதமான பக்குவம், அதி தீவிர பக்குவம், தீவிர பக்குவம், இனி சாதாரண பக்குவம் உள்ள அடியார்கள். சாதாரண பக்குவம் உள்ளருக்கு கரும்பு மாதிரி, கொஞ்சம் தீவிரமா இருக்கிறவங்க பால் மாதிரி, அதி தீவிரத்துக்கு தேன் மாதிரி. அதுக்காக மூணு சொன்னார். தேனே அவுதே கரும்பின் தெளிவே, தித்திக்கும் மானே தித்திக்கும் பெருமானே, அருளாய் அடியே உன்னை வந்து உருமாறே, உன்னை வந்து உருமாறு, உன் திருவடியை நான் அணைவதன்படி எனக்கு அருளாய், உன் திருவருளை செய்வாயாக, அந்த ஆனந்தத்திலே அழுத வேண்டும், எனக்கு நீ கருணை செய் என்று கூறி அந்த இறைவனை அவர் வேண்டிக் கொள்கிறார் என்பதாக சொல்லி இந்த அளவிலே இன்றைய பணியை நான் நிறைவு செய்கிறேன்.
4: சிவாய நம. சைவம்.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் மூர்த்தி நாயனார் புராணம் பகுதி 1 வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: வேளமன்று உரித்தாயே செண்பக சோலை சூழ் திருக்குள்ளை வாதிலாய்த்தே பிரதமரசேயே தன்குளில் ஒற்றிமா நகருடையாய் சங்கிலிக்கா என்கள் கொண்ட பண்பனின் அடியேன் படுதுயர் கடையாய் பாசுவதா பரஞ்சுடரேயே கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி மன்னப்பழித்து என்னை வாவென்றவான் கருணை சொன்ன பொன்னீற்றற்கே சென்று ஊதாய் கோத்தும்பியே பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போர் என உயிர் போகமாம் புறகால காம புறாந்தவன் சேலும் கயலும் திளைக்கும் நீர் திருவாவடு துறை வேந்தனோடு ஆனும் அதற்கே முதலுமா அறிந்தோம் அறிவை பொய்யாதனே சேவிக்க வந்தயன் இந்திரன் செங்கமாறிந்து இசை திசையன கூவி கவர்ந்து நெருங்கியே குழாம் குழாமான் கூத்தாள் ஆவிக்கு அமுதையின் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமர் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூதுமே மதிவளர சடைமுடி மன்றுடாறுமுன் துதி செய்யும் நாகின்மார் துய சொல்மர் பொதினதன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகில் விளங்கி வெல்கவேயர் கோன் பொடித்த புகழியர் கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊனிமலே திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி வாழ்ந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொள்ளையவர் புராண கதை உலகறிஞவே உரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேர்த்தியார் அடி போற்றி சீர நிகழ் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞானிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் சாலனிகள் சமமாத முதலிய போய் ஒழிக்கிறமாய் வந்த பாடனிகள் விழி மறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வான்

எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ குடியுடைய நாயகி அம்பிகை சமேத எந்தை ஸ்ரீ மாசுராமணீஸ்வரனுடைய பொன்னார் திருப்படி மலர்களை அடிகளை மேகளாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான சபையிலே கூடியிருக்கின்ற புனிதர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சுபகிருபையாலே நமது பெரியவரான தொடர் சிந்தனை இந்த புனிதமான வேளையிலே தொடங்கி இருக்கிறது. இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற ஒரு அருமையான பகுதி நான்காவது சருக்கமாக பெரியபுராணத்திலே சேக்கார பெருமான் குறிப்பிடுகின்ற உண்மையால் உலகாண்ட சருக்கம். அதிலே முதலாவதாக கூறப்படுகின்ற புகழப்படுகின்ற மூர்த்தி நாயனார் திவ்ய வர்ணாது இப்ப நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே நான்காவது பகுதி பெரியபுராணத்தின் நாலாவது பகுதி உண்மையால் உலகாண்ட சருக்கம். அந்த சருக்கத்துல ஆறு நாயன்மார்கள் துதிக்கப்படுகிறார்கள். இங்கே முதலாவதாக திகழ்பவர் மூர்த்தி நாயனார். இந்த மூர்த்தி நாயனார் என்ன ஒரு அற்புத செயல் செய்தார் என்பதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்ட தொகையிலே அழகாக சுட்டிக்காட்டுகிறார். அந்த பெருமானுடைய திருவடியை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்கள் திருவடி என் சிறமையில் அமையட்டும் என்று நாயனார் பாடுகின்ற பாடல் திருத்தொண்ட தொகையிலே காணப்படுகிறது. அவ்வாறு நாயனாருடைய பெருமையை சுந்தர பெருமான் பாடுகின்ற பாங்கினை முதலிலே வழக்கம் போல கண்டு அதன் பின்னர் பெரியவரானதுக்கு சொல்லலாம். உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே, முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியே, செம்மையே திருநாளை போபாருக்கும் அடியே, திருக்குறிப்பு தொண்டர்கம் அடியாருக்கும் அடியே, மெய்மையே திருமேனி வழிபடானுக்க வெகுண்டி எழுந்த தாதையே மணிவினான் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே நம பார்வதி வதையே உமையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே. உலகினை அரசாட்சி செய்த மன்னர் பெருமான் மூர்த்தி நாயனார் இந்த உலகை எவ்வாறு ஆட்சி செய்தார்? உண்மையா மூன்று புனிதமான பொருள்களையே தன் அரசவைக்கு அடையாளமாக கொண்டு ஆட்சி செய்தார். அந்த மூன்று பொருள்கள் எவையெல்லாம்? ஒன்று திருநீர், இரண்டாவது ருத்ராசிரமணி ருத்ராசிரமாலை, மூன்றாவதாக சிவபெருமானுடைய ஜடாபார். மன்னர்களானா இருந்த போதிலும் கூட அவர் வலியுறுத்தி இந்த மூன்று அபிஷேகம் செய்கிற உயர்ந்த பொருள்களே விபூதிதான் எனக்கு பிடித்தமானது, அலங்கார பொருள்களே ருத்ராசிரமாதான் எனக்கு பிடித்தமானது, மணி மகுடமாக மகடாவசிய சூட்ட நீங்கள் விரும்பினார்களா விரும்பினீர்களானால் எனக்கு விருப்பமானது ஜடாபார். இந்த மூன்றுக்கு நீங்கள் சமயத்தால் இந்த நாட்டின் பொறுப்பை நான் ஏற்கிறேன் என்று நாயனார் வலியுறுத்திய செய்தி நம்ம பார்க்கணும். எனவே ஒரு மன்னர் பிரான், அதுவும் பாண்டிய நாட்டுடைய மன்னர் பிரான், ஒரு சிறிய நாடல்ல, ஒரு நாடல்ல, தமிழகத்தினுடைய மூன்றில் ஒரு பங்கு உள்ள பாண்டிய நாடு, அந்த நாட்டினுடைய மன்னர் பிரான் தன்னை அரசமைக்கு கொண்டு செல்கிற மந்திரிகளையும் தளபதிகளையும் பார்த்து சொல்கிறார், விபூதி ருத்ராட்சம் ஜடாபார் மூன்றும் எனக்கு உயிருக்கு உயிரானவை, அவற்றை நான் கடைபிடித்துத்தான் ஆட்சி செய்வேன், சம்மதமா இல்லைனா ஆள முடியும் என்ற அளவிலே பதவியை துச்சமென மதித்து அன்று வாழ்ந்தார் அந்த பெரியவர். ஆகவே நமக்கு வழிகாட்டிய பெருந்தகையார் மூர்த்தி நாயனார். ஆக மூர்த்தி என்ற பெயர் சிவபெருமானுடைய திருநாம். அந்த திருநாமத்தை தாங்கிய நாயனார் திரு அவதாரம் செய்தது இங்கே மதுராபுரி. நம்முடைய ஆரவா என்று சொல்லக்கூடிய மதுரமா நகர்ந்துதான் அவர் அவதாரம் செய்தார். அந்த மதுரைகளின் பெருமையெல்லாம் அழகாக சேர்த்தார் பெருமான். ஒரு ஆறு ஏழு திருப்பாசுரங்களில் மதுரையினுடைய மதுரைக்கே ஒரு தனி சிறப்பு, காவிரி நாட்டில் காணப்படாத சிறப்பு எல்லாம் சில மதுரைக்கே உரிய, அதனை அற்புதமாக சித்தரிக்கிறார் சேர்த்தார் பெருமான். சீமன்னே செல்வ குடிமல்கு சிறப்பினோ கார் மண்ணு சென்னி கதிர்மாமணி மாட்டமைப்பு நார்மன்னு சிந்தை பல நற்றுரை மாந்தர் போற்றும் பார்மன்னு
தொன்மை புகழ் கொண்டது பாண்டி நாடு. செல்வக்குடி மனிதன் சிறப்பு ஒங்கியது. எங்கு பார்த்தாலும் வளம்பொருந்திய நாடு, பல நட்புரை மாந்தர்கள் போற்றுகின்ற நாடு. திருவிளையாடல் புராணம், திருமுறைகள், திருவாசகம் என்று பல அற்புத காப்பியங்கள் பெரியவர்களெல்லாம் புகழ்ந்து பாராட்டிய பழமை தொன்மை பூண்டது அந்த அற்புதமான நகரம், அந்த நாடு பாண்டி நாடு. அந்த நாட்டுக்கு இயல்பானது எது என்று கேட்டால், சாயும் தனிவல்லி மருங்குள் நெடுந்தடங்கள் மேயோம்பது தோழியர் பண்பொடும் பண்படு மின் சொல் செய்ய வாயும் படு நீள்கரை மண் பொருந்தல் பொருந்தம் பாயும் கடலோ படுநீர்மை பனித்த முத்தம். பாண்டி நாட்டுக்கே ஒரு முத்துக்கு. பாண்டி நாடு முத்துடைத்து, சேர நாடு வேளமுடைத்து யானை உடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து. இதுதான் அந்த கடந்த சோழ நாட்டு சோழன்.